0: மட்டும் சொல்வதற்காக வரவில்லை, அவ்வளவு ரோலும் அது இல்லை. திருவள்ளுவர் ஏன் சிவம் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை என்று கேட்டால் அதான் பதில். அவர் சொன்னது சைவம், ஆனா சைவம் சிவங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் ஏன் பயன்படுத்தல? நீதி நூல்களிலே சமய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு மரபு அதை கடைபிடிக்கிறார். அவ்வளவுதான், ஒரு எல்லை இருக்கு. அதனால திருமுறையாளர்கள் அதுதான் கையாண்டான். இரண்டாவது, திருமுறைகளிலே கற்பனைக்கும் நகைச்சுவைக்கும் இடம் உண்டு. நகைச்சுவை தேவாரங்கள்னே இருக்குது, நகைச்சுவையோடு விஷயத்தை சொல்வார்கள். சிலது கற்பனையாக சொல்வார்கள். தமிழ்ல இல் பொருள் ஓமைன்னு ஒண்ணு சொல்லிட்டான். இல்லாத பொருளையும் ஓமையா சொல்லலாம். இருகை யானையே ஒத்திருந்து என் உள்ள கருவை யான் கண்டிலேன், மாணிக்கவாசகர். ரெண்டு தும்பிக்கையுடைய யானை மாதிரி இருந்து கொண்டு நான் சாப்பிட்டு இருக்கேன். யானை என்ன பண்ண, யானையுடைய பெரிய சிறப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த திருவாசல எவ்வளவு அர்த்தம் பாருங்க. இருகை யானையே ஒத்திருந்து என் உள்ள கருவை யான் கண்டிலேன், மாணிக்கவாசகர். இந்த யானைக்கு மட்டும் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, நான் சிங்கப்பூர் ஜூக்கு போன பிறகுதான் அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யானையை பத்தி ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த சிங்கப்பூர் ஜூக்கு நீங்க போனீங்கன்னா அங்க என்ன பண்ணியிருப்பான், அந்த பிராணியுடைய பெயரை போட்டு அதுக்குள்ள ஜுவாலஜிக்கல் நேம் போட்டு அதனுடைய சிறப்பெல்லாம் அடிப்பான். போட்டு கீழே என்ன போட்டிருப்பான்னா, ஈட்டிங் டைம், அது டைனிங், எப்ப சாப்பிடுதோ அந்த டைம் போட்டிருப்பான். அந்த அந்த மிருகங்களோ பிராணிகளோ எப்படி சாப்பிடுதுன்னு நீங்க பார்க்க விரும்புனீங்கன்னா அந்த டைமுக்கு வந்தா ஃபீடிங் டைம். அந்த ஃபீடிங் டைம்ல அதை பார்க்கலாம், எப்படி சாப்பிடுதுன்னு, என்ன சாப்பிடுது, எப்படி சாப்பிடுது. யானை ஒண்ணுக்குதான் ஈட்டிங் டைமே கிடையாது. யானை பாருங்க, நீங்க வளப்பழம் கொடுத்தா போடணும், அவர் தேங்காய் கொடுத்தா போடணும், என்ன கொடுத்தாலும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். யானைக்கு ஈட்டிங் டைமே கிடையாது. அதுபோல இந்த உணவுக்காகவே நான் அலைந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரு. அந்த யானையாவது பரவாயில்லை, அது ஒரு தும்பிக்கையை வச்சுதான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன், ரெண்டு தும்பிக்கையோட யானை, இருகை யானையை ஒத்திருந்து என் உள்ளக்கருவு யான் கண்டிலேன். இப்ப என்ன, ரெண்டு கையோ ஒரு ரெண்டு தும்பிக்கையோட யானை யாராவது பாத்திருக்கீங்களா? எந்த ஜூலையாவது தமிழில் என்ன சொன்னாங்க, இல் பொருள் ஓமை. இது என்னங்க, இல்லாத பொருளையும் ஓமையா சொல்லலாம், இலக்கியத்துல உண்டு.
1: கற்பனை தானே,
0: கற்பனை. கற்பனைக்கு கம்பன், கம்பனுக்கு ரெண்டு பட்டம் உண்டு, காசுக்கு கம்பன், இன்னொன்னு கற்பனைக்கு கம்பன். கற்பனை அவனை மாதிரி யாரும் பண்ண முடியாது. ஆனால் சாத்திரங்களிலே கற்பனைக்கும் நகைச்சுவைக்கும் இடம் இல்லை. திருமுறைகள்ல கற்பனையும் வரும், நகைச்சுவையும் வரும். ஆனா சாத்திரங்கள்ல நகைச்சுவைக்கு வேலை கிடையாது. ஏன்னு கேட்டா, சயின்ஸ் நான் வெடிக்கா சொல்வேன், மேத்தமெட்டிக்ஸ் படிக்க போறான், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர். When you speak about science and mathematics, நகைச்சுவைக்கு வேலை உண்டாங்க. ஆகவே சாத்திரங்களிலே நகைச்சுவையும் வராது, கற்பனையும் வராது. அதனாலதான் மெய்கண்டார் சொல்லக்கூடிய உதாரணங்கள், அதுக்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு பேரு ஓமைனே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஓமை என்பது கற்பனையிலையும் வரலாம், நகைச்சுவையாக வரலாம், இல்லாததும் வரலாம், ஓமை. ஆனால் மெய்கண்டார் கருத்துக்களை விளக்கும் பொழுது ஓமைகளை கையாளவில்லை. ஆகவே அதுக்கு என்ன பேர் வச்சாங்க, திருஷ்டாந்தம். அதுக்கு பேரு திருஷ்டாந்தம்னு பேர். சிவஞான போதத்தில் ஓமைனே சொல்லக்கூடாது, திருஷ்டாந்தம். அந்த திருஷ்டாந்தம் என்பதற்கு அருமையான இங்கிலீஷ் சொன்னார் ஜெயம் நல்லசாமி பிள்ளை அவர்கள். இண்டக்டிவ் ப்ரூஃப், இண்டக்டிவ் ப்ரூஃப். சிவஞான போதத்தில் பூராமே அவ்வளவும் ஜியாலஜி, பிலாசபி, பாட்னி, பயாலஜி, எல்லாம் அஸ்ட்ரானமி எல்லாம் வரும். ஏன்னா அந்த கருத்தை விளக்குவதற்கு அது மாதிரி சில அடிப்படைகளை தான் சொன்னாரே ஒழிய, இப்ப கம்பனை போல இளங்கோவை போல எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் வந்து இலக்கிய ஓமையே பேச மாட்டார். அவர் பேர் என்ன சொன்னாங்க, ஏது திருஷ்டாந்தத்தால் என்று அவரே சொன்னார். மெய்கண்டாரே என்ன சொன்னார் என்றால், நான் சொல்லுவது எப்படின்னார், ஏன்னா அவர் சொல்ற வாக்கியம் தான் முக்கியம். ஓமைங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தல. எந்தை சனற்குமாரன் ஏத்தி தொழ இயல்பாய் நந்தி உரைத்தருளும் ஞானநூர், சிந்தை செய்து தான் உரைத்தான் மெய்கண்டான் தாரணியோர் தாம் உணர ஏது திருஷ்டாந்தத்தால் என்று. சோ ஐ எக்ஸ்பிளைன் த்ரூ ஹேது அண்ட் திருஷ்டாந்தா ஒன்லி. அவரே சொல்ற நாந்தின்னு பேர். இவர் சிவஞான பேர்ல இந்த செய்யுளுக்கு நாந்தி செய்யுள்னு பேர். நாந்தி நாந்தினா என்ன அர்த்தம்? கடைசியாக நூலுடைய இறுதியில அந்த நூலை நூலாசிரியர் அந்த நூலை பற்றி சொல்லுவது நாந்தி. அது ஆங்கிலத்தில் கோலஃபோன் பேர். அதுக்கு அதுக்கெல்லாம் தமிழ் வார்த்தையை சொல்ற ஹெச்ஆர் வாஷிங்டன் அவர் சொல்றார். இதெல்லாம் பாருங்க இங்கிலீஷ் காரங்க எவ்வளவு அருமையா படிச்சிருக்கோம். அதுக்கு போய் இங்கிலீஷ வார்த்தை சொல்றார் ஹெச்ஆர் வாஷிங்டன் சிவஞான புதத்தில். அதுக்கு வார்த்தை எழுதுறாரு கோலஃபோன். இப்படிலாம் ஆங்கிலத்தில் வார்த்தைகள் இருக்குன்னு அவன் எவ்வளவு இலக்காரன் சொல்லும் போது அவன் தமிழ் மொழியை படிச்சு சொல்றான் பாருங்க. அதுக்காக வாட்டியும் படிக்கணும். சொல்றது இங்கிலீஷு ஆனா தமிழ் மொழியை படித்து சிவஞான போதத்தை ஒரு ஆசிரியத்திலே பாடம் கேட்டு சொல்றான் பாருங்க. அதுக்கு நம்ம எத்தனை நாள் பண்ணணும்? கார்டன் மேத்யூஸ், வாஷிங்டன், எஸ்டபிள்யூ கோமரஸ் போன்ற வெள்ளைக்காரர்கள் எவ்வளவு அருமையாக விளக்கம் கொடுத்துக்கிறார். எவ்வளவு விஷயம் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க. போப்பு நம்ம இருக்க எல்லாத்துக்கும் அரிசி இருக்க கல்யாணி விருத்தம் எப்பொழுது நம்ம யாப்பல அவ்வளவுக்கு இங்கிலீஷ் சொல்றாரு. அவர் இங்கிலீஷ் போயிட்டுல இதுக்கு என்ன பேர்னு சொல்றாரு. நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இங்கிலீஷ் போயிட்டு கூட எல்லாம் இருக்கான்ட்டு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்லுவாரு அந்தாதி அப்படின்னு சொல்றாமே இது மட்டும் இங்கிலீஷ் போயிட்டுல கிடையாதான் அப்படி சொல்றாரு. அந்தாதி என்ற யாப்பு மட்டும் இங்கிலீஷ் போயிட்டுல கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க நிறைய இங்கிலீஷ் நம்மளை படிச்ச விட அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனாலும் ஐ கிவ் அ டிரான்ஸ்லேஷன் அந்தாதின்னு அதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல அனாஃபோரட்டிக் வெர்ஸ் அப்படிங்கிறார். ஐ கிவ் அ டிரான்ஸ்லேஷன் ஃபார் அந்தாதி அனாஃபோரட்டிக் வெர்ஸ். எவ்வளவு நமக்கு கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க. ஆகினாலதான் மெய்கண்டார் என்ன செய்தார் என்றார் அந்த சிறஞான போதம் என்ற ஒன்றை அவர் வந்து அது மொழிபெயர்ப்பா. எதை எடுத்தாலும் நமக்கு பிரச்சனையும் ஆக்கிடுவாங்க. அது மொழிபெயர்ப்பா மூலமா என்றெல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு வாதங்கள் எதிர்வாதங்கள் அதாவது பொதுவாக வாத பிரதிவாதங்கள் வரலாம். ஆனா வாத பிரதிவாதங்கள் என்ன நோக்கத்தில் இருக்கணும் என்றால் எது உண்மை என்று காணக்கூடிய நோக்கிலே இருக்க வேண்டும். எப்பயுமே அதுதான் அதான் டிஸ்கஷன் அப்படிதான் இருக்கணும். ஆர்கியூமெண்ட் வேற டிஸ்கஷன் வேற. ஆர்கியூமெண்ட்னா என்ன? நான் சொல்வதையே சாதிப்பது. அது ஆர்கியூமெண்ட். டிஸ்கஷன் என்ன இருந்தா கொண்டும் கொடுத்தும். உங்கள்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன் நான் தெரியும். சரி நான் பார்க்காத ஒரு கோணத்தில் நீங்க சொல்லலாம், நீங்க பார்க்காத ஒரு கோணத்தில் நான் சொல்லலாம் இல்லையா. மனித அறிவு குறைவுடையதான். ஆகினால்தான் சிவஞான போதம் என்ற நூலை அந்த 12 சூத்திரங்களினாலே அவர் நமக்கு விளக்கி மிக நுட்பமாக. அதாவது இந்த சாத்திரங்களில் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் நூல்கள் தோன்றிய வரிசை வேற, நாம் படிக்க வேண்டிய வரிசை வேற. இப்ப சாத்திரங்கள் எடுத்துக்கொண்டால் முதலிலேயே வந்தது சிவஞான போதம், அதுக்கப்புறம் வந்தது சிவஞான சித்தியார், அதுக்கப்புறம் வந்தது சிவப்பிரகாசம், அதுக்கப்புறம் வந்தது உண்மை உலக்கம் திருவருட்பயன். ஆனா நூல்கள் தோன்றிய வரிசை வேற. ஆனா என்ன சொன்னாங்க, சைவ சித்தாந்தம் படிக்கிறவன் அப்படி படிச்சிடாத, நீ என்ன பண்ணணும், கீழே இருந்து போனாங்க. முதல்ல திருவருட்பயனப்படி உண்மை உலக்கத்தைப்படி அப்படி படிச்சு போட்டி பகடை நூல்களை படிச்சுட்டு அப்புறம் சிவப்பிரகாசத்தை படிச்சு சித்தியார் அப்படி சிவஞான போதத்துக்கு வாழ்ந்தாங்க. நூல்கள் தோன்றிய வரிசையிலே ஏன்னு கேட்டா மெய்கண்டார் யாருக்கு பேசுகிறார்? மெய்கண்டார் நமக்கு பேசவில்லை. சிவஞான போதம் ரொம்ப பேர் சிவஞான போதம் பயந்து ஒளிஞ்சிடறாங்க. என்னவென்றால் மெய்கண்டார் யாருக்கு சொல்லுகிறார் என்றால் எல்லாவற்றையும் படித்து விட்டு வருகிறவனுக்கு வர்ற சந்தேகத்தை தான் அவர் விளக்கிறார். அவரை படிக்கிறவர் ஏற்கனவே வேதாகமங்கள்ல பயிற்சி இருக்கணும், கிரியைகள்ல பயிற்சி இருக்கணும், எல்லாவற்றிலையும் தர்க்க சாஸ்திரத்தில் பயிற்சி இருக்க வேண்டும், இலக்கணத்தில் பயிற்சி இருக்க வேண்டும், வியாக்கரணம் வடமொழியில வியாக்கரணம் சொல்லுவாங்க, வியாக்கரணத்தில் பயிற்சி இருக்கணும். எல்லாவற்றிலையும் பயிற்சி இருந்தவனுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, அந்த சந்தேகத்தை தான் அவர் விளக்கிறார். அப்போ நாம தான் எதையுமே படிக்காமல படிக்கிறோம். அதனாலதான் என்ன பண்ணார், அந்த சிவஞானபோதத்தை செய்துவிட்டு தன்னுடைய தலை மாணாக்கர் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் பெரிய விஷயம் பாருங்க. அப்பரும் சம்பந்தரும் சந்திக்கும் போது சம்பந்தருக்கு வயது 7, அப்பருக்கு வயசு 70, 63 வயசு ஓல்டர், அப்ப 63 இயர்ஸ் ஓல்டர் தான் சம்பந்தர். முதல் சந்திப்பு எப்ப நடக்குது? சீர்காழி நடக்குது. அப்பரும் சம்மந்தரும் சந்திக்கும் பொழுது அப்பருக்கு வயது 70, சம்மந்தருக்கு வயது 7. வரலாறு கணக்கு வெள்ளைவாரனார் போன்றவர்கள் சொல்கிறார் அந்த கணக்கு, சேக்கலார் வயசு சொல்லல. அதே போல மெய்கண்டா இருக்கிறாரே, மெய்கண்டாருடைய தலை மாணாக்கர் அருணந்தி சிவம். சித்தியார் இந்த மிகப்பெரு நூல ஆகம, சகல ஆகமங்களின் சாரம், அந்த சகல ஆகமங்களின் சாரமாக செய்தார் சிவஞான சித்தியாரை. அந்த சிவஞான சித்தியாரை செய்த ஆசிரியர் அவருடைய குருநாதரை சந்திக்கும் பொழுது இவருக்கு வயது 90, அவருக்கு வயது 5. சிவஞான சித்தி மாணவனுக்கு வயது 90, ஆசிரியருக்கு வயது 5. மாணவருக்கு வயது 90, ஆசிரியருக்கு வயது 5. அதனாலதான் என்ன, ஞானம் என்பது வயது பற்றி வருவதில்லை. ஆனா அப்பேற்பட்டவர், அவருக்கு பேர் என்னதுன்னு கேட்டால் அவருடைய இயற்கை பெயர், உண்மையான பெயர் வந்து சதாசிவ சிவாச்சாரியா. அவருக்கு மெய்கண்டார் கொடுத்த தீட்சா நாமம் தான் அருள்நந்தி சிவம். ஆனால் உலகத்தவரெல்லாம் அவருக்கு பட்டம் சூட்டினாங்க, அவருக்கு சகல ஆகம பண்டிதர். நடமாடும் பல்கலைக்கழகம் நீங்க சொல்றாங்க இல்லையா, உலகத்தவர்கள். ஏன்னா அவர் ஊருக்கு வரும்போது இவர்கிட்ட, இவருக்கு முன்னாடி, இவருக்கு சிஷியர் ஆறதுக்கு முன்னாடி அவர் ஊருக்கு வந்தார் என்று சொன்னால் அவருக்கு பின்னாடி 30-40 வண்டிகள்ல ஏடுகள் வருமா, ஆகம ஏடுகள். அவர் இடத்துல விவாதம் பண்ணி கேட்டா அதை கோட் பண்றதுக்கு வேணும் இல்லையா, அதுக்காண்டி வண்டிகள்லாம் ஆகம ஏடுகள்லாம் வருமா பின்னாடி. சகல ஆகம பண்டிதர், அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர், பெரிய கல்விமா. ஆனால் மெய்கண்டாரை பார்த்தவுடன் என்னாகிறது, இந்த கல்வியானது ஞானத்திற்கு அடிமையாகிவிடும். கல்வி ஞானம் என்பது அப்படிப்பட்டது, கல்வி ஞானத்துக்கு அடிமையாயும். ஆனா அப்பேற்பட்டவர் என்ன சொல்றார் என்றால், இனி இந்த சிவஞான போதத்திலே நான் சொன்ன அந்த சூத்திரங்களை எல்லாம் விளக்குவதற்கு விருத்தப்பாக்களினாலே நீ ஒரு நூலை செய். நூல் கூட இல்லை, இட் இஸ் அ காமெண்ட்ரி ஒன்லி. சிவஞான சித்தியார் இஸ் அ காமெண்ட்ரி ஃபார் சிவஞான போதம், தனி நூல் இல்லை. ஆகவே விருத்தப்பாக்களினாலே இதற்கு நீ விரிவுரை செய்யுன்னு தான் சொன்னார். அவர் என்ன சொல்றாரு, என்னை இப்பவத்திது சேரா வகையெடுத்து என் சித்தத்தையே தன்னை வைத்து அருளினால் தாழ் இணை தலைமே சூடும் மின்னமர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவிவாள் மெய்கண்டானோ செந்நீர் கொண்டு சைவத்திரத்தினை தெய்க்கலுற்றான். 90 வயசுக்காரர் சொன்னார், மெய்கண்டா நூலை, அவர் செய்த நூலை என் தலையிலே கொண்டு செந்நீர் கொண்டு, அதில் சாமி எழுதினாரே செந்நீர் கொண்டு என்றால் தலையில வச்சுன்னு அர்த்தம் இல்லைன்னு எழுதினார் சாமி. சென்னியூர் கொண்டு என்று கேட்டால் அப்ப வட்ட நூல்கள் எல்லாம் என்னாச்சுன்னு ஒரு கேள்வி வருது பாருங்க, சென்னிவோர் கொண்டு புலவருடைய சிவஞான சாமி கூட சென்னியூர் கொண்டு இன் என்பது இங்க ஓமை உருவு, தலை போல உடம்புல எல்லா உறுப்பும் அவர் அவசியம்தான், ஆனா தலைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறதுல அதே போல சென்னிவோர் கொண்டு எழுதின சித்தியாருக்கு அவருடைய உரை இருக்காடா, சிவஞான சாமியுடைய உரை அற்புதம். அப்பதான் தமிழ்ல இவ்வளவு நுட்பம் இருக்கா என்பது நாம உணர முடிகிறது. மாவாடியத்தையும் சிவஞான சித்தியாருக்கு சிவஞான சுவாமி எழுத அந்த பொழிப்புடையும் குறிப்புடையும் படிக்கும் போதுதான் இவ்வளவு செய்திகளை இவ்வளவு நுட்பமாக சுருங்க சொல்லி வழங்க வைத்தேன். நான் வேடிக்கையாக சொல்வேன், சுருங்க சொல்வதில் பேர் வாங்கினது திருவள்ளுவர் தான். அவர்தான் 1.5 அடியில உலகத்தை அளந்தார் எழுதுவார். ஒரு பாகிரம் பாடினார் திருவள்ளுவர் மாயில ஒரு குறைவை சொன்னாரு, அந்த திருமால் கூட 3 அடியில்தான் உலகத்தை அடைந்தார், எங்களுடைய திருவள்ளுவர் 1.5 அடியில உலகத்தை அடைந்தார். அதுபோல அவ்வளவு பெருமை வாய்ந்த அந்த திருவள்ளுவரை கூட அவரையும் மிஞ்சினவர் மெய்கண்டார். மெய்கண்டாருடைய சிறப்பு என்ன, திருவள்ளுவரையும் மிஞ்சிட்டார். அதாவது சுருங்கிய சொற்களினாலே அதுல இருந்து ஒரு ஒரு எழுத்தை எடுக்கவும் முடியாது, ஒரு எழுத்தை கூட்டினா அது அதிகமாயிருக்கும், ஒரு எழுத்தை கூட்டினீங்கன்னா அதிகம், ஒரு எழுத்தை எடுத்தா பொருள் தப்பாயிரு. அப்படி மிக நுட்பமாக அதை அருமையா சொல்லுவார். அதாவது 3 சூத்திரம் இருக்கே அதாவது எழுதுவாரு ஜெய நல்லுசாமி எழுதுவார், தி சூத்ரா இஸ் அ ரிமார்க்கபிள் எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டென்சேஷன் ஆஃப் தாட் அண்ட் கிரேவிட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு ஜெய நல்லுசாமி சொன்னார். 3 சூத்திரத்தை படிச்சு சொன்னாரு, இதை விட ஒரு சொல்லை எவ்வளவு சுருங்கிய வார்த்தையில சொல்ல முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம். This sutra is a remarkable example of condensation.

சாஸ்திரங்களுக்கு வந்து அந்த மிக சுருங்கிய சொற்களினாலே அதை விளக்குவது என்கின்ற ஒரு சிறப்பும் இந்த சாஸ்திரத்துக்கு உண்டு. இன்னொரு சிறப்பு சொல்கிறேன், சாஸ்திரத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், மற்ற டெக்ஸ்ட் புக்குக்கும் சாஸ்திரத்துக்கும் என்ன வேறுபாடு? ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல டெக்ஸ்ட் புக் இருக்கு மாணவர்களுக்கு. ஒரு டெக்ஸ்ட் புக்ல மேல என்ன போட்டிருக்கான்? ஒரு டெக்ஸ்ட் புக் என்று ஒரு கல்லூரிக்கோ அல்லது ஒரு பள்ளி பள்ளிக்கூடத்திற்கோ ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்குன்னா மேல என்ன ஓட்டிருப்பான்? இது 12th ஸ்டாண்டர்ட், இது பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர், இது பிஎஸ்சி செகண்ட் இயர் அப்படின்னு போட்டிருப்பான். அப்பதானே டெக்ஸ்ட் புக் ஆக முடியும். ஆனால் சாத்திரங்களை பொறுத்தவரை அது டெக்ஸ்ட் புக் ஃபார் பிகினரும் அதுதான், டெக்ஸ்ட் புக் ஃபார் ஞானியும் அதுதான். இது சாத்திரங்களோட பெரிய விஷயம், ஒரே விஷயம்தான். ஆனால் உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய அறிவும் உங்களுடைய ஊர்பயிற்சியும் கூட கூட கூட என்ன தெரியும், அதோட நுட்பப் பொருள் விளங்கிக் கொண்டே செல்லும். அப்போ உங்களுடைய அறிவு வளர வளர, உங்களுடைய அனுபவம் வளர வளர டெக்ஸ்ட் புக் மாறுறது இல்லை, டெக்ஸ்ட் புக் சேம். அந்த வகையில தான் சாத்திரங்கள், தாய்மானவர் படிச்சும் அதே சிவஞான போதம் தான், நாம படிச்சும் அதே சிவஞான போதம் தான் இல்லையா? ஆனா தாய்மானவருக்கு வழங்கியது நமக்கு வழங்கிடுமா? ஆகையால்தான் சாத்திரங்களை பொறுத்தவரை சகல நிலையிலே உள்ளவர்கள் அதற்கு தகுதியுடைய குருநாதர் இடத்திலே இருந்து அதை கேட்கும் பொழுது அதை வழங்கிக் கொள்ள முடியும். இப்படி அந்த தோத்திரங்கள், அதுவே சாத்திரங்கள் வந்து கொள்கை விளக்க, அதோட என்னன்னா இந்த சாத்திர கருத்துக்களை வைத்துக் கொண்டு தோத்திரங்கள்ல நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதற்கு விரோதமாக அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கு நீங்க மாடர்ன என்ன உதாரணம் சொன்னீங்கன்னு, ஒரு மேத்தமெட்டிக்ஸ் படிக்க போற ஸ்டூடெண்ட் இருக்கலாம், அந்த மேத்தமெட்டிக்ஸ் படிக்க போற ஸ்டூடெண்ட் ஈக்குவேஷனை எப்ப சால்வ் பண்ண முடியும்? When he has got mastery over the formulas, he can solve the equation. When he can solve the riders, when he has got mastery over theorems, he can solve the riders. Rider, theorem தெரியாம rider solve பண்ண முடியுமா? ஃபார்முலா தெரியாம சூத்திரம் தெரியாம வந்து இதை சால்வ் பண்ண முடியுமா? அதே மாதிரிதான் சொல்றேன், தேவை. அதே போலதான் வித்தவுட் மாஸ்டரி ஓவர் த சாஸ்திராஸ் யூ ஆர் இன்காம்பிடன்ட் டு இன்டர்பிரட். சாஸ்திரங்களை என்றாக படிக்காமல் திருமுறைகளுக்கு பொருள் சொல்லாதீர்கள், அது சைவத்துக்கு நீங்கள் செய்கிற பெரிய கேடு என்று கூட சொல்லியிருக்கிறார். ஆகையினாலதான் சாஸ்திரங்கள் மிகவும் முக்கியம் என்றும், அதோடு இன்னொரு பெரிய குறை என்னவென்றால், இந்த சாஸ்திரங்கள் கற்க வேண்டிய அவசியம் என்னவென்று கேட்டால், 28 ஆகமங்கள் இருக்கின்றன, 28 ஆகமங்களையும் நம்ம என்னைக்கு போய் படிக்க போறோம்? அந்த 28 ஆகமங்களின் சாரமாக எப்பொழுதுமே ரொம்ப சுருக்கிய அளவில் நம்ம நம்முடைய ஆயுள் ரொம்ப குறைச்சது. அது இந்த மாதிரி பெரிய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த பெரிய நாகரிகத்தில் வாழ்றவங்களுக்கு இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா உட்கார்ந்துருந்தீங்கன்னாலே பெரிய விஷயம். அது பெரிய விஷயம், ஏன்னா பரபரப்பான உலகம். இந்த பரபரப்பான உலகத்துல நாம வந்து எல்லாவற்றையும் இனிமேல் சம்ஸ்கிருதம் படிச்சு, தர்க்கம் படிச்சு, அதை படிச்சு, இதை படிச்சு என்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ஆகவே சொன்னார்கள், சித்தாந்த சாத்திரங்கள் என்பது ஆகமத்தின் ஞானபாலம். சாத்திரங்களுக்கு நிறைய இன்னைக்கு செய்தியை சொல்லியிருக்கேன், சில சமயத்தில் எங்களுக்கு அப்படியே தன்னாலே வரும். தேவாரம் என்பது என்ன? தேவாரம் என்பது வேதத்தின் ஞானபாதம். அதனால தேவாரம் வேதசாரம் எழுதின காசிவா செந்தநாதர் எழுதிய நூல்ல ஒரு நூலுக்கு தேவாரம் வேதசாரம். ஆகவே எப்படி சைவரர் கொள்கிறார் என்று கேட்டால், வேதத்திலே சொல்ல போயினா இப்ப தேவாரத்துல வேள்விகள் எப்படி செய்யணும் அப்படின்லாம் வருதா? வராது. அதே போல நம்முடைய சித்தாந்த சாஸ்திரங்கள்ல ஆலயத்துல எப்படி வழிபாடு பண்ணணும், ஆலயம் எப்படி அமையணும், சண்டேஸ்வரர் எங்க இருப்பாரு, ஆலயம் எப்படி அமைய வேண்டும் என்று எங்கேயாவது வருதா சாஸ்திரங்கள்ல? ஆகவே எப்படி கொண்டார்கள் பெரியவர்கள் என்றால், தேவாரம் என்பது வேதத்தின் ஞானபாதம், சித்தாந்த சாஸ்திரம் என்பது ஆகமத்தின் ஞானபாதம். ஆகவேதான் மற்றவர்களெல்லாம் கோயில் அமைப்பு, கோயில் வழிபாட்டை பற்றி ஏன் சிவஞான போதத்தில் சொல்லலை என்று கேட்டால், அது கிரியாபாதத்தில் வரும், ஞானபாதத்தில் வராது. ஆகவேதான் ஞானபாதத்தினுடைய சாரம், ஆகமத்தின் ஞானபாதத்தின் சாரம் சிவஞான சாஸ்திரங்கள்.

0: வேதத்தினுடைய ஞானவாதத்தின் சாரம் தேவாரம் என்று நம்ம பெரியவர்கள் வைத்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு பல செய்திகளை உங்களுக்கு சாத்திரமும் சோத்திரம் பற்றி பல செய்திகளை சொல்லியிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொண்டு
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு பூசுரர் சிங்கமும் போதமாதவரும். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அடைந்தாருக்கு ஆசிரியர்னு பாப்போம், அது எப்படின்னு பாப்போம். அடைந்தாருன்னா அவங்களை தஞ்சமா அடைஞ்சவங்க. இன்னைக்கும் அவங்களை தலைமையில் கொண்டு யாராவது வணங்கினாங்கன்னா அவங்க அடைந்தாரு தான். அவங்க இன்னைக்கு இருக்கிறவங்க தான். அவங்க இறைவரோடு கலந்திருந்தாலும் நம்முடைய பாட்டு அவங்க காதல கேட்கும். அவங்களுடைய பரிந்துரை பரமன்ட்ட போகும், பரமனுடைய அருள் வெள்ளமா நமக்கு வரும். இந்த ரெண்டு பேரையுமே பிள்ளையார் அரசுகள் பார்க்கறதுக்கு முன்னி காதல் கொண்டு தவம் பண்ணுவாங்க. ரெண்டு பேர் பிள்ளையார்த்த காதல் கொண்டவர் சிவனேசன், அப்பர்த்த காதல் கொண்டவர் அப்பூதியார். இந்த ரெண்டு பேரும் அடைந்தார். அதாவது திஞ்ஞான சம்பந்தர் சிவனேசரும் திருநாவுக்கரசர் அப்பூதியாரும் சார்ந்து ஒழுகினார்கள். சைவத்தில சார்பு என்பதுதான் அடைதல் என்று சொல்லும். அவங்களை சார்ந்தாங்க, அதாவது பற்றுக்கோடா கொண்டாங்க. வேற எல்லாவற்றையும் புறம் தள்ளி இவங்களையே கொண்டாங்க. இங்க ஒரு நுட்பம் பாருங்களேன். நம்ம மார்க்கண்டேயர் கதை கேட்டிருக்கோம். மானியாகிய மார்க்கண்டேயருக்காக ஈசர் மரளியாகிய காரணம் ஒதுச்சிருக்கார். மானிக்காக மரளிய ஒதுச்சிருக்கார். உதைக்கும் போது மார்க்கண்டேயர் உயிர் நீங்கல, உயிர் இருக்கு. நீங்க இருந்து உதைக்கல, நீங்க இருந்து முந்தி உழைச்சி அவருடைய உயிரை நிலைப்படுத்தினார். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? சாமியோட ஒரு படி மேல. இப்பவுமே ஆச்சாரியாருக்கு சாமியோட பெருமை அதிகம். இத நான் சொன்னா நீ ஏத்துக்க மாட்டீங்க. திருமூலர் சொல்றார்,
2: சிவனை வழிபட்டார் அவனை வழிபட்டில்லை.
1: சைவம் என்ன சொல்லுது? சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. திருமூலர் புரட்சி பண்றார். டே அப்பா, சாமியை கும்பிடாத, சாமி கும்பிட்டா ஒண்ணு ஆக போறது இல்லை. என்ன சாமி இப்படி சொல்றீங்களே? எல்லாரும் சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. மத்த ஆசிரியர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க கும்பிடாதுன்னு சொல்லுவீங்களே, என்ன ஒரு கோமாளித்தனமா இருக்குன்னு கேட்கலாம். அவர் சொல்றார்,
2: அவனை வழிபட்டு அங்கு ஆமாறு காட்டும் குருவை வழிபடி கூடலுமாமே.
1: நீனாவே கும்பிட ஒண்ணு நடக்காது. குருவை வழிபடு, அவருடைய முத்தரை வெந்தாத்தான் உனக்கு சிவலோக பிராப்தி கிடைக்கும். அதனாலதான் சுந்தரர் சொன்னார்,
2: இறைவர் திருத்தொண்டுபுரி அருமையினை இருநிலத்து முறைகளையும் முதல்வேந்தர் மூவர்களும் கேட்டஞ்சி மறைமுன்னும் மணிமாறும் வந்துள்ள
1: தமை பணிந்தார்
2: எழுதவத்தோர் அப்பாலும்
1: இருத்தர் பதி தொடர் நினைந்தார். இன்னும் நுட்ப சொல்றேன், திருத்தொண்டனுடைய சேய நீர்மை எது தெரியுமா? பரமாச்சாரியர் வழிபடு சேய நீர்மை திருத்தொண்டு பிரிபுராணம் சொல்லும். சேய நீர்மைனா மிக உயர்ந்த தன்மையில மிக ஓங்கிய பண்புல விளங்கும் தொண்டு. எது தெரியுமா? ஈஸ்வர கும்பிடுவதல்ல, அடியார் கும்பிடுவதோடு அல்ல, ஆச்சாரிய மூர்த்திகளை கும்பிடுவது. சிவஞான சித்தியார் 328 பாட்டு உடையது. கடைசி பாட்டு என்ன சொல்றது தெரியுமா? சித்தியார்,
2: பரபிரம்மன் இவன் என்றும் பரசிவன் தான் என்றும் பரஞானன் இவன் என்றும் பராபரந்தான் என்றும் அறந்தரும் சீர்நிலை இவனே என்றும் அருள் குருவை வழிபடவே.
1: குருவை வழிபட சொல்றாங்க.
2: அவன் இறங்கிய வாரணம் ஆமை மீன் அண்டம் சிலையை இயல்பினுடன் பரிசித்தும் இணைந்தும் பார்த்தும் பரிந்து இவை தாமாக்குமாவோர் சிவனேக்கும் பரிசித்து சிந்தித்து பார்த்தும் தானே.
1: குரு எங்க இருக்காரு நினைக்காதீங்க, பக்கத்திலிருந்து மேல பார்த்துட்டு இருப்பாரு நம்மள. சிவன் சுமந்தர் பாப்பார் சத்தியமா. அவர் பார்வை நம்ம மேல பட்டுடுத்துனா நம்முடைய மாயாமலம்லாம் கிட்டு ஒழியும். இதுக்கு சார்ந்து திருத்தணிச்சேரி சாக்கியர்களை பாக்குறாரு, வேற ஒண்ணுமே பண்ணல. திஞ்ஞான சம்பந்தர் பாக்குறார் சாக்கியர்களை, வாதம் செய்த பௌத்தர்களை.
2: அன்றவர்க்கு கவிஞர் கோல் அருள்நோக்க மனிதனால் அறிவில்லை அகன்று நீங்கி.
1: பரமாச்சாரிய கும்பிடுவோட பெருமை அது. இந்த அடைந்தாரு காசிரி சொல்லணும்ன, இவங்க வந்து திஞ்ஞான சம்பந்தர் பாக்குறதுக்கு முன்னே கும்பிட்டவர் சிவனேஷ். அப்படி இருக்கும்போது இவர் சாமி இவருக்குன்னே பெற்றெடுத்த ஒரு பெண், வரலாறு சொல்ல போறேன், அது வந்து சுருக்கமா சொல்லிருந்தேன். அப்ப அந்த பெண் செத்து போயிடறான். செத்து போன பெண்ணை எழுப்புற பொறுப்பு திஞ்ஞான சம்பந்தர் சார்ந்ததா அது. என்ன சொல்ல வர, அதே மாதிரி அப்பூதியார் பையன் மூத்த திருநாவுக்கரசு, அது பண்ணி செத்து போயிடறான். பாம்பு கடிச்சு ரெண்டு இடத்துலயும் பாம்பு தான். அவன திருநாவுக்கரசர் எழுப்புற. என்ன சொல்ல வரேன்,
2: சாமி கூட உயிர் போறதுக்கு முன்னாள் காரணம் வதைச்சார். பரமாச்சாரியாரோ என்றால் உயிர் போன பிறகு கூட போன உயிரை மீட்டு அந்த இறந்த சமமாகிய உடம்பின புகுத்தக்கூடிய பேராற்றல் வாய்ந்தவராக இருக்காங்க.
1: அதற்காக சொன்ன இ வரலாற்றை பார்ப்போம். முதல்ல சிவனேசர் திரு மயிலாபுரி எனும் திருத்தலத்தில் வாய்ந்த பெருங்குடி வணிகர், பெருஞ்செல்வந்தர், அரசர்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அளவில்லா வளர்த்தினர் தனவந்தர்.
3: அவர் தம்மை உள்ளவாறு அறிந்தவர். தம்மை உள்ளவாறு அறிதல்னா என்ன?
2: உடம்பாகிய சடம் தான் அல்லேன்
3: என உணர்தல்,
2: உலகமாகிய பாசம் நிலையற்றது என உணர்தல், தானல்லாத உடம்பை தான் அல்லேன் என்று உணர்தலும், தனதல்லாத உலகை தனது அல்லது என்று உணர்தலும் தான் தன்னை உள்ளவாறு அறிதல். தன்னை அறியும் அறிவே அறிவாகும், பின்னை அறிவெல்லாம் பேரறிவு ஆமே அப்படின்னா திருமூலர்.
3: உலகத்தில் எல்லாரும் நிறைய படிக்கிறோம், பல பட்டங்களை வாங்கிக்கிறோம், திருமூலத்தை கொண்டு போன என்னமா சொல்றார், இதெல்லாம் பேய் அறிவு.
2: இறைவனை பற்றி அறிகின்ற அறிவு தெருமஞானம், அதுதான் அருள்ஞானம். உலகத்தை பற்றி அறிகின்ற அறிவு மருளஞானம், அதுதான் இருளஞானம்.
3: இது திருமூலர் சொல்றது. சுதீர் சுதீர் அறிகிறாங்க.
2: அறிவின் வடிவாகி இருந்த என்னை அறிவின் வடிவு என்று அருள் செய்தான் நந்தி.
3: இது திருமூலர் வாக்கு.
2: தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னணி நினைவில் நிகழ்ச்சியை அமைப்பார்கள்.
3: இதுவும் ஒரு வாக்கு தான். பாருங்க, தன்னை அறிதல் என்பது அவ்வளவு முக்கியமானது. இது நம்மளால அறிய முடியாது, குரு வந்துதான் உணர்த்துவார்.
2: ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தனை வளர்ந்து என தம்முடன் குருவாய் தவத்தினை உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையும் அரண் கடல் செல்வே
3: என்பது சிவஞான போதும். இங்க பாப்போம் வரலாறு. இவர் தம்மை உள்ளவர் அறிந்தவர்னு சொன்னேன். தம்மை உள்ளவர் அறிதல்னா
2: நாமல்ல இந்திரியம், நம் வழியில் அல்ல வழி நாமல்ல, நாமும் அரணுடைமை, நம் இந்த கடிமை.
3: ஈஸ்வர யார், மகாவிஷ்ணுவா, பிரம்மாவா, நவகிரகங்களா, அட்டத்திற்கு பாலகர்களா என்று கேள்வி எழும். அவர் சாவா பிறவா சமுத்திரத்தை நெஞ்சு உண்ட சங்கரன் தான். அதுல ஒரு நயம் இருக்கு பாருங்க, மற்றவங்களுக்கு நம்ம அடிமையா இருந்தா வேலை வாங்குவாங்க, கூலி தர மாட்டாங்க. இங்க சங்கரன் இருக்காரு, நமக்கு சர்வ உலகத்தையும் கொடுத்துட்டு அவர் சுடுகாட்டுல குடிப்பார்,
2: நமக்கு பட்டாளையை கொடுத்துட்டு அவர் குறித்தோல குடிப்பார், நமக்கு தங்க ஆபரணத்தை கொடுத்துட்டு அவர் பாம்ப அணிவார், நமக்கு தங்கு தட்டுல சோறு போட்டுட்டு அவர் பிரம்மலாபானத்தை பிச்சை ஏற்பார்.
3: இந்த மாதிரி தலைவர் சுடுகாட்டிலையும் தொண்டர் மாளிகையிலையும் இருக்கக்கூடிய ஒருவர் உண்டுனா அது சர்வேஸ்வரர் ஒத்தன்தானே.
2: அவனுக்கு அடிமையாவதற்கு கசக்குமா? அதை அறிந்தவர் நமது சிவனேசன்.
3: தம்மை உள்ளவாறு அறிந்தவன் சங்கரக்கடிமை என இன்பத்தை செய்கிறவன்.
2: பொய்மையே இருப்புற மிக்கதோ அன்பா, பொய்மை நீக்கிய பொருள்
3: பொய்யாகிய உலகத்தை விட்டு பொய்யில் கிடந்து பொருளாதேன்னு அடிகள் கூட சொல்றாரு. நம்ம பொய்யில தானே கிடந்து பொருள்றோம்,
2: பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கோம், வீடாகட்டும்.
3: ஒரு நாள் அந்த வீட்டை விட்டு
2: நல்வாயில் செய்தார், நடந்தார், உடுத்தார், நரைத்தார், இழந்தார்.
3: சோ கேக்குறாங்க, என்ன ஆகம் இந்த வீடு கட்டி காணாம போன வாரம் கட்டினாருங்க, இன்னைக்கு அவருக்கு கருமதி சொன்னாங்க. என் அம்மாவுக்கு சந்தோஷம், அப்பா போய் தொலைஞ்சானா? ஆக வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு. இந்த சிவனேஸ்வரன் கூட தன்னை உள்ளவாறு அறிந்தது. இவருக்கு உள்ளவாறு அறிந்தவங்க என்ன தெரியுமா இருப்பாங்க? இந்த
2: ஜீவன்முக்தரானவங்களுக்கு கூட
3: அருள் தருவது அடியார் தான். அடியார வணங்குறதனுடைய அவசியத்தை நான் சொல்ல விரும்புறேன். அடியார வணங்காம ஞானம் வராது. பரம சத்தியம் நான் சொன்னா தப்பு. மெய்கண்டார் சொல்ற, நான் சொன்னா எடுக்க முடியாது. மெய்கண்ட தேவர்,
2: வினையால் அசத்து விளைதலாம் ஞானம், வினைதீர் என்று விளையா, வினைதீர ஞானத்தை நாடி தொழவே அது நிகழும் ஆனத்தால் அன்பின் தொழு.
3: அவர் வாக்கு அடியார தொழுதா பாரத கர்மா நீங்கி தத்துவ ஞானமாகிய மெய் உணர்வு பிறக்கும். அதனாலதான் அடியார் வணக்கத்துக்கு இத்தனை முக்கியம் கொடுத்தாங்க பெரியவங்க. அடிகளை விட பெரியவங்க ஒருத்தர் உண்டா? அவர் சொல்றார்,
2: அவனே பிறந்த அருவினையே உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெரும் திரு.
3: சிவமே பெறும் திருவை சாமி எங்க கொண்டு வச்சிருக்காரு பாருங்க, அடியார் நடப்பார். தங்கிட்ட வச்சுக்கல, நல்லா கவனிக்கணும். பெரியவர்கள் இன்னிலேருந்தாலும் மாறணும். நம்ம எல்லாம் அவெல்லாம் அடியார் ஏதோ மனிதர் நினைக்கிறோம். அவர்கள் மனிதர் அல்ல,
2: சாட்சாத் மகேஸ்வரர்கள்.
3: யாத்திரி மகன் சொல்ற, சாமி சொல்ற,
2: நாதகமையும் நாதனது அம்புய பாதம் சேர்ந்து
3: இவர் மனுஷர் யாரொருத்தர் அடியார சொல்றாரோ அவர் நரகம் போவது தவிர்க்க முடியாது. அழகு அவங்களை அண்ணாத்து உமிழாது. அப்ப என்ன அர்த்தம்? அண்ணாந்து உமிழ்ந்தா வாய்க்கிறது வெளியில தள்ளுறது, வெளியில தள்ளாது. என்ன பொருள்? நரகத்திலே இருக்க வேண்டியதுதான். பயம் இல்லையா? அது அடியாரில் நேசு. நாதனையும் நாதனது அம்புய பாதம் சேர்ந்து இன்னொரு இடத்துல சொல்றாரு சாமியே. யமனை உதைச்ச பிறகு யமனை புகி கொடுத்து அவன் மணங்கிறான். அப்ப தர்மனை பார்த்து சொல்றாரு, போற்றி தருமனை புராரி நோக்கிலே சாற்றியிருந்தான் பயந்து கண்ணீரை நீட்டோடு புனைந்து எம்மை நினைவில் நீரர்வால் கூத்து வந்தான் என குருவாயலை. நீ யமன் சொல்லிக்கிட்ட போவாத, சரி வந்து பாக்க என்ன பண்ற? நீ வணங்கு, கால வந்து வணங்கு. நமது தொண்டரை மன்னத்தவர் மனிதரே என என்னரை அவர்களை யாமென்றே நிறைய கடைபிடிச்சு ஒழுங்கு. நம்ம யார் தெரியுமா? திண்ணான் சம்பந்த திண்ணாபுரதான் சிறியில போவார். திண்ணான் சம்பந்தர் சிறியில கொடுத்தது சாமி எங்கேயோ நிறைய இருந்த உங்களை குடிச்சிருவார். குதிப்பாரியா? நீ நம்மளா மாதிரி பண்ணிருக்கோமா? வாகனத்துல வேகமா போ, பாக்காத மாதிரி போவோம். அடியார் அந்த பக்கம் போயிட்டு இருப்பார். தெரிஞ்சிட்டா எங்கேயாவது கும்பிடுவாருங்கிறதுக்காக பாக்காத மாதிரி ஒன்னு குதிரையில ஒரு கவசம் மாதிரி வாங்கி மாட்டேங்குவோம். நகர் சார்ந்து பண்பு பெற்ற நட்டுந்தர்களுடன் அடியாத்த எப்படி இருக்கிறார் ஆச்சாரியார்? பணிந்து ஞானம் உண்ட வள்ளலே அடியாத்த பணிஞ்சிருக்கிறார்னா என் போன்றவங்க என்ன செய்யும்? நூக்கங்களை அறியும். இப்ப நம்ம சிவேஸ்வரரை பத்தி பாத்துட்டு வந்தோம். அவர் தம்மை உள்ளவா இருந்தவர்னு பார்த்தோம். ஜீவன் துறைக்கே அடியார் பெரும் சேவம் செய்யறாங்கன்னா சாதாரியாரை கேட்கவே வேணாம். அவங்க அடியாரோட இருந்து ஆகணும். அதனால என்ன பண்றாரு அவரு? கற்றை வார்த்தடை முடியினார் அடியவர் களத்தில் உற்ற செய்கையில் ஒளிவிந்தி உருகிய மனமும். அடியாருடைய ஏற்பார், அவங்கள கொண்டாடிக்கிட்டே இருப்பார். இதான் அவருடைய வாழ்க்கையே போச்சு. இப்படி இருக்கும்போது செய்தி வருது. இந்த காலத்துல அடியார் எல்லாம் ஆச்சாரியரை பத்தி தான் பேசுவாங்க. பழைய காலம் இப்ப இல்ல. திருநாவுக்கரசரே அப்படிதான் செய்தி போகுது. தில்லையில இருக்கிறாரு, பாடிட்டு இருக்கிறாரு. பாட மாட்டே. அப்ப ஒரு அன்பர் வர, எங்கரு மொழி செய்தி தெரியுமா? கடையுகத்தில் அணிகின்ற விதந்த திரு கருமலத்தில் இருந்த செங்கன் விளைவு வைத்தா திருமுறா வெற்பறையும் பாவிகுரு முளைப்பாலோடும் அணையநிறை சிவம்பெருக வரஞானம் குறைத்துட்ட அமுதம் செய்த உடையமரை பிள்ளையா சொன்ன உடனே பாட்டை விட நிறுத்தினார் அப்பர். சாமி அப்புறம் பாடிக்கிறேன், நான் கலம்பர சீர அடிக்கிறது. ஏன் சாமியை விட அவர் காட்டுனது பெரியவங்க. அப்பொழுது அம்பலத்தில் ஆடுகின்ற கடல் வணங்கி அருள் பெற்று பொய் பிறவி பிணியோட்டும் திருநீதி புரண்டு வனம் கொண்டு போந்து. நம்மள தில்லையில காலால் கூட நடந்திருப்போமா தெரியாது, வாகனத்துல சுத்தி வந்திருப்போம். அவர் திருமேனி செம்மேனி எம்மானா விளங்கும் திருநாவுக்கரசு சுவாமிகள் தூய வெண்ணீர் துடைந்த பொன் மேனியை உடைய பெருமான் அந்த வீதியில தமது பொன்மேனி பட்டு புகுதிபட அவர் அங்கப்ப தரிசனம் செஞ்சு போறார். யோசிச்சு பாருங்க, அவருடைய பக்தி என்ன, நம்ம நிலை என்ன, யோசிச்சு பார்க்கணும். இப்ப இந்த சாமி என்ன பண்றாரு? சிவனை சார் சிஞ்சான சமுத பெருமையை கேட்டவுடன் முடிவு பண்ணிவிட்டார். அப்பா என்னிலிருந்து இந்த மாளிகையிலே இதுதான் நம்ம வேலை. என்ன வேலை தெரியுமா? சிஞ்சான சமுத்திர புகழ கேட்பேன், சிஞ்சான சமுத்திர புகழ பேசுவேன், வேற வேலை கிடையாது அப்படின்ட்டு. வாயினால் பேசுவது மறைக்குள்ள வள்ளலுடைய வாழ்க்கை, செவியினால் கேட்பது சிறப்புற செல்வர் செம்மையே. போட்டார் போர்டு எழுதி போட்டு சாமி. இது இருந்தும் எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் பிராரத்தம் தாக்கும். அவருக்கு குழந்தை பேர் இல்ல, சிவனேஸ்வரன் குழந்தை பேர் இல்லைன்னு பாருங்களேன். இப்ப கூட நம்மளால தெரிஞ்சுக்கிற மாதிரி பெரிய புராணம் வழி காட்டிட்டு போகுது. குழந்தை பேர் இல்லாதவங்க யாரோ ஜோசி நீ போய் பாருங்க, அவன் ஏதோ சொல்ல கேட்டுட்டு இருக்கும். அடியாருக்கு செய்யும்
4: அரிய நீர்மையில் அருந்தவும் புரிந்து அறநடியாக்கு உரிய அர்ஜனை உழப்பில செய்தான் நலத்தால் கரியவாம் குரல் மனைவியாவையிலும் கமலத்து உரிய பூமகள் என ஒரு பெய் கொடி உதித்தாய்.
3: அடியாருக்கு செஞ்சார் திரு ஒரு பாரி பாரி கொடுத்து பணம் பாரி பாரி வணங்கினார். முகந்து கொடுத்து குறைந்து அடைவார், முகந்து கொடுப்பார் குறைந்து அடைவார். குழந்தை கொடுக்குது, அது கையில தூக்கின பஞ்சு மாதிரி இருக்குது. உடனே பூம்பா வேணு பேர் வச்சுட்டு பூ மாதிரி இருக்கே. புறத்துல அந்த மாதிரி என்ன நிகழ்ச்சியில பார்க்கலாம். இந்த கண்ணப்புறம் பிறகுறாரு, பிறக்கும் போது திண்டு இருக்கிறார்.
4: அண்ணலை கையில் இருந்தற்கு அருமையால் உரிமை பேரும் தின்னும் தின்ன என்று எம்மும் என்ன திஞ்சிலை வேற வார்த்தார்.
3: கோச்சகர் இருக்காரு, பிறக்கும் போது கண்ணி சக்கப்பா பிறகுறாரு.
4: பிறவாது ஒரு நாளில் கழித்து என் பிள்ளை பிறக்கும் பணியில் என் கால் உட ஆக்கிரித்து தூக்கும் என உற்றவைகள் மற்றது முட்டை அறமாளர்கள் சொல்லிய காலம் அணிய பிணி திட்டி அறுவணியை இரவாது உருவாக்கு கெடுத்து என் கொச்சிங்கோ என்றார்.
1: பாருங்க அந்த காரணமா பேர் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த பூம்பாவை 7 வயசு அது குழந்தை மாதிரி அப்படி தெய்வத்துக்கு குழந்தையா இருக்கு.
4: அழகின் முன்னிலம் பதம் என்ன, அணிவிளக்கு என்ன, விளவு கொண்டிடும் பேதையருடன் விளையாட்டில் கடலோடு அம்பகம் கண்டுகம் என்று மற்றினைய மணலை மின்கிணி குளம் என
1: மனையிலே ஆடி 7 வயசு அப்பா பாக்குற அதனுடைய மலர்ச்சி அதனுடைய அழகு ஒரு தெய்வ கவி இவை கண்டு மகிழ்கின்ற சிவனே சார் சுத்ததா எல்லாரும் கூப்பிடுற அப்பா எல்லாரும் வாங்கடான் முறை பையன் அத்தனை பேர் வந்துடும் வந்த பிறகு சொல்றார்
4: சுற்றம் நீடி கிளையலாம் சுந்தரம் கேட்ப கற்றமாந்தர் வாழ் காணி நாடு உடையவர்க்கடியேன் பெற்றெடுத்த பூம்பாவையும் பிறங்கிய நிதியும் முற்றும் என்னையும் கொடுத்தனன் யான்.
1: என் செல்வம் நானே என் குழந்த பூம்பாவை இத்தனையும் திருஞான சம்பந்த திருவடிக்கு அடிவுரை காணி கேனு இவருடைய அன்பில் எப்படி சொன்னாலும் சாமிக்கு இது ஏற்புடையதால் இந்த இடத்துல நாம எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். தொண்டு பண்ணும் போது மூணு வழி நின்று தொண்டு பண்ணா போதாது, அருள் வழி இக்கணும்.
4: அருள் வழி நின்று
1: தொண்டு பண்ணும் போதுதான் சாமிக்கு அது சிவார்ப்பணமா போகும். அதுக்கு பிரமாணம் இப்ப வரப்போகுது. இவர் அன்புல சொன்னாலும் இவர் ஆபத்துல சொன்னாலும் அது திருஞான சம்பந்தருக்கு இந்த பொண்ணு திருமணம் செய்வதில் இறைவருடைய திருவுள்ளம் சம்மதிக்கவில்லை. அது என்னாச்சு, அந்த பொண்ண பாம்பு தீண்டும் வண்ணமா வினை உருவாகுது கவனிங்க. அதனால அரியாருக்கே நம்ம செய்யறதா இருந்தா கூட என்ன செய்யணும், திருவுருள் வயப்பட்டு செய்யணும். பக்கம் கேள்விதான் செஞ்சான், வேதம் தான் ஓதினான்,
4: மூணு வழி நின்றான்,
1: அறுவழி நிக்கல. அதனால அவன் ஆட்டுத்தலை பெற்றான். சண்டீசர்
4: மூணு வழி நின்றிருந்தால்
1: தந்தையை கும்பிட்டு இருப்பார்,
4: அறுவழி நின்றதால் சிவபூஜைக்கு இடையூறு செய்ததனால் காலை துண்டித்தார், அடுத்த கணம் இறைவர் வெளிப்பட்டார்.
1: ஆக மூணு வழி நிற்பது பெரிதென்று அறுவடி நிற்பதுதான் பெரிது. அதுக்கு இந்த சான்று இப்ப சாமி என்ன பண்றாரு, இவருடைய ஆர்வத்துல கொடுத்திருந்தாலும் இறைவன் திருவுளத்துக்கு இது சம்மதம் இல்லை.
4: அன்பர் இன்பரும் ஆர்வத்தின் அளித்த பாங்கல்லால்
1: சீக்கிரதாசன் விளக்கம் சொல்றார்,
4: பொன் பிறங்கு நீர் புகழி காவலருக்கு இது புகழாது
1: இது ஒவ்வாது
4: என்பது உட்கொண்ட பான்மை ஓர் ஏற்றிலம் பணியாய்
1: முன்பு அணைந்தது போர் ஓர் முள்ளையிற்று அறவும் பாம்பு வந்துடுது. இந்த குழந்தை முட்டி பறிக்க போறா, அதுக்குள்ள பாம்பு இவ கை விரல மலர் போல நினைச்சு பறிச்சிருந்தான். அத சீக்கிரதாசன் சொல்ற அழகு பாருங்க, மொவ்வொரு மாதவி பந்தரில் மறைந்து வந்து எழுதி சித்தி நான்கை கவர் பொழுதில் மலர் செங்கை நவ்வி வாழ்வி நறுமுதல் செறிநெறி கூந்தல் கோவை வாயவள் முகில் விரல் கவர்ந்தது குறித்து நாலு தந்தமும் பட்டு உள்ளுக்குள்ள விஷம் பாஞ்சிடுது. அப்படியே வந்துடும், 7 வயசு குழந்தை அடுத்த கணம் கீழே வந்து உயிர் போயிடுது. தரையில் விழுதர சேடியர் வெறுக்குடி தாங்கி அச்சத்தோட சேடியர் தோழி பெண்கள் மலை மாதிரி உயர்ந்திருக்கிற மாடத்துக்கு அச்சு போயிடறாங்க. சிவனேஸ்வரர் அழகா ராஜ வைத்தியம் பார்க்கிறார்,
4: உரசு எம்பி அரசருக்கு வைத்தியம் பண்ணக்கூடியவங்க எல்லாம் பல தேசத்திலிருந்து ஒருமிக்கிறார்.
1: உரசி எம்பிய மூன்று நாள் அகவையும் முற்ற அரசர் பாங்குளோர் உட்பட அவனி உள்ள யாரும் மனிதரும் காட்சி புறையை செய்கையில் தீண்டிடாது ஒழிந்திட போனார். எல்லாரும் அழகா இவர் அழல சிவனேசர் பாக்குற
4: சீரில் மன்னிய சிவனேசர் கண்டே உளம் மயங்கி காரிய சோலை சூழ் கழிவன தலைவர் சாரும் அவ்வளம் உடல் கடலிடை அடக்கி சேர என்போடு சாம்பல் சேமிப்பது தெளிவார்.
1: சாமி என்ன செய்வாரோ அதான் அணியார் செய்வாங்க. சாமி என்ன செய்வார் தெரியுமோ, முக்கியப்பு காலத்துல எல்லாத்தையும் சாம்பராக்கிடுவார். சாம்பராக்கி தன் திருமேனியே கோட்டையா வைத்து அதுல எல்லாத்தையும் சுமப்பார். அதையும் சிவனேசர் செய்யறார். இவரும் சாமி மாதிரியே அந்த பெண்ணை சாம்பராக்கி எலும்பையும் சாம்பரையும் ஒரு பெரிய மண் கூடத்துல வச்சு கன்னிவாடத்துல உயிரோடு அந்த பெண் இருந்தா என்னென்ன சௌரியங்கள் செஞ்சு கொடுப்பாரோ அந்தந்த சௌரியங்கள்லாம் செஞ்சு கொடுக்கிறார். மாலை சாந்தனம் மஞ்சனம் நாடூரும் வழாமை பாலின் நேர் தரும் போனகம் பகல் விளக்கு, பகல் விளக்கு என்பது பகல் உபச்சாரத்துக்காக ஏற்றப்படும் விளக்கு, அதெல்லாம் செய்யணும் செஞ்சிருக்கிறார். இப்ப செய்தி வருது, ஐயா வணிகர் குல திலகமே பண்டமை பெருமான் திருவொற்றியூர் வந்துட்டார். அவர் அங்க பாடிக்கிட்டு இருக்காரு,

வாய்ப்பு பாடிட்டு அதுல ஒரு பாட்டு அற்புதமா இருக்கு நமக்கு எல்லாம் அது ஒரு பிரமாணமான பாட்டு. நன்றியால் வாழ்வதுள்ளம் உள்ளம்னா உயிர், உயிர் வாழ்வதற்கு அடிப்படை நன்றி. இந்த கண்ணை கொடுத்தானே காதை கொடுத்தானே வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்க்க வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்தானே என்பருமா அவனை மறந்துட்டோமே நம்ம எல்லாம். அதான் சொல்ற நன்றியால் வாழ்வது உள்ளம். இது கேட்டவர்கள் ஜீவனிச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சொன்னவர்களுக்கு எல்லாம் காசும் பட்டாடையும் பொற்கையுமா கொடுக்குற. திருமயிலாப்பூர் எங்க இருக்கு, ஒட்டியூர் எங்க இருக்கு, இடையில 12 கிலோமீட்டர். அது வரைக்கும் துகில் விதானம் தோரணம் மாலைகள் பண்ணி மயிலாப்பூர்ல இருக்கிற அடியாரெல்லாம் கூப்பிடுற. ஐயா ஐயா வாங்க, திருஞானசம்பந்தர் ஒட்டியூர்ல இருக்காராம், முன்னம் நாம் சென்று அவர் பொன்னடித்தனம் தலைமுறை குறைவோம், நாம போய் அவர் திருவடி தலைவர் சுட்டிப்போம். அவர் சாமி திருவடியை சுட்டிக்கிட்டவரு, நாம அவர் திருவடியை சுட்டிக்கும். இதுக்கு முன்னாடி திருஞானசம்பந்தர் மிக விரைவா செயல்படக்கூடியவர். அதை புதுசுல சிங்கம் அச்சன் அதிகம் கலந்து வீடியோ சொல்லிக்கிறார். சில பேர் காமராஜர் நிலைமையமா மெதுவா பண்ணிட்டு இருக்கும், வேகமா செயல்படணும் அடியவர்கள். அசல பார்த்தா திரு தொண்டர் குழாத்திலே நீலரை கண்டே தூரத்துல பார்த்த ஆச்சாரியார் தான் பார்த்த உடனே அப்படியே விழுந்து வணங்கணும். ஆறு சூரியனார் திருமகனார் அணைந்தார். திருமகனார் இங்க இருக்கு திருமகன் அல்லவா, உடனே அப்படியே வணங்குற சிவனேஸ்வரன் கூட இருக்கிற அன்பர்களும். அடியார் வாயிலதான் சொன்னேன் திருஞான சீகில இருக்க மாட்டார். காடி நாடரும் கதிர்மணி சிவிகை நின்று இழிந்து அடியார பார்த்தீங்க வேடம் வந்து சாமி வேடத்தை வணங்கலைன்னா அது விபரீதமாயிடும். வேடம் கைத்தோட வீடு எலி, அது அழகா ரத்தன சுருக்கமா சொல்லிட்டு போனார் அப்பர்கள். அவருக்கு எவ்வளவு கைமாறு பண்ண வேண்டும், நம்ம ஒரே கைமாறு செய்யலாம். மீளா ஆளல்லால் கைமாறு வேறு அல்லே, அதுதான் உண்மையான கைமாறு. மீளா ஆளாவதை தவிர கைமாறு வேற இருக்கா? இன்னொரு கைமாறு உண்டு, பாடலாம். பாடுறதும் மீளா ஆளாவதும் தான் இறைவருக்கு செய்யக்கூடிய கைமாறு. கூடி இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்களே, சிவனேஸ்வரர் சொல்லல எத்தனை நாள் ஆயிட்டு தெரியுமோ, அந்த பொண்ணு செத்து போய் எலும்பு சாம்பலமா இருக்கு, 5 வருஷம் உண்டோடு. அது செத்து போன போது வயது அதுக்கு 7, இப்போ அது உயிரோட இருந்தா 12 வயசு. உயிரோடு இல்ல, 5 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. இந்த நிலையிலதான் உடைய பிள்ளையார் வர்றார். இப்ப கவுனிங்கதான் சொன்னேன், சாமி உயிர் போறதுக்கு முந்திதான் உதைச்சார், இவர் உயிர் போய் 5 வருஷம் நீச்சு உதைக்க போறார். எம்மன உடைய பிள்ளை அவருடைய பிரிமையை பாருங்க, அந்த மகான கும்பல கசக்குதா? நீ யோசிச்சு பாக்கணும் இல்லையா, அவர் கொடுத்த தேவாரத்தை படிக்க கசக்குதா? அப்படி நீ யோசிச்சு பாக்கணும் இல்லையா. திருக்கோயில் போனா அவரை சாமியை நினைச்சு கும்பிடுங்க, திருநாவுக்கரசு அம்பாளை நினைச்சு கும்பிடுங்க, அவ்வளவுதான் உங்க எல்லாருமே வந்துடும். அது மேல ஒண்ணு வேண்டாம், சாமி கூட எப்போ பூஜை பண்றாங்க கதை கட்டி வச்சுன்னு உட்காந்துருவார். ஆனா இங்க எப்போதுமே எளிவந்த காட்சிகள், இன்ப காட்சிகள் இல்லையா. இவர் இணையினவன கூடியிருக்கிற தொண்டர் எல்லாம் சொல்றாங்க, அதாவது உங்க கூட ஒரு நுட்பம் இருக்கு, தம் சொந்த துயரை மறைத்து திருத்தொண்டு விடாது உழைப்போடு தொடர்ந்து செய்கின்ற தூய அன்பின் மேம்பாடு உடையவருக்குத்தான் ஆச்சாரியார் அருள் வரும். அவர் வந்த உடனே நம்ம துயரத்து சொல்லக்கூடாது, ஐயா வரும்போதே கால் வழியோட வந்தனுங்க மூட்டு வழிங்க 3 நாளா இப்படி சொல்லிட்டு சாமிட்ட கூப்பிடாது. எல்லாத்தையும் மறைச்சு என்னையா நல்லா இருக்கேன்னு பக்கத்துல இருக்க, ரொம்ப நல்லா இருக்கேங்க, ஆனா அவ்வளவு சும்மா இருக்கும், வீட்டுல பல பிரச்சனைகள் இருக்கும், எல்லாத்தையும் மறைச்சு வச்சு சாமிட்டு போய் கும்பிடுங்க. வீட்டுக்கு போகும்போது ஒரு துன்பமும் இருக்கும், போகும்போதே சொல்லிட்டே போங்க, இன்னைக்கு பணம் இல்ல, நேற்றுக்கு சோறு இல்ல, முந்தின நாள் அடை இல்ல, போன வாரம் வீடு இல்ல, இந்த வாரம் வாசல் இல்ல, இப்படி இருந்துட்டு போயிடும். மறைங்க இறைவன் இருக்கான், அதுதான் பாட்டு அவரு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. தாம் என்றும் மனம் தளரா தகுதியராய் உலக

இந்த சிங்காமரம் மட்டிட்டா தான் அதே சிங்காமரப்பன். இப்ப தினகரன் கூடி இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் சொல்றாங்க, ஐயா ஐயா, ஒரு உங்க மேல உயிரை வச்சவர் ஒரு பெண்ணை பெற்றெடுத்தார், அந்த பெண்ணை உங்களுக்கே திருமணம் செய்யணும் நினைச்சார், 5 ஆண்டுக்கு முன்னால அதை மச்சரவன் தீண்டு அது உயிர் மாய்ந்து விட்டது, எலும்பையும் சாம்பலையும் உயிரோடு இருப்பது போல கன்னிமானத்தை பாதுகாத்து வைக்கிறார். இவர் பாகராஜ ஞான சம்பந்தர், இவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, வியாபக உணர்வுடையவர் அல்லவா, ஞான வித்தகர் அல்லவா, முழுவந்த முத்துமை விலகர் அல்லவா, அத்திறத்தில் நிகழ்ந்தது திருவுள்ளத்தை அமைத்து உள்ளத்துல படி வச்சுக்கிறார். சித்தம் இன்னொரு சிவனேசம் செயல் வாய்ப்ப பொய் தவ சமன் சாக்கியர் புறத்துறை அழிய வைத்த பெரும் கருணை நோக்கால் மகிழ்ந்தருளி போற கபாலீச்சரத்துக்கு. எங்க யாரு இருக்காங்க? கங்கை வாசலையார் கபாலீச்சரத்து அணிந்து ராமருடைய குல முன்னோர் பகீரதன்னு பேரு, அவங்களோட குல முன்னர் சாகரரை காப்பாற்றுறதுக்காக பகீரதன் கங்கையை வருவித்தான். பகீரதனுடைய தவம் அவ்வளவுதான், கங்கையை தான் வரவழைக்க முடிஞ்சது. கழுமலை பதியாகிய கவுரியர் குலதீபர் கங்கை சூரிய மங்கை மந்திரை வரவழைக்கிறார். அவர் ஆறதா வரவழைச்சார், இவர் ஆறு சூரியனார வரவழைக்கிறார். தேவதேவனை திருக்கவாலி சரத்து அமுதி பாவை பாகனி. ஏன் பாவை பாகன் சொல்றாருன்னா அம்பாள் வந்து அருள் பெறும். இது திருஞான சந்திரன் சொல்றாங்க, திருநாகரசன் சொல்றாங்க, திருநாகரசன் எப்படி சொல்றார், திருஞான சந்திரன் எப்படி சொல்றார்?

வருவார். நிறைவு சித்திச்சரம் பேந்தை காந்தாரம் அருள்காக வருவார். இதே பேந்தை காந்தாரத்தில் அப்புறம் சொல்றார், அரி பரி கையாளை ஒரு பாகமாக அருகாரணத்தில் வருவார். முப்பது தேவரத்தை இருக்கு பாருங்க, நம்ம படிக்கிறோமே தவிர உணர்றதில்லை. அம்மையும் சாமி வந்தாங்க, அருள் சத்தியமா ஒரு உணர்வு. சாமி தனியா வந்தா தொலைஞ்சோம், சோழிப்பார் மாதவும் சோதித்தான் தன்னை. ஏன்னா தேவாரம் சொல்லுது, அடியார் அடிமை அணக்க வல்லார் போலும், அடியார் அடிமை உகப்பார் போலும் அணியாரு திருமூலத்தானனாரே. தேவாரம் சொல்லுது, தமிழ் மறை சாட்சிகின்றது. அது இவர் என்ன பண்ற, சாமிகிட்ட போறாரு, இவருடைய திருமேனி முகக்க அப்படியே மயிர் புலகம் ஆயிடுது. சிஞ்ஞான சம்பந்தர் சாமி அருள் வாங்கிட்டார், இந்த குழந்தை எழுப்பிடுத்து. இந்த வரலாறு என்ன கொஞ்சம் சுருக்கமா சொல்லி முடிச்சுக்கிறேன், அடுத்தது பூஜையருக்கு போகணும். சுருக்கமா சொல்லிட அவரை கூட்டு உங்களுடைய இந்த குழந்தை இருக்கிற குடத்தை கொண்டு வாங்க கொண்டு வர. அப்ப நமக்கு புவனத்தில் தங்கி வாழ்வதற்கு உறுதியான நிலைமை சாதித்து மண்ணினி பிறந்தார் பெரும் பயன். உலகத்துல பிறந்திருக்கும் பலன் எழுதி தெரியுமா? வீடு கட்டுவதல்ல, பையனை அமெரிக்கா அனுப்புவதல்ல, பொண்ணுக்கு ஜப்பான் நோக்கில பார்ப்பதல்ல, கோடி பணங்களை குவிப்பதல்ல, எது தெரியுமா? சிவனடியாருக்கு திருவமுது படைப்பதும் சிவபெருமானுடைய திருவோலக்க தரிசனத்தை கண்ணுற கண்டு மனதால நிறைந்து ஆறுதல் இருந்தான். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிச்சோடு மன்னலார் அடியாதவை முது ஜீவித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையான உலகம் பிறகு இவர் மண்ணு பாடுறாரு, மண்ணுவார் சடையாரை முத்தொழுது மட்டிட்ட என்னும் பதிகத்தில் போதியோ என்னும் அந்த திருவாக்கியம் அமுதை அவ்வங்கம் வந்து வந்து உருவமாய் தொட்டது அக்குடத்து. முதல் பாட்டுல வெடிவு வந்துருச்சு, மீதி எட்டு பாட்டுல பன்னெண்டு ஆண்டு வளர்ச்சி. குடத்தை உடைச்சிட்டு எழுப்போது பிறந்த சாமி சொல்ற சேர்க்கிறார், குடத்தை உடைச்சோம்னு சொன்னா அமங்கலமா இருக்கு. தாமரை மொட்டு விரிந்தது போல இந்த பெண் கையை உயர்த்தி கொண்டு எழுகின்றார். போற்று தாமரை போது அமைந்தது போன்று கோட்டுடி செங்கை தோன்ற குடமுடைந்து எழுந்தாள் அப்படிங்கிற. ஏன் தெரியும் அதுல இருப்போம் அகிலத்தீரே பாருங்கள், எந்த கையில் நட்சத்திரம் தீண்டியதோ அந்த நட்சத்திரத்தை புச்சரமாக்கிய புகழிவேந்தர் அல்லால் யாம் ஈபெற்று மீண்டேன். அதான் பின்னால வந்த சாத்திராச்சரியர் சொன்னார், இன்று இச்சமயத்தின் அல்லது மற்ற ஏழையுடன் ஒன்று சொல்லி மன்றத்தில் நின்றவரையா, இன்று இங்கே அந்த ஊர்வரவே பாடும் அடியவரையா என்று கண்டாயினர் முடித்து காட்டினார். திருக்கழிக்கப்படியார் ஞான சாத்திராச்சாரியர்.

திருச்சிற்றம்பலம், திருக்கோலக்கா, திருத்தாளமுடையார் கோயில் என்று வழங்கப் பெறும் சிறப்பினது திருக்கோலக்கா. இறைவர் சப்தபுரீஸ்வரர், இறைவி ஓசை கொடுத்த நாயகி, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞான செல்வராம் காழிப்பிள்ளையார் தோணிபுரத் தோன்றலாரை தோடுடைய செவியன் என்று சிறப்பித்து பாடிப் பரவிய பின்னர் திருக்கோலக்காவிற்கு வழிபடச் சென்றார். ஆலயத்தை வலம் வந்து அன்னலாரை கண்ணுற்று கண்ணீர் வார மடையில் வாழை பாய எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடியருளினார். கவுனியர்கோன் கைத்தாளம் இட்டு பாடியது கண்ட கண்ணுதலார் திருவைந்தெழுத்து எழுதிய செம்பொர்த்தாளத்தை ஈந்தருளினார். இறைவி ஓசை கொடுத்து அருளினாள். கைத்தளத்து வந்த கனக திருத்தாளத்தை திருமுடிமேல் வைத்து வணங்கி ஏழிசையும் தழைத்தோங்க இன்னிசை பதிகம் பாடி அருளினார். இத்திருப்பதிகத்தின் திருக்கடைக்காப்பு செய்யுளை தக்க திருக்கடைக்காப்பு என்று அருளிச் செய்கிறார் சேக்கிழார் பெருமான். திருவருள் நலம் செறிந்த இப்பாடல்களை பாடுவோர் மலை போன்ற தம் தீவினைகள் மாள சிறப்புற்று ஓங்கி வாழ்வார்கள் என்பதே இப்பதிகப் பலன். கோலக்காவிற்குருமணியை கும்பிட்டு வந்த சுந்தரர் பெருமான் நாளும் இன்னிசையால் தமிழ் வளர்க்கும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளன் என்று ஞானசம்பந்தருக்கு அருளிய திறத்தை தமது திருப்பாட்டில் வைத்து பாடியுள்ள செய்தி பெருமைக்குரிய ஒன்று. சீர்காழி திருமுலைப்பால் உற்சவம் நிகழும் ஞான்று இவ்வரலாற்றை நினைவு கூறும் பொருட்டு அன்று மாலை சம்பந்த சுவாமிகள் திருக்கோலக்காவிற்கு எழுந்தருளும் மரபு உண்டு. பிறவியிலேயே பேச்சு வராத பிள்ளைகள் பேசி மகிழும் பெரும் பேறு பெற வழிபட வேண்டிய திருத்தலம் கோலக்கா. பண்பொருந்த இசை பாடும் பாவாணர்கள் இசை நலம் பெருக வழிபட வேண்டிய அற்புதமான திருத்தலம் திருக்கோலக்கா. மடையில் வாழை பாய எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கராகும்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஒரு நாள் நீ கோயில் வாசல்ல வந்திருக்காரு, யமதர்ம ராஜா வந்திருக்காரு. ஒரு கால் இளமீரதான் எடுக்க வந்திருந்தாரோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. யமன் மேல எப்படியோ பார்த்துட்டே போறாரு, நல்லா முடிச்சு பார்த்துட்டே போறாரு. ஆஹா, இவன் நம்மதான் எடுக்க வந்திருக்காரு அப்படின்னு பக்கத்துல

கொண்டு போய் இவர் எங்கும் போய் கொண்டு போய் விட்டுட்டு வந்து சாயங்காலம் சுவாமி தரிசனத்துக்கு வந்திருக்க வந்தா எமதம்பு ராஜா வந்தாராம். இவருக்கு தெரிஞ்சிச்சு இப்போ பார்த்துட்டே இருக்கும் போது எமதம்பு ராஜா டெங்கு கேட்க என்ன சிரிக்கிறீங்க நீங்க அவர் தேடிதானே வந்தீங்க? ஆமா அவர் தேடிதான் வந்தேன். இங்க கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு தீவிர கொண்டு போய் விட்டீங்களா அவரே? விட்டாச்சு. அதான் பார்த்தேன் அங்கதான் அவருடைய பிராணம் போறதுன்னு விதி இருக்கு. இந்நாள் இங்க இருக்காரே, இவரை எப்படி அங்க அழைச்சிட்டு போய் பிராணம் எடுக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த வேலையை நீங்க செஞ்சிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நமக்கு எப்ப என்ன நடக்கும்ன்றது இறைவனுக்கு தெரியும். நான் போய் போய் அதை செய்ய வேண்டாம், ஏதாவது நடந்துருவோம் ஏதாவது நடந்துருவோம் வேண்டாம். எதுவும் நடக்க இறைவன் ஆணையின் மீது எதுவும் நடக்க பயப்படவே வேணாம். எப்போதும் கவசம் எது தெரியுமா? ஓம் நமச்சிவாயங்கிறது தான் கவசம். அது நம்மளை முழுமையா காப்பாற்றணும் நம்பணும். காப்பாற்றணும் காப்பாத்தாதோ, நடக்கணும் நடக்காதோ அப்படின்னு நினைக்கிறது. ஆத்துல வெள்ளம் போகலையா, என்னால வர முடியல, வெள்ளம் வடிகிறதுக்காக காத்திருந்து நான் வரேன் அப்படியா அப்படின்னு இவர் என்ன பண்ணிருக்காரு? இவரோட பெயரை ஒரு சீட்ல எழுதி அந்த அம்மா கையில கொடுத்துட்டாரு. அந்த அம்மா அந்த சீட்டை மூடி பத்திரமா வச்சுங்க, என்னன்னு யார்ட்டையும் காட்டாத. மூடி வச்சுட்டு இந்த அம்மா போனாங்க. ஆறு வழி வெள்ளப்பெருக்குதான் ரெண்டு பக்கமும் அப்படின்னு வழிவிடு. உடனே உடனே கரெக்டான நேரத்துக்கு பால் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மனத்து சாமியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னமா ஆச்சு, உடனே உடனே சரியான நேரத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டு சாமி மந்திரம் பெரிய மந்திரம் போடுறது நல்லா வேலை செஞ்சுது, ஆத்து தண்ணி தானா வழிவிடுது. அப்படியா வழிவிடுதா? உறுதியா? நான் வந்துட்டேயா? ஓடி வந்து அந்த அம்மா, சரி இப்ப நீ போ, நான் பாக்குறேன். ஆத்துல வெள்ளம் இருக்குதான் இருக்குது. அவர் பின்னாலேயே வராது. பால் கொடுக்குற அம்மா போறாங்க, ஆறு வழிவிடுது. யாரு? சாமியாருமே தான் பேரை எழுதி விடுறாரு. விடுகிறதே இவரு வராது, வெள்ளம் அடிச்சுட்டு போகுது. அந்த அம்மா பார்த்து ஒரு முறை சூழ்ச்சிச்சான். ஆனால் இதை புரிந்து கொண்டு வருகின்ற போது தண்ணீர் வழிவிடும், தண்ணீர் இதை நினைக்காதுங்கிற நம்பிக்கையில நான் தூக்கல அப்படியே வந்தேன். நம்பிக்கை தான் வேறொன்று இல்லை. நம்பி நின்னீங்கன்னா உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். கொஞ்சம் அறவரையா அப்படின்னா வரமாட்டேன். வருவாரு, நம்பினா வந்துருவாரு. குணங்கள், கூலிகள், குற்றங்கள், பரம்பின் குறைகடலடி சேர கணங்கள் பாடவும் கண்டவர் பரவவும் கருத்தறிந்து அவர் மேயே மணங்குள் பூங்கொழில் அரிசலின் கடகரை வருமுடன் மாகாளம் வணங்கும் உள்ளமொழு உள்ளத்துல வணக்கம். நம்ம நிறைய பேர் புறத்தையும் வணங்குகிறோம், உள்ளத்தை வணங்கக்கூடிய நிகழ்வு கம்மியா இருக்கு. சொல்றது புரியும் நினைக்கிறேன். புறத்துல எல்லாரும் திருவிழி புசிடுறோம், சந்தனம் வச்சிடறோம், குங்குமம் வச்சிடறோம், ஓம் நமச்சிவாய சொல்லிடுறோம். ஆனா மனசு ஓம் நமச்சிவாய சொன்னாடுமா வீடு வேற ஒரு நாலஞ்சு மாசமா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த அவசரம் வேற மாத்த சொல்லிட்டாரு, வேற வீடு கிடைச்சிடுமா? சில நேரம் சொந்த வீடு கிடைச்சி போயிட்டா தேவையில்ல. ஒரே ஒன்றரை வீடு என்ன அப்ளிகேஷன் போடுற? சொன்னது ஒரே ஒரு செகண்ட் ஓம் நமச்சிவாய, ஆனா போடுறது ஒன்றரை கோடி ரூபாய் அப்ளிகேஷன். ஒன்றரை கோடி ரூபாய் அப்ளிகேஷன் போடும் போது ஒன்றரை கோடி முறை ஓம் நமச்சிவாய பண்ணுவோங்கிற எண்ணம் கூட நம்ம கிட்ட இல்ல. ஒரே ஓம் நமச்சிவாய சார், ஓம் நமச்சிவாய சொன்னா சொல்ல வீடு கிடைச்சோம் கிடைக்கவே இல்லை. நாங்க எத்தனை திரும்ப சொல்லிருக்கீங்க? இப்ப எவ்வளவு ரூபாய் வாடகை கொடுக்குறீங்க? 5000 ரூபாய் வாடகை கொடுக்குறீங்க. 5000 ரூபாய் ஓம் நமச்சிவாய, 5000 முறையாவது ஓம் நமச்சிவாய சொன்னீங்கன்னா எனக்கு ஓ 5000 முறை நீங்க சொல்லியிருக்காங்க. அட, எண்ணி கொடுக்குற வாடகை பணம் அளவு கூட ஓம் நமச்சிவாய சொல்லாம இறைவன் அருள் வேண்டும் கேட்டா எப்படி? அற்புதமான மனிதன்.

0: சொல்லி சொல்லுவாங்க. பத்து ரூபாய் எடுத்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா பத்து ரூபாய் கையில எடுத்து போகணும்னு சொல்லுவாரு. பத்து ரூபாய் எடுத்துதான் வருவாரு. அவர்கிட்ட நான் 100 ரூபாய் வாங்கணும்னா யோசிப்பாரு. அவர்கிட்ட நான் 100 ரூபாய் வாங்கணும்னா அவர் சொல்லுவாரு, டேய் ஜெபம் அதை எடுத்துட்டு வா அப்படிம்பாரு. மருத்துவ செலவு 10,000 ரூபாய், தெரியாதனமா நான் அவங்ககிட்ட போய் ஐயா ஒரு 10,000 ரூபாய் வேணும் காலையிலேயே சொல்லிட்டீங்கன்னா மத்தியானத்துக்குள்ள நான் போகணும் நினைச்சுவாயா 10,000 எண்ணிட்டு அதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த மருத்துவ செலவுக்கே அது தேவை இருக்காது. அவர் 10,000 ரூபாய் எண்ணுவதற்குள்ள இறைவன் மருத்துவம் சரி செய்ய வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை. மகேசன் வந்து சரி செய்து விடுவார். சில நேரங்களில் அப்படி எண்றதுக்குள்ள அந்த பணத்துக்கான தேவையே கூட மறைஞ்சு போயிடும். அந்த பணத்துக்கான தேவையே கூட மறைஞ்சு போயிடும். நீங்க வேணா சேதம் செய்யும் போது எண்ணி பாருங்க, நீ ஓம நமச்சு வாயில் சொல்லி பாருங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் மருத்துவ செலவு பண்ணும்போது அப்படி பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர் சொல்றாரு, மருத்துவ செலவு குறைஞ்சு போச்சு சார் அப்படின்னு. நான் சொன்னேன், ஆஹா நீங்க ஓம நமச்சு வாயா சொல்றது குறைஞ்சு போச்சா அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, நீங்கள் நல்ல செலவு செய்கின்ற போது ஓம் நமச்சிவாயா என சொல்லி செய்தால் அந்த நல்ல செலவு மேன்மேலும் பெருகி நன்மை வளரும். மருத்துவ செலவு போன்று அனாவசிய செலவு செய்கின்ற போது மருத்துவ செலவு அனாவசிய செலவு இல்லை, அவசிய செலவு தான். ஆனாலும் அது வேண்டாம் என்பதால் அனாவசிய செலவுன்னு சொல்றேன். அப்படி செய்கின்ற போது ஓம் நமச்சிவாய சொன்னீங்கன்னா அதுதான் குறைஞ்சிடும், படிப்படியாக குறைஞ்சிடும். 30 நாளும் 6 மாத்திரை எடுத்துக்கொண்டிருந்த என்னுடைய நண்பர் ஒருவர் இப்போ ஒரு நாளைக்கு 1 மாத்திரை தான் எடுக்கிறார். 5 மாத்திரை குறைஞ்சிருச்சு, 5 மாத்திரை குறைஞ்சிருச்சு. வயசு 76, 5 மாத்திரை குறைஞ்சிருச்சு. இனிமே குறையாதுன்னு மருத்துவர்கள் தான் சொன்னது. ஆனா இப்ப சொல்றாங்க, எப்படின்னு தெரியல சார், ஏதோ சம் மிராக்கள் நடந்திருக்கு அப்படின்றாங்க. அது நடத்தியோ வணங்கும் உள்ள ஒரு அணைய வல்லார்களை மன்பினை அடையாது, அது வந்து நம்மை அடையாது. எங்கும் ஏதுவோ பிடியினர் கேடினர் இடைவளர்ந்தாலும் கொன்று இழச்சி கட்டின பூவுக்கு பெண்கள் இடத்தில் விருப்பம் அதிகமா இருக்கும். இங்க இருந்து சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நெருக்கமா தொடுத்து பூ வந்து ரொம்ப அதிகமா பெண்கள் அதை விரும்புவார்கள். அப்படி சுவாமிக்கும் தொன்றை வளர அப்படி தொடுத்து போட்டா சுவாமிக்கு ரொம்ப விருப்பமா? எங்கும் ஏதுமோ பிடி இல்லை கேடு இல்லை, பிடியும் கிடையாது கேடும் இல்லை. இல்லை இனிமே நமக்கு கிடையாது, இனிமே நமக்கு நன்மைகள் தான். ஞானசமுத்திரம் சொல்றாரு, இடைவளர் நறுங்கொன்றை தங்கு தொங்கதும் தாமமும் கல்லியும் தாம் மகிழ்ந்து அவர் மேலே அவர் மகிழ்ந்து அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய மங்குரும் தோய்பொழில் அரிசியின் வடகரை வறுபொழல் மாகாணம் கங்குரும் இரவும் பகலும் பகல் பொழிலும் தொழும் அடியவர் காலன்மை உடையரே. இதுவே நன்மைதான். தீமை எல்லாம் போச்சுன்னா நமக்கு எது வரும்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனாவசிய செலவு எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னா என்ன வரும்? செல்வ வளம் பெறுவோம். அது போல தீமை போயிடுச்சுன்னா கேடு போயிடுச்சுன்னா நமக்கு நன்மைதான் விளையும். இந்த தகவலை 5வது பாடல சொல்றாரு, உய்யும் காரணம் உண்டென்று கருதுவேன். இது 9வது பாடல், நேரடியாக போயிட்டேன். 3 நிமிஷம் தான் இருக்கு. உய்யும் காரணம் உண்டென்று கருதுவேன். நாம வாழலாம் இந்த பூமியில நல்லா வாழலாம், உய்யும் காரணம் உண்டென்று கருதுவேன். கையினால் தொழுது அவலமும் விழியும் தம் கவலையும் கடைவாரே. அவலமான வாழ்க்கை இல்லையா? இந்த பூமியில பிறப்பே அவலம் தான். பிறந்த உடனே கவலாக்குவாங்க. யாருங்க அப்பா அம்மா இல்லையா? எங்கேயோ இறைவனிடத்திலிருந்து பிறந்தோம் வந்தோம். இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் பிள்ளையா பிறந்துட்டோம். அண்ணன் தானே இது வேற வந்துருச்சுன்னு அப்பவே ஆரம்பிச்சிருவான். இல்ல இது வேற வந்துட்டானே நம்ம சொத்த பங்கு போடாது. அக்கா இருந்தாலும் அவன் நினைக்க மாட்டான், ஆ நமக்கு பாசமாக ஒரு தம்பி கிடைச்சிருக்கிறான்னு சில சமயங்களில் நினைப்பாங்க பெண்கள். அதன் பிறகு தம்பி தங்கைகள் பிறக்க பிறகு நமக்கு பயம் வந்துடும், ஆ நமக்கு உள்ளதெல்லாம் போச்சுடா, இனிமே அம்மா அப்பா நம்மளை கொஞ்ச மாட்டாங்க. ஒரு குழந்தை கிட்ட கேட்டு தெரியுங்களா, இனிமே நீ என்ன கொஞ்ச மாட்டியா, தம்பி பாப்பாவை தான் கொஞ்சமியா. அதுக்கு இப்போ எல்லாம் சைக்கோலாஜிக்கலாம் அதை சரி பண்ணணுமா? அழைச்சிட்டு போய் ஒன்னையும் கொஞ்சமாங்க, தம்பி பாப்பாவையும் கொஞ்சமாங்க அப்படின்னு சைக்கோலாஜிக்கலாம் அதை சரி பண்ணிட்டு தான் நீங்க குழந்தையை பெற்றுக்கணும். இதுக்குதான் மருத்துவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிவபெருமான் போய் இவ்வளவு பேர் இந்த பூமியில பொருந்துட்டியே, என் அன்பு என் மேல உள்ள அன்பு உனக்கு குறைஞ்சிடுமா? நான் போய் கேட்டேன் சிவபெருமான் பிள்ளையர் தட்டு இன்னும் நிறைய பேர் வரணும்ல. சுவாமிக்கே சிறப்பு என்ன தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கு சிறப்பு மாணவர்கள். நீங்க மே மாசம் போய் ஒரு ஸ்கூல்ல நின்று பாரு. ஏண்டா இங்க வந்தோன்னு கொச்சிதோன்னு இருக்கும். இல்ல சில நேரங்களில் மே மாசம் பயன்படுத்துக்கு வாங்கன்னு பாங்க, ஏதாவது வேலை செய்யறதுக்கு போய் உட்காந்தா தூக்கம் தூக்கமா வரும், யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அதே ஜூன் மாசம் போனோம்னா கலகலகலன்னு குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு சப்தத்தோடு இருக்கும். அது போல புதன்கிழமை வந்தீங்கன்னா போய் யாருமே இருக்க மாட்டாங்க, கபாலீஸ்வரமும் கன்ஃபார்மும் மட்டும் தனியா இருப்பாங்க. நீங்க கிட்டக்க போய் எங்கெல்லாம் பவாரி வரும், கிட்டக்க போய் கேட்டு போகலாம். பிரபோஷத்துக்கு வந்தீங்கன்னா பாருங்க, இங்க இருந்து கியூ ஸ்டார்ட் ஆயிடும். இங்க இருந்து தரிசனம் பண்ணா அம்மா நல்லா தெளிவா, வயதா பாத்தீங்கன்னா அம்மா நல்லா தெளிவா, பிரபோஷத்துல இருந்து பாருங்கல எல்லாரோட கலையும் தான் தெரியும். நிறைய பேர் மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அம்பிகையை உயிரும் காரணம் உண்டு கருதுவேன். நாம வாழ்வாந்து வாழ்வதற்கான காரணம் நமக்கு இருக்கு, நாம நல்லா வாழ்வோம், நமக்கு எந்த விதமான குறையும் ஏற்படாது, இன்பம்தான் இனி என்று நம்புகின்றவர்களை நான் சொல்ல ஞானசந்தர் சொன்னாரு, உண்மையும் காரணம் உண்பென்று கருதுவேன். எனக்கு இனிமே இன்பம்தான் வரும்னு நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு இன்பத்தை தவிர வேறொன்று வராது என்பதை சொல்லி நாறு பொங்கொழில் காளி ஞான சம்பந்தன் தமிழ் மாலை கூறுவாரையும் கேட்க வல்லாரையும் குற்றம் குறுகாவே, தீய வினை வந்து சேராது. யாரு சொல்றவங்க? கேட்கிறவங்க ரெண்டு பேருக்கு வராதுன்னு சொல்ற ஒரே பதிகம் இந்த பதிகம் என்பதை சொல்லி இரண்டாம் திருமுறையில் 103 பதிகம் திரு அம்பர் மாகாணம் என்கின்ற தலம். அருள்மிகு அச்சம் தவிர்த்த நாயகியுடனாகிய அருள்மிகு மகாகாலநாதர் என்று சொன்னாலும் நம்முடைய துன்பங்கள் யாவும் நீங்கிவிடும் என்பதை தகவலாக சொல்லி இருந்து செய்யப்படுத்தவங்களுடைய இடமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வாழ்ந்து நிலைநிற்பிருக்க இறைவன் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் ஒருவருடைய பிரார்த்தனையாக வைத்து நீருந்து வழிகின்ற காரணம் விளைகின்ற நிலவுண்டு வளர்ந்து கொண்டு விதிகுண்டு புரிந்து மதிவுண்டு கதிகுண்டு நெறிவுண்டு நிலையம் உண்டு ஊருண்டு வேறுண்டு உடைந்து உடைந்து உண்டு உண்டு மகிழவை உணவுண்டு சாதனம் உணவுண்டு வளம் உண்டு வேறுண்டு வரைந்து வரைந்து மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. You are listening to shivam.org radios. 24/7 spiritual channels from shivam.org. Om Namah Shivaya.
3: ஆதியார் நீலகண்டத்து அளவுதான் கொண்ட ஆர்வம் பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்றை மாதரார்தமையும் என்ற மனத்தினும் தீண்டேன் என்றார். அறக்கற்பினை உடைய மனைவியாரும் தம் கணவனாருக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் பொலிவு பெற தம் உடம்பு அவர் உடம்பை தீண்டாதவாறு தவறாது செய்து வந்து தம் இல்லத்தை விடுத்து புறம்பே செல்லாதவராய் அவ்விடத்து அவ்விருவரும் வேறு வேறாக இருந்து அன்பு மீதூறுகின்ற புணர்ச்சியினை தவிர்ந்தவராய் இவ்வகையில் தமக்கு உற்ற பிணக்கினை அயலார் அறியாத வகையில் வாழ்ந்து வந்தார். இளமை மீதூர்ந்த திருநீலகண்டரும் அவர் மனைவியாரும் தாம் இருவரும் ஒருங்கு ஏற்று நின்ற அளவில்லாத சீர்மை மிகுந்த திருவானையை போற்றி ஒழுக ஆண்டுகள் பலவும் சென்றன. பழம் மிக்க இளமைப் பருவம் கழிந்தபின் உடம்பின் கண் மிக்க மூப்புப் பருவம் வந்து மிக இளைத்த போதும் தாம் இதுகாரும் சிவபெருமானிடத்து வைத்த அன்பினின்றும் நீங்காராயினர். இத்தகைய வாழ்க்கை நெறியில் இவர்கள் ஒழுகி வரும் நாள்களில் நெருப்பு தளிர்விட்டார் போல சிவந்த நிறத்தையும் நீண்ட மின்னலை ஒத்து விளங்கும் சடையையும் உடைய சிவபெருமானும் தம் அடியவராகிய திருநீலகண்ட நாயனாரின் பெருமையை யாவரும் அறிதற்கு உரிய நல்வழி இது ஆகும் என்று அவ்வழியை உலகில் உள்ளோர் விரும்பி உய்யும் மாற்றான் அதனை காட்டுதற்கு அருள் மிகுந்த சிவயோகியாக வடிவு கொண்டு கீழும் கோவணமும் கொண்டு அழியாத ஒளியை வீசுகின்ற திருவெண்ணீற்றின் ஒளிபரப்பும் திருமேனியின் கண் இடத்தோளோடு சேர்ந்து மார்பில் அசைகின்ற பூணூலுடனே பேரொளி வீசுகின்ற திருநீற்றை முக்கீற்று வடிவாகத் தீட்டிய நெற்றியும் நெடுஞ்சடை மறையுமாறு சுருண்டு கிடக்கும் தலைமயிரும் ஒளி வீசுகின்ற பற்களினின்றும் தோன்றும் வெள்ளிய நிலவும் மேம்பட பிச்சை ஏற்றற்கு உரிய கலத்தை ஏந்திய பலத்திருக்கையும் உடையவராய் எழுந்தருளி திருநீலகண்டர் மனையை அடைந்தார். இடம் திருநீலகண்டர் இல்லம்.

0: திருநீலகண்டம், திருநீலகண்டம் வரவேண்டும் அடியவரே. தாங்கள் இம்மனையில் எழுந்தருள யான் பெரும் பேறு பெற்றேன். திருநீலகண்டம், திருநீலகண்டம், திருநீலகண்டம் எம் தலைவரே, அடியேன் தங்களுக்கு செய்யத்தகும் பணிவிடை யாது? திருநீலகண்டம்.
1: திருநீலகண்டத்தை உம் உயிர் மூச்சாக கொண்டு துதிப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. இத்திருவோட்டை உன்னிடத்தில் வைத்திருந்து நாம் விரும்பும் பொழுது நீ கொடுப்பாயா? வேட்கோவரே, இவ்வோட்டினை ஒப்பிடின் தனக்குத்தானே ஒப்பானது. இவ்வுலகில் தன்னிடத்தில் சேர்ந்த பொருட்கள் அனைத்தையும் தூய்மையாக்குவது இது பொன் மணிகள் ஆகியவற்றை காட்டிலும் போற்றத்தக்கது. இத்தகைய சிறப்புடைய இவ்வோட்டை நீ பெற்றுக்கொண்டு யாம் விரும்பும் பொழுது தருவாயாக.
0: திருநீலகண்டம், திருநீலகண்டம் இவ்வோட்டினை எங்கள் மனையில் வைத்து காக்கும் பெரும் பேறு பெற்றோம். இவ்வோட்டினை பாதுகாப்பான இடத்தில் வைத்து தாங்கள் விரும்பும் போது கொடுக்கிறேன். திருநீலகண்டம்.
1: வேட்கவரே, நாம் வருகிறோம்.
0: தங்கள் சித்தம். திருநீலகண்டம், திருநீலகண்டம்.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நம்ம பார்வதீபதை அழகர் மகாதேவ. சிவனையச் செல்வர்களே, இன்றைக்கு நம்முடைய சமய கல்வியிலே சிவ சின்னங்கள் என்கின்ற தலைப்பிலே விபூதி ருத்ராட்சம் இந்த ரெண்டினுடைய சிறப்புகளை சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன்.
1: எங்க எழுதினாலும் கீழே வசனத்துக்களை என்ன போடுறான்? அத்தாரிட்டி காட்டுறான். எங்க இருக்கு அத்தாரிட்டி காட்டாம எங்க எழுதி போடுறானா? இத சொல்லிக் கொடுத்தது நம்ம, சொல்லிக் கொடுத்து நீங்க விட்டுட்டீங்க. நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் சமவேல சொன்னாலும் சொல்லக்கூடாது. எங்க இருக்கு அந்த அத்தாரிட்டியோட தெரிஞ்சுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அப்படி தெரியாதனாலதான் இன்னைக்கு எது உண்மையான ஆன்மீக இயக்கம்னே தெரியாம போச்சு. நான் சொல்றதே வேதம், நான் சொல்றதே அத்தாரிட்டிங்கிறான். ஐயன் அடையாளமுமாக அணிந்து தாங்கும் மெய் புன் சடை மாமுடி ஆவது என்றார். ஜடாமுடியே எனக்கு கிரீடம், விபூதியே எனக்கு அபிஷேகம், உத்ராசமாலேயே எனக்கு ஆவரணம். இப்படி நீங்க சம்மதிச்சா நான் இந்த பாண்டிய நாட்டு மன்ன பதவியை ஏத்துக்கிறேன், இல்லன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார். வையன் வையம் உரை செய்கவன் ஆகில், அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னார் தெரியுமா? அதான் உண்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனாருக்கு பெரிய சிறப்பு. அடுத்தால் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? சரி ராஜா, நீங்க இனிமே நீங்க கிங் எலக்ட், நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் நாங்க நிறைவேற்றணும். ஆகவே பை யுவர் ஆர்டர், உங்க அருள் ஆணையின் வண்ணம் எல்லாம் பண்றோம் அப்படின்னா. அப்புறம் பார்த்தாரு இன்னொரு கண்டிஷன் போட்டார். நீ இப்ப என்ன ராஜாவா உட்கார வைக்க போற, அதுக்கப்புறம் நீ என்ன கேட்கப்படாது தெரியுமா? இன்னொரு ராணி இருந்தா நல்லா இருக்குமே. ஆகவே ராஜா கிடைச்சாச்சு, ராணி வேணும்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடாதன்னார். இல்லையா? ஏன்னு கேட்டா நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா என்ன ஆவா? எனக்கு ஒரு குழந்தை வரும், அப்புறம் ராஜா மகனும் இல்லாத சேட்டை எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். நான் மரபு வழியில வந்த ராஜா இல்ல, ஆகினால நான் வந்து பாண்டிய அரசன் பரம்பரையில வரல இல்லையா? பட்டத்து யானத்துக்கு கூட வச்சிருக்கு. அப்ப மறுபடியும் என்னுடைய மகனே அரசு ஆள வேண்டும் என்று நான் விரும்பக்கூடாது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நான் கல்யாணமே பண்ணிக்கலாம், எனக்கு மகனே வரமாட்டான், ஆகினால என்ன விட்டு, ஆகினால நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். 63 நாயன்மார்கள் துறவையே மேற்கொண்டவர்கள் ரெண்டு பேர் தான், ஒருவர் அப்பர் சுவாமியில் இன்னொரு மூர்த்தி நாயனர். ஆகவே இதெல்லாம் திருநீரினுடைய பெருமைகளை அப்படியே சொல்லிக்கொண்டே வருகிறேன். அப்புறம் இங்க போர்டில் ஒன்று எழுதி போட்டிருக்கேன், இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் பூசுகின்ற நீரு, தேவர்கள் பூசுகின்ற நீரு, சிவபெருமான் பூசுகின்ற நீர், இந்த மூணு வேற வேற. நாம் திருநீற்றை அணிந்து கொண்டால் அந்த திருநீற்றுக்கு என்ன பெயர் சொல்றாரு? கற்பம், அனுகற்பம், உபகற்பம், அகற்பம். இதெல்லாம் விளக்கிற மணி நேரம் சுருக்கமா சொல்றேன். அந்த முதல் மூன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, விபூதியை பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லி தகித்த விபூதி. அந்த விபூதியை தயார் பண்ணும் பொழுதே எப்படி தயார் பண்ணணும் சொல்லியிருக்கோம் ஆகமங்கள்ல. அப்போ பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லிதான் தகிக்க வேண்டும். ஆகவே பசுவினுடைய கோமயத்தை எப்படி எடுக்கணுங்கிறதுல இருந்து, கோமயத்தை கூட என்னைக்கு எடுக்கணும் கணக்கு இருக்குது, அந்த பசுவினுடைய கோமயம் என்றைக்கு எடுக்க வேண்டுமோ அதிலிருந்து எப்படி தயார் பண்ண வேண்டும் என்று அந்த ஆகமத்திலே சொன்ன முறையிலே தயார் பண்ண விபூதியாக இருந்தால் அதற்கு மூணு பேர் இருக்கு, கற்பம், அனுகற்பம், உபகற்பம். அந்த பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லி தகிக்காமல் இருக்கக்கூடிய விபூதிக்கு அகற்பம்னு பேர். ஆகவே அந்த முதல் மூன்று விபூதி தான் ரொம்ப சிறந்தது, நாங்க அதனாலதான் விலைக்கு வாங்காதேன்னு சொன்னாங்க. கடைக்காரன் அப்படி தயார் பண்ணுவானா? தயார் பண்ண மாட்டான். ஆகவே அதுக்கு என்ன சொன்னாங்க, அந்த மூன்றுக்கும் சைவ விபூதியின் பேர், கற்பம், அனுகற்பம், உபகற்பம். அகற்பம் என்பது அசைவ விபூதி, அதுக்கு கொஞ்சம் பலன் கம்மி. ஏன்னா தயார் பண்ணும்பொழுதே பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லி அது ஒரு பெரிய ப்ராசஸ், விபூதி எப்படி தயாரிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ப்ராசஸ் சொல்லியிருக்கு. அந்த பசுவினுடைய சாணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சாணத்தை கூட ஒரு சின்ன ஒன்று மட்டும் எல்லாம் சொல்ல நேரம் ஆயிடும். அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தசி, அந்த நாலு நாள் மட்டும் சாணத்தை மட்டும்தான் எடுக்கணும். பசு போடுறதெல்லாம் எடுத்துட்டு இருக்க கூடாது. அப்படியே அந்த கோமயம் எடுக்கக்கூடிய நாள்கள் கூட குறித்திருக்கிறார்கள். ஆகவே அப்படி எடுத்து எப்படி எடுக்கணும், எப்படி ப்ராசஸ் பண்ணணும், அந்த முறையிலேயே தயார் பண்ண விபூதி இருக்கு பாருங்க. அதுல ஒரு மூன்று வகை இருக்கு, அது சைவ விபூதியின் பேர். அதான் முழுநீரு பூசிய முனிவருக்கும் அடியேன்னர். முழுநீருன்னா அப்ப அறநீரு கால்நீர்னு ஒன்னு இருக்கா சார்? முழுநீரு பூசிய முனிவருக்கும் அடியேன், முழு நீர் என்றால் முழு பலனையும் தரக்கூடிய நீர். அதான் முழு பலன், சைஸ் இல்லையா, இப்படி பாதி பூசிக்கிறது கால் பூசிக்கிறது. முழு நீர் என்றால் முழு பயனையும் தரக்கூடிய, முழு நீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் தான் சொன்னார், அரை நீர் பூசிய அடியருக்கு அடியவன் இல்லைன்ட்டார். அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த சத்யோஜாதம் முதலிய மந்திரங்கள் சொல்லி தயார் செய்த விபூதி தான் முழு நீர். அதெல்லாம் பார்க்கணும், சீக்கிய செய்ய அப்படின்ற விளக்கம் பெரிய புராணத்துக்கு ரொம்ப அருமையான விளக்கம். ஆகவே இந்த அப்ப என்ன சொன்னாங்க, நமக்கு இந்த நான்கு. அதுக்கப்புறம் தேவர்கள் பூசுகிற விபூதி இருக்கு இல்லையா, அவங்க பசுமாட்டு விபூதியை தான் அணிவாங்களான்னா இல்லைன்னு சொல்லுது சாஸ்திரம். அவங்களுக்கு விபூதி எதுன்னு கேட்டா ரெண்டு, ஒன்று புராதனி. புராதனி என்று சொன்னால் பிரம்மாவினுடைய ஹோமகுண்டத்திலிருந்து ஒரு விபூதி எடுப்பாங்களாம். தேவர்கள் மேலது நீர் சொல்றாரு இல்லையா, அந்த விபூதி. அது எதுன்னு கேட்டா புராதனி என்பது பிரம்மனுடைய ஹோமகுண்டத்திலிருந்து வர்றது. அப்புறம் வேத யாகங்கள் செய்யறாங்க இல்லையா, அந்த வேத யாகங்கள்ல அந்த யாகத்தில் வந்த விபூதியை தேவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். அவர்களெல்லாம் தேவர்கள் பூசுகின்ற விபூதி அது. அடுத்தால நமக்கெல்லாம் முதற்குறவனாக இருக்கக்கூடிய சகல வர்க்க தாமாக்களுக்கு 24 தத்துவங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன், அவர்தான் காலமாட்டில் வருவார், அவர்தான் கைலாய மலையில் இருக்கிறார், அவர்தான் 24 தத்துவத்தில் உள்ள ஆன்மாக்கள் எல்லாருக்கும் அருள் செய்கிறவர். சிவஞான போதத்தை நந்திக்கு உபதேசம் பண்ணவர் அவர்தான், அவர் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன். அவர் இருக்கக்கூடியதான் திரு கைலாயம். அந்த திரு கைலாயம் என்பது சைவ சித்தாந்தத்தில் எத்தனாவது தத்துவம், அறாவது தத்துவம், 26 தத்துவம். திருக்கைலாயம்னா என்னன்னு இன்னொரு நாளைக்கு தனியா திருக்கைலாய பரம்பரையை சொல்லும் போது சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன், அது தனியா ஒரு நேரம் கிடைச்சா திருக்கைலாய பரம்பரை அப்படிங்கிற சொல்றேன். அவர் அவருக்கு வந்து என்னன்னு கேட்டா, அவர் எதை அணிவார், அவர் சங்காரம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா எல்லாத்தையும் சகல உலகங்களையும் சம்பாரம் பண்ணிடுறாரு. அப்போ இதுக்கு இந்த பசுக்குள்ள அதிதெய்வத்தையே சங்காரம் பண்ணிடுவார் இல்லையா. இந்த பசு மாட்டுக்கு அதிதெய்வம் எது, காமதேனும். எல்லா உயிர்களுக்கும் அதிதெய்வம்னு இருக்குது இல்லையா சைவத்தில், பெரிய கான்செப்ட். எல்லா எல்லா மரங்கள், எல்லா தாவரங்கள், எல்லா பிராணிகள் எல்லாவற்றிற்கும் அதிதெய்வம் உண்டு. பசுவுக்கு அதிதெய்வம் காமதேனும், அந்த காமதேனுவே சங்காரம் பண்ணிடுறார் இல்லையா, பசுவுக்கு அதிதெய்வத்தை சங்காரம் பண்ணிடுறார். பெரிய இவருக்கு எப்படி விபூதி கிடைக்கும், பசுமாட்டுடைய மலம். ஆகவே அவருக்கு ரெண்டு விபூதி தான், ஒன்று அனாதி விபூதி. அப்படின்னா என்னன்னு கேட்டா, அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் என்ற பதவிக்கு வரும்பொழுதே அவருடைய உடம்புலேயே ஒரு விபூதி பூக்குமா, அது அனாதி விபூதி. ஆதி விபூதினா என்னன்னு கேட்டா, சகல உலகங்களையும் சம்ஹாரம் பண்ணி அதுல உள்ள திருநீரை எடுத்து பூசிக்கிடுவார். அதான் காடுடைய சுடலை பொடி பூசினர். அவருக்கு 3 குழந்தைங்க தெரிஞ்சு பாத்தீங்களா, இவர் பூசியிருக்கிற ஊதி கடையில வாங்கின ஊதி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு சம்பந்தருக்கு. பார்த்த உடனே எம்பெருமான் பூசியிருக்கிற விபூதி பசுமாட்டிலிருந்து எடுத்த ஊதி இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு முதலே 3 காடுடைய சுழலை பொடி பூசி. ஆகவே சகல உலகங்களையும் சம்ஹாரம் பண்ணி அந்த விபூதியை தான் அணிந்து கொள்கிறார். இதெல்லாம் சாஸ்திரங்கள சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தாப்புல ருத்ராட்சத்துக்கு வருவோம். இந்த ருத்ராட்சம் என்பது உருத்திர அக்ஷம், அதாவது ஸ்ரீகண்ட ருத்ரருடைய கண் அப்படின்னு அர்த்தம். இந்த ருத்ராட்சத்துக்கு என்ன நேர் பொருள் என்ன, இந்த ருத்ராட்சம் என்பது சிவபெருமானுடைய கண்களிலே இருந்து வந்த கண்ணீரே ருத்ராட்சமரமாக ஆனது என்பது வரலாறு. அதான் இன்னொரு விதமா சொல்ல போனா, எல்லா மரங்கள் தாவரத்துக்கெல்லாம் அதிதெய்வம்னு உண்டு, இந்த ருத்ராட்சத்துக்கு மட்டும் அதிதெய்வம், அவரேதான் அதிதெய்வம். மலர்களிலே தாமரைக்கு அவர் அதிதெய்வம், மற்ற மலர்களுக்கெல்லாம் அதிதெய்வம்னு தனியா ஒண்ணு இருக்குது, ஆனா தாமரைக்கு அவரே அதிதெய்வம். அதான் பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரைன்னு சொன்னார் அப்பசாமி. ஆகவே அவருடைய கண்களிலே இருந்து வந்த நீர் தான் ருத்ராட்ச மரமாக வந்தது என்பது ஒரு நம்முடைய வரலாறு, நம்முடைய சாத்திரங்கள் நமக்கு சொல்கிறது. இந்த ருத்ராட்சத்தை யார் அணிய வேண்டும் அப்படின்னு கேட்டா, சில பேர் என்ன கேட்பாங்க, சார் தீட்சை வாங்காம ருத்ராட்சம் போட்டுக்கலாமா சார் அப்படிமாங்க நிறைய. அதான் இதெல்லாம் ஏன் சொல்றீங்கன்னா, பல மாணவர்கள் என்கிட்ட கேட்கிற கேள்விதான், அந்த கேள்வி வச்சுதான் சொல்லணும்னு தோணுது உங்களுக்கு, உங்களுக்கும் சந்தேகம் இருக்கலாம். ஆகவே ருத்ராட்சம் அணிவதற்கு என்ன தகுதினு கேட்டா, திருநீட்டில் என்ன சொன்னாங்க, உத்துலமாக யார் வேணாலும் அணியலாம், திரிமுண்டரம் தீட்சை பெற்றா தான் அணியணும்னாங்க. ஆனா ருத்ராட்சத்துல என்ன சொன்னாங்கன்னா தீட்சை பெறாமலே அணியலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், ருத்ராட்சத்தை தரிக்க ஆரம்பித்து விட்டால் மது மாமிசத்தை தவிர்க்க வேண்டும். நீங்க தீட்சை வாங்கிக்கலாம் பரவாயில்லை, மது மாமிசத்தை தவிர்க்காமல் ருத்ராட்சத்தை அணியக்கூடாது. இந்த ருத்ராட்சம் என்னென்ன வகையில் நமக்கு பயன்படுகிறது சைவத்தில் மூன்று, ருத்ராக்கம் பயன்படும் வகை மூன்றுன்னு எழுதிக்கிடுங்க. ஒன்று அணிதல், இரண்டாவது ஜெபித்தல், மூணாவது பூசித்தல். அணிதல், ஜெபித்தல், பூசித்தல் என்று மூன்று வகையிலே ருத்ராட்சம் நமக்கு பயன்படுகிறது. இந்த அணிதல் என்பதற்கு தான் தாரணம் என்று பெயர், அணிந்து கொள்வது அல்லது தாரணம் செய்து கொள்வது. இந்த ருத்ராட்சத்தை எப்பையெல்லாம் தாரணம் செய்ய வேண்டும், எப்பையெல்லாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏக ருத்ராட்சம் ஒரு ருத்ராட்சம் மட்டும் போட்டு சிகப்பு கயிறுல கட்டி, அதுக்கு மட்டும் எக்ஸம்ஷன், ஏக ருத்ராட்சம் கயிறு சிகப்பு கயிறுல கட்டணும், கழுத்தை ஒட்டி போட்டுக்கணும், அது மட்டும் எப்பொழுதும் அணிந்து கொள்ளலாம், அதை கழட்டி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இல்லற இன்பத்தில் ஈடுபடும் போது கூட கழட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தெளிவாக சொல்லிடும் இது சந்தேகம். ஆனால் மற்ற உத்தராசம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னுக்கு அதை மட்டும் குறித்துக் கொடுங்கள், தலையிலே அணிந்து கொள்வதாக இருந்தால் 22 மணி தான் இருக்கணும், தலையிலே அணிந்து கொள்வதானால் 22 மணி. அப்படி அணிந்து கொண்டால் அதற்கு பெயர் இண்டைன்னு பெயர், இண்டை. கழுத்திலே அணிந்து கொள்வதாக இருந்தால் 32 மணி, அதுக்கு பேர் ஆரம்னு பேர், ஆரம். தோளில் அணிந்து கொள்வதாக இருந்தால், இது தோல் இது கை, அதான் நம்முடைய எப்படின்னா தமிழ் இலக்கியத்தை அப்படின்னு கேட்டா தோல்னா இதுதான் தோல், இதுக்கு பேர் தோல் இல்லை, இந்த அப்பர் ஆம் இருக்கு பாருங்க அதான் தோல், அதான் வேயிறு தோழி பங்கன்னர். இது முன்கை, அவன் இங்கிலீஷ் என்ன சொல்லுவான்னா இது ஃபோர் ஆம் அப்படிமா, இது அப்பர் ஆம் அப்படிமா இங்கிலீஷ்ல. ஆனா நமக்கு அப்படி இல்லை, இதுவரைக்கும் தோல். இந்த தோளில் அணிவதாக இருந்தால் 16 மணி, அப்படி அணிந்து கொண்டால் அதுக்கு பேர் வடம்னு பேர். கைகள் அணிந்து கொண்டால் முன்கை அப்படி சொல்லு, 12 மணி தான் அணிந்து கொள்ள வேண்டும், அதற்கு பேர் கடகம். ஒன்னுக்கு பேரு மாத்திருக்கிறாங்க. மார்பில் அணிந்து கொள்வதாக இருந்தால் 108-54. இதெல்லாம் மேருவை சேர்க்காம நான் சொல்றதெல்லாம் எக்ஸ்க்ளூடிங் மேரு, நீங்க எல்லாம் பிளஸ் ஒன்னு வச்சுக்கணும். அதாவது ஆகவே மார்பில் அணியும் பொழுது 108-54. அந்த மார்பில் அணியும் பொழுது மட்டும்தான் அதுக்கு உத்ராச மாலைன்னு பேர். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் அணியறதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, தலையில் அணிந்தால் இண்டை, கழுத்தில் அணிந்தால் ஆரம், தோளில் அணிந்தால் வடம், கையில் அணிந்தால் கடகம், மார்பில் அணிந்து கொண்டால் மாலை. அது 108-54 என்று ரெண்டு வகையாக அணியலாம். அதுக்கப்புறம் அவன் கழுத்துக்கு நெருக்கி இருக்கணும், அதாவது இது கண்டம், இது கொஞ்சம் 32 மணி போட்டாச்சுன்னா கொஞ்சம் இதை ரொம்ப தொங்கக்கூடாது, எப்படி அணிந்தாலும் தொப்புளுக்கு கீழே தொங்கக்கூடாது. சில பேர் மாலை பெருசா போட்டுருக்காங்க, இது வரைக்கும் நீட்டி போட்டு அது போடக்கூடாது. மாலை ருத்ராட்ச மாலை உங்களுடைய தொப்புள் அளவுக்கு மேல்தான் இருக்க வேண்டுமே ஒழிய அதுக்கு கீழே வரக்கூடாது. காதுகள் அணிந்து கொண்டால் காதலையும் ருத்ராட்சம் போட்டுக்கலாம், 1 மணி அல்லது 6 மணி வைக்க வேண்டும், அதுக்கு பேர் ஆறு கட்டின்னு பேர். ரொம்ப அருமையா இருக்கும், பெண்கள் வந்து அப்படி வளையம் போட்டு வளையத்துல சின்ன உத்ராசம் 6 உத்ராசம் போட்டுக்கிட்டா ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. இங்க போட்ட ரிங் எல்லாம் இருக்கலாம், அதனால ரொம்ப அருமையா இருக்கும் இல்லையா. அப்புறம் சொன்னாங்க இதெல்லாம் உத்ராசம் அணிய வேண்டிய முறை, நீங்கள் கை கொள்ள வேண்டிய டூஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் டோன்ஸ், டோன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பயெல்லாம் உத்ராசம் அணியக்கூடாது, சயனம் தூங்கும் பொழுது அணியக்கூடாது, மழை ஜலம் போகும் பொழுது, தீட்டுக்காலங்கள், புணர்ச்சி, இதுல ப்ரொஹிபிட்டட். ருத்ராட்சம் அணியக்கூடிய நான் சொன்னேன் ஏக ருத்ராட்சம் எப்ப எக்ஸம்ஷன், அதுக்கு மட்டும் மற்றதெல்லாம் மாலை இந்த எல்லாம் அணியிறீங்க இல்லையா, சயனம், மழை ஜலம், தீட்டு, புணர்ச்சி, இந்த காலம். ஆகவே இது வந்து தாரணத்தை பற்றிய செய்திகள், ருத்ராட்சத்தை எப்படி அணிய வேண்டும் இல்லையா. ரெண்டாவது பகுதிக்கு வருவோம், ருத்ராட்சத்தை ஜெபித்தல், ஜெபித்தல் பகுதி. அதான் அடிக்கடி சொல்வேன், நீ கூட குஞ்சத பாதம் நானும் பேசிட்டு போல அப்படி சிந்திச்சோம். ஜபம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது, நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பரமண்டலிக்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, இதுதான் ஜபம் நினைச்சிட்டு இருக்கு நம்ம குழந்தைகள் எல்லாம். ஜபம்னா இதுதான் ஜபம், ஏன்னா நம்ம அந்த பள்ளிக்கூடத்தை சேர்த்ததுனால வந்த வம்பு. ஆனா ஜபம் என்றால் என்ன பொருள் என்று தெரியுமா? மந்திரங்களை மட்டும்தான் ஜபிக்கணும். ஜபம்னு சொன்னா த மெத்தட் ஆஃப் சாண்டிங் த மந்த்ராஸ், அதுக்குதான் ஜபம்னு பேரு. மந்திரங்களை ஜபிக்கின்ற வகை மொத்தம் நான்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பேரை மட்டும் எழுதிக்கிடுங்க, விளக்கத்துக்கு நேரம் இல்ல. உரை, மந்தம், மானதம், சுத்தமானதம். உரை, மந்தம், மானதம், சுத்தமானதம். பிறர் காதுக்கு கேட்கிற மாதிரி ஜபிச்சா அது உரை, நம்முடைய காதுக்கு கேட்பதாக ஜபித்தால் அது மந்தம், நம்முடைய உதடுகளும் அசையாமல் ஜபித்தால் அது மானதம், மனம் சம்பந்தப்படாமலே கணித்தால் அது சுத்தமானதம். நம்மளால செய்ய முடியாதது, சுத்தமானதமாக கணித்தல். சாமி சொல்ற சுத்தமானதமாக கணித்தல், இது ஒண்ணுக்கு ஒன்னு பலன் அதிகம் சொல்லியிருக்கு. அப்படி ஜபிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், அதுக்கு ஜபமாலைன்னு ஒண்ணு தனியா வச்சுக்கணும். ஏற்கனவே அணுகின்ற உத்ராட்சத்துக்கு தான் நிறைய சொன்னேன் நான், ஜபமாலை இருக்கு பாத்தீங்களா, அது கூடிய வரைக்கும் 108 மணி அல்லது 54 மணி தான் இருக்கணும். இந்த 16, 12, 6 எல்லாம் சொன்னேன்ல, ஜபமாலைக்கு அது ஆகாது. ஜபமாலை எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா 108 அல்லது 54, அது கூட மேலு மணின்னு ஒரு பெரிய மணி சேர்த்து போட்டுக்கணும். இந்த ருத்ராசத்தை அதாவது என்னன்னு கேட்டா, ஜபம்னா என்ன, 5 எழுத்து மந்திரத்தை நம்மளாம் ஜபிக்கணும், சைவர்களுடைய கடமை இல்லையா. 5 எழுத்து மந்திரம் மிக மேலான மந்திரம், அந்த 5 எழுத்து மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். ஜபித்தல் என்றால் என்னன்னு கேட்டா, அனுஷ்டானத்துல நாம் அந்த ஒரு பகுதியாக மற்ற கிரியைகள்லாம் செய்துவிட்டு ஜபம், அதாவது மினிமம் ஜபம் கட்டாயமா வேணும். அனுஷ்டானத்துல நேரம் இருந்தா சில நேரம் இல்லைன்னா சிலவற்றை சுருக்கி கொள்ளலாம்னு இருக்குது, நமக்கு விதி கொடுத்துருக்காங்க. ஜனகனமான ஷார்ட் வெர்ஷனும் போடலாம், லாங் வெர்ஷனும் போடலாம் இல்லையா, அனுமதி இருக்கு கவர்மெண்ட்ல. அதே போல நமக்கு ஷார்ட் வெர்ஷன் லாங் வெர்ஷன் இல்ல, நம்ம சௌரியத்துக்கு பண்ணிருக்கிறாங்க, விதி தானே, விதி அங்க அதுல இருக்கு, இந்தியன் கவர்மெண்ட்ல ரெண்டுக்கும் பெர்மிஷன் இருக்கு. அதே போல சிவபெருமான் ரெண்டுக்கும் பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஆனா ஜபங்கிற ஒண்ணு மட்டும் கட்டாயமா செய்யணும் அனுஷ்டானத்துல. அந்த ஜபிக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய அதாவது டோன்ஸ், எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத மட்டும் சொல்றேன், அதை மட்டும் நீங்க ஒரு 4-5 பாயிண்ட் சொல்றேன், அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஜபம் செய்யும் பொழுது நீங்கள் ஜபிக்கின்ற ருத்ராட்ச மாலை பிறருடைய கண்ணுக்கு தெரியக்கூடாது. பரர் பார்வை பட்டால் பலியா ஜபங்கள், பரர் பாராவண்ணம் பலி, அதுக்கு ஒரு குரல் இருக்கு. ஆகவே ருத்ராசமாக அடுத்தவங்களுடைய கண்ணுக்கு தெரியக்கூடாது. ரெண்டாவது, அதை ஜபிக்கும்போது 1 மணி இன்னொரு மணி உரசக்கூடாது. அப்புறம் இந்த நடுவிரல் 3 மேல அந்த உத்ராஷ் ஜபமாலை, இது பேர் ஜபமாலைன்னு பேர், ஜபமாலை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நடுவிரல் 3 மேலே வைத்துக் கொண்டு இந்த கட்ட விரல்னால தான் தள்ளணும், சுட்டு விரல் மேல அப்படி போட்டுக்கூடாது, 3 விரலையும் சேர்த்து போட்டுக்கணும். அப்புறம் வந்து ஜபிக்கும் பொழுது 2 விதமா சொல்லியிருக்குது, ஒன்று வந்து போகாமி, இன்னொன்று முத்தி காமி, அதாவது ரகசியம், உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காரு சிவபெருமான். அதாவது நான் மறுபடியும் இப்ப எல்லாம் நான் நினைச்சபடி சிவபெருமான் தான் உயர்ந்த கடவுள்னு எனக்கு தெரியுது, சைவ கிரியைகள் எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியுது, ஆனா இப்ப எனக்கு வந்து டைம் இல்ல, என் குடும்பத்தில் 1000 பிரச்சனை, இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்ல அப்படி சொல்ல நீங்க சிவபெருமான் அனுமதி கொடுத்துருக்காரு. ஆகையினால நான் இதெல்லாம் நீர் எப்படி சொல்லியிருக்கிறோம் அதே போல நான் செய்யறதுக்கு இன்னொரு நல்ல பிறவி எனக்கு கொடுக்கும், இந்த பிறவி இம்பாசிபிள் அப்படின்னு கேட்கலாம். கேட்டீங்கன்னா அது யாருக்கும் சொல்லக்கூடாது, உங்க மனைவி கூட நீங்க சொல்லக்கூடாது. அப்படின்னா நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, போக காமி அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேர், போக காமி, மறுபடியும் பிறக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, எதுக்காக பிறக்கணும்னு நினைக்கிறீங்க, உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக இல்ல, மறுபடியும் சிவபெருமான் விதித்த செயல்களை எல்லாம் நான் நல்லாக செய்வதற்கு, எப்படி இந்த சிலந்தி நினைச்ச மாதிரி மறுபடியும் அடுத்த ஜென்மத்தில் பெரிய ராஜாவாக பிறந்து நிறைய சிவங்கோயில்லாம் கட்டணும்னு கேட்டதுல சிலந்தி நினைச்சதுல, அதுபோல அப்படின்னா நீங்க போக காமிகள். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ருத்ராட்ச மாலையை கீழ் நோக்கி ஜபிக்க வேண்டும், இச்சாய்ஸ் உங்களுக்கு. அப்படி இல்லை அடுத்த பிறவியே எனக்கு வேண்டாம் இல்லையா, நேர நான் செத்தா நேரம் முத்திக்கு தான் வரணும் அப்படின்னு முத்தி காமிகள். நீங்க மேல் நோக்கி ஜெபிக்கணும், நீங்க ரகசியமா வச்சுக்கலாம், சொல்ல வேண்டியது இல்லை. நீங்க கொஸ்டின் பேப்பர்ல டிக் பண்ண வேண்டாம், இதுவா அதுவான். போக காமிகள் முத்தி காமிகள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜப மாலைக்கு மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, 2, 3, 12, 13 என்ற மணிகளை உபயோகிக்க கூடாது. இந்த முகம் இருக்கு பாத்தீங்களா, முகம் அது 2 முகம், 3 முகம், 12 முகம், 13 முகம் அதெல்லாம் கிடைக்காது, ரொம்ப அபூர்வம். அந்த மணிகளை ஜபமாலைக்கு பயன்படுத்தக்கூடாது. 108 தடவை சொல்லணும் ஜபம் இல்லையா. அது ஏன் 108 வச்சாங்க, நாம கூட சொல்லுவோம், உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது, 108 தடவை சொல்லியாச்சு அப்படின்னு உலக வழக்கில் கூட பழக்கம் இருக்கு. அது என்னன்னு கேட்டா, நான் ஒரு நாளைக்கு சுவாசிக்கின்ற காற்று மூச்சு விடுறோம் இல்லையா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு விடுறீங்க, 21,600 தடவை மூச்சு விடுறீங்களா நீங்க, நாளைக்கு எண்ணி பார்த்து வந்து சொல்லு கேக்கிட்டேன். ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை பிரீதிங் பண்றீங்கன்னா 21,600 சுவாசம் விடுறீங்களா, அதுல பகல்ல இந்த 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் ராத்திரி இல்லையா, டே அண்ட் நைட். அதுல இந்த பகல்ல வந்து 10,800 முறை சுவாசிக்கிறீங்க, ராத்திரியில 10,800 முறை. அப்ப அந்த 10,800 / 100 100 நாள் வகுத்தா 108. அப்ப என்னன்னு கேட்டா, அது எதுக்காக வச்சாங்கன்னா, நீங்க 100 மூச்சுக்காற்று சிவபெருமான உங்களுக்கு கொடுத்தா 1 மூச்சுக்காற்று உன்னை நினைப்பதற்காக நான் செலவழிக்கிறேங்கிறீங்களா, என்ன பெரும் கருணை பாருங்க. இவன் சீட்டு பங்கீடு போட்டா 50-50 அரசியல்வாதிகளை கூட்டு வச்சாச்சுன்னா, உனக்கு எத்தனை சீட்டு எனக்கு எத்தனை சீட்டுங்களா, அது 50-50 கொடுப்பியா, 60-40 கொடுப்பியாங்கிறான். ஆனா நம்ம சிவபெருமான் பாருங்க, 100க்கு 1 கொடுங்கிறார் போதுங்கிறார் இல்லையா, 100 மூச்சுக்காற்று அவர் நினைச்சா எப்பனாலும் ஆஃப் பண்ணிடலாம், அவர் கையில தான் இருக்கு சுவிட்ச், அவர் எலெக்ஷன்ல நிக்க வேண்டியதில்ல, எல்லாம் அவர் கையில தான் இருக்கு சுவிட்ச், 1 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடலாம். அப்படி அவர்ட பவர் இருந்த போதிலும் என்ன சொல்றாருன்னா, 99 காத்த நீ வச்சுக்கோ, உன்ன மட்டும் என் பேரை என்னுடைய மந்திரத்தை ஜெபிக்கிறதா வச்சுக்கொள்ளுங்க. இது எவ்வளவு பெரிய கருணை பாருங்க இல்லையா. அதனால சொல்லாங்க, நான் விடுகின்ற 10,800 மூச்சுக்கு 1 மூச்சுக்காற்று அப்படின்னா 108 மூச்சுக்காற்று இல்லையா, ஆகவே 108 முறை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த 108 முறை நான் உபதேசிக்கக்கூடிய நமக்கு குருநாதர் உபதேசித்த மந்திரத்தை நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜபம் என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மந்திரங்களை ஜெபித்தல், ஒன்னு தனியா பேர் சொன்னாங்க, திருமுறைகளை ஓதுதல், சாத்திரங்களை கற்றல், மந்திரங்களை ஜெபித்தல், திருவுருவங்களை தியானித்தல், ஒன்னுக்கு வார்த்தை தனியா வச்சிருக்காங்க. சாத்திரத்தை ஓதுங்கன்னு சொல்லல, சாத்திரத்தை படிங்கள், கல் சாத்திரத்தை கற்க வேண்டும், திருமுறைகளை ஓத வேண்டும், மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும், திருவுருவங்களை தியானிக்க வேண்டும், ஒன்னு தனியா சொல் மாறுது பாத்தீங்களா. அதான் திருவாசகம் முற்று ஓதல், ஓதல் அது ஓதுவதற்குரியது. ஆகவே திருமுறைகள் எல்லாம் ஓத வேண்டும், ஆனால் சாத்திரங்களை கற்காமல் பொருள் சொல்லக்கூடாது. இதுதான் பெரிய நம்ம கொடுத்த ஆணை, திருமுறைகளை ஓதுங்கள் ஆனால் சாத்திரத்தில் தெளிவில்லாமல் திருமுறைக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லாதீங்க, பெரியவங்க வச்ச வரம்பு. அதுக்கப்புறம் சொன்னார்கள் இன்னொன்னு, மூன்றாவது இந்த ருத்ராட்சம் பூசித்தல், அதாவது ருத்ராட்சத்தையே சிவலிங்கமாக பூசிக்கலாம், அதுக்கு பேரு சனிகலிங்க பூஜை. அருண் அவர் கேட்பார், சனிகலிங்கம் என்றால் என்ன அப்படிம்பர். அருண் சைவ வினாவோட படிச்சாலே போதும், ரொம்ப எளிமை, அது படிச்சுட்டு புரியலன்னு சொல்ல முடியாது, 8ஆம் கிளாஸ் படிச்சா கூட புரியும். ஆகவே பூசித்தவுடன் விடப்படும் லிங்கம் சடிகலிங்கம் எனப்படும். அப்ப பாத்தீங்களா, டிஸ்போசபிள் லிங்கம் அன்னைக்கே வந்தாச்சு, இப்ப டிஸ்போசபிள் அதே வச்சிருக்கோம், நமக்கு ஒரு டிஸ்போசபிள் வச்சிருக்கோம். ஆகவே 12 பொருள்களை சடிகலிங்கமாக பயன்படுத்தலாம் என்று சாஸ்திரத்தில் இருக்கிறது. அந்த 12 பொருள்கள்ல ஒரு பொருள் வந்து அன்னம். ஒரு பழமொழி என்ன உண்டுன்னா, சோத்துக்குள்ள இருப்பான் சொக்கேன் ஒரு பழமொழி. அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்த அன்னத்தையே சிவலிங்கமாக பாவிக்கலாம்னு அர்த்தம். அதுதான் பெரியவங்க சொன்னா, சோத்துக்குள்ளேயும் இருப்பான் சொக்கலிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே மண், அரிசி, அன்னம், ஆற்று மணல், கோமயம். சண்டேஸ்வர நாயனார் எதை சிவலிங்கமாக பாவித்தார்? ஆற்று மணல் இல்லையா, ஆற்று மணலையே சிவலிங்கமாக கூறினார். அதேபோல மெய்கண்ட தேவநாயனாரும் சிவலிங்கம் கட்டி விளையாண்டார் அவருமே 2 வயசுல. ஆகவே இதெல்லாம் ஷடிகலிங்கம் என்று பெயர். ஆகவே இந்த ஷடிகலிங்கமாக இருக்கும் பொழுது நாம் ருத்ராசத்தை பூசிக்கலாம். அப்ப ருத்ராசம் நமக்கு 3 வகையிலே பயன்படுகிறது இல்லையா. 1 அணிதல், 2 பூசித்தல், 3 ஜெபித்தல். இந்த 3 வகையாக ருத்ராசம் பயன்படும் என்று பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். ஆகவே ஒரு சில செய்திகளை இந்த திருநீறு உத்ராசம் இதுல என்னென்ன நமக்கு ஒரு சின்ன அறிவுரை மாதிரி கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய சமய சின்னங்களை அணிந்து கொள்வதற்கு நமக்கு கூச்சம் இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம குழந்தைகள் அதான் பண்ணிட்டு இருக்கு இல்லையா. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. ஃபக்ருடீன் அலி அகமட், ஜாகீர் ஹுசைன், 2 பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவா இருந்தாங்க. பெரிய இந்தியாவிலே மிக உயர்ந்த பதவி, அதுக்கு மட்டும் இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்ல. அப்படின்னா நிறைய சலுகை இருக்கு பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. ஆகவே ஃபக்ருடீன் அலி அகமட், ஜாகீர் ஹுசைன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் அவ்வளவு பெரிய பதவிக்கு வந்த பிறகும் இல்லையா, தங்களுடைய சமய சின்னங்களை அணிவதற்கு வெட்கப்படவில்லை இல்லையா. வச்சுட்டு தானே வந்தாங்க, பார்லிமெண்ட்டுக்கு வந்தாலும் எதுக்கு வந்தாலும். சமய சின்னத்தை வந்து கூச்சப்பட்டானா பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்த பிறகு கூட? நம்ம பையங்க அப்படி இல்ல. ஒரு கார்க்கு வேலை கிடைச்ச உடனேயே உடனே உத்ராசம் போட்டா ஒரு மாதிரியா பாப்பாங்களேன்னு நினைக்கலாம். ஏன் நினைக்கிறான் இல்லையா. ஆகவே அவர் சந்தோஷம் ரொம்ப அருமையா சொல்வார், இதுல சொல்வார், சைவ சமய நெறியில சொல்வார். பூண்பதற்கு கண்டியினை கூசும் புள்ளியரை காண்பதற்கு கூசும் அரண் கைத்து. சைவ சமய நெறி நம்ம பைலா. அதாவது ருத்ராசம் அணிந்து கொள்வதற்கு நீ கூசினா என்றால் சிவபெருமான் ஒன்ன பாக்கிறதுக்கு அவர் கூசுவார். பூண்பதற்கு கண்டியினை கூசும் புள்ளியரை காண்பதற்கு கூசும் அரண் கைத்து. சைவ சமய நெறியில் சொல்ற குரல் ரொம்ப அருமையா சொல்லியிருக்க. இதெல்லாம் பைலா எங்க சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா சைவ சமய நெறி. அந்த சைவ சமய நெறி என்று நமக்கு ஒரு பைலா இருக்கு. நம்ம செய்தவர் மறைஞான சம்பந்தர், அதுக்கு உரை எழுதினவர் ஆரோகணாவலர், செய்தவர் மறைஞான சம்பந்தர், அவர் தான் இதெல்லாம் சொல்லி வைக்கிறார். ஆகவே அந்த சமய கோட்பாடுகளை பிற மதத்தினர்கள் அவர்களை மீறுவதற்கும் அதே போல சொல்றேன். ஜெயில் சிங் ஒருத்தர் இருந்தார் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா, அவர் சமயத்தில் தான் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடந்தது. அதாவது மிலிட்டரிய இந்திரா காந்தி சுடப்பட்ட நேரம். ஆகவே வந்து மிலிட்டரியவே பொற்கோயிலுக்குள்ள போலான்னு அனுமதிச்சார் இல்லையா. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அதுக்கு பேர் கொடுத்தான். அப்படிப்பட்ட செஞ்சு அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, அவன் என்ன சொன்னான் தெரியுமா நீ சிங், அவன் என்ன சொன்னான்னா, நீ பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா இருந்து ஒரு கடமையை செஞ்ச, ஆனா சிக் நீ ஒரு ஃபெயில் ஆகிட்ட. அந்த பொற்கோயில் என்பது மிக புனிதமான இடம், அதுல போய் மிலிட்டரியோட பூட்ஸ் காரோட வந்தானே, அதனால உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா செருப்பை தொடக்கணும்னு உத்தரவு கொடுத்தான். செருப்பை தொடச்சார் இல்லையா, செருப்பை தொடச்சார் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா. அங்க இருக்கிற செருப்பை எடுத்து தொடச்சார், தூசி தட்டி வச்சார். ஏன்னா அந்த மதகுருமார்களுடைய கட்டளையை மீற முடியல அவரால். எதுக்காக சொல்ல வரேன்னா, அது மாதிரி எல்லாம் பெரிய பெரிய பதவிக்கு வந்த பிறகும் அவர்களுடைய மத சம்பிரதாயங்கள் சடங்குகள்ல அவர்கள் செய்வதற்கு கொஞ்சம் கூட தயங்கவில்லை. அதே போல நாமும் நம்முடைய சமய சின்னங்களை அணிந்து கொள்வதற்கு நாம் தயங்கக்கூடாது.
2: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: இளையான்குடி மாறநாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஏடு குமார்

in

செய்த அல்வர் போற்றாழும் உயிர் துணையே வாழந்தனரே முதலாக சீர்வடைத்த துல்லையா

உள்ளயவர் புராண கதை உலகறியா.

நாயன்மார்கள் திருவடி வாழ்க, சிவக்குளாரூர்மான் திருவடி வாழ்க, அருட்கடலாகிய அம்பலவாணருடைய திருவருளினாலே இன்று பெரிய புராணத்திலே இளையான்குடி மாறநாயனார் இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறீர்கள். வேறு கடவுள் வேறு. இது பல சமயவாதிகளுக்கு இல்லை, சமயவாதிகளுக்கு உயிர்கள் வேறு கடவுள் வேறு. கடவுள் துன்பம் இல்லாமல் இன்பமாகவே இருப்பது கடவுள். உயிர்கள் துன்பத்தோடு கலந்த கொஞ்ச இன்பம். உயிர்கள் துன்பத்தை அடைகின்றன. உண்மையிலேயே இன்பம் என்று சொன்னால் ஏதோ சொல்லிக் கொள்ளலாமே தவிர உண்மையிலே இன்பம் கிடையாது. பிறக்குது, வாழ்கிற காலத்துல பல துன்பங்களை அடைகிறது, அப்புறம் இறந்து போகுது, எல்லாத்தையும் விட்டுட்டு இறந்து போறா. அது பெரிய பரிசாபமா இருக்கும். எவ்வளவு பொருளை விட்டுட்டு போற, முன்னால விட்டுட்டு போகட்டும் பரவாயில்ல, இந்த கொடிக்கணக்காக விட்டுட்டு விட்டு போறா. ஐயா, எனது உடைமை, எனது அடிமை, எனுமறிவு சிறிது மறு ஈ மொலையிலன வாய ஆவன இடுகுவரை சிறுவரைகள் திமிலையுடு தவிலறைய ஈமா தேசமே பேய்கள் சொல்லுவதாய் எரிதெனில் இது வாழ்வு. இதுதான் வாழ்வு. மனதையும் விட்டுட்டு போறான். என்னமா தான் மனசு கொண்டு? அதனால உயிர்கள் துன்பத்தை உடையன, கடவுள் இன்பமே உடைய. கடவுள் இன்பம் பேரின்பம்னு உயிர்கள் வாழ்கிற காலத்துல இன்பத்தை அடைகின்றது என்றால் நிலையில்லாத சிற்றின்பங்களை பெரிதாக இனி மகிழ்ந்து போயிருக்கும். நிலையில்லாத இன்பம், அந்த இன்பங்கத்துக்கு சிற்றின்பம் இருக்குது. நாம் அனுபவிக்கின்ற உலகத்தில் அனுபவிக்கின்ற இன்பங்கள்லாம் சிற்றின்பம், சிறிய இன்பம். தொடர்ந்து அனுபவிக்க முடியாது என்பவர் தொடர்ந்து அனுபவிக்கும். அதனாலே உயிர்கள் துன்பத்தை உடையனவாகவும் இன்ப நிலையில்லாத இன்பத்தை உடையனவாகும். துன்பத்தை உடையனவாகவும் நிலையில்லாத சிறிது இன்பத்தை உடையதாகவும் உள்ளது. இப்படி உயிர்கள் துன்பத்தை உடையதாகவும் நிலையில்லாத சிறிது இன்பத்தை உடையதாகவும் வாழ்ந்தது. சரி என்று இப்படி சிறிது இன்பம் நிலையில்லாத இன்பத்தை அடைந்து கொண்டே இருக்கிறோமே, நிலையான ஒரு இன்பம் பேரின்பம் என்று ஒன்று இருக்கிறதா என்றால் கட்டாயம் உண்டு. சிறியது என்றால் பெரியது ஒன்று இருக்கத்தான் செய்யும். பகல் என்றால் இரவு, இன்பம் என்றால் துன்பம் இருக்கும், சுகம் என்றால் துக்கம் இருக்கும். எல்லாமே ரெண்டு ரெண்டுதான். மேடுன்னா செல்வம்னா தரத்தன்மை, இப்படி எல்லாமே ரெண்டு ரெண்டு. அதனாலே நாம் உலகத்தில் அறிவிக்கின்ற இன்பங்களுக்கு சிற்றின்பம் உண்டு. கடவுளாலே தரப்படுகின்ற இன்பம் பெரியது. இரவுகள் இல்லாத பேரின்ப வீட்டிலே இசைந்து துயில் கொண்மின்னு ஆக அந்த பேரின்பத்தை அடைய முடியாதபடி தெரியாம இருக்குது, அடைய முடியாம இருக்குது. அதுதான் பெரிய சொல்லு. எம்எல்ஏ பதவிக்கு போட்டோம், மந்திரி பதவிக்கு போட்டோம்னா என்னமா இருக்கும்? சோகா அஞ்சு வருஷம் இருந்தாலும் என்னமா இருக்கும்? போக முடியுதா? எல்லாராலையும் போக முடியுதா? அது போயிட்டா நல்லா தான் இருக்கும். அதுவும் நிலை இல்லாத அஞ்சே வருஷம் தான் இருந்தா அஞ்சு வருஷம் இடையில டிசிஷனால ஆகும். அந்த பதவிக்கு எல்லாராலையும் போக முடியல இல்லவா? அது போல பேரின்பத்துக்கு எல்லா உயிர்களும் செல்ல முடியாது. பேரின்பத்தை பற்றி தெரிந்து கொள்வது, தெரிந்து கொண்ட உயிரில எவ்வளவு இருக்கு? பேரின்பம் என்று இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டவர்கள் எவ்வளவு பேரு? கொஞ்சம் சாமி கும்பிடுற கோடிக்கணக்காக இருக்கிறான். அத்தனை பேரும் பேரின்பத்தை நினைச்சா கும்பிடுறேன், பெரும்பவனும் நான் கும்பிடுறேன், இல்ல சிற்றின்பத்தை தான் வேண்டி கும்பிடுறேன் அங்கே போய். அதனால இந்த பேரின்ப என்று ஒன்று இருக்கிறதா என்றால் கட்டாயம் இருக்கிறதான் செய்யும். அதை எதனாலே காணலாம் என்றால் அருளாளர்கள் செய்த நூல்களின் மூலமாகத்தான் காணும். எதை எதனால காணலாமோ அதை அதனாலதான் காணலாம். இப்ப நம்முடைய முகத்தை நம்ம பார்க்க முடியுதா? எதனால பார்க்கலாம்? கண்ணாடி மூலமாகும். அதனால இந்த பேரின்பம், சித்தின்பம், சொர்க்கம், சிவலோகம் என்று சொல்லு சொல்லப்படுவதெல்லாம் அது சம்பந்தமான நூல்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ளும். மற்றபடி நேரா போயிட்டு வந்த ஆளுங்க அங்கு போனாலும் வரமாட்டாங்க. கண்டவர்
கண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு ஒரு படம். கண்டவர் விண்டதில்லை, விண்டதில்லை சொன்னமா சொன்னமா. ஆகையினாலே அப்படிப்பட்ட பேரின்

பெறலரும் இளவை பெற்று. இந்த இளவை சிவனே நேரா கொடுத்த இளவை, நிலையான இளமையை கொடுத்தார். முன்னே நிலை இல்லாத இளமையை தந்திருந்தார், இப்ப நிலையான இளமையை கொடுத்துட்டார். எப்போதும் இளவை, இப்பவும் திருநெல்வேலர் 30 வயசு தான். இப்போ பெறலர் இளவை பெற்று பேசி கொடுத்தார் என்பது அவருடைய புராணத்தில் சொல்றார். ஆகையினாலே இப்படி பேரின்பமாகிய அந்த பெருவாழ்வை, நிலையான இன்பத்தை பெறுவதற்கு உயிர்கள் வந்து எண்ணுகின்ற உயிர்கள் மிக குறைச்ச, அடைகின்ற உயிர்கள் அதை விட குறைவு. அந்த நிலையில நின்று அடையணும் இல்ல, தெரிஞ்சவன் பல பேர் இருக்கான், ஆனா அந்த நிலையில செல்ல மாட்டான், செல்ல மாட்டான். அதனாலே அந்த பேரின்பத்தை எதனாலே பெறலாம் என்று கேட்டால், அந்த நிலையான இன்பத்தை எதனாலே வரலாம் என்று கேட்டால், சிவ புண்ணியத்தினாலே தான் பெறும். சிவ புண்ணியத்தினாலே தான் அந்த பேரின்ப பெருவாழ்வு பெற முடியும். அந்த பேரின்ப பெருவாழ்வு கொடுக்கின்ற சிவ புண்ணியங்கள் பல. சிவ புண்ணியம் என்பது பல. சிவ புண்ணியம்னா விளங்குதா, கோயில்ல விளக்கிடுவது, துவமிடுவது, கோயிலை கூட்டுவது, மாலை கட்டுவது, அதற்கு மேலே சுவாமிக்கு சாமி பிரதிஷ்டம் பண்றது, கோயில் கட்டுறது, கும்பாபிஷம் பண்றது, தடாகம் அமைப்பது, அதற்கு மேல அடியாரெடுத்து தர்மம் பண்றது, இது போன்ற புண்ணியங்கள் பல. அப்படிப்பட்ட புண்ணியங்கள் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்தது சிவபெருமானை வழிபடுகின்ற அடியார்களுக்கு திருவமுது படைத்தது. புண்ணியங்கள் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்தது எது என்று கேட்டால், சிவபெருமானை மனவாக்கு காயங்களாலே வழிபாடு செய்கின்ற அடியார்களுக்கு திருவமுது சாப்பாடு போடும். அதுக்கு மேல புண்ணியமே கிடையாது, அதுக்கு மேல புண்ணியமே கிடையாது. திருவிளையாடல் புராணத்துல ரசவாதம் செய்த படலம் ஒண்ணு, திருவிளையாடல் புராணத்துல ரசவாதம் செய்த படலம் இரும்ப தங்கமாக்கி கொடுக்கறது. பொன்னனையால் இரும்பு பித்தளையில தங்கமாக்கி கொடுத்தார். அந்த ரசவாதம் செய்த படலத்துல அந்த பொன்னனையாள்கிட்ட சொல்றாரு சிவபெருமான், நீ தரும நிலைத்தது என்று தெரிந்து கொண்டாய், அந்த தருமத்திலையும் சிவ தர்மம் உயர்ந்தது, சிவ தர்மங்களிலே சிவபூஷை உயர்ந்தது, சிவபூஷையிலும் உயர்ந்தது மாகேஸ்வர பூஷை அப்படின்னு சொல்றார். சிவபெருமான சொல்றார், சுக்கராதனே போய் சொல்றார், அதிக நல்லற நிற்பது என்று அறிந்தனை அவற்றுள் அதிகமாம் சிவபுண்ணியம் சிவாச்சனை, அதிகமான் சிவபூஷையுள் அடியவர் பூஷை, அதிகம் என்று அறிந்து அன்பரை அரிச்சரை செய்வாய் என்பது திருவிளையாடல். அதனாலே சிவபெருமானை பூஷிக்கின்ற புண்ணியத்தை விட சிவனடியாரனை பூஷிக்கின்ற புண்ணியம் மிக உயர்ந்தது. அதனால் சிவனடியாரனை பூஷித்து அவர்கள் திருவமுன் கூட்டுதல் இருக்குது. அதனாலேதான் அன்னதானம் திறந்ததுன்னு சொல்றது. எல்லாருக்கும் போடுறது அன்னதானம் சிறந்தது அல்ல. இப்படி ஊழியுடாம் பாரு, அவருக்கு எல்லாம் போடுறது அன்னதானம் அல்ல. அது அது போட்டு பாவத்தை வாங்குறேன், போட்டு அவஞ்சிஞ்ச சாப்பிடுறவே எப்படிப்பட்டவனோ அவை என்ன செய்யறானோ அது அவனுக்கு சோறு போட்டவனுக்கு பங்கு. அதனாலே சாப்பிடுகிறவன் புண்ணியவானாக இருந்தால் உனக்கு புண்ணியம் கிடைக்கும், பாவத் தொழில் செய்கின்றவனாக இருந்தால் அவனுக்கு பாவம். இந்த நுட்பத்தை நம்ம செய்வந்தான் இருக்குது, வேற எந்த சமயமும் இல்லை. அப்புறம் எல்லாம் அன்னதானத்தை பண்ணும், தானத்திற்கு சிறந்தது அன்னதானம், தானத்திற்கு சிறந்தது அன்னதானம்னு எங்க வந்தாலும் இருக்கு. அதனாலே இப்படி பரமேஸ்வரனை அர்ச்சனை பண்ணுகின்ற சிவனடியாரனுக்கு செய்கின்ற அன்னதானத்துக்கு தான் அப்படிப்பட்ட அந்த அன்னதானத்தை என்ன சொல்றதுன்னா மாகேஸ்வர பூஷின்னு சொல்றோம். சிவனடியாரனுக்கு சாப்பாடு போடுறத என்ன சொல்றதுன்னா மாகேஸ்வர பூஷை, சிவபூஷை அது மாகேஸ்வர பூஷை, ஈஸ்வர பூஷை மாகேஸ்வர அப்படிப்பட்ட சிவனடியாருக்கு திருமுது உடைத்தலாகிய புண்ணியத்தினாலே எளிதாக சிவலோகத்தை பெற்றுவிடலாம். சிவனடியாருக்கு திருமுது படைக்கின்றதனாலே சிவலோகத்தை எளிதாக பெற்றுவிடலாம். அப்படிப்பட்ட மாகேஸ்வர பூஷையை பத்தி திருஞான சம்பந்தர் மயிலாப்பூர்ல சிவனேசன் செட்டியாருடைய பெண்ணு இறந்து போய்

ஞான சம்பந்தருக்குனே அந்த பெண்ணை வச்சிருந்தாரு. எப்படி அப்பூதியடிகள் வந்து திருநாகுலத்தின் மேல பத்தி கொண்டாரா, அது கூட ஞானசம்பந்தருடைய பெருமையை கேட்டு மூங்கூசல யாருப்பா சாப்பிட்டாராம், அன்பனையை சொந்தனை ஆக்கினாராம், தங்கத்தாழ வாங்கினாரா, பல்லக்கு கொடுத்தாராம் ஜோருமான், இப்படின்னு அவருடைய பெருமையை கேட்டு அவர் மேல பற்றி இருந்துச்சு. பற்றி வந்தபடியினாலே என்னுடைய செல்வம், என்னுடைய ஒரே பொண்ணு இருக்கு, செட்டியாரு, நிறைய பணம் இருந்துச்சு. இந்த செல்வம் பூராவும் இந்த பெண்ணையும் என்னுடைய யாரடம்பந்திற்கும் கொடுத்துட்டேன்னு ஊரடி சொல்லிட்டாரு. மத்த எட்டியாருக்கெல்லாம் அது மேலே இருக்க நமக்கு கிடைக்காம நம்ம நம்ம மாமச்சனாருந்து சொல்லி எல்லாத்தையும் இருச்ச. அதுக்கு தகுந்தாமல அந்த பொண்ணு எழுந்துச்சல இருந்துச்சு. இது பெரிய பூக்குறிக்கு போய் பூனாக நீந்தி அப்பவும் அவர் இறந்து வச்சிருந்த பத்தி விட அதுதான் பிரியாச்சு. அப்பவும் ஞான சம்பந்தங்களை வச்சிருந்தா அந்த அன்பை பற்றியே விட இது ஞான சம்பந்தம். தகனம் பண்ணி அதை தகனம் பண்ணி அதை எலும்பு ஜாமல படத்துல வச்சு தினம் பூ போட்டு கொடுத்துருங்க. ஞான சம்பந்தம் வர விட்டு காட்டிட்டு இதை வந்து புண்ணிய நதியில சேர்க்கணும். ஞான சம்பந்தர் வந்தாரு, மயிலாப்பூருக்கு திருவொற்றூருக்கு வந்தாரு. அந்த திருவொற்றியூர்ல வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டு அனுப்பி வச்சு திருவொற்றியூர்ல இருந்து மயிலாப்பூர் வரையும் பந்தல் போட்டாராம். அப்படி பல வகையான சிறப்புக்களை எல்லாம் செய்து ஞான சம்பந்தரை வரவேற்றாரு. அப்படி வரவேற்று மயிலாப்பூர் புரிஞ்சு போனாரு. இப்ப மயிலாப்பூர் இருக்கிறது இந்த மயிலாப்பூர் அல்லவா, இது இப்ப பின்னால வந்தது. முன்ன இருந்தது கடற்கரை பக்கமா இருந்தது, அழிஞ்சு போச்சு. அது இந்த புண்ணியவான்களால சிதைக்கப்பட்டு அப்புறம் அதனாலே கோயிலுக்கு வந்த உடனே தொண்டர்கள் சொன்னார்கள், இப்படி இவருடைய பெண்ணு ஒரே பெண்ணா, அந்த பொண்ணு உங்களுக்கு வச்சிருந்தாரு, அந்த பொண்ணு இப்படி இதாயிருச்சு, அத சுட்டு சாம்பல் எலும்புமா வச்சிருக்கிற சொன்னார்கள். சொன்னதை கேட்டு அவருக்கு ரொம்ப பதிவு வந்துச்சு, அன்பு வந்தது, இரக்கம் வந்தது. ஞான சம்பந்தருக்கு அந்த குடத்தை கோயிலுக்கு முன்னால கொண்டாந்து வைக்கிறார், வச்சுட்டாங்க. அப்படி வச்ச உடனே அந்த குடத்துல இருக்கிற எலும்பும் ஜாம்பலும் அவருடைய பிள்ளையாச்சா பூம்பாவைன்னு பேரெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. பூம்பாவைன்னா மகாலட்சுமி வேறு, பூவில் இருக்கிற பாவை, பூன்னா தாமரை, பாவைனா அதுல இருக்கிற பொண்ணு மகாலட்சுமி. அதனால சுவாமி கபாலீஸ்வர பெருமானே, காலகாலனே கங்காதரனே, இவர் உன்னையே நம்பிக்கிட்டு இருந்தாரு, ஏம்பரை சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்படி ஆகி போச்சு, அதனால அது எப்படியாவது எடுத்து கொடு அப்படின்னு தானே கேட்கணும். அப்படி கேட்கவே இல்லை, அந்த மாதிரி சொல்லலை, சாமி கிட்ட ஒன்றும் கேட்டுக்கல. பின்ன என்னமா சொன்னார் தெரியுமா, கபாலீஸ்வரத்துல இருக்கிறான் பெருமான், அந்த பெருமானுடைய அடியார்களுக்கு சமைத்து அவர்களுக்கு திருமூது படைக்கின்ற அந்த மாவேஸ்வர பூஜையை நீ காணாமல் போய்விட்டாயோ பூம்பாவாய், இப்படித்தான் சொன்னார். மாகேஸ்வர பூஜையை காணாது போய்விட்டாயோ அப்படிதான் உடம்ப அட்டா சொல்லல, சாமி கிட்ட ஒண்ணுமே கேட்டுக்கிற, சாமி கிட்ட ஒண்ணுமே சொல்லிக்கிறேன், இது எழுப்பி கொடு சாமி அப்படித்தானே கேட்கணும். நம்மளா இருந்தா அப்படித்தான் சொல்லுவோம், உன்னே நம்பி இருந்தா என்ன நம்பி இருந்தா அப்படி போச்சு சாமி அப்படின்னு சொல்லி சாமி மேல இருக்கிறா கூட ஞான சம்பந்தம் இருக்கும். அதெல்லாம் சொல்லுங்க, சிவனடியார்கள் அமுது உருகுன்ற அந்த காட்சியை காணாமல் போய்விட்டாயோ பூம்பாவாய் அப்படின்னு சொன்னாருக்கா. புள்ள எந்திரிச்சிச்சுப்பா, எலும்புஜாமல் பண்ணா எந்திரிச்சிச்சு பண்ண போயிருக்குள்ள சொன்னதுதான். அப்படின்னா அந்த மகளிருடைய பலனை அதனுடைய பெருமையை சொல்லி முடியுமா? வட்டிட்ட புண்ணயம் காணல் மடமயிலே, எதை மட்டும்னா தேன் துறக்கின்ற புண்ணை மரங்கள் அடர்ந்த மயிலாபுரியில் இருக்கின்ற கட்டிட்டம் கொண்டார். அதனால அங்க வந்து கோவில் கொண்டு எழுந்தொழியிருக்கார், சுத்தமாக எழுந்தொழி கட்டிட்டம் கொண்டான். கபாலீஸ்வரம் வந்தான், கோவில் கபாலீஸ்வரம்னு வேறு, சுவாமி கபாலீஸ்வரர்னு வேறு, கபாலீஸ்வரர் தான் இவ்வளவுதான்.
சாமியை பத்தி சொல்லுது. உற்றிட்ட பண்பும் உருத்தர பல்கணத்தா இருக்கு. உற்றிட்ட பண்பு அதனாலே சிவனடியாருக்கு எல்லாருக்குமே உருத்தர கணம் இருக்கு. நமக்கு எல்லாம் உருத்தர கூட்டம் இருக்கு. இப்படிக்கெல்லாம் பதவி பேரெல்லாம் கிடைக்குமா? நினைச்சு பார்த்தா நம்ம வச்சுல எவ்வளவு ஆளு சேருவாடா, இவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு பெரிய பட்டமா, நமக்கு உருத்தரர்கள் உருத்தரர்கள் இருப்பா. இப்படிப்பட்ட அந்த உருத்தர கணங்களா இருக்கின்றவர்கள் ஒட்டிட்ட பண்பு ஒத்த பண்புடையவன், ஒத்த பண்புடையவன்னா சிவன் அருளை பெறுவதற்கான துண்டிலேயே இருக்கின்ற ஒத்த பண்புடையவன். அப்படிப்பட்ட அடியார்கள் உண்மென்ற மாகேஸ்வர கோஷே நீ காணாமல் போய்விட்டாயோ பூம்பாவாய் அப்படின்னு. ஒட்டிட்ட பண்பின்

0: இதனால அடியாறு சிவடியாறு 9-4 மணி அதிகம் கேட்டா அவங்க சாப்பிட்டு அந்த செம்மல் பூஜை பண்ணுவாங்க, தவம் பண்ணுவாங்க. புரியுதா? பொல்லாதனம் போட்டா அந்த செம்மல் போய் திருடுவாங்க, தீய காரியங்களை செய்ய அந்த செம்மல் கொண்டு திருடுவாங்க. இவன் இந்த செம்மல் கொண்டு மணி அடிப்பான், தேவாரம் படிப்பான், உண்டா இல்லையா? சிவனடியாரு என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி தவம் செய்வான், சிவ புண்ணியங்களை. அந்த புண்ணியம் செய்வதனாலே அந்த சாப்பாடு போட்டு வந்து அந்த புண்ணியம் கிடைக்கும். ஆகையினால இப்படி சிவனடியார்களுக்கு திருமுது ஊட்டுகின்ற, திருமுது படைக்கின்ற, அவர்கள் உண்ணுகின்ற அந்த காட்சியை காணாமல் போய்விட்டாயோன்னு சொன்னதுதான் புரியும். உடமுடைந்து எலும்பு பெண்ணாக எழுந்தது 12 சொன்னார். இல்ல புய் கதையில கட்டுக்கதை அல்ல, ரொம்ப நாளானதுல கட்டுக்கதை நினைச்சிடாது. இப்ப காந்தி இருந்தாரு, சுதந்திரம் வாங்கிட்டு இருந்தாருன்னா அது கட்டுக்கதையா? அது நடந்த கதை. இப்ப நிறைய சாத்துகள், நிறைய இன்னும் எத்தனையோ படங்கள் பாடிப்பாங்க. வடலூரார் சொல்றாரு, ராமலிங்க சுவாமின்னு ஒருத்தர், அவர் சொல்றாரு, பண்முறையிலே உன்னுடைய பெருமையை ஞான சம்பந்தர் பாடி, அதனால எலும்பு பெண்ணாச்சு சாமி. அந்த ஞான சம்பந்தர் பெருமையை சொன்னா சாம்பல் பெண்ணாகுமே, எலும்பு பெண்ணானது அதிசயம் இல்லை, சாம்பலே பெண்ணாகும். ஞான சம்பந்தருடைய பெருமையை சொன்னாலே அப்புறம் ஒன்பருமையை சொல்லி அது பெண்ணா அடுத்தது ஆச்சரியமா? அப்படின்னு பண்ணாலும் ஈனச்சம் பந்தர்கள வெள்ளெலும்பு பெண்ணானது என்று பெருதந்தை அண்ணா தெய்வ வடிவான் ஞான சம்பந்த சீருரைக்கில் தெய்வ வடிவான் சாம்பல் சேர்ந்து என்று அப்படிப்பட்ட ஒரு புண்ணியங்கள், புண்ணியம் என்பது சிவபுண்ணியம் என்பது மாகேஸ்வர பூஜை. மாகேஸ்வர பூஜைக்கு மேல பூஜையே கிடையாது. இளையாண்டத்துல கடைசியா சொல்றாரு, அன்பனே அன்பர் பூஜை அழித்தனி அணங்கினோடு. அடியாருக்கு சோறு போட்டான்னு சொல்லல, அன்பர் பூஜை. மகேஸ்வரனுக்கு போனது பூஜைப்பா, புஷ்பங்களால அச்சித்து கொண்டு வந்து மனைவி வந்து அந்த புண்ணியத்தை செய்தவர்தான் இந்த விளையாட முடிவாரனாயினார். கொண்டு வந்து மனைவி வந்து உலாவு பாதம் விளக்கி மண்டு காதலின் ஆதனத்திலே வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டி 4 விதத்தினர் 6 சுவைத்திரத்தில் உப்பில அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்து. ஆகையினால் இந்த புண்ணியத்தை விளையாட முடிவாரனாயர் பலகாரம் செய்து அதனால புகழ் இப்படி பலகாரம் செய்து அந்த புண்ணியத்தை நிறைய சேர்த்துட்டார். சேர்த்துட்டாரா? கடைசி வரையில அவருக்கு சுத்து குறையாம அப்படியே இருந்துச்சு, சுத்து கூடிக்கிட்டே இருந்துச்சு. அது சேர்ந்துச்சான், சுத்து சேர்ந்துச்சான், ஆஞ்சிலேயர் போட போட போட சேர்ந்துச்சான். அது என்ன வச்சா அருணாசகர்மான் டெஸ்ட், நிறைய சுத்து இருந்துச்சுன்னா போடுறதுக்கு என்ன இருக்குது, இதுல போய் என்ன இருக்குது, நமக்கு தான் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன தான் போடு இருக்கு, இதுல போய் என்ன பெருமைங்கிற போய் இல்லாமல் நம்ம பயந்து வந்து முடிஞ்ச செய்யலாம். அப்படித்தானப்பா நிறைய அணிஞ்சு வச்சுக்கலாம். இந்த உண்மையும் தெரிஞ்சு ஓரளவு புண்ணியம் தனியா சமய நாளை போட்டு தினம் ஒரு சிவனடியா சிவனடியா வந்தா போடுவோம் அப்படின்னு சொல்லிட மாட்டான். அதனாலே இவர் என்ன பண்ணினாரு, இவன் இருக்கின்ற காலத்திலும் செய்வான், இல்லாத காலத்திலும் செய்வான் என்பது உலகத்துக்கு காட்டான். விளையாண் குமாரநாயனாருக்கு அவரே பார்த்து எல்லாத்தையும் சுருக்கினாராம், எல்லாத்தையும் சுருக்கினாராம். அது சிவருமாரே பார்த்து சுருக்கினாராம். இவனுடைய பெருமையை உலகத்துக்கு காட்டவன் என்பதற்காக, காட்டவன் என்பதற்காக இருக்கின்ற செல்வங்களை எல்லாம் சுருக்கினார். தனம் சுருங்கியது மனம் சுருங்கவில்லை, தனம் சுருங்கியது மனம் சுருங்க. இன்னவாறு வளஞ்சுருங்கவும் இளையான்குடி மன்னன் மாறல் மனம் சுருங்குதல் அப்படின்னு சொல்றார். வளஞ்சுருங்கியது மனம் சுருங்கும், ஆற்று பெருக்கத்து அடி சுடு அண்ணாடும் ஊற்றுப்பெருக்கால் உலகம். ஏற்றவருக்கு நல்ல குடி பிறந்தார், ஆற்று பெருக்கட்டு அடி சுடும் அன்னாடும் ஊற்றுப்பெருக்கால் உலகம். நல்லா விளங்குது இல்ல? ஊற்று போட்டா என்ன வரும், தனி வரும். நல்ல குடி பிறந்தார். அது போல நல்ல குடி பிறந்தார், நல்கூர்ந்தார். நல்கூர்ந்தார தரித்திர நிலைக்கு வந்துட்டார். இல்லையிடமாற்றால் அவர்களுக்கு கத்துன்னு வந்துட்டா கூட அந்த கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து பழகிற அந்த ஜென்மத்துக்கு இல்லைன்னு சொல்ல இல்லை இல்லை இல்லை இல்லையே சொன்ன உனக்கு எவ்வளவு ஏறினாலும் இந்த கொடுக்க மனசு இவ்வளவு அவனுக்கு அது வழக்கம் இவனுக்கு இது வழக்கம் இல்லைன்னு சொல்ல மனசு வராது. இவனுக்கு அவனுக்கு இந்தான்னு சொல்ல மனசு வராது. ஆகையினாலே இப்படி செல்வம் நிறைந்த காலத்திலும் செய்தால் இல்லாத காலத்திலும் செய்தால் என்பதை காட்டுவதற்காகத்தான் வளத்தை சுருக்கினார், மனத்தை சுருக்கவில்லை. அதனாலே இரண்டு பேரும் இருக்கின்ற நெல்லை கொண்டு போய் வயலிலே விதைத்து விட்டு கொஞ்சம் வயல் இருக்கு கொஞ்சம் நெல்லுக்கு அதை கொண்டு போய் வயலிலே விதைத்து விட்டு நாற்று விதைத்து விட்டு இருவரும் மாடிக்காலத்து இரவினில் வைகியோ கையாலும் மாற்காலம் மழைக்காலம் அதில் இருவரும் பட்டினியாக கொடுத்திருந்தாங்க. பக்கம் அக்கா எல்லா இடங்களிலும் யாரே இவங்களுடைய நாணயம் குறைஞ்சி போச்சு, நாணயம் குறைஞ்சி போச்சு. ரெண்டே பேர் பிள்ளை ஊட்டி இல்லையாட்டது, பிள்ளை ஊட்டியை பற்றி ஒன்றும் சொல்லது சேர்க்கல. இருவரும் பட்டினியாக இருந்தார்கள். இரவு 11 மணிக்கு வந்தார் அடியார்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இது நீங்கள் கேட்கவிருக்கும் தலைப்பு நால்வேதம் ஓர் அறிமுகம், ரிக்வேதம் தொடர்ச்சி. வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய்.
3: இங்க இந்த புருஷ சூக்தத்தோட அப்ளிகேஷன் தான் வந்து தைத்திரிய ஆரண்யகத்துல 3வது பிரச்சனத்துல சித்திருக்க சித்தமாஜ்யம் அப்படிங்கிற பிரச்சனத்துல பிரம்மனேதம் அப்படின்ற ஒரு யாகத்துல வந்து இந்த புருஷ சூக்தத்தை சொல்லணும் அப்படின்னு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ருக்வேதத்துல ஒரு மந்திரம் வந்திருக்குன்னா அது யஜுர்வேதம் வந்து இந்த மாதிரி இது இந்த ஒரு சூழ்நிலையிலயோ இந்த யாகத்துக்கோ பயன்படுத்தணும் அப்படிங்கிற பிரயோகமும் நான் சொல்லுவேன் யஜுர்வேதத்துல. ஸோ புருஷ சூக்தம் வந்து வெரி வெரி ரொம்ப ஒரு ஃபேமஸ் கான்ட்ரவர்சி எல்லாம் நிறைய இருக்கு அதுல. அது நமக்கு தெரியும், முக்கியமா தமிழ்நாட்டுல அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருக்கு. இது புருஷ சூக்தத்தை பத்தி இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம சின்ன சின்ன மந்திரங்கள் எடுத்துப்போம். இப்ப வந்து பார்த்தா நமக்கு எல்லாருக்கும் வந்து எல்லாரும் ருத்ரம் சொல்றவாள்லாம் திரம்பகஞ்சாமகே சுகந்தியம் புட்டிவர்தனம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம். இந்த மந்திரத்தோட ரிஷி 7ஆம் மண்டலத்தை வருது. இது 7ஆம் மண்டலத்தை பார்த்தா அந்த நான் சொன்னேன், 7ஆம் மண்டலம் வந்து வசிட்டர் மண்டலம், வசிட்டர் அப்புறமா வந்து அவரோட வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை இதை பார்த்தா இந்த மந்திரத்துக்கு வந்து வசிட்ட மைத்ரா வருணி மைத்ர அதுதான் அந்த அந்த மந்திரத்தோட ரிஷி. இது வந்து திருஷ்டுப்பும் அனுஷ்டுப்பும் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, திருஷ்டு ஏதோ அனுஷ்டுப்பு ஏதோ இருக்கணும். அப்புறமா வந்து தேவதை வந்து திரம்பகர் ருத்ரன்னே எடுத்துக்கணும். இங்க இங்க இது இது வந்து இங்கதான் வந்து இதோட ஒரு அதாவது இங்க எங்க வருதுன்னு எக்ஸாக்டா சொன்னா 7ஆம் மண்டலத்துல 59வது சூத்திரத்துல 12வது இருக்குது. இதுதான் வந்து இந்த திரம்பகஞ்ச ஜாமகே அப்படிங்கறது வந்து மந்திரம் வருது. இது வந்து நமக்கு எல்லாருக்கும் மோஸ்ட்லி ஃபேமஸா நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு மந்திரம். இது இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரிக்குக்கு மந்திர திருஷ்டா வந்து வசிட்டர். அப்புறமா வந்து நமக்கு எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ், அதாவது முக்கியமா இந்த அக்னி காரியங்கள்ல உபாசனம் இதெல்லாம் பண்ணா அந்த உபஸ்தானம் கடைசியில பண்றான். அதுக்கு வந்து நம்ம அக்னேனய சுபதாராயே அஸ்மான அப்படின்னு ஒரு மந்திரம் வருது. இந்த மந்திரத்தை பார்த்தா இதுக்கு வந்து அகஸ்திய மைத்ரா வருணன், அதாவது அகஸ்தியரும் வசிட்டரும் உடன் பிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ரெண்டு பேருக்கும் மித்ரா வருணன் ஜனிச்சவா அப்படிங்கிறது ஒரு புராணத்துல ஒரு கதை இருக்கு. அதனால அகஸ்திய மைத்ரா வருணி அப்படிங்கிறது தான் வந்து இந்த அக்னேனய சுபதாராயே, அதாவது அக்னேனய சுபதாராயே அஸ்மான் விஸ்வானி தேவயுனானி வித்வான் யோர் அஸ்மத்யோ ராணமே நோ பூயிஷ்டாந்தே நம உக்திம் விதேம அப்படின்னு ஒரு அம்பர். இது இது வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு அகஸ்திய மைத்ரா உடனே ரிஷியா இருக்காரு. இது ஒரு ஒரு குட்டி மந்திரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். அது மாதிரி நான் ஏற்கனவே முதலே சொன்னேன், நம்ம எல்லாம் சந்தியாவந்தனம் முடிச்சோடனே கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நெத்திக்கிட்டு போம். அந்த அத்தியானோ தேவ சவித பிரஜாவத் சாவி சௌபகம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரம் நான் போய் அறிமுகத்தை சொல்லும் போது அந்த மண்டலத்துல அத்திரியோட மண்டலத்துல அது வருது. அத்திரி மகரிஷி வந்து அந்த மண்டலத்தை சேர்ந்து, எக்ஸாக்டா எனக்கு அந்த ரிஷி பேரு ஞாபகம் இல்லை, அந்த இதை வச்சு அந்த ஆனா அத்திரி மண்டலத்துல வருது. இப்ப வந்து இது நான் வாமதேவிய மண்டலத்துல நான் பண்ண எக்ஸாம்பிள். அதாவது இப்ப அடுத்தாப்புல இது ஒரு இப்போ ஃபேமஸான சொல்லாம். இப்ப அடுத்தாப்புல வந்து என்ன அப்படின்னா, பொதுவா நம்ம வந்து பார்த்தா நம்ம தினப்படியா நம்ம ரிக்வேதம் அப்படின்னு சூத்தம்னு சொன்னா நம்ம மன்யு சூத்தம் வெரி வெரி காமனா நம்ம சொல்றோம். எத்தே மன்யோ விதத் வஜ்ரசாய கசஹோஜ புஷ்யதி விஸ்வமாமுஷக் அப்படின்னு ஒரு சூத்தம் வருது. இதுவும் வந்து ரிக்வேதத்தோட பத்தாவது மண்டலத்துலதான் வருது. இது மன்யு தபசா அப்படின்னு ஒரு ரிஷி வந்து சொல்றாரு. தேவதையும் மன்யு தான். இதுவும் ரொம்ப வந்து ஒரு, அதாவது நித்தியமா இப்ப ரிக்வேத பாராயணங்கள்லாம் இப்ப உபயுக்தமா நேரம் இல்ல ஃபுல்லா பண்ண முடியாது அப்படின்னா பொதுவா ரிக்வேத சூக்தம் அப்படி ரிக்வேத சூக்தாதிகள் இந்த மன்யு சூக்தம் அப்படிங்கிறது ஒரு ஒண்ணும். மன்யு தான் வந்து இங்க தேவதையா இருக்கு. இந்த மன்யு தேவதைய வச்சுதான் வந்து, அதாவது சமகத்துல மன்யுஷ்டமே பாமஷ்டமே அப்படின்னு, ஏன் மன்யு அப்படின்னா சொன்னா கோபம் அப்படின்னு அர்த்தம். அது என்னடா கோபத்தை நோக்கி கோபத்தை பொதுவா கட்டுப்படுத்தணும் அப்படின்னு தானே சொல்லுவா. அது என்ன கோபத்தையே வந்து ஸ்துதி பண்ணி பாடுறாளே அப்படின்னு பார்த்தா, சமயத்துல நமக்கு உலக விவகாரத்துக்கும் கோபமும் தேவைப்படுறது. அதனால வந்து அங்க வந்து முக்கியமா மன்யுரிந்திரோ மன்யுரே வாசுதேவோ மன்யுரோ தாவருணோ ஜாதவேதா அப்படின்னு பல இது வருது. மன்யுக்கு மன்யுரி மன்யுரிந்திரா மன்யுரேவாசா தேவா தேவாலாம் மன்யு மன்யுகு ஹோத்தா, அதாவது ஹோத்தா நான் சொன்னேன், அந்த அந்த வரும் ஹோத்தாவும் மன்யுதான் அப்படின்ற மாதிரி ஒரு உபாசனம் இங்க இருக்கு. சோ பிரதானமா வந்து இந்த மன்யு வந்து நாம வந்து அது ஏதோ இப்ப பிரயோகம் சொல்றா, அது விலோம கணம்னா சொன்னா அது ரொம்ப வந்து அதுக்கு வந்து அது என்ன இந்த என்ன சொல்றது அழிப்புக்கு நிறைய அழிப்பு, அதாவது போர் எல்லாம் போறச்சு அதெல்லாம் சொன்னா எதிரியெல்லாம் ஈஸியா வென்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நான் இங்கயோ கேள்விப்பட்டேன், ஆனா இதுக்கெல்லாம் எனக்கு வந்து பிரமாணம் இதெல்லாம் தெரியல. இது மன்யுங்கிறது இது ஒரு ஃபேமஸான சொத்தம். அப்புறமா வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து ஆத்தோன இந்திர மந்தம் சித்திரங்கிராபம் சங்கிருபாய அப்படின்னு கணேச சூக்தம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதாவது கணபதியை வந்து கணபதி அந்த மந்திரங்கள்லாம் வருது இல்லையா, இந்த மந்திரங்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து இது ஒரு இந்திரனை பத்தி இது இது ஒரு சூக்தம். இது இது ஒரு காமனா வந்து, ஆனா இதை நம்ம வந்து கணேச சூக்தம் சொல்லுவோம். ஆனா இதை வந்து இந்திரனை வந்து குறிச்சுதான் இருக்கு. அப்புறமா வந்து இப்போ நம்ம பவமானம், அதாவது காமனா பெரிய சூக்தம் அப்படின்னு பார்த்தா பவமானம் அப்படின்னு சொல்றோம். பொதுவா அந்த பவமானம் வந்து சோம பவமானம், அதாவது என்ன அப்படின்னா இந்த சோமத்தை வந்து யாகத்துல வந்து என்ன பண்ணுவா, அந்த சோம கத்தைய கொடிய வந்து கல்லால வச்சு அடிச்சு புழிஞ்சு அதை வந்து பியூரிஃபை பண்ணி அதை வந்து நம்ம வந்து யாகத்துல ஆகுதியா கொடுத்து பயன்படுவோம். இந்த யாகத்தை வந்து நம்ம வந்து சோம பவமானம் சஸ்திரம் பவமான நம்ம சொல்லணும். இந்த மாதிரி அந்த இதை பியூரிஃபை பண்ண, அதாவது சுத்தப்படுத்துறதுக்காக இந்த சோமத்தை சுத்தப்படுத்துறதுக்காக நம்ம பவமான சஸ்திரங்கள் சொல்றோம். இந்த சோமத்தை பியூரிஃபை பண்றதுல இந்த, அதாவது ஆனா யாகத்துல கிரியை வந்து பிரத்யட்சமா அதை வந்து பியூரிஃபை பண்றதுக்கு தான் சுத்தப்படுத்துறதுக்கு தான் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அதுல நிறைய வந்து ரொம்ப ஆழமான கான்செப்ட்னா நிறைய இருக்கு. ஆழமா சில கூடமா சில உபாசனைகள்லாம் அந்த சோமம் வந்து ஒரு இடத்துல கொடியே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது வந்து கொடி, அதாவது பிசிக்கலா அது வந்து ஸ்தூலமான ஒரு கொடி மட்டும் இல்ல, அது அதை தாண்டின ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்ற சில மந்திரங்கள்லாம் பத்தாவது மண்டலத்துல இருக்கு. இந்த சோம பவமானத்தை வச்சுதான் இந்த யாகங்கள், இதெல்லாம் யாக பிரயோகமான மந்திரங்கள். இதே சோம பவமான சூக்தத்தை தான் மத்ம சம்பிரதாயத்துல வந்து இதுக்கு ஆஞ்சநேயருக்கும் வாயுக்கும் அது வந்து நம்ம வந்து அவா வந்து அதாவது சுவாதிஷ்டயா மதிஷ்டயா பவஸ்வ சோம தாரயா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒன்பதாவது மண்டலம் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அதோட சேர்த்து அவ வந்து அதோட பலஸ்ருதியும் சொல்றான். ஆனா பலஸ்ருதியும் இல்ல அதுல, ஆனா ஒன்பதாவது மண்டலம் முழுக்க முழுக்க பவமானம் சோம பவமானம் தான். சோம சோமத்தை வந்து அந்த சுத்தம் பண்ணி நமக்குள்ளேயும் அதை அந்த அனுபவத்தை ஏற்படுத்தி இது பண்றதுக்கு அந்த ஒன்பதாவது மண்டலம். பவமான சுத்தம் ரொம்ப ஃபேமஸ். அது மாதிரி ரொம்ப நீளமான சுத்தம் கூட ஃபுல்லா சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகலாம். அதனால அது ஒரு ரொம்பவும் ஒரு ஃபேமஸான சுத்தம். அப்புறம் இன்னொன்னு பார்த்தா அந்த ஹிரண்யகர்ப்ப சுத்தம் எல்லாருக்கும் தெரியும். ஹிரண்யகர்ப்ப சுத்தம் அப்படிங்கிறது ஹிரண்யகர்ப்ப சமவர்த்ததா கிரே பூதஸ்ய ஜாத பதிரே காசீத் சதா ஆதார பிரிவேந்தியா முதேமாம் கஷ்மை தேவாய அபிஷா விதேம அப்படின்னு வருது. இந்த ஹிரண்யகர்ப்ப சுத்தம் அப்படிங்கிறது ஹிரண்யகர்ப்ப பிராஜாபத்யா அப்படிங்கிறது தான் ரிஷி. அதே மாதிரி சந்திருஷ்டப்பு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்க வந்து இவரும் தேவதையும் கஹா அப்படின்னு போட்டுருக்க. கஹா கஹானா பிரஜாபதி தான். ஸோ அந்த பிரஜாபதியை குறிச்சு அதே ஒரு சில மந்திரங்கள்லாம் ரிஷியும் ஒன்னா இருக்கும் தேவதையும் ஒன்னா இருக்கும். இங்க ஹிரண்யகர்ப்ப பிரஜாபதி தேவதையும் ஹிரண்யகர்ப்பம் அது இது ரொம்ப வந்து பொதுவாக ரொம்ப பிரபலமான ஒரு சூக்தம். அது நிறைய இடத்துல பாராயணங்கள்லாம் சொல்லுவான். முக்கியமா வந்து இந்த ஹிரண்யகர்ப்ப சூக்தம் இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு பயன்படும் யாக்னிகமா பயன்படும் அப்படின்னு பார்த்தா இந்த அக்னி சயனம்னு வந்து நம்ம வந்து எதிர்வேதத்துல ஒரு யாகம் வருது. இந்த அக்னி சயனத்துல வந்து இந்த ஹிரண்யகர்ப்ப சமவர்த்த ஆனா கொஞ்சம் ஸ்வரம் வேறையா இருக்கும் அந்த எஜஸ்க்கும் இருக்கும். ஆனா எல்லா மந்திரங்கள் கிட்டத்தட்ட அதே தான். ஸோ இது ஹிரண்யகர்ப்ப சூக்தம் ஒரு ரொம்பவும் வந்து ஒரு இந்த பாப்புலரான ஒரு சொத்தம் ஒரு பிரசித்தமான சொத்தங்க ரிக்வேதத்துல. அப்புறமா இந்த இவாடெல்லாம் இந்த கிரியேஷன் ஹைம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் அதை வந்து நாஸ்திகவாதத்துக்கே வந்து அது இது பண்றா தப்பாவும் பயன்படுத்திக்கிறான். நாசாதிய சுத்தம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த நாசாதிய சுத்தம் அப்படிங்கிறது அதுவும் பத்தாவது மண்டலத்துல 121வது சுத்தம்னு நினைக்கிறேன். திருப்பியும் பரமேஷ்டி பிரஜாபதி அப்படின்ற ரிஷி இங்க வந்து இங்க தேவதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பாவவிரதம் அப்படிங்கிற ஒரு தேவதையா இருக்கு. அதாவது இது வந்து ரொம்பவும் ஒரு வந்து என்ன சொல்றது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஒரு சூக்தம். அதாவது நா சதாசித் நா அசதாசித் அப்படின்னு ஆரம்பிக்கும். இருப்பும் இல்லை இல்லாம இருக்கிறதும் இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த படைப்போட விசித்திரத்தை கொண்டு வந்தது. காமசம் அந்த காமஸ்தத கிரே சமவர்த்ததா சீத் மனோரே தனசோரே தப்ப தனையதா சீத் சுதோ பந்து மசதி நிரவிந்தன் ஹிருதி பிரதீஷ்யா கவயாம நீஷா அப்படின்னு வருது. அதாவது ஒண்ணுமே இல்லாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் வந்து படைக்கணுங்கிற எண்ணம் வந்து அதான் காமஸ்தத கிரே சமவர்த்தா முதல்ல அது படைக்கணுங்கிற எண்ணம் வந்தது. அப்புறம் வந்து அதோட முதல் ரேதஸ் முதல் சீடு மனசோ ரேதா பிரதமை எதாசீது முதல் ரேதஸ் வந்து இந்த இருப்புக்கும் இல்லாமைக்கும் தாண்டி இருக்கிற ஒரு வஸ்து மனசுல இந்த மாதிரி தோணித்து அப்படிங்கிறது. இது வந்து கடைசியில வந்து இது என்ன சொல்றது அப்படின்னா யாருக்கும் இதனாலதான் இது வந்து ஒரு நாஸ்திகவாதத்துக்கு பிரமாணமா எடுத்துக்கிறான். யாருக்கு தெரியும் இந்த உலகத்தை படைக்க யாரு படைச்சதுன்னு? தேவத்தை எல்லாமே இந்த படைப்புக்கு அப்புறமா வந்தவாதான். அதனால இது வந்து இதை தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிஷி சூத்திரத்தை சொல்றார். அதனால இவ அதை வச்சுட்டு ஓ சரி இது வந்து நாஸ்திகவாதம் வாதத்துக்கு இதை வந்து பிரமாணமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. இது வந்து நாசாதிய சூத்திரத்தை பத்தி ஒரு வரணும். இப்போ அத மாதிரியே இப்ப நம்ம வந்து இது நாசாதிய சூத்திரத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான வந்து இதை வந்து சும்மா நம்ம நாஸ்திகம்லாம் பார்க்காம ரொம்ப கடைசியில வந்து இந்த அந்த ரிஷி என்ன சொல்றாருன்னா படைப்போட ரகசியத்தை அறிஞ்சவன் கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல அவன் ஞானி ஆயிடுறான் அப்படிங்கிறது இங்க சொல்றது. இப்ப அடுத்தாப்புல வந்து இது ஒரு சுத்தம். அடுத்தாப்புல வந்து நம்ம எதிர்த்த நமஸ்தே ருத்ரமன்யோ உதோ தைஷதே நமஹ அப்படின்னு ருத்ரம் சொல்றான். இங்க ஒரு ருத்ரம்ன்றது ஒரு சுத்தமோ அல்லது ஒரு மந்திரமோ இல்லை. அதாவது ஒரு அனுமா எப்படி சொல்றதுன்னா ஒரே கண்டினியூஸா ஒன்னா ஒரு யூனிஃபார்மா கிடையாது. இங்க அந்த ருத்ர சூக்தங்கிறது பஞ்சருத்ர சூக்தம் அப்படின்றது சொல்றாங்க. இந்த பஞ்சருத்ர சூக்தங்கிறதுலதான் வந்து மானஸ்தோக்கு நிறைய வேற வேற மாதிரி வரும். தத் ருத்ராய பிரச்சேதசே மீள் குட்டமா இதவியாசே ஓச்சே மசந்தா மாகோ ஹிதே அப்படின்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி அந்த மாதிரி மானஸ்தோக்கே தன ஏமான ஆயுஷி அந்த மாதிரி அந்த மந்திரங்கள்லாம் இங்க வருது. ஆனா கொஞ்சம் நம்ம பொதுவா ருக்வேதத்துக்கும் எஜுர்வேதத்துக்கும் கொஞ்சம் மந்திரங்கள்ல இங்க மீள் உஷ்டமா அப்படின்னு ருக்வேதத்துல வந்தா எஜுஸ்ல மீள் உஷ்டமா அப்படின்னு வருது. அது மாதிரி இங்க அக்னி மீளே புரோஹிதம் நம்ம இங்க எஜுஸ் ருக்ல சொல்றோம். யஜுஸ்ல வந்து என்ன அப்படின்னா அக்னி ஈடே புரோஹிதம் டா வரும். அதனால வந்து லடையோ ரபேதா அப்படிங்கிறது லாக்கும் டாக்கும் வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு வியாக்கரணத்தோட ஒரு அடிப்படையில நம்ம வந்து இங்க லே லா வரதுல டா வருங்க. அதுதான் இங்க அதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் ஒரு அங்க வித்தியாசம் வருது யஜுர்வேதத்துலயும் எடுக்கவேதத்துலயும். இதுக்கு பஞ்சருத்ர சூக்தம்னு பேரு. ருத்ர தேவதைய பத்தி நம்ம வந்து இதுல வந்து நல்லா நிறைய வரைஞ்சுக்கிறது. அதாவது இது வந்து வைத்தியத்தோட தலைவன் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி இவன் தான் வியாதியும் கிரியேட் பண்றான், இவன் தான் வியாதியை வந்து அது என்ன சொல்றது, இவன் தான் பாய்சனையும் கொடுக்குறான், அதுக்கு கவுண்டரையும் இவன் தான் கொடுக்கலாம். மகா வியாதினி வித்யந்தி அப்படிங்கிறது வருது. அதே மாதிரிதான் இங்கேயும் நிறைய வருது. அது மாதிரி பசுக்களுக்கும் இவன் தான் வியாதி உண்டு பண்றான் அப்படின்னு வருது. அதாவது மொத்தமா ருத்ரனோட எல்லா ரூபங்களையும், அவனோட குரூரமான ரூபமும் சரி, அவனோட சாந்தமான ரூபத்திலையும் சரி வச்சு இந்த ருத்ர சூக்தங்கள்னா எல்லா விதமான அவனோட ரூபங்களுக்கும் வந்து நமஸ்காரம் சொல்லி அவனை வந்து திருப்திப்படுத்தி சாந்திப்படுத்துறது. இது ஒரு ஒரு ஒரு ருத்ர சூக்தம். இது ஒரு பிரபலமா இன்னைக்கு பாராயணத்துல இருக்கு. அப்புறமா வந்து இது நம்ம வந்து ரொம்பவும் நிறைய உரையாடல் ஃபார்ம்ல மந்திரங்கள் இருக்கு. அதாவது மந்திரங்கள்னா ஒரு தேவத்தை தான் ஸ்தோத்திரம் பண்ணோம்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுக்கு விதிவிலக்கா அங்க எமி யமா எமி சம்வாதம் ஒன்று இருக்கு, இன்னொன்னு அகஸ்திய லோபாமுத்ரா சம்வாதம் இருக்கு, லோபாமுத்ரா சம்வாதம். அப்புறம் வந்து புரூரவா புரூரவசு ஊர்வசி இந்த இவாளோட சம்வாதங்கள், அதாவது அவ பேசிக்கிறதுலாம் இங்க மந்திர ரூபமா ரிக்வேதத்துல வருது. இது கொஞ்சம் வித்தியாசமான, நார்மலா வந்து மந்திரம் அப்படின்னா ஒன்னா ஒரு ஆழமான கான்செப்ட் சொல்லுவோம், இல்லைன்னா ஒரு தேவதைகளை போற்றி ஸ்தோத்திரம் பண்றதுக்கு சில மந்திரங்கள் சொல்லுவோம். ஆனா இது வந்து இந்த மாதிரி சில உரையாடலா அமையக்கூடிய ரெண்டு பேருக்கு அல்லது பல பேருக்கு நடுவுல உரையாடலா வந்து சில மந்திரங்கள்லாம் சொல்லுவோம். அது மாதிரி இப்ப வந்து வாமதேவர் மாதிரி ஆள்லாம் இருக்கா, நிறைய ரொம்பவும் ஆழ்ந்த, நான் வந்து போன ஜென்மத்துல மனுவா இருந்தேன், பறவை மாதிரி பறந்தேன், நிறைய வந்து ரொம்ப ஆழமான அந்த மந்திரங்கள்லாம் நமக்கு இப்போ வந்து என்னன்னு படிச்சா நேர புரியவே புரியாது, கொஞ்சம் பேத்துற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் ரொம்ப ஆழமா ஆன்மீகத்துல ரொம்ப ஆழமான, இப்ப நாயா துவரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் அப்படிங்கறது அந்த காயத்ரி ஆவாகனத்தே இந்த வாமதேவ ரிஷி தான் அதுக்கு அந்த அந்த அனுவாக்கத்துக்கே ரிஷி மந்திர திருஷ்டாவர் தான். இந்த வாமதேவி மந்திரங்கள்லயும் நிறைய நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய உபநிஷத்துக்கள்ல இதை சொல்றான். இந்த வாமதேவ மண்டலத்திலிருந்து நான் நினைக்கிறேன் பிருகதாரண்யகம்லயோ எதுலயோ ஒண்ணு வருது, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதுல வந்து நான் வாமதேவியரோட மண்டலம் தான் சொல்றேன், நான் வந்து மனுவா இருந்தேன், நான் வந்து இவரா இருந்தேன் அப்படின்னு, அதாவது ஒரு பூரண அறிவு வந்தவனே எல்லாமே நான் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிவுல அவர் வந்து அவர் வந்து அந்த படைப்பு உணர்ந்து இப்படி இந்த தைத்திரியத்தை சொல்ற மாதிரி அகம் விஸ்வஸ்ய புவன், அதாவது நாபி உலகத்தோட நாபியே நான் தான் அப்படிங்கிற மாதிரி வருதாங்க. சோ இந்த வாமதேவியரோட இது வந்து இந்த மாதிரி சில சீக்ரெட்டான ஆழமான மந்திரங்கள்லாம் இருக்கு. இது இது இதெல்லாம் வந்து ரொம்ப பிரபலமா இருக்கிற ஒரு சூத்தம். அது மாதிரி சின்ன சின்ன நிறைய இப்ப பார்த்தா சரஸ்வதி நதி வந்து இன்னைக்கு வந்து மித்திக்கல் ரிவர் சரஸ்வதி நமக்கு எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி நம்மளை வந்து டைவெர்ட் பண்ணிட்டான். ஆனா இங்க வந்து நம்ம சரஸ்வதி சூத்தத்தை பார்த்தா ஆசமுத்திர கிரிபியா மலையிலிருந்து ஆரம்பிச்சு சமுத்திரம் வரைக்கும் நீ வந்து அப்படியே பெருக்கெடுத்து ஓடுற அப்படின்னு நாகூஷன் அப்படிங்கிறாரு. நீ நாகூஷனோட ஒரு ராஜாவோட ராஜ்யத்துழியா போய் அவனோட ராஜ்யத்துக்கு செழிப்பு உண்டு பண்ற அப்படிங்கிற மாதிரி இந்த சரஸ்வதி சூக்தமும் வருது. இதுவும் ஏழாவது மண்டலத்துல வசிஷ்டரோட வசிஷ்ட மைத்ரா அவர்னர் அவரோட இதுதான். அதனால சரஸ்வதி நமக்கு சில என்ன சொல்றது ஜியோகிராபிக்கலா நமக்கு தெரியறது இன்னைக்கு. ஆனா அதெல்லாம் வந்து தார்மாரமா எல்லாம் இன்டர்பிரட் பண்ணி நமக்கு எல்லாம் அதை வந்து ஒரு இது டோட்டலா நமக்கு அது இது பண்ணா, ஆனா ஃபார்ச்சுனேட்டா இந்த சேட்டலைட் இமேஜரி இதெல்லாம் கொண்டு வந்து இதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கா. ஸோ இந்த சரஸ்வதி ரிவர் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு வந்து, அது மித்திக்கல் ரிவர் இல்லை, அதுக்கு வந்து உண்மையான இருப்பு இருந்தது அப்படிங்கிறது நமக்கு இந்த ரிக்வேதத்துல வந்து தெரிய வந்த ஒரு விஷயம். அதாவது ஜியோகிராபிக்கலா அந்த நதிகளை பத்தி. அது மாதிரி முக்கியமா நதி ஸ்துதினு ஒன்று இருக்கு ரொம்ப அங்க. நான் இப்போ சொன்னேன்னு அந்த சரஸ்வதியை பத்தி ஒரு ஸ்துதி இருக்கு. அது மாதிரி இங்க இமமே கங்கே இமனே சரஸ்வதி சுத்தத்ரி ஸ்தோமகோ சித தாபருஷ்ணியா அசிக்னியா மருத்ருதே வித்தஸ்தயா அர்ஜிகியே அப்படின்னு ஒரு மந்திரம் வருது, நதி ஸ்துதின்னு சொல்றோம். இது பொதுவா நம்ம டெய்லி ஸ்நானம் பண்ணும்போது அந்த ஹிரண்ய சிங்கம் மரணம் பிரபத்தியே அப்படின்னு அகமர்ஷண மந்திரம் வருது. இந்த அகமரிஷ்ண மந்திரத்துல இதையும் சேர்த்திருக்காங்க, ரிக்வேதத்துல வர நதி ஸ்துதியையும் சேர்த்திருக்காங்க. இது வந்து எல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கு. பொதுவா அந்த ஹிமாலயன்ல இருந்து வர ரிவர்ஸ் எல்லாம் வந்து வந்து ஆனா அதுல பார்த்தா ஒரு என்ன சொல்றா, அதுல கங்கையே கங்கை யமுனை சரஸ்வதியும் ஆரம்பிச்சு அந்த எனிமரேஷன் வந்து வெஸ்டர்ன் நோக்கி போறது. அதனால இவாள் அந்த ஆரிய இன்வேஷன் தியரி வச்சு அதுக்கு ஏதோ எல்லாம் அர்த்தம் சொல்றா. ஆனா பொதுவா வந்து இந்த நதிகள்லாம் அதை வந்து ஸ்துதி பண்ணி இதை வந்து அது குடிக்கிறது மாதிரி நம்ம பிரயோகத்துல இதை வந்து நம்ம வந்து அகமரிஷ்ணத்துல டெய்லி சொல்றோம் ஸ்நானத்துக்கு முன்னாடி. சோ நதி ஸ்துதி வந்து டெய்லி நமக்கு பிரயோகத்துல வந்து நமக்கு அதை வந்து பிரயோஜனம் படுறது. அதே மாதிரி இன்னொன்னு நம்ம வந்து பார்த்தா விஷ்ணுவை பத்தினா இந்த ரிக்வேதத்துல முக்கியமா பார்த்தா அக்னி இந்திரன் இது ரெண்டு இந்த ரெண்டு தேவதைகளை பத்தி தான் நிறைய பிரதானமா நிறைய மந்திரங்கள் இருக்கு. ருத்ரன் விஷ்ணு இந்த ரெண்டு இந்திரன் அக்னி இவா ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணச்ச இந்த ருத்ர தேவதை மேலேயோ விஷ்ணு தேவதை மேலேயோ வர மந்திரங்கள் வந்து கொஞ்சம் கவுண்ட்ல அந்த சூக்தங்கள் கணக்குல கம்மி தான். இப்ப மெயினா ருக்வேதத்துல சொல்லியிருக்கிற பிரதான தேவதைகள் வந்து அக்னி இந்திரன் தான். அப்புறம் மற்றதுக்கெல்லாம் வரும் வருணன், அப்புறமா வந்து மித்ரன் மேலேயும் இருக்கு. அது மாதிரி இப்படி நிறைய தேவதைகள் இருக்கு. ஆனா பிரதானமா அக்னியும் இந்திரனையும் முதல் இருக்கே சொன்ன மாதிரி அக்னிமீனே புரோஹிதம்னு ஆரம்பிக்கிறது. ஆனால் அக்னியை தான் பிரதானமா நம்ம அதை வந்து நினைக்கிறது. நிறைய இருக்கு அக்னி சூக்தம், நிறைய ஏகப்பட்ட நிறைய ரிஷிகள்லாம் வந்து இருக்கு. அதுக்கு அக்னி மேல வந்து நிறைய மந்திரங்கள் இருக்கு. ஸோ இது வந்து ரிக்வேத சம்ஹிதையை பத்தி ஒரு ஒரு ஓவரால ஒரு செலக்ஷன் அப்படின்னு சொன்னா, இந்த ரிக்வேத சம்ஹிதையை வந்து இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த ராத்தா குஹு சினிவாலி, அதாவது இந்த ராத்தா குஹு சினிவாலி, இந்த இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ராத்தாயி அம்மன் அப்படிங்கிறோம். இந்த இந்த ராத்தாயி அம்மன் தான் இங்க ரிக்வேதத்துல ராத்தா அப்படின்றது வருது. அதாவது கிராம தேவதையா ராத்தா இப்போ அதெல்லாம் வருது. குஹு சினிவாலி இந்த மாதிரி, அதே மாதிரி அரண்யாயணி அப்படின்னு ரொம்ப ரேரான தேவதைகள் எல்லாமும் வருது. இந்த மாதிரி நிறைய இது வந்து ஒரு சாராம்சம் ருக்வேத மண்டலத்துல சம்ஹிதைய. இப்ப ஐத்ரேய பிராமணம் அப்படின்னு எடுத்திருந்தா, இந்த ஐத்ரேய பிராமணம் பல என்ன ஐத்ரேய பிராமணம் என்ன பண்றது அப்படின்னா, ஒரு யாகத்துல ஹோதாவோட ஹோதாக ஹோத்திருக்கணத்தோட காரியம் என்ன, என்னென்ன மந்திரங்களை எப்பப்ப சொல்லணும், அந்த கர்மாக்கள்ல ஹோதாவோட அவனோட ரோல் என்னது. இப்ப தர்ஷபூர்ண மாச எட்டின்னு எடுத்தா அவன் என்ன சொன்னான், எப்ப என்ன மந்திரங்களை சொன்னான், சஸ்திரங்கள்னு பேர். ரிக்வேதத்துல சொல்ற வர்ற மந்திரங்களுக்குலாம் சஸ்திரங்கள்னு பேர். எந்த சஸ்திரம் எப்போ சொல்லணும், ஆஸ்வின சஸ்திரம் அப்படின்னு இருக்கு, அப்புறமா பவமான சஸ்திரம் இருக்கு, நிறைய இருக்கு. இந்த மாதிரி நிறைய சஸ்திரங்கள்லாம் இருக்கு ரிக்வேதத்துல. எந்த சஸ்திரத்தை எப்பப்போ சொல்லணும் அப்படிங்கிறது ஐத்ரேய பிராமணத்தை நமக்கு கிடைக்கப்படுறது. அதே மாதிரி முக்கியமா நமக்கு ஐத்ரேய பிராமணத்துல கொஞ்சம் வியாக்கரணத்தை பத்தியும் சிக்ஷையை பத்தியும் ஒரு நமக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கிறது. வியாக்கரணத்தை பத்தி நிறைய பேசுறது ஐத்ரேய பிராமணத்துல. தைத்திரிய பிராமணத்தையும் தைத்திரிய உபனிஷத்துலயும் ஒரு சிக்ஷைய பத்தி ஒரு அறிமுகம் கொடுக்குறது அவ்வளவுதான். ஆனா அந்த டீப்பரா கொஞ்சம் கான்செப்ட் போறது இந்த ஐத்திரேய பிராமணத்தை மட்டும்தான். அது ஒரு முக்கியமான இதோட ஒரு இந்த ஐத்திரேய பிராமணத்தோட ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐத்திரேய பிராமணத்துல முக்கியமான ஆரண்யங்கள்ல கடைசியில வரும்போது ஐத்திரேய உபனிஷத்து வருது. ஐத்திரேய உபனிஷத்தை வந்து ஐத்திரேய மகிதாசர் அப்படிங்கிற ஒரு ரிஷியோட மந்திரம் இது. இந்த ஐத்ரேய மகிதாசருங்கிறவ எல்லாரும் என்ன சொல்றா, அவர் வந்து அவர் வந்து ஒரு பாட்டரை சேர்ந்த குலத்தை சேர்ந்த ரிஷி அப்படிங்கிறவரு. அத இதுல வந்து இந்த உபநிஷத்துல வந்து பிரம்ம வித்தியை பத்தி சொல்லும்போது முக்கியமா நமக்கு முதல்ல கிடைக்கிறது என்ன அப்படின்னா, பிரஜானம் பிரம்ம அப்படிங்கிற, அதாவது பிரம்மம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மேக்ரோ காஸ்மிக், அதாவது எல்லாம் பூரம் உலகத்துல பூரம் பறந்திருக்கக்கூடியது. ஆனா உள்ள மனுஷனுக்குள்ள பிரம்மத்தோட அம்சம் என்ன அப்படின்னா பிரஜானம் அப்படின்னு சொன்னா, நம்ம பிரஜை அப்படின்னு சொல்றோம், பிரஜையே இல்லாம போயிட்டான், பிரஜையே இல்லாம இருக்கு, கான்சியஸே இல்லை. சோ பிரஜானம் பிரம்ம அப்படிங்கிற நமக்கு முதல் கான்சியஸ் நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு வந்து பிரம்மம்தான் அப்படிங்கிறது இந்த இந்த உபனிஷத்துலதான் வந்து ரொம்ப முக்கியமா நமக்கு கிடைக்கக்கூடிய இது ஒரு மகா வாக்கியம். அந்த அத்வைத சம்பிரதாயத்துல இதை வந்து முதல் மகா வாக்கியமா ரிக்வேதத்துக்கு, அதாவது அத்வைத சம்பிரதாயத்தை நாலு வேதத்துக்கும் நாலு மகா வாக்கியம் எடுத்துக்கிறோம். அதுல ரிக்வேதத்துக்கு வந்து இந்த அயம் பிரஜானம் பிரம்ம அப்படிங்கிறது தான் முக்கியமான வந்து ஒரு மகா வாக்கியமா எடுத்துக்கிறோம். அப்புறமா இன்னும் சில இதை பத்தி சொன்னோம்னா, இந்த இந்த ருக்வேதத்திலே சம்ஹிதாலே பொதுவா வந்து நிறைய ரிஷிகள் இருக்கா, ஸ்திரீகளும் ரிஷிகளா இருந்திருக்கா. இதுல அது முக்கியமா அதை சொல்லணுங்கிறது நினைச்சேன். ஸ்திரீகளும் ரிஷிகளா இருந்திருக்கா. இப்ப பார்த்தா அபாலா அப்படின்னு ஒரு ரிஷி, ரிஷிகா இருந்திருக்கா. அத மாதிரி வந்து தாக்ஷிவான் அந்த மாதிரி நிறைய நிறைய ஸ்திரீகள்னா ரிஷிகளா இருந்திருக்கா. அது மாதிரி பிராமணா மட்டும்தான் இங்க பிரம்ம ரிஷி தான் வந்து இங்க இருந்திருக்கா அப்படிங்கறதுலாம் கிடையாது. அதான் நிறைய ராஜ ரிஷிகளும் இருந்திருக்கா. யவனாஸ்வன் அப்படிங்கிறது ராமரோட பரம்பரை, யவனாஸ்வன் இருக்கா. அப்புறம் திரஸ்தஸ்யு பௌரு, திரஸ்தஸ்யு அப்படிங்கிற அரசன் இருந்திருக்கான். இப்ப நம்ம பார்த்தோம்னா விஸ்வாமித்திரர் நமக்கு வந்து இதுவா இருந்திருக்கார். அவர் வந்து அதாவது விஸ்வாமித்திரர் அப்படின்னு அந்த பிராமண பிரம்ம ரிஷியா ஆனப்புறம் வந்தது. அதனால விஸ்வாமித்ர காத்தினா அப்படிங்கிறது அவரோட அந்த காதி அப்படிங்கிற அந்த பரம்பரைய வந்து வச்சு சில மந்திரங்களும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ராஜ ரிஷிகளும் இருந்திருக்கா. வெறும் பிரம்ம ரிஷிகள் மட்டும் இல்ல, இந்த ருக்வேதத்துல வந்து ராஜ ரிஷிகளும் இருந்திருக்கா. அத மாதிரியே ஸ்திரீகளும் ரிஷிகளா இருந்திருக்கா இதுல. அப்புறமா வந்து இது இந்த ருக்வேதத்தை பத்தி கிளாசிபிகேஷன் எல்லாம் நான் சொல்லலை. இவா வந்து 1500 BC வந்து அது எழுதியிருக்கா, கம்போஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறா, அதுக்குள்ளெல்லாம் நான் போல. இது வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஒரு நம்ம சம்பிரதாய ரீதியா என்ன சொல்லணுமா அதை மட்டும்தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு ரிக்வேதத்தை பத்தி இவ்வளவுதான் தெரியும், தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். எதுவும் கேட்டவா ரிக்வேதம் தெரிஞ்சவா தப்பு இருந்தா க்ஷமிக்கணும். நான் சொல்ல வந்த விஷயம் இவ்வளவுதான். நம்ம சபாபிய சபாபதி பேசிட்டு போகணும்.
4: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம் விளக்க உரை தொடர்ச்சி. வழங்குபவர் கார்த்திகேய சிவம் தில்லை. வணக்கம். ஓம் சிவாய நம.
5: இப்படி சிவாகமங்களுடைய ஞான பாதங்களிலே இந்த சித்தாந்த கருத்துக்களாகிய பத்தி பசு பாசம் என்ற மூன்று இந்த முப்பொருள் கருத்துக்களும் அதற்கான ஆன்மாக்கள் ஈடேறக்கூடிய ஏகனாகி இறைவனை நிற்றன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆகம ஆன்மாக்கள் ஈடேறக்கூடிய வழிகளை கூறக்கூடியது இந்த ஞானபாதமானது. அதில் ஒவ்வொரு சைவர்களும் சமயிகளும் இந்த சரியை கிரியை என்ற இந்த இரண்டு பாதங்களிலே கூறப்பட்ட வழி முறையான தகுந்த குருவை அடைந்து தீட்சையானது பெற்று மிக குறைந்த அளவிற்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு அல்லது நமது கால சூழல் நிலைக்கு ஏற்றவாறு குறைந்தபட்சம் அனுஷ்டானம் சிவபூஜை செய்வது மிக மிக அவசியம். இவை இரண்டும் அவசியம் கை கொள்ள வேண்டியது. எத்தகைய சூழலிலும் எத்தகைய நிலையிலேயும் சாக்கிய நாயனார் புராணத்திலே கூறுவார், எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் தோன்றாலும் சங்கரன்தால் மறவாவை வேண்டும் என்று கூறுவார். நமது இன்றைய நிதர்சன காலத்திலே நமக்கு பல வாழ்வாதார நெருக்கடிகள் இருக்கலாம், பல சங்கடங்கள் இருக்கலாம், பல பொருளாதார நெருக்கடிகள் இருக்கலாம், பல மனவேதனைகள் இருக்கலாம். ஆனால் எத்தகைய நெருக்கடிகள், எத்தனைய சூழல்கள், எத்தனைய களமாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் முறையான குருவை அடைந்து ஞானாசிரியரை அடைந்து சிவதீட்சையானது பெற்று, ஏனால் தீட்சை பெறாமல் எதுவும் பலன் அளிக்காது. ஏனென்றால் கண்ணபிரான் ஒரு முறை துங்கபத்ரா நதிக்கரையிலே பூஜையானது செய்கின்றார். அவ்வாறு அந்த பூஜையானது செய்து கொண்டிருக்கும் பொழுது அதே பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு வனத்திலே உபமன்யு முனிவரானவர் தனக்கு புஷ்பங்களை சேகரிப்பதற்காக சிஷியர்கள் அனுப்புகிறார்கள். அப்பொழுது வனங்களிலே புஷ்பமானது இல்லை. அவ்வாறு புஷ்பம் இல்லாத பொழுது உடனே உபமன்யு முனிவர் என்ன சொல்கிறார், கிருஷ்ணர் வந்து அந்த நதிக்கரையிலே வந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார், அந்த புஷ்பங்களை எல்லாம் நதியிலே வந்து கொண்டிருக்கின்றன, நீங்கள் போய் அந்த புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று உபமன்யு முனிவர் ஆரோர் கூறுகிறார். உடனே சிஷியர்கள் நேராக சென்று அந்த புஷ்பங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார். வந்து கொடுக்கும் பொழுது கிருஷ்ணருக்கு ஒரே ஆச்சரியம், நாம் சிவபூஜையை பூஜை செய்தவே இந்த பூஜையெல்லாம் நிர்மாலிய புஷ்பமாச்சு. இந்த நிர்மாலிய புஷ்பங்களை இந்த சிஷியர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்களே என்று அந்த சிஷியர்களை கேட்கும் பொழுது அவர் சிஷியர்கள் என்ன சொல்கிறார் என்றால், எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களுடைய குருநாதர் உபமன்ய முனிவர் சுவாமி அவர்கள் கூறினார், குருவனுடைய வார்த்தை நாங்கள் சிரமேற்கொண்டோம், உங்களுக்கு தேவையப்பட்ட சந்தேகங்களை நேரடியாக எங்களுடைய குருநாதரிடம் வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். உடனே கிருஷ்ணபரமாத்மா நேரடியாக உபமன்யருடைய அந்த பர்ணசாலை அந்த துறவரத்துடைய அந்த இல்லத்திற்கு செல்கிறார், அந்த குடிலுக்கு செல்கின்றார். கிருஷ்ணபரமாத்மா கூறுகிறார், சுவாமி இதுபோல் நான் பூஜை செய்த புஷ்பத்தை உங்கள் சிஷியர்கள் எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள், இது நிர்மாலியம் ஆயிற்றே, இதை நாங்கள் பூஜை செய்யலாமா என்று கேட்கும் பொழுது, முறையான குருவனுடைய அனுகிரகம் தீட்சையின்றி செய்யப்படும் எதுவும் நேரடியான பதிபுண்ணியத்தை தராது. புண்ணியம் இரண்டு, ஒன்று பசு புண்ணியம், இரண்டாவது பதிபுண்ணியம் என்று பெயர். குருவனுடைய அனுகிரகத்தோடு ஆகம வழிப்படி சிவதீட்சையானது பெற்று செய்யக்கூடிய அந்த கைங்கரியங்கள் நேரடியாக பதிப்புண்ணியத்தை தரவல்லது, மற்ற அனைத்தும் பசு புண்ணியமாக மாறி சொர்க்கலோகத்தை அடையக்கூடியது. அந்த வகையிலே உபமன்யு முனிவர் சொல்கின்றார், இந்த சிவதீட்சை பெற்று செய்யும் பொழுது தான் உமது அந்த பூஜை புஷ்பத்துக்கு நிர்மாலியம் என்ற அந்த தன்மையானது உண்டு, நிர்மாலியம் என்ற அந்த பயனானது உண்டு, அதுவரை அதற்கு நிர்மாலியம் என்ற பயன் இல்லை என்று கூறுகிறார். அந்த நேரத்திலே கிருஷ்ணன் உபமன்யு முனிவரிடம் உடனடியாக சிவதீட்சையானது பெற்று சிவபூஜை செய்ய ஆரம்பிக்கின்றார். எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் செய்யக்கூடிய அந்த அனுஷ்டானங்களாக இருந்தாலும் பூஜைகளாக இருந்தாலும் அதனை ஒரு குரு வழியாக முறையான விதி அறிந்து செய்யும் பொழுது தான் அது முழுமையான பலனை பெறும். அவ்வாறு இல்லாத அனைத்தும் பொந்தல் உள்ள அதாவது ஓட்டை உள்ள சாக்கிலே நீரை பிடிப்பது போன்று பயனற்றதாக போய்விடும் என்பதை மனதில் உள்வாங்கி ஒரு முறையான ஆச்சாரியரை அடைந்து தீட்சையானது பெற வேண்டும். ஏனால் தீட்சை என்பதற்கு ஆகமம் என்ன சொல்வது, கிரதே சக்தோபாவா சீரேத மயத்ரயம் என்று கூறுகிறது. அதாவது மும்மலங்களையும் போக்கி ஆனந்தத்தை தரவல்லது எதுவோ அதுவே தீட்சை என்று சைவாகமங்கள் கூறுகின்றன. ஆக இப்படியான ஒரு மனித பக்குவ நிலையை இந்த உலகத்திலே எண்ணற்ற ஆன்மாக்கள் இருந்தாலும் இந்த முறையான ஒரு நிலைக்கு வருவதற்கு பூர்வ ஜென்மம் புண்ணியம் உள்ள ஆன்மாக்களுக்கு மட்டுமே அது கைவரப்பெறும், அது கிடைக்கப்பெறும். ஆகவே தான் முன்னை தவம் உடையார்க்கு அன்று மற்றோருக்கு சிவபூஜை செய்ய வகைக்காது. ஆகவே நீங்கள் சிவபூஜை செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்றாலே சுவாமி உங்கள் மீது பெருங்கரடை பொழிய ஆரம்பித்து விட்டார் என்றுதான் கூற வேண்டும். உங்களை கடைக்கண் பார்வை கொண்டு பார்க்க ஆரம்பித்து விட்டார், முன்னை சுவாமி உங்கள் மேல் தன்னுடைய நேத்திரம் தன்னுடைய நேத்திரங்களை பதிய செய்ய ஆரம்பித்து விட்டார், முன்னை தவமானது உங்களுக்கு பலித்து விட்டது என்று பெயர். ஆக நீங்கள் இந்த அனுஷ்டானங்களை சிவபூஜையை செய்தாலே இந்த இல்லற இந்த லோகத்திலே நீங்கள் எதிர்கொள்ளப்படும் அனைத்து சங்கடங்களுமே கண்டிப்பாக நீங்கும், அது உறுதி ஆணை. நீங்கள் இதை அனுபவி சிவபூஜை செய்வதற்கே இதை அனுபவித்தால் தான் உணர முடியுமோ தவிர இதை இந்த போல் உரையானாலேயோ அதே போல புஸ்தகங்களை படித்தோ இதை உணர முடியாது, உணர்ந்தோரே உணரவல்ல. ஆகவே இது எதற்காக இந்த விஷயங்களை கூறுகின்றேன் என்றால், குறைந்தபட்சம் அனுஷ்டானம் சிவபூஜை என்பது ஒவ்வொருவரும் சிவாகம படைப்படி தீட்சை பெற்று தங்களுடைய கால சூழல் எல்லைக்கு நிகழ்ந்தவாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே இதை கூறுகின்றேன். ஏனென்றால் காரணாகவமானது மிக தெளிவாக கூறுகின்றது, உரியந்தே சர்வ கர்மாணி ஜாயதே ஞானமாத்மானி பூர்ணா ஜாயதே யஸ்மாத் பூஜா சப்த இகோச்சதே என்று கூறுகிறது. மூன்று விதமான கர்மங்களானது இருக்கின்றதாம், ஒன்று சஞ்சிதம் பிராப்தம் ஆகாந்தியம் என்று மூன்று விதமான கர்மங்கள் உண்டு. அதாவது தொல்வினை வருவினை பணவினை என்று கூறுவார்கள். நாம் ஏற்கனவே செய்த பாவங்கள், இனி வருகாலத்தில் செய்யக்கூடிய வினைகள் பாவங்கள், ஒரு தொகுதியாக ஃபிக்ஸட் டெபாசிட் எஃப்டி மாறி இருக்கக்கூடிய வினைகள், இப்படியாக மூன்று வினைகளும் இருக்கின்றதா. இந்த மூன்று வினைகளும் ஒருங்கே பொசுங்குவது நீங்குவது கூட கிடையாது, பொசுங்குவது நீங்கினால் கூட அந்த வினையானது மீண்டும் ஒட்டிக்கொள்ளும், ஆனால் பொசுங்கிவிட்டால் மீண்டும் அந்த வினையானது வராது. இப்படி மூன்று வினைகளும் பொசுங்குவது அதனால தான் புரியந்தே சர்வ கர்மானே, சர்வ கர்மா மூன்று விதமான கர்மாக்கள், ஜாயதே ஞானமாத்மானி என்று இந்த சிவபூஜை செய்தால் இந்த மூன்று விதமான கர்மாக்களும் அந்த க்ஷணமே படிப்படி படிப்படியாக புசுங்கும் தன்மை ஏற்படும் என்று இந்த சிவாகமங்கள். நீங்கள் சிவபூஜை செய்ய செய்ய பார்த்தீர்கள் என்றாலே உங்களுக்கு அந்த தன்மையை நீங்கள் உணர முடியும். ஆகவே சைவ ஆகமங்களாக இருந்தாலும் நால்வருடைய திருமுறைகள், புராணங்கள், சைவ இலக்கியங்கள் அனைத்தும் வலியுறுத்தக்கூடிய முதல் பாங்கு அந்த அனுஷ்டானங்களும் சிவபூஜைகளும் தான். இந்த சிவபூஜைக்கு ஒரு அங்கம் தான் அனுஷ்டானம். அனுஷ்டானம் என்றால் கடைபிடித்தல் அல்லது ஒழுகுதல் என்று நாம் கொள்ளலாம். ஏனென்றால் இப்பொழுது அனுஷ்டானம் என்பதற்கு சந்தியாவந்தனம் என்று கூட லௌகீகத்திலே ஒரு பெயர் உண்டு. ஆனால் அதனுடைய தன்மையான பெயர் என்று என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் கடைபிடித்தல் ஒழுகுதல். எதை கடைபிடித்தல், எதை ஒழுகுதல் என்றால் சைவ அனுஷ்டானம், சைவ நெறியை கடைபிடித்தல், சைவ நெறியை ஒழுகுதல். சைவம் என்றாலும் ஒரே சொல்தான், ஆகமம் என்றாலும் ஒரே சொல்தான். ஆகமத்தை கடைபிடிப்பவர்கள் சைவர்கள், அதுதான் விஷயம். ஆகமத்தை கை கொள்பவர்கள் அல்லது ஆகமத்தை கடைபிடிப்பவர்கள் சைவர்கள். அப்ப ஆகம நெறியை கடைபிடிப்பவர்கள், ஆகம நெறியை ஒழுங்குபவர்கள், அதற்கு பேர் அனுஷ்டானம். அப்ப சைவ அனுஷ்டானம் என்று பெயர். இந்த சைவ அனுஷ்டானம் என்பதுதான் சிவபூஜைக்கு முதல் அங்கமாக விளங்கக்கூடியது. அடுத்த நான்கு நாட்களிலே நாம் சிவபூஜைகளை பற்றியன அந்த தத்துவங்களை, அந்த பூஜையினுடைய தத்துவங்களை, அந்த தத்துவார்த்தமாக இருக்கக்கூடிய உள் விஷயங்களை பற்றி நாம் அடுத்து சிந்திப்போம். இன்று அனுஷ்டானம் என்பதனுடைய அந்த தத்துவங்களை ஓரளவிற்கு நாம் சிந்திப்போம். இப்போ அனுஷ்டானம் என்றால் ஒழுகுதல் கடைபிடித்தல் என்று பெயர். நான் ஒரு ஒரு ஆன்மா இவர் இந்த சமயத்தை சார்ந்தவர் என்பதற்கான ஒரு வழிமுறையாக முதலில் செய்ய வேண்டியது அனுஷ்டானம். இந்த அனுஷ்டானம் என்பது போகும்போதே எல்லோரும் அனுஷ்டானங்களிலே மிக விரிவான அனுஷ்டானங்கள் உள்ளன. அந்த விரிவான அனுஷ்டானங்கள் இருந்தால் கூட நம்மளுடைய சம்பிரதாயங்கள் என்ன சொல்கின்றது என்றால் கால தேச வர்த்தமானம் என்று ஒரு பகுதியை கூறுகின்றது. முறையாக செய்ய வேண்டும், நம்மளுடைய நிலைக்கு அடங்காதவாறு நம்மளுடைய கால சூழல் இருக்கும் பொழுது முடிந்தவளை பரமேஸ்வரனை நோக்கி 10 அர்க்கியமாவது கொடுக்க வேண்டும் என்று அனுஷ்டானத்தை கூறுகிறது. நம்மளால் ஒரு 10 அர்க்கியம் கொடுத்து பரமேஸ்வரனுடைய அந்த பஞ்சாட்சரமாக இருக்கக்கூடிய 5 எழுத்தை, ஒரு 21 நாமாவளி நம்மளால் ஒரு 2 நிமிடங்களில் சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் இருக்காதா என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் அனுஷ்டானத்தில். அப்படியே இந்த அனுஷ்டானம் என்பது சைவ அனுஷ்டானம் என்று பெயர். இந்த அனுஷ்டானத்திலே பலவிதமான நியதங்கள் எல்லாம் கூறுகின்றன. ஆசனங்கள் முதற்கொண்டு கூறுகிறது. காலையில் எழுந்து பல் துளக்குவதில் ஆரம்பித்து, ஏனால் இந்த அனுஷ்டானம் என்பது போது காணாமல் கோணாமல் கண்டுகொடு என்பதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம். அதாவது அனுஷ்டானம் என்பது மூன்று விதங்கள். அந்த மூன்று விதமான அனுஷ்டானங்களிலே சமய தீட்சை பெற்றவர் சமயி என்று பெயர். ஆகமங்களின் வழி சமய தீட்சை பெற்றவர் சமயி என்று பெயர். விசேஷ தீட்சை பெற்றவர் புத்திரன் என்று பெயர். நிர்வாண தீட்சை பெற்றவர் சாதகன் என்று பெயர். ஆச்சாரிய தீட்சை பெற்றவர் ஆச்சாரியன் என்று பெயர். அதிலே சமயி என்று சொல்லக்கூடியவர் முதல் நிலை சமய தீட்சை. இந்த சமய தீட்சை என்பதற்கு சமய பிரவேசம் என்று பெயர். அப்பொழுதுதான் நீங்கள் சைவ சமயத்திலே அடியெடுத்து வைக்கின்றீர்கள். நாம் சைவ குடும்பத்திலே பிறந்திருந்தால் கூட உரிய வயது என்பது 7 வயது என்று கூறுகிறார்கள். அது உத்தமம். 9 என்பது மத்தியமம், 11 என்பது அதமம் என்று பெயர். ஆக உரிய வயது என்பது ஒரு 7 வயது. அந்த 7 வயதிலே ஆண் பெண் என்று இருக்கக்கூடிய அனைவரும் சமய தீட்சை பெற வேண்டும். தீட்சை என்றால் பயப்படுவதாக இன்று இருக்கின்றது சில பேர். ஒன்றுமே சமய தீட்சைக்கு எந்த விதமான நெருக்கடிகளும் கிடையாது. சமய தீட்சை செய்தவர்கள் ஊனுணைவை நீக்கி ஒழுக்கமாக இருந்து பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்தால் போதும் சமய பிரவேசம், அவ்வளவுதான். ரொம்ப எளிமை. இதை நம்மளால் கடைபிடிக்க முடியாதா? வேற நீங்கள் உங்களுடைய உலக வாழ்க்கையில் இயல்பாக இருக்கலாம். உலகம் சார்ந்த இயல்பான வாழ்வு, உலகம் சார்ந்த இயல்பான நிலை, எல்லாவற்றையும் நீங்கள் கடைபிடிக்கலாம். அப்ப ஆகமம் படிப்படி அந்த 7 வயதிலே சமய என்கின்ற அந்த சமய தீட்சையை பெற்று காணாமல் கோணாமல் கண்டுகுடு என்று கூறவாறு சூரியன் உதிப்பதற்கு முன்பே காலையையும், சூரியன் நடு உச்சியில் இருக்கும் பொழுது மதியமும், சூரியன் மறைவதற்கு முன்பே அந்தியிலும் கொடுக்கக்கூடியது இந்த சமய தீட்சை. அந்த சந்தியாவந்தம் சைவ அனுஷ்டானம் என்பது. இதில் சமயி என்பவர் காலை ஒருவேளை மட்டும் சைவ அனுஷ்டானம் செய்தால் போடும் என்று நமது சைவ ஆகமங்கள் கூறுகின்றன. அதைதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட தேவாரங்களிலே கூறுவார், அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி என்பார். அஞ்சு பதங்கள் பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து எழுத்துக்களை அந்தியும் நண்பகலும், இந்த சந்தி என்றால் இரண்டு பொழுதுகள் சேர்வதற்கு பெயர் சந்தி என்று பெயர். அதாவது பின்னிரவு தொடங்கி பகல் இணையக்கூடிய அந்த பின்னிரவு முடிந்து பகல் தொடங்கக்கூடிய அந்த காலம் சந்தி, பகல் தொடங்கி சாயரிச்சை அந்த தொடங்க காலையும் சந்தி. சந்தி என்றால் சேருவது, சேரும் காலம் என்று பெயர். அப்படி அந்தியும் நண்பகலும்ங்கிறார். அந்தி அப்படின்னும் பொழுது அங்க காலை இருக்கக்கூடிய அந்த பிராத காலமான அந்த பிரம்ம முகூர்த்த காலமும் அந்தித்தான், சாயரிச்சை என்பதும் அந்தித்தான். ஆகவே அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி என்கின்றார். அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த மூன்று வேளையும் சைவ அனுஷ்டானம் பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்ய வேண்டும், அனுஷ்டானமானது செய்ய வேண்டும் என்று பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளானவர் கூறுகின்றார். அந்த வகையிலே இந்த சமயி என்கின்றவர் சமய தீட்சையானது பெற்று, சமய பிரவேசமானது பெற்று எல்லோரும் அவசியம் சமய தீட்சை பெற வேண்டும். அதிலே வந்து விளக்கே கிடையாது. சமய தீட்சை என்பது அனைவரும் அவசியம் பெற வேண்டிய ஒரு தீட்சை சமய தீட்சை. இந்த சமய தீட்சையானது அவசியம் அனைவரும் பெற வேண்டிய ஒரு தீட்சை. அப்படி பெற்று காலை ஒருவேளை சைவ அனுஷ்டானம் சைவ சந்தி என்கின்ற அந்த சந்தியாவந்தனம் செய்வது அவசியம் என்று நமது சைவ ஆகமங்கள் கூறுகின்றன. இந்த சிவ பூஜைக்கு சந்தியாவந்தனம் இந்த அனுஷ்டானம் என்பது ஒரு அங்கம். ஆகவே இது அனுஷ்டானத்தையும் சிவபூஜையும் நாம் இரண்டாக பிரித்து பார்க்கக்கூடாது. அனுஷ்டானமின்றி செய்யக்கூடிய சிவபூஜை முழுமையான பலனை தராது, அனுஷ்டானத்தோடு செய்யக்கூடிய பூஜை முழுமையான பலனை தரும் என்பதை நாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி இந்த அனுஷ்டானம் என்று சொல்லக்கூடிய அந்த அனுஷ்டானத்திலே விதிகளிலே பொதுவாக காலை எழுந்திருக்கக்கூடிய அமைப்பு, அதற்கு பிறகு ஸ்நானம் செய்யக்கூடிய அமைப்பு, பல் தொடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கின்றது. அதிலே சைவ ஆகமங்கள் ஐந்து விதமான ஸ்நானங்களை நமக்கு குறிக்கின்றது. ஒன்று வாருண ஸ்நானம் என்று பெயர், இரண்டு ஆக்னேய ஸ்நானம் என்று பெயர், மூன்று திவ்ய ஸ்நானம் என்று பெயர், நாலு வாயுப்ய ஸ்நானம் என்று பெயர், ஐந்து மானச ஸ்நானம் என்று பெயர். இதிலே வாருண ஸ்நானம் என்பது நாம் எப்பொழுதும் குளிப்பது. பொதுவாக நதியிலே குளிக்கும் பொழுது, ஓடும் நதியிலே நாம் ஸ்நானம் செய்யும் பொழுது, நீராடும் பொழுது நதியினுடைய எதிர்பக்கமாக நின்று நாம் ஸ்நானம் செய்ய வேண்டும். அதை மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல ஸ்நானம் செய்யும் பொழுதும் சரி, பூஜை செய்யும் பொழுதும் சரி, அனுஷ்டானம் செய்யும் பொழுதும் சரி, சிவாலய தரிசனம் செய்யும் பொழுதும் சரி, திருமுனை பாராயணம் செய்யும் பொழுதும் சரி, ஒற்றை வஸ்திரம் ஒற்றை துணியோடு இவை எதையும் நாம் செய்யக்கூடாது. ஒற்றை துணியோடு இருந்து இவற்றை நாம் செய்யக்கூடாது. இரண்டு வஸ்திரங்களோடு தான் இதை செய்ய வேண்டும். அதே போல நதியிலே செய்யும் பொழுது இத்தகைய ஸ்நானத்தையும், குளம் கிணறு போன்ற அந்த இடங்களிலே ஸ்நானம் செய்யும் பொழுது கிழக்கு திசை நோக்கி ஸ்நானம் செய்ய வேண்டும் என்றும் உள்ளது. இப்படி இந்த ஸ்நான வகைகளையும் நமது அனுஷ்டானங்களிலே கூறப்பட்டுள்ளது. அதே போல பஸ்மஸ்நானம் என்று ஒன்று ஒரு ஸ்நானம் உண்டு. இந்த பஸ்மஸ்நானம் என்பது இப்போ விபூதியை அபிமந்திரித்து, அபிமந்திரம் என்றால் அந்த விபூதிக்கு மந்திர சக்தியை சாநித்தியத்தை உருவாக்கி அந்த அபிமந்திரம் செய்த வகையாக நமக்கு ஒரு இயற்கை உடல் சங்கடங்கள், உடல் உபாதைகள் அல்லது உடல் சங்கடங்கள் எழுதும் பொழுது இந்த பஸ்மஸ்நானத்தினாலேயே நம்மை சுத்திகரித்து கொண்டு எம்பெருமானுடைய சிவபூஜையை சிவகைகரியங்களை செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு பஸ்மஸ்நானம்.

அழகாக எடுத்துக்கூறும் ஒவ்வொரு விஷயங்களையும் படிப்படியாக எடுத்துக் கூறக்கூடியது. ஒரு மனிதனை அப்படி கைப்பிடித்து அழைத்துச் செல்வது போல அழைத்துச் செல்லக்கூடியது இந்த ஆகமங்கள். அப்படியே ஒரு குருநாதர் இருந்து நம்மை கையை பிடித்து எவ்வாறு அழைத்துச் சென்றால், ஒரு கண் இரண்டும் தெரியாதவரை ஒருவர் எவ்வாறு அழைத்துச் சென்றால் அந்த உரிய பகுதியை அடைவோமே, அதே போல ஆகமங்கள் தூங்கி எழுந்திருப்பதில் முதற்கொண்டு ஒவ்வொரு பகுதியாக அருமையாக இந்த அனுஷ்டானங்களுக்கு உண்டான அந்த முன் பூர்வாங்க விஷயங்களை அருமையாக விளக்கி கொண்டு வருகிறது. அதிலே இந்த ஸ்நானங்கள் இப்படி எத்தகைய ஸ்நானங்கள் எல்லாம் இருக்கின்றன, வஸ்திரங்கள் இவ்வாறுதான் வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்த வேண்டும், இதிலே ஒத்தை வஸ்திரம் உடுத்துவது என்பதற்கெல்லாம் சில சங்கடமான பலன்களை கூறுள்ளது, அதையெல்லாம் நாம் கூறுவதற்கு இல்லை. ஆனால் எப்பொழுதும் நதிகளில் நீராடும் பொழுதும், பூஜை சிவபூஜை செய்யும் பொழுதும், அனுஷ்டானம் செய்யும் பொழுதும், ஆலய தரிசனத்தின் பொழுதும், திருமுறை பாராயணம் செய்யும் பொழுதும், தான தர்மங்கள் செய்யும் பொழுதும் ஒற்றை வஸ்திரத்தோடு நாம் செய்யக்கூடாது. இரட்டை வஸ்திரம், ஒரு அங்கவஸ்திரமும் ஒரு வேஷ்டியும் அணிந்து கொண்டுதான் செய்ய வேண்டும் என்பதை நாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல விபூதியிலே விபூதி என்பதே அது ஒரு தனி பஸ்மம், பஸ்மஸ்நானம் பவித்ரம் என்று ஸ்ரீகரம் ச பவித்ரம் ச ரோகதோஷ நிவாரணம் லோக வசியகரம் புண்ணியம் பஸ்மம் திரைலோக்கிய சாதனம் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. பஸ்மத்துக்கு ஐஸ்வர்யம் என்று பெயர். அதற்கே ஐந்து விதமான பெயர்களை ஆகமங்கள் கூறுகிறது. பஸ்மம், பசிதம், க்ஷாரம், ரக்ஷை என்று ஐந்து விதமான பெயர்கள் விபூதிக்கானது உண்டு. பூதி என்றால் மேலான ஐஸ்வர்யத்துக்கு, விபூதி என்றால் ஐஸ்வர்யம், மேலான ஐஸ்வர்யம் என்பதால் தான் அதற்கு விபூதி என்றே பெயர். நம்மளுடைய வினைகளெல்லாம் நீருபடுத்துவதால், அதாவது நமது வினைகளை எல்லாம் கரைப்பதால் அதற்கு திருநீர் என்றும் பெயர். இப்படி ஆகமங்கள் ஐந்து விதமான பெயர்களை அந்த பஸ்மத்திற்கு ஆகமங்களுக்கு கூறுகின்ற விபூதிக்கு கூறுகின்றது. திருநீர் என்றால் நமது வினைகளெல்லாம் நீருபடுத்துவதால் அதற்கு திருநீர் என்றும் பெயர். அப்படி அந்த வினைகளையெல்லாம் போக்கக்கூடிய அந்த பஸ்மத்திற்கு தயாரிக்கும் முறைகளை கற்பம், அனுகற்பம், உபகற்பம் என்ற அந்த கற்பங்களை எல்லாம் கூறி எவ்வாறு அந்த பஸ்மத்தை விட வேண்டும் என்று கூறி அந்த மகத்துவங்களையும் கூறி அனுஷ்டானத்திற்கான ஆரம்பங்களை எல்லாம் கூறுகின்றன. என்னை பொறுத்தவரை இந்த அனுஷ்டானங்களிலே ஐந்து விஷயங்களை தத்துவார்த்தமாக நான் கூற முனைகின்றேன். அனுஷ்டானங்களிலே பூமி சுத்தி அமரக்கூடிய இடம் வடக்கு முகமாக அல்லது கிழக்கு முகமாக அமர்ந்து அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும். இந்த அனுஷ்டானங்களை செய்வதற்கு முன்பு சகலிய கர்மம் என்று ஒரு அமைப்பு உண்டு. சகலம் என்றால் உருவம் என்று பெயர். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சகலம் நிஷ்கலம், சகல நிஷ்கலம் என்று அருவம் உருவம் அருவுருவம் என்று இதனை கூறுவார்கள். சகல நிஷ்கலம் என்று எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படி சகலம் என்றால் உருவம், கரணம் என்றால் செய்தல், சகலீ கரணம் என்றால் உருவம் செய்தல் அப்படின்னு வரும். அப்போ என்ன உருவம் செய்தோம் என்றால் சிவ உருவம் செய்தல், சிவரூபமாக நம்மை பாவித்தல் என்று பெயர். சோகம் பாவேன பூஜகேது என்று ஆகமமானது கூறும். நீ எந்த இறைவனை உபாசிக்கின்றாயோ, எந்த இறைவனை பூஜிக்கின்றாயோ, எந்த இறைவனை ஜபம் செய்கின்றாயோ அவராகவே நீ உன்னை மாற்றிக்கொள் என்று கூறும். அப்ப சகலம் என்றால் உருவம், கரணம் என்றால் செய்தல், உருவம் செய்தல். எப்படி ஒரு சிற்பியானவர் ஒரு குயவரானவர் உருவம் செய்கின்றார், அவ்வாறு நாம் நமது அகத்திலே நமது உடம்பிலே இறைவனை உருவகித்து கொள்ள வேண்டும். ஏன்னா முடிந்தளவிற்கு எளிய தமிழில் கூற முயற்சி செய்கின்றேன், ஏன்னால் அனைவருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக. அதனால் அப்போ நம்மளுடைய உடம்பிலே இறைவனை நியாசம் உருவாக்கி கொள்ளுதல், அதற்கு சகலீகரணம் என்று பெயர். இந்த சகலீகரணங்களிலே மூன்று விஷயங்கள் உண்டு. ஒன்று கரசுத்தி என்று பெயர். கரசுத்தி என்றால் நம்மளுடைய கரங்களை சுத்தம் செய்துதல். வலதுகரம் இடதுகரம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு கரங்களையும் சுத்தம் செய்து கரன்யாசம் அங்கன்யாசம் என்கின்ற இந்த இரண்டு நியாசங்களையும், நியாசம் என்றால் பதிதல் என்று பெயர். முத்திரை குத்துதல் என்று முத்திரை குத்துதல் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு இடத்தில் பதிதல். அப்ப நியாசங்கள் என்றால் பதிதல் என்று பெயர். அப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அனுஷ்டானம் செய்வதற்கு முன்பு, சிவபூஜையானது செய்வதற்கு முன்பு நாம் சிவமாக நம்மை பாவித்துக் கொள்ள வேண்டும். பாவித்துக் கொள்வதற்கான மந்திரபூர்வமான கிரியைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். சிவபெருமானை தொடுவதற்கு முன்பு நம்முடைய கரத்தை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய கரத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அதற்காக முதலில் கரசுத்தி என்பது, இந்த சகலீகரணம் என்பது
இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் சகலீகரணம். எது மூன்றும் சேர்ந்தது?

0: என்றால் கரசுத்தி, கரன்யாசம், அக்கன்யாசம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களும் சேர்ந்தது. கரன்யாசம் என்றால் கரங்களிலே, இந்த கரங்களிலே 10 விரல்கள் இருக்கின்றன. வலது கையில் 5 விரல், இடது கையில் 5 விரல் இருக்கின்றன. இந்த 5 கரங்களிலேயும் மந்திரங்களை பதிய வைத்தல் என்று பெயர். மந்திரங்களை பதிய வைப்பது இந்த கரங்கள். அடுத்தது அங்கன்யாசம் என்றால் இந்த அங்கத்திலே மந்திரங்களை பதிய வைத்தல். ஈசானம், தற்புருஷம், அகோரம், ஹிருதயம், சரசு, சிகைன்னு இருக்கக்கூடிய இந்த அங்கங்களிலே மந்திரங்களை பதிய வைத்தல். இப்படி பதிய வைக்கும் பொழுது நாம் அந்த அனுஷ்டானங்களை, அந்த சூபூஜையை செய்வதற்கான ஒரு தகுதி வாய்ந்த மந்திர ரூபமான ஒரு ரூபமாக, உருவமாக, உடம்பாக நாம் மாறிக்கொள்கிறோம் அல்லது பாவித்துக் கொள்கிறோம். மந்திரங்களுக்கு ஏன்னா மனனம் திராயத்தே இதி மந்திரகா, இது வந்து வாக்கியம், அகம வாக்கியம். மந்திரம் என்றால் என்ன என்று கேட்டால் ஜபிப்பவரை காப்பது மந்திரம் என்று பெயர். மனனம் திராயதே இதி மந்திரகா என்று பெயர். நமது தொல்காப்பியம் கூட நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் மந்திரம் என்பர் என்று கூறுவார். அருளாளர்கள் அல்லது நிறைமொழி மாந்தர்களாக இருக்கக்கூடிய ரிஷிகள், முனிவர்கள், அருளாளர்கள், யோகிகள், இவர்களெல்லாம் தன் நிலையிலிருந்து மீண்டு சிவஞான நிலையில் கூறிய அந்த திருவார்த்தைகளே மந்திரம் என்று அந்த தொல்காப்பியம் கூட கூறும். நம்முடைய ஆகமம் மனநம் திராயதே இதி மந்திரஹா என்று கூறுகிறது. அப்பொழுது மந்திரங்களுக்கு உயிர் உண்டு, மந்திரங்களுக்கு சக்தி உண்டு, மந்திரங்களுக்கு ஆகர்ஷணமானது உண்டு. அப்படிப்பட்ட அந்த உன்னதமான மந்திரங்களை நம் உடம்பிலே ஸ்தாபித்துக் கொள்கிறோம், அதாவது பதிய வைத்துக் கொள்கிறோம். ஆகவே தான் அதற்கு வந்து நியாசம் என்று பெயர். அங்கன் நியாசம், அங்கம் என்றால் உடம்பு, நியாசம் என்றால் பதிய வைத்தல், கரன் நியாசம், கரம் என்றால் கை, நியாசம் என்றால் பதிய வைத்தல். கரங்களிலே மந்திரங்களை பதிய வைக்கின்றோம், அங்கங்களிலே மந்திரங்களை பதிய வைக்கின்றோம். இப்பொழுது மந்திரங்களை நாம் அந்த உள்ளபூர்வமாக பதிய வைக்கின்றோம். ஏனால் சைவாகமங்கள் 3 விஷயங்களை முக்கியமாக கூறும். சிவாகமங்கள் 1, ஆகமங்களில் வலியுறுத்தக்கூடிய முதல் வார்த்தையே மந்திரம், கிரியை, பாவனை என்று அந்த 3 விஷயங்களை கூறும். ஒரு நீங்கள் அனுஷ்டானம் செய்தாலும் சரி, சிவபூஜையானது செய்தாலும் சரி, மந்திரம், கிரியை, பாவனை இந்த 3 ஒரு சேரும் பொழுது தான் அந்த பூஜையானது முற்று பெறும் அல்லது முழுமையை தரும். இப்போ மந்திரம் என்றால் ஒரு மந்திரங்களை நீங்கள் கூறுகிறீர்கள், ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை ஓம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் கூறுகிறீர்கள், மந்திரம் சொல்லிட்டேலா. அடுத்தது கிரியை, கிரியை என்றால் செயல்படுதல். அப்போ அந்த கிரியையின் பொழுது ஒரு மந்திரத்தை கூறி ஒரு புஷ்பத்தை எடுத்து நாம் எடுக்கின்றோம், அது கிரியை. அந்த புஷ்பத்தை எடுத்து சுவாமியிடம் பாதத்தில் சேர்ப்பிக்கின்றோம், அது கிரியை. பாவனை என்றால் இந்த புஷ்பமானது பரமேஸ்வருடைய திருவடியிலேயே சேர்ந்தது என்பது பாவிப்பது, பாவித்துக் கொள்வது, அதற்கு பாவனை என்று பெயர். மந்திரம் அதுவே மனம், வாக்கு, செயல் என்று கூறுவார்கள். மனம், வாக்கு, செயல் இதுதான் மந்திரம், கிரியை, பாவனை என்று பெயர். அதுபோல இந்த அனுஷ்டானத்திற்கு முன்பு நாம் செய்ய வேண்டியது சகலீகரணம். சகலம் என்றால் உருவம், கரணம் என்றால் பதித்தல். இது கரசுத்தி, கரன்யாசம், அங்கன்யாசம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 விதமான நியாசங்களிலேயும் கூடியது. ஏனால் இதற்கு உண்டான மந்திரங்கள், அந்த மந்திரங்களுக்கு உண்டான அந்த விதிமுறைகளை குரு மூலியமாக நேரில் பெற்று கொள்வதே சாலச்சிறந்தது, அல்லது அதுதான் சரியான வழிமுறை. தொலைக்காட்சி மூலியமாகவோ அல்லது யூடியூப் மூலியமாகவோ அல்லது தொலைபேசி மூலியமாகவோ அதை நாம் உள்வாங்கி செய்வது என்பது ஆபத்தானது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டே உள்ளது, ஆனால் அந்த எடுத்துக்காட்டு சிறப்பாக இருக்காது. அப்போ இந்த அடியனுடைய இந்த கருத்துகள் என்பது இந்த சிவபூஜையில் அனைவருக்கும் ஒரு ஈடுபாடு வர வேண்டும் என்ற நோக்கில் எளிய தமிழ் கூற நான் முற்படுகிறேன். மந்திரங்களை எல்லாம் கூறப்போவதில்லை, அதையெல்லாம் குரு வாக்கு மூலியமாகவே அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இந்த சகலீகரணம் என்றால் இந்த நம்மளுடைய சோகம் பாதையான பூஜை ஏதுன்னு இறைவனை வாழ்த்துவதற்கும் வலுத்துவதற்கும் நம்மளுடைய உடம்பை தகுதிப்படுத்திக் கொள்ளுதல். இவ்வாறு இந்த சகலீகரணமானது நீங்கள் ஒவ்வொரு நாளும் இவ்வாறு நாம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் செய்ய செய்ய செய்ய செய்ய செய்ய இந்த மந்திரங்களிலேயே, மந்திரங்களால் நம்மளுடைய உடம்பே உரியேறும், அதாவது சக்தி ஏறும் என்று கூறுவார்கள், உரியேறும். அப்போ பொன்மயமாக ஜொலிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். இதையெல்லாம் அதனால தான் அது பேர் அவருடைய மேனியே ஜொலிக்கின்றது என்று நாம் கூறுவோம் இல்லவா, சிவ தேகம் சிவ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போ என்ன அப்படின்னால் அவர்கள் அந்த சகலீகரணத்தை முழுமையாக செய்திருக்கிறார்கள் அப்படின்னு. அப்போ இந்த சகலீகரணம் செய்யும் பொழுது அந்த மந்திரங்கள், அந்த மந்திரம் என்றால் ஆகமங்கள் 11 மந்திரங்களை பிரதானமாக கூறுகின்றது. சம்கிதா மந்திரங்கள் என்று பெயர். இந்த சம்கிதா மந்திரங்கள் என்றால் 11 மந்திரங்கள், அதாவது ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், ஹிருதயம், சிரசு, சிகை, கவச்சம், நேத்திரம், அஸ்திரம் என்று 11 மந்திரங்கள். இந்த 11 மந்திரங்கள் என்பதுதான் ஆகமத்தினுடைய, சிவாகமங்களுடைய அடிப்படையான மந்திரங்கள். ஆகவே தான் 12 திருமறைகள் கூட, ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகருடைய இந்த 12 திருமறைகள் கூட சிவாகங்களின் அடிப்படையாக இருக்கக்கூடியவை இந்த 11 மந்திரங்கள் என்பதால், இந்த 11 மந்திரங்களை கௌரவிக்கும் வகையிலேயே இந்த திருமுறைகளை வகுத்ததாக திருமுறை கண்ட புராணமானது கூறுகின்றது. மந்திரங்கள் 7 கோடி ஆதனினால் மண்டுமவை திருமுறைகள் 7 எடுத்தமைத்து பந்தமுறு மந்திரங்கள் 11 ஆதலினால் அந்த முறை 11 ஆக்கிறார் என்று கூறுவார்கள். அப்ப இந்த 11 திருமுறைகளும் எவ்வாறு வகுத்தப்பட்டது என்றால், இந்த சங்கீதா மந்திரங்கள் 11 இருப்பதால் அந்த 11 திருமுறைகளாகவும், பின்பு 12 திருமுறையாக சேக்கிழாருடைய பெரிபுரணாமமும் அமைக்கப்பட்டது என்று கூறுவார்கள். அப்படி என்றால் இந்த சங்கீதா மந்திரம் என்று இந்த ஆகமங்கள் கூறக்கூடிய இந்த மந்திரங்களுடைய தன்மையை நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளலாம். இதனுடைய கௌரவத்தை அல்லது இதனுடைய சாநித்தியத்தை அல்லது இதனுடைய மரியாதையை நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம். அந்த வகையிலே இந்த சங்கீதா மந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 11 மந்திரங்களில் பஞ்சபிரம்மம் என்று, ஈசானம் தற்புருஷம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபிரம்ம மந்திரங்கள், ஹிருதயம் சிரசி சிகை கவச்சம் நேத்திரம் அஸ்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 ஷடங்க மந்திரங்கள் என்று பெயர். இந்த 5 6 சேர்ந்தது 11 மந்திரங்கள். அதோடு அல்லாமல் சப்தகோடி மகாமந்திரங்கள் என்று 7 மந்திரங்கள் இருக்கின்றன. நம சுதா சுவாகா வஷத் ஔஷத் பட்டுகும் என்று சொல்லக்கூடியவை இந்த சப்தகோடி மகாமந்திரங்கள். இவை இந்த 11 மந்திரங்கள் சப்தகோடி மந்திரங்கள். இவை அன்றி நம்மால் ஒரு அனுஷ்டானமோ சிவபூஜையோ செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆக இந்த 11 மந்திரங்களும் இந்த சப்தகோடி மந்திரங்களை கொண்டே நாம் அனுஷ்டானங்களையும் சிவபூஜையும் செய்ய வேண்டும். அந்த வகையில் இந்த சப்தகோடி மகாமந்திரங்களுடைய விளக்கமும் இன்ன பிற தொடர் விளக்கங்களையும் அடுத்த 4 நாட்களிலே பெருமானுடைய கருணை நிரம்பியிருக்கக்கூடிய அளவிற்கு நாம் சிந்திப்போம். அன்னப்பறவை போல குற்றங்களை நீக்கி குணங்களை மற்றும் பெற்றுமாறு அன்பர்களை வேண்டிக் கொண்டு, மழை வழங்குக, மன்னவன் ஒங்குக, பிழையில் பல் வளம் எங்கும் பெருகுக, தடைக அஞ்செழுத்து ஓசை தரையலாம், பழைய வைதீக சைவம் பறக்கவே. திருச்சிற்றம்பலம், சிவார்ப்பணம், சிவார்ப்பணம், சிவார்ப்பணம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: நண்பர்களே, நேற்று சொன்ன கருத்துக்களை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். புலன்கடந்த பொருள்களை, அதாவது என்றும் உள்ள பொருள்களை ஆராய்வதுதான் தத்துவங்களினுடைய வேலை. அந்த என்றுமுள்ள பொருள்கள் எத்தனை என்பதிலே தத்துவங்களிடையே கருத்து வேறுபாடு உண்டு. அந்த முறையிலே ஒரு பொருள்தான் உண்டு என்பது ஒரு பொருட்கொள்கை என்று பார்த்தோம். இரண்டு பொருள்தான் உண்டு என்பது இரு பொருட்கொள்கை. சைவ சித்தாந்தம் 3 பொருள்கள் என்றும் உள்ளவை என்று கொள்ளுவதனாலே இந்த கொள்கைக்கு என்ன பேரு? பன்மை கொள்கை, பல பொருட்கொள்கை, புளூரலிசம், புளூரலிசம், பன்மை கொள்கை, சைவ சித்தாந்தம். எனவே சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் இஸ் எ புளூரலிஸ்டிக் பிலாசபி. பன்மை கொள்கை, அதாவது இரண்டுக்கு மேலே மற்ற எல்லாம் எத்தனை வேண்டுமானால் எல்லாம் பன்மைதான். 1, 2 அதற்கு மேற்பட்டதெல்லாம் பல. 1, 2 பல. அந்த முறையிலே மூன்று பொருள் பன்மை கொள்கை. இந்த மூன்று பொருள்களிலே இரண்டு பொருள்கள் பசுவாகிய உயிர், பதியாகிய இறை, இந்த இரண்டு பொருள்களும் அறிவுடைய பொருள்கள், அதாவது சித்துப்பொருள்கள் என்று கூறினேன். இப்படி இரண்டு அறிவுடைய பொருள்களை ஏன் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம் சொன்னேன், நினைவிருக்கிறதா? ஏன் இரண்டு பொருள்கள் சித்துப்பொருள்கள் என்று கொள்ள வேண்டும், ஒரே சித்துப்பொருள் என்று ஏன் கொள்ளக்கூடாது? என்ன யாரு சொல்வீங்களா விடை? நேற்று நான் சொன்னேனே, எல்லாம் கூட்டமா சேர்ந்து சொல்லக்கூடாது, யாராச்சும் துணிந்து ஒருவர் சொல்லுங்களேன். அதாவது இந்த இரண்டு சித்து பொருள்களும் ஒரே தன்மை உடையவை அல்ல, இரண்டினுடைய அறிவிலேயும் ஏற்றத்தாழ்வு உண்டு. எனவே உயிர், உயிராகிய சித்து குறைபாடு உடையது, இறைவனாகிய சித்து குறைபாடே இல்லாதது. அந்த வேறுபாடுகளை எல்லாம் பார்த்தோம், மூன்று முக்கியமான வேறுபாடுகளை நேற்று சொன்னேன். தானே அறிகிற சித்து ஒன்று, அறிவிக்க அறிகிற சித்து இரண்டாவது. ஒன்று ஒன்றாக அறிகிற சித்து ஒன்று, ஒரே நேரத்திலே எல்லாவற்றையும் அறிகிற சித்து இரண்டாவது. இன்னொன்று அழுந்தி அறிகிற சித்து உயிர், அழுந்தாமலே அறிகிற சித்து இறைவன் என்ற வேறுபாட்டை பார்த்தோம். சரி, அடுத்து மூன்றாவது பொருள் பாசம், பதி பசு இந்த இரண்டு. அந்த பாசம் என்பது எந்த வகையிலே அடங்கும்? அது சித்து என்ற வகையிலே வராது. பாசம் என்பது எத்தனை பொருள்கள் பாசம் என்ற பொருளிலே? மூன்று. எனவே மூன்று பொருள் நாம் சொன்னாலும் உண்மையிலே அதை விரித்தால் எத்தனை வரும்? ஐந்து வரும். இறை, உயிர், ஆணவம், கண்மம், மாயை. அந்த ஐந்தை தான் தொகுத்து சுருக்கி மூன்றாக சொல்லுகிறோம். எனவே அந்த பாசம் என்ற தலைப்பிலே மூன்று பொருள்கள் அடங்கியிருக்கின்றன. அந்த மூன்று பொருள்களும் எப்படிப்பட்டவை என்றால் அறிவற்றவை, ஜடம். மூன்றுமே அறிவற்றவை, ஜடப்பொருள்கள். எனவே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருள்களையுமே இரண்டு வகையிலே அடக்கிவிடலாம், சித்து ஜடம். இந்த இரண்டு தான் உள்பொருள்கள், சித்து ஜடம் என்ற இரண்டிலே எல்லாவற்றையுமே அடக்கிவிடலாம், சித்து ஜடம். ஜடத்துக்கு வேற என்ன சொற்களை கூறியிருக்கிறேன்? சித்து அல்லது அசித்து. இன்னொரு பேர் சொன்னேனே, சேதனம், அசேதனம், அசேதனம். சரி, இப்போ ஒரு இடத்திலே மாமரங்கள் சில நிற்கின்றன. மாமரங்கள், அவற்றுக்கு பக்கத்திலேயே வேற என்ன மரம் சொல்லலாம்? இந்த ஊர்ல என்ன பேர்? ஐயா பேரை திதி. சரி, பலாமரம், மாமரம், மாமரங்கள் ஒரு பக்கம், அது பக்கத்திலேயே பலாமரங்கள், வேப்ப மரங்கள், இப்படி பல வகையான மரங்கள் இருக்கின்றன. இவை அனைத்துமே எந்த இனம்? மரம் என்ற இனத்திலே அடக்கிவிடலாம். இந்த இத்தனை மரங்களுக்கும் உள்ள பொதுவான தன்மை என்ன? மரம் என்ற தன்மை. மரம் என்ற தன்மை இத்தனை மரங்களிலேயே இருப்பதனாலேதான் அவற்றை மரம் என்று குறிப்பிடுகிறோம். அது பொது இயல்பு. மரம் என்ற தன்மை பொது இயல்பு, சாமானியம் என்று குறிப்பிடுவார்கள், பொது இயல்பு. இங்கே நாம் இத்தனை பேர் கூடியிருக்கிறோம், நம்மிடமுள்ள பொது இயல்பு என்ன? மனிதன் என்ற தன்மை, இதுதான் நம்மிடம் உள்ள பொது இயல்பு. எனவே பொது இயல்பு என்பது பலவற்றை ஒன்றுபடுத்துவது, பொது இயல்பு ஓர் இனப்படுத்துவது, பல பொருள்களை ஓர் இனப்படுத்துவது பொது இயல்பு. அந்த பல மரங்களிலே மாமரம் என்பது பல மரத்திலிருந்து வேறுபடுகிறது. மரம் என்ற வகையிலே அவை ஒன்று ஓர் இனம் என்றாலும் மாமரத்தின் இயல்பு வேறு, பலாமரத்தின் இயல்பு வேறு, இன்னொரு மரம் என்ன பார்த்தா வேப்ப மரத்தினுடைய இயல்பு வேறு. அந்த அது தனித்தன்மை, அது அந்தந்த மரத்தினுடைய தனித்தன்மை. அதற்கு என்ன பெயர்? சிறப்பியல்பு. அது சிறப்பியல்பு. இப்ப நாம் மனிதர் என்ற வகையிலே ஓரினமாக இருந்தாலும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்கிறது, ஒருவரை போல இன்னொருவர் இல்லையே, அதுதான் சிறப்பியல்பு. எனவே சிறப்பியல்பினுடைய வேலை என்ன? அது என்ன செய்கிறது சிறப்பியல்பு? அது பொருள்களை வேறுபடுத்துகிறது. ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளை வேறுபடுத்துவது சிறப்பியல்பு. எனவே பொது இயல்பு என்பது பல பொருள்களை ஒன்றுபடுத்துவது, ஓரினப்படுத்துவது பொது இயல்பு. அவ்வாறு ஓரினத்தில் உள்ள பொருள்களை தனித்தனியாக வேறுபடுத்துவது சிறப்பியல்பு என்ற இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படையான செய்தி, தத்துவத்திலே தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. பொது இயல்பு சிறப்பியல்பு, சாமானியம் விசேடம். இப்போ அதை இங்கே நாம் பொருத்தி பார்ப்போம். இப்போ சித்து, சித்து பசுவும் பதியும், உயிரும் இறைவனும் சித்து. எனவே ரெண்டும் ஓரினம், இறைவனும் உயிர்களும் ஓர் இனம், சித்து என்ற இனம். ஓரினப்படுத்துவது எது என்று பார்த்தோம்? பொது இயல்பு. பொது இயல்புதான் ஓரினப்படுத்தும். அப்படியானால் உயிர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த பொது இயல்பு என்ன? பொது இயல்பு என்ன? ஆமா, அந்த அறியும் தன்மை. அறியும் தன்மை என்பதுதான் பொது இயல்பு. இரண்டுக்கும் இருக்கிற அறியும் தன்மைதான் இந்த இரண்டையும் ஓரினப்படுத்துகிறது. அறியும் தன்மை, சித்துத்தன்மை, அதுதான் பொது இயல்பு, சாமானியம். அடுத்து விசேடம், சிறப்பியல்பு. இவை இரண்டும் ஓரினமாக இருந்தாலும் இரண்டும் வேறுபட்டவை. அவ்வாறு வேறுபடுத்துவது எது? சிறப்பியல்பு. சிறப்பியல்பு தான் இந்த இரண்டையும் வேறுபடுத்துகிறது. அந்த சிறப்பியல்பு என்ன? இப்போது சற்று முன்னாலே சொன்னேன் அல்லவா, அறிவிக்க அறிவது, தானே அறிவது, அது வேறுபடுத்துகிற சிறப்பியல்பு. இறைவனுக்கே உரிய சிறப்பியல்பு தானே அறிவது. உயிர்களுக்கே உரிய சிறப்பியல்பு அறிவிக்க அறிவது. அதே போல ஒன்றொன்றாக அறிவது உயிர்களுக்கே உரிய சிறப்பியல்பு. எல்லாவற்றையும் ஒரு சேர அறிவது இறைவனுக்கே உரிய சிறப்பியல்பு. அழுந்தி அறிவது உயிருக்கே உரிய சிறப்பியல்பு. அழுந்தாமல் அறிவது இறைவனுக்கே உரிய சிறப்பியல்பு என்று இதை நினைவிலே கொள்ள வேண்டும். எனவே அந்த மூன்று பொருள்களிலே பசுவும் பதியும் ஓர் இனம். எனவே பசுவுக்கு இறைவன் தன் இனம், பசுவாகிய உயிருக்கு இறைவன் தன் இனம், தனக்கு உரிய ஒரே இனம் தன் இனம், எல்லாம் ஒன்று தன் இனம். அதே போல இறைவனுக்கு உயிர்கள் தன் இனம். இப்படி இறைவனும் உயிர்களும் ஒன்றுக்கு ஒன்று தன் இனம். அடுத்து மூன்றாவது பொருளாகிய பாசம் இருக்கிறதே தழை, அது தன் இனமா? அது தன் இனம் என்று சொல்ல முடியுமா? ஏனென்றால் அது அறிவற்றது, எனவே அது தன்னினம் இல்லை. எனவே அது வேற்று இனம், வேற்று இனம். எனவே பசுவாகிய உயிர்களுக்கு இறைவன் தன்னினம், பாசப்பொருள்கள் வேற்றினம். அப்படியானால் இனம் எதோட சேர வேண்டும்? இனத்தோட தானே சேர வேண்டும். அப்படி சேர்ந்திருக்கிறோமா? நாம் வேற்றினத்தோடு தான் சேர்ந்திருக்கிறோம். சித்தாகிய உயிர்களாகிய நாம் வேற்றினமாகிய உடம்பு உலகம் எல்லாம் ஜடம். உடம்பு என்பது ஜடம், வேற்று இனம். அதை தெரிந்து கொள்ளாமலே இந்த வேற்றினத்தோடு நாம் கூடி அதுவே நாம இருக்கிறோம். அதுதான் துன்பத்துக்கு காரணம். துன்பத்துக்கு காரணமே இதுதான். இனம் இனத்தோடு சேர்ந்தால் கவலை இல்லை. இனமல்லாத வேற்றினத்தோடு சேருவதனாலே தான் அல்லல் படுகிறது உயிர். சிவபுராணத்தில் சொல்லுகிறாரே மணிவாசகர் உடம்பை பற்றி சொல்லுகிற போது எப்படிப்பட்ட உடம்பு? வேற்று விகார விடக்கு உடம்புங்கிறார. வேற்றினம், அதனாலே வேற்று என்று சொன்னார். வேற்றியனம், வேற்று விகாரம். இந்த உடம்பு நிலையில்லாதது. உடம்பு நிலையில்லாதது, உயிர் நிலைத்தது. உயிர் நிலைத்தது, அந்த வகையிலையும் வேறுபாடு. உடம்பு அனித்தமானது, உயிர் நித்தமானது. வேற்று விகார விடக்கு உடம்பு. விடக்குனா விடக்குன பொருள். விடக்குன தசை, ஊன். ஊனாலாகிய தசையினாலாகிய உடம்பு விடக்கு உடம்பு. எனவே உருவம் உடையது உடம்பு. உயிர் உருவம் உடையதா? உயிர் அருவம், உடம்பு உருவம். இப்படி மூன்று வகையிலே உயிர் வேறு, உடம்பு வேறு. அதாவது உடம்பு எப்படிப்பட்டது? அசேதனம். உடம்பு அசேதனம், உடம்பு அனித்தம், உடம்பு உருவம். அசேதனம், அனித்தம், உருவம், மூன்று உடம்புக்கு உரிய தன்மைகள். ஆனால் உயிரினுடைய தன்மைகள் சேதனம், நித்தம், அருவம். இப்படி எல்லா வகையிலையும் வேறுபட்டு இருந்தும் உயிரானது இந்த உடம்போடு கூடியிருக்கிறதே, நட்பாக இருக்கிறதே. எப்படிப்பட்ட நட்பு? பிரிக்க முடியாத நட்பு. வேற்றினமாகிய உடம்போடு நீ வேறு நான் வேறு என்று இல்லாமல் அப்படி இந்த உடம்போடு கூடியிருக்கிறதே. இது எதனாலே? இது எதனாலே? வினையினாலே. வினையினாலே தான் இந்த சேர்க்கை. நாம் உடம்போடு கூடியிருப்பது நம்முடைய வினைப்பயனால். சரி, அடுத்து இந்த உயிர்கள் குறைபாடு உடையவை என்று கூறினோம். அந்த என்ன குறைபாடு? மூன்று வகையாக பார்த்தோம். இன்னொன்று தெரிந்து கொள்ள வேண்டிய குறைபாடு, உயிரினுடைய அறிவிலே அறியாமை கலந்திருக்கிறது. உயிர்களிடத்திலே அறியாமை கலந்திருக்கிறது. அறிவு பொருளாகிய உயிர்களிடத்திலே அறியாமையும் கலந்திருக்கிறது. அறியாமை என்பதை என்ன எப்படி சொல்லுவார்கள் வடமொழியில? என்னமா அறியாமை? அஞ்ஞானம். அஞ்ஞானம் தான் அறியாமை. அஞ்ஞானம் உயிர்களிடத்திலே அஞ்ஞானம் குடிகொண்டிருக்கிறது. அஞ்ஞானம் என்றால் என்ன? அஞ்ஞானம் என்றால் அதாவது நாம் உறக்கத்திலே எந்த நிலையில இருக்கிறோம்? உறங்குகிற போது. இப்போது நாம் அறிவு நிலையில இருக்கிறோம். இப்போது இருப்பது அறிவு நிலை. உறக்கத்திலே ஒன்றையும் அறியமாட்டாத அஞ்ஞான நிலையிலே அழுந்தி இருக்கிறோம். உறக்கம் என்பது அஞ்ஞானத்திலே அழுந்தி கிடக்கிற நிலை. அதுதான் உறக்கம். ஒன்றையும் அறிய முடியாத நிலை, அதுதான் அஞ்ஞானம். அஞ்ஞானத்திலே இன்னொரு வகையும் இருக்கிறது. இது ஒன்று மட்டும் அஞ்ஞானம் அல்ல, அஞ்ஞானத்திலே ரெண்டு வகை உண்டு. இன்னொன்று என்ன என்றால், தவறாக அறிவதும் அஞ்ஞானம்தான். தவறாக அறிவதும் அஞ்ஞானம். தவறாக அறிவது என்றால் என்ன? தூரத்திலே கிடக்கிற கயிற்றை பாம்பு என்று நினைப்பது அஞ்ஞானம். அது தவறான அறிவு. அங்கு அறிவு நிகழ்கிறது, ஆனால் அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு? தவறான அறிவாக இருக்கிறது. அது அஞ்ஞானம். உங்கள் ஊர் சாலையிலே எத்தனையோ திருப்பங்கள், பழகினவர்கள் கூட திரும்ப வேண்டிய திருப்பத்திலே திரும்பாமல் அடுத்த திருப்பத்திலே போய். எங்களுக்கு அனுபவம் அதனால சொல்லுகிறேன். கொஞ்ச தூரம் நம்ம போய்கொண்டிருக்கோம், சரியான பாதையில் தான் போய்கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொஞ்சம் தூரம் போன பிறகுதான் அடடா தவறான வழியிலே வந்து விட்டோமே என்று நினைக்கிறோம். பிறகு திரும்புகிறோம், திரும்ப முடியாமல் தடுமாறு. இங்க அவ்வளவு எளிமையாக திரும்ப முடிகிறதா? எனவே தவறான அறிவும் அஞ்ஞானம். எனவே அஞ்ஞானம் ரெண்டு வகைப்படும். ஒன்றையும் அறிய முடியாத நிலையும் அஞ்ஞானம், தவறாக அறிந்து கொள்ளுதலும் அஞ்ஞானம். இப்படி ரெண்டு வகை. எனவே நம்மிடத்திலே அறிவும் இருக்கிறது, அஞ்ஞானமும் இருக்கிறது. ஞானமும் இருக்கிறது, அஞ்ஞானமும் இருக்கிறது. இது எப்படி? இந்த இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டவையாயிற்று. அறிவும் அறியாமையும் மாறுபட்ட தன்மைகள். ஒரு பொருளிடத்திலே மாறுபட்ட இரண்டு தன்மைகள் இருக்க முடியாது, இயற்கையாக இருக்க முடியாது. ஒன்றுதான் ஒரு பொருளிடத்திலே, ஒரு தன்மைதான் இயற்கையாக இருக்க முடியும். இன்னொரு மாறுபட்ட தன்மை இருக்குமானால் அது சேர்க்கையாலே, சேர்க்கையினாலே வந்தது என்று சொல்ல வேண்டும். இப்ப எடுத்துக்காட்டாக உதாரணம் பார்த்தால், இப்ப தண்ணீரிலே தண்ணீரினுடைய இயல்பு குளிர்ச்சி, அதனிடத்திலே சூடு என்ற வெம்மை, வெப்பம் என்ற தன்மை காணப்பட்டால் அது நீருக்கு இயற்கை அல்ல, அது செயற்கையாலே வந்த தன்மை. நீரிலே குளிர்ச்சியும் வெப்பமும் ஆகிய இரண்டு மாறுபட்ட தன்மைகள் காணப்படுமானால் குளிர்ச்சிதான் நீருக்கு உரிய இயற்கையான தன்மை. சூடு வெப்பம் என்பது செயற்கையாக, நெருப்பின் சேர்க்கையினாலே வந்த செயற்கையான தன்மை. எனவே அதுபோல இங்கே உயிரிடத்திலே இந்த இரண்டு மாறுபட்ட தன்மைகள் இப்பொழுது காணப்படுகின்றனவே. அஞ்ஞானமும் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. அப்படியானால் எது உயிருக்கு இயற்கையான தன்மை, எது செயற்கையான தன்மை என்றால், ஆன்மா உயிர் என்பது சித்துப்பொருள், அறிவுப்பொருள், அறிவுடைய பொருள். எனவே அறிவுதான் ஆன்மாவுக்கு இயற்கையான தன்மை. அறிவுதான் ஆன்மாவுக்கு இயற்கை. அஞ்ஞானம் என்பது செயற்கை, செயற்கையான தன்மை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: அடுத்த பாட்டில் இது அடுத்த இரண்டு பாடல்கள் அவையடக்கம். அவையடக்கம் சொல்லுகிறார், மறையினா வாக்கால் குறைவிலா அளவினாலும் கூறனாதாகி நின்ற இறைவனார் பாதம் இன்று யான் இயம்பும் ஆசை அறிவினார் நிறையினார் குணத்தார்க்கெல்லாம் நகையினை நிறுத்துமன்றே. இறைவனார் கமல, மூன்றாவது வரியை பாருங்க, இறைவனார் கமல பாதம். இறைவனுடைய திருவடிகள் எப்படிப்பட்டவை என்றால், இறைவனுடைய திருவடிகள் எப்படிப்பட்டவை என்றால் மேலே சொல்லுகிறார், மறையினால் அயனால் மாலால் மனத்தினால் வாக்கால் இவற்றாலெல்லாம் அறிய முடியாதவர். மறையினால் வேதங்களால் இறைவனை உணர முடியாது. வேதங்களெல்லாம் என்ன, வேத ஆகமங்களெல்லாம் என்ன ஞானம், பாச ஞானம், சொற்களாலானவை. சொற்களாலான நூல்களெல்லாம் பாச ஞானம்தான். பாச ஞானத்தினாலே பரம்பொருளை உணர முடியாது. வெறும் நூலறிவினாலே இறைவனை எட்ட முடியாது. மறையினால் சிவபுராணத்துல வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேங்கிறார்ல, வேதங்கள் எல்லாம் தடுமாறுகின்றன இறைவனை உணர முடியாமல், இறைவனை சொல்ல முடியாமல். எப்படி வேதங்கள் இறைவனை சொல்லுகின்றன? நேத்தி நேத்தி என்கின்றன. இதுவா இறைவனுடைய இயல்பு? அல்ல அல்ல என்று எதிர்மறையாகத்தான் சொல்லுகிறதே வேதம். இது இறைவனுடைய இயல்பு அன்று, இது இறைவனுடைய இயல்பு அன்று என்று எதிர்மறையாகத்தான் சொல்ல முடியும். இப்படிப்பட்டதுதான் இறைவனுடைய இயல்பு என்று வேதங்கள் சொல்ல முடியாமல் நிற்கின்றன. அப்படிப்பட்ட இறைவனைத்தான் சுட்டி காட்டினார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் என்று சொல்லுவார்கள். எனவே பாச ஞானத்தால் இறைவனை உணர முடியாது. மறையினால் அயனால் பிரமனாலே மாலால் மாயோனாலே மனத்தினால் வாக்கால். மனம் வாக்குக்கு எட்டாதவன். மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும், அளவைகளாலே குறைவிலா அளவினாலும். அளவை என்றால் ஆராய்ச்சி முறை, அது அடுத்து நாம் படிக்கப் போவது அதைதான், அளவைகள் தான் அடுத்த பகுதி. குறைவிலா அளவினாலும் கூறோனாதாகி நின்ற, இவற்றாலெல்லாம் கூற முடியாத ஒரு பொருளாக இருக்கின்றான். கூறோனாதாகி நின்ற இறைவனார் அவருடைய பாதத்தை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த வேதங்களாலே பிரம்மனாலே திருமாலாலே மனத்தாலே வாக்காலே அறிய முடியாத அத்தகைய பெருமானை நான் என்னுடைய இந்த நூலிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய பேராசை எப்படிப்பட்டது என்று தன்னுடைய சிறுமையை நினைத்து பார்க்கிறார். பெருமானுடைய பெருமை எப்படிப்பட்டது, என்னுடைய சிறுமை எப்படிப்பட்டது, என்னாலே சொல்ல முடியுமா நான் ஆசைப்படுகிறேனே, இது எப்படி இருக்கிறது என்றால், இறைவனார் கமல பாதம். பாதம் என்பது இந்த இடத்துல என்ன பொருள், இறைவனுடைய இயல்பு. பாதம் என்பது இயல்பு, இறைவனுடைய இயல்பை, அவனுடைய உண்மை இயல்பை நான் சொல்ல முடியுமா? இறைவனார் கமல பாதம் இன்று யான் இயம்பும் ஆசை. இந்த நூல் மூலமாக சொல்லலாம் என்று விரும்புகிற என்னுடைய ஆசை, இன்று யான் இயம்பும் ஆசை. இதை பார்த்த பெரியோர்கள் எல்லாம் என்ன நினைப்பார்களாம், அவர்களுக்கெல்லாம் ஒரு சிரிப்பு வருமாம். இந்த பொடிப்பயல் பார்த்து இந்த சிறுவன் பெருமானுடைய இயல்பை சொல்ல போகிறானே என்று நினைத்து நகைப்பார்களாம், நகையாடுவார்களாம். நிறையினார் குணத்தார்க்கெல்லாம் நகையினை நிறுத்தும் அன்றே. கமலபாதம் இன்றியான இயம்பும் ஆசையை கண்டு நிறையினார் குணத்தாரெல்லாம், நிறைந்த குணத்தை உடையவர்க்கெல்லாம் நிறையினார் குணத்தார்க்கெல்லாம் நகையினை நகைப்பை நிறுத்துமன்றே, உண்டாக்காதா? உண்டாக்காது. ஏனென்றால் அவர்கள் எப்படிப்பட்ட குணத்தை உடையவர்கள், நிறைந்த குணத்தை உடையவர்கள். எனவே அப்படிப்பட்ட குணத்தை உடையவர்கள் என்னை இகழாமல் குணங்கொண்டு குணங்கொண்டு கோதாட்டி என்று சொல்லுவதைப் போல என்னுடைய நூலில் உள்ள குற்றங்களை அவர்கள் பொருள்படுத்தாமல் குணங்களை மட்டும்தான் கொள்வார்கள். அவர்கள் நிறைந்த குணத்தை உடையவர்கள் என்ற கருத்துப்பட அவர்களையும் பாராட்டி நிறையினார் குணத்தார்க்கெல்லாம் நகையினை நிறுத்துமன்றே என்று அவையடக்கமாக தன்னுடைய பணிவுடைமையை புலப்படுத்துகிறார். அங்கே மெய்கண்டார் என்ன சொன்னார் அவையடக்கத்தில், தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார் எம்மை உடைமை எமைகளார். அடியார்கள் சிவபெருமானுக்கு அடிமை, அந்த அடியார்களுக்கு நான் அடிமை. ஆதலால் என்னுடைய நூலை அவர்கள் குற்றம் நீக்கி ஏற்றுக்கொள்வார்கள் என்று மெய்கண்டார் சொன்னதைப் போலவே அருள்நந்தி சிவமும் நிறையினார் குணத்தார்க்கெல்லாம் இது நகையினை நிறுத்தும் என்று சொல்லி அவையடக்கமாக அமைத்திருக்கிறார். அடுத்த பாட்டிலே அப்படியானால் இறைவனை உணரவே முடியாதா? எங்களாலே நூலால் முடியாது என்கிறீர்கள், வாக்காலே மனத்தாலே எட்ட முடியாது என்றால் எப்படி அவனை உணர்வது என்ற ஐயப்பாட்டை அடுத்த பாட்டிலே தெளிவிக்கின்றார். அருளினால் ஆகமத்தை அறியலாம். முதல் பாட்டிலே என்ன சொன்னார், முந்தின பாட்டில வேதங்களாலும் ஆகமங்களாலும் அறியப்படாதவன் என்றார். இந்த இடத்துல இந்த பாட்டில முடியும் என்கிறார். அருளினால் அதுதான் அருளின் அந்த சொல்லுதான் முக்கியம். அருளினால் ஆகமத்தை அறியலாம். இங்கே அருள் என்றால் ஞானாசிரியருடைய உபதேசத்தை பெற்று, ஞானாசிரியருடைய உபதேசத்தை பெற்றால் எனவே நூல்கள் தாமாக ஞானத்தை தரமாட்டா. ஞான நூல்களாக இருந்தாலும் அவற்றை நேராக படித்தால் நமக்கு ஞானம் வராது. ஞான நூலாக இருந்தால் ஞானம் வராது, செருக்குத்தான் உண்டாகும். நிரம்ப படித்து விட்டோம், ஞான நூலை படித்து விட்டோம், கரைகண்டு விட்டோம் என்ற ஒரு அகங்காரம்தான் உண்டாகுமே தவிர அது பக்குவ குறைவுதான். எனவே ஞானாசிரியர் வந்து அவருடைய உபதேசத்தின் மூலமாக கேட்கிற போதுதான் அந்த ஞான நூல் ஞானத்தை தரும். அதற்கு ஓமை திருக்களிட்டுப்படியாரிலே சொல்லுகிறாரே அருமையாக, ஆக கடல் நீர் அதை நேராக பருகினால் எவ்வளவுதான் கடல் நீராக இருந்தாலும் அதுல ஒரு துளியையாவது பருக முடியுமா? நம்முடைய தாகத்தை தீர்க்குமா? நேராக பருகினால் கடலை. ஆனால் அதே கடல் நீரை மேகமானது முண்டு மேகமாகி மழையை பொழிகிற போது அதே கடல் நீர் தித்திப்பாகி தாகத்தை தணிக்கிறதே. அந்த மேகத்தை போல ஞானாசிரியர் அந்த ஞான நூல் பொருளை மழையாக தருகிற போது அது நம்முடைய ஞானத்தை சாத்திரத்தை ஓதினர்க்கு சற்குருவின் தன் வசன மாத்திரத்தே வைக்கு நலம் வந்துருமோ? ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ? தென்னீர்மையாய் இதனை செப்பு என்று சொல்லுகிறார். எனவே அருளினால் அந்த பொருளோடு பாருங்கள், அருளினால் ஆகமத்தே அறியலாம். ஆக ஞானாசிரியருடைய அருளை பெற்று அவருடைய உபதேசத்தை பெற்று ஆகமத்திலே இறைவனுடைய இயல்பை உண்மை இயல்பை நாம் அறியலாம். ஆகமத்தை அறியலாம், அருளினால் ஆகமத்தை அறியலாம். அடுத்து அளவினாலும் தேருளலாம். அளவுன அளவை முந்தின பாட்டில் முடியாது என்றார், அளவைகளாலே அறிய முடியாது என்றார். இங்கே அந்த அளவையினாலும் தெருளலாம். தெருளலாம் என்றால் தெளிவு பெறலாம். முதலாவது சொன்னது கேட்டல், முதலாவதாக சொன்னது கேட்டல், அதாவது ஞானாசிரியருடைய உபதேசத்தை கேட்டல். அடுத்து இரண்டாவது அளவை என்பது சிந்தித்தல், சிந்தித்தல். அளவைகளை கொண்டு ஆராய்ச்சி முறையிலே சிந்தித்து முதலிலே ஞானாசிரியருடைய உபதேசத்தை பெற வேண்டும். அது அடிப்படை. உபதேசத்தை பெற்ற பிறகு நூல்களை கொண்டும் அளவைகளை கொண்டும் இறைவனுடைய இயல்பை சிந்தித்து பார்க்க வேண்டும். கேட்ட பிறகு சிந்தித்தல் நிகழும். ஞானாசிரியருடைய உபதேசத்தை கேட்ட மாத்திரத்துல எல்லாருக்குமே ஞானம் வந்து விடாது. பக்குவத்திலே மிக முதிர்ந்தவர்கள் கேட்ட அப்பொழுதே ஞானத்தை பெற்று விடுவார்கள். ஆனால் சிலர் பக்குவ குறைவுடையவர்கள் கேட்ட பின்னர் சிந்தித்து அதற்கு பிறகுதான் தெளிவு உண்டாகும். எனவே ஞானாசிரியர் கூடவே இருந்து இந்த சாத்திர நூல்களை எல்லாம் உணர்த்தி அந்த ஞானத்தை படிப்படியாக உண்டாக்குவார். அவர் உடன் இருக்க வேண்டும் பல நாள். அப்படி பல நாள் உடனிருந்து சிந்திக்க வைப்பார். அதற்கு அளவைகள் பயன்படுகின்றன சிந்திப்பதற்கு. எனவே அளவினாலும் தெருளலாம். எது அடுத்து? சிவஞான செய்தியாலே சிவனை ஞான. ஆமா, இந்த சிவனை என்ற சொல்லை முன்னாலே போட்டுக் கொள்ள வேண்டும். சிவனை என்ற சொல்லை எடுத்து முதலில் அமைத்துக் கொள்ள வேண்டும். சிவனை அருளினால் ஆகமத்தை அறியலாம். சிவனை என்றால் சிவனுடைய இயல்பை. சிவனை என்றால் சிவனுடைய இயல்பை. சிவனுடைய இயல்பை அருளினால் ஆகமத்தை அறியலாம். அளவினாலும் தெருளலாம். பிறகு ஞான செய்தியால் அவ்வாறு. இரண்டாவது படிநிலை என்னது? சிந்தித்தல். அப்படி சிந்திக்க சிந்திக்கத்தான் சிவஞான போதத்துல கேட்டல் எந்த நூற்பா? கேட்டல் எட்டாவது நூற்பா. ஞானாசிரியர் தோன்றி அது எட்டு. ஒன்பதாவது நூற்பா சிந்தித்தல். ஒன்பதாவது நூற்பா சிந்தித்தல் என்றது ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடிங்கிறார். எனவே அங்கே அந்த ஒன்பதாம் நூற்பாவிலே திருவருள் இப்போது காட்சிப்படுகிறது. எங்கே? அந்த மாணவனுடைய அறிவிலே. அந்த மாணாக்கருடைய அறிவிலே திருவருள் சற்று புலப்படுகிறது. இதுவரை மறைந்திருந்த அந்த இறைவனுடைய திருவருள் அந்த சிந்திக்கிற காலத்திலே புலப்படுகிறது. அந்த சிந்தித்த பிறகு தெளிதல் தான் பத்தாவது நூற்பா. அங்கே சிந்திக்கிற போதே உண்டாகின்ற அந்த திருவருள் காட்சி உறுதிப்பட்டு பத்தாவது நூற்பாவிலே அந்த ஆன்மாவானது உலகப்பற்று அனைத்தையும் முற்றிலும் துறந்து அந்த திருவருளோடு ஒன்றுபடுகிறது. அது பத்தாவது நூற்பாவிலே ஏகனாகி ஏகநாதல் அந்த நிலை. அது பத்தாவது நூற்பா. இதுவரை ஆன்மா உலகத்தோடு ஒன்றியிருந்தது, உலகப் பொருளோடு ஒற்றுமைப்பட்டிருந்தது. இப்போது அந்த உலகமாகிய பாசம் நீங்கிவிட அந்த ஆன்மாவானது இப்போது எதோடு ஒற்றுமைப்படுகிறது? திருவருளோடு ஒன்றுபடுகிறது. இந்த அறிவு ஆன்மாவினுடைய அறிவு சிவனுடைய அறிவோடு ஒன்றுபடுகிறது. அறிவு அறிவோடு ஒன்றுபடுகிறது. அறிவுதான் திருவருள். சிவனுடைய அறிவுக்குத்தான் திருவருள் என்ற பெயர். அப்படி ஒன்றுபடுதல் தான் அருள் நிலை. அருள் நிலை அதை இங்கே சொல்லுகிறார். சிந்தித்த பிறகு ஞான செய்தியால். ஞானம் என்றால் திருவருள், இறைவனுடைய திருவருள். செய்தியினா செயலால், செய்தியினா செயல், திருவருள் செயலால், திருவருளினுடைய உதவியினால் ஞான செய்தியால் சிந்தையுள்ளே. சிந்தையுள்ளே மறுபடியும் என்ன பொருள் கொள்ள வேண்டும்? அறிவிலே, தன்னுடைய அறிவிலே சிந்தையுள்ளே மருளெல்லாம் நீங்க. மருளெல்லாம் நீங்க அந்த உலக மயக்கமெல்லாம், உலக மயக்கமெல்லாம் முற்றிலும் நீங்கி மருளெல்லாம் நீங்க கண்டு வாழலாம். இது தெளிதல், அதாவது சிவபெருமானுடைய இயல்பை தெளிந்த நிலை. கேட்டு சிந்தித்து தெளிந்த பிறகு அடுத்து நான்காவது நிலை நிட்டை கூடுதலாகிய அனுபவம். அதை அடுத்த கடைசி அடியிலே பிறவி மாயா இருளெலாம் இருக்கலாகும். பிறவி மாயா இருளெலாம், நம்முடைய பிறவியானது மாயாமல் நீங்கா மாயாமல்னா அழிவின்றி பிறவியானது அழிவில்லாமல் தொடர்வதற்கு எது காரணம்? நம்முடைய பிறவி மாயாமல் தொடர்வதற்கு எது காரணம்? ஆணவ மலம். அதைத்தான் இருள் என்று சொல்லுகிறார். பிறவி மாயாமைக்கு காரணமாகிய என்ற ஒரு சொல்லை அறிவித்துக் கொள்ளுங்கள். பிறவி மாயாதிருப்பதற்கு காரணமாக இருக்கிற அந்த ஆணவ மலமாகிய இருளெல்லாம் இருளெல்லாம் இருக்கலாகும். இருத்தல்னா இருத்தல்னா ஓட்டுதல். இருக்கலாகும், ஆணவ மலத்தை முற்றிலும் நீக்கிவிடலாம். மாயா இருளெல்லாம் இருக்கலாகும். அடியோரோடு இருக்கலாமே, அது எத்தனாவது நூறுப்பா? ஆமா, பன்னிரண்டு. ஜீவன்முத்தராக ஜீவன்முத்தர்களாகி அடியார்களோடு அடியார் கூட்டத்தோடு இணங்கி இருக்கலாம், அடியரோடு இருக்கலாமே என்று. இத்தனை எப்போ எதனாலே உண்டாகும்? இத்தனை எதனாலே உண்டாகும்? ஞானாசிரியருடைய அந்த அருள்பார்வையினாலே. ஆக ஞானாசிரியர் வாய்க்க வேண்டும். ஞானாசிரியர் வாய்க்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தவம். அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்பட வேண்டும். பக்குவம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வழிபாடு. வழிபாடு செய்ய செய்ய ஏதாவது ஒரு பிறவிலே நமக்கு நிச்சயம் பக்குவம் வரும். அதுவரை நம்ம காத்திருக்க வேண்டும் நேரமும். இனியும் நீங்கள் காத்திருக்க முடியாது.
4: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு பாயிரம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: எல்லாம் அல்ல, இறைவனுடைய திருவருளை திறமையேற்கொண்டு இப்பொழுது பெரிய புராண சிந்தனை தொடங்க வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். பெரிய புராணத்தை பல்வேறு கோணங்களில் இருக்கு முன்னர் எண்ணியும் மீண்டும் எண்ணி இந்த நாட்டில் அது வெறும் காற்றோடு போய்விடாமல் அது எல்லோருடைய உள்ளத்திலும் சிறப்பாக இளைஞர் உள்ளத்திலும் அது பயன்பட வேண்டும் என்ற திருவள்ளம் கொண்டவர்கள் நம்முடைய சுவாமியில் அவர்கள் இதை நமக்கு மீண்டும் படித்திருக்கிறார். அந்த வகையில் நாம் சேக்கடாரை நாம் எண்ணுகிறோம். உண்மையிலேயே இந்த சேக்கடாரை பற்றி அதிகமாக சிந்தனை செய்தது நம்முடைய வடஆர்காடு மாவட்டம் தான். சொன்னால் அது மிகையாகாது. சேக்கடாரத்தில் அவ்வளவு என்ன அருமையான கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை நாம் பலவாறாக எண்ணி பார்க்கலாம். ஒன்றிரண்டு நினைவு கொள்ளலாம். இந்த இறைவன் மீது செலுத்துகின்ற பக்தி என்பது ஏதோ தன்னந்தனியாக போய் செலுத்த வேண்டும் என்று இல்லாமல் அவரவர்கள் தாம் தாம் செய்கின்ற செயல்களோடவே ஒட்டி செய்து அந்த பக்தியை வளர்த்து விடலாம் என்ற ஒரு அரிய சாதனையை சொல்லவர் நம்முடைய சேக்கடா திருமணம். பக்தின்னு ஞான சம்பந்தர் போல நம்ம ஞானம் பெற்று குளத்தங்களில் இருந்து பெற்றார்கள். நாவுக்கரசு சூளை பெற்று மாறி பெருமான் திருவருளே வந்தவர்கள். சுந்தரமூர் சுவாமிகள் கையில இருந்து வந்து கருத்தார் கொள்ள பெற்று இந்த அருமையான பக்தியை பரப்பினார்கள். இப்படி எல்லாம் பெரியவர்கள் பரப்பின பக்தியை நாம சாதாரண ஒரு குடும்ப நிலையில் இருக்கிற ஒரு இல்லறத்தான் கைப்பற்ற முடியுமா? அதில் ஏதேனும் அது செலுத்தி நம்முடைய வாழ்வில உயர முடியுமா என்று கேட்டால் முடியும் என்ற ஒரு சாதனையை தான் நம்முடைய தெரிவானத்தில முழுக்க முழுக்க பார்த்து. சாதாரணமாக மீன்பிடிப்பவர்களாக இருக்கலாம், விவசாயியா இருக்கலாம், எத்தனையோ சேனாபதியாக இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலை இல்லை. வெறும் இல்லத்தில் இருந்து ஒன்று சில தர்மம் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கின்றார் இருக்கலாம். இப்படி குயவராக இருக்கலாம், ஆனால் நல்ல யாழ்ப்பாணராக இருக்கலாம், இன்னைக்கு நினைக்கின்ற தாழ்த்தப்பட்டவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற தொழிலுக்கும் மாறுபடாமல் ஆனா பக்தியை கொள்ள முடியும் என்ற ஒன்றை ரொம்ப அருமையாக அந்த 63 வரலாற்றின் வாயிலாக செய்து கொடுத்தவர் நம்முடைய சேக்கடா பெருமான் தான். அந்த வகையில் தான் நாம் அவர்களை எண்ணி மகிழ வேண்டும். இந்த நாடு எங்கெங்கோ திசை திரும்பாமல் மீண்டும் நல்ல பக்தி நிலையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் பெரிய புராண சிந்தனை நன்றாக வளர வேண்டும் என்று கருதுகிறோம். பெரிய புராணத்தை பற்றி இன்னொரு முறை சில தொடக்கமாக சிலதான் சொல்லிட்டு இருந்தால் அதனால மூன்று சொல்லாமல் ஒரு 2-3 கருத்துக்களை மட்டும் சொல்லி உள்ளே நாம் போகலாம். பெரிய புராணம் அறிவு வயப்பட்டு பாடியது அல்ல, அறிவு நிலையில் மட்டுமே நின்று பாடியதல்ல, இறைவனின் திருவருள் வயப்பட்டு பாடியது. அது மறந்துவிடக்கூடாது. உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்து நடராஜ பெருமானுடைய திருவருளையே தன் உள்ளத்தில் தாங்கி பாடப்பட்ட அருமையான. எனவே இது அறிவு நெறிப்பட்டதல்ல, அருள் நெறிப்பட்டது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ளும். இது மிக முக்கியமான அமைப்பு ஒன்று. இரண்டாவது, இந்த நூலுக்கு மற்ற எல்லா பெருங்காப்பியங்களுக்கும் மூல நூல் வடமொழி நூலாக இருக்கு. சிலப்பதிகாரம் மணிமேகலை தவிர மற்ற எல்லாம் மூல நூல் வடமொழி நூல் தான். ஆனால் இந்த ஒரு அருமையான காப்பியத்திற்குத்தான் மூல நூலும் வழிநூலும் வெறிநூலுமாக இருக்கின்ற மூன்றுமே அருமையான தமிழ் நூல்கள். வேற எதற்கும் இல்லை. கம்பருக்கும் வால்மீகம் உண்டு, அவருக்கும் வியாசர் பாரதம் உண்டு. மற்ற சிந்தாமணி போன்றவற்றெல்லாம் முன்ன பழைய வரலாறு தான் சொல்லப்படுது. சிலப்பதிகார மணிமேகலை தவறி போய் நல்ல அருமையான தனித்தமிழ் முதல் நூலாக அமைந்தன. அதை விட்டால் அடுத்த சந்திப்பு நம்முடைய பெரிய புராணம் தான். ஆனா அந்த பெரிய புராண சந்திப்பு கூட இன்னொரு விதத்துல என்ன, நான் சொன்ன மாதிரி இதற்கு தொகையாக இருக்கிற நூல், வகையாக இருக்கிற நூல், விரியாக எண்ணுகிற நூல், இந்த மூன்றும் தமிழாக இருக்கிற அமைப்பு. அல்லாமல் இந்த தொகை வகை விரி என்ற ஒரு பாங்கில எந்த பெருங்காப்பியும் இல்லவும் இல்லை. இது தவிர தொகை திருத்தொண்ட தொகை, வகை நம்பியாண்டா நம்பிகள் திருவந்தாதி, விரி இந்த நூலாக இருப்பதற்கு இந்த பாங்கில ஒரு காப்பியம் வேற எதுவுமே இல்லை. இந்த ஒரு காப்பியம் தான். ஆகவே அருள் வயப்பட்ட நூல், தொகை வகை விரி என்ற ஒரு அருமையான வரம்பிற்கு உட்பட்ட நூல், எல்லாம் தமிழாக இருக்கிற நூல் அந்த நூலாக இருக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு அருமையான காப்பியம் உடைய பெரியவரான காப்பியம். அது மட்டுமல்ல, பிறர் பிறருக்கு கிடைத்ததெல்லாம் ஒருவருடைய வரலாறு தான், ஒருவருடைய வரலாறு தான். இப்ப ராமாயணம் முழுதும் பார்த்தால் இராமனை பற்றி சிந்தனை பார்க்கலாம். ஆனாலும் இராமனை பற்றி சேர்ந்த அந்த குடும்பத்துல இடையில வாலி குடும்பம், அடுத்தாற் போல இருக்கிற கங்கை வேடன் குடும்பம், அடுத்து ராவணம் என்று வருகிறோம். ஆனாலும் ஒருவரை பற்றிய வரலாறு தான். பாரதம் அதே போல அண்ணன் தம்பி வரலாறு, சிந்தாமணி அப்படியே அதே போல ஜீவனை பற்றிய வரலாறு, மணிமேகலை ஒரு பெண்பாளை பற்றிய வரலாறு, அப்புறம் அதே போல சிலம்பு ஒரு குடும்பம் அல்லவா, அதுல தலைமையாக இருக்கிற கன்னியை பற்றிய வரலாறு இப்படியாக வந்துவிட்டது. ஆனால் பெரிய புராணம் ஒன்றில் தான் 63 பேருடைய வரலாறு அறிய வாய்ப்பு. ஒரே காப்பியத்துல 63 வரலாற்றை, இன்னும் சொல்ல போனால் 9 தொகையடியா இருக்கிறார்கள், அவருடைய வரலாற்றை எல்லாம் நீள அறிவதற்கு ஒரு அரிய காப்பியம் ஒன்று இருக்குமானால் அது பெரிய புராணம் ஒன்றுதான் என்பதை நாம் எண்ணி சொல்லலாம் அல்லவா. இப்படி எல்லாம் அதனுடைய பெருமைகளை நாம் எண்ணி பார்க்கலாம். அந்த பெருமைகள் பலவற்றிலே ஒன்றிரண்டு இப்பொழுது நினைவு கூர்ந்து நாம் இந்த உள்ளே நூலுக்குள் செல்ல வேண்டுமானதுனால நாம் உள்ளே செல்கிறோம். இன்றைய அருமையான நாள் சித்திரை நாளிலே நிறைமதி நாள். இன்றைக்கு நிறைமதி இருக்கிறது, இப்ப வரைக்கும் இருக்குது. நேற்றே தொடங்கினாலும் கூட இப்பொழுது வரையிலும் நிறைமதி இருக்கிறது. இந்த நிறைமதி நாளிலே தமிழர்கள் நல்ல அருமையான செயல்கள் எல்லாம் தொடங்கியவர்கள். அது போல நமக்கு இந்த அருமை வாய்ப்பு கிடைத்தது குருமூர்த்தியுடைய அந்த ஆசையினாலே. அதை நாம் எண்ணி இப்பொழுது நாம் கடவுள் வாழ்த்து என்ற பகுதிக்கு செல்கிறோம். இப்பொழுது முதல் அருமையான திருப்பாடல், எல்லோருக்கும் தெரிந்த திருப்பாடல், அது தொடங்குகின்ற பொழுதே அருமையாக உலகலாம் என்று தொடங்கிய ஒரு திருப்பாடல். அது நடராஜ பெருமான் கூத்த பெருமானை பற்றிய அரிய பாடலாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலைகள் ஜோதியன், அம்பலத்த ஆடுவான், மத சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று தொடங்கினான். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், இந்த உலகலாம்ங்கிற அருமையான தொடர் பெருமானாலே எடுத்து கொடுக்கப்பட்டது. அதுதான் அவருக்கு மூல சொத்து. ஆதலால் இந்த உலகலாம் என்ற தொடரை இடையிடையே பல்வேறு இடங்களிலும் அதை வைத்து நிறைவாக அந்த காப்பியம் நிறைவு பெறுகின்ற பொழுது என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வாண்புகள் இன்றதெங்கும் நிலவி உலகலாம் என்று முடித்திருக்கார். ஒரு நெறியான அமைப்பு, அதான் அருளியல் வயப்பட்டனுக்கு பெருமான் கொடுத்த அந்த மூல சொத்தாக இருக்கிற உலகலாம் என்பதை முதலில் வைத்து தொடங்கி இடையிடையேயும் அந்த சொற்களை அங்கெல்லாம் ஆங்காங்கு இழைத்து வைத்து நிறைவாகவும் பெருமானுடைய திருவுருளை சிந்திப்பது போல உலகலாம் என்று நிறைவுபடுத்தி இருக்கிற காப்பி என்னுடைய அருமையான பெரியவரான காப்பி. அதுல கூத்த பெருமானை செய்கிற இன்னொரு அமைப்பு, எல்லாரும் விநாயக பெருமானை வைத்து தொடங்கி

வணக்க பாடல் முதன்மை இல்லாமல் நடராஜ பெருமானை பற்றிய பாடல் முதன்மையானது. அது நம்முடைய நால்வர்கள் கொண்ட அருமையான நெறி அது. சிவபெருமான் தான் பரம்பொரு, மற்ற அவருக்கு அடங்கியவர்கள் தான் மற்ற விநாயகரோ அல்லது கணபதியோ அம்மையோ மற்ற யாருமோ. அந்த அருமைப்பாட்டை நினைவு கொண்ட நம்முடைய சேக்கடா பெருமானும் அதோடு அந்த சொல்லை எடுத்துக் கொடுத்த பெருமான் நடராஜ பெருமான் ஆதலாலும் நன்றி உணர்வும் சேர மரபு நிலையும் பெறலாது அமைய இந்த அருமையான அமைப்பை உலகலாம் என்று தொடங்குகிறார். எடுத்தளிப்பிலேயே ரொம்ப அருமையான கருத்து. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் எங்கள் பெருமான் சில்லையிலே இருப்பவன். மனதால் அணைத்துக் கொள்வோம். இப்ப சில்லை பெருமானி மனதாலே பொழுது மணியம்மை பொழுதுதான் அணியமா எல்லாரும் அங்க வந்து கொடுமி மணி என்ன பொழுது ஆறு. ஆமா சரியா ஆறு. இந்த நேரத்துல எல்லாம் திரண்டு திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் என்றது போல திரண்டு திரண்டு அந்த பெருமான் முன்னிலை நிற்பார். ஆறு அடித்து ஆறு ஐந்து ஆறு பத்துன்னு அருமையாக அந்த மாலை நேர வழிபாடு தொடங்கும். சாயரட்சின்னு சொல்லுமே அந்த வழிபாட்டு நிறைவிலே ஓதாமூர்த்திகள் பஞ்சபிராணமும் பாடுவார்கள். பாடி மீண்டும் தீபாரதனை காட்டி திருநீர் வழங்குவார்கள். இது ஆறுல இருந்து ஆறு நாற்பது ஏழுக்குள்ள நிறைவுபடும். இப்ப அந்த அருமையான நேரம் நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் பின்னால் நாம் பார்ப்போம். காலந்தோறும் வழிபாடு செய்து என்று சொல்கிறார்கள். ஒரு ஊருக்கு சென்றால் ஏதோ ஒருவேளை மட்டும் பெருமான் வழிபாடு செய்வதில்லை, காலந்தோறும் வழிபாடு செய்து. அப்படியானா விடியற் காலத்துல அந்த திருப்பலி அடிச்சு இரண்டாம் காலமாக இருக்கிற ஒன்பது மணி ஒரு வழிபாடு, மீண்டும் பனிரெண்டு மணியா இருக்கிற உச்சிக்கால வழிபாடு, மாலை ஆறு மணியாக இருக்கிற அல்லவா மாலை நேர வழிபாடு, இதில் இரண்டாம் காலமாக இருக்கிற எட்டு மணி வழிபாடு, இதில் நாம் அர்த்தயாம வழிபாடு என்று சொல்கின்ற ஒன்பது மணி வழிபாடு. இப்படி காலந்தோறும் வழிபட்டு என்றெல்லாம் பல பேர் குறிப்பிடுது. யாரு நாவுக்கரசர் ஞானசம்பந்தரெல்லாம். எனவே ஒரு ஊரில் இருந்தா ஆறு காலமும் வழிபாடு செய்யும். ஆகவே நாம் இன்று பெரியவான தொடங்குகின்ற பொழுது மாலைக்கால வழிபாட்டை பூசலார் போல அகத்தை நினைந்து இப்பொழுது நேயர்களை கூத்த பெருமானுடைய திருமணிலையில் நாம் காண்கிறோம். எல்லோருடைய நோக்கமும் ரொம்ப அருமையாக கூத்த பெருமானையே நோக்கி கொண்டிருக்கிறது. அருமையாக ஓதாமூர்த்திகள் இந்த பாடலை பாடுகிறார்கள். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அந்த பெருமானுடைய நடனம் இருக்கல்லவா ரொம்ப அருமையான நடனம். இடது காலை தூக்கியது, வலது கையை ரொம்ப அருமையாக என்று வந்தா என்றும் எம்பெருமான் திருக்குறிப்பு உடையது. ஒரு கை இப்படி காட்டும். காரணம் என்ன? தூக்கிய திருவடிதான் அவனுடைய நீ உயிர் சென்றடைகின்ற இடம், தஞ்சமா தஞ்சம்பூதற்குரிய இடம் என்று காட்டி நிற்கின்ற கரம். இப்படிப்பட்ட அருமையான மீன் குனித்த புருவம், கொவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு, பனித்த தடை, பவளம்போல் மேனியில் பால்வன் நீரு, இனித்த முடைய எடுத்த பொற்பாலம், இவற்றை காணப்பெறுகிறோம் அல்லவா. அந்த உருவம் இப்படிப்பட்ட வடிவம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இந்த உலகெல்லாம் என்று சொன்னார். இங்கே உலகலாம் என்று சொன்னாலும் உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் என்பது சொல்லும். ஆமா உலகம் என்பது இடத்தை குறிக்குது. இடத்துல இருக்கிற உயிர்களாகிய ஆன்மாக்களாகிய நாம். ஏன்னா உலகம் ஜடப்பொருள், அது அறிவற்றது. அது உணரவோ ஓதவோ ரெண்டும் தெரியாது. அதனால இங்க உலக எந்தாரேனும் உலகில் உள்ள உயிர்களை குறிக்கின்றன. அப்ப உலகில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். உணர்ந்து ஓதல்னர், உணர்தல் உணர்தல்னா எதனுடைய தொழில்? மனத்தினுடைய தொழில். ஓதுதல் எதனுடைய தொழில்? வாயினுடைய தொழில். அப்ப மனத்தினால் உணர்ந்தும் வாயினால் ஓதியும் ரெண்டும் சொல்லுவதற்கு அருமையானவன். அப்போ வாயினாலும் அவனுடைய புகழை முழுமையாக சொல்லிவிட முடியாது, மனதினாலும் நினைந்து அவனுடைய புகழை முழுமையாக நினைந்து விட முடியாது. இது அப்படியே ஒரு சுருக்கமா சொல்லணும்னு சொன்ன மணிவாச சொல்லுவார். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி என்று சொல்லு. மாற்றம்னா சொல்லு, மனம்னா தெரியும். இந்த இரண்டிற்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற பெருமானி. அதான் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இது பெரிய புராண தொடர். இது அப்படியே திருமுறை தொடராக விளக்கம் தர வேண்டும் என்றால், திருவாசக தொடராக விளக்கம் தர வேண்டும் என்றால், மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி என்பது பொருள். அப்ப சொல்லுக்கோ மனதிற்கோ அப்பாற்பட்டு இருக்கின்ற பெருமான். காரணம் என்ன என்று கேட்டா, உயிர்கள் குறைவுடைய உயிர். அது ஒவ்வொன்றா சொல்ல சொல்லதான் தெரிந்து கொள்ளுமே தவிர முழுமையா தெரியாது. சொன்னதையும் மறக்கும், சொன்னதையும் ஒன்றை ஒன்றாக கருதும். இப்படிப்பட்ட குறைபாடுதான் உயிருக்கு உண்டு. இப்படிப்பட்ட குறைபாடுடைய உயிர் நிறைவாக குறைவிலா நிறைவே கோதிலா அமுதி என்று சொல்லுகின்ற பெருமானி முழுமையாக மனதில் நினையவோ முழுமையாக வாயில் ஓதவோ முடியுமோ? முடியாது. ஆதலால் தான் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், அதற்கு இயலாதவன், அப்பாற்பட்டவன் என்று. ஐயா நீங்க சொல்லும் போதே அவன் நம் மனதினாலும் சொல்லினாலும் எட்ட முடியாதுன்னு சொல்றீங்களே, அவனை பக்தி பண்ணுங்கிறீங்களே, மனதுக்கும் வாய்க்கும் எட்ட முடியாத பரம்பொருளை எப்படி பக்தி செய்ய முடியுங்களா? இது நம்முடைய சிறுமை நோக்கியது. நமக்கு இருக்கிற

0: தெரி இன்னதுதான் என்று சொல்வது. ஆனா நமக்கு இந்த தகுதி இருந்தாலும் கூட அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னா, நிலவூலாவிய நீர்மலிவேனியன். நம்முடைய முயற்சினாலே, நம்முடைய அறிவினாலே, நம்முடைய தகுதியினாலே சொல்லவோ நினைக்கவோ முடியாது, அது அதனுடைய தகுதி. ஆனாலும் அவனுடைய கருணை எப்படிப்பட்டது தெரியுமா, நிலவூலாவிய நீர்மலிவேனியன். அவனுடைய கருணை ரொம்ப எளிமையான கருணை. மாமன் மருகனுக்குள்ள தகராறு, அதுல மாமா ரொம்ப தவ வலிமை உடையவன், மருகன் தவ வலிமை கொஞ்சம் குறைவானவன். அதனால நீ போய் உன்னுடைய உருவம் ஒழிஞ்சு போக்கிறதுன்னு சொல்லிவிட்டான். பொண்ணை கொடுத்துட்டு மாப்பிள்ளை எப்படி சவிக்கப்பட்டான். மாப்பிள்ளையா இருக்கிற சந்திரன் என்ன பண்ணார், இங்க ஓடி அங்க ஓடி அங்க ஓடி கூடி பார்த்தான், எங்க உனக்கு புகலிடம் கிடைக்கல, சிவபெருமான் காலையே விழுந்துருவோம் நேரா போனான். என்ன ராஜா அப்படின்னார், இது மாதிரி மாமா சவிச்சுட்டார், வாப்பா வா எடுத்துட்டு தடையில வச்சுக்கிட்டேன், இனி உனக்கு அழிவில்லை. ஆனால் அவன் தவத்துக்கு உனக்கு வலிமை கொடுக்கணும், அதனால நீ என்னை அடைந்ததுனால நீ உன்னுடைய உருவம் அழியாது. ஆனா அவங்களுக்கு ஒரு தவத்தை வலிமை இருக்கிறதுனால நீ 15 நாள் வளர, 15 நாள் தேய அப்படி சொல்லுங்க. அந்த நிலவை வைத்திருக்கிற பெருமானம். அப்போ இந்த உயிர்களால் தன்னுடைய அறிவினால் உணரவோ ஓதவோ அவனால் முடியாவிட்டாலும் அவனுடைய கருணை மிக எளிவந்த கருணை. அது அந்த நிலவு எப்படி இருக்குதா, நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, நிலவு கூட எப்படி சடையில் சலையில் சொன்னேன், சடையில் இருந்துக்கப்பா அப்படி சொல்ல உடனே சரின்னு கை கட்டி வாய் மூடிட்டு அப்படியே ஒரு உடனே உட்காந்துருக்க வேண்டியதில்லை. ஆமா, நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி அடுத்த வீட்டுல இருக்கலாமா, இருக்கக்கூடாது. ஐயா இது உங்க வீடு மாதிரி பழகலாம் என்று சொன்னா கூட நமக்கு ஒரு கூச்சம் தான் இருக்கும், சரிங்களா, கூச்சம் இருக்கணும், இருக்கணும்னா இருக்க வேணும் என்னதான் இருந்தாலும். ஆனா அது போல இவர் வந்து நிலவை எடுத்து தள்ள வச்ச உடனே அது அப்படியே சடை, அதெல்லாம் பெரியவங்க அதுவும் சடை, அதுவும் தலையில வச்சிருக்கிறாங்க, ரொம்ப பதுசா இருக்கணும் வேண்டியதுல, நீ பாட்டு ஒரு விசுவாசிக்கிறீங்களா ராஜா அப்படின்னா, நிலவு உலாகிய, நிலவு தங்கிய அல்ல, நிலவு வதிந்த அல்ல, நிலவு இருக்கின்ற அல்ல, நிலவு அமர்ந்த அல்ல, நிலவு உலாவிய. இது போடுப்ப நீ யாருக்கலாம், அதனால அது அப்படியே உலாவுதான். அது மட்டுமா, கங்கையில் இருக்கிறது, தலையில் இருக்கிறது, இன்னொரு பொருளும் இருக்கு. நீர்மலிவேனியன், பொதுவா நீர் சொன்னாலும் இது பைப்படி நீர் அல்ல, கிணத்து நீர் அல்ல, கங்கையின் பேர். ஏன்னா திரு பெருமானுடைய தலையில் இருப்பது இந்த பைப்பு தண்ணியோ அல்லது ஆ தண்ணியோ அல்ல, பெருகி வருகிற கங்கை. அந்த பெருகி வருகிற கங்கையை தாங்கியவன் நீர்மலிவேனியன், கங்கை தாங்கியவன். அது எதுக்கு சொன்னார், ரெண்டு பொருள் சொன்னார். ஒன்று, கங்கை தலையில் இருக்கிற என்ன சிறப்புனா, ஒன்று ஒரு சிறப்பு நிலவு உலாவுகிறது, இன்னொரு சிறப்பு கடல் தங்கி இருக்கிறது. ஏன் கடல் தங்கி இருக்குது, கங்கைக்கு வேற இடம் இல்லையே, நம்ம கிட்ட வந்து மேட்டூர் டேம்ல தங்கலாமே, 120 அடி வச்சிருக்கிறோம், நம்ம தண்ணியும் இல்லை, எக்கடையும் கொடுக்கல, இங்க வந்து தங்கிவிடலாம், மேட்டூர் டேம்ல தங்கிவிடலாம், ஏன் போய் அங்க தங்கிச்சு. மேட்டூர் டேம்லாம் இப்ப கட்டது, ரெண்டாவது மேட்டூர் டேம்லாம் அது அதனுடைய பெருக்கெடுத்து வந்து இதெல்லாம் தாங்காது, இந்த 120 தான் தாங்க, மிக பெருக்கெடுது. அதே மணிவாசகர் தான் ரொம்ப அருமையா பண்ணார், ஒரு பக்கத்துல இலக்கிய சுவையோட, இன்னொரு பக்கத்துல அதனுடைய கருத்தாளம் தெரிவதற்காக, கருத்தாளம் தெரிவதற்காக. ஒருவேளை ரெண்டு மாங்கா அன்னை கூட சொன்னேன் நினைக்கிறேன், மலை மகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தீ. ஒருத்தர் ரொம்ப கோபம், இந்த மற்றொரு தீன்னு ஏன் சொன்னாரு, கேள்வி கேட்டு அது வேடிக்கையா சொன்னாரு, வேடிக்கா சொன்னாரு, மலை மகளை ஒரு பாகம் பைத்தலுமே மற்றொரு தீ. ஒரு பக்கத்துல அந்த பெண்ணை உமையுமைக்கு இடம் கொடுத்தாராம், இடம் கொடுத்த இடப்பக்கத்தை கொடுத்ததுனால இந்த கங்கை என்ன பண்ணாலாம், மற்றொரு தீ பல முகத்தால் அவன் தலையில் பாயும் அது என் நேடி. கோவம் பொத்துட்டு வந்துட்டுதான், என்ன ஒரு பெண்ணுக்கு வந்து பெருமான ஒரு பக்கத்துல இடப்பக்கத்தை கொடுத்துட்டாரு என்று சொல்லிட்டு அப்படியே ரொம்ப வேகமா வந்து தலையில பாஞ்சிதான். தல முகத்தால் அவன் தலையில் பாயும் அது என் நேரி. தலமுகம் என்பது ஒன்று பொறாமையினாலே, ஒருத்தி பாரு இடம் கொடுத்துட்டார் அவரு, அது ஒரு பக்கத்துல என்று நாம அவர் தலையிலே போய் உட்காருவோம் என்று பொறாமை என்ற ஒரு பொருள். இன்னொன்று தல முகத்தால் அவன் தலையில் ஜலம் தண்ணி, தண்ணியா தலையில பாஞ்சுதான். கங்கை பெண் எந்த வடிவில் இருக்கிறா, தண்ணி வடிவில் தானே இருக்கிறா, அதனால தல முகத்தால் அவன் தலையில் பாயும் அது என் நேரி. பாய்தல் ரெண்டு பொருள், என்ன ஒரு பொருள் பாய்தல்னா ரொம்ப வேகமா வருதல், இன்னொன்னு என்னடா அவனை பாயற, அது ஒளிகேத்துற பாயறன்னா கோவிக்கிறேன்னு அர்த்தம். என்ன திருவாசகத்துல இப்படியும் பாட்டு உண்டு, இப்படியும் பாட்டு உண்டு, தல முகத்தால் அவன் தலையில் பாயும் அது என் நேரி. என்னடி அப்படின்னு ஒரு பெண்ணு கேட்கிறான், பின்னால் இருக்கிற ரெண்டு அடியும் இன்னொரு பெண் பதில் சொல்றான். அது யாரு ஊமையா இருந்த பெண் பதில் சொன்னதாக சொல்வது உண்டு. ஈழ நாட்டில இருந்து பௌத்த சமயத்தை சார்ந்த ஒரு பெண் எங்கேயுமே ஊமையை எங்க பெற முடியாமினாலே சில்லைக்கு வந்து இருக்க அப்பொழுது மணிவாசகர் வர பெருமானுடைய காலில் விழுந்து இந்த பெண்ணு பேசவே மாட்டேங்குது, சுவாமி உங்க அருள் காட்டும்னு சொன்ன உடனே முன்னிரண்டடியை இது மாதிரி அதுகிட்ட பெண்ணிட்ட வினாவா கேட்க பின்னிரண்டடி அந்த ஊமை நீங்கிய பெண்ணாக இருந்து பேசியது என்று நாம் வரலாறு சொல்லுவோம். ஆகவே இப்ப அந்த பெண் பதில் சொல்றோம். தல முகத்தால் அவன் தலையில் பாய்ந்திரலேல் தரணி எல்லாம். அந்த மாதிரி அந்த கங்கை மட்டும் இந்த எங்க பெருமான் சடையை தவிர வேற எங்க பாய்ஞ்சிருந்தாலும் சரி, எங்க பையன் இல முகத்தால் ஊக பாய்ந்து பெருங்கேடாம் தாழலோ. இந்த நாட்டுல இப்ப அந்த கங்கை பாய்ஞ்சிருந்து சொன்னா இந்த நாடு முழுதும் அப்படியே பிரளயமா போடும், வெள்ளக்காடா போடும் என்று சொல்லி எல்லாம் சுவைச்சார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, நாட்டினுடைய பொதுநலம் கெடாதவாறு கங்கையை தலையில் தாங்கினார். நாட்டிலே இருக்கிற ஒரு குடும்பத்தில இருக்கிற சிறு தகராறு அதுல வந்த நலத்தை காப்பதற்காக பிறைய வைத்தார். அப்ப பெருமான் எப்படி காக்கிறார் நாட்டைனா, ஒவ்வொரு வீட்டில தனிநபரையும் காக்கிறார், உலகமாக இருக்கிற பொதுமையும் காக்கிறார். அப்ப அவருடைய கவனம் என்ன, ரெண்டு முகத்தில் இருக்கிறது. ஒன்று தனிநபர்லையும் இருக்கிறது, உலகம் எல்லா உயிரிலும் ஒரே சேரும் 84,000 யோனி பேதங்கள் எல்லாம் காக்குதல் மீது இருக்கிறது. இத சாதாரண ஆசிரியருக்கு பிடியில சொல்லி கொடுப்பான். ஆசிரியர் பாடம் நடத்துகின்ற பொழுது அவருடைய வகுப்பில் கவனம் எப்படி இருக்க வேண்டும், பொது கவனம் சிறப்பு கவனம்னு சொல்லுவாங்க. பொது கவனம்னு அந்த 50 பேரும் நம்ம கவனிக்கிறானா, ஆனந்த விடக்கல்லையே உள்ள வச்சு படிக்காம அல்லது வேற ஏதாவது பேசிட்டு இருக்காமே என்று பொது கவனமும் வேணும், ஒவ்வொரு தனிநபருடைய கவனமும் வேணும். 35 பேர் கவனிச்சுட்டு இருப்பான் அல்லது 39 பேர் வச்சிருப்பான், ஒருத்தர் தூங்கி கவனிச்சுட்டு இருப்பான். இவன் பாட்டு நடத்திட்டு இருக்க கூடாது, நடத்தா ஆசிரியர் நல்லன்னு அர்த்தம். சிவசிவ கேள் வாங்கலாம், அதெல்லாம் வாங்கலாம். அப்ப தகுதியில ஆசிரியர் அர்த்தம், ஒரு பயோட தூங்கிடுது. அப்ப ஆசிரியர் வகுப்பறையில கவனிக்கும் போது என்ன செய்யணும், தனிநபர் ஒவ்வொரு தனிநபர் கவனமும் இருக்கணும், பொதுவான வகுப்பு கவனமும் இருக்க வேண்டும். இது ஒரு பீச்சில ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் என்றால் அகில உலகத்தையும் காக்கின்ற எங்கள் பெருமானுக்கு இருக்காதா? எனவே தனிநபர் கவனமாக நில உலாவுதலும் பொதுநலம் இந்த உலகம் எல்லாம் பொதுமையாக இருக்கிற கவனமாக அந்த கங்கையை தாங்குதலுமாக நில உலாவிய நீர்மலிவேணியன் நிலவும் உலாவுகிறது, நீரும் தங்கியிருக்கிற கடைபுடைய அவ்வளவு எளிவந்த கருணை. ஆகவே நம்மால் அவனை உணர முடியாவிட்டாலும் அவன் கருணையினால் நாம் அவன் மேல் பக்தி செய்யலாம். அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி என்றாரே வணங்க முடியும், பக்தி செய்ய முடியும். இப்படி எல்லாம் இருக்கிறவன் யார், அழகில் ஜோதியன். அழகில் ஜோதியன், ஜோதின ஒளி, அழகில் ஜோதியன் அளவற்ற ஒளிப்படம்பாக இருப்பான். இந்த அளவற்ற ஒளி என்னன்னு என்று நீங்காது இருக்கிற ஒளி, எந்த ஒன்றினாலும் அணையாத ஒளி, அதான் அந்த அழகில் ஜோதியன் என்று சொல்லுவோம். நம்முடைய மணிவாசகர் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரி, மாசற்ற ஜோதி. கொஞ்சம் கூட எனக்கு கருப்பு கருப்பு இருக்கிற மாதிரி என்ன குறைஞ்சோ அல்லது திரி போயிதுனோ அல்லது காற்றினாலேயோ இல்லாது, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரி என்பார். அதான் அழகில் ஜோதியன். சுவாமி இப்படி எல்லாம் இருக்கிறவங்க எங்க இருப்பார்னார் பாக்கணும்னா, நீ போய் முன்னாள் இருந்து முன்னாள் இருக்கிற அந்த பிஏட்ட கடிதம் கொடுத்து இது உள்ள போய் சேர்ந்து அப்படி எல்லாம் பார்க்க வேண்டியதுலப்பா. மனுஷன் எப்பவும் வெளியிலேயே நின்று இருப்பார். அம்பலத்தாடுவன் ஊர் பொதுவில் அம்பாடு ஆடிட்டு இருப்பார். அப்ப யாரும் பார்க்கலாம், யாரும் பார்க்கலாம், எப்பவும் பார்க்கலாம், எப்பவும் பார்க்கலாம், எப்பவுமே பார்த்துட்டு இருக்கலாம். சாமினா எப்பவுமே பார்க்கலாம். யாரு, ஒரு அம்மா கேட்டுக்கிட்டாங்க, அறவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்ற பெருமானி, நீ ஆடிக்கிட்டே இருக்கணும், நான் உன் திருவடிக்கையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறேன். சரிப்பா பாத்துக்கிட்டு அதுக்கெல்லாம் ஒண்ணு தடையே கிடையாது. ஆமா ராத்திரில ஆடுவாரே, ராத்திரில ஆடுவார், நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் மாதனி. இரவு பகலா ஆடுவான், இரவு பகலா பாத்துக்கிட்டு எங்க ஒரு அறைக்குள்ள போய் அவனை பாக்குறதுன்னு காத்துட்டு வேண்டியல. அம்பலத்தாடுவான், எல்லாம் ஊர் சபை வெளியில இருக்கிற எல்லாம் அம்பலத்துக்கு வந்துட்டு வெளிப்படையாக இருந்து வெளிச்சபையில ஆடுவான். அப்போ உயிர்களால் அவனை முழுமையாக அறிதலோ வாழ்த்துதலோ இயலாவிட்டாலும் அவன் தன் கருணையினால் எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்வான் என்பது தோன்ற நில உலாவிய என்றும் நீர்மலிவேணியன் என்றும் சொல்லி அவனை அறிவதற்கு வேறு இடமெல்லாம் போய் தேட வேண்டாம் இல்ல, அம்பலத்தில் ஆடுவான். அப்படியானால் அவனுடைய திருவடியை நாம் அனைவரும் வாழ்த்துவோம். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம், அவனுடைய அருமையான மலர் சிலம்படி, மலரடி சிலம்படி அப்படி வச்சு மலர் அடினா அப்படியே மலர் போன்று இருக்கிறாங்க. மலர் அடிங்கிறது வெளித்தொகையா வைத்துக் கொண்டோம்னா மலர்ந்த அடி, மலர்கின்ற அடி, இனி மலரும் அடின்னு. அது என்ன, உலகத்தில் இருக்கிற பூக்கள்லாம் ஒரு தரம் மலர்ந்தா மலர்ந்ததுதான். ஆனா இந்த பூ அப்படி இல்லை, ஒவ்வொரு அன்பருடைய உள்ளத்திலும் மலர்ந்த அடி, மலர்ந்து கொண்டிருக்கிற அடி, இனி மலர இருக்கின்ற அடி. ஆமா, ஏழாம் நூற்றாண்டு ஞானசம்பந்தர் உள்ளத்திலையும் மலர்ந்திருந்தது, அதுக்கு முன்னே காரைக்காலம் யார் உள்ளத்திலும் மலர்ந்திருந்தது, அதுக்கு முன்னே நக்கீர இடத்துலயும் இருந்தது, இப்ப நம்மாண்டு இருக்கிற அன்பர் இடத்துலயும் கொஞ்சம் பக்குவம் ஒன்று வந்ததுன்னு சொன்னா நம்மளுடைய மனதையும் வரும். ஆகவே மலர்ந்த அடி, மலர்கின்ற அடி, இனியும் மலர்ந்து கொண்டே இருக்க முடியாது. அந்த காலில் என்ன போட்டிருப்பாரு, சிலம்படி சிலம்பு கணியர்களில் ஒலித்து அருமையான ஓசை, இனிய ஓசை சொல்லுவாங்க. அப்ப மலர்ந்தும் இருக்கும், இனிய ஓசையும் கூடியதா இருக்கும். அது என்ன பண்ண அந்த திருவடியை வாழ்த்தி வணங்குவாம், வாழ்த்தவும் வேண்டும் வணங்கவும் வேண்டும். சிவபுராணத்துல ரொம்ப அருமையாக வாழ்த்தல் வணங்கல் ஆகிய இரண்டையும் சிவபுராணத்துல சொல்லி காட்டினார். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. இது வாழ்க வாழ்கன்னு சொல்லி, இடையில வெல்க வெல்க என்று சொல்லி, நிறைவில ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் தேவடி போற்றி, அது வணங்குதல். எனவே வாழ்த்தி வணங்குவா, வாழ்த்தவும் வேண்டும் வணங்கவும் வேண்டும். வாழ்த்துதல் வாயின் தொழில், வணங்குதல் உடம்பின் தொழில், உடம்பின் தொழில். இப்ப வாழ்த்துவது எவ்வளவு இன்றிமையாதோ அது போல வணங்குதலும் வேண்டும். திருவள்ளுவர் ரொம்ப அருமையாக இடர் வாழ்த்துல நினைக்கவும் வேண்டும், வாழ்த்தவும் வேண்டும், வணங்கவும் வேண்டும். மூன்று மலைமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றறிவு. அறவாழி அந்தனும் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாடி நீந்தல் அறிவு. இதெல்லாம் இந்த சேர்தல் சேர்தல் என்ன பொருள்னு கேட்டா இடைவிடாது நினைவதுன்னு. பரிமையாளர் தான் அந்த உரை எழுதினர், சேர்தல் இடைவிடாது நினைதல். இப்ப சேர்தல் சேர்தல் போய் சேரதல்ல, ஏன்னா அவனுடைய திருவடியில் அந்த ஆன்மா எப்படி போய் சேரும், அது முக்கிய நிலையில சேரணும். இப்ப சேருமா, சேர முடியாது. மேலும் சேர்ந்துட்டா வாழ்த்த முடியுமா, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்னா சேர்ந்து விட்டால் அப்புறம் எப்படி நிலைமிசை நீடு வாழ்வார். அப்ப சேர்தல் என்பதற்கு என்ன பொருள், நினைதல் என்ற ஒரு இடைவிடாத அவன் திருவடி நினைத்துக் கொண்டிருந்தால் நீடு வாழ்வார். இடைவிடாது தனக்குமையில்லாதான் தாளின் நினைத்துக் கொண்டிருந்தால் மனக்கவலை மாறிவிடும். அறவாடி அந்தனாக இருக்கிறவனுடைய திருவடியை நினைந்து கொண்டே இருந்தால் தால் சேர்ந்தார்கல்லால் பிறவாடி நீந்தர்கள். சேர்தல் இடைவிடாது நினைத்தல் என்ற ஒரு, அது தவிர வேற உரை அல்ல, உரை உரையாகாது. அப்போ இடைவிடாது நினைக்கணும், சொல்லணும். எப்படின்னாரு, இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அவனுடைய பொருளை புரியணுமா, புரிதல் என்பது என்ன, சொல்லுதல் அர்த்தம். எப்ப சொல்றது என்ன பரிமையான, எப்பொழுதும் சொல்லுதல். புரிதல்னா சொல்லுதல்னு ஒரே எழுதுனா போதாத, எப்பொழுதும் சொல்லுதல். ஏன், இராப்பகலாய் பேசும் போது எப்போது, திருவாசகம் பெருமானுடைய புகழை இராப்பகலா பேசும் அர்த்தம். அங்க நீங்க அதுக்கான ஒரு இடத்துல தானம் தவறணும் தங்காங்க போது தங்காங்கிறாரு நீங்கும் சொல்றாரு, நீங்க சேர்தல் எங்கேயுமே இது அர்த்தம் இல்ல, இந்த இடத்தில் சேர்தல் இடைவிடாது நினைத்தல் அப்படி, அதனால சேர்தல். ஆகவே எப்பொழுதும் சொல்லுதல். அதனால இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ்ந்தார் மாட்டு. அப்ப புகழுதல் சொல்லுதல், அப்போ மனதால் நினைத்தல், வாயால் சொல்லுதல், உடம்பால் வணங்குதல். எங்க என்ன, அறவாடி அந்தனன் தால் சேர்ந்தார்கல்லது இல்ல இல்ல, கோடில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை, வணங்காத்தலை வணங்க வேணும்னு. அவனுடைய திருவடியை வணங்கலேன்னு சொன்ன என்னன்னாரு, உன் காது கேட்கலேன்னு சொன்ன செவிடுன்னு அர்த்தம், கண்ணு பார்க்கலன்னு சொன்ன குருடுன்னு அர்த்தம், தலை வணங்கலேன்னு அர்த்தம் முண்டம்னு அர்த்தம் போடான்னு சொல்லப்படாதுங்கிறதுக்கா, அது கோடில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. அவ்வளவு என்ன அர்த்தம், காது கேட்கலன்னு என்ன பண்ணுவேன், அதுக்கு என்ன பேர் வைக்கிறேன், அது போல வாய் வந்து பேசலன்னு வைக்கிறேன், ஊமைன்னு பேர் வைக்கிறேன், தலை பெருமான் வணங்கலன்னா முண்டம்னு அர்த்தம் போடணும். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தல். ஆகவேதான் மனதால் நினைதலையும், வாயால் போடுதலையும், உடம்பால் வணங்குதலையும் ஆகிய மூன்றையும் வாழ்த்தி வணங்குவாம் என்று சொன்னாரு. ரொம்ப அருமையா. அதனால தமிழர்கள் இந்த பெருமானை நினைவதும் வாழ்த்துவதும் வணங்குவதும் இவற்றையெல்லாம் கடமையாக கொண்டிருந்தார். அதுல ஒண்ணும் இல்ல, தொல்காப்பியத்துல வழிபடு தெய்வம் நிற்பரம் காப்ப, வழிபடு தெய்வம் என்று சொன்னார். நீ வழிபடுகின்ற தெய்வம், வழிபடுதல் என்பது மனத்தால் அணிதல், மொழியால் வாழ்த்தல், உடம்பால் வணங்கல். இப்படியாக அந்த அருமையான பாடல் நமக்கு அமைந்திருக்கிறதை பார்க்கலாம். உலகலாமுணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலைகள் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்பரி வாழ்த்தி வணங்குவான் என்றெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையான பாடல். இனி அடுத்து சொல்கிறார், ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமான். இந்த ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதி. இப்ப இந்த உடம்பும் உயிரும் சேர வச்சிருக்கார். இந்த ரெண்டும் சேர்ந்தது எதுக்காக சேர்ந்திருக்கு தெரியுமா? ஏதோ ஒரு உறுதியை பெறுவதற்காக சேர வச்சிருக்க. வெறும் குறிக்கோள் இல்லாத செய்ய மாட்டாங்க இந்த வேலையை. குறிக்கோள் இல்லாத கட்சி மாதிரி குறிக்கோள் இல்லாம ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அப்படியான இந்த உலகத்துல இந்த ஆன்மாவோடு அந்த உடம்பையும் சேர்த்து வைக்கிறாங்களே, எதுக்கு வச்சிருக்க? அது எதற்காக வச்சிருக்காங்க? அது ஒரு உறுதியை செய்வதற்கு, உறுதியை சேர்வதற்காக வச்சிருக்காங்க. என்ன உறுதி? என்ன? ஊனடைந்த உடம்பும் பிறவியே, இந்த ஊனும் உடம்பும் சேர்ந்த ஊனாக இருக்கிற உடம்பு இருக்குது, குறைபாவுடைய உடம்பு, இந்த உடம்போடு உயிர் சேர்ந்திருக்குது. இதெல்லாம் இது சேர்ந்து தானடைந்த உறுதியை சாருமா. இது ரெண்டும் சேர்ந்ததனுடைய உறுதி உண்டு உண்டு, அது சேரும். எதை என்ன செய்தால் சேரும் என்றால், ரொம்ப அருமையானது, மா நடம் செய் வரதர் கொட்டால் தொழ சேரும். பெருமானுடைய திருவடி அடையறாது தொழுதால் தான் இந்த உடம்பு உயிரும் சேர்ந்தனுடைய பயனாக ஒரு உறுதியை சேர முடியும். அந்த உறுதியாவது எது? வீடு பேரு. திருவள்ளுவர், சிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. அறிவு அறிவுன்னா பகுத்தறிவுன்னு எது தெரியுமாடா? என்னரு, நீ எது வரைக்கும் பிறந்துகிட்டு இருக்கிய அன்னை வரைக்கும் நீ பகுத்தறிவு இல்லைன்னு அர்த்தம். என்னைக்கு இந்த பிறவியை நீக்கி சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்கிற அன்னைக்குதான் அறிவுடையவன் அர்த்தம் போறாங்க. சிறப்பெண்ணும் பேதமைன்னு என்னை வரைக்கும் பிறந்துகிட்டு இருக்கிற அன்னை வரைக்கும் முட்டா பயனர்த்தம். நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. ஆகவே ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமா. என்ன செய்தால்? மானடம் செய் வரதரு பொற்றால் தொழனர். மானடம்னர், மானடம்னா பெரிய நடனம். என்ன பெரிய நடனம்னாரு? ஒய் ஒழியாத நடனம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya. Shaivam.org in Anmeega Anbargalukku Vanakkam. Neengal kekkirukkira nigazhchi Shaiva Siddhanta Pudhu Vaguppu. Vazhangupavar Siva Palamuthappan avargal. Vanakkam. ஓம் நம சிவாய்.
3: எட்டாவது பாட்டு சொல்ல பாருங்க. எங்கும் எவையும் எரியூறு நீர்போல். அருமையான ஓமை. இறைவன் யார் யாரிடத்தில் இருக்கிறார், எண்ணத்துல அதிகமா இருக்கான், உங்களிடத்துல குறைவாக இருக்கிற நிலை அல்ல. ஒரு வெந்நீர் கொதிக்க வைத்தால் அந்த நீரில் வெப்பம் எப்படி சீராக பரவுகிறதோ, அதுக்கு நம்ம சீருன்னு சொல்லுவோமா இல்லையா? ஒரு தண்ணீர்ல வெப்பம் எப்படி சீரா பரவுதோ அது போல. அந்த காலத்துல வீட்டுல தண்ணீர் கொதிக்க வைக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு வெந்நீர் அண்டான்னு சொல்லுவாங்க. எங்க பக்கம் வேம்பாம்மாள் நடுவுல கரியை போட்டு தீ ஏற்றணும், சுத்தி தண்ணி நிற்கும். அது ஒரு நல்ல செம்பு பாத்திரமா பாய்லர் அப்படின்னு இருக்கு. இப்ப பாய்லர்லாம் இல்ல, மேல இருக்கதான். அதுவா ஒழுகுனா தண்ணி சூடா இருக்கும், இல்லைன்னா வேற மாத்திர வேண்டியதுதான். எல்லாம் ஹீட்டர்னா அதுக்கு பேரு மேலே இருக்கு. மேலே இருந்து வர்றபோது கீழே வந்தாத்தான் தெரியும், இல்லையா தெரியாது. அது ஒரு வந்து வச்சோன்னா ஒரு 4 மாசத்துக்கு ஒழுங்கா வரும், அப்புறம் 5வது மாசம் ஆளை தேடணும். இப்ப அந்த நீர் அது தெரியாது எப்படி பரவி இருக்குன்னு. ஆனா அந்த காலத்துல பாய்லர்ல தண்ணி சுட்டு பார்த்தாவே தெரியும். இன்னும் சொல்ல போனா மேல் தகட தொட்டாவே சுட்டிருக்கா இல்லையான்னு தெரியும். அது ஆவி திறந்தா தாமா வரும். ஆவி திறந்தா தான் வரும். நீங்க சுட்டு பாக்குறதுக்கு அதை தொடர்ல அந்த பாய்லரு அதான் எங்கும் எவையும் நீர் போல. ஏன்னா தண்ணீரில் சுட்ட சுடப்பெற்றிருக்கிற சூடு எப்படி சீராக பரவி சுடும், ஒரே இடத்துல சுடாது. அந்த காலத்துல அப்படி ஒரு அடுப்பு இருந்துச்சு, எப்படி தூக்குனா திரியா வரும், திரிய எரியணும். அது ஒரு பக்கம் நல்லா எரியும், ஒரு பக்கம் அமைஞ்சு போவோம். வச்ச பாத்திரம் பார்த்தா ஒரு பக்கம் கறி பிடிச்சிருக்கும், ஒரு பக்கம் கறி பிடிக்காம இருக்கும். அப்ப அது சரி, அந்த கறி பிடிச்ச இடத்துலதான் தண்ணி நல்லா சுட்டிருக்கும், மற்ற தண்ணி சுடலையும் சொல்ல முடியாது. கறி பக்கத்துல இருக்கிற தண்ணி எப்படி சுடுதோ அதே கறி பக்கம் இல்லாததும் எரியுறு நீர் போல். எப்படிப்பட்ட நல்லா எரியிற குடும்பக்காரனா இருந்தாலும் அவனிடத்துல இறைவன் அப்படித்தான் பரவிப்பான். அதனால எல்லாத்தையும் இறைவனுக்கான அர்த்தம். அந்த கெடுதல் செய்வதற்கு இறைவன் துணை செய்யறான் தான் அர்த்தம். ஏன்னா இவன் வினை கெடுதல் செய்யணும், இவன் செஞ்சாத்தான் இந்த வினையில இந்த வினையை அவன் கழிக்க முடியும். அதுக்குரிய பாவத்தை அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். நல்லவனுக்காக இருக்கிறவங்க நல்லவனிடத்தில் இருப்பான். அதனாலதான் அவருடைய அறிவு அடியார்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும் நினைக்காத. எரியூறு நீர் போல எப்படி தண்ணீர்ல இருக்கக்கூடிய வெப்பம் எல்லா இடத்திலும் கலந்திருக்கோ, நல்லவன் கெட்டவன் நாயி கழுதை குதிரை எல்லாத்திலையும் ஒரே மாதிரித்தான் அந்தந்த வடிவத்திற்கு ஏற்ற மாதிரி பரவி இருப்பான். அதுதான் அவருடைய பொதுக்குணம். அதுக்குத்தான் இந்த உதாரணத்தை எடுக்கிறார். வேற உதாரணம் எடுத்திருக்கலாம், உப்பு கரைச்சலை போல அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனா சில நேரத்தில் அதுல கரையாத உப்பை போட்டுட்டோம்னா கீழே தான் உப்பா இருக்கும், மேல உப்பு இல்லாம போயிடும். அப்ப அந்த உப்பு லாய்க்கில்ல. எங்கும் எவையும் எரியூறு நீர் போல ஏகம் தங்கும் அவன் தானே தனி. அவன் தனி ஒருவன். இவனுடைய குணத்தை இப்படிப்பட்டவன் என்று நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா கெட்டவனைத்தே அவன் இருக்கான், நல்லவன்தான் இருக்கான். அவனை எப்படி நம்ம நல்லவன் சொல்றதா கெட்டவன் சொல்றதா, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே போ முடிஞ்சு போச்சு போச்சு. ஏகம் தங்கும் அவன் தனி, தானே தனி ஒருவனாக இருந்து எல்லா பொருள்களிலும் அவன் தங்கி இருக்கிறான். அவன் ஒருவன் தான், ஆனால் எல்லா பொருள்களிலும் எப்படி ஒரு தண்ணீரில் வெப்பம் சீராக கலந்து இருக்கிறதோ அதுபோல அவரவர்களுக்குரிய நிலையில் இறைவன் கலந்திருப்பான். இப்ப அஞ்சு வயசு பிள்ளை, மூணு வயசு பிள்ளை, அஞ்சு வயசு பிள்ளையும் தேவாரம் இது தேவாரம் பாடிச்சு திருமஞான போதன் சொன்னா அதுக்கேற்ற மாதிரி இறைவன் அங்கு அருள் அதை வழங்கி இருக்கிறான். நம்ம 60 வயசு ஆனாலும் நமக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குதுன்னா அந்த அளவுக்கு அவன் தந்து வச்சிருக்கிறான். அங்கே அந்த அறிவை உடையவனாக காட்சி தருகிறான். எங்கும் எவையும் எங்கும் எல்லா இடங்களிலும், அது மேல் உலகமாக இருந்தாலும் சரி கீழ் உலகமா இருந்தாலும் சரி, எல்லா உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருந்து எவையும் எல்லா பொருளிலும் எரி உரு, எரினா தீ, இத்தீ உற்றிருக்கக்கூடிய நீர் போல, வெப்பம் உற்றிருக்கின்ற நீர் போல, ஏகம் ஒரே ஒருவன் தான், தனி ஒருவன், மனிதன் இல்ல ஒரே மனிதன் படம் வந்திருக்கல அது மாதிரி, ஏகம் ஒருவன் தங்கும் அவன் தானே தனி, எல்லா பொருளிலும் தங்கும் அவன்கிறார் ஒருவன் தான் இறைவன் ஒருவனே. அதாவது அவன்கிற சொல்ல முதல் பாட்டிலையும் போட்டார், இங்கேயும் போட்டார். சொல்லுகிற பொழுது எப்படி இருப்பாங்க, தங்கும் அவன் தான் இங்க சொல்லுகிற பொழுது கூட அவன் என்ற சொல்லை மீண்டும் ஒரு இடத்தில் காட்டுவார். எங்கும் அவன், எங்கும் தங்கும் அவன், ஒருவன் தான், தானே தனி. எனவே எல்லா இடங்கள் அடியவரிடத்தில் மட்டும்தான் அறிவுடையவனாக தங்கியிருக்கிறான் என்பது அல்ல. முத்தநாதன்ட்டே இறைவன் இருந்தானா இல்லையா, மெய்ப்பொருள் நாயனார கொல்ல வந்த முத்தநாட்டையும், அதனாலதான் அவன் எங்க திருநீர் பூசணும் தெரியாம உடம்பு உடான் திருநீர் பூசினான். அவன் திருநீர் பூசணும் நினைச்சான், அவன் ஒண்ணு சமய திருச்சி கேட்டவன் இல்ல. அதனால பாத்து எங்கேயாவது பூசி தப்பா பூச்சினா என்ன பண்றது, மெய்யலாம் நீர் பூசி மேனியை முடித்து கட்டினார் சேக்கிறார். மெய்யலாம் நீர் பூசினார், அதனால அங்கங்க பூசணும் தெரியாம எங்கேயாவது ஒரு இடத்துல மாத்தி பூசிட்டா கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு அவன் என்ன உடம்பு பூரா பூசிட்டான். சரி முடிஞ்சு போச்சு விஷயம். அப்ப எங்க அப்படி இருப்பான, எங்கும் தான் எவையும் எரியுறு. அப்ப முத்தநாதனையும் இறைவன் இருந்து அருள் புரிஞ்சான். ஏன்னா இவரை கொன்றதால் முத்தநாதனுடைய அமைச்சன் காப்பாற்றப்பட்டு இவன் தப்பிக்க பெற்று இறைவனுடைய அருளை நிச்சயம் அடைந்திருப்பான். தத்தா நமரே கான் என்று சொன்னவுடன் அந்த தத்தன் சென்று காட்டி அவனை காப்பாற்றுகிறான். காப்பாற்றி சென்றவுடன் ஆகா நாம் இப்படிப்பட்டவரை நாம் அழித்து விட்டோமே என்பதை உணர்ந்திருப்பான். அவனிடத்திலும் இறைவன் இருப்பான். நலமிலன் நன்னார், ஆனா அதே சொன்னார். ஏ அப்ப எல்லாருக்கும் ஒன்னா இருக்கான்னு சொன்னா எல்லார்ட்டையும் அவன் இருக்கிறபோது ஏன் அவனை தப்பு செய்ய வைக்கிறான், கேள்வி வருமா இல்லையா. எல்லா இடத்தையும் நீர் போல எங்கும் எரியூரி நீர் போல கலந்துருக்கான், கலந்துருக்கான்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க வேண்டியதானே. 250 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே. இவன் ஓட்டு போடான்னு கேட்டு கொடுக்கப்படாது. 250 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்கறான்னா எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதானே. இல்ல இவன் ஓட்டு போடுவானான்னு கேட்டு நினைச்சுக்கிட்டு தான் கொடுத்தான், இல்லைன்னா இவன் கொடுத்ததா கணக்களிப்பறான். அது அப்படி ஆகுது. இப்ப நலமிலன் நன்னார், இறைவன் கலந்திருந்தாலும் கூட எல்லா பொருளிலும் கலந்திருந்தாலும் கூட தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு உண்மையாக கலந்து அவர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருப்பான். இல்லை என்றால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல எப்படி அவன் ஆவேசிக்காமல் இருக்கானோ அது மேல ஆவேசிக்காமலே இருப்பான். அப்ப ஆவேசிக்காமல் இருக்கக்கூடியவனாக இருப்பான் என்கிறான். நலமிலன் நன்னார்க்கு, இறைவன் இறைவனை நினைக்கக்கூடிய நன்னார் நன்னுதல் என்றால் அரியில் செல்வர் நன்னுதல் சேர்கிறவர்கள். இறைவனை சேராதவர்களுக்கு நலமிலன். நல்லதை செய்ய மாட்டான், நான் ஒண்ணும் செய்ய மாட்டான்னு சொல்லல, நல்லதை செய்ய மாட்டான், அப்புறம் என்ன அர்த்தம், தீமையை செய்ய வைப்பான். நலமிலன் நன்னார்க்கு, நன்னினார்க்கு நல்லன், அவனை இறைவனை வேண்டி விரும்பி அருகில் சென்றவருக்கு நல்லன். சலமிலன் பேர் சங்கரன். சலமிலன் என்றால், சலம் என்றால் குற்றம் அல்லது பொய், பொய்மை உடையவன் அல்ல, நடுநிலைமை தவறாதவன். சலமிலன் என்பதற்கு பொய்மையாக ஒரு பக்கத்தில் சேராது, நேர்மையாக இருக்கக்கூடியவன் அதற்கு சலமிலன், நேர்மையானவன், குற்றம் இல்லாதவன். பேர் சங்கரன், சங்கரன் என்ற பெயர் கருணை உடையவன் என்ற பொருளை தரும். சிவம் என்ற பொருள் எதையும் சார்ந்திருக்காத தன்னிச்சை உடையது. நம்முடைய உயிர் ஏதேனும் ஒன்றை சார்ந்துதான் இருக்கும், நம்முடைய உயிர் ஏதேனும் ஒன்றை சார்ந்துதான் இருக்கும். தான் உடம்பு எடுப்பதற்கு முன்னால் ஆணவத்தை சார்ந்திருக்கிறது, உடம்பை எடுத்த பிறகு உடம்பை சார்ந்திருக்கிறது, உடம்பிலே நல்லது பற்றி ஜீவன் முத்தராக வாழ்ந்தார் இறைவனை சார். ஆனா எதையும் சாராமல் தனித்திருக்க, அதனால உயிர் இப்படின்னு சொல்ல தெரியல. ஏன்னா அது எப்படி சாம்பார் மாதிரி கலந்தே இருக்கு, இது பருப்பு சாம்பாரான்னு தெரியல, அல்லது காரக்குழம்பான்னு தெரியல, இது கலந்து இருக்கு எல்லாம் சேர்ந்து. அப்ப அதை பிரித்து அறிவதற்குரிய பக்குவம் நமக்கு வர வேண்டும். ஆகவேதான் சங்கரன், சங்கரன் சம் அப்படின்னாலேயே ஜம்முல் இருக்கான்னு ஒருத்தனை சொல்லுவோமா இல்லையா, என்ன நீ பெரிய ஜம்முல் இருக்க என்ன விஷயம் அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கான்னு அர்த்தம். ஒருத்தன சொல்லுங்க, ஜம்முன் இருக்கான் ஆளு, மாப்பிள்ள ஜம்முன் இருக்காரு சொல்றமா இல்லையா, மாப்பிள்ளை பார்த்தா ஜம்முன் இருக்காருன்னு சொல்ல முடியல, அன்னைக்காவது அவன் ஜம்முன் இருக்கட்டுமே, அதுக்கப்புறம் என்ன பாடுபட போறான்னு அவனுக்குள்ள தெரியும். ஜம்முன் இருக்கான்னு சொல்றமா இல்லையா, ஜம்முன வட சொல் மகிழ்ச்சியா இருப்பான். அப்ப மகிழ்ச்சியை தருகின்றவன் சங்கரன், சங்கரன் மகிழ்ச்சியை தருகிறவன், அவனுடைய பெயர் சங்கரனார். மகிழ்ச்சியை தருபவன் தான் இறைவன், யாருக்கும் குற்றத்தை தருபவன் அல்ல. எனவே சலமிலன் நடுநிலைமை தவறாதவன், அவனுடைய பெயர் மகிழ்ச்சியை தருகின்றவன் என்பதாகும். பத்தாவது பாட்டு உண்ணுக நினைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை 9 பாடுகளில் சொல்லப்பட்ட செய்திகள் இறைவனுடைய தடத்த இலக்கணம். அந்த தடத்த இலக்கணத்தை உண்ணு, உண்ணும் உள அவனுடைய தன்மைகளை உண்ணுதல். உண்ணுதல் என்றால் 3 சொல்லி என்ன போட்டீங்கன்னா சாப்பிட்டதுன்னு அர்த்தம், இது 2 சொல்லி நானா போட்டிருக்கேன், அதனால நல்லா பார்த்து உண்ணும் எண்ணுகன்னு அர்த்தம், எண்ணிக்கொள்க. ஐயம் இலது சந்தேகமே வேண்டாம், உணர்வாய் நன்றாக உணர்ந்துகொள், ஓவாது மண்ணு பவம் தீர்க்கும் மருந்து. கடைசியில் முடிக்கிறார், உன்னுடைய பிறவி நோயை தீர்க்கக்கூடிய மருந்து இறைவன் தான், நன்றாக மனதில் நினைத்துக்கொள், ஐயம் கொள்ளாதே. இதுவரை சொன்ன 9 பாடுகளில் சொல்லப்பெற்றிருக்கிற அவனுடைய தடத்த இலக்கணமாக இருக்கிற பொது இலக்கணத்தை மனதிலே வைத்துக்கொள், மனதிலே அதிலே சந்தேகப்படாதே, படாதே, அவன்தான் உன்னுடைய பிறவி நோயை தீர்க்கக்கூடியவன். பிறவி நோய் தான் பெரிய நோய், அந்த நோய் தீர வேண்டுமானால் இறைவனை சென்று அடைய வேண்டும் என்று 10 குறட்பாக்களில் பதி முது நிலை என்ற இறைவனின் தடத்த இலக்கணமாக இருக்கிற பொது இலக்கணத்தை குறிப்பிட்டார் ஆயிற்று. அடுத்த பகுதி போலாமா, உயிர் அவை நிலை. பதி முது நிலை என்பதனால பதி என்னது ஒன்றே ஒன்றுதான், ஒருவன் தான், கடவுள் ஒருவன், ஆனால் உயிர்கள் பல, அதனால என்ன பண்ணார், உயிர் அவை நிலையினர். தலைப்பு எப்படி கொடுத்திருக்கு, உயிர் அவை நிலை. உயிர் அவை அப்படின்னா பன்மையின் அர்த்தம், உயிர்கள் பல கோடி, அவற்றினையிலே பற்றி சொல். உயிர்னா என்ன, நமக்கு உயிர்னா நம்மளை பற்றி சொல்றதில்ல, அந்த நம்ம காலத்துல எல்லாம் நமக்கு ஒரு உயிர் இருந்துச்சு, என்னதுன்னா எங்க மாதிரி இந்த இளைஞர் மாதிரி நான் இருந்துச்சு, சிவாஜி பிரியர் அப்படின்னா சிவாஜி, சிவாஜி படம்னா உயிரும்மா, இவன் எம்ஜிஆர் படம்னா உயிருமா, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவான், அது அந்த காலத்துல நடக்கும். அதுக்குன்னு சிவாஜி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எம்ஜிஆர் படத்துக்கார போய் எவனா செய்யப்படான் போலீஸ்காரிப்பான், இவன் படம்னா போலீஸ்காரிப்பான், ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும், அவன் ரெண்டு பேரும் படம் வாங்கிட்டு போயிடுவான், இவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவான். இப்ப அந்த மாதிரி பிரியர்கள் இருப்பது உண்டு, அந்த காலத்தில் அதான் பிரியவர் என்று சொல்வார்கள். இப்ப இருக்கக்கூடிய உயிர் என்பது இறைவனிடத்தில் நாம் பிரியமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதை சொல்லுவதுதான் உயிருடைய இலக்கணம். உயிர் என்பது ஏதோ ஒன்றில் பிரியம் வைத்துக் கொண்டு வாழ்வது அல்ல. இறைவனை நாடி வேண்டும், நாடி நிற்க வேண்டும். சரி, உயிருடைய தொகை உயிர் அவையும் சொல்லியாச்சு, தலைப்புல உயிர்கள் பல. அப்ப எவ்வளவு கோடி சார் இருக்கும் உயிர்கள் அப்படின்னா, நமக்கு இந்த கோடியே தெரியலையே, அப்புறம் அந்த கோடி எப்ப தெரியுது? அதனால அவர் ஒரு ஓமம் போட்டார், இல்ல இதுவரை பிறந்து எப்ப மனுஷன் பிறந்திருப்பான், எத்தனை வருஷம் ஆயிருக்கும், அந்த தொகையை வச்சுக்க. இதுவரை பிறப்பு என்ற ஒண்ணு நடந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கும். நம்ம கிறிஸ்து பிறந்ததுதான் 2016ங்கிறமா, 2016ன்னு கிறிஸ்து பிறந்த காலத்தை நாம சொல்லிட்டு இருக்கோம். அவர் பிறந்து 2016 ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி, அவருக்கு முன்னாடி அவருக்கு வணங்குகிற எல்லாம் தாங்குகிற இறைவன் அவர் சொல்றாருல, எதையும் தாங்க, நாம் மாடு மேய்ப்பவன், நாம் எல்லாம் ஆடு மேய்ப்பவன், அவர் மாடு மேய்ப்பவன் என்று அவர் சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த மேய்ப்பன் எப்பா பிறந்தான்னு தெரியாது. ஆக பிறந்த நாட்களினுடைய தொகையை எண்ணிக்க, இனி பிறக்க போகிற ஆண்டுகளுடைய தொகையை எண்ணிக்க, இறந்தாருடைய பிறந்தாருடைய தொகையை எண்ணிக்க, இறந்தாருடைய தொகையை எண்ணிக்க, இந்த ரெண்டு தொகையும் அந்த ரெண்டு தொகையும் கூட்டிக்க, எவ்வளவு வருது? ஒன்னார் நமக்கு ஒண்ணுமே வேண்டாம், எண்ண முடியாத தொகை உடையது. பிறக்கு நாள் போதும், பிறந்த நாள் மேலும், பிறக்கு நாள் போலும், இதுவரை பிறந்த ஆண்டுகளுடைய தொகை, பிறக்கு நாள் போலும், பிறப்பதற்குரிய ஆண்டுகளுக்குரிய தொகை. துறந்தோர், துறந்தோர் என்றால் இந்த வாழ்க்கையை துறந்து சென்ற ஞானம் பெற்றவர்கள், அவருடைய தொகை. துறப்போர், இனி துறக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கவருடைய தொகை. இவை எல்லாவற்றையும் சேர்த்தால் என்ன தொகை வருமோ அதுதான் மக்களுடைய தொகை என்கிறார்கள். இது யாரால முடியும்? எனவே உயிர் அவை என்பதற்கு இத்தனை கோடி உயிர்கள் உடையது என்று நாம் எண்ணி சொல்ல முடியாது. அவை இறைவனால் தரப்பெற்றிருக்கின்ற, உடம்பை பெற்றிருக்கின்ற, தானே தோன்றிய உயிர்கள். எத்தனை தோன்றிட்டு என்று சொல்ல முடியாது, ஆனால் கடவுள் ஒருவன் தான் என்று மட்டும் சொல்ல முடியும். எனவே அவன் என்று ஒன்றை சொல்லி ஒன்று என்று காட்டிவிட்டார். ஆனால் உயிர்கள் எத்தனை என்று சொல்ல முடியாது. காரணம், நம்ம பிறந்த தொகையே, அல்ல பிறக்க போகிற தொகையே, அல்ல பிறந்த நாள் தொகையே, பிறக்க போகிற நாள் தொகையே நம்மால் எண்ணி சொல்ல முடியாத போது இவற்றை அனுபவிக்கக்கூடிய உயிருடைய எண்ணிக்கையை எப்படி சொல்ல முடியும்? இவற்றை பிறந்த நாளை அனுபவிப்பதும் உயிர் தான், பிறக்க நாளை அனுபவிக்க போறதும் உயிர் தான், துறப்பு துறவி நிலையை அடைந்ததும் உயிர் தான், இனி துறக்க போகிற நிலையில் வாழ்ந்து கொண்டு பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளு நாம எண்ணிக்கை தான். அப்ப இந்த எண்ணிக்கைகளை எல்லாம் சேர்த்தால் கூட நமக்கு அந்த தொகை தெரியாது. இது முதல் நிலை. ஆக முதல் பாட்டுல எண்ணிக்கையற்றது உயிர்கள், இதுதான் பொது இலக்கணம். உயிருக்குரிய தடத்த இலக்கணம் என்ன என்றால் உயிர்கள் எண்ணற்றவை. ஒரே வரியில முடிஞ்சது. அடுத்தது திரிமலத்தார், ஆறு அறிவுகளை வைத்துக் கொண்டு மனிதனை நாம் மனித வர்க்கத்தை அல்லது உயிர் வர்க்கத்தை பிரித்தோம். ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு என்று பிரித்தோம். ஆனால் இப்பொழுது நமக்கு சொல்லக்கூடியது, திரிமலத்தார் உண்டதனில் சென்றார்கள். நம்முடைய சித்தாந்தம் மூன்று வகையாக பிரிக்கிறது. திரிமலத்தார் மூன்று மலங்களையும் உடையவர்கள், ஆணவம், கண்மம், மாயை. கண்மம் வினை, மாயை இந்த உடம்பு. மாயையின் காரியத்தால் தான் உடம்பு வருகிறது. மாயை என்பதென்ன? கயிறை பாம்பாகவும் பாம்பை கயிறாகவும் நினைக்கின்ற ஒரு குணம். அப்படின்னா என்ன? நல்லதை கெட்டது என்றும், கெட்டதை நல்லது என்றும், உயர்ந்த கடவுளை நினைக்காமல் தாழ்ந்த மனிதனை நினைத்துக் கொண்டு வாழ்கிறோம். நம்முடைய வீட்டை நினைத்துக் கொண்டு, வீட்டில் உள்ளவர்களை நினைத்துக் கொண்டு வாழ்கிறோம். இது மயக்கம். ஏனென்றால் இது நிலையில்லாத வாழ்க்கை. முத்தப்பனாக வாழ்கிற வாழ்க்கைக்கு இன்று தந்தை இருக்கலாம், மகன் இருக்கலாம், ஆனால் இதே வாழ்க்கை அடுத்தது என்று சொல்ல முடியாது. செஞ்சிருக்கிற பாவத்தால் அடுத்த முறை மீனாக நான் பிறக்கலாம். மீனாக பிறந்தால் எத்தனையோ முட்டைகளை இட்டு நான் எத்தனையோ குஞ்சுகளை பொறிக்கிறனா மாறுவேன். அப்ப எதையும் சொல்ல முடியாது. நம்முடைய வினையினால் தான், நாம் செய்யக்கூடிய வினையினால் தான் பிறக்கிறோம். அப்ப வினையின் அடிப்படையில் நாம் பிறக்கிறோம், அது வினை. அந்த வினையால் ஏற்பட்டிருக்கிற மயக்கத்தால் நம்முடைய உடம்பு கிடைக்கிறது. அப்ப திரிமலம், திரி என்றால் 1, 2, 3 அவன் சொன்னானே, நம்ம தான் திரி என்று சொல்லி, அந்த ஆங்கிலம் 1, 2, 3 ஆங்கிலம் தானே, அந்த ஆங்கிலத்துக்கே நாம தான் அடியெடுத்து கொடுத்தவங்க. இனிமே ஆங்கிலம் வந்து கலப்பு மொழி, அது ஒரு தனி மொழி அல்ல, அது கலப்பு மொழி. அப்ப அந்த ஒன் டூ த்ரீ சொல்லி கொடுத்ததே நாம தான் தெரியுது. திரிமலத்தார் மூன்று மலங்களை உடையவர்கள், ஆணவம் கண்மம் மாயை. ஒன்று அதனில் சென்றார்கள் மாயி, அந்த மூன்று மதத்தையும் இருக்கிறவர்களுக்கு விஞ்ஞான கலர் கலர்னு சைட்டு நினைக்கப்படான். இப்ப கலர் பார்த்துட்டு இருக்கான்னா நம்ம பிள்ளைங்க அப்படித்தான் நினைப்பீங்க, அது இல்ல. கலர் என்றால் கலை என்று சொல்லப்படுகிற இந்த உடம்புக்குரிய சூழலில் உடையவர்கள் விஞ்ஞான கலர். சகலர் அகலர், இப்ப விஞ்ஞானம் என்றால் விஞ்ஞான அறிவு. அகலர் தங்களுடைய உடம்பை நீக்கி, உடம்பிலே இருக்கிற பற்றை நீக்கி இறைவனை நினைக்கக்கூடிய ஜீவன் முத்தர்கள் தான் விஞ்ஞானகலர். மூன்றும் உடையவர்கள் சகலர், மூன்றும் உடையவர்கள் சகலர், அது பிரளயா கலர் ரெண்டு மட்டும் இருக்கிறவர். மூன்றும் உடையவர்களாக மூன்றும் நிலையும் இருக்கக்கூடியவர்கள் சகலர் என்றும், இரண்டு இருக்கக்கூடியவர்கள் பிரளயாகலர் என்றும், ஒரே ஒரு மலம் இருக்கக்கூடியவர்கள் விஞ்ஞானகலர் என்றும் சொல்லுவார். அப்ப முதலில் மூன்றும் உடையவர்கள், மூன்று மலங்களை உடையவர்கள் சகல திரிமலத்தார். இது என்ன சகலர்னா, எல்லா விதமான பற்றையும் உடையவர்கள். கலர் எல்லா விதமான ஆசை, கலர் தானே ஆசை தானே. எனவே கலர் கலர் பாக்குறான் கலர் பாக்குறான்னு சொல்லும்ல. அப்ப கலர் என்பது நாம் பற்றுதல், சகல எல்லாவற்றையும் பற்றுடையவர்கள் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களையும் உடைய சகலர். ஒன்று அதனில் நீங்கினார் மாயை மட்டும் நீங்குமானால் அவர்கள் பிரளயா கலர், உடம்பற்ற நிலையில் வினையை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆணவம் இருக்கக்கூடிய மக்கள். நான் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், அது உரியதாக இருக்கலாம் தவறாக இருக்கலாம், நான் உணர்ந்து கொள்வதாக சொன்னேன். சகலர்னா நாம இங்க இருக்க எல்லாரும், நம்மள்கிட்ட மூன்று மலமும் இருக்கு, நம்ம எல்லாத்திலையும் பற்று வச்சிருக்கணுமா இல்லையா? ஆக சகல பற்றும் சகல விதமான பற்றும் உடையவர்கள், இதற்கு சகலர் என்று பெயர். ஒன்றை நீக்கியவர்கள் என்றால் உடம்பை நினைக்காதவர்கள், மாயையை நீக்கியவர்கள் அவர்கள்தான் 63 நாயன்மார்களில் இருக்கக்கூடிய பெருமக்கள். அவர்கள் உடம்பை பற்றி கவலைப்படவே இல்லை, தாங்கள் செய்யக்கூடிய தொண்டை பற்றி தான் கவலைப்பட்டாங்க, தங்களுடைய உடம்பை பற்றி கவலைப்படல. அதனால்தான் சண்டிகேஸ்வரர் மேல அடிச்சாலும் திட்டினாலும் உடம்பை பற்றி அவர் கவலைப்படல. அதற்கு பிரளயாகலர் என்று நான் சொல்லலாம். ஏனென்றால் உடம்பை பற்றி கவலைப்படாமல் வினையின் நிலையில், இப்ப நான் ஒன்னு சொல்றேன், ஞானசம்பந்தருக்கு எத்தனை வயசுல பால் கொடுத்தாங்க? 3 அப்பவே மேல போண்டிதானே அவரு சார், 60 கொடுத்தாச்சுன்னா போய் சேர வேண்டியதானு சார், நம்மளா இருந்தா பாதாங்க, இப்ப கொடுத்தாச்சா போயிடுவோம்னு சொல்லிடுவோம். ஆனால் வினையை அனுபவிக்கக்கூடிய ஆண்டுகள், 16 அவர் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று வந்தவர், அந்த வினையை நீக்க முடியாது. அப்ப பிராப்தத்தை நீக்க முடியாது, பிராப்தத்தை அனுபவிச்சுத்தான் ஆகணும். அந்த பிராப்தத்தை அனுபவிக்கிறது தன் உடம்பு பற்றி கவலைப்படல, மற்ற மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கவிதை பாடினாரே தவிர, இசைப்பா பாடினாரே தவிர, தன்னை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் மற்ற 63 நாயன்மார்கள், இவர்களை தவிர மற்றவர்களும் கவலை, உடம்பை பற்றி கவலையே படல. தன் உடம்பை பற்றியும் கவலைப்படல, அடுத்த உடம்பை பற்றியும் கவலைப்படல, சிறுத்தொண்ட நாயனர் அடுத்த உடம்பு பற்றி கவலைப்படல, தன் உடம்பை பற்றியும் கவலைப்படல, அடுத்த உடம்பை பற்றியும் சரி, மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் வெட்டுன்னா வெட்டுறது ரெடி, தன்னை குத்திக்கணுமா குத்திக்க ரெடி, சுந்தர வர்றாரு குத்திக்கிட்டாரா இல்லையா, வேறுவன் கழிக்காம குத்திக்கிட்டாரா இல்லையா, அவர் தானே குத்திக்கிட்டார். அடுத்தவன் கைய வெட்டணுமா, மூக்க தொட்டு மூக்க நோந்து பாத்தியா, கைய வெட்டேன் கைய வெட்டினானா இல்லையா, கொண்டாடி கைய வெட்டிட்டான். சரி, புள்ளையே அறுத்தடுத்தாச்சு, அப்புறம் தண்ணி கொடுக்கலன்னு சொல்லி பொண்டாட்டி கைய வெட்டியா, தன்கை தானே குத்திக்கிட்டேன்னு சரி, அடுத்த இப்ப பொண்டாட்டி கைய வெட்டினா வலிக்குமே அவளுக்கு நினைச்சாரா, நீ கொடுக்க மறுத்தாய், அடியாரை அவமதித்தாய், வெட்டு அப்படின்னா. இப்ப அந்த மாதிரிதான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அவர்கள் ஒன்று நீக்கிறார் மாயை நீக்கிய பிரள பிரளயம் அப்படின்னா உலகம், பிரளயத்தில் பிரளயா கலர் அவர்கள் உடம்பை வெறுத்தவர்களாக இருக்கிற அகலர் உடம். அப்புறம் விஞ்ஞான கலர், விஞ்ஞானம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் வினையை பற்றியும் கவலைப்படாமல் மாயை பற்றியும் கவலைப்படாமல் ஆணவம் என்றைக்கும் உயிரை விட்டு நீங்காது. ஏன்னா எப்படி பித்தளை அந்த செம்பு பாத்திரத்துல களிம்பு இருக்கோ அதுபோல என்றைக்கும் ஆணவம் இருக்கும், அதனால ஆணவத்தோடு இருக்கிறவர்கள் விஞ்ஞான கலர், விஞ்ஞானத்தை பெற்று அகலராக தன்னுடைய பற்றுக்களை எல்லாம் நீக்கியவர். எனவே கலர் என்றால் பற்று என்று பொருள் கொள்ளலாம். என்னுடைய அதுக்கு விளக்கமா வேற எதையாவது சொல்லி புரிய வைக்கிறத விட கலர் என்றால் பற்று. ஏன்னா இப்ப சைட்டுனா கலர் தானே தம்பி, இப்ப உங்களுக்கு அதுவும் தெரியாதா, இறைவன் தான் தெரியுமா, சரி விடுங்க. ஆக திருமலத்தார் ஒன்றதனில் ஒன்று அதனில் சென்றார்கள், அன்றி ஒரு மலத்தார் ஆயும் உளர். எனவே திருமலத்துல ஒன்று போனா ரெண்டு, ரெண்டுல ஒன்னு போனா ஒரு மலம். ஆக விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகல. அப்ப உயிருடைய பொது தன்மை மூன்றே மூன்று பிரிவுதான், எல்லாம் பை ஆர்டர் நம்பு, அவ்வளவுதான். திருமலத்தார் திரியா அந்த காலத்துல திருமலத்தார் அப்படின்னு அவங்க வடமொழியில சொல்லி இருந்திருக்காங்க, தெரியுதுன்னு வச்சுக்க வேண்டிய. ஏன்னா அதனை ஒன்று நீங்க நீங்குதல் என்பது மாயையும் வினையும். ரைட், அடுத்தது வாங்க. ரொம்ப சந்தேகப்பட்டீங்கன்னா குழம்பி போயிடுவீ, ஒழுங்க சொல்றது கேட்டு. மூன்று திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார்கள், மூன்று பேரிடத்திலும் ஆணவம் உண்டு. திருமலத்தார் சகலத்தையும் ஆணவம் கண்மமாக இருக்கு. அது மாதிரி பிரளயாகல ரெண்டு ஆணவம் கண்மம் இருக்கு, விஞ்ஞானகரில் ஆணவம் உண்டு. அப்ப மூன்று மலத்தாரிடத்திலும் ஆணவம் என்ற அறியாமை உண்டு. அதனால அறியாமை உடையதுதான் உயிர். உயிருக்கு இலக்கணம் மூன்றாவது சூத்திரத்தை என்ன சொல்லிட்டார் மூன்றாவது திருக்குறள்ல, அப்பா உயிர்னா அது எப்படிப்பட்ட உயிரா இருந்தாலும், ஞானவானாக இருந்தாலும் சரி, தீயவை செய்கின்றவனாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, மூன்று பேரிடத்திலும் ஆணவம் அறியாமை உண்டு. மூலமலர்த்துள்ளார் தோன்றலர் தொத்துள்ளார் துணை. தோன்றலர் அப்படின்னா அவர்களுக்கு தோன்றவில்லைன்னு அர்த்தம், தெரியவில்லை. மூன்று நம்ம உயிர்களுக்கெல்லாம் ஒன்னு தெரியல, மூணு பேரிடத்திலையும் ஆணவம் இருக்கு. ஆணவம் இருக்கிறதுனால நீ பெரிய ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்க, அந்த ஆணவம் இருக்கிறனாலதான் நீ பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்க. நீ பெரிய ஆள் இல்லப்பா, உனக்கு தெரியல, உனக்கு தோன்றலர், உனக்கு தெரியல. மூணு பேருக்கும் தெரிய மாட்டேங்குது. என்ன தெரியல, நான் தொத்து விடாருனார். தொத்துன்னா அடிமைன்னு அர்த்தம், தொண்டர் தொத்து அப்படின்னா பற்றுக்கோடுன்னு அர்த்தம். ஏண்டா தொத்திக்கிட்டே வர சொல்லுவாரா இல்லையா, என்னடா இதை தொத்திக்கிட்டே வரைய, என்னடா என்னடா வேணும் உனக்கு, ஏண்டா என்னை தொத்திக்கிட்டே வர அப்படின்னா உடன் வந்து கொண்டே இருப்பது. இந்த மூன்று மூன்று பேருக்கும் உடன் எது வந்துகிட்டே இருக்கும், ஆணவம் வந்துகிட்டே இருக்கும். அந்த தொகையாக இருக்கிறாய், ஆணவம் வருவதனால் அந்த ஆணவம் அழியிறவரை இறைவனுடைய தொண்டன் தான். உனக்கு ஆணவம் அழிய போறதும் இல்ல, நீ தொண்டராக ஆக முடியாமல் இருப்பது என்னைக்கு இருந்தாலும் தொண்டர்தான். தொத்துள்ளார் துணை, இறைவனை துணையாக கொண்டு அடிமையாக வாழுகிறோம் என்பதை அறியாதவர்கள். இந்த மூன்று பேருக்குமே இறைவனை பே அதான் அறியாம இருக்கு. அறிஞ்சிருந்தா என்ன இருக்காது, ஆணவம் இருக்காது. ஆணவம் அறிஞ்சிருந்தா இறைவன் தான் நமக்கு தலைவன் தெரியாமல் இருக்க மாட்டாங்க. ஏன் மூணு பேருக்கு இருக்கு ஆணவம் இருக்குன்னா, மூன்று பேரும் இறைவனை அடைவதற்கு தாங்கள் தொண்டர்கள் என்று நினைப்பதில்லை. ஏன்னா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, தந்தது உந்தன்னை கொண்டது எந்த அன்னைங்கிறார் பெரிய மணிவாசகர் தான், கொண்டது எந்த அண்ணங்கிறார். அப்ப நான் வேற நீ வேறேன்னு சொல்லிட்டார். எப்படி இருந்தாலும் எங்க போனாலும் இந்த தொண்டர் என்ற நிலை இல்லாமல் ஆணவம் நம்மை வந்து பற்றி கொண்டேதான் இருக்கும். இந்த ஆணவம் முழுமையாக அடங்கினால்தான் இறைவனுடைய திருவருளுக்கு நாம் முடியும். மூணாவது பாட்டு முடிஞ்சிச்சா, ஆக பத்து பாட்டு படிச்சாச்சு. கண்டவற்றை நாளும் கலங்கி, பெரிய மனுஷன் நம்ம நினைச்சிட்டு இருக்கமே உயிர், பெரிய மனுஷன்லாம் இல்லைங்க. உயிர் என்பது எவ்வளவுதான் வாலிபிளாக இருக்கக்கூடிய செயலை செய்வதாக இருந்தாலும், கண்டவற்றை பகலில் கண்டவற்றை, நாளும் ஒவ்வொரு நாளும் பகலில் கண்டவற்றை, கனவில் கனவு தெரியும், கனவில் கலங்கிடும், மாறி கலங்குதல் தான் மாற்றம், கலங்கிடும் தின் திரள், அதான் பெரிய வலிமை. கனவுல நினைச்சது பகல உன்னால காண முடியல, பகல நினைச்சது ராத்திரி உன்னால காண முடியல. அப்படிப்பட்ட மனுஷன் நான் தான் வல்லமை உடையவன் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம், உனக்காக மக்களுக்காக நான், மக்களுக்காக நான், எனக்காக மக்கள் அப்படிங்கறத என்ன, அதெல்லாம் வெறும் தின்றலுக்கு என்னோ செயல். நான் தான் வலிமை உடையவன் என்று சொல்லுவது என்னோ செயல், என்ன பெரிய செயல். உன்னால் எதையும் நிலையாக காண முடியவில்லை. எனவே உயிரின் இலக்கணம் எதனையும் முழுமையாக அறிவது இல்லை. மூன்று மலங்களை உடையது ஆணவம் உடையது உயிர் என்று பொது இலக்கணத்தை தந்த உமாபதி சிவம் இந்த பாடலில் அவற்றுக்கு வலிமை இல்லை. தின்றலுக்கு என்னோ செயல், தின் என்றால் வலிமை மிக்கன்னு அர்த்தம், திரள் என்றால் வலிமைன்னு அர்த்தம். மிக்க வலிமையுடையதுக்கு என்ன பெரிய செயல் வேண்டி கிடக்கு? நம்ம சொல்லமா வழக்கமுள்ள சொல்லணும், என்ன பெரிய ஒன்னும் தெரியாது, கையில பணம் கிடையாது, என்ன பெரிய பெரிய செயல் வீரன் அப்படின்னு சொல்லும்ல, அது போல வந்து தின்றலுக்கு என்னோ செயல், என்ன செயல் காண முடியும் என்றும் பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு, அதுவும் இதோட சேர்ந்ததுதான். ஐந்து புலன்கள் இல்லையா அறிய முடியுமா? கண்ணு இல்லையா தெரியாது, ஏன்னா யாரு வரான்னு தெரியாது, யாருக்கு வர்றதுன்னு கேட்டு தெரிஞ்ச வேண்டியது. அதனால புலன் இல்லை என்றால் உன்னால் எந்த அறிவையும் அறிந்து கொள்ள முடியாது, காது இல்லை என்றால் இது கேட்டு அறிந்து கொள்ள முடியாது. எழுதிதான் காட்டணும், சகையதான் காட்டணும். எந்த பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு, முடிச்சுட்டேன். பொறியின்றி ஒன்றும் புணராத முந்திக்கு, புணராத புந்திக்கு எந்த ஐந்து உறுப்புகள் இல்லை என்றால் அறிவு எதனையும் உயிர் எந்த எதனையும் அறியாது. அதுதான் பொறியின்றி ஐம்புலன் இன்றி ஒன்றும் எதனையும் புணராத உணராத புந்திக்கு நம்முடைய புத்திக்கு அறிவென்று பேர் நல்லற. நம்ம அறிவன், நம்ம அறிஞர் மூதறிஞர் டாக்டர் பட்டமான மூதறிஞருங்க, நான் ஒன்னும் கிடையாது, எவனா எழுதி கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்து நினைக்கிறான். அறிவந்த பேர் நன்று அற, அறிவு நம்ம சொல்லிக்கிறோமே, நல்லா இருக்கியா? ஒன்னு ஐம்புலன்களும் வேலை செய்யணும், உனக்கு டப்பா ஒண்ணும் கிடையாது, வெறும் டப்பா. நீ அப்படிப்பட்டவனுக்கு பெரிய அறிவுடையவன் சொல்லிக்கிறியே, என்ன அறிவு? எல்லாம் அறிந்தவன் இறைவன் தான் என்று 15 பாடல் முடிந்திருக்கிறது. அடுத்ததுல பாடலாம்.
4: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: அயனாலே படைப்பன் அயன், அடிப்பன் பங்கைய கண்பான். அதனாலே அவர் என்ன பண்ணுவாரு, படைத்த பொருள்களை அவர் நிலைக்க செய்வார். நிலைத்தற்கியதாவது அவர்களுக்கு வேண்டிய உணவு முதலானவற்றை கொடுத்து நிலைக்க செய்வார், காற்றல் துளிர் செய்வார். பங்கைய கண்பாயன் தொடைப்பன் உருத்திரனும் சொல்லி இந்த படைத்த பொருள்கள் வளர வேணும் தான், வளர்த்தான் அது வேணும். நம்மளே படைக்கும் போது எப்படி இருந்தோம்? இப்ப நம்மளை யாரு வளர்த்து விட்டா? அம்மா அப்பா வளர்த்து விட்டா கொஞ்சம் கொஞ்சமா நீளமா. அதத்தான் திருவாசகத்துல வளர்த்தெடுத்த தெய்வளையினார், வளர்த்தெடுத்த தேவித்து அம்மை. என்ன அழகா சொன்னார், நம்மை வளர்த்தெடுத்த வாரூரு பூன் உலையால் பங்க என்னை வளர்ப்பவன் சொல்லணும். தானா வளர்ந்துட மாட்டான், அப்பா அம்மா வளர்க்கல, உடவு உறுதி வளர்ந்துருமா? சில பேர் புட்டையாவே இருக்கிறானே பந்தியா, ஏன் அவனை வளர்க்கல? அவன் அம்மா அப்பா வளர்த்தணும் இல்ல, சில பேர் புட்டையாவே இருக்காப்பா. நேற்று ஒரு அழ பார்த்தேன், இவ்வளவுதான் இருக்க. ஆகையினாலே வளர்ப்பு யாருன்னா விஷ்ணு. படைப்பன் அயன், அழிப்பன் பங்கையக்கன் மாயன், துடைப்பன் உருத்திரன் சொல்லி துடைத்தலாவது நிலை தோன்றிய பொருள்கள் வளர வேணுமா? வளர்ந்த பொருள் அப்படியே இருந்துகிட்டு இருக்கப்படாது, இருக்கப்படாது, இருக்க முடியாது, அப்படியே இருக்கப்படாது, இருக்க முடியாது. இப்ப நமக்கு 40 30 சரீரம் இருக்கிற மாதிரியே 100 வருஷம் 200 வருஷம் வரல இருந்துச்சுன்னா கூட இருக்கலாம். இருந்தாலும் ஜலிச்சு இருந்தாலும் ஜலிச்சு போது இருக்கிறவங்களும் ஜலிச்சிருவாரு. அது குறிப்பிட்ட எல்லைக்கு தான் இதுக்கு பவரே, குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இதுக்கு பவரே. தவிர அந்த குறிப்பிட்ட காலம் போச்சுன்னா எல்லாம் சீக்கிற. அதனால அந்த தொடக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டுக்கான் சங்காரம், அவருக்கு தான் ஒரு திறன் உண்டு. துடைப்பதற்கு ஒரு ஆளை போட்டுருக்கான், அந்த ஆளுக்கு பேரு தான் உருத்தரன். உருத்தரன்ங்கிறது பல பேரு, உருத்தரன் பல பேரு. அதே சிவருமான் மகா ருத்ரன், மகா சங்கார காரண உருத்தரன் பேரு. அதற்கு மேல உருத்தர கூட்டங்கள் நிறைய, அதுக்கு மேல அடியாருன்னு உருத்தர்கள் என்று பலர் இருக்கா. ஆக சங்காரத்துக்காக உருத்தர்கள் தனி, அந்த இலாக்கா தனி. அவர்கள் வந்து வளர்ந்த பொருளை குறிப்பிட்ட காலத்துல ஒடுக்குபவர்கள். சங்காரம் என்றால் ஒடுக்குதல். சங்காரம் என்பது பொருளை ஒடுக்குதல். வடமொழியிலே தமிழ்ல அழித்தல். இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் மூன்றுமே நமக்கு நன்றாக தெரியுது, நன்றாக தெரியுது. மூணுக்கும் மூன்று தெய்வங்கள், பரமா, விஷ்ணு, உருத்திரம். நான்காவது பொருள் இருந்துவாரு என்னது? நான்காவது தொழில் மறைத்தல். மறைத்தல், மறைத்தலுக்கு தெய்வம் மகேஸ்வரம். உடைப்பன் உருத்திரனும் சொல்லி திடப்பறவே என்றும் திரோபிப்பீசர். துரோபம்னா வடமொழியில, தமிழ்ல வந்து அது மறைத்தல். வடமொழியில துரோபம். இப்ப திரை போட்டாச்சான்னு கேக்குற, திரை போட்டா சாமி மறைக்குது இல்லவா, திரைன்னு சொல்றோம். துரோபம் வடமொழி. அந்த மறைத்தல் தொழில் வந்து உயிர்கள் சென்ற ஜென்மங்களை, வருகின்ற ஜென்மங்களை, சென்ற ஜென்மம் எங்க இருந்தது, எப்படி வாழ்ந்தது, எப்படி இருந்தது என்றதெல்லாம் தெரியாதபடியும், நாளைக்கு என்ன வரும் என்பது தெரியாதபடியும், தெரியாதபடியும் அதற்கு மேலே வந்து கடவுளை பற்றி உலகியில் சுற்றுகின்றவர்களும் கடவுளை தெரியாதபடியும், கடவுளை தெரியாதபடியும். இப்ப இன்னும் எத்தனை எத்தனையோ இருக்குது மறைத்த தொழில். இத்தனையும் இருந்தாதான் உலகத்துல வாழ்ந்து விட்டுருப்பான். இத்தனை இருந்தாதான் உலகத்துல வாழ்ந்து. மறைத்தலில வந்து உங்களுக்கு வந்து பல சகாயங்கள் இருக்கு. மறைத்தல் தொழில பல சகாயங்கள் இருக்கு. அது எப்படி சகாயம்னு கேட்டா, வினைகள் பக்குவமாக வேணுமானால் இவன் உலகில சுத்த வேணும், உலகில சுத்த வேணும். உலகில சுத்தும் போது கடவுளை மறைச்சிருக்குது. எது மறைத்திருக்குது? திரோதமெல்லாம் கடவுளை மறைத்திருக்கு. மறைக்கலைன்னா கடவுள்கிட்ட நேரா போடுவான். இப்ப நமக்கு அந்த மறைப்ப கொஞ்சம் விலக்கி இருக்கிற நமக்கெல்லாம். இப்ப நம்ம யாருகிட்ட போய்கிட்டு இருக்கோம்? சாமி கிட்ட போய்கிட்டு இருக்கோம். அந்த திரையை எடுத்துக்கிட்டு வாப்பான்னு அழைச்சுக்கிட்டு இருக்காரு. சாமி கிட்ட போய் போய்கிட்டு இருக்கிற, போய்கிட்டு இருக்கிற பக்கமா போயிட்டு பல பேருக்கு அந்த திரையை விளக்கல, சாமி இருக்கிறத காட்டல, அவன் அங்க சுத்திக்கிட்டு விளங்குதா. இந்த மறைத்தலினாலேயே உலகத்துல சுத்துறான், உலகத்துல சுத்துறதுனால வினைகள் அனுபவிக்கிறான், அனுபவிப்பதனால வினைகள் பக்குவத்துக்கு வரும், உயிர் பக்குவத்துக்கு விளங்குதா. மறைத்தல் அதுக்கு அதிகாரி மகேஸ்வரன். எல்லாமே இங்கே கீழே இருக்கிற அதிகாரிகள் தான். இங்கே கீழே இருக்கிற அதிகாரி அமக்கிழே இல்ல, சிவருமான் கீழே இருக்கிற அதிகாரிகள். துடைப்பன் உருத்திரன் சொல்லி திடப்பறவை என்றும் திருவோபிப்பர். திருவோப்பம்னா தான் வந்து மறைத்தல். திருவோபிப்பர் ஈசன் சதாசிவர் அன்றே அனுக்கிறார். சதாசிவர் இருக்கிறாரே அருளர். சதாசிவங்கிற சொல்லே ரொம்ப அழகான சொல். சதான்னா எப்போதும், சிவம்னா எப்போதும் மங்களமாக
6: இருக்கு.
5: சதா எப்போதும் சிவம் மங்களம், எப்போதும் மங்களமாக. அது எப்போதும் அது மங்களமாக இருக்கிறது என்றால் மற்றவைகள் எப்போதும் மங்களமாக இருக்காது. அது எப்போதும் மங்களமாக இருக்கிறது என்று சொன்னால் மற்றவைகள் எப்போதும் மங்களமாக இருக்காது. மங்களமாகவும் இருக்கா, மங்களமாக. அதனாலே சிவம் மங்களம் சதா எப்போதும், சதா அது எப்போதும் மங்களமாக இருக்கின்ற காரணத்தினாலதான் அது முக்தியை கொடுக்கும். அழிவில்லாத பேரின்பத்தை கொடுப்பது யாரு? சதாசி. அன்றே அனுக்கிரகர சிருஷ்டி, திதி, சம்காரம், துரோபவம், அனுக்கிரகம். சிருஷ்டி, திதி, சம்காரம், துரோபவம், அனுக்கிரகம். அன்றே அனுக்கிரகரம். அனுக்கிரகம்னா எப்போது அவர் அனுக்கிரகத்தான் பண்ணிட்டு இருப்பார். சதாசிவம் எப்போதும் அனுக்கிரகத்தான் பண்ணுவார். அந்த முச்சிக்கு போறவர்கள் இந்த நாலு ஆளுகளையும் தாண்டி அங்க சதாசிவத்தை போடும். பரமாவை தாண்டி, விஷ்ணுவை தாண்டி, உருத்திரனை தாண்டி, சதாசிவத்தை தாண்டி, மகேஸ்வரனை தாண்டி அப்புறம் சதாசிவத்தை போடும். அதுதான் பெரிய சிரமம். நாலாளும் சாதாரணமான ஆளு இல்லை. இந்த நாலு பேர்த்தையும் கடந்து போனா சாதாரண விஷயம். அதனாலதான் இந்த நிர்வாண தேக்கியில வந்து இந்த அந்தி ஏசி பண்ணுகிற காலத்துல அந்த வசனத்துல ஒரு பிரமாவே, இந்த ஆன்மாவுக்கு உன்னு

மகாவிஷ்ணுவே, இந்த அண்ணாவுக்கு உன்னுடைய அதிகாரத்துக்குள்ள ஏதாவது வரைகள் இருந்தால், அது அனுபவிக்கும்படியான பாக்கி இருந்தால், அது உடனே அதை தீர்த்து விட்டு இந்த ஆன்மாவை சுத்தமாக அனுப்புவாயாக. இது பரமேஸ்வருடைய ஆணை. நிர்வாண தீட்சையிலையும் வரும், அந்தியும். இப்படி அந்த இடத்துக்கு போகும்போதுதான் இந்த நாலு ஆளுகளையும் கடந்து அங்க போறோம். அதுக்குதான் அந்த நிர்வாண தீட்சை அவ்வளவு உசந்தம். நிர்வாண தீட்சை அந்த மாதிரி பண்ணான்னு, அந்த தீட்சைனா நிர்வாண தீட்சை அப்படின்னு தீட்சைனா நிர்வாண தீட்சை தான். இந்த தத்துவேஸ்வரர்களுக்கெல்லாம் உபச்சாரத்தை பண்ணி, தத்துவேஸ்வரர்களுக்கெல்லாம் மேலாயிருக்கிற தத்துவாதீதனாய் இருக்கிற பரமேஸ்வருடைய ஆணையினாலதான் இவங்க அடங்குவாங்க. தவிர மற்றபடி நம்ம கிட்ட அவங்க சொல்ல முடியாது, சட்டம் இயாது அப்படின்றான். எது பெருமா கிட்ட கேட்டோம்னு வச்சுக்க, விஷ்ணு சட்டம் இயம் இருக்குன்னா ஒண்ணு பண்ண முடியாது. விளங்குத ஆகையினாலே படைப்பன் அயரடிப்பன் பங்க இயக்கன் ஆயிரம் துடைப்பன் உருத்தரணும் சொல்லி, துடைத்தல்னா சங்காரம், துடைப்பன் உருத்தரன் சொல்லும். திடப்பறவை எந்தும் துரோகிப்பர் ஈஸ்வரதாசுர அன்று அனுக்கிறகரா. இந்த அஞ்சு தொழிலுக்கும் அஞ்சு அதிகாரிகள். இதுல இந்த இதுல இன்னொன்னு பரமா வெண்மை, பரமா வெண்மை, விஷ்ணு பச்சை, உருத்தரம் சிவப்பு, மகேஸ்வரம் கருப்பு, சதா சிவம் மஞ்சள். இது இதுல கூட சொல்லல, நானா ஒரு ஆகமம் தயார் பண்ணேன். பரமா வெண்மை, விஷ்ணு பச்சை, உருத்தரம் சிவப்பு, மகேஸ்வரம் கருப்பு, சதாசிவம் அனுக்கிறகம் மஞ்சள். திருவிழாவில் கடைசியில என்ன மஞ்சள் நிறம், அதான் அனுக்கிரகத்தை குறிக்கும். அதத்தான் அதான் அனுக்கிரகம். நடுவில் கருப்பும் இருதுவாரு, அதான் மறைத்தது. அதே மாதிரி உனக்கு இந்த பூமியில தோன்றுகிற பொருள் முதல்ல வெண்மையாக தோன்றும். நெல் முளை எப்படி இருக்குது, எது முளைச்சாலும் அதிகபட்சம் வெண்மையா, அந்த விட்ட பிளந்து ஒன்று வரும்போது வெண்மையா தெரியும். அப்புறம் ரெண்டு நாள் நாலு பார்த்து அந்த பச்சை விஷ்ணு வந்துடுவார் காக்கிறது பச்சை. அடுத்தாப்புல சிறந்து பஞ்சபரமேஸ்வரர். இப்படி இந்த தொழில் உருவாயா முடிஞ்சதா? இப்ப இந்த தொழிலுக்கெல்லாம் ஆறு அதிகாரி, இந்த இந்த படைத்தலுக்கு ஆறு அதிகாரி, பரமா காத்தலுக்கு விஷ்ணு, அடித்தலுக்கு உருத்தரன், மறைத்தலுக்கு மகேஸ்வரன், அனுக்கிரகத்துக்கு இந்த அஞ்சுலயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் தான். இவர் செய்யறது அவர் செய்ய முடியாது, அவர் செய்யறது இந்த அஞ்சு தொழிலையும் செய்வார் சிவபெருமான். ஒருத்தன் அஞ்சு அவங்க சேர்ந்து செய்யறது இல்ல, அவங்களுக்கு உள்ள இருந்து செய்யறாரு, அவங்களுக்கு உள்ள இருந்து. அதனாலதான் அக்குவாய் காப்பாய் அழிப்பாய் எழுதுருவாய் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் உற்பாதம், போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பொங்கலில், போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம நேடுகள், போற்றிமால் நான்மோனும் காணாத முண்டரி, அதான் மறைத்தல். போற்றிமால் நான்மோனு காணாத முண்டரியும் போற்றியாம் உய்யவாட் கொண்டருளும் பொன்மல். அஞ்சு தொழிலையும் அப்படி அழகா சொன்னார், அழகா சொன்னார் திருவம்பாவில கடைசி திருவடியே இந்த அஞ்சு தொழிலையும் செய்தார். உலகம் யாவையும் தாமுலவாக்களும் நிலைநிறுத்தலும் நீக்கலும் நீங்கள் அழகிரா விளையாட்டுடையார் தலைவர் அண்ணவர்க்கே சரணம். அதனாலே அஞ்சு தொழிலுக்கு அதிகாரி சொல்வார், இவங்க ஒவ்வொரு தொழிலுக்கு அதிகாரி, இந்த அஞ்சையும் அவரே செய்வார். அதனாலதான் படைக்கிறவனை குட்டி சிறையில போட்டுட்டு படைச்சாரு. யாரு அந்த குடும்பத்துக்கு இந்த அஞ்சு தொழில் நல்லா தெரியும். அந்த குடும்பத்துக்கு அது குடும்ப தொழில், பரம்பரை தொழில், குடும்ப தொழில, குடும்ப தொழில, பரம்பரையே இல்லையே, பரம்பரையோட இல்லையே, இல்ல இல்ல குடும்ப தொழில், அது குடும்ப தொழில், குலத்தொழில், குடும்ப தொழில். விநாயகர் எடுத்துக்கிறியா, அவர் அஞ்சு தொழில் செய்வார். எப்படி செய்வாருன்னா, எழுத்தாணியில படைக்கிறார், இந்த கையில வச்சிருக்கிற மோதகம் இருக்குதுவாரு அதுல காக்கிறாரு, அங்குசத்துல அழிக்கிறார், பாசத்துல மறைக்கிறார், இது இது பாசத்துல மறைக்கிறாரா அங்குசத்தால அழிக்கிறார், இது இது துதிக்கையினால அருள்றார், எழுத்தாணியால படைக்கிறாரு, மோதகத்தால காக்கிறாரு.

0: புருஷன் அவர் கொடுவாரு, அதுல அழிக்கிறாரு, இந்த பாசத்துல மறைக்கிறாரு. துதிக்கை என்ற கரம் இருக்குதுவாரு, துதிக்கை ரத்தன கலசம் வச்சிருந்தாரு, அதுல அனுக்கிறார். அருணோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டார் அவரு. அப்படித்தான் செய்யும். ஆகையினாலே இப்படி அஞ்சு தொழிலும் அஞ்சு அதிகாரிகள் எல்லாருக்கும் அதிகாரி சௌருமான். சரி, அதற்கு மேல இந்த மண்ணை பத்தி, இந்த பூதங்களுடைய தன்மைகளை பத்தி சொல்றார். பூதங்களுடைய தன்மைகள், அது தன்மை எப்படின்னா கடினம், பதம், குளிர்ந்த பதம், அப்புறம் ஒன்றுவித்தல், அப்புறம் சலித்து திரட்டுதல், அப்புறம் நிரந்தரமாய் நிறுத்தல். இந்த அஞ்சு பூதத்துக்கு அஞ்சு தொழில். மண் கடினமாய் தரிக்கும், மண் கடினமாய் தரிக்கும்னா திண்மையுடையதாகும். திண்மை எல்லாம் அது எது தாங்கிட்டு இருந்தது, எல்லாம் மண் தன்மை. அப்படி கடினமாக அதுக்கு அந்த கடினத்தன்மை அந்த மண்ணுக்கு தரவில்லை, ஆனால் இத்தனை உருளை இத்தனை உயிர்களையும் தாங்கிட்டு இருக்காரு, இத்தனை உயிர்களையும் தாங்கிட்டு இருக்காரு. அருக்கனை சோதி அமைத்தோர்ந்திருத்தது மதியில் தன்மை வைத்தோர்ந்திருந்ததில் தீயில் வெம்மை செய்தோம் புயதில் வானிற்கலப்பு வைத்தோர் மேதகு காலின் ஊக்கம் கண்டோனர்கள் நீரில் நின்றவை நிகழ்ந்து ஒளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றது. மண்ணில் திண்மை வைத்தோன் என்று இணைப்பல கூடி இணைப்பல கூட அனைத்து அனைத்து அப்பை அடைத்தோம். இதெல்லாம் பண்ணி பண்ணி ஒவ்வொரு பொருளையும் வச்சானா, நெருப்புல சூட்ட வச்சானா, தண்ணீர்ல குளிர்ச்சியை வச்சானா, மண்ணில திண்மையை வச்சானா. புரியுதா என்னது இது? திருவண்ட பகுதி. அதனாலே மண்ணில் திண்மை வைத்தோம் இல்ல சொல்றாரு கணேஷ், மண்ணில் திண்மை மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே வதமா. வாரின்னா கடலுக்கு பெயர், அது அது தன்மையினாலே நீருக்கு. அது என்ன பண்ணும்னா குளிர்ச்சியாக இருப்பது, பதப்படுத்தும் எந்த பொருளையும் பதப்படுத்தும். மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே வதமா. உன் கணல் சுட்டு ஒன்று இருக்கும், எந்த பொருளை போட்டாலும் நெருப்பெண்ண ஒண்ணு சுட்டு ஒன்று இருக்கும், ஒன்றாகிவிடும். எல்லாம் கடைசியில என்ன ஆகுது, என்ன விறக போட்டாலும் என்ன பொருளை போட்டாலும் என்ன ஆகுது, ஒரே உருளாகுது. என்ன பொருள்? கணல். பொன்கண்ணா பிரகாசம் புரிந்திய கணல் நெருப்பு சுட்டு ஒன்று ஓவாமல். வன்கால் பறந்து சலித்து திரட்டும், வன்கால் பறந்து சலித்து திரட்டும். வன்கால்னா வலிமை புரிந்திய இந்த காற்று இருக்குதுவாரு, வளம் புரிந்திய காற்று, அது என்ன பண்ணும்னா திரட்டும், சலித்து திரட்டும். சலித்து திரட்டுங்கிறதுல என்ன புரியுதா? சலித்து திரட்டு புரியுதா? காத்துல தானே சலிக்கிறீ, பதறு வேற நின்று இப்ப இதுல என்ன என்ன செல்லடையில கொண்டு சலிக்கிறோம் இல்ல, அதே காத்து சலிக்கிறோம். சலித்து திரட்டும், எதை எதனோட சேர்க்கணும் அதன் அதனோட சேர்த்து திரட்டும். மென்மையான பொருளை ஒரு பக்கம், வன்மையான பொருளை பக்கம் சலித்து சலித்து திரட்டும். பார்க்கிற ஆகாயம் நிரந்தரமாக இருக்கும், ஆகாயம் தன் நிலைமையில மாறாமல் நிரந்தரமா அப்படியே இருக்கும். அது அப்படி இல்லைன்னு வச்சுக்க, ஆகாயத்தை ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகாயம் வெளியே இருக்கு, வெட்ட வெளியே ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்படின்னா எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கும், இந்த நான்கு பூதங்களுக்கும் இடம் கொடுத்துருக்கும். நான்கு பூதங்களுக்கும் ஆகாயம் இடம் கொடுத்துருக்கும். ஆகாயம் தான் எல்லா பூதங்களையும் தாங்கிட்டு இருக்கிறோம். இப்ப காத்து எதுல அடிக்குது? ஆகாயத்துலதான். நெருப்பு ஆகாயத்துல, தண்ணீர் ஆகாயம், எல்லா பூதங்களும் ஆகாயத்துலதான் விளங்குதா? அதனாலதான் இந்த பஞ்சபூத தலங்களிலே சிதம்பரம் விஷயம், பஞ்சபூத தலங்களிலே சிதம்பரம் உயர்ந்தது என்னவென்றால் சிதம்பரம் ஆகாயம். எல்லா பூதங்களையும் தாங்கிக் கொண்டிருப்பது, இடம் கொடுத்துக் கொண்டிருப்பது ஆகாயம். வெட்டபடி வெளியில்லைன்னா நீங்க வெளியே போவ. அதனாலே ஆகாயம் ஐந்து பூதங்களிலும் சிறப்புடையது. பானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்று சொல்லுகிறார் அல்லவா. அதனாலே அந்த ஆகாய பூதமாயிருக்கிற அந்த விழி எல்லா பூதங்களுக்கும் இடம் கொடுத்து, எல்லா பூதங்களுக்கும் இடம் கொடுத்து இந்த பூதங்களை மூலமா நம்ம காப்பாற்றி கொண்டிருக்கோம். அதனாலதான் அந்த தூக்கி எதிர்வெளி எழுத இருக்குது ஆகாசத்துல தான், தூக்கி எதிர்வெளி ஆகாசத்துல தான் ஆடுறார். அவர் ஆடுறது ஆகாய இந்த ஆகாசத்துல தான் மண் இருக்குது, தண்ணி இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குதா. அதனாலதான் எல்லா தெய்வத்தினுடைய கோயிலுடைய சக்திகளும் சிதம்பரத்தில் போய் ஒன்றுகிறது. சிதம்பரத்தில் போய் சேருகிறது என்றால் எல்லா ஆகாயத்திலும் ஒடுங்குகிறது, எல்லா ஆகாயத்திலும் சிதம்பரத்தில் எல்லா கோயிலுடைய கலைகளும் போய் சிதம்பரத்தில் ஒடுங்குது என்று சொன்னால் அதுதான். மண் கடினமாய் தெரிக்கும் வாதி குளிர்ந்தே பதமா உண்கணல் சுட்டு ஒன்றுவுக்கும் ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாய நிரந்தரமாய் நிற்கும் நிறைவு. இதுல இந்த அஞ்சு பூதங்களிலே இந்த மூன்று கண்ணுக்கு தெரியும், ரெண்டு கண்ணுக்கு தெரியாது. மண்ணு கண்ணுக்கு தெரியுது, தண்ணீர் கண்ணுக்கு தெரியுது, நெருப்பு கண்ணுக்கு தெரியுது, காற்று கண்ணுக்கு தெரியாது, ஆகாயம் கண்ணுக்கு தெரியாது. ஆகா காற்றை எதனால அறியலாம் என்றால் பரிசத்தினால அறியலாம். நல்ல காற்று அடிக்கிறியா ஏன்னா காற்று தெரியுதான்னு கேட்டா தெரியாது. இப்ப இந்த 36ல இந்த நாலு பூதம் தான், மூணு பூதம் தான் தெரியுது கண்ணுக்கு, மூணு தத்துவம் தான் தெரியுது. விளங்குதா? இன்னும் இதுக்கு மேல 33 தத்துவம், இந்த மூணு தான் தெரியுது, அதுக்கு மேல இருக்கிறது உனக்கு தெரியலே இல்ல. இந்த 36 தத்துவம் கடந்து இருக்கிற கடவுள் எப்படி தெரியும்?
1: தெரியாம
0: தெரியாம. சரி, இதுக்கு மேல நீ காத்து இல்லேன்னு சொல்லிட முடியுமா? கண்ணுக்கு தெரியும் இல்லையு சொல்ல முடியுமா? அது போல தெரியாம இருப்பதால கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எதனாலே அறியலாம்? கருத்தால அறிவது வேறு, கருவியினால் அறிவது வேறு. கண்ணால அறிவது வேறு, கருத்தால அறிவது வேறு. கண்ணாலே அறிகின்ற பொருள கண்ணால அறியலாம், மூக்கால் அறிகின்ற பொருள மூக்கினால் அறியலாம், செவியால் அறிகின்ற பொருள செவியால் அறிகிறத மூக்கினால் அறிய முடியாது. கொஞ்சம் தேன் அது எதுல ஊத்தினா இனிக்கும்? நாவில ஊத்தினா இனிக்கும், கொஞ்சம் காதுல விட்டோம்னு வச்சுக்கோ. அதனாலே எந்த பொருளை எந்த கருவியினாலே எந்த பொறிகளால உணர முடியுமோ அதனால. அதுபோல கடவுளை இந்த பொறிகளாலே உணர முடியும். அதைத்தான் திருவாசகம் திருண்ட பகுதியிலே கண்முதற் புலனால் காட்சியும் என்று ஒன்றார். கண்முதற் புலனால் காட்சியும் விண்முதற் பூதம் வெளிப்பட வகுப்பு திருவண்ட பூதம். இந்த பூதங்கள் எப்படி தோன்று தெரியுமா? ஆகாயத்திலிருந்து காற்றும், காற்றிலிருந்து நெருப்பும், நெருப்பிலிருந்து நீரும், நீரிலிருந்து மண் தோன்றுதான் முதல்ல படைப்பு. உடுங்கிறது மண்ணு தண்ணீர்ல உடுங்க, தண்ணீர் நெருப்புல உடுங்க, நெருப்பு காற்றில் உடுங்க, காற்று ஆகாயத்தில் தோன்றும் போது ஆகாயத்திலிருந்து காற்று தோன்ற, காற்றிலிருந்து நெருப்பு உண்டாக, நெருப்பிலிருந்து நீர் உண்டாக, நீரிலிருந்து மண் உண்டாக, இப்படி தோன்றும். உடுங்கும் போது மண் தண்ணீரில் உடுங்க, தண்ணீர் நெருப்புல உடுங்க, நெருப்பு வந்து காற்றிலே உடுங்க, காற்று ஆகாயத்தில். அதனாலதான் ஆகாயத்துக்கு சிறப்பு அதிகம். அஞ்சு பூதங்கள் எது தெரியாம இருக்குதோ அதுக்கு தான் சிறப்பு அதிகம். இப்ப உயிர் தெரியுதா தெரியலையா? தெரியல. அது சிறப்பா சிறப்பு இல்லையா? அதே போலதான் கடவுள். இவ்வளவு உண்மைகளை இந்த அளவுக்கு வந்தால் அல்லவா அவனுக்கு கடவுள் நம்பிக்கையும் கடவுளுடைய தன்மையும் சிறப்பு. ஆகையினாலே இப்படி மண் கடினமாய்த்தரிக்கும் அறி உளிர்ந்தே பதமா உங்களது சுட்டு ஒன்றுவுக்கும் ஓவாமல் பறந்து செழித்து திரட்டும் பார்க்கலாய நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து என்பது இந்த பாட்டு 10வது பாட்டு. இந்த 10வது பாட்டுல என்ன சொல்றாரு, என்ன பண்றாரு, புலன்கள் சொல்லுறார். பூதம் வேறு, புலன்கள் வேறு, பொறிகள் வேறு. பூதம் வேறு, புலன்கள் வேறு, பொறிகள் வேறு. இப்ப இதுல வந்து புலன்களை பத்தி சொல்லுகிறாரு. இப்படி எப்படி சொல்றாருன்னா, ஐம்புலன்கள், புலனை இங்கும் புரிகலைங்கன்னு வரும். ஏன்னா அந்த புலன்கள் எப்படின்னா ஓச பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஓசை சப்த பரிச ரூப ரச கந்தம்னு படமொழியில் சொல்றோம். சப்த பரிசம் ரூபம் ரஜம் கந்தம்னு படமொழியில் சொல்றோம். அது ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ரெண்டையும் கலந்து சொல்றாரு. இவங்களுக்கு நம்ம ஆசிரியர்களுக்கெல்லாம் வடமொழி தென்மொழி ரெண்டும் கலந்துதான் பல சொல்லுவாங்க, இதை விட தனி தமிழ்ல சொல்ல மாட்டாங்க. இப்ப திருவாதிரை எத்தனை வடமொழி இருக்கு? உள்ளபடி மாபூதம் போதினம். மாபூதம்னா தூலபூதமா இருக்கிற பெரிய பூதங்கள் உனக்கு நன்றாக கண்ணுக்கு தெரியற பூதத்தை முதல்ல சொல்லிட்டப்பா சொல்லிட்டனா உள்ளபடி அசுவாகமத்தில் சொன்னபடி உனக்கு மாபூதம். ஆசிரியர் மானம் ஒன்று சொல்றார், உள்ளபடி மாபூதம் போதினம் உன்றனக்கு கள்ள மிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கு. கள்ள மிகும் ஐம்புலனும் கட்டுரை புலனை சொல்லும் போது அதுக்கு ஒரு நல்ல பட்டம் கொடுத்து சொல்றாங்க. நல்ல பட்டம் எதுக்கு? புலன் கெடுக்கும். அதைத்தான் திருமூலர் என்ன பண்ணாரு, கள்ளப்புலன் ஐந்தும் காளாமணி விளக்கு. கள்ளப்புலன் ஐந்தும் காளாமணி விளக்கு என்றார். அதனால இந்த புலன்கள் ஐந்தும் நமக்கு எவ்வளவு நன்மை செய்யணுமோ செய்யுது, அதே சமயத்துல தீமையா ரெண்டு குணமும் உண்டு. ஞானிகளுக்கு நல்லதாக இருக்கு, அஞ்ஞானிக்கு தீயதாக இருக்கு. அதனாலதான் திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில் கற்பகரகம் ஊனுடம்பு ஆலயம் வேகமே சிவாலயம். நேற்று கூட இதுல படிச்சேன் தேவாரம் வேதசாரமா. தேகம் சிவாலயம், உள்ளம் பெருங்கோயில், உள்ளம் உடம்பு அலை, உடம்பே அலை சிவாலயம், ஏகத்தை சிவாலயமா. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஈசானமூர்த்தி ஆயிரமா, தத்துவசோத்திராயமா, அகோர் ஹிருதயாயனமகா, வாமதேவ்யாயனமகா, சத்யோசாதமூர்த்தியே நமகா, வித்யாதேகாயனமகா, நேத்ரோபியனமகா, சிவாயனமகா, ஹிருதயாயனமகா, சிவாயனமகா, ஹிருதயாயனமகா, சரசேனமக, சிசாயனமகா, கவசாயனமக, கவசாயனமக, அஸ்திராயனமா, அஸ்திராயனமா, அஸ்திராயனமா, கவசாயனமா, சிவாயோசு. இப்ப சகலீகரணம் பண்ணிட்டேன் இதுல, இது அங்கனையாஸ், அங்கனையாஸ் என்ன பண்ற அத்தனையும் மந்திரமாக மந்திரமாக என்ன பண்ணுவது புரியல. தேகத்தையே தேகத்திலே சிவ மந்திரங்களை பதிய வச்சு, அதனால இந்த அங்கனியாசம் கரடிசாயம் தெரியாது, பூஷம் பண்ணக்கூடாது. ஆமா, சுத்தி பூத சுத்தி சுத்தி இல்லாத பாத்திரத்துல பொருளை போடக்கூடாது இல்ல. இப்ப ஊடமா இருக்கிற பாத்திரத்துல பால ஊத்தலாமா? உபதேசம் எப்பப்பா அத்துவ சுத்தி எல்லாம் பண்ணி யாக கிரிய எல்லாம் பண்ணி கடைசியா தண்ணியை ஊத்தி குளிப்பாட்டி அப்புறம் தான் உபதேசம் தெரியுமா? அது உபதேசம் காதுல பண்றாங்கல்லப்பா. பூசையை பண்ணி கும்பத்துல சுவாமி எழுந்துள்ள பண்ணி குண்டத்துல எழுந்துள்ள பண்ணி இங்க எல்லாம் பூசையை பண்ணி தீர்த்தங்களை வச்சு அந்த தீர்த்தங்களை சிவதீர்த்தமாக பாவித்ததுக்கு பூசை எல்லாம் பண்ணி அந்த தீர்த்தத்தினாலே உனக்கு அபிஷேகத்தை பண்ணி அதன் பிறகுதான் உனக்கு உபதேசம். முதல செய்கிற சடங்குகள்ல ஆண் சுத்தி, இப்ப இந்த தீர்த்தத்தினால தேக சுத்தி, இப்படி எல்லாம் பண்ணி அப்புறம்தான் மந்திரத்து உபதேசம். இதுல காப்பியை ஊத்தணும்னா என்ன ஊத்துறது? அதனாலதான் உள்ளம் பெருங்கோயில் ஊடம்பால் தினந்தோறும் சுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மந்திர சுத்தி பண்றோம், மந்திரத்தால சுத்தி பண்றோம், தண்ணீராலையும் சுத்தி பண்றோம், மந்திரத்தினாலையும் சுத்தி பண்றோம், சாமியை உள்ளத்தில் இருந்தால் பண்ணி உள்ளத்தையும் சுத்தி பண்றோம். இந்த உண்மைகள் இந்த வேற நமக்கும் கிடையாது, நமக்கு தான் கிடைச்சு. இந்த உண்மையை தெரிஞ்சதுன்னா ஆகா யாவருக்கும் மேலானோம் சித்தியா சொல்றது, யாவருக்கும் மேலானோம் என்று இருமாப்பு. நம்ம சாதாரண மனிதன் அல்ல, சிவபெருமானுடைய புத்திரன் ஆகிவிட்டோம். திங்கனுடையார் அடியாருக்கு அடியவனாகிவிட்டோ. யாவருக்கு மேலானோ என்று இருமாப்பேதி திங்கன்முடியார் அடியார் அடியோம் என்று திரிந்திடுவது சிவஞான செய்தியுடன் என்பது சத்தியம். அதனாலே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளர் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், வள்ளல் புராணாகிய சிவருமானுக்கு வாய் கோபுரவாசல். தெள்ள தெளிந்தார் தெளிந்தாறு தெள்ள தெளிந்த கூட்டுப்பா நல்லா கூட்டு அது மாதிரி பத்திரத்தை கழுவு நன்றாக பாத்துறதுங்க அப்படி சொல்ற முடியும். அது போல தெளிதல் தெளிவா தெளிவு நன்றாக தெளிவு நன்றாக அப்படி தெளிந்தவர்கள் யார் என்றால் அவர்கள் தான் பரமஞானிகள். அவருடைய சீவன் சிவசிங்கமான சீவனுக்குள்ளே சிவமனம் பூத்ததுன்னு சொல்றாரு. சீவனுக்குள்ளே சிவமனம் பூத்ததுங்கிறாரு. சீவன் வேறு சிவன் வேறு தான் சிவன் வேறு சிவன் வேறு அது எப்படி சொல்றாரு திருமூலர். சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை. சிவன் ஒரு பக்கம் சிவன் ஒரு பக்கம் இல்லை ஒரே பக்கத்துல தான் இருக்கலாம். சீவன் என்ன சிவன் வேறு இல்லை. சீவனார் சிவனாரே அருகிலர் சிவனார் சிவனாரு பின்னால் இருக்கிறான் சிவன் அதனால தெரியல. ஞானிகளுக்கு முன்னால் இருக்கிறான். இப்ப இந்த இந்த உண்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா நூலு. இப்ப மாணிக்க வாசகருக்கு எங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரா மாணிக்க வாசகருக்கு பின்னாலேயே புறம் புறம் செல்வமி பால் நினைவு ஞானம் பெற்று விட்டா முன்னாடி வந்தாரான் அவனையும் கூட்டிட்டு அலையறான். அதெல்லாம் ஒரு ஆசிரியர் சரி இருக்கட்டும். அதனாலே வந்து தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சொல்லுவோம். தெள்ள தெளிந்தார்க்கு பரமஞானிகளுக்கு சீவன் என்கின்ற தற்போதம் இழந்து சிவ சீவன் என்கின்ற தன்னையே மறந்து சிவமாக ஆகிவிடுகிறதுனால சீவனே சிவலிங்கம் ஆகிவிடும். தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவன் கள்ளப்புலந்த ஞானிகளுக்கு காளா மணிவிளக்கு. நமக்கு இருட்டா இருக்குது அஞ்சும் அவர்களுக்கு ஒளியாகுது. இந்த புலங்கள் அஞ்சும் நமக்கு என்ன செய்யுது கெடுதல் பண்ணுது. கெடுதல் பண்றது உங்களுக்கு புரியுதா? இதை பார்க்க கூடாத பார்த்தோம்னு வச்சுக்க கெடுதல். சாப்பிடக்கூடாத சாப்பிட்டோம்னு வச்சுக்க கெடுதல். அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் ஓரளவு நம்மளால முடிஞ்ச வரையும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஞானிகள் அப்படி இல்லை. புலன்கள் சொன்னபடி கேட்க மாட்டாங்க. அவங்க சொன்னபடி புலன்கள் சொன்னபடி நம்ம கேட்கறோம். இன்னைக்கு சேராதுன்னு தெரிஞ்சுக்கு வச்சுக்க நல்ல பலகாரங்க ஒன்னாலும் பிள்ளைகள சுட்டதுங்க அருமையா கொஞ்சம் தின்னு வரணும் சரி தின்னுதான் பாக்கலாம். புரியுதா? சேராதுன்னு தெரியும் தெரிஞ்சு சாப்பிடுறேன். அது போல புலன்கள் வந்து அஞ்ஞானிகளை அடக்குது. விஞ்ஞானிகள் புலன்களை அடக்குகிறார். அதனாலதான் கள்ளமிகு ஐம்புலம் திருட்டுத்தனமா இருக்கிற ஐந்து புலம் மாறி நின்று என்னை மயக்கிடும் பஞ்ச புலனைந்தில் வழி அடைப்போம். அழகா சொன்னார் யாரு திருவாஸ் மாறி நின்று எனக்கு மாறுபட்டு நின்று நான் என் கருத்துக்கு மாறுபட்டு நின்று என்ன மயக்குகின்ற வஞ்ச புலம் விலங்கு மனத்தால் உவலா உனக்கு அது அரம்பாவைன்னு அருங்க ஏற்றால் கட்டி பிறந்தோர் பொறுத்தங்கும் முழுவதுக்கும் மூடி மலஞ்சோர் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்யனார். தெளிவா சொன்னார் சோழம் மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் மலா உனக்கு வந்தார். அதனால கள்ளமுகம் புலன்னார். அதுதான் ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம். அதனால செவியினாலே ஓசையை அறிகிறோம். அதே போல பரிசத்தை எதனால உடம்பால் அறிகிறோம். உடம்பு பரிசத்தை அறியும் செவி ஓசையை அறியும் அதற்கு மேல கண் உருவத்தை அறியும் கண் உருவத்தை அறியும் சுவைய நாவு அறியும் சுவைய நாவு அறியும் அது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். நாற்றத்தை மூக்கு நாற்றத்தை மூக்கு அறியும் அது உள்ளபடியும் ஆபூதம் உரைக்க கேள் உண்டனுக்கு வள்ளல் அருளால் என்று உள்ளபடியும் ஆபூதம் ஓதினோ உண்டனுக்கு கள்ளமிகு ஐம்புலனும் கட்டுரைக்கு மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசைதரும் ஐம்புலனே. இந்த வாராதி இந்துக்கும் பன்மதியும் சொன்னார் பாரு படைத்தல் சொல்லி சொன்னார் அல்லவா. இப்பதான் அவருக்கு படைத்தல் தான் தெரியும் காத்தல் தெரியாது. அப்புறம் அவருக்கு முக்கியம் விஷ்ணுவுக்கு காத்தலத்தான் தெரியும் முத்திய கொடுக்க தெரியாது. இதே மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு தொழில முத்திய அருள்வர சதாசிவர். அது நம்ம திருவாதமுடி புராணத்துல இந்த நடராஜ பெருமான் இருக்கார் வெற்றி கொடியை கட்டி இருக்கிறார். இந்த திருவடியில தூக்கியதில் உள்ள ஒரு வீரக்கடலை கட்டியிருக்கிறார். தூக்கி எதிரொடியில வீரக்கடல், ஊன்றி எதிரொடியில, ஊன்றி எதிரொடியில வீரக்கடல், ஊன்றி எதிரொடியில ஒரு மணி கட்டியிருக்கும், ஊன்றி எதிரொடியில ஒரு மணி கட்டியிருக்கும், அது வீரக்கடல். வீரக்கடல்னு ஒரு அம்மா பார்த்துக்கிட்டே நிற்கிறார். இவர் வந்து வீரக்கடலை கட்டிக்கிட்டு என்ன பண்றாரு, ஆடிக்கிட்டு நிற்கிறார். இது என்ன குறிப்பு தெரியுமா, உலகத்தில் இருக்கிற தெய்வங்களிலே என்ன தவிர எவனும் முக்கிய கொடுக்க முடியாது. முக்கிய கொடுக்கறதுக்கு நானே வல்லவன் என்பதைத்தான் வீரக்கடலுக்கு கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் தெரியுமா. நன்னும் பரவி ஒளித்துயிர், நன்னும் பரவி ஒளித்து உயிர்க்க நலஞ்சியர் முத்தி கொடுப்பதற்கு இன்னும் சமய கடவுளரில் யானே வல்லன் எனப்பதவர். இன்னும் சமய கடவுளரில் ஒவ்வொரு சமயத்தும் கடவுள் இருக்காங்கல்ல, அந்த கடவுள் யானே வல்லன் எனப்பதமே. வண்ணந்துகள் ஒரு கலர் அணிந்து மதுகை கொடியும் கட்டி அரு பெண்ணம்பிகை கண் காண நடம் செய்வான் அந்த பெருந்திருப்பான். இல்லைன்னா அவ்வளவு தைரியமா நின்று நாட்டி ஆடிக்கிட்டு இருக்க முடியுமா? அது எதுக்கட ஆடுறான்னா, முத்தியம் கொடுக்கறதுக்கு நான் தான் வல்லவன். ஆகையினாலே இப்படி புலன்களை பத்தி உள்ளபடி மாபூதம் ஓதினோம். உன்னனுக்கு கள்ளமிகு ஐம்புலனும் கட்டுரைக்கும் மெல்லவே ஓசை பரிசோ உருவம் ஜோயனாற்றம் ஆசிரும் ஐம்புலனேயாம் என்று இந்த ஐம்புலன்களை பத்தி சொன்னாரு. அதுக்கு மேல ஞானேந்திரியம் கண்ணேந்திரியம் திருவாதூரில் அருமையான பாட்டு. பிறவியை ஒழித்து முக்கிய குடும்பத்திற்கு நானே வல்லவன் என்பதே அவன் ஆடுகின்ற நாட்டியத்திலிருந்து நீ கண்டு கொள்ளலாம். இப்படி இருக்குது. அதனால அதற்கு மேல வருகின்ற உரைகளை அடுத்த வாரத்தில் சந்திப்போம், திருவருளை சந்திப்போம்.

வானுகில் வடாதுவீய மதிவடம் துறக்க மன்னன் கோன் மறையறுதிய குறைவிலாது இருள் வாழ்க நான் மறையறங்கடோங்க நற்றவள் வெள்ளி வெல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org இல் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம். வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: இன்றைக்கு நூலுக்குள்ளே போகலாம். சிவஞான போதம் 12 நூற்பாக்கள். 12 நூற்பாக்கள் 2 பிரிவுகள். என்ன பேரு? பொது அதிகாரம், உண்மை அதிகாரம். இப்ப நூலிலே முதலிலே விநாயகர் துதி, விநாயகர் துதி. இந்த நூலுக்கு தலைவர் யாரு? இறைவன், சிவபெருமான். இறைவன் தான் இந்த நூலுக்கு தலைவர். இந்த நூலினாலே போற்றப்படுபவர். அவரை வணங்காமல் விநாயகரை வணங்குகிறாரே இவர். ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம்? அவர் வேறு, இவர் வேறா? ஆக யாரை வணங்கினாலும் அது ஒரு வணக்கம்தான். முழுமுதற் கடவுளை வணங்கியதாகும். ஆக இறைவனுடைய சக்திதான் விநாயகர். அவருடைய ஒரு ஆற்றல், இறைவனுடைய எண்ணற்ற ஆற்றல்களிலே ஒரு ஆற்றல் விநாயகர். இன்னொருவர் முருகப்பெருமான். மீனாட்சி அம்மையே இறைவனுடைய சக்திதான். ஆக ஒரே இறைவன், அவனுடைய சக்திகள் பல. இந்த முதல் செய்யுள் மங்கள வாழ்த்து என்று போட்டிருக்கிறது. புத்தகம்லாம் இருக்கிறதா? மங்கள வாழ்த்து. மங்களம் என்றால் என்ன? மங்களம் நன்மை. மங்களம் என்றால் நன்மை. சிவம் என்ற பெயருக்கும் மங்களம் என்பதுதான் பொருள். சிவம் என்றாலே மங்களம் என்பதுதான் பொருள். அதாவது இறைவன் எப்படிப்பட்டவன்? நன்மையே வடிவானவன், தீமையே இல்லாதவன். ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறாரே, நன்றுடையானை தீயது இல்லானை. அதுதான் இறைவனுக்கு இலக்கணம். நன்மையே உடையவன், தீமையே இல்லாதவன். உலகத்தில் அப்படிப்பட்ட பொருள் இருக்கா? எல்லா பொருள்களும், உலகப் பொருள் அனைத்துமே நன்மை தீமை இரண்டும் கலந்தவைதான். உயிர்களும் அப்படித்தான். இறைவன் ஒருவன்தான், நன்மையே உருவானவன். எனவே அவனை வாழ்த்துவதுதான் மங்கள வாழ்த்து. இந்த செய்யுளிலே விநாயகரை எதற்காக வணங்குவார்கள் உலகத்தில்? எடுத்த காரியம் இடையூறு இல்லாமல் இனிது முடிய வேண்டும் என்பதற்காக விநாயகரை வணங்குவது மரபு. விநாயகரை வணங்கித்தான் செயலை தொடங்குவார்கள். இடையூறு வரக்கூடாது. இடையூறு யாருக்கு வரும்? இடையூறு யாருக்கு வரும்? இடையூறு எதனாலே உண்டாகிறது? இடையூறுக்கு காரணம் என்ன? வினை. வினை அவரவருடைய வினைக்கு ஏற்பத்தான் இந்த இடையூறெல்லாம், துன்பம் எல்லாம் வருகிறது. இந்த நூலினுடைய ஆசிரியர் மெய்கண்டார், அவரும் வினை உடையவரா? நாம் தான் வினை வயப்பட்டவர்கள். மெய்கண்டார் இறைவனுடைய திருவருளுக்கு ஆளானவர், அவருக்கு வினை உண்டா? அப்படிப்பட்டவர் விநாயகரை வணங்க வேண்டுமா? அவருக்கு இடையூறு வருமா? ஆனாலும் விநாயகரை வணங்குகிறார். ஏன் என்றால், அது முன்னோர்களுடைய மரபு. மரபு பெரியோர்கள் கடைப்பிடிக்கிற முறை. விநாயகரை வணங்கித்தான் எந்த செயலையும் தொடங்க வேண்டும் என்ற அந்த முறையை, அந்த முறைக்கு மெய்கண்டாரும் கட்டுப்பட்டு விநாயகரை துதிக்கிறார். எனவே மரபை நாம் வழுவ விடக்கூடாது. எவ்வளவு பெரியவராக நாம் இருந்தாலும் மரபை போற்ற வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. அது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, இந்த மாணாக்கர்கள் இந்த நூலை தொடங்குகிற போது முதலிலே விநாயகரை நினைந்து இந்த படிக்க தொடங்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துவதற்காக, மாணவர்களுக்கு அறிவுறுத்துவதற்காக மெய்கண்டார் இந்த விநாயகர் வாழ்த்தை அமைத்திருக்கிறார். ஆக இதை சொல்லித்தான் நூலை தொடங்க வேண்டும் என்ற இப்படி இரண்டு கருத்து. ஆக மெய்கண்டார் தனக்காக செய்யவில்லை, விநாயகர் வணக்கத்தை உயிர்கள், பிற உயிர்களுக்காக, இந்த நூலை பயில்கின்றவர்களுக்காக. இந்த செய்யுளிலே என்ன சொல்லுகிறார்? விநாயகரை வணங்குவார்கள் பெரியோர்கள். ஏனென்றால் சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் பொருட்டு விநாயகரை வணங்குவார்கள். சிவபெருமானுடைய அருளை பெறும் பொருட்டு விநாயகரை வணங்குகிறார்கள் அடியார்கள். அதுதான் நோக்கம்.

0: வீட்டிலே ஒரு பெரிய அதிகாரி, அவரை போய் அவரால் ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. அவரை போய் பார்க்க வீட்டுக்கு போகிறோம். அவருடைய குழந்தை வாசலில் நிற்கிறது. உடனே இவர் என்ன செய்வார், போனவர் அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சுவார். எதற்கு? ஆமாம், அதிகாரிக்கு ஒரு அதை பார்த்த உடனே ஆமாம் ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது இல்லையா? அதுபோல விநாயகரை வணங்கினால் பெருமானுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்ற ஒரு கருத்து. எப்படியோ காரியம் ஆக வேண்டும். ஆக அடியார்கள் என்ன வேண்டுகிறார்கள் இறைவனிடம்? அவர்கள் வேண்டிய காரியம் என்ன? அவர்கள் வீடு பெற்றே விரும்புவார்கள். வீடு பேறு, முத்தி பேறு, அதை தரக்கூடிய ஒரே ஒருவர் யாரு? சிவபெருமான் தான். அந்த பயனை கருதித்தான் இந்த விநாயக வணக்கத்தை அமைத்திருக்கிறார். அந்த நான் சின்ன பாட்டு பாருங்க, நாலே வரி நான்கே வரி, ஒவ்வொரு வரியிலையும் மூணு சொல்லுதான் இருக்கு. மும்மூன்று சொற்களாலான நான்கு வரிகளை உடையது. அதுல தெரியாத சொல் என்ன இருக்கு? கல்லால் நிழல், மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவர். எவ்வளவு எளிமையான பாட்டு. இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டுமா? ஆனா இதுக்கு எவ்வளவோ விளக்கம் சொல்லலாம். இந்த சிறிய பாட்டுக்கு எவ்வளவோ விளக்கம் சொல்லலாம். அதுதான் அருளாளர்களுடைய வாக்கு. அப்படி இருக்கும், பார்க்க எளிமையா இருக்கும். இப்ப நதி அமைதியாக இருந்தாலும் உள்ளே ஆழமா இருக்கும். அதுபோல இந்த செய்யுள் ஆழமான கருத்துக்களை உடையது. நல்ல அங்கே விநாயகரை குறிக்கிற சொல் என்ன இருக்கு பாட்டுல? விநாயகரை குறிக்கிற சொல் என்ன இருக்கு? பொல்லார். பொல்லாதவர் அவரு? பொல்லார் இல்ல. நீங்க அப்படி நடிச்சுட்டீர்களா? இதுதான் சரியான வார்த்தை. பொல்லுதல் என்றால் கல்லிலே செதுக்குதல், புளியினாலே செதுக்குதல், பொல்லுதல். அப்படி இந்த விநாயக பெருமானுடைய வடிவம் கல்லிலே யாரினாலும் செதுக்கப்படவில்லை. செதுக்கப்படாமல் தானாக தோன்றிய சுயம்பு மூர்த்தி, தான் தோன்றி அது மக்களுடைய பேச்சு வழக்கில் பொல்லார் என்பது பொல்லாராயிற்று. மக்களுடைய வாயில எந்த சொல்லும் எப்படி மாறும் என்று சொல்ல முடியாது. நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் மாறும். அப்படி சென்னையில் ஒரு அந்த காலத்தில் ஒரு பாலம் இருந்தது. ஹாமில்டன் என்பவர் கட்டினார். ஹாமில்டன் என்ற ஒரு ஆங்கிலத்துறை ஹாமில்டன் பாலம் என்று பெயர் வைத்தார்கள். அதே இந்த காலத்தில் அம்பட்டன் பாலம் என்று வழங்கிவிட்டது. அப்படி அதுபோல இங்க பொல்லார் என்பது பொல்லார் என மறுவியது என்பார்கள். மறுவுதல், மாறுதல். சரி, பொல்லார் இணை மலர், அவருடைய இரண்டு திருவடிகள், விநாயகராகிய பொல்லாப்பிள்ளையாருடைய திருவடிகளை பொல்லார் இணைமலர் புனைவர், நல்லார் புனைவர். யார் சூடுவார்கள்? நல்லார். நல்லார் என்றால் ஞான நூல்களை கேட்டு சிந்தித்து தெளிவு பெற்ற மெய் அன்பர்கள், அவ்வளவு விளக்கம் அந்த நல்லார். ஞான நூல்களை கேட்டு சிந்தித்து தெளிந்த அன்பர்கள். ஆக கல்வியில இந்த இப்படி நாலு படிநிலை இருக்கு. நான்கு, முதலில் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். நான்காவது அனுபவம், அனுபவம் நாலாவது, அதை நிட்டை கூடுதல் என்பார்கள். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை, அனுபவம். இது உலக நூல்களுக்கும் பொருந்தும், ஞான நூல்களுக்கும் பொருந்தும். ஆக உலக நூல்களை கேட்கிறபோது அந்த முதலில் கேட்டல், ஐயம் திருப்பி இல்லாமல் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்ட பொருளை மனத்திலே வைத்து பலமுறை சிந்திக்க வேண்டும். சிந்திக்க சிந்திக்கத்தான் தெளிவு உண்டாகும். ஆக படித்தவுடனே யாருக்கும் தெளிவு வந்து விடாது. சிந்தித்தல் மிக மிக இன்றியமையாதது. செய்கிறீங்களா? செய்து பாருங்க. இன்றைக்கு படித்த பாடங்களை இரவெல்லாம் சிந்திக்க வேண்டும். அதுபோல ஞான நூல்களை தகுந்த ஆசிரியரிடம் கேட்டு சிந்தித்து தெளிந்து. அனுபவம் என்றால் என்ன பொருள்? அங்க இறைவனோடு ஒன்றுபடுதல். இறைவனோடு ஒன்றுபடுதல் தான் அனுபவம். அப்படி நாலு படிநிலைகள் இருக்கின்றன. எனவே அப்படிப்பட்டவர்கள்தான் நல்லார். அவர்கள் புனைவர், சூடுவார்கள். எதை சூடுவார்கள்? இறைவனுடைய திருவடிகள். இணையடி இணை மலர்னா இரண்டு திருவடிகள். இறைவனுடைய திருவடிகள் என்பவை என்ன? அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய திருவடிகள் என்பவை என்ன? அதாவது உயிரை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். உயிர் என்ன பொருள்? சித்துப்பொருள், அறிவு பொருள், அறிவுடைய பொருள். அந்த உயிர்களாகிய சித்துப்பொருளுக்கு மூன்று ஆற்றல்கள் உண்டு. அறிவாற்றல் உண்டு. அறிவாற்றல், அறிவாற்றல் என்றால் அறிகிற தன்மை, அறிவு ஆற்றல். ஆற்றல் என்றால் என்ன? குணம். பொருளினுடைய குணம்தான் ஆற்றல். இங்கே அறிவாகிய சக்தி உயிருக்கு இருக்கிறது. அறிகிற ஆற்றல் உண்டு. இரண்டாவது, அறிந்தவுடனே, ஒரு பொருளை அறிந்தவுடனே அதன் மீது என்ன உண்டாகிறது? விருப்பம் உண்டாகிறது. விருப்பம், ஆமாம், அது ரெண்டும் அடங்கும். அறிந்த பொருளின் மீது ஆசை உண்டாகிறது. அறியாத பொருள் மேல் ஆசை உண்டாகுமா? எந்த பொருளையும் ஆசைப்பட வேணுமானாலும் அறிய வேண்டும். எங்கேயோ அறியாத பொருள் இருந்தால் நமக்கு என்ன ஆசை உண்டாகும்? பேரை கேட்ட மாத்திரத்தில் ஆசை உண்டாகுமா? எனவே அறிந்தால்தான் அதன் மீது விருப்பம் உண்டாகும். நமக்கு இறைவன் மேல விருப்பம் இல்லை, காரணம் அறியவில்லை, இறைவனை அறியவில்லை. அறிந்தால் அல்லவா அன்பு உண்டாகும், ஆசை உண்டாகும். நான் உலக பொருளைத்தான் அறிகிறோம், ஆசைப்படுகிறோம். நான் உலக பொருள் தெரிகிறது, அவன் தெரியாதவனாக இருக்கிறானே, எப்படி அறிவது? அறிந்தால் அல்லவா அவன் மீது அன்பு உண்டாகும். அதற்கு வழிதான் சிவஞான போதத்தில் சொல்லப்படுகிறது. அந்த வழியை கடைபிடித்து பாருங்கள், அவனை எப்படி அறிவது என்று. எனவே அறிந்த பொருள் மீது விருப்பம் ஆசை உண்டாகும், அது ரெண்டாவது. அது இச்சை, இச்சை இச்சை விருப்ப விளைவாற்றல், விளைவாற்றல். விளைவுனா விருப்பம், விளைவாற்றல் அல்லது இச்சாசக்தி என்பார்கள் வடமொழியில். இச்சா இச்சை, இச்சைனா விருப்பம், அறிவாற்றல், விளைவாற்றல். பிறகு விரும்பின உடனே அடுத்து என்ன செய்கிறோம்? சும்மா இருக்கிறோமா? அதை எப்படியாவது அனுபவிக்க வேண்டும், பெற வேண்டும். அது மூன்றாவது நிலை. அந்த ஆற்றலுக்கு செயல், செயலாற்றல், செயலாற்றல், செயலாற்றல், கிரியாசக்தி என்று வடமொழியில் சொல்லுவார். கிரியாசக்தி, கிரியைன செயல், கிரியாசக்தி. இப்படி உயிர்களாகிய நமக்கு இந்த மூன்று விதமான திறன்கள் இருக்கின்றன. ஞானசக்தி இருக்கிறது. ஞானசக்தின்னா என்ன? அறிவாற்றல். ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி என்ற மூன்று திறன்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன. இதே போலத்தான் இறைவன், நம்மை போன்றவன் தான் இறைவன். நாமும் இறைவனோ ஓர் இனம், ஒரு ஜாதி. நாம் இறைவனை சாருதற்கு உரியவர்கள். அது என்ன இனம்? அந்த இனத்துக்கு என்ன பேரு? சித்து என்ற இனம், சித்து என்ற இனம். இறைவனும் சித்து பொருள், உயிர்களாகிய நாமும் சித்து பொருள். சித்து பொருள் என்றால் அறிவுடைய பொருள். இறைவனும் சித்து பொருள். எனவே இறைவனுக்கும் இந்த மூன்று விதமான ஆற்றல்களும் உள்ளன. இறைவனுக்கும் அறிவாற்றல், விளைவாற்றல், செயலாற்றல் உண்டு. அவன் தன்னுடைய அறிவாற்றலால் எதை அறிகிறான்? எதை அறிகிறான்? ஆமா, உயிர்களாகிய நம்முடைய நிலையை அறிகிறான், நம்முடைய நிலையை அறிகிறான், அறிவாற்றல். இரண்டாவது விளைவாற்றல், என்ன விரும்புகிறான்? எல்லா உயிர்களும் துன்பத்திலிருந்து நீங்கி நிலையான இன்பத்தை பெற வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பம், அவனுடைய விளைவாற்றல். அப்படி விரும்பி மூன்றாவதாக தன்னுடைய செயலாற்றலாலே என்ன செய்கிறான்? அவன்தான் உயிர்களாகிய நமக்கு உடம்பை கொடுக்கிறான். உடம்பை எதுக்காக கொடுக்கிறான்? வேளா வேளைக்கு அறிவு விளக்கம் பெறுவதற்காக, நல்ல அறிவை பெறுவதற்காக உடம்பை கொடுத்திருக்கிறான். ஆக இந்த உடம்பை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும்? அந்த முறையிலே பயன்படுத்துகிறோமா? அப்படி உடம்பை மட்டுமா கொடுக்கிறான்? உடம்புல அறிவதற்காக அறிகருவிகள், செயற்கருவிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறானே. ஓம்
1: சதாசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org-இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: விஞ்ஞானிகள் பிரயாகராஜ் அனாதியே நம்மை விட அறிவு வளர்ச்சியில் அவர்கள் சிறந்திருக்கின்றனர். ஆனா எல்லாரும் எல்லா நிலையும் எட்டலாம், அனாதியவர்கள் இருக்கலாம், எல்லாரும் எட்டலாம். ஏன்னா இப்போ விஞ்ஞான வீரர்கள் தான் முத்தி பெற்று விடுவார்கள். ஏன்னா அடுத்த விஞ்ஞானிகள் யாருக்கு போறாங்க? பிரயாகர்கள் பிரளய காலத்தில் வீடுகள் ஏதாவது எழுதுவார்கள்னா அப்புறம் திரும்ப அடுத்த சிருஷ்டி காலத்துல பிரயாகரே இருக்க மாட்டாம போயிடணுமே அப்படின்னா சொன்ன சகலர்களும் என்ன செய்யார்கள்? அவர்களும் படிமுறையில பிரளயாகர்கள் ஆகின்றார்கள், விஞ்ஞானிகள் ஆகின்றார்கள். நம்ம நாயன்மார்கள்னா முத்தி பெற்றார்கள்னா இந்த இந்த சகலர்கள் வாழ்கின்ற இந்த சகல ஆன்ம வர்க்கத்துல அவர்கள் வந்து தோன்றி அந்த விஞ்ஞானிகள் பிரளயாகர் விஞ்ஞானிகள் அந்த வர்க்கத்தெல்லாம் தாண்டி பரமுத்தியை பெற்று விட்டார்கள். அப்புறம் என்ன இருக்கு? நாம வந்து பிரளயாகர்களா இல்லையே விஞ்ஞானிகளா இல்லையேன்னா நம்ம எங்க வேண்டியது? நம்ம சகல வர்க்கத்துல வந்து தோன்றி நம்ம நாயன்மார்கள் எழுந்து விட்டார்கள். அவர்களும் எட்ட முடியாத நிலையெல்லாம் எட்டி விட்டார்கள். கோணியில் போய் பிறவாமையில் நாளெல்லாம் போக்குகின்றோம் அவமேன்னு சொல்லி அவர்கள்லாம் மேலுலகத்தில் உள்ளவர்கள் வருந்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நமக்கு கிடைத்த வாய்ப்பு தான் பெரிய வாய்ப்பு. அதையும் அந்த வழிபாட்டை செம்மையாக செய்வதற்கு ஏற்ப அந்த தத்துவ செய்திகளை தான் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கூடுதலாக கிடைத்துள்ளது. அதனால அங்க அந்த ஆன்மாவுடைய தனித்தனி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அறிவு நிலையில அந்த பக்குவத்துல வேறுபாடு இருப்பதனால அந்த ஆணவனத்தினுடைய மறைப்பும் ஆன்மாக்களோடு வேற வேற மாதிரி இருக்கிறது. அதனால அந்தந்த ஆன்மாவினுடைய நிலையை உள்நிலையை ஆராய்ந்து அறிகின்றார். அறிந்து இந்த சரீரத்தை கொடுக்கின்றார். ஒரே மாதிரி இருக்கிற சூக்ம சரீரத்தை கொடுக்கின்றார். அது எதை கொடுக்கிற மாதிரி இருக்குது தெரியுமா? அதுக்கு ஒரு ஓவி சொல்றேன். என்னன்னா கண்ணால காண முடியாதவர்கள் இருக்கின்றார்களே, கண்ணால காண முடியாதவர்கள், பார்வை திறன் அற்றவர்கள், அவர்களுக்கு ஒருவர் ஊன்றுகோல் கொடுப்பது போல இருக்கின்றது. கற்புலனார் காணார்தன் கை கொடுத்த கோலே போல். கற்புலன் சொன்னது அந்த கண்ணாகிய பொறியை தான் சொல்லியிருக்கார். கண்ணாகிய பொறியின் துணை கொண்டு காண மாட்டாதவர்களாக பார்வை திறன் இழந்தவர்களாக இருப்பவர்களுக்கு அவர்கள் கையிலே கொடுத்த கோலே போல், அந்த கோல் கொடுக்கும் செய்கையை போல பொற்புடைய மாயை உணர்ப்பின் கண். அழகிய மாயைன்னு அந்த மாயா காரியங்கள், அந்த மாயா காரியங்களை கூட்டி இருக்கின்றார். முற்பால் தனுகரணமும் புவனமும் தந்து, முற்பால் தனு முற்பால் சொல்லிட்டதுனால இது வந்து சூப்பர் சரீரத்தை குறிக்கும் என்று பாடியத்துல சுவாமிகள் விளக்கம் தருகின்றார். முற்பால் தனுங்கிறதுனால அந்த தன்னுடைய கரணங்கள் தான் இருக்கின்றன. சூக்ம சரீரம் தான் தனுன்னா சரீரம் உடம்பு. அந்த சூக்ம சரீரத்துல கருவிகள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ கலாதிகள் பார்த்தோம், அந்த கரணங்கள் பார்த்தோம், தன்மாத்திரைகள் பார்த்தோம். இதெல்லாம் சூக்ம சரீரத்திலே இருக்கின்றன, கரணங்கள் இருக்கின்றன. புவனங்கள் போகங்கள் அது பின்னாலதான் நம்ம கூட்டி பண்ணும், பின்னால கூட்டி சூழ உடம்பு கொடுத்த பிறகுதான் புவன போகங்கள், அதை நம்ம பின்னால கூட்டி உரைக்க வேண்டும். தனுகரணம் முற்பால் தனுகரணமும் தந்து, அவற்றால் அந்த தனுகரணங்களாலே மனம் முதலாய் வந்த விகாரத்தால், மனத்தின் காரணமாய் வந்த விகாரத்தால். விகாரம்னா என்ன? வேறுபாடு. விகாரம் என்றால் வேறுபாடு. நாம வந்து பேச்சு வழக்குல அது விரும்பத்தகாத முறையில் இருந்தால்தான் விகாரம்னு சொல்றோம். புரியல? விகாரம்னா அதுக்கு பொருள் வேறுபாடு. சிவபெருமானி நிர்விகாரி என்பார்கள். எந்த வேறுபாடுகளுக்கும் உட்படாதவன், எப்போதும் ஒரே தன்மையில் இருக்கிற சத்து. அதனால அவன நிர்விகாரிமா. விகாரம்னா என்ன? வேறுபாடு. ஆகவே அந்த முற்பால் தனு என்று சொல்லக்கூடிய முதலில் வழங்கப்படுகின்ற தனு, முதலில் கொடுக்கப்படுகின்ற அதே உள்ள கரணங்களையும் தந்து, அவற்றால் அந்த சூக்ம தனுகரணங்களால் மனம் முதலாய் வந்த விகாரத்தால். அந்த சூக்ம சரீரத்துல பல கருவிகள் இருக்கின்றன. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா மனம். அதுலதான் அந்த சிந்தனை வெளிப்பாடு நிகழ்வு. அதனால மனம் முதலா, இந்த இடத்துல மனம் முதலாக அப்படிங்கிற இடத்துல என்ன, அந்த முதல் என்பது காரணம்னு கொள்வோம். இது சிவஞான பாடிப்பு வந்த விளக்கம். இந்த இடத்த ரொம்ப முக்கியமாக வச்சு இதுக்கு வந்து நிறைய விளக்கம் வந்திருக்கிறார் பாடிய. ஆமா, பொருளுடைய என்ன சொல்றாங்கன்னா, மனம் முதலாய் அப்படின்னு ஒரு இடத்துல முதல் என்பது காரணம் என்று கொள்வோம். மனம் காரணமாக வருகின்ற விகாரம், விகாரம்னா வேறுபாடு, நல்ல சிந்தனை தீய சிந்தனை என்ற வேறுபட்ட சிந்தனைகள், அதான் வேறுபாடு. மனம் முதலாய் வந்த விகாரத்தான் வினை இரண்டும் காட்டி, நல்ல சிந்தை தீய சிந்தை அதற்கேற்ப நல்வினை தீவினை, இந்த இரண்டையும் அங்க வந்து ஏற்படுத்துற ஆன்மா எடுக்கும் ஆன்மாவை நல்வினை தீவினைகளை சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த ஆன்மாவுக்கு உருவாக்கிட்டார். ஏன்னா இந்த மலமறைப்பு ஒரே மாதிரி, ஏன் ரெண்டு விதமா சிந்திக்குது ஆன்மா, அதனாலதான இரு வேறு விதமா சிந்திப்பதனாலதான் இந்த வேறுபாடுங்கிற பொருள்ல விகாரம்னு வச்சோம். ஏன் அப்படின்னா, ஒரே ஆன்மாவே நல்லதை சிந்திக்கிறது தீயதை சிந்திக்கிறது ஏன் அப்படின்னா, இந்த மலமறைப்பு ஒரே மாதிரி இருக்காது. அனாதி கேவலத்துல முழுமையா மறைச்சிருக்கும். இந்த சரீர சூப்ப சரீரம் கொடுத்த உடனே அந்த மலமறைப்பு அது வந்து குறையும் கூடும் குறையும் கூடும். இப்ப நம்ம நம்முடைய சூழ சரீரம் பெற்று நாம இருக்கின்ற இந்த பிறவியில வச்சு பாருங்களேன், எண்ணங்கள் வந்து எழுச்சியான எண்ணங்கள் எப்போதுமே வந்துவிடுகின்றனவா, எப்போதும் வருவதுதான் சிறப்பு. ஒரே எண்ணத்துல நிலைத்திருக்க முடியுதா இல்லையா? ஒரு பொருளை நாம வந்து மறந்து வச்சுட்டு போறோம், நாம தான் கொண்டு வந்திருக்கோம் பொருளை, நான் தான் அந்த குறையை கொண்டு வந்திருக்கேன் இங்க வச்சிருக்கிறேன், போகும்போது மறந்து போய் வச்சு போக போறேன், சார் ஞாபகம் கொடுக்க போறாங்க. எதனால இப்படிலாம் நிகழுது, அந்த மறைப்பும் நினைப்பும் மாறி மாறி நம்மிடம் தோன்றுவது எதை காட்டுகிறதுன்னா, அந்த மலை மறைப்பு வந்து நிலையாக இல்லை, அது கூடுது குறையுது, கூடி குறைஞ்சி கூடி குறைஞ்சி இப்படி வருவதனால நம்முடைய அறிவு வந்து மடங்கியும் விளங்கியும் இப்படி மாறி மாறி வரும்னு பாடி சொல்லுவார். எப்போ அந்த கொஞ்சம் அந்த ஆணவமான மறைப்பு நீக்கி இந்த சரீரத்தை கொடுத்துட்டாரோ, கூடியும் குறைஞ்சும் கூடியும் குறைஞ்சும் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த மலை மறைப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் போது அந்த தீய சிந்தனையும், அது குறைவாக இருக்கும் போது நல்ல சிந்தனையும், இப்படி நல்ல சிந்தனையும் அப்ப வந்து மலைச்சார்போடு இருக்கும் போதுதான் வருது. மலைச்சார்பு குறைவா இருக்கு அவ்வளவுதான், இந்த மலை மறைப்பு குறைவா இருக்கு. அது நல்ல நல்ல வினையும் மலம் சார்ந்ததுதான். ஏன்னா நல்வினையிலும் சில குறைபாடுகள் உண்டு. இந்த நல்வினையை நாம் செய்கிறோம் நினைக்கிறோம், நாமே செய்கிறோம் நினைக்கிறோம், அதுதான் குறைபாடு. அதுதான் குறைபாடு, நாம் செய்கிறோம் செய்து நல்வினை தான் பாராட்டக்கூடியதுதான், அதுக்கு நல்ல பிறவி நல்ல கோபங்கள் தான் கொடுக்கிறாரு. ஆனா அதுக்கு வீடு பேர் கொடுப்பதில்லை. ஏன்னா வீடு பேர் அளவுக்கு அந்த நல்வினை அவரை தகுதிப்படுத்தவில்லை. ஏன்னா நல்லவினையா செய்யக்கூடிய செய்யக்கூடிய தகுதி நமக்கு இயல்பாகவே உள்ளதா, நாமே இதை செய்து விடுகிறோமா, நம்முடைய அறிவு இயல்பாகவே விளங்கக்கூடிய அறிவா, அறிவு இயல்பாகவே விளங்கினால செயல் நாமளே செய்து சொல்ல முடியும். அந்த பக்கங்களை பத்தி எல்லாம் சிந்திக்காமல் ஏதோ நல்லது செய்யணுங்கிற அளவுக்கு, அதனால அப்படி இருக்கிறதுனால அந்த நல்வினையும் ஆணவமலை சார்போடு இருக்கும் போதுதான் உயிரால செய்யப்படுது. அது இருள் செயல் இருவினை, அதனாலதான் இருவினையும் இருள் செயல் இருவினை. ஆகவே மற்ற பின்னாடி உள்ள அறங்களை சொல்லக்கூடிய அதிகாரங்கள் தான் எல்லாரும் படித்து எல்லாரும் பின்பற்றலாம் எளிதாக சொல்லியிருக்கின்றார். ஆனா கடவுள் வாழ்த்த பூஜை கடமை அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய விஷயம். அது அவர் சொல்லியிருக்கின்ற அந்த ஞான செய்திகள் பலவற்றை சொல்லியிருக்கின்றார் சில அதிகாரங்கள்ல. அந்த நிலையாமை, உறவு, மெய்யுணர்தல், அவாறுதல், அந்த அதிகாரங்கள் பொருளெல்லாம் நல்லா விளங்கியிருக்காதா?

உயர்ந்தோறும் நல்ல சிந்தனைகள் வேறுபாடு, தீய சிந்தனையும் உயர்ந்தோறும் வேறுபாடு. அதனால என்ன பண்றாரு, புவனங்கள் இவற்றை எல்லாம் படைத்து இந்த மன முதலாக வந்த விகாரத்தால் மனதை காரணமாக கொண்டு வந்த அந்த நல்ல சிந்தனை தீய சிந்தனை என்ற இருவரையான மாறுபட்ட சிந்தனைகளால் வினை இரண்டும் காட்டி அந்த சூப்ப வினைகளை அங்க உருவாக்கி அதனால் பிறப்பாக்கி அந்த சிந்தனைகளின் அடிப்படையிலே சூப்ப சுற்றத்தை கொடுத்தோம், அதை பெற்று உயிர்கள் சிந்தித்தன, அந்த சிந்தனையின் அடிப்படையிலே அவர்கள் பிறப்பு கொடுக்கின்றனர். அதனால் பிறப்பாக்கி, இதுதான் பிறப்பு, முதல் பிறப்பு எப்படி தொடங்குது செய்திதான். அதனால் பிறப்பாக்கி பிறப்பாக்கிட்டா அப்புறம் எப்ப பிறக்கணும்னா உலகம் வேணும், அப்ப புவனத்தை படைத்து கொடுக்கின்றார். அதான் புவனமும் தந்து அந்த இடத்துல கொடுக்கணும். பிறப்பாக்கி கை கொண்டும், கை கொண்டும்னா இப்ப நமக்கு பிறவி கொடுத்தாச்சு, சரி இந்த உயிர்களே வாழ்ந்து வாழ்ந்துகிறோம் அப்படின்னு அவர் விட்டா நம்ம வாழ முடியுமா? விடயந்தோறும் நம்முடைய அறிவை அவர் செலுத்தணும், அப்பந்தான் எந்த விடயத்தையும் நம்மால அறிய முடியும். அதனால பிறவி கொடுத்தும் பெருமான் என்ன பண்றார், நம்மை கை கொண்டிருக்கின்றார். அதனாலதான் உடலும் உயிரும் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கின்றது. கடலின் நஞ்சமது உண்டவர் கைவிட்டால் உடலினால் கிடந்து ஊர்முடி பண்றமே. அதனால கைவிடாம கை கொண்டிருக்கின்றார், உயிரையும் உடலையும் கை கொண்டிருக்கின்றார். ஆக பிறப்பாக்கி பிறவி தந்து ஆரம்பத்தில் ஒண்ணு போல சூப்ப சரீரம் கொடுத்தார். இந்த சூப்ப சரீரத்தை பெற்று உயிர்கள் தத்தம் பக்குவ நிலைக்கு ஏற்ப சிந்தனைகளை வெளிப்படுத்தின, இருவேறு சிந்தனைகளையும் வெளிப்படுத்தின, நல்ல சிந்தனை தீய சிந்தனை. அந்த சிந்தனைகளுக்கு ஏற்ப அவற்றுக்கு பிறப்பு கொடுக்கின்றார். பிறப்பு கொடுத்து மேற்கொண்டு அவைகள் வினை செய்வதற்கு என்ன செய்கின்றார், துணையாக இருக்கின்றார். அதான் கை கொண்டும் மீட்டு அறிவு காட்டும் வினை போற்றி அந்த தூலதேகம் கொடுத்த பிறவியிலே அறிய வேண்டிய விடயங்களை எல்லாம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றாரே. அங்க சூப்போதேகம் பெற்று என்ன சிந்திச்சதோ அந்த சிந்தனைக்கு ஏற்ற அனுபவங்களை பெரும் பொருட்டு அதற்குரிய அறிவு விளக்கத்தை தந்து கொண்டிருக்கின்றார். தூலதேகம் கொடுத்து அதற்குரிய அறிவு விளக்கத்தை தந்து கொண்டிருக்கின்றார். சூப்போதேகம் கொடுத்து இந்த உயிர்கள் என்ன சிந்திச்சனவோ அந்த சிந்தனைக்கு ஏற்ற பயன்களை பெரும் பொருட்டு அந்த உயிர்களுக்கு தூலதேகம் கொடுத்து அறிவை விளக்கிக் கொண்டிருக்கின்றார். சூப்போதேகம் கொடுத்த போது உயிர்கள் தாமாக அறிந்து கொள்ளவில்லை, சுப்போதேகத்தின் வாயிலாக முதலன் உணர்த்திதான் உணர்ந்து கொண்டன. அது மாதிரி அந்த சிந்தனைக்கு ஏற்ப இப்ப தூலதேகம் கொடுத்துட்டார். தூலதேகம் கொடுத்த பிறகு மீண்டும் அவர் தான் உணர்த்துறார். அதான் மீட்டு அறிவு காட்டும். மீண்டும் ஏன் சொன்னார்னா, சுப்போதேகம் கொடுத்து எப்படி அறிவை அவர் உணர்த்தினாரோ அது மாதிரி தூலதேகம் கொடுத்தும் அவர் தான் அறிவை உணர்த்துகின்றார். அதான் ஐந்தாம் சித்திரத்துல பாத்தீங்க, ஐந்தாம் சித்திரத்துல என்ன பாத்தீங்க, உயிரும் இந்த கருவிகளும் கூடி எதையும் அறிந்து கொள்ள முடியாது. உயிரை கருவிகளோடு கூட்டி வைத்து அந்த கருவிகள் வாயிலாக முதல்வன் தான் எந்த விடயத்தையும் அறிவிக்க வேண்டும். ஆகவே கண்ணால் தான் பார்க்கின்றோம்னா உயிராகிய நம்மை கண்ணோடு சேர்த்து அந்த கண் வாயிலாக ஒரு உருவத்தை முதல்வன் தான் காட்டுகின்றான். அல்லது கண்ணால் கண்ணில் குறை கொண்டு உயிரால் காண முடியாது, கண்ணால் காண முடியாது. இதையா கண் வந்து கருவிதான், கண்ணின் துணை கொண்டு உயிர் காணுகின்றது அப்படின்னு சொல்றோம். அதுவும் ஒரு நிலைதான், கண்ணின் துணை கொண்டு உயிர் தானாக கண்டுகொள்ள முடியாது. கண்ணை மண்ணோடு உயிரை சேர்த்து கண்ணின் வாயிலாக முதல்வன் தான் ஒரு உருவத்தை காட்டுகின்றான், ஆனால் மறைந்திருந்து இந்த வேலையை செய்கின்றான். ஆகவே நாமே காண்பதாக கருதி கொள்கின்றோம், நாமே காண்பதாக கருதி மறைந்திருந்து இதை செய்கின்றான். எப்ப தன்னை நமக்கு காட்டுவானோ அப்பதான் வெளிப்பட்டு காட்டுகின்றான். உலகத்தை காட்டும் போதெல்லாம் மறைந்திருந்துதான் காட்டுகிறான், அப்படிதான் காட்ட முடியும். அதனால வினை இரண்டும் காட்டி அதனால் பிறப்பாக்கி கை கொண்டு மீட்டறிவு காட்டும் வினைபோது எப்படி சூப்ப சரீரம் கொடுத்த போது சூப்ப சரீரத்தோடு உயிரை சேர்த்து உயிரின் சிந்தனையை வெளிப்படுத்தினாரோ அந்த சிந்தனைக்கு ஏற்ப கூல உடம்பை கொடுக்கின்றார். அதான் பிறவி, கூல உடம்பு பெறுறதுதான் பிறவி. அதுலதானே இந்த பிறவி அந்த பிறவியின் பிறவி மேல வருது, மனித பிறவி விளங்க பிறவி. அதனால தூலதேகம் கொடுப்பதுதான் பிறப்பாக்கி, பிறப்பாக்கிங்கிறது தூலதேகம் கொடுப்பதுதான். எப்படி சூப்ப சரீரம் கொடுத்து உடனின்று அறிவித்தாரோ அது மாதிரி தூலதேகம் கொடுத்த பிறகும் உடனின்று அறிவிக்கின்றார். அதான் மீண்டும் அறிவிக்கின்றார். மீட்டு அறிவு காட்டும் வினை போற்றி, வினை போற்றின்னா அந்த கருணை செயல் போற்றி. நம்மளோட வினை மாதிரி வினை இல்லாது சொல்லளவில் வினை நிற்கிறது சிவபெருமானுடைய அந்த கருணை செயல், கருணை

0: இப்படி கூட சரீரம் பெற்று உயிர்கள் என்ன செய்கின்றன, விடயங்களை அறிந்து விரும்புதலை செய்கின்றன, வெறுத்தலை செய்கின்றன இல்லையா, அவைதான் மேல்வினைகள் ஆகின்றன. இப்படி பல நன்வினைகள் பல தீவினைகளை உயிர்கள் செய்கின்றன. அந்த வினைகளுக்கு ஏற்ப அந்த உயிர்கள் பெற வேண்டிய பிறப்புகளை நிச்சயித்து, அது எந்த வகையான பிறவியா இருந்தாலும் சரி அது முதல்வனால் நிச்சயிக்கப்பட்ட பிறவிதான். முதல்வனுடைய திருவருள் ஆணையின்றி எந்த உயிரும் எந்த பிறவியும் எடுக்க முடியாது. எடுத்த பிறவியிலையும் எந்த போகத்தையும் அவன் வரையறுத்த முறையானின்றி அனுபவிக்க முடியாது. வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் தொகுக்கிற வரைக்கும் தான் அவன் அனுபவிச்சிருக்கான் அனுபவிச்சிருக்கான்னு இருக்கும். தொகுத்தார்க்கும் தான் தொகுக்கின்ற வரை அனுபவிச்சிருக்கிறான். தொகுத்ததை கூட அனுபவிக்க அவன் அனுபவிக்கல இல்லையா. இது என்ன சார் பெரிய கொடுமையா இருக்கு, தொகுக்கிறதுக்கு அனுபவிச்சுதான், அது தொகுக்கிறதுக்கே அனுபவிக்க கூடாது. எல்லாத்திலும் ஈட்டிக்கோ ஈட்டிக்கோன்னு தொகுக்க அனுபவிச்சுட்டு ஆனா அவ்வளவு ஈட்டினாலும் நீ அதை இவ்வளவுதான் அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு வரைய செய்யறாங்கன்னா உயிருக்கு பிறவி கொடுப்பது உலக போகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல. உயிர்கள் பண்பட்டு மேலான முத்திய நிலைக்கு வர வேண்டிய ஒரு நோக்கம் தான். நாம அவன் நோக்கத்தோடு ஒத்து நம்ம நோக்கம் இல்ல, அதனாலதான் நமக்கு அது பிரச்சனையா தெரியும். உலகம் வந்து கடந்து செல்லக்கூடிய ஒரு வாயு, இங்கே இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவன் நினைக்கிறான் கடந்து வரணும்னு நினைக்கிறேன். ஆக அவனுடைய அந்த திருவுள்ளத்தோடு என்னுடைய சிந்தை ஒத்து போனா எனக்கு தெளிவாயிடும், நோக்கம் புரிஞ்சிடும் இல்லையா. பிறவி பெருங்கடல், பிறவி எப்படி உருவப்படுத்துறாரு, பிறவி பெருங்கடல், கடல் வந்து தங்கி இருக்கக்கூடிய இடமா, கடல் சொல்லும் போது அது கடக்கக்கூடிய இடம், அந்த குறிப்பை வைக்கிறார் அந்த ஓமி சொல்லும் போது. உருவப்படுத்தும் போது சும்மா ஏதோ கவிஞர் ஏதோ உருவப்படுத்துறா அப்படி இல்ல, வள்ளுவர் சொல்றாருன்னா ஒவ்வொரு சொல்லையும் பெரிய குறிப்பு இருக்கும். சரி பெருங்கடல் போது என்ன சொல்றாரு, கடந்து செல்ல வேண்டியது. கடப்பதற்கு உபாயம் என்ன, இறைவன் திருவடியை புனையாக பற்றியவர்கள் தான் கடப்பார்கள், மற்றவர்கள் கடக்க மாட்டார்கள். அப்ப கடக்க மாட்டாம இருக்கிறது வந்து அது நல்லது இல்லைங்கிறது பாருங்க, அது பிறவியிலே தங்கி இருக்கணும் நினைப்பது, கடற்குள்ளேயே கிடக்கணும் நினைப்பது மாதிரி என்று அவர் அங்கே சொல்கின்றார். ஆகினாலே அந்த வினைகளுக்கு ஏற்ப எந்த ஒரு பிறப்பையும் நிச்சயித்து முச்சை இருவினையால் நிச்சயித்து நாட்டுகின்ற எப்பிறப்பும் முச்சை இருவினையால் நிச்சயித்து சொன்னார். சரி இப்போ சூழதேகம் கொடுத்தாச்சு, ஒரு விரைவில வாழ்ந்துட்டு பல்வேறு வினைகளை செஞ்சாச்சு, இப்படி இந்த விரைவிலே அதை விட்டுட்டு இருந்தா இது வளர்ச்சிக்கு உகந்ததல்ல, இந்த விரைவில பல்வேறு வினைகளை இந்த ஆன்மாக்கள் செய்திருக்கின்றன, அப்ப இந்த வினைகளுக்கு தக்க பலன்களை அனுபவித்தால்தான் இந்த மாதிரி வினைகள் இருந்து விடுபடும். இப்ப தக்க பலன்களை அனுப்புவதற்கு இப்ப கொடுத்துள்ள உடம்போ இப்ப உள்ள சூழலோ பொருத்தமா இல்லை அப்படின்னு கருதுனாருனா வேற ஒரு பிறவி வேற ஒரு சூழல் என்று மாற்றுகின்றார். அப்படி மாற்றும் போது எந்த பிறவியில இருக்கிறான்மா எந்த பிறவிக்கும் மாறலாம். அப்படி ஒரு ஆன்மா மனித பிறவிக்கு வருகின்றது, ஏற்கனவே மனித பிறவி எடுத்த ஆன்மாவோ அல்லது வேற பிறவியில இருக்கிற ஆன்மாவோ மனித பிறவிக்கு வருதுன்னா அது எப்படி அது கருவிலே செல்கின்றது, கருவிலே சென்று அது எப்படி வளர்கின்றது என்பதை எல்லாம் அங்கே சொல்லிக்கொண்டு வருகின்றான். பொற்புடைய தந்தை தாய் போகத்தூர் கற்பமாய் புள்ளி பணி போல் புகுந்தியவரை உட்படுங்கால் எல்லைப்படா உதரத்து ஈண்டிய தீ பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர் கம்பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என வெங்கும்பி காயக்கற்கொழியில் காத்திருந்தும். நாம பிறந்து வளர்ந்த பிறகுதான் என்ன பிறந்து இந்த உலகத்துல பிறந்த பிறகுதான் நமக்கு சிவபெருமான் துணையாக இருக்கின்றார் என்பது அல்ல, கருவில் இருக்கும் போதே துணையாக இருக்கின்றார். அந்த அற்புதமான செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ நமக்கு தாய் வந்து நம்மை வளர்க்கின்றார் என்று சொன்னால் நம்ம பிறந்து இப்போ உருவம் கொண்டு இருக்கின்றோம் இப்ப தான் வளர்க்கின்றார்களா, கற்பத்தில் இருக்கும் போதே வளர்த்தார்கள். அதனாலதான் அது தாய்க்கு வந்து தந்தையை விட சிறந்த இடம் அதுதான். தந்தை வந்து பிறந்த பிறகு எல்லாம் நீதிகளையும் சொல்லி நன்னறி வச்சு எல்லாம் பண்ண முடியும். ஆனா கருவிட சுமந்த போது வளர்த்தது யாரு, தாய் ஒரு தாய் ஒருவள் தான் இல்லையா, தாய் ஒருத்தி தான். அதனால அது பிறந்த பிறகு நம்ம அதையும் சேர்த்து நன்றி கடன் நினைச்சு பார்க்கணும், பிறந்த பிறகு வளர்க்கறது மட்டும் நினைச்சு பார்த்தா போதாது. அப்போ அந்த தாயின் வயிற்று இருக்கும் போது தூளமாக தெரிவது தாயினுடைய கருணை, ஆனா அதுல உள்ளடங்கு சூக்கமாக இருப்பது சிவபெருமானுடைய கருணை. அதை இங்க குலப்படுத்துறார். அந்த மாதிரி ஞானாசிரியர்கள் குலப்படுத்தாவிட்டால் அந்த உண்மை நமக்கு தெரியாது. என்ன சொல்றா அப்படின்னா தாயின் உடலில் கற்பத்தில் இருக்கும் பொழுது என்ன ஒரு செயல இருந்து காப்பாற்றுவதற்கு தாயாலே முடியாது. என்ன செயல் அப்படின்னு சொன்னா எல்லைப்படா உதரத்தை உதரத்தை ஈட்டியது. தாயின் வயிற்றுல கருவா போயாச்சு அந்த உயிர். சரி, தாயின் வயிற்றுல கருவா இருக்கும் போது அங்க உதரத்தி வயிற்றுல அப்படியே ஒரு வெம்மை இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, உதரம் என்பது வயிறு, இந்த வயிற்றில் உள்ள வெம்மை உதரத்தின்னாரு. பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர், அதாவது வயிறுனா அங்க சில புழுக்கள் போன்ற உயிர்கள் இருக்கும். இவையெல்லாம் உள்ள இருக்கும் பொழுது அந்த வெப்பம் தாக்கி அந்த கருவை தாக்கிடாமலும் அந்த புழுக்கள் அந்த உயிரை அழித்து விடாமலும் அங்கே காப்பது யாரு, சிவபெருமான் தான். வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்தும், கும்பிபாகம் போன்ற அந்த உடம்பிலே உள்ள கருக்குழியிலே சிவபெருமான் தான் என்ன செய்தார், அந்த வயிற்றில் உள்ள தீயாலும் அங்கே உள்ள அனாதியே அங்கே கிடந்த அந்த புழுக்களாலும் இந்த கருவானது அழிந்து விடாதபடி அங்கே காவல் வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று அந்த பெரிய கருணையை சொல்ற. காமியத்துக்கு ஏய கைகால் முதலாய் எவ்வூருக்கும் ஆசரவே செய்து, அந்த உயிர் முன் ஈட்டிய வினைக்கு ஈர்ப்ப, காமியம்னா கண்மம், கண்மம் என்பது வினை. அந்த உயிர் எப்படி விரும்பியதோ அதுக்கேற்ப எப்படி வினை செய்ததோ அந்த வினைக்கு ஏற்ப, ஏய அதுக்கு வினைக்கு ஏற்ப கைகால் முதலாய் எவ்வூருக்கும், இந்த கருவா இருந்த உயிருக்கு கை கால் முதலிய எத்தகைய உறுப்புகளும் ஆசரவே செய்து, குற்றமர செம்மையாக அந்த உறுப்புகளை எல்லாம் செய்து திருத்தி, அதாவது ஒரு அந்த கருங்கிற தொடக்க நிலையிலிருந்து ஒரு குழந்தை என்ற ஒரு தொடக்க நிலைக்கு அதை கொண்டு வந்து, பின்பு யோகிருத்தி அதை யோக நிலையிலே இருக்க செய்து. யோக நிலையில ஒரே சிந்தனை, ஒரே சிந்தனை என்ன சிந்தனை, செம்மையான சிந்தனை. ஒரே சிந்தனை எதையோ ஒன்று நினைப்பதில்லை, செம்மையான திருவருட்பேறு ஒன்றுதான் வேண்டும், திரவி வேண்டாம் என்று பிறவாமையை வேண்டக்கூடிய சிந்தனை. இது எவ்வளவு பெரிய சிந்தனை இது இல்லையா. அதுதான் தாய் கருவில் வாழ் குழவி தாம் எல்லாம் வேண்டுவது கூய பிறவாமை ஒன்றே சோமேசா. அது சோமேசர் முதுமொழி வென்பாங்க நூல சொல்லி, தாய் கருவில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் என்ன வேண்டுதான், கூய பிறவாமையை தான் வேண்டுகின்றன. பிறந்த பிறகுதான் பிறப்பின் மேல அதற்கு விருப்பம் அது. அப்போ அதுதான் அந்த பிறவாமையை வேண்டக்கூடிய நிலைதான் யோகிருத்தின்னு சொல்றது. கை கால் முதலிய உறுப்புகளை எல்லாம் அதுக்கு வந்து செய்து கொடுத்து இந்த கருவில் இருக்கும் போது அந்த கருவு அப்படியே வளர்ச்சி அடையும் போது கை கால் எல்லாம் உறுப்புகளும் வருகின்றன. அப்படி வளர்ப்பவர் அந்த சிவபெருமான் தான். உள்ள இருந்து அந்த உதரத்தினால் காக்கப்படாமலும் அங்க ஏற்கனவே கிடந்த சிற்றுயிர்களால் அந்த கரு அழிக்கப்படாமலும் அந்த கருவை காத்து அது கை கால் போன்ற உறுப்புகள்லாம் வளர்ச்சியடைய செய்து அதை யோக நிலையில் இருக்குகின்றார், திரவாமை வேண்டி இருக்குகின்றார். முன்புக்கு ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லவமே போற்றி, அதன் பிறகு அதனை பிறக்குமாறு செய்கின்றார். அந்த வயிற்றிலே இருக்கிற நிலையிலிருந்து திறந்து வெளிவருமாறு செய்கின்றார். அப்படி திறந்து வந்த பிறகு, திறந்து இந்த பூமிக்கு வந்த பிறகு என்ன ஆகுது, உள்ள கருவில் இருந்த போதுனா தூய பிறவாமையே வேண்டி யோக நிலையில் இருந்தது. உலகில் வந்து பிறந்த பிறகு அம்மாயக்கால் தான் மறைப்ப, கால் என்பது இங்க காற்று என்று பொருள்படும், மாயக்காற்று என்பது ஐம்புலங்களை குறித்தது. மாயக்காற்றுனா என்ன காற்று, அது நானும் ஒவ்வொரு புயல் காற்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு வரோம். இங்க மாயக்கால் சொல்றாரு, இது என்ன புயல் காற்றுனா இது ஐம்புலங்கள் தான், ஐம்புலங்களாகிய மயக்கக்காற்று, மயக்கத்தை விளைக்கக்கூடிய சூறாவளி. அதாவது நாம கொஞ்சம் நிலையா இருக்கலாம் அப்படின்னா நம்மளை நிலை தடுமாற செய்து மயக்கத்தை விளைக்கக்கூடிய சூறாவளி. இந்த ஐம்புலங்களாகிய சூறாவளியிலே இந்த உயிர் இந்த ஆன்மா அகப்படுகிறது. எப்போ இந்த கை கால்லாம் வளர்ச்சி விட்டு கருவில் இருக்கிற வரைக்கும் திறவாமை வேண்டி யோக நிலையில் இருந்தது. ஆனால் திறந்து இந்த உலகத்துக்கு வந்தது குழந்தையா தான் இருக்குது. குழந்தையா இருக்கும் போதே அதுக்கு அந்த உலக ஆசையம் இல்லை, உள்ளார்ந்து அது வந்து விட்டது. எல்லாத்தையும் பார்த்து புரிந்து கொண்டு ஆசைப்படுகிறது என்று சொன்னால், பிறந்த உடனே அதுக்கு வந்து உள்ள ஆசை சுக்கமா இருக்கிறது. அதை விடயங்களை பார்க்கும் போது அந்த ஆசை வெளிப்படுது. ஏன்னா பிறந்துன்னு சொன்ன பிறகே வந்து அம்மாயக்கால் தான் மறைப்ப நல்ல அறிவொழிந்து சொல்லிட்டாரு. ஆனா நல்லது தெரியாதையும் பகுப்புணரக்கூடிய நிலைக்கு வரல, ஆனா உலகத்தின் மேல ஒரு விருப்பம் வந்து விட்டது. அப்போ நாம நினைக்கலாம் உள்ள அது திருவானை வேண்டக்கூடிய நிலையில வந்துட்டுதே, அப்ப அப்படி உள்ள நிலையில இருக்கிறான் அந்த உயிரை போய் இந்த பிறக்க வச்சு திரும்ப இந்த ஐம்புல சூறாவளியா மயங்க வச்சு இல்லையா, மயங்க வச்சு அது பல்வேறு வினைகளை தான் செய்யும். அப்புறம் அதுக்கு வினைப்பாளன் கொடுக்கன்னு சொல்லி பலவித பிறவைகள் கொடுத்து அது போட்டு துன்பப்பட வைப்பானே. எப்போ அந்த பெருவாமை நினைக்கு அது வந்து வேணும்னு உள்ள வந்துட்டுதோ, அப்பவே அதுக்கு ஏற்றபடி ஏதாவது செஞ்சு அந்த ஆன்மாவை கடைபிடிச்சு விட வேண்டியதானே. எந்த ஒரு ஐயன் நமக்கு வரணும், நம்ம இதை கேட்டுட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தோம்னா இப்படியா உள்ள யோகத்திலிருந்து பெருவாமை கிடைச்சா அவ வெளியே வந்தோம் எப்படி ஆயிடுச்சா அப்படின்னு ஐயோனா ஐயோனா யார பத்தியாவது பிடிக்கிறோம், நம்மளும் தான் இதுல இல்லையா, நம்மளும் தான் இதுல சேர்த்து நம்மளும் ஆன்மாக்கள் தான். அப்ப நாமளும் கருவில் இருக்கும்போது பெருவாமை தான் வேண்டியிருக்கிறோம். அப்போ நாம அதே நிலையில நம்ம வந்து தொடர்ந்து இருக்க வச்சு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி அப்படி செஞ்சுக்கலாமே. அப்படி இருக்கிற வேண்டிய ஆன்மா வந்து ஐகுல சூறாவளி தாக்கக்கூடிய உலகத்துல போய் ஏன் தள்ளி விடுறாரு, அவன் நல்லதே வேண்டாம் இல்ல இல்ல நீ போய் ஐம்புலனுக்கு போன இந்த உலகத்துல பிறக்க வச்ச மாதிரி எல்லாம் இருக்குது இது காட்சிக்கு அப்படின்னா, அதாவது அந்த நிலையிலே உறுதியாக இல்லாதது அந்த இடத்துல ஆன்மாவினுடைய பக்குவ குறைபாடு தான். அறுவில இருக்கும்போது உலகத்து ஐம்புலன்களே அது அறியவில்லை, அந்த சூழலுக்குள்ள இன்னும் வரல இல்லையா. அப்போ வந்த பிறகும் அதை ஆன்மா தக்க வைத்துக் கொண்டிருந்ததுன்னு சொன்னால் சுவாமி என்ன செய்ய போறது இல்லை, அந்த ஆன்மா வந்து வலிந்து அதுக்கு மயக்க உணர்வை ஏற்படுத்த போறது இல்லை. மயக்க உணர்வு நமக்கு ஏற்படுதுன்னா அது இப்ப பார்த்தமே அந்த மூலமலமாகிய ஆனமலத்தின் வேலைதான், அந்த மயக்க உணர்வை போக்குவதுதான் சிவருமானுடைய வேலை, அதை ஏற்படுத்துவது அல்ல. ஏற்படுத்துவது காரணம் ஆனவமலம், அதுக்கு முழு பொறுப்பை நம்ம ஆனவமலமாக போற்ற முடியாது. நம்முடைய அறிவு நிலை மந்தமாக இருப்பதுதான் ஆனவமலத்தின் ஆற்றலுக்கு நாம அகப்பட்டுக் கொண்டு அந்த மயக்க உணர்வில ஈடுபடுகின்றோம். அந்த மயக்க உணர்வை போக்குவதுதான் சிவருமானுடைய வேலை. நீ என்னை பற்றி நீ சிந்தனை செய், உனக்கு வலிமை கிடைக்கும், ஆனவமலத்தின் மயக்கம் அவன் மேல செல்லுபடி ஆகாது, உன்னை பற்றி உள்ள ஆனவமலம் வலிமை கொண்டுரும், என்னையே நினை திருமுறைகளாக நினை அஞ்செழுத்தார் என்னையும் இப்படி இந்த நூல்கள் மூலமா வழிகாட்டுறையா. அப்போ உள்ள இருந்து இருக்கும்போது அந்த ஐம்புல சூழல்ல சாராம கருள இருந்ததுனால நம்முடைய முந்தைய பிறவியினுடைய தாக்கங்களினாலே பிறப்பு வந்து தீயது என்றும் பிறவாமை தான் சிறந்தது நினைக்கிறோம். என்ன அது ஒரு தற்காலிகத்தில் தோன்றிய பக்குவமா தான் அது இருக்கும். ஐயா அவர்கள் ஒவ்வொரு நூல் உரையில எழுதியிருப்பாரு என்னவென்றால், தூங்கி விழித்து எழுவது காலையில விழித்து எழுவதற்கு அது வேற, இரவிலேயே நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது நள்ளிரவிலே கொஞ்சம் விழிப்பு வரலாம் இல்லையா, கொஞ்சம் அப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு திரும்ப தூங்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா, அது வந்து முறையான விழிப்பு அல்ல, முறையான விழிப்பு ஆகாது. அத மாதிரி கொஞ்சம் புலன்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கிற நேரம் ஒரு நல்ல சிந்தனைகள் வரலாம், ஆனா புலன்களுடைய சூழலை இருக்கும் போதும் அதை தக்க வைத்துக் கொள்வதுதான் முத்திக்கு வழிவகுக்கும். அப்பதான் அந்த ஆன்மா முத்தியில முத்தி நிலையை தந்தாலும் முத்தி நிலையில நிலையா இருக்கும். புலன்கள் மேல சிறிதேற இச்சை இருந்தால் அந்த புலனை அனுபவிக்கணும் என்னன்னா இருக்கும், அப்ப பிறவி எடுத்தாதான் அதை அனுபவிக்க முடியும். அப்ப அந்த ஆன்மாவுக்கு பிறவிதான் கொடுக்க முடியும் இல்லையா. முத்திங்கிறது ஏதோ ஒரு பெரிய இது, அதை நான் சிலருக்கு தான் கொடுப்பேன் சிலருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சுவாமி எதுவும் பிடிவாதம் பண்ணல. புலன்கள் இடத்துல இச்சை இருந்தா அந்த சிந்தனை தானே ஒருத்தனுக்கு இருக்கும், அப்ப உனக்கு உலகத்துல போய் பிறக்கணும் தானே இச்சை இருக்கும். யாருடைய இச்சைக்கு மாறாகவும் சாமி எதுவும் செய்யவில்லை, நம்முடைய இச்சை வழிதான் நடத்துகின்றார். ஆகவே நம்முடைய விளைவுகளுக்கு நம்முடைய இச்சை தான் காரணம், அதுக்கு நாம தான் பொறுப்பு.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நமன். சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
1: வேத முடிவின் விளங்கும் ஒளி, அந்த ஒளி ஏன் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, அத பிரகாசம் இருக்குது ஆனா அது நமக்கு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னு சொன்னா, அந்த பிரகாசத்தை நம்மை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மறைப்பொண்ணு இருக்குது. கண்ணு இருக்குது, கண்ணு காணக்கூடிய கண்ணு தான். சூரிய வெளிச்சம் இருக்குது. இப்ப கண்ணை மூடிட்ட கை வச்சு மறைச்சிட்டா தெரிவது இல்ல, ஒரு மறைப்பொண்ணு இருக்குது. அது எந்த மறைப்பு? அந்த பேரொழியை, வேதாந்தத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய அந்த பேரொழியை நமக்கு தெரியாம இருக்கக்கூடிய மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மறைப்பு பொருள் என்ன? அடுத்து சொல்றார், உயிரின் போத முடிவில் பொருந்தும் ஒளி. அந்த ஒளியானது எப்ப வந்து நம்மோடு பொருந்தும்? உயிரோடு அந்த ஒளி எப்பொழுது பொருந்தும் அப்படின்னா, உயிருக்கு வந்து பொருந்த அது இருந்தாலும் அந்த ஒளிய தெரிய முடியாம உயிரை ஒன்று மறைத்து கொண்டிருக்கிறது. எது மறைத்து கொண்டிருக்கிறது? போதம். போதம் என்றால் அறிவுன்னு தான் அர்த்தம். எந்த அறிவு அப்படின்னா, நான் எனது என்ற தற்போதம். தற்போதம் மறைத்து கொண்டு அந்த தற்போதம் வருவதுக்கு காரணம் காணம், தற்போதத்துக்கு காரணம் ஆணவம். இப்ப மறைத்து கொண்டு எது மறைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, உயிரின் போத முடிவில் எப்ப விளங்கும்? தற்போதம் நீங்கினால் அது வந்து விளங்கும். போத முடிவில் பொருந்தும் ஒளி. உயிரில அது எப்ப வந்து பொருந்தும்? உயிரோடு கூடியிருக்கூடிய அந்த போதம், போதம் தற்போதம் அது எப்ப முடியுதோ, அது முடிந்த பொழுது அந்த வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரொழியானது வந்து பொருந்தும். வேத முடிவின் விளங்கும் ஒளி உயிருடைய போத முடிவில் வந்து பொருந்தும். எப்ப போதம் தற்போதம் நீங்குகிறதோ அப்பொழுது வந்து பொருந்தும். இப்போ சில சொல்லுக்கு நாம கொஞ்சம் அழுத்தமான பொருளை பார்க்கணும். இப்போ பூமகனும் மாதவனும் எந்நாடும் எக்காலமும் நாடி சொல்லிருக்கு. நாடி, நாடுதல் என்றால் ஆராய்தல் என்று பொருள். அப்போ இந்த பரமேஸ்வரனை மற்ற பொருள்களை எல்லாம் அறிவது போல அறிய முடியுமா அப்படின்னா, அவ்வாறு அறிய முடியாது. அந்த அறிவதற்கு ஒரு கருவியாக இருப்பதற்கு பேரு அளவை என்பது பொருள். இப்ப நாம வச்சிருக்கோம் நீட்டர் அளவை, மூத்த அளவை எல்லாம் இருக்கு. இப்போ இத்தனை லிட்டர் அரிசி, இத்தனை மீட்டர் துணி அப்படின்னு அளக்கிறோம். அந்த மாதிரி தர்க்க சாஸ்திரத்துல பொருள்களை அளந்து அறிவதற்குரிய அளவை அது முக்கியமானது மூணு சொல்லுவாங்க. அது வந்து காட்சி, அனுமானம், ஆகமம். காட்சி அளவை திருஷ்டாந்த பிரமாணம்னு சொல்லுவாங்க. காட்சி அளவை, அனுமான அளவை, ஆகம அளவை. இந்த அளவைகளால அளந்து அறிய முடியுமா அப்படின்னா, நாம முன்னால சொன்ன அந்த பொன்னாடர் பூமகன் அப்புறம் மாதவன் இவங்க எல்லாம் கண்ணால காணணும், கண்ணால் திருஷ்டி அதாவது காட்சி அளவினால காண வேண்டும் என்று அவங்க முயற்சி பண்ணாங்க, முடியல. அப்ப பரமேஸ்வரனை இந்த அளவுகளை வைத்துக் கொண்டு நாம் அறிய முடியாது. அது காட்சி பிரமாணம் என்று சொன்னால், நம்முடைய பொறிகளா, பொறி ஐம்பொறிகள் இருக்கு இல்லையா, பொறிகளினால பார்த்து அறிவது. கண்டால அது திருஷ்டம்னா கண்ணால பார்த்தறிவது, அது மற்ற பொறிகளுக்கு வரணும். கண்ணால பார்த்தறிவது, காதால கேட்டறிவது, மூக்கால முகந்தறிவது, உடம்பால உற்று அறிவது, ஆகல சுவைத்து அறிவது, இதுதான். இதெல்லாம் வந்து காட்சி பிரமாணம். இது இனிக்குது அப்படின்னு சொன்னா அப்ப நாக்குல நாம சுவைத்த பார்த்து இனிக்குதுன்னு சொல்றோம். இனிமையா இருக்குது, காது இனிமையான காதுல கேட்டு இனிமையா இருக்குன்னு சொல்றோம். அது சென்சுவல் சென்சஸ், சென்சுவல் பிளஷர் என்று சொல்றோம். நம்முடைய புலனறிவினால் அறிவது காட்சி பிரமாணம். அனுமான பிரமாணம்னா என்ன என்று சொன்னால், பிரிக்க முடியாத ரெண்டு பொருள்களை ஒரு பொருளை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு பொருள் அதோட கூட இருக்கும் என்று அறிவு. அபின்னமாயிருக்கக்கூடிய பொருளை வைத்துக் கொண்டு ஒரு பொருளை பார்த்து இன்னொரு பொருளும் கூட உண்டு என்று அறிவது. இப்ப அதுக்கு சாத்திரத்துல சொல்லக்கூடிய ஓமை அது நமக்கு எல்லாத்துக்குமே எளிதாக தெரியும். இந்த காலத்துல கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் கஷ்டம். என்னன்னா நம்ம வீட்டில் பழைய காலத்தில் தண்ணி எடுப்புன்னு ஒன்று இருக்கும். தண்ணி அடுப்பில் நெருப்பு போடுவாங்க, நெருப்பு போட்டால் அது புகை வரும் அடுப்பில். இப்பெல்லாம் வந்து புகை வர்ற மாதிரி அடுப்பே கிடையாது இல்லையா, எல்லாம் இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கோம், கேஸ் ஸ்டவ் புகை வர்றதில்ல, இது அதுவும் கொஞ்சம் லேசாக வரும். ஆனால் அப்போ தண்ணி அடுப்பில் போட்டால் அங்கே புகையும் இருக்குது நெருப்பும் இருக்குது. இப்போ இங்கேருந்து மேக்கை பார்க்குறோம், அங்க மலை மேல ஒரு புகையா இருக்குது. அப்ப புகையை பார்த்து அங்க புகை இருக்குது, ஆனால் நெருப்பும் அங்க உண்டு. நெருப்பும் புகையும் அபின்னம், பிரிக்க விடாத அபின்னம். அப்ப நெருப்பு இல்லாம புகையாதுன்னு பழமொழியும் உண்டு. அப்ப நெருப்பு புகையுள்ள இடத்துல நெருப்பு இருக்கும். அப்ப எது போல நம்ம வீட்டு அடுக்கலைய போல, அதுக்கு ஓமையும் சொல்லுவது. அதனால இங்க நெருப்பு உள்ள இடத்துல அந்த இடத்துல நெருப்பு இருக்குது அப்படின்னு சொல்றோம். இது வந்து அனுமானம், அனுமானம் ஊகித்து அறிவது, ஆங்கிலத்தில் இன்ஃபரன்ஸ் சொல்லுவோம், ஊகித்து அறிவது. அபின்னமான பொருள்களில் பிரிப்பில்லாத இரண்டு பொருள்கள்ல ஒரு பொருளை பார்த்துக்க அப்புறம் மற்றொரு பொருள் அங்க உண்டு என்று அனுமானிப்பது இருக்குது, அது அனுமான பிரமாணம். அப்புறம் ஆகம பிரமாணம் என்பது பெரியவர்கள் ஞானிகள் அவங்க கண்டறிந்த செய்திகளை நூல்ல நூலாக செய்து வைப்பார்கள். நாம் அவங்களை நம்புறோம், ஆனால் அவங்க வார்த்தையும் உண்மையாக இருக்க வேண்டும். இங்கிருந்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கா போறாங்க, அங்க போய் நின்னது இருக்குன்னு சொல்றாங்க. நாம் அவங்க நம்புறோம், சயின்டிஸ்ட நம்புறோம். நாம யார் அங்க சந்திர மண்டலத்துல போய் அங்க வந்து இன்னொன்று இருக்கு, நமக்கு என்ன தெரியும்? சயின்டிஸ்ட நம்புறோம், சயின்டிஸ்ட் நம்பர், அதனால அங்க இருக்க அவன் சொல்றதை நாம அதையும் நம்புறோம். சயின்டிஸ்ட் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை அவன் சொன்ன செய்தி மேலேயும் நமக்கு நம்பிக்கை உண்டாகிறது. அதுபோல ஞானியர்கள் தாம் கண்ட அனுபவத்தை நூல்களாக செய்திருக்கிறார்கள். ஞானியர்களை நாம நம்புறோம், அதனால அந்த ஞானியர் மேல நம்பிக்கை அவங்க செய்த நூல்லையும் இருக்குது. அப்ப நமக்கு எப்படி ஆகமங்கள் உண்டோ அதுபோல எல்லா மதத்தாருக்கும் ஆகமங்கள் உண்டு. எல்லா மதத்தாலும் சொல்லுது ஒரே மாதிரி தானே இருக்கணும், எல்லாம் அவங்களும் நம்ம தானே வேணும் அப்படின்னா, அதுல அவன் சொன்னதுல எது யுக்திக்கு அனுமானத்துக்கும் யுக்தி புத்திக்கும் பொருத்தமா இருக்குதோ அதுதான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகம பிரமாணம்னு அந்த மாதிரி தானே ஏற்றுக்குவான், நமக்கு அது கட்டாயம் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை. நாம நூல் ஆராய்ச்சியில நம்முடைய யுக்திக்கு பொருத்தமானத்தை நாம ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதனால இவங்க எல்லாம் நாடி அளவைகளால் நாடி ஆராய்ந்து அறிவுன்னு முயற்சி பண்ணாங்க. எத்தனை நாள் ஆராய்ச்சி முடிஞ்சோ அது அவங்களால முடியவில்லை, நெருங்க இயலாத. அப்ப பரமேஸ்வரனே வந்து அவனே தன்னுடைய இயல்பை காட்டினால் ஒழிய நம்மால அவனுடைய இயல்பை அறிந்து கொள்ள முடியாது என்பது. அப்படிப்பட்ட வேத முடிவில் விளங்கும் ஒளி, அந்த விளங்கும் ஒளின்னு இருக்கு இல்லைங்களா, அத வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு ஒரு சொல். விளங்கும் ஒளி, விளக்கிய ஒளி அல்ல, விளங்கும் ஒளி. விளக்கும் விளங்கும் ரெண்டும் வந்து ஒன்று வந்து விளங்கும் என்றால் தானே விளங்கும், விளக்கும் என்றால் இன்னொருத்த விளக்கலாம். பாத்திரத்தை விளக்கினான்னு சொன்னா நாம பாத்திரத்தை சாம்பல் புளி போட்டு விளக்குறோம். அதே போல நம்முடைய அறிவெல்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்முடைய அறிவெல்லாம் யாராவது நமக்கு கற்பிக்க பெற்ற அறிவு. பள்ளிக்கூடத்துல வீட்டில் இருக்கிற போது சின்ன பையங்களா குழந்தைகளா இருக்கிற போது அப்பா அம்மா அவங்க கற்பிக்கிறாங்க. அப்புறம் பள்ளிக்கூடத்துல போன உடனே எல்கேஜி யூகேஜி அதுக்கு முன்னால ப்ரீ கேஜி இப்பெல்லாம் புதுசுதான் இருக்குல்லையா எல்லாம் ப்ரீ கேஜியில இருந்து அப்புறம் 15 வருஷம் 20 வருஷம் படிச்சு படிச்சு அறிவு வருகிறது. நம்முடைய அறிவெல்லாம் விளக்கிய அறிவு, பிற உயிரிடைய அறிவெல்லாம் விளக்கிய அறிவு, ஒருத்தன் ஊட்ட வந்த அறிவு. பரமேஸ்வருடைய அறிவு அவன் சர்வஜ்ஞன் வடமொழி சொல்லுவாங்க, சர்வஜ்ஞன் கிஞ்சிக்யன். நம்முடைய அறிவெல்லாம் சிற்றறிவு, கிஞ்சிக்யன் சிற்றறிவு. அவனுடைய அறிவு பேரறிவு, அது விளங்கிய அறிவு. விளங்க என்ன அர்த்தம் அப்படின்னா அது நாம் விளக்கேத்துற மாதிரி அவன் ஏத்தனல்ல, அது வடமொழியில ஸ்வயம் பிரகாசம் சொல்லுவாங்க, தானே சுடர் விட்டு விழக்கூடிய ஒளி, விளங்கு ஒளி, பிறர் விளக்காமல் தானே சுடர் விட்டு ஒளிர்கின்ற ஒளி பேரொளி. தற்சாது மற்ற ஒளி எல்லாம் அது வந்து ஒரு நாள் விளக்கப்பட்ட ஒளிகள். நம்ம கோயில்ல வந்து வழிபாடு நடந்ததுக்கு அப்புறம் குருக்கள் வந்து தட்டை எடுத்து தீபாவன காட்டுறார். தீபாவனை காட்டுற போது ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, நடத்தியதொரு அப்படின்னு ஒரு ஒரு மந்திரம்னு சொல்லுவாங்க. அந்த மந்திரத்து கருத்து என்னன்னா, நீ பேரொளி உங்கிட்டிருக்கின்ற பேரொளிய வாங்கித்தான் ஒளி பொருளாகிய சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அக்னி இவையெல்லாம் பிரகாசிக்கின்றன. அப்ப பேரொளி எது, பரமேஸ்வரன் தான் பேரொளி. அந்த ஒளியில வாங்கித்தான் மற்ற இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒளிப்பொருள் பிரகாசிக்கின்றன என்பதனுடைய அந்த மந்திரத்தினுடைய கருத்து. அதனால விளங்கும் ஒளி என்றால் அது ஸ்வயம் பிரகாசம், தானே ஒளிர்கின்ற ஒளி, பிறரால் தூண்டப்பட்ட ஒளி அல்ல, தானே பிரகாசிக்கின்ற ஒளி. அதான் இங்க சச்சிதானந்த பிழம்பு என்று சொன்னார். இந்த பிரகாசம் இருக்கு இல்லைங்களா, அந்த பிரகாசம் எங்க ஒளிரும், அறிவாகிய பிரகாசம் அது எங்க ஒளி, அது சூக்கும சித்து, உயிரானது தூல சித்து. இந்த தூல சித்து இதனுடைய அறிவு இருக்க ஆன்மா, ஆன்மா வந்து தூல சித்துன்னு சொல்லுவோம். இது அறிவுடைய பொருள், ஆன்மாவும் உயிரும் அறிவுடையதான் அறிவு. ஆனா இந்த அறிவை வந்து ஒரு மறைப்பு மறைத்து கொண்டு இருக்கிறது, மலம் ஆணவ மலமாகிய இருட்டுல இருக்கு. இப்ப ஆனமலமாகி இருட்டு அது அப்படின்னா நம்ம கேவலம்னு ஒரு ஒரு அவச்சரம் சொல்லுவோம். இப்ப சகல நிலை, இப்ப நாம இருக்கக்கூடிய நிலையத்துல இது பேரு சகலம்னு பேரு. இந்த சகலத்துல அந்த நம்முடைய உண்மையான அறிவை ஒண்ணு எது மறைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, ஆனமல மறைப்பினால இந்த கருவிழாட பெற்ற அறிவு, கருவிகள் அதாவது தனு கரண புவன போகணும்னு சொல்றோம், தனுன்னா உடம்பு, உடம்புல இருப்ப கருவிகள், கரணம் கருவிகள், அது அந்த கரணம் புறக்கரணம் ஞானேந்திரியம் அந்த கரணம் இவற்றால ஆன்மா அறிவை பெறுகிறது. இந்த அறிவு அந்த ஆனமலம் கூடவே இது அறிவு பெறுக்கிறதா இறைவன் வந்து தனு கரண புவன போகல கொடுத்திருக்கிறான். ஆனா இந்த பெற்ற அறிவு என்ன பண்ணுதுன்னா நமக்கு மயக்க அறிவாக இருக்கிறது. இப்ப நம்ம வந்து இரவு நேரத்துல 2 வீலர்ஸ் மோட்டர் சைக்கிள் போறோம், ஸ்கூட்டர்ல போறோம், நமக்கு வழிகாட்டுக்கும்னால வண்டியிலேயே லைட் இருக்குது, 8th வரணும் லைட் போட்டு வர்றான். இந்த ரெண்டு வெளிச்சம் சேர்ற போது முன்னால ஆடு இருக்குதா குண்டு இருக்குதா குழி இருக்குதான்னு ஒன்னும் தெரியல. லைட்டை டிம் பண்ணாத போனா யாரோ ஒருத்தன் டிம் பண்ணாத போனா ஒருத்தர் மேல போய் மோதிக்க வேண்டியதுதான். அப்ப நமக்கு வழிகாட்டுக்கு வந்த லைட்டே என்னாச்சு அப்படின்னா நம்ம மயக்குது. அதுபோல இந்த மாயா காரியங்கள் ஆன்மாவுக்கு அறிவுக்கு விட்டுக்காக இரவு நாள் கொடுக்கப்பட்டது. இது ஆனமலத்தோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது அறிவை மயக்கிறது. ரெண்டு வித்தியாசம், ஆனமலம் அறிவை மறைக்கும், மாயா மலம் மயக்கவும் செய்யும். அறிவு கொடுப்புக்காக கூட்டப்பட்டது அறிவை மயக்கமும் செய்யும். அந்த மயக்கது ஏன் மயங்குது அப்படின்னா அந்த ஆழமர சம்பந்தத்தினால. அப்ப அதனால என்ன ஆகுது அப்படின்னா அத மெய்யை பொய்யென்றும் பொய்யை மெய் என்றும் நல்லதை கெட்டது என்றும் கெட்டத நல்லது என்றும் தன்னுடைய தற்போதத்தினால பிழைபட ஆன்மா அறிந்து கொள்ளுகிறது. அது எப்ப நீங்கும் சிவத்தினுடைய பிரகாசம் எப்ப உண்மையா கிடைக்கும்? தற்போத முடிவில் தான் அது கிடைக்கும். இந்த தற்போதம் வந்து ஆணவமல சம்பந்தத்தினால வருவது. மூல ஆணவமலம், காரணம் ஆணவமலம், காரியம் இந்த தற்போத யான் எனது என்ற நிகழ்ச்சி. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், கேவல நிலத்துல காரணமாக இருப்பது சகலத்துல காரியமாகுது, அங்க மறைத்து கொண்டு இருப்பது இப்ப என்னாச்சு இங்க அப்படின்னா அறிவை மயக்குவதற்கு காரணமாக ஆயிற்று. அறிவு கொடுப்பதற்கு கொடுத்த கருவிகளை அறிவை மயக்க தருவது ஆயிற்று. எனவே இறைவன் வந்து எதற்கு பிரகாசம் கொடுக்கிறான்? சித்து பொருளுக்கு தான் அறிவை கொடுக்க முடியும், ஜடத்துக்கு கொடுக்க முடியாது. இப்ப நாங்க வகுப்புல இருக்கிறோம், வகுப்புல இந்த செவருங்க கேக்குது, பாடம் கேக்குது, மைக்கும் பாடம் கேக்குது. இந்த பாடத்தினால மைக்குக்கு பயனும் இல்ல, செவத்துக்கும் பயன் இல்ல, சித்து பொருளுக்கு தான் பயன். ஆனால அப்பிரகாசமாகிய ஜடத்துக்கு பயன் ஒன்றும் இல்லை, சித்து பொருளாகிய ஆன்மாவுக்கு தான் பயன். அப்ப ஏன்னா அந்த ஆன்மாவுக்கு தான் அந்த அறிவு இருக்குது, தற்போதம் என்ற போதம் என்ற அறிவு இருக்கு. அந்த தற்போதம் நீங்குச்சுன்னு சொன்னா அந்த சிவபோதம் அதுல வந்து விளங்கும் என்றது. அப்ப உயிரின் போத முடிவில் ஆன்மபோதம் என்ற பசிஞானம் அது நீங்கிய பொழுது அப்பொழுது பொருந்தும் ஒளி. அந்த ஒளி கண்ணுக்கு வந்து பொருந்துவதல்ல, மற்ற ஒளியெல்லாம் கண்ணுக்கு வந்து பொருந்துவது, இந்த ஒளி ஆன்ம அறிவில் வந்து வந்து பொருந்து. அறிவாய் அறிந்தும் இருந்தால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் பொருந்தும் ஒளி. ஆன்மாவில கலந்து அந்த தற்பிரகாசமாக சிவானந்த விளையும்படியாக கலந்து நிற்கின்ற அந்த பேரொளி. இது வந்து சொரூப சிவத்தினுடைய இலக்கணத்தை சொன்னான். இப்ப சொரூப இலக்கணம் என்ன என்றால், வானாட பொன்னாடர் இந்திரனும் பூமகனும் மாதவனும் எண்ணாட்டவரும் காணாத ஒளி, எந்த நாளும் எத்த காலம் தேடியும் காணாத ஒளி. அந்த ஒளி எப்ப வந்து தோன்றும்? தற்போதான். ஆமா, தற்போது நீங்க இப்பொழுது வந்து தோன்றக்கூடிய ஒளி. அந்த ஒளி சுயம் பிரகாசம், விளங்கும் ஒளி. அது அந்த ஒளியானது ஆன்மரியில் வந்து பொருந்துகிறது. அறிவு அறிவுக்குத்தான் வந்து பொருந்தும், ஜடத்துல பொருந்தும். அறிவு இந்த கண்ணு காது இதுக்குள்ள இந்த சென்ஸ் இதெல்லாம் வந்து ஜடம், இதெல்லாம் வந்து கருவிகள், இதுல பொருந்தும் இல்ல. பின் எங்க வந்து அந்த ஒளி பொருந்துகிறது? ஆன்ம அறிவில வந்து பொருந்துகிறது. ஏன்னா இது சித்து அறிவு, ஆன்மாவுடைய உயிரினுடைய அறிவும் சித்து, சித்துக்கு சித்து உதவி பண்ணுகிறது. சூக்கம சித்தானது இந்த சூல சித்துல கலந்து அறிவினை கொடுக்கிறது, கலக்கூடிய ஒளி. இப்படிப்பட்ட சிவம் இந்த ஒளியானது என்ன பண்ணுது? இது உண்மை நிலை. இனி தடத்த நிலைக்கு வருது. தடத்த நிலை இது ஆன்மாக்களுக்கு உதவுக்கு வருவது தடத்த சொரூப நிலை. சொரூப நிலையிலே தன்னளவிலே இருந்த சிவம் தடத்த நிலை ஆன்மாவுக்கு அருள் செய்வதற்கு ஒரு வடிவெடுத்து வருகிறது. அத சொல்ற அடுத்தபடி இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுகிறது? நாதம் முதலாக நின்று முகிழ்த்த உலகின் விதமான எல்லாம் விரித்தும். நாதம் முதலாக நின்று அது பிரபஞ்ச தோற்றம் சொல்றார். அது பரசிவம், பரசிவத்தோடு ஒன்றி இருப்பது அந்த சிவத்தினுடைய ஆற்றல். அது வந்து பரசிவை, சிவை சக்தி, பராசக்தி சொல்றோம். அது ரெண்டும் முதல்ல ஒன்றுதான் இருந்தது. இப்ப உயிர்களுக்கு அருள வேண்டும் என்று கருணை கொள்கின்ற பொழுது அப்போ சூக்கமாக பராசக்தி அதுல இருக்கிறது. அது லயம் என்று சொல்லுவாங்க. லயம்னா ஒன்றுபட்டு இருப்பது. ஒன்று இன்னொன்னு இருக்குது கூட, அது உயிர்களுக்கு அருள வேண்டும் என்று பொழுது இன்னும் வெளிப்படல, வெளிப்படாம சூக்கமாக இருக்கிறது. அதுக்கு பேரு லயம், லயசிவம் என்று சொல்ல. லயம் என்றால் லைத், நாம் கேட்கிறோம் நல்லா லைசு போயிருக்கேன், நல்லா பாட்டு கேட்டான், பாட்டுலயே நானே லைசு போயிட்டேன், நல்லா கதை படிச்சேன், கதையிலே லைசு போயிட்டேன், சினிமா பார்த்தேன், சினிமாலேயே லைசு போயிட்டேன் வந்து இருப்பது. அந்த மாதிரி அந்த பராசக்தி சிவத்தோடு, முதல்ல பரசிவம் தான் இருக்கு, பரசிவத்தோடு பராசக்தியானது லைத் இருக்கு, லயசிவம் என்று சொல்றோம். இப்போ நமக்கு வந்து சைவத்தில் அது பரசிவம்னா ஆணு, பராசக்தினா பெண்ணுன்னு சொல்றது இல்லை, சக்தியும் சிவம் தான். பரசிவம் என்றாலும் சக்தி என்றாலும் ரெண்டும் சிவம் தான். தனிய சக்திங்கிறது பெண் வடிவம் அல்ல. இப்ப நமக்கு கோயில்கள் எல்லாம் அம்பாள் தனியா கோயில் இருக்கும், சிதம்பரம்னு சொன்னா நடராஜ பெருமான் சந்நிதி தனியாகும், சிவகாமேஸ்வரியோட சந்நிதி தனியா இருக்கும். அதெல்லாம் பிற்காலத்துல வந்த ஒரு வழக்கு. அந்த அம்பிகை ஏழு ஆறு அப்படின்னா நாம சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய ஆதிசக்தி அல்லது துரோதான சக்தி. அருட்சக்தி சிவத்தை விட்டு பிரிவதே இல்லை, அதுக்கு பேர் தாதான்மிய சம்பந்தம் என்று சொல்லுவோம். தாதான்மிய சம்பந்தம் என்றால் பிரிக்க முடியாத சம்பந்தம். எது போல அப்படின்னா சூரியனும் சூரியனுடைய ஒளி போல, நெருப்பும் நெருப்புடைய ஒளி சூடும் போல, அது பிரிக்க முடியாத சம்பந்தம். அது மாதிரி சிவை பராசக்தி பரனிலிருந்து பிரிவதில்லை. பரன் பறை, பரன் பரனுடைய ஆற்றல் பறை, அது சிவசக்தி என்று சொல்லுவோம். அது அருட்சக்தி. அது என்ன பண்ணும்னா உயிருக்கு அருளைத்தான் செய்யும். இப்ப அந்த சக்தியே அது உயிர்கள் மேல கொண்டிருக்கக்கூடிய கத்தினால கருணால இன்னொரு சக்தியாக பிரிகிறது. அதுக்கு பேரு ஆதிசக்தி என்பது பெயர். ஆதிசக்தி தான் இந்த பிரபஞ்சத்துக்கு முதல், அதுதான் வந்து துரோதானம் என்று சொல்லுவோம். அது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மாயை என்ற முதற் பொருளினால இந்த தனுகரண பூணபோகங்களாக விரிகிறது. அது வந்து சாஸ்திரத்துல அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம். இன்னொரு பேர் என்னன்னா அதுக்கு பரிகிரக சக்தி என்பது பெயர். பரிகிரகம் என்று சொன்னால் வேண்டும் போது பயன்படுத்துகின்ற சக்தி. அந்த சக்தியினாலதான், அதான் மாயினாலதான் பிரபஞ்சம் வந்து முதல்ல விரிகிறது, அப்ப பரிணாமம் அடைகிறது. நாம அதெல்லாம் பின்னால் நாம பார்க்க போறோம். இப்போ ஆதிசக்தி தான் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் முதல். நமக்கு திருக்குறள்ல நமக்கு முதல் குறள் என்ன குறள் ஞாபகம் இருக்கா? அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த ஆதி பகவன் முதற்றே உலகு என்பதற்கு மற்றவங்க எல்லாம் ஒரு பொருள் சொல்லுவாங்க, சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பொருள் வேற. ஆதியை உடைய பகவன், ஆதியை பகவன் முதற்றே உலகம் சொன்னா ஆதியை உடைய, ஆதி என்ற சக்தியை உடைய பகவனே முதல் என்பது. அந்த ஆதி தான் துரோதான சக்தி என்று சொல்லுவது. அந்த துரோதானசக்தி தான் இந்த பிரபஞ்சமாக விரிகிறது. நமக்கு அதனுடைய செயல் தான் நமக்கு இருக்கக்கூடிய தனுகரண பூண போகங்கள் எல்லாம். சொரூப சிவமானது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மாயையிலிருந்து மாயையில முதல்ல தோன்றக்கூடிய தத்துவம், அது வந்து சிவ தத்துவம்னு சொல்ல, சுத்த தத்துவம் அல்லது சிவ தத்துவம், முதல்ல தோன்றுவது நாதம் என்ற தத்துவம். நாதம் என்பது, அது நாதம் என்பதற்கு சிவம் என்றும் சொல்லுவது உண்டு, நாதம் விந்து, விந்து சக்தி என்று சொல்லுவதும் உண்டு. பரசிவத்திலிருந்து தோன்றியது பரநாதம், அந்த நாதத்திலிருந்து நாதம் விந்து என்று சொல்றோம். அப்ப நாதம் தான் முதல்ல தோன்றிய காரியம், மாயையிலிருந்து முதல்ல தோன்றிய காரியம் இந்த நாதம் என்ற தத்துவம், ஓசை. அது இந்த உலகத்துக்கு சப்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம், சொல்லுலகு பொருள் உலகு என்று சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த நாதம் என்பது அது சொல்லுலகு, அதுதான் வாக்கு வந்தது. அந்த வாக்கம் வந்து சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி, தூள வைகரி, சூக்குமைகரி, இதெல்லாம் அது விளக்கணும். நாம பின்னால நாம பார்க்கணும். நாதம் வந்தது, அந்த நாதம் நின்று, நாதம் முதலாக நின்று, நின்று என்று சொன்னால் ஃப்ரம்னு அர்த்தம், இருந்து, இதில் இருந்து. அப்ப எதில் இருந்து? நாத முதலாக நின்று. எதில் இருந்து? எதில் நின்று? மாயில் நின்று அப்படின்னு வச்சுக்கணும். அந்த நின்றுன்னு சொல்லிருக்கீங்களா, நின்று, நின்றுனா இருந்துன்னு அர்த்தம். ஃப்ரம் நாத முதலான தத்துவங்கள் நின்று. எதிலிருந்து? எதில் நின்று அப்படின்னா மாயிலிருந்து அப்படின்னு வச்சுக்கணும். நின்று மாய என்ற முதற்கான பொருளில இருந்து நாதம் முதலாக, நாத தத்துவம் முதலாக. அது முதல்ல வந்து அந்த சுத்த தத்துவங்கள் வந்து அத வந்து விருத்தின்னு சொல்லுவோம். விருத்தின்னா என்னன்னு சொன்னா, இப்போ கொடை இருக்கு இல்லைங்களா, கொடைய விரிக்கலாம், விருது சாமியானா, அந்த மாதிரி சுத்த தத்துவங்கள் அது சுத்தமாயில விரியும். அப்புறம் அசுத்தமாயில வரக்கூடிய கருவிகள் இருக்கின்றன, அவையெல்லாம் பரிணாமம் அடையும். பரிணாமம்னா என்னன்னா ஒன்று ஒன்றாக திரிதல், விரிதல் வேற, திரிதல் வேற. பரிணாமம் எப்படி அப்படின்னா பால் தயிர் ஆகுது, தயிர் வெண்ணெய் ஆகுது, வெண்ணப்படுகிறோம், ஒன்று ஒன்றாக திரிவது, அது பரிணாமம். அசுத்தமாயிலிருந்து வரக்கூடிய பிரபஞ்சம் எல்லாம் இருக்க, அது பரிணாமம். அப்ப எது வந்து சுத்த பிரபஞ்சம் விருத்தி, எது பரிணாமம் ஆகிய தத்துவங்கள் என்ன என்பது நாம பின்னா இது தெரிந்து கொள்ள வேண்டியது. முதல்ல சுத்தத்துவம் என்பது, அதாவது நாதம், விந்து, சாதாக்கியம், சுத்த வித்தை, ஈஸ்வரம், சுத்த வித்தை என்ற இந்த ஐந்து தத்துவங்கள் சுத்த தத்துவங்கள் அல்லது சிறுத்தவங்கள் சொல்லப்படும். இவை வந்து விருத்தி அடைவது. அசுத்தமாயிருந்து வரக்கூடியது கலையிலிருந்து இந்த பிரித்தி வரக்கூடிய தத்துவங்கள். 24 கூட்டல் 7 31 தத்துவங்கள் விருத்தி பரிணாமம். இந்த அஞ்சும் விருத்தி என்பது. இந்த உயிருக்கு உடலாகவும் கருவியாகவும் வருவது அசுத்தமாயிருந்து வந்த தத்துவங்கள். இது வந்து இந்த சுத்த தத்துவங்கள் இந்த கருவிகளை செலுத்தக்கூடிய, அதனால இதுக்கு பேரு பிரேரக காண்டம்னு பேரு. நம்ம அந்த பாகுபாடுலாம் பார்ப்போம். இப்ப நாதம் முதலாக மாயிலிருந்து நாதம் முதலாக முகிழ்த்த, அந்த முகிழ்த்த முகிழ், முகிழ் என்றால் மொட்டு, முதல்ல மொட்டா குவிஞ்சிருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விரியும். அப்ப நாதம் என்ற தத்துவத்திலிருந்து கடைசியா, அது முதல் தத்துவம் ஒண்ணு, 36வது பிருத்திவி. இந்த தத்துவங்கள் எப்படி மொட்டாகவும் மலராகவும் வருகிறது, முகிழ்த்த மொட்டாகவும் மலராகவும் தோன்றிய உலகின் விதமான எல்லாம், உலகில் இருக்கக்கூடிய எல்லாம், அது சுத்த தத்துவங்கள் 5, சுத்தாசுத்த தத்துவங்கள் 7, அசுதத்துவங்கள் 24, ஆன்மத்துவங்கள் 24. இந்த 36 தத்துவங்களும் மொட்டாக இருந்தது, அப்புறம் ஒன்னொன்னா விரிஞ்சு விரிஞ்சு பிரித்திவித்த வரைக்கும் வருகிறது. இதெல்லாம் எதனுடைய செயல்? சிவத்தினுடைய, அந்த ஒளியினுடைய செயல். விரித்து இது விரிவடைய செய்கிறது. இவையெல்லாம் தானே விரிவது அல்ல, விரித்து. யார் விரிப்பது? யாரு என்றால் பரமேஸ்வரனுடைய செயல். அந்த ஒளியானது விரித்து, தரத்தோடு வந்து விரித்து. அப்ப இந்த இதெல்லாம் வந்து மாயை என்பது காரணம், மாயை என்ற முதற்காரணத்திலிருந்து இந்த நாத முதல் பிருத்திவீராகக்கூடிய 36 தத்துவங்களும் அவன் பரமேஸ்வரன் மொட்டாகவும் முகிழ்த்தும் மலராக விரியும் செய்கின்றான், விருத்தம் செய்கின்றான். இவையெல்லாம் இந்த 36 காரியங்கள் எனப்படும். மாயை காரணம், இவையெல்லாம் காரியம், 36 காரியம், காரிய தத்துவம். இப்ப இந்த நாதம் முதலாக என்றதனால் நாதம் முதல் பிருத்திவி ஈராக என்பது அறிவித்துக் கொள்ளப்பட்டது. செய்யுள்ள நாதம் நின்று, நாதம் முதலாக தான் சொல்றார். அப்ப நாதம்னு சொன்னதுனால முதல் சொன்னார், இறுதியும் அறிவிச்சுக்கணும். 36 தத்துவம் பிருத்திவி மாயன் தோன்றும் தத்துவ பிரபஞ்சங்களில் முதலாவது தத்துவம் நாத தத்துவம், இறுதி தத்துவம் பிருத்திவி. பிருத்திவி 36வது தத்துவம். சைவ சித்தாந்த தத்துவங்கள் முப்பத்தாறு என்னும் கொள்கை உடையது. சைவ சித்தாந்தம்னா முப்பத்தாறு தத்துவம் சொல்லுவது, மற்றவங்கெல்லாம் அந்த ஆன்ம தத்துவம் 24 முடிச்சுக்குவாங்க. அது சாங்கியமாகட்டும், சாங்கியம் தான் முதல்ல அந்த தத்துவங்களை சொன்னது. சாங்கிய மதம் 24 தத்துவங்கள் தான் சொல்லும், 24 அப்புறம் அதுக்கு மேல உயிரை சேர்த்து 25 சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தம் அதுக்கு மேல வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5 கூட்டி 36 தத்துவங்கள் சொல்லுவது சைவ சித்தாந்தம். ஏன் அப்படி 36 தத்துவங்கள் சொல்றது அப்படிங்கிற நம்ம நூல்ல இனிமே பார்ப்போம். தத்துவம் 36 இன்னும் கொள்கை உடையது. பெரும்பாலான தத்துவ கோட்பாடுகள் என்ன பண்ணும், மூல பிரகிருதியிலிருந்து தோன்றும் சித்தம் முதலாக பிருத்திவீராக 24 தத்துவங்களே கொள்ளுகின்றன. மற்ற இந்திய தத்துவ ஞானத்துல சைவ சித்தாந்த நீங்களாக மற்ற தத்துவ ஞானங்கள் எல்லாம் 24 தத்துவங்களை தான் கொள்ளுகின்றன. நாதமுலி தத்துவம் 5 அது ஆன்மத்துவம் எல்லாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. அவங்க வந்து ஆன்மத்துவங்கள் 24 மட்டுமே தத்துவங்களாக சொல்லுகின்றன. அந்த 24 என்ன அப்படின்னா 24 கூட்டுற ஒண்ணு உயிரின் சேர்த்துக்கிட்டா 25. அந்த உயிர் தத்துவம் கூட்டிக்கும் போன்றது அந்த உயிருக்கு பேர் வந்து புருடன் என்பது, அந்த புருடன் ஒரு தத்துவமாக கொள்ளப்படும். அதாவது தத்துவங்களோடு கூடிய உயிரை புருடன் என்று சொல்லி அந்த புருடன் ஒரு தத்துவமாக கொண்டு 25 தத்துவம் சொல்லுவோம். 25 பூதம் 5, தன்மாத்திரம் 5, கண்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, அந்தகரணம் 4, மூலக்கு பிரகிருதி 1, ஆக மொத்தம் 25 என்று சொல்லுவார்கள். பூதம்ங்கிறது என்ன, பஞ்சபூதம், அது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று 5. தன்மாத்திரை என்பது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். அதுதான் நமக்கு இந்த தன்மாத்திரையில சுவை என்ற தன்மாத்திரை நாக்கில் இருக்கிறனாலதான் நமக்கு சுவை தெரிகிறது. ஊறு என்ற தன்மாத்திரை உடம்புல இருப்பதனாலதான் ஸ்பரிசம் நமக்கு தெரிகிறது. அது தன்மாத்திரைன்னா சூக்கமானதுன்னு அர்த்தம். அந்த சூக்கமானது பிரபஞ்சமாக விரிந்து இருப்பது மூலதுதான். அப்ப அந்த மாதிரி அது பூதம் 5, தன்மாத்திரை 5, கண்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, வாக்கு, பாதம், பாணி, பாயிரு, உபத்தம், அது நடக்கிறதுக்கு கால், இந்த கால இல்ல, காலுன்னு சொன்னா சூக்குமாக பாதம் என்ற அது இருந்தால்தான் நம்மளால நடக்க முடியும். இல்ல போனா காலு என்ற உறுப்பு இருந்தாலும் நம்மளால நடக்க முடியாது. பாதம், பாணி என்பது கையு. இந்த கையு இந்த எப்படி பழைய காலத்துல ரேடியோல வந்து உள்ள இந்த வால்வு இருக்கணும், வால்வு இல்லாத போனா வெறும் டப்பா தான். செல்போன் இருக்கு, செல்போன்ல அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கார்டு இல்லாத போனா அது டப்பா. அது போல இந்த கருவி சூக்கமாக இருந்தால்தான் இந்த கருவிகள் செயல்படும் என்பது நாளைக்கு பார்ப்போம்.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: ஓம் சிவாய நம. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தீர்த்த படலம், மூர்த்தி படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

பூற்றி சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. அதாவது எப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நான் எதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டால், கைலாசத்தில் சூத்த முனிவர் அங்கே இருக்கிற தன்னுடைய சிஷ்யாளுக்கு சொல்லிட்டு இருந்ததை சொல்லிட்டு இருக்கேன். கைலாசத்தில் சூத்த முனிவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டால், காசியில் பிரம்மா ஒரு யாகம் பண்ணினார், 10 அஸ்வமேத யாகங்களை சேர்த்து பண்ணினார். அந்த யாகத்தினுடைய முடிவில் அந்த யாகத்தில் எழுந்தொழி இருந்த முனிவர்களுக்கெல்லாம் நிறைய சம்பாவனை பண்ணி காசியில் விட்டுட்டு வந்தார். அவர்கள் நல்ல பொழுதாக போக்க வேண்டும் என்பதற்காக முக்தி மண்டபத்தில் அமர்ந்தபடி நாரதரை கேட்கவும், மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூவகை சிறப்பிலும் உயர்ந்த ஒரு ஸ்தல மகாத்மியத்தை கேட்கவும், நாரதர் சொன்னார் அதை நீங்கள் வந்து வியாசர்ட்டு கேளுங்கோன்னு சொன்னார். வியாசர் கேட்கவும் அவர் சொன்னார் சூதர்ட்டு கேளுங்கோன்னு சொன்னார். சூதர் அகஸ்தியர் கேளுங்கன்னு சொன்னார் என்று பார்க்கிறோம். அப்போ அகஸ்தியர் சொன்னதை திரும்பவும் சூதர் சொல்றார் கைலாசத்தில். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இது நீங்கள் என்ன பண்ணுவேள், நீங்கள் நாளைக்கு நீங்களாம் இன்னொருத்தருக்கு சொல்லுவேன் அப்படி போயிட்டு இருக்கும் புராணம் என்பது. அந்த கதைக்குள்ள கதை வரும், அந்த லிங்க் அப்படியே பார்த்துட்டே வரணும். இதெல்லாம் குஷாகர புத்தியை உண்டாக்குறதுக்காக பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார். யார் எப்போ யாருக்கு எதை சொன்னா, எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னா, எந்த சந்தர்ப்பத்தில் இது நிகழ்ந்தது அப்படிங்கிற நல்ல மெமரி பவர். இப்போ நமக்கு 5 நாள் என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நம்ம வந்து ஒரு கால்குலேட்டரை ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு மெமரி பவர் இல்லாமலே போயின்ட்டு இருக்கு. ரிவர்ஸில் போகிறது எல்லாம் நல்லா மெமரி பவர் இருக்கணும். பழங்காலத்தில் எந்த வித்தையாக இருந்தாலும் அது புஸ்தகத்தில் இருந்தாலும் கூட மனப்பாடமாக வச்சுட்டு எல்லா வித்தைகளையும் சூத்திரங்களை பாஷ்யங்களோட மனப்பாடமாக வச்சுருந்தா. நம்முடைய கிரியா பத்தியில் மார்க்கத்தில் எத்தனை மந்திரங்கள், ஒரே மந்திரங்கள் தான் மாறி மாறி வந்தாலும் எந்த இடத்துல ஸ்வாகா எந்த இடத்துல ஸ்வதா இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எந்த இடத்துல விஷட்டு எல்லாம் கரெக்டாக, எந்த இடத்துல வந்து நமஹா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மூல மந்திரங்கள் ஒன்றா இருந்தால் கூட, சம்விதா மந்திரங்கள் ஒன்றா இருந்தால் கூட இதில் காம்பினேஷன் நிறையா வருது. அப்போ அதற்கு வந்து நமக்கு என்ன வேணும்னா, குரு அனுகிரகத்தினால நல்ல ஒரு மேதை வேண்டும். நினைவாற்றலுக்கு மேதைன்னு பேர். அந்த மேதைன்ற நினைவாற்றல் குழந்தைகளுக்கு எப்படி கிடைக்கும்னா, கதை கேட்கறதுல நமக்கு சுவாரஸ்யம் உண்டு. கதை கேட்க மாட்டேன்னு நம்ம யாரும் சொல்ல மாட்டோம். அந்த கதை கேட்கறதுலேயே இந்த நினைவாற்றலை உண்டாக்கி கொடுத்தார்கள் என்று பார்க்கின்றோம். அகஸ்தியர் சொல்லிட்டு இருக்கார் காசியில், அங்கே இருக்கிற நாரதாதி முனிவர்களே உட்காந்து கேட்குறா. அவள் கேட்குறா, நீங்கள் கடம்பவனம்னு சொன்னேள், ஆலவாயின்னு சொன்னேள், அதில் ஸ்தல விசேஷத்தை நீங்கள் கர்த்தால சொல்லிட்டேன். இப்போ சாயரக்ஷையில் நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறோம், தீர்த்த விசேஷமும் மூர்த்தி விசேஷமும் நாங்கள் கேட்கணும். உன்னையே நாங்கள் வந்து விட்டுட விரும்பலை, எல்லாத்தையும் சாங்கோ பாங்கமாக முழுக்க நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். என்ன காரணம், நாங்கள் எங்கள் பொழுதுபோக்க விரும்பலை, நல்ல பொழுதாக போக்க விரும்புகிறோம். பொழுது போக்குறதுங்கிறது வேற, நம்முடைய பொழுதை நல்ல பொழுதாக போக்குறதுங்கிறது வேற. உடனே அகஸ்தியர் சொல்கிறார், அங்கே ஒரு அந்த கடம்ப வனத்தில் பகவான் சுயம்பு லிங்கமாக இருக்கார், சுந்தர லிங்கமாக, அவருடைய தென்பால் ஒரு தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்தில் சொர்ணமயமான தாமரை இருக்கு. அந்த தாமரையை பார்த்தா அம்பாளுடைய முகம் போல இருக்கும். மீனாட்சி முகத்தை பார்த்தா அந்த தாமரையை பார்க்கலாம், ரெண்டு ஒன்று போல இருக்கும். அப்படி ஒரு தாமரை பூத்த தடாகம் இருக்கு. அது எப்படி உண்டாச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றார். ஆதியில பகவான் சிருஷ்டி பண்றார். ஆதியில பகவான் சிருஷ்டி பண்றார்னு சொன்னா, முதல் முறையா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணினார்னு அர்த்தம் கிடையாது. பகவான் இதை மாதிரி இந்த உலகத்தை அனந்த முறை சிருஷ்டி பண்ணியிருக்கிறார். எத்தனை தடவை சிருஷ்டி பண்ணிருக்காருங்கிற கணக்கே கிடையாது. ஆனால் அப்படி பண்ணும்போதெல்லாம் ஒரு ஆர்டரா முன்னாடி பண்ணின மாதிரியே பண்றார். பலமுறை இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணிகிட்டே இருக்கிறார். அதுல எந்தெந்த உயிர்கள் இந்த சிருஷ்டியினுடைய தாத்பரியத்தை முழுக்க வந்து லாபத்தை அடைஞ்சு பகவானுடைய சாயுஜத்தை அடைந்து விட்டனவோ, அந்த உயிர்களை தவிர, அந்த ஜீவர்களை தவிர, மீதி பகவானுடைய கிருபைக்காக காத்திருக்கிற ஜீவர்களை மட்டும் அவளுக்கு சரீரத்தையும் கரணங்களையும் கொடுத்து அவளுடைய இழிவினைப்பயனை துவிப்பதற்காக புவனங்களை படைச்சு போகங்களை படைச்சு சிருஷ்டி பண்ணுறார். ஆனால் பண்ணுற மெத்தடு ஒரே மாதிரி தான். பிரம்மாவை படைச்சு அவருக்கு வேதங்களை சொல்லி கொடுத்து சிருஷ்டி பண்ணுறார். ஆனால் ஒரே பிரம்மான்னு அர்த்தம் கிடையாது. சுவாமி ஒத்தர் தான் ஒத்தர். ஏகோஹி ருத்ரோ ந தித்தீயாய தஸ்தே. ருத்ரன் தான் ஒத்தர்னு சொல்லப்படுறார். ஆனால் பிரம்மா ஏகப்பட்ட பிரம்மா இருக்கா. அதில் எத்தனையோ பிரம்மா பரமேஸ்வரனால் படைக்கப்பட்டு சிருஷ்டிகர்த்தாவாக இருந்து அவளுக்கு அதில் சலிப்பு ஏற்பட்டு, பகவானே எனக்கு இந்த தொழில் போகிறோம், உன்னுடைய திருவடி வேணும்னு கேட்டு பகவான்கிட்ட அவள் சாகித்யத்தை அடைஞ்சிருக்கா. அப்போ பகவான் என்ன பண்ணுவார், இந்த பிரம்மாங்கிற உத்தியோகம், இந்த போஸ்ட் காலியாக இருக்குது, இதில் நம்ம மதுரையில் யார் சிறப்பாக தபஸ் பண்ணி
அந்த சிவபுண்ணியத்தை சேர்த்துட்டுருக்கான்னு பார்ப்போம். மதுரையிலேருந்து ஒருத்தர் பிரம்மாவை ஆக்கிடுவோம் ஆக்கிடுவார், அந்த பிரம்மா தான் பின்னாடி எல்லா ஜகத்தையும் சுட்டி பண்ண போகிறார். அதுபோல் ஒரு நாராயணருக்கு வைராக்கியம் ஏற்பட்டு பொருண்டா இந்த வைகுண்ட வாசம் பகவானுடைய திருவடியில் கலந்துருவோம்னு சொன்னதுன்னா அவரும் சுவாமிகிட்ட போயிடுவார். அப்போ அந்த விஷ்ணு போஸ்ட்டுக்கு இன்னொருத்தர் வர்ற சுவாமி என்ன பண்ணுவார், தகுதி உள்ளவாளை தான் நியமிப்பார். சாதாரண போஸ்ட்டாக அது, பிரம்மாங்கிற பதவியும் விஷ்ணுங்கிற பதவியும் சாதாரண பதவி இல்லை, அது சிவபுண்ணியம் மிகுந்தவர்களுடைய பதவி. நிறையா சிவபுண்ணியம் பண்ணாதான் அந்த பதவிக்கு வர முடியும். அப்படிப்பட்டவா அப்படி வரா. ஆனால் அந்த பதவிக்கு போகாமலேயே மகேஸ்வர மாகேஸ்வர பக்திகளை பண்ணிண்டு இந்த மதுரையில் வாசம் பண்ணிண்டு ஹாலாசிய மகாத்மமை என்ற திருவிழா பணத்தை கேட்டுக்கொண்டு நித்தியப்படி சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணிண்டு நம்ம ஆற்றுக்கு எழுந்தொழுகின்ற அடியார்களுக்கு உணவளித்து கொண்டு சத் பிரவிற்த்தியோடு சுத்த மனசோடு நம்மால் முடிஞ்ச புண்ணியங்களை பண்ணிக்கொண்டு யார் இங்கே வசிக்கிறாளோ வேறு ஒரு ஆசை இல்லாமல் வசித்தா அவளுக்கு மோட்சம்தான். அது டைரெக்டாக பெருமானுடைய திருவடியில் சேர்ந்துள்ளான் என்று பார்க்குறோம். அப்போ அந்த பக்குவம் இல்லாமல் இருந்தால் தான் பிரம்மாவாவோ விஷ்ணுவாவோ ஆக முடியும். அந்த வைராக்கியம்ங்கிற பக்குவம் இருந்துருத்துனா பரமேஸ்வருடைய திருவடியே கிடச்சிடுறது அப்படின்னு பார்க்குறோம். அதெல்லாம் இந்த புராணங்களில்

தீர்த்தம் உண்டாக்கினார்னா, சொக்கலிங்கத்திலேருந்து சுவாமி வெளியில வந்தார் கையில சூலத்தோட. வந்து என்ன பண்ணார், அந்த சூலத்தை பூமியில நாட்டினாராம். அது என்ன பண்ணது, முதுபார் கீண்டு பைந்தலை பாந்தள் வேந்தன் பாதலம் கீண்டு போய் என் கைத்தல பிரமன் அண்ட கட்டாகமும் கிண்டதன் வேல். அந்த வேல் என்ன பண்ணது, முத்தலை சூலம் பூமியை பிளந்தது. பூமிக்கு கீழே அனந்தன் ராஜாவா இருந்து ஆழ்கின்ற நாகலோகம், பாம்புகள் வசிக்கின்ற லோகம் இருக்கு. அது இந்திரனுடைய லோகத்தை விட அதிகமான செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய லோகமா, பாம்புகள் வசிக்கின்ற நாகலோகம். அதை உடச்சிட்டு போய் சர்வ சிருஷ்டியையும் ஒரு முட்டையாக வேதம் சொல்றது, அதுக்கு ஹிரண்யம்னு பேர். அதை தன்னுடைய கர்ப்பத்தில் வச்சுட்டு இருக்கிறதுனால பிரம்மாவுக்கு ஹிரண்ய கர்ப்பன் என்றும், அந்த பிரம்மாவை தன்னுடைய நாபியில் வச்சுட்டு இருக்கிறதுனால திருமாலுக்கு ஹிரண்ய நாபி என்றும், அந்த சிருஷ்டிக்கு காரணமாகின்ற ரேதஸ் பரமேஸ்வரன்ட்ட இருக்கிறதுனால பரமேஸ்வருக்கு ஹிரண்ய ரேதா என்றும் பேர். அப்போ ஹிரண்யம்னு சொன்னால் சர்வ சிருஷ்டி, அது ஒரு முட்டையாக பாவிக்கப்படுறது. அந்த முட்டைக்கு ஒரு ஓடு இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த உலகத்துக்கு வெளிப்புறத்தில் இருக்கிற ஓடு. இந்த சூலம் என்ன பண்ணது, அந்த ஓட்டையும் போய் பேதிச்சு உடச்சுடுத்து. கீழே இருக்கிற பிரம்மாண்டத்தினுடைய கட்டாகம்னு பேர், மேல் ஓடு, அந்த புற ஓட்டை உடைச்சது. அப்போ அதற்கு வெளியில் இருக்கின்ற பேராழி என்று சொல்லப்படுகின்ற புற சமுத்திரம், நாம் கண்ணால் பார்க்குற சமுத்திரம் இல்லை, படைப்புக்கு வெளியில் ஒரு பெரிய மகா சமுத்திரம் இருக்குது, அதை யாராலையும் பார்க்க முடியாது. அந்த சமுத்திரத்தோட ஜலமானது பீரிட்டு கொண்டு ஊழிக்காலத்தில் இந்த பூமியை அழிக்க வர சமுத்திரம் போல பொங்கிண்டு உள்ளே வந்ததான் சொக்கலிங்கத்துக்கிட்ட வந்தது. உடனே சுவாமி என்ன பண்ணார், தன்னுடைய வலது கையினால் அடங்குன்னு சொன்னார். அதுதான் இந்த பொற்றாமரை குளமாக அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த தீர்த்தத்துக்கு பல பெயர்கள், ஆதி தீர்த்தம், பரம தீர்த்தம், பரமேஸ்வரன் உண்டாக்கினதுனால சிவ தீர்த்தம், ஞான தீர்த்தம், இதில் ஆழவும் நமக்கு ஞானம் கிடைக்கிறது. இதை தரிசனம் பண்ணி இதில் நம்ம அனுஷ்டானங்கள் பண்ணுறதுனாலையும் சாணம் பண்ணுறதுனால நமக்கு மோட்சம் கிடைக்கிறது, முக்தி தீர்த்தம். சிவகங்கை, ஏன் சிவகங்கைன்னு பேர்னா, சுவாமி என்ன பண்ணார், இந்த தீர்த்தத்தில் தன்னுடைய சிரஸில் இருக்கிற கங்கையையும் ஒரு துளி அதில் கலந்தாராம், தூவினாராம். அதில் பரமேஸ்வருடைய ரூபத்திலேயே அந்த கங்கை இருக்குது. அந்த கங்கையானது ஒவ்வொரு சிருஷ்டிலையும் கங்கை வரா, அப்படி வரும்பொழுது பகிரதன் பின்னாடி ஓடி வந்த கங்கை பகவான் தலையில் தாங்கியிருக்கிற கங்கையில் ஆயிரத்தில் ஒரு பகுதி தான். வால்மீகி முனிவர் சொல்கிறார் இதை ராமாயணத்தில், கங்காவதனத்தில் சொல்கிறார். அப்போ ஆயிரத்தில் ஒரு பகுதி கங்கையை தான் சுவாமி தன்னுடைய ஜட்டையிலேருந்து பூமிக்கு விடுறார். ஆனால் அந்த கங்கையே கூட பூமியை அழிச்சிடும்ங்கிறதுனால ஏழு நதியாக விடுறார். அந்த ஏழு நதி தான் இப்போ நமக்கு பல பெயர்களில் போகிறது, பாகீரதி, மந்தாக்கினி, அலக்கநந்தா, சிந்து, பிரம்மபுத்திராங்கிற நதி பேரில் போகிறது, பல திசைகளில் போகிறது. அதில் சிந்துங்கிறதுலாம் பாகிஸ்தானில் போடுறது, பிரம்மபுத்திரானா சைனாவில் ஓடுறது, ஆனால் எல்லாம் இந்தியாவில் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ இதை போல் ஆயிரம் மடங்கு தீர்த்தம் அவருடைய சிரசில் இருக்குது. அதுலேருந்து இந்த ஆதி தீர்த்தத்தில் அவர் கொஞ்சம் தீர்த்தத்தை கலந்தார், அதனால சிவகங்கைன்னு பேர். இது எல்லா தீர்த்தங்களுக்கும் உத்தம தீர்த்தமாக இருக்கிறதுனால உத்தம தீர்த்தம்னு பேர். சிருஷ்டியில் முதல்ல படைக்கப்பட்டதெல்லாம் ஆதி தீர்த்தம்னு பேர். பின்னால் இந்திரன் தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கவும் இந்த கடம்பவனத்தை மிதிச்ச அளவில் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கினது. அவன் வந்து என்ன பண்ணுறான், இந்த சுவாமி தரிசனம் பண்ணி இவரை பூஜை பண்ணணுங்கிற ஆசைப்படுறான். சுவாமிக்கு பக்கத்தாப்புலேயே தடாகம் இருக்குது, ஆனால் சுவாமியை அர்ச்சனை பண்ணுறதுக்கு நல்ல வாசனையான மலர்கள் இல்லையே, சங்கல்பத்தை பண்ணிட்டு உட்காந்துட்டோமே அப்படின்னு நினச்சானா, அப்பொழுது தீர்த்தக்கரையில் உட்காந்துருக்கிறான். அவன் கை நீட்டின இடத்துலலாம் தன்னை அவன் பூஜை பண்ண ஆசைப்படுறதுனால சுவாமி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற. நல்லா கவனிங்கோ, பகவான அந்தரங்க பிரியத்தோட இந்த சுவாமியை நாம் பூஜை பண்ணணும்னு நீங்கள் நினச்சல்னா உங்களுக்கு தேவையானது வந்து சேரும், பசும்பால் வந்து சேரும், தேன் வந்து சேரும், புஷ்பம் வந்து சேரும். சுவாமியை பூஜை பண்ணணும்னு அந்தரங்க பக்தியோடு நினச்சா தேவையானது வந்து சேரும். இந்திரன் நம்ம அவ்வாறு சுத்தமான பக்தியோட நினைச்ச காரணத்தினால புஷ்பம் தானே உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கை வச்ச இடத்துலலாம் தங்க தாமரையும் முளைத்தன. அதனால இதுக்கு சொர்ண கமல புஷ்கரிணி, பொற்றாமரை என்று பெயர் வந்தது. இந்த தீர்த்தத்தில் ஒரு தடவை ஸ்நானம் பண்ணினா 14 உலகங்கள் இருக்கிற எல்லா தீர்த்தங்கள்லையும் ஸ்நானம் பண்ணின பலன் கிடைக்கிறது பொற்றாமரையில். அதனால தான் இன்னும் நமக்கு ஸ்நானம் பண்ண முடியாமல் இருக்கு. அந்த பலன் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணுமே. எல்லாத்துக்கும் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கான்னு ஒரு தகுதி இல்லாமல் எதுவும் கிடைச்சிடாது. ஆசைப்படுறதுனால கிடைச்சிடுமா, அதிகாரம் வேணுமல்லையோ, யோக்கியதை வேணுமல்லையோ, தபஸ் வேணுமல்லையோ. அதனால் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுதேத்தேன்னு ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் பண்ணின சீர்காழியை போல உத்தம ஸ்தலம் கிடையாது. அதில் சொல்கிறார், கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் அவர் பிரம்மபுரீஸ்வரரை அவள்லாம் வந்து பூஜை பண்ணுறா, தரிசனம் பண்ணுறான்னு சொல்கிறார் அவர். அந்த கோயிலுக்கு இன்றைக்கி போகிறவாளே இல்லை, யாரும் போய் தரிசனம் பண்ண மாட்டேங்கிறா. என்னென்னா அப்படிப்பட்ட தகுதி உள்ளவா இல்லைன்னு வச்சுக்கணும், அவ்வளோதான். கற்றல் கேட்டல் உடையார் இல்லை. இந்த சொக்கநாத பெருமானை இந்த ஆதி தீர்த்தத்தினுடைய தீர்த்தத்தினால் அபிஷேகம் பண்ணினா அதனால் வரக்கூடிய பலனை அளவிடவே முடியாது.
மோட்சம் தான்.

0: பலன். இந்த தீர்த்தத்தை பார்க்கறதுனாலேயே தர்மம் விளையிறதுனால தர்ம தீர்த்தம்னு பேர். இதை பிராசனம் ஒரு டிராப் சாப்பிட்றதுனால எல்லா விதமான தன சம்பத்தும் உண்டாடுறதுனால அர்த்த தீர்த்தம்னு பேர். அப்புறம் இதில் ஸ்நானம் பண்ணுறதுனால நமக்கு எல்லா காமனைகளும் நிறைவேறதுனால காம தீர்த்தம்னு பேர். இதை உண்டாக்கின சுவாமி என்ன பண்ணாரா, தானே இதில் ஸ்நானம் பண்ணாரோ. இதை உண்டாக்கினதோடு அமையாமல் என்ன பண்ணார், சொக்கலிங்கத்திலே சுவாமி வெளியில் வந்து தான் இந்த தீர்த்தத்தை உண்டாக்கினார். முதல்ல அவர் ஸ்நானம் பண்ணாராம் இந்த தீர்த்தத்தில், பரமேஸ்வரனே ஸ்நானம் பண்ணார். பண்ணிவிட்டும் தன் கூட இருக்கிற பாரிஷத கணங்கள், நந்தியாதி கணங்கள், ருத்ர கணங்கள் எல்லாம் நீங்களும் ஸ்நானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னாராம். பரமேஸ்வருடைய அனுகியினால எல்லா தேவ கணங்களும் பூத கணங்களும் இந்த பொற்றாமரையில் ஸ்நானம் பண்ணினேன். இந்த பொற்றாமரையை தரிசனம் பண்ணுறதுனால பாப விமோச்சனமாகுது, பார்த்தாலே போகும் பாப விமோச்சனம். இதில் ஸ்நானம் பண்ணுறதுனால இஷ்ட சித்தி உண்டாருது. இதை ஒருத்தம் சும்மா விளையாட்டா இதை ஸ்பர்சிக்கணும்னு நினைக்காம ஸ்பர்சிச்சா கூட அவனை தீவினை வந்து தீண்ட மாட்டாது. வாருணம், ஆக்னேயம், மந்திரம் அப்படின்னு ஸ்நானங்கள் பல விதம் இருக்கு. அந்த மூன்று விதமான ஸ்நானங்களிலும் மேலானது என்னன்னா பொற்றாமரையில் ஸ்நானம் பண்ணுற அந்த ஸ்நானம். இதில் விடாம ஒருத்தன் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தான்னா இந்த பிறவியிலேயே அவனுக்கு முக்தி கிட்டும், ஜீவன் முக்தி சேருவார். சுவாமிகிட்ட அன்போட ஒருத்தன் இதில் குளிச்சு சுவாமியை தரிசனம் பண்ணினான்னு சொன்னால் அவனுக்கு மோட்சம் பலன். சுவாமிகிட்ட அன்பு இல்லாமல் ஏதோ உடம்பு வேர்க்கிறது வெண்ண குளிச்சுட்டு போவோம் அப்படின்னு பக்தி இல்லாமல் ஒருத்தன் குளிச்சாலும் அவனுக்கு பலன் உண்டானா, நிச்சயமாக உண்டு. பக்தி இல்லாமல் குளித்தாலும் அவனுக்கு சொர்க்கம் பலன் எப்படின்னு கேட்டால் தெரியாமல் தொட்டாலும் நெருப்பு சுடுறதா இல்லையா. அப்போ அவனுக்கு பலன் அளிக்கலைன்னா அது பொற்றாமரிக்கு கேடா போயிடும், தோஷமாக போயிடும். ஆகவே அது என்ன பண்ணுறது, நீ சுவாமிகிட்ட பக்தி இல்லாமல் என்கிட்ட ஸ்நானம் பண்ணால் கூட உன்னை சொர்க்காதிபதியாக ஆக்குறேன் அப்படின்னு அதை அவன் ஆக்குறது. அப்புறம் ஒருவர் தன்னுடைய பிறந்த நாளில் இந்த பொற்றாமரையில் ஸ்நானம் பண்ணால் அவள் மறுபடியும் பிறக்க மாட்டாளாம். பூர்வ புண்ணியம் இல்லாமல் இந்த தீர்த்த ஸ்நானம் ஒருத்தனுக்கு கிடைக்காது. இதனுடைய கரையில் பிதிரு தர்ப்பணங்கள், பிண்டதானங்கள் செய்வதனால அந்த பிதிருக்கள் எந்த லோகத்தில் இருந்தாலும், நல்ல கெட்ட லோகங்களில் இருந்தாலும், அவள் அதுலேருந்து பரமேஸ்வருடைய சாயுஜத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை சங்கிரமணம், அதாவது சூரியன் ராசியில் பிரவேசம் பண்ணுறது, சௌரமான மாசங்கள் உண்டாகிற நாள். வெத்திபாதம் அப்படிங்கிற ஒரு யோகம், 27 யோகங்கள் இருக்குது, அதில் வெத்திபாதமும் ஒரு யோகம். அப்போ கிரகண காலங்கள் இதெல்லாம் இந்த பொற்றாமரையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு விசேஷ காலங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. சித்திர மாத பிறப்பு, அப்புறம் ஐப்பசி மாத பிறப்பு, அது சித்ரா விஷு, மேஷ விஷு, துலா விஷுன்னு சொல்லுவாள், அது மிக முக்கியம். அந்த ரெண்டு மாத பிறப்புகள்லையும் அவசியம் ஸ்நானம் பண்ணணும். அப்புறம் சோமவாரத்தில் ஸ்நானம் பண்ணாலும் இதில் சிறப்பு, அமாவாசையில் பண்ணாலும் சிறப்பு. சோமவாரம் அமாவாசையில் பண்ணினா அதனுடைய சிறப்புக்கு எல்லையே கிடையாது, அது மல்டிப்ளை ஆகிடுறது. இந்த தீர்த்தத்தை பார்த்தா தர்மம், தொட்டா அர்த்தம், பிராசனம் பண்ணால் சுகம், ஸ்நானம் பண்ணால் மோட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொன்ன அகஸ்தியரை பார்த்து ரொம்ப தன்யாளாக இருக்கும், அந்த பொற்றாமரையில் உடனே நான் அங்கே போய் ஸ்நானம் பண்ணும் போல எங்களுக்கு ஆசை வருது, காசியில் இருந்தபடி சொல்கிறா, அவசரப்படாதீங்கோ, கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுண்டு நாம் எல்லோரும் சேர்ந்து தீர்த்தாட்டனம் பண்ணுவோம். இந்த காசிலேருந்து புறப்பட்டு வழியில் இருக்கிற க்ஷேத்திரங்களெல்லாம் பார்த்துண்டு அந்த ஆலவாய்க்கு போய் அந்த பொற்றாமரையில் ஸ்நானம் பண்ணி அதை தீர்த்தத்தை எடுத்துட்டு சொக்கநாதர் அபிஷேகம் பண்ணி நம்ம தரிசனம் பண்ண போகிறோம், அதுக்குள்ளே இந்த 64 திருவிழாவில் நம்ம கேட்டுடணும் அப்படின்னு அகஸ்தியர் சொல்கிறார். சரி, அந்த சொக்கலிங்கம்னு சொல்லப்படுறமே சொல்கிற சுவாமி இருக்காரு, சுந்தர லிங்க பெருமான், சோமசுந்தர பெருமான், கடம்பவன சுந்தரன், கற்பூர சுந்தரன் என்று பல பெயர்கள் கொண்ட பெருமான், அந்த பெருமானுடைய பெருமையை எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னாலும், இவர் கடம்ப மரத்தடியில் மூலலிங்கமாகத்தானே என்று தோன்றினார்னு யாருக்கும் தெரியாது. அவர் தான் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணிருக்காருங்கிறதுனால அவரை யாரும் சிருஷ்டி பண்ணலை, அவர் தானே ஸ்வயம் வியக்தமாக இருக்கார், ஸ்வயம்புவாக இருக்கார், அவர் ஞான திரளாக இருக்கார். அருளுடையவனுக்கு அவருடைய பிரகாசமானது இந்த ஊனக்கண்ணுக்கே தெரியும். அருளுடையவனுக்கு அவர் காட்டுற காட்சி என்பது பாமர மக்கள் பார்க்குற காட்சி கிடையாது. அவர் 1000 சூரியனும் அழுங்கடிக்கக்கூடிய தேஜரூபமாக அவர் காட்சி தருவாராம். சுவாமி யாருடைய கிருப்பை, சுவாமியுடைய கிருப்பை யாருக்கு இருக்கோ அவளுக்கு சொக்கலிங்கம் அவ்வாறு காட்சி தரும். இந்த சொக்கலிங்கத்தில் சுவாமி அந்த லிங்கத்திலே இடது பாகத்தில் அம்பாளோட இருக்காராம். உமா மகேஸ்வரமூர்த்தமாக, அர்த்தநாரீஸ்வரனாக, உமையூர் பாகனாக இருக்கார். சிவசக்தி சமாவேசமான மூர்த்தமாக தான் அது இருக்கு. அதை பார்த்த தேவதைகள்லாம், ஆதியில் பார்த்த தேவதைகள்லாம் புருஷனுக்கு உரிய சாமுத்திரிகா லட்சணம் 32 உள்ள உத்தம புருஷனாக சுவாமி அங்கே இருக்கிறதை பார்த்து அவருடைய அழகில் ஈடுபட்டு அவனை சுந்தரலிங்கம் என்று சொன்னார்கள். அந்த சுவாமியை உருவத்தோடு பார்த்தார்கள், பார்த்து சொக்கலிங்கம்னு சொன்னார்கள். சொக்கு, சொக்கம்னா அழகு, சொக்கறதுன்னா மனசுக்கு ஈடுபடுறது, அழகில் ஈடுபடுறதுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் சுந்தர பெருமான், தமிழில் சொக்கலிங்க பெருமான். இந்த சோமசுந்தர பெருமான் தான் எல்லா பிரபஞ்சத்திலையும் வியாபிச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவன் பண்ணின லீலையிலேயே இருக்கு. அவன் இந்த ஊர் அரசன் கையினால், அரிமர்த்தன பாண்டியன் கையினால அடிபட்டான். வந்திக்காக பிட்டுக்க மண் சுமந்த காலத்தில் அவன் அடிபட்டான். அந்த அடியானது சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மா முதுகலை விழுந்தது, வைகுண்டத்தில் இருக்கிற விஷ்ணு முதுகலை விழுந்தது, பெருமானை அடித்த ராஜாவுடைய முதுகலை விழுந்தது. ராஜாக்கு நம்ம முன்னாடி கையில் பரம்ப வச்சுன்னு அடித்தோமா இல்லை நம்ம நாமே பின்னாடி அடிச்சுட்டோமான்னு சந்தேகம் வரா மாதிரி விழுந்தது. பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிர்களுடைய முதுகலையும் விழுந்தது. அப்பதான் கர்ப்பம் தரிச்சிருக்கிற அந்த ஸ்திரீயனுடைய கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற சிசுவுக்கு விழுந்தது. அவளுக்கே தெரியாது கர்ப்பம் தரிச்சுருக்கிறது. அந்த நிலையில இருக்கிற கர்ப்பத்துக்குள்ளேயும் விழுந்தது ஒரு ஜீவன் அங்கே வந்துட்டதுங்கிறதுனால. அதனால இந்த சோமசுந்தர பெருமான் தான் சர்வவியாபி என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அவர் தான் எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருள். அதனால இந்த லிங்கத்துக்கு சமஷ்டி லிங்கம்னு பேர். இந்த லிங்கத்திலேருந்து ஒரு மரத்திலேருந்து கிளை கிளம்புவது போல இந்த லோகத்தில் இருக்கிற முக்கியமான 1008 லிங்கங்களும் உண்டாயின. இந்த பூமியில 1008 முக்கிய லிங்கங்கள் இருக்கின்றன. எண்ணெய் இல்லாத லிங்கங்கள் இருக்கின்றன, சகசர கோட்டி லிங்கங்கள் இருக்கின்றன. ஆனால் முக்கியமான லிங்கங்கள் புராணம் சொல்றது 1008. அந்த 1008 இந்த சொக்கலிங்கத்திலிருந்து ஒரு விருட்சத்திலிருந்து கிளை கிளம்புவதை போல கப்பு விட்டு கிளம்பின என்ற காரணத்தினால இந்த லிங்கத்துக்கு சமஷ்டி லிங்கம்னு பேர். எல்லா சுவாமியோட ஒட்டு மொத்தம். அதனால இந்த பெருமானை தரிசனம் பண்ணா அத்துணை பெருமக்களையும் அதாவது அந்த அத்தனை லிங்கங்களையும் தரிசனம் பண்ணின அந்த பலன் கிடைச்சிடுறது பஸ் ஏறாமல் ட்ரெயின் ஏறாமல் காசு கொடுத்து டிக்கெட் வாங்காமல் சொக்கலிங்கத்தை தரிசனம் பண்ண அளவில் பூலோகத்தில் இருக்கிற அத்தனை லிங்கங்களையும் தரிசனம் பண்ண ஒரு பலனானது கிடைக்கிறது. எப்படி ஒரு மரத்துக்கு வேரில் ஜலம் ஊற்றினவன் அந்த மரத்தினுடைய இலை கிளை புஷ்பம் காய் எல்லாவற்றுக்கும் நீர் ஊற்றின பலன் அடைகிறானோ, அதே போல் சொக்கலிங்கலை சொக்கநாத பெருமானை தரிசனம் பண்ணால் எல்லாரையும் தரிசனம் பண்ண பலன் இருக்குது. இந்த பெருமான் எப்படி சிறப்பானவன்னு கேட்டால், மலைகளுக்குள்ளே மேருமலை எப்படி உயர்ந்தது, மரங்களுக்குள்ளே தேவதாருன்னு சொல்லப்படுற மரம் அது காஷ்மீரில் இருக்குது பைன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, அது எப்படி உயர்ந்தது. அந்த மரத்துக்கு என்ன சிறப்புன்னா ஒரு மேகம் அந்த மரக்கூட்டத்தின் வழியாக போச்சுன்னா கற்பூரம் குளித்தின வாசனை வரும் அதனுடைய எண்ணெய் தேவதாருன்னு பெறுறதுக்கு. அப்புறம் டியோடர்னு சொல்கிறாங்க. வேள்விகள் யாகங்களில் அஸ்வமேத யாகம் எப்படி உத்கர்ஷமானதோ, தானங்களில் ஞானதானம் அன்னதானம் போன்றவை போல, மனிதர்களில் அந்தணர்கள் புண்ணியம் இல்லாமல் அந்தனர் பிறவி கிடைக்காது அப்படின்னு சைவம் சொல்றது. தேவர்களில் சிவபெருமான், தேவர்களில் ஒத்தனா சிவபெருமான் நினைக்கவே கூடாது, தேவர்கள்லாம் பசுக்கள் தான் சுவாமி பத்தி இருந்தாலும் வேதம் வந்து எல்லா தேவதைகளுக்கு சமமாக இல்லை, தேவதைகள் கூட்டத்தில் அவனை வச்சு சொல்றதுனால அவர்களுக்குள்ள அவன் உத்கிருஷ்டனா சொல்லப்படுறான். ஆனால் அவர் ஜாத்தியே வேற, அவர் தேவ ஜாதி இல்லை, அவர் எல்லாருக்கும் பொதுவான பெருமான். தேவர்களும் பசுக்கள் தான், நரகர்களும் பசுக்கள் தான், மனுஷாலும் பசுக்கள் தான், பகவான் பசு இல்லை, அவர் பசு பத்தி. அதனால தான் அவருக்கு மகாதேவர்னு பேர். தேவானாபி தேவஹா, தேவர்களுக்கு மேலே இருக்கிறவருங்கிறதுனால மகாதேவர்னு அவருக்கு பேர். விரதங்கள்லேயே சோமவார விரதம் எப்படி சிறந்த விரதமோ, மந்திரங்களில் பஞ்சாட்சரத்துக்கு மேலே மந்திரம் எப்படி இல்லையோ, ரத்னங்களில் சிந்தாமணி நினச்சதெல்லாம் கொடுக்குற மணி போல, தர்மங்களில் சிவதர்மம் போல, சிவபுண்ணியம் போல, எத்தனையோ தர்மம் இருக்குது, அஹிம்சையிலேருந்து எத்தனையோ தர்மங்கள் இருக்குது. அப்போ தண்டடிகள் கண் தெரியாமல் கமலாலயத்தை ஆழப்படுத்துகிறார் அகலப்படுத்துகிறார், ஜெயினாலெலாம் அவரை வந்து தடுத்தார், நீங்கள் பூமியை நோண்டதுனால அங்கே இருக்கிற சுற்றியர்கள்லாம் செத்து போகும், இது எங்களுடைய புஸ்தகத்தில் சொல் தடை பண்ணப்பட்டிருக்கு, நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், பரமேஸ்வருக்கு பண்ணுற கைங்கரியம் இருக்கே அதை விட சிறந்த தர்மம் கிடையாதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொன்னார். பரமேஸ்வருக்கு பண்ணுற தொண்டை விட சிறந்த தர்மம் கிடையாது. தர்மங்கள்லேயே உயர்ந்த தர்மம் எது, சிவபுண்ணியமாகின்ற தர்மம் தான். மற்றதெல்லாம் நம்ம மனசினால இட போட்டுக்கிறோம், இது ஒஸ்தியா அது ஒஸ்தியான்னு, இதெல்லாம் நம்முடைய புத்தியினால இதை நம்ம முடிவு பண்ணக்கூடாது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்திதோன்னு பரம சிவபக்தராகின்ற கீதாச்சாரியர் கிருஷ்ணர் சொல்கிறார், இது காரியம் இது அகாரியம், இது செய்யத்தகுந்தது இது செய்யத்தகாது, இது சரி இது தப்பு, இது ஒஸ்தி இது மட்டம் அப்படிங்கிறத எதை முடிவு பண்ணணும், எது முடிவு பண்ணும்னா பகவான் அனுகிரகம் பண்ணின சாஸ்திரம் ஈசான சர்வ வித்யானாம்னு சுவாமி தான் எல்லா சாஸ்திரங்களையும் கொடுத்துருக்கிறார். அவருடைய புஸ்தகம் அந்த கான்ஸ்டிடியூஷன் அந்த ஸ்டாச்சூட் சட்டம் சுவாமியினுடைய சட்டம் தான் முடிவு பண்ணோம், நம்ம புத்தியை கொண்டு முடிவு பண்ணக்கூடாது. ஆ தர்மங்கள் எது உயர்ந்தது, சிவதர்மம் தான் உயர்ந்தது. சத்பாத்திரங்கள் நிறையா இருக்குது, சத்பாத்திரங்களில் உயர்ந்த சத்பாத்திரம் எதுன்னு கேட்டால், இந்த லோகத்தில் நம்மை போல லோகத்தில் இச்சை இல்லாமல் இந்த ஜென்மால சுவாமியை அடைஞ்சிடும்னு நினச்சிட்டு பரமேஸ்வரனுக்கு பக்தி பண்ணுறானே அந்த பரம பக்தன் சிவன் அடியார், அவன் எந்த ஜாத்தியில் இருந்தாலும் அவனே உயர்ந்த பாத்திரம், ஞானத்துக்கு அவன் தான் உயர்ந்த பாத்திரம். அந்த பாத்திரத்தை கண்டுபிடிச்ச பிறகு அதில் ஜாதி பார்க்கப்படாது, அவனே உயர்ந்த பாத்திரம், சிவபக்தனே உயர்ந்த பாத்திரம். பசுக்கள்ல காமதேனும், தீர்த்தங்கள்ல பொற்றாமரை, லிங்கங்கள்ல சொக்கலிங்கம் என்று சொன்னார். அந்தமும் முதலும் இல்லா அகண்ட பூரணமாய் ஆர்க்கும் பந்தமும் வீடும் நல்கும் பராபரச்சோதி தானே. பிரபஞ்சத்துல பந்த மோட்சங்களை சுவாமி உண்டாக்குறார். சுவாமியே பந்தத்தை உண்டாக்கணும், நாம கஷ்டப்படுறோமே அப்படின்னா பந்தம்ங்கிறது எதுக்காக சுவாமி உண்டாக்குறார்? இந்த உண்டாக்கலன்னா இன்னும் நாம கஷ்டப்படுவோம். அந்த கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக நமக்கு பந்தத்தை உண்டாக்கியிருக்கார். பந்தம்னா இந்த சுவாமி நம்மளை சிருஷ்டி பண்ணிருக்கிறார். எதுக்காக சிருஷ்டி பண்ணிருக்கிறாருன்னா இதனால நமக்கு விவேக வைராக்கியங்கள் உண்டாகி பகவானை தெரிஞ்சுப்போம். கிரமமாக இப்போ ஒரு அம்மா சொல்ற குழந்தைகிட்ட, எல்கேஜி படிக்கிற குழந்தைகிட்ட, இந்த ஹோம்ஒர்க் நீ பண்ணினேன்னா நீ கலெக்டர் ஆவே, இதை நீ பண்ணலன்னா அப்பாவுக்கு கோபம் வரும், ரெண்டும் சொல்ற. அப்படிதான் சாஸ்திரம் சொல்றது. ஒரு சின்ன புண்ணியத்தை நீ பண்ணினேன்னா உனக்கு மோட்சம் கிடைக்கும், நீ உன் தர்மத்தை பண்ணலன்னா சுவாமியினுடைய கோபத்துக்கு ஆளாவாய். அம்மா மாதிரி சொல்றது சாஸ்திரம். அப்ப இந்த ஹோம்ஒர்க் இதை பண்றதுனால ஒருத்தன் கலெக்டர் ஆக முடியுமா அப்படின்னு வடைக்க கூடாது. இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணாம நிச்சயமா கலெக்டர் ஆக முடியாது. இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணாம நிச்சயமா கலெக்டர் ஆக முடியாது. ஆனால் கலெக்டர் ஆரவெல்லாம் இந்த ஹோம்ஒர்க் பண்ணி தான் ஆயிருக்கா, அதனால அதில் சந்தேகம் கிடையாது. அதுபோல் சுவாமி இந்த பந்தத்தை உண்டாக்குறார். நம்முடைய நம்ம மேலே கிருப்பையினால நம்மளாம் சுவாமி படைச்சிருக்கிறார். ஆகவே படைச்சதை நிந்திக்கக்கூடாது. அதனால்தான் நம்ம மாயாவாதத்தை ஏற்றுக்கலை. ஜெகன் மித்யாங்கிற வாதத்தை நம்ம ஏன் ஏற்றுக்கலை? ஒரு ஓவியத்தை படித்தால் ஓவியனை படித்தது போலாகும், ஒரு காவியத்தை படித்தால் கவிஞனை படித்தது போலாகும். சமையல் நன்னாலன்னு சொன்னால் அம்மாவை திட்டின தோஷம் வரும். நமக்கு தான் அம்மா பிரியமாக சமைச்சு கொடுத்துருக்கா. நாம ஹோட்டலில் போய் மசாலா தோசை சாப்பிடணுங்கிறதுனால அம்மா நன்னா சமைச்சு கொடுத்தது வேணும்னே நன்னா இல்லைன்னு நம்ம சொன்னேன், அது மாத்திரை நின்ற தானே, ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. அதுபோல இந்த இந்த ஜகத்தை ஒருத்தன் பழிக்கிறான் நிந்திக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது பகவான் நிந்திச்சதை தான் ஆகும், அவன் தானே கர்த்தா. ஆகவே பகவானுடைய பஞ்ச கிருத்தியங்களையும் அந்த ஜகத்தையும் மித்யாவாதத்தினால இல்லைன்னு சொல்லி நிந்தை பண்ணக்கூடாது. இதில் நம்ம தேவையில்லாமல் பற்று விளைவித்துக் கொள்ளக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லப்படுது. பற்றுதான் விளையக்கூடாது, ஜகத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை, பற்று விளைவிக்க கூடாது. பற்று என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் ரெண்டு பற்று இருக்கு, அகப்பற்று புறப்பற்றுன்னு. அது என்னென்னா தான் அல்லாத ஒன்றை தான் என்று கருதுதல் அகப்பற்று, தனக்கு உரியதல்லாத ஒன்றை தனக்கு உரியது என்று கருதுதல் புறப்பற்று. ஆகவே தவறான இடத்திலே வைக்கின்ற பற்று தான் பற்று. தன்னை உள்ளவாறு அறிதல் அகப்பற்று இல்லை. தனக்கு உண்மையிலே எது உரியதோ, நமக்கு கைங்கரியம் உரியது, பகவானுக்கு தொண்டு பண்ணுறது நமக்கு உரியது தானே, அதை நமக்கு உரியதுன்னு நினைக்கிறதுனால புறப்பற்று இல்லையே. இன்னொருத்தருடைய செல்லு நமக்கு உரியதுன்னு நினைக்கக்கூடாது, அதுதான் புறப்பற்று. அப்போ ஒத்தன் சொல்கிறா செல்லு பொய்யுங்கிறான், செல்லு பொய்ன்னு சொல்கிறவனும் அவனும் வந்து அவனுடைய புத்தியும் மந்த புத்தி. எல்லா பகவான் செல்லை படைச்சிருக்கிறதெல்லாம் எனக்காக தான், இன்னொருத்தன் செல்ல ஒருத்தன் திருடுறான், இவனுடைய புத்தியும் மந்த புத்தி. உண்மையான புத்தி யாருடைய புத்தி? பகவான் எனக்கு கொடுத்துருக்கிற செல்லை நான் யூஸ் பண்ணுவேன், இன்னொருத்தர் செல்லுக்கு ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு யார் ஒருத்தன் பகவானை ஆராதிக்கிறானோ அதுதான் நல்ல மார்க்கம், அதுதான் சைவ மார்க்கம் அப்படின்னு பார்க்கலாம். ஆகவே சுவாமி என்ன பண்ணுறார், பந்தமும் வீடும் படைக்கின்றார், பந்த மோட்சங்களுக்கு ஹேத்துவாக சுவாமி இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த சுவாமி தன்னை யார் பூஜை பண்ணுறாரோ வந்தனை புரிவார்க்கு இம்மை மறுமை வீடு அளிப்பான், இந்த சுந்தர லிங்கத்து என்றும் விளங்குவான் சுருதியத்தை. வேதங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண இந்த சுந்தரலிங்கத்தில் சுவாமி எப்பொழுதும் அனவரதம் இருப்பார். இந்த ஜகத்து திரும்பி திரும்பி லயமாகவும் சிருஷ்டியாகும், ஆனால் சொக்கலிங்கம் ஒன்றுமே ஆகாது. சொக்கலிங்கம் ஒன்றும் ஆகாதுங்கிறத நம்ம இப்பயே ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம். அதை எழுதி வச்சிருக்காளே அந்த பொற்றாமரையினுடைய அந்த பிராகாரத்தை எழுதி வச்சிருக்கா. முஸ்லீம்களுடைய படையெடுப்பும் போது சொக்கலிங்கத்தை காப்பாற்றுறோம்னு சொல்லி கோயிலை மூடிட்டு போயிட்டா, அன்னைக்கு ஏற்றின விளக்கு பின்னாடி பல வருஷம் கழித்து திறக்கும் போது சொக்கலிங்கத்துக்கு பக்கத்தில் எரிஞ்சுட்டு இருந்தது. சொக்கலிங்கம் அந்த விளக்கை எரிய வச்சிருக்கார். ஆகவே சிருஷ்டி இப்படி தான். இது வந்து ட்ரெய்லர், ஒரு பெரிய சினிமாவுக்கு 10 நிமிஷம் ஓடுது ட்ரெய்லர், இது ட்ரெய்லர். சிருஷ்டியும் அப்படிதான். இந்த உலகங்கள்லாம் சுவாமி சிருஷ்டி பண்ணி லயம் பண்ணாலும் சொக்கலிங்கம் எப்பொழுதுமே அஃபெக்ட் ஆகாமல் இருந்து கொண்டே இருக்கும் என்று புராணம் சொல்றது. ஏனைய சுயம்பு லிங்கங்கள்லாம் இந்த சுந்தர சுயம்பு லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு போறாளாம். இந்த உத்தம லிங்க தரிசனத்தினால ஒத்தனுக்கு உரை உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட, வாக்கு மனங்களுக்கு அப்பாற்பட்ட, பாச பசு ஞானங்களுக்கு அப்பாற்பட்ட சிவஞானமானது உண்டாகி இந்த உடம்புல உயிர் இருக்கிற காலத்திலேயே ஜீவன் முக்தி திசையில அந்த சிவஜோதியை தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைக்கும். செத்த பிறகு சிவலோகம்னா நமக்கெல்லாம் கொஞ்சம் அவநம்பிக்கை வரும். இந்த உடம்புல உயிர் இருக்கும் போதே சுவாமி அந்த மோட்ச ஆனந்தத்தை நமக்கு காட்டி விட்டுருவார் சுந்தரலிங்கத்தை தரிசனம் பண்றதுனால. இந்த தரிசனம் சரி, இது எதுவுமே தெரியாது, பாமரனா இருக்கேனா, இந்த சுவாமியை தரிசனம் பண்றதுனால என்னுடைய பாபம் போனா போறோம், நிச்சயமா போயிடும், எவ்வளவு வேகமா போகும் அப்படின்னு கேட்டா நெருப்பில் விழுந்த பஞ்சு எவ்வளோ வேகமாக எரியும், அதுபோல் சொக்கலிங்கத்தை பார்த்த உடனே பாவம் நாசமாயிடும். ஒருத்தனுக்கு கோபம் உண்டானா அவன் அதுவரையும் பண்ணியிருக்கிற தபஸ் எப்படி அழியும்? அதனால்தான் யார்ட்டையுமே நம்ம கோபிச்சு கூடாது. கோபம் வந்தால் என்ன பண்ணணும், அடக்கிக்கணும். ஒருத்தர் நமக்கு எவ்வளவு ஹிம்சை பண்ணினாலும் முடிஞ்சா அடக்கிக்கோங்கிறார் வள்ளுவர். அவருடைய இடத்துல தான் நம்ம சொல்றோம், இணரிறி தொய்ந்தன்ன இன்னா செய்யணும் புணரின் வெகுளாமை நின்று. முடிஞ்சா கோச்சிக்காம இரு. நம்மளை வெட்டி நெருப்புல போடுற அளவுக்கு ஒருத்தன் ஹிம்சை பண்றான்னாலும் முடிஞ்சா கோச்சிக்காம இரு. அந்த நிலையில கோச்சிக்காம இருக்க முடியாது. முடிஞ்சா ட்ரை பண்ணு, முடிஞ்சா கோச்சிக்காம இரு. கோபம் என்ன என்ன அப்படின்னு கேட்டா, இன்னொருத்தர் பண்ற தப்புக்கு அவளுக்கு தண்டனை தராம நமக்கு நாம தண்டனை தந்துக்கிறதுக்கு தான் கோபம்னு பேர். தப்பு யாரோ பண்ணிருக்கா, கோபிச்சுட்டா என்ன ஆறுது, அவ தப்பு நமக்கு வந்துடுறது, நாம தான் கஷ்டப்பட போறோம் கோபிச்சுட்டு. கோபத்தினால தப்பை சரிகிற மாதிரி சொக்கலிங்க தரிசனம் பண்ணா பாப்பம் அழிஞ்சிரும். அந்த ஃபாஸ்ட்டு சொல்கிறார். மருந்தினால நோய் நீங்கிற மாதிரி, லோபத்தினால நல்ல குணங்கள்லாம் போகிற மாதிரி. ஒத்தன்ட்ட எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்குது, கல்வி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இன்னொருத்தனுக்கு ஒரு 10 பைசா தரமாட்டான், கையில் காசை இறுக்கி வச்சுப்பான். அந்த லோபம் இருக்கே, அதனால அவனுடைய புண்ணியங்கள்லாம் போயிடும், நல்ல குணங்கள்லாம் போயிடும். இந்த 10 ரூபாவை நமக்கு சுவாமி தானே கொடுத்துருக்கிறார், இதை இப்போ இவனுக்கு வேண்டியவனுக்கு கொடுத்துருவான், நாளைக்கு இந்த சுவாமி நமக்கு 100 ரூபா தரப்போகிறார் அப்படிங்கிற நம்பி சுவாமி நம்பிக்கை இருந்தால், வி டோன்ட் லிவ் மியர்லி பை பிரெட் அண்ட் பட்டர், இட்லி தோசையில் நம்ம வாழறோம், சுவாமி கிருப்பையினால் வாழறோம். அதனால நாம பசிச்சிருக்கும் போது கூட ஒருத்தன் பசின்னு வந்து கேட்டான்னா, நம்ம கலத்தில் போட்டுண்ட பரமாரின்ற சாப்பாட்டை அவன்கிட்ட கொடுத்துடலாம் மீனாட்சி மேல நம்பிக்கையோட. அதனால ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். லோபத்தினால எல்லா நல்ல குணங்களும் கெட்டு போயிடும். சூரியன் தொன்னினா ராத்திரி போயிடுறது, பெரிய காற்று வீசினா மேகம் மறைஞ்சு போயிடுறது, சிங்கத்துக்கு முன்னாடி யானை ஓடி போகிறது, வஜ்ராயுதத்தினால மலை பொடியாகிறது, காம நோயினால ஒருத்தனுடைய அறிவு இழந்துடுறான், சிவஞானத்தினால அஞ்ஞானம் போகிறது, கருடனை பார்த்து பாம்பு பயப்படுறது, ஒருத்தனுக்கு கர்வத்தினால படித்த வித்தை பயன்படாமல் போயிடுது. எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்டான்னா சரியான நேரத்தில் பரிஷம் போது மறந்து போயிடும். எல்லாம் தெரியும் நினைக்கவே நினைக்கக்கூடாது. குருவனுடைய கிருப்பையினால நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் அப்படின்னு நினைக்கணும், இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும். அப்படி நினைக்க நினைக்க கல்வி நமக்கு அனுகிரகம் பண்ணும். எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்டு பரிஷம் எழுதும்போது தான் மறந்து போயிடும், வெளியில் வந்தோன்னா அத்தனை ஞாபகம் வந்துடும். அதே போல் இந்த சொக்கலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுனால ஒருத்தனுடைய பாபங்கள் போகிறது. ஒருத்தன் உஷத்காலத்தில் தரிசனம் பண்ணால் பூமியை முழுக்க தானம் பண்ணின புண்ணியம் கிடைக்கிறது. உச்சி காலத்தில் தரிசனம் பண்ணால் 1000 காராம்பசுக்களை தானம் பண்ண புண்ணியம் கிடைக்கிறது. சாயரக்ஷையில் சுவாமி தரிசனம் பண்ணால் 1 கோடி பசுக்களை தானம் பண்ண புண்ணியம் கிடைக்கிறது. அர்த்தஜாம தரிசனம் பண்ணால் அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணியம் கிடைக்கிறது. அந்த அஸ்வமேதம்ங்கிற யாகம் நாமெல்லாம் பண்ணக்கூடாது, ராஜாக்கள் தான் பண்ணணும். ஆனால் சுவாமி தரிசனம் அர்த்தஜாம தரிசனம் பண்ணிட்டா அந்த புண்ணியமானது நமக்கு கிடைச்சிடுறது. இந்த சொக்கநாத பெருமானுடைய பேரை கேட்டாலே 10 பிறவியில் இருக்கிற பாவம் போயிடும். சுந்தரன்னு யாரோ சொல்கிறா, அதை நம்ம கேட்டால் 10 ஜென்மாவில் இருக்கிற பாவம் போயிடும். அப்படி சொல்லணும் நாம நினச்சிட்டா 100 ஜென்மாவில் இருக்கிற பாவம் போயிடும். இந்த மதுரையில் போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு வீட்டிலேருந்து ஒருத்தர் எழுந்து ஒரு 10 அடி நடந்தால் போகிறோம், வீட்டுக்கு வெளியில் வந்தால் 500 பிறவியில் பண்ணின பாவம் போயிடும். அவன் வந்து தரிசனம் பண்ணிட்டானோ 1000 அஸ்வமேத பலன் கிடைக்கிறது. இந்த சுவாமியை ருத்ரம் படித்த உங்களை மாதிரி குழந்தைகள்லாம் ருத்ரம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணினா 1000 ராஜசூயாகம் ராஜசூயாகம் பண்ணின பலன் கிடைக்கிறது. கையளவு ஜலத்தை சுவாமிக்கு கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுத்தோம்னா பொற்றாமரையிலேருந்து ஜலம் எடுத்துன்னு வரும், ஒரு கையளவு சிவாச்சாரிட்ட கொடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்கன்னு கொடுத்தோம்னா ஏனைய க்ஷேத்திரங்களில் இருக்கிற எல்லா லிங்கங்களையும் அபிஷேகம் பண்ணின பலன் கிடைக்கிறது. இந்த சுந்தர லிங்கத்தை முறையாக ஆகம விதிப்படி எல்லா அபிஷேக திரவியங்களையும் ஏற்பாடு பண்ணிட்டு, அதில் முக்கியமானது பஞ்சகவ்யம், அதான் முதல் திரவியம். அதுலேருந்து ஷோடச உபச்சாரத்தோடு ஒருத்தர் பூஜை பண்ணினா சக்ருத் பூஜையினால், அதாவது ஜென்மாவில் ஒரு முறை இவ்வாறு அந்த பெருமானை பூஜை பண்ணுறதுனால நிச்சயமாக மோட்சம் கிடைக்கிறது. இந்த சுவாமிக்கு ஒரு பூ ஒருத்தர் பறித்து கொடுக்குறா அப்படின்னா ஏனைய கோயில்களில் இருக்கிற லிங்கங்களுக்கு புஷ்பாபிஷேகம் பண்ணின புண்ணியம் கிடைக்கிறது. நம்ம வர வழியில் ஒரு பூ பூத்திருக்கு, அந்த அரளி எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கு சாத்துக்கோன்னு கொடுக்குறோம். அது சொக்கலிங்க பெருமான் ஏற்றுன்ட்டாருன்னா மற்ற லிங்கங்களுக்கு அபிஷேகம் பண்ணின பலன் கிடைக்கிறது, புஷ்பாபிஷேகம் பண்ணின பலன் கிடைக்கிறது. இந்த சுவாமிக்கு ஒரு தூபம், ஒரு ஊதுபத்தி, ஒரு சாம்பிராணி நம்ம வாங்கி கொடுத்தோம்னா சுவாமியை நம்ம பண்ணின குற்றங்களெல்லாம் பொறுத்தருள்கின்றான். இந்த சுவாமிக்கு நிவேதனத்துக்கு நம்ம ஒரு அரிசி கொடுத்தோம்னா அதை பாகம் பண்ணி நிவேதனம் பண்ணும்போது அதில் இருக்கிற ஒரு பருக்கைக்கு 1 யுகம் சிவலோக வாசம் கிடைக்கிறது, ஒரு பருக்கைக்கு 1 யுகம். அந்த சுவாமிக்கு நிவேதனம் அனுப்புறம் தாம்பூலம் முகவாசத்தோடு கொடுக்குறோம். தாம்பூலம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், வெத்தலை பாக்கு, அதோட முகவாசம்ங்கிறது வாசனைக்காக போடுறது. அது ஏலம், லவங்கம், கிராம்பு, பச்சைக்கற்பூரம், ஜாதி பத்திரி அதெல்லாம் சேர்த்து சுவாமிக்கு கொடுத்தோம்னா அதனால என்னாருது 100 கோடி தேவ வருஷங்கள் கைலாச வாசம் கிடைக்கிறது. சுவாமிக்கு ஒரு தீபம் ஏற்றி கொடுத்தோம்னா சுவாமியுடைய சாரூப்பியம் கிடைக்கிறது. சுவாமி முன்னாடி பக்தி பரவசத்தினால பாடி ஆடி சுவாமியை சந்தோஷப்படுத்தினோம்னா நாம பாடுறதுனாலே ஆடுறதுனால சுவாமிக்கு சந்தோஷம் ஏற்படுது. உண்மையா பக்தி இருந்ததுன்னா சுவாமிக்கு முன்னாடி ஆட தோன்றும். ஆடுகின்றிலே குத்து உடையான் கழற்கு அன்பிலை என்று திருவாசகர் சொல்றார். பக்தாள்லாம் சுவாமி முன்னாடி ஆடி பாடியிருக்கிறார்கள். அப்படி ஆடி பாடினவர்கள் மூணு உலகங்களுக்கு அரசராகி அவா சந்நிதியில் பல பேர் ஆடுறதையும் பாடுறதையும் பார்ப்பாளாம். அந்த பாக்கியம் கிடைக்கும். இந்த சுவாமியை பிரதட்சிணம் பண்ணி பஞ்சாங்கம் அஷ்டாங்கம் உடம்பினுடைய அஞ்சு உறுப்புகள் சாஷ்டாங்கமாக உடம்பு முழுக்க பூமியில் படிகிற மாதிரி நமஸ்காரங்கள் பண்ணினா தேர்களையும் குதிரைகளையும் ஓட்டக்கூடிய ராஜாவாக இருந்து எல்லா உலகங்களையும் ஒரு குடை கீழ் ஆள்கின்ற அந்த பாக்கியம் கிடைக்கும். தலையால் வணங்குவார் தலையானார்களே என்று தேவாரமும் சொல்கிறது. இந்த சுவாமிக்கு பல பெயர்கள். சமஷ்டி வித்யாபுரநாதன், ஜீவன் முக்திபுரநாதன், பூலோக சிவலோகநாதன், கன்னிபுரேசன், மூலலிங்கன், சோமசுந்தரன், சொக்கநாதன், கற்பூர சுந்தரன், கடம்பவன சுந்தரன், எண்ணில்லாத நாமங்கள். இன்னும் நிறையா உங்களுக்கு தெரியும், நிறையா பேர்லாம் நீங்கள் சுவாமியை செல்லமாக கூப்பிட்டுருப்பீள், அதெல்லாம் புராணத்தில் இல்லை. அப்படிப்பட்ட பெயர்கள் கொண்டவர் என்று சொல்லி, ஆகவே மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மும்மை சிறப்புகளும் கொண்ட தலங்கள் 68, அதில் சிறந்தலங்கள் 16, அதில் 8, அதில் 4, அதில் இது ஒன்றுன்னு சொல்லி, அந்த ஏனைய 3 பொன்னம்பலம் காளஹஸ்தி காசியை விட இந்த ஆலவா என்ன சிறப்பு இருந்துன்னு சொன்னால், சிதம்பரத்தில் தரிசனம் பண்ணுறோம். தரிசனம்ங்கிறது மனம் ஒன்றுபட்டு தரிசனம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. கண்ணால் பார்க்குறது மட்டும் தரிசனமா? அதுதான் தரிசனம்னு சொன்னால் கண்ணில்லாத வாழ்க்கை அந்த சுவாமி பராமுகமாக இருக்காருன்னு அவர் சுவாமி மேலே தோஷம் வந்துடும். கண்ணில்லாமலும் அந்த சுவாமியை பார்க்கலாம், அதுக்கு தான் தரிசனம்னு பேர். அப்போ அந்த சுவாமியை கண்ணில்ல பிறவி குருடன் நடராஜாவை பற்றி ஒருத்தர் சொல்கிறத கேட்டு நடராஜாவை தியானம் பண்ணிட்டான்னா அவருடைய ஹிருதயத்தில் அவர் காட்சி கொடுத்துட்றார், அதுவும் தரிசனம் தானே. ஆகவே அதுக்கு மன ஒருமைப்பாடு வேணும். மனம் ஒருமைப்பாடு இல்லாமல் பூஜை இல்லை. ஆனால் மனம் எந்த சாதனத்தினால சீக்கிரமாக ஒருமைப்பாடு அடையும் அப்படின்னு கேட்டால், கதை கேட்குறதுல தான் அடையும். ரசமாக கதை சொன்னால் யார் மனமும் அனண்ட போகாது இல்லையா? அப்போ இந்த ஆராசிய மகாத்மியத்தை கேட்கறதுனாலேயே மோட்சம்னு சொன்னால், கேட்கறத விட ஈஸி என்ன இருக்குது? கையினால் ஒரு வேலை செய்யும்போது கொஞ்சம் நேரம் கழித்து கை வலிக்கும். கண்ணால் டிவி பார்த்துட்டே இருந்தால் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நம்ம பார்த்துடுறோம் ராத்திரி 2 மணி வரையும் கிரிக்கெட்டு. அதுக்கப்புறம் கார்த்தால 10 மணி வரையும் எழுந்திருக்க முடியல, கண் ஒட்டிக்கிறது, கண் வலிக்கிறது, நடந்துகிட்டே இருந்தால் கால் வலிக்கிறது. நான் எத்தனை நேரம் சொன்னாலும் உங்களுக்கு காது வலிக்காது, வலிக்குமா? அப்போ வலிக்கவே வலிக்காது. ஒரு சிரமமும் இல்லாமல் சொக்கநாதர் நம்ம மேலே கருணையினால் என்னை பற்றி நீங்கள் கேளுங்க போகிறோம் உங்களுக்கு மோட்சம் தரேன் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்தலம்தான் எல்லா ஸ்தலங்களிலும் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறார்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: பிரார்த்தனையால் ஆகாத விஷயங்களே கிடையாது. ரெண்டாவது, உலகத்துக்காக எவன் கவலைப்படுகிறானோ அவன் உத்தமன். அடுத்தவனை பத்தி கவலையே படாதவன் அதமன். தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படக்கூடியவன் மத்திமன். அட்லீஸ்ட் அடுத்தவனுக்கு தொந்தரவு பண்ணாம இருக்கிறான். உத்தமன் யாருன்னா, தன்னை ஒழித்தாகலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானே அவன் உத்தமன். உத்தமோத்தவனாக இவர் கச்சியப்பு முனிவர் சிவாச்சாரியார் அவர் நினைக்கிறார், மற்றவர்களுக்கெல்லாம் இது நல்லது நடக்க வேண்டுமே. இப்படி மக்கள் மக்களாக இருக்கிறார்களே, பார்த்தோம் நம்ம முதல்லயே, அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது. அதுலேயும் குன்குருடு செவிடுபேடி நீங்கி பிறத்தல் அரிது. குன்குருடு செவிடுபேடி நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இந்த ஞானம் கல்வி நயந்தாலும் கூட இறைவனை பற்றி தோழக்கூடிய கருத்து யாருக்கும் வர்றதில்லை. எல்லாம் இருக்கு. படிப்பெல்லாம் எதுக்கு பயன்படுதுன்னா, ஏமாத்துறதுக்கு தான் படிப்பு பயன்படும். இல்லை, இறைவன் கிடையாதுன்னு சொல்றதுக்கு தான், இறைவன் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் படிப்பு பயன்படுகிறது. ஆனா படிப்பினாலே இறைவனை அடைவதற்கு இந்த படிப்பு கருவியாக இருக்க வேண்டும். இவர் பார்த்த இவருடைய விருத்தத்தின் காரணத்தினாலே இப்படி புராணங்கள் இருந்தும் கூட இந்த சைவ சித்தாந்தமும் இந்த சித்தாந்த கருத்துக்கள் இறைவனை பற்றிய தன்மைகள் யாருக்கும் தெரியலையேங்கிற கவலை வந்தது, பிரார்த்தனை வந்தது. அதன் மூலமாக இறைவனுடைய கந்தனின் கருணையும் வந்தது. அவன் கனவிலே தோன்றினானா? முருகப்பெருமான் கனவிலே தோன்றி, கச்சியப்பரே, என்னுடைய சரித்திரத்தை நீ தமிழிலே பாடுன்னு சொன்னான். நான் மறந்து அடேயப்பா, நாம நாலு பேருக்கு தண்டோரா பாடி சொல்லுவேன், நான் பேசுறேன் நான் பேசுறேன் நான் பேசுறேன் 40 பேருக்கு சொல்லுவோம், நான் சொல்லிட்டு இருப்பேன். அவர் என்னடா முருகப்பெருமான் சொல்லும் பொழுது கேட்டார், முருகப்பெருமானே அதை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நாயினே எனக்கு தகுதி கிடையாது, தகுதியே இல்லாத என்ன கொண்டு போய் நீ சொல்ல சொல்றிய, என்ன ஆகும் அது? நாய்க்கு என்ன தகுதி உண்டு? தான் உண்டதை கக்கி மீண்டும் உண்ணக்கூடிய தகுதியே இல்லாத தகுதி உண்டு. பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு சம்மையே ஆய சிவபதம் வெடித்த செல்வனே என்று சொல்லும்படியாக, என்றைக்கும் கடையாக நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று எனக்கு அதுக்கும் ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்ன கொண்டு போய் பாடுன்னு சொல்லியே எப்படி பாடுவேன்? கவலைப்படாத, நானே அடி எடுத்து கொடுக்கிறேன், நானே சக்தியும் கொடுக்கிறேன், உனக்கு வன்மையையும் கொடுக்கிறேன். திகட சக்கர என்று அடி எடுத்து கொடுத்தான் முருகப்பெருமான், அவருக்கு வன்மையையும் கொடுத்தான். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும், நான் பாடுவேன் நான் செய்கிறேன் என்பதெல்லாம் இறைவனிடத்துல நடக்காத விஷயங்கள். இதை நம்ம பிராக்டிக்கலா பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடிய எத்தனை பேர் படிச்சிருப்போம், எத்தனை பேர் தமிழ் படித்திருப்பார்கள், ஆனா அதுல எத்தனை பேர் திருப்புகழ் படிப்பார்கள், எத்தனை பேர் கந்தர் அனுபூதி படிப்பார்கள். தாய்மானவர் சொல்வார், கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள் நாடி இருக்கு நாள் என்னாலோ என்று சொல்லுவார். ஐயா அருணகிரி அப்பா, உனை போல மெய்யாக ஒரு சொல் விளம்பினர் யாருன்னு சத்தியமான வார்த்தை உன்ன தவிர யார் யா சொன்னா அப்படின்னு கேட்பார். அதுக்காக நம்ம படிச்சிடுறோமா? அருணகிரி அதை சொன்னதெல்லாம் நம்ம ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறோமா? இல்ல, என்றைக்கா திருப்பூரில் போய் படித்து பாக்குறமா? ஏன்னா நாமும் தமிழ் படித்து இருக்கிறோம், நமக்கும் தமிழ் தெரியும். இல்ல தமிழ் தெரியாது, வேற ஏதாவது மொழி தெரியும், எந்த மொழி தெரிந்தாலும் சரி, அதுக்காக நம்ம போய் இறைவனை துதிப்பதற்கு பயன்படுத்துகிறோமா? கிடையாது. இந்த மொழியினால வேற என்னென்னலாம் படிக்க முடியுமோ, வேற என்னென்னலாம் பேச முடியுமோ அதைத்தான் செய்கிறோம். இந்த அங்கங்களை இறைவன் கொடுக்கிறான், வாக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றான், மனத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றான். எதுக்காகங்கிற காரணம் உண்டு. அந்த காரணங்களை விட்டு விட்டு எதற்காக பயன்படுத்த வேண்டுமோ அந்த பயன்பாடை விடுத்து விட்டு மற்ற எல்லா காரியத்தையும் அதன் மூலமாக பயன்படுத்துகிறோம். கத்தி இருக்கிறது, கத்தியால பலத்தனை இருக்கலாம், இன்னொருத்தனை கொல்லவும் செய்யலாம், கத்தி பயன்படுகிறது. அதே போலதான் இறைவன் கொடுத்த கரணங்கள், இவை எல்லாம் கருவிகள். இந்த கரணங்களை கொண்டு இறைவனை வழுத்த வேண்டுமே தவிர, இறைவனை வாழ்த்த வேண்டுமே தவிர வேற எதாலையும் பண்ண முடியாது. இதுக்கு அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார்,

நோக்கும் அருளுவன் ஏத்த புகழ் அடியார்க்கும் எளியனை வாழ்த்த. அவனை வாழ்த்துவதற்காக வாக்கும் உனதுள நோக்கும் அருளுவன், எதுக்காக? புகழ் ஏத்துவதற்காக, இறைவனுடைய புகழை ஏத்துவதற்காக, இறைவனுடைய புகழை பாடுவதற்காக வாக்கையும் கொடுக்கிறான். வாக்கு கொடுத்து பிரயோஜனம் இல்லை. எப்படி ஸ்தோத்திரம் பண்றது பகவானே? எனக்கு வாக்கு இருக்கு, ஆனா அவனா தெரியும். ஆனா ஆனாவன்னா தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. எப்படி சேர்க்கிறது, எந்த சொல்லாரே எப்படி சொல்லுவேன், எப்படி பாடினரோ என்று சொல்ல முடியாத, எப்படி பாடுவது? அதுக்கும் உனதுள நோக்கும் அருளுவன் ஏத்த, அவனை ஏத்துவதற்காக உள்ளக்கண் நோக்கும் அறிவூரி உள்ளத்தை நோக்க அருள்வாயே என்று சொல்ல முடியாத, நமக்குள்ளே இருக்கக்கூடிய குகனை பார்த்து அதன் மூலமாக வாக்கிலே துதிப்பதற்கு அவன் அருள் செய்கிறான். அவன் அருள் செய்தான், இவரும் பாட ஆரம்பிச்சார். தினமும் பாடல்களை பாடுவார், கொண்டு போய் பகவான் பக்கத்துல பாதத்தடியிலே இரவு வைத்து விட்டு வருவார். அடுத்த நாள் பார்த்து அது திருத்தப்பட்டிருக்கும். முதல் முதல்ல ப்ரூஃப் ரீடர் பார்த்தவர் முருகப்பெருமானா தான் இருக்கும். வியாசர் மாதிரி உட்கார்ந்து எழுதினார் அவர், நம்ம ஸ்டெனோகிராஃபர் மாதிரி விநாயகர் பெருமான் பார்த்தான்னா அவர் தனி பார்த்தார். நான் எதுக்கு எழுதணும்? ப்ரூஃப் ரீட் பாக்குறதோ ரொம்ப கஷ்டம், ஏன்னா நான் தப்பு எழுதி வச்சு உள்ளோம். ஆனா தப்பா எழுதி வச்சதை திருத்துறதுக்கு ஒரு பெரிய சாமர்த்தியம் வேணும். அவங்களுக்கு எவன் எழுதுகிறானோ அவனுடைய மனோனோ அந்த மன ஓட்டமும் தெரிந்திருக்க வேண்டும். என்ன சொல்ல வர்றாருங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கணும், பாஷை தெரிஞ்சிருக்கணும், எல்லா விஷயமும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்ப அதே மாதிரி இவர் என்ன பண்ணார், ஏன்னா இவரே கொடுத்த வாக்கு, இவரே கொடுத்த சொல், இவரே கொடுத்திருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் இவர் ப்ரூஃப் ரீட் பாக்குறாராம். முருகப்பெருமான் இவரே பாட்டு கொடுத்த, இவரே பாட்டையும் திருத்த ஆரம்பிச்சார், திருத்தி எழுதினார். தினமும் 100 சீருக்களாக அப்படியே பாடிக்கொண்டு வந்தார். 10345 சீருக்களை முடிந்தது, கந்தபுராணமானது முடிந்தது. உடனே பரம சந்தோஷமாக அவருடைய பாதத்தடியில வைத்து எல்லாருக்கும் சொல்லி, இப்படி கந்தபுராணத்தை பாடியிருக்கிறேன், முருகப்பெருமானுடைய அருளின் கிருபையினாலே இதை அரங்கேற்றம் என்று நினைத்தார். எல்லாரும் சேர்ந்தார்களாக, எப்பேற்பட்ட பொருள், எப்பேற்பட்ட சொல்லயம் என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இதுக்கு அரங்கேற்றம் காஞ்சியிலே வைத்திருக்கிறார்கள். நல்ல நாள் பார்த்து எல்லா புலவர்களும் ஒன்று சேர்ந்தார்கள். அந்த இடத்துல சேர்ந்த பொழுது இவர் எல்லாருக்கும் அவை வணக்கம் சொன்னார், நமஸ்காரம் பண்ணார். முதல்ல எடுத்து பாடலை பாட ஆரம்பித்தார். திகட சக்கரே செம்முகம் ஐந்துளா நிறுத்துனர். அங்கிருந்து ஒரு புலவர் எந்திரிச்சார். என்னன்னார், இல்ல இந்த திகட சக்கரங்கிறது எப்படி பிரிவுபடும்? அதுக்கு அர்த்தம் சொல்லும் போது, திகழ் தசக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் என்று சொன்னார். அப்ப அவர் கேட்டார், ஐயா தப்பா நினைச்சுக்கிட மாட்டான், நான் ஒன்னு நிறுத்தணும்னு இது சொல்லல. இந்த திகழ் தசக்கரங்கிறது எப்படி சந்தி சேரும் பொழுது திகட சக்கரன்னு ஆகும்? இதுக்கு தொல்காப்பியத்திலேயோ வேற எங்கேயும் ஆதாரங்கள் இருக்கிற மாதிரி தெரியலையே, உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் சொன்னார், எனக்கும் தெரியாதுன்னு. உங்களுக்கும் தெரியாது, எப்படி பாடினீங்க? நான் இங்கு பாடினேன், பாட்டு வித்தான் பாடுகிறேன், ஆட்டு வித்தான் ஆடுகிறேன், எனக்கு தெரியாது. அவன் தான் வார்த்தை கொடுத்தான், அவன் தான் எழுதினான். எல்லாம் சரி, ஆனா இதுக்கு ஏதாவது இலக்கண விதி இருக்க வேண்டும், இருந்தா தான் சரியா இருக்குங்க. எடுத்த ஒரு வரி பேச ஆரம்பிச்சவனே நிறுத்தாச்சு. நம்ம ஆளுங்க வந்து நல்லது பண்றாங்களோ இல்லையோ, கெட்டது பண்றது மட்டும் முதல்ல பண்ணும், 1008 தடங்கள் வரும். அதுக்கு இன்னொன்னு, இந்த சாஸ்திர ரீதியாக சொல்லும் பொழுது பெரியவர்களுக்கு வந்து விக்னங்கள், நல்ல விஷயங்களுக்கு தான் ஏராளமான விக்னங்கள் வரும், கெட்ட விஷயத்துக்கு விக்னமே வராது. அது வந்து ரொம்ப எளிதாக சுலபமாக நடந்து கொண்டிருக்கும், அதுக்கு 100 சேருவோம். ஆனா நல்ல விஷயம் பண்ணணும்னா சிரேஷாக இருக்கக்கூடிய பெரியவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலே ஏராளமான விக்னங்கள் வரும் என்று சாஸ்திர சம்பந்தமாக வாக்கியங்கள் சொல்லுவார்கள். வந்தது, இவர் ரொம்ப வருத்தப்பட்டு போய் முருகப்பெருமானிடத்துல முறையிட்டார். என்ன முருகா, நீ தான் கொடுத்த வாக்கியே இப்படி ஆகி போச்சு, இதுக்கு நான் எப்படி சொல்லுவேன், எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லலாம், சொன்னது நீ, உள்ளே இருந்து பாடுவித்தது நீ, நான் போய் இதுக்கு எப்படி விளக்கம் சொல்ல, நீ தான் சொல்லணும், நான் என்ன பண்ண, கொடுத்தது நீ ஏன் சொல்லிக்கோங்கிற மாதிரி அவரிடத்திலேயே விட்ட உறங்கினார். அடுத்த நாள் ஆரம்பிச்சார். என்னங்க சந்தேகம் தெரியலாமா, கவலைப்படாங்க, தெரியறது கண்டிப்பா முருகப்பெருமான் சொல்லுவான். ஏன் கனவுல சொன்னான், கவலைப்படாதே, நாளை சோழ தேசத்திலிருந்து ஒரு புலவன் வருகிறான், அவன் உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் நீக்கி வைப்பான்னு முருகப்பெருமான் கனவுல சொன்னார். நம்பிக்கையா வந்திருந்த, இதுதான் முக்கியமான விஷயம். ஆஸ்திகத்துவம் அப்படின்னு சொல்றது வேற ஒண்ணும் இல்ல, நம்பிக்கை. நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே நடக்கிறது கிடையாது, நம்பிக்கையாலே தான் எல்லாம் நடக்கும் என்று சொல்வார்கள்.
இருந்தார். அப்போ ஒரு புலவராக இருந்து வந்தார். அவர் சொன்னார், ஐயா, நான் ஒரு சோழ தேசத்திலிருந்து வரக்கூடிய புலவன். என்னிடத்திலே வீரசோழியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்கிறது. இதுல சந்திப்படலம் ஒரு படல் உண்டு. அதுல 18வது செய்யுள்ள இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, திகழ் டசக்கரங்கிறது இந்த இள்ளும் தாவும் சேரும் பொழுது டான் மாறும். இதுக்கு சந்தி அந்த சேரக்கூடிய புணரக்கூடிய விதிகள் இருக்கின்றன என்று சொன்னார். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கிறதா என கேள்விப்பட்டதே இல்லையே. நம்ம பெரும்பாலான பேருக்கு இப்ப சாமி இல்லே சாமி இல்லேன்னு சொல்றேன். என்னன்னா, அறகுறையா பார்த்து ஒரு யானையை பார்த்து துதிக்கையை பார்த்து ஓ இது எப்படி இருக்கிறது, உலக மாதிரி இருக்கிறது, காலை பார்த்து தூணு மாதிரி இருக்கிறது, வயிற்ற பார்த்து பானை மாதிரி இருக்கிறது, காதை பார்த்து உரம் மாதிரி இருக்கிறது, இப்படிதான். நம்ம நம்முடைய நோக்கம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, முழுமையான ஒரு கண்ணோட்டம் கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம், இதுதான் என்று ஆணித்தரவாக நிரூபிக்க நாம் நினைக்கிறோம். ஆனால் இறைவன் எல்லாவற்றிற்கும் மேலே, எல்லாவற்றிற்கும் அதிகனாக, அதிகதிகம் என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட இறைவனுக்கு எல்லாம் தெரியாத அவன் ஞான பண்டிதன், சகலாகம பண்டிதன் என்று விருதுபட்டவன் முருகப்பெருமான். சரஸ்வதியாக அந்த தாம்பூலம் யாரு வித்வத் சபையிலே மகாவித்வான் என்று அவர்கள் தேவசபையிலே நிர்ணயம் செய்தார்களாம். முருகப்பெருமான் அந்த தாம்பூலத்தை எடுத்துக்கொண்டான், யாருமே ஆட்சேபிக்கல. காரணம் என்னன்னா, இவன் தான் மகாவித்வான். சரஸ்வதியும் இருந்த இடத்துல நானே மகா பண்டிதன் என்று பண்டித சம்பாவனை அந்த தாம்பூலையை எடுத்துக் கொள்ளுகின்றானே, இவன் தான் மகாவித்வான் குருபரன் என்று சொல்ல முடியாத முருகப்பெருமான் அங்கே இருந்த காரணத்தினாலே அவர் சொன்ன இங்க நடந்தது அவனுக்கு எல்லாம் தெரிந்த காரணத்தினாலே புலவரை அனுப்பினான். இவர் கொண்டு வந்து நூலை வைத்தார், சென்றார், மாயமாக மறைந்தார் வந்த புலவர். அவ்வளவுதான், நடு நடுங்கி போயிட்டாங்க சபையில் இருந்தவர்கள் எல்லாம். ஆஹா, என்னமோ சாதாரணமா ஒரு நூல் ஏற்றுகிறார் அப்படின்னு நினைச்சோம். கிடையாது, இறைவனுடைய கருணையை நமக்கு கொடுக்கிறார். ஆனா இது மாதிரி தடங்கள் பல சமயங்கள்ல பிரயோஜனப்படும், அப்பதான் நமக்கு அதனுடைய சிறப்பு தெரியும். தடங்களே இல்லைன்னு சொன்னா இதுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ஒரு அபிராமி பட்டாரை கொண்டு போய் மேல நிறுத்தி வச்சு அரிகண்டம் பாடுறியா இல்ல நெருப்புல விந்து குடிக்கிறியான்னு சொல்லும் பொழுதுதான் என்ன ஆகும், இல்லை இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு போகணவே வரும் என்று சொல்லி அபிராமி பட்டாரத்துல இருந்து அபிராமி அந்த அறி வந்தது. அதே மாதிரிதான் வருவானா முருகப்பெருமான் வருவானா என்று சொல்லும் பொழுது அதரசேதடானாட அகிலமேறு மீதாட அபினதாடி தானாட என்று அவ்வளோடு அன்று அருகுபூத வேதாளம் எல்லாம் ஆடும்படியாக முருகப்பெருமான் மகிழ்மாடி நீ ஆடி வர வேண்டும் என்று அருணகிரிநாதனே கொண்டு வந்து கொடுக்க முடிந்தது. ஏதாவது ஒரு சோதனை இருக்க வேண்டும், சோதனை சாதனையாக மாறும். எப்போ இறைவனுடைய அருள் இருக்கின்ற பட்சத்திலே எல்லாம் என்னாலேதான் நடக்கின்றது, என்னாலேதான் நடக்கின்றது என்று எவன் நினைக்கிறானோ அவனால சாதிக்க முடியாது. இறைவன் சாதிக்க வைக்கிறான், இறைவன் நம்மை கருவியாக பயன்படுத்திக் கொள்ளுகிறான். சுவாமி விவேகானந்தர் சிகாகோ நகரத்துக்கு போனார் சர்வமத மகாசபையில பேசுறதுக்காக. போன பொழுது அவர் பின்னாலே அழகிய சிங்கர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சீடர் மெட்ராஸ்ல இருந்தவருக்கு எழுதுறார், கடிதம் எழுதுகிறார். அவர் சொல்றார், அங்க அத்தனை பேரும் எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்க, அவங்களுடைய ஸ்கிரிப்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் பேசும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியல, கூப்பிடுற அவங்க போட்டோம், அப்புறம் பேசுறேன், அப்புறம் பேசுறேன், அப்புறம் பேசுறேன். எல்லாரும் நினைச்சாங்க இந்த அளவுக்கு பேசவே தெரியாது, எங்கேயோ வந்துட்டாங்க, அடிச்சு பிடிச்சி இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்ட பொழுது தன்னுடைய குருநாதரையும் காளி மாதாவையும் பிரார்த்தனை செய்து நின்றாரா, இதுக்கு மேல ஆளு கிடையாது, பேசித்தான் ஆகணும். பேசுகின்ற பொழுது வெல்லும் சொல் என்று சொல்லும்படியாக ஒரு சொல் சொன்ன, உலகத்தை திசை திருப்பிய சொல் அது. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொன்ன அந்த வாக்கியம் இருக்கிறதே, அது உலகத்தையே புரட்டி போட்டது. அவர் சொல்லுவார், நான் என்னுடைய குருநாதனை சரணடைந்தேன், காளியை சரணடைந்தேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலே, நான் முட்டாளாக இருந்தேன், ஒன்றுமே தெரியவில்லை, விட்டுட்டேன், அப்ப அவன் என்னுடைய குருநாதன் என்னை ஏற்றுக்கொண்டான், பார்த்து கொண்டான் என்று சொல்லுகிறாரே. இப்ப நாம் இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம், நமக்கு தெரிந்த நடந்த விஷயங்கள் சரித்திரம், கொஞ்ச காலத்துக்கு முன்பாக 100 வருடங்களுக்கு முன்பாக நடந்த விஷயம் என்று பார்க்கும் பொழுது என்னால ஒண்ணுமே கிடையாது, அவனிடத்திலே விட்டேன் என்று சொல்லும் பொழுது இறைவன் கைதூக்குகிறான், அவன் நம்ம விட நல்லா பண்றான். இப்ப சோதனைகள் வரும் பொழுது என்னால முடியலேன்னு அவன் கையில, அவன் காலிலே சரண் அடைந்தால், அவன் கையிலே நம்முடைய பொறுப்புகளை கொடுக்கும் பொழுது அவன் கைதூக்கி விடுகிறான், ஏன் என்னால முடியல, குழந்தை நடக்கிறது, என்னால முடியலன்னு சொன்னா அம்மா என்ன பண்ணுவா, விட்டுட்டு வந்துருவாள, குழந்தை இடுப்புல தூக்கிட்டு வருவா,
நடக்கிற வலியும் மிச்சம் குழந்தைக்கு, போய் சேர வேண்டிய இடத்துக்கும் கொண்டு போய் தாய் சேர்க்கிறாள். அதே போலத்தான் நான் நடக்கிறவரை நடக்கிறேன், அப்புறம் அவன் என்னை தூக்கி செல்லுகிறான். முருகப்பெருமான் தூக்கி செல்லுகிறான், இங்க தூக்கி சென்றான். ஆதலினால் எல்லாருக்கும் புரிஞ்சதாக இந்த சோதனையில சாதனை வந்தது, முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைச்சது. இப்பேற்பட்ட அருள் கிடைத்த பாக்கியவான்கள் என்று சொல்லி கொண்டாடுகின்றார்கள். அந்த கச்சியப்பருடைய கந்தபுராணத்தை அடியொற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, முதல் செய்யுளே முருகப்பெருமான் சும்மா சொல்லல, எடுத்து கொடுத்தவன் வாக்கே ஆனவன். வாக்கே எவன் தமிழாக இருக்கிறானோ, எவன் இந்த வாக் தத்துவமாக இருக்கிறானோ, அவன் எடுத்துக் கொடுத்தான். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர யாவின் மணி ஆவுரை, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் என்று, அகடு அசக்கு அரவின் மணி ஆவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம். விநாயக பெருமானை தோற்றக்கூடிய போற்றக்கூடிய முதல் பாடல். இதுல சொல்லும் பொழுது ஒரு உயர்வினை விரிச்சு சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னு கொண்டு வர, விநாயக பெருமான் எவ்வளவு பெருசா இருக்கிறார், அவருடைய பெருமை எப்பேற்பட்டது, எப்படி கந்தபுராணமானது அளவாலேயும் மகிமையாலேயும் பெரியதாக இருக்கிறதோ. 400,000 ஸ்லோகங்கள் 18 புராணம், அதுல 100,000 ஸ்லோகம் கந்தபுராணம். இப்ப 18 புராணத்திலையும் 25% இதுவே இருக்குன்னா அளவால பெரியது சார். அளவாலேன்னு சொல்ல முடியுமா? பன்னி பல குட்டி போடுது, யானை ஒரு கன்றி இருக்கிறது. இப்ப யானை பெருசா பன்றி பெருசான்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா மகிமையாலேயும் பெரியது கந்தபுராணம். அதே போலத்தான் அவனுடைய மகிமையையும் அளவையும் சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது விநாயக பெருமான் எப்படிப்பட்டவன், விகட சக்கரன். இதுக்கு அழகான ஒரு சரித்திரத்தையும் கொண்டு வருகிறார். சபை விநாயக பெருமான் இருக்கக்கூடிய இடத்திலே கைலாயத்திலே, அப்ப என்ன செய்கின்றானா, நாராயணன் தன்னிடத்திலே சக்கரம் இருக்கின்றதாக, சக்கரம் மார்க்கு அருளியவார் என்று சிவபெருமானிடத்திலே இருந்து, சிவபெருமானுடைய ஆயுதம் சக்கரம், அதை திருமால் தவம் செய்து தான் பெற்றுக் கொண்டார். அந்த சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார், அது விஸ்வக்சேனருக்கும் வந்தது. விஸ்வக்சேனர் என்ன பண்ணார், தனக்கு திருமாலினுடைய சக்கரம் இருக்கின்றது, ஈஸ்வரனுடைய படைக்கலம் என்று ஒரு கர்வம் வந்தது. இப்ப ஆடும் பொழுது அவர் அங்கே எல்லாரும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சபையிலே. வெண்டலை நக்க, அதாவது கபாலமானது நக்க, விஸ்வக்சேனர் பார்த்திருக்கும் பொழுது இந்த கபாலமானது சக்கரத்தை விழுங்கி விடுகிறது. கபாலம் சக்கரத்தை விழுங்கி விட்டது, இவர் என்ன பண்றதுன்னு தெரியல. கபாலம் சக்கரத்தை விழுங்க எப்படி திரும்பி வாங்கிறதுன்னு புரியல. இவர் கையில இருந்தா, இவர் ஆயுதமாக இருந்தா இவருக்கு தெரியும், இவர் ஆயுதம் இல்லை, ஆயுதத்தை எப்படி வாங்குறதுன்னு இவருக்கு தெரியல. அஸ்வத்தாமா எப்படி விட்டானோ, அஸ்திரம் விட்டானோ அது மாதிரி அவருக்கு விடத்தான் தெரியும். சில பேருக்கு பேசத்தான் தெரியும், அமைதியா இருக்க தெரியாது. சில பேருக்கு அமைதியா இருக்க முடியும், பேசவும் முடியும். ஆனா அர்ஜுனனுக்கு ரெண்டையும் விடவும் முடியும், வாங்கவும் முடியும். நாராயணாஸ்திரத்தினுடைய பிரயோகமும் மீண்டும் வாங்கக்கூடியதும் அர்ஜுனனுக்கு தெரியும், ஆனால் இவனுக்கு தெரியாது. இது மாதிரி சில பேருக்கு விடுதான் பண்ண முடியும், இவருக்கு அஸ்திரம் வச்சுருந்த விட்டாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப என்ன பண்ணாரோ, இப்ப நம்ம தோப்புக்கரணம் போடுறோமே, அந்த தோப்புக்கரணத்தை போட்டாராம் விநாயகர் பெருமான் முன்னாடி. இது ரெண்டு விதமான சரித்திரங்கள் உண்டு, விநாயகர் சாப்பிட்டாரா இல்ல வெண்டலை அவர் கையிலே இருக்கக்கூடிய கபாலம் சாப்பிட்டதா, வீரபத்ரருடைய கையில இருந்த கபாலம் சாப்பிட்டதான்னு. எப்படி இருந்தாலும் அந்த சக்கரமானது சென்றது. தோர்பிக்கரணம் என்று, தோர்பின்னா சமஸ்கிருதத்துல இலக்கணம் சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் சிங்குலர் புளூரல் சொல்லிடுவோம், ஆனா அங்க அப்படி கிடையாது. ஒருமை இருமை பன்மை என்று மூன்று விதமான தன்மைகள் உண்டு. இந்த தோர்பிகின்னு வரக்கூடிய வார்த்தை பன்மையை குறிக்கும், அதாவது ரெண்டுக்கு மேற்பட்டதுன்னு. ஒருமையும் கிடையாது இருமையும் கிடையாது, இது பன்மை, அதாவது ரெண்டுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடியது. கைகளாலே இவர் போட்டது அந்த உக்கி அல்லது தோப்புகரணம், நம்ம என்ன வேண்டாலும் சொல்லுவோம் இல்லையா, அது போட்டது என்னன்னு கேட்டா, நான்கு கரங்களினாலேயும், தன்னுடைய நான்கு கரங்களினாலேயும் தன்னுடைய காதை பிடிச்சு கொண்டு போட்டாராம், அதுக்கு பேர் தோப்புகரணம்னு. பரம சந்தோஷமா, என்ன குழந்தை இல்லையா, ஆசுதோஷின்னு சிவபெருமானுக்கு பேர். க்ஷிப்ர பிரசாத மூர்த்தி போட்டாங்க, சாதாரணம் ஒரு உத்ரணி ஜலம் போட்டாலும் தலையில் போட்ட போது ஆஹான்னு குளிர்ந்துருவார், ஒரு வில்வ ஜலம் போட்டாலும் போதும் ரொம்ப பரம சந்தோஷம் ஆயிடுவார். ஆசுதோஷி க்ஷிப்ர பிரசாத மூர்த்தின்னு அவருடைய பிள்ளை இல்லையா, பரம சந்தோஷமாச்சா உடனே திருப்பி கொடுத்தாராம். விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான், அப்படி சக்கரத்தை மீண்டும் அவரை விகடம், அதாவது வேடிக்கை செய்ய வைத்து
அவரு சக்கரத்தை எப்படி திருப்பி கொடுத்தாரோ அப்பேற்பட்டவனுடைய பாதங்களை போற்றுகிறோம். அவன் எப்பேற்பட்டவன், அதுக்கு உதாரணம் சொல்றார். திகழ் அவன் எப்பேற்பட்டவன், திகழ்த்த சக்கர செம்முகம் ஐந்துளான் இருக்கட்டும், அது கடைசியா வரலாம். சகட சக்கர தாமரை நாயகன், சகடம்னு சொன்னா தேருன்னு அர்த்தம். அதுல சக்கரமாக இருந்த தாமரைக்கு நாயகன் என்று சொல்லப்படக்கூடிய ஆதித்யன் சூரியன். சிவபெருமான் முப்புறங்களையும் எரிக்க சென்ற பொழுது மேருவே வில்லானது, ஆகாயமும் பூமியுமே அவனுக்கு ரத தட்டுக்களானது, சூரிய சந்திரங்கள் அவர்களுக்கு சக்கரங்களாக ஆனார்கள். ஒரு பக்கம் சூரியன் சக்கரனாக ஆனான். அந்த சூரியனாகின்ற சக்கரம் இருக்கின்றதே, அந்த சூரியன் மணியாக இருந்தால் அகடு அசக்கு அரவின் மணியா உரை, அப்படி அந்த திருப்புற தகனத்திற்காக சென்ற பொழுது சிவபெருமானுடைய தேரிலே எவன் ஒருவன் சக்கரமாக இருந்தானோ, சிவபெருமானை பத்தியும் சொல்லியாச்சு, விநாயக பெருமானை பத்தியும் சொல்லியாச்சு, அடுத்தது சொல்ற அப்பேற்பட்ட ஆதித்யன் இருக்கிறானே அவன் ஒரு மணி மாதிரி எங்க இருக்கிறான், ஒரு பாம்பினுடைய தலையிலே இருக்கிறான். எந்த பாம்பு? வாசுகியினுடைய பாம்பு. விநாயகருக்கு அஷ்டோத்திரம் சொல்லும்போது நாகராஜ யக்ஞோபவீதபதே நமஹ ஸ்தூல துண்டாய நமஹ ஸ்தூல என்று சொல்லும்படியாக பெரிய பருத்த சரீரம், அந்த பெருத்த சரீரத்தில் போட்டுக் கொண்டிருக்கின்றான், எப்படி பெண்கள் உத்தியானம் போடுற மாதிரி அவர் இடுப்பிலே அணிந்து கொண்டிருக்கின்றார் பாம்பை, வாசுகி என்ற பெரிய பாம்பை அணிந்து கொண்டிருக்கின்றாராம். அப்படி தாமரை நாயகன் அகடு அசக்கு அரவின் மணியாவுரை, அப்படி அகடு அசக்கு என்று சொல்லும்படியாக இடுப்பிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பாம்பினுடைய தலையிலே மணியாக இருக்கிறான். இது நீங்க தஞ்சாவூர்ல பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும். அதான் ஒன்றை சொல்வதற்கு, இப்ப படம் வரைகிறாங்கன்னா பெருசா பனைமரம் வசரத்துக்கு பனைமரம் வசர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 இன்ச்சுக்கு பனைமரம் போட்டு பக்கத்துல 1 இன்ச்சுக்கு ஒரு கோபுரமோ இல்ல ஒரு பெரிய பங்களா மாதிரி போட்டாச்சுன்னா பனைமரம் ஒசரம்னு தெரியும். அதை கம்பேரிட்டிவ் இது கொடுக்கணும், ரிலேட்டிவிட்டி அங்க கொடுத்தா தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி தஞ்சாவூருக்கு யாராவது போனா தெரியும் அங்க துவாரபாலகர்கள் எவ்வளவு பெரியவர்கள். துவாரபாலகர்களே இப்படின்னா பெருவுடையார் பரா எப்படி இருப்பார் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். நாகமானது பூமியை ஏந்தி கொண்டிருக்கின்றது, இந்த நாகத்தை அந்த நாகம் ஒரு வேழத்தை தாங்கி கொண்டிருக்கின்றது, இந்த நாகமானது ஒரு சின்ன காலில அந்த அணி போல சதங்கை போல இருக்கிறது. பூமியையே தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நாகம் காலில சதங்கமாக இருக்கணும்னா அவன் எப்பேற்பட்டவனா இருக்கணும், அவன் ஆஃப்டர் ஆல் கேட் கீப்பர் அப்படின்னு நம்ம இப்ப சொல்லலாம். அவ்வளவுதான், அவனே அப்படி வாசலிலே இருக்கக்கூடிய வாயில் காப்பான்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடியவன் எவ்வளவு பெரியவனா இருக்கணும். உருவிலே மட்டுமல்ல மகிமையிலே பெரியவன், அதை காண்பிப்பதற்காக சொல்லப்படும். இங்க அதனால தான் சொன்னார் சூரியன் உலகங்களுக்கெல்லாம் நாயகனா இருக்கிறான். அப்படிப்பட்ட சூரியன் ஒரு சின்ன மணி மாதிரி தலைமையில இருக்கலாம். எது? பாம்பு தலைமையில. அந்த பாம்பு எங்க இருக்கு? இடுப்புல இருக்கு. எந்த இடுப்புல இருக்கு? ஸ்தூலகுண்டாயனமஹா என்று பெரிய உருவமாக பருத்த சரீரமோடு யார் இருக்கிறாரோ அந்த விநாயக பெருமானுடைய இடுப்பிலே இருக்கிறது அந்த விநாயக பெருமான் அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்படின்னா விநாயக பெருமானுடைய பெருமை என்ன? இதெல்லாம் சரி, புராண கருத்துக்களை சொன்னார். ஆனா முதல்ல ஒரு வார்த்தை ரொம்ப அழகா போட்டார், இது வந்து முருகனுடைய வாக்கு, மந்திரபரமான வாக்குங்கிறதுக்கு இதான் முக்கியமான விஷயம். திகழ் தசக்கர செம்முகம் ஐந்துளான், விளங்கி நிற்கக்கூடிய நல்ல பெருமை படைத்து இருக்கக்கூடிய 10 கைகளையும் செம்மையான முகங்களையும், செம்முகம்னா சிவப்பான முகம்னு இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளக்கூடாது, 5 முகங்களையும் சிறப்புடைய 5 முகங்களையும் கொண்டிருக்கின்றான் விநாயக பெருமான். இதுல எத்தனை பேர் கவனித்தீர்கள் இந்த நுட்பம்னு எனக்கு தெரியாது. பலவிதமான விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மந்திர சாஸ்திரத்துக்கு அடுத்தது வரலாம். திகழ் தசக்கர அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த திகழ் என்று சொல்லக்கூடியவரே ஜோதிஷ், ஜோதிஷ்னா ஞானம் அர்த்தம். எந்த ஒரு ஞான பரமாக ஞானமே மயமாக இருக்கின்றானோ அந்த கந்த பெருமானை சொல்லும் பொழுது ஞானத்திலே இருந்து ஆரம்பிக்கின்றார். திகழக்கூடிய ஜோதிஷாக இருக்கக்கூடியது அப்பேற்பட்டது, ஞானமே வடிவானதாக இருக்கின்றது என்று ஆரம்பித்த அதான் முதல்ல திகழ். அடுத்தது உண்டு, இது எங்கெல்லாம் இருக்கிறது? தசக்கர, தசம்ங்கிறது 10, 10ங்கிறது 8 திக்கும் மேலையும் கீழையும். ஞானம் என்பதற்கு இப்படித்தான் கிடையாது, ஞானம் எல்லா திக்கிலேயும் மேலும் கீழும் பரவி நிற்கக்கூடியது ஞானம்.
வெல்லுவது வேல் என்று சொல்லும்படியாக எல்லாவற்றிலேயும் பரவி நிற்கக்கூடிய ஞானமாக இருக்கின்றான. திகழ் தச இது ஒண்ணு சார், அது என்ன பண்ணும், கரை கரானா செய்யக்கூடியது. ஞானமானது நமக்கு ஞானத்தை செய்விக்கின்றது. திகழக்கூடிய இந்த ஞானம் நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக கந்தபுராணமாக வந்திருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது திகழ் தசக்கரங்கிறது முதல்ல தீங்கிற எழுத்தானது தமிழினுடைய சிறப்பான அக்ஷரமான தகாரம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும் இகாரம் என்று சொல்லக்கூடிய ஞான சக்தியினுடைய இகாரத்தையும் சமஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது அம்பிகையினுடைய பதமாக இகாரமானது சொல்லப்படும். தகாரமும் இகாரமும் சேர்ந்து தீ என்று இங்கே ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது விஷயம், மூன்றாவது, இது தகராகாசம் என்று சொல்லப்படுகிறதோ அந்த ஞானாகாசமாக இருக்கப்படக்கூடிய வார்த்தையை அந்த ஒரு பொருளை சொல்லக்கூடிய முதல் வார்த்தை தாங்கிற எழுத்து. அதுக்கு அருட்சக்தி உமையம்பிகையினுடைய சக்தி இல்லாமல் இருக்க முடியாது. அந்த உமையம்பிகை வேற கிடையாது, முருகப்பெருமான் வேற கிடையாது. ரெண்டு பேரையும் சேர்த்து முதல்ல போட்டார் தீ, திகழ் தசக்கர. அடுத்தது இந்த திரு என்று சொல்லும்படியாக எது ஸ்ரீகரமாக இருக்குமோ எது மங்களகரமாக இருக்குமோ, மங்களம் என்ற சொல்லை எவன் வைத்திருக்கின்றானோ, அப்படி சிவன் என்று சொல்லக்கூடிய செம்மையை எது தருமோ அதை சுட்டி காட்டுவதற்காக தீ என்கின்ற எழுத்தர ஆரம்பித்தார். அது திகழ சக்கர. அது மட்டும் கிடையாது, இதுல நீங்கள் திகழ சக்கர என்று திகழ சக்கரான்னு பிரியுமே தவிர பிரியாம படிக்கும் பொழுது திகழ சக்கரன்னு வரும். இந்த திகழ சக்கரங்கிற வார்த்தையிலே ஆறு வல்லின எழுத்துக்களிலே ஐந்து எழுத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சத்யோஜாதம் பாமதேவம் என்று சொல்லப்படக்கூடிய எந்த பஞ்ச முகங்கள் இருக்கின்றதோ அந்த பஞ்ச முகங்களையும் எடுத்து எது தேவையில்லாத எழுத்து ரகாரம் இருக்கிறதோ அதை எடுத்து போட்டார். எது வைக்க முடியுமோ திகழ சக்கர என்று த க ச ட எல்லாத்தையும் போட்டு ஐந்து விதமான வார்த்தைகளை இங்கே போட்டார் திக சக்கரை. அது மட்டும் கிடையாது, திகழ்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகங்களிலே அவன் ஒளிமயமானவனாக தெரிகிறான், ஜோதி ஸ்வரூபனாக இருக்கின்றான். ஞானம் ஜோதிஷாக வெளிப்படுகின்றது என்று ஜோதி ஸ்வரூப விஷயத்தை சொல்வதற்காக திகழ் என்று அங்கேயும் ஆரம்பித்து செம்முகம் என்று செம்மையையும் சொல்லி பிறகு தாமரை நாயகன் என்று தாமரையை அலர்த்து வைக்கக்கூடிய சூரியனையும் சொல்லி அடுத்தது மணி என்று சொல்லி எல்லா இடத்திலேயும் ஒவ்வொரு பதத்திலேயும் ஒளியை சுட்டி காட்டக்கூடிய விஷயத்தை சொல்லி ஒளிமயமானதாக இருந்து ஒளியிலே இருந்து தோன்றியவன் எவன் இருக்கின்றானோ சக்தி பூகு என்று சொல்லும்படியாக இவன் சக்தியிலே இருந்து தோன்றினானோ அக்னி பூகு என்று சொல்லும்படியாக இவன் இறைவனுடைய முகத்திலே இருந்து அந்த ஜோதிஷிலே இருந்து பிறந்தினானோ அப்பேற்பட்ட முருகப்பெருமானை சொல்லக்கூடியது என்று சொல்லும்படியாக நான்கு இடத்திலேயும் இறைவனுடைய திகழக்கூடிய ஜோதிஸ்வரூபத்தை சொல்லி இருக்கக்கூடிய விநாயகர் ஹேரம்பர் என்று சொல்லக்கூடிய 32 மூர்த்திகளிலே இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான உருவம். இந்த உருவத்தை கொண்டிருக்கக்கூடியவருக்கு 10 கரங்களும் வரதாவயமும் கொண்டிருக்கக்கூடிய விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமானுடைய முக்கியமான நோக்கம் அந்த விநாயக பெருமானை ஸ்தோத்திரம் செய்வதற்கும் இப்படிப்பட்ட ஒரு கிரியையிலே அல்லது இந்த ஹேரம்ப விநாயகருடைய உபாசனையிலே ஈடுபடுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா சத்ருக்ஷயம் என்று சொல்லுவார்கள். எதிரிகளை அழிப்பதற்காக ஹேரம்ப விநாயகரை தொழுகின்றார்கள். காரணம் என்னன்னா விநாயக பெருமான் சிம்ம வாகனராக பஞ்ச முகங்களோடு 10 கரங்களோடு 8 கரங்களிலே ஆயுதங்கள் ஏந்தி 2 கரங்களிலே வரதாவயங்களோடு இருக்கின்றார். அப்படி எதிரிகளை நசிக்க செய்வதற்காக தோன்றக்கூடிய ஒரு ஹேரம்ப கணபதி என்று சொல்லும்படியாக வெண்மை நிறைந்து படைத்தவராக இருக்கிறார். இங்கே செம்முகம் என்று ஏன் சொன்னார், அடுத்த விஷயம் வரும். செம்மையாக இருக்கப்பட்ட முகம்ங்கிறதும் ஒரு அர்த்தம். ஆனால் மகாகணபதியினுடைய மந்திர பிரதானமாக இருக்கக்கூடிய மந்திரங்களை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அருணவர்ணமாக சிவன் சிவப்பு, அம்பிகை சிவப்பு, முருகப்பெருமான் சிவப்பு, விநாயக பெருமானுடைய முக்கியமான மந்திரசாஸ்திரத்திலே சொல்லப்படக்கூடிய மகாகணபதி எல்லாம் சிவப்பு, எல்லாமே செம்மையை குறிக்கக்கூடியது. இந்த நான்கு பேரும் ஒரு சதுரம்னு போட்டார், முதற் சதுரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அதுக்கு இன்னொரு அருமையான பொருளும் வரும். சதுரம் என்பதுதான் இங்கே மூலாதார சக்கரமாக இருக்கப்பட்டது. அந்த சதுரம் என்ற சக்கரத்திலே மூலாதார க்ஷேத்திர அதிபதியாக இருக்கப்பட்டவர் ஹேரம்ப கணபதி, கணபதியாக இருக்கிறார். இந்த ஹேரம்ப கணபதியினுடைய மந்திர பிரதானமாக வைத்து திகழ் தசக்கர
செம்முகம் ஐந்துளான் என்று சொல்லும்படியாக ஐந்து முகங்களையும் சிம்ம வாகனத்தையும் கொண்டிருக்கக்கூடிய பத்து கரங்களை ஏந்திருக்கக்கூடிய பத்து கரங்களோடு நமக்கு சத்ருக்ஷயத்தை செய்யக்கூடிய ஹேரம்ப கணபதியை இங்கே சொன்னார். சத்ருக்ஷயத்தை சொல்லக்கூடியவர் அதனால தான் விகட சக்கரன் என்று, எந்த சத்ருக்களை அழிப்பதற்காக சக்கரம் பயன்படுகிறதோ அந்த சக்கரத்தையும் கொண்டு வந்து கடைசியில வைத்தார். விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான். அது என்னது மெய்ப்பதம் அப்படின்னா பொய்ப்பதம்னு ஏதாவது உண்டா? ஒருத்தனை கடவுளை பத்தி சொல்லும் பொழுது மெய்ப்பதம் என்ன பொய்ப்பதம் என்ன ரெண்டு வரும் இல்லையா? அவன் அருளே பதமாக இருக்கிறது, அதனால அவன் அருளை நாம் வணங்குகிறோம், எல்லாம் சரி. ஆனா மெய்ப்பதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவபெருமான் தான் மெய்ப்பதம். காரணம் என்னன்னா, சிவன் என்கின்ற ஒரு சக்தி நான்கு வடிவங்களாக பிரிகின்றது. சிவம் என்கின்ற ஒரு சக்தி சிவனாக இருக்கின்றது, சக்தியாக இருக்கின்றது, முருகப்பெருமானாக இருக்கின்றது, விநாயகராக இருக்கின்றது. நம்ம இந்த மூணு பேரும் திருப்புடின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சிவன் சக்தி ஸ்கந்தனுடைய சாமியத்தை நம்ம பின்னாடி போக போக குமார சம்பவத்துக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இந்த நான்கு விதமான சாமியம், இந்த மூன்று பேருக்கு சாமியம் நம்ம சொல்ல போகிறோம், இந்த நான்கு பேரும் ஒண்ணுதான். சிவனுடைய அருள் தான் பரமேஸ்வரியாக இருக்கிறது, அதனால ரெண்டு பேரும் பேதமே கிடையாது, ரெண்டு பேருக்கும் பேதமே சொல்ல முடியாது. முருகப்பெருமான் சிவனிடத்திலே இருந்து தோன்றியவன், ஞானமே வடிவாக சிவனுடைய ஞான சக்தியானது வந்திருக்கிறது. பிடியதன் உரு உமை கொள மிகு கரியதன் வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் என்று சொல்லும்படியாக, விநாயக பெருமான் வருவதற்கு அந்த விநாயக பெருமான் தன்னிடத்திலே இருந்து பார்வதியிடத்திலே இருந்தும் பார்வதியிடத்திலே இருந்தும் பரமேஸ்வரனிடத்திலே இருந்தும் வரும்படியாக தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு சக்தி விசேஷத்தை விநாயக பெருமானாக கொண்டு வந்து கொடுத்தாராக. நான்கு பேருக்கும் சாமியம் உண்டு, வித்தியாசம் கிடையாது. இந்த வித்தியாசம் இல்லாத காரணத்தினாலதான்

0: வாயனம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
1: ஓம் சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. ஸ்ரீ சிவமகாபுராணம் வாயவிய சம்ஹிதை ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே பூர்வகண்டம் அத்தியாயம் 25 முதல் வாயுதேவர் கூறுகிறார், மகரிஷிகளே, இதன் பிறகு கற்பினுக்கு அணியான பார்வதி பிராட்டி சிவபிரானை வலம் வந்து வணங்கி அவரை விட்டு பிரியும் துக்கத்தை ஒருவாறு அடக்கிக் கொண்டு இமயநிலைக்கு சென்றாள். முன்பு தன் தோழிகளோடு எங்கு தவம் செய்தாளோ அதே இடத்திற்கு இப்பொழுதும் சென்றாள். காரணம், முன்பு அவ்விடத்தில்தான் தான் செய்த தவம் பலித்ததால் கொண்ட அன்பே காரணம். முதலில் அங்கு சென்றதும் தாய் தந்தையரை வணங்கி முன்னடந்த நிகழ்வுகளை கூறி அவர்களது அனுமதி பெற்று தன் ஆபரணங்கள் அனைத்தையும் அங்கேயே கழற்றி வைத்துவிட்டு தவமனம் சென்று நீராடி தபசிகளுக்கான அடையேற்று கடுந்தவம் மேற்கொள்ள தீர்மானித்தாள். தன் கணவரது திருவடி தாமரைகளையே கழுத்தில் தியானித்து ஒரு நிமிட நேரத்தில் ஒரு சிவலிங்க திருமேனியை ஆக்கி அங்கு காட்டில் கிடைக்கும் பூ பழங்களை கொண்டு முப்பொழுதும் பூசிக்கலானாள். அப்பொழுது தன் மணாளரான சிவபெருமானே பிரம்மாவின் திருமேனியை தாங்கி தன் தவத்திற்கான பலனை தர வேண்டும் என மனதில் உறுதியான நம்பிக்கை கொண்டு தினமும் கடந்தவம் இயற்றினாள். இவ்வாறு தவம் வெகு காலமாக தொடர ஒரு நாள் அவள் அருகில் பெரும் புலி ஒன்று நிற்பதைக் கண்டாள். தீய எண்ணம் கொண்டு வந்த அப்புலி பார்வதி தேவியின் அருகில் வந்ததும் அதன் உடல் ஜடம் போல், அதாவது சித்திரத்தில் எழுதிய புலி போல் என ஆயிற்று. கொடியதான அப்புலி தன்னருகில் நிற்பினும் சாதாரண ஒரு பெண்வெள்ளியைப் போல் நடுங்கினாள் அல்ல. புலியோ உடல் ஸ்தம்பித்து நின்றது. பசி மிகுந்திருந்த அப்புலி இதுதான் இன்று எனக்கு உணவு என்றெண்ணிய வண்ணம் தேவியையே பார்த்து கொண்டிருந்தது. அது அவ்வாறிருப்பது ஏதோ தேவியை உபாசிப்பது போலவே இருந்தது. தேவியும் அப்புலி தன்னையே உபாசிப்பதாகவும் மற்ற தீய விலங்குகளிடமிருந்து தன்னை காத்தருடமே நிற்பதாகவும் நினைத்தாள். தேவியின் கருணை திருநோக்கு பட்டதும் அதனுடைய மும்மலங்களும் அழிந்தன. இதனால் அப்புலியின் பசி நீங்கியது, உடலின் ஜடத்தன்மையையும் விட்டது. தேவியின் உண்மைச்சுரூபம் பற்றிய அறிவு ஏற்பட்டது. திங்களைக்கும் பிறவி குணமும் நீங்கியது. மன அமைதியும் ஏற்பட்டது. இறைவியின் பக்தனாயிற்று. இறைவியை இறைவிக்கு தொண்டு புரியவும் தலைப்பட்டது. பிற தீய விலங்குகளை அங்கிருந்து விரட்டி எடுத்து அக்காட்டில் திரியலாயிற்று. இங்கு தேவியின் தவம் மேலும் மேலும் தீவிரமடையலாயிற்று. இதற்கிடையில் வரம் பெற்ற திமிரால் சும்பன் முதலிய அசுரர்களது ஆக்கிரமிப்பால் மிகவும் துன்பம் அடைந்திருந்த தேவர்கள் பிரம்மதேவரை சரணம் அடைந்து தங்கள் துன்பங்களை பற்றி விளக்கினர். இதை கேட்டு பிரம்மதேவருக்கு கருணை பிறந்தது. முன்பு இந்த அசுரர்களது வதம் பற்றி சிவபிரானோடு தான் பேசியதை நினைவு கூர்ந்த பிரம்மதேவர் தேவர்களையும் அழைத்துக் கொண்டு தேவி தவம் செய்யும் தவச்சாலை அடைந்தார். அங்கே தேவி கடுந்தவம் புரிவது கண்டார். அனைத்து உலகங்களும் ஒருங்கிணைந்து உள்ளது போல் இருந்தாள் தேவி. மும்மூர்த்திகளையும் பெற்றெடுத்தவளும் உலக தந்தையான மகேஸ்வரனின் மனைவியும் உலகம் அனைத்திற்கும் ஒப்பற்றதாயும் மலை மகளுமான அவ்விரவியை பிரம்மதேவன் வணங்கினார். தேவர்கள் சூழ பிரம்மதேவர் வந்தது கண்ட இறைவி அவருக்கு நல்வரவு கூறி அர்க்கிய முதலையின தந்து கௌரவித்தாள். பிரம்மதேவரும் தகுந்த மரியாதைகள் தந்து, தாயே, தாங்கள் தவம் செய்யும் காரணம் அறிந்து கொள்ளலாமா என அறியாதவர் போல வினவினார். மேலும் பிரம்மதேவர், தாயே, இக்கடுந்தவம் மூலம் தாங்கள் என்ன விருப்பத்தை பெறப்போகிறீர்கள்? தவத்தின் பயன் அனைத்தும் தங்களது ஆளுமைக்கு உட்பட்டதுதானே. அகில உலக நாயகரான சிவபெருமானையே தவத்தின் பயனாக பதியாக பெற்றிருக்கிறீர்கள். உலகின் அனைத்து செயல்பாடுகளும் தங்களது திருவிளையாடல்களே. ஆனால் இதில் வியப்பென்ன தெரியுமா? இவ்வளவு காலம் இவ்வாறு இறைவரது பிரிவை தாங்குகிறீர்களோ என்பதுதான். தேவி கூறுகிறாள், பிரம்மதேவரே, படைப்பின் தொடக்கத்திற்கு முன் எப்பொழுது தாங்கள் பிரம்மதேவரிடமிருந்து பிறவி பெற்றவர்களோ அப்பொழுதே அனைத்து ஜீவராசிகளுக்கும் முதலாவதாக இருப்பதனாலேயே தாங்கள் எனது மூத்த புதல்வர் ஆகிறீர்கள். மற்றும் எப்பொழுது ஜீவராசிகளின் பெருக்கத்திற்காக சிவபிரான் தங்களது நெற்றியிலிருந்து தோன்றினாரோ அப்பொழுது தாங்கள் என் கணவரின் தந்தையாகவும் எனக்கு மாமனாராகவும் ஆகிறீர்கள். இதனால் எனது பெரு மதிப்பிற்கு உரியவர்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளீர்கள். எனது தந்தையான இவவான் தங்களது குமாரர். இதனால் தாங்கள் எனது பாட்டனார். இவ்வாறு உலகியல் நடைமுறைக்கு தாங்களே கர்த்தா ஆகிறீர்கள். அந்த புறத்தில் என் கணவரோடு நிகழ்ந்த நிகழ்ச்சியை நான் இவ்வாறு தங்களிடம் கூற முடியும். ஆகவே பல சொல்லி யாதுபயன். சாத்வீகமான முறையில் என் உடலின் கருணகத்தை மாற்றி வெண்ணிறத்தவள் ஆக விரும்புகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், இறைவியே, இதற்காகவா இவ்வளவு கடந்தவம்? தாங்கள் நினைத்த மாத்திரத்திலேயே இது நடக்குமே. தங்கள் இச்சை ஒன்றே போதுமே. இதுவும் தங்களது ஒரு திருவிளையாடல் தான். உலகநாயகியே, தாங்கள் திருவிளையாடலும் தங்கள் திருவிளையாடலும் உலக நன்மைக்காகத்தான். ஆகவே இதனால் தாங்கள் எனது விருப்பத்தையும் பூர்த்தி செய்து தர வேண்டும். நான் அளித்த வரத்தினால் செருக்கு கொண்ட சும்பன்னி சும்பன் என்ற இரு அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்துகின்றனர். தங்கள் திருக்கரங்களாலேயே அவர்கள் தங்கள் மரணத்தை வரமாக வேண்டியுள்ளனர். ஆகவே
2: விரைவில் தங்களது ஒரு சக்தியை வெளிப்படுத்தின.

0: வீர்களானால் அச்சக்தியே அவர்களுக்கு யமனாக அமையும். பிரம்மதேவர் இவ்வாறு வேண்டி நிற்கவே மலையரசன் மகளான பார்வதி பிராட்டி தன் கருநிறத் தோலை வெளியே உரித்தாள். உடனே பிராட்டி வெண்ணிறத்தவள் ஆனாள். வெளியேறிய கருநிறத் தோல் என்கிற மறைப்பு சக்தி கருநிற மேகம் போல் கௌசிகி என்கிற சக்தியாக, அதாவது கன்னிப்பெண்ணாக தோன்றினாள். தேவியின் மாயையான இச்சக்தியே யோகநித்திரை என்றும் வைஷ்ணவி என்றும் அழைக்கப்படுகிறாள். அத்தேவிக்கு எட்டு கைகள். அவ்வெட்டு கைகளிலும் சங்கம், சக்கரம், முத்தலைச்சூலம் முதலிய ஆயுதங்கள். சௌமியம், கோரம் என இரண்டுமான சௌமியம், கோரம் இரண்டுமான மூ உருவங்கள், முக்கண்கள். தலை மகுடத்தில் திரைச்சந்திரன். ஆண்மகனின் கரம்படாதவள், காமம் என்பது அறியாதவள், அழகுக்கும் அழகு சேர்ப்பவள். தொன்று தொட்டு வரும் தனது இச்சக்தியை பிரம்மதேவரின் கரங்களில் ஒப்படைத்தாள் இறைவி. இவ்வம்மையார் தான் சும்பன் சும்மன் என்கிற இரு அசுர சிரேஷ்டர்களையும் வதைப்பவள். இதைக் கண்டு மகிழ்ந்த பிரம்மதேவர் அத்தேவியோடு தோன்றிய ஒரு பெருஞ்சிங்கத்தை பராசக்தியான அம்பிகைக்கு வாகனமாக அளித்தார். விந்தியமலைச் சாரலில் அத்தேவி வசிப்பதற்கான ஓர் உயர்ந்த இடத்தையும் அளித்து பலவாறான உபச்சாரங்களுடன் பூஜனையும் புரிந்தார். உலகை படைத்த பிரம்மதேவரால் பூஜிக்கப்பட்ட கௌசிகி என்கிற அச்சக்தி தன் தாயான கௌரி தேவிக்கும் பிரம்மதேவருக்கும் வணக்கம் செலுத்தினாள். தன் திருமேனியிலிருந்து தோன்றிய தன்னை போன்ற திறல் படைத்த எண்ணற்ற சக்தி தேவிகளுடன் சும்பனி சும்பர்களை வதைக்க விந்தியமலையிலிருந்து கிளம்பினாள். தேவிக்கும் அவர்களுக்கும் இடையே நடந்த பெரும் போரில் அத்தானவர்களான இருவரையும் வதைத்தாள் கௌசிகி. வேறொரு இடத்தில் இப்போர் வர்ணிக்கப்படப் போவதால் இங்கு விரிவாக கூறப்படவில்லை. போரின் தன்மையை ஊகித்தறியலாமே. இனி இப்போதான நிகழ்வை கூறுவேனாக. வாயுதேவர் கூறுகிறார், கௌசிகி தேவியை தோற்றுவித்து பிரம்மதேவரிடம் அவளை ஒப்படைத்த கௌரி தேவி அதன் கைமாறாக பிரம்மதேவரிடம் கேட்கலானார். தேவி கூறுகிறாள், பிரம்மதேவரே, எனது ஆசிரமத்தில் இருக்கும் இப்புலியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? தீய விலங்குகளிடம் இருந்து எனது தவச்சாலையை காத்து நின்றது இந்த புலிதான். இது என்னிடமே மனதை நிலைநிறுத்தி வேறு எந்த ஓர் எண்ணமும் இன்று என்னை சேவித்து வருகிறது. ஆகவே இதை காப்பதைத் தவிர வேறெந்த செயலும் எனக்கு உகந்ததல்ல. இது எனது அந்த புறத்திலேயே உலாவரட்டும். சிவபெருமான் மனமும் வந்து நிச்சயம் இதற்கு சிவகணங்களின் தலைமை பதவியை அளிப்பார். நான் இதை முன்னிட்டுக் கொண்டு எனது தோழிகளுடன் இங்கிருந்து செல்ல விரும்புகிறேன். நீங்கள்தான் அனுமதி தர வேண்டும். ஏனென்கிறீர்களா? நீங்கள் என்றோ பிரஜாபதி. ஆகையினால்தான். தேவியின் கவலமற்ற நிலையைக் கண்டு சற்றே புன்முறுவல் பூத்தவராக பிரம்மதேவர் அந்த புலி முன் செய்த கொடுஞ்செயல்களை கூறலானார். பிரம்மதேவர் கூறுகிறார், தாயே, விலங்குகளுக்குள் கொடியதான இந்த புலி எங்கே? அனைத்து நலன்களையும் வாரி வழங்கும் தங்களது கருணை எங்கே? விஷம் கக்கும் சர்ப்பத்தின் வாயில் அமுதத்தை ஏன் ஊற்றுகிறீர்கள்? புலி உருவில் வந்திருப்பவன் ஒரு புதிய அரக்கன். இவன் பல பல பசுக்களையும் அந்தணர்களையும் கொன்று தின்றவன். இவன் சான்றோர்களுக்கு விருப்பம் போல் தீங்குகளை செய்து கொண்டு திரிந்தவன். ஆகவே இவன் தனது தீச்செயல்களுக்கு பலனை கட்டாயம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். இம்மாதிரியான தீவர்களுக்கு தங்கள் ஏன் கருணை புரிய வேண்டும்? தீச்செயல்களால் மனம் மாசடைந்த தீயவர்களால் இறைவுக்கு ஆக வேண்டியது என்ன? தேவி கூறுகிறாள், நீங்கள் கூறியது அனைத்தும் சரி. இவன் தீயவனாகவே இருக்கட்டுமே. என்னை சரணம் பற்றி விட்டானே, ஆகவே நான் இவனை தள்ள இயலாது. பிரபதேவர் கூறுகிறார், இறைவியே, இப்புலிக்கு தங்களிடம் மிகுந்த பக்தி உள்ளது. இதை அறிந்து கொள்ளாமலேயே நான் தங்களிடம் இதன் முந்திய செயல்களை பற்றி கூறிவிட்டேன். இதற்கு உண்மையில் பக்தி இருக்குமேயானால் இதன் முந்திய பாவங்களுக்கான பலன் என்ன? ஏனெனில் தங்களது பக்தர்களுக்கு அழிவு, அதாவது குறைவு என்பது என்றைக்குமே கிடையாது. தங்களுடைய கட்டளைகளான அறநெறிகளை முறைப்படி கடைபிடிக்காதவன் பல பல புண்ணிய கர்மங்களை செய்துதான் யாதுபயன். தேவியே, தாங்களோ பிறப்பற்றவள், எல்லையற்ற அறிவு கொண்டவள், தொன்மையான சக்தி படைத்தவள், அகில உலகிற்கும் தலைவி, பரமேஸ்வரி. அனைத்து ஜீவராசிகளது தலைகளும் விடுதலைகளும் தங்களது கட்டுப்பாட்டில் அல்லவா உள்ளன? அனைத்து ஜீவராசிகளது தலைகளும் விடுதலைகளும் தங்களது கட்டுப்பாட்டில் அல்லவா உள்ளன? தங்களை விடுத்து வேறொரு பெரும் சக்தியும் உள்ளதோ? தங்களை விடுத்தால் ஜீவனுக்கு எதனால்தான் நல்லதொரு கதி கிடைக்கும்? எண்ணிலடங்கா ருத்ரர்களது சக்தியும் தங்கள்தானே. செயல் புரிபவன் சக்தி இல்லையே எந்த செயலைத்தான் செய்ய முடியும்? எந்த ஒரு நற்பயனைத்தான் பெற இயலும்? பகவான் ஸ்ரீ விஷ்ணு, பிரம்மாவான நான் மற்றும் உள்ள இந்திரன் முதலிய தேவர்கள், அரக்கர்கள், தானவர்கள் முதலிய ஏனையோரும் அவரவர்கள் பெற்றுள்ள செல்வச் செழிப்புக்கு காரணமே தங்களது திருக்கட்டளைகள் தானே. தங்களது கட்டளைகளை சிறமேற்தாங்கி அதன்படி செயலாற்றும் எண்ணற்ற பிரம்மதேவர்கள், விஷ்ணுக்கள், ருத்ரர்கள் ஆகிய அனைவரும் இன்று இல்லை. அவர்கள் அனைவரும் அழிந்து விட்டார்கள். இவ்வருங்காலத்தில் வரவும் போகிறார்கள். தங்களை சேவிக்காமல் உயர்ந்த மும்மூர்த்திகளான நாங்களும் அறம் முதலிய நான்கு பெரும் பேர்களை நிச்சயம் பெற இயலாது. தங்களது சங்கல்பத்தால் தான் பிரம்மா என்கிற நிலை, தாவரங்கள் என்கிற நிலை என்ற வேறுபாடுகள் உடனே ஏற்படுகிறது. அதாவது பிரம்மா மரம் முதலிய தாவரங்களின் நிலையையும், தாவரங்கள் பிரம்ம நிலையையும் அடையலாம். ஏனென்கிறீர்களா? புண்ணியம் பாவம் என்கிற இரண்டின் பயன்களின் வேறுபாட்டை தங்கள்தானே செய்திருக்கிறீர்கள். தாங்களன்றோ உலக நாயகரான சிவபரம்பொருளின் அனாதியான மத்தியதான அனந்தமான அதாவது முடிவான தொன்மையான சக்தி இவ்வுலகியலை நடத்தி செல்ல ஏதாவது ஒரு அற்புதமான திருமேனியை தாங்கி பலவாறான திருவிளையாளர்களை புரிகிறீர்கள். இவ்வளவும் இருக்கட்டும், தங்களை உள்ளபடி அறிந்தவர்கள் யார் உள்ளது? ஆகவே கொடுந்தொழில் புரியும் இந்த புலியும் தங்களது நற்கருணையால் உயர்ந்த நலன்களை பெறட்டுமே, இதில் என்ன தடை உள்ளது? இவ்வாறு பிரம்மதேவர் உலக நாயகியான தேவியின் உண்மை தத்துவத்தை கூறி தேவியை துதித்தது கேட்டு இறைவி தவம் செய்வதை நிறுத்தினார். தேவியிடம் விடைபெற்று பிரம்மதேவர் தான் உலகு சென்றார். தேவியம் தன் பிரிவு ஆற்றாத தாயான மேனையையும் தந்தையான இமமானையும் வணங்கி பலவாறாக அவர்களை தேற்றி சமாதானம் செய்தார். தவத்தில் ஆசை கொண்ட தேவி தன் தவச்சாலையை சுற்றியுள்ள பல்வேறு செடிகொடிகளையும் மரங்களையும் கண்டார். அம்மரங்கள் பூக்களை உதிர்த்திருந்தது. தேவியின் பிரிவு தாழாது கண்களில் நீர் பெருக்குவது போல் இருந்தது. மரங்களின் கிளைகளில் குடிபுகுந்திருக்கும் பறவை கணங்களின் ஒலி பிராட்டியின் பிரிவு தாங்காது துன்பத்தால் ஓலமிடுவது போல் இருந்தது. இதன்பின் பார்வதி பிராட்டி தன் மணாளரை காண வேண்டும் என்கிற பேராவலால் உண்டப்பட்டு அந்த புலியை தான் வெற்ற பிள்ளை போல அன்புடன் முன்னிட்டுக் கொண்டும் தன் ஒளியால் 10 திசைகளிலும் பேரொழியை பரத்திக் கொண்டும் மந்திரமலையை நோக்கி புறப்பட்டாள். அங்குதானே அகில உலகம் கேட்கும் ஆதாரமாய் படைத்து காத்து அழித்து ஒழிக்கும் பதியான சிவபெருமான் விற்றிருக்கிறார். ரிஷிகள் கேட்கிறார்கள், வாயுதேவரே, தனது திருமேனியின் கருமையை நீக்கி வெண்மையை பெற்று மந்திரமலைக்கு சென்ற இமமானது திருக்குமாரியான பார்வதி பிராட்டி தன் மணாளனை எவ்வாறு கண்டாள்? அவ்வாறு சென்ற தேவியை கண்ட சிவகணங்கள் என்ன செய்தன? தேவியை கண்ட சிவனார் எவ்வாறு நடந்து கொண்டார்? வாயுதேவர் கூறுகிறார், காதல் இன்பச் சுவையினால் அன்றோ ஆடவர்களின் மனம் கவரப்படுகிறது. அக்காதல் இன்பச் சுவையை வர்ணிக்க உள்ளபடி சொற்களேது அவ்வின்பம் முழுவதுமாக விளக்க இயலாததொன்று. தேவியின் வருகையை வாயிற்காப்போர் மிகுந்த பரபரப்போடு எதிர்பார்த்திருந்தனர். இறைவனான சிவனாரும் அவ்வாறே எதிர்நோக்கி நிற்கிறார். சிவனாரது பெரும் மாளிகையில் இறைவி நுழையவே சிவனார் மிகுந்த அன்புடன் அவளையும் நோக்கினார். தேவியும் அவ்வாறே நோக்கினார். தெரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ? அப்பொழுது அங்குள்ள பணியாளர்கள் அனைவரும் தேவியை வணங்கினார்கள். இறைவியோ மிகவும் வணக்கமாய் தழுதழுத்த குரலில் இறைவரை சொல்லினால் வணங்கினாள். இறைவி வணங்கி எழுந்திருப்பதற்குள் இறைவன் அவளை இரு கைகளினாலும் பற்றி எடுத்து மிக்க மகிழ்ச்சியோடு மார்போடு அணைத்துக் கொண்டார். பொன்னுருவல் புத்த இறைவன் இறைவின் சந்திரன் போன்ற முகத்தாமரையிலிருந்து பெருகும் அமுதத்தை பருகுவார் போல வைத்தகன் வாங்காமல் இறைவியை நோக்கினார். பிரிந்தவர் கூடினர். யார் முதலில் பேசத் தொடங்குவது என்கிற நிலையில் இறைவரே முதலில் தொடங்கினார். தேவதேவரான இறைவன் கேட்கிறார், சாமுத்ரிகா சாஸ்திரம் கூறும் நல் அழகு பெற்ற என் பிரியமானவளே, உனக்கு சினம் முழுமாறு ஆக்கிய அந்நிலை உன்னை விடுத்ததா? அந்நிலை அதாவது அச்சினமான நிலை இருக்கும்போது பிறரை சமாதானம் செய்வது என்பது எந்த ஒரு உபாயத்தினாலும் ஆகாது. பாமர மனிதர்களைப் போல நாம் நம் இருவருக்குள்ளும் கருத்து வேற்றுமை இருக்குமானால் அப்பொழுது அனைத்து ஜீவராசிகளும் அடங்கிய இவ்வுலகிற்கு அழிவு நெருங்கியது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நானோ தீயின் நடுவில் நிற்பவன், நீயோ சந்திரனில் விளங்குபவள். இவ்வுலகமோ அக்னி மற்றும் சோமனான சந்திரன் ஆகியவர்களுடைய கலவையே. அவர்களோ நம்முள் இருப்பவர்கள். நாம் இருவரும் இவ்வுலகத்தின் நலத்திற்காகவே பல பல திருமேனிகள் தாங்கி திருவிளையாடல்கள் புரிகிறோம். நாம் பிரிந்தால் இவ்வுலகம் ஆதவற்றதாக ஆகுமே. இதில் சாஸ்திரங்களினாலும் யுக்திகளினாலும் நிச்சயமாக ஒத்துக்கொள்ளப்பட்ட வேறொரு காரணமும் உண்டு. அசையும் அசையாதனவுமான ஜீவராசிகள் மிகுந்த இவ்வுலகம் சொல்லும் அதன் பொருளும் இணைந்தது போல நீயோ சொல்லமுதம், நானோ அதன் பொருளமுதம், இவ்விரண்டு அமுதமும் ஒன்றை என்று எவ்வாறு பிரிந்திருக்க முடியும்? நீ எனது சுரூபத்தை உணர்த்தும் வித்தியை, அதாவது உண்மை தத்துவத்தை உணர்த்தும் வித்தியை. நானோ உன்னால் உணர்த்தப்படும் வித்தையினால் உணர்த்தப்படும் பரம்பொருள். ஆகவே நாம் இருவரும் முறையே உணர்த்துபவள் உணர்த்தப்படுபவர். அவ்வாறு இருக்க நம்முள் பிளவு என்பது எவ்வாறு தகும்? நான் எனது முயற்சியினாலேயோ உலகத்தை முயற்சியினாலேயா உலகத்தை படைத்து காத்து உழைக்கிறேன்? இல்லையே, ஏதோ ஒரு கட்டளையினால் என்றோ இரண்டும் நடக்கின்றன. அந்த பெரும் கட்டளை நீ என்றோ பெரும் செல்வத்தின் சாரமே ஆக்ஞே என்கிற கட்டளைதான். கட்டளையிடுபவர்தானே சுதந்திரமானவர். சுதந்திரத்தின் இலக்கணமே கட்டளையிடும் ஆளுமை. அக்கட்டளை என்னை விட்டு அகலுமேயாகில் எனது செல்வச் சொழுமை என்பதுதான் இவ்வாறு. நம் இருவருடைய பிளவு என்பது என்றுமே தோன்றாதது. தேவதைகளின் காரியம் நன்கு முடிய வேண்டும் என்பதற்காகவன்றோ அன்றொரு சமயம் நான் மறைபொருளாக உன்னிடம் பேசியது? உனக்கும் அது தெரிந்ததுதான். இருந்தின் நீ ஏன் கோபம் கொண்டாயோ? அன்று நீ கோபித்துக் கொண்டதும் கூண்ட ஏதோ ஒரு விதத்தில் உலகத்தை காத்தருளும் பொருட்டே ஆகும். ஏனெனில் உனது செயல்கள் அனைத்துமே உலக ஜீவராசிகளின் நலனுக்காகத்தானே என்றி அவற்றின் அழிவிற்காக வென்று இவ்வாறு இறைவர் கூறவும் சிங்கார ரசத்தின் பிறப்பிடமான இறைவி வெட்கத்தினால் தலைகுனிந்தவாறு அமைதியானாள். பதில் எதுவுமே கூறவில்லை. கௌசிகியின் புகழை மட்டும் கூறினாலே தவிர வேறொன்றும் கூறவில்லை. கௌசிகியை பற்றி தேவி என்ன கூறினாளோ அதை இனி வர்ணிக்கிறேன். தேவி கூறுகிறாள், இறைவா, நான் படைத்த அந்த கௌசிகியை நீங்கள் பார்க்கவில்லையா? அவ்வாறான ஒரு பெண் இவ்வுலகில் இல்லை, இனியும் தோன்றமாட்டாள். இவ்வாறு கூறிய இறைவி விந்திய வனச்சாரலில் கௌசிகி தங்கியது, போர்க்களத்தில் சும்பன்னி சும்பன்னி இருவரையும் வதித்தது முதலிய அவளுடைய வீரச் செயல்களை வர்ணித்தார். மேலும் அவளை உபாசிப்பவர்களுக்கு உடனே நேயிலேயே அதற்கான பெரும் பலன்களை தருபவள், அதுவுமன்றி என்றென்றும் உலக மக்களை காத்தொருள்வதே தனது நோக்கமாக உடையவள். இதை பற்றிய விரிவான விளக்கத்தை பிரம்மதேவர் தங்களிடம் விண்ணப்பித்துக் கொள்வார் என்றும் கூறி முடித்தாள். இவ்வாறு தேவி கூறிக்கொண்டிருக்கும் போது தேவியின் கட்டளையை ஏற்று ஒரு பணிப்பெண் அந்த பெரும்புரியை இதே கொண்டு வந்து நிறுத்தினாள். அப்பொழுது தேவி இறைவனை நோக்கி, இறைவா, இப்புரியை தங்களுக்கு பரிசுப் பொருளாக அழைத்து வந்திருக்கிறேன். இதை பாருங்கள், இதை போல என்னையே உபாசிப்பவர்கள் வேறு எவருமே இல்லை. இப்புரிதான் தீய விலங்குகளிடமிருந்து எனது தவச்சாலையை காத்து நின்றது. இது எனது உகப்பான பக்தன். தவச்சாலையை காத்து நின்றதால் எனது அன்பிற்கு பாத்திரமானது. எனது மகிழ்ச்சிக்காகவே இது தனது சொந்த இடத்தை விட்டு என்னோடு வந்துள்ளது. இறைவா, நான் இங்கு வந்துள்ளது தங்களுக்கு மகிழ்ச்சி இழைப்பதாக இருந்தால் தாங்களும் என் மேல் மிகுந்த அன்பு கொண்டிருப்பதும் உண்மையானால் எனது விருப்பத்தை கூறுகிறேன். என தெரியுமா, இப்புலியும் நந்தியின் கட்டளைப்படி அந்த நந்தியின் சிவச்சின்னங்களை ஏற்று எனது அந்தப்புறத்தின் வாயிற்புறம் மற்ற காவலாளர்களோடு இருக்கட்டுமே என்பதுதான். வாயுதேவர் கூறுகிறார், மனத்தை கரைத்து உருக வைக்கும் தேவியின் இனிய மதுர மொழிகளை செவியுற்ற மகாதேவர், இறைவியே, நான் மிக மிக மகிழ்ந்தேன் என்று பதிலளித்தார். அக்கணத்திலேயே அப்புரியும் கையில் பளபளப்பும் பொற்பிரம்பும் ரத்தனங்கள் பதித்த கவசமும் பாம்பு போல் வளைந்த பிச்சுவாக்கத்தையும் ஏந்தி மிக்காவலர்களில் ஒருவனாக திகழ்ந்தது. இதைக் கண்டு சோமரான இறைவன், இறைவி, நந்தியம்பெருமான் மூவரும் மிகவும் மகிழ்ந்தனர். இதனால் அப்புலி சோமநந்தி என்ற பெயர் பெற்றது. தேவிக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செயலை செய்ததால் சந்திரகலை தரித்த இறைவன் அப்புலியை ரத்தனங்கள் இழைத்த புன்னகைகளை அணிந்ததாக செய்து அழகு செய்தார். இறைவரும் இறைவியை தனது பத்யங்கமான கட்டில் போன்ற உயர்ந்த ஆசனத்தில் அமர்த்தி கொண்டாடினார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திரு அண்ட பகுதி திருத்தில்லையில் அருளியது சிவனது தூல சூக்குமத்தை வியந்தது. திரு அண்ட பகுதியானது பஞ்சபூதங்களின் சேர்க்கையான அண்டத்தினை ஒத்த சிவபெருமானது அதிநுட்பத்தையும் அளவிட முடியா அரும்பெருஞ்சிறப்புகளையும் கூறுவதே சிவனது தூல சூக்குமத்தை வியந்தது என்பதாகும். இது 182 அடிகளை கொண்டதாகும்.

அரியோன் கண்க மருவிய பொருளும் வளர்ப்போன் கண்க நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் கண்க மேலொடு கீழாய் விரிந்தோன் கண்க அந்தமும் ஆதியும்

அறையுற கேத குட்டம் கையற ஓங்கி இருமுச்சமயத்து ஒரு பேய் தேரினை நீனசை தரவரும் நெடுங்கண் மான்கணம் தவப்பெரு வாயிடை பருகித் தளர்வொடும் அவப்பெரும் தாபம் நீங்காத சிந்தன ஆயிடைவான பேரியாய்ச்சகவையின் பாய்

மக்கை ஒழிய செய்த ஒன்பொருள் இண்டன கெளிவந்து இருந்தனன் போற்றி அலிதரும் அக்கை செய்தோன் போற்றி ஊற்றிருந்துள்ளம் கழிப்போன் போற்றி ஆற்றா இன்பம் அளந்து அலை செய்ய போற்றா அக்கையை பொறுத்தல் புகழேன் மரகத குவாவல்.

கேட்க வந்தியம்பி அறை கூவி ஆட்கொண்டருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும் உளையா அன்பு எண்புருக ஓலமிட்டு அலைகடல் திரையின் ஆர்த்தார் தொங்கி தலைதடு மாறா விழுந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கெட்டவர் வியப்பவும் கடக்கலீர் ஏற்றா தடப்பெரு மதத்தின் ஆற்றேனாக அவயவம் சுவைதரு.

கடும் பகலின் வேலையே போல் விளங்கு வெண்ணீர், மாலையும் தான் குருவே போல சடைக்கத்தை மற்றவர்க்கு வீங்கு இருளே போல் விடது. காலையே போல் விளங்கு மேனி திருமணி காலையில எப்படி இருக்கும்டா? காலையில புறப்புற சூரியனை போல இருக்கும். அந்த திருநீர் எப்படி இருக்கும்டா? மத்தியானத்தில் இருக்கிற படிச்சு இருந்ததுலவா அப்படி வெளுப்பால் இருக்கும் திருநீர். அந்த சடை எப்படி இருக்கும் தெரியுமா? செஞ்சடை அந்திவானம் போல இருக்கும். அவருடைய கழுத்து எப்படி இருக்கும் தெரியுமா? ராத்திரிய போல இருக்கும் இருட்டா. கலையே போல் விளங்கு மேனி, கடும் பகலின் வேலையே போல் விளங்கு வெண்ணீர், மாலையின் தான் குருவே போலும் சடைக்கற்றை மற்றவர்க்கு வீங்கு இருளே போலும் விடற.

வேண்டிருந்தார் பரவாமை வேண்டும், மீண்டும் பரப்புண்டே உண்மை என்று மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போதும் அடியின் விழுக்க என்றார். வெள்ளிதன் பின்மேல் மரகதக் கொடியுடன் விளங்கும் வெள்ளுவேர் ஒளி பவளதற்பர இடப்பாகம் கொள்ளுமா மலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் வந்தவனார் என்று முன்பம் பெரு எழுதினால் ஒன்று தான் உள்ள ஒன்றுடன் உள்ளாரடியானவர்

0: சிவசிவ. அவிநாசி இவருடைய பெருங்கருணையினாலே நல்ல பக்கவாத்தியங்களாலே திருமுறை இன்னிசே இனிதாக நிறைவு பெற்றது. பதஞ்சலி வியாக்கரவாதரை பத்தி எந்த பெரியவாளும் ஜெய்வர்கள் அதிகமா சொல்லல. அவங்க இல்லையா கூத்தே இல்ல, நடராசாங்கிற பேரே இல்ல, சிதம்பரமே இல்ல. சிதம்பரம் வந்தது, நடராசாங்கிற பேர் வந்ததெல்லாம் பதஞ்சலி வியாக்கரவாதால. ஊர் இல்ல, பேர் இல்ல, உறவில்ல, எந்திருந்தா ஒருவன் தன்னே. சிதம்பரமானுக்கு ஊரும் கிடையாது, பேரும் கிடையாது, சொந்தக்காரர்களும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஊரும் இல்ல, பேரும் இல்ல, ஒரு நாமம் ஒரு ரூபா ஒன்றும் இல்லா இருக்கு. ஆயிரம் திருநாமம் அடிநாமம் தில்லேதும் கொட்டாமோ என்றால் போல ஊர் இல்லை, பேர் இல்லை, உறவில்லை, எந்திருந்த ஒருவன் தன்னை. சீருள்ள ஊர் தந்து, சிறப்புள்ள பேர் தந்து, தேயம் எல்லாம் நாருள்ள அடியார்கள் உறவாக தந்துள்ள நல்ல நல்ல பேருள்ள பதஞ்சலியும் புனிமுனியும் அவர் பெருமை பேசலாம். இல்லை அவன் ஊராகும். திருப்பெயரோ நடராசன். எல்லையிலா சுற்றத்தார் இருக்கின்றார் அடியார்கள். ஊர் இல்லாம, பேர் இல்லாம, உறவு இல்லாம இருந்த சாமிக்கு இந்த ரெண்டு முனிவர்களும், பதஞ்சலி வியாக்கரவாத ரெண்டு முனிவர்களும் ஊரை கொடுத்து, பேரை கொடுத்து, சொந்தக்காரன் எல்லாம் கொடுத்து, இப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவனுக்கு உதவி பண்ண முடியினாலே, அவருக்கு உதவி பண்ண முடியினாலே, யாருக்கு? சிவபெருமானுக்கு இந்த ரெண்டு முனிவர்களும் உதவி பண்ண முடியினாலே அவன் நல்லா கூத்தாடுறான். இல்லையவன் ஊராது, திருப்பயரோ நடராசன். எல்லையிலா சுற்றத்தார் இருக்கின்றார் அடியார்கள். நல்லது கூத்தவனும் நாள்தோறும் செய்கின்றான். வல்லது இரு முனிவர் வல்லமேதான் வல்லமை. பதஞ்சலி வியாக்கரவாதம். இப்ப எங்க வீட்டுல எங்க பையன் பெரியவனுக்கு மாணிக்க வாசகம், மூத்த பொண்ணுக்கு சிவகாமி சுந்தரி, மூணாவது வயலுக்கு மார்க்கண்டேயன், கடைசி வயலுக்கு பொன்னம்பலம் என்கிற மீகண்ட சிவம். புரியுதா? ஒரு பேரை பிறந்துங்கிறான் பேரை. அந்த மாணிக்கவாசுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிற, அவருக்கு பேரு பதஞ்சலி. பழகுதா? ஒரு பேத்தி பிறந்திருக்கிற, அவளுக்கு பேரு சிவன். அர்த்தம் பேருல சைவமா இருக்கணும், பேருக்கு சைவமா இருக்கப்படாது. வெவ்வேறு பேருக்கு சைவமா இருக்கிறாங்க. பேர்லயும் சைவமா இருக்கணும், பேருக்கு சைவமா இருக்கணும், பேருக்கு சைவமா இருக்கணும். இப்ப சொல்ற பேரு தெரியுதா? சிவப்பேரு. சிவப்பு பேரு, யாரும் பெறாத பேரு பெற்றேன். புரியுதா? அதனாலே அப்படி எல்லா நிகழ்ச்சிகளிலும் சைவ சம்பந்தமாவே இருக்கணும், சிவ சம்பந்தமாவே இருக்கணும். அவ சம்பந்தம் இருக்கவே விடாது, சிவ சம்பந்தமாவே இருக்கணும். அப்படியே அந்த புராணத்தை சொல்லிட்டுமா? ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசம், நல்ல சமயம் கிடைத்தது நமக்கு சிவபெருமான் செய்தருடைய பெருங்கருணை. பெருங்கருணை. இந்த ஊரு காசியை விட உயர்ந்தது. அவிநாசியை விட்டுட்டு காசிக்கு போனா முத்தி இல்ல, காசியிலிருந்து இங்க வந்தா முத்தி. நம்ம தலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற தலங்கள் மாதிரி எங்கேயும் கிடையாது. அதனால இந்த தலத்திலே நடந்த அதிசயம் சைவ சமயத்துக்கே ஒரு பெரிய தனிச்சிறப்பு. அந்த முறையில இங்க நடந்த சத்தம் இல்லாம இருக்கு சொல்லுப்பா. அதனால இந்த தலத்திலே நடந்த அதிசயத்தை பல அருளாளர்கள் பாடியிருக்கிறாங்க. அதிலே பதினோராம் திருமுறையில் நம்பியாண்டார் நம்பிகள் பாடியிருக்கிறார். பதினோராம் திருமுறையிலே நம்பியாண்டார் நம்பிகள் திருநாரையூர்ல பொல்லா பிள்ளையாருக்கு சாப்பாடு போட்டு, பொல்லா பிள்ளையாருக்கு சாப்பாடு போட்டு அவர்கிட்டயே படிச்சு, வாத்தியாருக்கு சாப்பாடு போட்டு படிச்சாருயா. அதனாலே அப்படி அந்த பதினோராம் திருமுறையிலே நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதின்னு பாடியிருக்கிறார். சுந்தரமூர் சுவாமி திருத்தொண்டர் தொகை பாடினார் திருவாரூரிலே. அதுக்கு விளக்கமாக திருத்தொண்டர் திருவந்தாதின்னு பாடினார் வகை நூலாக நம்பியாண்டார் நம்பிகள். அதற்கு விரிவுரையாக பாடியதுதான் சேக்கடார் பாடிய பெரிய புராணம். தொகை நூல், வகை நூல், விரி நூல். தொகை, வகை, விரி. தொகுத்து சொன்னார், வகுத்து சொன்னார், விரித்து சொன்னார். அந்த வகுத்து சொன்ன நூலா இருக்கிற திருத்தொண்டர் திருவந்தாதியிலே இந்த கோயில்ல நடந்த அதிசயத்தை பத்தி பாடுறாரு. யாரு? நம்பியாண்டார் நம்பிகள். கொடுத்தான் முதலை கொள் கொடுத்தான் முதலை உள் பிள்ளைக்கு உயிர் என்று கொடுத்தான் முதலைக்கு முதலை உள் பிள்ளைக்கு உயிர் என்று புக்குளியூர் தொடுத்தான் மதுரகவி அவிநாசியை வேடர் சுற்றம் திருமுருகன் பூண்டி வேடர் சுற்றம் படுத்தான் திருமுருகன் பூண்டியினர் பராவரத்தின் மடுத்தான் அவன் என்பரு வன்றொண்டனாகின்ற மாதவனே. இப்படி வந்து இந்த அதிசயத்தை 11 திருமுறையிலும் பாடியிருக்கிறேன். ஆகவே இந்த ஊரு பல வகையிலும் சிறப்புடையது, பல வகையிலும் நன்மையுடையது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்களாயிருவாங்க, ஏழையா இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்களாயிருவாங்க, பத்தி இல்லாதவர்கள் பத்தி உடையவர்களாயிருவாங்க, பத்தி இல்லாதவர்கள் பக்தி உடையவர்களாயிருவார்கள். அப்படின்னா அருட்செல்வம் பொருட்செல்வம் ரெண்டும் சேர்ந்துடும். அருட்செல்வம் ஐயாலும் எந்த வேளையிலும் சிவபெருமான மறவாமல் இருப்பார்கள், எந்த வேளையிலும் சிவபெருமானை மறவாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் எல்லாம் அவிநாசி எப்பர் கருணாம்பிகை தருவாள் என்று சொல்லி இந்த புராணம் அவிநாசி புராணம் தல புராணம்னு பேரு. வடமொழியிலே வியாச முனிவர் 18 புராணம் ஏற்றிருக்கிறாரு. வேதவியாசர் 18 புராணங்களை ஏற்றிருக்கிறார். அந்த புராணங்களை எல்லாம் சூத முனிவர் நைமிஷாரியத்து முனிவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். அந்த வடமொழியில இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்த புராணங்கள் தல புராணங்கள் பல. தல புராணம்னா அந்தந்த கோயிலுடைய பெருமை, அங்கங்க நடந்த நிகழ்ச்சியை சொல்லி அந்த சுவாமியுடைய பெருமையை சொல்லுது. அப்படிப்பட்ட தல புராணங்கள் எங்க ஊர்ல 20 புராணங்களுக்கு மேல சொல்லி இருக்கிறேன். குளித்தல பகுதியில தல புராணமா பேரூர் புராணம், காஞ்சி புராணம், அருணாச்சல புராணம், வாழ்போகி புராணம், திருவிளையாடு புராணம், கந்த புராணம், பெரிய புராணம், நம்ம இப்ப சொல்ற புராணம் வாழ்போகி புராணம், இப்படி பல புராணங்கள் நிறைய சொல்லி இருக்கிறேன். அருணாச்சல புராணம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இப்படி நிறைய புராணங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். தல புராணம் எல்லாம் யாரும் சொல்றது இல்ல. என்ன காரணம்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். தல புராணங்களை சொல்றது ரொம்ப கஷ்டம். அது ஏன் அப்படி ரிஸ்க் எடுத்துக்குவானே அப்படி சொல்லிட்டு எல்லாம் விட்டுட்டாங்க. நான் ரிஸ்க் எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், புரியுதா? அதனால இப்படி தல புராணங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். காது இந்த சிவபெருமானுடைய பெருமையை கேட்கறதுனாலதான் காதுக்கு விழா வச்சிருக்கிறாங்க. காதுக்கு விழா, காதணி விழா, காது ஓங்காரம், காது ஓங்காரம், காது ஓங்காரம்ப்பா. ஓங்காரத்தை கேட்கணும் இந்த காதலேங்கிறதுக்கு தான் காது ஓங்காரமா கொடுத்துருக்கேன். உபதேசம் இதுல கேக்குறேன், கண்ணுலையா மூக்கலையா, காது. அதனால செவிகால் கேண்ணும் செம்பவளை எரிபோர் மேனிப்பறான் எப்போதும் செவிகால் கேண்ணும். அந்த முறையில இந்த தலபுராணம், இந்த அவிநாசி தலபுராணம் என்பது தாராபுரம் தாலுக்காவிலே லட்சுமி நாயக்கன்பட்டி இந்த பகுதியில இருந்தவராயிருக்கிற இளையான் கவிராயர் பாடியிருக்கிறார். அவருக்கு முதல்ல சுப்பிரமணியன் பெயரா, அதன் பிறகு அவருக்கு இளையான் கவிராயர் பட்ட பெயரா இருந்திருக்கு. அதனால அப்படிப்பட்ட கவிராயர் பாடிய ஒரு அற்புதமான புராணம் இந்த புராணம். 1021 பாடல் உடையது, 1021 பாடலை உடையது, 13 சருக்கங்களை உடையது. 13 சருக்கம்னா பகுதிகள், 13 சருக்கங்களாக உடையது. இது சூதமுனிவர் வடமொழியில் சொல்லி இருக்கிறாரு. அந்த வடமொழியை தமிழ்ல மொழிபெயர்த்து இந்த புண்ணியவான் பாடி கொடுத்திருக்காரு. இவர் இன்னும் பல புராணங்கள் பாடி இருக்கிறார். கருவூர் புராணம் முதலான பல புராணங்களை இவர் பாடி இருப்பதாக தெரிகிறது. இந்த ஜென்மத்தை பரயோசனம் உள்ள ஜென்மமாக ஆக்கிக் கொள்ள வேணும். அதற்கு இந்த மாதிரி அருள் நூல்களோட தொடர்பு இருந்தாத்தான் அது பரயோசனத்தை அடையும். அப்படிப்பட்ட இந்த புராணம் அவசியமா கேட்க வேண்டிய புராணம். அந்தந்த தலங்களில அந்தந்த தல புராணங்கள் விரிவு நடக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, யாரும் அதை பத்தி சொல்றவாளும் கிடையாது. ஆகையினால இப்படிப்பட்ட இந்த புராணம் 1021 பாடல்கள் உடையது. இதே பல புலவர்கள் அதுக்கு புலிப்புரை எழுதியிருக்கிறாங்க. முதல்ல காப்புன்னு பேரு. காப்புன்னா விநாயகருக்கு தோத்திரம். எல்லா சாமியும் எந்த சாமியை கும்பிட்டாலும் முதல்ல எந்த சாமியை கும்பிடுறது, எந்த சாமியை கும்பிட்டாலும் முதல்ல எந்த சாமியை கும்பிடுறது, அது ஒரு கூர்ம புராண ஆசிரியர் பாடினாரு. விநாயகரை கும்பிட்டு
1: விநாயகரை கும்பிட்டுட்டு இந்த மாதிரி சாமி நான் இந்த மாதிரி பெருமாளை கும்பிட போறேன், அந்த சாமியை கும்பிட போறேன், இந்த சாமியை கும்பிட போறேன், அதுக்கு நீ துணை செய்யுன்னு சொல்லிவிட்டு விநாயகர்கிட்ட அந்த அதுக்கு துணை செய்யுன்னு சொல்லிவிட்டு அங்க போறேன். உனக்கு அறிவில்லை, எல்லாமே விநாயகர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அதனால அப்படிப்பட்ட விநாயகரை விட்டுட்டு அங்க போறானே அப்படின்னு வாழ்றாரு. அதனால முதல் கடவுள் விநாயகர், முதல் கடவுள் விநாயகர். அதுக்கு மேல அதுக்கு அப்பா அம்மா பார்வதி பரமேஸ்வரர் இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்றவங்க வச்சுக்க, பார்வதி கல்யாணம் இன்னைக்கு கல்யாணம் பார்வதி பரமேஸ்வரனுக்கு பண்ணா முதல்ல யாருக்கு பூசை? விநாயகர் பூசை புண்ணியாசனம் பண்ணித்தான் அப்புறம் கல்யாணம். முதற் கடவுள்னு வேறு, விநாயகனே விவ்வினையை வேற இருக்கல, விநாயகரே வேட்கை தெரிய, விநாயகரே விண்ணிற்க மண்ணிற்க நாதனமான் தன்மையினால் கண்ணீர் பணிவும் கணிவும். அப்பே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த அப்பே சுந்தரமூர்த்தி சுவாமி சேரமான் பெருமான் நாயனார் மூணு பேர் இடத்துல கூண்டாகலாம் ஒரு நாள். அப்பை சுந்தரமூர்த்தி சுவாமி சேரமான் பெருமான் மூன்று பேர் ஒரு இடத்துல கூடி யாரு முன்ன கைலாயத்துக்கு போறதுன்னு பேசினாங்களாம். யாரு முன்ன கைலாயத்துக்கு போறது? சுந்தர சொன்னாரு நான் போவேன்னாரு, சேரமான் பெருமாள் நான் போவேன்னாரு, அப்ப நான் போவேன்னா. இப்படி பேசி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அப்புறம் அவா இடத்துக்கு போயிட்டாங்க. ஆடி மாசம் சிவாதி நட்சத்திரத்துல சுந்தரமூர்த்தி சுவாமியும் சேரமான் பெருமாளும் கை, அந்த சுந்தரருக்கு இந்த குங்கு நாட்டுக்கு ரொம்ப தொடர்பு, குங்கு நாட்டுக்கு ரொம்ப சொந்தக்காரர் சுந்தரர், புரியுதா? திருமுருகன் கூட்டி சொந்தமா, அவிநாசியின் சொந்தமா, திருவஞ்சகுளம் கேரளா அங்கிருந்தான இடையில போனாரு.

0: ஆவி நம்புடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே என்று வாழ்கிறார். ஆகையினால சுந்தரருக்கு ரொம்ப தொடர்புள்ள நாடு இந்த கும்பு நாடு. ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த தலத்தில இந்த புராணத்தை சொல்ல போறேன். அந்த மூன்று பேரும் பேசிக்கொண்டு அதனால அவரவர் இருக்கிடத்துக்கு சென்றார்கள். ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரத்துல சுந்தரரும் சேரமான் பெருமானும் யானை மேலையும் குதிரை மேலையும் கைலாத்துக்கு போனாங்க. நம்மவங்க தான் யானை மேலையும் குதிரையிலும் கைலாத்துக்கே இருக்காங்க. 2000 கும்புள்ள யானை, சுந்தரர் ஏறி போன யானை 2000, இங்க இருக்கிற யானை இல்ல. இங்க இருக்கிற யானைக்கு 2 கும்பு, தேவேந்திரனுடைய யானைக்கு 4 கும்பு, சிவபெருமானுடைய யானைக்கு 2000 கும்பு. அதுக்கு ஐராவணம், ஐராவணம் தேவேந்திரனுடைய யானை ஐராவதம், சிவபெருமானுடைய யானை ஐராவணம். ஐராவணம் ஏறாது ஆனேறி ஆறு அமரர் நாடு ஆளாதே அருவுராண்ட ஐராவணமே என் அம்மானே உன் அருக்கள் தான் ஒக்காதார் அல்லாதார் என்பது அப்பர் திருத்தாண்டம். அவையினால அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே ஆடி சுவாதியில அவங்க ரெண்டு பேரும் கைலாயத்துக்கு சென்றது. அவனுக்கு திருக்கோவலூர்ல விநாயகரை பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா, அவ பூஜை பண்ணிட்டு இருந்தால உடனே சுந்தரம் சுவாமி போன் போட்டார், செல்போன்ல சொல்லிட்டார் யாருக்கிட்ட, அவைகிட்ட. இந்த மாதிரி நாங்க புறப்பட்டு அதனால நீ கைலாயத்துக்கு புறப்பட்டு வான்னு செல்போன்ல பேசிட்டார். அப்பவே செல்போன் வச்சிருந்திருக்காரு சுந்தரம். 9 நூற்றாண்டுலயே செல்போன் வந்துருச்சுமா. அப்படி வந்த உடனே அவன் என்ன தெரியுமா, விநாயகரை பூஜை பண்ணிட்டு இருந்தா. ஓம் சுமுகாய நமகா, ஓம் ஏகதந்தாய நமகா, ஓம் கபிலாய நமகா, ஓம் கஜகன்னிகாய நமகா, ஓம் லம்போதராய நமகா அப்படின்னு இப்படி மெல்ல பூஜை பண்ணிட்டு இருந்தாமா. அந்த போன் வந்த உடனே லம்போதராயிரம் இப்படி ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் தோத்தரம் சொல்லணும்ல, வேகமா பூஜை பண்றான்னு கேட்டார் சொன்னா, இந்த மாதிரி நாங்க மூணு பேரும் பேசிக்கிட்டோம் சாமி, யாரு முன்ன கைலாயத்துக்கு போறதுன்னு பேசிக்கிட்டா. அவங்க ரெண்டு பேரும் புறப்பட்டாங்க, நான் அவங்களுக்கு முன்னி கைலாயத்துக்கு போகணுங்கிறதுக்காக இப்படி வேகமா பூஜை பண்றேன்னா. விநாயகர் சொன்னாரு, பொறுமையா பூஜை பண்ண அவங்களுக்கு முந்தி குண்டி உண்ட கைலாயத்து. அப்புறம் என்ன பண்ணாருமா, 5 கரமும் அங்குசபாதம் இங்கிரு குடி கொண்ட நீலமேனியும் நான்கவாயும் 4 புயமும் 3 வண்ணம் இப்படி பூஜை பண்ணால. அப்புறம் பூஜை பண்ணி முடிச்ச ஒரு பாடு இப்ப என்ன எங்க போகணுங்கிறான்னு கேட்டாரு. கைலாயத்து போடுறேன் உட்காருனார். எதுல துதிக்கையில, அவ்வை விநாயகரை துதிக்கையில, அவ்வை விநாயகரை துதிக்கையில, அவர் துதிக்கையில, அவ்வை விநாயகரை துதிக்கையில, துதிக்கையில, இப்ப விநாயகருடைய துதிக்கையில கைலாயத்துக்கு போயிட்டா கூட்டி விட்டுட்டாரு, தூக்கி விட்டுட்டாரு, துதிக்கையில தூக்கி கைலாயத்தில் விட்டுட்டாரு. அப்புறம் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு சுந்தரரும் சேரமான் பெருமாள் போனார். பார்த்தா ஆச்சரியமா இருந்துச்சு. அவைய பார்த்தவன இருக்கு சுந்தரருக்கு சேரமான் பெருமாள் எப்படி வந்தான்னு கேட்டாங்க. என்னமா எங்களுக்கு முந்தி வந்த அப்படின்னு கேட்டாங்க. பிள்ளைல பிள்ளைல எல்லாம் பிள்ளையனா இருந்துச்சப்போ அவ சொன்னாரு, மதுர மொழினல் உமையாள் புதல்வன் மலர்பதத்தை முதிர நினைய வல்லார்க்கு அறிதோ. மதுர மொழினல் உமையாள் புதல்வன் மலர்பதத்தை முதிர நினைய வல்லார்க்கு அறிதோ, முகில் போல் முழங்கி அதிர நடந்திடு யானையும் தேரும் அதன் பின் செல்லும் குதிரையும் காதம் கிளவியும் காதம் குலமன்னே. விநாயகர் பெருமானுடைய திருவடியை நன்றாக பக்தி பண்ணுகின்றவனுக்கு இது ஒரு பெருசான்னா கைலாயிக்கு வரது பெருசு இல்ல. விநாயக பெருமான நன்றாக பக்தி பண்ணுகிறவர்கள், புத்தியோடு பக்தி பண்றவங்க, புத்தியோடு பக்தி பண்ணுகின்றவர்களுக்கு கைலாயத்துக்கு போறது பெருசு இல்ல. அப்படின்னா அதனால விநாயக பெருமான் தான் எல்லாருக்கும் முன்னே இருப்பவர், எல்லாருக்கும் முன்னே இருப்பவர். மூத்த பிள்ளையாருன்னு வேறு, அவருக்கு தோத்திரம் பண்ணித்தான் எந்த காரியமும் செய்யறது. கடிதாசி எழுதுனா முதல்ல பிள்ளையார் சொல்லி எல்லாத்திலயும் விநாயகர் தான் முடிஞ்சு. அப்படி நூல் ஆசிரியர்களும் முதல்ல விநாயகருக்கு தோத்திரம் சொல்லுவார்கள். அந்த முறையில இவர் எப்படி தோத்திரம் சொல்றாருன்னா காப்புன்னு வேறதுக்கு.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. ஓம் சிவாய நம. Shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு அறிமுக உரை தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் மேல் விளைவதே இலங்குகின்ற சேவடிகள் இரண்டும் வைப்பிட நின்றியே கலங்கினேன். பெருமான் தன்னுடைய இரண்டு திருவடிகளையும் நம்முடைய குருநாதருடைய தலையில சேர்த்தார். திருவாசத்திலையும் சொல்றார், இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்துழிந்த என் சிரசின் மீது பெருமான் சுட்டிய ஜோடியான திருவடி இணையார் திருவடி. இணை மேட்ச், ஆறுதல் பொருத்தமா இருத்தல், பொருத்தமான திருவடி. பொருத்தமான திருவடி என்றால் சமமான திருவடி என்ற பொருள் கிடையாது. மேட்ச் என்பது வேறு, ஈக்குவல் என்பது. மேட்ச் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஈக்குவல் ஹைட்ல கல்யாணம் பண்றது இல்லையே. வீட்டுக்காரர் கொஞ்சம் ஹைட் கூட இருந்தாதான் மேட்ச். இன்னும் சொல்ல போனா நம்ம விட கொஞ்சம் கலர் கூட இருந்தாலும் நல்லதுதான். அவர் கூட சேர்ந்து போகும்போது நாலு பேர் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கண்டு பொறாமப்படுற மாதிரி இருந்தாதான் மேட்ச். ஈக்குவலாக இருந்தால் மேட்ச் கிடையாது. உரு ஒன்றோடு ஒன்று ஒவ்வாடி அப்படி இணையார் திருவடி பெருமான் சிரசில வைத்தான். சிரசில வைத்ததோடு இல்லாமல் ஒரு திருவடியை சிரசில வைத்து இன்னொரு திருவடியை கையில் கொடுத்தான். இரண்டு திருவடிகளையும் கையில் கொடுத்தான். இந்த மூன்று நிலையில தீட்சை ஏற்படும். நம்ம குருநாதருக்கு தன் குருநாதர் எப்படி தீட்சை பண்ணினார்? இரண்டு திருவடிகளையும் இரண்டு கரங்களிலே பிடித்துக் கொண்டு கொடுத்ததும் உண்டு. இரண்டு திருவடிகளையும் குருநாதருடைய சிரசிலே சூட்டியதும் உண்டு. நல்லூரிலே அப்பர் பெருமானுக்கு அளித்ததை போல ஒரு திருவடியை சிரசிலே சூட்டி ஒரு திருவடியை கரத்திலே கொடுத்ததும் உண்டு. இந்த மூன்று செய்திகளுமே திருவாசகம் திருக்குவார் என்ற இரண்டு நூல்களையும் சேர்த்து பார்க்கும்போது கிடைக்கும். புறங்கடந்தான் அடி காண்பான் புவி விண்டு புக்கறியாது இறங்கிடு எந்தா என்று இறப்பத்தன் ஈரடிக்கு என் இரண்டு கரங்கள் தந்தான் ஒன்று காட்ட மற்ற அங்கதும் காக்கிடன்று கிடந்தான் தில்லை அம்பல முன்பில் நம் ராஜவனே என்று திருக்குவேரில் சொல்ற. பெரு இதுல என்ன செய்தின்னா, நமக்கு வேண்டிய செய்தி, இறைவன் எனக்கு ரெண்டு கை எதுக்காக கொடுத்துருக்கிறான்னா அவனுக்கு ரெண்டு கால் இருக்கு, அதை ரெண்டையும் பிடிச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கான். ஒத்த கையால பெருமாள் ரெண்டு காலங்களை பிடிச்சுக்கிறது கஷ்டம். பெருமானுக்கு ரெண்டு காருக்கு மேல இருந்தா என் ரெண்டு கை பத்தாது. சாமி மேட்சா கொடுத்துருக்காரு, தனக்கு ரெண்டு கால் எனக்கு ரெண்டு கை, தன் ஈரடிக்கு என் இரண்டு கரங்கள் தந்தான். ரெண்டு காலை அவன் ரெண்டு கைனால பிடிச்சுக்க அப்படின்னு சாமி கரெக்டா பர்ஃபெக்ட் கேட்ச் கொடுத்துருக்கிறார். இவரும் பிடித்து கொண்டார். அதை சொல்றார், பிடித்து கொண்ட அந்த திருவடியை சிரசின் மேல் ஏற்றிக்கொண்டார். அடுத்த தீட்சை, கையால் தொழுது உன் கடற்சேவடிகள் கழுமத்தழுவி கொண்டு எய்யாது என்ற தலைமேல் வைத்து எம் பெருமான் பெருமான் என்று ஐயா என்ற வாயால் அலற்றி அழல் சேர் மெழுகோப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் என்று திருவையாற்றிலே தன்னுடைய குருநாதரை பார்த்து தரிசனம். திருவையாற்றுல ஐயா

தலையில கங்கை ஒலிக்க அம்பாள் இருந்து பார்த்து கொண்டிருக்க பெருமாள் ஆனந்தத்திருந்தம் புரிவார்னு எல்லாரும் பதஞ்சலி வியாகரபாதர் பார்க்க ஆனந்தத்திருந்தம் புரிவார். நந்தி முழவம் கொட்ட இந்திரன் புல்லாங்குழல் வாசிக்க திருமால் வத்தளம் வாசிக்க பிரமன் பிரம்ம தாளம் போட புராணங்கள்ல சொல்லப்பட்டதெல்லாம் அர்த்தப்படி நம்ம சாமியை பார்க்கலாங்கிற ஒரு ஆசையோட தானே வருவாங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் தடவை நடராஜர் பார்க்க வரும்போது அப்படித்தான் நம்ம குருநாதர் வந்தார். காட்சி கிடைக்கலையே, ஆனா காட்சி கிடைக்கலையேன்னு வருத்தப்படுதா இந்த பிள்ளை? இது பெருந்துறை பிள்ளை, அந்த காட்சி கிடைக்கலேங்கிற வருத்தமே இல்லை, எம்பிரானை கண்டேன் என்ற பெரு மகிழ்ச்சி தான் இருக்கு. எப்படி இருக்குன்னா, சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிக்கே ஆசையதாய். டெலிகிராஃபிக் லாங்குவேஜ் ஒன்று, டெலிகிராம் பழக இப்ப டெலிகிராம் எல்லாம் கிடையாது, செல் தானே. எட்டு வார்த்தைக்கு மினிமம் சார்ஜ் 1.5 ரூபாவும் இருக்கும், அதுக்கு மேல ஒரு வார்த்தை போனாலும் அடுத்த ஸ்டேஜ். அதனால ரொம்ப ஜாகிரதையா டெலிகிராம் கொடுப்பாங்க, மேல் சைல்டு பாண்ட் அவ்வளவுதான். எட்டு வார்த்தை எழுதனா இருந்தாலும் 3 வார்த்தைகளை முடிச்சுட்டு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அப்படிலாம் டெலிகிராம் கொடுத்து பழகணும். பல இடங்கள்ல திருமுறைகள் டெலிகிராஃபிக் லாங்குவேஜ் இருக்கு. அப்ப வேண்டிய சொற்களை பெய்து அங்கு பொருள் காண வேண்டும். அந்த அவ்வாறு வேண்டிய சொற்களை பெய்து கொள்வதற்கு நம் இலக்கியம் இலக்கணம் இடம் கொடுக்கின்றதற்கு சொல் எச்சம் இது. சொல்லச்சங்களை பெய்துதான் பொருள் காண வேண்டும். அதற்கப்புறம் பொருள் எச்சம் ஒன்று உண்டு, சொல்லாமல் விட்டது அது பொருள் எச்சம், அதையும் மனதில் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் குறிப்பு எச்சம்னு ஒன்று உண்டு. வீட்டுக்கு 4 பேர் வந்திருக்காங்க, கணவனார் பேசுறார் வீட்டுக்காரிகிட்ட, பேசும்பொழுது வீட்டுக்காரிக்கு மட்டுமே புரியும் சில விஷயம், வந்திருக்கிற விருந்தினருக்கு புரியாது. அதான் குறிப்பு, அந்த குறிப்பு எச்சம். அதிகாரியாக இருந்தான் என்று சொன்னால் அவன் திருவாசகத்தை படிக்கும் போது அவனுக்கு மட்டும் புரியக்கூடிய சில விஷயங்கள். அதிகாரியா இருந்தார், அதிகாரின்னா தகுதி உள்ளவர், அது குறிப்பு எச்சம். இப்படி இலக்கணத்துல எச்சங்கள் உண்டு. சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிக்கே ஆறாத ஆசையதாய் அடியேன் வருகின்றேன் தில்லைக்கு. இது சொல்லச்சங்கள். தில்லைக்கு வரேன், தில்லைக்கு வரும்போது என்ன, தில்லையில போன நடராஜா ஆடுறதா பார்க்கலான்னு ஆசையா வரேன். அப்படி வந்த எனக்கு என் அகம் மகிழ நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நான் மகிழும் வண்ணம் தேரார்ந்த வீதி பெருந்துறையான் திருநடந்தை பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யா. இங்க கால குருசு குட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு ஆடுற ஆள் யாருன்னு பார்த்தா நம்மாள். நடராஜாவை பார்க்கலான்னு வந்த எனக்கு நம்மால பாக்குற பேரின்பம் கிடைச்சு. அப்ப என்ன, யார பார்த்தாரு, ஆத்மநாத சுவாமியை தான் பார்த்தார். இல்லையில் ஆத்மநாத சுவாமி தேரார்ந்த வீதி பெருந்துறையான் திருநடஞ்சை பேரானந்தம் என்று பார்க்கிறார். அதான் குருவே சிவம் என்று இருக்கின்ற அந்த அந்த சிவநெறி உண்மையான சிவநெறியில விளங்குகின்றார். சிவம் என்பது ஒரு நாமும் ஒருவும் ஒன்றுமில்லாத பொருள், அதற்கு படைக்கப்பட்ட உருவங்கள் எல்லாம் அது திருவருளினாலே இந்த உயிர்களை உயர்த்துவதற்காக பெருமான் தனக்குத்தானே படைத்துக் கொண்ட திருவுருவங்கள். அத்துணை திருவுருவங்களிலும் தலையாயது எது என்று சொன்னால், குருநாதனாக அவன் நேரடியா இன் ஃபிளஷ் அண்ட் பிளட் நம்மை காப்பதற்காக நேரிலே வந்து பிசிக்கலா தன்னுடைய கரத்தை நம்முடைய உடம்பே அந்த கரத்தை கொண்டு நம் உடம்பை திருடுகின்றாரே, அந்த திருமேனி தான் திருமேனியிலே உயர்ந்த திருமணி. அதனால்தான் அந்த திருமேனியை பொத்தாம் பொதுவாக திருக்கோயிலுக்கு செல்பவர்கள் காண முடியாது என்பதற்காக காணொலா திருக்கோலம்னு சொல்லுவோம். சாதாரணமா கோயிலுக்கு போனா அந்த திருக்கோலத்தை காண முடியாது, அது காணொலா திருக்கோலம். எல்லோருக்குமே இன் ஃபிளஷ் அண்ட் பிளட் ஒரு குருநாதன் வேண்டும். கடவுளை அறிந்த ஒருவன் அவனிடமிருந்துதான் கடவுளை அறிய முடியும். தன் முயற்சியினாலே கடவுளை அறிய முற்படுவது, தானே திருமுறைகளை படித்து ஓதி உணர முற்படுவது, நல்ல காரியங்கள் செய்வது, இதெல்லாம் ஓரளவுக்கு தான் உதவும். உடல் சுமையை குறைப்பதற்கு ஒருத்தர் சலூனுக்கு போயிட்டு வந்தா போதுமா? அதே போல குருநாதன் அருளின்றி இந்த பிறவி கடல் நீந்தப்படாது. அதற்கு சிறந்த எடுத்து செய்வது நம்முடைய குருநாதனுடைய புராணம். இந்த புராணத்தினுடைய பயன் இந்த புராணத்தினுடைய பயன் என்னன்னா, இந்த புராணத்தை கேட்பவர்களுக்கு ஒரு உறுதி என்னன்னா, கடவுளுடைய வழிபாடு என்பது நமக்கு நல்ல குருநாதனை பெற்றுத்தரும். கடவுள் வழிபாட்டினுடைய பலன் அது, சிறந்த குருநாதனை நமக்கு பெற்றுத்தரும். அந்த குருநாதன் அருளினால்தான் நாம் கடவுளை உள்ளவாறு அறிய முடியும். ஒஸ்தி அப்படிங்கிறதுனால கடவுளை நேரடியா ஒருத்தன் வந்து அறிய முற்பட முடியாது, அதுக்கு பலன் அளிக்காது. இது உமாபதி எப்படி சொல்றாருன்னா, அழகா ஒரு ஓமையில சொல்றார். ஒருத்தனுக்கு பாம்பு கடிச்சிருச்சு,
பாம்பு விஷம் தலை

0: பற்றி ஏறுது. அப்படி ஏறும் பொழுது பாம்புக்கு பகை கீரி, பாம்புக்கு பகை கருடன். அவன் கீரியை கட்டிக்கொண்டு புரண்டாலும் இந்த நஞ்சு நீங்க. ஆனா கருட மந்திரம் ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை உபாசித்து வரப்படுத்திய ஒரு மனிதன், அந்த மனிதன் அந்த மந்திரத்தை உச்சரித்து இவனை பார்த்தால் அந்த விஷயம் முடிஞ்சது. அதே போல நீ கடவுளையே கட்டிக்கிட்டு புரண்டு அழுதாலும் அந்த கடவுளருளால் உனக்கு உன்னை கடைத்தேற்றுவதற்கு ஒரு குருநாதன் தான் கிடைப்பான். குரு அருளின்றி திருவடி இல்லை என்பது சொல்லப்படுகின்ற விஷயம். அந்த விஷயம் திருமுறைகளிலும் சொல்லப்படுது, நம்முடைய குருநாதனுடைய வாழ்க்கையிலும் அந்த வாழ்க்கையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இப்ப தில்லைக்கு வந்து நடராஜ பெருமானை தரிசிக்க ஆசையா வந்த அவர் தன் குருநாதனையே அங்கு தரிசித்தார் என்று அண்மை காலத்தில் இது உண்மையாயிற்று. அப்படின்னா திருவண்ணாமலையில இரண்டு நமச்சிவாய மூர்த்திகள் இருந்தார், அதுல குருநாதருக்கு குகை நமச்சிவாயர்னு பேர், ஒரு குகையில வாழ்ந்த காரணத்தினார். சீடருக்கு குரு நமச்சிவாயர்னு பேர், அவர் குருநாதனா பின்னாடி ஆனார் அதனால. ஆனா ரெண்டு பேருக்கும் பெயர் இயற்பெயர் நமச்சிவாயம், இருவரும் வீரசைவர். இவருடைய சிறந்த அலாதியான குரு பக்தியை பார்த்தார் அவர். பார்த்துட்டு திருவண்ணாமலைக்கு எதுக்கு ரெண்டு நமச்சிவாயம், அதனாலே தில்லைக்கு உன்னை டெபுட் பண்ணிடுறேன்ட்ட, நீ தில்லைக்கு போ, தில்லையில் சென்று இருந்த சீடராக இருக்கின்ற நமச்சிவாயம் கேட்டாரு, குருநாதனுடைய அந்த திருமுகத்தை காணாமல் எவ்வாறு உயிர் வாழ்வேன். உண்மையான குருநாதன் உண்மையான சீடன், சத்குரு சச்சீடன் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ஒரு முறை தீட்சை ஆயிட்டா போறோம். பிறகு சீடனுக்கு என்ன பணி அப்படின்னா, தனக்கு சிவனை உபதேசித்த அந்த குருநாதனை சிவனாக பாவித்து வழிபடுவதே பணி, வேறொன்றும் பணி கிடையாது. புதிதாக அறிவதற்கு ஒன்றும் இல்லை. உடம்பிலே உயிர் இருக்கின்ற வரையிலும் குருநாதனுக்கு தொண்டு செய்வதுதான் இந்த உயிர் வாழ்க்கையினுடைய பிறவியினுடைய பலனே தவிர கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றும் இல்லை. சிவநெறியில ஞானம் என்பது தொண்டுதான், ஞானத்தின் உண்மை உருவம் தொண்டுதான். அஞ்ஞானிகள் தான் ஞானத்தை ஏற்றுச் சுரைக்காயை தேடுவார்கள். அம்மையார் நம்ம வந்து எச்சரிக்கின்றார்கள், அவங்களால இந்த இடத்துக்கு வரவே முடியாதுங்கிறாங்க. நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக, அவங்களாம் எட்டியே இருப்பாங்களா, கிட்டக்கு வரமாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் வண்டி வண்டியா புஸ்தத்தையே படிச்சுட்டு இருக்கிறவங்க. எங்க பெரியவங்களா சொல்லிருக்காங்க, படிக்கிறது கொஞ்சமாகவும் தொண்டு செய்வது அதிகமாகவும் இருக்கணும், அப்பதான் கொஞ்சம் படிச்சது நமக்கு பலன்படும். ஆயிரக்கணக்கான நூல்கள் படித்தாலும் அந்த நூல்களிலே நமக்கு இடப்படுகின்ற கட்டளைகள் இரண்டு தான். ஒன்று, நம்முடைய இந்திரிய வசமாகாமல் புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். பார்க்கக்கூடாத பார்த்துட்டா மனம், நாம் சொல்லணும் மனதிற்கு கண்ணுக்கும் இன்னும் ஒரு முறை பார்க்காதுன்னு சொல்லணும். பார்க்கக்கூடாத பார்த்துட்டா சிவசிவான்னு சொல்லி ஆசமனம் செய்து திருநீர் அணிவது பெரியவர்களுடைய வழக்கம். இன்னும் ரெண்டு தடவை பார்த்துட்டு இதை செய்யறேன்னு சொல்லக்கூடும். அப்ப நம்முடைய இந்திரிய வசம், இந்திரிய ஜெயம் நமக்கு இருக்கணும். புலன்களை கட்டுப்படுத்தி நாம் நாமாக இருக்க வேண்டும். நாம் இருந்தால் போதுமா, இதை அரை கிணறு தாண்டுவதுதான். மீது என்ன அப்படின்னு கேட்டா, மகேஸ்வர மாகேஸ்வர வழிபாடு, இறைவனையும் இறைவனுடைய அடியார்களையும் வழிபட்டு உய்தல், இந்திரியங்களை அடக்குதல், இறைவனையும் இறைவனுடைய அடியார்களையும் வழிபடுதல். இந்த இரண்டிற்கு மேல் இன்னொரு உபாயம் எந்த நூலிலாவது இருக்குதான்னு நீங்க தேடி தேடி சல்லட போட்டு பாருங்க. எந்த அருள்நூல்லையும் இதை தவிர இன்னொரு உபாயம் இருக்கிறதா அடியனுக்கு தெரியாது. இது ரெண்டுதான் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம். இதை ஒருவன் தெரிந்து கொண்டு விட்டு கடைபிடிப்பதற்கு வாழ்வை பயன்படுத்த வேண்டுமா, இதையே என்ன சொல்லுவாங்க, இம்போசிஷன் எழுதுற மாதிரி படிக்கிறதா? அப்ப நூற்கல்வியை நான் இகழவில்லை. நூற்கல்வி எப்ப தேவைப்படுதுன்னா, இந்த சித்தம் தடுமாறும், போர் அடிக்கும், அப்ப டிவியை ஆன் பண்றதுக்கு பதிலாக நம்ம திருவாசத்தை எடுத்து வச்சுக்கணும். திருமுறைகளை படிக்கும், திருமுறைகளே அன்றாட ஒரு அரை மணி நேரம் விடாமல் படுத்துக்கொண்டு வந்தால் போதும். ஆனால் தொண்டுதான் முக்கியம். கடவுளே நமக்கு குருநாதனா வந்துட்டார், அதுக்கப்புறம் அவனுக்கு தொண்டு செய்வதை விட மேலான இன்பம் என்ன இருக்கிறது? அகில உலக நாயகன் நடராஜ பெருமான், இந்திராதி தெய்வங்கள் வந்து அவனுடைய கூத்து தரிசனத்துக்காக நந்தியம் பெருமானுடைய பிறம்படி வாங்கி கொண்டு திளைக்கின்றார். அந்த நடராஜ பெருமானை தொட்டு பூசிக்கின்ற நிலையிலே இருந்தவர் உமாபதி சிவனார். அந்த உமாபதி சிவனார் தான் ஒரு குருநாதனை பெற்று அவனுக்கு தொண்டு செய்கின்ற நிலையிலே நடராஜாவை இழந்தோம் நினைச்சாரா, நடராஜாவை உறுதியாக பெற்றோம் நினைச்சார். குருநாதனை பெற்று நடராஜாவுடைய பூஜை நின்று போச்சு. அவர் பாடிய பல நூல்களிலே ஏதாவது ஒரு இடத்திலே ஒரு சிறு துளி வருத்தம் அவர் மனதில் தெரியுதா? தீட்சிதாள ஒரு தீட்சிதாளா இருந்தா வருஷத்துல ஒரு நாள் பூஜை வரும். அந்த நடராஜாவை 360 நாள் பூஜை பண்ற பாக்கியம் கிடைச்சதான் நினைச்சார். குருநாதருக்கு தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு தீட்சிதரா இருந்தா என்னைக்கோதான் பூஜை வரும். குருநாதனை பெற்ற பிறகு யாருக்கும் போட்டி கிடையாது, யாரோடும் போட்டி கிடையாது. நம்ம குருநாதர் நமக்கே இருக்கிறார். 360 நாள் அவரை பூசிக்கலாம் என்ற உயர்ந்த நிலை அதுதான் அவர் கிடைத்தது. ஆக அந்த குருவே சிவம். ஒருவன் எத்துணை தாய் வயிற்றில பிறக்க முடியும்? ஒரு பிறவிலே ஒரு தாய் வயிற்றில தான் பிறக்க முடியும். அதே போல ஒருவனுக்கு ஒரு குருநாதன் இன் பிளஷ் அண்ட் பிளட் உடம்பிலே இருக்கு கிடைக்கணும். சான்றோர்கள், அருளாளர்கள், அடியார்கள் எல்லோருமே குருநாதர்கள் தான். அவருடைய பூஜையை குரு பூஜைன்னு சொல்றோம். இருந்தாலும் தன் வாழ்நாளிலே ஒவ்வொரு உயிருக்கும் தன்னை ஈன்று புரந்தருகின்ற ஒரு தாய், பெற்ற தாய் உண்டு என்பதை போல ஒரு குருநாதர் உண்டு. நமக்கெல்லாம் பெற்ற தாயும் ஒரு தாய் உண்டு. எல்லா பெண்களையும் தாய் போல் மதித்தாலும் பெற்ற தாய் ஆக மாட்டார்கள். பெற்ற தாய் தானே சிரமப்பட்டிருக்காள், நமக்காக உழைச்சிருக்காள், அவளுக்கு இணை யாரும் இல்லையே. அதே போல நமக்கென்று உழைக்கின்ற ஒரு குருநாதன் உண்டு, அவனுக்கு நம்ம நன்றி கடன்பட்டிருக்கோம் என்று உணர்ந்தார் அப்பூதியடிகள். அப்பூதியடியுடைய சரித்திரம் அதான் சொல்லுது. வாழ்நாளிலே ஒருவன் ஒரு உயிரோடு இருக்கிற குருநாதனை பெற வேண்டும். அப்பர் பெருமானே அப்படி பெற்றார். அவர் அந்தனர் குலத்திலே பிறந்து அவர் தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களினாலே அடைய முடியாத ஒரு தவப்பேரும் ஞானமும் உண்டா? இல்லை. ஆனால் தன் வாழ்நாளிலே இறைவனுடைய அருளை பெற்ற ஒரு ஞானியை அறிந்த அளவிலே இயல்பாக அவரை தன் குருநாதராக பெற்றார். என்ன காரணம்னா, குருநாதரை பெறாது வாழ்வு பயனற்றதாக ஆகக்கூடாது. எந்த வாழ்விலே ஒருவன் குருநாதரை கையும் களவுமாக பிடித்துக் கொள்கின்றாரோ, இன் ஃபிளஷ் அண்ட் பிளட், அந்த பிறவி இல்லை என்று சொன்னால் அதற்கென்று இன்னொரு பிறவி வரும். இதுதான் உண்மை. இஃப் யூ டோன்ட் பிகின் அட் தி பிகினிங், யூ வில் ஹாவ் டு எண்ட் வித் தி பிகினிங். ஆரம்பத்தில் ஆரம்பிக்காதத முடிவில் ஆரம்பிக்கணும், அதுல தான் ஆரம்பிக்கணும், குரு வழிபாட்டில் தான் ஆரம்பிக்க வேண்டும். இதை நம்முடைய குருநாதர் தன்னுடைய வாழ்நாளிலே உணர்ந்தார் என்பதை திருவாரூர்கள் புராணமும் பரஞ்சோதிமுனிவருடைய திருவாரூர் புராணமும் ஒத்த கருத்துல நமக்கு சொல்லுது. அவர் மந்திரியாரா இருக்கும் பொழுது அவர் பெருமானை அறிய வேண்டும்னு ஆசைப்பட்டு ரொம்ப அழகான உருவம் ஒன்று சொல்லுது இந்த புராணம். பாடல் பாடலை நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு அறிமுகம் சொல்றேன் உங்களுக்கு. நல்ல அறிமுகத்தோட நல்ல வாசப்படி நிலையோடு இருந்தா ஒரு நல்ல வீட்டுக்குள்ள நுழையலாம். அதே மாதிரி கடவுளை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு ஒரு பெரிய விளாமரம், நிறைய விளாங்கனிகள் பழுத்திருக்கு. மரத்தை ஏறி பறிக்க முடியாத ஒருத்தன் இந்த விளாம்பரத்தை எல்லாம் பறிச்சுக்கணும்னு ஆசைப்படுறான். மரத்து மேல ஏகப்பட்ட குரங்கு இருக்கு. இவன் என்ன ஐடியா பண்றான், அந்த குரங்கு நோக்கி கல்லை விட்டு எறியறான். குரங்கு கடுப்புல என்ன பண்ணுது, விளாம்பரத்தெல்லாம் பிடுங்கி பிடுங்கி இவன் மேல எறியுது. அப்ப அத்தனை விளாம்பரத்தையும் போயிடலாம். இதை போல கடவுளை தேடினார். ஆனால் கடவுள் உணர்ச்சி உண்டாகுது. எப்படின்னா, நீங்க எப்படி இவனுக்கு ஏதாவது தெரியுதா, இவனுக்கு தெரியறது கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க. உலகியல் என்பது அப்படித்தான். நம்ம கல்வியை தேடுபவர்கள் யார்கிட்ட எது இருக்கும், எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ, அப்படி எல்லா இடத்துலேருந்தும் அந்த கல்வியை பெற வேண்டும். சிறந்த ஓமையை கொடுத்தார் அவர். அப்ப படிச்சவன் என்ன பண்ணுவான், ப்ரோவோக் ஆவான். படித்தவன் என்னாவான், ப்ரோவோக் ஆவான். கல்லை விட்டு எரிஞ்சா குரங்கு புரவாக்காரத மாதிரி வாத பிரதிவாதங்கள், உனக்கு இது தெரியுமான்னு கேட்டா, உனக்கு இது தெரியாத போல இருக்கேன்னு கேட்டா, இது மாதிரிலாம் சொன்னா படிச்சவன் புரவாக்காவான். அவன் படிச்சது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த விலங்கனியினாலும் அவருக்கு அந்த ஆத்ம திருப்தி, ஆத்மானந்தம், சிவானந்தம் விளையவில்லை. அப்ப அவன் உணர்ந்த கடவுளே குருநாதனாக எழுந்துள்ளான் ஒழிய இந்த பசி அடங்க. நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆசை ஒரு பேராசை. உடம்பு முழுக்க அந்த ஆசையாகவே, ஆசை மயமாகவே ஆகிவிட்டது. ஆசை என்பது எங்கோ மனதிலே ஒரு இடத்திலே இருந்தால் கூட அது மனிதனை அவ்வளவு கஷ்டப்படுத்துது. மனசுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு பெண்ணின் மீது ஒருத்தருக்கு ஆசை இருக்குன்னா அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். ஒரு குழந்தை மேல அம்மாவுக்கு ஆசை இருக்குன்னா அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறா. குருநாதருக்கு சீடன்பால் அன்பு இருக்கு. குருநாதர் அந்த சீடனுக்கு குருநாதன் பால் அன்பு இல்லாவிட்டாலும் குருநாதருக்கு சீடன் பால் அன்பு உண்டு அப்படிங்கிறது விவேகானந்தர் சொல்ற. நான் என் குருநாதரிடம் வைத்திருக்கிற அன்பை விட அவர் என்பால் வைத்திருந்த அன்புதான் அதிகம். அப்ப மனதிலே ஒரு இடத்திலே ஒரு ஆசை இருந்தால் அது ஆசை. உடம்பு முழுக்க ஆசையே இருந்தால் அது பேராசை. அதனால அந்த உடம்பை ஆசையால் ஆகிய பிண்டம். பிண்டம் என்றால் மாவை பிடித்து வைத்தால் பிண்டம், மாவை பிடித்து வைத்தால் பிண்டம். ஒரு பொருளினால் முதலிலிருந்து கடைசி வரை ஆவதற்கு பிண்டீகரணம் செய்தல் பேர் பிடித்து வைத்தல், ஹோமோஜினிட்டி, ஒன்று போல் இருத்தல். எனக்கு உடம்பு முழுக்க ஆசைன்னு சொல்றார் குருநாதர். அதனால தன்னை பற்றி சொல்லும் பொழுது ஆசையால் ஆகிய பிண்டம் என்று சொல்றார். பேராசையான் இந்த பிண்டம், பேராசையான் இந்த பிண்டம் அற பெருந்துறையான் சீரார் திருவடி என் தலைமையில் வைத்த பிரான். கருணைக்குரிய அவருடைய திருவடியை என் தலை மீது வைத்த பிரான். அற என்றால் முழுவதுமாக, பெருமான் என்னை முழுவதும் ஆட்கொண்டான், தன்னை முழுவதும் தந்தான். பண்டைய அடியார்க்கு ஈந்தருளும் பரிசே எனக்கு தந்தான். அந்த அடியார்களெல்லாம் பெருமான் தங்களை ஏமாற்றாமல் முழுவதும் கொடுத்ததை உணர்ந்து இன்புற்றார்கள். தாரா அருள் ஒன்று இன்றியே தந்தாய் என்று உன் தவறெல்லாம் ஆறான் என்றார். சாமி கையில பாக்கி வச்சுக்காம சில குழந்தைகளுக்கு கையை திறந்து காமினா கறந்து திறந்து காமிச்சிடும், ஒழிச்சுக்கவே தெரியாது, கள்ளம் கபடி இல்லாத குழந்தை. அதுபோல கடவுள் தன் மெய்யடியார்களுக்கு தன்னை முழுவதுமாக தருகின்றார். இரண்டு செய்திகள் திருவாசகத்தில் சொல்லப்படுகின்ற செய்திகள். இந்த ஞானத்தை பொறுத்தவரையிலும் கடவுள் ஞானத்தை கள்ளமின்றி தருகின்றார். அவ்வாறு தந்தாலும் அந்த ஞானம் எல்லையின்றி இருக்கின்றது. சாமி ஒழிக்காம ஞானத்தை முழுக்க கொடுக்கிறார். முழுக்க கொடுத்தாலும் அதை துய்ப்பது என்பது தொடர்ந்து துய்த்து கொண்டே இருப்பது. என்ன காரணம்னா ஞானத்திற்கு ஒரு எல்லை அவதி லிமிட் இல்லை. அதனால ஒருவன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இன்புற்று கொண்டே அறிந்து கொண்டே இருக்கின்ற துய்க்கின்ற நிலை அதுதான் சிவஞானம். அதனாலதான் அது எப்பொழுதுமே புதிது போலவே தோன்றும் நவமாய செஞ்சுடன் சொன்னார். இதை ரொம்ப சிறப்பா விளக்கின்றன திருக்குவையார். வற்றாது முற்றாது இவ் அணி நலம். ஆனந்த குத்தருடைய அருள் இருக்கின்றதே அந்த திருவடி இன்பம் என்பது எப்படிப்பட்ட இன்பம்னா வற்றாது முற்றாது இவ் அணி நலம். இந்த நலம் என்றால் ஞானம், அணி என்றால் சிறப்பு, சிறப்பான ஞானம். பிறப்பென்னும் பேதமையை நீங்குவதற்கு இந்த சிறப்பென்னும் செம்பொருள் ஞானம் தேவை. பொது ஞானம் வந்து பிறவியை நீக்காது. பொது ஞானம் என்பது ஃபேக்சுவல் நாலெட்ஜ். அது மண்டையில ஒரு அடிபட்டா மறந்து போற ஞானம். எவ்வளவு படிச்சிருந்தாலும் மண்டையில ஒரு அடிபட்டு தான் மறந்து கொடு. அது டீடைல்ஸ், ஃபேக்சுவல் நாலெட்ஜ். அது கம்ப்யூட்டர் மெமரி மாதிரி. அது எல்லாரும் ஞானம் நினைக்கிறாங்க, அது ஞானம் இல்லை. ஆனந்த அனுபவம் தான் ஞானம், இன்பம் தான் ஞானம். அது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படும். இந்த பிறவிலே சரியைக்கிய யோகத்தினாலே எந்த ஒரு சிவனருளை நீங்கள் பெற்றீர்களோ அந்த பெருமாளுடைய திருவிடையை பிடிக்கின்ற நிறைஞானம் ஏற்படாவிட்டால் குற்றம் இல்லை. இப்ப படிச்ச இந்த தவம் அப்படியே அடுத்த பிரிவுக்கு தொடரும், நட்டமாகாது. அப்ப அப்படி சொல்லப்பட்ட கல்வி என்பது இந்த எட்டு கல்வி இல்லை, ஒருவருடைய ஆன்ம கல்வி தான் என்று பார்க்கின்றோம். அதுதான் நமச்சிவாயம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் என்று பார்க்கின்றோம். அப்ப ஒருவருக்கு வந்து அது குருநாதர் மூலம் வருது. அந்த குருநாதருக்கும் கடவுளுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டா தாய் வயிற்றிலே பிறப்பதை போல குருநாதர் இடத்துல இந்த சீடனானவன் ஒரு பிறப்பு எடுக்கின்றார். அந்த பிறப்பு எடுக்காத வரையிலும் இவனுக்கு பிறந்த பலன் கிடையாது. இத வேதம் எப்படி சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிறவி விட்டுட்டு நம்ம இன்னொரு பிறவிக்கு இந்த ஒரு உயிர் போகுது, அது மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டும். பிறவி எடுத்து ஒரு மானுட பிறவி எடுத்து மண்ணிலே எடுத்து தக்க குருநாதன் மூலம் ஆகம கல்வியை பெற்று தவம் செய்து கடவுளை பெற வேண்டும், மீண்டும் பிறப்பினை ஒழிக்க வேண்டும். அதற்கு இந்த பிறப்பு ஒரு வாய்ப்பு என்று இயங்குகின்றது. இறந்து போன ஒரு உயிர் இயங்குகின்றது. பெருமானுடைய பஞ்ச கிருத்தியங்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்துல படைத்தலே தலையாயது அப்படின்னு செக்குலர் குருவான் அபிப்பிராயப்படுறார். சம்பந்த பெருமானுடைய திருவாதத்தில் சொல்லும்போது படைப்பு தொழிலே ஐந்தொழிலே சிறந்தது. ஏன்னா அது பெருமான், அதான் அவருக்கு திருப்புச்சிட்டு. படைக்கப்படாத உயிர்கள் ஞானத்தை பெறமாட்டார், மண்ணிலே படைக்கப்படாத உயிர்கள் ஞானத்தை பெறமாட்டார். அந்த கருத்தை அப்படியே சொல்கின்ற நூல் நம்ம திருவாசகம். பிரம்ம விஷுக்கள் உட்பட அதிகார மாயினாலே சிவபுண்ணியம் இருந்தும் கூட உவர்ப்பு ஏற்பட்டு சிவபெருமானுடைய திருவடியை பிறதுரை வெற்றி நீங்கி பற்றாத தங்களுடைய குற்றம் அவர்களுக்கு தெரியுது. பிரம்ம விஷுக்களுக்கு அவனுடைய குற்றம் தெரியுது. என்ன குற்றம் தெரியுதுன்னா ஒருவனுக்கு தன் குற்றம் தெரிந்தால் மட்டும் அவன் வந்து அந்த குற்றத்தை கலைந்து கொண்டு விடுவான் என்று சொல்ல முடியாது. நமக்கு தெரியும் நம்ம பண்ற தப்பு, இருந்தாலும் தப்புலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் முன்கோபம் வருது, அதனாலதான் நான் கெட்டு போறேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதை எப்படி மாற்றிக்கொள்வது என்ற வழிமுறைகள் நமக்கு தெரியாது. வழிமுறைகள் தெரிந்தாலும் கைகூடாது. எல்லாவற்றிற்கும் அறிவு மட்டும் பத்தாது, இது வெறும் ஃபேக்சுவல் நாலேஜ் தான், அறிவு மட்டும் பற்றாது. அதற்கு ஒரு குரு கிருப, ஒரு சிவ கிருப, சான்றோர்களுடைய தொடர்பு, தகுந்த சூழ்நிலை, தொடர்ந்து செய்கின்ற புண்ணியம், புண்ணியம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். புண்ணியம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு, பிரம்ம விஷ்ணுக்களுக்கு அடிமுடி தெரியலன்னு சொல்றாரு சம்பந்த பெருமாள். அவங்க பண்ணின புண்ணியம் கொஞ்சம் குறைச்சல. நன்மையால் நாரணனும் நான்முகனும் காண்பறிய தொன்மையா, நன்மை என்றால் புண்ணியம், புண்ணியம் பண்ணிதான் பிரம்மா பிரம்மாவா இருக்கார், விஷ்ணு விஷ்ணுவா இருக்கிறார். ஆனா அந்த புண்ணியம் போதல்ல, அண்ணாமலையருடைய திருவடியை காண்பதற்கு அந்த புண்ணியம் போதல்ல. அந்த புண்ணியம் சிலருக்கு இருக்குமா? உண்டு. பகிர்ந்தவரும் காணா மலரடி இரண்டும் யாரே, பண்புடைய அடியாரல்லால் பறிந்து நேர் காணவல்லாம் அப்படின்னு குங்கிலிய கலைஞர் சொல்றாரு. திருமாரால் அறிய திருவடியை அடியார்களை சிலர்கள் யார் அறிவார்கள் என்பதனால மெய்யடியார்கள் அந்த திருவடியை அறிவார்கள் என்பது பொருள். ஆகவே புண்ணியம் இருந்தால் பெருமானை காணலாம், பெருமானை யாருமே காண முடியாதுன்னு எந்த சொல்ல, யாருமே காண முடியாதுன்னு சொல்லிட்டா நமக்கு அந்த பெருமானை காண்பதிலே எந்த இச்சையும் ஏற்படாது. கிட்டாதாயில் வெட்டதான் வர கிடைக்காதுன்னு அப்புறம் இருக்க இவ்வளவு முயற்சி பண்ணணும். கிடைக்கக்கூடியதை நாடுவோம். கடவுள் கிடைக்க மாட்டான்னு சொல்லிட்டா புசத்தை எடுத்து மூடி வச்சிடலாம். எது கிடைக்கக்கூடியதோ அதை தேடலாமே, ஏன் வீணாக லுல்லுபடணும் என்று எல்லாரும் நினைப்பார்கள். கிட்டுவார், ஆனால் எப்படி கிட்டுவார், எப்பொழுது கிட்டுவார், எனக்கு இப்பிரிவிலே கிட்டுவாரா என்று பார்க்கும்போது உயிர் வந்து பிறக்க விரும்புகின்றது. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவனே. பூமியில போய் பிறக்கணும், பூமியில போய் பிறந்து திருப்பந்திரியை சென்று வழிபாடு செய்ய வேண்டும். திருப்பதி வழிபாடு செய்து திருவாதிரிகள் உணர்ந்த அந்த நிலையை உணர வேண்டும் என்று பிரம்ம விஷ்ணுவர் ஆசைப்படுறாங்க. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவனே, இந்த பூமி சிவனுய கொள்கின்றான். பூமியில பிறந்து இந்த பிறவி வீணாவது யாரா விரும்புவார்களா? அதனால அப்போதிரிகள் அப்பர பெருமானுடைய பெருமையை அறிந்தவுடனே அவரை காணாத போதும் குருவாக வரித்தார். என்ன காரணத்தினா, இந்த பிறவி குருநாதனை பெறாது, மடியக்கூடாது. அப்ப யாரோ ஒரு குருநாதனை அவரை முன்னாடியே அடைஞ்சிருக்கலாங்கன்னா அதுவும் முடியாது. ஒரு பெண் கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கணும்னு விரும்புவா, அதுக்காக கல்யாணம் ஆனதுக்கு எவனையா கல்யாணம் போட நிச்சயமா மாட்டார். அவளுக்கு தெரியணும் இவர்தான் நம்முடைய கணவர், இவர்தான் சிறப்பானவர், நம்ம வச்சுப்பார். இயல்பாக தன்னுடைய மனம் அவரை நாட வேண்டும். திருநள்ளூர் திருவிருத்தம் அப்பருமான் சொல்றாரு, திருநள்ளூர் இருக்கிற பெண்கள்னா சிறுமிகள், இடையராத நல்லூர் பெருமானுக்கு தரிசிப்பவர்கள். பெருமான் தான் அவங்களுக்கு உரிமை இருக்கு, சாமி அவங்களுக்கு க்ளோஸ் உறவு. சாமினா எங்கேயோ கைலாசத்தில் இருக்கிறதான் அவங்க நினைக்கல, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் திருக்கோயில இருக்கிறார். அவரை பார்க்காம பரீட்சைக்கு போக மாட்டாங்க. அப்படி நமக்கு ஒரு பிதா. அதனால திடீர்னு ஒரு ஆடவருடைய முகம் கனவுல பார்த்துட்டாங்க. அப்புறம் சொல்ற பார்த்த உடனே கனவுலேயே அவர் இடத்துல மனம் போயிடுச்சு. அவர்கள் செய்த புண்ணியம் அந்த பெண்ணுடைய கனவுல காட்டு. உடனே நேர சாமிட்டு போறாங்க, நான் கனவுல பார்த்தேனே அந்த ஆளை எனக்கு கட்டி வை என்று கேட்கிறார்களாம். அப்புறம் நான் சொல்ற, ஆகவே தனக்கு உரியவனை தான் தெரிந்து நாட வேண்டும். தெரிந்து நாடி அந்த அப்படிப்பட்டவன் எதனால் கிட்டுவான்? நாம் வழிபடுகின்ற கடவுளுடைய அருளினால் கிட்டுவான். நமக்கு உரியவனை நாம் நாட வேண்டும், அவனை பெற்றாக வேண்டும். அவன் நாம் வழிபடுகின்ற கடவுளுடைய அருளினால் நமக்கு கிட்டுவான்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய.

0: வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களோடு இந்த விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஹலோவீன் தினம் என்று சொல்லி குழந்தைகள் எல்லாம் குதூகலமாக வினோத உடைகள் அணிந்து கொண்டு சாயங்காலம் பின்னேற அளவிலே அவர்கள் வீடு வீடாக சென்று பல்வேறு வகையான தங்கள் இனிப்பு பண்டங்களை பெற்றுக்கொண்டு செல்வது ஒரு வழக்கமான நிகழ்வு. இது பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகள், இங்கிலாந்து, வட அமெரிக்கா போன்ற நாடுகளில்தான் அநேகமாக கடைபிடிக்கப்பட்டு ஆண்டாண்டு காலம் இங்கே கொண்டாடப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே எங்களுடைய ஆசிய நாடுகளில் இந்த ஹலோவீன் தினம் என்று கொண்டாடும் வழக்கம் இல்லை என்றாலும், எங்களுக்கு இன்னும் ஒரு வழக்கம் இருக்கிறது. அதாவது, இந்த விளக்கீட்டு காலங்களிலே பேய்களை விரட்டுவதற்காக வீட்டை சுற்றி பல்வேறு சிறு சிறு பந்தங்களை போடுவதும், வீட்டுக்கு முன் வாசலிலே ஒரு பெரிய ஒரு விளக்கு ஏற்றுவதும் போன்ற ஒரு வழக்கம் இருந்து வருகிறது. இப்ப இங்கே நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்றால், இவ்வாறான பழக்கம் எவ்வாறு ஆரம்பமாயிற்று, அதன் வரலாறு என்ன என்று பார்த்தால், ஐரோப்பிய நாடுகளிலே மிகவும் தொன்மையான ஒரு கலாச்சாரமாக செல்டிக் கலாச்சாரம் இருந்து வந்தது. அதாவது வந்து நாடோடி வாழ்க்கையிலிருந்து வந்த மனித இனம் ஒரு நிலையான வாழ்க்கையை மேற்கொண்ட ஒரு காலம் என்று கருதலாம். இது அநேகமாக ஐரோப்பிய நாடுகளிலே காணப்பட்ட ஒரு கலாச்சாரம், செல்டிக் கலாச்சாரம். அந்த சமகாலத்திலேதான் எகிப்து கலாச்சாரமும் இருந்ததாக வரலாற்று சான்றுகள் நமக்கு கூறுகின்றன. இந்த செல்டிக் கலாச்சாரத்திலே வாழ்ந்த மக்கள் தமது இறந்தோரின், முன்னோரின் ஆவிகளினுடைய ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற அல்லது அவர்களை சாந்தப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவே இந்த ஹலோவீன் நாளை கொண்டாடி வந்திருக்கிறார்கள் என்று அறியக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இங்கே பார்க்க போனால், எங்களுடைய அந்த சைவ மரபுக்கும் இவர்களுடைய இந்த மரபுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை போல் தெரிகிறது. அவ்வாறு ஆரம்பிக்கிட்ட இந்த நிகழ்வு நாளடைவில் அவர்களுடைய ஒரு ஆண்டு ஆரம்பத்தையும் குறிப்பதாக இருந்ததாகவும் சில சான்றுகள் கூறுகின்றன. எது அப்படி இருந்தாலும், இந்த நிகழ்வை அடிநாதமாக வைத்து வியாபாரிகள், அதாவது ஒரு கொமர்ஷியலைசேஷன் என்று கூறக்கூடிய, இதை ஒரு வர்த்தக முயற்சியாக அதை பெருமளவிலே ஏற்படுத்தி மில்லியன் கணக்கில் பணத்தை இவர்கள் பெறுகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே பார்க்கப்படுகிறது. எனவே எது அப்படி இருந்தாலும், பிள்ளைகள் குதூகலமாகவும் வினோத உடைகள் அணிந்தும், மற்றது இந்த செல்டிக் மன கலாச்சார மக்களிடையே காணப்பட்டது இறந்த முன்னோரின் ஆவிகளை சாந்தப்படுத்துவதும், கெட்ட ஆவிகள் அவர்கள் தங்களை தாக்காமல் தீங்கிழைக்காமல் இருப்பதற்காக, அவர்களை விரட்டி அடிப்பதற்காக அவர்களும் அவ்வாறு உடை அணிந்து கொண்டு இரவிலே வலம் வந்தார்கள் என்பதும் இன்னொரு தகவல். எனவே இன்றைய இந்த நிகழ்விலே இதை பற்றி ஒரு சிறு குறிப்பு கூறினால் உங்களுக்கும் விளக்கமாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் இதை கூறுகிறேன். வழக்கம் போல எங்களுக்கு இங்கே தீபாவளியை பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே டாக்டர் அவர்கள் இங்கே கலையகத்துக்கு வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர் லம்போதரன் அவர்களே.
1: வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே. இன்று ஆசிரியர் சிவனேசன் அவர்கள் ஹலோவீன் பண்டிகையை பற்றிய சரித்திர குறிப்புகளை அழகாக சொல்லியிருந்தார். இந்த ஹலோவீன் பண்டிகைகளிலே சொன்னார்கள், இந்த இறந்த முன்னோர்களுடைய ஆவிகளை சாந்தப்படுத்துவதற்கும் கெட்ட ஆவிகளை விரட்டி அடிப்பதற்குமாக தொடங்கிய வழக்கம் என்று. ஒரு கேள்வி வருகின்றது. தற்காலத்திலே பலர் கேட்கின்ற கேள்வி, என்னுடைய வகுப்புகளிலே மாணவர்கள் கூட கேட்பார்கள், இந்த பேய்கள் பிசாசுகள் உண்மையே இருக்கின்றனவா, அல்லது இது வெறும் மனப்பிராந்தியா, கட்டுக்கதைகளா, புனைக்கதைகளா என்ற கேள்விகள் பல உள்ளன. இவற்றை பற்றி விஞ்ஞான ரீதியாக ஆராய்கின்ற துறையை பாராசைக்காலஜி என்று சொல்லுவார்கள். அதிலே பலவிதமான தரவுகள், கட்டுரைகள், ஆராய்ச்சிகள், புஸ்தகங்கள் என்று பல உள்ளன. சமயம் என்ன சொல்லுகின்றது என்று பார்த்தால், எங்களுடைய மாணிக்க வாசகருடைய சிவபுராணம் சைவர்கள் பலருக்கும் தெரிந்த ஒன்று, நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகின்ற பதிகத்திலே, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார். அங்கே பேய்களை கூட ஒரு ஒரு பிறப்பு, ஒரு மனித உயிர்நிலை, உயிர்களினுடைய பிறப்பு நிலைகளில் ஒன்றாக அவர் கூறியிருப்பதை காண்கின்றோம். பேய்கள் மட்டுமல்ல, முன்னரே குறிப்பிட்டிருந்தோம், கல் என்று கூறியிருக்கின்றார், கல்லுக்கு உயிர் இருக்கிறதா என்று சிலர் கேட்பார்கள். முருகை கற்கள் என்று, கோரல்ஸ் என்று சொல்லுகின்றோம், அவர்கள் வளருகின்றன, உயிர் இருக்கின்றன, இன்றைக்கு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸிலே ஒன்று. எங்களுடைய சைவ சமய தத்துவத்தின் படி கல்லுக்கும் உயிருண்டு, அதிலும் ஆண்கள் பெண்கள் அலிக்கல் என மூன்று வகைகள் உண்டு. கோவில்களிலே விக்கிரகங்கள் செய்யும் பொழுது ஆண் தெய்வத்துக்கு ஆண் கல்லையும், பெண் தெய்வங்களுடைய விக்கிரகங்களுக்கு பெண்கல்லையும், ஏனைய பீடங்கள் படிக்கட்டுக்கள் போன்றவற்றுக்கு அலிக்கல்லையும் சிற்பிகள் தேர்ந்தெடுப்பார்கள். இதை தேர்ந்தெடுப்பது இப்ப வைத்தியராக இருக்கு நமக்கு தெரியும், இப்ப செதஸ்கோப் வச்சு பார்த்தா அந்த ஹார்ட்ல இருக்கிற சத்தத்தை வச்சு நாங்கள் பல வியாதிகளை சொல்லுவோம், இது மைட்ரல் ஸ்டெனோசிஸ், மைட்ரல் வேனுடைய கொடுக்கம், இது மைட்ரல் இன்காம்பிடன்ஸ், அது தொஞ்சு விட்டது, இது ஏஓட்டிக் ஸ்டெனோசிஸ், இது ஏஓட்டிக் இன்காம்பிடன்ஸ், இப்படி பலவிதமான சப்த வேறுபாடுகளை கொண்டு சொல்லுவோம். ஆனா சாதாரணமாக ஒருவரை அதை செய்ய முடியாது. அதே மாதிரியாக இந்த சிற்ப சாஸ்திரத்திலே ஆகம விதிப்படி எல்லா ஆகமங்களிலேயும் பகுதியாக சிற்ப சாஸ்திரம் இருக்கின்றது. காஸ்யப சிற்ப சாஸ்திரம் என்ற ஆகம பகுதிகளை தொகுத்து தனியாகவும் இருக்கின்றது. இதில் தேர்ச்சி பெற்ற சிற்பிகள் இந்த கற்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அதிலுடைய நாதம், தட்டி எழுப்புகின்ற அந்த நாதம், அந்த சத்தத்தை வைத்து ஆண்கள் பெண்கள் அழிக்கல் என்று வேறுபடுத்தி எடுப்பார்கள். அப்படிய கல்லுக்கு உயிர் உண்டு, சைவ சமயத்தின் படியும் விஞ்ஞானத்தின் படியும் அது உயிர் உண்டு. அடுத்ததாக இந்த பேய்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இது ஒன்று. இரண்டாவதாக பார்த்தால் எங்களுக்கு 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் காரக்காலமையன், பெண் நாயனார், அவர் வணிக குலத்தை சேர்ந்தவர். அவர் இளம காலத்தில் கணவருடன் இல்லறம் நடத்தி கொண்டிருக்கின்ற காலத்தில் சிவபக்தி உடையவர். அப்போ அந்தனர் கழித்தலும் அறவோர் அறவோர் ஓம்பலம் என்ற அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலம் என்ற அற வாழ்க்கையின்படி சிலப்பதிகாரத்திலே கண்ணகியை சொல்லுகின்ற பொழுது இளங்கோடிகள் சொல்லுகின்றார். அது மாதிரியாக இரல் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற காலத்திலே மாங்கனிகள் இரண்டு ஒரு நாள் தன்னுடைய கடையில் இருந்து அவருடைய கணவனர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார். அப்போ வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வரை இவர் அந்த மாங்கனியை அவருக்கு கொடுத்து விடுகின்றார். பிற்பாடு கணவன் உணவுண்ண வருகின்ற பொழுது இந்த மாங்கனி, மித்த மாங்கனியை அவருக்கு கொடுக்கின்றார். அது மிகவும் சுவையாக இருக்கின்றது, அவன் அடுத்த மாங்கனியையும் எடுத்து வா என்று சொல்லுகின்றான். சிலவர்களே அந்த நாளில் இருந்த ஆணாதிக்கத்தை குறிப்பதோ தெரியாது, ஏனென்றால் ரெண்டு மாங்கனிகள் இருக்கின்ற பொழுது அவன் ரெண்டையும் தனக்கு கேட்கின்றான். அப்போ இவரிடம் மற்ற மாங்கனி இல்லை, இவர் என்ன செய்வது என்று இறைவனிடம் வந்து வேண்ட இன்னொரு மாங்கனி அவருக்கு இறைவனால் கிடைத்தது. அதை கொடுக்க அவன், இது முன்னியதை விட சுவையாக இருக்கின்றதே, எப்படி என்று அவன் வினாவை இவர் நடந்ததை சொல்லுகின்றார். அப்பால் அவன் இவர் ஒரு தெய்வத்தன்மை உடையவர் என்றதை அறிந்து அவருடன் இல்லறன் நடத்த கூசி அவன் வியாபார நோக்கம் என்று கூறி கப்பல்களை வணிகத்துக்கு என்று புறப்பட்டு சென்று வேறு இடத்திலே போய் அங்கு குடித்தனம் நடத்தி கொண்டிருக்கின்றான். இந்த செய்தியை கேட்டவர்கள் இவருடைய உறவினர்கள் கரக்கலமையாரை அவருடைய கணவனிடம் கொண்டு சேர்ந்த பொழுது அவருக்கு முயற்பெயர் புனிதவதியார். அப்பொழுது புனிதவதியாரை அழைத்துக் கொண்டு சென்ற பொழுது அவருடைய கணவனாருடைய காலிலே விழுந்து வணங்கினேன். தனக்கும் தன்னுடைய புதிய மனைவிக்கும் பிறந்த மகளுக்கும் புனிதவதி என்றுதான் பெயரிட்டிருந்தார். அம்மையார் அதை பார்த்து அந்த இல்லறத்தை விட்டு நீங்கி அவர் இறைவனிடம் கேட்டு பேய் உடம்பு பெற்றதாக எமது பெரிய புராணம் கூறுகின்றது. அவர் பேய் உடம்பு பெற்றார். அம்மையார் திருவாலங்காட்டிலே இருந்தார். திருவாலங்காட்டு மயானத்திலே இருந்து கூட பல பாடல்கள் பாடியிருக்கின்றார். அவர் இப்ப பேய் உடம்பு பெற்றார் என்றால் பெண்ணாக இருந்தபடியினால், இளமை காலத்தில் அழகான பெண்ணாக இருந்தபடியினாலே இதனோடு எல்லா இடங்களுக்கும் சென்று இறை வழிபாடு இறை பணிகளை செய்து வர ஏற்பது இடர்களை களைவதற்காகவோ என்னவோ அவர் இறைவனை வேண்டி பேய் உடம்பு பெற்றார். அப்ப எங்களுக்கு பேய் வடிவத்தில் ஒரு நாயனாரும் இருக்கின்றார். இந்த காரைக்கால் அம்மையாருக்கு இன்னொரு சிறப்பு, இறைவனே அம்மை என்று அழைத்த பெருமை இந்த காரைக்கால் அம்மையாருக்கு உண்டு. இவர் வரலாறு சொல்லுகின்றது, இவர் கைலாசத்துக்கு செல்லுகின்ற பொழுது தலையால் நடந்து சென்றாராம். பேயுடம்பு தானே, பிளெக்சிபிலிட்டி கூடுதலாக இருந்திருக்கும். அப்ப தலையால் நடந்து சென்ற பொழுது பார்வதியை கேட்டு கேட்டாராம், யார் இவர் என்று கேட்க அம்மை என்று சொன்னாராம். எல்லா நாயன்மார்களுக்கும் சொரூபங்களை பார்த்தீர்கள் என்றால் நின்ற திருக்கோலத்திலேதான் இருக்கும். 63 நாயன்மார்களில் மிச்சம் 62 பேருக்கும் திருக்கோலம் நின்ற திருக்கோலம். காரைக்கால் அம்மையாருக்கு மட்டுமே தான் அமர்ந்த திருக்கோலம். இது அவருடைய சிறப்பு. அப்ப அவருடைய வடிவமும் பேய் வடிவமாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த ஔவையாருடைய பாடல்களையும் பார்த்தால், ஒரு இடத்திலே அவர் ஒரு இடத்திலே போய் தங்கி இருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே ஒவ்வொரு ஜாமமும் அந்த பேய் வந்து அந்த வீட்டில இருந்து அவரை தொல்லைப்படுத்துகிறது. இவர் ஒவ்வொரு ஜாமத்துக்கும் ஒவ்வொரு பாட்டாக எட்டோம் எட்டோம் என்று சொல்லி முடிகின்ற அந்த பாடல்கள், 4 பாடல்கள் பாடியதாக ஒரு வரலாறு இருக்கின்றது. இதே அவையாருடைய வரலாற்றிலே பழையனூர் என்ற இடத்திலே நீலி என்றொரு அழகான பெண் இருந்தார். அவள் ஒரு முறை ஒரு அந்த வேறொரு தேசத்து ராஜகுமாரன் அந்த இடங்களுக்கு தனியாக பயணித்துக் கொண்டிருந்த பொழுது அவன் கல்வி அறிவு இல்லாதவன், எழுத்தறிவு இல்லாதவன். இவள் அவனுடைய அழகிலே மயங்கி அவங்க அவனுக்கு ஒரு ஓலை சுருளை அனுப்பி வைத்தார். அந்த ஓலை சுருளிலே அங்கே இருந்த ஒரு மடத்திலே இரவு வந்து தன்னை சந்திக்கும்படி எழுதி கொடுத்திருந்தார். இவன் படிப்பறிவு இல்லாதவன் தானே, இவன் அங்கே இருந்து இன்னொரு பிராமணனை பார்த்து இதை சொல்லு என்று சொன்னவுடன் அவன் பார்த்து விட்டு அவன் பேராசை கொண்டவன். அவன் இதை பார்த்து விட்டு சொன்னான், நீ இந்த ஊரிலே இருந்தால் உன்னை பிடித்து சிரசேதம் தருகிறார்களாம், உடனடியாக தப்பி ஓடிவிடு என்று அவனுக்கு சொல்லிவிட்டு அந்த இரவு அவனே மறைந்திருந்து அந்த மடத்திலே சென்றிருந்து அந்த அரசகுமாரி இளங்கோ பெண் வந்த பொழுது இருட்டிலே அவளை கூடினான். இதை அறிந்த அந்த அரசகுமாரி அவனையும் கொன்று தன்னையும் கொன்று தன் உயிரை மாய்த்துக் கொண்டாள். அவருடைய பெயர் நீலி. பழையனூர் நீலி என்றவள் அங்கே பேயுருவில் ஆவியாக இளைந்தாள் என்றும், ஔவையார் அந்த மடத்துக்கு வந்த பொழுது அந்த நீலி வந்து ஔவையாரிடை தொந்தரவு செய்த போல ஔவையாருடைய பாடல்களினாலே அவருடைய ஆவி அமைப்பு என்றும் ஔவையாருடைய வரலாற்றிலே இருக்கின்றது. நம்முடைய காலத்திலேயே கிட்டத்தட்ட 120 வருடங்களுக்கு முன்னர் சுவாமி விவேகானந்தர் அவர் சென்னையிலே ஒரு நாட்டிலே தங்கி இருந்த பொழுது, இப்பொழுது சமீபத்திலே பார்த்தேன் இணையதளத்திலே சுவாமி விவேகானந்தர் முதன்முதலாக இந்தியாவிலிருந்து வந்து சிக்கோகாவிலே சர்வ மதங்களும் கூடிய பாராளுமன்றத்திலே இந்து சமயத்தை பற்றி உரணி கத்தியவர். இந்து மதத்தை இந்திய துணைக்கண்டத்துக்கு வெளியிலே முதல் முதல் எடுத்து சென்ற பெருமை அவருக்குத்தான் சார். அப்ப அவர் அந்த உரையாற்றிய உரை இப்பொழுது இணையதளத்திலே அதை மீள எடுத்திருக்கின்றார்கள்.
2: ஓ, அது ரொம்ப நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது. நான் அதை நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முதல் பார்த்தேன்.
1: 2 மாதத்துக்கு முதல் என்றால் முன்னர் அவருடைய வரலாறுகள் படிக்கின்ற பொழுது படித்தோம். அவருடைய குறுந்தட்டுக்களாக இருந்த அவருடைய பேச்சுக்கள் பல மீள எடுக்கப்பட முடியாமல் போய்விட்டன என்று பார்த்து நவீன தொழில்நுட்பத்தினாலே அதை மீட்டெடுத்திருக்கின்றார்.
2: உண்மையிலே எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு மிக
1: அருமையான பேச்சு. மற்றது இந்த பேச்சு போட்டிகளுக்கு போகின்ற பிள்ளைகள், ஆங்கிலம் பழகுகின்ற பிள்ளைகளுக்கு கூட அதை கேட்க வேண்டும். அதில் எழுத்துருவிலேயும் இருக்கின்றது, அதை கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த விவேகானந்தர் சென்னையிலே தங்கி இருக்கின்ற பொழுது உருட்டில் அங்கேயும் இந்த ஆவிகள் வந்து தொல்லை கொடுத்தனவா. அவர் அடுத்த நாள் கடற்கரைக்கு போகின்ற பொழுது அவர் சன்னியாசியாக இருந்தும், சன்னியாசிகளுக்கு இறந்தோர் கடன் பிதிர்கடன் எல்லாம் கிடையாது, ஆனாலும் அவர் கரண உள்ளம் கொண்ட சன்னியாசி இல்லையா. அப்ப அவர் கடற்கரையிலே சென்ற பொழுது கடல் நீரை கையிலே எடுத்து அந்த இறந்த ஆவிகளின் நலனுக்காக பிரார்த்தித்து அந்த நீரை தர்ப்பணம் செய்தார். அதற்கு பிறகு அந்த ஆவிகள் அவரை தொந்தரவு செய்யவில்லை என்ற வரலாறு இருக்கின்றது. அடுத்ததாக இறந்தவர்களிலே எங்களுடைய இறந்தவர்களுக்கு பார்த்தால் தூம மார்க்கம் என்ற ஒரு மார்க்கம் இருக்கின்றது. அதா இறந்த பிறகு எங்களுடைய உயிர்கள் போகின்ற பாதையை பற்றிய விளக்கங்கள் இது உபனிஷதங்களிலே இருக்கின்றது, பகவத்கீதையிலே இருக்கின்றது. இருள்பாதை ஒளிப்பாதை என்று இந்த இருள்பாதையிலே போகின்றவர்கள் ஜமலோகத்துக்கு சென்றடைவார்கள். அந்த யமலோகத்திலே அவர்களுடைய வினைகளுக்கு ஏற்ப நன்மை தின்மைகளுக்கு ஏற்ப சுவர்க்க நரகங்கள் நிர்ணயிக்கப்பட்டு அங்கே போய் அந்த இன்ப துன்பங்களை அனுபவித்த பிறகு மீண்டும் புறப்படுவார்கள். அது ஒரு வகையான பாதை. ஒளி மார்க்கத்திலே இறையை சென்றடைவின்றார்கள், மேலான உலகங்களை சென்றடைவார்கள். அது இன்னொரு பாதை. இந்த ரெண்டிலுமே அகப்படாமல் அலைந்து தெரிகின்ற சில ஆவிகள் அல்லது உயிர்கள் உண்டு. அதை சொல்வார்கள் பிரேத ஜன்மம் என்று. அது பொதுவாக தற்கொலை செய்து கொண்டவர்கள் அவமாக விபத்திலே மற்றது வேறு விதமாக மரணமடைந்துள்ள ஆவிகள் இவ்வாறு உலவலாம் என்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த பிரேத ஜென்மம் எடுத்த ஆவிகளுடைய நற்கர்மங்களுக்காக சில அபரக்கிரியைகள், அதாவது இறந்த பின்னர் செய்யப்படுகின்ற கிரியைகளிலே சில விதிமுறைகள் இருக்கின்றன. அதற்குரிய ஆச்சாரியர்களை கேட்டு அவர்களை செய்து வர வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களுக்குரிய சாந்திகள் நற்கர்மங்கள் அதுகள் அவர்களுடைய இறந்த ஆவி நட்பெயரை பெறுவதற்கு உதவும். இந்த பிரேத ஜென்மங்கள் எடுத்து தெரிகிற ஆவிகளுக்கு அதிபதியாக இருப்பவர் தான் பைரவர், சிவமூர்த்தங்களில் ஒருவர். எங்களுக்கு தெரியும் பைரவரை நாங்கள் மயானத்திலே பைரவர் இருப்பார், ஊர் எல்லைகளிலே இருப்பார், ஒதுக்கு புறங்களிலே எல்லாம் பைரவர் இருப்பார். ஏனென்றால் இந்த பிரேத ஜென்மங்கள் எடுத்த இதுகளுக்கு அவர்தான் அதிபதி, அதை கண்ட்ரோல் பண்ணுகிறவர். அவர்கள் அவருடைய வழிபடுபவர்களுக்கு இந்த பயங்கள் இருக்காது, அவருடைய சேஷ்டைகள் இருக்காது என்பது எங்களுடைய சைவ மரபு. இது எங்களுடைய ஆவிகள் பெயர்களை பற்றி. அடுத்ததாக நீங்கள் கார்த்திகை தீபத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். கார்த்திகை தீபம் கார்த்திகை மாசத்து கார்த்திகை நட்சத்திரத்திலே வருவது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். திருவண்ணாமலையிலே திருவண்ணாமலையிலே பிரம்மா விஷ்ணு இருவரும் தமக்குள்ளே போட்டி போட்டுக்கொண்டு யார் பெருதி நீ பெருதா நான் பெருதா என்று பொழுது அவர்களுக்கு இடையிலே இறைவன் ஜோதியாக தோன்றினான் என்ற ஒரு வரலாறு இருக்கின்றது இல்லையா. அந்த ஜோதியாக தோன்றின நாள் கார்த்திகை தீபம். அந்த ஜோதியில் இருந்து அவர்கள் அடிமுடி தேடி வந்து பணிந்த போது அவர்களுக்கு அனுகிரகம் செய்த நாள் சிவராத்திரி. அப்ப கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து மாசி மாதத்து சிவராத்திரி வரையுமான காலம் பிரம்மா விஷ்ணுக்கள் அடிமுடி தேடிய காலம். அதுதான் எங்களுடைய மனம். இதுலேயே ஒரு அறிவியல் விளக்கம் ஒன்று இருக்கிறது. பொதுவாக தெரியும் எங்கள் ஊரிலே கார்த்திகை மாதம் மழைக்காலம், இருட்டான காலம். கார்த்திகை மாதம் முழுவதுமே எல்லோரும் வாசல்களிலும் இருட்டு கிணத்தடி வாசல் மற்றது இருட்டு இடங்களிலே விளக்கு எல்லாம் மின்கம்பங்கள் வந்து விட்டது இல்லையா, தெருவிளக்குகள் எல்லாம் வந்து விட்டது. அந்த நாளிலே அது இல்லை, விளக்கேற்றி வைப்பது ஒரு தர்மம். இருட்டிலே போபவர்கள் வழிபடுபவர்களுக்கு அதுக்காக அந்த இருட்டின காலங்களிலே விளக்கேற்றி வைப்பது ஒரு தர்மமாகவும் இருந்தது. அடுத்தது இந்த ஹலோவின் பண்டிகையில எடுத்துக்கொண்டால் இதனை நாங்கள் என்ன செய்கின்றோம், பிள்ளைகளுக்கு இனிப்பு பண்டங்கள் நொறுக்கு தீனிகள் தின்பண்டங்கள் கொடுக்கின்றோம். எங்களுடைய இந்து சமயத்திலே 32 அறங்கள் இருக்கின்றன. இருநாடி கொண்டு உய்ய அண்டமெல்லாம் உய்ய அரஞ்செய்யும் உன்னையும் போற்றி என்று அபிராமி அந்தாதியில சொல்றார். காஞ்சியில் இருக்கிற காமாட்சி 2 நாளி நெல்லை வைத்துக் கொண்டு இந்த 32 அறங்களையும் உலகெங்கும் வளர்த்துக் கொண்டிருக்கிறாள். 32 அறங்களிலே நோயாளர்களுக்கு வைத்தியசாலை அமைத்தல், மற்றது மருந்து கொடுத்தல், மற்றது தலைக்கு வைத்துக் கொள்வதற்கு உடம்புக்கு தேய்த்துக் கொள்வதற்கு எண்ணெய் வழங்குதல், சிறைச்சாலையிலே சென்று அங்குள்ளவர்களை சந்தித்து அவர்களுக்கு உணவு கொடுத்தல், பலவிதமான தர்மங்கள் இருக்கின்றன. மற்றது சிறிய ஆபரணம் கொடுத்தல், காதோலை, காதுக்கு இந்த சிறிய ஆபரணங்கள் கொடுத்து மகிழ்வித்தல், இப்படி பலவிதமான தர்மங்கள், 32 தர்மங்கள் இந்து சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒன்று சிறுவர்களுக்கு சிற்றுண்டி கொடுத்தல், சிறுவர்களுக்கு தின்பண்டங்கள் சிற்றுண்டி கொடுத்து மகிழ்வித்தல் தர்மங்களிலே ஒன்று. மற்றது குழந்தைகளுக்கு பால் இல்லாத குழந்தைகள் அவர்களுக்கு பால் கொடுத்தல், அது இன்னொரு தர்மம். அப்பதான் இப்ப நியூட்ரிஷனல் ப்ராஜெக்ட் என்று செய்கின்றோம். இப்படி தர்மங்களாக சொல்லி இருக்கின்றது. இன்றைக்கு எல்லாம் சோசியல் சர்வீஸ் பார்த்தவண்டா கொண்டு இருக்கின்றது இல்லையா, அனிமல் வெல்ஃபேர் கொண்டிருக்கின்றது, குழந்தைகள் நலத்து கொண்டிருக்கின்றது, அவலை பெண்களுக்கு என்று ஒன்று இருக்கின்றது. இப்படி ஒவ்வொன்றாக இருக்கின்ற எல்லாவற்றையும் மொத்து மொத்தமாக ஹோல் பேக்கேஜாக எங்களுடைய சமயத்திலே இருக்கின்றது. அந்த 32 அறங்களிலே ஒன்று சிறுவர்களுக்கு சிற்றுண்டி அற்றது இனிப்பு பண்டங்கள் வழங்குதல். அந்த அறங்களில் ஒன்று செய்வதற்கு எங்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள்.
2: சரி,
1: எல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் தெரியாத பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுக்கு கொடுப்பது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஆகவே அது எங்களுக்கு விதமான ஒரு நாள். இவ்வாறு அந்த ஹலோவீன் பண்டிகையோட சம்பந்தமான எமது மத சம்பந்தமாக இந்த ஆவிகள் பேய்களை பற்றி என்ன சொல்லுகின்றோம் என்று பார்த்திருக்கின்றோம். கந்தசஷ்டி கவசத்திலே கூட கந்தசஷ்டியும் அடுத்ததாக வர இருக்கின்றது, தீபாவளிக்கு அடுத்ததாக கந்தசஷ்டி கவலே கூட வருகின்றது. கொள்ளி வாய்ப்பைகளும் குரலைப்பைகளும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் என்று சொல்லி பலவிதமான பேய்களை பற்றிய விவரங்கள் இருக்கின்றன. ஆனால் இவர்களை இதை பற்றி இவர்கள் வந்து இவர்கள் இருக்கின்றன, ஆனால் இதை பற்றி பயந்து ஓட தேவையில்லை. அதற்குரிய வழிவகைகள் இருக்கின்றன. அவர்களும் எல்லாரும் ஆன்மாக்கள், எல்லாருக்கும் அடிப்படையா இருக்கின்றது இந்த ஆன்மா உயிர். அது ஆணுமல்ல பெண்ணுமல்ல, எல்லாருக்குள்ளேயும் இந்த உயிர் இருக்கின்றது. பேயிலும் இருப்பது ஒரு அந்த உயிர் தான், எங்களுக்கும் உயிர் இருக்கின்றது, மிருகங்களுக்கும் உயிர் இருக்கின்றது. இப்படி எண்ணில் எண்ணிக்கையான உயிர்கள் பலவிதமான புறவிகளிலே 84,100,000 யோனி பேதங்கள் என்று எங்களுடைய இந்து சமயம் கூறுகின்றது. இந்த 84,100,000 யோனி பேதம், இந்த 84,100,000 வகையான உயிர் வகைகளாக நாங்கள் பிறந்து இறந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வகைகளிலே இந்த பேய் ஜென்மமும் ஒரு ஜென்மமாக அமைகின்றது.
2: உண்மையிலேயே இது அநேகமாக எங்களுடைய அந்த சமயத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாங்கள் நாட்டம் செலுத்த வேண்டும் என்பதற்கு இது ஒரு முக்கியமான குறிப்பு. சமயத்தோடு விஷயங்கள் தெரியாமல் நாங்கள் மறந்து கொண்டு போகிறோம்,
1: உண்மை.
2: அதனாலதான் அந்த பிரச்சனை எங்களுக்கு ஏற்படுகிறது. அப்பதனால இன்றைக்கு இந்த ஹலோவீன் தினத்திலே நாங்களும் முற்று முழுதாக பங்கேற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடங்களுக்கு இருக்கிறது.
1: உண்மை, உண்மை. பண்டிகைகள் என்றாலே ஒரு சந்தோஷமான விஷயம். அது எந்த மத பண்டிகைகளாக இருந்தாலும் சரி, மக்கள் உல்லாசமாக கொண்டாடி மகிழ்வதற்கு உதவுகிறது. அதிலேயும் இறை சம்பந்தமான பண்டிகைகள் என்றால், மத சம்பந்தமான பண்டிகைகள் என்றால் இறையை நினைவதற்கு உதவுகிறது. குழந்தைகளுக்கு பண்டிகை என்றால் குஷி, புது ஆடைகள் வரும் சில பண்டிகைகளிலே, புதிய உத்தின்பண்ணங்கள் உணவுகள் என்று ஒரே குஷி. தங்களுடைய உறவுகள் நண்பர்களாக இருக்கிற குழந்தைகள் நண்பர்கள் சேர்ந்து விளையாடுவார்கள். இளைஞர்களுக்கும் ஒரு குஷி. இப்ப கலவின் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, இப்ப இளைஞர்கள் வெறும் கொண்டாடுகின்றார்கள். உடைகளை அலங்கரித்தல், தம் பயதத்த காளியர் கண்ணீர்களை காணுதல், அளவலாவுதல், அப்படி என்று அவர்களுக்கும் ஒரு குதூகலம். பெரியவர்களுக்கும் இந்த விழாக்களினூடாக ஒருவர் சந்தித்தல், பார்த்தல், பழகுதல். அதுவும் இறை சம்பந்தமான தீபாவளி போன்ற விழாக்கள் என்று சொன்னால் அதை பற்றிய தத்துவங்களை அறிதல், கலந்துரையாடல், கேட்டல் போன்று அது ஒரு பகிர்வு அவர்களுக்கு. கலைஞர்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் என்று ஒரு குஷி. மற்றது பலவிதமான தொழில் செய்கின்ற வியாபாரிகள், தின்பண்ட வியாபாரிகள், மற்றது உடைகளை தைப்பவர்கள் மற்றும் அவர்களுக்கும் இது வந்து ஒரு வருமானம் பெறுகின்ற ஒரு வாய்ப்பு. இவ்வாறு வாழ்க்கையிலே எல்லா ஒவ்வொரு மட்டங்களில் உள்ள எல்லோரையும் ஒரே காலத்தில் ஒரே காரணத்தை வைத்து ஒவ்வொரு வகையாக அவரவர் நிலைகளுக்கு ஏற்ப ஒரு அனுபவ கழிப்பிலே ஆழ்த்துறதுதான் இந்த பண்டிகை. இப்படி பல பண்டிகைகள் பாரம்பரியமாக இருந்து வருகின்றன. சில பண்டிகைகள் வழக்கொழைந்து போயின. புதியது வருவது, பழையது போவதெல்லாம் இருக்குது. அதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால விதியினால் வலுவல என்று தொல்காப்பியம் சொல்லி இருக்கின்றது. அப்ப இது 2400 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லி இருக்கின்றது. இப்படி இந்த பழையன கழிந்து புதியன புகுந்து போகும் இந்த அணுகுமுறை மட்டும் இல்லாவிட்டால் எங்களுடைய தொன்மையான கலாச்சாரம் நாகரிகம் குட்டை போல தேக்கமடைஞ்சு நாட்டம் எடுத்திருக்கும். அப்ப இப்படி அந்த புதியவர்கள் வந்து புகுவதும் பொழுது அதிலே ஒரு தப்பும் இல்லை,
2: தப்பும் இல்லை.
1: எங்களுடைய 63 சமயக்குறவர்கள் ஒருவர், 63 சம்பந்த மூர்த்தி நாயனர், விஞ்ஞான சம்பந்தர், சென்னையிலே கபாலீஸ்வரர் மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலிலே அவர் ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார். அங்கே ஒரு சிட்டியார் ஒருவர் இருந்தார், அவருடைய மகள் பூம்பாலை. அந்த பெண்ணை அவர் சம்பந்தரை பற்றி கேள்விப்பட்டு இவருக்குத்தான் மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வளர்த்து வருகின்ற காலத்திலே எதிர்பாராதமாக அவர் இறந்து விடுகின்றார். இவர் இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி அவருடைய அஸ்தி அல்லது சாமரை கரைக்காமல் ஒரு குடத்திலே வைத்து பேணி வருகின்றார். பின் காலத்திலே சம்பந்தர் அந்த தலத்துக்கு வருகின்ற பொழுது சம்பந்தரை வழிபட்டு அந்த அஸ்தியை அவரிடம் கொடுக்கின்றார். அப்பொழுது சம்பந்தர் ஒரு பதிகம் பாடுகின்றார். இது தேவார பதிகத்திலே இருக்கின்றது. அப்ப அந்த பதிகத்திலே பூம்பாவாய் என்று முடியும். அந்த இதிலே போதியோ பூம்பாவாய் என்று சொல்லி அப்போ ஒவ்வொரு பதிகத்திலையும் அங்கு காலத்தில் நடைபெற்ற பல விழாக்களை பற்றி குறிப்பிட்டு இது எல்லாவற்றையும் பார்க்காமல் நீ போனாயோ பூம்பாவாய் என்று பாடுகின்றார். புரட்டாதி மாதத்தில் அடியார்களுக்கு உணவு படைக்கின்ற விழா நடக்கும், அட்டுட்டல் விழா. அட்டு என்றால் அடிசன். அற்பசி மாதத்தில ஓண விழா, கார்த்திகையில விளக்கீடு, மார்கழியில திருவாதிரை, தை மாசத்துல தைப்பூசம், மாசியில கடலாடு விடா, பங்குனியில உத்திரம், சித்திரையில அந்த காலத்துல அட்டமி விழாண்டு இருந்தது. இப்ப நாங்க சித்திரா பௌர்ணமி வந்து விட்டது, சித்திர வருஷப்பிறப்பு வந்து விட்டது, சம்பந்தனுடைய காலத்துல சித்திரை அஷ்டமி ஒரு விழாவாக கொண்டாடி இருக்கிறார்கள். இது வழக்குழந்து போய்விட்டது. வைகாசியிலே ஊஞ்சல் விழா, நான் நினைக்கிறேன் ஒரு ஸ்பிரிங் பெஸ்டிவலாக இருக்கு, ஊஞ்சல் விழா. ஆணி ஆடி ஆவணியில பெருஞ்சாந்தி விழா என்று மாதம் ஒரு முறையாக பலவிதமான திருநாட்கள் அந்த காலத்திலே கொண்டாடப்பட்டு வருவதை அவர் குறிப்பிடுகின்றார். இதிலே அந்த புரட்டாசி மாதத்திலே அட்டுட்டல் என்ற அமுது படைக்கிற விழா, மாசி மாசத்துல கடலாடுகின்ற விழா, ஆணி ஆடி ஆவணியில இருக்கிற பெருஞ்சாந்தி விழா, இதெல்லாம் இன்றைக்கு வழக்கட்டு போய்விட்டது. சித்திர மாதத்து அட்டமி திருநாள் வந்து இன்றைக்கு சித்திரை பௌர்ணமியாக வந்துவிட்டது. அஷ்டமி என்ற அந்த திருநாள் இன்றைக்கு எட்டாவது எயிட் லீவ் நடையில நடந்தது, இன்றைக்கு பௌர்ணமியாக பதினாறாவது பூர்ணமி லீவ் நடையில நடக்கின்றது. அப்படி பலவிதமான விழாக்கள் காலங்காலமாக வருவதும் போவதுமாகவும் கூட இருக்கின்றதை பார்க்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பண்டிகைகள் வந்து நாங்கள் இதிலே பலவிதமாக, சில பேர் சொல்லுவார்கள் இவற்றை ஏன் நாம் கொண்டாட வேண்டும், தீபாவளி நமது திருநாளா, இப்ப ஹலோவின் நமது திருநாளா இல்லையே, இருந்தாலும் வீடுகளை எல்லாம் ஹலோவீனுக்கு வீடுகளை அலங்கரித்து பிள்ளைகளுக்கு ஆடை அலங்காரம் எல்லாம் வேண்டி கொடுத்து தின்பண்டம் கொடுப்பவர்கள் கேட்பார்கள் தீபாவளி நமது திருநாளா என்று. இது இன்னொரு மயக்கம் இல்லையா, எங்கேயும் எங்களுடைய மதம் என்று வந்துவிட்டாலே வரிந்து சண்டித்தனம் காட்டுபவர்கள் இருக்கின்றார்கள். அது அதுல பார்த்தால் இது வந்து வேற மதத்துக்காரர்கள் செய்வது அல்ல, உமது மதத்திலே தமிழர்களாக சைவர்களாக இருந்து கொண்டே இந்த தீபாவளி நமது திருநாளா, இது நம்முடைய திருநாள் இல்லை, இது வட இந்தியாக்காரருடைய திருநாள், இது ஆரியர் கொண்டு புகுத்தின திருநாள், இது பிராமணர் குலத்தியுடைய மூட வழக்கம், இப்படி எல்லாம் சொல்லி குட்ட குழப்புகிறவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இந்த சைவ சமயத்துக்கு இந்த பெரிய சவால்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டுல என்னுடைய சைவத்துக்கு என்னன்னு கேட்டால், இப்ப மற்ற மதங்களை விட சைவ சமயத்தினுடைய கொள்கைகளை இந்த விஞ்ஞான ஆராய்ச்சிகளின் மூலமாக என்றுமில்லாதவாறு அது பல உண்மைகளை நாங்கள் கண்டு வருகின்றோம். இப்ப இந்த 21ஆம் நூற்றாண்டுல வந்து மற்ற மதங்களை போல விஞ்ஞானமும் வளர்ந்திருக்கின்றது. அந்த விஞ்ஞானம்
3: நேயர்கள் இதுவரை மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கேட்டீர்கள்.
4: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: அங்க வியாக்கரணத்தை பத்தி சொல்லுங்க, இங்க என்ன சொல்ற விருதா தர்க்கவசசா, ரொம்ப அதிகமாக மணிக்கணக்காக பேச்சு பேச்சு தொண்டையை வத்தும்படி பண்ற பாத்தீங்கள, இதுவும் தப்புங்க. பட்டோ உருதா கண்டக்ஷோபம் வஹசி அரசா தர்க்கவசசா பதம் போஜம் சம்போ பஜ பரமசௌக்கியம் ரஜசுதீஹி, ரஜ பரமசௌக்கியம் உயர்ந்ததான் ஒரு ஆனந்தத்தை அடையப்பா. நாலு பேர் நீங்க நன்ன வாசர் கேள்னு உங்களை ஸ்தோத்திரம் பண்ணினா அதனால ஏதாவது உனக்கு லாபம் வருமா? என்னமா அழகா வாசிருக்காரு, எதை சொன்னாலும் கட்ட டக்கு டக்குன்னு பதில் சொல்றாரே சார், என்ன கொம்ப முளைச்சிருக்க. ஆனா அந்த பகவான தியானம் பண்ணலையானால், பகவான் நாமாவை சொன்னலையானால், உங்க மனசுக்கு சாந்தி வறுமையானால், பத்து பேர் உங்களை நாடினவர்களுக்கு கூட மனசாந்தியை நீங்க கொடுக்கலாம். ஞாபகம், எந்த மகாத்மாவுடைய மனசு சாந்தமா இருக்கா அங்க நம்ம போய் சேர்ந்தோமையானால் நம்ம மனசும் சாந்தியாகும். நிறைய பேர்களை ரமணாசிரமத்துக்கு போயிருக்கா, நிறைய பேர் அங்க என்ன பண்றாரு, அவ்வளவு இந்த சொசைட்டிக்கு போயிட்டு அங்க இவருக்கு அந்த கண்ணை மொழின்னு மணிக்கணக்கா உட்கார்றான். என்ன சார் இங்க இருக்க, ஒண்ணும் இல்ல, அங்க இருந்தவர் மனசாசியா இருந்தார். அந்த மனசுங்கிறது எப்படின்னு, அது ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ். ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கிறவாள் நடுவுல நம்ம போனோம்னு வச்சோங்களேன், நாங்க அந்த சீரியஸா இருக்க முடியுமா? நீங்களும் சிரிச்சுட்டு இருக்கணும். அதே போலயே ரொம்ப நாலு பேர் சீரியஸா இருந்துட்டு இருக்க, ஏதோ கவலை இருந்திருக்க ஹாஸ்பிட்டல்ல, அங்க போய் நீங்க சிரிச்சுட்டு கை கொட்டி சிரிச்சுன்னா வெளியில அனுப்பிச்சிருவான். என்னடா யாரு எப்படி இருக்காளோ அது மாதிரி நம்ம பழகணும் அல்லவா? அதே மாதிரி தான் நம்ம பக்தியோட இருந்தோமையானால் உங்க பக்கத்துல இருக்கிறவாளுக்கும் மனசாந்தி வரும். அதனால்தான் சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. முக்கியமா மனுஷனுக்கு வேண்டியது என்ன, சத்சங்கம் வேணும் சார். சத்சங்க நல்லவர்களோட சேரணும். அவளுக்கு நீங்க அவ மணிக்கணக்கா பேச மாட்டா, எதையும் நினைக்க மாட்டா, எதோடையும் சொல்ல மாட்டா. மார்க்குகள் எல்லாம் வெறும்னு உட்கார்ந்துருப்ப, அவ உட்கார்ந்துருப்ப, அவ பக்கத்துல நம்ம உட்கார்ந்தாலே ஒரு நமக்கு அதான் சொல்றாரு. அனாவசியமா பேச்சு நிறுத்துங்க, இந்த வார்த்தை அந்த வார்த்தை சாஸ்திரங்கள் அது சொல்லி இருக்கு இது சொல்லி இருக்குங்கிறது இருக்கணும். கொஞ்ச நேரம் வாசி தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். தெரிஞ்சின்ற பிறகு அந்த தத்துவத்தை மனசுனால தியானம் பண்ணுங்க, பகவானுடைய ஸ்வரூபத்தை இதயத்துல தியானம் பண்ணுங்க, அவருடைய மாக்க மந்திரத்தை ஜபிங்க. ஜபிச்சு ஜபிச்சு கடைசியில் இந்த ஜபமும் மானச ஜபமா மாறி போயிடும். ஒரு கத்தி சொல்ல வேண்டாம், உங்க மனசுல வாயால உங்களுக்கு மட்டும் கேட்கற மாதிரி ஜபம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாளா என்ன ஆயிடுதுன்னு அது மனசுக்குள்ள இருந்த மானசிக ஜபமா ஆகட்டும், அப்புறம் உங்க மூச்சு காத்தாக ஆகட்டும். ராத்திரி தூங்கி முழிச்சிருந்த பொழுது நீங்க கொஞ்சம் கவனிச்சலையானால் அந்த தூக்கம் முழிச்சுக்கிற காலத்துல உங்க மனசை ஜபம் பண்ணிட்டே இருக்கு. என்ன சுவாமி அப்படின்னு அப்படி ஆயிடுது, உங்களோட ஒன்னா ஆயிடுது, ஒன்று போயிடுது. அப்படி ஒரு சுரூபங்களை அடைய வேண்டாமா? அதனால்தான் அப்படிப்பட்டவாழ் ஆச்சாரியார் சுதீஹிங்கிற அங்க வந்து மூடமதே என்று சொன்னார். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, எப்படி இருந்தாலும் உங்களை காப்பாத்து வருவார். இந்த மகாவிஷ்ணு இருக்கார் பார்த்தீங்களா, எந்த நிலையில இருந்தாலும் உங்களை காப்பாத்தக்கூடிய சித்தமா இருக்கார். அது அப்படி பண்ணணும். நிறைய வார்த்தை வந்துருக்குன்னு உங்களுக்கு அந்த சாஸ்திரம் வாசிச்சிருக்கேன் இந்த சாஸ்திரம் வாசிச்சிருக்கேன் கர்வம் வரக்கூடாது. ஆகையால் புத்தி சக்தி இருந்த போதிலும் நீங்க வினயமா இருக்கணும். படிச்சவனுக்கு அழகு வினயம், எல்லோருக்கும் தாழ்ந்து போறத, எல்லோரையும் அனுசரிச்சு போறத, யாரையும் கடோரமா பேசப்படாது, யார பத்தியும் அனாவசியமாக வம்பு சொல்லப்படாது. அப்படி ஒவ்வொரு க்ஷணமும் பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும். இதுதான் முக்கியமாக நம்ம அடைய வேண்டியதான ஒரு பாதைங்கிறத இந்த ஸ்லோகத்தோட கடோவா மிருத்பிண்டோவா பியணுரபித தூமோக்னிரஜலஹ படோவா தந்துர்வா பரிஹரதி கிம் கோர சமனம். கோரமா இருக்க கூடியதான மிருத்யுவை தாண்டி கொடுக்குமா? அது முடியாதப்ப. விருதா கண்டோபம் வஹசி, அனாவசியமா பேசிட்டு இருக்காய். தரசா தர்க்கவசா, இந்த ஹேதுவாதங்கள், இது இப்படியானா என்ன அப்படியானா என்ன, மணிக்கணக்காக பேசிட்டு இருக்க பார்த்தல. இந்த பேச்சுல ரெண்டு விவகாரம், ஒன்னு என்னன்னா பூர்வம்பு பேசுறது, ரெண்டாவது இப்ப என்னன்னா இந்த கம்பி இதுல டிவியில வரக்கூடியது அந்த சீரியலை பத்தி மணிக்கணக்கா பேசுற, அது ஆயிடுத்தன. ரெண்டாவது மூணாவது என்னன்னா இந்த கிரிக்கெட்டை பத்தி, அஞ்சு நாள் கிரிக்கெட்டு ஒரு நாள் கிரிக்கெட் ஆச்சு, அது என்னடா 2020 இன்னைக்கு எங்கேயோ ஒரு அட்டை 10 out of 10 என்ன விவகாரம், இவனால நம்ம நேரமும் பார்க்க முடியல. ஆனா விவகாரம் என்னடா, அதை பத்தி மணிக்கணக்கா இவன் அதுல பாடினா நன்னா இருக்கும், அவன் இது இந்த தெருவுக்கும் பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களுக்கு சண்டை போட்டு அதையும் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஊர்வம்பு பார்த்து பார்த்து நமக்கு வழக்கம் ஆயிடுது பார்த்தேல. ஆனா இவைகளை எல்லாமும் படைச்சதான் அந்த பகவான் நினைக்கல பாருங்க. நீங்க மணிக்கணக்காக இவைகளை பார்த்துட்டு இருக்கோம், எந்த ஒரு பொருளை நீங்க உபயோகிக்கிறீங்களோ, எந்த சட்டையை போட்டிருக்கோ, எந்த வேட்டியை வென்றிருக்கோ, எந்த குச்சியில உட்கார்ந்துட்டு இருக்கோ, எந்த ரூம்ல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, எல்லாம் அவர் படைச்சது. அவரை நினைக்கிறோமா? ஆரா மமஸ்ய பஸ்யந்தி நதம் பஸ்யதி கஷ்டனா. தினந்தோறும் வாக்கிங்கு போறேன் சார், பார்க்கல போய் சுத்தோ சுத்துன்னு சுத்தினா சார், அந்த பார்க்கல போய் உட்கார்ந்துட்டு வரேன் சார். இந்த பார்க்க யாரு தயார் பண்ணினான் தெரியுமா உங்களுக்கு? அதே போல உங்களுக்கு இந்த ஒரு அழகான சரீரத்தை கொடுத்திருக்க, இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு இதுல ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தா உங்க வாழ்க்கை எப்படி ஆயிடும் போறது? கண்கள் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு, இதுல ஏதாவது ஒரு உருப்படி வேலை செய்யலன்னு நம்ம கதை என்ன? ஒரு சின்ன சின்ன விரல், அந்த விரல்ல ஒரு நகம், அந்த நகத்துல வலி வந்தது என்ன அடேப்பா என்னால தாங்க முடியலைங்கிறோம். அப்பதான் தெரியறது அந்த நகம் எத்தனை விஷயத்துக்கு உபயோகப்படுறதுன்னு. இது வரைக்கும் தெரியல, அவன் அது வாட்டு போயிட்டு இருக்க. இந்த சரீரத்துல நம்ம ஹியூமன் பாடியில ஒவ்வொரு உருப்படியும் உபயோகப்பட வேண்டியதுதான், அதுக்கு முக்கியமான பிரயோஜனம் இருக்கு. ஆனா அது எப்பொழுது அது வேலை செய்யலையோ அப்பத்தான் நமக்கு அதனுடைய அருமை தெரியறது. ஆனா இவ்வளவு சரீரத்தை இது உண்டு பண்றதுக்கு பகவான் எவ்வளவு நமக்கு ஹெல்ப் பண்ணான்னு யோஜனை பண்றல. அப்பொழுது குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை கண்ணு இருக்கு பார்த்தால, அந்த கண்ணு அதனுடைய இமை, அந்த இமையில ஒவ்வொரு இமையிலையும் 23 முடி, அது வேற எண்ணி வச்சிருக்காரு. ஒருத்தர் மேல கண்ணுல 23, கீழே எமையில 23 முடி. அந்த முடியை வேற தயார் பண்ணி கொடுத்திருக்காரு. ஏன்டா இந்த தூசி விழப்படாதான் கண்ணுக்குள்ள எவ்வளவு பகவான் பண்ணிருக்காரு பாத்தீரா. அந்த பார்த்ததான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டாமா? இது யாரு பண்ணியா? பகவான் இல்லேன்னு நீங்க சொல்லுங்க, அது வேற விஷயம். ஆனா என்ன, இந்த விவகாரங்கள் நீங்க உங்களால ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாத. நீர் பாட்டுக்கு உள்ள தள்ளிண்டே இருக்கள், தோசையாவும் இட்லியாவும் இல்ல தண்ணிருக்க. ஆனா உள்ள தள்ளினத ஜீரணம் ஆறத எப்படி சார் ஆறத? ஒண்ணும் இல்ல, ஆகாரத்தை அன்னத்தை அப்படியே ஒரு பாத்திரத்துல வச்சுன்னு மறந்து போயிட்டா ஒரு மாமி. ரெண்டு நாள் அன்னவர் பார்த்தா அது பூச்சி வருது. அதே போலயே நீங்க

அப்படி சுகத்தை அடைவேள். ஆகையால் பகவான் இடத்துல பக்தி செலுத்துங்க. பகவான் யார், ராமனாகட்டும் கிருஷ்ணனாகட்டும் பிள்ளையாராகட்டும் மகாவிஷ்ணு ஆகட்டும் மகாலட்சுமி தாயாராகட்டும், உங்களுக்கு எது இஷ்டமோ அது. ஆனா என்ன, அவரை தியானம் பண்ணும். உலகத்தை படைச்சதான் அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணுங்க. பதம் போஜம் கம்போ பஜ பரம சௌக்கியம் ரஜ சுதீஹி மனஸ்தே பாதாப்தே. ஹே பரமேஸ்வரா, நான் பாக்கறேன் என்னால முடியல. ஏன்னா காலம் எழுந்து வயது குழம்புக்காக ஓட வேண்டியதா இருக்கு. ஓடி சில பதார்த்தங்களை நம்ம பார்க்கும் பொழுதும் நமக்கு சமயம் கொஞ்சம் டைம் இருக்குமே, ஏன்னா அப்பவும் நினைக்கணும்னு பாக்கிறேன், அப்பவும் முடிய மாட்டேங்கிறது. ஏன்னா யாரோ ஒருத்தர் வர அவரோட பேசிட்டே இருக்கும், வேற ஏதாவது பொருள் வருது, உன்னை நினைக்கிறதுக்கு சமயமே இல்லப்பா. அது என்னாச்சு, ஊர்ல இருக்கிற எல்லா காரியமும் பண்றதுக்கு சமயம் இருக்கு, ஆனா பகவான் நினைக்கிறதுக்கு வந்து சமயம் இல்லப்பா. அதனால என்ன பண்றது, நீ தான் சரிப்படுத்திக்கணும் என் மனச, நீ தான் உன் வழிக்காக திருப்பிக்கணும். அதனால்தான் நான் உன்னை பிரார்த்தனை பண்றேன், மனஸ்தே பாதாப்தே நிவசதூ. ஹே பரமேஸ்வரா, என்னுடைய மனசானது எப்பொழுதும் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கட்டும், உன் திருப்பாதங்களையே நினைத்துக் கொண்டிருக்கட்டும். என்னால பண்ண முடியல, நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன, என் மனச திருப்ப வேண்டியதான பொறுப்பு நீதான், உனக்கு தான் பாருங்க. மனஸ்தே பாதாப்தே நிவசதூ வஜஹ ஸ்தோத்ர பணிதோ, என்னுடைய வாக்கு எப்பொழுதும் உங்களுடைய ஸ்தோத்திரத்தையே சொல்லும் சொல்லணும். லோகத்துல எத்தனையோ பதங்களை பேசிட்டு இருக்கேன், ஆனா உன்னுடைய திருவடியை நினைக்கிறேனா இல்லையப்பா, உன்னுடைய ஸ்தோத்திரத்தை சொல்றேனா இல்லையே. ஆத்மாத்வம் கிரிஜாமதி சகதரா பிரணசரீரம் கிரகம் பூணா பூஜாதே விடயோ பபோகரஜனா நித்ரா சமாதி ஸ்திதி. நினைக்கலையே, வெறுமன உட்கார ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைச்சது, ஏனால் அப்படியே உட்கார்ந்த நம்ம இதயத்துக்குள்ள பகவானுக்கு ஒரு சிம்மாசனத்தை போட்டு அதுல அவருக்கு பார்வதி பரமேஸ்வரால உட்கார வச்சு அவருக்கு பாலாலையும் கங்க ஜலத்தினாலையும் அபிஷேகம் பண்ணி ரத்ன இக்கல்பிதமாசனம் இமஜலை ஸ்நானம் திவ்யாம்பரம் விசேஷமாக அபிஷேகம் பண்ணி அவருக்கு பட்டாடை போத்து தங்கத்தினால செய்யப்பட்டதான புட்பங்களோட சேர்த்து அவர் பாதங்களுக்கு அர்ச்சனம் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி தியானம் பண்ணுங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைக்காத உங்களுக்கு எப்ப கிடைக்கிறதோ அப்படி. இதுக்கு மடியா இருக்கணும், ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கணும், சுத்தமா இருக்கட்டும், அவைகள்லாம் அவைகள்லாம் பண்ணிட்டு மனசு வேற ஏதோ நினைச்சாலும் அது சுத்தம் இல்ல. எப்படி இருந்தாலும் பகவான் நினைச்சுட்டு இருந்தாலேனால் ஹரிர் ஹரதி நாமானி பாபானி துஷ்ட சித்தை ஸ்மிருதா, கொடூரமான எண்ணம் இருக்கிறவள் நினைச்சாலும் அவளை சுத்தப்படுத்துவாராம், தூய்மை ஆக்கிறாராம். அதே விதமாக பகவான் நாமாவ பகவான மனசுல தியானம் பண்ணுங்க, அவருடைய அவருக்கு ஸ்நானம் பண்ணி வைங்க, பட்ட வீதாங்கிற கொடுங்க, அவருக்கு உலகத்தில் இருக்கக்கூட அப்படியே பழக்கடைக்கு போனேன், அந்த பழக்கடையில் இருக்கிற பழங்கள்லாம் பகவானுக்கு மனசால நினைக்கலேன். யாருதோ நீங்க நைவேத்தியம் பண்றது, உலகம் முழுக்க அவர் தான் சுவாமி. உலகத்துல இருக்கிறது எதையும் நீங்க பண்ணல, புட்பமோ பலமோ அவர் படைச்சது. உங்களுடைய சரீரத்தையோ நீங்க சொல்லக்கூடியதான வேதங்களோ அவர் படைச்சது, தனியா இல்ல. நீங்க உங்களதுன்னு சொல்றதுக்கு உலகத்துல ஒண்ணும் இல்ல, அவர் படைச்சதான பதார்த்தத்தை அவருக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். ஆச்சாரியர் சௌந்தர்யலகரி எல்லாம் பண்ணிவிட்டு பிரதீபஜ்வாலாபி அப்படின்னு அந்த சூரியனுக்கு கற்பூரஹாரதி பண்றான். அந்த சூரியனுக்கு கற்பூரஹாரதி பண்றது அந்த நெருப்ப அந்த சூரியனையே சந்தோஷப்படுத்துறதா இல்ல, நீங்க வந்து அவருக்கு அர்க்கியம் கொடுக்கிற சௌந்தர ராஜாவுக்கு எங்க இருந்து ஆத்துல இருந்து பாட்டல ஜலம் கொண்டு போய் அர்க்கியம் கொடுக்கறேடா, கங்கையில ஸ்நானம் பண்றேன், இங்க இருந்து கொண்டு போறேன் தீர்த்தத்தை, இல்ல அங்கிருந்து தீர்த்தத்தை கொண்டு வரேன். கங்கா கங்கேது யோ புரூயாத் யோஜனா நாம்சதை ரபி, எத்தனை மைலுக்கு அண்ணண்டா இருந்த போதிலும் கங்கா கங்கான்னு சொன்னாலே கங்கா மாதா உங்களுக்கு அவ்வளவு புண்ணியத்தை கொடுக்கறாளாம். அங்க கங்கையில ஸ்நானம் பண்ணும் பொழுது அங்க அர்க்கிய பிரதானத்தை அந்த ஜலத்தையே கொடுத்து கங்கா மாதா அர்க்கியம் பண்ணினா போறோம், வேற ஒண்ணு வேண்டாம். அங்க இருந்து இந்த கங்கா மாதாவையோ பரமேஸ்வரனையோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணினா அமிதமான ஒரு புண்ணியம். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவனால் கொடுக்கப்பட்டதான பொருளை அவருக்கே கொடுத்துட்டு இருக்கோம், அதுதான் முக்கியமா வேண்டியது. ஆகைய பரமேஸ்வரா நிவசதமத ஸ்ரோத்ர பணிதவு கரௌச்ச அர்ச்சாயாம் அபியர்ச்சாயாம், ரெண்டு கைகளும் இருக்க அந்த பகவானுக்கு பணிவிட பண்றதுக்காக காலம்பரம் எழுந்து அவருடைய மந்திரத்தை எல்லாம் சுத்தப்படுத்தி பழைய புட்பங்கள்லாம் எடுத்து அதான்

சுத்தமா நீட்டா பண்ணி வச்ச சந்தனத்தை வச்சு அரைச்ச அந்த சந்தனத்தை அவருக்கு இட்ட குங்குமம் இட்ட ஒவ்வொரு புஷ்பமா வச்ச கிராமத்தில் 100 படம் இருப்பான். ஒவ்வொரு படத்திலும் வச்சுட்டே இருப்பான். வர வர இப்ப என்ன ஆயிடுதுன்னு இவளுக்கு பொழுது இல்ல, ஒரே ஒரு படம் போறோம்னு வச்சுட்டு இருக்க. அவ்வளவுதான் இவ்வாறு நிறைய படங்கள்லாம் இந்த கிராமத்துல பாத்த இல்லையா, ஹால்ல முழுக்க இங்கிருந்து அங்க வரைக்கும் இருக்கான், ஒவ்வொன்னா வச்சுட்டு வருவா. ஏன் அவளுக்கு அவ்வளவு பக்தி. அவ என்ன பொழுது இல்ல சார் அவளுக்கு, வேஸ்ட் பண்ற டைம் இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கா, அவள நேரமும் பகவானோடய இருக்கணும்னு நினைச்சா. நாம என் நேரமும் எங்க இருந்துட்டு இருக்கோம், டிவியில இருந்துட்டு இருக்கோம், என் நேரமும் கதை பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசனை பண்ணி உங்களை நீங்க திருத்திக்கணுமே தவிர இன்னொருத்தர் திருத்துறது இல்ல, இன்னொருத்தர் சொல்றது இல்ல. நம்ம டிராஸ்டிக்கா என்ன பண்ணும், பேச்ச நிறுத்தணும். முக்கியமாக இன்னொருத்தரை பத்தி பேசவே படாது, எப்பொழுதும் பகவான பத்தியே பேசணும். அதே போலயே என்ன பண்ணணும், பகவத் சம்பந்தமாக நம்ம வாழ்க்கை இருக்கான்னு பாருங்க. எத்தனை பிறவைகள் எடுத்தாச்சு, எத்தனை சுகங்கள் அனுபவிச்சாச்சு, எத்தனை துன்பங்கள் அனுபவிச்சாச்சு, எத்தனை பொருளை நம்ம சாப்பிட்டாச்சு, இன்னும் அதுலயே இருந்துட்டு இருக்கணுமா? வேண்டாம். ஏ பரமேஸ்வரா, அலமிதி வாகேவ நிஷ்ராணனம், இனிமேல போருமப்பா, நீ வேஷம் கட்டினது ஹரிதாரம் பூச்சினது போருமப்பா, நீங்க என்ன பண்ணணும், இதோட நிறுத்துங்க, இந்த ஜென்மாவே கடைசி ஆகட்டும், நான் உங்களோட வந்து சேர்ந்து விடுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தீவிரமாக வரணும். அதனால நம்ம பாதுகா கைகள் என்ன பரமாத்மாவுக்கு தொண்டு பண்றதுக்குத்தான் உபயோகப்படுத்தணும். கிராமத்திற்கு போனா ஒவ்வொரு அகரஹாரமும் இருக்கும், அகரஹாரத்துல இந்த கோடியில சிவன் கோவில், அந்த கோடியில பெருமா கோவிலும் இருக்கணும். என்ன பண்ணுவா தெரியுமா, நான் காலமே போய் கோவில பெருக்குவா. இந்த மாதிரி ஜமீன்தாரா இருந்துட்டு இருப்பான், 50,000 இருக்கும். என்ன என்னடா கோடியில போய் கோவில பெருக்குவா, அங்க நந்தவனம், ஒவ்வொரு கோவில்லயும் புஷ்பங்கள் இருக்கும், அந்த புஷ்பங்கள்லாம் பறிக்க வேண்டியது, அதை நீட்டா கட்டி பகவானுக்கு மாலையா கொடுக்க வேண்டியது. இங்கிருந்தா எல்லாம் மாலையா எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கற, அங்க மாலையை கட்டணும். பகவான் நாம அவ சொல்லிண்டே பண்ணிட்டு இருந்த அவள்லாம், அவளுக்கு டிவி கிடையாது, செல்போன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா எப்படி இருந்தா, அவ மனசு பகவான் இடத்துல இருந்தது. அதனால அவ உலகத்தை படைத்ததான அந்த பகவானுக்கு தொண்டு பண்ணிட்டு இருந்தோம் எனக்குடியதான எண்ணம் இருந்தது. இப்ப எல்லாம் நமக்கு என்ன எண்ணம், 4 பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணட்டும், பாத்திடம் ஏன் கிட்ட காசு இருக்கு, 4 பேர் எனக்கு சகாயம் பண்ணணும். வேண்டாம், நீங்க எப்பொழுதும் பகவானுக்கு தொண்டு பண்ணுங்க, இன்னொருத்தருக்கு துண்டு பண்ணியே நம்ம சௌக்கியமா இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாமா? அதான் சொல்றார், கரௌ சர்ச்ச அப்யர்ச்சயாம் ஸ்ருதிரபி கதா கர்ணனவிதோ. நம்ம காது இருக்க, இந்த காதுக்கு தான் தெய்வீ சம்பத்துன்னு பேர். கண்ணு மானுஷி சம்பத், மானிட உலகத்தில் இருக்கக்கூடியதான போகங்களை அனுபவிப்பதற்காக கண்ணு, நல்ல உருவம், நல்ல அட்வர்டைஸ்மெண்ட், இத பார்த்துட்டு இருக்கு கண்ணு. ஆனா காதுகள் இருக்கு பத்தியல, அந்த பகவானுடைய நாமாவை கேட்கும், அந்த பகவானுடைய வீரியங்களை கேட்கும், பகவான் பண்ணினதான பல செயல்களை கேட்டு கொண்டிருக்கோம். இதை கேட்க கேட்க உங்க மனசுல பக்தி ஜாஸ்தியா சுலபமாக சாஸ்திரங்களை வாசிக்கிறதுனா புஸ்தகத்தை பார்த்து படிக்கிறது இல்ல, பார்த்து படிச்சா ஒண்ணும் வராது. நம்ம நாட்டுல எப்படி படிக்கிறத, குரு சொல்லிட்டே இருப்பார், சிஷ்யால் கேட்டு இருப்பார், புஸ்தகமே கிடையாதுன்னு. பழைய நாள்ல சிஷ்யால்னா புஸ்தகம் பிரிண்ட் ஆகலையே, ஆனா 1000 பக்கம் புஸ்தகத்தை நோட்டு பண்ணி விடுவோம். எப்படி 100 தரம் சொல்லுவா குரு, அழுத்துக்க மாட்டார், அவர் சொல்லிட்டே இருப்பார். இவனுக்கு வர பரியம் தான் அவர் சொல்லிட்டே இருப்பார். அவருக்கு என்ன, இது போல 10 சிஷ்யாளுக்கு சொன்னா அவருக்கு மறக்கவே மறக்காது ஜென்மாவில், அந்த சிஷ்யன் இன்னொரு 10 பேருக்கு சொல்லிட்டே இருப்பார். இப்படியே சொல்லி சொல்லி பாடங்கள்லாம் எப்படி நோட்டுல இல்ல, எங்க இருக்க, இதயத்துல இருந்தது. எந்த அவள்லாம் மூவிங் லைப்ரரியா இருந்தா, எதை கேட்டாலும் அப்பவே சொல்லிட்டே இருக்க, நான் பார்த்து சொல்லணும், கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ணி சொல்லணும், ஒண்ணுமே கிடையாது. கிராமாந்திரத்துல பாருங்க, நம்ம ஊர்ல மெட்ராஸ்லயே போறோங்க, இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகப்படாது, இந்த நாடார் கடைக்கு போகணும். அவன் பாட்டுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் போடுற, 50 என்ட்ரி இருக்கும், அப்படியே வாயாலேயே கணக்கு போட்டு டக்கன் கொடுத்தோம். இங்க கேக்குறவெல்லாம் இது 1/2 கிலோ கொடுங்க, அது 100 கிராம் கொடுங்க, இது 3/4 கிலோ கொடுங்க, முதல்ல 3/4 கிலோ கொடுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 கிலோ கொடுங்கன்னா, அதே மாதிரி கரெக்டா எல்லாம் போட்டு டக்க டக்குன்னு போட்டு கூட்டி சொல்லி போடுவான் சார். நம்ம ஆத்துல பையனுக்கு என்னடா இவன் என்ன MSc மேத்தமெட்டிக்ஸ், எது என்ன போடணும்னா என்ன, அப்ப கால்குலேட்டர் கொண்டாங்கிறான், செல்போன்ல கால்குலேட்டர் வச்சு அதை போட்டுறானே தவிர வரல, விவகாரம் கேட்ட வழக்கம் இல்ல.
ஆனா விவகாரம் எப்படி நடந்ததுன்னு எல்லாமே காதால கேட்டுத்தான், சர்வமும் படிப்பெல்லாம் காதால கேட்டுத்தான் வந்தது. பகவன் நாமாவை காதால கேட்டுத்தான் இருக்கும், மனசாந்தி காதனால தான் வரும், கண்ணால இல்ல. ஒரு பொருளை பார்த்தேன்னா மனசு கொதிக்கிறது, ஆனா நல்ல வார்த்தையை இனிமையான வார்த்தையை கேட்டேன்னா மனசுக்கு சாந்தியை கொடுக்கும். ஆகையால் தான் சாஸ்திரங்கள்ல மனசு காத இனங்களுக்கு தெய்வீ சம்பத்துன்னு சொல்லு. பகவான் அடையறதுக்கு காது ரொம்ப முக்கியம். அந்த காயத்ரி மந்திரத்தை அப்பா 8வது வயசு சொல்லித்தரார். அந்த சொல்லி கொடுத்த அந்த காயத்ரி மந்திரம் காதால கேட்கலையானால், ஒரு 40 வருஷம் விடாம ஜபம் பண்ணலையானால், காலமே 300, சாயங்காலம் 100, மத்தியானம் ஒரு 50, ஏதோ ஒண்ணு ஜபம் பண்ணிட்டே இருந்தேனால், ஒரு 50-60 வயசுக்கு அவனுக்கு தானா வைராக்கியம் வந்துடும், தானா வேதாந்தத்தை கேட்கணும்னு ஓடி விடுவான். ஒரு மனுஷன் சித்த சுத்தி ஆயிருக்கு, அவன் நன்னா இருக்காங்கிறதுக்கு அடையாளம் என்ன சார்? தெரியாமலேயே, அவனுக்கு தெரியாமலேயே வேதாந்தம் சுவைக்கிறது. எப்பொழுது அவனுக்கு வேதாந்தம் சுவைச்சதோ அப்ப அவனுடைய ஜென்மா கடைசி ஜென்மா ஆச்சு. பபூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே. நீங்க பகவன் நாமாவை சொல்லிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு ஜபத்தை பண்ணிட்டு இருக்கேன், இது சித்திய கொடுக்கறது, உங்களுக்கு நன்மையை கொடுக்கறதுன்னு என்ன? இது போல பகவான பத்தி கேட்கணும், அதை நான் கேட்கணுங்கிறதுக்காக மனசு அங்கிருந்து நிக்கணும். மற்றவர்களுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் கேட்டு ஒரு 5 நிமிடம் கேட்டு போயிடுவான், ஏதோ இது நமக்கு பிடிக்கல சார், வேற ஏதோ போங்கன்னு. பரதநாட்டியத்தை மணிக்கணக்கா பாப்பா, அதுலயும் ஒரு டான்ஸ் நடக்கிறதுன்னு வச்சுங்களேன், மணிக்கணக்கா அதுல பாத்துட்டு இருப்பா. ஆனா இத கேட்க முடியாது, இது கேட்கணும்னா அவன் அருளால் அவருடைய அனுகிரகம் இருந்தா தான் அதை பார்க்க முடியும். ஆகையால் அப்படிப்பட்டதான இதுல சுருத்த கதா கர்ணன விதவ், அந்த கதையை நான் கேட்டுட்டே இருக்கிறது சொல்லுங்க சார். தவத்யானே புத்தி, அதே போல நமக்கு புத்தி, அதுவன்னா பகவான தியானம் பண்ணணும். கோவிலுக்கு போறேள், பகவான பாக்கிறேள், பார்த்த பிறகு அவர் கற்பூர ஆரதி பண்ற, அந்த ஆரதி பண்ணும் பொழுது கண்ண மூடிடுறோம். இல்ல, நம்ம என்ன பண்ணணும், கற்பூர ஆரதி பண்றப்ப நல்லா பகவானை பார்க்கணும். பார்த்த பிறகு அவர் கற்பூர ஆரதி கண்ணுக்கு கொடுத்த பிறகு அந்த கண்ணுக்கு ஒத்திண்டு அப்புறம் கண்ணை மூடணும். கண்ணை மூடி எந்த உருவத்தை நான் பார்த்தேனோ அந்த உருவத்தை இதயத்துல நிறுத்தக்க முயற்சி பண்ணணும். என்ன, பகவானுக்கு எந்த உருவத்தை நீங்க பார்த்தீங்களோ அந்த பார்த்த உருவம் இங்க இதயத்திலேயே இருக்கணும். இதுதான் தியானம்னு பேர். தியானம்னு என்னது சார்? அந்த பகவானுடைய உருவத்தை மனதில் வைத்துக் கொண்டு மற்ற எண்ணங்கள் அதை குறுக்கிடாமல் அதே எண்ணமே என் மனசிலேயே இருக்கணும், அந்த உருவமே என் மனசுல இருக்கணும் அப்படின்னு மனசில் நிறுத்துறேன் பார்த்தீங்களா, இதுக்கு தான் தியானம்னு பேர். தெய் சிந்தாயாம், அதையே நினைத்தல், வேற ஏதேதோ நினைக்கிற உருவம் எல்லாம் நினைக்கிறோம், அதை நினைக்கப்படாது. பகவான பத்தி நினைங்க, பகவானுடைய உருவத்தை இதயத்துல பாருங்க. இப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஜபம் பண்றது வேகமா நடக்கும், ஜபம் பண்றது சீக்கிரமாக பலத்தை கொடுக்கும். அதனாலதான் எந்த மந்திரம் சொல்றதா இருந்தாலும் முதல்ல தியானம் சொல்லி கொடுக்கறாங்க. காயத்ரி மந்திரம் சொல்ற முக்தா வித்ரும ஹேம நீல தவள சயேர் முகை ஸ்திரீக்ஷணை யுக்தாமிந்து நிபத்த ரத்னமகுடாம் தத்வார்த்த வர்ணாத்மிகாம் காயத்ரி வரதாபயாம் அங்குலகதா சூலங்கபாலங்கதாம் சங்கன் சக்கரம் அதாரவிந்த மகுடாம் ஹர்தைர் வஹந்தீம் பஜேன்னு தியானம் சொல்றோம். ஐயா, ஏன் சுவாமி அந்த தியானத்தை சொல்லணும்? அம்பாளை தியானம் பண்ணும்பொழுது அருண கிரண ஜாலை ரஞ்சி தாஜா அவகாதா சொல்ல, கணபதியை சொன்னது பீஜாபூர கத இட்சு கார்மகருஜா சக்கர ஆர்ஜ பாச உத்மல இது எதற்காக? இத மனசால நினைக்கணும், அந்த உருவம் அப்படியே என் மனசுல நிக்கணும். இப்படி நிக்க தொடங்கித்த அந்த மந்திரமானது சீக்கிரமாக பலத்தை கொடுக்கும், மனசு சாந்தி அடையும். ஆகிய தவத்யானே புத்தி நயனயுகளம் மூர்த்தி விபயே, நயனயுகளம் ரெண்டு கண்களும் என்ன, உங்களுடைய திவ்யமான மூர்த்தியை பார்க்கலாம். இந்த மூர்த்திகள் பலவிதம். சுவாமி தினந்தோறும் ஒவ்வொரு வாகனத்துல வர்ற, கோவில்ல பிரம்மோற்சவம் நடக்கிறது, விடாயத்து உற்சவம் நடக்கிறது, இந்த உற்சவங்கள்லாம் என்ன பண்றா தெரியுமா சுவாமி? ஒரு நாள் சூரிய பிரபாங்கிறார், ஒரு நாள் சந்திர பிரபாங்கிறார், ஒரு நாள் குபேர வாகனம்ங்கிறார், ஒரு நாள் சிம்ம வாகனம்ங்கிறார். எதுக்கு தரவைகள்லாம்? ஏதோ ஒரு உருவம் உங்க மனசுல நின்று போயிடும். எல்லோருக்கும் ஒரே உருவம் நிக்காத,
ஒவ்வொருத்தங்க இன்னைக்கு சுவாமி இருக்காரு என்ன அழகு சார் அப்படின்னு, அதே சுவாமி தான், அதே விக்கிரகம் தான். ஆனா அந்த புட்பங்களை அரேஞ்ச் பண்ணி வச்சது மனசுல அப்படியே நின்று போயிடுது. அந்த மனசுல நின்று போனதுமே என்ன ஆச்சுன்னா, இந்த சுவாமி இல்லாதவனாலும் மனசுக்குள்ள கண்ணு மூடி பார்த்தீங்கன்னா அது தெரியறது. அப்படி ஒரு ஸ்வரூபம் நமக்கு வரணும். அதுக்காக கண்களால பகவானை பார்க்கலாம். கோவிலுக்கு போய் எங்களால பகவானை பார்க்க முடியல, சில பேருக்கு கோவிலுக்கு போக முடியல, அவளுக்காக பகவானே வலம் வர்றான். அவர் எதுக்கு வர்றார், யாரால கோவிலுக்கு போக முடியலையோ அவளையும் அனுகிரகம் பண்ணணும். என்னிடத்துல வர முடியாதவாளுக்கு அவள் இடத்துல நான் போறேன். அதனாலதான் மாட வீதியில வரும் பொழுது ஜனங்கள்லாம் சுவாமி வர்றாருன்னா கோலம் போட்டு அவர் வந்ததுமே கற்பூர ஹரத்தியை கொடுக்க சொல்லி இந்த மாத்துக்கு முன்னால சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி வருவா. அப்படி சுவாமி அந்த நாலு மாட வீதி வந்து திருப்பி வர்றதுக்குள்ள 3 மணி நேரம் ஆகும். ஒவ்வொருத்தர் வீட்லயும் நிக்கணும், ஒவ்வொருத்தரும் கொடுப்பார். எதுக்குன்னா நம்மத்துக்கு முன்னால வரும் பொழுது அவருக்கு கற்பூர ஹாரதி பண்ணி அவரை மனசுல தியானம் பண்ணணும்னா அவருடைய அழகான உருவத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கணும். இப்படி இருந்தது, இப்பவும் நடக்கிறது. ஆனா என்னன்னா சுவாமி வந்திருக்காருன்னா நம்ம பாட்டுக்கு சரி வரட்டும் அப்படின்னு இவன் தன் காரியத்தை பார்த்துட்டு இருக்கான். பாத்தங்க உங்களுக்காக சுவாமி வர, நீங்க உங்க மனசு சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு நீங்க தான் என்ன வந்து பாக்கல, நான் வந்து உங்க பாக்கறேங்கிறதுக்காகத்தான் தெருவுல வரல வர்றாரு பகவான். அவரை நம்ம கவனிக்கணும், அவரை பாக்கணுங்கிற யுகலம் நயனயுகலம் மூர்த்தி விஜயே விபவே பரக்ரந்தான் கயிர்வ பரமசிவஜானே பரமத பரக்ரந்தான். மற்ற கிரந்தங்களை உபயோகம் இல்லாதான கிரந்தங்கள் என்னென்னமோ மணிக்கணக்காக எத்தனையோ நாவல் வாசிட்டு இருக்க பார்த்தீங்கள, வேண்டாம் சுவாமி பகவான் நாம வாசிங்க, வேதங்களை சொல்லுங்க, மந்திரங்களை சொல்லுங்க, தெரியலையா பகவான் நாம ராமான்னு சொல்லுங்க, ஹரேன்னு சொல்லுங்க, சிவசிவான்னு சொல்லுங்களேன். அந்த ரெண்டு எழுத்து உங்களுடைய சகல பாபங்களையும் போக்கடிக்கும். நாராயணா ஹரி சொல்லுங்களேன், எந்த வார்த்தை உங்களுக்கு வாயில வருதோ பகவான் நாம சொல்லுங்க. இத சொன்னாலே எல்லா சாஸ்திரமும் வாசிச்ச பலம் பார்த்தீங்கள, எவ்வளவு சுலபம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி குரகம் அஸ்னாமி பிரயத ஆத்மனஹா. சார் நான் சொல்லலாமா பகவான் நாமாவ, இது ஒரு சந்தேகம். ஸ்திரீகள்லாம் சொல்லலாமா மகாவிஷ்ணு சாஸ்நாமத்தை, அவளுக்கு ஒரு சந்தேகம். சார் ஸ்ரீகளோ புருஷாலோ மனுஷன் எல்லோரும் எப்படி பிறந்தவனா இருந்தாலும் பகவான் அடைகலாம். இவன் வசதி தாழ்த்தின்னு பகவானுக்கு கிடையாது. மலைக்கு மேல நின்று கீழே இருந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு மேல இருக்கக்கூடியதான பனைமரமோ தென்னை மரமோ அல்லது சாதாரணமான ஒரு சின்ன கொடியோ எல்லாம் ஒரே மாதிரிதான் தெரியாது கீழே இருந்து பாக்குறவாளுக்கு. நமக்குள்ள வித்தியாசம், உமக்கு 1 கோடி ரூபாய் இருக்கு, எனக்கு 100 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு நமக்குள்ள வித்தியாசம். ஆனா விவகாரம் என்னன்னா பகவானுடைய கண்ணுல எல்லாரும் ஒண்ணுதான். 4 வேதம் வாசிச்ச அந்த ஒண்ணுதான், சாதாரண மனுஷனும் ஒண்ணுதான். எல்லாரிடத்திலயும் அவர் இருக்கார், எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கார், எல்லோரும் அவரை தியானம் பண்ணலாம். அதனால்தான் பகவான் சொல்றார், தவ தியானே புத்தி நயனயுகலம் மூர்த்தி விஜன விபவே பரக்ரந்தான் கயிர்வா பரமசிவ ஜானே பரமதா. யாரால போக முடியும் அந்த பரமேஸ்வரனுடைய உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபத்தை அறிவதற்கு? ஆகையால் நாம எல்லாம் என்ன பண்ணணும், பகவானுக்கு தொண்டு பண்ணணும், பகவான் நாமாவை சொல்லணும், பகவான் நாமாவை ஜபம் பண்ணணும், என்னுடைய மனசு அவருடைய பாதங்கள்லயே சேரணும். இது போல நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும். ஏ பரமேஸ்வர என்னை திருத்த வேண்டியது நீங்க, என் மனசு உங்க பாதங்கள்ல நிக்கும்படியும், என்னுடைய சொற்கள் எல்லாம் உங்களுடைய நாமாவை சொல்லும்படியும், என்னுடைய கைகள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படியும், என்னுடைய காதுகள் உங்களை உங்களுடைய உயர்வை கேட்டுக்கொண்டே இருக்கிற மாதிரியும், என்னுடைய புத்தியானது உங்களுடைய உருவத்தை தியானம் பண்றா போலையும், கண்கள் உங்களுடைய உருவத்தை பார்த்து கொண்டே இருக்கும் மாதிரியும் நீங்க தான் பண்ணணும். வேற இந்த பரக்ரந்தங்கள் நாம் வாசிச்சு என்னால உறங்க முடியலப்பா பரமேஸ்வரா என்ன பாருங்கன்னு. அதோட மட்டும் இல்லாமல் இந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை எப்பொழுதும் கேட்டு இருக்கானா அம்பாள், அவிஸ்ராந்தம் பத்யுர் குணகண கதாம்ரேடன ஜபாது ஜபா புட்பச்சாயா தவதன நிதிக்வா ஜயதிசா. பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்க அத தானும் கூட பாடிட்டே இருக்கலாம். விபஞ்சகாயந்தை விவித பது மல்பதானம் பசுபதே. சரஸ்வதி மாதா அம்பாளுக்கு முன்னால இருந்து பாடிட்டு இருக்க, என்ன வேற ஏதோ பாட்டா சினிமா பாட்டு பாடிட்டு இருக்காளா? கிடையாது. விவித மபதானம் பசுபதே, அந்த பரமேஸ்வருடைய நாமாவை பாக்கறது தான் கேட்டுட்டே இருக்கலாம். அந்த பரமேஸ்வருக்கு முன்னால் நாமாவை பாடனா நான் கேட்கலாம், இல்ல நாம் பாடிக்கொண்டே இருக்கலாம்.
அந்த சிவநாமாவையும் பகவன் நாமாவை சொல்றதுங்கிறது அவ்வளவு விசேஷம். அம்பாளே சொல்லிட்டு இருக்கேன்னா நமக்கு என்ன சொல்லணுமா? 24 மணி நேரம் நான் இப்ப சுத்தமா இருக்கேனா அசுத்தமா இருக்கேனா? வேண்டாம். எப்படி இருந்தாலும் பகவன் நாம வச்சோனுங்கோ, எங்க இருந்தாலும் பகவன் நாம வச்சோனுங்கோ, அவர் உங்களை தூய்மையா ஆக்கி விடுவார். இந்த நாம சங்கீர்த்தன் நாமஸ்மரணாத் அந்யோபாயம் நகி பசியாமோ பவதரணே ராமஹரே கிருஷ்ணஹரே தவ நாம வதாமி சதான் ருஹரே. பகவன் நாம சொல்றதுக்கு சமயமோ காலமோ இவன் இன்னாரோ அன்னாரோ ஒரு குவாலிபிகேஷனும் கிடையாது. மனசு சுத்தமா இருந்தா போறோம். தூய்மையான மனசோட எப்பொழுதும் பகவான் நாம சொல்வோம், பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவோம்,

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் .org இன் ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஆறு அஸ்திக தரிசனங்கள் ஓர் அறிமுகம், பாகம் 2, பகுதி 2. வழங்குபவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயம்.
2: இப்ப பார்த்தா ரூப ரச கந்த சங்கியா சப்த ஸ்பர்ஷம் எல்லாம் இருக்கு இல்லையா. இப்ப பார்த்தா பிருத்திவிங்கிற ஒரு எலிமெண்ட் நாம எடுத்துனோம்னா, பிருத்திவிங்கிற பூதத்தை பிருத்திவிக்கு என்னென்ன குணங்கள் இருக்கு அப்படின்னா அதை நம்ம பார்க்கலாம். ஒரு ரூபம் இருக்கு, அப்புறமா அதுக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்கு, ஸ்பர்ஷம், அதனால அதுக்கு தொட முடியும். வந்து பூமிய பொதுவா மண்ணெண்ணமா தொடலாம். இப்போ அதுக்கு ஒரு வாசனை இருக்கு சரியா. அத மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு இப்ப வந்து என்ன அப்படின்னா, தேஜகா அப்படின்னாக்கா நமக்கு ஸ்பர்ஷம் மட்டும்தான் தெரியும். இப்போ ஒளி அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அவ்வளவுதான். அது மாதிரி ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு ஒரு கேரக்டர் இருக்கு. இப்ப வாயு அப்படின்னா அதுக்கு வந்து ரூபம் கிடையாது, ஆனா அதுக்கும் ஸ்பர்ஷம் இருக்கு. இப்போ நீருக்கு என்ன இருக்கு, ரசம், ஒரு டேஸ்ட் இருக்கு, அது தொழவும் முடியும், அதை நம்ம பார்க்கவும் முடியும், ரூபம் இருக்கும். ஸோ இந்த நம்ம முன்னாடி சொன்ன 9 திரவியத்துக்கும் இந்த குணங்களுக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி கந்தவதி தத்ர கந்தவதி பிருத்திவி அப்படின்னு அவரு சொல்லுவார். பிருத்திவி வாசனை உரியது அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி ஆகாஷம் சப்தம் அப்படிங்கிறது ஆகாஷத்துக்கு உரிய குணம். அதாவது ஆகாஷம் இருந்தாதான் ஒரு மீடியம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இருந்தா தானே நம்ம சப்தம் போகும். மெக்கானிக்கல் வேவ்ஸ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் இதெல்லாம் சொல்றானே, அந்த மாதிரி ஒளிக்கும் ஒளியோட இதுக்கும் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு மீடியா அப்படின்னு பிசிக்ஸ் சொல்லுவாங்க, மீடியம், அது போறதுக்கும் ஒண்ணு வேணும். ஸோ அதனால வந்து இங்கே வந்து சப்தம் ஆகாஷத்தோட குணம் வந்து சப்தம் சப்தாத்மகா ஆகாஷா, அதாவது அதோட குணம் ஆகாஷங்கிறது பொதுவா நமக்கு வந்து எதுவுமே கிடையாது. நமக்கு ரூபமும் கிடையாது, ரசமும் தொடவும் முடியாது, பார்க்கலாம், ஆனா வந்து அது என்னங்கிறது நமக்கு ஸ்பெசிபிக்கா பார்க்க முடியாது. இப்போ கையில மண்ணை பாக்கிற மாதிரியோ தண்ணியை பாக்கிற மாதிரியோ ஆகாஷங்கிறது நம்ம வந்து அதுக்குன்னு தனியா ஒரு வரையறுக்கப்பட்ட ரூபமும் கிடையாது. எங்க பார்த்தாலும் ஆகாஷம் தான், அதுக்கு தனியா கிடையாது. ஆனா ஆகாஷத்தை எப்படி நாம அறிஞ்சிக்கலாம் அப்படின்னா, நமக்கு இப்போ வந்து நமக்கு வந்து அது வந்து சப்தாத்மகம், அது சப்த வடிவமா, அதுக்கு குணம், அதுதான் ஆகாஷம். இது மாதிரியே நிறைய இருக்கு, சங்கியா, அப்புறமா அது வெயிட், லகுத்வ குருத்வ பரத்வா பரத்வ பக்கம் தூரம், இந்த மாதிரி நிறைய குணாதிசயங்கள் இருக்கு. இப்போ இது 24 வந்து தர்மா அதர்ம சம்ஸ்காரா, இந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு வந்து கேரக்டர்ஸ், குணம் அப்படின்னு சொன்னா நம்ம இங்கிலீஷ்ல அதை பொதுவா கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். இந்த குணங்கள்லாம் வந்து மேல் சொன்ன 9 திரவியங்களுக்குள்ள அது நமக்கு வருது. இப்போ திரவிய குணம் ஆயிடுது. இப்போ வந்து கர்ம, இப்போ கர்மங்கிறதுக்கு என்ன என்ன இருக்கு அப்படின்னா, உட்சேபணம், அபக்ஷேபணம், ஆகுஞ்சனம், பிரசாரணம், கமனம். அதாவது கர்ம அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா ஆக்ஷன். நம்ம வந்து என்னன்னா மோஷன் அப்படின்னு பிசிக்ஸ் நம்ம மோஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது உட்சேபணம், ஒரு திரவியத்தையோ இது மேல ஏறினா, அபக்ஷேபணம் கீழே விழுகிறது, இன்னொன்னு ஆகுஞ்சனம் கம்ப்ரஸ் பண்ணலாம், அப்புறமா பிரசாரணம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணலாம், அப்புறமா வந்து கமனம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கர்மா ஒரு லோகம், அதாவது மோஷன் அப்படின்னு 1 டு அனதர் பாயிண்ட் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது கர்மால 5. இத மாதிரி நம்ம என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், திரவியத்துக்கான குணம், அந்த திரவியங்களை வச்சு இந்த என்னென்ன செயல்பாடுகள் நடக்கிறது, பதார்த்தங்களை வச்சு இந்த என்னென்ன நடக்கிறது, இந்த மாதிரி நமக்கு வந்து எல்லா உலகத்தையும், அப்புறமா வந்து நம்ம என்ன திரவிய குண கர்ம, அப்புறமா வந்து சாமானியம் திரவிய குண கர்ம சாமானியம். சாமானியம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல ஜீனஸ் அப்படின்னு சொல்றான். பொதுவா இப்போ வந்து மாடு அப்படின்னு சொன்னா அது ஒரு ஜீனஸ், ஜீனஸ் அப்படின்னா பொதுவா ஒரு ஒரு இது குழு அப்படின்னு சொன்னா. அப்ப மாடு அப்படின்னு சொன்னா பொதுவா நமக்கு மாடு அப்படின்னா அதோட சில அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் தெரியும். ஆனா சில மாடுகளுக்கு விசேஷம் இருக்கலாம், சில மாடுகளுக்கு கொம்பு இருக்கு, சில இது கொம்புல, சில மாடு கருப்பா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சாமானியமா, சாமானியம்னா ஜீனஸ். விசேஷம் அப்படின்னா அது வந்து விசேஷம். அப்புறம் சம விசேஷம்னா ஸ்பீஷிஸ், ஒரு குறிப்பிட்ட அதோட ஒரு ஒரு வஸ்துக்கு அதுக்குன்னு தனியா சில தனிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கு, அதுக்கு வந்து விசேஷம்னு சொல்றோம். அப்புறமா வந்து என்ன அப்படின்னா சமவாயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சமவாயம்னா ஒரு ஒரு சம்பந்தம், ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம். அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு பரஸ்பரம் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கலாம். அதாவது என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்ங்கிறது டீட்டெயிலா சொல்றா, ஆனா இது வந்து சமவாயம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப். இன்னொன்னு அபாவம், அபாவம் அப்படின்னா இருப்பற்ற தன்மை, நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இருப்ப அபாவம் அப்படின்னா நான் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த நான் எக்ஸிஸ்டன்ஸுக்கு மூணு வகையான நான் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றா. அதாவது ஒண்ணு இருக்கவே இல்லை, இன்னொன்னு இருந்துட்டு போயிடுது. அப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து நிறைய, அதாவது ஒவ்வொன்றையும் கிளாஸிஃபை பண்றேன். இதுல ரொம்ப நான் டீட்டெயிலாக போக விரும்பல. இப்ப வந்து ஒரு விஷயம் இருக்கவே இல்லை, அதுக்கு மொத்தமா பிராகபாவம் முதல்ல இருந்தே அது இல்லை அப்படின்னு. இப்ப எப்படின்னா முயல் கொம்பு அப்படின்னு இருக்கு, முயலுக்கு கொம்பே கிடையாது, அதனால அது முதல்ல இருந்தே அதுக்கு வந்து முயல் கொம்பு அப்படின்னா பிராகபாவம். இப்ப ஒரு மண்பானம் அது இருக்கு, மண்பானம் முதல்ல இல்ல, பிராகபாவம் ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஏற்படுத்த முன்னாடி இல்ல, அப்புறமா வந்து அதை வந்து ஏற்படுத்திட்டோம், ஏற்படுத்தி அதை நம்ம பயன்படுத்தி அதை உடஞ்சி நசிச்சு திருப்பியும் போயிடுறது. அது வந்து பிரத்வம்சம், அழிஞ்ச அப்புறம் ஏற்படுற ஒரு அபாவம் இல்லாம, அது இல்லாத நமக்கு ஏற்கனவே இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இதெல்லாம் இன்ஃபரன்ஸ்க்காக நம்ம சொல்றது. இது ஏண்டா இவ்வளவும் சொல்றான், இதுக்கெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்கலாம். ஆனா இதோட அடிப்படையில தான் நான் சொன்ன மாதிரி நிறைய கிரந்தங்களே அமைஞ்சிருக்கு. அதனால இது வந்து அபாவம் அப்படின்னு இருக்கு. நாம வந்து டீட்டெயிலா ஒண்ணுக்கு ஒண்ணு உள்ள போறதுல வந்து ரொம்பவும் கொஞ்சம் நமக்கு வந்து அது என்ன சொல்றது, ரொம்பவும் வந்து நமக்கு இது இருக்கு. இப்போ நியாயத்தை வச்சுட்டு நமக்கு வந்து நிறைய டெபினிஷன்ஸ் எல்லாம் சொல்லலாம். அதாவது ஒரு இதை கரெக்டா ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கிளீனா சொல்லலாம். இப்ப எப்படி அப்படின்னா, இப்போ மாடு அப்படின்னா அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து மூணு கண்டிஷன் இருக்கு. அதிவியாப்தி டெபினிஷன் கரெக்டா இருக்கணும். நம்ம வந்து நாலேஜ், நம்ம ஏன்னா நம்ம ஒரு நாலேஜ் நம்ம வந்து கிரியேட் பண்றோம், அறிஞ்சுக்கிறோம். இந்த நாலேஜோட டெபினிஷன் நமக்கு கரெக்டா இருக்கணும். இதுதான் நியாயத்தோட முக்கிய பிரவர்த்தி, ஒரு ஒரு நோக்கமே. அப்போ மூணு கிரைடீரியா இருக்கு ஒரு ஒரு டெபினிஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னா, அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவம் அப்படின்னு. அதாவது இப்ப நான் மாடு அப்படின்னு சொல்றேன்னா, இந்த மாடு அப்படிங்கிறது நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன்? சரி, கொம்பு குழம்பு இருக்கிறதெல்லாம் மாடுன்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னா, அப்படி இருந்து நாம சொன்னோம்னா இப்ப மானுக்கும் தான் கொம்பு இருக்கு குழம்பு இருக்கு. அதனால அந்த டெபினிஷன் வந்து அதிவியாப்தி, ஓவர் ஜென்ரலைசேஷன் அப்படின்னு ஆயிடுது. அதுக்கு வந்து இந்த மாடு அப்படிங்கறத தவிர இன்னும் வேற எதுக்கு இல்லாமும் அந்த டெபினிஷன் வருது, அதிவியாப்தி. இன்னொன்னு அவ்வியாப்தி. இப்ப வந்து அவ்வியாப்தி அப்படின்னா டெபினிஷன் பொருந்தவே பொருந்தாது நாம கொடுக்கற ஒரு டெபினிஷன். இப்ப மாடு அப்படின்னு சொன்னோம்னா கருப்பு தோல் இருக்கிறதெல்லாம் மாடு அப்படின்னு நாம சொல்ல முடியுமா? முடியாது. அது பொருந்தவே பொருந்தது. ஏன்னா எத்தனையோ நாயும் தான் கருப்பா இருக்கணும், அதனால சம்பந்தமே இல்லாம அது டெபினிஷன். அதனால அவ்வியாப்தி பொருத்தமற்றது. அப்புறமா அபாவ அப்படின்னா சுத்தமா வந்து அது ஒரு ரெக்க இருக்கிறதுலாம் மாடு அப்படின்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? அபாவம், சுத்தமா அது ஒத்துக்க முடியாது. அதனால இந்த நியாயங்கிறது நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, எவ்வளவு தூரம் அந்த நவ்ய நியாயம் போய் ஒரு ஒரு நமக்கு ஒரு பிரமா, அதாவது நாலேஜ் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு தூரம் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்பவும் அது வந்து முயற்சி பண்ணி அவ்வளோ அது இதெல்லாம் வந்து லாங்குவேஜ் ஆஃப் லாஜிக் அப்படின்னு சொல்றோம். அதாவது லாஜிக் ஆஃப் லாங்குவேஜ். இது எப்படி அப்படின்னா, நாம வந்து ஒரு விஷயத்த சொன்னா அது வந்து எரரே இல்லாம, அதாவது இன்னொருத்தர் வந்து குறுக்கா கேள்வி கேட்டு எரரே இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ அவ்வளவு தூரம் அவ ஸ்ட்ரெச் பண்ணி ப்ரிசைஸா டிஃபைன் பண்றதுக்கு அவ முயற்சிக்கிறான். அதனாலதான் வந்து இந்த அதிவியாப்தி, அவ்யாப்தி, அபாவம் அப்படிங்கறத, அசம்பவம் அப்படிங்கறது தான் வந்து சொல்றான். இப்ப இது இது பார்த்தாச்சு. இப்ப வந்து இந்த அனுமானம் அப்படிங்கிறது பஞ்ச அவய நியாயம், பஞ்ச அவயவ நியாயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இந்த பஞ்ச அவய நியாயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இது எத்தனை தூமகா, அதாவது மலையில இருந்து புகை தெரியுது, அப்ப மலையில நெருப்பு தெரியுது. இது வந்து நம்ம ஒரு சில்லாதிசம், அதாவது ஒரு கன்க்ளூஷன், ஒரு நியாய ரீதியா நம்ம வந்து நம்ம இத பண்றோம். இது எப்படி வந்து நம்ம வந்து எக்ஸாக்டா இதுதான் அப்படிங்கறத நாம வந்து சொல்ல ட்ரை பண்ணோம். இதுக்கு வந்து பஞ்சாவய நியாயம்னு பேரு, ஐந்து அங்கங்கள் பொருந்திய நியாயம், இத வந்து நம்ம புரிஞ்சுக்க வச்சுக்கிறது அப்படின்னு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு நான் வந்து சொல்றேன். இப்ப வந்து மலையில நெருப்பு இருக்கு, ஏன் மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னா அங்க புகை இருக்கு அப்படின்னு தெரியுது. அடுத்தாப்புல எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால இந்த மலையில புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்கு அப்படிங்கறத கன்க்ளூட் பண்றோம். இந்த அஞ்சு அங்கங்கள் கொண்ட நியாயத்தை பிரதிஜ்ஞா அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது தீசிஸ், அது ஒரு அங்கம். ஹேது அப்படின்னா காரணம், ரீசன். அப்புறம் எக்ஸாம்பிள், இந்த இந்த ரீசனுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கு உதாரணம்னு பேரு. இந்த எக்ஸாம்பிளோட அப்ளிகேஷன், உபநயம் அப்படின்னு பேரு. சரி, இதுல இருந்து ஏற்படுற கன்க்ளூஷன், அதுக்கு நிகமனம்னு பேரு. பஞ்ச அவயம், பிரதிஜா, ஹேது, உதாரணம், உபநயம், அப்புறமா வந்து நிகமம், நிகமனம் அப்படிங்கிறது தான் இந்த அஞ்சு நியாயத்தோட அஞ்சு அங்கங்கள் கொண்ட ஒரு நியாயம். இப்ப பிரதிஜை அப்படின்னா மலையில நெருப்பு இருக்கு, இது என்ன நம்ம ப்ரூவ் பண்ணல. இது ஆமாப்பா மலையில நெருப்பு இருக்கு, புகை வருது மலையில, அது வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா காத்தடிச்சு ஒரே மணலா பறக்கலாம், அங்க தூசி பறக்கலாம், நமக்கு தள்ளி இருந்து நமக்கு வந்து அது வந்து தூசியா தெரியலாம். அதுதான், ஆனா நமக்கு அது கரெக்டா நம்ம இன்னும் ப்ரூவ் பண்ணல, அதனால நெருப்பு மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரி, பாக்குறோம் நம்ம கொஞ்ச நேரத்துல நமக்கு வந்து அது புகைதான் அப்படின்னு நம்ம தீர்மானத்துக்கு வந்துட்டோம். அது வந்து வேற எதுவும் இல்ல, புகைதான் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அது வந்து நமக்கு வந்து என்னன்னா அடுத்தாப்புல வந்து ஹேத்துவ சொல்றோம், காரணம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஏன் வந்து மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா புகை இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரி, அடுத்தாப்புல அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணோம்னா உதாரணம், எங்கெங்க நெருப்பு பார்த்தோமோ அங்கெல்லாம் புகை இருக்கு அப்படிங்கறத சொல்றோம். சரியா, அதனால வந்து சரி இப்ப அப்படின்னா நெருப்பு இருக்கிற இடம் தான் புகையணும், அதனால வந்து மலையில நெருப்பு அப்படிங்கறத சொல்றோம். அஞ்சு வகையா பிரிக்கிறோம், பிரதிஜா, ஹேது, உதாரணம், உபநயம், நிகமனம் அப்படின்னு. இது இதுதான் வந்து அவளோட நியாயசாஸ்திராக்காரோட எப்படி அவ வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை அவ வந்து அடையறா, ஒரு கன்க்ளூஷனுக்கு அடையறா. நிறைய இருக்கு இதுல, ஹேத் வாபாசம்ன்றது எரர், அதாவது நம்ம எரவின், நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி காத்தடிச்சு மணல் பறக்கலாம் ஒரு, ஆனா அதனால நம்ம அதை புகழ்ந்து நம்ம மிஸ்டேக் பண்ணி இது வந்து நம்ம வந்து ஓ நெருப்பு இருக்குன்னு நம்ம வந்து நம்ம தப்பா வந்து தீர்மானிச்சிடலாம். இத வந்து நாம வந்து ஹேத் வாபாசம் அப்படின்னு சொல்றோம், எரர் இன் தி ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இது நிறைய இருக்கு, ஹேத்வாபாசம் இருக்கு, இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணோங்கிறது இருக்கு. ரொம்ப இது ரொம்பவும் நீளமான ரொம்பவும் ஒரு சாஸ்திரம், இதுல நான் ரொம்ப ஒன்றும் சொல்ல போறல. இது அஞ்சும் ஞானம் வச்சுக்கணும், பிரதிஜா எதை நிரூபிக்கணுமோ அதுக்கு பிரதிஜா, ஹேது ஏன் அதை வந்து இது இது என்ன காரணம் இதுக்கு ரீசன் அப்படிங்கிறது. சரி, இதுதான் ரீசன் அப்படின்னா இதுக்கு ஏற்கனவே எங்கேயாவது உதாரணம் இருக்கா, இது நம்ம பார்த்துருக்கோமா அப்படிங்கிறது இருக்கு, அது வந்து உதாரணம். சரி, இந்த உதாரணத்தை வேற எங்கேயாவது அப்ளை பண்ணிருக்க முடியுமா அப்படின்னா அது உபநயம். சரி, இப்போ நம்ம பார்த்தாச்சு நமக்கு புகை இருக்கிறது தெரியறது, புகை இருக்கிறதுனால வேற இடத்துல நம்ம நெருப்ப பார்த்திருக்கோம், அதனால நெருப்பு வந்து என்ன இருக்கு, கிச்சன்லயும் எரியலாம் இல்ல வேற எங்கேயும் எரியலாம். சரி, வேற எங்கேயும் எரிஞ்சதா புகை வருதா, ஓ அப்படின்னா அதே தான் இங்க மலையிலையும் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றோம். பிரதிஜா, ஹேது, உதாரணம், உபநயம், நிகமனம் அப்படிங்கறத நாம வந்து நம்ம சொல்றோம். இதுதான் பஞ்ச அவய நியாயம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது. சோ இது வந்து நியாயத்தை பத்தி அனுமானம் அப்படிங்கிற நவ்ய நியாயத்தோட ஒரு ரொம்ப விஸ்தாரமானது. இதை வந்து ஒரு ஒரு மேலோட்டமா ரொம்ப அறிமுகமா சிம்பிளிஸ்டிக்கா நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு நிறைய வந்து இன்னைக்கு நான் வந்து பார்த்தது வந்து இந்த நவ்ய நியாயத்தோட ஹைரார்க்கெல்லாம் யூஸ் பண்ணி அவன் நிறைய நியாய பாரடைம் அப்படின்னு நிறைய வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சொல்றான். இந்த நியாயம் நேற்றுக்கு சொன்ன மாதிரி நியாயம் மீமாம்சம்னா, மீமாம்சத்தை ஏற்கனவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல யூஸ் பண்ணிட்டா, நியாயத்துக்கும் பொட்டன்சியாலிட்டி இருக்கு. அந்த மாதிரி அது ஏன்னா இந்த லாஜிக் ஆஃப் லாங்குவேஜ், கரெக்டா பாஷைய வந்து தப்பு இல்லாம எக்ஸ்பிரஷன் வந்து பர்ஃபெக்டா இருக்கணுங்கிறது தான் இந்த நவ்ய நியாயத்தோட ஒரு நோக்கங்கிறதுனால இதுக்கும் ஒரு பொட்டன்சியாலிட்டி இருக்கு. எக்ஸ்பிரஷன் கரெக்டா ஆம்பிகுவஸா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இப்ப சரி, இப்ப வந்து இது வந்து அனுமானத்தை பத்தின ஒரு அறிமுகம். இப்போ அதை தவிர நியாயம் பிராச்சீன நியாயத்திலாம் பார்த்தா எப்படி வந்து நம்ம வந்து ஒரு வாத விவாதம் நம்ம வந்து நடத்தணும் அப்படின்னு, அதுல நிறைய ஜல்பங்கள்லாம் பண்ணலாம். ஒரு விவாதத்துல வேணும்ட்டே வந்து ஜல்பம் அப்படின்னா சும்மா வந்து நீங்க அதாவது அடம் பிடிச்சு வாதிக்கிறது, அதாவது தப்பு தப்பா, அதாவது நீ இது பெரியவனா உன்னோடது மட்டும் சரியா அப்படின்னு மாதிரி ஒரு வாதம் அப்படின்னா ஒரு விஷயத்த பத்தின உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான நியாயமான நேர்மையான முயற்சியா இருக்கணும். அதனால வாதம் ஜல்பம் அப்படின்னா சலனம் அப்படின்னு நிறைய வாதங்கள்ல ஏற்படக்கூடிய சில அம்சங்கள்லாம் சொல்றாங்க. நிறைய எப்படி ஒரு வாதம் நடக்கணும், என்ன மாதிரி பண்ணணும், சலனம்னா என்ன என்ன, அப்புறமா ஜல்பம்னா என்ன, விவாதம் விவாதம், இந்த மாதிரி நிறைய நம்ம டிபேட்ஸுக்கு நிறைய ரூல்ஸ் கொடுக்குறது இந்த நவ்ய நியாயம். பிராச்சீன நவ்ய நியாயத்துல அதை பத்தி பேச்சு இல்லை. நவ்ய நியாயம் வெறும் பிரமாண சாஸ்திரமா தான் இருக்கு, அதுல மோட்சத்தை பத்தி கூட பேசக்காங்க. பிராச்சீன நியாயத்துல இந்த டிபேட்டை பத்தி, இந்த வாத விவாதங்கள் என்ன மாதிரி நடக்கணும், எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கு. இதுவும் இருக்கு அப்படின்னா நம்ம நம்ம நம்ம அடைய வேண்டிய பிரமா ஆர் நாலேஜ் அது சரியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நாம சொன்னோம். சரி, இப்போ இதை தவிர நியாயத்துல வேற என்ன இருக்கு, நவ்ய நியாயத்துல வேற என்ன இருக்கு? நான் சொன்னேன் வைசேஷிகமும் நியாயமும் ஃபியூஸ் ஆயிடுது, சேர்ந்துடுது ஒன்னா அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப வைசேஷிகத்துல இந்த உலகத்தை பத்தின பௌத்திகமான, அதாவது பிசிக்ஸ்னே சொல்லலாம் வைசேஷிகத்தை, நம்ம பிராச்சீன பண்டைய பாரதத்தோட பிசிக்ஸ்னே சொல்லலாம். பல விஷயங்கள் வந்து அட்டாமிக் தியரி பத்தி பேசியிருக்கு. அந்த அட்டாமிக் தியரிய வந்து இங்க நவ்ய நியாயத்தோட ஃபியூஸ் பண்ணிட்டான். அதாவது வந்து என்ன சொல்றா அப்படின்னா, நிறைய பிசிக்கல் ஃபினாமினனை பத்தி பேசுறான். அதாவது நம்ம வந்து பரமாணு அப்படின்னு சொல்றோம். அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த அந்த பரமாணு கீழே நாம் அதை வந்து உடைக்க முடியாது, அன்ஸ்பிளிட்டபிள் பார்ட்டிகிள் அப்படின்னு வேணா சொல்லணும். அந்த பரமாணு தான் வந்து எல்லாத்துக்கும் அந்த அணுக்கள்லாம் காரணமா சேர்ந்து எல்லா இதுக்கும் பஞ்சபூதத்துக்கும் அணு இருக்கு. ஆகாசத்துக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஆனா எதுலயோ உள்ள பிராச்சீன நியாயத்திலயோ நம்ம வைசேஷிகத்திலயோ ஆகாசத்துக்கும் அணு இருக்குன்னு எங்கயோ சொல்ற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு, சரியா தெரியல. இந்த எல்லா பிருத்திவி எர்த் ஆப்வியஸா அதுக்கு பார்த்தா அது வந்து அணு உருந்தே ஆகணும், நீருக்கும் இருந்தே ஆகணும், அப்புறமா வந்து இதுக்கும் நெருப்புக்கும் இருக்கணும் அணு, தேஜகா வெளிச்சத்துக்கும் இருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு போட்டான்னு என்ன சொல்றோம்னு நினைக்கிறேன். அப்ப ஒருவேளை இதை போட்டான்னு ஒரு இமேஜினேஷன்ல சொன்னாலா தெரியல, ஆனா தேஜஸுக்கும் ஒளிக்கும் அணு இருக்கு அப்படிங்கிற அந்த அணு தான் இன்னைக்கு நான் வந்து போட்டான்னு நான் ஈக்வேட் பண்ணிக்கிறேன். திவ்ய தேஜம் அது காத்துக்கும் தெளிவா தெரியறது, காத்துக்கும் அணு இருந்தே ஆகணும், ஏன்னா கேஸ் மிக்சர் தான் வந்து காத்து, அந்த காத்துக்கும் அணு இருக்கு. ஆகாசத்துக்கு சில பேர் இருக்குங்கிறா இல்ல அப்படிங்கறது கருத்து. இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாம் ஒன்னா, அதாவது த்வேணுக்கம் த்ரேணுக்கம் ட்ரை, இப்போ பழைய நம்ம அட்டாமிக் தியரி எல்லாம் படிச்சா ட்ரையடு டயர்டு அப்படின்மா, ரெண்டு ரெண்டு ஆட்டம்ஸ் இருந்தா டயர்டு, மூணு ஆட்டம்ஸ் இருந்தா ட்ரையடு அப்படின்மா. அதான் வேணுக்கா த்ரேணுக்கா, மூணு அணு ரெண்டு அணு, இத மாதிரியே பல அணுக்கள் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற பிரபஞ்சத்தை ஈஸ்வரன் உண்டு பண்றான். இது அது எப்படி சேர்றது அப்படின்னா, ஈஸ்வரன் உண்டு பண்றான் அப்படிங்கிறது நியாய சித்தாந்தத்தோட ஒரு கருத்து. இதெல்லாம் வந்து அதை தவிர என்ன அப்படின்னா, நிறைய பௌதிகமான, இப்ப வந்து எப்படி வந்து பூமி நிக்கிறது அப்படிங்கறதுல இருந்து அது வந்து கிட்டத்தட்ட வந்து கிராவிட்டிங்கிற அளவுக்கு அது சொல்றா, அது இதுதான் எக்ஸாக்டா கிராவிட்டி கண்டுபிடிச்சிட்டா நாமதான் அப்படின்னு சொல்லல. அந்த மாதிரி ஒரு அடிப்படையான சில கருத்துகளுக்கு இங்க இடம் இருக்கு. நமக்கு இன்னைக்கு நவீன விஞ்ஞானத்தை வச்சுட்டு இந்த நியாய வைசேஷிக சாஸ்திரத்துல, அதாவது இன்னைக்கு நவ்ய நியாய சாஸ்திரத்துல இருக்கிறத வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம். நிறைய பினாமினா வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நான் இப்போ வந்து அவ என்ன சொல்றா அப்படின்னா, இந்த இதுல செடிகள்லாம் நீர் இழுக்கிறதோ இல்லையோ, இந்த நீர் இழுக்கிறதுக்கு மேலே கொண்டு போறது ஒரு அதிர்ஷ்ட சக்தி. அதிர்ஷ்டம்னா இந்த இடத்துல போர்ஸ் அப்படின்னு நாம வந்து சொல்றோம், கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு விசை அப்படின்னு நாம சொல்லலாம். இந்த விசையை வச்சுட்டு மேல வந்து மரங்கள்லாம் நீர் இழுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நவ்ய நியாயத்தை சொல்றான். அதே மாதிரி வந்து இங்க நவ்ய நியாயத்துல வெலாசிட்டி, கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் இதெல்லாம் பத்தினாமும் நமக்கு நிறைய இருக்கு. அதை பத்தி நான் இன்னும் டீட்டெயிலா சொல்லல, அத மாதிரியும் பேசுறா. அப்புறமா வந்து நிறைய இந்த மாதிரி பிசிக்கல் பினாமினான வந்து அவ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே வந்திருக்காங்க நிறைய. இந்த மாதிரி மரத்தை எப்படி இழுக்கிறது, பூமி எப்படி நிக்கிறது, அது மாதிரி தங்கம் வந்து என்ன வகையான சேர்ந்து என்ன இது தங்கம் அப்படின்னா அது வந்து தேஜோ ரூபமா இருக்கு. ஏன்னா கோல்டு வந்து அதுக்கும் இது சொல்றா, அது ஏன் அப்படி இருக்குன்னு சொல்றா. அது மாதிரி நிறைய மெல்டிங் ப்ராசஸ் பத்தியும் பேசுறது, அது மாதிரி வந்து அணுக்கள்லாம் எப்படி சேர்றது பிரியறது அப்படின்னு பேசுறது. அதை வந்து ஹீட் பண்ணா ஒரு திரவியத்தை ஹீட் பண்ணா அணுக்கள்லாம் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போறது, அதாவது சேர்றது பிரியறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த நவ்ய நியாய தர சொல்ற. இப்ப இது இது வைசேஷிகத்தோட வைசேஷிகம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பௌத்திகமான உலகத்தை பத்தி, பிசிக்கல் பினாமினான பத்தி அது ஒரு விசாரம். இதுதான் வந்து வைசேஷிகத்தை பத்தி, வைசேஷிகத்தை ஸ்பெஷலா நியாயத்துல எடுத்துட்டு இருக்க, நவ்ய நியாயத்துல எடுத்துட்டு இருக்கிற சில இது நம்ம என்ன சொல்றது, பினாமினான் பிசிக்கல் பினாமினான் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. எப்படி மோஷன் எல்லாம் வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா, உட்சேப கர்மா அப்படின்னா செயல்பாடுகள், உட்சேபனம் அபக்ஷேபனம் ஆகுஞ்சனம் பிரசாரணம் கமனம். கமனம் அப்படின்னா என்ன, மோஷன், மூவிங் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி. பிசிக்ஸ்ல அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நகர்ந்து அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனுக்கு தான் நம்ம வந்து கமனம்னு சொல்றோம். எக்ஸாக்டா பார்த்தா டிஸ்பிளேஸ்மெண்டோட டெபினிஷன் மாதிரியே அது வந்து நமக்கு வந்திருக்கு. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி உட்சேபனம்னா மேல தூக்கி எறியறது, கீழே வந்து இறங்குறது, கீழே வந்து இறங்குறது தான் அந்த இடங்கள்லாம் வந்து நமக்கு வந்து அகைன் இங்க கிராவிட்டியை பத்தி ஒன்னும் நம்ம கான்செப்ட்ஸ்லாம் வருது, ஆனா நம்ம வந்து உடனே வந்து நம்ம தான் கிராவிட்டி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து நாம வந்து கன்க்ளூட் பண்ணோம் அவசியம் இல்லை. ஆனா கான்செப்ட்ஸ் ஆர் வெரி வெரி சிமிலர், அதாவது நமக்கு வந்து பார்த்தா ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே வந்து நம்ம இங்க இருந்து நமக்கு எடுத்த மாதிரி இருக்கும். பிராச்சீனமா நமக்கு இங்க முதல்ல இருந்ததுனால அது வந்து நமக்கு வந்து முதல்ல நிகழ்ந்து போன மாதிரி இருக்கும். அப்புறம் கம்ப்ரஷனை பத்தி பேசியிருக்கா, கம்ப்ரஷன் அப்புறம் அதை ரிலீஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தேன்னா வைசேஷிகம் வந்து ரொம்பவும் பிசிக்கல் பினாமினான்ல ரொம்பவும் இன்வால்வ்டா அவ வந்து பேசியிருக்கான். இப்போ இதை இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா நியாயத்துல என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் நியாயசாஸ்திரம் அப்படின்னா நம்ம பிரமாணம், அதாவது நாலேஜ் எப்படி கரெக்டா அடையணுங்கிறது. இவ வந்து நாலு பிரமாணத்தை ஒத்துக்கிறா, பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் உபமானம். அப்புறமா வந்து இவ வந்து எப்படி இதெல்லாம் சொல்றா, அப்புறமா வந்து அவ வந்து என்ன பண்றா அப்படின்னா எப்படி டெபினிஷனை பிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கறத சொல்றா. அதாவது அதிவியாப்தி அவ்வியாப்தி அசம்பவம் அப்படிங்கிற மூணு கிரைட்டீரியா வச்சுட்டு அவ வந்து கரெக்டா சொல்றா. இப்ப நான் இந்த மூணு கிரைட்டீரியா வச்சுட்டு சொன்னோம்னா மாடுக்கு என்னடா டெபினிஷன் அப்படின்னு நம்ம கேட்டா அது காலில் குழம்பு இருக்கு, மாட்டுக்கு கொம்பு இருக்கு, அதுக்கு மடி இருக்கு அப்படிங்கறதுலாம் டெபினிஷன் இல்லை. ஏன்னா நாய்க்கு கூட பார்த்தா மடி இருக்கு, அதனால மடி இருக்கிறது தான் மாடு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல. அதனால மாட்டுக்கு என்ன சொல்றா, இந்த கழுத்து கிட்ட சாஸ்னா அப்படிங்கிறது, இந்த கழுத்து கிட்ட ஒரு தோல் தொங்கும் மாட்டுக்கு, அந்த தோல் இருந்தாதான் அது மாடு அப்படிங்கறத கிளீனா சொல்றா. இந்த ஒரு டெபினிஷன் மாடு அப்படின்னு எடுத்திருந்தாதான் அதிவியாப்தி இல்ல, அதாவது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி அவ்வியாப்தி இல்ல. அதாவது ஒரு ஒரு இப்ப வந்து நான் சொன்ன மாதிரி மடி இருக்கிறதா மாடு அப்படின்னா எல்லாத்துக்கும் அது பொருந்தும், இஷ்டத்துக்கு பொருந்தும். அத மாதிரி அசம்பவம் அப்படின்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாத டெபினிஷன் நான் வந்து சொல்ல. சோ இந்த எக்ஸாம்பிள் வந்து மாடு அப்படிங்கிறதுக்கு வந்து இதுதான் வந்து கரெக்டா பிக்ஸ் பண்றாங்க நையாயி காலனா. இத அதிவியாப்தி அவ்வியாப்தி அசம்பவம் அப்படிங்கறதுதான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கேரக்டரைஸ் பண்றதுக்கு டெபினிஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரைஸ் பண்றது. இது மூணு கிரைடீரியாவும் ரொம்பவே ஹெல்ப் பண்றது, இது நான் நேரமும் பார்த்திருக்கேன். அதனால இது இது ஒரு ரொம்பவும் இதுவா ஒரு அக்யூரேட்டா அவ வந்து நாலேஜ் அட்டன் பண்ண ட்ரை பண்றதுக்கான இது ஒரு முயற்சி தான். அப்புறம் நான் என்ன பார்த்தோம் அப்படின்னா அனுமானத்தை பத்தி பார்த்தோம். அனுமானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த இன்ஃபரன்ஸ்ல வந்து பஞ்ச அவயவ நியாயம்னு பார்த்தோம். அதாவது அஞ்சு ஸ்டெப் இருக்கு, பிரதிஜா, ஹேது, உதாரணம், உபநயம், அப்புறமா வந்து நிகமனம் அப்படின்னு அஞ்சு பார்த்தோம். ஃபைவ் வேஸ் டு சில்லாஜிசம். இப்ப சில்லாஜிசம் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம், அஞ்சு அவயம் அங்கங்கள் கொண்ட சில்லாஜிசம் அப்படின்னு நியாயத்தை சொல்றோம். அதே மாதிரி இந்த நியாயத்துல வந்து நம்ம வந்து வைசேஷிகத்தோட ஒரு பாட்டி இந்த இந்த பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாம பிரிக்கிறது சப்த பதார்த்தம், உலகத்தே வந்து ஏழு எட்டு ஏழு பதார்த்தத்துல அமைச்சுண்டு. இந்த ஒவ்வொரு திரவிய குண விசேஷ சாமானிய சவ்ய குண விசேஷ கர்ம சாமானிய சமவாய அபாவ சாமானிய விசேஷ சமவாய அபாவ அப்படின்னு ஏழு பதார்த்தத்து கீழே பிரிச்சுண்டு. ஒவ்வொன்றுத்தையும் இப்போ திரவியம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிருத்திவிய தேஜ வாயு இல்ல இந்த இந்த ஒரு ஒன்பது நவைவ பிருத்திவிய தேஜ வாயு ஆகாஷ காலதிகாத்மா மனாம்சி நவைவ இந்த ஒன்பது பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷ காலம் திக்கு மனாம்சி இதெல்லாம் வந்து திரவியம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் குணம் அப்படின்னா சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்த சங்கியா பிருதத்துவ அப்புறமா வந்து பரத்வ அப்பரத்வ குருத்வ லகுத்வ ஸ்னேக சப்த இந்த மாதிரி நிறைய, அதாவது இந்த பதார்த்தங்களுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு. இப்ப மாவுக்கு ஸ்னேகத்துவம் இருக்கு, அதாவது ஒன்னா அத கோயிலை சாகக்கூடியதுக்கு ஸ்னேகத்துவம். ஸ்னேகம்னா இங்க ஃப்ரெண்ட் இல்ல, இங்க ஸ்னேகம்ங்கிறது அந்த கோயலிசிங் எபிலிட்டிய சொல்றது. மாவை செஞ்சா அது வந்து முதல்ல வந்து இறுகி இருக்காது, தண்ணியை ஊத்தி பசஞ்சுட்டா அதுக்கு ஸ்னேகத்துவங்கிற குணம். அதாவது இந்த திரவியம் அப்படிங்கிறதுக்கு மாவை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு வகையான பிருத்திவி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு மாவுக்கு ஒரு வாசம் இருக்கலாம், அதை நம்ம தொட முடியும். இந்த மாவுக்கு நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி ஓகே இது இந்த திரவியத்தை சேர்ந்தது அதனால இந்த குணாதிசயம் இதுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்ண முடியும். இந்த திரவியம் அப்புறமா வச்சுட்டு கர்மத்தை நம்ம பார்த்தோம், அஞ்சு வகையான ஆக்ஷன்ஸ் இருக்கு. சரி இவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லயும் நம்ம எப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு, சமவாயி சம்பந்தம், அசமவாயி அசமவாயி காரணம், அசமவாயி காரணம் இருக்கு, அதெல்லாம் ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட். நம்ம அதுல ஒன்றும் டீட்டெயிலா போவேன். அப்புறம் நான் வந்து ஜீனஸ்ன்னு சொல்றேன், சாமானியம், அப்புறம் விசேஷம்னு சொல்றான், அப்புறமா வந்து அபாவம் இருபட்ட தன்மை அப்படிங்கறத சொல்றான். ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொன்றையா பரீட்சிச்சுட்டு போய் அப்புறம் எப்படி ஏற்படுறது, ஒவ்வொன்றதுக்கு என்ன ஹேத்வாபாசம்னா என்ன அப்படின்னு ரொம்ப ரொம்ப டெப்தா போறான். இதுக்கு வந்து ரொம்ப நியாயம், ஒரு இது தனியாவே இதுக்கு வந்து ஒரு மூணு நாலு மாசம் கோர்ஸே நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். ஆனா ரொம்ப ஆழமா விஸ்தாரமா இருக்கும், அப்பதான் நமக்கு சில நம்ம வேதாந்த கிரந்தங்களே புரியணும், இல்லைன்னா நமக்கு வேதாந்த கிரந்தங்களே புரியாது. அதனால வந்து இனி நியாயங்கிறது நமக்கு வந்து இன்னைக்கு நாம அந்த சித்தாந்தமா இந்த நியாயம் வழியா சொல்லப்படுற மோட்சத்தை ஏத்துக்கல அப்படின்னாலுமே நாம அந்த நியாயத்தோட பிரக்கிரியையை நம்ம வந்து ஏத்துக்கிறோம். நவ்ய நியாயம் முக்கியமா, நீங்க நவ்ய நியாயம் நான் சொன்ன மாதிரி பிராச்சீன நியாயம் இன்னைக்கு ஆக்சுவலா வழக்கொழிஞ்சு போச்சு. பிராச்சீன நியாயம் யார் ஏற்படுத்தினது அப்படின்னா இந்த கௌதமர் அப்படிங்கறத வந்து அவர் வந்து இது எழுதியிருக்கார், கௌதம சூத்திரங்கள்னு நியாய சூத்திரங்கள் எழுதியிருக்கார். அவரோட சூத்திரம் இன்னைக்கு வந்து இல்லை, அது கொஞ்சம் வழக்கொழிஞ்சு கிடக்கு. இது ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணி தான் இந்த நவ்ய நியாயம் மட்டும் வந்திருக்கல அப்படின்னா, நியாயம் அப்படிங்கிற ஒரு நியாய வைசேஷிகம் அப்படிங்கிற ஒரு தரிசனமே இன்னைக்கு இருந்திருக்காது. அவ ரெண்டு இந்த கங்கா அவரு கங்கா கங்கேஷா அப்படிங்கிறவரும் இந்த உத்யோகன் அப்படிங்கிறவரும் எல்லாம் சேர்ந்து அவ ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணதுனாலதான் நமக்கு வந்து இன்னைக்கு நவ்ய நியாயம் இருக்கு. நம்ம வேலை சொன்ன மாதிரி அது வந்து நமக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா மதுசூதன் சரஸ்வதி அப்படிங்கிறவர் வந்து நான் சொன்ன மாதிரி அத்வைத சித்தி அப்படிங்கிற கிரந்தத்தை வந்து எழுதியிருக்காரு. கம்ப்ளீட்டா நவ்ய நியாயத்தோட கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அது, அது நமக்கு புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். நியாயம் படிச்சவாலே அதை புரிஞ்சுக்கிறது ரொம்பவும் கஷ்டம். அதை யூஸ் பண்ணி தான் அவர் வந்து இந்த துவைத்தவாதங்களை அவர் வந்து கண்டிச்சிருக்காரு. இதுதான் வந்து நவ்ய நியாயம் அப்படிங்கிற நியாய வைசேஷிகம், இதை சேர்த்து நவ்ய நியாயம். இதுதான் வந்து ஒரு அறிமுகம்னு சொன்னா, இதுல நான் ரொம்பவும் சொன்ன மாதிரி ரொம்பவும் ஆழமா போல, ஏன்னா அது வந்து பரிச்சேதக நிறைய வரும். அதை பத்தி நம்பிய நியாயத்தை பத்தி சொல்லலாம் அப்படின்னா அது அதோட தேவையும் நமக்கு இன்னைக்கு ரொம்பவும் கம்மி. ஏன்னா முக்கியமா நம்ம வந்து இன்னைக்கு பக்தி மேலையும் இதெல்லாம் அதுலதான், அதாவது நம்ம வந்து பக்தி நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு போயிட்டதுனால இன்னைக்கு இந்த நவ்ய நியாயத்தோட ஒரு பிரயோஜனம் நமக்கு கம்மியா இருக்கு. ஆனா இதுல இருக்கிற டூல்ஸ்னா ரொம்ப பவர்ஃபுல்லான டூல்ஸ். இதை வந்து இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நவீனமான இன்னைக்கு நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்னா இதை வந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுதான் நான் வந்து முக்கியமா எடுத்து வைக்கிறேன். ஏன்னா நம்ம சித்தாந்தத்தை வந்து ஏத்துக்கல. ஸோ இது இன்னைக்கு நாம பார்த்தது வெறும் ஒரு அறிமுகம் தான். இவ்வளவுதான் நான் நீங்க சொல்ல விரும்புறேன். நம்ம சபாபிய சபாபதி பிஷ்டவோனா நமஸ்கார்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் கண்ணமானாய், அண்ணாமலையானை பாடுதும் கண்ணமானாய். பார்வதீபதை சிவனேஸ்வரர்களே, இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டியிருக்கிறது. இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிட்டியிருக்கிறதா அல்லது எனக்கு கிட்டியிருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. பொதுவாக சைவ சமயம் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு சமயம், மற்ற சமயங்கள் எல்லாம் அப்படி கூற முடியாது. அது சைவ சமயம், அது ஒரு அருமையான தமிழ் சொல். மதம் என்று ஒரு சொல் இருக்கிறது, மதம். மதம் என்று சொன்னால் கொள்கைன்னு அர்த்தம். மதம் என்றால் ரிலிஜியன் என்று ஆங்கிலத்தில் சொல்லிக்கிறாங்க அல்லவா, அதற்கு இணையான சொல்லி கிடையாது. ஆனா வழக்கில் மதம் என்று சொல்லுவோம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம் என்று சொல்லுவோம். மதம் என்று சொன்னால் கொள்கை அளவிலே நின்று விடுவது மதம். ரெண்டு சொல்லையும் மாணிக்கவாசகர் வளர்ந்த கையாள்ற சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அரட்டி மலைந்தனர். ரெண்டு சொல்லையும் ஒரே வாக்கிய ஒரே வரிகள்ல கையாள்ற மாணிக்கவாசகர். சமயம் மதம் இந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு என்றால், எது கொள்கை அளவிலே நின்று விடுகிறதோ அது மதம். உதாரணமாக சொல்ல போனால், கிரேக்க நாட்டிலே தோன்றிய சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்றவர்கள் சில கருத்துக்களை சொன்னார்கள், சில கொள்கை விளக்கங்களை கொடுத்தார்கள். ஆனால் அரிஸ்டாட்டில் மதம்னு ஒரு மதம் வரல, சாக்ரட்டிஸ் மதம்னு ஒரு மதம் வரல, ஒரு சமயம் வந்துதான் வரல. அதனால சமயம் என்றால் மதம் என்றால் ரெண்டுக்கு ஒரு வேறுபாடு. எது ஒரு கொள்கை அளவில், இன்னைக்கு கூட சமீப காலத்திலே ஓஷோ என்று ஒருவர் வந்தார், ஜே கிருஷ்ணமூர்த்தி என்று ஒருவர் வந்தார், ஜே கே, அவருடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லா நாட்டிலும் இருக்கிறாங்க. ஓஷோ, ஜே கே இவங்கெல்லாம் அவங்களும் என்ன, அவரு சில கொள்கைகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் அவைகளெல்லாம் என்ன வரல, ஒரு வழிபாட்டு நெறியை அது சொல்லவில்லை. சமயம் என்பது எப்ப வரும், ஒரு கொள்கை விளக்கமும் செய்யணும், எப்படி நீ வாழ வேண்டும் என்பதையும் சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் சமயம் ஆகிறது. அதனாலதான் சைவ சமயம் என்றுதான் நம்முடைய ஆண்டோர்கள், ஆறுமுக நாவலர் போன்றவர்கள் ஒரு இடத்துல கூட சைவ மதம் எழுத மாட்டார், சைவ சமயமே சமயம். தாய்மானவர் கூட சொல்லுவார், சைவ சமயமே சைவம் சமயம் அப்படின்றார். ஆகவே அப்படி உலகத்திலே எடுத்துக்கொண்டால் எத்தனையோ மதங்கள் தோன்றியிருக்கின. அதாவது பொதுவாக உலக வரலாற்றை எடுத்துக்கொண்டால் வரலாற்றுக்கு உட்பட்ட வரலாறு, வரலாறு சொல்ல முடியாத வரலாறு. வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வரலாற்றுக்குள்ளே சொல்ல முடியாது, ப்ரீ ஹிஸ்டாரிக்னு சொல்லிட்டாங்க, ப்ரீ ஹிஸ்டாரிக், வரலாற்றுல சொல்ல முடியாத வரலாறு. அப்படி அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக்லையும் சில மதங்கள் தோண்டி இருக்கின்றன. ஆனால் சைவ சமயத்துக்கு ஒரு பெரிய பெருமை என்னவென்றால், எப்பொழுது தோன்றியது என்று சொல்ல முடியாத ஒரு சமயம். ஐயூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், புத்த மதம், சமண மதம், இன்னைக்கு புத்த மதம் கூட புது வடிவத்தை பெற்று ஜென் புத்திசம் என்று ஒரு புதிய புத்த மதத்திலே சில மாறுபாடுகள் செய்யப்பட்டு இன்னைக்கு சைனா போன்ற நாடுகளிலே ஜென் புத்திசம், அது கன்ஃபியூஷியஸ் தோற்றுவித்த, அதாவது புத்த மதம் சைனாவுக்கு போறதுக்கு முன்னாடியே அங்க ஒரு பெரிய ஆள் இருந்தார், அது பேர் கன்ஃபியூஷியஸ். அந்த கன்ஃபியூஷியஸும் இந்த புத்த மத கொள்கையும் சேர்ந்து ஒரு புதிய மதம் வந்தாச்சு, அதுக்கு பேர் ஜென் புத்திசம்னா. அப்படி இந்த பரிணாமம் என்பது சென்று கொண்டே இருக்கிறது. என்னென்ன மதம் என்ன வருமோ தெரியாது. ஆனால் எப்படி எத்தனை மதங்கள் வந்தாலும் சைவ சமயத்திலே வந்து வரையறுக்கப்பட்ட ஒரு கொள்கை. அதோடு இந்த சமயம் என்பதற்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால், அது கொள்கை விளக்கத்தையும் செய்ய வேண்டும், அதோடு நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் சொல்ல வேண்டும். அதன் பின்பு இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கிறது, இந்த உயிர் இறந்த பிறகு என்ன ஆகிறது என்பதையும் அது சொல்ல வேண்டும். வாழுகின்ற வரை
வாழ்க்கையை பத்தி எல்லாருமே அதை பத்தி அதிகமா பேசுறாங்க. இப்ப வாழ்வியல்ஸ் அப்படிங்கிறாங்க, நடைமுறை வாழ்க்கைங்கிறாங்க, எத்தனையோ சொற்கள்லாம் இந்த உயிர் உடம்பிலே ஒட்டி கொண்டு இருக்க வரையிலாம் அது நிற்கும். எப்பொழுது இந்திய நாட்டை பொறுத்தவரை பொதுவாக எல்லா தத்துவங்களுமே இந்திய நாட்டில தான் தோன்றது பெரும்பாலும். அது இந்திய நாட்டுக்கு ஒரு பெருமை என்றும் சொல்லலாம். இன்னைக்கு புத்தகம் எத்தனையோ நாடுகளிலேயே பரவினால் கூட புத்தா வாஸ் பார்ன் அஸ் எ ஹிந்து ஒன்லி இன் இந்தியா. இப்போ மகாவீரர் அவரும் அவருடைய காலத்திலேயே தோன்றிய ஒரு பெரிய மதம். ஆனா ரெண்டு மதத்துக்கு வேறுபாடு என்னவென்றால், புத்த மதம் வெளிநாட்டுக்கு போச்சு, ஆனா சைன மதம் வெளிநாட்டுக்கு போகல. ஒரு பெரிய விஷயம். ஜெயினிசம், ஜெயினிசம் என்பதுதான் தமிழிலே சமண மதம். தேவாரத்துல நிறைய இடத்துல வருது, சமணமும் பௌத்தமும் தான் நிறைய பேசப்படுகின்றன. அந்த சமண மதமானது இந்தியாவில தான் தோன்றியது. அதை தோற்றுவித்தவர் வர்த்தமான மகாவீரர் என்று சொல்வார்கள். அவர் இப்பொழுது அவர் தோன்றிய இடம் தான் பீகார் என்ற ஒரு பகுதி இந்தியால, மகத நாடு, வரலாற்றுல மகத நாடுன்னு பேரு, இப்பொழுது பீகார் என்று அழைக்கிறோம். ஆனால் அந்த மதம் மட்டும் பாத்தீங்கன்னா இந்தியால தோன்றுச்சு, ஆனா ஒரு வெளிநாட்டு கூட போகவே இல்லை. ஏன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் வந்து, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதாவது புலால் உண்ணாமையை மிகவும் அதிகமாக வலியுறுத்தியது. புத்த மதம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிச்சு, புலால் உண்ணுதலை, ஆகினால் வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. ஆனா சமண மதம் புலால் உண்ணாமையை ரொம்ப வலியுறுத்தியது. இன்னும் சொல்ல போனா அப்பர் கூட சமண மதத்துக்கு சென்றதுக்கு அதுதான் காரணம்னு சேர்க்கலாம் சொல்றேன். ஒரு பெரிய சைவ வரலாற்றிலே, சைவ பாரம்பரியத்திலே தோன்றிய அப்பர் சுவாமிகள் எதற்காக சமணத்திற்கு சொல்ல சென்றார் என்றால், நில்லா உலகியல் விரண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்துறந்து சமயங்களானவற்றின் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அவன் சமயம் குறுகுவார். சேர்க்கலார் தேவா, கொல்லாமைங்கிற ஒன்று வந்து அவரை ரொம்ப கவர்ந்தது. ஆகவே கொல்லாமை மறைந்து உரையும் அவன் சமயம் குறுகுவார். சமண சமயத்தை

அதுதான் ரொம்ப முக்கியம். அதோடு பொதுவாக தமிழிலேயே நம்ம இலக்கண சமய இலக்கண அறிவு, யாப்பிலக்கணம், செய்யுள் இலக்கணம், தர்க்க சாஸ்திரம் போன்றவைகளை நாம் வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு வெளிநாட்டிலே சைவத்தினுடைய நிலைகள். இந்திய நாட்டிலேயும் அது குறைந்து கொண்டு வருகிறது. நாவலர் காலத்திலேயோ அல்லது நம்முடைய சொன்னார் குமாரசாமி பகவரை பற்றி நீங்க டிவியில் ஒரு குழந்தை பேசியது எனக்கு ரொம்ப கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் புறப்பட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை அந்த டிசி வந்து டிவி ஐயா அப்படிங்கிறது அந்த டிவியில ஒரு குழந்தை சொன்னாலும் குமாரசாமி புலவரை பத்தி பேசியது. அதுபோல குழந்தைகள் வந்து அந்த மாதிரி நல்லா நம்ம கேட்பதற்கே ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா தமிழுக்காக சேவை செய்த பெரியவர்களை இன்னைக்கு குழந்தைகள் வந்து அவைகள் உணர முடியவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு நாம டியூட்டர் தான் பண்றோம். அந்த குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது குமாரசாமி. ஆனாலும் குமாரசாமி புலவர் ஒருத்தர் இருந்த சொன்னாகங்கிற ஊர்ல இருந்த அவர் செய்த சேவை என்ன என்று நாம ஃபீட் பண்றோம் குழந்தைக்கு. ஆனாலும் ஒரு பெரிய குழந்தை வாயில வருது இல்லையா, குழந்தையினுடைய வாயினாலே இதை கேட்கும் போது நமக்கு பெரிய மட்டற்ற மகிழ்ச்சி உண்டாகிறது. அது போன்று அந்த காலத்துல குமாரசாமி புலவர் போன்ற பெரியவர்கள் அவர்கள் வந்து நம்முடைய மொழியையும் சமயத்தையும் ஆறுமுகன் அவர், நீர்வேலி சிவசங்கர பண்டிதர், மட்டுவில் வேற்பிள்ளையவர்கள், சதாவதான நாவண்ணா கதிர்வேற்பிள்ளையவர்கள் இவர்களெல்லாம் அவர்களெல்லாம் தமிழ் படித்த அளவிற்கு நாம இன்னும் ஒரு 10 ஜென்மம் எடுத்தாலும் படிக்க முடியாது. அது ஒண்ணு சந்தேகமே கிடையாது. இன்னும் ஒரு 10 ஜென்மம் நமக்கு கொடுத்தா கூட அந்த 10 ஜென்மத்திலேயே நம்ம படிப்போமானா படிக்க முடியாது. ஆனா அவர்கள் அவருடைய உழைப்பு அவருடைய தியாகம் நமக்கு நிச்சயமா வர முடியாது. ஆகவே அவர்களை வந்து நாம் வந்து பின்பற்றுவது என்பது கடினம் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில. ஆகவே அது மாதிரி இனிமே வந்து தமிழையும் சைவத்தையும் நம்ம கொண்டு போக முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். உதாரணமாக குமாரசாமி புலவர் சொல்வார், ஒரு செய்தியை சொல்வார், தமிழ் என்ற சொல்லுக்கு பகுபல உருப்பிலக்கணம் என்ன? அதனால சொல்றேன் தமிழை பெருமையை பேசுகிறோம். ஆனால் நீங்க உலகம் முழுவதும் எவ்வளவு தமிழர்கள் இருக்கிறார்கள், ஆனா தமிழ் என்பதற்கு என்ன பகுபல உருப்பிலக்கணம்னு கேட்டா அநேகமா நாட் நாட் நாட் நாட் நாட் ஒரு தமிழன் கூட சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் தமிழை கேட்டார்கள் ஒரு காலத்துல. ஆனா இன்றைக்கு அந்த பயிற்சி குறைந்து வருகிறது. ஆனாலும் உலகத்திலே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உலக வரலாற்றை புரட்டி பார்த்தா சில செய்திகளை நாம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, வரலாறு என்பது எதுக்காக படிக்கிறோம்? சரித்திரம், சரித்திரத்தை எதுக்காக நம்ம படிக்கிறோம் என்றால், சரித்திரத்தை படிப்பதன் மூலமாக சில பாடங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படி அந்த நோக்கிலே பார்க்கும் பொழுது உலகத்திலே இன்னைக்கு தோன்றிய சமயங்களை பார்க்கும் பொழுது, உதாரணமாக சொல்ல போனால் தி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தோன்றிய முதல் மதம் யூத மதம். அதுதான் பரமேந்திர பிதாவிலிருந்து டைரக்டா வந்த மதம் யூத மதம். அந்த யூத மதம் வந்து யூத மதத்தின் கொள்கைகள் எந்த மொழியிலே தோன்றியது என்றால் ஹீப்ரூ மொழியிலே தான் தோன்றியது. யூத மத கொள்கைகள் எந்த மொழியிலே தோன்றியது என்றால் மொழி வந்து யூத மதம். ஒரு கேள்வியை கேட்டா இயேசுநாதர் என்ன மொழியில பேசியிருப்பார்? கிறிஸ்தவ மதம் உலகம் பூரா இருக்கு. இயேசுநாதர் என்ன மொழி பேசினார் என்றால் ஹீப்ரூ தானே பேசினார். இயேசு என்ன பேசியிருப்பார்? அவர் யூத மொழி அல்லது ஹீப்ரூ மொழியில தான் பேசினார். ஆனால் அந்த ஹீப்ரூ மொழியானது தோன்றுவதற்கு காரணமாக இருந்த அந்த நாடு இன்னைக்கு இஸ்ரேல், இஸ்ரேல் நாடு. ஆனா அந்த இஸ்ரேல் நாட்டுல இன்னைக்கு ஹீப்ரூ இருக்கான்னா இல்ல. ஏன்னா அங்க என்ன இருக்கு? யிட்டிஷ். இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மொழி வந்து ஹீப்ரூ இல்ல, யிட்டிஷ் என்றுதான் பெயர். அப்ப என்ன தெரிகிறது என்றால், இந்த யூத மத கொள்கைகள் வந்து அந்த ஹீப்ரூ மொழியிலே தோன்றினாலும் மொழி அழிந்து விட்டது, ஆனால் மதம் அழியவில்லை பாடம். அதே போல இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாடுகளிலே, சைனா, தாய்லாந்து, மலேசியா, ஸ்ரீலங்கா எல்லாம் புத்த மதம். அந்த புத்த மதம் புத்தர் கௌதம புத்தர் அவர் என்ன மொழி பேசியிருப்பார்? புத்தர் பேசிய மொழி என்ன?

0: மொத்தமாக எல்லா மொழியும் வருது, அது வேற விஷயம். நீ சொல்ல போனா இன்னைக்கு இஸ்கான் வந்த பிறகு எல்லா மொழியிலையும் வந்தாச்சு வைணவம். வைணவம் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், இன்னைக்கு பகவத்கீதைய எல்லா மொழியிலையும் படிக்கலாம். அந்த அளவுக்கு இஸ்கான் ஒரு பெரிய சாதனையை புரிஞ்சு நாம கூட பண்ணல. நாங்க சுவிட்சர்லாந்துல போயிருக்கும்போது பாத்தீங்கன்னா, அங்க முன்னாடி ஒரு டேபிள வச்சாங்க, அது கீதைக்கு விளக்கம் என்ன மொழியில இருக்குன்னா டோச் மொழியில இருக்கு. டோச் மொழியில கீதைக்கு விளக்கம். ஆக கீதையை பொறுத்தவரை எந்த மொழியில வேணாலும் படிக்கலாங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்தவர் பிரபுபா தான். உண்மையிலே பாராட்டணும், பாராட்ட வேண்டிய ஒண்ணுதான். அதுபோல எல்லா மொழிகளுக்கும் செல்லலாம், ஆனால் கிருஷ்ணன் என்ன மொழி பேசியிருப்பான், பகவத்கீதை என்ன மொழியை கொடுத்தாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப அது சம்ஸ்கிருதம் தானே. ஆகவே அதுபோல புத்தரை எடுத்துக்கொண்டால், புத்தர் என்ன மொழியில பேசினார்? புத்தர் பேசினது பாலி மொழி, பாலி. ஆனால் அந்த பாலி மொழி அழிந்து விட்டது, ஆனால் புத்த சமயம் அழியவில்லை. சில பாடம். அதே போல வர்த்தமான மகாவீரன் ஜெய், நீங்க சொல்ல போனா இந்தியாவிலேயே ரொம்ப லீடிங் கமர்ஷியல் கம்யூனிட்டி அவங்க தான். அது வந்து அது தோன்றியது என்ன மொழியில தோன்றியது என்றால், அந்த மகாவீரர் பேசின மொழி என்ற என்னவென்றால் அர்த்த மகதி. அந்த மொழிக்கு பேர் மகதியின் பேர். ஆனா இன்னைக்கு அந்த மொழி இருக்கான்னா அது பீகாரிங்கிற ஒரு வடிவத்துல இருக்குது, பீகார் மாநிலத்திலே பேசப்படுகிறது. ஆனாலும் இன்னைக்கு உள்ள இப்ப எப்படி நமக்கு எப்படி இன்னைக்கு சங்க இலக்கியங்களை படித்தா நமக்கு புரியல, தமிழ்ல தான் தோன்றுச்சு. ஆனா இன்னைக்கு அகநானூறு புறநானூறு கலித்தொகை, அதே போல நம்முடைய திருமுறை இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால் திருமுருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படையில சில வரிய சொன்னா இந்த எத்தனை தமிழர்களுக்கு புரியும்? பெருமையை சொல்லிக் கொடுக்கிறோம், முருகனுடைய பெருமையை முதல் முதல்ல சொன்ன ஒரு நூல் சங்க இலக்கியத்தை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் திருமுருகாற்றுப்படையை இன்றைக்கு நாம் சொன்னா, திருமுருகாற்றுப்படையை படிச்சா என்ன தெரியுதுன்னு கேட்டா, கிட்டத்தட்ட ஒரு 80 விழுக்காடு தமிழ் வார்த்தைகள் வழக்காடத்து போய்விட்டன. உண்மை நாம இன்னைக்கு நம்முடைய சான்றோர்கள் சங்க சான்றோர்கள் பேசிய தமிழ் வார்த்தைகள் இருக்கும் இல்லையா, அந்த வார்த்தைகளை நம்ம எத்தனை பர்சன்ட் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? அது கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல வேண்டியிருக்கு. எத்தனையோ மொழியினுடைய தாக்கம், அதாவது இப்ப இஸ்லாமியருடைய ஆட்சி காலத்துல நிறைய தமிழ் மொழியிலே என்ன வந்தது, உருது வார்த்தைகள், அராபிய வார்த்தைகள், அதெல்லாம் வந்தாச்சு. நம்ம பேர் ஜன்னல், ஜமுக்காலம், ஜவுளிக்கடை, என்ன என்ன வார்த்தை எல்லாம் பரவாயில்லை அப்படின்னு சொல்றோம், பரவாயில்லை, பரவாயில்லை இல்லை என்பது தமிழ், பரவாயில் என்பது அராபியன் வேர்டு, பரவாநகிங்கிற வார்த்தை பரவாயில்லைன்னு ஆயிடுச்சு. தமிழிலே இருந்து போயிருக்கிறது என்று சொன்னால், அந்த பரவா என்ற வார்த்தை வந்து சங்க இலக்கியங்கள எந்த நூல் ஆட்சியில இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, அங்கதான் சிக்கல். ஆனா அந்த வந்து எப்பொழுதுமே நமக்கு ரெண்டு ஸ்டாண்டர்ட் உண்டு. ஒன்று வந்து நீங்க ஒரு வார்த்தைக்கு இது தமிழ் வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை நிகழ்ந்துல ஆட்சியில இருக்கணும், முதல் கண்டிஷன். நிகழ்ந்த பொருட்னா நிகழ்ந்துள்ள அந்த வார்த்தைக்கு அந்த பொருள் என்று நம்ம சான்றோர்கள் ஒதுத்திருக்கணும். அப்படி வந்தா கூட 50% தான் தாண்டுறீங்க. இன்னொரு கடமை வருது என்று கேட்டா, அதே பொருளில் ஆண்டோர்கள் ஒரு நூல்ல ஆண்டு இருக்க வேண்டும். அதனாலதான் பரிமேலர் உரைக்கு அவ்வளவு சிறப்பு வந்ததுக்காரு. திருக்குறளுக்கு பரிமேலர் உரைக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு வந்ததுன்னு கேட்டா, அதுக்கு ஒரு வயசு அப்படி எடுத்து காட்டுவார், இந்த வார்த்தைக்கு இன்ன பொருள், இந்த பொருள்ல இந்த நூல்ல கையாண்டு இருக்குன்னு காட்டுவார். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு வார்த்தையை சொன்னேன் பாருங்க, ஏன்னா எங்களை போன்றவர்கள் சந்திக்கும் போது, கவிஞர் போன்றவர்களை சந்திக்கும் போது எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னு கேட்டா, அவரிடத்தில இருந்து எவ்வளவு கொள்முதல் பண்ணிக்கணும் நான் பண்ணிக்கணும், கொண்டும் கொடுத்தும் ஈசருக்கு ஆட்சேமி இல்லையா, அதான அறிஞர் கடகு, எல்லாவற்றையும் மூணு மாதம் எல்லாரும் படிக்க முடியாது. அப்ப அவற்றிலிருந்து இதை செய்கிறேன் நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டும், என்னிடத்திலிருந்து சரிதான் அவர் தெரிஞ்சு கொள்வார். அதுபோல திருக்குறள் ஒண்ணு வருது, ஒரு ஒரு வார்த்தை வருகிறது, பெயர் கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்படின்னு சொல்வது திருக்குறள். ஆனா இன்னைக்கு நாகரிகம்ங்கிற வார்த்தை என்ன பொருள் நம்ம கையாளுது, அந்த வார்த்தை இருக்கு, ஆனா அதை என்ன பொருளை நீ கையாண்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னா சிவிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழ் நினைச்சிருக்கிறோம். சிந்து வழி நாகரீகம், பாரசீக நாகரீகம், வெள்ளைக்கார நாகரீகம் அப்படின்னு நாகரீகம் என்று சொன்னால் அந்த பொருள்ல தான் நம்ம கையாண்டு கொண்டு இருக்கிறோம் நாகரீகிற வார்த்தை. ஆனா அந்த நாகரீகம்ங்கிறத திருக்குறள்ல என்ன பொருளை கையாளுகிறார் என்றால் அதுக்கு எழுதுகிறார் வரும் கண்ணோட்டம். நாகரீகம் என்பது கண்ணோட்டம். மெர்சி, ஒரு உயிர் படுகின்ற துயரத்தை கண்டு நமக்கு வருத்தமோ அல்லது கண்ணீரோ வந்தால் அதுக்கு பேர் தான் நாகரீகம்ங்கிற. இந்த பொருளை தான் அது நூல்ல ஆண்டிருக்குன்னு கலித்தொகை ஒன்னு காட்டுவேன் திருக்குறள். நனி நாகரீகம் என்று காட்டுறேன். உரையாசிரியருக்கு ஒரு பெரிய சிறப்பு பதினேழு வந்த காரணம் அது ஒரு காரணம். அப்ப நாகரீகம் என்ற சொல் வந்து கண்ணோட்டம், இன்னொரு உயிர் படுகின்ற துன்பத்தை கண்டு நம்முடைய கண்ணுல தண்ணீர் வர வேண்டும், அதுதான் நாகரீகம். அப்ப அந்த வார்த்தை நாகரீகம்ங்கிற வார்த்தை இன்னைக்கு வடக்குல இருக்கு, ஆனா வேற பொருள் இருக்கு. இதெல்லாம் தான் அந்த மூல இலக்கியங்களை படிப்பதற்கு நமக்கு எல்லாம் தடையாக இருக்கிறது. நாம் கடம்புரண்டு சென்றிருக்கிறோம் என்பதையும் உணர்கிறோம். நாற்றம், நாற்றம் என்ற வார்த்தை இன்னைக்கு வந்து அதாவது துர்நாற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு தான் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா நாற்றம் என்பது நறுமணத்தையும் குறிக்கும். நறுமணத்தை குறிக்கிற பொருளை தான் திருவள்ளுவர் கையாளுகிற. ஆனா இன்னைக்கு நேர் எதிராக பயன்படுத்துகிறோம் இல்லையா. ஒரு கெட்ட வாசனை வந்தாதான் நாற்றம்னு சொல்றோம், நல்ல வாசனைக்கு நாற்றம்ங்கிற ஒரு சொல்லாட்சி போயில்லை. இதெல்லாம் ஒரு ஏன்னா தமிழர்களாக நாம் சந்திக்கிறதுனால நம்மளை பத்தி நாமளே தமிழரை பத்தியும் தமிழை பத்தியும் தமிழ் மொழியை பத்தி ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் நம்மை நாமே தெரிய ஒரு ஆராய்ந்து கொள்வது அந்த வகையில சொன்ன சில செய்திகளை. எதற்காக இதெல்லாம் சொல்லுகிறேன்னா என்னையா நீங்க இப்போ தமிழை பத்தி பேச வந்தீங்களா சமயத்தை பத்தி பேச வந்தீங்களா ஒரு கேட்டு நீங்க கேட்டக்கூடாது. ஆகவே தமிழும் சைவமும் பிரிக்க முடியாதவை அப்படிங்கறதுதான் நம்முடைய ஆண்டோர்கள் வகுத்த ஒரு நெறி. ஆனாலும் இவர் இடத்துல வித்தியாசம் செய்தி என்ன வருகிறது என்றால் சமயம் என்பது எப்போ உள்ள வருதுன்னு கேட்டா சைவமும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது. எங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆதீனனுக்கு தருமபுர ஆதீனம்னு பேர். அந்த தருமபுர ஆதீனனுடைய கொள்கையை எழுதி போட்டிருப்பாங்க, தமிழும் சைவமும் தலைத்திணிது ஓங்குக, அதுதான் மாட்டோ அவருடைய குறிக்கோள். ஆனாலும் இந்த தமிழ் மொழியிலே தோன்றிய இலக்கியங்கள் என்பது வேறு, ஆனால் தமிழ் மொழியிலே தோன்றிய தத்துவ நூல்கள் என்பது வேறு. ரெண்டுக்கு ஒரு வேறுபாடு நல்லா புரிஞ்சுக்கணும். இலக்கியம் என்பது வேணும் கட்டாயம். இலக்கியம் தான் ஒரு மனிதனுடைய ரசனை, ஒரு மனிதனுடைய அனுபவம், ஒரு மனிதனுடைய பண்பாடு, எல்லாவற்றுக்கும் இலக்கியம் தான் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் சமய நூல்கள் என்று வரும்பொழுது என்ன ஒரு செய்தி வருகிறது என்று கேட்டால் அந்த கருத்துக்கள் தமிழிலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இலக்கியத்துக்கும் சமயத்துக்கும் என்ன வேறுபாடு, ஒரு அடிப்படை வேறுபாடு. சமயம் என்று வரும்பொழுது அந்த கருத்து தமிழிலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த கொள்கை தமிழன் அல்லாதவருக்கும் அது வந்து பொருந்தும். தமிழ் பண்பாடு நாகரிகம் என்று சொன்னால் தமிழனுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனா வரையறுக்கப்பட்ட ஒரு கொள்கை, அந்த கொள்கை என்று சொன்னால் உதாரணமாக நான் சொல்கிறேன், நான் வினை கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சு, அவன் தமிழனாகவும் இருக்கலாம் தமிழன் இல்லாதனாக இருக்கலாம் அது வேற விஷயம். வினை என்ற ஒன்று ஏதோ பூர்வ ஜென்மத்தில் செய்த நம்முடைய பாவம் புண்ணியம் தான் நமக்கு வந்து சொல்றீங்களே, இதை நான் பிலீவ் பண்ணல, ஐ டோன்ட் பிலீவ் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கிறேன். சொன்னால் அப்படி அவன் சொல்லுவதனாலேயே அந்த வினை கொள்கை அவனிடத்துல வேலை செய்யாம போயிறாரு. ரொம்ப முக்கியமான செய்தி நான் சொல்றேன். சமயம் எங்க வருதுன்னு தெரியும். நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுவதனால அந்த லா இருக்கு பாருங்க, அந்த லா உங்களதுல ஒர்க் பண்ணாம போகுமா? அதுதான் இங்க உள்ள. இப்ப ஐசக் நியூட்டனுடைய புவியீர்ப்பு கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்ப இந்த பாட்டில தூக்கும் போது ஐசக் நியூட்டன் கொள்கை வேலை செய்யுமா செய்யாதா இல்லையா? பாட்டில கீழே போட்டேன்னா அங்க கிராவிடேஷன் தானே போடுது. ஐ டோன்ட் பிலீவ் ஐசக் நியூட்டன் நீங்க சொல்லலாம், ஆனா அவன் சொல்ல கொள்கை உங்ககிட்ட வேலை செய்யாம இருக்குமா? இதுதான் ஒரு பெரிய வேறுபாடு. இலக்கியத்துக்கும் சமயத்துக்குள்ள பெரிய வேறுபாடு என்னவென்றா, அந்த ஆண்டோர்கள் வரையறுக்கப்பட்ட கொள்கை இருக்க அந்த கொள்கையை நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டிலும் சரி அதான் நான் இதை நம்பலன்னு சொன்னது இருக்கே, அது நம்மை நாமே ஏமாற்றி கொள்வது. நான் சொல்வேன், ஐ டோன்ட் பிலீவ். நீ டோன்ட் பிலீவ் சொன்னதுனால அதனால அந்த கொள்கையை உன்னிடத்த வேலை செய்யாம போயிருமா? நான் சொல்றேன், ஐ டோன்ட் பிலீவ் இன் கார்டியாலஜி. நான் சொல்றேன், ஐ டோன்ட் பிலீவ் இன் கார்டியாலஜி அப்படின்னு சொல்றதுனால ஏன் இருதயம் கார்டியாலஜிக்கு வேறுபட்டு வேலை செய்யுமா? என்னுடைய இருதயம் இருக்கு, என்னுடைய இருதயம் மெடிக்கல் சயின்ஸ்ல கார்டியாலஜியில எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லுது அப்படி ஒர்க் பண்ணுமா? நான் கார்டியாலஜியை நம்பலன்னு சொன்னா உன் இருதயம் வேற மாதிரி விளைஞ்சிருமா? புரியுதா நான் சொல்றது? அது போலதான் சைவ சமயம் சொல்லுகின்ற கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒரு சைவன் சொன்னாலும் சரி, சைவன் அல்லாதவன் சொன்னாலும் சரி, அது யூனிவர்சல். நீ ஏற்றுக்கொள்கிறே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுக்கு இங்க இடமே கிடையாது. அதோடு பண்பாடு, சமயம், ஒழுக்கம் இவைகள் வேறுபடுவது போல அது வேறுபடாது. உதாரணமா ஒண்ணு சொல்லுகிறேன், அது சயின்ஸ்ல இருந்தே சொன்னேன். சயின்ஸ் சொன்னாதான் எனக்கு புரிஞ்சுக்கிற முடியுது. இப்ப இந்த கார்டியாலஜி அதுக்கே வர்றேன் நான். இப்ப மெடிக்கல் சயின்ஸ் படிக்க போனா மெடிக்கல் சயின்ஸ்ல கார்டியாலஜி ஃபார் ஹிந்துஸ், கார்டியாலஜி ஃபார் கிறிஸ்டியன்ஸ், கார்டியாலஜி ஃபார் இஸ்லாம்னு வருமா? வருமா? அதை மொழியாருக்கும் செய்யலாமே ஒழிய அந்த கருத்தை மாற்றுவதற்கு யாருக்குமே அறியாது. அது எப்படி இந்த ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறது இருக்கு, அதை நம்மளால மாற்ற முடியுமா? அதுதான் சைவத்தினருக்கு ஒரு பெரிய பெருமை. சைவத்தினருக்கு ஒரு பெருமை என்னவென்றால், நீ ஏற்றுக்கொள்கிறா ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கேள்விக்கு இங்க இடமே கிடையாது. ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது என்ன பண்ணும், அதனுடைய அந்த தன்மையை அது காட்டிக்கொண்டுதான் இருக்கும். அதுதான் வினை கொள்கை, ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை, மறுபிறப்பு கொள்கை. அதனாலதான் திருவள்ளுவர் ரொம்ப அருமையா சொன்னார், செய்தியை சொல்ல வந்தாரு. திருவள்ளுவர் கட்டுப்பாடு என்ன வருதுன்னா, எந்த செய்தியை சொன்னாலும் ஏழு வார்த்தையில சொல்லணும். அவர் பெரிய சிக்கல வருது. திருக்குறளுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு கட்டுப்பாடு. என்ன, எவ்வளவு பெரிய செய்தியை சொன்னாலும் சரி அதை என்ன செய்யணும், ஒன்னே முக்கால் அடியில சொல்லணும். அது யாப்பிலக்கணம் படிக்க போனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கணும். கட்டளை கல்வித்துறைக்கு போனீங்கன்னா எழுத்தே வச்சு விட்டாங்க. நேர செய்ய ஆரம்பிச்சா 16 எழுத்து, நிறைவு செய்ய ஆரம்பிச்சா 17 எழுத்து எல்லாம் இருக்கு. எழுத்தெண்ணெல்லாம் பாடிட்டாங்க. மாணிக்கவாசகர் திருவாசகம் வந்து கட்டளை கல்வித்துறை நிறைய பதிகம் வருது. அது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு உள்ள ஒரு கவிஞனை கூப்பிட்டு இப்படி பாடணும்னு சொன்னா அவன் அப்படியே ஓடிய போயிடுவான். கட்டளை கல்வித்துறை இலக்கணத்தை அவனுக்கு சொல்லி இப்படி ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னா கஷ்டம். பாட்ட தெரியும், அது அது என்னை விட அவருக்கு நன்றாக தெரியும். என்ன யாப்பு இலக்கணம் எவ்வளவு கடினம் என்பது மொழி இலக்கணம் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அவ்வளவு கட்டுப்பாடையும் ஏற்றுக்கொண்டுதான் நம்முடைய ஞானிகள் பேசினார்கள். அது எவ்வளவு பெரிய செய்தி பார், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப நான் அதுக்கு விளக்கம் அப்புறம் சொல்றேன். ஏன் அவர்கள் யாப்பு இலக்கணத்துக்கு ஏன் கட்டுப்பட்டார்கள்? நம்முடைய சமய ஞானிகள் எல்லாம் இப்ப வைரமுத்து மாதிரியோ கண்ணதாசன் மாதிரியோ பாடிக்கலாமே. ஹைகூ கவிதைங்கிறா அது என்னவோ வருது. அது சில செய்திகளே அந்த குரல் அன்பாவில அதே யாப்பை பயன்படுத்திக் கொண்டு இன்னைக்கு வேறு விதமா அதை வேடிக்கையாக சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு ஒரு திருக்குறள் சமீபத்தில் வந்த திருக்குறள் என்னவென்றால், நீ நோக்குங்கால் அவள் நோக்காவிடில் நோக்கியாவால் என்ன பயன்? அப்படின்னா அதுக்கு புது வடிவங்கள் கொடுக்கலாம். ஆனா யாப் இலக்கணம் என்பது ஒரு கடினமான ஒரு செய்தி. அதை பத்தி நம்ம பேசுவோம், இலக்கணம் அது வேற விஷயம். ஆகினால இந்த சைவ சமயத்தை பொறுத்தவரை அந்த அவர்கள் சொன்ன கொள்கை விளக்கம் இருக்கு. அந்த கொள்கை விளக்கம் என்பது மற்ற கொள்கை மாதிரி கொள்கை இல்லை, இட் இஸ் அ சயின்ஸ். அதான் தெரியும். அது கொள்கை என்று சொன்னால் என்ன வேறுபாடு வருது? ஏன் கொள்கைன்னு சொல்லக்கூடாது? கொள்கைனா உங்க கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. இது ஏன் கொள்கை, அது ஓம் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். கொள்கைன்னு சொன்னான் சயின்ஸ் சொன்னா அப்படி சொல்ல முடியுமா? வீட்டுக்குள்ளே கொள்கை வந்தது, மனைவிக்கு ஒரு கொள்கை, கணவனுக்கு ஒரு கொள்கை, மகனுக்கு ஒரு கொள்கை, மகளுக்கு ஒரு கொள்கை, வீட்டுக்குள்ளேயே 4 கொள்கை இருக்கு. அப்ப கொள்கை வந்து எப்பொழுது வேறுபடலாம், ஆனா சயின்ஸ் வேறுபடுமா? நான் மறுபிறப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்க மறுபடியும் பிறக்காமல் இருக்கீங்களா? ஆகினாலதான் அந்த சைவ சமயத்துக்கு அவ்வளவு உயிரோட்டம். அதாவது சொல்றது மற்ற சமயங்களுக்கும் இதுக்குள்ள வேறுபாடு என்னங்கிறது நான் சொல்லிட்டு வரேன். அதான் இன்னும் சைவ சமய கொள்கை விளக்கத்துக்கு நான் போல. சைவ சமயத்திற்கும் பிற சமயங்களுக்குள்ள என்ன வேறுபாடு, அதோடு இன்னொரு வேறுபாடு இருக்கிறது. ரெண்டு வேறுபாடு முக்கியமா சொல்லியிருக்கேன். மற்ற சமயங்கள் எல்லாம் காலத்திற்கு கட்டுப்பட்டவை, ஒரு குறிப்பிட்ட காலத்திலேதான் அந்த கொள்கையை வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா சைவ சமயத்துடைய கொள்கையை எப்பொழுது வரையறை செய்யப்பட்டிருக்கிறது, அதற்கு காலம் யாராலும் நிர்ணயம் பண்ணவே முடியாது. இந்த உலகத்தினுடைய காலம் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். காலம் நாம வச்சிருக்கிற காலம் ரொம்ப, அந்த காலத்தை நினைச்சாலே பயங்கரமா இருக்கும். அது ஆறுமு நாளுடைய சைவ வினாவிடை பாலபாடம் நாலாவது பகுதியில கால பிரமாணம்னே ஒரு செய்தி சொல்வார். இப்ப நடக்கிற கற்பம் என்ன, அந்த கற்பத்துல இப்ப என்ன நடக்குது, நமக்கு என்ன தெரியும், 2008 வருஷம் அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். கிறிஸ்டியன் காலண்டர்ல கிரிகோரியன் காலண்டர் இது பேர். ஆனா இங்க என்ன சொல்கிறேன் கேட்டால், பல கற்பங்கள் இப்ப நடக்கிற கற்பம் ஸ்வேத வராக கல்பம், நம்முடைய வரையறை ரொம்ப அதிபயங்கரமானது. ஒரு கற்பம் என்பது எவ்வளவு தெரியுமா, ஒரு கற்பத்துக்கு, ஒரு கற்பம்னா பிரெக்னன்சி நினைச்சிடாதீங்க. கற்பம் என்றா அதாவது இளைஞரானா போட்டா பிரெக்னன்சின்னு அர்த்தம் கற்பம். கற்பம் என்று வல்லினரானா போட்டா அது கல்பம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தையினுடைய தெரிவு. கல்பம், கல்பம் என்று சொன்னால் நம்முடைய கணக்குல 432 கோடி வருஷம் நினைச்சு பாருங்க. நம்ம வருஷ கணக்கு வச்சிருக்கோம்ல, இதுல 432 கோடி வருஷம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஒரு கல்பம். அந்த கல்பத்துல இப்ப என்ன, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, 1000 கல்பங்கள் சேர்ந்து அதுக்கப்புறம் இன்னொரு மாதம் அழியும். அந்த 1000 கல்பத்துக்கும் பேர் இருக்கு. வேற எந்த சமயத்தில் பார்க்க முடியும். இப்ப நடக்கிற கல்பத்துக்கு பேரு ஸ்வேத வராக கல்பம். ஒரு கல்பம் என்பது 432 கோடி வருஷம். அந்த 432 கோடி வருஷமானது நம்மை படைக்கின்ற பிரம்மதேவனுக்கு 6 நாள், அவனுடைய கணக்குக்கு ஆஃபடே, நம்ம கணக்குக்கு 432 கோடி வருஷம். அப்ப அவனுடைய ஆயுள் காலத்துல எவ்வளவு வருஷம் இருக்குன்னு பாத்துக்கு. அதான் ஞானசம்பந்தர் சொல்லுவார், எண்ணிலாண்டு எய்தும் வேதா. இதெல்லாம் ஞானிகள் சொல்றாங்க. கற்பமும் ஈரும் கண்டோன் காண்க, திருவாசம் சொல்றோம். என்ன சொன்னாரு, ஒரு கற்பம் எப்ப ஆரம்பிச்சது, ஒரு கற்பம் எப்ப முடியும்னு உனக்கு தெரியுமான்னாரு. ஒன்லி லார்ட் சிவா நோஸ். கற்பமும் ஈரும் கண்டோன் காண்க, திருவாசத்து நம்ம படிக்கிறோம். ஆனா எவ்வளவு நுட்பங்கள் அதுல இருக்கு பாரு, அது இறைவன் ஒருவனுக்குத்தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய காலக்கணக்கு நம்ம வச்சிருக்கோம். அந்த காலக்கணக்கின் அடிப்படையிலேதான் சைவ சமயம் என்றைக்கு தோன்றியது என்று யாராலும் சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய பெருமை. இன்னொரு பெருமை என்னவென்றால், இந்த சைவ சமயத்தின் கொள்கை விளக்கத்தை வந்து காலம் கடந்தது. இன்னொன்று, சைவ சமயத்திலே சொல்லப்படுகின்ற ஆணிவேரான கொள்கைகள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த லா ஒர்க் பண்ணும். இந்த சயின்ஸ் உங்களால மறுக்க முடியாது, அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். சயின்ஸ் மாதிரி இப்ப மூணாவது ஒண்ணு சொல்ல போறேன். சைவ சமயத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டா அது உங்களுக்கு சொல்ல தெரியும். நான் சொன்னேன்னா 2000 திருப்பி சொல்ல முடியாது. நீங்க அது சில செய்திகளை நான் சொல்வேன் எப்பொழுதுமே, சில செய்திகளை நோட்ல எழுதிக்கிடுங்க, சில செய்திகளை மனசுல எழுதிக்கிடுங்க. மனசுல எழுதுகிற செய்தி நோட்ல எழுதுனா என்ன ஆகும், 2 மாசம் கழிச்சு என்ன சொன்னார்னு பிறக்கணும். ஆனா மனசுல எழுதுனா உடனே கம்ப்யூட்டர் மாதிரி உடனே வந்துடும். அது சிலவற்றை நாம் வந்து மனசிலே ஆணித்தரமாக எழுதி கொள்ள வேண்டும். அப்படி செய்தி. மூன்றாவது ஒரு செய்தி என்னவென்றால், சைவ சமயத்தின் கொள்கையை இந்த சைவ சமயத்தின் வழிபடு கடவுளே சொல்லுகிறார். மற்ற சமயங்கள் அப்படி இல்லை. பர மண்டலங்களில் இருக்கக்கூடிய பிதாதான் கடவுள் யூதர்களுக்கு, யெகோவா. ஆனா அந்த கொள்கை விளக்கத்தை அவரே நேர செய்யல. அதுக்கு என்ன பண்றாரு, மோசே அப்படின்னு ஒரு தூதர் அனுப்பிச்சுதான் விளக்குறாரு. அதே போல கிறிஸ்துவ சமயத்தில் கொள்கைகளை இயேசு என்ற ஒரு தூதர் வந்துதான் வளர்க்கிறார். இஸ்லாமியத்தினுடைய கொள்கைகளை நபி என்ற ஒரு தூதர் வந்துதான் வளர்க்கிறார். ஆனால் நம்முடைய சமய கொள்கைகளை ஒரு தூதர் மூலமா வளர்க்கல, அவர் ஒரு தூதரை அனுப்பிச்சு வளர்க்கல. தூதர் வந்து எப்பயுமே விசிலபசன்னு பண்ணலாம். அதனாலதான் அந்த கொள்கை விளக்கத்தை சொல்லுவார் பாருங்க, ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகி கதிப்பவர் இல்லையாகும். பிரமாணம் வேணும். நான் சொல்றதெல்லாம் என்ன நினைச்சிருக்க இதெல்லாம் கண்மையுடைய கருத்து போல நினைச்சிருக்க நீங்க நல்லா ஞாபகம். நான் சொல்லுவதெல்லாம் என்னுடைய கருத்து இல்லை, கோட்டை சத்தியம் பண்ற மாதிரி நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மைக்கு புறம்பானது இல்லை. அதே போல நான் ஒரு சத்தியம் பண்றேன், நான் சொல்லுவதெல்லாம் என் கருத்து இல்லை. ஞானிகள் நூல்களின் வாயிலாக எதை சொன்னார்களோ அதைத்தான் சொல்லுகிறேன். சிவஞான சித்தியால சொல்ல கொள்கை வழக்கத்தை தூதர மூலமா பண்ணல, அவரையேதான் பண்ண. அது எப்படி சொல்ல, ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாயில் கழிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாயுள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குருசந்தான செய்தியும் செஞ்சிடாரே. சித்தியாருக்கு விளக்கம், இளைஞான சித்தியாருக்கு இலங்கையில் தோன்றிய மூணா திருவிளங்கம் பிள்ளை அவர்கள் என்ன அருமையான விளக்கம். அதாவது இந்த ஞானிகள் வரிசைக்கு பிறகு உரையாசிரியர்கள் வந்தாங்க. சிவஞான சித்தியாருக்கு அனுகூலிமான்கள் உரை பண்ணாங்க. பெரியவங்க சிவஞான முனிவர் போன்ற ஞான பிரகாசர், இலங்கையில் தோன்றிய ஞான பிரகாசர், சிவஞான சுவாமிகள், இன்னொரு நிரம்பழகிய தேசியர், இது மாதிரி பெரிய அவங்க எல்லாம் அனுபவம் வாய்ந்தவர்கள். ஆனா அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்களும் கொஞ்சம் பேர் வந்தாங்க. இந்த ஆராய்ச்சியாளர் வரிசையில்தான் அவங்க திருவிளங்கம்பிள்ளையெல்லாம் வர்ற. அவங்களும் என்ன பண்றாங்க, ஏற்கனவே ஞானிகள் எழுதிய கொள்கைகளை வைத்துக் கொண்டுதான் உரை எழுதுறாங்க. புதிதாக உரை எழுதுல, ஏன்னா அந்த மொழி வந்து அவர்கள் சொல்லுகின்ற அந்த ஞானிகள் எழுதிய உரை வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். அதை என்ன பண்றாங்க, கொஞ்சம் டைல்யூட் பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளவு நமக்காக வேண்டி கொஞ்சம் இறங்கி நமக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்றாங்க. அப்படி சிவஞானசு அதுக்கு சொன்னாங்க, சித்திக்கு மேல் நூல் இல்லை, சிவத்துக்கு மேல் தெய்வம் இல்லை. பழமொழி, சிவத்துக்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூல் இல்லை. சிவஞான சித்தியார் தான் அதுக்கு என்ன ஒரு பெரிய பெருமை என்றால், சைவ சமயத்தின் கொள்கைகளை 28 ஆகமங்களின் மூலமாக சிவபெருமான் 66 முனிவர்களுக்கு பல்வேறு காலங்களில் வெளிப்படுத்தினார். இப்ப சிவபெருமான் இந்த சைவ சமயத்தின் கொள்கைகளை என்றைக்கு எழுதினார் அடுத்த கேள்வி வரும். என்றைக்கு எழுதினார், மெய்கண்டார் என்னைக்கு எழுதினார் அப்படின்னு அன்னைக்கு சொல்லலாம். சம்பந்தர் எப்போது பாடினார் என்றால் அது கிபி 3 வருஷம் சொல்லலாம். சேக்கலார் பெரிய புராணத்தை எப்படினா 3 நூற்றாண்டுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி, சிவபெருமான் என்றைக்கு தன்னுடைய சைவ சமயத்தின் கொள்கைகளை வரையறுத்தார், கிமுவா கிபியா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லு, இந்த உலகத்தை என்றைக்கு சிருஷ்டி செய்தாரோ அன்றைக்கே எழுதிவிட்டார். அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க, அவர் சமஸ்கிருதத்தில் எழுதினாரா, தமிழ்ல எழுதினாரா, பேப்பர்ல எழுதினாரா, பால் பாயிண்ட் பென் வச்சு எழுதினாரா, இக்கு பேனா வச்சு எழுதினாரா அப்படின்னு கேட்பீங்க. அடுத்த கேள்வி அதுக்கும் பதில் இருக்கு, அவர் எங்கே எழுதினார் என்றா த காஸ்மிக் சவுண்ட். என்றைக்கும் அழியாமல் இருக்கிற பேப்பர் அழிஞ்சிடும் அப்படின்னு தெரியாதா, நீ என்ன கருவியை கண்டுபிடிச்சாலும் அந்த கருவி ஒரு நாளைக்கு அழிந்தான போகுது. ஆனால் என்றைக்குமே அழியாமல் இருக்கக்கூடிய இடம் எது, நாத தத்துவம், த காஸ்மிக் பொட்டன்சியாலிட்டி. அந்த காஸ்மிக் பொட்டன்சியாலிட்டியில வச்சுட்ட, ஆனால் அதை யார் படிக்க முடியும் என்றால் ரிஷிகள் மட்டுமே உணர முடியும். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நான் எழுதிடலாம், அதை எழுதுனா டிசைபர் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப கல்வெட்டு இருக்கு, இந்திய நாட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லா கோயிலுடைய வரலாறையும் கல்வெட்டுல இருக்குது, உங்களால படிக்க முடியுமா? நல்லா எழுதி நல்லா தண்ணி போட்டு ஆயில் போட்டு பண்ணா தெளிவா தெரியும், ஆனா உங்களால படிச்சு அர்த்தம் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த கல்வெட்டு கலையில நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணல, அதுக்கு கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் கூட்டம் தான் தெரியும். டாக்டர் எழுதுற பிரிஸ்கிரிப்ஷன் நமக்கு தெரிய மாட்டேங்க.
1: அதாவது ஒரு டாக்டர் என்ன பண்ணாரு, தன்னை மகளுக்கு ஒரு கடிதம் போட்டார்.
0: அவன் ரொம்ப படிச்சவன், அவனும் நல்லா படிச்சவன், படிச்சு படிச்சு பார்த்தா அப்பா என்ன இருக்காருன்னே புரியல. உடனே யோசனை பண்ணா அங்க மெடிக்கல் ஸ்டோருக்கு ஒரு பார்மசிஸ்ட போய் படிக்க சொன்னான். அதுல எங்க எழுதினார் என்றால், இந்த காஸ்மிக் பொட்டன்சியாலிட்டி இதெல்லாம் மாபாடியத்துல வருது. அந்த மாபாடியத்துல வர்ற செய்திய நான் அந்த வார்த்தையில சொல்லாம கொஞ்சம் இறங்கி சொல்றேன். ஏன்னா மாபாடியத்துல என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா அது வந்து ஹை ஸ்டாண்டர்ட், தமிழ் தர்க்கம் எல்லாம் சேர்ந்து கலந்த வார்த்தைகள். உதாரணமா ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இப்ப குருட தத்துவம்னா என்னன்னு சொல்லுவார், டிவைன் பண்றாரு பாருங்க. இனி இங்க நம் கலையும் முதலிய பஞ்ச கஞ்சுகப்பட்டு புதுமையார் போத்திருத்துவம் எய்தி நின்ற ஆன்மா பிரகிருமாய போக நுகர்ச்சியின் உன்முகத்துக்கு ஏதுவாகிய அவிச்சை முதலிய பஞ்ச கிளேசம் என்னும் புன்சுவ மரம் உடையனால் குருட தத்துவம் என நிற்கும். புரிஞ்சுச்சா? நாங்க எதுன்னு கேட்டா சம்ஸ்கிருதம் இல்ல, அது டெக்னிக்கல் டேர்ம்ஸ். எப்பயுமே டெக்னிக்கல் டேர்ம்ஸ் போகும்போது இட் டிரான்சென்ட் த பேரியர்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். அது மாதிரி இருக்கும் அந்த நட. அதை நாங்க என்ன பண்றோம், எங்களுடைய ரோல் என்ன, சிவஞான முனிவர் எழுதினத படிச்சா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் எதுக்கு, படித்தால் அதுவே முடிந்து விட்டால் வாதியாரே வேண்டியதில்லையே.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: சிவாயனம் Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு, தலைப்பு பூசுரர் சிங்கமும் போதமாதவரும். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: இனி அரசியலிடத்துல அரசியலை கும்பிட்டு அவரை அடிந்து உயிரி பெற்றவர் அப்படியார். அப்படித்தான் சொல்லுவா சேர்க்கிறார். இவ்வகை அரசின் நாமும் ஏற்றி இப்போதும் நாளும் அவ்வருந்தவர் பொற்றாலே என உணர்ந்து அடைவார் செல்லும் செவ்விய எளியதாக நுட்பமா சொல்லிடுறேன். மன்றாடும் வள்ளலுடைய திருவடியில சேரணும்னு யாருக்காவது ஆசை இருந்தா, சிக்கல் ஏன்னு தெரியாது. மன்றாடு வள்ளலுடைய திருவையில சேரணும்னு ஆசை இருந்தா வள்ளல் வாகீசுல வரங்க, மத்தது அவர் பார்த்துக்கோ. அதான் சொல்றாரு, மான்மதி கைய பொற்றாய் வாகீசர் அடைவால் பெற்ற மேன்மை அப்பூதியார்னு முடிப்பார் சரிதத்தை. சரிதத்தை சுருக்கமா சொல்லிருந்த இந்த சாமி இருக்கிற புதிய திருநாமுக்கு புகழதான் காதல கேட்டவர் பார்த்தது கிடையாது. காண்டகமே இன்றையும் கலந்த பெரும் தேம்பினான் பூண்ட பெரும் காதலுடன் இறைவரை இவர் வணங்கி வணங்கி வணங்கி என்ன தர்மம் பண்ணாலும் இவர் பேர்ல செய்வார். இங்கு பரமாச்சாரியர் பேர்ல தர்ம செய்தவங்களை பார்ப்பது அரிதிலும் அரிதாரு. இந்த மாதிரி காலம் மாறி போச்சு. பரமாச்சாரியர் புகழை சொல்றதுக்கு கூட யாரும் இல்ல, கேட்பதற்கு அதை விட குறைவாரு. இந்த காலம் அப்படி இருக்கு. தண்ணீர் தந்தர், சாலை, மரங்கள் அடர்ந்த சோலை, இழம் பெறும் கூடம், இன்னும் இது போன்ற என்ன தர்மமாயினும் திருநாவுக்கரச பேரை தாங்கிதான் அந்த மனம் சந்த முறை வரைந்து பேரை சுருக்கம் எல்லாம் எழுதாம அழில் கவிழ விளங்க அவரோட பெயர் அப்படியே ஒளிபெற தீட்டுவாராம். அப்படியா இப்ப என்ன ஆகுது, திருநாவுக்கரசர் இருக்கிறாரு, அவர் திருப்பயணத்தை கும்பிட்டு வந்துட்டு இருக்காரு. பொறுப்பறையின் மடப்பிடியுடன் புலரும் சிவக்களிட்டு திருப்பயணம் பண்ணி பணி செய்ய திருநாவுக்கரசர்னு வருது பாட்டு. இந்த இடத்துல ஒரு சந்தேகம், ஏன் அம்மைய பெண் யானையாவும் ஐயன ஆண் யானையாவும் ஆசிரியர் சொன்னார்னு ஒரு சந்தேகம் வரும். பொறுப்பறையின் மடப்பிடியுடன் புலரும் சிவக்கள் இருங்கிறார். மடப்பிடிங்கிறது அம்பாள் பெண் யானை, ஆங்கான சாமி பழனி தாபல் சகாயேசர். ஏன் இப்படி சொன்னார், இவங்க ஆங்கானையாவும் பெண் யானையாவும் மாறினா மூத்த விநாயகர் உருவானார் விநாயகர் பெருமான். அது போல இவங்களுடைய அருளால உயிரிழந்த மூத்த திருநாவுக்கரசு வரப்போறாரு அர்த்தம். அங்கே இப்படி சொல்ற வர்ற அந்த எல்லா இடத்திலையும் வந்தனைந்த வாகீசர் நந்த மார்க்கம் செய்த பந்தருடன் அமுதமாம் தண்ணீர் பார்த்தருளி சிந்தை வியப்புற ஒருவா திருநாவுக்கரசு என்னும் பெயர் சந்த முறை வரைந்ததுன்னு எம்மிருந்தும் தாம் கண்டு. ஏழாவது பாட்டுலதான் புதிய பேரையே சாமி சொல்றாரு சேர்க்கிறார். ஏன் தெரியுமா, அரசியலே அறியல உனக்கு என்ன அவசரங்கிறார் நம்மளை பார்த்து. வீட்டு எஜமானே சாப்பிடல, அதுக்குள்ள பாதாள சமயக்காரன் சாப்பிட முடியுமா? எஜமான சாப்பிட்ட பிறகு தானே நம்ம உடலுக்கு தோட்டக்காரன் போய் சாப்பிட்டு வந்துடுறோம். இங்க அரசியல் மூல அறிவு நினைக்கிறார். அப்ப கேக்குற சாமி பாக்குற திருநாவுக்கரசு, இப்பந்தர் இப்ப இருக்கு இங்க வைத்தா யார் என்றாருக்கு அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்ட அரசியலின் பெயரா காப்பாற்றுகின்றோம். இந்த சோலையை வைத்தவர் அவர்தான், அவர் மகனுக்கு இடையூறு வரப்போகிறது, நீங்கள் எழுந்தருளி காப்பாற்றுங்கள். இதை கேட்ட நம்ம சாமி என்ன பண்றாரு, இதுக்கு திருநாவுக்கரசு பேர்ல வச்சாரு தெரிஞ்சுக்கணும் அல்லவா? அவர் வீட்டுக்கு போற திருநாவுக்கரசர் பார்த்ததே இல்லையே புதியார். அவர் உள்ள இத்தனை நேரம் அந்த தர்மங்களை கண்காணித்துக் கொண்டு மேற்பார்வையிட்டுக் கொண்டு இருந்த அந்த மேலவாம் பெரியோர் அந்தனின் மேம்பட்ட பூதியார் இப்பதான் வீட்டுக்கு ஓய்வுக்கு போயிருக்காரு. இப்ப நாம சீர தொண்டோட ஒப்பிட்டு பாருங்களேன். அப்ப செய்தி போறது, ஐயா வாசல்ல ஒரு நிறைந்த தவத்து மேலோர் நிக்கிறார் அப்படின்னு செய்தி போறது. நம்மள அந்த என்ன சொல்லுவோம், உட்காரவே 4 மணிக்கு பாக்குறேன், இப்பதானே வந்தேன் மடத்திலிருந்து, அதுக்குள்ளே பார்க்க முடியுமா? உட்காரவே ஆறாந்தானே
5: பார்த்திருக்கோமா? சீடர வணங்கின முதல் குருதேவர் பழுது தீர்க்க வந்த பரம குருநாதர் ஆகிய பரசமய பட்டெடுத்த நாவரசர் தான். இப்ப அவர் வந்து இவர் கேட்கணும் இல்ல, உள்ள என்ன இருக்குங்கிற எதிர்மறையில பேசினாதான் தெரியும். அப்படியே உடன்பட்ட பேசினா உள்ள இருக்கிற விஷயம் வராது. சில பேர் கல்யாணத்துக்கு கூப்பிடுவோம், பத்திரிக்கை வைப்பான், எதுக்காக வைப்பான்னா இங்கே வந்துட போறானேங்கிறதுக்காக வைப்பான். நான் வேற வழியில கொடுத்தாகணுமே ஒரு கட்டாயத்துல உங்களுக்கு பல வேலைகள் இருக்கும், நீங்க அப்ப கூட சென்னை போறதா சொன்னீங்களே, வரவேற்பு இந்த காலம் மனிதர்கள் எவ்வளவு கபடம். அதனால்தான் திருநாவுக்கரசர் பண்ணார், கரவாற்கு அறியான சில பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க. அதுக்காக சொல்ல வந்தேன், இப்ப திருநாவுக்கரசரோட உள்ளுரையில உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சொல்ற ஒரு குன்ற வில்லாரை திருப்பழனு துள்ளி நெஞ்சு வருகின்றோம்,
4: வழிக்கரையில் நீர் வைத்த வாழ்ந்தவரம் பெறுகின்ற நிழல் தண்ணீர் பந்தரும் கண்டு அத்தகவில் புரிகின்ற அறம் பிறகு கேட்டடைந்தோம்.
5: இப்ப தம்முடைய கேள்வியை தொடுக்கிறார், ஆரணியும் சடைமுடியார் அடியாருக்கு நீர் வைத்த ஈரில் பெறும் தண்ணீர் பந்தரில் நீ பெயர் எழுதாதே, வேறு பெயர் முன் எழுத வேண்டிய காரணம் கொல் கூறும் என எதிர்மொழிந்தார். வார்த்தை ரொம்ப கடுமையா இருக்கு, ஆனா எப்பேற்பட்டவர் தெரியுமா? கோதில் மொழி கொற்றவனார்,
4: குற்றத்தை இல்லையென்படி செய்யக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய கோமானார்.
5: நம்ம குற்றத்தை அழிக்க வந்தவர் நாவரசு. அதே வாரத்துல வழுவாவனம் அருமையான இருக்கும், அருமையான எது வரும் வினை. சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா அருமை அருமையான அமங்கலமா இருக்குன்னா, வினை அறுவது அமங்கலமா, பாசம் அறுபடுவது அமங்கலமா, மலங்க நம்ம விட்டு நீங்குவது என்ன அமங்கலமா? இப்பவிருந்து பாட வேண்டும். அப்ப வினை அறுவதும் பாசம் அறுவதும் பிறகு அறுவதும் பெருமங்கலம்
4: நுட்பமா
5: தெரிஞ்சுக்கணும். மேலோட்டமா பார்த்து பார்த்துட்டு என்னமோ நம்ம தவறு பண்ணிக்கிட்டே போறோம். சில பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க, சிவபெருமான பார்த்து அவர் ஐம்பர் கடவுளப்பா, அவரை கும்பிட்டு காக்கும் கடவுள் வெங்கடேசனை கும்பிடுவோமே, காக்கும் கடவுள் அவன் புள்ள மன்மதன சாமி எரிச்சார் காக்க முடியல, அவன் புள்ள பிரம்மனுடைய தலைய சாமி கொய்தார் காக்க முடியல, தன் புள்ளையே காப்பாற்ற முடியாத விஷயமும் நம்மளை காப்பாத்த போறா? அவர் இறைவர் அழிப்பார் தான், எதனை அழிப்பார்? மலத்தை அழிப்பார், வினையை அழிப்பார், வருவதை அழிப்பார், பேரையை அழிப்பார் இல்லையா? உனக்கு தெரிஞ்சுக்கணும். சிவனியர்களே இப்படித்தான் பேசுறாங்க. நீ நான் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி நே சொர்க்கவாசம் பார்த்துட்டுத்தான் வருவேன். சொல்றாங்களே சாமி சொல்றார், தொங்கலான் அடியாருக்கு சொர்க்கங்கள் பொருளவே. சிவனடியாருக்கு சொர்க்கத்தை ஒரு பொருளால கருத மாட்டான், தூக்கி எறிஞ்சிட்டு போவான். பெண்ணோரும் மணியோரும் புல்லோரும் கல்லோரும் எல்லா பொருளும் தூக்கி எறிஞ்சிட்டு போனவர் அல்லவா அப்பருங்க? அவர் அடியை கும்புற அடியார் எப்படி இருப்பாங்க? விஷயத்துக்கு வருவோம்.
4: என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா உங்களுக்கும் தலைவர் சிவபெருமான். சிவபெருமான் நீங்க கும்பிடுறதா இருந்தா திருநாகரசரை பயிக்க மாட்டீங்களே, இப்படி பேசிவிட்டீங்களேங்கிற அப்ப உள்ளத்துல எவ்வளவு அன்பு இருக்குன்னு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டார். சொல்ற திருமறையூர் அதுமணிங்க திருநாவுக்கரசரவர் பெருமரும் உரை செய்வார் பிறபுறையின் இன்றைய அறிவரும் சூழையினால் ஆட்கொள்ள அடைந்துள்ள தெருவும் உணர்வில்லா சிந்தையே. பொதுவா தன்னை பத்தி பெருமையை தான் சொல்லிப்பாங்க. நான் கைரி போனவன், கேதார்நாத் போனவன், கேதார்நாத்ல அலக்கு நந்தால குதிச்சு அக்கறைக்கு வந்தவன் வரிசையா போடுவாங்க பட்டியல். இவர் என்ன சொல்றார், நான் சூளையினால உணர்வு இல்லாம மயங்கி கிடந்தேன், என் ஆட்கொண்ட அடிகை விரட்டானுடைய அருளால நான் நல்லுறவு பெற்றேன். இந்த மாதிரி தம்மை அடக்கமா அறிமுகப்படுத்திக்கிற பாங்கு இன்றைக்கு இருக்கா யோசிச்சு பாருங்க. நான் வரும்போதே உடம்பதான் ஒரு கலையே என்ன தள்ளு தள்ளு இதுதான் நல்லா வர்றேன். என்னுடைய இடிநிலையும் பாருங்க, எம்பெருமான அரசுகளுடைய உயர்நிலையும் பாருங்க. இது சொன்ன உன்ன திரு அப்படியே கேட்பானே சொல்லுறோம் என்ன செய்யுது அவருக்கு செய்வது அறியாதே நம்ம இனத்தை இல்லவருக்கும் மக்களுக்கும் ஆண்டு ஓடி முறை தாழ்வு முறை இந்த வரி சுற்றலாம் குடிமையிலும் புறப்பட்டார். அத்தனை வரி கூட்டு வந்தார் அப்படி ஒரு காலை விழ வச்சார் திருவுரு பண்ணணுங்கிற திருமுறை தயாராயிடு. இந்த மூத்த குழந்தை திருநாவுக்கரசு குழந்தைகள் எப்படி இருக்காங்கிறது பெரியவங்களை பாத்துக்கலாம். நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பட்டேன். பழைய கால குழந்தை இந்த காலத்து குழந்தை உனக்கு வேற வேலை இல்லையா, கிரிக்கெட் மேட்ச் பாக்கணுமே, உனக்கே இங்க காலம் முடியாது வீட்லயே உட்காந்துருக்க ரிட்டையர் ஆயிட்டு இல்லையோ போய் சேர வேண்டியதானே. இந்த காலம் அந்த வாங்க போறோம் அவனு பாம்பு கடிச்சிரு. சுருக்கமா சொல்லிடுறேன் நான் ஏ வேதங்களை பத்தி எல்லாம் நிறைய தெரியும். துவக்கு உதிரம் இறைச்சி மேத இன்பு மச்சை சுக்கிலமோங்கிறது சாத்திரம் இவ்வளவு பெரிய புறணும் பெரிய ஞான கடல் தோண்ட தோண்ட ஞான செய்திகள் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை படிங்க நிறைய படிங்க தயவு பண்ணி பெண்ணு கேட்டுக்கிறேன். பெற்ற இன்பம் பிரிவு வையகம் என்ற நிலையில சொல்றேன். பிரிபுராணம் ஓதுங்க மெய்யுணர்வு ரொம்ப சீக்கிரமா வரும். திருப்பதிகம் ஓதினா சிந்தை மகிழும், திருத்தொண்டர் புராணம் ஓதினா சிந்தை ஒருப்படும். இதை நான் சொல்லல சீக்கிரே சொல்ற திருப்பதிக செந்தமிழின் திறம் போற்று மகிழ்வுற்று அல்ல மகிழ்ச்சி வரும் ஒரு கம்பீரம் நமக்கு வரும். அரசாழ்வர் ஆணை நமதேயம் வாங்க பழிமொழி பாவம் இல்லாத ஆணை அப்படிம்பாங்க. அது கேட்கும்போது என்ன ஆகும் மகிழ்ச்சி வரும். ஆனா புராணத்தை படிச்சா அடக்கம் வரும். ஐயோ சிறுத்தொண்டர் என்ன பண்ணிக்கிறாரு, கண்ணப்பர் என்ன பண்ணிக்கிறாரு, ஏன்புரியார் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது அடக்கம் வரும். பொறுப்பறையன் மடப்பாக இடப்பாக பொற்றாய் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரைத்தால் சிந்தை ஒருப்படும். ஒருப்பட்ட ஞானம் வந்தாதான் சாமிகிட்ட போக முடியும். அதுதான் சாமி கடைசியில சொல்லுவார் கைலையில சுந்தரருக்கு வெள்ளாங்க அனுப்புறாருல அப்ப சாமி சொல்லுவார் ஒன்று சிந்தையிலும் உரணை தேவர்கள்லாம் அழிச்சிட்டு வாங்க அப்புறம் சொல்ற ஒன்றே இருந்து நிலை நின்றமக்குமில்லை ஒன்று இருந்து நிலை அந்த ஒருப்பட்ட சிந்தையில் அருள் வராது. திருநாள் திருஞான சம்பந்தர் சிவனே சித்தாதான் சொல்லுவார் உரிமை வைத்த நல்லுணர்கிறீர். இது திருஞான சம்பந்தர் போடுவார் சீர்கேடு சிறப்போவா செய்தவர் எரிவேலி மடனி ஆத்மார்த்தமூர்த்தி விட்டுட்டு வெளியில போவது அழகே என்ன எத்தனை அருளாது ஒழியிலும் இவரலாது இல்லையோ பிரானார். அந்த மாதிரி இருக்கிற அடியார பார்ப்பதும் கடினம். ரெண்டு நாள் தாய்மான சாமி கும்பிடுவார், மூணாவது நாள் வாசல் இருக்கிற சைக்கிள் பஞ்சர் ஆச்சுன்னா தாய்மான சாமி கடவுளையில நான் கற்குடி போறேன்ட்டு போயிடுவார். நீ நிலைமை என் சைக்கிள் தானே போச்சு என் உயிர் எடுக்கலையே சித்து பொருளாகிய மனைவியை காப்பாத்தி சடப்பொருளாகிய சைக்கிளை தானே எடுத்துக்கிட்டான் இவனால தாயான தயாபரம் யாருடன் என்று சொல்றவன் தான் மேடியா. புரியுதா அந்த மாதிரி எங்க இருக்கு இன்னைக்கு. இப்ப அந்த குழந்தை என்ன பண்ண பாம்பு கடிச்சிருது அப்ப கத்தல ஒரு சின்ன எறும்பு கடிச்சா இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றவங்களை பாக்குறோம். பாம்பு கடித்த பதப்பில கூட அந்த குழந்தை கத்தாம வாய மூடிக்கிட்டு அம்மா கையில வந்து கையில கூட கொடுக்க முடியல கீழே கொண்டு விழுந்துடுறோம். பெத்த மகன் இப்போது செத்த மகன் அந்த மகனை பாயில முடி புறமனை மூங்கி பாங்க ஒரு புடகினை மறைத்து வைத்து அப்புறத்த வர்றாங்க. விடலுடைய தொண்டனால் திருப்பூர் அமுது செய்ய வேண்டும்
5: இவர் என்ன பண்றாரு, பழைய கால முறை திருநீர் சாத்தி தான் சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட பிறகு திருநீர் அணிவாங்க, இது பழைய முறை. இவர் மாதிரி தான் திருநீர் சாத்தி கொண்டு அறிந்தவர் எழுந்து செய்ய அடியினை விளக்கிறோரோ திருந்த வாகனத்திலே பரிகளம் திருத்தும் இருந்து வெண்ணீர் சாத்தி இயல்புடன் ஒருவருக்கும் பொருந்திய நீர் நல்கி உதவக்கும் அளிக்கும் போதில் குழந்தைகள்லாம் கூப்பிடுங்கிற இந்த நம்ம வீட்டுக்கு வர யாராவது குழந்தைகள் விபிச்சுட்டு பாத்துட்டு போமா, ஏன்னா என்ன பண்ண பாதாள வல்ல பண்ணி வச்சிருக்கியா, பக்கோடா கேட்டனே முந்திரி உண்டா இல்லையா, இல்ல நம்ம வீட்டுல சாப்பிட மாட்டான் போக்குவரத்துக்கு 4000 கொடுப்பியா, காலம் வேற. அவங்க கூட குழந்தைகள் திருநீர் சாத்துற அவர் எப்படி 100 கூட இருக்காரு பாருங்க, மூத்த குழந்தைய காணும். அவர் கண்டுபிடிக்கிற இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வரவங்க திருமணம் செய்யறாங்கன்னா அவங்க எவ்வளவு மேலவரா இருக்கணும். ஆதி நான்வரின் வாமிய பூதியாரை நோக்கி காதலர் இதற்கும் மூத்த சேயை காட்டுமே கூப்பிடுன்னு சொல்லல, அவர் சத்திய வாக்கு பேச வந்தவர் அல்லவா, அவர் அறியாம உண்மை வருது, அவன் கூட்ட வரக்கூடிய நிலையில இல்லையே அவன் செத்துட்டானே காட்டுங்கிறார். இவர் மறைக்கிறார், இப்போது இங்க ஏன் மறைக்கிறாரு, திருநீர் பண்ண தடையா இருக்கும். அதுக்கப்புறம் சொல்ற இவ்வூரை பொறாதன் உள்ளம் என்றான் இதற்கு ஒன்று உண்டால், அப்புறம் சொல்ற நான் படியும் பாட போறேன், ஒன்று கோலாம் அவர் சிந்தை உயர்வரை, அந்த பரிய இருக்குன்னு அர்த்தம். இரண்டாவது கேட்டவரும் மறுக்கல, பெரிய ஒரு முதல்வரை கேட்கும்போது மறுக்கலாம், இரண்டாவது கேட்டா கீழ்படியும் இன்னைக்கு அந்த மாதிரி நிலையும் காணும், இன்னைக்கு அடியவரும் அந்த மாதிரி நிலையும் காணும். மறுத்து தங்களுடைய கொள்கையை தான் அவங்க நிலைநாட்டுறாங்களே தவிர மேலவர் வாக்கு அதை சொல்லுவார், விரும்பிய உள்ளத்தோடு மேலவர் ஏவல் செய்வார்னு விரிபுரணம் சொல்லும், பின்பற்றுபவரை காண முடியாது. அதுக்கப்புறம் சொல்லிடுற குழந்தை மாதிரி பாம்பு கடிச்சு செத்துக்கிறான், என்னது யாரு தன்மை செய்தா, நான் அதை மறைச்சிட்டு நான் திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, அந்தவர்கள் மறைத்ததற்கு அளவிருந்த கருணையராய் கொண்டவரும் சடையாளர்கள் கோவிலின் முன் கொணர்வித்தே உண்டுகலாம் என பஞ்சம் எடுத்து உடையான் சீர்மான. இப்ப சொல்றாருங்க நமக்கு ஏற்பாடு வருது, பலவிதமான கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் சோகங்கள் இல்லாத மனிதர் யார், நாளாளி மன்னவருக்குமே அது உண்டு, படித்த மேலவருக்கும் அது உண்டு, டாக்டருக்கும் எதிர்பார்க்க வேண்டிய இடர்பாடு இருப்பது உண்டு. இந்த நிலையிலே நாம் செய்ய வேண்டுவது ஒன்று உள்ளது, அதை சொல்ல விரும்புகிறேன். திருக்கோவில் செல்ல வேண்டும், திருப்பதியில் ஓத வேண்டும், திருக்கோவில் சென்று வீட்டில இருந்து ஓடக்கூடாது, வீட்டில இருந்து ஓதினாரு வராது, உடையான் சீர் கொண்டிலிருந்து சடையார் கோவில்ல போய் பாடணும், பாடிய பிறகு அவனே வடிவெடுத்து வந்தது போன்றிருக்கின்றார்களே அணியவர்கள் அவர்களுக்கு திருமுது படைக்க வேண்டும், பித்துளைக்கும் காரணமாகிய ஞான பரம குருநாதரை வழிபட வேண்டும். இந்த நான்கையும் செய்தால் எத்துணை பெரிய நோயும் இத்துணை சிறிய அளவிலே நீங்கி போகும். அது மாதிரி ஒரு படிக்கும் போது அந்த குழந்தையை கொண்டாடாம செத்த குழந்தை உயிர் பெற்று வந்தத சிறப்புற சீர்பெற நிறுவாம அவன் மேல வெகுண்டு பாக்குறாங்க, என்ன உன்னால தாமதமாச்சேன்னு, அந்த பையனா பாம்பு விட்டு தன்னை கிடைக்க சொன்னான், அப்ப எவ்வளவு பெரியவங்களா இருக்காங்க பாருங்க அன்புல, இதை உடந்தா நம்ம அப்ப உடனே போற திருப்பி திருவுரு உட்கார்ந்துருக்காரு, உட்கார்ந்தா அப்பூதியார் கை கட்டி நின்றுட்டு இருக்காரு, அந்த மனைவி பயந்து நிக்கிற அப்பூதியார் மனைவி குழந்தைய அப்படியே சித்தபிரம புரிஞ்சு நின்றுட்டு இருக்கு, சின்ன கருணையாச்சே அவர் சொல்ற மைந்தரும் மறையோர் தானும் மருங்கிருந்து அமுது செய்ய இங்க உட்காரணும், இந்த மாதிரி பண்பு யாருக்கு வரும், அப்புறம் விட்டா யாருக்கு வரும், இந்த பக்கம் அப்பூதியார் உட்கார்ந்தார், இந்த பக்கம் குழந்தைகள் உட்காந்தாங்க, சிந்தை மிக்க இல்ல மாத திருபமுது எடுத்து நல்க கொன்றை வேணி கூத்தனார் அடியாரோடும் அந்த அழியார் அந்த அமுது செய்து அருளினாரே முடிகிறார் சேர்க்கிறார் ஒரு பாட்டு சொல்லி முடிச்சிருவேன். அப்பூதியார் செய்த தர்மங்கள் இன்று இல்ல காணப்படல, அந்த மண்டபங்களும் இல்ல சாலைகளும் இல்ல தண்ணீர் பந்தர்களும் இல்ல, ஆனா அப்பூதியார வைத்து போற்றினாரே அப்பர் அந்த பாட்டு இருக்கு, சைவம் உள்ள வரைக்கும் இருக்கும், அந்தி போ அந்த செல்வம் புதிய செல்வம், அந்த பூதிய பூதிய தெரியுமா, திருநாவுக்கிருஷ்ண திருநாமமாகிய செல்வம் தான், அந்த செல்வத்தை உடையவர் அல்லவா, அப்பூதி அடிகளாக மனைவி சிறப்பித்தாங்க இப்பூதி பெற்ற நல்லோர் எல்லையில் அன்பாலும் செப்பூரியம் கை கொண்டார் திருநாவுக்கரசர் பாதம். அதே போல சிவனேஸ்வரர் வைத்த செல்வங்கள் இல்ல, ஆனா இவர் பாட்டு பாடினாரு மட்டேட்ட புன்னையும் காணல்
4: மாட மயிலை மயிலை பாட்டிலே சோகம் வருது கட்டித்தவு கொண்டா அம்பாள் மயிலா இருந்து வழிபட்டது ரெண்டு இடம் ஒரு மயிலாப்பூர் ஒன்று மயிலாடுது போதிய பூம்பாவைன்னு பாடினார்ல அந்த பதியத்துக்கே பூம்பாவை திருப்பாட்டுன்னு வந்திருக்கு அதனால இவங்க பாடிய பூம்பாவையினுடைய பேரும் அவரு பாடின கூதியார் பேரும் சைவம் உள்ள வரைக்கும் இருக்கும் சைவம் இன்னைக்கும் அழிவ போவதில்லை அந்த பரமாச்சாரியர்களை கும்பிட்டு இறைவருடைய திருவுருள முழுமையா பெருந்தை முழுமையா பெருந்தைன்னு சொல்லிக்கிறேன் இந்த ரெண்டு பேருக்கு திருவுது பண்ண உத்தரவு உண்டு கும்பலியே கலையை நாயனா அதையும் சொல்லிடுறேன் ரெண்டு பேருக்கு திருவு பண்ற பெரும் பேர் அல்லவா அது கும்பலிய கலையர் தான் பெற்றார் மாறிலா மகிழ்ச்சி பொங்க எதிர்கொண்டு மணியிலேடி நிலா அன்பின் மிக்காருக்கு இன்னமும் இருக்க மாற்றா அருள சுவை பொங்க அமைத்து அவர் அருளுதே என்று நாடு பூ கொன்றவேணி நம்பர்தம் அருளும் பெற்றார்னு முடித்து எல்லாருக்கும் திஞ்ஞான சம்பந்தருடைய கருணையும் திருநாவுக்கரசருடைய கருணையும் முழுமையாய் பொழிந்து உங்கள் வாழ்விலே மங்களங்களும் வசந்தங்களும் கல்யாணங்களும் கம்பீரங்களும் நிறைந்து தாண்டவமான வேண்டும் என்ற பெருமக்களை வாழ்த்தி இதை கேட்ட அத்துணை பெரியோருக்கும் எல்லாவித நலங்களும் வளங்களும் குன்றாது பொழிய மன்றாடு மன்னர் அருள்வாராக இந்த வாய்ப்பை அளித்த திருமுறை அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி
6: ஓம் நமசிவாய சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம் அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம் திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும் தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும் தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும் இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம் ஓம் நமசிவாய
7: சேக்கிழார் அருளிய பெரிய புராணம்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
2: இப்போ ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, எத்தனையோ விளக்கங்கள் எத்தனையோ மொழியில கீதைக்கு வந்திருக்கு, ஆனால் யாராவது ஒருத்தர் அர்ஜுனனுக்கு வழங்காத எனக்கு வழங்கி இருக்குன்னு சொல்ல முடியுமா? எனக்கு இதை நேரடியா கேட்டா அவன் தானே, பிரபுபாதா கேட்கலையே, அவர் குறை சொல்ல. அந்த கிருஷ்ணன் கீதையை உபதேசம் செய்யும் பொழுது நேரடியாக கேட்டவன் யாரு? இன்னொருத்தர் இருக்கிறார், இன்னொருத்தர் வந்து இதுல கேட்கிறார். ஏன்னா அவளை திருதராஷனுக்கு அவன் என்ன பண்றான், அவன் சஞ்சயன் வந்து அப்படியே நடந்தது அப்படியே சொல்றான், கமெண்ட்ரி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறான், அவனும் கேட்கிறான். ஆனாலும் அர்ஜுனன் நேரடியாக கேட்கிறான், பாடி லாங்குவேஜோட அவன் தானே கேட்கறான், அவருக்கு வந்து மெசேஜ் போயிருக்கலாம், பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்காது. புது சொல் பாடி லாங்குவேஜ்.
3: தெய்வங்களுக்கும் பாடி லாங்குவேஜ் இருக்கா?
2: இருக்குல்ல, உருவத்திலான காட்சி கொடுக்குறாங்க, உருவம் இல்லைன்னா ரைட்டு, பாடி வந்துருச்சு. இல்ல
4: என்ன இதுல வந்து எழுத்துல வந்து கேள்வி செடியா வாங்க,
2: அது எல்லாம் இன்னொன்னு அதுக்கு நல்ல காரணம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவுமே வியாசர் யோக சக்தியில பாக்குறாரு அவர், அவரும் கேக்குறாரு. ஆமா, அப்படிதானே வருது. கீதையை வந்து இவர் நேரடியா கேக்குறாரு, சஞ்சயன் வந்து இன்டர்பிரேட் பண்றான் அவருக்கு, யாருக்கு? திருதராஷனுக்கு. அது ஒரு பக்கம் நடக்குது. வியாசர் என்ன பண்றாரு, அப்படியே யோக நிஷ்டையில அப்படியே பாக்குறாரு, அப்படி கேட்டுதான் எழுதுறாரு. இதுதானே வருது மகாபாரதம்.
3: இத பத்தி பேசுவோம். இவ்வளவையும் சொல்றதுக்கு அங்க போர்க்களத்துல டைம் இருக்கே இல்ல, ஆனா இது ஒரு நொடி பொழுதில் நடந்திருக்க.
2: அதே போல நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு சின்மயானந்தான் சொன்ன ஞாபகத்துக்கு, இப்ப சின்மயானந்தாவுக்கு வந்து இப்ப சின்மயானந்தாவையும் கிருபானந்த வாரியாரையும் கம்பேர் பண்ணா வாரியாருக்கு எந்த வகையிலும் இணையாக முடியாது. ஆனா சின்மயானந்தாவுக்கு வந்த புகழ் வாரியாருக்கு வரல, என்ன காரணம்? இங்கிலீஷ், மீடியம் ஆஃப் இங்கிலீஷ். அதனால என்னது, அரபு நாட்டுல கூட பேசினார், அதாவது கேட்டீங்கன்னா ஈவன் முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல கூட அவருக்கு பெர்மிஷன் கொடுத்தான், யாருக்குமே கிடைக்காது, இவர் கிடைச்சது. இஸ்லாம் இஸ்லீம் இஸ்லாமிக் கண்ட்ரில பேச விடுவானா, அங்கேயே போய் பேசிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு இவருக்கு சின்மயானந்தாவுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்டிங் நிறுவனம், இது பெரிய விஷயம். எதுக்கு சொல்றேன்னா, சம்டைம்ஸ் தி கேனாட் நெக்லெக்ட் த மீடியம். ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் சொல்லிருப்பார், அந்த கீதையை சொல்லும் போது உபநிஷத்தை சொல்லும் போது அப்படியே அந்த அக்சென்டோட சொல்றதுக்கு ஒரு லேடி குரூப் வச்சிருந்தார், அப்படியே ரிசைட் பண்ணுவாங்க.

0: உங்களுக்கு அர்த்தம் புரியலன்னா கூட நீங்க கேட்டு அப்படியே மயங்கிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு செட் ஆஃப் லேடிஸ் ப்ரிப்பேர் பண்ணிச்சிருந்தாரு. அந்த ரிசைட்டேஷன் அவ்வளவு இனிமையா இருக்கும். அது ஒரு காரணம். அவர் நிறைய பண்ணிருக்கிறார். என்ன இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம்னா, நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாரியார் அந்த அளவுக்கு போல, ஆனா வாரியாருடைய சர்வீஸ் வேற. ஏன்னா நிறைய கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி வச்சார். சிவபுண்ணிய நிறைய தான் பண்ணியிருக்கிறேன். ஆனா சின்மயானந்தாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்லயும் சின்மயா ஸ்கூல், சின்மயா இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏற்படுத்திட்டேன். அவருடைய ஹைஸ்கூல் காலேஜ் இல்லாத ஸ்டேட்டே கிடையாது இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மிஷன் உண்டாகிட்ட. அது ஒரு விஷயம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிள். அதாவது இறைவன் வந்து யார் யாருக்கு என்னென்ன பயன்படுத்துறாரோ அந்த எல்லாம் டூல்ஸ் தானே. யார் டூல்ஸ் இந்த ஆன்சர் அவ்வளவுதான்.
1: உங்களுக்கு அப்படியே இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிற மிஷன்
0: இருக்கு இருக்கா? அப்பொழுது ஒரு கேள்வி என்ன வருகிறது என்று கேட்டால், அந்த கீதையை நேரடியாக கேட்ட அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறார். சிவஞான மொழி ஒரு கேட்கிறார் இந்த கேள்வியை. கீதையை நேரடியாக கேட்டான் அர்ஜுனன். கீதைக்கு அர்ஜுனனுக்கு புரியாதது யாருக்கும் புரிய முடியாது. அப்படி அந்த கீதையை கேட்ட அர்ஜுனன் விஷ்ணு பூஜை பண்ணானா சிவ பூஜை பண்ணானா? கேள்வி பயிர் சொல்லு. சிவ பூஜை வியாச மகாமுனிவரே என்ன சொல்றார், என்ன பண்ணார்னு சொல்லிருக்கு? அவன் சிவ பூஜை தான் செய்தான். ஓச்சே அவ்வளவுதானே. இவ்வளவு நேரம் நீ கீதையை பற்றி பேசி என்ன பண்ணா? கீதையை கேட்டவன் விஷ்ணு பூஜை பண்ணலையே. அவன் சிவ பூஜை செய்தான் என்பதைத்தான் நம்ம நால்வர்களும் சொல்றாங்க, வியாசரும் சொல்ற.
2: விஷ்ணுவே சிவ பூஜை தானே.
0: ஆனாலும் இந்த பகவத்கீதைங்கிற விஷயத்த நான் சொல்றேன். ஐயிரு பிறப்பினும் அரி அர்ச்சித்தலின் அது தெளிவா சொல்லிடுறேன். அதே மாதிரி சொல்லுவாரு சாமி எழுதுறாரு மாபாட்டியத்துல, அர்ஜுனனுக்கு கீதை நூல் செவியறி அறிவுறுத்த கண்ணன் உபமன்யமுனிவர்வா சிவதீட்சை பெற்றுக் கொண்டு சிவோகம் பாவனையை தலைப்பட்டானாதல் அறிக. ஆகவே அவன் சிவோகம் பாவனையிலே நின்றுதான் உபமன்ய மகாவனிடத்தில் சிவதீட்சை பெற்றுக் கொண்டதுனால சிவோகம் பாவனையில் நிக்க முடிஞ்சது. சிவோகம் பாவனையில் நிக்க போய் அந்த விஸ்வரூபம் யாருடைய ரூபம்? சிவபெருமானுடைய ரூபத்தை தான் காட்டினேன். அதான் நாம சொல்றது. அந்த விஸ்வரூபம் அவருடையது அல்ல,
1: திருமாவில்
0: இல்ல. கீதையிலே வராது, சிவான் தானே வருது. கீதையிலே அப்படிதான் வருது. ஒன்பதாவது கிருஷ்ண அவதாரம். ஐயர் எல்லா பிறப்பிலையும் சிவ பூஜை பண்றான். ஐயர் பிறப்பினும் அரி அர்ச்சித்தலின் அப்படிதான் வருது. எல்லா பிறவிலையும் சிவ பூஜை பண்ணிருக்கான், ஒரு பிறவில மட்டும் இல்ல. அப்படி இது மாதிரி விளக்கங்களை எல்லாம் நூல்கள் எவ்வளவு தெளிவாக எவ்வளவு அருமையா விளக்குறாங்கல்ல. அதோட கொள்கை அளவில் அது எப்படி வித்தியாசம் அப்ப கேட்கிறாரு. இப்ப இதுக்காக திரிபுரத்துக்கு வரும் பொழுது அதுக்காக சொல்ல வரேன். அப்ப என்ன தெரியுது என்று கேட்டா, அந்த புத்தாவதாரத்திலே அதனாலதான் மாயனிடும் புத்த இருள் மறைந்து ஓட. இந்த புத்த இருளானது அந்த ஏன்னு கேட்டா அவர்களுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அவனும் பௌத்த இப்ப இது வந்து ஃப்ரம் வைஷ்ணவிக் தாட்ல இருந்து பார்த்தோம். இதே செய்திய புத்திசீல வந்து பார்ப்போம். புத்திசீல வந்து பார்ப்போம். அவனு என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, இந்த புத்த இந்த பௌத்தி புத்தீசத்திற்கு ஆதாரமா இருக்கக்கூடிய திரிபிடகம் என்ற நூல் இருக்கு, அது அவர் செய்திய. அவங்களுடைய கொள்கையின் பிரகாரமே திரிபிடகத்தை அவர் அசைஞ்சாரு, செய்திய. அப்ப அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரியாதான் இருக்கு. அப்போ புத்தருக்கு ஞானம் வந்தது, அவனுடைய கொள்கையின் பிரகாரம் ஞானம் வந்தது. அந்த ஞானம் அவருக்கு வந்த ஞானம் என்ன ஞானம், என்ன அவருக்கு ஞானம் கிடைச்சா அவன் சொல்றான் என்றார், அந்த திரிபிடகம் என்ற நூலிலே சொன்னது உண்மை என்பதை உணர்ந்த, அதுதான் ஞானம். அப்ப அந்த நூல் ஏற்கனவே இருக்குன்னு பெறப்படுதா? ஆகியதான் 24வது புத்தன் வந்து புத்தன் என்ற பெயரை. அதனாலதான் மாணிக்க வாசகர் வந்து திருவாசகர் ஒரு நுட்பம் இருக்கு. அவர் சொன்னார் பாருங்க, எத்தனையோ சமயவாதிகளை சொல்லிட்டே வர்றார். அன்னைக்கு சொன்னேன் மீமாஞ்சகரை எப்படி மறுத்தார், மாயாவாதி எப்படி மறுக்கிறார் சொல்லிட்டே வந்தேன். ஆனா அப்படி மறுக்கும் போதெல்லாம் மாணிக்கவாசகர் என்ன சொல்லுகிறார், அந்த அத அந்த கொள்கை யாருடைய கொள்கைன்னு சொல்ல மாட்டேன், பேரை சொல்லல. ஆனா திருமாசகம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தனை தான் பேரை சொல்லி திட்டினது, புத்தன். புத்தன் முதலாய புல்லறிவின் பல் சமயம் தட்டுழுப்பு பட்டு நிற்க சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கி. புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம், அவரை அவரை புல்லறிவு வள்ளுவர் சொன்ன அந்த வார்த்தை புல்லறிவாண்மை. புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம், ஆனால் அப்படி சொன்னாலும் கூட சைவம் என்ன சொல்கிறேன் கேட்டா, அந்த புத்தன் நரகத்துக்கு போவானான்னா அங்க பாரு, அதான் சைவத்தினுடைய கேத்தாலிசிட்டி. அந்த புத்தன் நரகத்துக்கு போவானன்னா போக மாட்டான், புத்தி தத்துவம் வரைக்கும் அவனுக்கு முத்தி உண்டு, அதனாலதான் புத்தன் பேர். புத்தன் நம்ம ஏன் பேர் வச்சோம்னா, புத்தி தத்துவம் வரைக்கும் அவன் முத்தி உண்டு அவன், ஆகவேதான் அவன் புத்தன் பேர். இதெல்லாம் விளக்கிருக்கிறான். ஆக அந்த சமயமானது அந்த 24 புத்தர்கள் அது அருமையா, அந்த அந்த புத்த சமயத்தை மறுக்கிற கேள்வி பரபக்கத்துல அப்படி அருமையா
1: கேட்டான். அவருக்கு பேர் கௌதமன், புத்தன் என்று பேர் வச்சது யாரு?
0: அதான் புத்தன் என்று பெயர் வைத்தது அவனுடைய கொள்கையின்படி அவன் வேற விளக்கம் சொல்றான். ஆனா நமக்கு என்ன பாயிண்ட்னா, புத்தன்கிற சொல்லாட்சி இந்த புத்தன் பிறப்பதற்கு முன்னாடி, அதுதானே பாயிண்ட். சொல்லாட்சி ஏற்கனவே ஒவ்வொரு சொல்லையும் பயன்படுத்தணும், வேற வேற சொற்கள் பயன்படுத்தணும். சில சமயம் என்ன ஆகுது, வேறு சொற்கள் எதாவது பாப்புலரா இருக்கு. உதாரணமா எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்ப யோகா, இந்த யோகான்னு சொல்லக்கூடிய வார்த்தை இங்கிலீஷ்ல வார்த்தை இல்லையா இருக்குது, அப்ப ஏன் இந்த இது பாப்புலர் ஆகி போச்சு அவ்வளவுதான். இன்னைக்கு அமெரிக்காவில போட்டாலும் யோகாங்கிறான், இங்க போட்டாலும் யோகாங்கிறீங்க. அப்ப இஸ்ரேல் இந்த உடம்பை வந்து பல்விதமான போஸ்டர்ஸ்ல போஸ்டர்ல இந்த உடம்ப வளர்ச்சி நெளிச்சு பண்றது இருக்கு பாருங்க, அது இங்கிலீஷ்ல வார்த்தை இல்லையா இருக்கு. கண்டோர்ஷன் வார்த்தை இருக்கு, கண்டோர்ஷன், டிஃபரெண்ட் போஸ்டர்ல பாடியை வந்து பண்றது எல்லாம் ஒண்ணுதான், ஆசனங்களை தானே. ஆனா கண்டோஷன்ங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கு. அப்புறம் இப்ப என்னாச்சு, ஒரு சமயத்துல ஒரு வார்த்தை பாப்புலர் ஆயிருது, ரெய்கி ஜப்பான் வார்த்தை. அப்ப ரெய்கிக்கு நம்மகிட்ட வார்த்தை இல்லையா, இருக்கு. நியாசம், அதான் நியாசம், ரெய்கிங்கிற கான்செப்ட் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு, அதுக்கு நியாசங்கள்னு பேரு. எல்லாமே அதெல்லாம் சொல்றாரு, சைவத்துல எல்லாமே இருக்கு. ஆனா ஒவ்வொன்னு என்ன பண்றான், ஒண்ண மட்டும் காட்டி டெவலப் ஆகிட்டு வந்துடுறான். அவன் சமணர் என்ன பண்ணா, கொல்லாமைங்கிற ஒண்ண ரொம்ப காட்டி வந்துட்டான். ஒருவன் என்ன பண்ணாரு, நம்ம ராமலிங்க சுவாமி என்ன பண்ணாரு, இந்த பசி தீர்ப்பதே ஒரு பெரிய சேவைன்னு சொல்லி, பசி என இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு எடுக்கும், இங்க போய் பசி பிணினா யாரும் கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல பசிச்சவர் பேர் இருக்கான், அதுல பசி பிணிங்கிற ஒண்ண வச்சே அவர் வளர்த்துட்டாரு. இப்ப நம்ம வந்து ஏழைக்கு சோழ போட வேண்டாம்னா சொல்லியிருக்கோம். அப்ப இந்த பசிப்பினிங்கிற ஒரு கான்செப்ட் அவரை என்னவோ பெரிய நிலை கொண்டு போயிருக்கு. அதனாலதான் ஒரு சமயங்கள் பொருளுணர்வு நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வா பரவுல, இவற்றுள் யாது சமயம் யாது இங்கு என்று ஆராயின் இதுவாகும் அது வல்லதென்னும் பிணக்கதன்றி நீதியினான் இவை அனைத்தும் ஓரிடத்தே நின்ற சமயம் அது சைவம். சொன்னது யானை கண்ட குருட சித்தியார் விளக்கிற, எல்லாமே நம்ம கிட்ட சொல்லாத விஷயம் எது இல்லை, ஆனா ஒவ்வொன்றும் எந்த அளவுல துணை நிற்கும். பிராணாயாமம் நம்ம சொல்லலையா, நம்ம பிராணாயாமம் சொல்லியிருக்கமே நம்ம சொல்லலையா, ஆனா பிராணாயாமத்தை வைத்துக் கொண்டே ஒருத்தர் டெவலப் பண்றான், அப்படியே ஒன்னும் ஒன்ன மட்டும் பிடிச்சிட்டு அதுவே மெயின்னு போயிடுறான்.
1: யோகாசனத்திலேயே
0: அது போல அந்த திரிபுரத்து அசுரர்கள் தான் என்னவாக இருக்கிறார்கள், அந்த வாயில் காப்பாளனாக அதுக்கு அருமையான அத்தாரிட்டி வந்து அந்த சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருப்புன்கூர் தேவாரம் ரொம்ப அருமையா சொல்லிடு. ஏன்னா நமக்கு வந்து திருமுறைகள் பிரமாணம், ஏன்னா திருமுறைகளை ஓதிக்கொண்டு அவர்கள் சொல்வதை நம்பவில்லை என்றால் என்ன பிரயோஜனம் இருக்கு திருமுறையை ஓதுறதுல? ஒருத்தன் சொன்னா, நான் தினமும் எங்க அப்பா படத்துக்கு மாலை போடாம அவருக்கு நிவாரணம் காட்டாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன், எல்லாம் செய்வேன், எங்க அப்பா தான் எனக்கு கூட பணஞ்சதுக்கு, எங்க அப்பா தான் காரணம் எல்லாம், ஒன்னே ஒண்ணு அவர் சொன்னதை மட்டும் நான் கேட்க மாட்டேன். என்ன பிரயோஜனம்? அப்ப அப்படி மாலை போட்டி என்ன பிரயோஜனம்? தீவரம்னா காட்டி என்ன பிரயோஜனம்? அது கூட இன்னைக்கு சைவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் நாலு பேர் அவங்க சொன்னதை மட்டும் கேட்க மாட்டாங்க. ராமர் பாலம் கட்டினானா இல்லையா, ராமர் கட்டினாரா, ராமர் வாழ்ந்தாரா, பாலம் கட்டினாரா இல்லையான்னு மற்றவன் கேட்டுட்டு இருக்கட்டும், நீ கேட்கலாமா? செங்கன்மால் சிலை பிடித்து சேது பந்தனம் செய்து, அப்ப செங்கன்மால் சிலை பிடித்து வில்லை ஏந்தி கொண்டு சேது பந்தனம் செய்து, சேதுனா பாலம், பந்தனம்னா கட்டுறது. After laying a bridge, வில்லை கையிலே பிடித்துக் கொண்டு ஒரு பாலத்தை அமைத்துக் கொண்டு போனான். அப்புறம் சொன்ன பிறகு அப்புறம் அவரு கட்டினாரா இல்லையான்னு கலைஞர் சொல்றாரு. இன்னொரு கேள்வி, ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு உடன்பாடு இல்லை என்று ஒரு சைவன் சொல்லக்கூடாது. ஏன் ராமாயணம் மகாபாரதம் உடன்பாடு இல்லைன்னு சொன்னா அந்த ராமாயண மகாபாரதத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸ் ஏன் பேசுறாங்க? இப்ப திருமுறைகள்ல புத்த ஜாதக கதைகள்னு இருக்கு. புத்தருடைய பூர்வ ஜென்மத்தை பத்தி ஒரு கதை இருக்கு புத்த மதத்துல, புத்த ஜாதக கதைகள்னு பேரு. அந்த புத்த ஜாதக கதைகள்ல வரக்கூடிய வரலாறு திருமுறைகள்ல பேசுறாங்களா? ஏன்? இட் இஸ் நாட் அன் அத்தாரிட்டி. திருமுறைகள்ல நால்வர்கள் பேசிட்டாங்கனாலே என்ன அர்த்தம்? அது உண்மை. முன்னாடியே கட்டியாச்சு இல்லையா? அதாவது ராமன் என்று ஒரு வாழ்ந்தானா இல்லையா என்பதை பற்றி நான்காம் தமிழ் சங்கத்துல 49 புலவர்களும் கூடி இருந்து ஒரு பெரிய தீர்மானமே போட்டிருக்காங்க. செந்தமிழ் செல்வியில வந்திருக்கு பாண்டித்துறை தேவர் ஏற்படுத்திய. இன்னொன்னு பாருங்க, அந்த நாவலரை ஆதரித்தவர்கள் விவேகானந்தரை அனுப்பிச்சவங்க அவங்க எல்லாத்துக்குமே என்ன பேர் தெரியுமா? ராமநாதபுரம் ராஜா இருக்காங்க இல்லையா, இந்த ராமநாதபுரம் ராஜா இருக்கான் சமஸ்தானம். இந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்துல வரக்கூடிய மன்னர்களுக்கு தலையாய கடமை என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? உங்களுடைய ராமர் அமைத்த பாலத்தை இடிக்காமல் பார்க்க வேண்டும், அதான் அவங்களுடைய தலையாய கடமை. அதனால அவங்க பேரு சேதுபதின்னு பேரு. சேதுனாலே பிரிட்ஜு தான் அர்த்தம். சேதுனா பிரிட்ஜு, சம்ஸ்கிருதம் ஹிந்தியில சேதுனா பிரிட்ஜு.
1: பிரிட்ஜ் இருக்கா?
0: இருக்கு, பிரிட்ஜ் இருக்கே உண்மை. என்ன போட்டிருக்கான்? ஆராய்ச்சி பண்ணலாம். இப்ப ராமநாதபுரம் சமஸ்தானத்துல அவர்களுக்கு, அதாவது இதுக்காக சொல்றேன்னா மரபுகள், அரசியல்வாதிகள் சண்டை போடுறது வேற விஷயம், ஆனா இந்த ராமநாதபுரம் சமஸ்தானம் வந்து சைவத்தை வளர்த்த இடம். அந்த ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர்களுக்கு பேர் என்ன வந்தாலும் கடைசியில என்ன வரும்? சேதுபதி. சேதுபதினா என்ன அர்த்தம்? ப்ரொடெக்டர் ஆஃப் தி பிரிட்ஜ்.
1: அதுல அவங்க ரோடு போட்டிருக்காங்க.
0: அப்ப என்ன தெரியுதுன்னா, ஏற்கனவே எல்லாருடைய வாக்களையும் சொன்ன பிறகு அப்புறம் பாலம் இருந்துச்சா இல்லையா? அந்த காலகட்டம் வந்து 26வது மகாயுகம். அதாவது இந்த விஷயம் வந்து பாண்டித்துறை தேவருடைய 4வது தமிழ்ச்சங்கத்திலேயே இந்த பிரச்சனை வந்து அப்பொழுது இருந்த 49 புலவர்களும் தமிழிலும் வடமொழியிலும் வல்லவர்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து கடைசியில் என்ன முடிவு பண்ணிருக்காங்க தெரியுமா? ரெசல்யூஷன் போட்டிருக்காங்க. ராமர் வாழ்ந்தது 26வது மகாயுகத்தில் உள்ள கிரேதாயுகம் என்று முடிவு செய்திருக்கிறார். இப்ப நடக்கிறது 28வது மகாயுகம். அவர் ராமர் வாழ்ந்தது 26வது மகாயுகம். யுகம் இப்ப நடக்கிறது 28, அஷ்டா விம்சதி தமே சங்கற்பத்தில் வருது. அதாவது சாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போதோ பூஜை பண்ணும்போது சங்கற்பம் சொன்னாங்க இல்லையா, இந்த சங்கற்பத்துல வருது இந்த செய்தி எல்லாம். இந்த சங்கற்பம் வந்து சைவ வைணவத்துக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். நீங்க பெருமாள் கோயில் அர்ச்சனை பண்ணாலும் என்ன சொல்ல போறான்? இதே சங்கற்பம் தான். சிவன் கோயில் அர்ச்சனை பண்ணாலும் இதே சங்கற்பம் தான். அப்படி வருது. பிரதமே பாதே ஜம்பூதீவே பாரத வருஷே பரதகண்டே மேரோ தக்ஷிணே பார்த்தி சகாப்தே. இது வரும். அது ஆத்திய பிரமணக பிரம்மாவினுடைய ஆக்டர் நூன் ஆத்திய இந்த ஃபோர் நூன் ஆஃப் லார்ட் பிரம்மான்னு அர்த்தம். ஆத்திய பிராமணக திவிதீய பதார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்திரே அஷ்டாவீம் சதீதமே கலியுகே பிரதமேவாதே ஜம்பூதீவே பாரத வருஷே பரதகண்டே மேரோர் தட்சிணே பார்த்திய சகாத்தே அஸ்மின் வர்த்தமானே. சங்கற்பம் சங்கற்பத்திலே வருது. இப்ப நீ வாழ்வது 28வது மகாயுகம். கலியுகத்தோட 432,000 வருஷம். இந்த கலியுகத்தை மாதிரி 2 மடங்கு துவாபர யுகம், இந்த கலியுகத்தை மாதிரி 3 மடங்கு கிரேதாயுகம், அத கலியுகத்தை மாதிரி 4 மடங்கு கிரேதாயுகம். அப்ப டோட்டலா கூட்டிங்கன்னா என்ன வரும் கேட்டீங்கன்னா 43,20,000. ஒரு மகாயுகத்துக்கு டியூரேஷன் 43,20,000. அது மாதிரி 1000 மகாயுகம் சேர்ந்தது ஒரு கற்பம். அந்த கற்பம் 432 கோடி வருஷம். எங்க இருக்குது 6வது நாளுடைய பாலபாடம் 4வது பாகத்துல கால பிரமாணம் அப்படிங்கறதுல வருது. நாவலர் சொல்லாத நாவலர் தொடாத இடமே கிடையாது. இத பிரபு பாதா சொல்றதும் டேலி ஆகுது. இந்த விஷயத்த பிரபுபாதா கருத்து வேற்றுமே இல்ல. இஸ்கான் பவுண்டர் இருக்காரு, அவர் கரெக்டா இதே தான் சொல்றாரு. கால பிரமாணம் வைணவனுக்கும் சைவனுக்கும் வித்தியாசமே கிடையாது.
1: அவர் நாவலர் படிச்சிருக்க மாட்டார்,
0: படிக்கிறார் இல்ல நாவலர் அவர் படிக்கல. அவங்களே மூல நூல்கள் இருக்கு இல்லையா, அவங்க சான்ஸ்கிரிட்ல எக்ஸ்பர்ட் தான். அவங்க எல்லாம் சான்ஸ்கிரிட் நல்லா படிச்சவங்க.
1: வைணவருக்கு 25 தத்துவம் தானா?
0: அதாவது 24வது தத்துவம் தத்துவங்கிறது அசித்து பொருள். அந்த 25வது தத்துவம் தான் அவனுடைய வாசுதேவன். 24 அது
1: 30 கடந்ததான் இடையில அவங்களுக்கு முடியாது.
0: அது கொள்கை அளவுல என்ன வேறுபாடுங்கிறத அது இன்னொரு சிந்திக்கிறான். அதாவது கொள்கை அளவுல என்ன வேறுபாடு, கிரியையில என்ன வேறுபாடு, எப்பயுமே ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணும்போது பலவிதமா அனலைஸ் பண்ணும். வரலாற்று ரீதி என்ன சொல்லுது, புராணம் என்ன சொல்லுது, பிரமாண நூல்களை வைத்துக் கொண்டு பேசுவது, எதுவுமே எது வேணாலும் ஆர்கியூ பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன, நீங்க சொல்லுகின்ற கருத்துக்கு நீங்க சொல்லுகின்ற மேற்கோள் பிரமாண நூலாக ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ஒரு சைவன் நால்வருடைய வாக்க பிரமாணமா வைத்துக் கொண்டுதான் பேசணும். ஒரு கிறிஸ்தவன் பைபிளை பிரமாணமாக தான் பேச வேண்டும். இப்ப என்ன குழப்பிடுறாங்க, என்கிட்ட ஒரு கேட்டார் வந்து, ஒரு நண்பர் சொன்னாரு, சார் ஒரு பாதிரியாரு சொல்றாரு இந்த வேதத்துல சொல்லப்பட்டதுதான் பைபிள்ல இருக்குது, எல்லாம் ரிக்வேதத்துல சொன்னதுதான் பைபிள்ல இருக்கு அப்படின்னு சொன்னாராம். நான் கேட்டேன், இதை பறக்கிறதுக்கு ஒரு சின்ன சொன்னேன், அப்ப நான் சொன்னேன், அப்ப ரிக்வேதத்தை எழுதி போட்டுற வேண்டியதானே சர்ச்சில். நீ கேளு நாளைக்கு போய், நீ சொல்றாரு சார் பாதிரியாரு என்ன சொல்றதுன்னா, நீ நாளைக்கு போ, அப்ப ரிக்வேதத்தை எழுதி போட்டுருங்க, நிறைய பைபிள் எழுதுவீங்க. இதுதான் கிராசி.
1: அந்த திருக்குறளே சோமஸ் பாதிரியார் எழுதினதுன்னு சொல்லி அந்த
0: புலவர் தெய்வநாயகம்
1: சொல்லி வந்தாரே,
0: அந்த நூலுக்கும் வந்து பரிசுகள் எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன ஆச்சரியமா, இயேசு கிருஷ்ணனுடைய சீடர் செயின்ட் தாமஸ் கடற்கரையில் பேசிய உபதேசங்களை கேட்டுத்தான் திருவள்ளுவருக்கு நூல் எழுத வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. எழுதலாம், யாரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், தமிழ் டிபார்ட்மெண்ட், லயோலா காலேஜ். புலவர் தெய்வநாயகம் இஸ் HOD தமிழ் டிபார்ட்மெண்ட், லயோலா காலேஜ். அதாவது ரொம்ப ஃபேமஸ் லயோலா, அவன் எழுதுறான். அது மட்டும்
1: இல்ல, அவர் இங்க வந்த பொழுது நம்ம தொடர்பு கொண்டு சொன்னா, நாம சைவ சித்தாந்தம் தமிழனுக்கு உரியது, நாம கிறிஸ்தவனுக்கு படிக்க வேணும், அவங்களை அறிய வேணும், தமிழர் எல்லாரும் அறிய வேணும், உங்களுக்கும் பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கன்னு ஒரு பேச்சுக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணி அதுல அவர் கொஞ்சம் குழப்பி விட்டார். அவங்க அடிச்சு
0: விடுறது என்ன பண்றான், அத நம்ம மயக்கிறதுக்காக சில வார்த்தைகளை சொல்லுவது.
1: ஓம், அவர் சொல்லுவார், சின்னாளுடைய சிவனை போற்றி நாட்டை பற்றி முறைவா போற்றி, அதுதான் நடுவு சொல்லுவார். என்ன சொன்னா, நான் இதை பாரதிய எங்கிட்ட பாதிரிமானு சொன்னா எங்களை கோவிக்கிறாங்க, சிவனை தான் முன்னுக்கு வைக்கிறேன். ஏன்னா பிறகு சொல்றாரு, அந்த அவன் அவள் அது கண்டதுக்கு அதான்
3: அவர் அடிச்சு புத்தகமாக சின்ன புக்லெட்டாக கொண்டு வந்திருக்காரு.
1: உங்களுக்கு நீங்க என்ன அழைக்க சொன்னாங்க
0: சாத்தானா பரிசுத்தாவியான்னு
3: தெரியல. அப்ப ஒருவர் கேட்டா நீர் ஒரு பாதிரியாரா அல்லது இந்துவா, நீர் ஒரு பிரசஞ்சனம் சொன்னார். இவர்கள் எல்லாம் அறியாமையில் சொல்லுகிறார்கள், தான் சமயத்தை கடந்தவர்.
0: அது ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரிஜினல் கிறிஸ்டியன்ஸ் யாரும் அப்படி சொல்லல. போப்போ கால்டுவெல்லோ அது மாதிரி ஆட்கள் சொல்லல. கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன்ஸ் தான் இவ்வளவு குழப்பம் பண்றாங்க.
3: காவிதான் போட்டிருப்பாரு, அவர் போட்டிருக்கிறது காவி. அப்ப நான் அவர் ஏத்த போனது காவி போட்டு திருநூற்று பூஜை காண எல்லா பேருக்கு அப்பவே வாழ்லாம் எடுத்த நெத்தியா கிடக்கின்ற அது உடைய காண.
1: அதுக்காகவே அவன்
2: ஒவ்வொரு
1: ஆதினத்துக்கு ஒரு மறுமொழி சொல்ல தடை பண்ணுங்க.
2: ஒவ்வொரு ஆதினத்துக்கு
1: போட்டி தேவையில்லை. திருவாரூர் ஆதினம் இவர் 3000 பேர் ட்ரைன் பண்ணிருக்கேன், அவங்கள கொஞ்சம் பேரு புடிச்சு சமயம் மாத்திரவங்க மீது ஒரு கண்வை கண் வச்சு அவங்களுக்கு
3: நோக்கத்துல இல்ல. அவர் ஆயிரங்கள் எல்லாம்
0: படிச்சவங்களே கேத்தலிக் சிஸ்டர்ஸ் எழுதி படிச்சுட்டாங்க. அப்போ நம்ம என்ன கடைசியில ஒரு இதுல வந்து ரெண்டு சிஸ்டர்ஸ் படிச்சாங்க. கடைசியில அந்த வேலிடிட்டி ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவங்கள பேசணும். அப்ப சொன்னாங்க, ஒன்று இதை பயந்ததுனால எங்களுக்கு என்னதுன்னா, நாங்க உங்க சமயத்தை பத்தி கொண்டிருந்த கன்செப்ஷன் எங்களுக்கு மாறிடுச்சு. அதே நம்ம கிடைக்க வச்சு நாம வந்து உங்க சமயம்னா ஏதோ நினைச்சுட்டு இருந்தோம், நாங்க வந்து பார்த்த பிறகுதான் சமயத்தை பொழுதே வேறங்கிறத நாங்க புரிந்து கொண்டோம். அது நல்ல வாய்ப்பு பணம் கொடுத்தாங்க, ஒரு பீஸ் கட்டினாங்க. அவங்க தெரிஞ்சு கிடக்கா அது அது இதுவாகவும் வந்திருக்கலாம், என்ன டக்குனு பாக்குறதுக்காக வந்திருக்கலாம்.
3: சாகலிங்க அடிகள் சொன்னார், ஒவ்வொரு கிழமையும் ஒரு கிறிஸ்தவனை மாத்தி
1: கொண்டிருக்கேன்னு சொன்னார். புஷ்பா மகநாட்டின் அமெரிக்கால இருந்து வந்தாங்க. புஷ்பாவும் மகனும் அமெரிக்கன்
0: ஆதீனம் என்று ஒரு ஆதீனம். அந்த செங்கோல் ஆதீனம் வந்து இப்பொழுது சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி. நாங்க வந்து ஒரு 960 கிறிஸ்டியன்ஸ் நாங்க மறுபடியும் மதம் மாற்றோம். திருநெல்வேலி நடந்து எல்லா பேப்பர்லயும் வந்து 960 கிறிஸ்டியன்ஸ் ஜெயலலிதா பீரியட்ல ஒரு நல்ல காரியம் பண்ணாங்க. அதாவது நீங்க வந்து மாறினா அது வரைக்கும் என்ன சட்டம் என்ன, நீங்க வந்து பெயர் மாற்றம், உங்க முந்தின பெயர் என்ன, இப்ப பெயர் என்ன, உங்க குவாலிஃபிகேஷன், அப்பா பேர், அம்மா பேர் எல்லாம் சொல்லி கெசட்ல நோட்டிபிகேஷன் கொடுத்தாதான் நீங்க அப்புறம் அப்படிதான் இருந்து தமிழ்நாட்டில். ஆனா ஜெயலலிதா வந்து ஒரு நிலக்காரன் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, இனிமே கெசட் நோட்டிபிகேஷன்ல இந்த ரீகன்வெர்ஷன் ஆயிருந்தால் ஒரு ஹெட் ஆஃப் இயர் மட்டும் சர்டிஃபிகேட் பண்ணா போதும் அப்படின்னு சட்டத்தை தெரிஞ்சுட்டான். இப்போ நீ ஒரு கிறிஸ்டியன் வந்து நான் வந்து என் முன்னாடி அவரை தாய் மதம் திரும்பினார், சைவத்துக்கு வந்தார், இந்து மதத்துக்கு திரும்பினார் அப்படின்னு கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்தா தட் இட்செல்ஃப் இஸ் எனஃப். இப்போ அது போல 960 பேருக்கு இஷ்யூட் சர்டிஃபிகேட்ஸ்.
3: ஒரு கட்டத்தில் மாறக்கூடாது என்ற ஒரு சட்டம் வந்து பலவத்காரமாக பலவந்தமாக
0: இல்ல ஆன்டி கன்வர்ஷன் ஆக்ட் ஒண்ணு கொண்டுதான், அதுக்குத்தான் அவர் தோற்றதுக்கு அது ஒரு காரணம். தோற்றதுக்கு அது ஒரு காரணம். அங்க ஒரு கடுமையான ஒரு கிளாஸ் கொண்டுதான். அது வந்து யார பாதிச்சுன்னா அவங்களுக்கு புதனம் பாதிச்சு. அது முக்கியமான ஒரு செய்தி. அவர் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன கொண்டு வந்தான்னு கேட்டா, ஏற்கனவே 4 ஸ்டேட்ல இருக்குது சட்டம், அங்கேயெல்லாம் பிரச்சனை வரல. இந்தியாவில 4 ஸ்டேட்ல அது இருக்கு, ஏற்கனவே இருக்கு. குஜராத், இன்னொரு மாநிலங்கள்ல, மகாராஷ்டிரால இருக்கு ஆன்டி கன்வர்ஷன் ஆக்ட். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் வந்து மதம் மாறின பிறகு, கிறிஸ்டியனா மாறின பிறகு, என்னைக்கு மதம் மாறினானோ அதுல இருந்து 7 வருஷம் வரைக்கும், 7 இயர்ஸ்க்குள்ள நான் வந்து பணம் கொடுத்தோ அல்லது ஆசை காட்டியோ நான் மாற்றப்பட்டேன் என்று அவன் ப்ரூவ் பண்ணினால், 7 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறான் அந்த சட்டம், மாற்ற பண்ணினால் அந்த கன்வெர்ட் பண்ண பாதிரியார அரெஸ்ட் உள்ள பண்ணி உள்ள வைக்கலாம். இதுதான் சார், இதுதான் ஜெயலலிதா கொண்டது. அது 4 ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லி கொண்டதான். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இன்னைக்கு 4 நாளைக்கு நீங்க வாட்ச் பண்ணலாம், 7 இயர்ஸ் வரைக்கும் அவன் வந்து அவனை ஆட்டம் கட்ட முடியாது இல்லையா, இல்ல 7 இயர்ஸ் வரைக்கும் அவன் சொல்லலாம். அப்ப என்ன சொன்னா, சட்டத்துல 2 வார்த்தை கொடுத்தா, நீங்களும் ஆஃப் யுவர் ஓன் ஓலிஷன் மதம் மாறினால் தட் இஸ் கன்வர்ஷன். அது ஒரு வார்த்தை கொடுத்தா சட்டத்துல. நீங்க உங்களை ஆசை காட்டியோ பயமுறுத்தியோ மாறினால் தட் இஸ் கால் ப்ரோசலைட்டிசேஷன். சட்டத்துல வார்த்தையே வேற. நானா என்னுடைய இஷ்டத்துக்கு மாறினா அது கன்வர்ஷன், நான் கம்பல்ஷனுக்கு மாறினா அதுக்கு சட்டத்த வார்த்தையே வேற, தட் இஸ் ப்ரோசலைட்டிசேஷன். சோ ப்ரோசலைட்டிசேஷன் இஸ் அன் ஆஃபென்ஸ். அந்த ப்ரோசலைட்டிசேஷன் இப்போ இதுக்கு சொல்றாங்க இல்லையா, ஒரு பெண் வந்து துன்புறுத்தினால் அது உணர்ந்திருக்காங்க, 7 வருஷம் வரைக்கும் பண்ணலாம். அதாவது என்ன, மாமனார் மாமியார் கணவன் கொடுமைப்படுத்தலான்னு சொல்லி 7 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு உரிமை உண்டு, அது அதுக்கப்புறம் போட முடியாது. அதே போல அதே மாதிரி கொடுத்தார் 7 இயர்ஸ். அதனால ஏகப்பட்ட ரெப்ரசன்டேஷன் வந்தது. அப்ப சொன்னாங்க, அவ ஜெயலலிதா ரொம்ப இன்டெலிஜென்டா ஆன்சர் பண்ணா, எல்லாரும் பெரிய கிறிஸ்தவ மத பாதிரியார்கள் தான் போய் அவ்வளவு போய் பார்த்தாங்க சீஃப் மினிஸ்டர். அப்ப ஒரே ஒரு கேள்விதான் கேட்டான், நான் வந்து இந்துவா இருந்து கிறிஸ்டியனா மாறினா அப்படின்னு நான் போட்டிருக்கேனா, ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறினார் அப்படிதான் சட்டம் போட்டிருக்கேன்.
1: அது உங்களுக்கும் பொருந்தும்,
0: உங்களுக்கும் பொருந்தும், அப்படிதான் சட்டத்துல இருக்கு இல்லையா. கன்வெர்ட் டு கிறிஸ்டியானிட்டின்னு இருக்கா சட்டத்துல? இல்லையே. அப்ப நீங்க மட்டும் ஏன் ரெப்ரசென்ட் பண்றீங்க, எல்லாரும் கூட ரெப்ரசென்ட் பண்ணணும் கேட்டா அருமையான கேள்வி. அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்.
3: சட்டம் இருக்கா அதை மாத்திட்டாங்க?
0: இல்ல, அதுதான் இல்ல
1: எடுத்துட்டாங்க.
0: கரெக்ட் கரெக்ட், எழுதாவே அவளே வித்ட்ரா பண்ணிட்டான். அவளே வித்ட்ரா பண்ணிட்டா
3: இலங்கையிலே கொண்டு வர நோக்கம் இருந்தது புடிச்சோம். அப்ப அந்த இவர் இருந்த பொழுது ரெண்டு பேர் சித்தாரு மகேஸ்வரன் கொண்டு வர நோக்கம் இருந்தது.
0: இந்தியால வந்து மகாராஷ்டிரா குஜராத் அந்த பார்டர் இதுல வந்து அங்க வந்து கிறிஸ்டியானிட்டி ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வேர் டிராவல் மகாராஷ்டிரா இதுல எல்லாம் டிராவல் பண்ணீங்கன்னா, யூ கான்ட் சி ஈவன் அ சிங்கிள் சர்ச் பூரா போனீங்கன்னா. இப்ப தமிழ்நாட்டில் அப்படி இல்லை, கேரளா தான் ரொம்ப அடிமையாச்சு. கேரளா தான் ரொம்ப கன்வென்ஷன், கேரளா தான். அதுக்கு அடுத்து வந்து அதுலயும் மெயின் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஜியாகிரபிக்கலா பாத்தீங்கன்னா இந்த கன்வென்ஷன் எங்க நடக்குன்னா ஒன்லி இன் சீஷோர் ஏரியா, கோஸ்ட் ஏரியால மட்டும்தான் கண்டிஷன் அதிகம், இன்லேண்ட்ல இருக்காது அதிகம். அது அது ஒரு ஜாகிரபி. அசாம்ல அருணாச்சல பிரதேஷ், அசாம் அருணாச்சல பிரதேஷ்ல அது மாறுறதுக்கு
3: வேற.
0: இந்த ஸ்டேட் குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, அங்க வந்து அதிகமா கிறிஸ்டியன் பெரிய மைனர் பாப்புலேஷன். சரி, பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்றோம். ஆரிரே தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க, குடம் வாழ்க, செவ்வே ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க.

திருச்சிற்றம்பலம், திருக்கோலக்கா, திருத்தாளமுடையார் கோயில் என்று வழங்கப் பெறும் சிறப்பினது திருக்கோலக்கா. இறைவர் சப்தபுரீஸ்வரர், இறைவி ஓசை கொடுத்த நாயகி, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞான செல்வராம் காழிப்பிள்ளையார் தோணிபுரத் தோன்றலாரை தோடுடைய செவியன் என்று சிறப்பித்து பாடி பரவிய பின்னர் திருக்கோலக்காவிற்கு வழிபடச் சென்றார். ஆலயத்தை வலம் வந்து அன்னலாரை கண்ணுற்று கண்ணீர் வார மடையில் வாழை பாய எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடியருளினார். கவுனியர்கோன் கைத்தாளம் இட்டு பாடியது கண்ட கண்ணுதலார் திருவைந்தெழுத்து எழுதிய செம்பொர்த்தாளத்தை ஈந்தருளினார். இறைவி ஓசை கொடுத்து அருளினாள். கைத்தளத்து வந்த கனக திருத்தாளத்தை திருமுடிமேல் வைத்து வணங்கி ஏழிசையும் தழைத்தோங்க இன்னிசை பதிகம் பாடி அருளினார். இத்திருப்பதிகத்தின் திருக்கடைக்காப்பு செய்யுளை தக்க திருக்கடைக்காப்பு என்று அருளிச் செய்கிறார் சேக்கிழார் பெருமான். திருவருள் நலம் செறிந்த இப்பாடல்களை பாடுவோர் மலை போன்ற தம் தீவினைகள் மாள சிறப்புற்று ஓங்கி வாழ்வார்கள் என்பதே இப்பதிகப் பலன். கோலக்காவிற்குருமணியை கும்பிட்டு வந்த சுந்தரர் பெருமான் நாளும் இன்னிசையால் தமிழ் வளர்க்கும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளன் என்று ஞான சம்பந்தருக்கு அருளிய திறத்தை தமது திருப்பாட்டில் வைத்து பாடியுள்ள செய்தி பெருமைக்குரிய ஒன்று. சீர்காழி திருமுலைப்பால் உற்சவம் நிகழும் ஞான்று இவ்வரலாற்றை நினைவு கூறும் பொருட்டு அன்று மாலை சம்பந்த சுவாமிகள் திருக்கோலக்காவிற்கு எழுந்தருளும் மரபு உண்டு. பிறவியிலேயே பேச்சு வராத பிள்ளைகள் பேசி மகிழும் பெரும் பேறு பெற வழிபட வேண்டிய திருத்தலம் கோலக்கா. பண்பொருந்த இசை பாடும் பாவாணர்கள் இசை நலம் பெருக வழிபட வேண்டிய அற்புதமான திருத்தலம் திருக்கோலக்கா. மடையில் வாழை பாய எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கராகும்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: யமதர்ம ராஜாவை பார்க்கறதுக்கான மந்திர சித்தி ஏற்பட்டுச்சு. இப்ப யமன் வராது வைங்க, மந்திர சித்தி ஏற்பட்டதுனால அவருக்கு தெரிஞ்சிடும், ஓ யமன் வராது அப்படின்னு. பார்த்த உடனே ஒரு நாள் நீ கோயில் வாசல்ல வந்திருக்காரு, யமதர்ம ராஜா வந்திருக்காரு. வந்த உடனே ஆமா யமன் வந்துட்டாரு, ஒரு கால் இளம் தான் எடுக்க வந்திருந்தாரோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. யமன் வேற எப்படியே பார்த்துட்டே போறாரு, நல்ல முடிச்சு பார்த்துட்டே போறாரு. ஆஹா அப்படின்னு பக்கத்துல ஒரு நண்பர் இருக்கு, அவரு சொந்தமா

எமலந்து ராஜா வந்தாரா, இவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்துட்டே இருக்கும் போது எமலந்து ராஜா அப்படியே கேட்டு என்ன சிரிக்கிறீங்க, நீங்க அவரை தேடிதானே வந்தீங்க? ஆமா, அவரை தேடிதான் வந்தேன். இங்க நீங்க கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு தீவிர கொண்டு போய் விட்டீங்களா அவரை? மகிழ்ச்சி நமக்கு எப்ப என்ன நடக்கும்ன்றது தெரியும். நான் போய் போய் அதை செய்ய வேண்டாம், ஏதாவது நடந்துருவோம், ஏதாவது நடந்துருவோம் வேண்டாம், எதுவும் நடக்க இறைவன் ஆணையின் மீது எப்பவும் நடக்க பயப்படவே வேணாம். எப்போதும் கவச்சம் எது தெரியுமா? ஓம் நமச்சிவாயங்கிறதுதான் கவச்சம். அது நம்மளை முழுமையா காப்பாத்தணும்னு நம்பணும். காப்பாத்தணும் காப்பாத்தாதோ, நடக்கணும் நடக்காதோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு அம்மா பால் கொடுத்தாங்க, தினந்தோறும் பால நேரத்துக்கு எடுத்துட்டு ஒரு அம்மா திடீர்னு கொஞ்சம் காலதாமதமா வர ஆரம்பிச்சாங்க. அந்த மனத்து சாமியார் கேட்டாரு, ஏன்மா நீ காலதாமதமா வர? ஆத்துல வெள்ளம் போகுது ஐயா, என்னால வர முடியல, வெள்ளம் வடிகிறதுக்காக காத்திருந்து நான் வரேன். அப்படியா இந்த அப்படின்னு இவர் என்ன பண்ணிருக்காரு, இவரோட பெயரை ஒரு சீட்டுல எழுதி அந்த அம்மா கையில கொடுத்துட்டாரு. அந்த அம்மா அந்த சீட்டை மூடி பத்திரமா வச்சுங்க, என்னன்னு யார்ட்டையும் காட்டாத. மூடி வச்சுட்டு இந்த அம்மா போனாங்க. ஆறு வழிவு வெள்ளம் பெருக்குதான் ரெண்டு பக்கமும் அப்படின்னு வழிவிடு. உடனே கரெக்டான நேரத்துக்கு பால் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மனத்து சாமியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னமா ஆச்சு, உடனே சரியான நேரத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டு? சாமி நீங்க மந்திரம் பெரிய மந்திரம் போடுறது, நல்லா வேலை செஞ்சுது, ஆத்து தண்ணி தானா வழி விடுது. அப்படியா வழி விடுதா? உறுதியா? நான் வந்துட்டேன். அப்படின்னு ஓடி வந்து அந்த அம்மா, சரி இப்ப நீ போ, நான் பாக்குறேன். ஆத்துல வெள்ளம் இருக்குதான் இருக்குது. அவர் பின்னாலேயே வராது. பால் கொடுக்குற அம்மா போறாங்க, ஆறு வழிவிடு. யாரு சாமியாருமே தான் பேரை எழுதி கொடுத்துருக்காரு. விடுகளே இவரு வராது, வெண்ணம் அடிச்சுட்டு போகும். அந்த அம்மா பார்த்து உலகம் சிரிச்சுச்சான். அந்த சாமியார் கத்தி கொண்டு அரைய வந்து, ஏமா நான் அடிச்சுட்டு போட்டே சிரிக்கிறேன். நீங்க வரும்போது கடவுள் வழிவிடுவார்க நம்பிக்கை இல்லாம வேட்டியை தூக்கி பிடிச்சிக்கிட்டீங்கல்ல, தண்ணீர் அடிச்சுட்டு போயிட்டீங்க. ஆனால் இதை புரிந்து கொண்டு வருகின்ற போது தண்ணீர் வழிவிடும், தண்ணீர் இதை நினைக்காதுங்கிற நம்பிக்கையில நான் உடனே தூக்கல அதே வந்தேன். இந்த நம்பிக்கைதான் இறைத்தன வேறொன்று இல்லை. நம்பி நின்னீங்கன்னா உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். கொஞ்சம் இந்த அறமுறையா அப்படின்னா வர மாட்டேன். வருவாரு நம்பினா வந்துவாரு. குணங்கள் கூறியும் குற்றங்கள் பரவி உரைகடலடி சேர கணங்கள் பாடவும் கண்டவர் பரவவும் கருத்தறிந்து அவர் மேக மனங்கள் பூங்கொழில் அரிசலின் மடகரை வருபொழுது மாகாணம் பணங்கும் உள்ளபோது உள்ளத்துல வணக்கப்படுகிறோம். நம்ம நிறைய பேர் புறத்தை வணங்குகிறோம், உள்ளத்தை வணங்கக்கூடிய நிகழ்வு கம்மியா இருக்கு. சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். புறத்துல எல்லாரும் திருவிழா புசிடுறோம், சந்தனம் வச்சிடறோம், குங்குமம் வச்சிடறோம், ஓம் நமச்சிவாய சொல்லிடுறோம். ஆனா மனசு ஓம் நமச்சிவாய சொன்னா வீடு வேற ஒரு நாலஞ்சு மாசமா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த அவசரம் வேற மாப்பிள்ள சொல்லிட்டாரு, வேற வீடு கிடைச்சிடணும். சில சொன்னா நீங்க கிடைச்சி போயிட்டா தேவையில்லை. ஒரே ஒன்று ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு இங்க 1.5 கோடி வீடு என்ன அப்ளிகேஷன் போடுற, சொன்னது ஒரே ஒரு செகண்ட் ஓம் நமச்சிவாய, ஆனா போனது 1.5 கோடி ரூபாய்க்கான அப்ளிகேஷன். இல்ல 1.5 கோடி ரூபாய் அப்ளிகேஷன் போடும் போது 1.5 கோடி முறை ஓம் நமச்சிவாய பண்ணுவோங்கிற எண்ணம் கூட நமக்கு இல்ல. ஒரே ஓம் நமச்சிவாய சார், ஓம் நமச்சிவாய சொன்னா சொந்த வீடு கிடைச்சிருக்கோம்னா கிடைக்கவே இல்லை. நாங்க எத்தனை திரும்ப சொல்லிருக்கீங்க? இப்ப எவ்வளவு ரூபாய் வாடகை கொடுக்குறீங்க? 1 ரூபாய் எடுத்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா 10 ரூபாய் கையில் 10 ரூபாய் எடுத்து தான் 10 ரூபாய்.

0: அவர்கிட்ட நான் 100 ரூபாய் வாங்கணும்னு யோசிப்பாரு. அவர்கிட்ட நான் 100 ரூபாய் வாங்கணும்னா அவர் சொல்லுவாரு, டேய் ஜபமாலை எடுத்துட்டு வா அப்படிம்பாரு. மருத்துவன் சரி செய்ய வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை, மகேசன் வந்து சரி செய்து விடுவார். சில நேரங்களில் அப்படி எண்றதுக்கு அந்த பணத்துக்கான தேவையை கூட மறைஞ்சு போயிடும், அந்த பணத்துக்கான தேவையை கூட மறைஞ்சு போயிடும். நீங்க வேணா சேதம் செய்யும் போது எண்ணி பாருங்க, நீ ஓம நமச்சு வாயில் சொல்லி பாருங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் மருத்துவ செலவு பண்ணும்போது அவர் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர் சொன்னார், மருத்துவ செலவு குறைஞ்சு போச்சு சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஆஹா, நீங்க ஓம நமச்சு வாயில் சொல்றது குறைஞ்சு போச்சா அப்படின்னு
1: போய் உட்கார்ந்தா தூக்கம் தூக்கமா
0: அதே ஜூன் மாசம் போனோம்னா கலகலகலகலன்னு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு சப்தத்தோடு இருக்கும். அது போல புதன்கிழமை வந்தீங்கன்னா கோயில் யாருமே இருக்க மாட்டாங்க, கபாலீஸ்வரரும் கன்ஃபார்மும் மட்டும் தனியா இருப்பாங்க. நீங்க கிட்டக்க போய் எந்த அவாரியும் கிட்டக்க போய் கேட்டு போகலாம். பிரபோஷத்துக்கு வந்தீங்கன்னா பாருங்க இங்கே இருந்து க்யூ ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே இருந்து தரிசனம் பண்ணா அப்பாள் நல்லா தெளிவா வாய்தா நான் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்பாள் நல்லா தெளிவா பிரமோஷத்தில் நின்று பாருங்களேன் எல்லாரோட தலையும் தான் தெரியும். நிறைய பேர் மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அம்பிகையை உயும் காரணம் உண்டு கருதுமே. நாம் வாழ்வாந்து வாழ்வதற்கான காரணம் நமக்கு இருக்கு. நாம் நல்லா வாழ்வோம், நமக்கு எந்த விதமான குறையும் ஏற்படாது, இன்பம்தான் இனி என்று நம்புகின்றவர்களை நான் சொல்ல ஞானசந்தர் சொன்னார் உயும் காரணம் உண்டு கருதுமே. எனக்கு இனிமே இன்பம்தான் வரும்னு நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு இன்பத்தை தவிர வேறொன்று வராது என்பதை சொல்லி நாறு பொன்பொழில் காளி ஞான சம்பந்தன் தமிழ் மாலை கூறுவாரையும் கேட்க வல்லாரையும் குற்றம் கூறுகாவே தீய வினை வந்து சேராது. யாரு சொல்றவங்க? கேட்கிறவங்க ரெண்டு பேருக்கும் வராதுன்னு சொல்ற ஒரே பதிகம் இந்த பதிகம் என்பதை சொல்லி இது இரண்டாம் திருமுறையில் 103 பதிகம் திரு அம்பர் மாகாணம் என்கின்ற தலம். அருள்மிகு அச்சம் தவிர்த்த நாயகியுடனாகிய அருள்மிகு மகாகாலநாதர் என்று சொன்னாலும் நம்முடைய துன்பங்கள் யாவும் நீங்கிவிடும் என்பதை தகவலாகச் சொல்லி இருந்து செய்யப்படுத்த உங்கள் இடமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வாழ்ந்து நிலைநிற்பிருக்க இறைவன் திருவுருள் செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் ஒருவரை பிரார்த்தையாக வைத்து நீருண்டு வழிகின்ற காரணம் விளைகின்ற நிலவுண்டு வளர்ந்து கொண்டு விதியுண்டு உரியுண்டு மதியுண்டு கதிவுண்டு நெறியுண்டு நிலையுண்டு ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு உடைந்து உண்டு உண்டு மகிழவை உணர்வுண்டு சார்ந்த உணர்வுண்டு வளம் உண்டு ஏறுண்டு வரைந்து வரைந்து மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பிலுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. You're listening to shaivam.org radios. 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
3: ஆதியார் நீலகண்டத்து அளவுதான் கொண்ட ஆர்வம் பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்றை மாதரார்தமையும் என்ற மனத்தினும் தீண்டேன் என்றார். அறக்கற்பினை உடைய மனைவியாரும் தம் கணவனாருக்கு வேண்டிய பணிவிடைகளையெல்லாம் பொலிவு பெற தம் உடம்பு அவர் உடம்பை தீண்டாதவாறு தவறாது செய்து வந்து தம் இல்லத்தை விடுத்து புறம்பே செல்லாதவராய் அவ்விடத்து அவ்விருவரும் வேறு வேறாக இருந்து அன்பு மீதூறுகின்ற புணர்ச்சியினை தவிர்ந்தவராய் இவ்வகையில் தமக்கு உற்ற பிணக்கினை அயலார் அறியாத வகையில் வாழ்ந்து வந்தார். இளமை மீதூர்ந்த திருநீலகண்டரும் அவர் மனைவியாரும் தாம் இருவரும் ஒருங்கு ஏற்று நின்ற அளவில்லாத சீர்மை மிகுந்த திருவானையை போற்றி ஒழுக ஆண்டுகள் பலவும் சென்றன. பழம் மிக்க இளமைப் பருவம் கழிந்தபின் உடம்பின் கண் மிக்க மூப்புப் பருவம் வந்து மிக இளைத்த போதும் தாம் இதுகாரும் சிவபெருமானிடத்து வைத்த அன்பினின்றும் நீங்கார் ஆயினர். இத்தகைய வாழ்க்கை நெறியில் இவர்கள் ஒழுகி வரும் நாள்களில் நெருப்பு தளிர்விட்டார் போல சிவந்த நிறத்தையும் நீண்ட மின்னலை ஒத்து விளங்கும் சடையையும் உடைய சிவபெருமானும் தம் அடியவராகிய திருநீலகண்ட நாயனாரின் பெருமையை யாவரும் அறிதற்கு உரிய நல்வழி இது ஆகும் என்று அவ்வழியை உலகில் உள்ளோர் விரும்பி உய்யும் மாற்றான் அதனை காட்டுதற்கு அருள் மிகுந்த சிவயோகியாக வடிவு கொண்டு கீழும் கோவணமும் கொண்டு அழியாத ஒளியை வீசுகின்ற திருவெண்ணீற்றின் ஒளிபரப்பும் திருமேனியின் கண் இடத்தோளோடு சேர்ந்து மார்பில் அசைகின்ற பூணூலுடனே பேரொளி வீசுகின்ற திருநீற்றை முக்கீற்று வடிவாகத் தீட்டிய நெற்றியும் நெடுஞ்சடை மறையுமாறு சுருண்டு கிடக்கும் தலைமயிரும் ஒளி வீசுகின்ற பற்களினின்றும் தோன்றும் வெள்ளிய நிலவும் மேம்பட பிச்சை ஏற்றற்கு உரிய கலத்தை ஏந்திய பலத்திருக்கையும் உடையவராய் எழுந்தருளி திருநீலகண்டர் மனையை அடைந்தார். இடம் திருநீலகண்டர் இல்லம்.

0: திருநீலகண்டம், திருநீலகண்டம் வரவேண்டும் அடியவரே. தாங்கள் இம்மனையில் எழுந்தருள யான் பெரும் பேர் பெற்றேன். திருநீலகண்டம், திருநீலகண்டம், திருநீலகண்டம் எம் தலைவரே, அடியேன் தங்களுக்கு செய்யத்தகும் பணிவிடை யாது? திருநீலகண்டம்,
1: திருநீலகண்டத்தை உம் உயிர் மூச்சாக கொண்டு துதிப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. இத்திருவோட்டை உன்னிடத்தில் வைத்திருந்து நாம் விரும்பும் பொழுது நீ கொடுப்பாயா? வேட்கோவரே, இவ்வோட்டினை ஒப்பிடின் தனக்குத்தானே ஒப்பானது. இவ்வுலகில் தன்னிடத்தில் சேர்ந்த பொருட்கள் அனைத்தையும் தூய்மையாக்குவது இது பொன் மணிகள் ஆகியவற்றை காட்டிலும் போற்றத்தக்கது. இத்தகைய சிறப்புடைய இவ்வோட்டை நீ பெற்றுக்கொண்டு யாம் விரும்பும் பொழுது தருவாயாக.
0: திருநீலகண்டம், திருநீலகண்டம் இவ்வோட்டினை எங்கள் மனையில் வைத்து காக்கும் பெரும் பேறு பெற்றோம். இவ்வோட்டினை பாதுகாப்பான இடத்தில் வைத்து தாங்கள் விரும்பும் போது கொடுக்கிறேன். திருநீலகண்டம்.
1: வேட்கவரே, நாம் வருகிறோம்.
0: தங்கள் சித்தம். திருநீலகண்டம், திருநீலகண்டம்.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நம்ம பார்வதீபதை அழகிற மகாதேவ சிவனைய செல்வர்களே, இன்றைக்கு நம்முடைய சமய கல்வியிலே சிவ சின்னங்கள் என்கின்ற தலைப்பிலே விபூதி ருத்ராட்சம் இந்த ரெண்டினுடைய சிறப்புகளை சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன்.
1: எங்க எழுதினாலும் கீழே வசனத்துக்களை என்ன போடுறான்? அத்தாரிட்டி காட்டுறான் எங்க இருக்கு. அத்தாரிட்டி காட்டாம எங்க எழுதி போடுறானா? இத சொல்லிக் கொடுத்தது நம்ம, சொல்லிக் கொடுத்து நீங்க விட்டுட்டீங்க. நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் சமவேறு சொன்னாலும் சொல்லப்படாது, எங்க இருக்கு அந்த அத்தாரிட்டியோட தெரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்படி தெரியாதனாலதான் இன்னைக்கு எது உண்மையான ஆன்மீக இயக்கம்னே தெரியாம போச்சு. நான் சொல்றதே வேதம், நான் சொல்றதே அத்தாரிட்டிங்க. ஐயன் அடையாளமுமாக அணிந்து தாங்கும் மெய் பொன் சடை மாமுடி ஆவது என்றார். ஜடாமுடியே எனக்கு கிரீடம், விபூதியே எனக்கு அபிஷேகம், புத்ராசமாலேயே எனக்கு ஆவரணம். இப்படி நீங்க சம்மதிச்சா நான் இந்த பாண்டி நாட்டு மன்ன பதவியை ஏத்துக்கிறேன், இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார். வையன் வையம் உரை செய்கவன் ஆகில். அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னார் தெரியுமா? அதான் உண்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனாருக்கு பெரிய சிறப்பு. அடுத்தால் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? சரி ராஜா, நீங்க இனிமே நீங்க கிங் எலக்ட், நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் நாங்க நிறைவேற்றணும். ஆகவே பை ஒரு ஆர்டர், உங்க அருள் ஆணையின் வண்ணம் எல்லாம் பண்றோம் அப்படின்னா. அப்புறம் பார்த்தார் இன்னொரு கண்டிஷன் போட்டார், நீ இப்ப என்ன ராஜாவா உட்கார வைக்க போற, அதுக்கப்புறம் நீ என்ன கேட்கப்படாது தெரியுமா? இன்னொரு ராணி இருந்தா நல்லா இருக்குமே. ஆகவே ராஜா கிடைச்சாச்சு, ராணி வேணும்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடாதன்னார் இல்லையா? ஏன்னு கேட்டா, நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா என்னவா எனக்கு ஒரு குழந்தை வரும், அப்புறம் ராஜா மகன இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருப்பான், நான் மரபு ஒளியில வந்த ராஜா இல்ல. ஆகையினால நான் வந்து பாண்டிய அரசன் பரம்பரையில வரல இல்லையா, பட்ட தியானத்துக்கு கூடாந்து வச்சிருக்கு. அப்ப மறுபடியும் என்னுடைய மகனே அரசு ஆள வேண்டும் என்று நான் விரும்பக்கூடாது இல்லையா? அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நான் கல்யாணமே பண்ணிக்கலாம், எனக்கு மகனே வரமாட்டான், ஆகையினால என்ன விட்டு, ஆகையினால நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். 63 நாயன்மார்கள் துறவையே மேற்கொண்டவர்கள் ரெண்டு பேர் தான், ஒருவர் அப்பர் சுவாமிகள், இன்னொரு மூர்த்தி நாயனர். ஆகவே இதெல்லாம் திருநீரினுடைய பெருமைகளை அப்படியே சொல்லிக்கொண்டே வருகிறேன். அப்புறம் இங்க போர்டில் ஒன்று எழுதி போட்டிருக்கேன், இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் பூசுகின்ற நீர், தேவர்கள் பூசுகின்ற நீர், சிவபெருமான் பூசுகின்ற நீர், இந்த மூணு வேற வேற. நாம் திருநீற்றை அணிந்து கொண்டால் அந்த திருநீற்றுக்கு என்ன பெயர் சொல்றாரு? கற்பம், அனுகற்பம், உபகற்பம், அகற்பம். இதெல்லாம் விளக்கிற மணி நேரம் சுருக்கமா சொல்றேன். அந்த முதல் மூன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, விபூதியை பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லி தகித்த விபூதி. அந்த விபூதியை தயார் பண்ணும் பொழுதே எப்படி தயார் பண்ணணும் சொல்லியிருக்கோம் ஆகமங்கள்ல. அப்போ பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லிதான் தகிக்க வேண்டும். ஆகவே பசுமையுடைய கோமயத்தை எப்படி எடுக்கணுங்கிறதுல இருந்து, கோமயத்தை கூட என்னைக்கு எடுக்கணும்னு கணக்கு இருக்குது. அந்த பசுவினுடைய கோமயம் என்றைக்கு எடுக்க வேண்டுமோ அதிலிருந்து எப்படி தயார் பண்ண வேண்டும் என்று அந்த ஆகமத்திலே சொன்ன முறையிலே தயார் பண்ண விபூதியாக இருந்தால் அதற்கு மூணு பேர் இருக்கு, கற்பம், அனுகற்பம், உபகற்பம். அந்த பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லி தகிக்காமல் இருக்கக்கூடிய விபூதிக்கு அகற்பம்னு பேர். ஆகவே அந்த முதல் மூன்று விபூதி தான் ரொம்ப சிறந்தது, நாங்க அதனாலதான் விலைக்கு வாங்காதேன்னு சொன்னாங்க. கடைக்காரன் அப்படி தயார் பண்ணுவானா? தயார் பண்ண மாட்டான். ஆகவே அதுக்கு என்ன சொன்னாங்க, அந்த மூன்றுக்கும் சைவ விபூதியின் பேர், கற்பம், அனுகற்பம், உபகற்பம். அகற்பம் என்பது அசைவ விபூதி, அதுக்கு கொஞ்சம் பலன் கம்மி. ஏன்னா தயார் பண்ணும்பொழுதே பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லி அது ஒரு பெரிய ப்ராசஸ், விபூதி எப்படி தயாரிக்க வேண்டும் என்று பெரிய ப்ராசஸ் சொல்லியிருக்கு. அந்த பசுவினுடைய சாணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சாணத்தை கூட ஒரு சின்ன ஒன்று மட்டும் எல்லாம் சொல்ல நேரம் ஆயிடும். அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தசி, அந்த நாலு நாள் மட்டும் சாணத்தை மட்டும்தான் எடுக்கணும். பசு போடுறதெல்லாம் எடுத்துட்டு இருக்கக்கூடாது. அப்படி அந்த கோமயம் எடுக்கக்கூடிய நாள்கள் கூட குறித்திருக்கிறார்கள். ஆகவே அப்படி எடுத்து எப்படி எடுக்கணும், எப்படி ப்ராசஸ் பண்ணணும், அந்த முறையிலேயே தயார் பண்ண விபூதி இருக்கு பாருங்க. அதுல ஒரு மூன்று வகை இருக்கு, அது சைவ விபூதியின் பேர். அதான் முழுநீரு பூசிய முனிவருக்கும் அடியேன்னர். முழுநீர்னா அப்ப அறநீரு கால் நீர்னு ஒன்னு இருக்கா சார்? முழுநீரு பூசிய முனிவருக்கும் அடியேன், முழு நீர் என்றால் முழு பலனையும் தரக்கூடிய நீர். அதான் முழு பலன், சைஸ் இல்லை இல்லையா, இப்படி பாதி பூசிக்கிறது கால் பூசிக்கிறது. முழு நீர் என்றால் முழு பயனையும் தரக்கூடிய, முழு நீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் தான் சொன்னார், அரை நீர் பூசிய அடியருக்கு அடியவன் இல்லைன்ட்டார். அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த சத்யோஜாதம் முதலிய மந்திரங்கள் சொல்லி தயார் செய்த விபூதி தான் முழு நீர். அதெல்லாம் பார்க்கணும் சீக்கிய செய்ய அப்படின்ற விளக்கம் பெரிய புராணத்தில் ரொம்ப அருமையான விளக்கம். ஆகவே இந்த அப்ப என்ன சொன்னாங்க, நமக்கு இந்த நான்கு. அதுக்கப்புறம் தேவர்கள் பூசுகிற விபூதி இருக்கு இல்லையா, அவங்க பசுமாட்டு விபூதியை தான் அணிவாங்களான்னா இல்லைன்னு சொல்லுது சாஸ்திரம். அவங்களுக்கு விபூதி எதுன்னு கேட்டா ரெண்டு, ஒன்று புராதனி. புராதனி என்று சொன்னால் பிரம்மாவினுடைய ஹோமகுண்டத்திலிருந்து ஒரு விபூதி எடுப்பாங்களாம். தேவர்கள் மேலது நீர் சொல்றாரு இல்லையா, அந்த விபூதி. அது எதுன்னு கேட்டா புராதனி என்பது பிரம்மனுடைய ஹோமகுண்டத்திலிருந்து வர்றது. அப்புறம் வேத யாகங்கள் செய்யறாங்க இல்லையா, அந்த வேத யாகங்கள்ல அந்த யாகத்தில் வந்த விபூதியை தேவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் எல்லாம் தேவர்கள் பூசுகின்ற விபூதி அது. அடுத்தால நமக்கெல்லாம் முதற்குறவனாக இருக்கக்கூடிய சகல வர்க்க தாமாக்களுக்கு 24 தத்துவங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன், அவர்தான் காலமாட்டில் வருவார், அவர்தான் கைலாய மலையில் இருக்கிறார், அவர்தான் 24 தத்துவத்தில் உள்ள ஆன்மாக்கள் எல்லாருக்கும் அருள் செய்கிறவர். சிவஞான போதத்தை நந்திக்கு உபதேசம் பண்ணவர் அவர்தான், அவர் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன். அவர் இருக்கக்கூடியதான் திரு கைலாயம். அந்த திரு கைலாயம் என்பது சைவ சித்தாந்தத்தில் எத்தனாவது தத்துவம், அறாவது தத்துவம், 26 தத்துவம். அது திரு கைலாயம்னா என்னன்னு இன்னொரு நாளைக்கு தனியா திரு கைலாய பரம்பரையை சொல்லும் போது சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன், அது தனியா ஒரு நேரம் கிடைச்சா திரு கைலாய பரம்பரை அப்படிங்கிற சொல்றேன். அவர் அவருக்கு வந்து என்னன்னு கேட்டா, அவர் எதை அணிவார், அவர் சங்காரம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா எல்லாத்தையும் சகல உலகங்களையும் சம்பாரம் பண்ணிடுறாரு. அப்போ இதுக்கு இந்த பசுவுக்குள்ள அதிதெய்வத்தையே சங்காரம் பண்ணிடுவார் இல்லையா. இந்த பசுமாட்டுக்கு அதிதெய்வம் எது, காமதேனும். எல்லா உயிர்களுக்கும் அதிதெய்வம்னு இருக்குது இல்லையா சைவத்தில், பெரிய கான்செப்ட். எல்லா மரங்கள், எல்லா தாவரங்கள், எல்லா பிராணிகள் எல்லாவற்றுக்கும் அதிதெய்வம் உண்டு. பசுவுக்கு அதிதெய்வம் காமதேனும். அந்த காமதேனுவே சங்காரம் பண்ணிடுறார் இல்லையா, பசுவுக்கு அதிதெய்வத்தை சங்காரம் பண்ணிடுறார். இவருக்கு எப்படி விபூதி கிடைக்கும், பசுமாட்டுடைய மலம். ஆகவே அவருக்கு ரெண்டு விபூதி தான், ஒன்று அனாதி விபூதி. அப்படின்னா என்னன்னு கேட்டா, அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் என்ற பதவிக்கு வரும் பொழுதே அவருடைய உடம்பிலேயே ஒரு விபூதி பூக்குமா, அது அனாதி விபூதி. ஆதி விபூதினா என்னன்னு கேட்டா, சகல உலகங்களையும் சம்ஹாரம் பண்ணி அதுல உள்ள திருநீரை எடுத்து பூசிக்கிடுவார். அதான் காடுடைய சுடலை பொடி பூசினர். அவருக்கு 3 குழந்தைங்க தெரிஞ்சு பாத்தீங்களா, இவர் பூசியிருக்கிற விபூதி கடையில வாங்கின விபூதி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு சம்பந்தருக்கு. பார்த்த உடனே எம்பெருமான் பூசியிருக்கிற விபூதி பசுமாட்டில இருந்து எடுத்த விபூதி இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு முதலே 3 காடுடைய சுடலை பொடி பூசி. ஆகவே சகல உலகங்களையும் சம்ஹாரம் பண்ணி அந்த விபூதியை தான் அணிந்து கொள்கிறார். இதெல்லாம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தாப்புல ருத்ராட்சத்துக்கு வருவோம். இந்த ருத்ராட்சம் என்பது உருத்திர அக்ஷம், அதாவது ஸ்ரீகண்ட ருத்ரருடைய கண் அப்படின்னு அர்த்தம். இந்த ருத்ராட்சத்துக்கு என்ன நேர் பொருள் என்ன, இந்த ருத்ராட்சம் என்பது சிவபெருமானுடைய கண்களிலே இருந்து வந்த கண்ணீரே ருத்ராட்சமரமாக ஆனது என்பது வரலாறு. அத இன்னொரு விதமா சொல்ல போனா, எல்லா மரங்கள் தாவரத்துக்கெல்லாம் அதிதெய்வம்னு உண்டு, இந்த ருத்ராட்சத்துக்கு மட்டும் அதிதெய்வம், அவரே தான் அதிதெய்வம். மலர்களிலே தாமரைக்கு அவர் அதிதெய்வம், மற்ற மலருக்கெல்லாம் அதிதெய்வம் தனியா ஒன்று இருக்குது, ஆனா தாமரைக்கு அவரே அதிதெய்வம். அதான் பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரைன்னு சொன்னார் அப்ப சுவாமி. ஆகவே அவருடைய கண்களிலே இருந்து வந்த நீர் தான் ருத்ராட்ச மரமாக வந்தது என்பது ஒரு நம்முடைய வரலாறு, நம்முடைய சாத்திரங்கள் நமக்கு சொல்கிறது. இந்த ருத்ராட்சத்தை யார் அணிய வேண்டும் அப்படின்னு கேட்டா, சில பேர் என்ன கேட்பாங்க, சார் தீட்சை வாங்காம ருத்ராட்சம் போட்டுக்கலாமா சார் அப்படிமாங்க நிறைய. அதான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, பல மாணவர்கள் என்கிட்ட கேட்கிற கேள்விதான், அந்த கேள்வி வச்சுதான் எல்லாம் சொல்லணும்னு தோணுது உங்களுக்கு, உங்களுக்கும் சந்தேகம் இருக்கலாம். ஆகவே உத்ராட்சம் அணிவதற்கு என்ன தகுதின்னு கேட்டா, திருநீட்டில் என்ன சொன்னாங்க, உத்துலகமாக யார் வேணாலும் அணியலாம், திரிமுண்டரம் தீட்சை பெற்றா தான் அணியணும்னாங்க. ஆனா ருத்ராட்சத்துல என்ன சொன்னாங்கன்னா தீட்சை பெறாமலே அணியலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், ருத்ராட்சத்தை தரிக்க ஆரம்பித்து விட்டால் மது மாமிசத்தை தவிர்க்க வேண்டும். நீங்க தீட்சை வாங்கிக்கலாம் பரவாயில்லை, மது மாமிசத்தை தவிர்க்காமல் ருத்ராட்சத்தை அணியக்கூடாது. இந்த ருத்ராட்சம் என்னென்ன வகையில் நமக்கு பயன்படுகிறது சைவத்தில் மூன்று, ருத்ராக்கம் பயன்படும் வகை மூன்றுன்னு எழுதிக்கிடுங்க. ஒன்று அணிதல், இரண்டாவது ஜெபித்தல், மூணாவது பூசித்தல். அணிதல், ஜெபித்தல், பூசித்தல் என்று மூன்று வகையிலே ருத்ராட்சம் நமக்கு பயன்படுகிறது. இந்த அணிதல் என்பதற்கு தான் தாரணம் என்று பெயர், அணிந்து கொள்வது அல்லது தாரணம் செய்து கொள்வது. இந்த ருத்ராட்சத்தை எப்பையெல்லாம் தாரணம் செய்ய வேண்டும், எப்பையெல்லாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏக ருத்ராட்சம், ஒரு ருத்ராட்சம் மட்டும் போட்டு சிகப்பு கயிறுல கட்டி, அதுக்கு மட்டும் எக்ஸம்ஷன், ஏக ருத்ராட்சம் கயிறு சிகப்பு கயிறுல கட்டணும், கழுத்தை ஒட்டி போட்டுக்கணும், அது மட்டும் எப்பொழுதும் அணிந்து கொள்ளலாம், அதை கழட்டி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இல்லற இன்பத்தில் ஈடுபடும் போது கூட கழட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தெளிவாகவே சொல்லிடுவோம், இது சந்தேகம். ஆனால் மற்ற உத்தராசம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னுக்கு அது மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள், தலையிலே அணிந்து கொள்வதாக இருந்தால் 22 மணி தான் இருக்கணும், தலையிலே அணிந்து கொள்வதானால் 22 மணி. அப்படி அணிந்து கொண்டால் அதற்கு பெயர் இண்டைன்னு பெயர், இண்டை. கழுத்திலே அணிந்து கொள்வதாக இருந்தால் 32 மணி, அதுக்கு பெயர் ஆரம்னு பெயர், ஆரம். தோளில் அணிந்து கொள்வதாக இருந்தால், இது தோல் இது கை, அதான் நம்முடைய எப்படின்னா தமிழ் இலக்கியத்தை அப்படின்னு கேட்டா தோல்னா இதுதான் தோல், இதுக்கு பேர் தோல் இல்லை, இந்த அப்பர் ஆமருக்கு பாருங்க அதுதான் தோல், அதான் வேயிறு தோழி பங்கன்னர். இது முன்கை, அவன் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவான்னா இது ஃபோர் ஆம் அப்படிமா, இது அப்பர் ஆம் அப்படிமா இங்கிலீஷ்ல. ஆனா நமக்கு அப்படி இல்லை, இதுவரைக்கும் தோல். இந்த தோளில் அணிவதாக இருந்தால் 16 மணி, அப்படி அணிந்து கொண்டால் அதுக்கு பேர் வடம்னு பேர். கைகள் அணிந்து கொண்டால் முன்கை 12 மணி தான் அணிந்து கொள்ள வேண்டும், அதற்கு பேர் கடகம். ஒன்னுக்கு பேரு மாத்திருக்கிறாங்க. மார்புல அணிந்து கொள்வதாக இருந்தால் 108-54. இதெல்லாம் மேருவை சேர்க்காம நான் சொல்றதெல்லாம் எக்ஸ்க்ளூடிங் மேரு, நீங்க எல்லாம் பிளஸ் ஒன்னு வச்சுக்கணும். அதாவது ஆகவே மார்பில் அணியும் பொழுது 108-54. அந்த மார்பில் அணியும் பொழுது மட்டும்தான் அதுக்கு உத்ராச மாலைன்னு பேர். அப்ப ஒவ்வொரு இடத்துலையும் அணியறதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, தலையில் அணிந்தால் இண்டை, கழுத்தில் அணிந்தால் ஆரம், தோளில் அணிந்தால் வடம், கையில் அணிந்தால் கடகம், மார்பில் அணிந்து கொண்டால் மாலை. அது 108-54 என்று ரெண்டு வகையாக அணியலாம். அதுக்கப்புறம் கழுத்துக்கு நெருக்கி இருக்கணும், அதாவது இது கண்டம், இது கொஞ்சம் 32 மணி போட்டாச்சுன்னா கொஞ்சம் இதை ரொம்ப தொங்க கூடாது, எப்படி அணிந்தாலும் தொப்புளுக்கு கீழே தொங்க கூடாது. சில பேர் மாலை பெருசா போட்டுருக்காங்க, இது வரைக்கும் நீட்டி போட்டு அப்படி போடக்கூடாது. மாலை ருத்ராட்ச மாலை உங்களுடைய தொப்புள் அளவுக்கு மேல்தான் இருக்க வேண்டுமே ஒழிய அதுக்கு கீழே வரக்கூடாது. காதுகள் அணிந்து கொண்டால் காதலையும் ருத்ராட்சம் போட்டுக்கலாம், 1 மணி அல்லது 6 மணி வைக்க வேண்டும், அதுக்கு பேர் ஆறு கட்டின்னு பேர். ரொம்ப அருமையா இருக்கும், பெண்கள் வந்து அப்படி வளையம் போட்டு வளையத்துல சின்ன உத்ராசம் 6 உத்ராசம் போட்டுக்கிட்டா ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. இங்க போட்ட ரிங் எல்லாம் இருக்கலாம், அதனால ரொம்ப அருமையா இருக்கும் இல்லையா. அப்புறம் சொன்னாங்க இதெல்லாம் உத்ராசம் அணிய வேண்டிய முறை, நீங்கள் கை கொள்ள வேண்டிய டூஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் டோன்ஸ், என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பயெல்லாம் உத்ராசம் அணியக்கூடாது, சயனம் தூங்கும் பொழுது அணியக்கூடாது, மலை ஜலம் போகும் பொழுது, தீட்டுக்காலங்கள், புணர்ச்சி, இதுல ப்ரொஹிபிட்டட் உத்ராசம் அணியக்கூடாது. ஏன் நான் சொன்ன ஏக உத்ராசம் எப்ப எக்ஸம்ஷன், அதுக்கு மட்டும், மற்றதெல்லாம் மாலை இன்றையெல்லாம் அணியறீங்க இல்லையா, சயனம் மலை ஜலம் தீட்டு புணர்ச்சி இந்த காலம். ஆகவே இது வந்து தாரணத்தை பற்றிய செய்திகள், ருத்ராட்சத்தை எப்படி அணிய வேண்டும். இரண்டாவது பகுதிக்கு வருவோம், ருத்ராட்சத்தை ஜெபித்தல், ஜெபித்தல் பகுதி. அதான் அடிக்கடி சொல்வேன், நீ கூட குஞ்சிதபாதம் நானும் பேசிருக்க போல அப்படி சிந்திச்சோம். ஜபம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது, நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பரமண்டலிக்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, இதுதான் ஜபம் நினைச்சிட்டு இருக்கு நம்ம குழந்தைகள் எல்லாம். ஜபம்னா இதுதான் ஜபம், ஏன்னா நம்ம அந்த பள்ளிக்கூடத்தை சேர்த்ததுனால வந்த வம்பு. ஆனா ஜபம் என்றால் என்ன பொருள் என்று தெரியுமா? மந்திரங்களை மட்டும்தான் ஜபிக்கணும். ஜபம்னு சொன்னா த மெத்தட் ஆஃப் சாண்டிங் த மந்த்ராஸ், அதுக்குதான் ஜபம்னு பேர். மந்திரங்களை ஜபிக்கின்ற வகை மொத்தம் நான்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பேரை மட்டும் எழுதிக்கிடுங்க, விளக்கிறதுக்கு நேரம் இல்ல. உரை, மந்தம், மானதம், சுத்தமானதம். உரை, மந்தம், மானதம், சுத்தமானதம். பிறர் காதுக்கு கேட்கிற மாதிரி ஜபிச்சா அது உரை, நம்முடைய காதுக்கு கேட்பதாக ஜபித்தால் அது மந்தம், நம்முடைய உதடுகளும் அசையாமல் ஜபித்தால் அது மானதம், மனம் சம்பந்தப்படாமலே கணித்தால் அது சுத்தமானதம். நம்மளால செய்ய முடியாதது, சுத்தமானதமாக கணித்தல். சாமி சொல்ற சுத்தமானதமாக கணித்தல், இது ஒண்ணுக்கு ஒண்ணு பலன் அதிகம் சொல்லியிருக்கு. அப்படி ஜபிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், அதுக்கு ஜபமாலைன்னு ஒன்னு தனியா வச்சுக்கணும். ஏற்கனவே அணுகின்ற உத்ராட்சத்துக்கு தான் நிறைய சொன்னேன் நான், ஜபமாலை இருக்கு பாத்தீங்களா, அது கூடிய வரைக்கும் 108 மணி அல்லது 54 மணி தான் இருக்கணும். இந்த 16, 12, 6 எல்லாம் சொன்ன ஜபமாலைக்கு அது ஆகாது. ஜபமாலை எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா 108 அல்லது 54, அது கூட மேலு மணினு ஒரு பெரிய மணி சேர்த்து போட்டுக்கணும். இந்த ருத்ராசத்தை என்னன்னு கேட்டா, ஜபம்னா என்ன? ஐந்து எழுத்து மந்திரத்தை நம்மளால ஜபிக்கணும், சைவர்களுடைய கடமை. ஐந்து எழுத்து மந்திரம் மிக மேலான மந்திரம், அந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். ஜபித்தல் என்றால் என்னன்னு கேட்டா, அனுஷ்டானத்துல நாம் அந்த ஒரு பகுதியாக மற்ற கிரியைகள்லாம் செய்துவிட்டு ஜபம், அதாவது மினிமம் ஜபம் கட்டாயமா வேணும். அனுஷ்டானத்தில் நேரம் இருந்தா சில நேரம் இல்லைன்னா சிலவற்றை சுருக்கிக் கொள்ளலாம்னு இருக்குது, நமக்கு விதி கொடுத்துருக்காங்க. ஜனகனமான ஷார்ட் வெர்ஷனும் போடலாம், லாங் வெர்ஷனும் போடலாம் இல்லையா, அனுமதி இருக்கு கவர்மெண்ட்ல. அதே போல நமக்கு ஷார்ட் வெர்ஷன், லாங் வெர்ஷன் இல்ல, நம்ம சௌரியத்துக்கு பண்ணிருக்கிறாங்க. இதெல்லாம் விதி தான், விதி அங்க அதுல இருக்கு, இந்தியன் கவர்மெண்ட்ல அது ரெண்டுக்கும் பெர்மிஷன் இருக்கு. அதே போல சிவபெருமான் ரெண்டுக்கும் பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஆனா ஜபங்கிற ஒண்ணு மட்டும் கட்டாயமா செய்யணும் அனுஷ்டானத்தில். அந்த ஜபிக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய அதாவது டோன்ஸ் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத மட்டும் சொல்றேன், அதை மட்டும் நீங்க ஒரு 4-5 பாயிண்ட் சொல்றேன், அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஜபம் செய்யும் பொழுது நீங்கள் ஜபிக்கின்ற ருத்ராட்ச மாலை பிறருடைய கண்ணுக்கு தெரியக்கூடாது. பரர் பார்வை பட்டால் பலியா ஜபங்கள், பரர் பாராவண்ணம் பரி, அதுக்கு ஒரு குரல் இருக்கு. ஆகவே ருத்ராட்ச மாலை அடுத்தவங்களுடைய கண்ணுக்கு தெரியக்கூடாது. ரெண்டாவது, அதை ஜெபிக்கும்போது ஒரு மணி இன்னொரு மணி உரசக்கூடாது. அப்புறம் இந்த நடுவிரல் மூன்று மேல அந்த உத்ராஷ் ஜபமாலை, ஜபமாலை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நடுவிரல் மூன்றின் மேலே வைத்துக் கொண்டு இந்த கட்ட விரல்னாலதான் தள்ளணும், சுட்டு விரல் மேல அப்படி போட்டுக்கூடாது, மூன்று விரலையும் சேர்த்து போட்டுக்கணும். அப்புறம் வந்து ஜெபிக்கும்போது ரெண்டு விதமா சொல்லியிருக்குது, ஒன்று வந்து போக காமி, இன்னொன்று முத்தி காமி, அதாவது ரகசியம். உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காரு சிவபெருமான், அதாவது நான் மறுபடியும் இப்ப எல்லாம் நான் நினைச்சபடி சிவபெருமான் தான் உயர்ந்த கடவுள் எனக்கு தெரியுது, சைவ கிரியைகள் எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியுது, ஆனா இப்ப எனக்கு வந்து டைம் இல்ல, இந்த குடும்பத்தில் 1000 பிரச்சனை, இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்ல அப்படி சொல்ல நீங்க சிவபெருமான் அனுமதி கொடுத்துட்டாரு. ஆகையினால நான் இதெல்லாம் நீர் எப்படி சொல்லியிருக்கிறோம் அதே போல நான் செய்யறதுக்கு இன்னொரு நல்ல பிறவி எனக்கு கொடுக்கும், இந்த பிறவி இம்பாசிபிள் அப்படின்னு கேட்கலாம். கேட்டீங்கன்னா அது யாருக்கும் சொல்லக்கூடாது, உங்க மனைவி கூட நீங்க சொல்லக்கூடாது. அப்படின்னா நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, போக காமி அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேர், போக காமி மறுபடியும் பிறக்கணும் நினைக்கிறீங்க இல்லையா, எதுக்காக பிறக்கணும்னு நினைக்கிறீங்க, உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக இல்ல, மறுபடியும் சிவபெருமான் விதித்த செயல்களை எல்லாம் நான் நல்லாக செய்வதற்கு எப்படி இந்த சிலந்தி நினைச்ச மாதிரி, மறுபடியும் அடுத்த ஜென்மத்தில் பெரிய ராஜாவாக பிறந்து நிறைய சிவங்கோயில்லாம் கட்டணும்னு கேட்டதுல சிலந்தி நினைச்சதுல அதுபோல அப்படின்னா நீங்க போக காமிகள். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ருத்ராட்ச மாலையை கீழ் நோக்கி ஜபிக்க வேண்டும், இச்சாய்ஸ் உங்களுக்கு. அப்படி இல்ல அடுத்த பிறவியே எனக்கு வேண்டாம் இல்லையா, நேர நான் செத்தா நேர முத்திக்கு தான் வரணும் அப்படின்னு முத்தி காமிகள் நீங்க மேல் நோக்கி ஜெபிக்கணும். நீங்க ரகசியமா வச்சுக்கலாம், அது சொல்ல வேண்டியதுல நீங்க கொஸ்டின் பேப்பர்ல டிக் பண்ண வேண்டாம் இதுவா அதுவான்னு. போக காமிகள் முத்தி காமிகள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜப மாலைக்கு மட்டும் என்ன சொன்னாங்கன்னா 2, 3, 12, 13 என்ற மணிகளை உபயோகிக்க கூடாது. இந்த முகம் இருக்கு பாத்தீங்களா, முகம் அது 2 முகம், 3 முகம், 12 முகம், 13 முகம் அதெல்லாம் கிடைக்காது, ரொம்ப அபூர்வம். அந்த மணிகளை ஜப மாலைக்கு பயன்படுத்தக்கூடாது. 108 தடவை சொல்லணும் ஜபம் இல்லையா. அது ஏன் 108 வச்சாங்க, நாம கூட சொல்லுவோம் உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது, 108 தடவை சொல்லியாச்சு அப்படின்னு உலக வழக்கில் கூட இந்த பழக்கம் இருக்கு. அது என்னன்னு கேட்டா, நான் ஒரு நாளைக்கு சுவாசிக்கின்ற காற்று மூச்சு விடுறோம் இல்லையா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு விடுறீங்க, 21,600 தடவை மூச்சு விடுறீங்களா நீங்க, நாளைக்கு எண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லு கேக்கிட்டேன். ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை பிரீதிங் பண்றீங்கன்னா 21,600 சுவாசம் விடுறீங்களா, அதுல பகல்ல இந்த 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் ராத்திரி இல்லையா, டே அண்ட் நைட். அதுல இந்த பகல்ல வந்து 10,800 முறை சுவாசிக்கிறீங்க, ராத்திரியில 10,800 முறை. அப்போ அந்த 10,800 டிவைடட் பை 100, 100 நாள வகுத்தா 108. அப்ப என்னன்னு கேட்டா, அது எதுக்காக வச்சாங்கன்னா, நீங்க 100 மூச்சுக்காற்று சிவபெருமான் உங்களுக்கு கொடுத்தா 1 மூச்சுக்காற்று உன்னை நினைப்பதற்காக நான் செலவழிக்கிறேங்கிறீங்களா, என்ன பெரும் கருணை பாருங்க. இவன் சீட்டு பங்கீடு போட்டா 50-50 அரசியல்வாதிகள கூட்டு வச்சாச்சுன்னா உனக்கு எத்தனை சீட்டு எனக்கு எத்தனை சீட்டுங்களா, அது 50-50 கொடுப்பியா, 60-40 கொடுப்பியாங்கிறான். ஆனா நம்ம சிவபெருமான் பாருங்க, 100 கொடுங்கிறார் போதுங்கிறார் இல்லையா, 100 மூச்சு காற்று அவர் நினைச்சா எப்பனாலும் ஆஃப் பண்ணிடலாம், அவர் கையில தான் இருக்கு சுவிட்ச், அவர் எலெக்ஷன்ல நிக்க வேண்டியது இல்ல, எல்லாம் அவர் கையில தான் இருக்கு சுவிட்ச், 1 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடலாம். அப்படி அவர்கிட்ட பவர் இருந்த போதுல என்ன சொல்றாருன்னா, 99 காத்த நீ வச்சுக்கோ, ஒன்ன மட்டும் என் பேரை என்னுடைய மந்திரத்தை ஜெபிக்கிறதா வச்சுக்கொள்ளுங்கிறாங்க. எவ்வளவு பெரிய கருணை பாருங்க இல்லையா. அதனால சொல்லாங்க, நான் விடுகின்ற 10,800 மூச்சுக்கு 1 மூச்சு காற்று அப்படின்னா 108 மூச்சு காற்று இல்லையா, ஆகவே 108 முறை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த 108 முறை நான் உபதேசிக்கக்கூடிய நமக்கு குருநாதர் உபதேசித்த மந்திரத்தை நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜபம் என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மந்திரங்களை ஜெபித்தல், ஒன்னு தனியா பேர் சொன்னாங்க, திருமுறைகளை ஓதுதல், சாத்திரங்களை கற்றல், மந்திரங்களை ஜெபித்தல், திருவுருவங்களை தியானித்தல், ஒன்னனுக்கு வார்த்தை தனியா வச்சிருக்காங்க. சாத்திரத்தை ஓதுங்கன்னு சொல்லல, சாத்திரத்தை படிங்கள் கல், சாத்திரத்தை கற்க வேண்டும், திருமுறைகளை ஓத வேண்டும், மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும், திருவுருவங்களை தியானிக்க வேண்டும், ஒன்னு தனியா சொல் மாறுது பாத்தீங்களா. அதான் திருவாசகம் முற்றோதல் ஓதல், அது ஓதுவதற்குரியது. ஆகவே திருமுறைகள் எல்லாம் ஓத வேண்டும், ஆனால் சாத்திரங்களை கற்காமல் பொருள் சொல்லக்கூடாது. இதுதான் பெரியவங்க நமக்கு கொடுத்த ஆணை, திருமுறைகளை ஓதுங்கள் ஆனால் சாத்திரத்தில் தெளிவில்லாமல் திருமுறைக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லாதீங்க, பெரியவங்க வச்ச வரம்பு. அதுக்கப்புறம் சொன்னார்கள் இன்னொன்னு, கூடாவது இந்த ருத்ராட்சம் பூசித்தல், அதாவது ருத்ராட்சத்தையே சிவலிங்கமாக பூசிக்கலாம், அதுக்கு பேரு சனிகலிங்க பூஜை. அருவன் அவர் கேட்பார், சனிகலிங்கம் என்றால் என்ன? அருவன் சைவனா படிச்சாலே போதும், ரொம்ப எளிமை, அது படிச்சுட்டு புரியலன்னு சொல்ல முடியாது, 8ஆம் கிளாஸ் படிச்சா கூட புரியும். ஆகவே பூசித்தவுடன் விடப்படும் லிங்கம் சடிகலிங்கம் எனப்படும். அப்ப பாத்தீங்களா, டிஸ்போசபிள் லிங்கம் அன்னைக்கே வந்தாச்சு, டிஸ்போசபிள் அதே வச்சிருக்கோம், நமக்கு ஒரு டிஸ்போசபிள் வச்சிருக்கோம். ஆகவே 12 பொருள்களை சடிகலிங்கமாக பயன்படுத்தலாம் என்று சாஸ்திரம் இருக்கிறது. அந்த 12 பொருள்கள்ல ஒரு பொருள் வந்து அன்னம். ஒரு பழமொழி என்ன உண்டுன்னா, சோத்துக்குள்ள இருப்பான் சொக்கேன், ஒரு பழமொழி. அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்த அன்னத்தையே சிவலிங்கமாக பாவிக்கலாம்னு அர்த்தம். அதுதான் பெரியவங்க சொன்னா, சோத்துக்குள்ளே இருப்பான் சொக்கலிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே மண், அரிசி, அன்னம், ஆற்று மணல், கோமயம். சண்டேஸ்வர நாயனார் எதை சிவலிங்கமாக பாவித்தார்? ஆற்று மணல் இல்லையா, ஆற்று மணலையே சிவலிங்கமாக கூறினார். அதேபோல மெய்கண்ட தேவநாயனாரும் சிவலிங்கம் கட்டி விளையாண்டார் அவருமே 2 வயசுல. ஆகவே இதெல்லாம் ஷடிகலிங்கம் என்று பெயர். ஆகவே இந்த ஷடிகலிங்கமாக இருக்கும் பொழுது நாம் ருத்ராசத்தை பூசிக்கலாம். அப்ப ருத்ராசம் நமக்கு 3 வகையிலே பயன்படுகிறது இல்லையா. 1 அணிதல், 2 பூசித்தல், 3 ஜெபித்தல். இந்த 3 வகையாக ருத்ராசம் பயன்படும் என்று பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். ஆகவே ஒரு சில செய்திகளை இந்த திருநீறு உத்ராசம் இதுல என்னென்ன நமக்கு ஒரு சின்ன அறிவுரை மாதிரி கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய சமய சின்னங்களை அணிந்து கொள்வதற்கு நமக்கு கூச்சம் இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம குழந்தைகள் அதான் பண்ணிட்டு இருக்கு இல்லையா. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. ஃபக்ருடீன் அலி அகமட், ஜாகீர் ஹுசைன், 2 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருந்தாங்க. பெரிய இந்தியாவிலே மிக உயர்ந்த பதவி, அதுக்கு மட்டும் இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்ல. அப்படின்னா நிறைய சலுகை இருக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. ஆகவே ஃபக்ருடீன் அலி அகமட், ஜாகீர் ஹுசைன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் அவ்வளவு பெரிய பதவிக்கு வந்த பிறகும் இல்லையா, தங்களுடைய சமய சின்னங்களை அணிவதற்கு வெட்கப்படவில்லை இல்லையா. வச்சுட்டு தானே வந்தாங்க, பார்லிமெண்ட்டுக்கு வந்தாலும் எதுக்கு வந்தாலும் சமய சின்னத்தை வந்து கூச்சப்பட்டானா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்த பிறகு கூட நம்ம பையங்க அப்படி இல்ல. ஒரு கிளார்க்கு வேலை கிடைச்ச உடனேயே உடனே உத்ராசம் போட்டா ஒரு மாதிரியா பாப்பாங்களேன்னு நினைக்கிறாங்க. ஏன் நினைக்கிறான் இல்லையா? ஆகவே அவர் சந்தோஷம் ரொம்ப அருமையா சொல்வார். அது இதுல சொல்வார், சைவ சமய நெறியில சொல்வார், பூண்பதற்கு கண்டியினை கூசும் புள்ளியரை காண்பதற்கு கூசும் அரண் கைத்து. சைவ சமய நெறி தான் நம்ம பைலா. அதாவது ருத்ராசம் அணிந்து கொள்வதற்கு நீ கூசினா என்றால் சிவபெருமான் உன்னை பார்க்கறதுக்கு அவர் கூசுவார். பூண்பதற்கு கண்டியினை கூசும் புள்ளியரை காண்பதற்கு கூசும் அரண் கைத்து. சைவ சமய நெறியில் சொல்ற குரல் ரொம்ப அருமையா சொல்லியிருக்க. இதெல்லாம் பைலா எங்க சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா சைவ சமய நெறி. அந்த சைவ சமய நெறி என்று நமக்கு ஒரு பைலா இருக்கு. நம்ம செய்தவர் மறைஞான சம்பந்தர், அதுக்கு உரை எழுதினவர் ஆரோகணாவலர், செய்தவர் மறைஞான சம்பந்தர், அவர் தான் இதெல்லாம் சொல்லி வைக்கிறார். ஆகவே அந்த சமய கோட்பாடுகளை பிற மதத்தினர்கள் அவர்களை மீறுவதற்கும் அதே போல இன்னொன்னு சொல்றேன். ஜெயில் சிங் ஒருத்தர் இருந்தார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவர் சமயத்தில்தான் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடந்தது. அதாவது மிலிட்டரிய இந்திரா காந்தி சுடப்பட்ட நேரம். ஆகவே வந்து மிலிட்டரியவே பொற்கோயிலுக்குள்ள போலான்னு அனுமதிச்சார். ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அதுக்கு பேர் கொடுத்தான். அப்படிப்பட்ட செஞ்சு அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, அவன் என்ன சொன்னான் தெரியுமா நீ சிங், அவன் என்ன சொன்னா, நீ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருந்து ஒரு கடமையை செஞ்ச, ஆனா சிக் நீ ஒரு ஃபெயில் ஆயிட்ட. அந்த பொற்கோயில் என்பது மிக புனிதமான இடம், அதுல போய் மிலிட்டரியோட பூட்ஸ் காரோட வந்தானே, அதனால உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா செருப்பை தொடைக்கணும்னு உத்தரவு கொடுத்தான். செருப்பை தொடச்சார் இல்லையா, செருப்பை தொடச்சார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அங்க இருக்கிற செருப்பை எடுத்து தொடச்சார், தூசி தட்டி வச்சார். ஏன்னா அந்த மத குருமார்களுடைய கட்டளையை மீற முடியல அவரால். எதுக்காக சொல்ல வரேன்னா, அது மாதிரி எல்லாம் பெரிய பெரிய பதவிக்கு வந்த பிறகும் அவர்களுடைய மத சம்பிரதாயங்கள் சடங்குகள்ல அவர்கள் செய்வதற்கு கொஞ்சம் கூட தயங்கவில்லை. அதே போல நாமும் நம்முடைய சமய சின்னங்களை அணிந்து கொள்வதற்கு நாம் தயங்கக்கூடாது.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: இளையான்குடி மாறநாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நமக்கருள்

Holy Spirit.

செய்த அல்வர் போற்றாழும் உயிர் துணையே வாழந்தனரே முதலாக சீர்வடைத்த துல்லையா

زي

பார்வதிபதையேயன்மார்கள் திருவடி வாழ்க, சிவக்குளாரூர் மான் திருவடி வாழ்க, அருட்கடலாகிய அம்பலவாணருடைய திருவருளினாலே இன்று பெரிய புராணத்திலே இளையான்குடி மாறனாயனார் இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகள். வேறு கடவுள் வேறு. இது பல சமயவாதிகளுக்கு இல்லை, சமயவாதிகளுக்கு உயிர்கள் வேறு கடவுள் வேறு. கடவுள் துன்பம் இல்லாமல் இன்பமாகவே இருப்பது கடவுள். உயிர்கள் துன்பத்தோடு கலந்த கொஞ்ச இன்பம். உயிர்கள் துன்பத்தை அடைகின்றன. உண்மையிலேயே இன்பம் என்று சொன்னால் ஏதோ சொல்லிக் கொள்ளலாமே தவிர உண்மையிலே இன்பம் கிடையாது. பிறக்குது, வாழ்கிற காலத்துல பல துன்பங்களை அடைகிறது, அப்புறம் இறந்து போகுது, எல்லாத்தையும் விட்டுட்டு இறந்து போறா. அது பெரிய பரிசாபமா இருக்கும். எவ்வளவு பொருளை விட்டுட்டு போற, முன்னாலும் விட்டுட்டு போகட்டும் பரவாயில்ல, இல்ல கொடிக்கணக்கா விட்டுட்டு விட்டு போற ஐயா. எனது உடைமை, எனது அடிமை, எனுமறிவு சிறிது மர ஈ மொலையிலன வாய ஆவன இடுகுவரை சிறுவரைகள் திமிலையுடு தவிலறைய ஈமா தேசமே பேய்கள் சொல்லுவதாய் எரிதெனில் இது வாழ்வு. இதுதான் வாழ்வு. மனதையும் விட்டுட்டு போறான். என்னமா தான் மனசு விட்டுட்டு போறோம். அதனால உயிர்கள் துன்பத்தை உடையன, கடவுள் இன்பமே உடைய. கடவுள் இன்பம் பேரின்பம். உயிர்கள் வாழ்கிற காலத்துல இன்பத்தை அடைகின்றது என்றால் நிலையில்லாத சிற்றின்பங்களை பெரிதாக இனி மகிழ்ந்து போயிருக்கும். நிலையில்லாத இன்பம், அந்த இன்பங்கத்துக்கு சிற்றின்பம் என்று பெயர். நாம் அனுபவிக்கின்ற உலகத்தில் அனுபவிக்கின்ற இன்பங்கள்லாம் சிற்றின்பம், சிறிய இன்பம். தொடர்ந்து அனுபவிக்க முடியாது என்பவர் தொடர்ந்து அனுபவி. அதனாலே உயிர்கள் துன்பத்தை உடையனவாகவும் இன்ப நிலையில்லாத இன்பத்தை உடையனவாகும். துன்பத்தை உடையனவாகவும் நிலையில்லாத சிறிது இன்பத்தை உடையதாகவும் உள்ளது. இப்படி உயிர்கள் துன்பத்தை உடையதாகவும் நிலையில்லாத சிறிது இன்பத்தை உடையதாகவும் வாழ்ந்துள்ளது. சரி என்று இப்படி சிறிது இன்பம் நிலையில்லாத இன்பத்தை அடைந்து கொண்டே இருக்கிறோமே, நிலையான ஒரு இன்பம் பேரின்பம் என்று ஒன்று இருக்கிறதா என்றால் கட்டாயம் உண்டு. சிறியது என்றால் பெரியது ஒன்று இருக்கத்தானது. பகல் என்றால் இரவு, இன்பம் என்றால் துன்பம் இருக்கும், சுகம் என்றால் துக்கம் இருக்கும். எல்லாமே ரெண்டு ரெண்டுதான். மேலும்னா செல்வம்னா தரித்திரம். இப்படி எல்லாமே ரெண்டு ரெண்டு. அதனாலே நாம் உலகத்தில் அறிவிக்கின்ற இன்பங்களுக்கு சிற்றின்பம் உண்டு. கடவுளாலே தரப்படுகின்ற இன்பம் பேரின்பம். இரவுகள் இல்லாத பேரின்ப வீட்டிலே இசைந்து துயில் கொண்மின்னு அந்த பேரின்பத்தை அடைய முடியாதபடி தெரியாம இருக்குது, அடைய முடியாம இருக்குது. அதுதான் பெரிய சொல். எம்எல்ஏ பதவிக்கு போட்டோம், மந்திரி பதவிக்கு போட்டோம்னா என்னமா இருக்கும் சோகம்? அஞ்சு வருஷம் இருந்தாலும் என்னமா இருக்கும்? போக முடியுதா? எல்லாராலையும் போக முடியுதா? அது போயிட்டா நல்லா தான் இருக்கும். அதுவும் நிலை இல்லாத அஞ்சு வருஷம் இருந்தா அஞ்சு வருஷம் இடையில டிசிஷனால ஆகும். அந்த பதவிக்கு எல்லாராலையும் போக முடியலவா? அது போல பேரின்பத்துக்கு எல்லா உயிர்களும் செல்ல முடியாது. பேரின்பத்தை பத்தி தெரிந்து கொள்வது, தெரிந்து கொண்ட உயிர்களை எவ்வளவு இருக்கு? பேரின்பம் என்று ஒன்று இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டவர்கள் எவ்வளவு? கொஞ்சம் சாமி கும்பிடுறவன் கோடிக்கணக்கா இருக்கிறான். அத்தனை பேரும் பேரின்பத்தை நினைச்சா கும்பிடுறான், பெரும்பவனும் நான் கும்பிடுறேன், இல்ல சிற்றின்பத்தை தான் வேண்டி கும்பிடுறேன். அங்கே போய் அதனால இந்த பேரின்பம் என்று ஒன்று இருக்கிறதா என்றால் கட்டாயம் இருக்கிறதாஞ்சி. அது எதனாலே காணலாம் என்றால் அருளாளர்கள் செய்த நூல்களின் மூலமாகத்தான் காணும். எதை எதனால காணலாமோ அதை அதனால தான் காணலாம். இப்ப நம்முடைய முகத்தை நம்ம பார்க்க முடியுதா? எதனால பார்க்கலாம்? கண்ணாடி மூலமாக. அதனால இந்த பேரின்பம், சிற்றின்பம், சொர்க்கம், சிவலோகம் என்று சொல்லு சொல்லப்படுவதெல்லாம் அது சம்பந்தமான நூல்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ளும். மற்றபடி நேரா போயிட்டு வந்த ஆளுங்க அங்கே போனாலும் வரமாட்டாங்க. கண்டவர்
விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு ஒரு படம். கண்டவர் விண்டதில்லை, விண்டதில்லை சொன்னமா சொல்லுவா. ஆகையினாலே அப்படிப்பட்ட பேரின்பத்தை அடைந்தவர்கள் தான் இந்த நாயன்மார். பேரின்பத்தை அடைந்த திருநீலகண்ட நாயனார் முடிவில் சொல்லுவாரு, பெறலரும் இளமை பெற்று இந்த குலத்தில்

நிலையான இளமையை கொடுத்தார், முன்ன நிலையில்லாத இளமையை தந்திருந்தாரு, இப்ப நிலையான இளமையை கொடுத்துட்டார். எப்போதும் இளமை, இப்பவும் திருநெல்வேலாவது 30 வயசுல, இப்போ பெறலாது இளமை குறித்து பேசி கொடுத்தார் அன்பே என்பது அவருடைய புராணத்தில் சொல்றார். ஆகையினாலே இப்படி பேரின்பமாகிய பேரின்பமாகிய அந்த பெருவாழ்வை நிலையான இன்பத்தை பெறுவதற்கு உயிர்கள் வந்து எண்ணுகின்ற உயிர்கள் மிக குறைச்ச, அடைகின்ற உயிர்கள் அதை விட குறைவு. அந்த நிலையில நின்று அடையணும் இல்ல, தெரிஞ்சவன் பல பேர் இருக்கான், ஆனா அந்த நிலையில சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டான். அதனாலே அந்த பேரின்பத்தை எதனாலே பெறலாம் என்று கேட்டால், அந்த நிலையான இன்பத்தை எதனாலே பெறலாம் என்று கேட்டால், சிவ புண்ணியத்தினாலே தான் பெறும். சிவ புண்ணியத்தினாலே தான் அந்த பேரின்ப பெருவாழ்வு பெறும். அந்த பேரின்ப பெருவாழ்வு கொடுக்கின்ற சிவ புண்ணியங்கள் பல. சிவ புண்ணியம் என்பது பல. சிவபுண்ணியம்னா விளங்குதா, கோயில்ல விளக்கிடுவது, துவமிடுவது, கோயில கூட்டுவது, மாலை கட்டுவது, அதற்கு மேலே சுவாமிக்கு சாமி பிரதிஷ்டம் பண்றது, கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்றது, தடாக அமைப்பது, அதற்கு மேலே அடியாரனுக்கு தர்மம் பண்றது, இது போன்ற புண்ணியங்கள் பல. ஏறா அப்படிப்பட்ட புண்ணியங்கள் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்தது சிவபெருமானை வழிபடுகின்ற அடியார்களுக்கு திருவம்புது படைத்தார். புண்ணியங்கள் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்தது எது என்று கேட்டால், சிவபெருமானை மனவாக்கு காயங்களாலே வழிபாடு செய்கின்ற அடியார்களுக்கு திருவம்புது சாப்பாடு போடும். அதுக்கு மேல புண்ணியமே கிடையாது, அதுக்கு மேல புண்ணியமே கிடையாது. திருவிளையாடல் புராணத்துல ரசவாதம் ஈத படலம் ஒன்று, திருவிளையாடல் புராணத்துல ரசவாதம் ஈத படலம் இரும்ப தங்கமாக்கி கொடுக்கறது, பொன்னணையால் தர்மத்திலையும் சிவ தர்மம் உயர்ந்தது, சிவ தர்மங்களிலே சிவபூஷை உயர்ந்தது, சிவபூஷையிலும் உயர்ந்தது மாகேஸ்வர பூஷை அப்படின்னு சொல்றார். சிவபெருமா சொல்றார், சுக்கராதனே போய் சொல்றார், அதிக நல்லற நிற்பது என்று அறிந்தனை அவற்றுள் அதிகமாம் சிவபுண்ணியம் சிவாச்சனை, அதிகமான் சிவபூஷையுள் அடியவர் பூஷை, அதிகம் என்று அறிந்து அன்பரை அரிச்சரை செய்வாய் என்பது திருவிளையாடல். அதனாலே சிவபெருமானை பூஷிக்கின்ற புண்ணியத்தை விட சிவனடியார்களை பூஷிக்கின்ற புண்ணியம் மிக உயர்ந்தது. அதனால் சிவனடியார்களை பூஷித்து அவர்களுக்கு திருவம் ஊட்டுதல் இருக்குது. அதில் அதனாலேதான் அன்னதானம் சிறந்ததுன்னு சொல்றது, எல்லாருக்கும் போடுறது அன்னதானம் சிறந்தது அல்ல. இப்படி ஊழி விடுறான் பாரு, அவருக்கெல்லாம் போடுறது அன்னதானம் அல்ல, அது அது போட்டு பாவத்தை வாங்குறேன், போட்டு அவஞ்சிஞ்ச சாப்பிடுறவன் எப்படிப்பட்டவனோ அவை என்ன செய்யறானோ அது அவனுக்கு சோறு போட்டவனுக்கு பங்கு. அதனாலே சாப்பிடுகிறவன் புண்ணியவானாக இருந்தால் உனக்கு புண்ணியம் கிடைக்கும், பாவத் தொழில் செய்கின்றவனாக இருந்தால் அவனுக்கு பாவதாக இருக்கும். இந்த நுட்பத்தை நம்ம செய்வம் தான் இருக்குது, வேற எந்த சமயமும் இல்லை. அப்புறம் எல்லாம் அன்னதானத்தை பண்ணணும், தானத்திற்கு இருந்தது அன்னதானம், தானத்திற்கு இருந்தது அன்னதானம்னு எங்க வந்தாலும் இருக்கு. அதனாலே இப்படி பரமேஸ்வரனை அர்ச்சனை பண்ணுகின்ற சிவனடியாரனுக்கு செய்கின்ற அன்னதானத்துக்கு தான் விளங்குற. அப்படிப்பட்ட அந்த அன்னதானத்தை என்ன சொல்றதுன்னா மாகேஸ்வர பூஷின்னு சொல்றோம். சாப்பாடு போடுறது என்ன சொல்றதுன்னா மாகேஸ்வர பூஷை, சிவபூஷை அது மாகேஸ்வர பூஷை. ஈஸ்வர பூஷை சிவனுக்கு பூஷை பண்றது ஈஸ்வர பூஷை, சிவனடியாருக்கு போடுறது மாகேஸ்வர பூஷை. ஒரு எடுத்து கூட வேணும். அதனாலே அப்படிப்பட்ட சிவனடியாருக்கு திருமுது உடைத்தலாகி புண்ணியத்தினாலே எளிதாக சிவலோகத்தை பெற்றுவிடலாம். சிவனடியாருக்கு திருவுருது படைக்கின்றதனாலே சிவலோகத்தை எளிதாக பெற்றுவிடலாம். அப்படிப்பட்ட மாகேஸ்வர பூஜையை பத்தி திருஞான சம்பந்தர் மயிலாப்பூர்ல சிவனேஜன் எட்டியாருடைய பெண்ணு இறந்து போய் அதை வந்து தகனம் பண்ணி சாம்பல் எலும்புமா ஒரு குடத்துல வைத்து அதை பட்டு துணியினால கட்டி திறந்தோறும் பூ போட்டு கும்பிட்டு வந்தார். ஞான சம்பந்தருக்குனே அந்த பெண்ணை வச்சிருந்தாரு. சாதாரண என்ன பண்ணுவேன், ஞான சம்பந்தரை நிறைக்கப்படும்.

வேற சொல்லியே போயிடுச்சு. ஞானசம்பந்தரை பார்க்காமையே அவங்க மேல பத்திப்பா, பார்க்காமையே எப்படி அப்பூதியடிகள் வந்து திருநாகரத்து மேல பத்தி கொண்டாரா, அது கூட ஞானசம்பந்தனுடைய பெருமையை கேட்டு மூன்று விஷயம் யாருப்பா சாப்பிட்டாராம், அன்பனையை சொந்தனை ஆக்கினாராம், தங்கத்தாழ வாங்கினாராம், பல்லக்கு கொடுத்தாரா ஜோருமான், இப்படின்னு அவருடைய பெருமையை கேட்டு அவர் மேல பத்தி இருந்துச்சு. பத்தி வந்தபடியினாலே என்னுடைய செல்வம், என்னுடைய ஒரே பொண்ணு இருக்கு, சுட்டியா இருக்கு, நிறைய பணம் இருந்துச்சு. இந்த செல்வம் பூராவும் இந்த பெண்ணையும் என்னுடைய ஞானசம்பந்தருக்கு கொடுத்ததேன்னு ஊரடிக்க சொல்லிட்டாரு. மத்த இடியாரத்துல அது மேல இருக்க நமக்கு கிடைக்காம நம்ம நம்ம மாமச்சனா இருந்து வாரு வாரு அற ஐயன் கொடுக்குறானா, அற ஐயன் பத்தனா இருக்கிறானா அவனுக்கு கொடுக்க போறான், அந்த ஐயன்ல நம்ம ஞானம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இருச்ச. அதுக்கு தேர்ந்தாமல அந்த பொண்ணு எழுந்து சொல்ல இருந்துச்சு. இது பெரிய ஒரு பூபுரிக்கு போய் பூனாக நீந்தி இருபடி இருக்கு. அப்பவும் அவர் ஞானசம்பந்த மேல வச்சிருந்த பத்தி எவ்வளவு அதுதான் பெரியாச்சு. அப்பவும் ஞானசம்பந்த மேல வச்சிருந்த அந்த அன்பை பத்தி எவ்வளவு இது ஞானசம்பந்த தகனம் பண்ணி அதை தகனம் பண்ணி அதை எலும்பிஞ்சாமல படத்துல வச்சு தினம் பூ போட்டு முடிஞ்சிருந்தார். ஞானசம்பந்தர் வர வந்து காட்டிட்டு இதை வந்து புண்ணிய நதியில சேர்க்கணும். ஞானசம்பந்தர் வந்தாரு, மயிலாப்பூருக்கு திருவொற்றூருக்கு வந்தாரு. அந்த திருவொற்றியூர்ல வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டு தொண்டர்களை அனுப்பி வைத்து திருவொற்றியூர்ல இருந்து மயிலாப்பூர் வரையும் பந்தல் போட்டாராம். அப்படி பல வகையான சிறப்புகளை எல்லாம் செய்து ஞானசம்பந்தரை வரவேற்றாரு. அப்படி வரவேற்று மயிலாப்பூர் புரிஞ்சு போனாரு. இப்ப மயிலாப்பூர் இருக்கிறது இந்த மயிலாப்பூர் அல்லவா, இது இப்ப பின்னால வந்தது. முன்ன இருந்தது கடற்கரை பக்கமா இருந்தது, அழிஞ்சு போச்சு. அது இந்த புண்ணியவான்களால சிதைக்கப்பட்டு கோயிலுக்கு வந்த உடனே தொண்டர்கள் சொன்னார்கள், இப்படி இவருடைய பெண்ணு ஒரே பெண்ணு, அந்த பெண்ணு உங்களுக்கு வச்சிருந்தாரு, அந்த பொண்ணு இப்படி இதாயிருச்சு, அத சுட்டு சாம்பல் எழுப்புமா வச்சிருக்கிற சொன்னார்கள். சொன்னதை கேட்டு அவருக்கு ரொம்ப பதிவு வந்துச்சு, அன்பு வந்தது, இரக்கம் வந்தது. ஞான சம்பந்தருக்கு அந்த குடத்தை கோயிலுக்கு முன்னால கொண்டாந்து வைக்கிறார், வச்சுட்டாங்க. அப்படி வச்ச உடனே அந்த குடத்துல இருக்கிற எலும்புஞ்சாம்பலும் அவருடைய பிள்ளையாச்சா பூம்பாவைன்னு பேரெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. பூம்பாவைனா மகாலட்சுமி வேறு, பூவில் இருக்கிற பாவை, பூனா தாமரை, பாவைனா அதுல இருக்கிற பொண்ணு மகாலட்சுமி. அதனால சுவாமி கபாலீஸ்வர பெருமானே, காலகாலனே கங்காதரனே, இவர் உன்னையே நம்பிக்கிட்டு இருந்தாரு, ஏன் பேரை சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்படி ஆகி போச்சு, அதனால அது எப்படியாவது எடுத்து கொடு அப்படின்னு தானே கேட்கணும். அப்படி கேட்கவே இல்லை, அந்த மாதிரி சொல்லலை, சாமி கிட்ட ஒன்றும் கேட்டுக்கல. பின்ன என்னமா சொன்னார் தெரியுமா, கபாலீஸ்வரத்துல இருக்கிறான் பெருமான், அந்த பெருமானுடைய அடியார்களுக்கு சமைத்து அவர்களுக்கு திருவமுது படைக்கின்ற அந்த மாவேஸ்வர பூஜையை நீ காணாமல் போய்விட்டாயோ பூம்பாவாய், இப்படித்தான் சொன்னார். மாகேஸ்வர பூஜையே காணாது போய்விட்டாயோ அப்படித்தான் உடம்ப அட்டாச் சொல்லல, சாமி கிட்ட ஒண்ணுமே கேட்டுக்கிறேன், சாமி கிட்ட ஒண்ணுமே சொல்லிக்கிறேன், இது எடுப்பு கூட சாமி அப்படித்தானே கேட்கணும். நம்மளா இருந்தா அப்படித்தான் சொல்லுவோம், உன்னே நம்பி இருந்தா என்னே நம்பி இருந்தா அப்படி போச்சு சாமி அப்படின்னு சொல்லி சாமி மேல இருக்கிறா கூட ஞானம் வந்திருக்கும். அதெல்லாம் சொல்லுங்க, சிவனடியார்கள் அமுது உண்முகின்ற அந்த காட்சியை காணாமல் போய்விட்டாயோ பூம்பாவாய் அப்படின்னு சொன்னாருக்கா. புள்ள எந்திரிச்சுப்பா, எழுந்துக்காமல் பண்ணா எந்திரிச்சு பண்ண முடியும் சொன்னதுதான். அப்படின்னா அந்த மகளிருடைய பலனை அதனுடைய பெருமையை சொல்லி முடியுமா? வட்டிட்ட புண்ணயம் காணல் மடமயிலே, வேற மட்டும்னா தேன் துறக்கின்ற புண்ணை மரங்கள் அடர்ந்த மயிலாபுரியில் இருக்கின்ற கட்டிட்டம் கொண்டார். அங்க வந்து கோயில் கொண்டு எழுந்தபடி இருக்கிறார், யுத்தமாக எழுந்தபடி கட்டிட்டம் கொண்டான். கபாலீஸ்வரம் வந்தான், கோயில் கபாலீஸ்வரம்னு வேறு, சுவாமி கபாலீஸ்வரர்னு வேறு, கபாலீஸ்வரர் தான் இவ்வளவு சாமியை பத்தி சொன்னது. ஒட்டிட்ட பண்பு உருத்தர பல்கணத்தா இருக்கு, ஒட்டிட்ட பண்பு. அதனாலே சிவனடியாருக்கு எல்லாருக்குமே உருத்தர கணம்னு
நமக்கு எல்லாம் உத்தர கூட்டம் இப்படி எல்லாம் பதவி பேரெல்லாம் கிடைக்குமா? நினைச்சு பார்த்தா நம்ம வச்சுல எவ்வளவு ஆள் சேருவாடா, இவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு பெரிய பட்டமா, நமக்கு உருத்தரது உருத்தரது உருவா. இப்படிப்பட்ட அந்த உருத்தர கணங்களா இருக்கின்றவர்கள் கையால் ஒட்டிட்ட பண்பு, ஒத்த பண்புடையவன், ஒத்த பண்புடையவன்னா சிவன் அருளை பெறுவதற்கான துண்டிலே இருக்கின்ற ஒத்த பண்புடையவன். அப்படிப்பட்ட அடியார்கள் நீ காணாமல் போய்விட்டாயோ பூம்பாவாய் அப்படின்னு

0: எதனால அடியார்கள் ஜோதியார்கள் 9 நாள் புண்ணி அதிகம்னு கேட்டா அவங்க சாப்பிட்டு கூட அந்த செம்மல் பூஜை பண்ணுவாங்க, தவம் பண்ணுவாங்க, புரியுதா? பொல்லாதவன் போட்டா அந்த செம்மல் போய் திருடுவான், தீய காரியங்களை செய்ய அந்த செம்மல் கொண்டு திருடுவான். இவன் இந்த செம்மல் கொண்டு மணி அடிப்பான், தேவாரம் பிடிப்பான், உண்டா இல்லையா? சிவனடியார்கள் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி தவ தவம் செய்ய சிவபுண்ணியங்களை. அந்த புண்ணியம் செய்வதனாலே அந்த சாப்பாடு போட்டவனுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும். ஆகையினால இப்படி சிவனடியார்களுக்கு திருமுது ஊட்டுகின்ற, திருமுது படைக்கின்ற, அவர்கள் உண்ணுகின்ற அந்த காட்சியை காணாமல் போய்விட்டாயோன்னு சொன்னதுதான் புரியும். உடமுடைந்து எலும்பு பெண்ணாக எழுந்தது பன்னிரண்டு சொன்னார். புய் கதையில கட்டுக்கதையில ரொம்ப நாளானதுல கட்டுக்கதை நினைச்சிடாது. இப்ப காந்தி இருந்தாரு, சுதந்திரம் வாங்கிட்டு இருந்தாருன்னா அது கட்டுக்கதையா? அது தேசமா நடந்த கதை. இப்ப நிறைய சான்றுகள், நிறைய இன்னும் எத்தனையோ படங்கள் பாடிப்பாங்க. வடலூரார் சொல்றாரு, ராமலிங்க சுவாமின்னு ஒருத்தர், அவர் சொல்றாரு, பண்முறையிலே உன்னுடைய பெருமையை ஞான சம்பந்தர் பாடி, அதனால எலும்பு பெண்ணாச்சு சாமி. அந்த ஞான சம்பந்தர் பெருமையை சொன்னா சாம்பல் பெண்ணாகுமே, எலும்பு பெண்ணானது அதிசயம் இல்லை, சாம்பலே பெண்ணாகும். ஞான சம்பந்தருடைய பெருமையை சொன்னாலே அப்புறம் ஒம்பரிமையை சொல்லி அது பெண்ணாடுது ஆச்சரியமா? அப்படின்னு பண்ணாலும் ஈனச்சம் பந்தர்கள வெள்ளெலும்பு பெண்ணானது என்று தெரிஞ்சிருந்தேன். அண்ணா தெய்வ வடிவான் ஞான சம்பந்த சீருடைக்கில் தெய்வ வடிவான் சாம்பல் சேர்ந்து ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு புண்ணியங்கள், புண்ணியம் என்பது சிவபுண்ணியம் என்பது மாகேஸ்வர பூஜை. மாகேஸ்வர பூஜைக்கு மேல பூஜையே கிடையாது. இளையான் முடிவனாயிரத்துல கடைசியா சொல்றாரு, அன்பனே அன்பர் பூஜை அளித்தனி அணங்கினோடு. அடியாருக்கு சோறு போட்டான்னு சொல்லல, அன்பர் பூஜை. மாகேஸ்வரனுக்கு போனது பூஜைப்பா, புஷ்பங்களால அர்த்தித்து கொண்டு வந்து மனைவி வந்து அந்த புண்ணியத்தை செய்தவர்தான் இந்த இளையான் முடிவரனாயினார். கொண்டு வந்து மனைவி வந்து குலாவு பாதம் விளக்கி மண்டு காதலின் ஆதனத்தினை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டி 4 விதத்தினர் 6 சுவைத்திரத்தில் உப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்தார். ஆகையினால் இந்த புண்ணியத்தை இளையான் முடிவரனாயர் பலகாரம் செய்து அதனால புகழ் பெற்று மாகேஸ்வர பூஜை. இப்படி பலகாரம் செய்து அந்த புண்ணியத்தை நிறைய சேர்த்து விட்டார். சேர்த்துட்டாரா? கடைசி வரையில அவருக்கு சுத்தம் குறையாம அப்படியே இருந்துச்சு, சுத்து கூடிக்கிட்டே இருந்துச்சு. அது சேர்ந்துச்சா, சுத்தம் சேர்ந்துச்சான், ஆஞ்சிதேர் போட போட போட சேர்ந்துச்சான். அது என்ன வச்சா அருணாச்சல பெருமான் டெஸ்ட், நிறைய சுத்து இருந்துச்சுன்னா போடுறதுக்கு என்ன இருக்குது, இதுல போய் என்ன இருக்குது, நமக்கு தேவை இருந்துச்சுன்னா கொஞ்சம் மனம் தான் போடு இருக்கு, இதுல போய் என்ன பெருமைங்கிற போய் இப்ப இல்லாமனால நம்ம பயந்து ஒழுங்கு முடிச்சு செய்யலாம். அப்படித்தானப்பா நிறைய அணிஞ்சல் வச்சுக்கா. இந்த உண்மையும் தெரிஞ்சு ஓரளவு புண்ணியம் தனியா சமய நாளை போட்டு தினம் 100 சிவனடியா வந்தா போடும் அப்படின்னு சொல்லிட மாட்டான். அதனாலே இவர் என்ன பண்ணினாரு, இவன் இருக்கின்ற காலத்திலும் செய்வான், இல்லாத காலத்திலும் செய்வான் என்பதை உலகத்துக்கு காட்டும். இளையான் குமாரநாயனாருக்கு அவரே பார்த்து எல்லாத்தையும் சுருக்கினாராம், எல்லாத்தையும் சுருக்கினாராம், அது சிவருமானே பார்த்து சுருக்கினாராம். இவனுடைய பெருமையை உலகத்துக்கு காட்டவன் என்பதற்காக, காட்டவன் என்பதற்காக இருக்கின்ற செல்வங்களை எல்லாம் சுருக்கினார். தனம் சுருங்கியது மனம் சுருங்கவில்லை, தனம் சுருங்கியது மனம் சுருங்க. இன்னவாறு மனஞ்சுருங்கவும் இளையான்குடி மன்னன் மாறன் மனஞ்சுருங்குதல் அப்படின்னு சொல்றார். வளஞ்சுருங்கியது மனம் சுருங்க, ஆற்று பெருக்கத்து அடி சுடு அண்ணாடும் ஊற்று போட்டா என்ன வரும், நல்ல குடி பிறந்தார். அது போல நல்ல குடி பிறந்தார், நல்கூர்ந்தார். நல்கூர்ந்தார் தரித்திர நிலைக்கு வந்துட்டார். இல்லையிடமாற்றால் அவளுக்கு கத்துங்க வந்துட்டா கூட அந்த கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து பழகிற அந்த ஜென்மத்துக்கு இல்லைன்னு சொல்ல இல்லை இல்லை இல்லை இல்லை சொல்ற உனக்கு எவ்வளவு ஏறினாலும் இந்த கொடுக்க மனசு
1: விளக்கு அவனுக்கு அது விளக்கம் இவனுக்கு இது விளக்கம் இல்லைன்னு சொல்ல மனசு வராது இவனுக்கு அவனுக்கு இந்தான்னு சொல்ல மனசு வராது விளங்குதா.
0: ஆகையினாலே இப்படி செல்வம் நிறைந்த காலத்திலும் செய்தால் இல்லாத காலத்திலும் செய்தால் என்பதை காட்டுவதற்காகத்தான் வளத்தை சுருக்கினார், மனத்தை சுருக்கவில்லை. அதனாலே இரண்டு பேரும் இருக்கின்ற நெல்ல கொண்டு போய் வயலிலே விதைத்து விட்டு கொஞ்ச வயல் இருக்கு கொஞ்சம் நெல்லுக்கு அதை கொண்டு போய் வயலிலே விதைத்து விட்டு நாற்று விதைத்து விட்டு இருவரும் மாடி காலத்து இரவினில் வைகியோ ஐயாலும் மாற்காலம் மழைக்காலம் அல்ல இருவரும் பட்டினியாக கொடுத்திருந்தாங்க.
1: எல்லா இடங்களிலும் யாரே இவங்களுடைய நாணயம் குறைஞ்சி போச்சு, நாணயம் குறைஞ்சி போச்சு.
0: ரெண்டே பேர் உள்ள ஊட்டி இல்லையாடுறது, உள்ள ஊட்டியை பத்தி ஒன்றும் சொல்லது சேர்க்கல. இருவரும் பட்டினியாக இருந்தார்கள்.
1: இரவு 11 மணிக்கு வந்தாரு அடியார்.
2: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: சிவாய நம சைவம் டாட் ஆர்க்கின் அன்பாக நேர்களை நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இது நீங்கள் கேட்கவிருக்கும் தலைப்பு நால்வேதம் ஓர் அறிமுகம், ரிக்வேதம் தொடர்ச்சி. வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
4: இங்க இந்த புருஷசூத்தத்தோட அப்ளிகேஷன் தான் வந்து தைத்திரிய ஆரண்யகத்துல 3வது பிரச்சனத்துல சித்திருக்க சித்தமாஜ்யம் அப்படிங்கிற பிரச்சனத்துல பிரம்மமேதம் அப்படின்ற ஒரு யாகத்துல வந்து இந்த புருஷ சூத்தத்தை சொல்லணும் அப்படின்னு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ருக்வேதத்துல ஒரு மந்திரம் வந்திருக்குன்னா அது யஜுர்வேதம் வந்து இந்த மாதிரி இது இந்த ஒரு சூழ்நிலையிலயோ இந்த யாகத்துக்கோ பயன்படுத்தணும் அப்படிங்கிற பிரயோகமும் சொல்றேன் யஜுர்வேதத்துல. ஸோ புருஷ சூத்தம் வந்து வெரி வெரி ரொம்ப ஒரு ஃபேமஸ் கான்ட்ரவர்சி எல்லாம் நிறைய இருக்கு அதுல. நமக்கு தெரியும் முக்கியமா தமிழ்நாட்டுல அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருக்கு. இது புருஷ சூத்தத்தை பத்தி இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம சின்ன சின்ன மந்திரங்கள் எடுத்துப்போம். இப்ப வந்து பார்த்தா நமக்கு எல்லாருக்கும் வந்து எல்லாரும் ருத்ரம் சொல்றவங்கலாம் த்ரம்பகஞ்ஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம். இந்த மந்திரத்தோட ரிஷி 7வது மண்டலத்தை வருது இது. 7வது மண்டலத்தை பார்த்தா அந்த நான் சொன்னேன், 7வது மண்டலம் வந்து வசிட்டர் மண்டலம், வசிட்டர் அப்புறமா வந்து அவரோட வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லணும். இப்போ இதை பார்த்தா இந்த மந்திரத்துக்கு வந்து வசிட்ட மைத்ரா வருணி மைத்ர அதுதான் அந்த மந்திரத்தோட ரிஷி. இது வந்து திருஷ்டுப்பும் அனுஷ்டுப்பும் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, திருஷ்டு ஏதோ அனுஷ்டுப்பு ஏதோ இருக்கணும். அப்புறமா வந்து தேவதை வந்து திரம்பகர் ருத்ரன்னே எடுத்துக்கணும். இங்க இது வந்து இங்கதான் வந்து இதோட ஒரு அதாவது இங்க எங்க வருதுன்னு எக்ஸாக்டா சொன்னா 7வது மண்டலத்துல 59வது சூத்திரத்துல 12வது இருக்குது. இதுதான் வந்து இந்த திரம்பகஞ்ச ஜாமகே அப்படிங்கறத வந்து மந்திரம் வருது. இது வந்து நமக்கு எல்லாருக்கும் மோஸ்ட்லி ஃபேமஸா நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு மந்திரம். இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரிக்குக்கு மந்திர திருஷ்டா வந்து வசிட்டர். அப்புறமா வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் அதாவது முக்கியமா இந்த அக்னி காரியங்கள் உபாசனம் இதெல்லாம் பண்ணா அந்த உபஸ்தானம் கடைசியில பண்றான். அதுக்கு வந்து நம்ம அக்னே நய சுபதாராயே அஸ்மான அப்படின்னு ஒரு மந்திரம் வருது. இந்த மந்திரத்தை பார்த்தா இதுக்கு வந்து அகஸ்திய மைத்ரா வருணம், அதாவது அகஸ்தியரும் வசிட்டரும் உடன் பிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ரெண்டு பேருக்கும் மித்ராவர்ணன் ஜெனிச்சவா அப்படிங்கிறது ஒரு புராணத்தோட கதை இருக்கு. அதனால அகஸ்திய மைத்ரா வருணி அப்படிங்கிறது தான் வந்து இந்த அக்னே நய சுபதாராயே அதாவது அக்னேனய சுபதாராயே அஸ்மான் விஸ்வானி தேவயினானி வித்வான் யோர்த்தி அஸ்மத்யுகுராணமே நோ பூவிஷ்டான் தே நம உக்திம் விதேம அப்படின்னு வரும். இது இது வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு அகஸ்திய மைத்ரா வர்ணி ரிஷியா இருக்காரு. இது ஒரு ஒரு குட்டி மந்திரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். அது மாதிரி நான் ஏற்கனவே முதலே சொன்னேன், நம்ம எல்லாம் சந்தியாவந்தனம் முடிச்சோடனே கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நெத்திக்கிட்டு போம், அந்த அத்யானோ தேவ சவித பிரஜாவத் சாவி சௌபகம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரம் நான் அப்பவே அறிமுகத்தை சொல்லும் போது அந்த மண்டலத்துல அத்திரியோட மண்டலத்துல அது வருது. அத்திரி மகரிஷி வந்து அந்த மண்டலத்தை சேர்ந்து, எக்ஸாக்டா எனக்கு அந்த ரிஷி பேரு ஞாபகம் இல்லை, அந்த இதை வச்சு அந்த ஆனா அத்திரி மண்டலத்துல வருது. இப்ப வந்து இது நான் வாமதேவிய மண்டலத்துல நான் நம்ம எக்ஸாம்பிள், அதாவது இப்ப அடுத்தாப்புல இது ஒரு இப்போ ஃபேமஸான சொல்லம். இப்ப அடுத்தாப்புல வந்து என்ன அப்படின்னா, பொதுவா நம்ம வந்து பார்த்தா நம்ம தினப்படியா நம்ம ரிக்வேதம் அப்படின்னு சூத்தம்னு சொன்னா நம்ம மன்யு சூத்தம் வெரி வெரி காமனா நம்ம சொல்றோம். எத்தே மன்யோ விதத் வஜ்ரசாய கசஹோஜ புஷ்யதி விஸ்வமானுஷக்கு அப்படின்னு ஒரு சூத்தம் வருது. இதுவும் வந்து ரிக்வேதத்தோட 10வது மண்டலத்துல வருது. இது மன்யு தபசா அப்படின்னு ஒரு ரிஷி வந்து சொல்றாரு. தேவதையும் மன்யு தான். இதுவும் ரொம்ப வந்து ஒரு அதாவது நித்தியமா இப்ப ரிக்வேத பாராயணங்கள்லாம் இப்ப உபயுக்தமா நேரம் இல்ல ஃபுல்லா பண்ண முடியாது அப்படின்னா பொதுவா ரிக்வேத சூக்தம் அப்படி ரிக்வேத சூக்தாதிகள் இந்த மன்யு சூக்தம் அப்படிங்கிறது ஒரு ஒண்ணும். மன்யு தான் வந்து இங்க தேவதையா இருக்கு. இந்த மன்யு தேவதையை வச்சுதான் வந்து அதாவது சமகத்துல மன்யுஷ்டமே பாமஷ்டமே அப்படின்னு. ஏன் மன்யு அப்படின்னா சொன்னா கோபம் அப்படின்னு அர்த்தம். அது என்னடா கோபத்தை நோக்கி கோபத்தை பொதுவா கட்டுப்படுத்தணும் அப்படின்னு தானே சொல்லுவா. அது என்ன கோபத்தையே வந்து ஸ்துதி பண்ணி பாடுறாளே அப்படின்னு பார்த்தா, சமயத்துல நமக்கு உலக விவகாரத்துக்கும் கோபமும் தேவைப்படுறது. அதனால வந்து அங்க வந்து முக்கியமா மன்யுர் இந்திரோ மன்யுரே வாசுதேவோ மன்யுரோ தாவருணோ ஜாதவேதா அப்படின்னு பல இது வருது. மன்யுர் இந்திரஹா மன்யுர் ஏவாசா தேவா தேவாலாம் மன்யு மன்யுகு ஹோத்தாக, அதாவது ஹோத்தான்னு நான் சொன்னேன், அந்த அந்த வரும் ஹோத்தாவும் மன்யுதான் அப்படின்ற மாதிரி ஒரு உபாசனம் இங்க இருக்கு. ஸோ பிரதானமா வந்து இந்த மன்யு வந்து நாம வந்து அது ஏதோ இப்ப பிரயோகம் ஒன்று சொல்றா, அது விலோம கணம்னா சொன்னா அது ரொம்ப வந்து அதுக்கு வந்து அது என்ன இந்த என்ன சொல்றது அழிப்புக்கு நிறைய அழிப்பு, அதாவது போர் எல்லாம் போறச்சு அதெல்லாம் சொன்னா எதிரியெல்லாம் ஈஸியா வென்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நான் இங்கேயோ கேள்விப்பட்டேன், ஆனா இதுக்கெல்லாம் எனக்கு வந்து பிரமாணம் இதெல்லாம் தெரியல. இது மன்யுங்கிறது இது ஒரு ஃபேமஸான சொத்து. அப்புறமா வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து ஆத்தோன இந்திர மந்தம் சித்திரங்கிராபம் சங்கிருபாய அப்படின்னு கணேச சூக்தம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதாவது கணபதி வந்து அந்த்வா கணபதி அந்த மந்திரங்கள்லாம் வருது இல்லையா, இந்த மந்திரங்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து இது ஒரு இந்திரனை பத்தி இது இது ஒரு சூக்தம், இது இது ஒரு காமனா வந்து ஆனா இதை நம்ம வந்து கணேச சூக்தம் சொல்லுவோம். ஆனா இதை வந்து இந்திரனை வந்து குறிச்சுதான் இருக்கு. அப்புறமா வந்து இப்போ நம்ம பவமானம், அதாவது காமனா பெரிய சூக்தம் அப்படின்னு பார்த்தா பவமானம் அப்படின்னு சொல்றோம். பொதுவா அந்த பவமானம் வந்து சோம பவமானம், அதாவது என்ன அப்படின்னா இந்த சோமத்தை வந்து யாகத்துல வந்து என்ன பண்ணுவா, அந்த சோமகத்தை கொடிய வந்து கல்லால வச்சு அடிச்சு புழிஞ்சு அதை வந்து பியூரிஃபை பண்ணி அதை வந்து நம்ம வந்து யாகத்துல ஆகுதியா கொடுத்து பயன்படுவோம். இந்த யாகத்தை வந்து நம்ம வந்து சோம பவமானம் சஸ்திரம் பவமான நம்ம சொல்லணும். இந்த மாதிரி அந்த இதை பியூரிஃபை பண்ண அதாவது சுத்தப்படுத்துறதுக்காக இந்த சோமத்தை சுத்தப்படுத்துறதுக்காக நம்ம பவமான சஸ்திரங்கள் சொல்றோம். இந்த சோமத்தை பியூரிஃபை பண்றதுல இந்த அதாவது ஆனா யாகத்துல கிரியை வந்து பிரத்யட்சமா அதை வந்து பியூரிஃபை பண்றதுக்கு தான் சுத்தப்படுத்துறதுக்கு தான் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அதுலயே நிறைய வந்து ரொம்ப ஆழமான கான்செப்ட்லாம் நிறைய இருக்கு. ஆழமா சில கூடமா சில உபாசனைகள்லாம் அந்த சோமம் வந்து ஒரு இடத்துல கொடியே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது வந்து கொடி அதாவது பிசிக்கலா அது வந்து ஸ்தூலமான ஒரு கொடி மட்டும் இல்ல, அது அதை தாண்டின ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்ற சில மந்திரங்கள்லாம் 10வது மண்டலத்துல இருக்கு. இந்த சோம பவமானத்தை வச்சுதான் இந்த யாகங்கள் இதெல்லாம் யாக பிரயோகமான மந்திரங்கள். இதே சோம பவமான சூக்தத்தை தான் மத்ம சம்பிரதாயத்துல வந்து இதுக்கு ஆஞ்சநேயருக்கும் வாயுக்கும் அது வந்து நம்ம வந்து அவா வந்து அதாவது சுவாதிஷ்டயா மதிஷ்டயா பவஸ்வ சோம தாரயா அப்படின்னு ஆரம்பிச்சு 9வது மண்டலம் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அதோட சேர்த்து அவன் வந்து அதோட பலஸ்ருதியும் சொல்றான். ஆனா பலஸ்ருதியும் இல்லை அதுல. ஆனா 9வது மண்டலம் முழுக்க முழுக்க பவமானம் சோம பவமானம் தான். சோம சோமத்தை வந்து அந்த சுத்தம் பண்ணி நமக்குள்ளேயும் அதை அந்த அனுபவத்தை ஏற்படுத்தி இது பண்றதுக்கு அந்த 9வது மண்டலம். பவமான சுத்தம் ரொம்ப ஃபேமஸ். அது மாதிரி ரொம்ப நீளமான சுத்தம் கூட ஃபுல்லா சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகணும். அதனால அது ஒரு ரொம்பவும் ஒரு ஃபேமஸான சுத்தம். அப்புறம் இன்னொன்று பார்த்தா அந்த ஹிரண்யகர்ப்ப சுத்தம் எல்லாருக்கும் தெரியும். ஹிரண்யகர்ப்ப சுத்தம் அப்படிங்கிறது ஹிரண்யகர்ப்ப சமவர்த்ததாக்ரே பூதஸ்ய ஜாதபதிரே காசீத் சதா ஆதார பிரதிவீந்தியா முதேமாம் கஸ்மை தேவாய அபிஷா விதேம அப்படின்னு வருது. இந்த ஹிரண்யகர்ப்ப சுத்தம் அப்படிங்கிறது ஹிரண்யகர்ப்ப பிராஜாபத்யா அப்படிங்கிறது தான் ரிஷி. அதே மாதிரி சந்திரஸ்திருஷ்டப்பு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்க வந்து இவரும் தேவதையும் கஹா அப்படின்னு போட்டுருக்க. கஹா கஹானா பிரஜாபதி தான். ஸோ அந்த பிரஜாபதியை குறிச்சு அதே ஒரு சில மந்திரங்கள்லாம் ரிஷியும் ஒன்னா இருக்கும் தேவதையும் ஒன்னா இருக்கும். இங்க ஹிரண்யகர்ப்ப பிரஜாபதி தேவதையும் ஹிரண்யகர்ப்பம் அது இது ரொம்ப வந்து பொது ரொம்ப பிரபலமான ஒரு சூக்தம். அது நிறைய இடத்துல பாராயணங்கள்லாம் சொல்லுவான். முக்கியமா வந்து இந்த ஹிரண்யகர்ப்ப சூக்தம் இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு பயன்படும் யாக்னிகமா பயன்படும் அப்படின்னு பார்த்தா இந்த அக்னி சயனம்னு வந்து நம்ம வந்து எதிர்வேதத்துல ஒரு யாகம் வருது. இந்த அக்னி சயனத்துல வந்து இந்த ஹிரண்யகர்ப்ப சமவர்த்த ஆனா கொஞ்சம் சுரம் வேறையா இருக்கும் அந்த எஜஸ்கும் இருக்கும். ஆனா எல்லா மந்திரங்கள் கிட்டத்தட்ட அதே தான். ஸோ இது ஹிரண்யகர்ப்ப சூக்தம் ஒரு ரொம்பவும் வந்து ஒரு இந்த பாப்புலரான ஒரு சுத்தம் ஒரு பிரசித்தமான சுத்தம் ரிக்வேதத்துல. அப்புறமா இந்த இவாள்லாம் இந்த கிரியேஷன் ஹைம் சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் அதை வந்து நாஸ்திகவாதத்துக்கே வந்து அதை இது பண்றா தப்பாவும் பயன்படுத்திக்கிறான். நாசாதிய சுத்தம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த நாசாதிய சுத்தம் அப்படிங்கிறது அதுவும் பத்தாவது மண்டலத்துல 121வது சுத்தம்னு நினைக்கிறேன். திருப்பியும் பரமேஷ்டி பிரஜாபதி அப்படின்ற ரிஷி இங்க வந்து இங்க தேவதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பாவவிருத்தம் அப்படிங்கிற ஒரு தேவதையா இருக்கு. அதாவது இது வந்து ரொம்பவும் ஒரு வந்து என்ன சொல்றது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஒரு சூக்தம். அதாவது நா சதாசித் நா அசதாசித் அப்படின்னு ஆரம்பிக்கும். இருப்பும் இல்லை இல்லாமே இருக்கிறதும் இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த படைப்போட விசித்திரத்தை கொண்டு வந்தது. காமசம் அந்த காமஸ்தத கிரேசம வர்த்ததா சீத் மனோரேத மனசோரே தப்பதமேதா சீத் சுதோ பந்து மசதி நிரவிந்தன் பிரதி பிரதீஷ்யா கவயோம நீஷா அப்படின்னு வருது. அதாவது ஒண்ணுமே இல்லாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் வந்து படைக்கணுங்கிற எண்ணம் வந்து அதான் காமஸ்தத கிரே சமவர்த்தா முதல்ல அது படைக்கணுங்கிற எண்ணம் வந்தது. அப்புறம் வந்து அதோட முதல் ரேத்தஸ் முதல் சீடு மனசோ ரேதா பிரதமை யதாசீது முதல் முதல் ரேதஸ் வந்து இந்த இருப்புக்கும் இல்லாமைக்கும் தாண்டி இருக்கிற ஒரு வஸ்து மனசுல இந்த மாதிரி தோணித்து அப்படிங்கிறது. இது வந்து கடைசியில வந்து இது என்ன சொல்றது அப்படின்னா யாருக்கும் இதனாலதான் இது வந்து ஒரு நாஸ்திகவாதத்துக்கு பிரமாணமா எடுத்துக்கிறான். யாருக்கு தெரியும் இந்த உலகத்தை படைக்க யாரு படைச்சதுன்னு? தேவதை எல்லாமே இந்த படைப்புக்கு அப்புறமா வந்தவாதம். அதனால இது வந்து இதை தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிஷி சூத்திரத்தை சொல்றார். அதனால இவ அதை வச்சுட்டு ஓ சரி இது வந்து நாஸ்திகவாதம் வாதத்துக்கு இதை வந்து பிரமாணமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. இது வந்து நாசாதிய சூத்திரத்தை பத்தி ஒரு வரணும். இப்போ அதை மாதிரியே இப்ப நம்ம வந்து இது நாசாதிய சூத்திரத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான வந்து இதை வந்து சும்மா நம்ம நாஸ்திகம் ஆஸ்திகம்லாம் பார்க்காம ரொம்ப கடைசியில வந்து இந்த அந்த ரிஷி என்ன சொல்றாருன்னா படைப்போட ரகசியத்தை அறிஞ்சவன் கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல அவன் ஞானி ஆயிடுறான் அப்படிங்கிறது இங்க சொல்றது. இப்ப அடுத்தாப்புல வந்து இது ஒரு சுத்தம். அடுத்தாப்புல வந்து நம்ம எதிர்த்த நமஸ்தே ருத்ரமன்யோதோ தைஷவே நமஹா அப்படின்னு ருத்ரம் சொல்றான். இங்க ஒரு ருத்ரம்ன்றது ஒரு சுத்தமோ அல்லது ஒரு மந்திரமோ இல்லை. அதாவது ஒரு அனுமா எப்படி சொல்றதுன்னா ஒரே கண்டினியூஸா ஒன்னா ஒரு யூனிஃபார்மா கிடையாது. இங்க அந்த ருத்ர சூக்தங்கிறது பஞ்சருத்ர சூக்தம் அப்படின்றது சொல்றாங்க. இந்த பஞ்சருத்ர சூக்தங்கிறதுலதான் வந்து மானஸ்தோக்கு நிறைய வேற வேற மாதிரி வரும். தத் ருத்ராய பிரச்சே தசே மீள் குட்டமா இதவியாசே ஓச்சே மசந்தா மாகோம் ஹிதே அப்படின்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி அது மாதிரி மானஸ்தோக்கே தனி ஏமான ஆயுஷி அந்த மாதிரி அந்த மந்திரங்கள்லாம் இங்க வருது. ஆனா கொஞ்சம் நம்ம பொதுவா ருக்வேதத்துக்கும் எஜுர்வேதத்துக்கும் கொஞ்சம் மந்திரங்கள்ல இங்க மீள் உஷ்டமா அப்படின்னு ருக்வேதத்துல வந்தா எஜுஸ்ல மீள் உஷ்டமா அப்படின்னு வருது. அது மாதிரி இங்க அக்னி மீளே புரோஹிதம் நம்ம இங்க எஜுஸ் ருக்ல சொல்றோம். யஜுஸ்ல வந்து என்ன அப்படின்னா அக்னி மீடே புரோஹிதம் டா வரும். அதனால வந்து லடையோ லபேதா அப்படிங்கிறது லாக்கும் டாக்கும் வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு வியாக்கரணத்தோட ஒரு அடிப்படையில நம்ம வந்து இங்க லா வர்றதுல டா வருங்க. அதுதான் இங்க அதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் ஒரு அங்க வித்தியாசம் வருது யஜுர்வேதத்துலயும் எடுக்கவேதத்துலயும். இதுக்கு பஞ்சருத்ர சூக்தம்னு பேரு. ருத்ர தேவதைய பத்தி நம்ம வந்து இதுல வந்து நல்லா நிறைய வரைஞ்சுக்கிறது. அதாவது இது வந்து வைத்தியத்தோட தலைவன் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி இவன் தான் வியாதியும் கிரியேட் பண்றான், இவன் தான் வியாதியை வந்து அது என்ன சொல்றது, இவன் தான் பாய்சனும் கொடுக்குறான், அதுக்கு கவுண்டரையும் இவன் தான் கொடுக்கலாம். மகா வியாதினி வித்யந்தி அப்படிங்கிறது வருது. அதே மாதிரிதான் இங்கேயும் நிறைய வருது. அது மாதிரி பசுக்களுக்கும் இவன் தான் வியாதி உண்டு பண்றான் அப்படின்னு வருது. அதாவது மொத்தமா ருத்ரனோட எல்லா ரூபங்களையும், அவனோட குரூரமான ரூபமும் சரி, அவனோட சாந்தமான ரூபத்திலையும் சரி, வச்சு இந்த ருத்ர சூக்தங்கள்னா எல்லா விதமான அவனோட ரூபங்களுக்கும் வந்து நமஸ்காரம் சொல்லி அவனை வந்து திருப்திப்படுத்தி சாந்திப்படுத்துறது. இது ஒரு ஒரு ஒரு ருத்ர சூக்தம். இது ஒரு பிரபலமா இன்னைக்கு பாராயணத்துல இருக்கு. அப்புறமா வந்து இது நம்ம வந்து ரொம்பவும் நிறைய உரையாடல் பாம்ல மந்திரங்கள் இருக்கு. அதாவது மந்திரங்கள்னா ஒரு தேவத்தை தான் ஸ்தோத்திரம் பண்ணோம்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுக்கு விதிவிலக்கா அங்க எமி யமா எமி சம்வாதம் ஒன்று இருக்கு. இன்னொன்னு அகஸ்திய லோபாமுத்ரா சம்வாதம் இருக்கு, லோபாமுத்ரா சம்வாதம். அப்புறம் வந்து புரூரவா புரூரவசு ஊர்வசி இந்த இவாளோட சம்வாதங்கள், அதாவது அவ பேசிக்கிறதுலாம் இங்க மந்திர ரூபமா ரிக்வேதத்துல வருது. இது கொஞ்சம் வித்தியாசமான, நார்மலா வந்து மந்திரம் அப்படின்னா ஒன்னா ஒரு ஆழமான கான்செப்ட் சொல்லுவோம், இல்லைன்னா ஒரு தேவதைகளை போற்றி ஸ்தோத்திரம் பண்றதுக்கு சில மந்திரங்களை சொல்லுவோம். ஆனா இது வந்து இந்த மாதிரி சில உரையாடலா அமையக்கூடிய ரெண்டு பேருக்கு அல்லது பல பேருக்கு நடுவுல உரையாடலாம் வந்து சில மந்திரங்கள்லாம் சொல்லுவோம். அது மாதிரி இப்ப வந்து வாமதேவர் மாதிரி ஆள்லாம் இருக்கா நிறைய, ரொம்பவும் ஆழ்ந்த, நான் வந்து போன ஜென்மத்துல மனுவா இருந்தேன், பறவ மாதிரி பறந்தேன், நிறைய வந்து ரொம்ப ஆழமான அந்த மந்திரங்கள்லாம் நமக்கு இப்ப வந்து என்னன்னு படிச்சா நேர புரியவே புரியாது, கொஞ்சம் பேத்துற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆழமா ஆன்மீகத்துல ரொம்ப ஆழமான, இப்ப நாயா துவரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் அப்படிங்கறத அந்த காயத்ரி ஆவாகனத்தே இந்த வாமதேவ ரிஷி தான் அதுக்கு அந்த அந்த அனுவாக்கத்துக்கே ரிஷி மந்திர திரஷ்டாவர் தான். இந்த வாமதேவ மந்திரங்கள்லயும் நிறைய நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய உபநிஷத்துக்கள்ல இதை சொல்றோம். இந்த வாமதேவ மண்டலத்துல இருந்து நான் நினைக்கிறேன் பிருகதாரண்யகம்லயோ எதுலயோ ஒண்ணு வருது, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதுல வந்து நான் வாமதேவியரோட மண்டலம் தான் சொல்றேன், நான் வந்து மனுவா இருந்தேன், நான் வந்து இவரா இருந்தேன் அப்படின்னு, அதாவது ஒரு பூரண அறிவு வந்தவனே எல்லாமே நான் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிவுல அவர் வந்து அவர் வந்து அந்த படைப்பு உணர்ந்து இப்படி இந்த தைத்திரியத்தை சொல்ற மாதிரி அகம் விஸ்வஸ்ய புவன், அதாவது நாபி உலகத்தோட நாபியே நான் தான் அப்படிங்கிற மாதிரி வருதாங்க. சோ இந்த வாமதேவியரோட இது வந்து இந்த மாதிரி சில சீக்கிரட்டான ஆழமான மந்திரங்கள்லாம் இருக்கு. இது இது இதெல்லாம் வந்து ரொம்ப பிரபலமா இருக்கிற ஒரு சூழ்நிலை. அது மாதிரி சின்ன சின்ன நிறைய இப்ப பார்த்தா சரஸ்வதி நதி வந்து இன்னைக்கு வந்து மித்திக்கல் ரிவர் சரஸ்வதி நமக்கெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி நம்ம வந்து டைவெர்ட் பண்ணிட்டான். ஆனா இங்க வந்து நம்ம சரஸ்வதி சூத்திரத்தை பார்த்தா ஆசமுத்திர கிரிபியா மலையிலிருந்து ஆரம்பிச்சு சமுத்திரம் வரைக்கும் நீ வந்து நீ வந்து அப்படியே பெருக்கெடுத்து ஓடுற அப்படின்னு நாகூஷன் அப்படிங்கிறார். நீ நாகூஷனோட ஒரு ராஜாவோட ராஜ்யத்துழியா போய் அவனோட ராஜ்யத்துக்கு செழிப்பு உண்டு பண்ற அப்படிங்கிற மாதிரி இந்த சரஸ்வதி சூக்தமும் வருது. இதுவும் ஏழாவது மண்டலத்துல வசிஷ்டரோட வசிஷ்ட மைத்ராவரன அவரோட இதுதான். அதனால சரஸ்வதி நமக்கு சில என்ன சொல்றது ஜியோகிராபிக்கலா நமக்கு தெரியுது இன்னைக்கு. ஆனா அதெல்லாம் வந்து தார்மாரமா எல்லாம் இன்டர்பிரட் பண்ணி நமக்கு எல்லாம் அதை வந்து இது டோட்டலா நமக்கு அது இது பண்ணிட்டா. ஆனா ஃபார்ச்சுனேட்டா இந்த சேட்டலைட் இமேஜரி இதெல்லாம் கொண்டு வந்து இதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கா. ஸோ இந்த சரஸ்வதி ரிவர் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு வந்து, அது மித்திக்கல் ரிவர் இல்லை, அதுக்கு வந்து உண்மையான இருப்பு இருந்தது அப்படிங்கிறது நமக்கு இந்த ரிக்வேதத்துல வந்து தெரிய வந்த ஒரு விஷயம். அதாவது ஜியோகிராபிக்கலா அந்த நதிகளை பத்தி. அது மாதிரி முக்கியமா நதி ஸ்துதினு ஒன்று இருக்கு ரொம்ப அங்க. நான் இப்போ சொன்னேன்னு அந்த சரஸ்வதியை பத்தி ஒரு ஸ்துதி இருக்கு. அது மாதிரி இங்க இமமே கங்கே இமனே சரஸ்வதி சுத்தத்ரி ஸ்தோமகோ சித தாபருஷ்ணியா அசிக்னியா மருத்ருதே வித்தஸ்தயார்ஜிகியே அப்படின்னு ஒரு மந்திரம் வருது, நதி ஸ்துதின்னு சொல்றோம். இது பொதுவா நம்ம டெய்லி ஸ்நானம் பண்ணும்போது அந்த ஹிரண்ய சிங்கம் மரணம் பிரபத்தியே அப்படின்னு அகமரிஷண மந்திரம் வருது. இந்த அகமரிஷ்ண மந்திரத்துல இதையும் சேர்த்திருக்காங்க, ருக்வேதத்துல வர நதி ஸ்துதியையும் சேர்த்திருக்காங்க. இது வந்து எல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கு. பொதுவா அந்த ஹிமாலயன்ல இருந்து வர ரிவர்ஸ் எல்லாம் வந்து வந்து ஆனா அதுல பார்த்தா ஒரு என்ன சொல்றா, அதுல கங்கையே கங்கையம்னு சரஸ்வதியும் ஆரம்பிச்சு அந்த எனிமரேஷன் வந்து வெஸ்டர் நோக்கி போறது. அதனால இவாள் அந்த ஆரிய இன்வேஷன் தேரி வச்சு அதுக்கு ஏதோ எல்லாம் அர்த்தம் சொல்றா. ஆனா பொதுவா வந்து இந்த நதிகள்லாம் அதை வந்து ஸ்துதி பண்ணி இதை வந்து அது குடிக்கிறது மாதிரி நம்ம பிரயோகத்துல இதை வந்து நம்ம வந்து அகமரிஷ்ணத்தை டெய்லி சொல்றோம் ஸ்நானத்துக்கு முன்னாடி. ஸோ நதி ஸ்துதி வந்து டெய்லி நமக்கு பிரயோகத்துல வந்து நமக்கு அதை வந்து பிரயோஜனம் படுறது. அதே மாதிரி இன்னொன்னு நம்ம வந்து பார்த்தா விஷ்ணுவை பத்தினா இந்த ரிக்வேதத்துல முக்கியமா பார்த்தா அக்னி இந்திரன் இது ரெண்டு இந்த ரெண்டு தேவதைகளை பத்தி தான் நிறைய பிரதானமா நிறைய மந்திரங்கள் இருக்கு. ருத்ரன் விஷ்ணு இந்த ரெண்டு இந்திரன் அக்னி இவா ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணச்ச இந்த ருத்ர தேவதை மேலேயோ விஷ்ணு தேவதை மேலேயோ வர மந்திரங்கள் வந்து கொஞ்சம் கவுண்ட்ல அந்த சூக்தங்கள் கணக்குல கம்மி தான். இப்போ மெயினா ருக்வேதத்துல சொல்லியிருக்கிற பிரதான தேவதைகள் வந்து அக்னி இந்திரன் தான். அப்புறம் மற்றதுக்கெல்லாம் வரும் வருணன், அப்புறமா வந்து மித்ரன் மேலேயும் இருக்கு. அது மாதிரி இப்படி நிறைய தேவதைகள் இருக்கு. ஆனா பிரதானமா அக்னியும் இந்திரனையும் முதல் இருக்குல சொன்ன மாதிரி அக்னிமீனே புரோஹிதம்னு ஆரம்பிக்கிறது. ஆனால் அக்னியை தான் பிரதானமா நம்ம அதை வந்து நினைக்கிறது. நிறைய இருக்கு அக்னி சூக்தம், நிறைய ஏகப்பட்ட நிறைய ரிஷிகள்லாம் வந்து இருக்கு. அதுக்கு அக்னி மேல வந்து நிறைய மந்திரங்கள் இருக்கு. ஸோ இது வந்து ரிக்வேத சம்ஹிதையை பத்தி ஒரு ஒரு ஓவரால ஒரு செலக்ஷன் அப்படின்னு சொன்னா, இந்த ரிக்வேத சம்ஹிதையை வந்து இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த ராத்தா குஹு சினிவாலி, அதாவது இந்த ராத்தா குஹு சினிவாலி இந்த சொன்னா தமிழ்நாட்டுல ராத்தாயி அம்மன் அப்படிங்கிறோம். இந்த ராத்தாயி அம்மன் தான் இங்க ருக்வேதத்துல ராக்கா அப்படின்றது வருது. அதாவது கிராம தேவத்தையா ராக்கா இப்போ அதெல்லாம் வருது. குஹு சினிவாலி இந்த மாதிரி அதே மாதிரி அரண்யாயணி அப்படின்னு ரொம்ப ரேரான தேவதைகள்லாம் வருது. இந்த மாதிரி நிறைய இது வந்து ஒரு சாராம்சம் ருக்வேத மண்டலத்துல சம்ஹிதைய. இப்ப ஐத்ரேய பிராமணம் அப்படின்னு எடுத்துட்டா, இந்த ஐத்ரேய பிராமணம் பல என்ன ஐத்ரேய பிராமணம் என்ன பண்றது அப்படின்னா, ஒரு யாகத்துல ஹோதாவோட ஹோதாக ஹோத்திருக்கணத்தோட காரியம் என்ன, என்னென்ன மந்திரங்களை எப்பப்ப சொல்லணும், அந்த கர்மாக்கள்ல ஹோதாவோட அவனோட ரோல் என்னது. இப்ப தர்ஷபூர்ண மாச எட்டின்னு எடுத்தா அவன் என்ன சொன்னான், எப்ப என்ன மந்திரங்களை சொன்னான். சஸ்திரங்கள்னு பேர், ருக்வேதத்துல சொல்ற வர்ற மந்திரங்களுக்குலாம் சஸ்திரங்கள்னு பேர். எந்த சஸ்திரம் எப்போ சொன்னோம், ஆஸ்வின சஸ்திரம் அப்படின்னு இருக்கு, அப்புறமா பவமான சஸ்திரம் இருக்கு, நிறைய இருக்கு. இந்த மாதிரி நிறைய சஸ்திரங்கள்லாம் இருக்கு ருக்வேதத்துல. எந்த சஸ்திரத்தை எப்பப்போ சொல்லணும் அப்படிங்கிறது ஐத்ரேய பிராமணத்தை நமக்கு கிடைக்கப்படுறது. அதே மாதிரி முக்கியமா நமக்கு ஐத்ரேய பிராமணத்துல கொஞ்சம் வியாக்கரணத்தை பத்தியும் சிக்ஷையை பத்தியும் ஒரு நமக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கிறது. வியாக்கரணத்தை பத்தி நிறைய பேசுறது ஐத்ரேய பிராமணத்துல. தைத்திரிய பிராமணத்தையும் தைத்திரிய உபநிஷத்துலயும் ஒரு சிக்ஷையை பத்தி ஒரு அறிமுகம் கொடுக்கறது அவ்வளவுதான். ஆனா அந்த டீப்பரா கொஞ்சம் கான்செப்ட் போறது இந்த ஐத்திரேய பிராமணத்தை மட்டும்தான். அது ஒரு முக்கியமான இதோட ஒரு இந்த ஐத்திரேய பிராமணத்தோட ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐத்திரேய பிராமணத்துல முக்கியமான ஆரண்யங்கள்ல கடைசியில வரும்போது ஐத்திரேய உபநிஷத்து வருது. ஐத்திரேய உபநிஷத்தை வந்து ஐத்திரேய மகிதாசர் அப்படிங்கிற ஒரு ரிஷியோட மந்திரம் இது. இந்த ஐத்திரேய மகிதாசருங்கிறவ எல்லாரும் என்ன சொல்றா, அவர் வந்து ஒரு பாட்டரை சேர்ந்த குலத்தை சேர்ந்த ரிஷி அப்படிங்கிறவரு. அதோ இதுல வந்து இந்த உபநிஷத்துல வந்து பிரம்ம வித்தியை பத்தி சொல்லும்போது முக்கியமா நமக்கு முதல்ல கிடைக்கிறது என்ன அப்படின்னா பிரஜானம் பிரம்ம அப்படிங்கிற, அதாவது பிரம்மம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மேக்ரோ காஸ்மிக், அதாவது எல்லாம் பூரம் உலகத்துல பூரம் பறந்திருக்கக்கூடியது. ஆனா உள்ள மனுஷனுக்குள்ள பிரம்மத்தோட அம்சம் என்ன அப்படின்னா பிரஜானம் அப்படின்னு சொன்னா நம்ம பிரஜை அப்படின்னு சொல்றாங்க. பிரஜையே இல்லாம போயிட்டான், பிரஜையே இல்ல அவனுக்கு, கான்சியஸே இல்லை. ஸோ பிரஜானம் பிரம்ம அப்படிங்கிற நமக்கு முதல் கான்சியஸ் நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு வந்து பிரம்மம் தான் அப்படிங்கிறது இந்த இந்த உபநிஷத்துலதான் வந்து ரொம்ப முக்கியமா நமக்கு கிடைக்கக்கூடிய இது ஒரு மகா வாக்கியம். அந்த அத்வைத சம்பிரதாயத்துல இதை வந்து முதல் மகா வாக்கியமா ருக்வேதத்துக்கு, அதாவது அத்வைத சம்பிரதாயத்தை நாலு வேதத்துக்கும் நாலு மகா வாக்கியம் எடுத்துக்கிறோம். அதுல ருக்வேதத்துக்கு வந்து இந்த அயம் பிரஜானம் பிரம்ம அப்படிங்கிறது தான் முக்கியமான வந்து ஒரு மகா வாக்கியமா எடுத்துக்கிறோம். அப்புறமா இன்னும் சில இதை பத்தி சொன்னோம்னா, இந்த இந்த ருக்வேதத்திலே சம்ஹிதாலேயே பொதுவா வந்து நிறைய ரிஷிகள் இருக்கா, ஸ்திரீகளும் ரிஷிகளா இருந்திருக்கா. இதுல அது முக்கியமா அதை சொல்லணுங்கிறது நினைச்சேன். ஸ்திரீகளும் ரிஷிகளா இருந்திருக்கா. இப்ப பார்த்தா அபாலா அப்படின்னு ஒரு ரிஷி, ரிஷிகா இருந்திருக்கா. அத மாதிரி வந்து தாக்ஷிவான், அந்த மாதிரி நிறைய நிறைய ஸ்திரீகள்னா ரிஷிகளா இருந்திருக்கா. அது மாதிரி பிராம்ணா மட்டும்தான் இங்க பிரம்ம ரிஷி தான் வந்து இங்க இருந்திருக்கா அப்படிங்கறதுலாம் கிடையாது. பார்த்தா நிறைய ராஜரிஷிகளும் இருந்திருக்கா. யவனாஸ்வன் அப்படிங்கிறது ராமரோட பரம்பரை, யவனாஸ்வன் இருக்கா. அப்புறம் த்ரஸ்தஸ்யு பௌல், த்ரஸ்தஸ்யு அப்படின்னு ஒரு அரசன் இருந்திருக்கான். இப்ப நம்ம பார்த்தோம்னா விஸ்வாமித்திரர் நமக்கு வந்து இதுவா இருந்திருக்கார். அவர் வந்து அதாவது விஸ்வாமித்திரர் அப்படின்னு அந்த பிராமண பிரம்ம ரிஷியா ஆனப்புறம் வந்தது. அதனால விஸ்வாமித்ர காத்தினகா அப்படிங்கிறது அவரோட அந்த காத்தி அப்படிங்கிற அந்த பரம்பரைய வந்து வச்சு சில மந்திரங்களும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ராஜரிஷிகளும் இருந்திருக்கா. வெறும் பிரம்ம ரிஷிகள் மட்டும் இல்ல, இந்த ரிக்வேதத்துல வந்து ராஜரிஷிகளும் இருந்திருக்கா. அத மாதிரியே ஸ்திரீகளும் ரிஷிகளா இருந்திருக்கா இதுல. அப்புறமா வந்து இது இந்த ரிக்வேதத்தை பத்தி கிளாசிபிகேஷன் தான் நான் சொல்லலை. இவா வந்து 1500 BC வந்து அது எழுதியிருக்கா, கம்போஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறா, அதுக்குள்ளெல்லாம் நான் போல. இது வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஒரு நம்ம சம்பிரதாய ரீதியா என்ன சொல்லணுமா அதை மட்டும்தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு ரிக்வேதத்தை பத்தி இவ்வளவுதான் தெரியும், தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். எதுவும் கேட்டவா ரிக்வேதம் தெரிஞ்சவா தப்பு இருந்தா க்ஷமிக்கணும். நான் சொல்ல வந்த விஷயம் இவ்வளவுதான். நம்ம சபாபிய சபாபதி பேசிட்டு போகணும்.
5: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம் விளக்க உரை தொடர்ச்சி. வழங்குபவர் கார்த்திகேய சிவம் தில்லை. வணக்கம். ஓம் சிவாய நம.
6: இப்படி சிவாகமங்களுடைய ஞான பாதங்களிலே இந்த சித்தாந்த கருத்துக்களாகிய பத்தி, பசு, பாசம் என்ற மூன்று இந்த முப்பொருள் கருத்துக்களும், அதற்கான ஆன்மாக்கள் ஈடேறக்கூடிய ஏகனாகி இறைவனை நிற்றன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆகம ஆன்மாக்கள் ஈடேறக்கூடிய வழிகளை கூறக்கூடியது இந்த ஞானபாதமானது. அதில் ஒவ்வொரு சைவர்களும் சமயிகளும் இந்த சரியை கிரியை என்ற இந்த இரண்டு பாதங்களிலே கூறப்பட்ட வழி முறையான தகுந்த குருவை அடைந்து தீட்சையானது பெற்று மிக குறைந்த அளவிற்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு அல்லது நமது கால சூழல் நிலைக்கு ஏற்றவாறு குறைந்தபட்சம் அனுஷ்டானம் சிவபூஜை செய்வது மிக மிக அவசியம். இவை இரண்டும் அவசியம் கை கொள்ள வேண்டியது. எத்தகைய சூழலிலும் எத்தகைய நிலையிலேயும் சாக்கிய நாயனார் புராணத்திலே கூறுவார், எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் சங்கரன்தால் மறவாவை வேண்டும் என்று கூறுவார். நமது இன்றைய நிதர்சன காலத்திலே நமக்கு பல வாழ்வாதார நெருக்கடிகள் இருக்கலாம், பல சங்கடங்கள் இருக்கலாம், பல பொருளாதார நெருக்கடிகள் இருக்கலாம், பல மனவேதனைகள் இருக்கலாம். ஆனால் எத்தகைய நெருக்கடிகள், எத்தனைய சூழல்கள், எத்தனைய களமாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் முறையான குருவை அடைந்து, ஞானாசிரியரை அடைந்து, சிவதீட்சையானது பெற்று, ஏனால் தீட்சை பெறாமல் எதுவும் பலன் அளிக்காது. ஏனென்றால் கண்ணபிரான் ஒரு முறை துங்கபத்ரா நதிக்கரையிலே பூஜையானது செய்கின்றார். அவ்வாறு அந்த பூஜையானது செய்து கொண்டிருக்கும் பொழுது அதே பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு வனத்திலே உபமன்யு முனிவரானவர் தனக்கு புஷ்பங்களை சேகரிப்பதற்காக சிஷியர்கள் அனுப்புகிறார்கள். அப்பொழுது வனங்களிலே புஷ்பமானது இல்லை. அவ்வாறு புஷ்பம் இல்லாத பொழுது உடனே உபமன்யு முனிவர் என்ன சொல்கிறார், கிருஷ்ணர் வந்து அந்த நதிக்கரையிலே வந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார், அந்த புஷ்பங்களை எல்லாம் நதியிலே வந்து கொண்டிருக்கின்றன, நீங்கள் போய் அந்த புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று உபமன்யு முனிவர் ஆரோர் கூறுகிறார். உடனே சிஷியர்கள் நேராக சென்று அந்த புஷ்பங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார். வந்து கொடுக்கும் பொழுது கிருஷ்ணருக்கு ஒரே ஆச்சரியம், நாம் சிவபூஜையை பூஜை செய்தவே இந்த பூஜையெல்லாம் நிர்மாலிய புஷ்பமாச்சு. இந்த நிர்மாலிய புஷ்பங்களை இந்த சிஷியர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்களே என்று அந்த சிஷியர்களை கேட்கும் பொழுது அவர் சிஷியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களுடைய குருநாதர் உபமன்யு முனிவர் சுவாமி அவர்கள் கூறினார், குருவனுடைய வார்த்தை நாங்கள் சிரமேற்கொண்டோம், உங்களுக்கு தேவையப்பட்ட சந்தேகங்களை நேரடியாக எங்களுடைய குருநாதரிடம் வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். உடனே கிருஷ்ணபரமாத்மா நேரடியாக உபமன்யுடைய அந்த பர்ணசாலை அந்த துறவரத்தினுடைய அந்த இல்லத்திற்கு செல்கிறார், அந்த குடிலுக்கு செல்கின்றார். கிருஷ்ணபரமாத்மா கூறுகிறார், சுவாமி இதுபோல் நான் பூஜை செய்த புஷ்பத்தை உங்கள் சிஷியர்கள் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார்கள், இது நிர்மாலியம் ஆயிற்றே, இதை நாங்கள் பூஜை செய்யலாமா என்று கேட்கும் பொழுது, முறையான குருவனுடைய அனுகிரகம் தீட்சையின்றி செய்யப்படும் எதுவும் நேரடியான பதிப்புண்ணியத்தை தராது. புண்ணியம் இரண்டு, ஒன்று பசு புண்ணியம், இரண்டாவது பதிப்புண்ணியம் என்று பெயர். குருவனுடைய அனுகிரகத்தோடு ஆகம வழிப்படி சிவதீட்சையானது பெற்று செய்யக்கூடிய அந்த கைங்கரியங்கள் நேரடியாக பதிப்புண்ணியத்தை தரவல்லது, மற்ற அனைத்தும் பசு புண்ணியமாக மாறி சொர்க்கலோகத்தை அடையக்கூடியது. அந்த வகையிலே உபமன்யு முனிவர் சொல்கின்றார், இந்த சிவதீட்சை பெற்று செய்யும் பொழுது தான் உமது அந்த பூஜை புஷ்பத்துக்கு நிர்மாலியம் என்ற அந்த தன்மையானது உண்டு, நிர்மாலியம் என்ற அந்த பயனானது உண்டு, அதுவரை அதற்கு நிர்மாலியம் என்ற பயன் இல்லை என்று கூறுகிறார். அந்த நேரத்திலே கிருஷ்ணன் உபமன்யு முனிவரிடம் உடனடியாக சிவதீட்சையானது பெற்று சிவபூஜை செய்ய ஆரம்பிக்கின்றார். எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் செய்யக்கூடிய அந்த அனுஷ்டானங்களாக இருந்தாலும் பூஜைகளாக இருந்தாலும் அதனை ஒரு குரு வழியாக முறையான விதி அறிந்து செய்யும் பொழுது தான் அது முழுமையான பலனை பெறும். அவ்வாறு இல்லாத அனைத்தும் பொந்தல் உள்ள அதாவது ஓட்டை உள்ள சாக்கிலே நீரை பிடிப்பது போன்று பயனற்றதாக போய்விடும் என்பதை மனதில் உள்வாங்கி ஒரு முறையான ஆச்சாரியரை அடைந்து தீட்சையானது பெற வேண்டும். ஏனால் தீட்சை என்பதற்கு ஆகமம் என்ன சொல்வது, கிரதே சக்தோபாவா சீரேத மயத்ரயம் என்று கூறுகிறது. அதாவது மனங்களையும் போக்கி ஆனந்தத்தை தரவல்லது எதுவோ அதுவே தீட்சை என்று சைவாகமங்கள் கூறுகின்றன. ஆக இப்படியான ஒரு மனித பக்குவ நிலையை இந்த உலகத்திலே எண்ணற்ற ஆன்மாக்கள் இருந்தாலும் இந்த முறையான ஒரு நிலைக்கு வருவதற்கு பூர்வ ஜென்மம் புண்ணியம் உள்ள ஆன்மாக்களுக்கு மட்டுமே அது கைவரப்பெறும், அது கிடைக்கப்பெறும். ஆகவேதான் முன்னை தவம் உடையார்க்கு அன்று மற்றோருக்கு சிவபூஜை செய்ய வகைக்காது. ஆகவே நீங்கள் சிவபூஜை செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்றாலே சுவாமி உங்கள் மீது பெருங்கரடை புழிய ஆரம்பித்து விட்டார் என்றுதான் கூற வேண்டும். உங்களை கடைக்கன் பார்வை கொண்டு பார்க்க ஆரம்பித்து விட்டார், முன்னை சுவாமி உங்கள் மேல் தன்னுடைய நேத்திரம் தன்னுடைய நேத்திரங்களை பதிய செய்ய ஆரம்பித்து விட்டார், முன்னை தவமானது உங்களுக்கு பலித்து விட்டது என்று பெயர். ஆக நீங்கள் இந்த அனுஷ்டானங்களை சிவபூஜையை செய்தாலே இந்த இல்லற இந்த லோகத்திலே நீங்கள் எதிர்கொள்ளப்படும் அனைத்து சங்கடங்களுமே கண்டிப்பாக நீங்கும், அது உறுதி ஆணை. நீங்கள் இதை சிவபூஜை செய்வதற்கே இதை அனுபவித்தால் தான் உணர முடியுமே தவிர இதை இதுபோல் உரையானாலேயோ அதே போல புஸ்தகங்களை படித்தோ இதை உணர முடியாது, உணர்ந்தோரே உணரவல்லார். ஆகவே இது எதற்காக இந்த விஷயங்களை கூறுகின்றேன் என்றால், குறைந்தபட்சம் அனுஷ்டானம் சிவபூஜை என்பது ஒவ்வொருவரும் சிவாகமப்படைப்படி தீட்சை பெற்று தங்களுடைய கால சூழல் எல்லைக்கு நிகழ்ந்தவாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே இதை கூறுகின்றேன். ஏனென்றால் காரணாகவமானது மிக தெளிவாக கூறுகின்றது, உரியந்தே சர்வ கர்மாணி ஜாயதே ஞானமாத்மானி பூர்ணா ஜாயதே யஸ்மாத் பூஜா சப்த இகோச்சதே என்று கூறுகிறது. மூன்று விதமான கர்மங்களானது இருக்கின்றதாம், ஒன்று சஞ்சிதம் பிராப்தம் ஆகாந்தியம் என்று மூன்று விதமான கர்மங்கள் உண்டு, அதாவது தொல்வினை வருவினை பணவினை என்று கூறுவார்கள். நாம் ஏற்கனவே செய்த பாவங்கள், இனி வருகாலத்தில் செய்யக்கூடிய வினைகள் பாவங்கள், ஒரு தொகுதியாக ஃபிக்ஸட் டெபாசிட் எஃப்டி மாதிரி இருக்கக்கூடிய வினைகள், இப்படியாக மூன்று வினைகளும் இருக்கின்றதா. இந்த மூன்று வினைகளும் ஒருங்கே பொசுங்குவது நீங்குவது கூட கிடையாது, பொசுங்குவது நீங்கினால் கூட அந்த வினையானது மீண்டும் ஒட்டிக்கொள்ளும், ஆனால் பொசுங்கிவிட்டால் மீண்டும் அந்த வினையானது வராது. இப்படி மூன்று வினைகளும் பொசுங்குவது அதனால தான் பூர்யந்தே சர்வ கர்மானே, சர்வ கர்மா மூன்று விதமான கர்மாக்கள், ஜாயதே ஞானமாத்மானி என்று இந்த சிவபூஜை செய்தால் இந்த மூன்று விதமான கர்மாக்களும் அந்த க்ஷணமே படிப்படி படிப்படியாக பொசுங்கும் தன்மை ஏற்படும் என்று இந்த சிவாகமங்கள். நீங்கள் சிவபூஜை செய்ய செய்ய பார்த்தீர்கள் என்றாலே உங்களுக்கு அந்த தன்மையை நீங்கள் உணர முடியும். ஆகவே சைவ ஆகமங்களாக இருந்தாலும் நால்வருடைய திருமுறைகள், புராணங்கள், சைவ இலக்கியங்கள் அனைத்தும் வலியுறுத்தக்கூடிய முதல் பாங்கு அந்த அனுஷ்டானங்களும் சிவபூஜைகளும் தான். இந்த சிவபூஜைக்கு ஒரு அங்கம்தான் அனுஷ்டானம். அனுஷ்டானம் என்றால் கடைபிடித்தல் அல்லது ஒழுகுதல் என்று நாம் கொள்ளலாம். ஏனென்றால் இப்பொழுது அனுஷ்டானம் என்பதற்கு சந்தியாவந்தனம் என்று கூட லௌகீகத்திலே ஒரு பெயர் உண்டு. ஆனால் அதனுடைய தன்மையான பெயர் என்று என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் கடைபிடித்தல் ஒழுகுதல். எதை கடைபிடித்தல், எதை ஒழுகுதல் என்றால் சைவ அனுஷ்டானம், சைவ நெறியை கடைபிடித்தல், சைவ நெறியை ஒழுகுதல். சைவம் என்றாலும் ஒரே சொல்தான், ஆகமம் என்றாலும் ஒரே சொல்தான். ஆகமத்தை கடைபிடிப்பவர்கள் சைவர்கள், அதுதான் விஷயம். ஆகமத்தை கை கொள்பவர்கள் அல்லது ஆகமத்தை கடைபிடிப்பவர்கள் சைவர்கள். அப்ப ஆகம நெறியை கடைபிடிப்பவர்கள், ஆகம நெறியை ஒழுங்குபவர்கள், அதற்கு பேர் அனுஷ்டானம். அப்ப சைவ அனுஷ்டானம் என்று பெயர். இந்த சைவ அனுஷ்டானம் என்பதுதான் சிவபூஜைக்கு முதல் அங்கமாக விளங்கக்கூடியது. அடுத்த நான்கு நாட்களிலே நாம் சிவபூஜைகளை பற்றியன அந்த தத்துவங்களை, அந்த பூஜையினுடைய தத்துவங்களை, அந்த தத்துவார்த்தமாக இருக்கக்கூடிய உள் விஷயங்களை பற்றி நாம் அடுத்து சிந்திப்போம். இன்று அனுஷ்டானம் என்பதனுடைய அந்த தத்துவங்களை ஓரளவிற்கு நாம் சிந்திப்போம். இப்போ அனுஷ்டானம் என்றால் ஒழுகுதல் கடைபிடித்தல் என்று பெயர். நான் ஒரு ஆன்மா, இவர் இந்த சமயத்தை சார்ந்தவர் என்பதற்கான ஒரு வழிமுறையாக முதலில் செய்ய வேண்டியது அனுஷ்டானம். இந்த அனுஷ்டானம் என்பது போகும்போதே எல்லோரும் அனுஷ்டானங்களிலே மிக விரிவான அனுஷ்டானங்கள் உள்ளன. அந்த விரிவான அனுஷ்டானங்கள் இருந்தால் கூட நம்மளுடைய சம்பிரதாயங்கள் என்ன சொல்கின்றது என்றால் கால தேச வர்த்தமானம் என்று ஒரு பகுதியை கூறுகின்றது. முறையாக செய்ய வேண்டும், நம்மளுடைய நிலைக்கு அடங்காதவாறு நம்மளுடைய கால சூழல் இருக்கும் பொழுது முடிந்தவளை பரமேஸ்வரனை நோக்கி 10 அர்க்கியமாவது கொடுக்க வேண்டும் என்று அனுஷ்டானத்தை கூறுகிறது. நம்மளால் ஒரு 10 அர்க்கியம் கொடுத்து பரமேஸ்வரனுடைய அந்த பஞ்சாட்சரமாக இருக்கக்கூடிய 5 எழுத்தை, ஒரு 21 நாமாவளி நம்மளால் ஒரு 2 நிமிடங்களில் சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் இருக்காதா என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் அனுஷ்டானத்தில். அப்படியே இந்த அனுஷ்டானம் என்பது சைவ அனுஷ்டானம் என்று பெயர். இந்த அனுஷ்டானத்திலே பலவிதமான நியதங்கள் எல்லாம் கூறுகின்றன. ஆசனங்கள் முதற்கொண்டு கூறுகிறது. காலையில் எழுந்து பல் துளக்குவதில் ஆரம்பித்து, ஏனால் இந்த அனுஷ்டானம் என்பது போது காணாமல் போனாமல் கண்டுகொடு என்பதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம். அதாவது அனுஷ்டானம் என்பது மூன்று விதங்கள். அந்த மூன்று விதமான அனுஷ்டானங்களிலே சமய தீட்சை பெற்றவர் சமயி என்று பெயர். ஆகமங்களின் வழி சமய தீட்சை பெற்றவர் சமயி என்று பெயர். விசேஷ தீட்சை பெற்றவர் புத்திரன் என்று பெயர். நிர்வாண தீட்சை பெற்றவர் சாதகன் என்று பெயர். ஆச்சாரிய தீட்சை பெற்றவர் ஆச்சாரியன் என்று பெயர். அதிலே சமயி என்று சொல்லக்கூடியவர் முதல் நிலை சமய தீட்சை. இந்த சமய தீட்சை என்பதற்கு சமய பிரவேசம் என்று பெயர். அப்பொழுதுதான் நீங்கள் சைவ சமயத்திலே அடியெடுத்து வைக்கின்றீர்கள். நாம் சைவ குடும்பத்திலே பிறந்திருந்தால் கூட உரிய வயது என்பது 7 என்று கூறுகிறார்கள். அது உத்தமம். 9 என்பது மத்தியமம், 11 என்பது அகமம் என்று பெயர். ஆக உரிய வயது என்பது ஒரு 7. அந்த 7 ஆண் பெண் என்று இருக்கக்கூடிய அனைவரும் சமய தீட்சை பெற வேண்டும். தீட்சை என்றால் பயப்படுவதாக இன்று இருக்கின்றது சில பேர். ஒன்றுமே சமய தீட்சைக்கு எந்த விதமான நெருக்கடிகளும் கிடையாது. சமய தீட்சை செய்தவர்கள் ஊனுணைவை நீக்கி ஒழுக்கமாக இருந்து பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்தால் போதும் சமய பிரவேசம். அவ்வளவுதான், ரொம்ப எளிமை. இதை நம்மளால் கடைபிடிக்க முடியாதா? வேற நீங்கள் உங்களுடைய உலக வாழ்க்கையில் இயல்பாக இருக்கலாம். உலகம் சார்ந்த இயல்பான வாழ்வு, உலகம் சார்ந்த இயல்பான நிலை, எல்லாவற்றையும் நீங்கள் கடைபிடிக்கலாம். அப்ப ஆகமம் பதிப்படி அந்த 7 சமய என்கின்ற அந்த சமய தீட்சையை பெற்று காணாமல் போடாமல் கண்டுகொடு என்று கூறாவாறு சூரியன் உதிப்பதற்கு முன்பே காலையையும், சூரியன் நடு உச்சியில் இருக்கும் பொழுது மதியமும், சூரியன் மறைவதற்கு முன்பே அந்தியிலும் கொடுக்கக்கூடியது இந்த சமய தீட்சை. அந்த சந்தியாவந்தம் சைவ அனுஷ்டானம் என்பது. இதில் சமயி என்பவர் காலை ஒருவேளை மட்டும் சைவ அனுஷ்டானம் செய்தால் போடும் என்று நமது சைவ ஆகமங்கள் கூறுகின்றன. அதைதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட தேவாரங்களிலே கூறுவார், அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி என்பார். அஞ்சு பதங்கள் பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து எழுத்துக்களை அந்தியும் நண்பகலும், இந்த சந்தி என்றால் இரண்டு பொழுதுகள் சேர்வதற்கு பெயர் சந்தி என்று பெயர். அதாவது பின்னிரவு தொடங்கி பகல் இணையக்கூடிய அந்த பின்னிரவு முடிந்து பகல் தொடங்கக்கூடிய அந்த காலம் சந்தி, பகல் தொடங்கி சாயரட்சை அந்த தொடங்க காலையும் சந்தி. சந்தி என்றால் சேருவது, சேரும் காலம் என்று பெயர். அப்படி அந்தியும் நண்பகலும்ங்கிறார். அந்தி அப்படின்னும் பொழுது அங்கே காலை இருக்கக்கூடிய அந்த பிராத காலமான அந்த பிரம்ம முகூர்த்த காலமும் அந்தித்தான், சாயரட்சை என்பதும் அந்திதான். ஆகவே அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி என்கின்றார். அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த மூன்று வேளையும் சைவ அனுஷ்டானம் பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்ய வேண்டும், அனுஷ்டானமானது செய்ய வேண்டும் என்று பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளானவர் கூறுகின்றார். அந்த வகையிலே இந்த சமயி என்கின்றவர் சமய தீட்சையானது பெற்று சமய பிரவேசமானது பெற்று எல்லோரும் அவசியம் சமய தீட்சை பெற வேண்டும், அதிலே வந்து விளக்கே கிடையாது. சமய தீட்சை என்பது அனைவரும் அவசியம் பெற வேண்டிய ஒரு தீட்சை சமய தீட்சை. இந்த சமய தீட்சையானது அவசியம் அனைவரும் பெற வேண்டிய ஒரு தீட்சை. அப்படி பெற்று காலை ஒருவேளை சைவ அனுஷ்டானம் சைவ சந்தி என்கின்ற அந்த சந்தியாவந்தனம் செய்வது அவசியம் என்று நமது சைவ ஆகமங்கள் கூறுகின்றன. இந்த சிவ பூஜைக்கு சந்தியாவந்தனம் இந்த அனுஷ்டானம் என்பது ஒரு அங்கம். ஆகவே இது அனுஷ்டானத்தையும் சிவ பூஜையும் நாம் இரண்டாக பிரித்து பார்க்கக்கூடாது. அனுஷ்டானம் இன்றி செய்யக்கூடிய சிவ பூஜை முழுமையான பலனை தராது, அனுஷ்டானத்தோடு செய்யக்கூடிய பூஜை முழுமையான பலனை தரும் என்பதை நாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி இந்த அனுஷ்டானம் என்று சொல்லக்கூடிய அந்த அனுஷ்டானத்திலே விதிகளிலே பொதுவாக காலை எழுந்திருக்கக்கூடிய அமைப்பு, அதற்கு பிறகு ஸ்நானம் செய்யக்கூடிய அமைப்பு, பல் தளக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கின்றது. அதிலே சைவ ஆகமங்கள் ஐந்து விதமான ஸ்நானங்களை நமக்கு குறிக்கின்றது. ஒன்று வாருண ஸ்நானம் என்று பெயர், இரண்டு ஆக்னேய ஸ்நானம் என்று பெயர், மூன்று திவ்ய ஸ்நானம் என்று பெயர், நாலு வாயுப்ய ஸ்நானம் என்று பெயர், ஐந்து மானச ஸ்நானம் என்று பெயர். இதிலே வாருண ஸ்நானம் என்பது நாம் எப்பொழுதும் குளிப்பது. பொதுவாக நதியிலே குளிக்கும் பொழுது, ஓடும் நதியிலே நாம் ஸ்நானம் செய்யும் பொழுது, நீராடும் பொழுது நதியினுடைய எதிர்பக்கமாக நின்று நாம் ஸ்நானம் செய்ய வேண்டும், அதை மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல ஸ்நானம் செய்யும் பொழுதும் சரி, பூஜை செய்யும் பொழுதும் சரி, அனுஷ்டானம் செய்யும் பொழுதும் சரி, சிவாலய தரிசனம் செய்யும் பொழுதும் சரி, திருமுறை பாராயணம் செய்யும் பொழுதும் சரி, ஒற்றை வஸ்திரம் ஒற்றை துணியோடு இவை எதையும் நாம் செய்யக்கூடாது. ஒற்றை துணியோடு இருந்து இவற்றை நாம் செய்யக்கூடாது. இரண்டு வஸ்திரங்களோடு தான் இதை செய்ய வேண்டும். அதே போல நதியிலே செய்யும் பொழுது இத்தகைய ஸ்நானத்தையும், குளம் கிணறு போன்ற அந்த இடங்களிலே ஸ்நானம் செய்யும் பொழுது கிழக்கு திசை நோக்கி ஸ்நானம் செய்ய வேண்டும் என்றும் உள்ளது. இப்படி இந்த ஸ்நான வகைகளையும் நமது அனுஷ்டானங்களிலே கூறப்பட்டுள்ளது. அதே போல பஸ்மஸ்நானம் என்று ஒன்று ஒரு ஸ்நானம் உண்டு. இந்த பஸ்மஸ்நானம் என்பது இப்போ விபூதியை அபிமந்திரித்து, அபிமந்திரம் என்றால் அந்த விபூதிக்கு மந்திர சக்தியை சாநித்தியத்தை உருவாக்கி அந்த அபிமந்திரம் செய்த வகையாக நமக்கு ஒரு இயற்கை உடல் சங்கடங்கள், உடல் உபாதைகள் அல்லது உடல் சங்கடங்கள் எழுதும் பொழுது இந்த பஸ்மஸ்நானத்தினாலேயே நம்மை சுத்திகரித்து கொண்டு எம்பெருமானுடைய சிவபூஜையை சிவகைகரியங்களை செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு பஸ்மஸ்நானம் என்று பெயர். அது நம்முடைய உடலானது ஒத்துழைக்காத நிலையிலே நாம் செய்ய வேண்டியது இந்த பஸ்மஸ்நானம் என்று பெயர். இப்படி இந்த

சொல்லக்கூடியது இந்த ஆகமங்கள். அப்படியே ஒரு குருநாதர் இருந்து நம்மை கையை பிடித்து எவ்வாறு அழைத்து சென்றால், ஒரு கண் இரண்டும் தெரியாதவரை ஒருவர் எவ்வாறு அழைத்து சென்றால் அந்த உரிய பகுதியை அடைவோமோ, அதே போல ஆகமங்கள் தூங்கி எழுந்திருப்பதில் முதற்கொண்டு ஒவ்வொரு பகுதியாக அருமையாக இந்த அனுஷ்டானங்களுக்கு உண்டான அந்த முன் பூர்வாங்க விஷயங்களை அருமையாக விளக்கி கொண்டு வருகிறது. அதிலே இந்த ஸ்நானங்கள் இப்படி எத்தகைய ஸ்நானங்கள் எல்லாம் இருக்கின்றன, வஸ்திரங்கள் இவ்வாறுதான் வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்த வேண்டும், இதிலே ஒத்தை வஸ்திரம் உடுத்துவது என்பதற்கெல்லாம் சில சங்கடமான பலன்களை கூறுள்ளது, அதையெல்லாம் நாம் கூறுவதற்கு இல்லை. ஆனால் எப்பொழுதும் நதிகளில் நீராடும் பொழுதும், பூஜை சிவபூஜை செய்யும் பொழுதும், அனுஷ்டானம் செய்யும் பொழுதும், ஆலய தரிசனத்தின் பொழுதும், திருமுறை பாராயணம் செய்யும் பொழுதும், தான தர்மங்கள் செய்யும் பொழுதும் ஒற்றை வஸ்திரத்தோடு நாம் செய்யக்கூடாது. இரட்டை வஸ்திரம், ஒரு அங்கவஸ்திரமும் ஒரு வேஷ்டியும் அணிந்து கொண்டுதான் செய்ய வேண்டும் என்பதை நாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல விபூதியிலே, விபூதி என்பதே அது ஒரு தனி பஸ்மம், பஸ்மஸ்நானம் பவித்ரம் என்று ஸ்ரீகரம் ச பவித்ரம் ச ரோகதோஷ நிவாரணம் லோகவசியகரம் புண்ணியம் பஸ்மம் திரைலோக்கிய சாதனம் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. பஸ்மத்துக்கு ஐஸ்வர்யம் என்று பெயர். அதற்கே ஐந்து விதமான பிறவிகளை ஆகமங்கள் கூறுகிறது. பஸ்மம், பசிதம், க்ஷாரம், ரக்ஷை என்று ஐந்து விதமான பெயர்கள் விபூதிக்கானது உண்டு. பூதி என்றால் மேலான ஐஸ்வர்யத்துக்கு, விபூதி என்றால் ஐஸ்வர்யம், மேலான ஐஸ்வர்யம் என்பதால் தான் அதற்கு விபூதி என்று பெயர். நம்மளுடைய வினைகளெல்லாம் நீருபடுத்துவதால், அதாவது நமது வினைகளையெல்லாம் கரைப்பதால் அதற்கு திருநீறு என்றும் பெயர். இப்படி ஆகமங்கள் ஐந்து விதமான பெயர்களை அந்த பஸ்மத்திற்கு ஆகமங்களுக்கு கூறுகின்ற விபூதிக்கு கூறுகின்றது. திருநீர் என்றால் நமது வினைகளெல்லாம் நீருபடுத்துவதால் அதற்கு திருநீர் என்றும் பெயர். அப்படி அந்த வினைகளையெல்லாம் போக்கக்கூடிய அந்த பஸ்மத்திற்கு தயாரிக்கும் முறைகளை கற்பம், அனுகற்பம், உபகற்பம் என்ற அந்த கற்பங்களை எல்லாம் கூறி எவ்வாறு அந்த பஸ்மத்தை விட வேண்டும் என்று கூறி அந்த மகத்துவங்களையும் கூறி அனுஷ்டானத்திற்கான ஆரம்பங்களை எல்லாம் கூறுகின்றன. என்னை பொறுத்தவரை இந்த அனுஷ்டானங்களிலே ஐந்து விஷயங்களை தத்துவார்த்தமாக நான் கூற முனைகின்றேன். அனுஷ்டானங்களிலே பூமி சுத்தி அமரக்கூடிய இடம் வடக்கு முகமாக அல்லது கிழக்கு முகமாக அமர்ந்து அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும். இந்த அனுஷ்டானங்களை செய்வதற்கு முன்பு சகலே கர்மம் என்று ஒரு அமைப்பு உண்டு. சகலம் என்றால் உருவம் என்று பெயர். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சகலம் நிஷ்கலம், சகல நிஷ்கலம் என்று அருவம் உருவம் அருவுருவம் என்று இதனை கூறுவார்கள். சகல நிஷ்கலம் என்று எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படி சகலம் என்றால் உருவம், கரணம் என்றால் செய்தல், சகலே கரணம் என்றால் உருவம் செய்தல் அப்படின்னு வரும். அப்போ என்ன உருவம் செய்தோம் என்றால் சிவ உருவம் செய்தல், சிவரூபமாக நம்மை பாவித்தல் என்று பெயர். சோகம் பாவேன பூஜகேது என்று ஆகமமானது கூறும். நீ எந்த இறைவனை உபாசிக்கின்றாயோ, எந்த இறைவனை பூஜிக்கின்றாயோ, எந்த இறைவனை ஜபம் செய்கின்றாயோ அவராகவே நீ உன்னை மாற்றிக்கொள் என்று கூறும். அப்ப சகலம் என்றால் உருவம், கரணம் என்றால் செய்தல், உருவம் செய்தல். எப்படி ஒரு சிற்பியானவர் ஒரு குயவரானவர் உருவம் செய்கின்றார், அவ்வாறு நாம் நமது அகத்திலே நமது உடம்பிலே இறைவனை உருவகித்து கொள்ள வேண்டும். ஏன்னா முடிந்தளவிற்கு எளிய தமிழில் கூற முயற்சி செய்கின்றேன், ஏன்னால் அனைவருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக. அதனால் அப்போ நம்மளுடைய உடம்பிலே இறைவனை நியாசம் உருவாக்கி கொள்ளுதல், அதற்கு சகலீகரணம் என்று பெயர். இந்த சகலீகரணங்களிலே மூன்று விஷயங்கள் ஒன்று. ஒன்று கரசுத்தி என்று பெயர். கரசுத்தி என்றால் நம்மளுடைய கரங்களை சுத்தம் செய்துதல். வலது கரம் இடது கரம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு கரங்களையும் சுத்தம் செய்து கரன்யாசம் அங்கன்யாசம் என்கின்ற இந்த இரண்டு நியாசங்களையும், நியாசம் என்றால் பதிதல் என்று பெயர். முத்திரை குத்துதல் என்று முத்திரை குத்துதல் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு இடத்தில் பதிதல். அப்போ நியாசங்கள் என்றால் பதிதல் என்று பெயர். அப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அனுஷ்டானம் செய்வதற்கு முன்பு, சிவபூஜையானது செய்வதற்கு முன்பு நாம் சிவமாக நம்மை பாவித்து கொள்ள வேண்டும். பாவித்துக் கொள்வதற்கான மந்திரபூர்வமான கிரியைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். சிவபெருமானை தொடுவதற்கு முன்பு நம்முடைய கரத்தை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய கரத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அதற்காக முதலில் கரசுத்தி என்பது, இந்த சகலீகரணம் என்பது இந்த மூன்றும் சேர்ந்தது தான் சகலீகரணம். எது மூன்றும் சேர்ந்தது என்றால் கரசுத்தி, கரன்யாசம், அங்கன்யாசம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களும்

0: சேர்ந்தது. கரண்யாசம் என்றால் கரங்களிலே, இந்த கரங்களிலே 10 விரல்கள் இருக்கின்றன. வலது கையில் 5 விரல், இடது கையில் 5 விரல் இருக்கின்றன. இந்த 5 கரங்களிலேயும் மந்திரங்களை பதிய வைத்தல் என்று பெயர். மந்திரங்களை பதிய வைப்பது இந்த கரங்கள். அடுத்தது அங்கன்யாசம் என்றால் இந்த அங்கத்திலே மந்திரங்களை பதிய வைத்தல். ஈசானம், தற்புருஷம், அகோரம், ஹிருதயம், சரசு, சிகைன்னு இருக்கக்கூடிய இந்த அங்கங்களிலே மந்திரங்களை பதிய வைத்தல். இப்படி பதிய வைக்கும் பொழுது நாம் அந்த அனுஷ்டானங்களை, அந்த சூபூஜையை செய்வதற்கான ஒரு தகுதி வாய்ந்த மந்திர ரூபமான ஒரு ரூபமாக, உருவமாக, உடம்பாக நாம் மாறிக்கொள்கிறோம் அல்லது பாவித்துக் கொள்கிறோம். மந்திரங்களுக்கு ஏன்னா மனநம் திராயத்தே இதி மந்திரகா, இது வந்து வாக்கியம், அகம வாக்கியம். மந்திரம் என்றால் என்ன என்று கேட்டால் ஜபிப்பவரை காப்பது மந்திரம் என்று பெயர். மனநம் திராயதே இதி மந்திரகா என்று பெயர். நமது தொல்காப்பியம் கூட நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் மந்திரம் என்பர் என்று கூறுவார். அருளாளர்கள் அல்லது நிறைமொழி மாந்தர்களாக இருக்கக்கூடிய ரிஷிகள், முனிவர்கள், அருளாளர்கள், யோகிகள் இவர்களெல்லாம் தன் நிலையிலிருந்து மீண்டு சிவஞான நிலையில் கூறிய அந்த திருவார்த்தைகளே மந்திரம் என்று அந்த தொல்காப்பியம் கூட கூறும். நம்முடைய ஆகமம் மனநம் திராயதே இதி மந்திரகா என்று கூறுகிறது. அப்பொழுது மந்திரங்களுக்கு உயிர் உண்டு, மந்திரங்களுக்கு சக்தி உண்டு, மந்திரங்களுக்கு ஆகர்ஷணமானது உண்டு. அப்படிப்பட்ட அந்த உன்னதமான மந்திரங்களை நம் உடம்பிலே ஸ்தாபித்துக் கொள்கிறோம், அதாவது பதிய வைத்துக் கொள்கிறோம். ஆகவே தான் அதற்கு வந்து நியாசம் என்று பெயர். அங்கன் நியாசம், அங்கம் என்றால் உடம்பு, நியாசம் என்றால் பதிய வைத்தல். கரன் நியாசம், கரம் என்றால் கை, நியாசம் என்றால் பதிய வைத்தல். கரங்களிலே மந்திரங்களை பதிய வைக்கின்றோம், அங்கங்களிலே மந்திரங்களை பதிய வைக்கின்றோம். இப்பொழுது மந்திரங்களை நாம் அந்த உள்ளபூர்வமாக பதிய வைக்கின்றோம். ஏனால் சைவாகமங்கள் 3 விஷயங்களை முக்கியமாக கூறும். சிவாகமங்கள் 1, ஆகமங்களில் வலியுறுத்தக்கூடிய முதல் வார்த்தையே மந்திரம், கிரியை, பாவனை என்று அந்த 3 விஷயங்களை கூறும். ஒரு நீங்கள் அனுஷ்டானம் செய்தாலும் சரி, சிவபூஜையானது செய்தாலும் சரி, மந்திரம், கிரியை, பாவனை இந்த 3 ஒரு சேரும் பொழுது தான் அந்த பூஜையானது முற்று பெறும் அல்லது முழுமை தரும். இப்போ மந்திரம் என்றால் ஒரு மந்திரங்களை நீங்கள் கூறுகிறீர்கள், ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை ஓம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் கூறுகிறீர்கள், மந்திரம் சொல்லிட்டேலா. அடுத்தது கிரியை, கிரியை என்றால் செயல்படுதல். அப்போ அந்த கிரியையின் பொழுது ஒரு மந்திரத்தை கூறி ஒரு புஷ்பத்தை எடுத்து நாம் எடுக்கின்றோம், அது கிரியை. அந்த புஷ்பத்தை எடுத்து சுவாமியிடம் பாதத்தில் சேர்ப்பிக்கின்றோம், அது கிரியை. பாவனை என்றால் இந்த புஷ்பமானது பரமேஸ்வருடைய திருவடியிலேயே சேர்ந்தது என்பது பாவிப்பது, பாவித்துக் கொள்வது, அதற்கு பாவனை என்று பெயர். மந்திரம் அதுவே மனம், வாக்கு, செயல் என்று கூறுவார்கள். மனம், வாக்கு, செயல் இதுதான் மந்திரம், கிரியை, பாவனை என்று பெயர். அதுபோல இந்த அனுஷ்டானத்திற்கு முன்பு நாம் செய்ய வேண்டியது சகலீகரணம். சகலம் என்றால் உருவம், கரணம் என்றால் பதித்தல். இது கரசுத்தி, கரன்யாசம், அங்கன்யாசம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 விதமான நியாசங்களிலேயும் கூறியது. ஏனால் இதற்கு உண்டான மந்திரங்கள், அந்த மந்திரங்களுக்கு உண்டான அந்த விதிமுறைகளை குரு மூல்யமாக நேரில் பெற்று கொள்வதே சாலச்சிறந்தது, அல்லது அதுதான் சரியான வழிமுறை. தொலைக்காட்சி மூலியமாகவோ அல்லது யூடியூப் மூலியமாகவோ அல்லது தொலைபேசி மூலியமாகவோ அதை நாம் உள்வாங்கி செய்வது என்பது ஆபத்தானது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டே உள்ளது, ஆனால் அந்த எடுத்துக்காட்டு சிறப்பாக இருக்காது. அப்போ இந்த அடியனுடைய இந்த கருத்துகள் என்பது இந்த சிவபூஜையில் அனைவருக்கும் ஒரு ஈடுபாடு வர வேண்டும் என்ற நோக்கில் எளிய தமிழ் கூற நான் முற்படுகிறேன். மந்திரங்களை எல்லாம் கூறப்போவதில்லை, அதையெல்லாம் குரு வாக்கு மூலியமாகவே அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இந்த சகலீகரணம் என்றால் இந்த நம்மளுடைய சோகம் பாதையான பூஜை ஏதுன்னு இறைவனை வாழ்த்துவதற்கும் வலுத்துவதற்கும் நம்மளுடைய உடம்பை தகுதிப்படுத்திக் கொள்ளுதல். இவ்வாறு இந்த சகலீகரணமானது நீங்கள் ஒவ்வொரு நாளும் இவ்வாறு நாம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் செய்ய செய்ய செய்ய செய்ய செய்ய இந்த மந்திரங்களிலேயே, மந்திரங்களால் நம்மளுடைய உடம்பே உருயேறும், அதாவது சக்தி ஏறும் என்று கூறுவார்கள், உருயேறும். அப்போ பொன்மயமாக ஜொலிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். இதையெல்லாம் அதனால தான் அது பேர் அவருடைய மேனியே ஜொலிக்கின்றது என்று நாம் கூறுவோம் இல்லவா, இந்த சிவ தேகம் சிவ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போ என்ன அப்படின்னால் அவர்கள் அந்த சகலீகரணத்தை முழுமையாக செய்கிறார்கள் அப்படின்னு. அப்போ இந்த சகலீகரணம் செய்யும் பொழுது அந்த மந்திரங்கள், அந்த மந்திரம் என்றால் ஆகமங்கள் 11 மந்திரங்களை பிரதானமாக கூறுகின்றது. சம்கிதா மந்திரங்கள் என்று பெயர். இந்த சம்கிதா மந்திரங்கள் என்றால் 11 மந்திரங்கள், அதாவது ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், ஹிருதயம், சிரசு, சிகை, கவச்சம், நேத்திரம், அஸ்திரம் என்று 11 மந்திரங்கள். இந்த 11 மந்திரங்கள் என்பதுதான் ஆகமத்தினுடைய, சிவாகமங்களுடைய அடிப்படையான மந்திரங்கள். ஆகவே தான் 12 திருமறைகள் கூட, ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகருடைய இந்த 12 திருமறைகள் கூட சிவாகங்களின் அடிப்படையாக இருக்கக்கூடியவை இந்த 11 மந்திரங்கள் என்பதால், இந்த 11 மந்திரங்களை கௌரவிக்கும் வகையிலேயே இந்த திருமுறைகளை வகுத்ததாக திருமுறை கண்ட புராணமானது கூறுகின்றது. மந்திரங்கள் 7 கோடி ஆதனினால் மண்டுமவை திருமுறைகள் 7 எடுத்தமைத்து பந்தமுறு மந்திரங்கள் 11 ஆதலினால் அந்த முறை 11 ஆக்கிறார் என்று கூறுவார்கள். அப்ப இந்த 11 திருமுறைகளும் எவ்வாறு வகுத்தப்பட்டது என்றால், இந்த சங்கீதா மந்திரங்கள் 11 இருப்பதால் அந்த 11 திருமுறைகளாகவும், பின்பு 12 திருமுறையாக சேக்கிழாருடைய பெரிபுரணாமமும் அமைக்கப்பட்டது என்று கூறுவார்கள். அப்படி என்றால் இந்த சங்கீதா மந்திரம் என்று இந்த ஆகமங்கள் கூறக்கூடிய இந்த மந்திரங்களுடைய தன்மையை நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளலாம். இதனுடைய கௌரவத்தை அல்லது இதனுடைய சாநித்தியத்தை அல்லது இதனுடைய மரியாதையை நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம். அந்த வகையிலே இந்த சங்கீதா மந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 11 மந்திரங்களில் பஞ்சபிரம்மம் என்று, ஈசானம், தற்புருஷம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபிரம்ம மந்திரங்கள், ஹிருதயம், சிரசு, சிகை, கவச்சம், நேத்திரம், அஸ்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 ஷடங்க மந்திரங்கள் என்று பெயர். இந்த 5 6 சேர்ந்தது 11 மந்திரங்கள். அதோடு அல்லாமல் சப்தகோடி மகாமந்திரங்கள் என்று 7 மந்திரங்கள் இருக்கின்றன. நம, சுதா, சுவாகா, வஷத், ஔஷத், பட்டுகும் என்று சொல்லக்கூடியவை இந்த சப்தகோடி மகாமந்திரங்கள். இவை இந்த 11 மந்திரங்கள் சப்தகோடி மந்திரங்கள். இவை அன்றி நம்மால் ஒரு அனுஷ்டானமோ சிவபூஜையோ செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆக இந்த 11 மந்திரங்களும் இந்த சப்தகோடி மந்திரங்களை கொண்டே நாம் அனுஷ்டானங்களையும் சிவபூஜையும் செய்ய வேண்டும். அந்த வகையில் இந்த சப்தகோடி மகாமந்திரங்களுடைய விளக்கமும் இன்ன பிற தொடர் விளக்கங்களையும் அடுத்த 4 நாட்களிலே பெருமானுடைய கருணை நிரம்பியிருக்கக்கூடிய அளவிற்கு நாம் சிந்திப்போம். அன்னப்பறவை போல குற்றங்களை நீக்கி குணங்களை மற்றும் பெற்றுமாறு அன்பர்களை வேண்டிக் கொண்டு, மழை வழங்குக, மன்னவன் ஒங்குக, பிழையில் பல் வளம் எங்கும் பெருகுக, தடைக அஞ்செழுத்து ஓசை தரையலாம், பழைய வைதீக சைவம் பறக்கவே. திருச்சிற்றம்பலம், சிவார்ப்பணம், சிவார்ப்பணம், சிவார்ப்பணம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: நண்பர்களே, நேற்று சொன்ன கருத்துக்களை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். புலன்கடந்த பொருள்களை, அதாவது என்றும் உள்ள பொருள்களை ஆராய்வதுதான் தத்துவங்களினுடைய வேலை. அந்த என்றுமுள்ள பொருள்கள் எத்தனை என்பதிலே தத்துவங்களிடையே கருத்து வேறுபாடு உண்டு. அந்த முறையிலே ஒரு பொருள்தான் உண்டு என்பது ஒரு பொருட்கொள்கை என்று பார்த்தோம். இரண்டு பொருள்தான் உண்டு என்பது இரு பொருட்கொள்கை. சைவ சித்தாந்தம் 3 பொருள்கள் என்றும் உள்ளவை என்று கொள்ளுவதனாலே இந்த கொள்கைக்கு என்ன பேரு? பன்மை கொள்கை, பல பொருட்கொள்கை, புளூரலிசம், புளூரலிசம், பன்மை கொள்கை, சைவ சித்தாந்தம். எனவே சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் இஸ் எ புளூரலிஸ்டிக் பிலாசபி. பன்மை கொள்கை, அதாவது இரண்டுக்கு மேலே மற்ற எல்லாம் எத்தனை வேண்டுமானால் எல்லாம் பன்மைதான். 1, 2 அதற்கு மேற்பட்டதெல்லாம் பல. 1, 2 பல. அந்த முறையிலே 3 பொருள் பன்மை கொள்கை. இந்த 3 பொருள்களிலே 2 பொருள்கள், பசுவாகிய உயிர், பதியாகிய இறை, இந்த இரண்டு பொருள்களும் அறிவுடைய பொருள்கள், அதாவது சித்துப்பொருள்கள் என்று கூறினேன். இப்படி இரண்டு அறிவுடைய பொருள்களை ஏன் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம் சொன்னேன், நினைவிருக்கிறதா? ஏன் இரண்டு பொருள்கள் சித்து பொருள்கள் என்று கொள்ள வேண்டும், ஒரே சித்து பொருள் என்று ஏன் கொள்ளக்கூடாது? என்ன யாரு சொல்வீங்களா விடை? நேற்று நான் சொன்னேனே, எல்லாம் கூட்டமா சேர்ந்து சொல்லக்கூடாது, யாராச்சும் துணிந்து ஒருவர் சொல்லுங்களேன். அதாவது இந்த இரண்டு சித்து பொருள்களும் ஒரே தன்மை உடையவை அல்ல, இரண்டினுடைய அறிவிலேயும் ஏற்றத்தாழ்வு உண்டு. எனவே உயிர், உயிராகிய சித்து குறைபாடு உடையது, இறைவனாகிய சித்து குறைபாடே இல்லாதது. அந்த வேறுபாடுகளை எல்லாம் பார்த்தோம், மூன்று முக்கியமான வேறுபாடுகளை நேற்று சொன்னேன். தானே அறிகிற சித்து ஒன்று, அறிவிக்க அறிகிற சித்து இரண்டாவது. ஒன்று ஒன்றாக அறிகிற சித்து ஒன்று, ஒரே நேரத்திலே எல்லாவற்றையும் அறிகிற சித்து இரண்டாவது. இன்னொன்று அழுந்தி அறிகிற சித்து உயிர், அழுந்தாமலே அறிகிற சித்து இறைவன் என்ற வேறுபாட்டை பார்த்தோம். சரி, அடுத்து மூன்றாவது பொருள் பாசம், பதி பசு இந்த இரண்டு. அந்த பாசம் என்பது எந்த வகையிலே அடங்கும்? அது சித்து என்ற வகையிலே வராது. பாசம் என்பது எத்தனை பொருள்கள் பாசம் என்ற பொருளிலே? மூன்று. எனவே மூன்று பொருள் நாம் சொன்னாலும் உண்மையிலே அதை விரித்தால் எத்தனை வரும்? ஐந்து வரும். இறை, உயிர், ஆணவம், கண்மம், மாயை. அந்த ஐந்தைத்தான் தொகுத்து சுருக்கி மூன்றாக சொல்லுகிறோம். எனவே அந்த பாசம் என்ற தலைப்பிலே மூன்று பொருள்கள் அடங்கியிருக்கின்றன. அந்த மூன்று பொருள்களும் எப்படிப்பட்டவை என்றால் அறிவற்றவை, ஜடம். மூன்றுமே அறிவற்றவை, ஜடப்பொருள்கள். எனவே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருள்களையுமே இரண்டு வகையிலே அடக்கிவிடலாம், சித்து ஜடம். இந்த இரண்டு தான் உள்பொருள்கள், சித்து ஜடம் என்ற இரண்டிலே எல்லாவற்றையுமே அடக்கிவிடலாம். சித்து ஜடம், ஜடத்துக்கு வேற என்ன சொற்களை கூறியிருக்கிறேன்? சித்து அல்லது அசித்து, இன்னொரு பேர் சொன்னேனே, சேதனம், அசேதனம், அசேதனம். சரி, இப்போ ஒரு இடத்திலே மாமரங்கள் சில நிற்கின்றன. மாமரங்கள், அவற்றுக்கு பக்கத்திலேயே வேற என்ன மரம் சொல்லலாம்? இந்த ஊர்ல என்ன பேர்? ஐயா பேரே திதி. சரி, பலாமர், மாமரம், மாமரங்கள் ஒரு பக்கம், அது பக்கத்திலேயே பலாமரங்கள், வேப்ப மரங்கள், இப்படி பல வகையான மரங்கள் இருக்கின்றன. இவை அனைத்தையும், இவை அனைத்துமே எந்த இனம்? மரம் என்ற இனத்திலே அடக்கிவிடலாம். இந்த இத்தனை மரங்களுக்கும் உள்ள பொதுவான தன்மை என்ன? மரம் என்ற தன்மை. மரம் என்ற தன்மை இத்தனை மரங்களிலேயே இருப்பதனாலே தான் அவற்றை மரம் என்று குறிப்பிடுகிறோம். அது பொது இயல்பு. மரம் என்ற தன்மை பொது இயல்பு, சாமானியம் என்று குறிப்பிடுவார்கள், பொது இயல்பு. இங்கே நாம் இத்தனை பேர் கூடியிருக்கிறோம், நம்மிடமுள்ள பொது இயல்பு என்ன? மனிதன், மனிதன் என்ற தன்மை, இதுதான் நம்மிடம் உள்ள பொது இயல்பு. எனவே பொது இயல்பு என்பது பலவற்றை ஒன்றுபடுத்துவது, பொது இயல்பு ஓர் இனப்படுத்துவது, பல பொருள்களை ஓர் இனப்படுத்துவது பொது இயல்பு. அந்த பல மரங்களிலே மாமரம் என்பது பல மரத்திலிருந்து வேறுபடுகிறது. மரம் என்ற வகையிலே அவை ஒன்று ஓர் இனம் என்றாலும் மாமரத்தின் இயல்பு வேறு, பலாமரத்தின் இயல்பு வேறு, இன்னொரு மரம் என்ன பார்த்தா வேப்ப மரத்தினுடைய இயல்பு வேறு. அந்த அது தனித்தன்மை, அது அந்தந்த மரத்தினுடைய தனித்தன்மை. அதற்கு என்ன பெயர்? சிறப்பியல்பு. அது சிறப்பியல்பு. இப்ப நாம் மனிதர் என்ற வகையிலே ஓரினமாக இருந்தாலும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்கிறது. ஒருவரை போல இன்னொருவர் இல்லையே, அதுதான் சிறப்பியல்பு. எனவே சிறப்பியல்பினுடைய வேலை என்ன? அது என்ன செய்கிறது சிறப்பியல்பு? அது பொருள்களை வேறுபடுத்துகிறது. ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளை வேறுபடுத்துவது சிறப்பியல்பு. எனவே பொது இயல்பு என்பது பல பொருள்களை ஒன்றுபடுத்துவது, ஓரினப்படுத்துவது பொது இயல்பு. அவ்வாறு ஓரினத்தில் உள்ள பொருள்களை தனித்தனியாக வேறுபடுத்துவது சிறப்பியல்பு என்ற இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படையான செய்தி, தத்துவத்திலே தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. பொது இயல்பு சிறப்பியல்பு, சாமானியம் விசேடம். இப்போ அதை இங்கே நாம் பொருத்தி பார்ப்போம். இப்போ சித்து, சித்து பசுவும் பதியும், உயிரும் இறைவனும் சித்து. எனவே ரெண்டும் ஓரினம். இறைவனும் உயிர்களும் ஓர் இனம், சித்து என்ற இனம். ஓரினப்படுத்துவது எது என்று பார்த்தோம்? பொது இயல்பு. பொது இயல்பு தான் ஓரினப்படுத்தும். அப்படியானால் உயிர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த பொது இயல்பு என்ன? பொது இயல்பு என்ன? ஆமா, அந்த அறியும் தன்மை. அறியும் தன்மை என்பதுதான் பொது இயல்பு. இரண்டுக்கும் இருக்கிற அறியும் தன்மைதான் இந்த இரண்டையும் ஓரினப்படுத்துகிறது. அறியும் தன்மை, சித்துத்தன்மை, அதுதான் பொது இயல்பு, சாமானியம். அடுத்து விசேடம், சிறப்பியல்பு. இவை இரண்டும் ஓரினமாக இருந்தாலும் இரண்டும் வேறுபட்டவை. அவ்வாறு வேறுபடுத்துவது எது? சிறப்பியல்பு. சிறப்பியல்பு தான் இந்த இரண்டையும் வேறுபடுத்துகிறது. அந்த சிறப்பியல்பு என்ன? இப்போது சற்று முன்னாலே சொன்னேன் அல்லவா, அறிவிக்க அறிவது, தானே அறிவது, அது வேறுபடுத்துகிற சிறப்பு இயல்பு. இறைவனுக்கே உரிய சிறப்பு இயல்பு தானே அறிவது. உயிர்களுக்கே உரிய சிறப்பு இயல்பு அறிவிக்க அறிவது. அதே போல ஒன்றொன்றாக அறிவது உயிர்களுக்கே உரிய சிறப்பு இயல்பு. எல்லாவற்றையும் ஒரு சேர அறிவது இறைவனுக்கே உரிய சிறப்பு இயல்பு. அழுந்தி அறிவது உயிருக்கே உரிய சிறப்பு இயல்பு. அழுந்தாமல் அறிவது இறைவனுக்கே உரிய சிறப்பியல்பு என்று இதை நினைவிலே கொள்ள வேண்டும். எனவே அந்த மூன்று பொருள்களிலே பசுவும் பதியும் ஓர் இனம். எனவே பசுவுக்கு இறைவன் தன் இனம், பசுவாகிய உயிருக்கு இறைவன் தன் இனம், தனக்கு உரிய ஒரே இனம் தன் இனம், எல்லாம் ஒன்று தன் இனம். அதே போல இறைவனுக்கு உயிர்கள் தன் இனம். இப்படி இறைவனும் உயிர்களும் ஒன்றுக்கு ஒன்று தன் இனம். அடுத்து மூன்றாவது பொருளாகிய பாசம் இருக்கிறதே தழை, அது தன் இனமா? அது தன் இனம் என்று சொல்ல முடியுமா? ஏனென்றால் அது அறிவற்றது. எனவே அது தன்னினம் இல்லை. எனவே அது வேற்று இனம், வேற்று இனம். எனவே பசுவாகிய உயிர்களுக்கு இறைவன் தன்னினம், பாசப்பொருள்கள் வேற்றினம். அப்படியானால் இனம் எதோட சேர வேண்டும்? இனத்தோட தானே சேர வேண்டும். அப்படி சேர்ந்திருக்கிறோமா? நாம் வேற்றினத்தோடு தான் சேர்ந்திருக்கிறோம். சித்தாகிய உயிர்களாகிய நாம் வேற்றினமாகிய உடம்பு உலகம் எல்லாம் ஜடம். உடம்பு என்பது ஜடம், வேற்று இனம். அதை தெரிந்து கொள்ளாமலே இந்த வேற்றினத்தோடு நாம் கூடி அதுவே நாம இருக்கிறோம். அதுதான் துன்பத்துக்கு காரணம். துன்பத்துக்கு காரணமே இதுதான். இனம் இனத்தோடு சேர்ந்தால் கவலை இல்லை. இனமல்லாத வேற்றினத்தோடு சேருவதனாலே தான் அல்லல் படுகிறது உயிர். சிவபுராணத்தில் சொல்லுகிறாரே மணிவாசகர் உடம்பை பற்றி சொல்லுகிற போது எப்படிப்பட்ட உடம்பு? வேற்று விகார விடக்கு உடம்புங்கிறார. வேற்றினம், அதனாலே வேற்று என்று சொன்னார். வேற்றியனம், வேற்று விகாரம். இந்த உடம்பு நிலையில்லாதது. உடம்பு நிலையில்லாதது, உயிர் நிலைத்தது. உயிர் நிலைத்தது, அந்த வகையிலையும் வேறுபாடு. உடம்பு அனித்தமானது, உயிர் நித்தமானது. வேற்று விகார விடக்கு உடம்பு. விடக்குனா விடக்குன பொருள். விடக்குன தசை, ஊன். ஊனாலாகிய தசையினாலாகிய உடம்பு விடக்கு உடம்பு. எனவே உருவம் உடையது உடம்பு. உயிர் உருவம் உடையதா? உயிர் அருவம், உடம்பு உருவம். இப்படி மூன்று வகையிலே உயிர் வேறு உடம்பு வேறு. அதாவது உடம்பு எப்படிப்பட்டது? அசேதனம். உடம்பு அசேதனம், உடம்பு அனித்தம், உடம்பு உருவம். அசேதனம், அனித்தம், உருவம், மூன்று உடம்புக்கு உரிய தன்மைகள். ஆனால் உயிரினுடைய தன்மைகள் சேதனம், நித்தம், அருவம். இப்படி எல்லா வகையிலையும் வேறுபட்டு இருந்தும் உயிரானது இந்த உடம்போடு கூடியிருக்கிறதே, நட்பாக இருக்கிறதே. எப்படிப்பட்ட நட்பு? பிரிக்க முடியாத நட்பு. வேற்றினமாகிய உடம்போடு நீ வேறு நான் வேறு என்று இல்லாமல் அப்படி இந்த உடம்போடு கூடியிருக்கிறதே. இது எதனாலே? இது எதனாலே? வினையினாலே. வினையினாலே தான் இந்த சேர்க்கை. நாம் உடம்போடு கூடியிருப்பது நம்முடைய வினைப்பயனால். சரி, அடுத்து இந்த உயிர்கள் குறைபாடு உடையவை என்று கூறினோம். அந்த என்ன குறைபாடு? மூன்று வகையாக பார்த்தோம். இன்னொன்று தெரிந்து கொள்ள வேண்டிய குறைபாடு, உயிரினுடைய அறிவிலே அறியாமை கலந்திருக்கிறது. உயிர்களிடத்திலே அறியாமை கலந்திருக்கிறது. அறிவு பொருளாகிய உயிர்களிடத்திலே அறியாமையும் கலந்திருக்கிறது. அறியாமை என்பதை என்ன எப்படி சொல்லுவார்கள் வடமொழியில? என்னமா அறியாமை? அஞ்ஞானம். அஞ்ஞானம் தான் அறியாமை. அஞ்ஞானம் உயிர்களிடத்திலே அஞ்ஞானம் குடிகொண்டிருக்கிறது. அஞ்ஞானம் என்றால் என்ன? அஞ்ஞானம் என்றால் அதாவது நாம் உறக்கத்திலே எந்த நிலையில இருக்கிறோம்? உறங்குகிற போது. இப்போது நாம் அறிவு நிலையில இருக்கிறோம். இப்போது இருப்பது அறிவு நிலை. உறக்கத்திலே ஒன்றையும் அறிய மாட்டாத அஞ்ஞான நிலையிலே அழுந்தி இருக்கிறோம். உறக்கம் என்பது அஞ்ஞானத்திலே அழுந்தி கிடக்கிற நிலை. அதுதான் உறக்கம். ஒன்றையும் அறிய முடியாத நிலை, அதுதான் அஞ்ஞானம். அஞ்ஞானத்திலே இன்னொரு வகையும் இருக்கிறது. இது ஒன்று மட்டும் அஞ்ஞானம் அல்ல. அஞ்ஞானத்திலே ரெண்டு வகை உண்டு. இன்னொன்று என்ன என்றால், தவறாக அறிவதும் அஞ்ஞானந்தான். தவறாக அறிவதும் அஞ்ஞானம். தவறாக அறிவது என்றால் என்ன? தூரத்திலே கிடக்கிற கயிற்றை பாம்பு என்று நினைப்பது அஞ்ஞானம். அது தவறான அறிவு. அங்கு அறிவு நிகழ்கிறது, ஆனால் அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு? தவறான அறிவாக இருக்கிறது. அது அஞ்ஞானம். உங்கள் ஊர் சாலையிலே எத்தனையோ திருப்பங்கள், பழகினவர்கள் கூட திரும்ப வேண்டிய திருப்பத்திலே திரும்பாமல் அடுத்த திருப்பத்திலே போய், எங்களுக்கு அனுபவம் அதனால சொல்லுகிறேன். கொஞ்ச தூரம் நம்ம போய்கொண்டிருக்கோம், சரியான பாதையில் தான் போய்கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொஞ்சம் தூரம் போன பிறகுதான் அடா தவறான வழியிலே வந்து விட்டோமே என்று நினைக்கிறோம். பிறகு திரும்புகிறோம், திரும்ப முடியாமல் தடுமாறு. இங்க அவ்வளவு எளிமையாக திரும்ப முடிகிறதா? எனவே தவறான அறிவும் அஞ்ஞானம். எனவே அஞ்ஞானம் ரெண்டு வகைப்படும். ஒன்றையும் அறிய முடியாத நிலையும் அஞ்ஞானம், தவறாக அறிந்து கொள்ளுதலும் அஞ்ஞானம். இப்படி ரெண்டு வகை. எனவே நம்மிடத்திலே அறிவும் இருக்கிறது, அஞ்ஞானமும் இருக்கிறது. ஞானமும் இருக்கிறது, அஞ்ஞானமும் இருக்கிறது. இது எப்படி? இந்த இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டவையாயிற்று. அறிவும் அறியாமையும் மாறுபட்ட தன்மைகள். ஒரு பொருளிடத்திலே மாறுபட்ட இரண்டு தன்மைகள் இருக்க முடியாது, இயற்கையாக இருக்க முடியாது. ஒன்றுதான் ஒரு பொருளிடத்திலே, ஒரு தன்மைதான் இயற்கையாக இருக்க முடியும். இன்னொரு மாறுபட்ட தன்மை இருக்குமானால் அது சேர்க்கையாலே, சேர்க்கையினாலே வந்தது என்று சொல்ல வேண்டும். இப்ப எடுத்துக்காட்டாக உதாரணம் பார்த்தால், இப்ப தண்ணீரிலே தண்ணீரினுடைய இயல்பு குளிர்ச்சி, அதனிடத்திலே சூடு என்ற வெம்மை, வெப்பம் என்ற தன்மை காணப்பட்டால் அது நீருக்கு இயற்கை அல்ல, அது செயற்கையாலே வந்த தன்மை. நீரிலே குளிர்ச்சியும் வெப்பமும் ஆகிய இரண்டு மாறுபட்ட தன்மைகள் காணப்படுமானால் குளிர்ச்சிதான் நீருக்கு உரிய இயற்கையான தன்மை. சூடு வெப்பம் என்பது செயற்கையாக, நெருப்பின் செயற்கையினாலே வந்த செயற்கையான தன்மை. எனவே அதுபோல இங்கே உயிரிடத்திலே இந்த இரண்டு மாறுபட்ட தன்மைகள் இப்பொழுது காணப்படுகின்றனவே. அஞ்ஞானமும் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. அப்படியானால் எது உயிருக்கு இயற்கையான தன்மை, எது செயற்கையான தன்மை என்றால், ஆன்மா உயிர் என்பது சித்துப்பொருள், அறிவுப்பொருள், அறிவுடைய பொருள். எனவே அறிவுதான் ஆன்மாவுக்கு இயற்கையான தன்மை. அறிவுதான் ஆன்மாவுக்கு இயற்கை. அஞ்ஞானம் என்பது செயற்கை, செயற்கையான தன்மை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: அடுத்த பாட்டில் இது அடுத்த இரண்டு பாடல்கள் அவையடக்கம். அவையடக்கம் சொல்லுகிறார், மறையினால் வாக்கால் குறைவிலா அளவினாலும் கூறனாதாகி நின்ற இறைவனார் பாதம் இன்று யான் இயம்பும் ஆசை அறிவினார் நிறையினார் குணத்தார்க்கெல்லாம் நகையினை நிறுத்துமன்றே. இறைவனார் கமல, மூன்றாவது வரியை பாருங்க, இறைவனார் கமல பாதம். இறைவனுடைய திருவடிகள் எப்படிப்பட்டவை என்றால், இறைவனுடைய திருவடிகள் எப்படிப்பட்டவை என்றால் மேலே சொல்லுகிறார், மறையினால் அயனால் மாலால் மனத்தினால் வாக்கால் இவற்றாலெல்லாம் அறிய முடியாதவர். மறையினால் வேதங்களால் இறைவனை உணர முடியாது. வேதங்களெல்லாம் என்ன? வேத ஆகமங்களெல்லாம் என்ன ஞானம்? பாச ஞானம். சொற்களாலானவை, சொற்களாலான நூல்களெல்லாம் பாச ஞானம்தான். பாச ஞானத்தினாலே பரம்பொருளை உணர முடியாது. வெறும் நூலறிவினாலே இறைவனை எட்ட முடியாது. மறையினால் சிவபுராணத்தில் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேங்கிறார்ல, வேதங்கள் எல்லாம் தடுமாறுகின்றன இறைவனை உணர முடியாமல், இறைவனை சொல்ல முடியாமல். எப்படி வேதங்கள் இறைவனை சொல்லுகின்றன? நேத்தி நேத்தி என்கின்றன. இதுவா இறைவனுடைய இயல்பு? அல்ல அல்ல என்று எதிர்மறையாகத்தான் சொல்லுகிறதே வேதம். இது இறைவனுடைய இயல்பு அன்று, இது இறைவனுடைய இயல்பு அன்று என்று எதிர்மறையாகத்தான் சொல்ல முடியும். இப்படிப்பட்டதுதான் இறைவனுடைய இயல்பு என்று வேதங்கள் சொல்ல முடியாமல் நிற்கின்றன. அப்படிப்பட்ட இறைவனைத்தான் சுட்டி காட்டினார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் என்று சொல்லுவார்கள். எனவே பாச ஞானத்தால் இறைவனை உணர முடியாது. மறையினால் அயனால் பிரமனாலே, மாலால் மாயோனாலே, மனத்தினால் வாக்கால். மனம் வாக்குக்கு எட்டாதவன். மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும், அளவைகளாலே குறைவிலா அளவினாலும். அளவை என்றால் ஆராய்ச்சி முறை, அது அடுத்து நாம் படிக்கப் போவது அதைதான், அளவைகள் தான் அடுத்த பகுதி. குறைவிலா அளவினாலும் கூறோனாதாகி நின்ற, இவற்றாலெல்லாம் கூற முடியாத ஒரு பொருளாக இருக்கின்றான். கூறோனாதாகி நின்ற இறைவனார் அவருடைய பாதத்தை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த வேதங்களாலே, பிரம்மனாலே, திருமாலாலே, மனத்தாலே, வாக்காலே அறிய முடியாத அத்தகைய பெருமானை நான் என்னுடைய இந்த நூலிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய பேராசை எப்படிப்பட்டது என்று தன்னுடைய சிறுமையை நினைத்து பார்க்கிறார். பெருமானுடைய பெருமை எப்படிப்பட்டது, என்னுடைய சிறுமை எப்படிப்பட்டது, என்னாலே சொல்ல முடியுமா, நான் ஆசைப்படுகிறேனே. இது எப்படி இருக்கிறது என்றால், இறைவனார் கமல பாதம். பாதம் என்பது இந்த இடத்துல என்ன பொருள்? இறைவனுடைய இயல்பு. பாதம் என்பது இயல்பு, இறைவனுடைய இயல்பை, அவனுடைய உண்மை இயல்பை நான் சொல்ல முடியுமா? இறைவனார் கமல பாதம் இன்று யான் இயம்பும் ஆசை. இந்த நூல் மூலமாக சொல்லலாம் என்று விரும்புகிற என்னுடைய ஆசை, இன்று யான் இயம்பும் ஆசை. இதை பார்த்த பெரியோர்களெல்லாம் என்ன நினைப்பார்களாம்? அவர்களுக்கெல்லாம் ஒரு சிரிப்பு வருமாம். இந்த பொடிப்பயல் பார்த்து இந்த சிறுவன் பெருமானுடைய இயல்பை சொல்ல போகிறானே என்று நினைத்து நகைப்பார்களாம், நகையாடுவார்களாம். நிறையினார் குணத்தார்க்கெல்லாம் நகையினை நிறுத்தும் அன்றே. கமலபாதம் இன்றியான இயம்பும் ஆசையை கண்டு நிறையினார் குணத்தாரெல்லாம், நிறைந்த குணத்தை உடையவர்க்கெல்லாம், நிறையினார் குணத்தார்க்கெல்லாம் நகையினை, நகைப்பை நிறுத்துமன்றே, உண்டாக்காதா? உண்டாக்காது. ஏனென்றால் அவர்கள் எப்படிப்பட்ட குணத்தை உடையவர்கள்? நிறைந்த குணத்தை உடையவர்கள். எனவே அப்படிப்பட்ட குணத்தை உடையவர்கள் என்னை இகழாமல் குணங்கொண்டு கோதாட்டி என்று சொல்லுவதைப் போல, என்னுடைய நூலில் உள்ள குற்றங்களை அவர்கள் பொருள்படுத்தாமல் குணங்களை மட்டும்தான் கொள்வார்கள், அவர்கள் நிறைந்த குணத்தை உடையவர்கள் என்ற கருத்துப்பட அவர்களையும் பாராட்டி, நிறையினார் குணத்தார்க்கெல்லாம் நகையினை நிறுத்துமன்றே என்று அவையடக்கமாக தன்னுடைய பணிவுடைமையை புலப்படுத்துகிறார். அங்கே மெய்கண்டார் என்ன சொன்னார் அவையடக்கத்தில், தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார் எம்மை உடைமை எமைகளார். அடியார்கள் சிவபெருமானுக்கு அடிமை, அந்த அடியார்களுக்கு நான் அடிமை. ஆதலால் என்னுடைய நூலை அவர்கள் குற்றம் நீக்கி ஏற்றுக்கொள்வார்கள் என்று மெய்கண்டார் சொன்னதைப் போலவே அருள்நந்தி சிவமும் நிறையினார் குணத்தார்க்கெல்லாம் இது நகையினை நிறுத்தும் என்று சொல்லி அவையடக்கமாக அமைத்திருக்கிறார். அடுத்த பாட்டிலே, அப்படியானால் இறைவனை உணரவே முடியாதா? எங்களாலே நூலால் முடியாது என்கிறீர்கள், வாக்காலே மனத்தாலே எட்ட முடியாது என்றால் எப்படி அவனை உணர்வது என்ற ஐயப்பாட்டை அடுத்த பாட்டிலே தெளிவிக்கின்றார். அருளினால் ஆகமத்தை அறியலாம். முதல் பாட்டிலே என்ன சொன்னார், முந்தின பாட்டில வேதங்களாலும் ஆகமங்களாலும் அறியப்படாதவன் என்றார். இந்த இடத்துல இந்த பாட்டில முடியும் என்கிறார். அருளினால், அதுதான் அருளின் அந்த சொல்லுதான் முக்கியம். அருளினால் ஆகமத்தை அறியலாம். இங்கே அருள் என்றால் ஞானாசிரியருடைய உபதேசத்தை பெற்று, ஞானாசிரியருடைய உபதேசத்தை பெற்றால், எனவே நூல்கள் தாமாக ஞானத்தை தரமாட்டா. ஞான நூல்களாக இருந்தாலும் அவற்றை நேராக படித்தால் நமக்கு ஞானம் வராது. ஞான நூலாக இருந்தால் ஞானம் வராது, செருக்குத்தான் உண்டாகும். நிரம்ப படித்து விட்டோம், ஞான நூலை படித்து விட்டோம், கரைகண்டு விட்டோம் என்ற ஒரு அகங்காரம்தான் உண்டாகுமே தவிர அது பக்குவ குறைவுதான். எனவே ஞானாசிரியர் வந்து அவருடைய உபதேசத்தின் மூலமாக கேட்கிற போதுதான் அந்த ஞான நூல் ஞானத்தை தரும். அதற்கு ஓமை திருக்களிட்டுப்படியாரிலே சொல்லுகிறாரே அருமையாக, ஆக கடல் நீர் அதை நேராக பருகினால் எவ்வளவுதான் கடல் நீராக இருந்தாலும் அதுல ஒரு துளியையாவது பருக முடியுமா? நம்முடைய தாகத்தை தீர்க்குமா? நேராக பருகினால் கடலை. ஆனால் அதே கடல் நீரை மேகமானது முண்டு மேகமாகி மழையை பொழிகிற போது அதே கடல் நீர் தித்திப்பாகி தாகத்தை தணிக்கிறதே. அந்த மேகத்தை போல ஞானாசிரியர் அந்த ஞான நூல் பொருளை மழையாக தருகிற போது அது நம்முடைய ஞானத்தை சாத்திரத்தை ஓதினர்க்கு, சாத்திரத்தை ஓதினர்க்கு சர்க்குருவின் தன் வசன மாத்திரத்தே வைக்கு நலம் வந்துருமோ? ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ? தென்னீர்மையாய் இதனை செப்பு என்று சொல்லுகிறார். எனவே அருளினால் அந்த பொருளோடு பாருங்கள், அருளினால் ஆகமத்தே அறியலாம். ஆக ஞானாசிரியருடைய அருளை பெற்று அவருடைய உபதேசத்தை பெற்று ஆகமத்திலே இறைவனுடைய இயல்பை உண்மை இயல்பை நாம் அறியலாம். ஆகமத்தே அறியலாம், அருளினால் ஆகமத்தே அறியலாம். அடுத்து அளவினாலும் தேருளலாம். அளவுன்னு அளவை. முந்தின பாட்டில் முடியாது என்றார், அளவைகளாலே அறிய முடியாது என்றார். இங்கே அந்த அளவையினாலும் தெருளலாம். தெருளலாம் என்றால் தெளிவு பெறலாம். முதலாவது சொன்னது கேட்டல், முதலாவதாக சொன்னது கேட்டல், அதாவது ஞானாசிரியருடைய உபதேசத்தை கேட்டல். அடுத்து இரண்டாவது அளவை என்பது சிந்தித்தல், சிந்தித்தல். அளவைகளை கொண்டு ஆராய்ச்சி முறையிலே சிந்தித்து முதலிலே ஞானாசிரியருடைய உபதேசத்தை பெற வேண்டும். அது அடிப்படை. உபதேசத்தை பெற்ற பிறகு நூல்களை கொண்டும் அளவைகளை கொண்டும் இறைவனுடைய இயல்பை சிந்தித்து பார்க்க வேண்டும். கேட்ட பிறகு சிந்தித்தல் நிகழும். ஞானாசிரியருடைய உபதேசத்தை கேட்ட மாத்திரத்துல எல்லாருக்குமே ஞானம் வந்து விடாது. பக்குவத்திலே மிக முதிர்ந்தவர்கள் கேட்ட அப்பொழுதே ஞானத்தை பெற்று விடுவார்கள். ஆனால் சிலர் பக்குவ குறைவுடையவர்கள் கேட்ட பின்னர் சிந்தித்து அதற்கு பிறகுதான் தெளிவு உண்டாகும். எனவே ஞானாசிரியர் கூடவே இருந்து இந்த சாத்திர நூல்களை எல்லாம் உணர்த்தி அந்த ஞானத்தை படிப்படியாக உண்டாக்குவார். அவர் உடன் இருக்க வேண்டும் பல நாள். அப்படி பல நாள் உடனிருந்து சிந்திக்க வைப்பார். அதற்கு அளவைகள் பயன்படுகின்றன சிந்திப்பதற்கு. எனவே அளவினாலும் தெருளலாம். எது அடுத்து? சிவஞான செய்தியாலே சிவனை ஞான. ஆமா, இந்த சிவனை என்ற சொல்லை முன்னாலே போட்டுக் கொள்ள வேண்டும். சிவனை என்ற சொல்லை எடுத்து முதலே அமைத்துக் கொள்ள வேண்டும். சிவனை அருளினால் ஆகமத்தை அறியலாம். சிவனை என்றால் சிவனுடைய இயல்பை. சிவனை என்றால் சிவனுடைய இயல்பை. சிவனுடைய இயல்பை அருளினால் ஆகமத்தை அறியலாம். அளவினாலும் தெருளலாம். பிறகு ஞான செய்தியால் அவ்வாறு. இரண்டாவது படிநிலை என்னது? சிந்தித்தல். அப்படி சிந்திக்க சிந்திக்கத்தான் சிவஞான போதத்துல கேட்டல் எந்த நூற்பா? கேட்டல் எட்டாவது நூற்பா. ஞானாசிரியர் தோன்றி அது எட்டு. ஒன்பதாவது நூற்பா சிந்தித்தல். ஒன்பதாவது நூற்பா சிந்தித்தல் என்றது ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடிங்கிறார். எனவே அங்கே அந்த ஒன்பதாம் நூற்பாவிலே திருவருள் இப்போது காட்சிப்படுகிறது. எங்கே? அந்த மாணவனுடைய அறிவிலே. அந்த மாணாக்கருடைய அறிவிலே திருவருள் சற்று புலப்படுகிறது. இதுவரை மறைந்திருந்த அந்த இறைவனுடைய திருவருள் அந்த சிந்திக்கிற காலத்திலே புலப்படுகிறது. அந்த சிந்தித்த பிறகு தெளிதல் தான் பத்தாவது நூற்பா. அங்கே சிந்திக்கிற போதே உண்டாகின்ற அந்த திருவருள் காட்சி உறுதிப்பட்டு பத்தாவது நூற்பாவிலே அந்த ஆன்மாவானது உலகப்பற்று அனைத்தையும் முற்றிலும் துறந்து அந்த திருவருளோடு ஒன்றுபடுகிறது. அது பத்தாவது நூற்பாவிலே ஏகனாகி ஏகநாதல் அந்த நிலை. அது பத்தாவது நூற்பா. இதுவரை ஆன்மா உலகத்தோடு ஒன்றியிருந்தது, உலகப் பொருளோடு ஒற்றுமைப்பட்டிருந்தது. இப்போது அந்த உலகமாகிய பாசம் நீங்கிவிட அந்த ஆன்மாவானது இப்போது எதோடு ஒற்றுமைப்படுகிறது? திருவருளோடு ஒன்றுபடுகிறது. இந்த அறிவு ஆன்மாவினுடைய அறிவு சிவனுடைய அறிவோடு ஒன்றுபடுகிறது. அறிவு அறிவோடு ஒன்றுபடுகிறது. அறிவுதான் திருவருள். சிவனுடைய அறிவுக்கு தான் திருவருள் என்ற பெயர். அப்படி ஒன்றுபடுதல் தான் அருள் நிலை. அருள் நிலை அதை இங்கே சொல்லுகிறார். சிந்தித்த பிறகு ஞான செய்தியால். ஞானம் என்றால் திருவருள், இறைவனுடைய திருவருள். செய்தியினா செயலால், செய்தியினா செயல், திருவருள் செயலால், திருவருளினுடைய உதவியினால் ஞான செய்தியால் சிந்தையுள்ளே. சிந்தையுள்ளே மறுபடியும் என்ன பொருள் கொள்ள வேண்டும்? அறிவிலே, தன்னுடைய அறிவிலே, சிந்தையுள்ளே மருளெல்லாம் நீங்க. மருளெல்லாம் நீங்க அந்த உலக மயக்கமெல்லாம், உலக மயக்கமெல்லாம் முற்றிலும் நீங்கி மருளெல்லாம் நீங்க கண்டு வாழலாம். இது தெளிதல். அதாவது சிவபெருமானுடைய இயல்பை தெளிந்த நிலை. கேட்டு சிந்தித்து தெளிந்த பிறகு அடுத்து நான்காவது நிலை நிட்டை கூடுதலாகிய அனுபவம். அதை அடுத்த கடைசி அடியிலே பிறவி மாயா இருளெலாம் இருக்கலாகும். பிறவி மாயா இருளெலாம், நம்முடைய பிறவியானது மாயாமல் நீங்கா மாயாமல்னா அழிவின்றி பிறவியானது அழிவில்லாமல் தொடர்வதற்கு எது காரணம்? நம்முடைய பிறவி மாயாமல் தொடர்வதற்கு எது காரணம்? ஆணவ மலம். அதைத்தான் இருள் என்று சொல்லுகிறார். பிறவி மாயாமைக்கு காரணமாகிய என்ற ஒரு சொல்லை அறிவித்துக் கொள்ளுங்கள். பிறவி மாயாதிருப்பதற்கு காரணமாக இருக்கிற அந்த ஆணவ மலமாகிய இருளெல்லாம் இருளெல்லாம் இருக்கலாகும். இருத்தல்னா இருத்தல்னா ஓட்டுதல். இருக்கலாகும், ஆணவ மலத்தை முற்றிலும் நீக்கிவிடலாம். மாயா இருளெல்லாம் இருக்கலாகும். அடியோரோடு இருக்கலாமே, அது எத்தனாவது நூறுப்பா? ஆமா, பன்னிரண்டு. ஜீவன்முத்தராக ஜீவன்முத்தர்களாகி அடியார்களோடு அடியார் கூட்டத்தோடு இணங்கி இருக்கலாம், அடியரோடு இருக்கலாமே என்று. இத்தனை எப்போ எதனாலே உண்டாகும்? இத்தனை எதனாலே உண்டாகும்? ஞானாசிரியருடைய அந்த அருள் பார்வையினாலே. ஆக ஞானாசிரியர் வாய்க்க வேண்டும். ஞானாசிரியர் வாய்க்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தவம். அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்பட வேண்டும். பக்குவம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வழிபாடு. வழிபாடு செய்ய செய்ய ஏதாவது ஒரு பிறவிலே நமக்கு நிச்சயம் பக்குவம் வரும். அதுவரை நம்ம காத்திருக்க வேண்டும் நேரமும். இனியும் நீங்கள் காத்திருக்க முடியாது.
4: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு பாயிரம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: எல்லாம் அல்ல, இறைவுடைய திருவருளை திறமையற்கொண்டு இப்பொழுது பெரிய புராண சிந்தனை தொடங்க வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். பெரிய புராணத்தை பல்வேறு கோணங்களிலிருக்கு முன்னர் எண்ணியும் மீண்டும் எண்ணி இந்த நாட்டில் அது வெறும் காற்றோடு போய்விடாமல் அது எல்லோருடைய உள்ளத்திலும் சிறப்பாக இளைஞர் உள்ளத்திலும் அது பயன்பட வேண்டும் என்ற திருவள்ளம் கொண்டவர் நம்முடைய சுவாமியில் அவர்கள் இதை நமக்கு மீண்டும் பணித்திருக்கிறார். அந்த வகையிலே நாம் சேக்கடாரை நாம் எண்ணுகிறோம். உண்மையிலேயே இந்த சேக்கடாரை பற்றி அதிகமாக சிந்தனை செய்தது நம்முடைய வடார்காடு மாவட்டம் தான். சொன்னால் அது மிகையாகாது. சேக்கடாரத்தில் அவ்வளவு என்ன அருமையான கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை நாம் பலவாறாக எண்ணி பார்க்கலாம். ஒன்றிரண்டு நினைவு கொள்ளலாம். இந்த இறைவன் மீது செலுத்துகின்ற பக்தி என்பது ஏதோ தன்னந்தனியாக போய் செலுத்த வேண்டும் என்று இல்லாமல் அவரவர்கள் தாம் தாம் செய்கின்ற செயல்களோடவே ஒட்டி செய்து அந்த பக்தியை வளர்த்து விடலாம் என்ற ஒரு அரிய சாதனையை சொல்லுவர் நம்முடைய சேக்கடா திருமணம். பக்தின்னு ஞான சம்பந்தர் போல நம்ம ஞானம் பெற்று குளத்தங்களில் இருந்து பெற்றார்கள். நாவுக்கரசு சூழலை பெற்று மாறி பெருமான் திருவருளே வந்தவர்கள். சுந்தரமூர் சுவாமிகள் கையில இருந்து வந்து தர்தார் கொள்ள பெற்று இந்த அருமையான பக்தியை பரப்பினார்கள். இப்படி எல்லாம் பெரியவர்கள் பரப்பின பக்தியை நாம சாதாரண ஒரு குடும்ப நிலையில் இருக்கிற ஒரு இல்லறத்தான் கைப்பற்ற முடியுமா? அதில் ஏதேனும் அது செலுத்தி நம்முடைய வாழ்வில உயர முடியுமா என்று கேட்டால் முடியும் என்ற ஒரு சாதனையை தான் நம்முடைய தெரிவானத்தில முழுக்க முழுக்க பார்த்து. சாதாரணமாக மீன் பிடிப்பவர்களாக இருக்கலாம், விவசாயியா இருக்கலாம், தெரிவித்துறை சேனாபதியாக இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலை இல்லை. வெறும் இல்லத்தில் இருந்து ஒன்று சில தர்மம் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கின்றார் இருக்கலாம். இப்படி குயவராக இருக்கலாம், ஆனால் நல்ல யாழ்ப்பாணராக இருக்கலாம், இன்னைக்கு நினைக்கின்ற தாழ்த்தப்பட்டவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற தொழிலுக்கும் மாறுபடாமல் ஆனா பக்தியை கொள்ள முடியும் என்ற ஒன்றை ரொம்ப அருமையாக அந்த 63 வரலாற்றின் வாயிலாக செய்து கொடுத்தவர் நம்முடைய சேக்கடா பெருமான் தான். அந்த வகையில் தான் நாம் அவர்களை எண்ணி மகிழ வேண்டும். இந்த நாடு எங்கெங்கோ திசை திரும்பாமல் மீண்டும் நல்ல பக்தி நிலையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் பெரிய புராண சிந்தனை நன்றாக வளர வேண்டும் என்று கருதுகிறோம். பெரிய புராணத்தை பற்றி இன்னொரு முறை சில தொடக்கமாக சிலதான் சொல்லிட்டு இருந்தால் அதனால மூன்று சொல்லாமல் ஒரு 2-3 கருத்துக்களை மட்டும் சொல்லி உள்ளே நாம் போகலாம். பெரிய புராணம் அறிவு வயப்பட்டு பாடியது அல்ல, அறிவு நிலையில் மட்டுமே நின்று பாடியதல்ல, இறைவனின் திருவருள் வயப்பட்டு பாடியது. அது மறந்துவிடக்கூடாது. உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்து நடராஜ பெருமானுடைய திருவருளையே தன் உள்ளத்தில் தாங்கி பாடப்பட்ட அருமையான. எனவே இது அறிவு நெறிப்பட்டதல்ல, அருள் நெறிப்பட்டது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ளும். இது மிக முக்கியமான அமைப்பு ஒன்று. இரண்டாவது, இந்த நூலுக்கு மற்ற எல்லா பெருங்காப்பியங்களுக்கும் மூல நூல் வடமொழி நூலாக இருக்கு. சிலப்பதிகாரம் மணிமேகலை தவிர மற்ற எல்லாம் மூல நூல் வடமொழி நூல் தான். ஆனால் இந்த ஒரு அருமையான காப்பியத்திற்குத்தான் மூல நூலும் வழிநூலும் வெறிநூலுமாக இருக்கின்ற மூன்றுமே அருமையான தமிழ் நூல்கள். வேற எதற்கும் இல்லை. கம்பருக்கும் வால்மீகம் உண்டு, அவருக்கும் வியாசர் பாரதம் உண்டு. மற்ற சிந்தாமணி போன்றவற்றெல்லாம் முன்ன பழைய வரலாறு தான் சொல்லப்படுது. சிலப்பதிகார மணிமேகலை தவறி போய் நல்ல அருமையான தனித்தமிழ் முதல்நூலாக அமைந்தன. அதை விட்டால் அடுத்த சந்திப்பு நம்முடைய பெரிய புராணம் தான். ஆனா அந்த பெரிய புராண சந்திப்பு கூட இன்னொரு விதத்துல என்ன, நான் சொன்ன மாதிரி இதற்கு தொகையாக இருக்கிற நூல், வகையாக இருக்கிற நூல், விரியாக எண்ணுகிற நூல், இந்த மூன்றும் தமிழாக இருக்கிற அமைப்பு. அல்லாமல் இந்த தொகை வகை விரி என்ற ஒரு பாங்கில எந்த பெருங்காப்பியும் இல்லவும் இல்லை. இது தவிர தொகை திருத்தொண்ட தொகை, வகை நம்பியாண்டா நம்பிகள் திருவந்தாதி, விரி இந்த நூலாக இருப்பதற்கு இந்த பாங்கில ஒரு காப்பியம் வேற எதுவுமே இல்லை. இந்த ஒரு காப்பியம் தான். ஆகவே அருள் வயப்பட்ட நூல், தொகை வகை விரி என்ற ஒரு அருமையான வரம்பிற்கு உட்பட்ட நூல், எல்லாம் தமிழாக இருக்கிற நூல் அந்த நூலாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான காப்பியம் உடைய பெரியவரான காப்பியம். அது மட்டுமல்ல, பிறர் பிறருக்கு கிடைத்ததெல்லாம் ஒருவருடைய வரலாறு தான், ஒருவருடைய வரலாறு தான். இப்ப ராமாயணம் முழுதும் பார்த்தால் இராமனை பற்றி சிந்தனை பார்க்கலாம். ஆனாலும் இராமனை பற்றி சேர்ந்த அந்த குடும்பத்துல இடையில வாலி குடும்பம், அடுத்தாற் போல இருக்கிற கங்கை வேடன் குடும்பம், அடுத்து ராவணம் என்று வருகிறோம். ஆனாலும் ஒருவரை பற்றிய வரலாறு தான். பாரதம் அதே போல அண்ணன் தம்பி வரலாறு, சிந்தாமணி அப்படியே அதே போல ஜீவனை பற்றிய வரலாறு, மணிமேகலை ஒரு பெண்பாலை பற்றிய வரலாறு, அப்புறம் அதே போல சிலம்பு ஒரு குடும்பம் அல்லவா, அதுல தலைமையாக இருக்கிற கன்னியை பற்றிய வரலாறு, இப்படியாக வந்து விட்டது. ஆனால் பெரிய புராணம் ஒன்றில் தான் 63 பேருடைய வரலாறு அறிய வாய்ப்பு. ஒரே காப்பியத்துல 63 வரலாற்றை, இன்னும் சொல்ல போனால் 9 தோழியா இருக்கிறார்கள், அவருடைய வரலாற்றை எல்லாம் நீள அறிவதற்கு ஒரு அரிய காப்பியம் ஒன்று இருக்குமானால் அது பெரிய புராணம் ஒன்றுதான் என்பதை நாம் எண்ணி சொல்லலாம். இப்படி எல்லாம் அதனுடைய பெருமைகளை நாம் எண்ணி பார்க்கலாம். அந்த பெருமைகள் பலவற்றிலே ஒன்றிரண்டு இப்பொழுது நினைவு கூர்ந்து நாம் இந்த உள்ளே நூலுக்குள் செல்ல வேண்டுமானதுனால நாம் உள்ளே செல்கிறோம். இன்றைய அருமையான நாள் சித்திரை நாளிலே நிறைமதி நாள். இன்றைக்கு நிறைமதி இருக்கிறது, இப்ப வரைக்கும் இருக்குது. நேற்றே தொடங்கினாலும் கூட இப்பொழுது வரையிலும் நிறைமதி இருக்கிறது. இந்த நிறைமதி நாளிலே தமிழர்கள் நல்ல அருமையான செயல்கள் எல்லாம் தொடங்கியவர்கள். அதுபோல நமக்கு இந்த அருமை வாய்ப்பு கிடைத்தது குருமூர்த்தியுடைய அந்த ஆசையினாலே. அதை நாம் எண்ணி இப்பொழுது நாம் கடவுள் வாழ்த்து என்ற பகுதிக்கு செல்கிறோம். இப்பொழுது முதல் அருமையான திருப்பாடல், எல்லோருக்கும் தெரிந்த திருப்பாடல், அது தொடங்குகின்ற பொழுதே அருமையாக உலகலாம் என்று தொடங்கிய ஒரு திருப்பாடல். அது நடராஜ பெருமான் கூத்த பெருமானை பற்றிய அரிய பாடலாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலைகள் ஜோதியன், அம்பலத்து ஆடுவான், மத சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று சொல்லுங்க. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், இந்த உலகலாம்ங்கிற அருமையான தொடர் பெருமானாலே எடுத்து கொடுக்கப்பட்டது. அதுதான் அவருக்கு மூல சொத்து. ஆதலால் இந்த உலகலாம் என்ற தொடரை இடையிடையே பல்வேறு இடங்களிலும் அதை வைத்து நிறைவாக அந்த காப்பியம் நிறைவு பெறுகின்ற பொழுது என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வாண்புகள் என்றதெங்கும் நிலவி உலகலாம் என்று முடித்திருக்கார். இதெல்லாம் அந்த அந்த ஒரு நெறியான அமைப்பு. அதான் அருளியல் வயப்பட்டனுக்கு பெருமான் கொடுத்த அந்த மூல சொத்தாக இருக்கிற உலகலாம் என்பதை முதலில் வைத்து தொடங்கி இடையிடையேயும் அந்த சொற்களை அங்கெல்லாம் ஆங்காங்கு இழைத்து வைத்து நிறைவாகவும் பெருமானுடைய திருவுருளை சிந்திப்பது போல உலகலாம் என்று நிறைவுபடுத்தியிருக்கிற காப்பி என்னுடைய அருமையான பெரியவரான காப்பி. அதுல கூட்ட பெருமானை செய்கிறார். இன்னொரு அமைப்பு, எல்லாரும் விநாயக பெருமானை வைத்து தொடங்கி செய்வார். பிற்கால அமைப்பில் வருகின்ற பொழுது விநாயக பெருமானை வைத்து தொடங்குவார். ஆனால் நம்முடைய சேக்கடா பெருமான் நடராஜ பெருமானை வைத்து தொடங்குவார்.

அது நம்முடைய நால்வர்கள் கொண்ட அருமையான நெறி. அது சிவபெருமான் தான் பரம்பரும், மற்ற அவர் அவருக்கு அடங்கியவர்கள் தான் மற்ற விநாயகரோ அல்லது கணபதியோ அம்மையோ மற்ற யாருமோ. அந்த அருமைப்பாட்டை நினைவு கொண்ட நம்முடைய சேக்கலா பெருமானும் அதோடு அந்த சொல்லை எடுத்துக் கொடுத்த பெருமான் நடராஜ பெருமான் ஆதலாலும் நன்றி உணர்வும் சேர மரபு நிலையும் பெறலாது அமைய இந்த அருமையான அமைப்பை உலகலாம் என்று தொடங்க. எடுத்தளிப்பிலேயே ரொம்ப அருமையான கருத்து. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் எங்கள் பெருமான் சில்லையிலே இருப்பவன். மனதால் அணைத்துக் கொள்வோம். இப்ப சில்லை பெருமானி மனதாலே பொழுது மணியம் இப்பொழுதுதான் அணியமா எல்லாரும் அங்க வந்து கொடுமி மணி என்ன இப்பொழுது ஆறு. ஆமா சரியா ஆறு. இந்த நேரத்துல எல்லாம் திறந்து திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் என்றது போல திறந்து திரண்டு அந்த பெருமான் முன்னிலை நிற்பார். ஆறு அடித்து ஆறு ஐந்து ஆறு பத்துன்னு அருமையாக அந்த மாலை நேர வழிபாடு தொடங்கும். சாயரட்சின்னு சொல்லுமே அந்த வழிபாட்டு நிறைவிலே ஓதாமூர்த்திகள் பஞ்சபிராணமும் பாடுவார்கள். பாடி மீண்டும் தீபாரதனை காட்டி திருநீர் வழங்குவார்கள். இது ஆறுல இருந்து ஆறு நாற்பது ஏழுக்குள்ள நிறைவுபடும். இப்ப அந்த அருமையான நேரம் நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் பின்னால் நாம் பார்ப்போம். காலந்தோறும் வழிபாடு செய்து என்று சொல்கிறார்கள். ஒரு ஊருக்கு சென்றால் ஏதோ ஒருவேளை மட்டும் பெருமான வழிபாடு செய்வதில்லை, காலந்தோறும் வழிபாடு செய்து. அப்படியானா விடியற் காலத்துல அந்த திருப்பள்ளி அடிச்சு இரண்டாம் காலமாக இருக்கிற ஒன்பது மணி ஒரு வழிபாடு, மீண்டும் பனிரெண்டு மணியா இருக்கிற உச்சிக்கால வழிபாடு, மாலை ஆறு மணியாக இருக்கிற அல்லவா மாலை நேர வழிபாடு, இதில் இரண்டாம் காலமாக இருக்கிற எட்டு மணி வழிபாடு, இதில் நாம் அர்த்தயாம வழிபாடு என்று சொல்கின்ற ஒன்பது மணி வழிபாடு, இப்படி காலந்தோறும் வழிபட்டு என்றெல்லாம் பல பேர் குறிப்பிடுது. யாரு நாவுக்கரசர் ஞானசம்பந்தரெல்லாம். எனவே ஒரு ஊர்ல இருந்தா ஆறு காலமும் வழிபாடு செய்யும். ஆகவே நாம் இன்று பெரியவான தொடங்குகின்ற பொழுது மாலைக்கால வழிபாட்டை பூசலார் போல அகத்தை நினைந்து இப்பொழுது நேயர்களை கூத்த பெருமானுடைய திருமணிலையில் நாம் காண்கிறோம். எல்லோருடைய நோக்கமும் ரொம்ப அருமையாக கூத்த பெருமானையே நோக்கி கொண்டிருக்கிறது. அருமையாக ஓதாமூர்த்திகள் இந்த பாடலை பாடுகிறார்கள். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அந்த பெருமானுடைய நடனம் இருக்கல்லவா ரொம்ப அருமையான நடனம். இடது காலை தூக்கியது, வலது கையை ரொம்ப அருமையாக என்று வந்தா என்றும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு உடையது ஒரு கை இப்படி காட்டும். காரணம் என்ன? தூக்கிய திருவடிதான் அவனுடைய நீ உயிர் சென்றடைகின்ற இடம், தஞ்சமா தஞ்சம்பூதற்குரிய இடம் என்று காட்டி நிற்கின்ற கரம். இப்படிப்பட்ட அருமையான மீன் குளித்த புருவம் கொவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு பனித்த தடை பவளம்போல் மேனியில் பால்வன் நீரு இனித்த முடைய எடுத்தவர் பாலம் இவற்றை காணப்பெறுகிறோம். அந்த உருவம் எப்படிப்பட்ட வடிவம்? உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இந்த உலகெல்லாம் என்று சொன்னார். இங்கே உலகலாம் என்று சொன்னாலும் உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் என்பது சொன்னோம். ஆமா, உலகம் என்பது இடத்தை குறிக்குது. இடத்துல இருக்கிற உயிர்களாகிய ஆன்மாக்களாகிய நாம். ஏன்னா உலகம் ஜடப்பொருள், அது அறிவற்றது, அது உணரவோ ஓதவோ ரெண்டும் தெரியாது. அதனால இங்க உலக எந்தாரேனும் உலகில் உள்ள உயிர்களை குறிக்கின்றன. அப்ப உலகில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். உணர்ந்து ஓதல்னர், உணர்தல் உணர்தல்னா எதனுடைய தொழில்? மனத்தினுடைய தொழில். ஓதுதல் எதனுடைய தொழில்? வாயினுடைய தொழில். அப்ப மனத்தினால் உணர்ந்தும் வாயினால் ஓதியும் ரெண்டும் சொல்லுவதற்கு அருமையானவன். அப்போ வாயினாலும் அவனுடைய புகழை முழுமையாக சொல்லிவிட முடியாது, மனதினாலும் நினைந்து அவனுடைய புகழை முழுமையாக நினைந்து விட முடியாது. இது அப்படியே ஒரு சுருக்கமா சொல்லணும்னு சொன்ன மணிவாசர் சொல்லுவார். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி என்று சொல்லு. மாற்றம்னா சொல்லு, மனம்னா தெரியும். இந்த இரண்டிற்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற பெருமானி. அதான் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இது பெரியவரான தொடர். இது அப்படியே திருமறை தொடராக விளக்கம் தர வேண்டும் என்றால், திருவாசக தொடராக விளக்கம் தர வேண்டும் என்றால், மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி என்பது பொருள். அப்ப சொல்லுக்கோ மனதிற்கோ அப்பாற்பட்டிருக்கின்ற பெருமான். காரணம் என்ன என்று கேட்டா, உயிர்கள் குறைவுடைய உயிர். அது ஒவ்வொன்றா சொல்ல சொல்லதான் தெரிந்து கொள்ளுமே தவிர முழுமையா தெரியாது. சொன்னதையும் மறக்கும், சொன்னதையும் ஒன்றை ஒன்றாக கருதும். இப்படிப்பட்ட குறைபாடுதான் உயிருக்கு உண்டு. இப்படிப்பட்ட குறைபாடுடைய உயிர் நிறைவாக குறைவிலா நிறைவே கோதிலா அமுதி என்று சொல்லுகின்ற பெருமானி முழுமையாக மனதில் நினையவோ முழுமையாக வாயில் ஓதவோ முடியுமோ? முடியாது. ஆதலால் தான் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், அதற்கு இயலாதவன், அப்பாற்பட்டவன் என்று ஐயா நீங்க சொல்லும் போதே அவன் நம் மனதினாலும் சொல்லினாலும் எட்ட முடியாதுன்னு சொல்றீங்களே, அவனை பக்தி பண்ணுங்கிறீங்களே, மனதுக்கும் வாய்க்கும் எட்ட முடியாத பரம்பொருளை எப்படி பக்தி செய்ய முடியுங்களா? இது நம்முடைய சிறுமை நோக்கியது. நமக்கு இருக்கிற தகுதி என்னதுதான் என்று சொல்வது. ஆனா நமக்கு இந்த தகுதி இருந்தாலும் கூட அவன்

0: எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னா,
1: நில ஊலாவிய நீர்மலிவேணியன்.
0: நம்முடைய முயற்சினாலே, நம்முடைய அறிவினாலே, நம்முடைய தகுதியினாலே சொல்லவோ நினைக்கவோ முடியாது, அது அவனுடைய தகுதி. ஆனாலும் அவனுடைய கருணை எப்படிப்பட்டது தெரியுமா?
1: நிலவு ஊலாவிய நீர்மலிவேணியன்.
0: அவனுடைய கருணை ரொம்ப எளிமையான கருணை. மாமன் மருகனுக்குள்ள தகராறு, அதுல மாமா ரொம்ப தவ வலிமை உடையவன், மருகன் தவ வலிமை கொஞ்சம் குறைவானவன். அதனால நீ போய் நீ உன்னுடைய உருவம் ஒழிஞ்சு போக்குறதுன்னு சொல்லிவிட்டான். பொண்ணை கொடுத்துட்டு மாப்பிள்ளை எப்படி தவிக்கப்பட்டான். மாப்பிள்ளையா இருக்கிற சந்திரன் என்ன பண்ணார்? இங்க ஓடி அங்க ஓடி அங்க ஓடி கூடி பார்த்தான், எங்க அவனுக்கு புகலிடம் கிடைக்கல. சிவபெருமான் காலையே விழுந்துருவோம் நேரா போனான். என்ன ராஜா அப்படின்னார். இது மாதிரி மாமா தவிச்சுட்டார், வாப்பா வா எடுத்துட்டு கடையில வச்சுக்கிட்டேன், இனி உனக்கு அழிவில்லை. ஆனால் அவன் தவத்துக்கு உனக்கு வலிமை கொடுக்கணும். அதனால நீ என்னை அடைந்ததுனால நீ உன்னுடைய உருவம் அழியாது, ஆனா அவங்களுக்கு ஒரு தவத்தை வலிமை இருக்கிறதுனால நீ 15 நாள் வளர, 15 நாள் தேய அப்படி கொடுங்க. அந்த நிலவை வைத்திருக்கிற பெருமானம். அப்போ இந்த உயிர்களால் தன்னுடைய அறிவினால் உணரவோ ஓதவோ அவனால் முடியாவிட்டாலும் அவனுடைய கருணை மிக எளிவந்த கருணை. அந்த நிலவு எப்படி இருக்குது? நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நிலவு கூட எப்படி தலையில சிலையில இருந்துக்கோ, சிலையில இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்ல உடனே சரினு கை கட்டி வாய் மூடிட்டு அப்படியே பொறுப்புன்னு உட்காந்துருக்க வேண்டியதில்லை. ஆமா, நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி அடுத்த வீட்டுல இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஐயா இது உங்க வீடு மாதிரி பழகலாம் என்று சொன்னா கூட நமக்கு ஒரு கூச்சம் தான் இருக்கும் சரிங்களா? கூச்சம் இருக்கணும், இருக்கணும்னா இருக்க வேணும் என்னதான் இருந்தாலும். ஆனா அது போல இவர் வந்து நிலவை எடுத்து தள்ள வச்ச உடனே அது அப்படியே சடை, அதெல்லாம் பெரியவங்க அது சடை, அதுவும் தலையில வச்சிருக்கிறாங்க, ரொம்ப பதிவுசா இருக்கணும் வேண்டியதுல. நீ பாட்டு விசுவாசிக்கிறீங்களா ராஜா அப்படின்னா, நிலவு உலாவிய, நிலவு தங்கி அல்ல, நிலவு வதிந்த அல்ல, நிலவு இருக்கின்ற அல்ல, நிலவு அமர்ந்த அல்ல, நிலவு உலாவிய. இது போடுப்ப நீ யா இருக்கலாம். அதனால அது அப்படியே உலாவுதான். அது மட்டுமா, கங்கையில் இருக்கிறது தலையில் இருக்கிறது இன்னொரு பொருளும் இருக்கு. நீர்மலிவேணியன். பொதுவா நீர் சொன்னாலும் இது பைப்படி நீர் அல்ல, கிணத்து நீர் அல்ல, கங்கைன்னு பேர். ஏன்னா திரு பெருமானுடைய தலையில் இருப்பது இந்த பைப்பு தண்ணியோ அல்லது ஆத் தண்ணியோ அல்ல, பெருகி வருகிற கங்கை. அந்த பெருகி வருகிற கங்கையை தாங்கியவன் நீர்மலிவேணியன். கங்கை தாங்கியவன் அது எதுக்கு சொன்னார்? ரெண்டு பொருள் சொன்னார். ஒன்று கங்கை தலையில் இருக்கிறது என்ன சிறப்புனா, ஒன்று ஒரு சிறப்பு நிலவு உலாவுகிறது, இன்னொரு சிறப்பு கடல் தங்கி இருக்கிறது. ஏன் கடல் தங்கி இருக்குது? கங்கைக்கு வேற இடம் இல்லையே. நம்ம கிட்ட வந்து மேட்டூர் டேம்ல தங்கலாமே, 120 அடி வச்சிருக்கிறோம், நம்ம தண்ணியும் இல்லை எக்கடையும் கொடுக்கல, இங்க வந்து தங்கி விடலாம், மேட்டூர் டேம்ல தங்கி விடலாம். ஏன் போய் அங்க தங்கிச்சு? மேட்டூர் டேம்லாம் இப்ப கட்டது ரெண்டாவது மேட்டூர் டேம்லாம், அது அதனுடைய பெருக்கெடுத்து வந்த இதெல்லாம் தாங்காது, இந்த 120 தான் தாங்க, மிக பெருக்கெடுது. அதே மணிவாசகர் தான் ரொம்ப அருமையா பண்ணார். ஒரு பக்கத்துல இலக்கிய சுவையோட, இன்னொரு பக்கத்துல அதனுடைய கருத்தாளம் தெரிவதற்காக, கருத்தாளம் தெரிவதற்காக. ஒருவேல ரெண்டு மாங்கா அன்னை கூட சொன்னேன். மலை மகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தீ. ஒருத்தர் ரொம்ப கோபம், இந்த மற்றொரு தீன்னு சொன்னது கேள்வி கேட்டு, அது வேடிக்கையா சொன்னாரு, வேடிக்கா சொன்னாரு. மலை மகளை ஒரு பாகம் பைத்தலுமே மற்றொரு தீ. ஒரு பக்கத்துல அந்த பெண்ணை உமையுமைக்கு இடம் கொடுத்தாராம், இடம் கொடுத்த இழப்பு கட்ட கொடுத்ததுனால இந்த கங்கை என்ன பண்ணாலாம், மற்றொரு தீ பல முகத்தால் அவன் தலையில் பாயும் அது எண்ணேடி. கோவம் பொத்துட்டு வந்துட்டுதான், என்ன ஒரு பெண்ணுக்கு வந்து பெருமான ஒரு பக்கத்துல இடப்பக்கத்தை கொடுத்துட்டாரு என்று சொல்லிட்டு அப்படியே ரொம்ப வேகமா வந்து தலையில பாஞ்சுதான். தல முகத்தால் அவன் தலையில் பாயும் அது எண்ணேடி. தலமுகம் என்பது ஒன்று பொறாமையினாலே, ஒருத்தி பாரு இடம் கொடுத்துட்டார் அவரு, அது ஒரு பக்கத்துல என்று நாம அவன் தலையிலேயே போய் உட்காருவோம் என்று பொறாமை என்ற ஒரு பொருள். இன்னொன்று தல முகத்தால் அவன் தலையில் ஜலம் தண்ணி, தண்ணியா தலையில பாஞ்சுதான். கங்கை பெண் எந்த வடிவில் இருக்கிறா? தண்ணி வடிவில் தானே இருக்கிறா. அதனால தல முகத்தால் அவன் தலையில் பாயும் அது எண்ணேடி. பாய்தல் ரெண்டு பொருள், என்ன ஒரு பொருள் பாய்தல்னா ரொம்ப வேகமா வருதல், இன்னொன்னு என்னடா அவனை பாயற, அது ஒளிகேத்துற பாயறன்னா கோவிக்கிறேன்னு அர்த்தம். திருவாசகத்துல இப்படியும் பாட்டு உண்டு, இப்படியும் பாட்டு உண்டு. தல முகத்தால் அவன் தலையில் பாயும் அது எண்ணேடி. என்னடி அப்படின்னு ஒரு பெண்ணு கேட்கிறான், பின்னால் இருக்கிற ரெண்டு அடியும் இன்னொரு பெண்ணு பதில் சொல்றான். அது யாரு ஊமையா இருந்த பெண் பதில் சொன்னதாக சொல்வது உண்டு. ஏழை நாட்டிலிருந்து பௌத்த சமயத்தை சார்ந்த ஒரு பெண் எங்கேயுமே ஊமையை எங்க பெற முடியாமினாலே சில்லைக்கு வந்து இருக்க அப்பொழுது மணிவாசகர் வர பெருமானுடைய காலில் விழுந்து இந்த பெண்ணு பேசவே மாட்டேங்குது, சுவாமி உங்க அருள் காட்டும்னு சொன்ன உடனே முன்னிரண்டடியை இது மாதிரி அதுகிட்ட பெண்ணிட்ட வினாவா கேட்க பின்னிரண்டடி அந்த ஊமை நீங்கிய பெண்ணாக இருந்து பேசியது என்று நாம் வரலாறு சொல்றேன். ஆகவே இப்ப அந்த பெண் பதில் சொல்றேன்.
1: தல முகத்தால் அவன் தலையில் பாய்ந்திரலேல் தரணி எல்லாம்
0: என்று அந்த மாதிரி அந்த கங்கை மட்டும் இந்த எங்க பெருமான் சடையை தவிர வேற எங்க பாய்ஞ்சிருந்தாலும் சரி எங்க பாய்ஞ்சாலும்
1: தில முகத்தால் ஊக பாய்ந்து பெருங்கேடாம் தாழலோ.
0: இந்த நாட்டுல இப்ப அந்த கங்கை பாய்ஞ்சிருந்து சொன்னா இந்த நாடு முழுதும் அப்படியே பிரளயமா போடும் வெள்ளக்காடா போடும் என்று சொல்லி எல்லாம் சுவைச்சார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா நாட்டினுடைய பொதுநலம் கெடாதவாறு கங்கையை தலையில் தாங்கினார். நாட்டிலே இருக்கிற ஒரு குடும்பத்தில இருக்கிற சிறு தகராறு அதுல வந்து நலத்தை காப்பதற்காக பெரிய வைத்தார். அப்ப பெருமான் எப்படி காக்கிறார் நாட்டைனா, ஒவ்வொரு வீட்டில தனிநபரையும் காக்கிறார், உலகமாக இருக்கிற பொதுமையும் காக்கிறார். அப்ப அவருடைய கவனம் என்ன, ரெண்டு முகத்தில் இருக்கிறது. ஒன்று தனிநபர்களிடம் இருக்கிறது, உலகம் எல்லா உயிரிலும் ஒரே சேரும் 84,000 யோனி வேதங்கள் எல்லாம் காக்கிறல் நீங்க இருக்கிறது. இத சாதாரண ஆசிரியருக்கு வீட்டில சொல்லிக் கொடுப்பான். ஆசிரியர் பாடம் நடத்துகின்ற பொழுது அவருடைய வகுப்பில் கவனம் எப்படி இருக்க வேண்டும், பொது கவனம் சிறப்பு கவனம்னு சொல்லுவாங்க. பொது கவனம்னு அந்த 50 பேரும் நம்ம கவனிக்கிறானா, ஆனந்த விட கல்வியை உள்ள வச்சு படிக்காம அல்லது வேற ஏதாவது பேசிட்டு இருக்காமே என்று பொது கவனமும் வேணும், ஒவ்வொரு தனிநபருடைய கவனமும் வேணும். 35 பேர் கவனிச்சுட்டு இருப்பான் அல்லது 39 பேர் கவனிச்சிருப்பான், ஒருத்தர் தூங்கி கவனிச்சுட்டு இருக்கான். இவன் பாட்டு நடத்திட்டு இருக்க கூடாது, நடத்த ஆசிரியர் நல்லன்னு அர்த்தம். சிவசிவ கேள் வாங்கலாம், அதெல்லாம் வாங்கலாம், அப்படி தகுதியில ஆசிரியர் நல்ல அர்த்தம், ஒரு பயோட தூங்க கூடாது. அப்ப ஆசிரியர் வகுப்பறையில கவனிக்கும் போது என்ன செய்யணும், தனிநபர் ஒவ்வொரு தனிநபர் கவனமும் இருக்கணும், பொதுவான வகுப்பு கவனமும் இருக்க வேண்டும். இது ஒரு வீட்டில ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் என்றால் அகில உலகத்தையும் காக்கின்ற எங்கள் பெருமானுக்கு இருக்காதா? எனவே தனிநபர் கவனமாக நில உலாவுதலும் பொதுநலம் இந்த உலகம் எல்லாம் பொதுமையாக இருக்கிற கவனமாக அந்த கங்கையை தாங்குதலுமாக நில உலாவிய நிலவும் உலாவுகிறது, நீரும் தங்கியிருக்கிற கருவுடைய அவ்வளவு வெளிவந்த கருணை. ஆகவே நம்மால் அவனை உணர முடியாவிட்டாலும் அவன் கருணையினால் நாம் அவன் மேல் பக்தி செய்யலாம்.
1: அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி
0: என்றாரே, வணங்க முடியும் பக்தி செய்ய முடியும். இப்படி எல்லாம் இருக்கிறவன் யார்,
1: அலையில் ஜோதியன்.
0: அலையில் ஜோதியன், ஜோதின ஒளி, அலையில் ஜோதியன் அளவற்ற ஒளிப்படம்பாக இருப்பான். இந்த அளவற்ற ஒளி என்னன்னு என்று நீங்காது இருக்கிற ஒளி, எந்த ஒன்றினாலும் அணையாத ஒளி, அதான் அந்த அலைகள் ஜோதியன் என்று சொல்லுவது. நம்முடைய மணிவாசகர்
1: மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரி.
0: மாசற்ற ஜோதி, கொஞ்சம் கூட கருப்பு கருப்பு இருக்கிற மாதிரி என்ன குறைஞ்சோ அல்லது திரி போயிதுனோ அல்லது காற்றினாலேயோ இல்லாது.
1: மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரி என்பார்,
0: அதான் அலைகள் ஜோதியன். சுவாமி இப்படி எல்லாம் இருக்கிறவங்க எங்க இருப்பார்னார், பாக்கணும்னா நீ போய் முன்னாள் இருந்து முன்னாள் இருக்கிற அந்த பிஏகிட்ட கடிதம் கொடுத்து இது உள்ள போய் சேர்ந்து அப்படி எல்லாம் பார்க்க வேண்டியதுலப்பா. மனுஷன் எப்பவும் வெளியிலேயே நின்று இருப்பானர்.
1: அம்பாலத்தாடுவான்
0: ஊர் பொதுவில் அம்பாடு ஆடிட்டு இருப்பானர். அப்ப யாரும் பார்க்கலாம், யாரும் பார்க்கலாம், எப்பவும் பார்க்கலாம், எப்பவும் பார்க்கலாம், எப்பவுமே பார்த்துட்டு இருக்கலாம் சாமினா, எப்பவுமே பார்க்கலாம். யாரு, ஒரு அம்மா கேட்டுக்கிட்டாங்க,
1: அறவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்ற
0: பெருமானி நீ ஆடிட்டே இருக்கணும், நான் உன் திருவடிக்கையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். சரிப்பா பாத்துக்கிட்டு அதுக்கெல்லாம் ஒண்ணு தடையே கிடையாது.
1: ஆமா ராத்திரில ஆடுவாரே, ராத்திரிலையும் ஆடுவார், நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் மாதனி.
0: இரவு பகலா ஆடுவான், இரவு பகலா பாத்துக்கணும். எங்கே ஒரு அறைக்குள்ள போய் அவனை பாக்குறது ரொம்ப நாள் ரெண்டு நாள் நாலு நாள் காத்துட்டு வேண்டியல.
1: அம்பலத்தாடுவான்,
0: எல்லாம் ஊர் சபை வெளியில இருக்கிற எல்லாம் அம்பலத்துக்கு வந்துட்டுன்னு சொல்லணும்ல, வெளிப்படையாக இருந்து வெளிச்சபையில ஆடுவான்.
1: அப்போ உயிர்களால் அவனை முழுமையாக அறிதலோ வாழ்த்துதலோ எலாவிட்டாலும் அவன் தன் கருணையினால் எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்வான் என்பது தோன்ற நில உலாவிய என்றும் நீர்மலிவேணியன் என்றும் சொல்லி அவனை அறிவதற்கு வேறு இடமெல்லாம் போய் தேட வேண்டாம் இல்ல, அம்பலத்தில் ஆடுவான். அப்படியானால் அவனுடைய திருவடியை நாம் அனைவரும் வாழ்த்துவோம். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம்,
0: அவனுடைய அருமையான மலர் சிலம்படி, மலரடி சிலம்படி அப்படி சொல்லுவோம். மலரடினா அப்படியே மலர் போன்று இருக்கிறடி,
1: மலர் அடிங்கிறது வெளித்தொகையா வைத்துக் கொண்டோம்னா மலர்ந்த அடி, மலர்கின்ற அடி, இனி மலரும் அடினர். அது என்ன, உலகத்தில் இருக்கிற பூக்கள்லாம் ஒரு தரம் மலர்ந்தா மலர்ந்ததுதான். ஆனா இந்த பூ அப்படி இல்லை, ஒவ்வொரு அன்பருடைய உள்ளத்திலும் மலர்ந்த அடி, மலர்ந்து கொண்டிருக்கிற அடி, இனி மலர இருக்கின்ற அடி. ஆமா, ஏழாம் நூற்றாள் ஞானசம்பந்தர் உள்ளத்திலையும் மலர்ந்திருந்தது, அதுக்கு முன்ன காரைக்காலம் யார் உள்ளத்திலும் மலர்ந்திருந்தது, அதுக்கு முன்ன நக்கீர இடத்துலயும் இருந்தது, இப்ப நம்ம இருக்கிற அன்பர் இடத்துலயும் கொஞ்சம் பக்குவம் ஒண்ணு வந்ததுன்னு சொன்னா நம்மளுடைய மனதிலையும் வரும். ஆகவே மலர்ந்த அடி, மலர்கின்ற அடி, இனியும் மலர்ந்து கொண்டே இருக்க முடியாது. அந்த கால என்ன போட்டிருப்பாரு, சிலம்படி, சிலம்பு கணியர்களில் ஒலித்து அருமையான ஓசை, இனிய ஓசை சொல்லுவாங்க. அப்ப மலர்ந்தும் இருக்கும், இனிய ஓசையும் கூடியதா இருக்கும். அது என்ன பண்ண திருவடி, வாழ்த்தி வணங்குவாம், வாழ்த்தவும் வேண்டும் வணங்கவும் வேண்டும். சிவபுராணத்துல ரொம்ப அருமையாக வாழ்த்தல் வணங்கல் ஆகிய இரண்டையும் சிவபுராணத்துல சொல்லி காட்டினார். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. இது வாழ்க வாழ்க என்று சொல்லி, இடையில வெல்க வெல்க என்று சொல்லி, நெறிவில ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் தேவடி போற்றி, அது வணங்குதல். எனவே வாழ்த்தி வணங்குவா, வாழ்த்தவும் வேண்டும் வணங்கவும் வேண்டும். வாழ்த்துதல் வாயின் தொழில், வணங்குதல் உடம்பின் தொழில், உடம்பின் தொழில். இப்ப வாழ்த்துவது எவ்வளவு இன்றிமையாதோ அது போல வணங்குதலும் வேண்டும். திருவள்ளுவர் ரொம்ப அருமையாக இடர் வாழ்த்துல நினைக்கவும் வேண்டும், வாழ்த்தவும் வேண்டும், வணங்கவும் வேண்டும். மூன்று மலைமிசை ஏகினான், மானடி சேர்ந்தார், நிலைமிசையை நீடு வாழ்வார். தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றறிவு. அறவாழி அந்தனும் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாடி நீந்தல் அறிவு. இதெல்லாம் இந்த சேர்தல் சேர்தல் என்ன பொருள்னு கேட்டா இடைவிடாது நினைவதுன்னு. பரிமையாளர் தான் அந்த உரை எழுதினர், சேர்தல் இடைவிடாது நினைதல். இப்ப சேர்தல் சேர்தல்னு போய் சேரதல்ல, ஏன்னா அவனுடைய திருவடியில அந்த ஆன்மா எப்படி போய் சேரும், அது முக்கிய நிலையில சேரணும். இப்ப சேருமா, சேர முடியாது. மேலும் சேர்ந்துட்டா வாழ்த்த முடியுமா, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்னா சேர்ந்து விட்டால் அப்புறம் எப்படி நிலைமிசை நீடு வாழ்வார். அப்ப சேர்தல் என்பதற்கு என்ன பொருள், நினைதல் என்ற ஒரு எழுதி. இடைவிடாதவன் திருவடி நினைத்துக் கொண்டிருந்தால் நீடு வாழ்வார். இடைவிடாது தனக்குமையில்லாதான் தாளின் நினைத்துக் கொண்டிருந்தால் மனக்கவலை மாறிவிடும். அறவாழி அந்தனாக இருக்கிறவனுடைய திருவடியை நினைந்து கொண்டே இருந்தால் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாடி நீந்தது. சேர்தல் இடைவிடாது நினைத்தல் என்ற ஒரு, அது தவிர வேற உரை அல்ல, உரை உரையாகாது. அப்போ இடைவிடாது நினைக்கணும், சொல்லணும். எப்படின்னாரு, இருள் சேர் இருவிலையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அவனுடைய பொருளை புரியணுமா, புரிதல் என்பது என்ன, சொல்லுதல் அர்த்தம். எப்ப சொல்றது என்ன, எப்பொழுதும் சொல்லுதல், புரிதல்னா சொல்லுதல் போகாத, எப்பொழுதும் சொல்லுதல். ஏன், இராப்பகலாய் பேசும் போது எப்போது, திருவாசகம் பெருமானுடைய புகழை இராப்பகலா பேசும் அர்த்தம். அங்க நீங்க அதுக்கான ஒரு இடத்துல தானம் தவறனும் தங்காங்க போது தங்காங்கிறாரு, நீங்கும் சொல்றாரு, நீங்க சேர்தல் எங்கேயுமே இது அர்த்தம் இல்ல, இந்த இடத்தில் சேர்தல் இடைவிடாது நினைத்தல் அப்படி, அதனால சேர்தல். ஆகவே எப்பொழுதும் சொல்லுதல். அதனால இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ்ந்தார் மாட்டு. அப்ப புகழ்தல் சொல்லுதல், அப்போ மனதால் நினைத்தல், வாயால் சொல்லுதல், உடம்பால் வணங்குதல். எங்க என்ன, அறவாடி அந்தனன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லது இல்ல இல்ல, கோடில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை, வணங்காத்தலை வணங்க வேணும்னு. அவனுடைய திருவடியை வணங்கலேன்னு சொன்ன என்னன்னு, உன் காது கேட்கலேன்னு சொன்ன செவிடுன்னு அர்த்தம், கண்ணு பார்க்கலன்னு சொன்ன குருடுன்னு அர்த்தம், தலை வணங்கலேன்னு அர்த்தம் முண்டம்னு அர்த்தம். போடான சொல்லப்படாதுங்கிறதுக்கா, அது கோடில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை, அவ்வளவு. என்ன அர்த்தம், காது கேட்கலன்னு என்ன பண்ணுவேன், அதுக்கு என்ன பேர் வைக்கிறேன், அதுபோல வாய் வந்து பேசலன்னு வைக்கிறேன், ஊமைன்னு பெறுகிறேன், தலை பெருமான் வணங்கலன்னா முண்டம்னு அர்த்தம். போறான கோழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தல். ஆகவேதான் மனதால் நினைதலையும், வாயால் பொழுதலையும், உடம்பால் வணங்குதலையும் ஆகிய மூன்றையும் வாழ்த்தி வணங்குவாம் என்று சொன்னாரே, ரொம்ப அருமையா. அதனால தமிழர்கள் இந்த பெருமானை நினைவதும் வாழ்த்துவதும் வணங்குவதும் இவற்றையெல்லாம் கடமையாக கொண்டிருந்தார். அதுல ஒண்ணும் இல்லை, தொல்லாப்பியத்துல வழிபடு தெய்வம் நிற்பரம் காப்ப, வழிபடு தெய்வம் என்று சொன்னார். நீ வழிபடுகின்ற தெய்வம், வழிபடுதல் என்பது மனத்தால் அணிதல், மொழியால் வாழ்த்தல், உடம்பால் வணங்கல். இப்படியாக அந்த அருமையான பாடல் நமக்கு அமைந்திருக்கிறதை பார்க்கலாம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலைகள் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்பரி வாழ்த்தி வணங்குவா என்றெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையான பாடல். இனி அடுத்து சொல்கிறார், ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமான். இந்த ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதி. இப்ப இந்த உடம்பும் உயிரும் சேர வச்சிருக்கார். இந்த ரெண்டும் சேர்ந்தது எதுக்காக சேர்ந்திருக்கு தெரியுமா? ஏதோ ஒரு உறுதியை பெறுவதற்காக சேர வைத்திருக்க. வெறும் குறிக்கோள் இல்லாத செய்ய மாட்டாங்க இந்த வேலையை. குறிக்கோள் இல்லாத கட்டி இருக்கிற மாதிரி குறிக்கோள் இல்லாம ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அப்படியான இந்த உலகத்துல இந்த ஆன்மாவோடு அந்த உடம்பையும் சேர்த்து வைக்கிறாங்களே, எதுக்கு வச்சிருக்க? அது எதற்காக வச்சிருக்காங்க? அது ஒரு உறுதியை செய்வதற்கு, உறுதியை சேர்வதற்காக வச்சிருக்காங்க. என்ன உறுதி? என்ன? ஊனடைந்த உடம்பின் பிறவியே, இந்த ஊனும் உடம்பும் சேர்ந்த ஊனாக இருக்கிற உடம்பு இருக்குதே, குறைபாவுடைய உடம்பு, இந்த உடம்போடு உயிர் சேர்ந்திருக்குது. இதெல்லாம் இது சேர்ந்து தானடைந்த உறுதியை சாருமா. இது ரெண்டும் சேர்ந்தனுடைய உறுதி உண்டு உண்டு, அது சேரும். எதை என்ன செய்தால் சேரும் என்றால், ரொம்ப அருமையானது, மா நடம் செய் வரதர் பொட்டால் தொழ சேரும். பெருமானுடைய திருவடி அடையறாது தொழுதால் தான் இந்த உடம்பு உயிரும் சேர்ந்தனுடைய பயனாக ஒரு உறுதியை சேர முடியும். அந்த உறுதியாவது எது? வீடு பேரு. திருவள்ளுவர், சிறப்பெண்ணும் பேதனை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. அறிவு, அறிவு என்ன? பகுத்து அறிவு எது தெரியுமாடா? என்ன, நீ எது வரைக்கும் பிறந்துகிட்டு இருக்கிய அன்னை வரைக்கும் நீ பகுத்தறிவு இல்லைன்னு அர்த்தம். என்னைக்கு இந்த பிறவியை நீக்கி சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்கிற அன்னைக்குதான் அறிவுடைய அர்த்தம் போறாங்க. சிறப்பெண்ணும் பேதமைன்னு என்னை வரைக்கும் பிறந்துகிட்டு இருக்கிற அன்னை வரைக்கும் முட்டா பயன் அர்த்தம். நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. ஆகவே ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமா. என்ன செய்தால்? மாநடம் செய் வரதரு பொற்றால் தொழனர். மாநடம்னர், மாநடம்னா பெரிய நடனம். என்ன பெரிய நடனம்னாரு? ஒரு ஒழியாத நடனம்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
3: வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழமுத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
4: எட்டாவது பாட்டு சொல்றார், எங்கும் எவையும் எரியூறு நீர்போல். அருமையான ஓமை. இறைவன் யார் யாரிடத்தில் இருக்கிறார், எண்ணத்துல அதிகமா இருக்கான், உங்களிடத்துல குறைவாக இருக்கிற நிலை அல்ல. ஒரு வெந்நீர் கொதிக்க வைத்தால் அந்த நீரில் வெப்பம் எப்படி சீராக பரவுகிறதோ, அதுக்கு நம்ம சீருன்னு சொல்லுவோமா இல்லையா? ஒரு தண்ணீர்ல வெப்பம் எப்படி சீரா பரவுதோ அது போல. அந்த காலத்துல வீட்டுல தண்ணீர் கொதிக்க வைக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு வெந்நீர் அண்டான்னு சொல்லுவாங்க. எங்க பக்கம் வேம்பாம்மாள் நடுவுல கரியை போட்டு தீ ஏற்றணும், சுத்தி தண்ணி நிற்கும். அது ஒரு நல்ல செம்பு பாத்திரமா பாய்லர் அப்படின்னு இருக்கும். இப்ப பாயிலாம் இல்ல, மேல இருக்கதான். அதுவா ஒழுகுனா தண்ணி சூடா இருக்கும், இல்லைன்னா வேற மாத்திர வேண்டியதுதான். எல்லாம் ஹீட்டர்னா அதுக்கு பேரு மேலே இருக்கு. மேலே இருந்து வர்றபோது கீழே வந்தாத்தான் தெரியும், இல்லையன்னா தெரியாது. அது ஒரு வந்து வச்சோடனே ஒரு 4 மாசத்துக்கு ஒழுங்கா வரும். அப்புறம் 5-6 மாசம் ஆளை தேடணும். இப்ப அந்த நீர் அது தெரியாது எப்படி பரவி இருக்குன்னு. ஆனா அந்த காலத்துல பாய்லர்ல தண்ணியை சுட்டு பார்த்தாவே தெரியும். இன்னும் சொல்ல போனா மேல் தகட தொட்டாவே சுட்டிருக்கா இல்லையான்னு தெரியும். அது ஆவி திறந்தா தாமா வரும். ஆவி திறக்க, ஆவி திறந்தா தான் வரும். நீங்க சுட்டு பாக்கறதுக்கு அதை தொடர் இல்ல. இந்த பாய்லர் அதான் எங்கும் எவையும் நீர் போல. ஏன்னா தண்ணீரில் சுட்ட சுடப்பெற்றிருக்கிற சூடு எப்படி சீராக பரவி சுடும், ஒரே இடத்துல சுடாது. அந்த காலத்துல அப்படி ஒரு அடுப்பு இருந்துச்சு. எப்படி தூக்குனா திரியா வரும், திரிய எரியணும். அது ஒரு பக்கம் நல்லா எரியும், ஒரு பக்கம் அமைஞ்சு போவோம். வச்ச பாத்திரம் பார்த்தா ஒரு பக்கம் கறி பிடிச்சிருக்கும், ஒரு பக்கம் கறி பிடிக்காம இருக்கும். அப்ப அது சரி, அந்த கறி பிடிச்ச இடத்துலதான் தண்ணி நல்லா சுட்டுருக்கும், மற்றத்துல தண்ணி சுடலின்னு சொல்ல முடியாது. கறி பக்கத்துல இருக்கிற தண்ணி எப்படி சுடுதோ அதே கறி பக்கம் இல்லாததும் எரியூறு நீர் போல். எப்படிப்பட்ட நல்லா எரியற குடும்பக்காரனா இருந்தாலும் அவனிடத்திலே இறைவன் அப்படித்தான் பரவிப்பான். அதனால எல்லாத்தையும் இறைவனுக்கான அர்த்தம். அந்த கெடுதல் செய்வதற்கு இறைவன் துணை செய்யறான் தான் அர்த்தம். ஏன்னா இவன் வினை கெடுதல் செய்யணும், இவன் செஞ்சாத்தான் இந்த வினையில இந்த வினையை அவன் கழிக்க முடியும். அதுக்குரிய பாவத்தை அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். நல்லவனுக்காக இருக்கிறவங்க நல்ல இடத்துல இருப்பான். அதனாலதான் அவருடைய அறிவு அறியார்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும் நினைக்காத. எரியூறு நீர் போல எப்படி தண்ணீர்ல இருக்கக்கூடிய வெப்பம் எல்லா இடத்திலும் கலந்திருக்கோ, நல்லவன் கெட்டவன் நாய் கழுதை குதிரை எல்லாத்திலையும் ஒரே மாதிரித்தான் அந்தந்த வடிவத்திற்கு ஏற்ற மாதிரி பரவி இருப்பான். அதுதான் அவருடைய பொது குணம். அதுக்குத்தான் இந்த உதாரணத்தை எடுக்கிறார். வேற உதாரணம் எடுத்திருக்கலாம், உப்பு கரைச்சலை போல அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனா சில நேரத்தில் அதுல கரையாத உப்பை போட்டுட்டோம்னா கீழே தான் உப்பா இருக்கும், மேல உப்பு இல்லாம போயிடும். அப்ப அந்த உப்பு லாய்க்கில்ல. எங்கும் எவையும் எரியூறு நீர் போல ஏகம் தங்கும் அவன் தானே தனி. அவன் தனி ஒருவன். இவனுடைய குணத்தை இப்படிப்பட்டவன் என்று நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா கெட்டவனைத்தே அவன் இருக்கான், நல்லவன்தான் இருக்கான். அவனை எப்படி நம்ம நல்லவன் சொல்றதா கெட்டவன் சொல்றதா, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே போ முடிஞ்சு போச்சு. ஏகம் தங்கும் அவன் தனி, தானே தனி ஒருவனாக இருந்து எல்லா பொருள்களிலும் அவன் தங்கி இருக்கிறான். அவன் ஒருவன் தான், ஆனால் எல்லா பொருள்களிலும் எப்படி ஒரு தண்ணீரில் வெப்பம் சீராக கலந்து இருக்கிறதோ அதுபோல அவரவர்களுக்குரிய நிலையில் இறைவன் கலந்திருப்பான். இப்ப அஞ்சு வயசு பிள்ளை, மூணு வயசு பிள்ளை, அஞ்சு வயசு பிள்ளையும் தேவாரம் இது தேவாரம் பாடிச்சு திருமிஞான போதும் சொன்னா அந்த கேட்ட மாதிரி இறைவன் அங்கு அருள் அதை வழங்கி இருக்கிறான். நம்ம 60 வயசானாலும் நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுன்னா அந்த அளவுக்கு அவன் தந்து வச்சிருக்கிறான். அங்கே அந்த அறிவை உடையவனாக காட்சி தருகிறான். எங்கும் எவையும் எங்கும் எல்லா இடங்களிலும், அது மேல் உலகமாக இருந்தாலும் சரி கீழ் உலகமாக இருந்தாலும் சரி, எல்லா உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருந்து எவையும் எல்லா பொருளிலும் எரி உரு, எரினா தீ, இத்தீ உற்றிருக்கக்கூடிய நீர் போல, வெப்பம் உற்றிருக்கின்ற நீர் போல, ஏகம் ஒரே ஒருவன் தான், தனி ஒருவன், மனிதன்ல ஒரே மனிதன் படம் வந்திருக்கலாம் அது மாதிரி, ஏகம் ஒருவன் தங்கும் அவன் தானே தனி, எல்லா பொருளிலும் தங்கும் அவன்கிறார் ஒருவன் தான் இறைவன் ஒருவனே. அதாவது அவன்கிற சொல்ல முதல் பாட்டிலையும் போட்டார், இங்கேயும் போட்டார். சொல்லுகிற பொழுது எப்படி இருப்பாங்க, தங்கும் அவன் தான் இங்க சொல்லுகிற பொழுது கூட அவன் என்ற சொல்லை மீண்டும் ஒரு இடத்தில் காட்டுவார். எங்கும் அவன், எங்கும் தங்கும் அவன் ஒருவன் தான் தானே தனி. எனவே எல்லா இடங்கள் அடியவரிடத்தில் மட்டும்தான் அறிவுடையவனாக தங்கியிருக்கிறான் என்பது அல்ல. முத்தநாதன்ட்டே இறைவன் இருந்தானா இல்லையா, மெய்ப்பொருள் நாயனார் கொல்ல வந்த முத்தநாட்டையும், அதனாலதான் அவன் எங்க திருநீர் பூசணும் தெரியாம உடம்பு கூட திருநீர் பூசினான். அவன் திருநீர் பூசணும் நினைச்சான், அவன் ஒண்ணு சமய திருச்சி கேட்டவன் இல்ல. அதனால பார்த்து எங்கேயாவது பூசி தப்பா பூச்சினா என்ன பண்றது, மெய்யலாம் நீர் பூசி மேனியை முடித்து கட்டினார் சேக்கிறார், மெய்யலாம் நீர் பூசினார். அதனால அங்கங்க பூசணும் தெரியாம எங்கேயாவது ஒரு இடத்துல மாத்தி பூசிட்டா கண்டுபிடிச்சிருவாங்க என்று அவன் என்ன பண்ண, உடம்பு பூரா பூசிட்டான், சரி முடிஞ்சு போச்சு விஷயம். அப்ப எங்க அப்படி இருப்பான, எங்கும் தான் எவையும் எரியுறு. அப்ப முத்தநாதனையும் இறைவன் இருந்து அருள் புரிஞ்சான். ஏன்னா இவரை கொன்றதால் முத்தநாதனுடைய அமைச்சன் காப்பாற்றப்பட்டு இவன் தப்பிக்க பெற்று இறைவனுடைய அருளை நிச்சயம் அடைந்திருப்பான். தத்தா நமரே கான் என்று சொன்னவுடன் அந்த தத்தன் சென்று காட்டி அவனை காப்பாற்றுகிறாள், காப்பாற்றி சென்றவுடன் ஆகா நாம் இப்படிப்பட்டவரை நாம் அழித்து விட்டோமே என்பதை உணர்ந்திருப்பான். அவனிடத்திலும் இறைவன் இருப்பான். நலமிலன் நன்னார், ஆனா அதே சொன்னார், ஏன் அப்ப எல்லாருக்கும் ஒன்னா இருக்கான்னு சொன்னா எல்லார்ட்டையும் அவன் இருக்கிறபோது ஏன் அவனை தப்பு செய்ய வைக்கிறான், கேள்வி வருமா இல்லையா. எல்லா இடத்துலயும் நீர் போல எங்கும் எரியூரி நீர் போல கலந்துருக்கிறான், கலந்துருக்கான்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க வேண்டியதானே, 250 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே, இவன் ஓட்டு போடான்னு கேட்டு கொடுக்கக்கூடாது. 250 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்கறான்னா எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதானே, இல்ல இவன் ஓட்டு போடுவானான்னு கேட்டு நினைச்சுக்கிட்டு தான் கொடுத்தான், இல்லைன்னா இவன் கொடுத்ததா கணக்களிப்பறான். அது அப்படி ஆகுது. இப்ப நலமிலன் நன்னார், இறைவன் கலந்திருந்தாலும் கூட எல்லா பொருளிலும் கலந்திருந்தாலும் கூட தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு உண்மையாக கலந்து அவர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருப்பான். இல்லை என்றால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல எப்படி அவன் ஆவேசிக்காமல் இருக்கானோ அது மேல ஆவேசிக்காமலே இருப்பான். அப்ப ஆவேசிக்காமல் இருக்கக்கூடியவனாக இருப்பான் என்கிறான். நலமிலன் நன்னார்க்கு, இறைவனை நினைக்கக்கூடிய நன்னார் நல்லுதல் என்றால் அரியல் செல்வர், நல்லுதல் சேர்கிறவர்கள். இறைவனை சேராதவர்களுக்கு நலமிலன். நல்லதை செய்ய மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான்னு சொல்லல, நல்லதை செய்ய மாட்டான், அப்புறம் என்ன அர்த்தம், தீமையை செய்ய வைப்பான். நலமிலன் நன்னார்க்கு, நன்னினார்க்கு நல்லன். அவனை இறைவனை வேண்டி விரும்பி அருகில் சென்றவருக்கு நல்லன். சலமிலன் பேர் சங்கரன். சலமிலன் என்றால், சலம் என்றால் குற்றம் அல்லது பொய், பொய்மை உடையவன் அல்ல, நடுநிலைமை தவறாதவன். சலமிலன் என்பதற்கு பொய்மையாக ஒரு பக்கத்தில் சேராது, நேர்மையாக இருக்கக்கூடியவன், அதற்கு சலமிலன். நேர்மையானவன், குற்றம் இல்லாதவன். பேர் சங்கரன். சங்கரன் என்ற பெயர் கருணை உடையவன் என்ற பொருளை தரும். சிவம் என்ற பொருள் எதையும் சார்ந்திருக்காத தன்னிச்சை உடையது. நம்முடைய உயிர் ஏதேனும் ஒன்றை சார்ந்துதான் இருக்கும். நம்முடைய உயிர் ஏதேனும் ஒன்றை சார்ந்துதான் இருக்கும். தான் உடம்பு எடுப்பதற்கு முன்னால் ஆணவத்தை சார்ந்திருக்கிறது, உடம்பை எடுத்த பிறகு உடம்பை சார்ந்திருக்கிறது. உடம்பிலே நல்லது பற்றி ஜீவன் முத்தராக வாழ்ந்தார் இறைவனை சார். ஆனால் எதையும் சாராமல் தனித்திருக்க, அதனால உயிர் இப்படின்னு சொல்ல தெரியல. ஏன்னா அது எப்படி சாம்பார் மாதிரி கலந்தே இருக்கு. இது பருப்பு சாம்பாரான்னு தெரியல, அல்லது காரக்குழம்பான்னு தெரியல, இது கலந்து இருக்கு எல்லாம் சேர்ந்து. அப்ப அதை பிரித்து அறிவதற்குரிய பக்குவம் நமக்கு வர வேண்டும். ஆகவேதான் சங்கரன், சங்கரன் சம் அப்படின்னாலேயே ஜம்முல் இருக்கான்னு ஒருத்தனை சொல்லுவோமா இல்லையா, என்ன நீ பெரிய ஜம்முல் இருக்க என்ன விஷயம் அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கான்னு அர்த்தம். ஒருத்தனை சொல்லுங்க, ஜம்முன்னு இருக்கான் ஆளு, மாப்பிள்ள ஜம்முன்னு இருக்காரு சொல்றமா இல்லையா, மாப்பிள்ளைய பார்த்தா ஜம்முன்னு இருக்காருன்னு சொல்ல முடியல. அன்னைக்காவது அவன் ஜம்முன்னு இருக்கட்டுமே, அதுக்கப்புறம் என்ன பாடுபட போறான்னு அவனுங்களுக்கு தெரியும். ஜம்முன்னு இருக்கான்னு சொல்றமா இல்லையா, ஜம்முன்னு வட சொல் மகிழ்ச்சியா இருப்பான். அப்ப மகிழ்ச்சியை தருகின்றவன் சங்கரன், சம்கரன் மகிழ்ச்சியை தருகிறவன். அவனுடைய பெயர் சங்கரனார். மகிழ்ச்சியை தருபவன் தான் இறைவன், யாருக்கும் குற்றத்தை தருபவன் அல்ல. எனவே சலமிலன் நடுநிலைமை தவறாதவன், அவனுடைய பெயர் மகிழ்ச்சியை தருகின்றவன் என்பதாகும். 10வது பாட்டு உண்ணுக நினைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை 9 பாடுகளில் சொல்லப்பட்ட செய்திகள் இறைவனுடைய தடத்த இலக்கணம். அந்த தடத்த இலக்கணத்தை உண்ணு, உண்ணும் உள அவனுடைய தன்மைகளை உண்ணுதல். உண்ணுதல் என்றால் 3 சொல்லி என்ன போட்டீங்கன்னா சாப்பிட்டதுன்னு அர்த்தம். இது 2 சொல்லி நானா போட்டிருக்கு, அதனால நல்லா பார்த்து உண்ணும் எண்ணுகன்னு அர்த்தம், எண்ணிக்கொள்க. ஐயம் இலது சந்தேகமே வேண்டாம், உணர்வாய் நன்றாக உணர்ந்து கொள். ஓவாது மண்ணு பவம் தீர்க்கும் மருந்து. கடைசியில் முடிக்கிறார், உன்னுடைய பிறவி நோயை தீர்க்கக்கூடிய மருந்து இறைவன்தான். நன்றாக மனதில் நினைத்துக்கொள், ஐயம் கொள்ளாதே. இதுவரை சொன்ன 9 பாடுகளில் சொல்லப்பெற்றிருக்கிற அவனுடைய தடத்த இலக்கணமாக இருக்கிற பொது இலக்கணத்தை மனதிலே வைத்துக் கொள். மனதிலே அதிலே சந்தேகப்படாதே, படாதே. அவன்தான் உன்னுடைய பிறவி நோயை தீர்க்கக்கூடியவன். பிறவி நோய் தான் பெரிய நோய். அந்த நோய் தீர வேண்டுமானால் இறைவனை சென்று அடைய வேண்டும் என்று 10 குறட்பாக்களில் பதி முது நிலை என்ற இறைவனின் தடத்த இலக்கணமாக இருக்கிற பொது இலக்கணத்தை குறிப்பிட்டார் ஆயிற்று. அடுத்த பகுதி போலாமா? உயிர் அவை நிலை. பதி முது நிலை என்பதனால பதி என்னது ஒன்றே ஒன்றுதான், ஒருவன் தான், கடவுள் ஒருவன். ஆனால் உயிர்கள் பல, அதனால என்ன பண்ணார், உயிர் அவை நிலையினர். தலைப்பு எப்படி கொடுத்திருக்கு, உயிர் அவை நிலை. உயிர் அவை அப்படின்னா பன்மையின் அர்த்தம், உயிர்கள் பல கோடி. அவற்றினிலையை பற்றி சொல், உயிர்னா என்ன, நமக்கு உயிர்னா நம்மளை பற்றி சொல்றதில்ல. அந்த நம்ம காலத்துல எல்லாம் நமக்கு ஒரு உயிர் இருந்துச்சு, என்னன்னா எங்க மாதிரி இந்த இளைஞர்கள் மாதிரி நான் இருந்துச்சு, சிவாஜி பிரியர் அப்படின்னா சிவாஜி, சிவாஜி படம்னா உயிரும்மா, இவன் எம்ஜிஆர் படம்னா உயிரும்மா, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவான். அது அந்த காலத்துல நடக்கும். அதுக்குன்னு சிவாஜி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எம்ஜிஆர் படத்துக்கார போய் எவனாச்சு எப்படின் போலீஸ்காரிப்பான், இவன் படம்னா போலீஸ்காரிப்பான், ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும். அவன் ரெண்டு பேரும் படம் வாங்கிட்டு போயிடுவான், இவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவான். இப்ப அந்த மாதிரி பிரியர்கள் இருப்பது உண்டு. அந்த காலத்தில் அதான் பிரியவர் என்று சொல்வார்கள். இப்ப இருக்கக்கூடிய உயிர் என்பது இறைவனிடத்தில் நாம் பிரியமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதை சொல்லுவதுதான் உயிருடைய இலக்கணம். உயிர் என்பது ஏதோ ஒன்றில் பிரியமைத்துக் கொண்டு வாழ்வது அல்ல. இறைவனை நாடி வேண்டும், நாடி நிற்க வேண்டும். சரி, உயிருடைய தொகை உயிர் அவையும் சொல்லியாச்சு, தலைப்புல உயிர்கள் பல. அப்ப எவ்வளவு கோடி சார்ப இருக்கும் உயிர்கள் அப்படின்னா, நமக்கு இந்த கொடியே தெரியலையே, அப்புறம் அந்த கொடி எப்ப தெரியுது? அதனால அவர் ஒரு ஓமம் போட்டார், இல்ல இதுவரை பிறந்து எப்ப மனுஷன் பிறந்திருப்பான், எத்தனை வருஷம் ஆயிருக்கும், அந்த தொகையை வச்சுக்க. இதுவரை பிறப்பு என்ற ஒண்ணு நடந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கும். நம்ம கிறிஸ்து பிறந்ததான் 2016ங்கிறமா, 2016ன்னு கிறிஸ்து பிறந்த காலத்தை நாம சொல்லிட்டு இருக்கோம். அவர் பிறந்து 2016 ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி, அவருக்கு முன்னாடி அவருக்கு வணங்குகிற எல்லாம் தாங்குகிற இறைவன் அவர் சொல்றாருல, எதையும் தாங்க, நாம் மாடு மேய்ப்பவன், நாம் எல்லாம் ஆடு மேய்ப்பவன், அவர் மாடு மேய்ப்பவன் என்று அவர் சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த மேய்ப்பன் எப்பா பிறந்தான்னு தெரியாது. ஆக பிறந்த நாட்களினுடைய தொகையை எண்ணிக்க, இனி பிறக்க போகிற ஆண்டுகளுடைய தொகையை எண்ணிக்க, இறந்தாருடைய பிறந்தாருடைய தொகையை எண்ணிக்க, இறந்தாருடைய தொகையை எண்ணிக்க, இந்த ரெண்டு தொகையும் அந்த ரெண்டு தொகையும் கூட்டிக்க, எவ்வளவு வருது? ஒன்னார் நமக்கு ஒண்ணுமே வேண்டாம், எண்ண முடியாத தொகை உடையது. பிறக்கு நாள் போதும், பிறந்த நாள் மேலும், பிறக்கு நாள் போலும், இதுவரை பிறந்த ஆண்டுகளுடைய தொகை, பிறக்கு நாள் போலும், பிறப்பதற்குரிய ஆண்டுகளுக்குரிய தொகை. இற துறந்தோர், துறந்தோர் என்றால் இந்த வாழ்க்கையை துறந்து சென்ற ஞானம் பெற்றவர்கள், அவருடைய தொகை. துறப்போர், இனி துறக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கவருடைய தொகை. இவை எல்லாவற்றையும் சேர்த்தால் என்ன தொகை வருமோ அதுதான் மக்களுடைய தொகை என்கிறார்கள். இது யாரால முடியும்? எனவே உயிர் அவை என்பதற்கு இத்தனை கோடி உயிர்கள் உடையது என்று நாம் எண்ணி சொல்ல முடியாது. அவை இறைவனால் தரப்பெற்றிருக்கின்ற, உடம்பை பெற்றிருக்கின்ற, தானே தோன்றிய உயிர்கள். எத்தனை தோன்றிட்டு என்று சொல்ல முடியாது, ஆனால் கடவுள் ஒருவன் தான் என்று மட்டும் சொல்ல முடியும். எனவே அவன் என்று ஒன்றை சொல்லி ஒன்று என்று காட்டிவிட்டார். ஆனால் உயிர்கள் எத்தனை என்று சொல்ல முடியாது. காரணம், நம்ம பிறந்த தொகையே, அல்ல பிறக்க போகிற தொகையே, அல்ல பிறந்த நாள் தொகையே, பிறக்க போகிற நாள் தொகையே நம்மால் எண்ணி சொல்ல முடியாத போது, இவற்றை அனுபவிக்கக்கூடிய உயிருடைய எண்ணிக்கையை எப்படி சொல்ல முடியும்? இவற்றை பிறந்த நாளை அனுபவிப்பது உயிர் தான், பிறக்க நாளை அனுபவிக்க போறதும் உயிர் தான், துறவி நிலையை அடைந்ததும் உயிர்கள் தான், இனி துறக்க போற நிலையில் வாழ்ந்து கொண்டு பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளு நாம எண்ணிக்கை தான். அப்ப இந்த எண்ணிக்கைகளை எல்லாம் சேர்த்தால் கூட நமக்கு அந்த தொகை தெரியாது. இது முதல் நிலை. ஆக முதல் பாட்டுல எண்ணிக்கையற்றது உயிர்கள், இதுதான் பொது இலக்கணம். உயிருக்குரிய தடத்த இலக்கணம் என்ன என்றால், உயிர்கள் எண்ணற்றவை. ஒரே வரியில முடிஞ்சது. அடுத்தது திரிமலத்தார், ஆறு அறிவுகளை வைத்துக் கொண்டு மனிதனை நாம், மனித வர்க்கத்தை அல்லது உயிர் வர்க்கத்தை பிரித்தோம். ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு என்று பிரித்தோம். ஆனால் இப்பொழுது நமக்கு சொல்லக்கூடியது, திரிமலத்தார் உண்டதனில் சென்றார்கள். நம்முடைய சித்தாந்தம் மூன்று வகையாக பிரிக்கிறது. திரிமலத்தார் மூன்று மலங்களையும் உடையவர்கள், ஆணவம், கண்மம், மாயை. கண்மம் வினை, மாயை இந்த உடம்பு. மாயையின் காரியத்தால் தான் உடம்பு வருகிறது. மாயை என்பதென்ன? கயிறை பாம்பாகவும் பாம்பை கயிறாகவும் நினைக்கின்ற ஒரு குணம். அப்படின்னா என்ன? நல்லதை கெட்டது என்றும், கெட்டதை நல்லது என்றும், உயர்ந்த கடவுளை நினைக்காமல் தாழ்ந்த மனிதனை நினைத்துக் கொண்டு வாழ்கிறோம். நம்முடைய வீட்டை நினைத்துக் கொண்டு, வீட்டில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம். இது மயக்கம். ஏனென்றால் இது நிலையில்லாத வாழ்க்கை. முத்தப்பனாக வாழ்கிற வாழ்க்கைக்கு இன்று தந்தை இருக்கலாம், மகன் இருக்கலாம், ஆனால் இதே வாழ்க்கை அடுத்தது என்று சொல்ல முடியாது. செஞ்சிருக்கிற பாவத்தால் அடுத்த முறை மீனாக நான் பிறக்கலாம். மீனாக பிறந்தால் எத்தனையோ முட்டைகளை இட்டு நான் எத்தனையோ குஞ்சுகளை பொறிக்கிறேன், மாறுவேன். அப்ப எதையும் சொல்ல முடியாது. நம்முடைய வினையினால்தான், நாம் செய்யக்கூடிய வினையினால்தான் பிறக்கிறோம். அப்ப வினையின் அடிப்படையில் நாம் பிறக்கிறோம், அது வினை. அந்த வினையால் ஏற்பட்டு இருக்கிற மயக்கத்தால் நம்முடைய உடம்பு கிடைக்கிறது. அப்ப திரிமலம், திரி என்றால் 1, 2, 3 அவன் சொன்னானே, நம்ம தான் திரி என்று சொல்றோம். ஆங்கிலம் 1, 2, 3 ஆங்கிலம் தானே, அந்த ஆங்கிலத்துக்கே நாம தான் அடி எடுத்து கொடுத்தவங்க. அதுமே ஆங்கிலம் வந்து கலப்பு மொழி, அது ஒரு தனி மொழி அல்ல, அது கலப்பு மொழி. அப்ப அந்த ஒன் டூ த்ரீ சொல்லி கொடுத்ததே நாம தான் தெரியுது. திரிமலத்தார் மூன்று மலங்களை உடையவர்கள், ஆணவம் கண்மம் மாயை. ஒன்று அதனில் சென்றார்கள் மாயை, அந்த மூன்று மதத்தையும் இருக்கிறவனுக்கு விஞ்ஞான கலர் கலர்னு சைட்டு நினைக்கப்படான். இப்ப கலர் பார்த்துட்டு இருக்கான்னா நம்ம பிள்ளைங்க அப்படிதான் நினைப்பீங்க, அது இல்ல. கலர் என்றால் கலை என்று சொல்லப்படுகிற இந்த உடம்புக்குரிய சூழலில் உடையவர்கள் விஞ்ஞான கலர். சகலர் அகலர், இப்ப விஞ்ஞானம் என்றால் விஞ்ஞான அறிவு. அகலர் தங்களுடைய உடம்பை நீக்கி, உடம்பிலே இருக்கிற பற்றை நீக்கி இறைவனை நினைக்கக்கூடிய ஜீவன் முத்தர்கள் தான் விஞ்ஞானகலர். மூன்றும் உடையவர்கள் சகலர், மூன்றும் உடையவர்கள் சகலர், அது பிரளயா கலர் ரெண்டு மட்டும் இருக்கிறவர். மூன்றும் உடையவர்களாக மூன்றும் நிலையும் இருக்கக்கூடியவர்கள் சகலர் என்றும், இரண்டு இருக்கக்கூடியவர்கள் பிரளயாகலர் என்றும், ஒரே ஒரு மலம் இருக்கக்கூடியவர்கள் விஞ்ஞானகலர் என்றும் சொல்லுவார். அப்ப முதலில் மூன்றும் உடையவர்கள், மூன்று மலங்களை உடையவர்கள் சகல திரிமலத்தார். இது என்ன சகலர்னா, எல்லா விதமான பற்றையும் உடையவர்கள். கலர் எல்லா விதமான ஆசை, கலர் தானே ஆசை தானே. எனவே கலர் கலர் பாக்கிறான் கலர் பாக்கிறான்னு சொல்லும்ல. அப்ப கலர் என்பது நாம் பற்றுதல், சகல எல்லாவற்றையும் பற்றுடையவர்கள் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களையும் உடைய சகலர். ஒன்று அதனில் நீங்கினார் மாயை மட்டும் நீங்குமானால் அவர்கள் பிரளயா கலர், உடம்பற்ற நிலையில் வினையை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆணவம் இருக்கக்கூடிய மக்கள். நான் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், அது உரியதாக இருக்கலாம் தவறாக இருக்கலாம், நான் உணர்ந்து கொள்வதாக சொன்னேன். சகலர்னா நாம இங்க இருக்க எல்லாரும், நம்மள்கிட்ட மூன்று மலமும் இருக்கு, நாம எல்லாத்திலையும் பற்று வச்சிருக்கணுமா இல்லையா? ஆக சகல பற்றும் சகல விதமான பற்றும் உடையவர்கள், இதற்கு சகலர் என்று பெயர். ஒன்றை நீக்கியவர்கள் என்றால் உடம்பை நினைக்காதவர்கள், மாயையை நீக்கியவர்கள், அவர்கள்தான் 63 நாயன்மார்களில் இருக்கக்கூடிய பெருமக்கள். அவர்கள் உடம்பை பற்றி கவலைப்படவே இல்லை, தாங்கள் செய்யக்கூடிய தொண்டை பற்றி தான் கவலைப்பட்டாங்க, தங்களுடைய உடம்பை பற்றி கவலைப்படல. அதனால்தான் சண்டிகேஸ்வரர் மேல அடிச்சாலும் திட்டினாலும் உடம்பை பற்றி அவர் கவலைப்படல. அதற்கு பிரளயாகலர் என்று நான் சொல்லலாம். ஏனென்றால் உடம்பை பற்றி கவலைப்படாமல் வினையின் நிலையில், இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், ஞானசம்பந்தருக்கு எத்தனை வயசுல பால் கொடுத்தாங்க? 3 அப்பவே மேல போண்டி தானே அவரு சார், 60 கொடுத்தாச்சுன்னா போய் சேர வேண்டியதானே சார், நம்மளா இருந்தா அதாங்க இப்ப கொடுத்தாச்சா போயிருவோம்னு சொல்லிடுவோம். ஆனால் வினையை அனுபவிக்கக்கூடிய ஆண்டுகள், 16 அவர் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று வந்தவர், அந்த வினையை நீக்க முடியாது. அப்ப பிராப்தத்தை நீக்க முடியாது, பிராப்தத்தை அனுபவிச்சுத்தான் ஆகணும். அந்த பிராப்தத்தை அனுபவிக்கிறது தன் உடம்பு பத்தி கவலைப்படல, மற்ற மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கவிதை பாடினாரே தவிர, இசைப்பா பாடினாரே தவிர, தன்னை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் மற்ற 63 நாயன்மார்கள், இவர்களை தவிர மற்றவர்களும் கவலை, உடம்பை பற்றி கவலையே படல. தன் உடம்பை பற்றியும் கவலைப்படல, அடுத்த உடம்பு பற்றியும் கவலைப்படல, சிறுத்தொண்டர் அடுத்த உடம்பு பற்றி கவலைப்படல, தன் உடம்பு பற்றியும் கவலைப்படல, அடுத்த உடம்பு பற்றியும் சரி, மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் வெட்டுன்னா வெட்டுறதுக்கு ரெடி, தன்னை குத்திக்கணுமா குத்திக்க ரெடி, சுந்தர வர்றாரு குத்திக்கிட்டாரா இல்லையா, வேறு ஒன் கழிக்காம குத்திக்கிட்டாரா இல்லையா, அவர் தானே குத்திக்கிட்டார். அடுத்தவர் கைய வெட்டணுமா, மூக்க தொட்டு மூக்க நோந்து பார்த்தியா, கைய வெட்டேன் கைய வெட்டினானா இல்லையா, பொண்டாடி கையை வெட்டிட்டான், சரி பிள்ளையே அறுத்தடுத்தாச்சு, அப்புறம் தண்ணி கொடுக்கலன்னு சொல்லி பொண்டாட்டி கைய வெட்டியா, தன்கை தானே குத்திக்கிட்டேன்னு சரி, அடுத்த இப்ப பொண்டாட்டி கையை வெட்டினா வலிக்குமே அவளுக்கு நினைச்சாரா, நீ கொடுக்க மறுத்தாய் அடியாரை அவமதித்தாய் வெட்டு அப்படின்னா, இப்ப அந்த மாதிரிதான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அவர்கள் ஒன்று நீக்கிறார் மாயை நீக்கிய பிரளயம் அப்படின்னா உலகம், பிரளயத்தில் பிரளயா கலர் அவர்கள் உடம்பை வெறுத்தவர்களாக இருக்கிற அகலர் உடம். அப்புறம் விஞ்ஞான கலர், விஞ்ஞானம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் வினையை பற்றியும் கவலைப்படாமல் மாயை பற்றியும் கவலைப்படாமல் ஆணவம் என்றைக்கும் உயிரை விட்டு நீங்காது. ஏன்னா எப்படி பித்தளை அந்த செம்பு பாத்திரத்துல களிம்பு இருக்கோ அதுபோல என்றைக்கும் ஆணவம் இருக்கும், அதனால ஆணவத்தோடு இருக்கிறவர்கள் விஞ்ஞான கலர், விஞ்ஞானத்தை பெற்று அகலராக தன்னுடைய பற்றுக்களை எல்லாம் நீக்கியவர்கள். எனவே கலர் என்றால் பற்று என்று பொருள் கொள்ளலாம். என்னுடைய அதுக்கு விளக்கமா வேற எதையா சொல்லி புரிய வைக்கிறத விட கலர் என்றால் பற்று. ஏன்னா இப்ப சைட்டுனா கலர் தானே தம்பி, இப்ப உங்களுக்கு அதுவும் தெரியாதா, இறைவன் தான் தெரியுமா, சரி விடுங்க. ஆக திருமலத்தார் ஒன்றதனில் ஒன்று அதனில் சென்றார்கள், அன்றி ஒரு மலத்தார் ஆயும் உளர். எனவே திருமலத்துல ஒன்று போனா ரெண்டு, ரெண்டுல ஒன்னு போனா ஒரு மலம். ஆக விஞ்ஞான கலர், பிரளயாகலர், சகல. அப்ப உயிருடைய பொது தன்மை மூன்றே மூன்று பிரிவுதான், எல்லாம் பை ஆர்டர் நம்பு, அவ்வளவுதான். திருமலத்தார் தெரியுதுன்னா அந்த காலத்துல திருமலத்தார் அப்படின்னு அவங்க வடமொழியில சொல்லி இருந்திருக்காங்க, தெரியுதுன்னு வச்சுக்க வேண்டிய. ஏன்னா அதனை ஒன்று நீங்க என்பது மாயையும் வினையும். ரைட், அடுத்தது வாங்க. ரொம்ப சந்தேகப்பட்டீங்கன்னா குழம்பி போயிடுவிய, ஒழுங்க சொல்றது கேட்டு. மூன்று திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார்கள், மூன்று பேரிடத்திலும் ஆணவம் உண்டு. திருமலத்தார் சகலத்தையும் ஆணவம் கண்மமாயே இருக்கு. அது மாதிரி பிரளயாகல ரெண்டு ஆணவம் கண்மம் இருக்கு, விஞ்ஞானகரில் ஆணவம் உண்டு. அப்ப மூன்று மலத்தாரிடத்திலும் ஆணவம் என்ற அறியாமை உண்டு. அதனால அறியாமை உடையதுதான் உயிர். உயிருக்கு இலக்கணம் மூன்றாவது சூத்திரத்தை என்ன சொல்லிட்டார், மூன்றாவது திருக்குறள்ல, அப்பா உயிர்னா அது எப்படிப்பட்ட உயிரா இருந்தால், ஞானவானாக இருந்தாலும் சரி, தீயவை செய்கின்றவனாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, மூன்று பேரிடத்திலும் ஆணவம் அறியாமை உண்டு. மூலமலர்த்துள்ளார் தோன்றலர் தொத்துள்ளார் துணை. தோன்றலர் அப்படின்னா அவர்களுக்கு தோன்றவில்லைன்னு அர்த்தம், தெரியவில்லை. மூன்று நம்ம உயிர்களுக்கெல்லாம் ஒன்னு தெரியல, மூணு பேரிடத்திலையும் ஆணவம் இருக்கு. ஆணவம் இருக்கிறதுனால நீ பெரிய ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்க, அந்த ஆணவம் இருக்கிறனாலதான் நீ பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்க. நீ பெரிய ஆள் இல்லப்பா, உனக்கு தெரியல, உனக்கு தோன்றலர், உனக்கு தெரியல, மூணு பேருக்கும் தெரிய மாட்டேங்குது. என்ன தெரியல, நான் தொத்து விடாருனார். தொத்துன்னா அடிமைன்னு அர்த்தம், தொண்டர் தொத்து அப்படின்னா பற்றுக்கோடுன்னு அர்த்தம். ஏண்டா தொத்திக்கிட்டே வர சொல்லுவாரா இல்லையா, ஏன்னா இதை தொத்திக்கிட்டே வரைய என்னடா, என்னடா வேணும் உனக்கு, ஏண்டா என்னை தொத்திக்கிட்டே வர அப்படின்னா உடன் வந்து கொண்டே இருப்பது. இந்த மூன்று பேருக்கும் உடன் எது வந்துகிட்டே இருக்கும், ஆணவம் வந்துகிட்டே இருக்கும். அந்த தொகையாக இருக்கிறாய், ஆணவம் வருவதனால் அந்த ஆணவம் அழிகிறவரை இறைவனுடைய தொண்டர் தான். உனக்கு ஆணவம் அழிய போறதும் இல்ல, நீ தொண்டராக ஆக முடியாமல் இருப்பது என்னைக்கு இருந்தாலும் தொண்டர்தான். தொத்துள்ளார் துணை, இறைவனை துணையாக கொண்டு அடிமையாக வாழுகிறோம் என்பதை அறியாதவர்கள். இந்த மூன்று பேருக்குமே இறைவனை அதான் அறியாம இருக்கு. அறிஞ்சிருந்தா என்ன இருக்காது, ஆணவம் இருக்காது. ஆணவம் அறிஞ்சிருந்தா இறைவன் தான் நமக்கு தலைவன் தெரியாமல் இருக்க மாட்டாங்க. ஏன் மூணு பேருக்கு இருக்கு ஆணவம் இருக்குன்னா, மூன்று பேரும் இறைவனை அடைவதற்கு தாங்கள் தொண்டர்கள் என்று நினைப்பதில்லை. ஏன்னா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, தந்தது உந்தன்னை கொண்டது எந்த அன்னைங்கிறார் பெரிய மணிவாசகர் தான், கொண்டது எந்த அன்னைங்கிறார். அப்ப நான் வேற நீ வேறேன்னு சொல்லிட்டார். எப்படி இருந்தாலும் எங்க போனாலும் இந்த தொண்டர் என்ற நிலை இல்லாமல் ஆணவம் நம்மை வந்து பற்றி கொண்டேதான் இருக்கும். இந்த ஆணவம் முழுமையாக அடங்கினால்தான் இறைவனுடைய திருவருளுக்கு நாம் முடியும். மூணாவது பாட்டு முடிஞ்சிச்சா, ஆக பத்து பாட்டு படிச்சாச்சு. கண்டவற்றை நாளும் கலங்கி, பெரிய மனுஷன் நம்ம நினைச்சிட்டு இருக்கமே, உயிர் பெரிய மனுஷன்லாம் இல்லைங்க. உயிர் என்பது எவ்வளவுதான் வாலிபிளாக இருக்கக்கூடிய செயலை செய்வதாக இருந்தாலும், கண்டவற்றை பகலில் கண்டவற்றை நாளும் ஒவ்வொரு நாளும் பகலில் கண்டவற்றை கனவில், கனவு தெரியும், கனவில் கலங்கிடும், மாறி கலங்குதல் தான் மாற்றம், கலங்கிடும் தின் திரள், அதான் பெரிய வலிமை. கனவுல நினைச்சது பகல உன்னால காண முடியல, பகல நினைச்சது ராத்திரி உன்னால காண முடியல. அப்படிப்பட்ட மனுஷன் நான் தான் வல்லமை உடையவன் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம், உனக்காக மக்களுக்காக நான், மக்களுக்காக நான், எனக்காக மக்கள் அப்படிங்கறத என்ன, அதெல்லாம் வெறும் தின்றலுக்கு என்னோ செயல். நான் தான் வலிமை உடையவன் என்று சொல்லுவது என்னோ செயல், என்ன பெரிய செயல். உன்னால் எதையும் நிலையாக காண முடியவில்லை. எனவே உயிரின் இலக்கணம் எதனையும் முழுமையாக அறிவது இல்லை. மூன்று மலங்களை உடையது ஆணவம் உடையது உயிர் என்று பொது இலக்கணத்தை தந்த உமாபதி சிவம் இந்த பாடலில் அவற்றுக்கு வலிமை இல்லை. தின்றலுக்கு என்னோ செயல், தின் என்றால் வலிமை மிக்கன்னு அர்த்தம், திரள் என்றால் வலிமைன்னு அர்த்தம். மிக்க வலிமையுடையதுக்கு என்ன பெரிய செயல் வேண்டி கிடக்கு? நம்ம சொல்லமான வழக்கமுள்ள சொல்லுமா, என்ன பெரிய இவன் ஒன்னும் தெரியாது, கையில பணம் கிடையாது, என்ன பெரிய பெரிய செயல் வீரன் அப்படின்னு சொல்லும்போது அது போல வந்து தின்றலுக்கு என்ன செயல், என்ன செயல் காண முடியும் என்றும் பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு, அதுவும் இதோட சேர்ந்ததுதான். ஐந்து புலன்கள் இல்லைனா அறிய முடியுமா? கண்ணு இல்லைன்னா தெரியாது, என்ன யாரு வரான்னு தெரியாது, யாருங்க வர்றதுன்னு கேட்டு தெரிஞ்ச வேண்டியது. அதனால புலன் இல்லை என்றால் உன்னால் எந்த அறிவையும் அறிந்து கொள்ள முடியாது. காது இல்லை என்றால் இது கேட்டு அறிந்து கொள்ள முடியாது. எழுதிதான் காட்டணும், சகையதான் காட்டணும். எந்த பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு, முடிச்சுட்டேன். பொறியின்றி ஒன்றும் புணராத முந்திக்கு, புணராத புந்திக்கு எந்த ஐந்து உறுப்புகள் இல்லை என்றால் அறிவு எதனையும், உயிர் எந்த எதனையும் அறியாது. அதுதான் பொறியின்றி ஐம்புலன் இன்றி ஒன்றும் எதனையும் புணராத உணராத புந்திக்கு, நம்முடைய புத்திக்கு அறிவன்று பேர் நல்லற. நம்ம அறிவன், நம்ம அறிஞர் மூதறிஞர் டாக்டர் பட்டமான மூதறிஞருங்க, நான் ஒண்ணும் கிடையாது, எவனா எழுதி கொடுத்தது கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்து நினைக்கிறான். அறிவன்ற பேர் நன்று அற, அறிவு நம்ம சொல்லிக்கிறோமே, நல்லா இருக்கியா? ஒண்ணு ஐம்புலன்களும் வேலை செய்யணும்னா உனக்கு டப்பா ஒண்ணும் கிடையாது, வெறும் டப்பா. நீ அப்படிப்பட்டவனுக்கு பெரிய அறிவுடையவன் சொல்லிக்கிறியே, என்ன அறிவு? எல்லாம் அறிந்தவன் இறைவன் தான் என்று 15 பாடல் முடிந்திருக்கிறது. அடுத்ததுல பார்க்கலாம்.
5: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
6: அதனாலே படைப்பன் அயன் அடிப்பன் பங்கேற்கண்பார். அதனாலே அவர் என்ன பண்ணுவாரு, படைத்த பொருள்களை அவர் நிலைக்க செய்வார். நிலைத்தற்கேதாவது அவர்களுக்கு வேண்டிய உணவு முதலானவற்றை கொடுத்து நிலைக்க செய்வார், காற்றல் துளிர் செய்வார். பங்கையக்கன் அயன் தொடைப்பன் உருத்திரனும் சொல்லி இந்த படைத்த பொருள்கள் வளர வேணும் தான், வளர்த்தான் வேணும். நம்மளே படைக்கும் போது எப்படி இருந்தோம்? இப்ப நம்மளை யாரு வளர்த்து விட்டா? அம்மா அப்பா வளர்த்து விட்டா கொஞ்சம் கொஞ்சமா நீளமா. அதத்தான் திருவாசகத்துல வளர்த்தெடுத்த தெய்வளையனார், வளர்த்தெடுத்த தேவித்து அம்மை. ஆக என்ன அழகா சொன்னார், நம்மை வளர்த்தெடுத்த தெய்வம் வாரூரு பூம் உலையாள் பங்க என்னை வளர்ப்பவன். நீ சொல்லணும், தானா வளர்ந்துட மாட்டான், அப்பா அம்மாவும் வளர்க்கல, உடவு உறுதி வளர்ந்துருமா? சில பேர் புட்டையாவே இருக்கிறானே பத்தியா, ஏன் அவனை வளர்க்கல? அவன் அம்மா அப்பா வளர்த்தணும் இல்லை, சில பேர் புட்டையாவே இருக்காப்பா. நேற்று ஒரு அழகா பார்த்தேன், இவ்வளவுதான் இருக்க. ஆகையினாலே வளர்ப்பு யாருன்னா விஷ்ணு. படைப்பன் அயன் அழிப்பன் பங்கையக்கன் நாயன் துடைப்பன் உருத்திரனும் சொல்லிடு. துடைத்தலாவது நிலை தோன்றிய பொருள்கள் வளர வேணுமா? வளர்ந்த பொருள் அப்படியே இருந்துகிட்டு இருக்கப்படாது, இருக்கப்படாது, இருக்க முடியாது, அப்படியே இருக்கப்படாது, இருக்க முடியாது. இப்ப நமக்கு 40 வயசுல 30 வயசுல சரீரம் இருக்கிற மாதிரியே 100 வருஷம் 200 வருஷம் வரல இருந்துச்சுன்னா கூட இருக்கலாம். இருந்தாலும் ஜலிச்சுப்பு, ஜலிச்சுப்பது இருக்கிறவங்களும் ஜலிச்சிருவாரு. அது குறிப்பிட்ட எல்லைக்கு தான் இதுக்கு பவரே, குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இதுக்கு பவரே தவிர, அந்த குறிப்பிட்ட காலம் போச்சுன்னா எல்லாம் சீக்கிர. அதனால அந்த துடைக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டுக்கான் சங்காரம், அவருக்கு தான் ஒரு திறன் உண்டு. துடைப்பதற்கு ஒரு ஆளை போட்டுக்கான், அந்த ஆளுக்கு பேரு தான் உருத்தரன். உருத்தரன்ங்கிறது பல பேரு, உருத்தரன் பல பேரு, அதே சிவருமான் மகாருத்திரன், மகா சங்கார காரண உருத்தரன் பேரு. அதற்கு மேல உருத்திர கூட்டங்கள் நிறைய, அதுக்கு மேல அடியாறுனு உருத்திரர்கள் என்று பல இருக்கா. ஆக சங்காரத்துக்காக உருத்திரர்கள் தனி, அந்த இலாக்கா தனி. அவர்கள் வந்து வளர்ந்த பொருளை குறிப்பிட்ட காலத்துல ஒடுக்குபவர்கள். சங்காரம் என்றால் ஒடுக்குதல். சங்காரம் என்பது பொருளை ஒடுக்குதல். வடமொழியிலே தமிழ்ல அழித்தல். இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் மூன்றுமே நமக்கு நன்றாக தெரியுது, நன்றாக தெரியுது. மூணுக்கும் மூன்று தெய்வங்கள், பரமா விஷ்ணு உருத்திரம். நான்காவது பொருள் இருக்குவாரு, என்னது நான்காவது தொழில்? மறைத்தல். மறைத்தல், மறைத்தலுக்கு தெய்வம் மகேஸ்வரன். உடைப்பன் உருத்திரனும் சொல்லி திடப்பறவே என்றும் திரோபிப்பன் ஈசன். துரோபம்னா வடமொழியில, தமிழ்ல வந்து அது மறைத்தல். வடமொழியில துரோபம். இப்ப திரை போட்டாச்சான்னு, திரை போட்டா சாமி மறைக்குது இல்லவா, அந்த மறைத்தல் தொழில் வந்து உயிர்கள் சென்ற ஜென்மங்களை, வருகின்ற ஜென்மங்களை, சென்ற ஜென்மம் எங்க இருந்தது, எப்படி வாழ்ந்தது, எப்படி இருந்தது என்றெல்லாம் தெரியாதபடியும், நாளைக்கு என்ன வரும் என்பது தெரியாதபடியும், தெரியாதபடியும் அதற்கு மேலே வந்து கடவுளை பற்றி உலகியல் சுற்றுகின்றவர்கள் கடவுளை தெரியாதபடியும், கடவுளை தெரியாதபடியும். இப்ப இன்னும் எத்தனை எத்தனையோ இருக்குது மறைத்த தொழில். இத்தனையும் இருந்தாத்தான் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருப்பான். இத்தனை இருந்தாத்தான் உலகத்துல வாழ்ந்து. மறைத்தலில வந்து உங்களுக்கு வந்து பல சகாயங்கள் இருக்கு. மறைத்தல் தொழில பல சகாயங்கள் இருக்கு. அது எப்படி சகாயம்னு கேட்டா, வினைகள் பக்குவமாக வேணுமானால் இவன் உலகில சுத்த வேணும், உலகில சுத்த வேணும். உலகில சுத்தும் போது கடவுளை மறைச்சிருக்குது. எது மறைத்திருக்குது? திரோதமெல்லாம் கடவுளை மறைத்திருக்க. மறைக்கலைன்னா கடவுள்கிட்ட நேரா போடுவான். இப்ப நமக்கு அந்த மறைப்பை கொஞ்சம் விலக்கி இருக்கிற நமக்கெல்லாம். இப்ப நம்ம யாருகிட்ட போய்கிட்டு இருக்கோம்? சாமிகிட்ட போய்கிட்டு இருக்கோம். அந்த திரையை எடுத்துக்கிட்டு வாப்பான்னு அழைச்சுக்கிட்டு இருக்காரு. சாமி கிட்ட போய் போய்கிட்டு இருக்கிற, போய்கிட்டு இருக்கிற பக்கமா போயிட்டு இருக்கோம். பல பேருக்கு அந்த திரைய விளக்கல, சாமி இருக்கிறத காட்டல, அவன் அங்க அங்க சுத்திக்கிறே விளங்குதா. இந்த மறைத்தலினாலேயே உலகத்துல சுத்துறான். உலகத்துல சுத்துறதுனால வினைகள் அனுபவிக்கிறான். அனுபவிப்பதனால வினைகள் பக்குவத்துக்கு வரும், உயிர் பக்குவத்துக்கு விளங்குதா. மறைத்தல் அதுக்கு அதிகாரி மகேஸ்வரன். எல்லாமே இங்க கீழே இருக்கிற அதிகாரிகள் தான். இங்க கீழே இருக்கிற அதிகாரி நமக்குள்ள இல்ல, சிவருமான் கீழே இருக்கிற அதிகாரிகள். துடைப்பும் உருத்திரனும் சொல்லி திடப்பறவை என்றும் திருவோபிப்பர். திருவோப்பம்னா தான் வந்து மறைத்தல். திருவோபிப்பர் ஈசன் சதாசிவர் அன்றே அனுக்கிறாங்க. சதாசிவர் இருக்கிறாரே அருளர். சதாசிவங்கிற சொல்லே ரொம்ப அழகான சொல். சதான்னா எப்போதும், சிவம்னா எப்போதும் மங்களமாக இருக்கு. சதாசிவம் சதா எப்போதும் சிவம் மங்களம், எப்போதும் மங்களமாகுது. அது எப்போதும் அது மங்களமாக இருக்கிறது என்றால் மற்றவைகள் எப்போதும் மங்களமாக இருக்காது. அது எப்போதும் மங்களமாக இருக்கிறது என்று சொன்னால் மற்றவைகள் எப்போதும் மங்களமாக இருக்காது. மங்களமாகவும் இருக்கா, மங்களமாகவும். அதனாலே சிவம் மங்களம் சதா எப்போதும், சதா அது எப்போதும் மங்களமாக இருக்கின்ற காரணத்தினாலதான் அது முக்கிய குடும்பம். அழிவில்லாத பேரின்பத்தை கொடுப்பது யாரு? சதாசிவம் எப்போதும் அனுக்கிரகத்தான் பண்ணுவார். அந்த முச்சிக்கு போறவர்கள் இந்த நாலு ஆளுகளையும் தாண்டி அங்க சதாசிவத்தை போகும். பரமாவை தாண்டி, விஷ்ணுவை தாண்டி, உருத்திரனை தாண்டி, சதாசிவத்தை தாண்டி, மகேஸ்வரனை தாண்டி அப்புறம் சதாசிவத்தை போகும். அதுதான் பெரிய சிரமம். நாலு ஆளு சாதாரணமான ஆளுங்க. இந்த நாலு பேர்த்தையும் கடந்து போன சாதாரண விஷயம். அதனாலதான் இந்த நிர்வாண தேக்கியில வந்து இந்த அந்தியேஷ்டி பண்ணுகிற காலத்துல அந்த வசனத்துல ஒரு ஓ பிரமாவே, இந்த ஆன்மாவுக்கு உன்னுடைய புவனத்திலே உன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே

அவனுக்கு உன்னுடைய அதிகாரத்துக்குள்ள ஏதாவது வரைகள் இருந்தால், அது அனுபவிக்கும்படியான பாக்கி இருந்தால், அது உடனே அதை தீர்த்து விட்டு இந்த ஆன்மாவை சுத்தமாக அனுப்புவாயாக. இது பரமேஸ்வருடைய ஆணை. நிர்வாண தீட்சையிலையும் வரும், அஞ்சு. இப்படி அந்த இடத்துக்கு போகும்போதுதான் இந்த நாலு ஆளுகளையும் கடந்து அங்க போறோம். அதுக்குதான் அந்த நிர்வாண தீட்சை அவ்வளவு உசந்தது. நிர்வாண தீட்சை அந்த மாதிரி பண்ணாலும், அந்த தீட்சைனா நிர்வாண தீட்சை அப்படின்னா தீட்சைனா நிர்வாண தீட்சை தான். இந்த தத்துவேஸ்வரர்களுக்கெல்லாம் உபச்சாரத்தை பண்ணி, தத்துவேஸ்வரர்களுக்கெல்லாம் மேலாகி இருக்கிற தத்துவாதீதனாய் இருக்கிற பரமேஸ்வருடைய ஆணையினாலதான் இவங்க அடங்குவாங்களே தவிர, மற்றபடி நம்ம கிட்ட அவங்க சொல்ல முடியாது. சட்டம் இயாது அப்படின்றான். எது பெருமா கிட்ட கேட்டோம்னு வச்சுக்க, விஷ்ணு சட்டம் இயம் இல்லது நான் ஒண்ணு பண்ண முடியாது. விளங்குத ஆகையினாலே படைப்பன் அயரளிப்பன் பங்க இயக்கன் ஆயரும் துடைப்பன் உருத்தரணும் சொல்லி, துடைத்தல்னா சங்காரம், துடைப்பன் உருத்தரன் சொல்லு. திடப்பறவை எந்தும் துரோகிப்பர் ஈஸ்வரதாசுவர் அன்று அனுக்கிறகரா. இந்த அஞ்சு தொழிலுக்கும் அஞ்சு அதிகாரிகள். இதுல இந்த இதுல இன்னொன்னு பரமா வெண்மை, பரமா வெண்மை, விஷ்ணு பச்சை, உருத்தரம் சிவப்பு, மகேஸ்வரம் கருப்பு, சதாசிவம் மஞ்சள். இது இதுல கூட சொல்லல, நானா ஒரு ஆகமம் தயார் பண்ணேன். பரமா வெண்மை, விஷ்ணு பச்சை, உருத்தரம் சிவப்பு, மகேஸ்வரம் கருப்பு, சதாசிவம் அனுக்கிறது மஞ்சள். திருவிழாவில் கடைசியில என்ன மஞ்சள் நிறம், அதான் அனுக்கிரகத்தை கொடுக்கும். அதத்தான் அதான் அனுக்கிரகம். நடுவில் கருப்பும் இருதுவாரு, அதான் மறைத்தது. அதே மாதிரி உனக்கு இந்த பூமியில தோன்றுகிற பொருள் முதல்ல வெண்மையாக தோன்றும். நெல் முளை எப்படி இருக்குது, எது முளைச்சாலும் அதிகபட்சம் வெண்மையா, அந்த விட்ட பிளந்து ஒன்று வரும்போது வெண்மையா தெரியும். அப்புறம் ரெண்டு நாள் நாலு இது பார்த்து அந்த பச்சை விஷ்ணு வந்துடுவார் காக்கிறது பச்சை. அடுத்தாப்புல சிவந்து பஞ்சவர்மேஸ்வரர். ஆக இப்படி இந்த தொழில் உருவாயா முடிஞ்சதா? இப்ப இந்த தொழிலுக்கெல்லாம் ஆறு அதிகாரி, இந்த படைத்தலுக்கு ஆறு அதிகாரி, பரமா காத்தலுக்கு விஷ்ணு, அழித்தலுக்கு உருத்தரன், மறைத்தலுக்கு மகேஸ்வரன், அனுக்கிரகத்துக்கு இந்த அஞ்சுதலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் தான். இவர் செய்யறது அவர் செய்ய முடியாது, அவர் செய்யறது இந்த அஞ்சு தொழிலையும் செய்வார் சிவபெருமான் ஒருத்தன். அஞ்சு அவங்க சேர்ந்து செய்யறது இல்லை, அவங்களுக்கு உள்ள இருந்து செய்யறார், அவங்களுக்கு உள்ள இருந்து. அதனாலதான் அக்குவாய் காப்பாய் அழிப்பாய் எழுதுருவாய் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் உற்பாதம், போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கலில், போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம நேடுகள், போற்றிமால் நான்மோனும் காணாத முண்டறி அதான் மறைத்தல். போற்றிமால் நான்மோனும் காணாத முண்டறியும் போற்றியாம் உய்யவாள் கொண்டருளும் பொன்மல். அஞ்சு தொழிலையும் அப்படி அழகா சொன்னார், அழகா சொன்னார் திருவம்பாவில கடைசி திருவடியே இந்த ஐந்து தொழிலையும் செய்தார். உலகம் யாவையும் தாமுலவாக்களும் நிலைவிருத்தலும் நீக்களும் நீங்கள் அழகிறா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே சரணம். அதனாலே அஞ்சு தொழிலுக்கு அதிகாரி சொல்வார், இவங்க ஒவ்வொரு தொழிலுக்கு அதிகாரி, இந்த அஞ்சையும் அவரே செய்வார். அதனாலதான் படைக்கிறவனை குட்டி சிறையில் போட்டுட்டு படைச்சாரு. யாரு அந்த குடும்பத்துக்கு இந்த அஞ்சு தொழில் நல்லா தெரியும். அந்த குடும்பத்துக்கு அது குடும்ப தொழில், பரம்பரை தொழில், குடும்ப தொழில், குடும்ப தொழில், பரம்பரையே இல்லையே, பரம்பரையோட இல்லையே, இல்ல இல்ல குடும்ப தொழில், அது குடும்ப தொழில், குலத்தொழில், குடும்ப தொழில். விநாயகர் எடுத்துக்கிறியா, அவர் அஞ்சு தொழில் செய்வார். எப்படி செய்வார்னா, எழுத்தாணியில படைக்கிறார், இந்த கையில வச்சிருக்கிற மோதகம் இருக்குதுவாரு அதுல காக்கிறார், அங்குசத்துல அழிக்கிறார், பாசத்துல மறைக்கிறார், இது இது பாசத்துல மறைக்கிறாரா, அங்குசத்தால அழிக்கிறார், இது இது துதிக்கையினால அருள்றார், எழுத்தாணியால படைக்கிறாரு, மோதகத்தால காக்கிறாரு, அங்கு இந்த அங்குசம் இருக்குதுவாரு அதுல அழிக்கிறார்.

0: இந்த பாசத்துல மறைக்கிறாரு. துதிக்கை இந்த கரை இருக்குதுவாரு, துதிக்கை ரத்ன கலசம் வச்சிருக்காரு, அதுல அனுக்கிறார். அருணோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டார் அவரு. அப்படித்தான் செய்யறார். ஆகையினாலே இப்படி அஞ்சு தொழிலும் அஞ்சு அதிகாரிகள் எல்லாருக்கும் அதிகாரி சௌருமான். சரி, அதற்கு மேல இந்த மண்ணை பத்தி, இந்த பூதங்களுடைய தன்மைகளை பத்தி சொல்றார். பூதங்களுடைய தன்மைகள், அது தன்மை எப்படின்னா கடினம், பதம், குளிர்ந்த பதம், அப்புறம் ஒன்றுவித்தல், அப்புறம் சலித்து திரட்டுதல், அப்புறம் நிரந்தரமாய் நிறுத்தல். இந்த அஞ்சு பூதத்துக்கு அஞ்சு தொழில். மண் கடினமாய் தரிக்கும், மண் கடினமாய் தரிக்குன்னா திண்மையுடையதாகும். திண்மை எல்லாம் அது எது தாங்கிட்டு இருந்தது, எல்லாம் மண் தன்மை. அப்படி கடினமாக அதுக்கு அந்த கடினத்தன்மை அந்த மண்ணுக்கு தரவில்லை. ஆனால் இத்தனை பொருளையும் இத்தனை உயிர்களையும் தாங்கிட்டு இருக்காரு, இத்தனை உயிர்களையும் தாங்கிட்டு இருக்காரு. அருக்கனை சோதி அமைத்தோர்ந்திருத்தது மதியில் தன்மை வைத்தோர்ந்திருந்ததில் தீயில் வெம்மை செய்தோம் புயதில் வானிற்கலப்பு வைத்தோர் மேதகு காலின் ஊக்கம் கண்டோனர்கள் நீரில் இஞ்சவை நிகழ்ந்தோர்ளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றது. மண்ணில் திண்மை வைத்தோன் என்று இணைப்பல கூடி இணைப்பல அனைத்து அனைத்து அப்பையும் அடைத்தோம். இதெல்லாம் பண்ணி பண்ணி ஒவ்வொரு பொருளையும் வச்சானா, நெருப்புல சூட்ட வச்சானா, தண்ணீர்ல குளிர்ச்சியை வச்சானா, மண்ணில திண்மையை வச்சானா. புரியுதா என்னது திருவண்ட பகுதி? அதனாலே மண்ணில் திண்மை வைத்தோம் இல்ல சொல்றாரு கணேஷ். மண்ணில் திண்மை இவ்வளவு திண்மை இல்ல, இத்தனை கட்டணங்களை தாங்கிட்டு இருக்கோம். அதுவே ஆறாப்புல இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். எத்தனை எத்தனையோ அக்கிரமங்களை பண்ணி ஏராளமான கட்டணம் கட்டி ஏராளமா பைப்பு போட்டு ஏராளமா என்னென்னமோ பண்ணி அதுக்கு இருக்கிற பலத்தை கெடுத்துக்கிட்டு, பூமிக்கு இருக்கிற பலத்தை, பூதங்களுக்கு இருக்கிற பலத்தை எல்லாம் இப்ப மனுஷன் கெடுத்துக்கிட்டு. காற்றிலே நச்ச கலக்கிறான், பூத பூமியே ஆட வைக்கிறான். அப்படின்னா இவன் கெட்டிக்காரன்னு அர்த்தம் பண்றது. மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே வதமா. வாரின்னா கடலுக்கு பெயர். அது அது தன்மையினாலே நீருக்கு அது என்ன பண்ணும்னா குளிர்ச்சியாக இருப்பது, பதப்படுத்தும் எந்த பொருளையும் பதப்படுத்தும். மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே வதமா. உன் கணல் சுட்டு ஒன்று இருக்கும், எந்த பொருளை போட்டாலும் நெருப்பண்ண ஒண்ணு சுட்டு ஒன்று இருக்கும், ஒன்றாகிவிடும். எல்லாம் கடைசியில என்ன ஆகுது, என்ன விறகு போட்டாலும் என்ன பொருளை போட்டாலும் என்ன ஆகுது, ஒரே உருளாகுது. என்ன பொருள் கணல், பொன்கண்ணா பிரகாசம் புரிந்திய கணல் நெருப்பு சுட்டு ஒன்று ஓவாமல். வன்கால் பறந்து சலித்து திரட்டும், வன்கால் பறந்து சலித்து திரட்டும். வன்கால்னா வலிமை புரிந்திய இந்த காற்று இருக்குது பாரு, வளம் புரிந்திய காற்று, அது என்ன பண்ணும்னா திரட்டும், சலித்து திரட்டும். சலித்து திரட்டுங்கிறதுல என்ன புரியுதா, சலித்து திரட்டு புரியுதா? காத்துல தானே சலிக்கிறீங்க, பதறு வேற நின்று. இப்ப இதுல என்ன என்ன செல்லடையில கொண்டு சலிக்கிறோம் இல்ல, அதே காத்து சலிக்கிறோம், சலித்து திரட்டும். எதை எதனோட சேர்க்கணும் அதன் அதனோட சேர்த்து திரட்டும். மென்மையான பொருளை ஒரு பக்கம், வன்மையான பொருளை பக்கம் சலித்து சலித்து திரட்டும். பார்க்கிற ஆகாயம் நிரந்தரமாக இருக்கும், ஆகாயம் தன் நிலைமையில மாறாமல் நிரந்தரமா அப்படியே இருக்கும். அது அப்படி இல்லைன்னு வச்சுக்க ஆகாயத்தை ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகாயம் வெளியிருக்கு வெட்ட வெளியே ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்படின்னா எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கும், இந்த நான்கு பூதங்களுக்கும் இடம் கொடுத்து, நான்கு பூதங்களுக்கும் ஆகாயம் இடம் கொடுத்து. ஆகாயம் தான் எல்லா பூதங்களையும் தாங்கிட்டு இப்ப காத்து எதுல அடிக்குது, ஆகாயத்துலதான். நெருப்பு ஆகாயத்துலதான், தண்ணீர் ஆகாயம், எல்லா பூதங்களும் ஆகாயத்துலதான் விளங்குதா. அதனாலதான் இந்த பஞ்சபூத தலங்களிலே சிதம்பரம் விஷயம், பஞ்சபூத தலங்களிலே சிதம்பரம் உயர்ந்தது என்னவென்றால் சிதம்பரம் ஆகாயம். எல்லா பூதங்களையும் தாங்கிக் கொண்டிருப்பது, இடம் கொடுத்துக் கொண்டிருப்பது ஆகாயம். வெட்டபடி வெளி இல்லைன்னா நீங்க வெளியே போவ. அதனாலே ஆகாயம் ஐந்து பூதங்களிலும் சிறப்புடையது. பானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்று சொல்லுகிறார் அல்லவா. அதனாலே அந்த ஆகாய பூதமாயிருக்கிற அந்த விழி எல்லா பூதங்களுக்கும் இடம் கொடுத்து, எல்லா பூதங்களுக்கும் இடம் கொடுத்து இந்த பூதங்களை மூலமா நம்ம காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அந்த தூக்கி எதிர்வடி எழுத இருக்குது ஆகாசத்துலதான், தூக்கி எதிர்வடி ஆகாசத்துலதான் ஆடுறாரு அவர், ஆடுறது ஆகாய. இந்த ஆகாசத்துலதான் மண் இருக்குது, தண்ணி இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குதா. அதனாலதான் எல்லா தெய்வத்தினுடைய கோயிலுடைய சக்திகளும் சிதம்பரத்தில் போய் ஒன்றுகிறது. சிதம்பரத்தில் போய் சேருகிறது என்றால் எல்லாத்தான் ஆகாயத்தில் ஒடுங்குகிறது, எல்லா ஆகாயத்திலும் சிதம்பரத்தில் எல்லா கோயிலுடைய கலைகளும் போய் சிதம்பரத்தில் ஒடுங்குது என்று சொன்னால் அதுதான். மண் கடினமாய் தெரிக்கும் வாதி குளிர்ந்தே பதமா உண்கணல் சுட்டு ஒன்றுவுக்கும் ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாய நிரந்தரமாய் நிற்கும் நிறைவு. இதுல இந்த அஞ்சு பூதங்களிலே இந்த மூன்று கண்ணுக்கு தெரியும், ரெண்டு கண்ணுக்கு தெரியாது. மண்ணு கண்ணுக்கு தெரியுது, தண்ணீர் கண்ணுக்கு தெரியுது, நெருப்பு கண்ணுக்கு தெரியுது, காற்று கண்ணுக்கு தெரியாது, ஆகாயம் கண்ணுக்கு தெரியாது. ஆகா காற்றை எதனால அறியலாம் என்றால் பரிசத்தினால அறியலாம். நல்ல காற்று அடிக்கிறியா ஏடா, காற்று தெரியுதான்னு காட்டா தெரியாது. இப்ப இந்த 36ல இந்த நாலு பூதம் தான், மூணு பூதம் தான் தெரியுது கண்ணுக்கு, மூணு தத்துவம் தான் தெரியுது. விளங்குதா? இன்னும் இதுக்கு மேல 33 தத்துவம், இந்த மூணு தான் தெரியுது, அதுக்கு மேல இருக்கிறது உனக்கு தெரியலே இல்ல. இந்த 36 தத்துவம் கடந்து இருக்கிற கடவுள் எப்படி தெரியும்?
1: தெரியாம
0: சரி, இதுக்கு மேல நீ காத்து இல்லையு சொல்லிட முடியுமா? கண்ணுக்கு தெரியும் இல்லையு சொல்ல முடியுமா? அது போல தெரியாம இருப்பதால கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எதனாலே அறியலாம்? கருத்தால அறிவது வேறு, கருவியினால் அறிவது வேறு. கண்ணால அறிவது வேறு, கருத்தால அறிவது வேறு. கண்ணாலே அறிகின்றவர்கள கண்ணால அறியலாம், மூக்கால் அறிகின்றவர்கள மூக்கினால் அறியலாம், செவியால் அறிகின்றவர்கள செவியால் அறிகிறத மூக்கினால் அறிய முடியாது. கொஞ்சம் தேன் அது எதுல ஊத்தினா இனிக்கும்? நாவில ஊத்தினா இனிக்கும், கொஞ்சம் காதுல விட்டோம்னு வச்சுக்கோ. அதனாலே எந்த பொருளை எந்த கருவியினாலே எந்த பொறிகளால உணர முடியுமோ அதனால, அது போல கடவுளை இந்த பொறிகளாலே உணர முடியும். அதைத்தான் திருவாசகம் திருண்ட பகுதியிலே கண்முதற் புலனால் காட்சியும் இல்லை, கண்முதற் புலனால் காட்சியும் விண்முதற் பூதம் வெளிப்பட வரும். திருவண்ட பூதம் விண்முதற் ஆகாய முதலா. இந்த பூதங்கள் எப்படி தோன்று தெரியுமா? ஆகாயத்திலிருந்து காற்றும், காற்றிலிருந்து நெருப்பும், நெருப்பிலிருந்து நீரும், நீரிலிருந்து மண் தோன்றுதான் முதல்ல படைப்பு. உடுங்கிறது மண்ணு தண்ணீர்ல உடுங்க, தண்ணீர் நெருப்புல உடுங்க, நெருப்பு காற்றில் உடுங்க, காற்று ஆகாயத்தில் தோன்றும் போது ஆகாயத்திலிருந்து காற்று தோன்ற, காற்றிலிருந்து நெருப்பு உண்டாக, நெருப்பிலிருந்து நீர் உண்டாக, நீரிலிருந்து மண் உண்டாக, இப்படி தோன்றும். உடுங்கும் போது மண் தண்ணீரில் உடுங்க, தண்ணீர் நெருப்புல உடுங்க, நெருப்பு வந்து காற்றிலே உடுங்க, காற்று ஆகாயத்தில். அதனாலதான் ஆகாயத்துக்கு சிறப்பு அதிகம். அஞ்சு பூதங்கள் எது தெரியாம இருக்குதோ அதுக்கு தான் சிறப்பு அதிகம். இப்ப உயிர் தெரியுதா தெரியலையா? தெரியல. அது சிறப்பா சிறப்பு இல்லையா? அதே போலதான் கடவுள். இவ்வளவு உண்மைகளை இந்த அளவுக்கு வந்தால் அல்லவா கடவுள் நம்பிக்கையும் கடவுளுடைய தன்மையும் சிறப்பு சாதாரணம் பாவிகளா திரிந்தரையுங்க. ஆகையினாலே இப்படி மண் கடினமாய்த்தறிக்கும் அறி உளிர்ந்தே பதமா உங்கடல் சுட்டு ஒன்றுவுக்கும் ஓவாமல் பறந்து செழித்து திரட்டும் பார்க்கில் ஆகாய நிரந்தரமாய் நிற்கு நிறைந்து என்பது இந்த பாட்டு 10வது பாட்டு. இந்த 10வது பாட்டுல என்ன சொல்றாரு, என்ன பண்றாரு, புலன்கள் சொல்லுறாரு. பூதம் வேறு, புலன்கள் வேறு, புரிகள் வேறு. பூதம் வேறு, புலன்கள் வேறு, புரிகள் வேறு. இப்ப இதுல வந்து புலன்களை பத்தி சொல்லுகிறாரு. இப்படி எப்படி சொல்றாருன்னா, ஐம்புலன்கள், புலனை தும்புரி இறங்கின்னு வரும். அதனால அந்த புலன்கள் எப்படின்னா ஓச பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஓசை சப்தம் பரிச ரூப ரச கந்தம்னு படமொழியில் சொல்றோம். சப்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம்னு படமொழியில் சொல்றோம். அந்த அது ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ரெண்டையும் கலந்து சொல்றாரு. இவங்களுக்கு நம்ம ஆசிரியர்களுக்கெல்லாம் வடமொழி தென்மொழி ரெண்டும் கலந்துதான் பல சொல்லுவாங்களே தவிர தனி தமிழ்ல சொல்ல மாட்டாங்க. இப்ப திருவாசையில எத்தனை வடமொழி இருக்கு? உள்ளபடி மாபூதம் போதினம். மாபூதம்னா தூலபூதமா இருக்கிற பெரிய பூதங்கள் உனக்கு நன்றாக கண்ணுக்கு தெரியற பூதத்தை முதல்ல சொல்லிட்டப்பா சொல்லிட்டேன்னா உள்ளபடி அசுவாகமத்தில் சொன்னபடி உனக்கு மாபூதம் ஆசிரியர் மாணவனுக்கு சொல்றார் உள்ளபடி மாபூதம் போதினம் உன்றனக்கு கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கும். கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரை புலனை சொல்லும் போது அதுக்கு ஒரு நல்ல பட்டம் கொடுத்து சொல்றாங்க. நல்ல பட்டம் எதுக்கு? புலம் எடுக்கும் திருடன். அதைத்தான் திருமூலர் என்ன பண்ணாரு கள்ளப்புலன் ஐந்தும் காளாமணி விளக்கு. கள்ளப்புலன் ஐந்தும் காளாமணி விளக்கு என்றார். அதனால இந்த புலன்கள் ஐந்தும் நமக்கு எவ்வளவு நன்மை செய்யணுமோ செய்யுது, அதே சமயத்துல தீமையா ரெண்டு குணமும் உண்டு. ஞானிகளுக்கு நல்லதாக இருக்கும், அஞ்ஞானிக்கு தீயதாக இருக்கும். அதனாலதான் திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் கற்பகரகம் ஊனுடம்பு ஆலயம் வேகமே சிவாலயம் சேர்த்து கூட வந்து படிச்சேன் தேவாரம் வேதசாரமா தேகம் சிவாலயம் உள்ளம் பெருங்கோயில் உள்ளம் உடம்பு அலையம் உடம்பே அலையம் சிவாலயம் வேகத்தை சிவாலயமா. இப்ப நம்ம என்ன பண்றோம் ஈசானமூர்த்தாயிரமா தத்துவசோத்தராயிரமா அபூர் ஹிருதயாயிரமகா வாமதேவியாயிரமகா சத்யோசாதமூர்த்தியனமகா வித்யாதேகாயனமகா நேத்ரோபியனமகா சிவாயனமகா ஹிருதயாயனமகா சிவாயனமகா ஹிருதயாயனமகா சரசேனமகா சிசாயனமகா கவசாயனமகா கவசாயனமகா அஸ்திராயனமகா அஸ்திராயனமகா அஸ்திராயனமகா கவசாயனமகா சிவாயோசி. இப்ப சகலீகரணம் பண்ணிட்டேன் இதுல இது அங்கனையாசம். அங்கனையாசம் என்ன பண்ற அத்தனையும் அத்தனமாக மந்திரமாக என்ன புரியுத வேகத்தையே வேகத்திலே சிவ மந்திரங்களை பதிய வச்சு. அதனால இந்த அங்கனியாசம் கரடிசாயம் தெரியாது பூஷம் பண்ணக்கூடாது. ஆமா சுத்தி பூத சுத்தி சுத்தி இல்லாத பாத்திரத்துல பொருளை போடப்படாது இல்ல. உப்ப ஊடமா இருக்கிற பாத்திரத்துல பாலை ஊத்தலாமா? உபதேசம் எப்பப்பா அத்துவ சுத்தி எல்லாம் பண்ணி யாக கிரிய எல்லாம் பண்ணி கடைசியா தண்ணியை ஊத்தி குளிப்பாட்டி அப்புறம் தான் உபதேசம் தெரியுமா? அது உபதேசம் காதுல பண்றாங்கல்லப்பா. பூசையை பண்ணி கும்பத்துல சுவாமி எழுந்துள்ள பண்ணி குண்டத்துல எழுந்துள்ள பண்ணி இங்கெல்லாம் பூசையை பண்ணி தீர்த்தங்களை வச்சு அந்த தீர்த்தங்களை சிவதீர்த்தமாக பாவித்து அதுக்கு பூசை எல்லாம் பண்ணி அந்த தீர்த்தத்தினாலே உனக்கு அபிஷேகத்தை பண்ணி அதன் பிறகுதான் உனக்கு உபதேசம். முதல செய்கிற சடங்குகள்ல ஆன்ம சுத்தி, இப்ப இந்த தீர்த்தத்தினால தேக சுத்தி, இப்படி எல்லாம் பண்ணி அப்புறம்தான் மந்திரத்து உபதேசம். இதுல காப்பியை ஊத்தணும்னா என்னமா ஊத்துறது? அதனாலதான் உள்ளம் பெருங்கோயில் ஊடம்பு தினந்தோறும் சுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மந்திர சுத்தி பண்றோம், மந்திரத்தால சுத்தி பண்றோம், தண்ணீராலையும் சுத்தி பண்றோம், மந்திரத்தினாலையும் சுத்தி பண்றோம், சாமியை உள்ளத்தில் இருந்தால் பண்ணி உள்ளத்தையும் சுத்தி பண்றோம். இந்த உண்மைகள் இந்த வேற நமக்கும் கிடையாது, நமக்கு தான் கிடைச்சு. இந்த உண்மையை தெரிஞ்சதுன்னா ஆகா யாவருக்கும் மேலானோம் சித்தியா சொல்றது யாவருக்கும் மேலானோம் என்று இருமாப்பு. நம்ம சாதாரண மனிதன் அல்ல, சிவபெருமானுடைய புத்திரன் ஆகிவிட்டோம். சிங்கன் முடியார் அடியாருக்கு அடியவனாகிவிட்டோ. யாவருக்கு மேலானோ என்று இருமாப்பீதி திங்கன் முடியார் அடியார் அடியோம் என்று திரிந்துடுவது சிவஞான செய்தியுனை என்பது சத்தியம். அதனாலே உள்ளம்பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளர் புராணாருக்கு வாய் கோபுரவாசல். வள்ளல் புராணாகிய சுபருமானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார் கூட்டுப்பா நல்லா கூட்டு அது மாதிரி பாத்திரத்தை கழுவு நன்றாக பாத்திரத்தை அப்படி சொல்றோம் இல்லையா, அது போல தெளிதல் தெளிவா தெளிவு நன்றாக தெளிவு நன்றாக. அப்படி தெளிந்தவர்கள் யார் என்றால் அவர்கள் தான் பரமஞானிகள். அவருடைய சீவன் சிவலிங்கம், சீவனுக்குள்ளே சிவமனம் பூத்ததுன்னு சொல்றாரு. சீவனுக்குள்ளே சிவமனம் பூத்ததுங்கிறாரு. சீவன் வேறு சிவன் வேறு தான், சீவன் வேறு சிவன் வேறு தான். அது எப்படி சொல்றாரு திருமூல, அவரு சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை, சிவன் ஒரு பக்கம் சிவன் ஒரு பக்கம் இல்லை, ஒரே பக்கத்துல தான் இருக்கலாம். சீவன் என்ன சிவன் வேறு இல்லை, சிவனார் சிவனாரே அறிகிறார், சிவனார் சிவனாரே பின்னால் இருக்கிறான் சிவன், அதனால தெரியல. ஞானி எழுக்கு முன்னால் இருக்கிறான். இப்ப இந்த இந்த உண்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா நூலு. இப்ப மாணிக்க வாசகருக்கு எங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரா, மாணிக்க வாசகருக்கு பின்னாலேயே இருக்கு புறம்புறம் செல்வம் பால் நினைந்து ஞானம் பெற்று விட்டா முன்னாடி வந்தான். அவனையும் கூட்டிட்டு தலையறான் அதெல்லாம் ஒரு ஆசிரியர் சரி இருக்கட்டும். அதனாலே வந்து தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் ஜோதி, தெள்ள தெளிந்தார்க்கு பரமஞானிகளுக்கு சீவன் என்கின்ற தற்போதம் இழந்து சீவன் என்கின்ற தன்னையே மறந்து சிவமாக ஆகிவிடுகிறதுனால சீவனே சிவலிங்கம் ஆகிவிடும். வெள்ளத்திலிருந்தார்க்கு சீவன் சிவன், கள்ளப்புலந்த ஞானிகளுக்கு காளாமணி விளக்கு. நமக்கு இருட்டா இருக்குது அஞ்சும், அவர்களுக்கு ஒளியாகும். இந்த புலங்கள் அஞ்சும் நமக்கு என்ன செய்யுது, கெடுதல் பண்ணுது. கெடுதல் பண்றது உங்களுக்கு புரியுதா, இத பார்க்க கூடாத பார்த்தோம்னு வச்சுக்க, கெடுதல் சாப்பிடக்கூடாத சாப்பிட்டோம்னு வச்சுக்க, கெடுதல் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் ஓரளவு நம்மளால முடிஞ்ச வரையும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஞானிகள் அப்படி இல்லை, புலன்கள் சொன்னபடி கேட்க மாட்டாரு. அப்படி அவங்க சொன்னபடி புலன் கேட்கும். இப்ப புலன்கள் சொன்னபடி நம்ம கேட்கறோம். இனிக்கு சேராதுன்னு தெரிஞ்சு வச்சுக்க, நல்ல பலகாரங்க ஒன்னானும் பின்னையில சுட்டதுங்க அருமையா, கொஞ்சம் தின்னு வரணும் சரி தின்னுதான் பாக்கலாம். புரியுதா, சேராதுன்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சு சாப்பிடற. அது போல புலன்கள் வந்து அஞ்ஞானிகளை அடக்குது, விஞ்ஞானிகள் புலன்களை அடக்குகிறார். அதனாலதான் கள்ளமிருக ஐம்புலம், திருட்டுத்தனமா இருக்கிற ஐந்து புலம், மாறி நின்று என்னை மயக்கிடும் பஞ்ச புலனைந்தின் வழி அடைப்போம். அழகா சொன்னார் யாரு, திருவாஸ். மாறி நின்று எனக்கு மாறுபட்டு நின்று, நான் என் கருத்துக்கு மாறுபட்டு நின்று என்ன மயக்குகின்ற வஞ்ச புலம். விலங்கு மனத்தால் உவலா உனக்கு அது அரம்பாவைன்னு அருங்க ஏற்றால் கட்டி புறந்தோர் பொறுத்தங்கும் முழுவதுக்கும் மூடி மலஞ்சோர் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்து வஞ்சனையை செய்யனார். தெளிவா சொன்னார் சிவராம், மலங்க புலனைந்து வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் உவலா உனக்கு அதனால கள்ளமுகம் ஐம்புலன்னார். அதுதான் ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம். செவியினாலே ஓசையை அறிகிறோம். அதே போல பரிசத்தை எதனால உடம்பால் அறிகிறோம், உடம்பு பரிசத்தை அறியும், செவி ஓசையை அறியும், அதற்கு மேல கண் உருவத்தை அறியும், கண் உருவத்தை அறியும், சுவைய நாவு அறியும், சுவைய நாவு அறியும், அது எல்லாத்தையும் நல்லா தெரியும். நாற்றத்தை மூக்கு, நாற்றத்தை அது உள்ளபடியும் ஆபூதம் உரைக்க கேள் உண்டனுக்கு வள்ளல் அருளால் என்று உள்ளபடியும் ஆபூதம் ஓதினோ உண்டனுக்கு கள்ளமிகு ஐம்புலனும் கட்டுரைக்கு மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசைதரும் ஐம்புலனே. இந்த வாராதி இந்துக்கும் பன்மதியும் சொன்னார் பாரு, படைத்தல் சொல்லி சொன்னார் அல்லவா. இப்ப அவருக்கு படைத்தல் தான் தெரியும், காத்தல் தெரியாது. அப்புறம் அவருக்கு முத்திய கொடுக்கும், விஷ்ணுவுக்கு காத்தலத்தான் தெரியும், முத்திய கொடுக்க தெரியாது. இதே மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு தொழில முத்திய அருள்வர சதாசிவர். அது நம்ம திருவாதமுடி புராணத்துல இந்த நடராஜ பெருமான் இருக்காருவார், வெற்றி கொடியை கட்டி இருக்கிறார். இந்த திருவடியில தூக்கி உள்ள ஒரு வீரக்கடலை கட்டியிருக்கிறார். தூக்கி எதிரொடியில வீரக்கடல், ஊன்றி எதிரொடியில, ஊன்றி எதிரொடியில வீரக்கடல், ஊன்றி எதிரொடியில ஒரு மணி கட்டியிருக்கும், ஊன்றி எதிரொடியில ஒரு மணி கட்டியிருக்கும், வீரக்கடல், வீரக்கடல்னு ஒரு அம்மா பார்த்துக்கிட்டே நிற்கிறார். இவர் வந்து வீரக்கடலை கட்டிக்கிட்டு என்ன பண்றாரு, ஆடிக்கிட்டு நிற்கிறார். இது என்ன குறிப்பு தெரியுமா, உலகத்தில் இருக்கிற தெய்வங்களிலே என்ன தவிர எவனும் முக்கிய கொடுக்க முடியாது. முக்கிய கொடுக்கறதுக்கு நானே வல்லவன் என்பதைத்தான் வீரக்கடலை கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு தெரியுமா. நன்னும் பரவி ஒளித்துயிர், நன்னும் பரவி ஒளித்து உயிர்க்க நலஞ்சியர் முத்தி கொடுப்பதற்கு இன்னும் சமய கடவுளரில் யானே வல்லன் எனப்பதவர். இன்னும் சமய கடவுளரில் ஒவ்வொரு சமயத்தும் கடவுள் இருக்காங்கல்ல, அந்த கடவுள் யானே வல்லன் எனப்பதமே. வண்ணந்துகள் ஒரு கடல் அணிந்து மதுகை கொடியும் கட்டி அரு பெண்ணம்பிகை கண் காண நடம் செய்வான் அந்த பெருந்திருப்பான். இல்லைன்னா அவ்வளவு தைரியமா நின்று நாட்டி ஆடிட்டு இருக்க முடியுமா? அது எதுக்கட ஆடுறான்னா, முத்தியும் கொடுக்கறது நான் தான் வல்லவன். ஆகையினாலே இப்படி புலன்களை பத்தி உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உண்டனுக்கு கள்ளமிகம் ஐம்புலனும் கட்டுரைக்கும் மெல்லவே ஓசை வருஷம் உருவம் ஜோயனாற்ற ஆசிரும் ஐம்புலனேயாம் என்று இந்த ஐம்புலன்களை பத்தி சொன்னாரு. அதுக்கு மேல ஞானேந்திரியம் கண்ணேந்திரியங்கள் இருக்குது. ஞானேந்திரியம்
1: முத பாடின பாட்டு யார் சொன்னது?
0: திருவாத உடையில் போறான், திருவாத உடையில் போறான். அருமையான பாட்டு. பிறவியை ஒழித்து முக்கிய குடும்பத்திற்கு நானே வல்லவன் என்பதை அவன் ஆடுகின்ற நாட்டியத்திலிருந்து நீ கண்டு கொள்ளலாம். இப்படி இருக்குது. அதனால அதற்கு மேல வருகின்ற உரைகளை அடுத்த வாரத்தில் சந்திப்போம், திருவருளை சந்திப்போம்.

அறிவடாதுவிய மதிவடம் துறக்க மன்னன் கோன் மறையறுதிய குறைவிலாது இருள் வாழ்க நான் மறையறங்கடோங்க நற்றவள் வெள்ளி வெல்க மேன்மை கொள்கை நீதி வழங்குக உலகம்

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம். வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: இன்றைக்கு நூலுக்குள்ளே போகலாம். சிவஞான போதம் 12 நூற்பாக்கள். 12 நூற்பாக்கள் 2 பிரிவுகள். என்ன பேரு? பொது அதிகாரம், உண்மை அதிகாரம். இப்ப நூலிலே முதலிலே விநாயகர் துதி, விநாயகர் துதி. இந்த நூலுக்கு தலைவர் யாரு? இறைவன், சிவபெருமான். இறைவன் தான் இந்த நூலுக்கு தலைவர். இந்த நூலினாலே போற்றப்படுபவர். அவரை வணங்காமல் விநாயகரை வணங்குகிறாரே இவர். ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம்? அவர் வேறு, இவர் வேறா? ஆக யாரை வணங்கினாலும் அது ஒரு வணக்கம்தான். முழுமுதற் கடவுளை வணங்கியதாகும். ஆக இறைவனுடைய சக்திதான் விநாயகர். அவருடைய ஒரு ஆற்றல், இறைவனுடைய எண்ணற்ற ஆற்றல்களிலே ஒரு ஆற்றல் விநாயகர், இன்னொருவர் முருகப்பெருமான். மீனாட்சி அம்மையே இறைவனுடைய சக்தி தான். ஆக ஒரே இறைவன், அவனுடைய சக்திகள் பல. இந்த முதல் செய்யுள் மங்கள வாழ்த்து என்று போட்டிருக்கிறது. புத்தகம்லாம் இருக்கிறதா? மங்கள வாழ்த்து. மங்களம் என்றால் என்ன? மங்களம் நன்மை. மங்களம் என்றால் நன்மை. சிவம் என்ற பெயருக்கும் மங்களம் என்பதுதான் பொருள். சிவம் என்றாலே மங்களம் என்பதுதான் பொருள். அதாவது இறைவன் எப்படிப்பட்டவன்? நன்மையே வடிவானவன், தீமையே இல்லாதவன். ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறாரே, நன்றுடையானை தீயது இல்லானை. அதுதான் இறைவனுக்கு இலக்கணம். நன்மையே உடையவன், தீமையே இல்லாதவன். உலகத்தில் அப்படிப்பட்ட பொருள் இருக்கா? எல்லா பொருள்களும், உலக பொருள் அனைத்துமே நன்மை தீமை இரண்டும் கலந்தவை தான். உயிர்களும் அப்படித்தான். இறைவன் ஒருவன்தான், நன்மையே உருவானவன். எனவே அவனை வாழ்த்துவதுதான் மங்கள வாழ்த்து. இந்த செய்யுளிலே விநாயகரை எதற்காக வணங்குவார்கள் உலகத்தில்? எடுத்த காரியம் இடையூறு இல்லாமல் இனிது முடிய வேண்டும் என்பதற்காக விநாயகரை வணங்குவது மரபு. விநாயகரை வணங்கித்தான் செயலை தொடங்குவார்கள். இடையூறு வரக்கூடாது. இடையூறு யாருக்கு வரும்? இடையூறு யாருக்கு வரும்? இடையூறு எதனாலே உண்டாகிறது? இடையூறுக்கு காரணம் என்ன? வினை. வினை அவரவருடைய வினைக்கு ஏற்பத்தான் இந்த இடையூறெல்லாம், துன்பம் எல்லாம் வருகிறது. இந்த நூலினுடைய ஆசிரியர் மெய்கண்டார், அவரும் வினை உடையவரா? நாம் தான் வினை வயப்பட்டவர்கள். மெய்கண்டார் இறைவனுடைய திருவருளுக்கு ஆளானவர், அவருக்கு வினை உண்டா? அப்படிப்பட்டவர் விநாயகரை வணங்க வேண்டுமா? அவருக்கு இடையூறு வருமா? ஆனாலும் விநாயகரை வணங்குகிறார். ஏன் என்றால் அது முன்னோர்களுடைய மரபு. மரபு பெரியோர்கள் கடைப்பிடிக்கிற முறை. விநாயகரை வணங்கித்தான் எந்த செயலையும் தொடங்க வேண்டும் என்ற அந்த முறையை, அந்த முறைக்கு மெய்கண்டாரும் கட்டுப்பட்டு விநாயகரை துதிக்கிறார். எனவே மரபை நாம் வழுவ விடக்கூடாது. எவ்வளவு பெரியவராக நாம் இருந்தாலும் மரபை போற்ற வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. அது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, இந்த மாணாக்கர்கள் இந்த நூலை தொடங்குகிற போது முதலிலே விநாயகரை நினைந்து இந்த படிக்க தொடங்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துவதற்காக, மாணவர்களுக்கு அறிவுறுத்துவதற்காக மெய்கண்டார் இந்த விநாயகர் வாழ்த்தை அமைத்திருக்கிறார். ஆக இதை சொல்லித்தான் நூலை தொடங்க வேண்டும் என்ற இப்படி இரண்டு கருத்து. ஆக மெய்கண்டார் தனக்காக செய்யவில்லை, விநாயகர் வணக்கத்தை உயிர்கள், பிற உயிர்களுக்காக, இந்த நூலை பயில்கின்றவர்களுக்காக. இந்த செய்யுளிலே என்ன சொல்லுகிறார், விநாயகரை வணங்குவார்கள் பெரியோர்கள். ஏனென்றால் சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் பொருட்டு விநாயகரை வணங்குவார்கள். சிவபெருமானுடைய அருளை பெறும் பொருட்டு விநாயகரை வணங்குகிறார்கள் அடியார்கள். அதுதான் நோக்கம்.

0: வீட்டிலே ஒரு பெரிய அதிகாரி, அவரை போய் அவரால் ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. அவரை போய் பார்க்க வீட்டுக்கு போகிறோம். அவருடைய குழந்தை வாசலிலே நிற்கிறது. உடனே இவர் என்ன செய்வார், போனவர் அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சுவார். எதற்கு? ஆம், அதிகாரிக்கு ஒரு, அதை பார்த்த உடனே ஆமாம் ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது இல்லையா? அதுபோல விநாயகரை வணங்கினால் பெருமானுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்ற ஒரு கருத்து. எப்படியோ காரியம் ஆக வேண்டும். ஆக அடியார்கள் என்ன வேண்டுகிறார்கள் இறைவனிடம்? அவர்கள் வேண்டிய காரியம் என்ன? அவர்கள் வீடு பெற்றே விரும்புவார்கள். வீடு பேறு, முத்தி பேறு, அதை தரக்கூடிய ஒரே ஒருவர் யாரு? சிவபெருமான் தான். அந்த பயனை கருதித்தான் இந்த விநாயக வணக்கத்தை அமைத்திருக்கிறார். அந்த நான் சின்ன பாட்டு பாருங்க, நாலே வரி நான்கே வரி, ஒவ்வொரு வரியிலையும் மூணு சொல்லுதான் இருக்கு. மும்மூன்று சொற்களாலான நான்கு வரிகளை உடையது. அதுல தெரியாத சொல் என்ன இருக்கு? கல்லால் நிழல், மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவர். எவ்வளவு எளிமையான பாட்டு. இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டுமா? ஆனா இதுக்கு எவ்வளவோ விளக்கம் சொல்லலாம். இந்த சிறிய பாட்டுக்கு எவ்வளவோ விளக்கம் சொல்லலாம். அதுதான் அருளாளர்களுடைய வாக்கு, அப்படி இருக்கும், பார்க்க எளிமையா இருக்கும். இப்ப நதி அமைதியாக இருந்தாலும் உள்ளே ஆழமா இருக்கும். அதுபோல இந்த செய்யுள் ஆழமான கருத்துக்களை உடையது. நல்ல, அங்கே விநாயகரை குறிக்கிற சொல் என்ன இருக்கு பாட்டுல? விநாயகரை குறிக்கிற சொல் என்ன இருக்கு? பொல்லார். பொல்லாதவர் அவரு? பொல்லார் இல்ல, நீங்க அப்படி நடிச்சுட்டு விட்டீர்களா? இதுதான் சரியான வார்த்தை. பொல்லுதல் என்றால் கல்லிலே செதுக்குதல், புளியினாலே செதுக்குதல், பொல்லுதல். அப்படி இந்த விநாயக பெருமானுடைய வடிவம் கல்லிலே யாரினாலும் செதுக்கப்படவில்லை. செதுக்கப்படாமல் தானாக தோன்றிய சுயம்பு மூர்த்தி, தான் தோன்றி அது மக்களுடைய பேச்சு வழக்கில் பொல்லார் என்பது பொல்லாராயிற்று. மக்களுடைய வாயில எந்த சொல்லும் எப்படி மாறும் என்று சொல்ல முடியாது. நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் மாறும். அப்படி சென்னையில் ஒரு, அந்த காலத்தில் ஒரு பாலம் இருந்தது. ஹாமில்டன் என்பவர் கட்டினார். ஹாமில்டன் என்ற ஒரு ஆங்கிலத்துறை ஹாமில்டன் பாலம் என்று பெயர் வைத்தார்கள். அதே இந்த காலத்தில் அம்பட்டன் பாலம் என்று வழங்கிவிட்டது. அப்படி அதுபோல இங்க பொல்லார் என்பது பொல்லார் என மறுவியது என்பார்கள். மறுவிதல், மாறுதல். சரி, பொல்லார் இணை மலர், அவருடைய இரண்டு திருவடிகள், விநாயகராகிய பொல்லாப்பிள்ளையாருடைய திருவடிகளை பொல்லார் இணைமலர் புனைவர், நல்லார் புனைவர். யார் சூடுவார்கள்? நல்லார். நல்லார் என்றால் ஞான நூல்களை கேட்டு சிந்தித்து தெளிவு பெற்ற மெய் அன்பர்கள், அவ்வளவு விளக்கம் அந்த நல்லார். ஞான நூல்களை கேட்டு சிந்தித்து தெளிந்த அன்பர்கள். ஆக கல்வியில இந்த இப்படி நாலு படிநிலை இருக்கு. நான்கு, முதலில் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். நான்காவது அனுபவம். அனுபவம் நாலாவது, அதை நிட்டை கூடுதல் என்பார்கள். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை, அனுபவம். இது உலக நூல்களுக்கும் பொருந்தும், ஞான நூல்களுக்கும் பொருந்தும். ஆக உலக நூல்களை கேட்கிறபோது அந்த முதலில் கேட்டல், ஐயம் திருப்பி இல்லாமல் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்ட பொருளை மனத்திலே வைத்து பலமுறை சிந்திக்க வேண்டும். சிந்திக்க சிந்திக்கத்தான் தெளிவு உண்டாகும். ஆக படித்தவுடனே யாருக்கும் தெளிவு வந்து விடாது. சிந்தித்தல் மிக மிக இன்றியமையாதது. செய்கிறீங்களா? செய்து பாருங்க. இன்றைக்கு படித்த பாடங்களை இரவெல்லாம் சிந்திக்க வேண்டும். அதுபோல ஞான நூல்களை தகுந்த ஆசிரியரிடம் கேட்டு சிந்தித்து தெளிந்து அனுபவம் என்றால் என்ன பொருள்? அங்க இறைவனோடு ஒன்றுபடுதல். இறைவனோடு ஒன்றுபடுதல் தான் அனுபவம். அப்படி நாலு படிநிலைகள் இருக்கின்றன. எனவே அப்படிப்பட்டவர்கள்தான் நல்லார். அவர்கள் புனைவர், சூடுவார்கள். எதை எதை சூடுவார்கள்? இறைவனுடைய திருவடிகள். இணையடி இணை மலர்னா இரண்டு திருவடிகள். இறைவனுடைய திருவடிகள் என்பவை என்ன? அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய திருவடிகள் என்பவை என்ன? அதாவது உயிரை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். உயிர் என்ன பொருள்? சித்துப்பொருள், அறிவு பொருள், அறிவுடைய பொருள். அந்த உயிர்களாகிய சித்துப்பொருளுக்கு மூன்று ஆற்றல்கள் உண்டு. அறிவாற்றல் உண்டு. அறிவாற்றல், அறிவாற்றல் என்றால் அறிகிற தன்மை, அறிவு ஆற்றல். ஆற்றல் என்றால் என்ன? குணம். பொருளினுடைய குணம்தான் ஆற்றல். இங்கே அறிவாகிய சக்தி உயிருக்கு இருக்கிறது, அறிகிற ஆற்றல் உண்டு. இரண்டாவது, அறிந்தவுடனே, ஒரு பொருளை அறிந்தவுடனே அதன் மீது என்ன உண்டாகிறது? விருப்பம் உண்டாகிறது. விருப்பம், ஆமாம், அது ரெண்டும் அடங்கும். அறிந்த பொருளின் மீது ஆசை உண்டாகிறது. அறியாத பொருள் மேல் ஆசை உண்டாகுமா? எந்த பொருளையும் ஆசைப்பட வேணுமானாலும் அறிய வேண்டும். எங்கேயோ அறியாத பொருள் இருந்தால் நமக்கு என்ன ஆசை உண்டாகும்? பேரை கேட்ட மாத்திரத்தில் ஆசை உண்டாகுமா? எனவே அறிந்தால்தான் அதன் மீது விருப்பம் உண்டாகும். நமக்கு இறைவன் மேல விருப்பம் இல்லை, காரணம் அறியவில்லை, இறைவனை அறியவில்லை. அறிந்தால் அல்லவா அன்பு உண்டாகும், ஆசை உண்டாகும். நான் உலக பொருளைத்தான் அறிகிறோம், ஆசைப்படுகிறோம். உலக பொருள் தெரிகிறது, அவன் தெரியாதவனாக இருக்கிறானே, எப்படி அறிவது? அறிந்தால் அல்லவா அவன் மீது அன்பு உண்டாகும். அதற்கு வழிதான் சிவஞான போதத்தில் சொல்லப்படுகிறது. அந்த வழியை கடைபிடித்து பாருங்கள், அவனை எப்படி அறிவது என்று. எனவே அறிந்த பொருள் மீது விருப்பம் ஆசை உண்டாகும், அது ரெண்டாவது. அது இச்சை, இச்சை இச்சை விருப்ப விளைவாற்றல், விளைவாற்றல். விளைவுனா விருப்பம், விளைவாற்றல் அல்லது இச்சாசக்தி என்பார்கள் வடமொழியில. இச்சா இச்சை, இச்சைனா விருப்பம், அறிவாற்றல், விளைவாற்றல். பிறகு விரும்பின உடனே அடுத்து என்ன செய்கிறோம்? சும்மா இருக்கிறோமா? அதை எப்படியாவது அனுபவிக்க வேண்டும், பெற வேண்டும். அது மூன்றாவது நிலை. அந்த ஆற்றலுக்கு செயல், செயலாற்றல், செயலாற்றல், செயலாற்றல், கிரியாசக்தி என்று வடமொழியில் சொல்லுவார். கிரியாசக்தி, கிரியைனா செயல், கிரியாசக்தி. இப்படி உயிர்களாகிய நமக்கு இந்த மூன்று விதமான திறன்கள் இருக்கின்றன. ஞானசக்தி இருக்கிறது. ஞானசக்தின்னா என்ன? அறிவாற்றல். ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி என்ற மூன்று திறன்கள் நம்மிடத்திலே இருக்கின்றன. இதே போலத்தான் இறைவன், நம்மை போன்றவன் தான் இறைவன். நாமும் இறைவனோ ஓர் இனம், ஒரு ஜாதி. நாம் இறைவனை சாருதற்கு உரியவர்கள். அது என்ன இனம்? அந்த இனத்துக்கு என்ன பேரு? சித்து என்ற இனம், சித்து என்ற இனம். இறைவனும் சித்து பொருள், உயிர்களாகிய நாமும் சித்து பொருள். சித்து பொருள் என்றால் அறிவுடைய பொருள். இறைவனும் சித்து பொருள். எனவே இறைவனுக்கும் இந்த மூன்று விதமான ஆற்றல்களும் உள்ளன. இறைவனுக்கும் அறிவாற்றல், விளைவாற்றல், செயலாற்றல் உண்டு. அவன் தன்னுடைய அறிவாற்றலால் எதை அறிகிறான்? எதை அறிகிறான்? ஆமா, உயிர்களாகிய நம்முடைய நிலையை அறிகிறான், நம்முடைய நிலையை அறிகிறான், அறிவாற்றல். இரண்டாவது விளைவாற்றல், என்ன விரும்புகிறான்? எல்லா உயிர்களும் துன்பத்திலிருந்து நீங்கி நிலையான இன்பத்தை பெற வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பம், அவனுடைய விளைவாற்றல். அப்படி விரும்பி மூன்றாவதாக தன்னுடைய செயலாற்றலாலே என்ன செய்கிறான்? அவன்தான் உயிர்களாகிய நமக்கு உடம்பை கொடுக்கிறான். உடம்பை எதுக்காக கொடுக்கிறான்? வேளா வேளைக்கு அறிவு விளக்கம் பெறுவதற்காக, நல்ல அறிவை பெறுவதற்காக உடம்பை கொடுத்திருக்கிறான். ஆக இந்த உடம்பை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும்? அந்த முறையிலே பயன்படுத்துகிறோமா? அப்படி உடம்பை மட்டுமா கொடுக்கிறான்? உடம்புல அறிவதற்காக அறிகருவிகள், செயற்கருவிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறானே.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org-இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: விஞ்ஞானிகள் பிள்ளையார்கள் அவர்கள் அனாதையே நம்மை விட அறிவு வளர்ச்சியில் அவர்கள் சிறந்து இருக்கின்றார். ஆனா எல்லாரும் எல்லா நிலையும் எட்டலாம், அனாதையவர்கள் இருக்கலாம், எல்லாரும் எட்டலாம். ஏன்னா இப்போ விஞ்ஞானிகள் தான் முத்தி பெற்று விடுவார்கள். ஏன்னா அடுத்த விஞ்ஞானிகள் யாரு போறாங்க? பிள்ளையார்கள் பிரளய காலத்தில் வீடு எழுதுவார்கள் எழுதுவார்கள்னா அப்புறம் திரும்ப அடுத்த சிருஷ்டி காலத்துல பிள்ளையாளரே இருக்க மாட்டாம போயிடணுமே. என்ன சொன்னா சகலர்களும் என்ன செய்யார்கள்? அவர்களும் படிமுறையில பிள்ளையாளர் ஆகின்றார்கள், விஞ்ஞானிகள் ஆகின்றார்கள். நம்ம நாயன்மார்கள்லாம் முத்தி பெற்றார்கள்னா இந்த இந்த சகலர்கள் வாழ்கின்ற இந்த சகல ஆன்ம வர்க்கத்துல அவர்கள் வந்து தோன்றி அந்த விஞ்ஞானிகள் பிள்ளையாளர் விஞ்ஞானிகள் அந்த வர்க்கத்தெல்லாம் தாண்டி பரமுத்தியே பெற்று விட்டார்கள். அப்புறம் என்ன இருக்கு, நாம வந்து பிள்ளையாளர்களா இல்லையே விஞ்ஞானிகளா இல்லையா நம்ம எங்க வேண்டியது? நம்ம சகல வர்க்கத்துல வந்து தோன்றி நம்ம நாயன்மார்கள் எழுந்து விட்டார்கள். அவர்களுக்கும் எட்ட முடியாத நிலையெல்லாம் எட்டி விட்டார்கள். கோணியில் போய் பிறவாமையில் நாளெல்லாம் போக்குகின்றோம் அவமேன்னு சொல்லி அவர்கள்லாம் மேலுலகத்தில் உள்ளவர்கள் வரைஞ்சி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நமக்கு கிடைத்த வாய்ப்பு தான் பெரிய வாய்ப்பு. அதே அந்த வழிபாட்டை செம்மையாக செய்வதற்கு ஏற்ப அந்த தத்துவ செய்திகளை தான் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கூடுதலாக கிடைத்துள்ளது. அதனால அங்க அந்த ஆன்மாவுடைய தனித்தனி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அறிவு நிலையில அந்த பக்குவத்துல வேறுபாடு இருப்பதனால அந்த ஆணவனத்தினுடைய மறைப்பும் ஆன்மாக்களோடு வேற வேற மாதிரி இருக்கிறது. அதனால அந்தந்த ஆன்மாவினுடைய நிலையை உள்நிலையை ஆராய்ந்து அறிகின்றார். அறிந்து இந்த சரீரத்தை கொடுக்கின்றார். ஒரே மாதிரி இருக்கிற சூக்ம சரீரத்தை கொடுக்கின்றார். அது எதை கொடுக்கற மாதிரி இருக்குது தெரியுமா? அதுக்கு ஒரு ஓவி சொல்றேன். என்னன்னா கண்ணால காண முடியாதவர்கள் இருக்கின்றார்களே, கண்ணால காண முடியாதவர்கள் பார்வை திறன் அற்றவர்கள், அவர்களுக்கு ஒருவர் ஊன்றுகோல் கொடுப்பது போல இருக்கின்றது. கற்புலனார் காணார்தன் கை கொடுத்த கோலே கோல். கற்புலன் சொன்னது அந்த கண்ணாகிய பொறியை தான் சொல்லியிருக்கார். கண்ணாகிய பொறியின் துணை கொண்டு காண மாட்டாதவர்களாக பார்வை திறன் இழந்தவர்களாக இருப்பவர்களுக்கு அவர்கள் கையிலே கொடுத்த கோலே போல், அந்த கோல் கொடுக்கும் செய்கையை போல பொற்புடைய மாயை உணர்ப்பின்கண். அழகிய மாயைன்னா அந்த மாயா காரியங்கள், அந்த மாயா காரியங்களை கூட்டி இருக்கின்றார். முற்பால் தனுகரணமும் புவனமும் தந்து, முற்பால் தனு முற்பால் சொல்லிட்டதுனால இது வந்து சூப்ப சரீரத்தை குறிக்கும் என்று பாடியத்துல சுவாமிகள் விளக்கம் தருகின்றார். முற்பால் தனுங்கிறதுனால அந்த தன்னுடைய கரணங்கள் எல்லாம் இருக்கின்றன. சூக்ம சரீரம் தான் தனுனா சரீரம் உடம்பு. அந்த சூக்ம சரீரத்துல கருவிகள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ கலாதிகள் பார்த்தோம், அந்த கரணங்கள் பார்த்தோம், தன்மாத்திரைகள் பார்த்தோம். இதெல்லாம் சூக்ம சரீரத்திலே இருக்கின்றன, கரணங்கள் இருக்கின்றன. புவனங்கள் போகங்கள் அது பின்னாலதான் நம்ம கூட்டி பண்ணும். பின்னால கூட்டி சூட உடம்பு கொடுத்த பிறகுதான் புவன போகங்கள், அதை நம்ம பின்னால கூட்டி உரைக்க வேண்டும். தனுகரணம் முற்பால் தனுகரணமும் தந்து அவற்றால் அந்த தனுகரணங்களாலே மனம் முதலாய் வந்த விகாரத்தால், மனத்தின் காரணமாய் வந்த விகாரத்தால். விகாரம்னா என்ன? வேறுபாடு. விகாரம் என்றால் வேறுபாடு. நாம வந்து பேச்சு வழக்குல அது விரும்பத்தகாத முறையில் இருந்தால்தான் விகாரம்னு சொல்றோம். புரியல, விகாரம்னா அதுக்கு பொருள் வேறுபாடு. சிவபெருமானி நிர்விகாரி என்பார்கள். எந்த வேறுபாடுகளுக்கும் உட்படாதவன், எப்போதும் ஒரே தன்மையில் இருக்கிற சத்து. அதனால அவன் நிர்விகாரிமான். விகாரம்னா என்ன? வேறுபாடு. ஆகவே அந்த முற்பால் தனு என்று சொல்லக்கூடிய முதலில் வழங்கப்படுகின்ற தனு, முதலில் கொடுக்கப்படுகின்ற அதே உள்ள கரணங்களையும் தந்து அவற்றால் அந்த சூக்ம தனுகரணங்களால் மனம் முதலாய் வந்த விகாரத்தால். அந்த சூக்ம சரீரத்துல பல கருவிகள் இருக்கின்றன. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா மனம். அதுலதான் அந்த சிந்தனை வெளிப்பாடு நிகழ்வு. அதனால மனம் முதலா, இந்த இடத்துல மனம் முதலாக அப்படிங்கிற இடத்துல என்ன, அந்த முதல் என்பது காரணம்னு பொருள்படும். இது சிவஞான பாடிப்பு வந்த விளக்கம். இந்த இடத்த ரொம்ப முக்கியமாக வச்சு இதுக்கு வந்து நிறைய விளக்கம் வந்திருக்கிறார் பாடியது. ஆமா, பொருளுடைய என்ன சொல்றாங்கன்னா, மனம் முதலாய் அப்படின்னு ஒரு இடத்துல முதல் என்பது காரணம் என்று பொருள்படும். மனம் காரணமாக வருகின்ற விகாரம், விகாரம்னா வேறுபாடு, நல்ல சிந்தனை தீய சிந்தனை என்ற வேறுபட்ட சிந்தனைகள், அதான் வேறுபாடு. மன முதலாய் வந்த விகாரத்தா வினை இரண்டும் காட்டி, நல்ல சிந்தை தீய சிந்தை அதற்கேற்ப நல்வினை தீவினை, இந்த இரண்டையும் அங்க வந்து ஏற்படுத்துற ஆன்மா எடுக்க ஆன்மாவை நல்வினை தீவினைகளை சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த ஆன்மாவுக்கு உருவாக்கிட்டார். ஏன்னா இந்த மலமறைப்பு ஒரே மாதிரி, ஏன் ரெண்டு விதமா சிந்திக்குது ஆன்மா, அதனாலதான இரு வேறு விதமா சிந்திப்பதனாலதான் இந்த வேறுபாடுங்கிற பொருள்ல விகாரம்னு வச்சோம். ஏன் அப்படின்னா, ஒரே ஆன்மாவே நல்லதையும் சிந்திக்கிறது தீயதையும் சிந்திக்கிறது, ஏன் அப்படின்னா இந்த மலமறைப்பு ஒரே மாதிரி இருக்காது. அனாதி கேவலத்துல முழுமையா மறைச்சிருக்கும். இந்த சரீர சுப்ப சரீரம் கொடுத்த உடனே அந்த மலமறைப்பு அது வந்து குறையும் கூடும், குறையும் கூடும். இப்ப நம்ம நம்முடைய ஸ்தூல சரீரம் பெற்று நாம இருக்கின்ற இந்த பிறவியில வச்சு பாருங்களேன், எண்ணங்கள் வந்து எழுச்சியான எண்ணங்கள் எப்போதுமே வந்துடுகின்றனவா, எப்போதும் வருவதுதான் சிறப்பு. ஒரே எண்ணத்துல நிலைச்சிருக்க முடியுதா இல்லையா, ஒரு பொருளை நாம வந்து மறந்து வச்சுட்டு போறோம், நாம தான் கொண்டு வந்திருக்கோம் பொருளை, நான் தான் அந்த பொருளையை கொண்டு வந்திருக்கேன் இங்க வச்சிருக்கிறேன், போகும்போது மறந்து போய் வச்சுட்டு போக போறேன், சார் ஞாபகம் கொடுக்க போறாங்க, எதனால இப்படிலாம் நிகழுது, அந்த மறைப்பும் நினைப்பும் மாறி மாறி நம்மிடம் தோன்றுவது எதை காட்டுகிறதுனா, அந்த மலை மறைப்பு வந்து நிலையாக இல்லை, அது கூடுது குறையுது, கூடி குறைஞ்சி கூடி குறைஞ்சி இப்படியே வருவதனால நம்முடைய அறிவு வந்து மடங்கியும் விளங்கியும் இப்படி மாறி மாறி வரும்னு பாடி சொல்வார். எப்போ அந்த கொஞ்சம் அந்த ஆணவமான மறைப்பை நீக்கி இந்த சரீரத்தை கொடுத்துட்டாரோ, கூடியும் குறைஞ்சும் கூடியும் குறைஞ்சும் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த மன மறைப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் போது அந்த தீய சிந்தனையும், அது குறைவாக இருக்கும் போது நல்ல சிந்தனையும், இப்படி நல்ல சிந்தனையும் அப்ப வந்து மலச்சார்போடு இருக்கும் போதுதான் வருது. மலச்சார்பு குறைவா இருக்கு அவ்வளவுதான், இந்த மன மறைப்பு குறைவா இருக்கு. அது நல்ல நல்ல வினையும் மனம் சார்ந்தது தான், ஏன்னா நல்வினையிலே சில குறைபாடுகள் உண்டு. இந்த நல்வினையை நாம் செய்கிறோம் நினைக்கிறோம், நாமே செய்கிறோம் நினைக்கிறோம், அதுதான் அந்த குறைபாடு, அதுதான் குறைபாடு. நாம் செய்கிறோம், செய்து நல்வினை தான் பாராட்டக்கூடியதுதான், அதுக்கு நல்ல பிறவி நல்ல கோபங்கள் தான் கொடுக்கிறாரு, ஆனா அதுக்கு வீடு பேர் கொடுப்பதில்லை. ஏன்னா வீடு பேர் அளவுக்கு அந்த நல்வினை அவரை தகுதிப்படுத்தவில்லை. ஏன்னா நல்லவினையா செய்யறாங்க, செய்யக்கூடிய தகுதி நமக்கு இயல்பாகவே உள்ளதா, நாமே இதை செய்து விடுகிறோமா, நம்முடைய அறிவு இயல்பாகவே விளங்கக்கூடிய அறிவா, அறிவு இயல்பாகவே விளங்கினால செயல் நாமளே செய்து சொல்ல முடியும். அந்த பக்கங்களை பத்தி தான் சிந்திக்காமல் ஏதோ நல்லது செய்யணுங்கிற அளவுக்கு, அதனால அப்படி இருக்கிறதுனால அந்த நல்வினையும் ஆணவமல சார்போடு இருக்கும் போதுதான் உயிரால செய்யப்படுது. அது இருள் செயல் இருவினை, அதனாலதான் இருவினையும் இருள் செயல் இருவினை. ஆகவே மற்ற பின்னாடி உள்ள அறங்களை சொல்லக்கூடிய அதிகாரங்கள் தான் எல்லாரும் படித்து எல்லாரும் பின்பற்றலாம் எளிதாக சொல்லியிருக்கின்றார். ஆனா கடவுள் வாழ்த்த பூஜை கடமை அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய விஷயம். அது அவர் சொல்லியிருக்கின்ற அந்த ஞான செய்திகள் பலவற்றை சொல்லியிருக்கின்றார் சில அதிகாரங்கள்ல, அந்த நிலையாமை உறவு மெய்யுணர்தல் அவாறுதல் அந்த அதிகாரங்கள் பொருள் எல்லாம் நல்லா விளங்கிருக்காதான் கடவுள் வாழ்த்து நம்ம முதல்ல ஆரோக்கியம்.

தோறும் அந்த சிந்தனைகள் வேறு வேறு மாதிரி இருக்கின்றன. நல்ல சிந்தனைகளும் உயிர் தோறும் நல்ல சிந்தனைகள் வேறுபாடு, தீய சிந்தனைகளும் உயிர் தோறும் வேறுபாடு. அதனால என்ன பண்றாரு, புவனங்கள் இவற்றை எல்லாம் படைத்து இந்த மனம் முதலாக வந்த விகாரத்தால் மனதை காரணமாக கொண்டு வந்த அந்த நல்ல சிந்தனை தீய சிந்தனை என்ற இருவரையான மாறுபட்ட சிந்தனைகளால் வினை இரண்டும் காட்டி அந்த சூப்ப வினைகளை அங்க உருவாக்கி அதனால் பிறப்பாக்கி அந்த சிந்தனைகளின் அடிப்படையிலே சூப்ப சுரித்த கொடுத்தோம், அதை பெற்று உயிர்கள் சிந்தித்தன, அந்த சிந்தனையின் அடிப்படையிலே அவர்கள் பிறப்பு கொடுக்கின்றனர். அதனால் பிறப்பாக்கி, இதுதான் பிறப்பு, முதல் பிறப்பு எப்படி தொடங்குதுன்னு செய்யலாம். அதனால் பிறப்பாக்கி பிறப்பாக்கிட்டா அப்புறம் எப்ப பிறக்கணும்னா உலகம் வேணும், அப்ப புவனத்தை படைத்து கொடுக்கின்ற, அதான் புவனமும் தந்து அந்த இடத்துல கூட்டணும். பிறப்பாக்கி கை கொண்டும், கை கொண்டும் இப்ப நமக்கு பிறவி கொடுத்தாச்சு, சரி இந்த உயிர்களே வாழ்ந்து வாழ்ந்துகிறோம் அப்படின்னு அவர் விட்டா நம்ம வாழ முடியுமா? விடயந்தோறும் நம்முடைய அறிவை அவர் செலுத்தணும், அப்பந்தான் எந்த விடயத்தையும் நம்மால அறிய முடியும். அதனால பிறவி கொடுத்தும் பெருமான் என்ன பண்ற, நம்மை கை கொண்டிருக்கின்றார். அதனாலதான் உடலும் உயிரும் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கின்றது. கடலின் நஞ்சமுது உண்டவர் கைவிட்டால் உடலினால் கிடந்து ஊர்முடி பண்டமே. அதனால கைவிடாம கை கொண்டிருக்கின்றார், உயிரையும் உடலையும் கை கொண்டிருக்கின்றார். ஆக பிறப்பாக்கி பிறவி தந்து ஆரம்பத்தில் ஒண்ணு போல சூப்ப சரீரம் கொடுத்தார். இந்த சூப்ப சரீரத்தை பெற்று உயிர்கள் தத்தம் பக்குவ நிலைக்கு ஏற்ப சிந்தனைகளை வெளிப்படுத்தின, இருவேறு சிந்தனைகளையும் வெளிப்படுத்தின, நல்ல சிந்தனை தீய சிந்தனை. அந்த சிந்தனைகளுக்கு ஏற்ப அவற்றுக்கு பிறப்பு கொடுக்கின்றார். பிறப்பு கொடுத்து மேற்கொண்டு அவைகள் வினை செய்வதற்கு என்ன செய்கின்றார், துணையாக இருக்கின்றார். அதான் கை கொண்டும் மீட்டு அறிவு காட்டும் வினை போற்றி அந்த தூலதேகம் கொடுத்த பிறவியிலே அறிய வேண்டிய விடயங்களை எல்லாம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றாரே. அங்க சூப்போதேகம் பெற்று என்ன சிந்திச்சதோ அந்த சிந்தனைக்கு ஏற்ற அனுபவங்களை பெறும் பொருட்டு அதற்குரிய அறிவு விளக்கத்தை தந்து கொண்டிருக்கின்றார். தூலதேகம் கொடுத்து அதற்குரிய அறிவு விளக்கத்தை தந்து கொண்டிருக்கின்றார். சூப்போதேகம் கொடுத்து இந்த உயிர்கள் என்ன சிந்திச்சனவோ அந்த சிந்தனைக்கு ஏற்ற பயன்களை பெறும் பொருட்டு அந்த உயிர்களுக்கு தூலதேகம் கொடுத்து அறிவை விளக்கிக் கொண்டிருக்கின்றார். சூப்போதேகம் கொடுத்த போது உயிர்கள் தாமாக அறிந்து கொள்ளவில்லை, சுப்பதேகத்தின் வாயிலாக முதலன் உணர்த்தி தான் உணர்ந்து கொண்டன. அது மாதிரி அந்த சிந்தனைக்கு ஏற்ப இப்ப கூலதேகம் கொடுத்துட்டார். கூலதேகம் கொடுத்த பிறகு மீண்டும் அவர் தான் உணர்த்துறார். அதான் மீட்டு அறிவு காட்டும். மீண்டும் ஏன் சொன்னார்னா, சுப்போதேகம் கொடுத்து எப்படி அறிவை அவர் உணர்த்தினாரோ அது மாதிரி கூலதேகம் கொடுத்தும் அவர் தான் அறிவை உணர்த்துகின்றார். அதான் ஐந்தாம் சித்திரத்துல பாத்தீங்க, ஐந்தாம் சித்திரத்துல என்ன பாத்தீங்க, உயிரும் இந்த கருவிகளும் கூடி எதையும் அறிந்து கொள்ள முடியாது. உயிரை கருவிகளோடு கூட்டி வைத்து அந்த கருவிகள் வாயிலாக முதல்வன் தான் எந்த விடயத்தையும் அறிவிக்க வேண்டும். ஆகவே கண்ணால் நாம் பார்க்கின்றோம்னா உயிராகிய நம்மை கண்ணோடு சேர்த்து அந்த கண் வாயிலாக ஒரு உருவத்தை முதல்வன் தான் காட்டுகின்றான். அல்லது கண்ணால் காண, கண்ணின் குறை கொண்டு உயிரால் காண முடியாது, கண்ணால் காண முடியாது. இல்லையா, கண் வந்து கருவிதான், கண்ணின் துணை கொண்டு உயிர் காணுகின்றது அப்படின்னு சொல்றோம். அதுவும் ஒரு நிலைதான், கண்ணின் துணை கொண்டு உயிர் தானாக கண்டுகொள்ள முடியாது. கண்ணை மண்ணோடு உயிரை சேர்த்து கண்ணின் வாயிலாக முதல்வன் தான் ஒரு உருவத்தை காட்டுகின்றான். ஆனால் மறைந்திருந்து இந்த வேலையை செய்கின்றான். ஆகவே நாமே காண்பதாக இது கருதி கொள்கின்றோம், நாமே காண்பதாக கருதி மறைந்திருந்து இதை செய்கின்றான். எப்ப தன்னை நமக்கு காட்டுவானோ அப்பதான் வெளிப்பட்டு காட்டுகின்றான். உலகத்தை காட்டும் போதெல்லாம் மறைந்திருந்துதான் காட்டுகிறான், அப்படிதான் காட்ட முடியும். அதனால வினை இரண்டும் காட்டி அதனால் பிறப்பாக்கி கை கொண்டு மீட்டறிவு காட்டும் வினைபோது, எப்படி சூப்ப சரீரம் கொடுத்த போது சூப்ப சரீரத்தோடு உயிரை சேர்த்து உயிரின் சிந்தனையை வெளிப்படுத்தினாரோ அந்த சிந்தனைக்கு ஏற்ப தூள உடம்பை கொடுக்கின்றார். அதான் பிறவி, தூள உடம்பு பெறுறதுதான் பிறவி. அதுலதானே இந்த பிறவி அந்த பிறவியின் பிறவி மேலே வருது, மனித பிறவி விலங்கு பிறவி. அதனால தூலதேகம் கொடுப்பதுதான் பிறப்பாக்கி, பிறப்பாக்கிங்கிறது தூலதேகம் கொடுப்பதுதான். எப்படி சூப்ப சரீரம் கொடுத்து உடனின்று அறிவித்தாரோ அது மாதிரி தூலதேகம் கொடுத்த பிறகும் உடனின்று அறிவிக்கின்றார். அதான் மீண்டும் அறிவிக்கின்றார். மீட்டு அறிவு காட்டும் வினை போற்றி, வினை போற்றின்னா அந்த கருணை செயல் போற்றி. நம்மளோட வினை மாதிரி வினை இல்லாது, சொல்லளவில் வினை நிற்கிறது.

0: சிவபெருமானுடைய அந்த கருணை செயல், கருணை செயல் போற்றி என்று சொல்கின்றார். இப்படி கூட சரீரம் பெற்று உயிர்கள் என்ன செய்கின்றன, விடயங்களை அறிந்து விரும்புதலை செய்கின்றன, வெறுத்தலை செய்கின்றன இல்லையா, அவைதான் மேல்வினைகள் ஆகின்றன. இப்படி பல நல்வினைகள் பல ஜீவினைகளை உயிர்கள் செய்கின்றன. அந்த வினைகளுக்கு ஏற்ப அந்த உயிர்கள் பெற வேண்டிய பிறப்புகளை நிச்சயித்து, அது எந்த வகையான பிறவியா இருந்தாலும் சரி, அது முதல்வனால் நிச்சயிக்கப்பட்ட பிறவிதான். முதல்வனுடைய திருவருள் ஆணையின்றி எந்த உயிரும் எந்த பிறவியும் எடுக்க முடியாது. எடுத்த பிறவியிலையும் எந்த போகத்தையும் அவன் வரையறுத்த முறையானின்றி அனுபவிக்க முடியாது. வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் ஓடி தொகுத்தார்க்கும் துய்த்தளவிது, தொகுக்கிற வரைக்கும் தான் அவன் அனுபவிச்சிருக்கான் அனுபவிச்சிருக்கான்னு அர்த்தம். தொகுத்தார்க்கும் துய்த்தளவிதுன்னா தொகுக்கின்ற வரை அனுபவிச்சிருக்கான், தொகுத்ததை கூட அனுபவி அனுபவிக்க அவன் அனுபவிக்கல இல்லையா. இது என்ன சார் பெரிய கொடுமையா இருக்கு, தொகுக்கிறதுக்கு அனுபவிச்சுதான், அது தொகுக்கிறதுக்கே அனுபவிச்சு கூடாது. எல்லாம் செல்வம் எல்லா செல்வமும் ஈட்டிக்கோ ஈட்டிக்கோன்னு தொகுக்க அனுபவிச்சுட்டு ஆனா அவ்வளவு ஈட்டினாலும் நீ அதை இவ்வளவுதான் அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு வரைய செய்யறாங்கன்னா, உயிருக்கு பிறவி கொடுப்பது உலக போகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல. உயிர்கள் பண்பட்டு மேலான முத்திய நிலைக்கு வர வேண்டிய நோக்கம் தான். நாம அவன் நோக்கத்தோடு ஒத்து நம்ம நோக்கம் இல்லை, அதனாலதான் நமக்கு அது பிரச்சனையா தெரியும். உலகம் வந்து கடந்து செல்லக்கூடிய ஒரு வாயு, இங்கே இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும் நான் நினைக்கிறேன். அவனுடைய அந்த திருவுள்ளத்தோடு என்னுடைய சிந்தனை ஒத்து போனா எனக்கு தெளிவாயிடும், நோக்கம் புரிஞ்சிடும் இல்லையா. திரவி பெருங்கடல், திரவி எப்படி உருவப்படுத்துறார், திரவி பெருங்கடல், கடல் வந்து தங்கி இருக்கக்கூடிய இடமா, கடல் சொல்லும் போது அது கடக்கக்கூடிய இடம், அந்த குறிப்பை வைக்கிறார் அங்க ஓமி சொல்லும் போது. உருவப்படுத்தும் போது சும்மா ஏதோ கவிஞர் ஏதோ உருவப்படுத்துறா அப்படி இல்லை, வள்ளுவர் சொல்றாருன்னா ஒவ்வொரு சொல்லையும் பெரிய குறிப்பு இருக்கும். சரி, பெருங்கடம் போது என்ன சொல்றது, கடந்து செல்ல வேண்டியது. கடப்பதற்கு உபாயம் என்ன, இறைவன் திருவடியை புனையாக பற்றியவர்கள் தான் கடப்பார்கள், மற்றவர்கள் கடக்க மாட்டார்கள். அப்ப கடக்க மாட்டாம இருக்கிறது வந்து அது நல்லது இல்லைங்கிறது உணர்த்துறாரு பாருங்க. அது பிறவியிலே தங்கியிருக்கணும் நினைப்பது, கடலுக்குள்ளே கிடக்கணும் நினைப்பது மாதிரி என்று அவர் கேட்கின்றார். ஆகினாலே அந்த வினைகளுக்கு ஏற்ப எந்த ஒரு பிறப்பையும் நிச்சயித்து முச்சை இருவினையால் நிச்சயித்து, நாட்டுகின்ற எப்பிறப்பும் முச்சை இருவினையால் நிச்சயித்து சொன்னார். சரி, இப்போ சூழலேகம் கொடுத்தாச்சு, ஒரு பிறவியில வாழ்ந்துட்டுது, பல்வேறு வினைகளை செஞ்சாச்சு, இப்படி இந்த பிறவியிலே அதை விட்டுட்டு இருந்தா இது வளர்ச்சிக்கு உகந்ததல்ல, இந்த பிறவியில பல்வேறு வினைகளை இந்த ஆன்மாக்கள் செய்திருக்கின்றன, அப்ப இந்த வினைகளுக்கு தக்க பலன்களை அனுபவித்தால்தான் இந்த மாதிரி வினைகள் இருந்து விடுபடும். இப்ப தக்க பலன்களை அனுப்புவதற்கு இப்ப கொடுத்துள்ள உடம்போ இப்ப உள்ள சூழலோ பொருத்தமா இல்லை அப்படின்னு கருதுனாருன்னா வேற ஒரு பிறவி வேற ஒரு சூழல் என்று மாற்றுகின்றார். அப்படி மாற்றும் போது எந்த பிறவியில இருக்கிற ஆன்மா எந்த பிறவிக்கும் மாறலாம். அப்படி ஒரு ஆன்மா மனித பிறவிக்கு வருகின்றது, ஏற்கனவே மனித பிறவி எடுத்த ஆன்மாவோ அல்லது வேற பிறவியில இருக்கிற ஆன்மாவோ மனித பிறவிக்கு வருதுன்னா அது எப்படி அது கருவிலே செல்கின்றது, கருவிலே சென்று அது எப்படி வளர்கின்றது என்பதை எல்லாம் அங்கே சொல்லிக்கொண்டு வருகின்றார். பொற்புடைய தந்தை தாய் போகத்துட் கற்பமாய் புள்ளி பணி போல் புகுந்தியவரை உட்கொடுங்கால் எல்லைப்படா உதரத்து ஈண்டிய தீ பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர் கம்பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என வெங்கும்பி காயக்கற்குழியில் காத்திருந்தும். நாம பிறந்து வளர்ந்த பிறகுதான் என்ன, பிறந்து இந்த உலகத்துல பிறந்த பிறகுதான் நமக்கு சிவபெருமான் துணையாக இருக்கின்றார் என்பதல்ல, கருவில் இருக்கும் போதே துணையாக இருக்கின்றார். அந்த அற்புதமான செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ நமக்கு தாய் வந்து நம்மை வளர்க்கின்றார் என்று சொன்னால் நம்ம பிறந்து இப்போ உருவம் கொண்டு இருக்கின்றோம் இப்ப தான் வளர்க்கின்றார்களா, கற்பத்தில் இருக்கும் போதே வளர்த்தார்கள். அதனாலதான் அது தாய்க்கு வந்து தந்தையை விட சிறந்த இடம் அதுதான். தந்தை வந்து பிறந்த பிறகு எல்லாம் நீதி வழி சொல்லி நான் நெறி வச்சு எல்லாம் பண்ண முடியும். ஆனா கருவில சுமந்த போது வளர்த்தது யாரு, தாய் ஒரு தாய் ஒருவள் தான் இல்லையா, தாய் ஒருத்தி தான். அதனால அது பிறந்த பிறகு நம்ம அதையும் சேர்த்து நன்றிக்கிறாங்க நினைச்சு பார்க்கணும், பிறந்த பிறகு வளர்க்கறது மட்டும் நினைச்சு பார்த்தா போதாது. அப்போ அந்த தாயின் வயிற்று இருக்கும் போது தூளமாக தெரிவது தாயினுடைய கருணை, ஆனா அதுல உள்ளடங்கு சூக்கமாக இருப்பது சிவபெருமானுடைய கருணை. அதை இங்க குலப்படுத்துறார். அந்த மாதிரி ஞானாசிரியர் குலப்படுத்தாவிட்டால் அந்த உண்மை நமக்கு தெரியாது. என்ன சொல்றா அப்படின்னா, தாயின் உடலில் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது என்ன ஒரு செயல இருந்து காப்பாற்றுவதற்கு தாயாலே முடியாது. என்ன செயல் அப்படின்னு சொன்னா, எல்லைப்படா உதரத்தை உதரத்தை ஈண்டியது. தாயின் வயிற்றுல கருவா போயாச்சு அந்த உயிர். சரி, தாயின் வயிற்றுல கருவா இருக்கும் போது அங்க உதரத்தி வயிற்றுல அப்படியே ஒரு வெம்மை இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, உதரம் என்பது வயிறு, இந்த வயிற்றில் உள்ள வெம்மை உதரத்தின்னாரு. பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர், அதாவது வயிறுன்னா அங்க சில புழுக்கள் போன்ற உயிர்கள் இருக்கும். இவையெல்லாம் உள்ள இருக்கும் பொழுது அந்த வெப்பம் தாக்கி அந்த கருவை தாக்கிடாமலும் அந்த புழுக்கள் அந்த உயிரை அழித்து விடாமலும் அங்கே காப்பது யாரு, சிவபெருமான் தான். வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்தும், கும்பிபாகம் போன்ற அந்த உடம்பிலே உள்ள கருக்குழியிலே சிவபெருமான் தான் என்ன செய்தார், அந்த வயிற்றில் உள்ள தீயாலும் அங்கே உள்ள அனாதியே அங்கே கிடந்த அந்த புழுக்களாலும் இந்த கருவானது அழிந்து விடாதபடி அங்கே காவல் காத்துக் கொண்டிருக்கின்றார் என்று அந்த பெரிய கருணையை சொல்ற. காமியத்துக்கு ஏய கைகால் முதலாய் எவ்வொருக்கும் ஆசரவே செய்து, அந்த உயிர் முன் ஈட்டிய வினைக்கு ஈர்ப்ப, காமியம்னா கர்மம், கர்மம் என்பது வினை. அந்த உயிர் எப்படி விரும்பியதோ அதுக்கேற்ப எப்படி வினை செய்ததோ அந்த வினைக்கு ஏற்ப ஏய அதுக்கு வினைக்கு ஏற்ப கைகால் முதலாய் எவ்வொருக்கும், இந்த கருவா இருந்த உயிருக்கு கைகால் முதலிய எத்தகைய உறுப்புகளும் ஆசரவே செய்து, குற்றமர செம்மையாக அந்த உறுப்புகளை எல்லாம் செய்து திருத்தி, அதாவது ஒரு அந்த கருங்கிற தொடக்க நிலையிலிருந்து ஒரு குழந்தை என்ற ஒரு தொடக்க நிலைக்கு அதை கொண்டு வந்து, பின்பு யோகிருத்தி அதை யோக நிலையிலே இருக்க செய்து. யோக நிலையில ஒரே சிந்தனை, ஒரே சிந்தனை என்ன சிந்தனை, செம்மையான சிந்தனை. ஒரே சிந்தனைனா எதையோ ஒண்ணு நினைப்பதில்லை, செம்மையான திருவருட்பேறு ஒன்றுதான் வேண்டும், திரவி வேண்டாம் என்று பிறவாமையை வேண்டக்கூடிய சிந்தனை. இது எவ்வளவு பெரிய சிந்தனை இது இல்லையா. அதுதான் தாய் கருவில் வாழ் குழவி நாம் எல்லாம் வேண்டுவது கூய பிறவாமை ஒன்றே சோமேசா அப்படின்னு சோமேசர் முதுமொழி வென்பாங்கிற நூல சொல்லியிருக்கும். தாய் கருவில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் என்ன வேண்டுதான், கூய பிறவாமையை தான் வேண்டுகின்றன. பிறந்த பிறகுதான் பிறப்பின் மேல அதற்கு இருக்கும் அப்போ. அதுதான் அந்த பிறவாமையை வேண்டக்கூடிய நிலையெல்லாம் யோகிருத்தின்னு சொல்றது. கை கால் முதலிய உறுப்புகளை எல்லாம் அதுக்கு வந்து செய்து கொடுத்து இந்த கருவில் இருக்கும் போது அந்த கரு அப்படியே வளர்ச்சி அடையும் போது கை கால் எல்லாம் உறுப்புகளும் வருகின்றன. அப்படி வளர்ப்பவர் அந்த சிவபெருமான் தான். உள்ள இருந்து அந்த உதரத்தினால் காக்கப்படாமலும் அங்க ஏற்கனவே கிடந்த சிற்றுயிர்களாக அந்த கரு அழிக்கப்படாமலும் அந்த கருவை காத்து அது கை கால் போன்ற உறுப்புகள்லாம் வளர்ச்சியடைய செய்து அதை யோக நிலையில் இருந்துகின்றார், பிறவாமை வேண்டி இருந்துகின்றார். முன்புக்கு ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லவமே போற்றி, அதன் பிறகு அதனை பிறக்குமாறு செய்கின்றார். அந்த வயிற்றிலிருந்து பிறந்து வெளிவருமாறு செய்கின்றார். சரி, அப்படி பிறந்து வந்த பிறகு, பிறந்து இந்த பூமிக்கு வந்த பிறகு என்ன ஆகுது, உள்ள கருவில் இருந்த போதெல்லாம் தூய பிறவாமையே வேண்டி யோக நிலையில் இருந்தது. உலகில் வந்து பிறந்த பிறகு அம்மாயக்கால் தான் மறைப்ப, கால் என்பது இங்க காற்று என்று பொருள்படும், மாயக்காற்று என்பது ஐம்புலங்களை குறித்தது. மாயக்காற்றுனா என்ன காற்று, அது நானும் ஒவ்வொரு புயல் காற்றும் ஒவ்வொரு பேர் வச்சுட்டு வரோம். இங்க மாயக்கால் சொல்றாரு, இது என்ன புயல் காற்றுனா இது ஐம்புலங்கள் தான், ஐம்புலங்களாகிய மயக்க காற்று, மயக்கத்தை விளைவிக்கக்கூடிய சூறாவளி. அதாவது நாம கொஞ்சம் நிலையா இருக்கலாம் அப்படின்னா நம்மளை நிலை தடுமாற செய்து மயக்கத்தை விளைவிக்கக்கூடிய சூறாவளி. இந்த ஐம்புலங்களாகிய சூறாவளியிலே இந்த உயிர் இந்த ஆன்மா அகப்படுகிறது. எப்போ இந்த கை கால்லாம் வளர்ச்சி விட்டு கருவில் இருக்கிற வரைக்கும் பிறவாமை வேண்டி யோக நிலையில் இருந்தது. ஆனால் பிறந்து இந்த உலகத்துக்கு வந்து அது குழந்தையா தான் இருக்குது. குழந்தையா இருக்கும் போதே அதுக்கு அந்த உலக ஆசையம் இல்லை, உள்ளார்ந்து அங்கு வந்துவிட்டது. எல்லாத்தையும் பார்த்து புரிந்து கொண்டு ஆசைப்படுகிறது என்று சொன்னால், பிறந்த உடனே அதுக்கு வந்து உள்ள ஆசை சுக்கமா இருக்கிறது. அது விடயங்களை பார்க்கும் போது அந்த ஆசை வெளிப்படுது. ஏன்னா பிறந்துன்னு சொன்ன பிறகே வந்து அம்மாயக்கால் தான் மறைப்ப நல்ல அறிவு ஒழிந்து சொல்லிட்டாரு. ஆனா நல்லதும் தீயதையும் பகுப்புணரக்கூடிய நிலைக்கு வரல, ஆனா உலகத்தின் மேல ஒரு திருப்பம் வந்து விட்டது. அப்ப நாம நினைக்கலாம், உள்ள அது திருவாமை வேண்டக்கூடிய நிலையில வந்துட்டுதே, அப்ப அப்படி உள்ள நிலையில இருக்கிறான் அந்த உயிரை போய் இங்க பிறக்க வச்சு திரும்ப இந்த ஐம்புல சூறாவளியான மயங்க வச்சு இல்லையா, மயங்க வச்சு அது பல்வேறு வினைகளை தான் செய்யும். அப்புறம் அதுக்கு வினைப்பாளன் கொடுக்கன்னு சொல்லி பலவித பிறவைகள் கொடுத்து அதை போட்டு தூங்கப்பட வைப்பானே. எப்போ அந்த திருவாமை நினைக்கு அது வந்து வேணும்னு உள்ள வந்துட்டுதோ, அப்பவே அதுக்கு ஏற்றபடி ஏதாவது செஞ்சு அந்த ஆன்மாவை கடைபிடிச்சு விட வேண்டியதானே. எந்த ஒரு ஐயன் நமக்கு வரணும், நம்ம இதை கேட்டுட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தோம்னா அப்படியா உள்ள யோகத்திலிருந்து பிரவாமை கிடைச்சா அவ வெளியே எப்படி ஆயிடுச்சா அப்படின்னு ஐயோனா ஐயோனா யார பத்தியாவோ பிடிக்கிறோம், நம்மளும் தான் இதுல இல்லையா, நம்மளும் தான் இதுல தெரிஞ்சு நம்மளும் ஆன்மாக்கள் தான். அப்ப நாமளும் கருவில் இருக்கும்போது பிரவாமை தான் வேண்டியிருக்கிறோம். அப்போ நாம அதே நிலையில நம்ம வந்து தொடர்ந்து இருக்க வச்சு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி அப்படி செஞ்சிருக்கலாமே. அப்படி இருக்கிற வேண்டிய ஆன்மா வந்து ஐம்புல சூறாவளி தாக்கக்கூடிய உலகத்துல போய் ஏன் தள்ளி விடுறாரு, அவன் நல்லதே வேண்டாம் இல்ல இல்ல நீ போய் ஐம்புலனுக்கு போன இந்த உலகத்துல பிறக்க வச்ச மாதிரி தான் இருக்குது இது காட்சிக்கு அப்படின்னா, அதாவது அந்த நிலையிலே உறுதியாக இல்லாதது அந்த இடத்துல ஆன்மாவினுடைய பக்குவ குறைபாடு தான். அறுவில இருக்கும்போது உலகத்து ஐம்புலன்களே அது அறியவில்லை, அந்த சூழலுக்குள்ள இன்னும் வரல இல்லையா. அப்போ வந்த பிறகும் அதை ஆன்மா தக்க வைத்துக் கொண்டிருந்தது என்று சொன்னால் சுவாமி என்ன செய்ய போறது இல்ல, அந்த ஆன்மா வந்து வலிந்து அதுக்கு மயக்க உணர்வை ஏற்படுத்த போறது இல்லை. மயக்க உணர்வு நமக்கு ஏற்படுதுன்னா அது இப்ப பார்த்தமே அந்த மூலமலமாகிய ஆணவ மலத்தின் வேலை தான், அந்த மயக்க உணர்வை போக்குவதுதான் சிவருமானுடைய வேலை, அதை ஏற்படுத்துவது அல்ல. ஏற்படுத்துவது காரணம் ஆணவ மலம், அதுக்கு முழு பொறுப்பை நம்ம ஆணவ மலமாலையும் போட்ட முடியாது. நம்முடைய அறிவு நிலை மந்தமாக இருப்பதுதான் ஆணவ மலத்தின் ஆற்றலுக்கு நாம அகப்பட்டுக் கொண்டு அந்த மயக்க உணர்வில ஈடுபடுகின்றோம். அந்த மயக்க உணர்வை போக்குவதுதான் சிவருமானுடைய வேலை. நீ என்னை பற்றி நீ சிந்தி சிந்தனை செய், உனக்கு வலிமை கிடைக்கும், ஆணவ மலத்தின் மயக்கம் மேல செல்லுபடி ஆகாது, உன்னை பற்றியுள்ள ஆணவ மலம் வலிமை குன்றும், என்னையே நினை திருமுறைகளான நினை அஞ்செழுத்தான நினையும் இப்படி இந்த நூல்கள் மூலமா வழிகாட்டுற இல்லையா. அப்போ உள்ள இருந்து இருக்கும்போது அந்த ஐம்புல சூழல்ல சாராம கருளை இருந்ததுனால நம்முடைய முந்தைய பிறவியினுடைய தாக்கங்களினாலே பிறப்பு வந்து தீயது என்றும் பிறவாமை தான் சிறந்ததுன்னு நினைக்கிறோம். என்ன அது ஒரு தற்காலிகத்தில் தோன்றிய பக்குவமா தான் அது இருக்கும். ஐயா அவர்கள் ஒவ்வொரு நூல் உரையில எழுதியிருப்பார் என்னவென்றால், தூங்கி விழித்து எழுவது காலையில விழித்து எழுவதற்கு அது வேற, இரவிலேயே நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது நள்ளிரவிலே கொஞ்சம் விழிப்பு வரலாம் இல்லையா, கொஞ்சம் அப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு திரும்ப தூங்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா, அது வந்து முறையான விழிப்பு அல்ல, முறையான விழிப்பு ஆகாது. அத மாதிரி கொஞ்சம் புலன்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கிற நேரம் ஒரு நல்ல சிந்தனைகள் வரலாம், ஆனா புலன்களுடைய சூழலை இருக்கும் போதும் அதை தக்க வைத்துக் கொள்வதுதான் முத்திக்கு வழிவகுக்கும் இல்லையா. அப்பதான் அந்த ஆன்மா முத்திர முத்தி நிலையை தந்தாலும் முத்தி நிலை நிலையா இருக்கும். புலன்கள் மேல சிறிதேறும் இச்சை இருந்தால் அந்த புலனை அனுபவிக்கணும் என்னன்னா இருக்கும், அப்ப பிறவி எடுத்தாதான் அதை அனுபவிக்க முடியும். அப்ப அந்த ஆன்மாவுக்கு பிறவிதான் கொடுக்க முடியும் இல்லையா. முத்திங்கிறது ஏதோ ஒரு பெரிய இது, அதை நான் சிலருக்கு தான் கொடுப்பேன் சிலருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சுவாமி எதுவும் பிடிவாதம் பண்ணல. புலன்கள் இடத்துல இச்சை இருந்தா அந்த சிந்தனை தானே ஒருத்தனுக்கு இருக்கும், அப்ப உனக்கு உலகத்துல போய் பிறக்கணும் தானே இச்சை இருக்கும். யாருடைய இச்சைக்கு மாறாகவும் சாமி எதுவும் செய்யவில்லை, நம்முடைய இச்சை வழிதான் நம்ம நடத்துகின்றார். ஆகவே நம்முடைய விளைவுகளுக்கு நம்முடைய இச்சை தான் காரணம், அதுக்கு நாம தான் பொறுப்பு.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.ஆர்க் ரேடியோ, the 24/7 spiritual channel from shivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமன். சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
1: வேத முடிவின் விளங்கும் ஒளி, அந்த ஒளி ஏன் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, அத பிரகாசம் இருக்குது ஆனா அது நமக்கு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னு சொன்னா, அந்த பிரகாசத்தை நம்மை மறைத்து கொண்டிருக்க கூடிய ஒரு மறைப்பொண்ணு இருக்குது. இப்ப கண்ணு இருக்குது, கண்ணு காணக்கூடிய கண்ணு தான், சூரிய வெளிச்சம் இருக்குது. இப்ப கண்ணை மூடிட்டு அந்த கை வச்சு மறைச்சிட்டான், தெரிவது இல்ல. ஒரு மறைப்பொண்ணு இருக்குது. அது எந்த மறைப்பு? அந்த பேரொழியை, வேதாந்தத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய அந்த பேரொழியை நமக்கு தெரியாம இருக்கக்கூடிய, மறைத்துக் கொண்டிருக்கூடிய இந்த மறைப்பு பொருள் என்ன? அடுத்து சொல்றார், உயிரின் போத முடிவில் பொருந்தும் ஒளி. அந்த ஒளியானது எப்ப வந்து நம்மோடு பொருந்தும், உயிரோடு அந்த ஒளி எப்பொழுது பொருந்தும் அப்படின்னா, உயிருக்கு வந்து பொருந்த அது இருந்தாலும் அந்த ஒளிய தெரிய முடியாம உயிரை ஒன்று மறைத்துக் கொண்டிருக்கிறது. எது மறைத்துக் கொண்டிருக்கிறது? போதம். போதம் என்றால் அறிவுன்னு தான் அர்த்தம். எந்த அறிவு அப்படின்னா, நான் எனது என்ற தற்போதம். தற்போதம் மறைத்துக் கொண்டு அந்த தற்போதம் வருவதுக்கு காரணம் காணம், தற்போதத்துக்கு காரணம் ஆணவம். இப்ப மறைத்துக் கொண்டு எது மறைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, உயிரின் போத முடிவில் எப்ப விளங்கும்? தற்போதம் நீங்கினால் அது வந்து விளங்கும். போத முடிவில் பொருந்தும் ஒளி. உயிர்ல அது எப்ப வந்து பொருந்தும்? உயிரோடு கூடியிருக்கூடிய அந்த போதம், போதம் தற்போதம் அது எப்ப முடியுதோ, அது முடிந்த பொழுது அந்த வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரொழியானது வந்து பொருந்தும். வேத முடிவின் விளங்கும் ஒளி உயிருடைய போத முடிவில் வந்து பொருந்தும். எப்ப போதம் தற்போதம் நீங்குகிறதோ அப்பொழுது வந்து பொருந்தும். இப்போ சில சொல்லுக்கு நாம கொஞ்சம் அழுத்தமான பொருளை பார்க்கணும். இப்போ பூமகனும் மாதவனும் எந்நாடும் எக்காலமும் நாடி சொல்ல இருக்குது. நாடி, நாடுதல் என்றால் ஆராய்தல் என்று பொருள். அப்ப இந்த பரமேஸ்வரனை மற்ற பொருள்களை எல்லாம் அறிவது போல அறிய முடியுமா அப்படின்னா, அவ்வாறு அறிய முடியாது. அந்த அறிவதற்கு ஒரு கருவியாக இருப்பதற்கு பேரு அளவை என்பது பொருள். இப்ப நாம வச்சிருக்கோம் நீட்டர் அளவை, மூத்திர அளவை எல்லாம் இருக்கு. இப்போ இத்தனை லிட்டர் அரிசி, இத்தனை மீட்டர் துணி அப்படின்னு அளக்கிறோம். அந்த மாதிரி தர்க்க சாஸ்திரத்துல பொருள்களை அளந்து அறிவுக்குரிய அளவை அது முக்கியமானது மூணு சொல்லுவாங்க. அது வந்து காட்சி, அனுமானம், ஆகமம். காட்சி அளவை, திருஷ்டாந்த பிரமாணம்னு சொல்லுவாங்க. காட்சி அளவை, அனுமான அளவை, ஆகம அளவை. இந்த அளவைகளால அளந்து அறிய முடியுமா அப்படின்னா, நாம முன்னால சொன்ன அந்த பொன்னாடர் பூமகன் அப்புறம் மாதவன் இவங்கெல்லாம் கண்ணால காணணும், கண்ணால் திருஷ்டி அதாவது காட்சி அளவினால காண வேண்டும் என்று அவங்க முயற்சி பண்ணாங்க, முடியல. அப்ப பரமேஸ்வரனை இந்த அளவுகளை வைத்துக் கொண்டு நாம் அறிய முடியாது. அது காட்சி பிரமாணம் என்று சொன்னால், நம்முடைய பொறிகளா, பொறி ஐம்பொறிகள் இருக்கு இல்லையா, பொறிகளினால பார்த்து அறிவது. கண்டால அது திருஷ்டம்னா கண்ணால பார்த்தறிவது, அது மற்ற பொறிகளுக்கு வரணும். கண்ணால பார்த்தறிவது, காதால கேட்டறிவது, மூக்கால முகர்ந்தறிவது, உடம்பால உற்று அறிவது, நாகால சுவைத்து அறிவது, இதுதான். இதெல்லாம் வந்து காட்சி பிரமாணம். இது இனிக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப நாக்குல நாம சுவைத்து பார்த்து இனிக்குதுன்னு சொல்றோம். இனிமையா இருக்குது, காதுக்கு இனிமையான காதுல கேட்டு இனிமையா இருக்குன்னு சொல்றோம். அது சென்சுவல் சென்சஸ், சென்சுவல் பிளஷர் என்று சொல்றோம். நம்முடைய புலனறிவினால் அறிவது காட்சி பிரமாணம். அனுமான பிரமாணம்னா என்ன என்று சொன்னால், பிரிக்க முடியாத ரெண்டு பொருள்களை ஒரு பொருளை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு பொருள் அதோட கூட இருக்கும் என்று அறிவு. அபின்னமாயிருக்கக்கூடிய பொருளை வைத்துக் கொண்டு ஒரு பொருளை பார்த்து இன்னொரு பொருளும் கூட உண்டு என்று அறிவது. இப்ப அதுக்கு சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய ஓமை அது நமக்கு எல்லாத்துக்குமே எளிதாக தெரியும். இந்த காலத்துல கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு கஷ்டம். என்னன்னா, நம்ம வீட்டுல பழைய காலத்துல தண்ணி எடுப்புன்னு ஒண்ணு இருக்கும். தண்ணி அடுப்புல நெருப்பு போடுவாங்க, நெருப்பு போட்டா அது புகை வரும் அடுப்புல. இப்பெல்லாம் வந்து புகை வர்ற மாதிரி அடுப்பே கிடையாது இல்லையா, எல்லாம் இப்ப வந்து கேஸ் ஸ்டவ் வச்சிருக்கோம், கேஸ் ஸ்டவ்ல புகை வர்றதுல இது அதுலயும் கொஞ்சம் லேசா வரும். ஆனா அப்ப தண்ணி அடுப்புல போட்டா அங்க புகையும் இருக்குது நெருப்பும் இருக்குது. இப்ப இங்க இருந்து மேக்க பாக்குறோம், அங்க மலை மேல ஒரு புகையா இருக்குது. அப்ப புகையை பார்த்து அங்க புகை இருக்குது ஆனால் நெருப்பும் அங்க உண்டு. நெருப்பும் புகையும் அபின்னம், பிரிக்க விடாத அபின்னம். அப்ப நெருப்பு இல்லாம புகையாதுன்னு பழமொழியும் உண்டு. அப்ப நெருப்பு புகையுள்ள இடத்துல நெருப்பு இருக்கும். அப்ப எது போல நம்ம வீட்டு அடுக்கடைய போல, அதுக்கு ஓமையும் சொல்லுவது. அதனால இங்க நெருப்பு உள்ள இடத்துல அந்த இடத்துல நெருப்பு இருக்குது அப்படின்னு சொல்றோம். இது வந்து அனுமானம், அனுமானம் ஊகித்து அறிவது, ஆங்கிலத்தில் இன்ஃபரன்ஸ் சொல்லுவோம், ஊகித்து அறிவது. அபின்னமான பொருள்களில் பிரிப்பில்லாத இரண்டு பொருள்கள்ல ஒரு பொருளை பார்த்துக்க அப்புறம் மற்றொரு பொருள் அங்க உண்டு என்று அனுமானிப்பதற்கு அது அனுமான பிரமாணம். அப்புறம் ஆகம பிரமாணம் என்பது பெரியவர்கள் ஞானிகள் அவங்க கண்டறிந்த செய்திகளை நூல்ல நூலாக செய்து வைப்பார்கள். நாம் அவங்களை நம்புறோம், ஆனால் அவங்க வார்த்தையும் உண்மையாக இருக்க வேண்டும். இங்கிருந்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கா போறாங்க, அங்க போய் நின்னது இருக்குன்னு சொல்றாங்க. நாம் அவங்க நம்புறோம், சயின்டிஸ்ட நம்புறோம். நாம யாரும் அங்க சந்திர மண்டலத்துல போய் அங்க வந்து இன்னொரு இருக்கு நமக்கு என்ன தெரியும், சயின்டிஸ்ட நம்புறோம். சயின்டிஸ்ட் நம்பர் அதனால அங்க இருக்க அவன் சொல்றது நாம அதையும் நம்புறோம். சயின்டிஸ்ட் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை அவன் சொன்ன செய்தி மேலையும் நமக்கு நம்பிக்கை உண்டாகுது. அதுபோல ஞானியர்கள் தாம் கண்ட அனுபவத்தை நூல்களாக செய்திருக்கிறார்கள். ஞானியர்களை நாம நம்புறோம், அதனால அந்த ஞானியர் மேல நம்பிக்கை அவங்க செய்த நூல்லையும் இருக்குது. அப்ப நமக்கு எப்படி ஆகமங்கள் உண்டோ அதுபோல எல்லா மதத்தாருக்கும் ஆகமங்கள் உண்டு. அப்ப எல்லா மதத்தாலும் சொல்லுது ஒரே மாதிரி தானே இருக்கணும், எல்லாம் அவங்களும் நம்பத்தானே வேணும் அப்படின்னா, அதுல அவன் சொன்னதுல எது யுக்திக்கு அனுமானத்துக்கும் யுக்தி புத்திக்கும் பொருத்தமா இருக்குதோ அதுதான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகம பிரமாணம்னு அந்த மதத்தானதை ஏற்றுக்குவான், நமக்கு அது கட்டாயம் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை. நாம நூல் ஆராய்ச்சியில நம்முடைய யுக்திக்கு பொருத்தமானத்தை நாம ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதனால இவங்க எல்லாம் நாடி அளவைகளால் நாடி ஆராய்ந்து அறிவு முயற்சி பண்ணாங்க, எத்தனை நாள் ஆராய்ச்சி முடிஞ்சோ அது அவங்களால முடியவில்லை, நெருங்க இயலாத. அப்ப பரமேஸ்வரனே வந்து அவனே தன்னுடைய இயல்பை காட்டினால் ஒழிய நம்மால அவனுடைய இயல்பை அறிந்து கொள்ள முடியாது என்பது. அப்படிப்பட்ட வேத முடிவில் விளங்கும் ஒளி, அந்த விளங்கும் ஒளின்னு இருக்கு இல்லைங்களா, அத வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு ஒரு சொல். விளங்கும் ஒளி, விளக்கிய ஒளி அல்ல, விளங்கும் ஒளி. விளக்கும் விளங்கும் ரெண்டும் வந்து ஒன்னு வந்து விளங்கும் என்றால் தானே விளங்கும், விளக்கும் என்றால் இன்னொருத்த விளக்கலாம். பாத்திரத்தை விளக்கணும்னு சொன்னா நாம பாத்திரத்தை சாம்பல் புளி போட்டு விளக்குறோம். அதே போல நம்முடைய அறிவெல்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்முடைய அறிவெல்லாம் யாரோ ஒருத்தர் நமக்கு கற்பிக்க பெற்ற அறிவு. பள்ளிக்கூடத்துல வீட்டில் இருக்கிற போது சின்ன பையங்களா குழந்தைங்களா இருக்கிற போது அப்பா அம்மா அவங்க கற்பிக்கிறாங்க. அப்புறம் பள்ளிக்கூடத்துல போன உடனே எல்கேஜி யூகேஜி அதுக்கு முன்னால ப்ரீ கேஜி இப்பெல்லாம் புதுசுதான் இருக்குல்லையா எல்லாம் ப்ரீ கேஜியில இருந்து அப்புறம் 15 வருஷம் 20 வருஷம் படிச்சு படிச்சு அறிவு வருகிறது. நம்முடைய அறிவெல்லாம் விளக்கிய அறிவு, பிற உயிருடைய அறிவெல்லாம் விளக்கிய அறிவு, ஒருத்தன் ஊட்ட வந்த அறிவு. பரமேஸ்வருடைய அறிவு அவன் சர்வஜ்ஞன் உடம்பு சொல்லுவாங்க, சர்வஜ்ஞன் கிஞ்சிக்யன். நம்முடைய அறிவெல்லாம் சிற்றறிவு, கிஞ்சிக்யன் சிற்றறிவு. அவனுடைய அறிவு பேரறிவு, அது விளங்கிய அறிவு. விளங்க என்ன அர்த்தம் அப்படின்னா அது நாம் விளக்கேத்துற மாதிரி அவன் ஏத்தன, அது உடம்புல ஸ்வயம் பிரகாசம் சொல்லுவாங்க, தானே சுடர் விட்டு விளக்கூடிய ஒளி, விளங்கும் ஒளி, பிறர் விளக்காமல் தானே சுடர் விட்டு ஒளிர்கின்ற ஒளி பேரொளி. தற்சாது மற்ற ஒளி எல்லாம் அது வந்து ஒரு நாள் விளக்கப்பட்ட ஒளிகள். நம்ம கோயில்ல வந்து வழிபாடு நடந்ததுக்கு அப்புறம் குருக்கள் வந்து தட்டு எடுத்து தீபாவன காட்டுறார். தீபாவன காட்டுற போது ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, நடத்தியதொரு அப்படின்னு ஒரு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அந்த மந்திரத்து கருத்து என்னன்னா, நீ பேரொளி முங்கிட்டிருக்கின்ற பேரொளிய வாங்கித்தான் ஒளி பொருளாகிய சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அக்னி இவையெல்லாம் பிரகாசிக்கின்றன. அப்ப பேரொளி எது, பரமேஸ்வரன் தான் பேரொளி. அந்த ஒளியில வாங்கித்தான் மற்ற இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒளிப்பொருள் பிரகாசிக்கின்றன என்பதனுடைய அந்த மந்திரத்தினுடைய கருத்து. அதனால விளங்கும் ஒளி என்றால் அது ஸ்வயம் பிரகாசம், தானே ஒளிர்கின்ற ஒளி, பிறரால் தூண்டப்பட்ட ஒளி அல்ல, தானே பிரகாசிக்கின்ற ஒளி. அதான் இங்க சச்சிதானந்த பிழம்பு என்று சொன்னார். இந்த பிரகாசம் இருக்கு இல்லைங்களா, அந்த பிரகாசம் எங்க ஒளிரும், அறிவாகிய பிரகாசம் அது எங்க ஒளி, அது சூக்கும சித்து, உயிரானது தூல சித்து. இந்த தூல சித்து இதனுடைய அறிவு இருக்க ஆன்மா, ஆன்மா வந்து தூல சித்துன்னு சொல்லுவோம். இது அறிவுடைய பொருள், ஆன்மாவும் உயிரும் அறிவுடையதான். அறிவு ஆனா இந்த அறிவை வந்து ஒரு மறைப்பு மறைத்து கொண்டு இருக்கிறது, மலம் ஆணவ மலமாகிய இருட்டுல இருக்கு. இப்ப ஆணமலமாகிய இருட்டு அது பின்னா நம்ம கேவலம்னு ஒரு ஒரு அவத்தியம் சொல்லுவோம். இப்ப சகல நிலை, இப்ப நாம் இருக்கக்கூடிய நிலையத்தில் பேரு சகலம்னு பேரு. இந்த சகலத்துல அந்த நம்முடைய உண்மையான அறிவை ஒண்ணு எது மறைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, ஆணமல மறைப்பினால இந்த கருவிழாடப்பெற்ற அறிவு, கருவிழா அதாவது தனு கரண புவன போகணும்னு சொல்றோம், தனுன்னா உடம்பு, உடம்புல இருப்ப கருவிகள், கரணம் கருவிகள், அது அந்த கரணம் புறக்கரணம் ஞானேந்திரியம் அந்த கரணம் இவற்றெல்லாம் ஆன்மா அறிவை பெறுகிறது. இந்த அறிவு அந்த ஆணமலம் கூடவே அறிவு பெறுவதற்காக இறைவன் வந்து தனிச்சன பூமனை போகல கொடுத்திருக்கிறான். ஆனா இந்த பெற்ற அறிவு என்ன பண்ணுதுன்னா நமக்கு மயக்க அறிவாக இருக்கிறது. இப்ப நம்ம வந்து இரவு நேரத்துல டூ வீலர் மோட்டர் சைக்கிள்ல போறோம், ஸ்கூட்டர்ல போறோம், நமக்கு வழிகாட்டுக்கும்னால வண்டியிலேயே லைட் இருக்குது, எய்த்தால வரணும் லைட் போட்டு வர்றான். இந்த ரெண்டு வெளிச்சம் சேர்ற போது முன்னால ஏதாவது ஆள் இருக்குதா குண்டு இருக்குதா குழி இருக்குதான்னு ஒன்னும் தெரியல. லைட்டை டிம் பண்ணாத போனா, யாரோ ஒருத்தன் டிம் பண்ணாத போனா ஒருத்தர் ஒருத்தர் மேல போய் மோதிக்க வேண்டியதுதான். அப்ப நமக்கு வழிகாட்டுக்கு வந்த லைட்டை என்னாச்சு அப்படின்னா நம்ம மயக்குது. அதுபோல இந்த மாயா காரியங்கள் ஆன்மாவுக்கு அறிவுக்கு விட்டுக்காக இரவு நாள் கொடுக்கப்பட்டது. இது ஆணமலத்தோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது அறிவை மயக்கிறது. ரெண்டு வித்தியாசம், ஆணமலம் அறிவை மறைக்கும், மாயா மலம் மயக்கவும் செய்யும். அறிவு கொடுப்புக்காக கூட்டப்பட்டது அறிவை மயக்கவும் செய்யும். அந்த மயக்குது. ஏன் மயங்குது அப்படின்னா அந்த ஆழமர சம்பந்தத்தினால. அப்ப அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அத மெய்யை பொய் என்றும் பொய்யை மெய் என்றும், நல்லத கெட்டது என்றும் கெட்டத நல்லது என்றும், தன்னுடைய தற்போதத்தினால பிழைபட ஆன்மா அறிந்து கொள்ளுகிறது. அது எப்ப நீங்கும், சிவத்தினுடைய பிரகாசம் எப்ப உண்மையா கிடைக்கும், தற்போத முடிவில் தான் அது கிடைக்கும். இந்த தற்போதம் வந்து ஆணவமல சம்பந்தத்தினால வருவது. மூல ஆணவமலம், காரணம் ஆணவமலம், காரியம் இந்த தற்போத யார் நடந்ததுன்ற நிகழ்ச்சி. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், கேவல நிலத்துல காரணமாக இருப்பது, சகலத்துல காரியமாகுது. அங்க மறைத்து கொண்டு இருப்பது இப்ப என்னாச்சு இங்க அப்படின்னா, அறிவை மயக்குவதற்கு காரணமாக ஆயிற்று. அறிவு கொடுப்பதற்கு கொடுத்த கருவிகளை அறிவை மயக்க தருவது ஆயிற்று. எனவே இறைவன் வந்து எதற்கு பிரகாசம் கொடுக்கிறான், சித்து பொருளுக்குத்தான் அறிவை கொடுக்க முடியும், ஜடத்துக்கு கொடுக்க முடியாது. நான் வகுப்புல இருக்கிறோம், வகுப்புல இந்த செவருங்க கேக்குது, பாடம் கேக்குது, மைக்கும் பாடம் கேக்குது. இந்த பாடத்தினால மைக்குக்கு பயனும் இல்ல, செவத்துக்கும் பயன் இல்ல, சித்து பொருளுக்கு தான் பயன். ஆனால அப்பிரகாசமாகிய ஜடத்துக்கு பயனொன்றும் இல்லை, சித்து பொருளாகிய ஆன்மாவுக்கு தான் பயன். அப்ப ஏன்னா அந்த ஆன்மாவுக்கு தான் அந்த அறிவு இருக்குது, தற்போதம் என்ற போதம் என்ற அறிவு இருக்கு. அந்த தற்போதம் நீங்கிச்சுன்னு சொன்னா அந்த சிவபோதம் அதுல வந்து விளங்கும் என்பது. அப்ப உயிரின் போத முடிவில் ஆன்மபோதம் என்ற பசிஞானம் அது நீங்கிய பொழுது, அப்பொழுது பொருந்தும் ஒளி. அந்த ஒளி கண்ணுக்கு வந்து பொருந்துவதல்ல, மற்ற ஒளியெல்லாம் கண்ணுக்கு வந்து பொருந்துவது, இந்த ஒளி ஆன்ம அறிவில் வந்து வந்து பொருந்து. அறிவாய் அறிந்தும் இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் பொருந்தும் ஒளி. ஆன்மாவில கலந்து அந்த தற்பிரகாசமாக சிவானந்த விளையும்படியாக கலந்து நிற்கின்ற அந்த பேர் ஒளி. இது வந்து சொரூப சிவத்தினுடைய இலக்கணத்தை சொன்னார். இப்ப சொரூப இலக்கணம் என்ன என்றால், வானாட பொன்னாடர் இந்திரனும் பூமகனும் மாதவனும் எண்ணாட்டவரும் காணாத ஒளி, எந்த நாளும் எத்த காலம் தேடியும் காணாத ஒளி. அந்த ஒளி எப்ப வந்து தோன்றும், அப்போதான் ஆமா தற்போது நீங்க இவ்வளவு வந்து தோன்றக்கூடிய ஒளி. அந்த ஒளி சுயம் பிரகாசம், விளங்கும் ஒளி. அது அந்த ஒளியானது ஆன்மறியில் வந்து பொருந்துகிறது. அறிவு அறிவுக்கிட்ட வந்து பொருந்தும், ஜடத்துல பொருந்தும். அறிவு இந்த கண்ணு காது இதுக்குல இந்த சென்ஸ் இதெல்லாம் வந்து ஜடம், இதெல்லாம் வந்து கருவிகள், இதுல பொருந்தும் இல்ல. பின் எங்க வந்து அந்த ஒளி பொருந்துகிறது, ஆன்மறிவில வந்து பொருந்துகிறது. ஏன்னா இது சித்து அறிவு, ஆன்மாவுடைய உயிரினுடைய அறிவும் சித்து, சித்துக்கு சித்து உதவி பண்ணுகிறது. சூக்கம சித்தானது இந்த சூல சித்துல கலந்து அறிவினை கொடுக்கிற கலக்கூடிய ஒளி. இப்படிப்பட்ட சிவம் இந்த ஒளியானது என்ன பண்ணுது, இது உண்மை நிலை. இனி தடத்த நிலைக்கு வருது. தடத்த நிலை இது ஆன்மாக்களுக்கு உதவுக்கு வருவது தடத்த நிலை. சொரூப நிலை, சொரூப நிலையிலே தன்னளவிலே இருந்த சிவம் தடத்த நிலை ஆன்மாவுக்கு அருள் செய்வதற்கு ஒரு வடிவெடுத்து வருகிறது. அத சொல்ற அடுத்தபடி இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுகிறது. நாதம் முதலாக நின்று முகிழ்த்த உலகின் விதமான எல்லாம் விரித்தும், நாதம் முதலாக நின்று, அது பிரபஞ்ச தோற்றம் சொல்றார். அது பரசிவம், பரசிவத்தோடு ஒன்றி இருப்பது அந்த சிவத்தினுடைய ஆற்றல். அது வந்து பரசிவை, சிவை சக்தி பராசக்தி சொல்றோம். அது ரெண்டும் முதல்ல ஒண்ணுதான் இருந்தது. இப்ப உயிர்களுக்கு அருள வேண்டும் என்று கருணை கொள்கின்ற பொழுது அப்போ சூக்கமாக பராசக்தி அதுல இருக்கிறது. அது லயம் என்று சொல்லுவாங்க. லயம்னா ஒன்றுபட்டு இருப்பது, ஒன்று இன்னொன்னு இருக்குது கூட. அது உயிர்களுக்கு அருள வேண்டும் என்று பொழுது இன்னும் வெளிப்படல, வெளிப்படாம சூக்குமாக இருக்கிறது. அதுக்கு பேரு லயம், லயசிவம் என்று சொல்ல. லயம் என்றால் லைத், நாம் கேட்கிறோம் நல்லா லைஸ் போயிருக்கேன், நல்லா பாட்டு கேட்டான், பாட்டுலயே நானே லைஸ் போயிட்டேன், நல்லா கதை படிச்சேன், கதையிலே லைஸ் போயிட்டேன், சினிமா பார்த்தேன், சினிமாலேயே லைஸ் போயிட்டேன், ஒன்றி இருப்பது. அந்த மாதிரி அந்த பராசக்தி சிவத்தோடு, முதல்ல பரசிவம் தான் இருக்கு, பரசிவத்தோடு பராசக்தியானது லைத் இருக்கு, லயசிவம் என்று சொல்றோம். இப்போ நமக்கு வந்து சைவத்தில் அது பரசிவம்னா ஆணு, பராசக்தினா பெண்ணுன்னு சொல்றது இல்லை, சக்தியும் சிவம் தான். பரசிவம் என்றாலும் சக்தி என்றாலும் ரெண்டும் சிவம் தான். தனியா சக்திங்கிறது பெண் வடிவம் அல்ல. இப்ப நமக்கு கோயில்கள் எல்லாம் அம்பாளு தனியா கோயில் இருக்கும், சிதம்பரம்னு சொன்னா நடராஜ பெருமான் சந்நிதி தனியாகும், சிவகாமேஸ்வரியுடைய சந்நிதி தனியா இருக்கும். அதெல்லாம் பிற்காலத்துல வந்த ஒரு வழக்கு. அந்த அம்பிகை ஆறு அப்படின்னா நாம சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய ஆதிசக்தி அல்லது துரோதான சக்தி. அருட்சக்தி சிவத்தை விட்டு பிரிவதே இல்லை, அதுக்கு பேர் தாதான்மிய சம்பந்தம் என்று சொல்லுவோம். தாதான்மிய சம்பந்தம் என்றால் பிரிக்க முடியாத சம்பந்தம். எது போல அப்படின்னா சூரியனும் சூரியனுடைய ஒளி போல, நெருப்பும் நெருப்புடைய ஒளி சூடும் போல, அது பிரிக்க முடியாத சம்பந்தம். அது மாதிரி சிவை பராசக்தி பரனிலிருந்து பிரிவதில்லை. பரன் பறை, பரன் பரனுடைய ஆற்றல் பறை, அது சிவசக்தி என்று சொல்லுவோம், அது அருட்சக்தி. அது என்ன பண்ணோம்னா உயிருக்கு அருளைத்தான் செய்யும். இப்ப அந்த சக்தியே அது உயிர்கள் மேல கொண்டிருக்கக்கூடிய கத்தினால கருனால இன்னொரு சக்தியாக பிரிகிறது. அதுக்கு பேரு ஆதிசக்தி என்பது பெயர். ஆதிசக்தி தான் இந்த பிரபஞ்சத்துக்கு முதல், அதான் வந்து துரோதானம் என்று சொல்லுவோம். அது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மாயை என்ற முதற் பொருள்னால இந்த தனுகரண பூணபோகங்களாக விரிகிறது. அது வந்து சாஸ்திரத்துல அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம், இன்னொரு பேர் என்னன்னா அதுக்கு பரிகிரக சக்தி என்பது பெயர். பரிகிரகம் என்று சொன்னால் வேண்டும் போது பயன்படுத்துகின்ற சக்தி. அந்த சக்தியினாலதான், அதான் மாயினால்தான் பிரபஞ்சம் வந்து முதல்ல விரிகிறது, அப்ப பரிணாமம் அடைகிறது. நாம அதெல்லாம் பின்னால் நாம பார்க்க போறோம். இப்போ ஆதிசக்தி தான் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் முதல். நமக்கு திருக்குறள்ல நமக்கு முதல் குறள் என்ன குறள் ஞாபகம் இருக்கா? அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த ஆதி பகவன் முதற்றே உலகு என்பதற்கு மற்றவங்க எல்லாம் ஒரு பொருள் சொல்லுவாங்க, சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பொருள் வேற. ஆதியை உடைய பகவன், ஆதியை பகவன் முதற்றே உலகன்னு சொன்னா ஆதியை உடைய, ஆதி என்ற சக்தியை உடைய பகவனே முதல் என்பது. அந்த ஆதி தான் துரோதான சக்தி என்று சொல்லுவது. அந்த துரோதான சக்தி தான் இந்த பிரபஞ்சமாக விரிகிறது. நமக்கு அதனுடைய செயல் தான் நமக்கு இருக்கக்கூடிய தனிகரண பூண போகங்கள் எல்லாம். சொரூப சிவமானது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மாயையிலிருந்து, மாயில முதல்ல தோன்றக்கூடிய தத்துவம் அது வந்து சிவதத்துவம்னு சொல்ல, சுத்த தத்துவம் அல்லது சிவதத்துவம். முதல்ல தோன்றுவது நாதம் என்ற தத்துவம், நாதம் என்பது. அது நாதம் என்பதற்கு சிவம் என்றும் சொல்லுவது உண்டு, நாதம் விந்து, விந்து சக்தி என்று சொல்லுவதும் உண்டு. பரசிவத்திலிருந்து தோன்றியது பரநாதம், அந்த நாதத்தின் நாதம் விந்து என்று சொல்றோம். அப்ப நாதம் தான் முதல்ல தோன்றிய காரியம், மாயையிலிருந்து முதல்ல தோன்றிய காரியம் இந்த நாதம் என்ற தத்துவம், ஓசை. அது இந்த உலகத்துக்கு சப்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம், சொல்லுலகு, பொருளுலகு என்று சொல்லி சொல்லுவோம். அந்த நாதம் என்பது அது சொல்லுலகு, அதுதான் வாக்கு வந்தது. அந்த வாக்கம் வந்து சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி, தூள வைகரி, சூக்கும வைகரி, இதெல்லாம் அது விளக்கணும். நாம பின்னால நாம பார்க்கணும். நாதம் வந்தது, அந்த நாதம் நின்று, நாதம் முதலாக நின்று, நின்று என்று சொன்னால் ஃப்ரம் அர்த்தம், இருந்து, இதில் இருந்து. அப்ப எதில் இருந்து? நாத முதலாக நின்று. எதிலிருந்து? எதில் நின்று? மாயில் நின்று அப்படின்னு வச்சுக்கணும். அந்த நின்றுன்னு சொல்லிருக்கு இல்லைங்களா, நின்று, நின்றுனா இருந்துன்னு அர்த்தம். ஃப்ரம் நாத முதலான தத்துவங்கள் நின்று. எதிலிருந்து? எதில் நின்று அப்படின்னா மாயிலிருந்து அப்படின்னு வச்சுக்கணும். நின்று மாய என்ற முதற்காரண பொருளில இருந்து நாதம் முதலாக, நாத தத்துவம் முதலாக. அது முதல்ல வந்து அந்த சுத்த தத்துவங்கள் வந்து அத வந்து விருத்தின்னு சொல்லுவோம். விருத்தின்னா என்னன்னு சொன்னா, இப்போ கொடை இருக்கு இல்லைங்களா, கொடைய விரிக்கலாம், விருதி சாமியானா அந்த மாதிரி சுத்த தத்துவங்கள் அது சுத்தமாயில விரியும். அப்புறம் அசுத்தமாயில வரக்கூடிய கருவிகள் இருக்கின்றன, அவையெல்லாம் பரிணாமம் அடையும். பரிணாமம்னா என்னன்னா ஒன்று ஒன்றாக திரிதல், விரிதல் வேற, திரிதல் வேற. பரிணாமம் எப்படி அப்படின்னா பால் தயிராகுது, தயிர் வெண்ணையாகுது, இல்லை வெண்ணப்படுகிறோம், ஒன்று ஒன்றாக திரிவது, அது பரிணாமம். அசுத்தமாயிருந்து வரக்கூடிய பிரபஞ்சம் எல்லாம் இருக்க அது பரிணாமம். அப்ப எது வந்து சுத்த பிரபஞ்சம் விருத்தி, எது பரிணாமம் ஆகிய தத்துவங்கள் என்ன என்பது நாம பின்னா இது தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல சுத்தத்துவம் என்பது அதாவது நாதம், விந்து, சாதாக்கியம், சுத்த வித்தை, ஈஸ்வரம், சுத்த வித்தை என்ற இந்த ஐந்து தத்துவங்கள் சுத்த தத்துவங்கள் அல்லது சிறுத்தவங்கள்னு சொல்லப்படும். இவை வந்து விருத்தி அடைவது. அசுத்தமாயிருந்து வரக்கூடியது கலையிலிருந்து இந்த பிருத்தி வரக்கூடிய தத்துவங்கள். 24 + 7 = 31 தத்துவங்கள் விருத்தி பரிணாமம். இந்த அஞ்சும் விருத்தி என்பது. இந்த உயிருக்கு உடலாகவும் கருவியாகவும் வருவது அசுத்தமாயிருந்து வந்த தத்துவங்கள். இது வந்து இந்த சுத்த தத்துவங்கள் இந்த கருவிகளை செலுத்தக்கூடிய, அதனால இதுக்கு பேரு பிரேரக காண்டம்னு பேரு. நம்ம அந்த பாகுபாடுலாம் பார்ப்போம். இப்ப நாதம் முதலாக மாயிலிருந்து நாதம் முதலாக முகிழ்த்த, அந்த முகிழ்த்த முகிழ், முகிழ் என்றால் மொட்டு, முதல்ல மொட்டா குவிஞ்சிருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விரியும். அப்ப நாதம் என்ற தத்துவத்திலிருந்து கடைசியா அது முதல் தத்துவம் ஒண்ணு, 36வது பிருத்திவி. இதுல தத்துவங்கள் எப்படி மொட்டாகவும் மலராகவும் வருகிறது, முகிழ்த்த மொட்டாகவும் மலராகவும் தோன்றிய உலகின் விதமான எல்லாம், உலகில் இருக்கக்கூடிய எல்லாம், அது சுத்த தத்துவங்கள் 5, சுத்தாசுத்த தத்துவங்கள் 7, அசுதத்துவங்கள் 24, ஆன்மத்துவங்கள் 24. இந்த 36 தத்துவங்களும் மொட்டாக இருந்தது, அப்புறம் ஒன்னொன்னா விரிஞ்சு விரிஞ்சு பிரித்திவித்த வரைக்கும் வரிகள். இதெல்லாம் எதனுடைய செயல்? சிவத்தினுடைய, அந்த ஒளியினுடைய செயல். விரித்து இது விரிவடைய செய்கிறது. இவையெல்லாம் தானே விரிவது அல்ல, விரித்து. யார் விரிப்பது? யாரு என்றால் பரமேஸ்வரனுடைய செயல். அந்த ஒளியானது விரித்து, தரத்தை விடுத்து வந்து விரித்து. அப்ப இந்த இதெல்லாம் வந்து மாயை என்பது காரணம், மாயை என்ற முதற்காரணத்திலிருந்து இந்த நாத முதல் பிருத்திவியாகக்கூடிய 36 தத்துவங்களும் அவன் பரமேஸ்வரன் மொட்டாகவும் முகிழ்த்தும் மலராக விரியும் செய்கின்றான், விருத்தம் செய்கின்றான். இவையெல்லாம் இந்த 36 காரியங்கள் எனப்படும். மாயை காரணம், இவையெல்லாம் காரியம், 36 காரியம், காரிய தத்துவம். இப்ப இந்த நாதம் முதலாக என்றதனால் நாத முதல் பிருத்திவி ஈராக என்பது அறிவித்துக் கொள்ளப்பட்டது. செய்யுள்ள நாதம் நின்று, நாத முதலாறு தான் சொல்றார். அப்ப நாதம்னு சொன்னதுனால முதல் சொன்னார் இறுதியும் அறிவிச்சுக்கணும். 36 பிருத்திவி மாயன் தோன்றும் தத்துவ பிரபஞ்சங்களில் முதலாவது தத்துவம் நாத தத்துவம், இறுதி தத்துவம் பிருத்திவி. பிருத்திவி 36வது தத்துவம். சைவ சித்தாந்த தத்துவங்கள் முப்பத்தாறு என்னும் கொள்கை உடையது. சைவ சித்தாந்தம்னா முப்பத்தாறு தத்துவம் சொல்லுவது, மற்றவெல்லாம் அந்த ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலோடு முடிச்சுக்குவாங்க. அது சாங்கியமாகட்டும், சாங்கியம்தான் முதல் அந்த தத்துவங்களை சொன்னது. சாங்கிய மதம் இருபத்தி நாலு தத்துவங்கள் தான் சொல்லும், இருபத்தி நாலு, அப்புறம் அதுக்கு மேல உயிர் சேர்த்து இருபத்தஞ்சுன்னு சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தம் அதுக்கு மேல வித்யா தத்துவம் ஏழு, சிவ தத்துவம் அஞ்சும் கூட்டி முப்பத்தாறு தத்துவங்கள் சொல்லுவது சைவ சித்தாந்தம். ஏன் அப்படி முப்பத்தாறு தத்துவங்கள் சொல்லுது அப்படிங்கிற நம்ம நூல்ல இன்னுமே பார்ப்போம். தத்துவம் முப்பத்தாறு இன்னும் கொள்கையுடையது. பெரும்பாலான தத்துவ கோட்பாடுகள் என்ன பண்ண, மூலப்பிரகிருதியிலிருந்து தோன்றும் சித்த முதலாக பிரித்தி வீராக இருபத்தி நான்கு தத்துவங்களே கொள்ளுகின்றன. மற்ற இந்திய தத்துவ ஞானத்துல சைவ சித்தாந்த நீங்களாக மற்ற தத்துவ ஞானங்கள் எல்லாம் இருபத்தி நாலு தத்துவங்களைத்தான் கொள்ளுகின்றன. நாதமுதலியத்துல அஞ்சு அது ஆன்மத்தம் எல்லாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. அவங்க வந்து ஆன்மத்துவங்கள் இருபத்தி நாலு மட்டுமே தத்துவங்களாக சொல்லுகின்றன. அந்த இருபத்தி நாலு என்ன அப்படின்னா, இருபத்தி நாலு கூட்டம் ஒன்று உயிரை சேர்த்துக்கிட்டா இருபத்தி அஞ்சு. அந்த உயிர் தத்துவத்தோடு கூட்டிக்கும்ன்றது அந்த உயிருக்கு பேர் வந்து புருடன் என்பது, அந்த புருடன் ஒரு தத்துவமாக கொள்ளப்படும். அதாவது தத்துவங்களோடு கூடிய உயிரை புருடன் என்று சொல்லி அந்த புருடன் ஒரு தத்துவமாக கொண்டு இருபத்தஞ்சு தத்துவம் சொல்லுவோம். இருபத்தைந்தாவன பூதம் அஞ்சு, தன்மாத்திரம் அஞ்சு, கண்மேந்திரியம் அஞ்சு, ஞானேந்திரியம் அஞ்சு, அந்தக்கரணம் நாலு, மூல பிரகிருதி ஒண்ணு, ஆக மொத்தம் இருபத்தி அஞ்சு என்று சொல்லுவார்கள். பூதம்ங்கிறது என்ன, பஞ்சபூதம், அது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற அஞ்சு. தன்மாத்திரை என்பது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், அதுதான் நமக்கு இந்த தன்மாத்திரையில சுவை என்ற தன்மாத்திரை நாக்கில் இருக்கிறனாலதான் நமக்கு சுவை தெரிகிறது. ஊறு என்ற தன்மாத்திரை உடம்புல இருப்பதனாலதான் ஸ்பரிசம் நமக்கு தெரிகிறது. அது தன்மாத்திரைனா சூக்கமானது அர்த்தம். அந்த சூக்கமானது பிரபஞ்சமாக விரிந்து இருப்பது மூலம் தான். அப்ப அந்த மாதிரி அது பூதம் அஞ்சு, தன்மாத்திரை அஞ்சு, கண்மேந்திரியம் அஞ்சு, ஞானேந்திரியம் அஞ்சு, வாக்கு பாதம் பாணி பாயிரு உபத்தம், அது நடக்கிறதுக்கு காலு, இந்த கால இல்ல காலுன்னு சொன்னா சூக்குமாக பாதம் என்ற அது இருந்தாதான் நம்மளால நடக்க முடியும். இல்ல போனா காலு என்ற உறுப்பு இருந்தாலும் நம்மளால நடக்க முடியாது. பாதம் பாணி என்பது கையு. இந்த கையு இந்த எப்படி பழைய காலத்துல ரேடியோல வந்து உள்ள இந்த வால்வு இருக்கணும், வால்வு இல்லாத போனா டப்பா தான். செல்போன் இருக்கு, செல்போன்ல அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கார்டு இல்லாத போனா அது அது போல இந்த கருவி சூக்கமாக இது இருந்தால்தான் இந்த கருவிகள் செயல்படும் என்பது நாளைக்கு பார்ப்போம்.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தீர்த்த படலம், மூர்த்தி படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

போற்றி சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி. அதாவது எப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நான் எதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டால், கைலாசத்தில் சூத்த முனிவர் அங்கே இருக்கிற தன்னுடைய சிஷ்யாளுக்கு சொல்லிகிட்டு இருந்ததை சொல்லிகிட்டு இருக்கேன். கைலாசத்தில் சூத்த முனிவர் என்ன சொன்னார்னு கேட்டால், காசியில் பிரம்மா ஒரு யாகம் பண்ணினார், 10 அஸ்வமேத யாகங்களை சேர்த்து பண்ணினார். அந்த யாகத்தினுடைய முடிவில் அந்த யாகத்தில் எழுந்தொழி இருந்த முனிவர்களுக்கெல்லாம் நிறைய சம்பாவனை பண்ணி காசியில் விட்டுட்டு வந்தார். அவர்கள் நல்ல பொழுதாக போக்க வேண்டும் என்பதற்காக முக்தி மண்டபத்தில் அமர்ந்தபடி நாரதரை கேட்கவும், மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூவகை சிறப்பிலும் உயர்ந்த ஒரு ஸ்தல மகாத்மியத்தை கேட்கவும் நாரதர் சொன்னார், அதை நீங்கள் வந்து வியாசர்ட்டு கேளுங்கோன்னு சொன்னார். வியாசர் கேட்கவும் அவர் சொன்னார், சூதர்ட்டு கேளுங்கோன்னு சொன்னார். சூதர் அகஸ்தியர்ட்டு கேளுங்கோன்னு சொன்னார் என்று பார்க்குறோம். அப்போ அகஸ்தியர் சொன்னதை திரும்பவும் சூதர் சொல்கிறார் கைலாசத்தில், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது நீங்கள் என்ன பண்ணுவேள், நீங்கள் நாளைக்கு நீங்கள்லாம் இன்னொருத்தருக்கு சொல்லுவேள் அப்படி போயின்னு இருக்கும் புராணம் என்பது. அந்த கதைக்குள்ள கதை வரும், அந்த லிங்க் அப்படியே பார்த்துட்டே வரணும். இதெல்லாம் குஷாகர புத்தியை உண்டாக்குறதுக்காக பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார். யார் எப்போ யாருக்கு எதை சொன்னா, எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னால், எந்த சந்தர்ப்பத்தில் இது நிகழ்ந்தது அப்படிங்கிற நல்ல மெமரி பவர். இப்போ நமக்கு 5 நாள் என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நம்ம வந்து ஒரு கால்குலேட்டரை ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு மெமரி பவர் இல்லாமலே போயின்ட்டு இருக்கு. ரிவர்ஸில் போகிறதெல்லாம் நல்ல மெமரி பவர் இருக்கணும். பழங்காலத்தில் எந்த வித்தையாக இருந்தாலும் அது புஸ்தகத்தில் இருந்தாலும் கூட மனப்பாடமாக வச்சுட்டு எல்லா வித்தைகளையும் சூத்திரங்களை பாஷ்யங்களோட மனப்பாடமாக வச்சுருந்தா நம்முடைய கிரியா பத்தியில் மார்க்கத்தில் எத்தனை மந்திரங்கள், ஒரே மந்திரங்கள் தான் மாறி மாறி வந்தாலும் எந்த இடத்துல ஸ்வாகா எந்த இடத்துல ஸ்வதா இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எந்த இடத்துல விஷட்டு எல்லாம் கரெக்டாக, எந்த இடத்துல வந்து நமஹா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மூல மந்திரங்கள் ஒன்றா இருந்தால் கூட, சம்விதா மந்திரங்கள் ஒன்றா இருந்தால் கூட, இதில் காம்பினேஷன் நிறையா வருது. அப்போ அதற்கு வந்து நமக்கு என்ன வேணும்னா, குரு அனுகிரகத்தினால நல்ல ஒரு மேதை வேண்டும். நினைவாற்றலுக்கு மேதைன்னு பேர். அந்த மேதை என்ற நினைவாற்றல் குழந்தைகளுக்கு எப்படி கிடைக்கும்னா, கதை கேட்கறதுல நமக்கு சுவாரஸ்யம் உண்டு. கதை கேட்க மாட்டேன்னு நம்ம யாரும் சொல்ல மாட்டோம். அந்த கதை கேட்கறதுலேயே இந்த நினைவாற்றலை உண்டாக்கி கொடுத்தார்கள் என்று பார்க்கின்றோம். அகஸ்தியர் சொல்லிட்டு இருக்கார் காசியில், அங்கே இருக்கிற நாரதாதி முனிவர்களே உட்காந்து கேட்குறா. அவ கேட்குறா, நீங்கள் கடம்பவனம்னு சொன்னேள், ஆலவாயின்னு சொன்னேள், அதில் ஸ்தல விசேஷத்தை நீங்கள் கர்த்தால சொல்லிட்டேன். இப்போ சாயரட்சையில் நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறோம், தீர்த்த விசேஷமும் மூர்த்தி விசேஷமும் நாங்கள் கேட்கணும். ஒன்றையே நாங்கள் வந்து விட்டுட விரும்பலை. எல்லாத்தையும் சாங்கோ பாங்கமாக முழுக்க நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றோம். என்ன காரணம், நாங்கள் எங்கள் பொழுதுபோக்க விரும்பலை, நல்ல பொழுதாக போக்க விரும்புகிறோம். பொழுதுபோக்குறதுங்கிறது வேற, நம்முடைய பொழுதை நல்ல பொழுதாக போக்குறதுங்கிறது வேற. உடனே அகஸ்தியர் சொல்கிறார், அங்கே ஒரு அந்த கடம்ப வனத்தில் பகவான் சுயம்பு லிங்கமாக இருக்கார், சுந்தர லிங்கமாக, அவருடைய தென்பால் ஒரு தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்தில் சொர்ணமயமான தாமரை இருக்கு. அந்த தாமரையை பார்த்தா அம்பாளுடைய முகம் போல இருக்கும். மீனாட்சி முகத்தை பார்த்தா அந்த தாமரையை பார்க்கலாம், ரெண்டு ஒன்று போல இருக்கும். அப்படி ஒரு தாமரை பூத்த தடாகம் இருக்கு. அது எப்படி உண்டாச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றார். ஆதியில பகவான் சிருஷ்டி பண்றார். ஆதியில பகவான் சிருஷ்டி பண்றார்னு சொன்னா, முதல் முறையா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணினான்னு அர்த்தம் கிடையாது. பகவான் இதை மாதிரி இந்த உலகத்தை அனந்த முறை சிருஷ்டி பண்ணியிருக்கிறார். எத்தனை தடவை சிருஷ்டி பண்ணிருக்காருங்கிற கணக்கே கிடையாது. ஆனால் அப்படி பண்ணும்போதெல்லாம் ஒரு ஆர்டரா முன்னாடி பண்ணினா மாதிரியே பண்றார். பலமுறை இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணிகிட்டே இருக்கிறார். அதுல எந்தெந்த உயிர்கள் இந்த சிருஷ்டியினுடைய தாத்பரியத்தை முழுக்க வந்து லாபத்தை அடைஞ்சு பகவானுடைய சாயுஜத்தை அடைந்து விட்டனவோ அந்த உயிர்களை தவிர, அந்த ஜீவர்களை தவிர, மீதி பகவானுடைய கிருபைக்காக காத்திருக்கிற ஜீவர்களை மட்டும் அவளுக்கு சரீரத்தையும் கரணங்களையும் கொடுத்து அவளுடைய இழிவினைப்பயனை தூய்ப்பதற்காக புவனங்களை படைச்சு போகங்களை படைச்சு சிருஷ்டி பண்ணுறார். ஆனால் பண்ணுற மெத்தடு ஒரே மாதிரி தான். பிரம்மாவை படைச்சு அவருக்கு வேதங்களை சொல்லி கொடுத்து சிருஷ்டி பண்ணுறார். ஆனால் ஒரே பிரம்மான்னு அர்த்தம் கிடையாது. சுவாமி ஒத்தர் தான் ஒத்தர். ஏகோஹி ருத்ரோ ந தித்தீயாய தஸ்தே. ருத்ரன் தான் ஒத்தர்னு சொல்லப்படுறார். ஆனால் பிரம்மா ஏகப்பட்ட பிரம்மா இருக்கா. அதில் எத்தனையோ பிரம்மா பரமேஸ்வரனால் படைக்கப்பட்டு சிருஷ்டிகர்த்தாவாக இருந்து அவளுக்கு அதில் சலிப்பு ஏற்பட்டு, பகவானே எனக்கு இந்த தொழில் போகிறோம், உன்னுடைய திருவடி வேணும்னு கேட்டு பகவான்கிட்ட அவள் சாயுஜத்தை அடைஞ்சிருக்கா. அப்போ பகவான் என்ன பண்ணுவார், இந்த பிரம்மாங்கிற உத்தியோகம், இந்த போஸ்ட் காலியாக இருக்குது, இதில் நம்ம மதுரையில் யார் சிறப்பாக தபஸ் பண்ணி
அந்த சிவபுண்ணியத்தை சேர்த்துட்டுருக்கான்னு பார்ப்போம். மதுரையிலேருந்து ஒருத்தர் பிரம்மாவை ஆக்கிடுவோம் ஆக்கிடுவார், அந்த பிரம்மா தான் பின்னாடி எல்லா ஜகத்தையும் சுற்றி பண்ண போகிறார். அதுபோல் ஒரு நாராயணருக்கு வைராக்கியம் ஏற்பட்டு பொருண்டா இந்த வைகுண்ட வாசம் பகவானுடைய திருவடியில் கலந்துருவோம்னு சொன்னதுன்னா அவரும் சுவாமிகிட்ட போயிடுவார். அப்போ அந்த விஷ்ணு போஸ்ட்டுக்கு இன்னொருத்தர் வர சுவாமி என்ன பண்ணுவார், தகுதி உள்ளவாளை தான் நியமிப்பார். சாதாரண போஸ்ட்டாக அது, பிரம்மாங்கிற பதவியும் விஷ்ணுங்கிற பதவியும் சாதாரண பதவி இல்லை, அது சிவபுண்ணியம் மிகுந்தவர்களுடைய பதவி. நிறையா சிவபுண்ணியம் பண்ணாதான் அந்த பதவிக்கு வர முடியும். அப்படிப்பட்டவா அப்படி வரா. ஆனால் அந்த பதவிக்கு போகாமலேயே மகேஸ்வர மாகேஸ்வர பக்திகளை பண்ணிண்டு இந்த மதுரையில் வாசம் பண்ணிண்டு ஹாராசிய மகாத்மம என்ற திருவிழாப்பணத்தை கேட்டுக்கொண்டு நித்தியப்படி சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணிண்டு நம்ம ஆத்துக்கு எழுந்தொழுகின்ற அடியார்களுக்கு உணவளித்து கொண்டு சத் பிரவிருத்தியோடு சுத்த மனசோடு நம்மால் முடிஞ்ச புண்ணியங்களை பண்ணிக்கொண்டு யார் இங்கே வசிக்கிறாளோ வேறு ஒரு ஆசை இல்லாமல் வசித்தா அவளுக்கு மோட்சம்தான். அது டைரெக்டாக பெருமானுடைய திருவடியில் சேர்ந்துள்ளான் என்று பார்க்குறோம். அப்போ அந்த பக்குவம் இல்லாமல் இருந்தால் தான் பிரம்மாவாவோ விஷ்ணுவாவோ ஆக முடியும். அந்த வைராக்கியம்ங்கிற பக்குவம் இருந்துருத்துனா பரமேஸ்வருடைய திருவடியே கிடச்சிடுறது அப்படின்னு பார்க்குறோம். அதெல்லாம் இந்த புராணங்களில் தர்மங்களை நமக்கு பெரியவாக சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ ஒரு சிருஷ்டி, அந்த சிருஷ்டி ஆரம்பத்தில் அதிகாரநந்தி முதலிய கணத் தலைவர்கள்லாம் சுவாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணுறா, பகவானே

அப்படின்னு கேட்ட உடனே சுவாமி தீர்த்தத்தை உண்டாக்கினாராம். எப்படி தீர்த்தம் உண்டாக்கினார்னா, சொக்கலிங்கத்திலேருந்து சுவாமி வெளியில் வந்தார் கையில் சூலத்தோட. வந்து என்ன பண்ணார், அந்த சூலத்தை பூமியில் நாட்டினாராம். அது என்ன பண்ணது, முதுபார் கீண்டு பைந்தலை பாந்தள் வேந்தன் பாதலம் கீண்டு போய் என் கைத்தல பிரமன் அண்ட கட்டாகமும் கிண்டதன் வேல். அந்த வேல் என்ன பண்ணது, முத்தலை சூலம் பூமியை பிளந்தது. பூமிக்கு கீழே அனந்தன் ராஜாவா இருந்து ஆழ்கின்ற நாகலோகம், பாம்புகள் வசிக்கின்ற லோகம் இருக்கு. அது இந்திரனுடைய லோகத்தை விட அதிகமான செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய லோகமா, பாம்புகள் வசிக்கின்ற நாகலோகம். அதை உடச்சிட்டு போய் சர்வ சிருஷ்டியையும் ஒரு முட்டையாக வேதம் சொல்றது, அதுக்கு ஹிரண்யம்னு பேர். அதை தன்னுடைய கர்ப்பத்தில் வச்சுருக்கிறதுனால பிரம்மாவுக்கு ஹிரண்ய கர்ப்பன் என்றும், அந்த பிரம்மாவை தன்னுடைய நாபியில் வச்சுருக்கிறதுனால திருமாலுக்கு ஹிரண்ய நாபி என்றும், அந்த சிருஷ்டிக்கு காரணமாகின்ற ரேதஸ் பரமேஸ்வரன் இருக்கிறதுனால பரமேஸ்வருக்கு ஹிரண்ய ரேதா என்றும் பேர். அப்போ ஹிரண்யம்னு சொன்னால் சர்வ சிருஷ்டி, அது ஒரு முட்டையாக பாவிக்கப்படுறது. அந்த முட்டைக்கு ஒரு ஓடு இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த உலகத்துக்கு வெளிப்புறத்தில் இருக்கிற ஓடு. இந்த சூலம் என்ன பண்ணது, அந்த ஓட்டையும் போய் பேதிச்சு உடச்சுடுத்து. கீழே இருக்கிற பிரம்மாண்டத்தினுடைய கட்டாகம்னு பேர், மேல் ஓடு, அந்த புற ஓட்டை உடைச்சது. அப்போ அதற்கு வெளியில் இருக்கின்ற பேராழி என்று சொல்லப்படுகின்ற புற சமுத்திரம், நாம் கண்ணால் பார்க்குற சமுத்திரம் இல்லை, படைப்புக்கு வெளியில் ஒரு பெரிய மகா சமுத்திரம் இருக்குது, அதை யாராலையும் பார்க்க முடியாது. அந்த சமுத்திரத்தோட ஜலமானது பீரிட்டு கொண்டு ஊழிக்காலத்தில் இந்த பூமியை அழிக்க வர சமுத்திரம் போல பொங்கிண்டு உள்ளே வந்ததான் சொக்கலிங்கத்துக்கிட்ட வந்தது. உடனே சுவாமி என்ன பண்ணார், தன்னுடைய வலது கையினால் அடங்குன்னு சொன்னார். அதுதான் இந்த பொற்றாமரை குளமாக அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த தீர்த்தத்துக்கு பல பெயர்கள், ஆதி தீர்த்தம், பரம தீர்த்தம், பரமேஸ்வரன் உண்டாக்கினதுனால சிவ தீர்த்தம், ஞான தீர்த்தம், இதில் ஆழவும் நமக்கு ஞானம் கிடைக்கிறது. இதை தரிசனம் பண்ணி இதில் நம்ம அனுஷ்டானங்கள் பண்ணுறதுனாலையும் சாணம் பண்ணுறதுனால நமக்கு மோட்சம் கிடைக்கிறது, முக்தி தீர்த்தம். சிவகங்கை, ஏன் சிவகங்கைன்னு பேர்னா, சுவாமி என்ன பண்ணார், இந்த தீர்த்தத்தில் தன்னுடைய சிரஸில் இருக்கிற கங்கையையும் ஒரு துளி அதில் கலந்தாராம், தூவினாராம். அதில் பரமேஸ்வருடைய ரூபத்திலேயே அந்த கங்கை இருக்குது. அந்த கங்கையானது ஒவ்வொரு சிருஷ்டிலையும் கங்கை வரா, அப்படி வரும்பொழுது பகிரதன் பின்னாடி ஓடி வந்த கங்கை பகவான் தலையில் தாங்கியிருக்கிற கங்கையில் ஆயிரத்தில் ஒரு பகுதி தான். வால்மீகி முனிவர் சொல்கிறார் இதை ராமாயணத்தில், கங்காவதனத்தில் சொல்கிறார். அப்போ ஆயிரத்தில் ஒரு பகுதி கங்கையை தான் சுவாமி தன்னுடைய ஜட்டையிலேருந்து பூமிக்கு விடுறார். ஆனால் அந்த கங்கையே கூட பூமியை அழிச்சிடும்ங்கிறதுனால ஏழு நதியாக விடுறார். அந்த ஏழு நதி தான் இப்போ நமக்கு பல பெயர்களில் போகிறது, பாகீரதி, மந்தாக்கினி, அலக்கநந்தா, சிந்து, பிரம்மபுத்திராங்கிற நதி பேரில் போகிறது, பல திசைகளில் போகிறது. அதில் சிந்துங்கிறதுலாம் பாகிஸ்தானில் போடுறது, பிரம்மபுத்திரெலாம் சைனாவில் ஓடுறது, ஆனால் எல்லாம் இந்தியாவில் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ இதை போல் ஆயிரம் மடங்கு தீர்த்தம் அவருடைய சிரஸில் இருக்குது. அதுலேருந்து இந்த ஆதி தீர்த்தத்தில் அவர் கொஞ்சம் தீர்த்தத்தை கலந்தார், அதனால் சிவகங்கைன்னு பேர். இது எல்லா தீர்த்தங்களுக்கும் உத்தம தீர்த்தமாக இருக்கிறதுனால உத்தம தீர்த்தம்னு பேர். சிருஷ்டியில் முதல்ல படைக்கப்பட்டதெல்லாம் ஆதி தீர்த்தம்னு பேர். பின்னால் இந்திரன் தன்னுடைய பிரம்மஹத்திய தோஷம் நீங்கவும் இந்த கடம்பவனத்தை மிதிச்ச அளவில் பிரம்மஹத்திய தோஷம் நீங்கினது. அவன் வந்து என்ன பண்ணுறான், இந்த சுவாமி தரிசனம் பண்ணி இவரை பூஜை பண்ணணுங்கிற ஆசைப்படுறான். சுவாமிக்கு பக்கத்தாப்பிலே தடாகம் இருக்குது, ஆனால் சுவாமியை அர்ச்சனை பண்ணுறதுக்கு நல்ல வாசனையான மலர்கள் இல்லையே, சங்கல்பத்தை பண்ணிட்டு உட்காந்துட்டோமே அப்படின்னு நினச்சானா, அப்பொழுது தீர்த்த கரையில் உட்காந்துருக்கிறான். அவன் கை நீட்டின இடத்துலலாம் தன்னை அவன் பூஜை பண்ண ஆசைப்படுறதுனால சுவாமி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற. நல்லா கவனிங்கோ, பகவான அந்தரங்க பிரியத்தோட இந்த சுவாமியை நாம் பூஜை பண்ணணும்னு நீங்கள் நினச்சல்னா உங்களுக்கு தேவையானது வந்து சேரும். பசும்பால் வந்து சேரும், தேன் வந்து சேரும், புஷ்பம் வந்து சேரும். சுவாமியை பூஜை பண்ணணும்னு அந்தரங்க பக்தியோட நினச்சா தேவையானது வந்து சேரும். இந்திரன் நம்ம அவ்வாறு சுத்தமான பக்தியோட நினச்ச காரணத்தினால புஷ்பம் தானே உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கை வச்ச இடத்துலலாம் தங்க தாமரை முளைத்தன. அதனால இதுக்கு சொர்ண கமல புஷ்கரிணி, பொற்றாமரை என்று பெயர் வந்தது. இந்த தீர்த்தத்தில் ஒரு தடவை ஸ்நானம் பண்ணினா 14 உலகங்களில் இருக்கிற எல்லா தீர்த்தங்கள்லையும் ஸ்நானம் பண்ணின பலன் கிடைக்கிறது பொற்றாமரையில். அதனால தான் இந்த நமக்கு ஸ்நானம் பண்ண முடியாமல் இருக்கு. அந்த பலன் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணுமே. எல்லாத்துக்கும் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கான்னு ஒரு தகுதி இல்லாமல் எதுவும் கிடச்சிடாது. ஆசைப்படுறதுனால கிடச்சிடுமா, அதிகாரம் வேணுமல்லையோ, யோக்கியத்தை வேணுமல்லையோ, தபஸ் வேணுமல்லையோ. அதனால் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுதேத்தேன்னு ஞான சம்பந்த பெருமான் அவதாரம் பண்ணின சீர்காழியை போல உத்தம ஸ்தலம் கிடையாது. அதில் சொல்கிறார், கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் அவர் பிரம்மபுரீஸ்வரர், அவள்லாம் வந்து பூஜை பண்ணுறா, தரிசனம் பண்ணுறான்னு சொல்கிறார் அவர். அந்த கோயிலுக்கு இன்றைக்கி போகிறவாளே இல்லை, யாரும் போய் தரிசனம் பண்ண மாட்டேங்கிறா. என்னென்னா அப்படிப்பட்ட தகுதி உள்ளவா இல்லைன்னு வச்சுக்கணும், அவ்வளோதான். கற்றல் கேட்டல் உடையார் இல்லை. இந்த சொக்கநாத பெருமானை இந்த ஆதி தீர்த்தத்தினுடைய தீர்த்தத்தினால்

0: அபிஷேகம் பண்ணினா அதனால வரக்கூடிய பலனை அளவிடவே முடியாது. மோட்சம்தான் அதற்கு பலன். இந்த தீர்த்தத்தை பார்க்கறதுனாலேயே தர்மம் விளையிறதுனால தர்ம தீர்த்தம்னு பேர். இதை பிராசனம் ஒரு டிராப் சாப்பிட்றதுனால எல்லா விதமான தன சம்பத்தும் உண்டாடுறதுனால அர்த்த தீர்த்தம்னு பேர். அப்புறம் இதில் ஸ்நானம் பண்ணுறதுனால நமக்கு எல்லா காமனைகளும் நிறைவேறதுனால காம தீர்த்தம்னு பேர். இதை உண்டாக்கின சுவாமி என்ன பண்ணாரா, தானே இதில் ஸ்நானம் பண்ணாரோ. இதை உண்டாக்கினதோட அமையாமல் என்ன பண்ணார், சொக்கலிங்கத்திலேருந்து சுவாமி வெளியில் வந்து தான் இந்த தீர்த்தத்தை உண்டாக்கினார். முதல்ல அவர் ஸ்நானம் பண்ணாராம் இந்த தீர்த்தத்தில், பரமேஸ்வரனே ஸ்நானம் பண்ணார். பண்ணிட்டும் தன் கூட இருக்கிற பாரிஷத கணங்கள், நந்தியாதி கணங்கள், ருத்ர கணங்கள் எல்லாம் நீங்களும் ஸ்நானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னாராம். பரமேஸ்வருடைய அனுகியினால எல்லா தேவ கணங்களும் பூத கணங்களும் இந்த பொற்றாமரையில் ஸ்நானம் பண்ணினேன். இந்த பொற்றாமரையை தரிசனம் பண்ணுறதுனால பாப விமோச்சனம் ஆறுது. பார்த்தாலே போறோம் பாப விமோச்சனம். இதில் ஸ்நானம் பண்ணுறதுனால இஷ்ட சித்தி உண்டாருது. இதை ஒத்தம் சும்மா விளையாட்டா இதை ஸ்பர்சிக்கணும்னு நினைக்காம ஸ்பர்சிச்சா கூட அவனை தீவினை வந்து தீண்ட மாட்டாது. வாருணம், ஆக்னேயம், மந்திரம் அப்படின்னு ஸ்நானங்கள் பல விதம் இருக்கு. அந்த மூன்று விதமான ஸ்நானங்களிலும் மேலானது என்னன்னா பொற்றாமரையில ஸ்நானம் பண்ற அந்த ஸ்நானம். இதுல விடாம ஒருத்தன் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தான்னா இந்த பிறவியிலேயே அவனுக்கு முக்தி கிட்டும், ஜீவன் முக்தி சேருவார். சுவாமிகிட்ட அன்போட ஒருத்தன் இதுல குளிச்சு சுவாமியை தரிசனம் பண்ணினான் என்று சொன்னால் அவனுக்கு மோட்சம் பலன். சுவாமிகிட்ட அன்பு இல்லாம ஏதோ உடம்பு வேர்க்கிறது வேணா குளிச்சுட்டு போவோம் அப்படின்னு பக்தி இல்லாமல் ஒருத்தன் குளிச்சாலும் அவனுக்கு பலன் உண்டானா, நிச்சயமா உண்டு. பக்தி இல்லாமல் குளிச்சாலும் அவனுக்கு சொர்க்கம் பலன் எப்படின்னு கேட்டா தெரியாம தொட்டாலும் நெருப்பு சுடுறதா இல்லையா. அப்ப அவனுக்கு பலன் அளிக்கலைன்னா அது பொற்றாமரிக்கு கேடா போயிடும், தோஷமா போயிடும். ஆகவே அது என்ன பண்றது, நீ சுவாமிகிட்ட பக்தி இல்லாம என்கிட்ட ஸ்நானம் பண்ணா கூட உன்னை சொர்க்காதிபதியா ஆக்குறேன் அப்படின்னு அவன் ஆக்குறது. அப்புறம் ஒருவர் தன்னுடைய பிறந்த நாள்ல இந்த பொற்றாமரையில ஸ்நானம் பண்ணா அவ மறுபடியும் பிறக்க மாட்டாளாம். பூர்வ புண்ணியம் இல்லாமல் இந்த தீர்த்த ஸ்நானம் ஒருத்தனுக்கு கிடைக்காது. இதனுடைய கரையில பிதிரு தர்ப்பணங்கள், பிண்டதானங்கள் செய்வதனால அந்த பிதர்கள் எந்த லோகத்தில் இருந்தாலும், நல்ல கெட்ட லோகங்களில் இருந்தாலும், அவ அதுலேருந்து பரமேஸ்வருடைய சாயுஜத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை சங்கிரமணம், அதாவது சூரியன் ராசியில் பிரவேசம் பண்ணுறது, சௌரமான மாசங்கள் உண்டாகிற நாள். வெத்திபாதம் அப்படிங்கிற ஒரு யோகம், 27 யோகங்கள் இருக்கு, அதில் வெத்திபாதமும் ஒரு யோகம். அப்போ கிரகண காலங்கள் இதெல்லாம் இந்த பொற்றாமரையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு விசேஷ காலங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. சித்திர மாச பிறப்பு, அப்புறம் ஐப்பசி மாச பிறப்பு, அது சித்ரா விஷு, மேஷ விஷு, துலா விஷுன்னு சொல்லுவார், அது மிக முக்கியம். அந்த ரெண்டு மாச பிறப்புகள்லையும் அவசியம் ஸ்நானம் பண்ணணும். அப்புறம் சோமவாரத்தில் ஸ்நானம் பண்ணாலும் இதில் சிறப்பு, அமாவாசையில் பண்ணாலும் சிறப்பு. சோமவாரம் அமாவாசையில் பண்ணினா அதனுடைய சிறப்புக்கு எல்லையே கிடையாது, அது மல்டிப்ளை ஆகிடுறது. இந்த தீர்த்தத்தை பார்த்தா தர்மம், தொட்டா அர்த்தம், பிராசனம் பண்ணா சுகம், ஸ்நானம் பண்ணா மோட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொன்ன அகஸ்தியரை பார்த்து ரொம்ப தன்யாளாக இருக்கும். அந்த பொற்றாமரையில் உடனே நாங்கள் போய் ஸ்நானம் பண்ணும் போல எங்களுக்கு ஆசை வருது, காசியில் இருந்தபடி சொல்கிறா, அவசரப்படாதீங்கோ, கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுண்டு நாம் எல்லாரும் சேர்ந்து தீர்த்தாட்டனம் பண்ணுவோம். இந்த காசியிலேருந்து புறப்பட்டு வழியில் இருக்கிற க்ஷேத்திரங்களெல்லாம் பார்த்துண்டு அந்த ஆலவாய்க்கு போய் அந்த பொற்றாமரையில் ஸ்நானம் பண்ணி அதை தீர்த்தத்தை எடுத்துட்டு சொக்கநாதர் அபிஷேகம் பண்ணி நம்ம தரிசனம் பண்ண போகிறோம், அதுக்குள்ளே இந்த 64 திருவிழாவில் நம்ம கேட்டுடணும் அப்படின்னு அகஸ்தியர் சொல்கிறார். சரி, அந்த சொக்கலிங்கம்னு சொல்லப்படுறமே சொல்கிற சுவாமி இருக்காரு, சுந்தர லிங்க பெருமான், சோமசுந்தர பெருமான், கடம்பவன சுந்தரன், கற்பூர சுந்தரன் என்று பல பெயர்கள் கொண்ட பெருமான், அந்த பெருமானுடைய பெருமையை எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னாலும், இவர் கடம்ப மரத்தடியில் மூலலிங்கமாகத்தானே என்று தோன்றினார்னு யாருக்கும் தெரியாது. அவர் தான் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணிருக்காருங்கிறதுனால அவரை யாரும் சிருஷ்டி பண்ணலை, அவர் தானே சுயம் வியக்தமாக இருக்கார், சுயம்புவாக இருக்கார். அவர் ஞான திரளாக இருக்கார். அருளுடையவனுக்கு அவருடைய பிரகாசமானது இந்த ஊனக்கண்ணுக்கே தெரியும். அருளுடையவனுக்கு அவர் காட்டுற காட்சி என்பது பாமர மக்கள் பார்க்குற காட்சி கிடையாது. அவர் 1000 சூரியனை மழுங்கடிக்கக்கூடிய தேஜரூபமாக அவருக்கு காட்சி தருவாராம். சுவாமி யாருடைய கிருப்பை, சுவாமியோட கிருப்பை யாருக்கு இருக்கோ அவளுக்கு சொக்கலிங்கம் அவ்வாறு காட்சி தரும். இந்த சொக்கலிங்கத்தில் சுவாமி அந்த லிங்கத்திலே இடது பாகத்தில் அம்பாளோட இருக்காராம். உமா மகேஸ்வரமூர்த்தமாக, அர்த்தநாரீஸ்வரனாக, உமையூர் பாகனாக இருக்கார். சிவசக்தி சமாவேசமான மூர்த்தமாக தான் அது இருக்குது. அதை பார்த்த தேவதைகள்லாம், ஆதியில் பார்த்த தேவதைகள்லாம் புருஷனுக்குரிய சாமுத்திரிகா லட்சணம் 32 உள்ள உத்தம புருஷனாக சுவாமி அங்கே இருக்கிறதை பார்த்து அவருடைய அழகில் ஈடுபட்டு அவனை சுந்தரலிங்கம் என்று சொன்னார்கள். அந்த சுவாமியை உருவத்தோடு பார்த்தார்கள், பார்த்து சொக்கலிங்கம்னு சொன்னார்கள். சொக்கம்னா அழகு, சொக்கிறதுனா மனசுக்கு ஈடுபடுறது, அழகில் ஈடுபடுறதுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் சுந்தர பெருமான், தமிழில் சொக்கலிங்க பெருமான். இந்த சோமசுந்தர பெருமான் தான் எல்லா பிரபஞ்சத்திலையும் வியாபிச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவன் பண்ணின லீலையிலேயே இருக்குது. அவன் இந்த ஊர் அரசன் கையினால அரிமர்த்தன பாண்டியன் கையினால அடிபட்டான். வந்திக்காக பிட்டுக்கு மண் சுமந்த காலத்திலே அவன் அடிபட்டான். அந்த அடியானது சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மா முதுகில் விழுந்தது, வைகுண்டத்தில் இருக்கிற விஷ்ணு முதுகில் விழுந்தது, பெருமானை அடித்த ராஜாவுடைய முதுகில் விழுந்தது. ராஜாக்கு நம்ம முன்னாடி கையில் பரம்பை வச்சுன்னு அடித்தோமா இல்லை நம்ம நாமே பின்னாடி அடிச்சுட்டோமான்னு சந்தேகம் வரா மாதிரி விழுந்தது. பிரபஞ்சத்தில் எல்லா உயிர்களுடைய முதுகுலையும் விழுந்தது. அப்போதான் கர்ப்பம் தரிச்சிருக்கிற அந்த ஸ்திரீயினுடைய கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற சிசுவுக்கு விழுந்தது. அவளுக்கே தெரியாது கர்ப்பம் தரிச்சுன்னு இருக்கிறது. அந்த நிலையில் இருக்கிற கர்ப்பத்துக்குள்ளேயும் விழுந்தது. ஒரு ஜீவன் அங்கே வந்துட்டதுங்கிறதுனால அதனால் இந்த சோமசுந்தர பெருமான் தான் சர்வவியாபி என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அவர் தான் எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருள். அதனால் இந்த லிங்கத்துக்கு சமஷ்டி லிங்கம்னு பேர். இந்த லிங்கத்திலேருந்து ஒரு மரத்திலேருந்து கிளை கிளம்புவது போல இந்த லோகத்தில் இருக்கிற முக்கியமான 1008 லிங்கங்களும் உண்டாயின. இந்த பூமியில் 1008 முக்கிய லிங்கங்கள் இருக்கின்றன. எண்ணெய் இல்லாத லிங்கங்கள் இருக்கின்றன, சகசிர கோடி லிங்கங்கள் இருக்கின்றன. ஆனால் முக்கியமான லிங்கங்கள் புராணம் சொல்கிறது 1008. அந்த 1008 இந்த சொக்கலிங்கத்திலிருந்து ஒரு விருட்சத்திலிருந்து கிளை கிளம்புவதைப் போல கப்பு விட்டு கிளம்பின என்ற காரணத்தினால இந்த லிங்கத்துக்கு சமஷ்டி லிங்கம்னு பேர். எல்லா சுவாமியோட ஒட்டு மொத்தம். அதனால இந்த பெருமானை தரிசனம் பண்ணா அத்துணை பெருமக்களையும், அதாவது அந்த அத்தனை லிங்கங்களையும் தரிசனம் பண்ணின அந்த பலன் கிடைச்சிடுறது பஸ் ஏறாம ட்ரெயின் ஏறாம காசு கொடுத்து டிக்கெட் வாங்காம சொக்கலிங்கத்தை தரிசனம் பண்ண அளவில் பூலோகத்தில் இருக்கிற அத்தனை லிங்கங்களையும் தரிசனம் பண்ண ஒரு பலனானது கிடைக்கிறது. எப்படி ஒரு மரத்துக்கு வேர்ல ஜலம் ஊத்தினவன் அந்த மரத்தினுடைய இலை கிளை புஷ்பம் காய் எல்லாவற்றுக்கும் நீர் ஊற்றின பலன் அடைகிறானோ, அது போல சொக்கலிங்கலை சொக்கநாத பெருமானை தரிசனம் பண்ணால் எல்லாரையும் தரிசனம் பண்ண பலன் இருக்கு. இந்த பெருமான் எப்படி சிறப்பானவன் கேட்டால், மலைகளுக்குள்ள மேருமலை எப்படி உயர்ந்தது, மரங்களுக்குள்ள தேவதாருன்னு சொல்லப்படுற மரம் அது காஷ்மீரில் இருக்கு, பைன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, அது எப்படி உயர்ந்தது, அந்த மரத்துக்கு என்ன சிறப்புன்னா ஒரு மேகம் அந்த மரக்கூட்டத்தின் வழியாக போச்சுன்னா கற்பூரம் குளித்தின வாசனை வரும், அதனுடைய எண்ணெய் தேவதாருன்னு பெறுதுக்கு அப்புறம் டியோடர்னு சொல்கிறாங்க. வேள்விகள் யாகங்களில் அஸ்வமேத யாகம் எப்படி உத்கர்ஷமானதோ, தானங்களில் ஞானதானம் அன்னதானம் போன்றவை போல மனிதர்களில் அந்தணர்கள் புண்ணியம் இல்லாமல் அந்தனர் பிறவி கிடைக்காது அப்படின்னு சைவம் சொல்கிறது. தேவர்களில் சிவபெருமான், தேவர்களில் ஒத்தனா சிவபெருமான் நினைக்கவே கூடாது, தேவர்கள்லாம் பசுக்கள் தான். சுவாமி பற்றி இருந்தாலும் வேதம் வந்து எல்லா தேவதைகளுக்கு சமமாக இல்லை, தேவதைகள் கூட்டத்தில் அவனை வச்சு சொல்கிறதுனால அவர்களுக்குள்ள அவன் உத்கிருஷ்டனாக சொல்லப்படுறான். ஆனால் அவர் ஜாத்தியே வேற, அவர் தேவ ஜாதி இல்லை, அவர் எல்லாருக்கும் பொதுவான பெருமான். தேவர்களும் பசுக்கள் தான், நரகர்களும் பசுக்கள் தான், மனுஷாலும் பசுக்கள் தான், பகவான் பசு இல்லை, அவர் பசு பத்தி. அதனால்தான் அவருக்கு மகாதேவர்னு பேர். தேவானாபி தேவஹா, தேவர்களுக்கு மேலே இருக்கிறவருங்கிறதுனால மகாதேவர்னு அவருக்கு பேர். விரதங்கள்லேயே சோமவார விரதம் எப்படி சிறந்த விரதமோ, மந்திரங்களில் பஞ்சாட்சரத்துக்கு மேலே மந்திரம் எப்படி இல்லையோ, ரத்னங்களில் சிந்தாமணி நினைச்சதெல்லாம் கொடுக்குற மணி போல, தர்மங்களில் சிவதர்மம் போல, சிவபுண்ணியம் போல, எத்தனையோ தர்மம் இருக்குது, அஹிம்சையிலேருந்து எத்தனையோ தர்மங்கள் இருக்குது. அப்போ தண்டடிகள் கண் தெரியாமல் கமலாலயத்தை ஆழப்படுத்துகிறார், அகலப்படுத்துகிறார், ஜெயினாலெலாம் அவரை வந்து தடுத்தா, நீங்கள் பூமியை நோண்டதுனால அங்கே இருக்கிற சுற்றியர்கள்லாம் செத்து போகும், இது எங்களுடைய புஸ்தகத்தில் சொல் தடை பண்ணப்பட்டிருக்கு, நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், பரமேஸ்வருக்கு பண்ணுற கைங்கரியம் இருக்கே அதை விட சிறந்த தர்மம் கிடையாதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொன்னார். பரமேஸ்வருக்கு பண்ணுற தொண்டை விட சிறந்த தர்மம் கிடையாது. தர்மங்களிலே உயர்ந்த தர்மம் எது, சிவபுண்ணியமாகின்ற தர்மம் தான். மற்றதெல்லாம் நம்ம மனசினால இடப்பட்டுக்கிறோம், இது ஒஸ்தியா அது ஒஸ்தியான்னு, இதெல்லாம் நம்முடைய புத்தியினால இதை நம்ம முடிவு பண்ணக்கூடாது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்திதவுன்னு பரம சிவபக்தராகின்ற கீதாச்சாரியர் கிருஷ்ணர் சொல்கிறார், இது காரியம் இது அகாரியம், இது செய்யத்தகுந்தது இது செய்யத்தகாது, இது சரி இது தப்பு, இது ஒஸ்தி இது மட்டம் அப்படிங்கிற எதை முடிவு பண்ணணும், எது முடிவு பண்ணணும்னா பகவான் அனுகிரகம் பண்ணின சாஸ்திரம். ஈசான சர்வ வித்யானாம்னு சுவாமி தான் எல்லா சாஸ்திரங்களையும் கொடுத்துருக்கிறார். அவருடைய புஸ்தகம் அந்த கான்ஸ்டிடியூஷன் அந்த ஸ்டாச்சூட் சட்டம் சுவாமியினுடைய சட்டம் தான் முடிவு பண்ணோம், நம்ம புத்தியை கொண்டு முடிவு பண்ணக்கூடாது. தர்மங்கள் எது உயர்ந்தது, சிவதர்மம் தான் உயர்ந்தது. சத்பாத்திரங்கள் நிறையா இருக்குது, சத்பாத்திரங்களில் உயர்ந்த சத்பாத்திரம் எதுன்னு கேட்டால், இந்த லோகத்தில் நம்மை போல லோகத்தில் இச்சை இல்லாமல் இந்த ஜென்மால சுவாமியை அடைஞ்சிடும்னு நினச்சிட்டு பரமேஸ்வருக்கு பக்தி பண்ணுறானே அந்த பரம பக்தன் சிவன் அடியார், அவன் எந்த ஜாத்தியில் இருந்தாலும் அவனே உயர்ந்த பாத்திரம், தானத்துக்கு அவன் தான் உயர்ந்த பாத்திரம். அந்த பாத்திரத்தை கண்டுபிடிச்ச பிறகு அதில் ஜாதி பார்க்கப்படாது, அவனே உயர்ந்த பாத்திரம், சிவபக்தனே உயர்ந்த பாத்திரம். பசுக்கள்ல காமதேனு, தீர்த்தங்கள்ல பொற்றாமரை, லிங்கங்கள்ல சொக்கலிங்கம் என்று சொன்னார். அந்தமும் முதலும் இல்லா அகண்ட பூரணமாய் ஆர்க்கும் பந்தமும் வீடும் நல்கும் பராபர சோதி தானே. பிரபஞ்சத்துல பந்த மோட்சங்களை சுவாமி உண்டாக்குறாரு. சுவாமியே பந்தத்தை உண்டாக்கணும், நாம கஷ்டப்படுறோமே அப்படின்னா பந்தம்ங்கிறது எதுக்காக சுவாமி உண்டாக்குறாரு? இந்த உண்டாக்கலன்னா இன்னும் நாம கஷ்டப்படுவோம். அந்த கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக நமக்கு பந்தத்தை உண்டாக்கியிருக்கார். பந்தம்னா இந்த சுவாமி நம்மளை சிருஷ்டி பண்ணிருக்கிறார். எதுக்காக சிருஷ்டி பண்ணிருக்கிறாருன்னா இதனால நமக்கு விவேக வைராக்கியங்கள் உண்டாகி பகவானை தெரிஞ்சுப்போம். கிரமமாக இப்போ ஒரு அம்மா சொல்றா குழந்தைகிட்ட, எல்கேஜி படிக்கிற குழந்தைகிட்ட, இந்த ஹோம்ஒர்க் நீ பண்ணினேன்னா நீ கலெக்டர் ஆவ, இதை நீ பண்ணலன்னா அப்பாவுக்கு கோபம் வரும், ரெண்டும் சொல்கிற. அப்படிதான் சாஸ்திரம் சொல்றது. ஒரு சின்ன புண்ணியத்தை நீ பண்ணினேன்னா உனக்கு மோட்சம் கிடைக்கும், நீ உன் தர்மத்தை பண்ணலன்னா சுவாமியினுடைய கோபத்துக்கு ஆளாவாய், அம்மா மாதிரி சொல்றது சாஸ்திரம். அப்ப இந்த ஹோம்ஒர்க் இதை பண்றதுனால ஒருத்தன் கலெக்டர் ஆக முடியுமா அப்படின்னு வடைக்க கூடாது. இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணாம நிச்சயமா கலெக்டர் ஆக முடியாது. இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணாம நிச்சயமா கலெக்டர் ஆக முடியாது. ஆனால் கலெக்டர் ஆறவெல்லாம் இந்த ஹோம்ஒர்க் பண்ணி தான் ஆயிருக்கா, அதனால அதில் சந்தேகம் கிடையாது. அதுபோல் சுவாமி இந்த பந்தத்தை உண்டாக்குறார். நம்முடைய நம்ம மேலே கிருப்பையினால் நம்மளாம் சுவாமி படைச்சிருக்கிறார். ஆகவே படைச்சதை நிந்திக்கக்கூடாது. அதனால தான் நம்ம மாயாவாதத்தை ஏற்றுக்கலை. ஜெகன் மித்யாங்கிற வாதத்தை நம்ம ஏன் ஏற்றுக்கலை? ஒரு ஓவியத்தை பழித்தால் ஓவியனை பழித்தது போலாகும், ஒரு காவியத்தை பழித்தால் கவிஞனை பழித்தது போலாகும். சமையல் நன்னாலன்னு சொன்னால் அம்மாவை திட்டின தோஷம் வரும். நமக்கு தான் அம்மா பிரியமாக சமைச்சு கொடுத்துருக்கா. நாம் ஹோட்டலில் போய் மசால் தோசை சாப்பிடணுங்கிறதுனால அம்மா நன்னா சமைச்சு கொடுத்தது வேணும்னே நன்னா இல்லைன்னு நம்ம சொன்னால் அது மாத்திரை நின்ற தானே, அது அப்படி சொல்லக்கூடாது. அதுபோல் இந்த இந்த ஜகத்தை ஒருத்தன் பழிக்கிறான் நிந்திக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது பகவான் நிந்திச்சதை தான் ஆகும், அவன் தானே கர்த்தா. ஆகவே பகவானுடைய பஞ்ச கிருத்தியங்களையும் அந்த ஜகத்தையும் மித்யாவாதத்தினால இல்லைன்னு சொல்லி நிந்த பண்ணக்கூடாது. இதில் நம்ம தேவையில்லாமல் பற்று விளைவித்து கொள்ளக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லப்படுது. பற்றுதான் விளையக்கூடாது, ஜகத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை, பற்று விளைவிக்கக்கூடாது. பற்று என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் ரெண்டு பற்று இருக்குது, அகப்பற்று புறப்பற்றுன்னு. அது என்னென்னா தான் அல்லாத ஒன்றை தான் என்று கருதுதல் அகப்பற்று, தனக்கு உரியதல்லாத ஒன்றை தனக்கு உரியது என்று கருதுதல் புறப்பற்று. ஆகவே தவறான இடத்திலே வைக்கின்ற பற்று தான் பற்று. தன்னை உள்ளவாறு அறிதல் அகப்பற்று இல்லை, தனக்கு உண்மையிலே எது உரியதோ. நமக்கு கைங்கரியம் உரியது, பகவானுக்கு தொண்டு பண்ணுறது நமக்கு உரியது தானே, அதை நமக்கு உரியதுன்னு நினைக்கிறதுனால புறப்பற்று இல்லையே. இன்னொருத்தருடைய செல்லு நமக்கு உரியதுன்னு நினைக்கக்கூடாது, அதுதான் புறப்பற்று. அப்போ ஒத்தன் சொல்கிறா செல்லு பொய்யுங்கிறான், செல்லு பொய்யுன்னு சொல்கிறவனும் அவனும் வந்து அவனுடைய புத்தியை மந்த புத்தி. எல்லா பகவான் செல்லை படைச்சிருக்கிறதெல்லாம் எனக்காக தான், இன்னொருத்தன் செல்ல ஒருத்தன் திருடுறான். இவனுடைய புத்தியை மந்த புத்தி. உண்மையான புத்தி யாருடைய புத்தி? பகவான் எனக்கு கொடுத்துருக்கிற செல்லை நான் யூஸ் பண்ணுவேன், இன்னொருத்தர் செல்லுக்கு ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு யார் ஒருத்தன் பகவான் ஆராதிக்கிறானோ அதுதான் நல்ல மார்க்கம், அதுதான் சைவ மார்க்கம் அப்படின்னு பார்க்கணும். ஆகவே சுவாமி என்ன பண்ணுறார், பந்தமும் வீடும் படைக்கின்றார், பந்த மோட்சங்களுக்கு ஹேத்துவாக சுவாமி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அந்த சுவாமி தன்னை யார் பூஜை பண்ணுறாரோ வந்தனை புரிவார்க்கு இம்மை மறுமை வீடு அளிப்பான், இந்த சுந்தர லிங்கத்து என்றும் விளங்குவான் சுருதியத்தை. வேதங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண இந்த சுந்தரலிங்கத்தில் சுவாமி எப்பொழுதும் அனவரதம் இருப்பார். இந்த ஜகத்து திரும்பி திரும்பி லயமாகவும் சிருஷ்டியாகும், ஆனால் சொக்கலிங்கம் ஒன்றுமே ஆகாது. சொக்கலிங்கம் ஒன்றும் ஆகாதுங்கிறத நம்ம இப்போயே ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம். அதை எழுதி வச்சிருக்காளே, அந்த பற்றாமரையினுடைய அந்த பிராகாரத்தை எழுதி வச்சிருக்கா. முஸ்லீம்களுடைய படையெடுப்பும் போது சொக்கலிங்கத்தை காப்பாற்றுறோம்னு சொல்லி கோயிலை மூடிட்டு போயிட்டா, அன்னைக்கு ஏற்றின விளக்கு பின்னாடி பல வருஷம் கழித்து திறக்கும் போது சொக்கலிங்கத்துக்கு பக்கத்தில் எரிஞ்சுட்டு இருந்தது. சொக்கலிங்கம் அந்த விளக்க எரிய வச்சிருக்கார். ஆகவே சிருஷ்டி இப்படி தான். இது வந்து ட்ரெய்லர், ஒரு பெரிய சினிமாவுக்கு 10 நிமிஷம் ஓடுறது ட்ரெய்லர், இது ட்ரெய்லர். சிருஷ்டியும் அப்படி தான். இந்த உலகங்கள்லாம் சுவாமி சிருஷ்டி பண்ணி லயம் பண்ணாலும் சொக்கலிங்கம் எப்பொழுதுமே அஃபெக்ட் ஆகாமல் இருந்து கொண்டே இருக்கும் என்று புராணம் சொல்கிறது. ஏனைய சுயம்பு லிங்கங்கள்லாம் இந்த சுந்தர சுயம்பு லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு போகிறாளாம். இந்த உத்தம லிங்க தரிசனத்தினால ஒத்தனுக்கு உரை உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட, வாக்கு மனங்களுக்கு அப்பாற்பட்ட, பாச பசு ஞானங்களுக்கு அப்பாற்பட்ட சிவஞானமானது உண்டாகி இந்த உடம்புல உயிர் இருக்கிற காலத்திலேயே ஜீவன் முக்தி திசையில அந்த சிவஜோதியை தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைக்கும். செத்த பிறகு சிவலோகம்னா நமக்கெல்லாம் கொஞ்சம் அவநம்பிக்கை வரும். இந்த உடம்புல உயிர் இருக்கும் போதே சுவாமி அந்த மோட்ச ஆனந்தத்தை நமக்கு காட்டி விட்டுருவார் சுந்தரலிங்கத்தை தரிசனம் பண்றதுனால. இந்த தரிசனம் சரி, இது எதுவுமே தெரியாது, பாமரனா இருக்கேனா, இந்த சுவாமியை தரிசனம் பண்றதுனால என்னுடைய பாபம் போனா போறோம், நிச்சயமா போயிடும். எவ்வளவு வேகமா போகும் அப்படின்னு கேட்டா, நெருப்பில் விழுந்த பஞ்சு எவ்வளோ வேகமாக எரியும், அதுபோல் சொக்கலிங்கத்தை பார்த்த உடனே பாவம் நாசமாயிடும். ஒருத்தனுக்கு கோபம் உண்டானா அவன் அதுவரையும் பண்ணியிருக்கிற தபஸ் எப்படி அழியும்? அதனால தான் யார்ட்டையுமே நம்ம கோபிச்சக்கூடாது. கோபம் வந்தால் என்ன பண்ணணும்? அடக்கிக்கணும். ஒருத்தர் நமக்கு எவ்வளவு ஹிம்சை பண்ணினாலும் முடிஞ்சால் அடக்கிக்கோங்கிறார் வள்ளுவர். அவருடைய இடத்துல தான் நம்ம சொல்கிறோம், இணறி தொய்ந்தன்ன இன்னா செய்யணும் புனரின் வெகுளாமை நின்று. முடிஞ்சால் கோபிச்சிக்காமல், நம்மளை வெட்டி நெருப்பில் போடுற அளவுக்கு ஒருத்தன் ஹிம்சை பண்ணுறான்னாலும் முடிஞ்சால் கோபிச்சிக்காமல். ஆனால் அந்த நிலையில் கோபிச்சிக்காமல் இருக்க முடியாது. முடிஞ்சால் ட்ரை பண்ணு, முடிஞ்சால் கோபிச்சிக்காமல். கோபம் என்ன என்ன அப்படின்னு கேட்டால், இன்னொருத்தர் பண்ணுற தப்புக்கு அவளுக்கு தண்டனை தராமல் நமக்கு நாம் தண்டனை தந்துக்கிறதுக்கு தான் கோபம்னு பேர். தப்பு யாரோ பண்ணியிருக்கா, கோபிச்சுட்டா என்ன ஆறுது, அவள் தப்பு நமக்கு வந்துடுறது, நாம் தான் கஷ்டப்பட போகிறோம் கோபிச்சுட்டு. கோபத்தினால தப்பை சடிகிற மாதிரி சொக்கலிங்க தரிசனம் பண்ணால் பாப்பம் அழிஞ்சிரும். அந்த ஃபாஸ்ட்டு சொல்கிறார். மருந்தினால நோய் நீங்கிற மாதிரி, லோபத்தினால நல்ல குணங்கள்லாம் போகிற மாதிரி. ஒத்தன்ட்ட எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்குது, கல்வி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இன்னொருத்தனுக்கு ஒரு 10 பைசா தரமாட்டான், கையில் காசை இறுக்கி வச்சுப்பான். அந்த லோபம் இருக்கே, அதனால அவனுடைய புண்ணியங்கள்லாம் போயிடும், நல்ல குணங்கள்லாம் போயிடும். இந்த 10 ரூபாவை நமக்கு சுவாமி தானே கொடுத்துருக்கிறார், இதை இப்போ இவனுக்கு வேண்டியவனுக்கு கொடுத்துருவான், நாளைக்கு இந்த சுவாமி நமக்கு 100 ரூபா தரப்போகிறார் அப்படிங்கிற நம்பி, சுவாமி நம்பிக்கை இருந்தால் வி டோன்ட் லீவ் மியர்லி பை பிரெட் அண்ட் பட்டர். இட்லி தோசையில் நம்ம வாழறோம், சுவாமி கிருப்பையினால் வாழறோம். அதனால் நாம் பசிச்சிருக்கும் போது கூட ஒருத்தன் பசின்னு வந்து கேட்டான்னா நம்ம கலத்தில் போட்டுண்ட பரமாரின்ற சாப்பாட்டை அவன்கிட்ட கொடுத்துடலாம் மீனாட்சி மேலே நம்பிக்கையோட. அதனால் ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். லோபத்தினால எல்லா நல்ல குணங்களும் கெட்டு போயிடும். சூரியன் தொன்னினா ராத்திரி போயிடுறது, பெரிய காற்று வீசினா மேகம் மறைஞ்சு போயிடுறது, சிங்கத்துக்கு முன்னாடி யானை ஓடி போகிறது, வஜ்ராயுதத்தினால மலை பொடியாகிறது, காம நோயினால் ஒருத்தனுடைய அறிவு இழந்துடுறான், சிவஞானத்தினால அஞ்ஞானம் போகிறது, கருடனை பார்த்து பாம்பு பயப்படுறது, ஒருத்தனுக்கு கர்வத்தினால படித்த வித்தை பயன்படாமல் போயிடுது. எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்டான்னா சரியான நேரத்தில் பரிசம் போது மறந்து போயிடும். எல்லாம் தெரியும் நினைக்கவே நினைக்கக்கூடாது. குருவனுடைய கிருப்பையினால நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் அப்படின்னு நினைக்கணும், இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும். அப்படி நினைக்க நினைக்க கல்வி நமக்கு அனுகிரகம் பண்ணும். எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிடும், பரிசு எழுதும் போது தான் மறந்து போயிடும், வெளியில் வந்தோன்னா அத்தனை ஞாபகம் வந்துடும். அதை போல் இந்த சொக்கலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுனால ஒருத்தனுடைய பாபங்கள் போகிறது. ஒருத்தன் உஷத்காலத்தில் தரிசனம் பண்ணால் பூமியை முழுக்க தானம் பண்ணின புண்ணியம் கிடைக்கிறது. உச்சி காலத்தில் தரிசனம் பண்ணால் 1000 காராம்பசுக்களை தானம் பண்ண புண்ணியம் கிடைக்கிறது. சாயரக்ஷையில் சுவாமி தரிசனம் பண்ணால் 1 கோடி பசுக்களை தானம் பண்ண புண்ணியம் கிடைக்கிறது. அர்த்தஜாம தரிசனம் பண்ணால் அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணியம் கிடைக்கிறது. அந்த அஸ்வமேதங்கிற யாகம் நாமெல்லாம் பண்ணக்கூடாது, ராஜாக்கள் தான் பண்ணணும். ஆனால் சுவாமி தரிசனம் அர்த்தஜாம தரிசனம் பண்ணிட்டா அந்த புண்ணியமானது நமக்கு கிடைச்சிடுறது. இந்த சொக்கநாத பெருமானுடைய பேரை கேட்டாலே 10 பிறவியில் இருக்கிற பாவம் போயிடும். சுந்தரன்னு யாரோ சொல்கிறா, அதை நம்ம கேட்டால் 10 ஜென்மாவில் இருக்கிற பாவம் போயிடும். அப்படி சொல்லணும் நாம் நினச்சிட்டா 100 ஜென்மாவில் இருக்கிற பாவம் போயிடும். இந்த மதுரையில் போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு வீட்டிலேருந்து ஒருத்தர் எழுந்து ஒரு 10 அடி நடந்தால் போகிறோம், வீட்டுக்கு வெளியில் வந்தால் 500 பிறவியில் பண்ணின பாவம் போயிடும். அவன் வந்து தரிசனம் பண்ணிட்டானோ 1000 அஸ்வமேத பலன் கிடைக்கிறது. இந்த சுவாமியை ருத்ரம் படித்த உங்களை மாதிரி குழந்தைகள்லாம் ருத்ரம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணினா 1000 ராஜசூயாகம் ராஜசூயாகம் பண்ணின பலன் கிடைக்கிறது. கையளவு ஜலத்தை சுவாமிக்கு கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுத்தோம்னா பொற்றாமரையிலேருந்து ஜலம் எடுத்துன்னு வரும், ஒரு கையளவு சிவாச்சாரத்தை கொடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்கன்னு கொடுத்தோம்னா ஏனைய க்ஷேத்திரங்களில் இருக்கிற எல்லா லிங்கங்களையும் அபிஷேகம் பண்ணின பலன் கிடைக்கிறது. இந்த சுந்தர லிங்கத்தை முறையாக ஆகம விதிப்படி எல்லா அபிஷேக திரவியங்களையும் ஏற்பாடு பண்ணிட்டு, அதில் முக்கியமானது பஞ்சகவ்யம், அதான் முதல் திரவியம். அதுலேருந்து ஷோடச உபச்சாரத்தோட ஒருத்தர் பூஜை பண்ணினா சக்ருத் பூஜையினால், அதாவது ஜென்மாவில் ஒரு முறை இவ்வாறு அந்த பெருமானை பூஜை பண்ணுறதுனால நிச்சயமாக மோட்சம் கிடைக்கிறது. இந்த சாமிக்கு ஒரு பூ ஒருத்தர் பறித்து கொடுக்குறா அப்படின்னா ஏனைய கோயில்களில் இருக்கிற லிங்கங்களுக்கு புஷ்பாபிஷேகம் பண்ணின புண்ணியம் கிடைக்கிறது. நம்ம வர வழியில் ஒரு பூ பூத்திருக்கு, அந்த அரளி எடுத்துன்னு வந்து சாமிக்கு சாத்துக்கோன்னு கொடுக்குறோம். அது சொக்கலிங்க பெருமான் ஏற்றுன்ட்டாருன்னா மற்ற லிங்கங்களுக்கு அபிஷேகம் பண்ணின பலன் கிடைக்கிறது, புஷ்பாபிஷேகம் பண்ணின பலன் கிடைக்கிறது. இந்த சுவாமிக்கு ஒரு தூபம், ஒரு ஊதுபத்தி, ஒரு சாம்பிராணி நம்ம வாங்கி கொடுத்தோம்னா சுவாமியை நம்ம பண்ணின குற்றங்களெல்லாம் பொறுத்தொள்கின்றான். இந்த சுவாமிக்கு நிவேதனத்துக்கு நம்ம ஒரு அரிசி கொடுத்தோம்னா அதை பாகம் பண்ணி நிவேதனம் பண்ணும்போது அதில் இருக்கிற ஒரு பருக்கைக்கு 1 யுகம் சிவலோக வாசம் கிடைக்கிறது, 1 பருக்கைக்கு 1 யுகம். அந்த சுவாமிக்கு நிவேதனம் அனுப்புறம் தாம்பூலம் முகவாசத்தோடு கொடுக்குறோம். தாம்பூலம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், வெத்தலை பாக்கு, அதோட முகவாசம்ங்கிறது வாசனைக்காக போடுறது. அது ஏலம், லவங்கம், கிராம்பு, பச்சைக்கற்பூரம், ஜாதி பத்திரி அதெல்லாம் சேர்த்து சுவாமிக்கு கொடுத்தோம்னா அதனால என்ன ஆகுது, 100 கோடி தேவ வருஷங்கள் கைலாச வாசம் கிடைக்கிறது. சுவாமிக்கு ஒரு தீபம் ஏற்றி கொடுத்தோம்னா சுவாமியுடைய சாரூப்யம் கிடைக்கிறது. சுவாமி முன்னாடி பக்தி பரவசத்தினால பாடி ஆடி சுவாமியை சந்தோஷப்படுத்தினோம்னா நாம பாடுறதுனாலே ஆடுறதுனால சுவாமிக்கு சந்தோஷம் ஏற்படுது. உண்மையா பக்தி இருந்ததுன்னா சுவாமிக்கு முன்னாடி ஆட தோன்றும். ஆடுகின்றிலே குத்து உடையான் கழற்கு அன்பிலை என்று திருவாசகர் சொல்றார். பக்தாள்லாம் சுவாமி முன்னாடி ஆடி பாடியிருக்கிறார்கள். அப்படி ஆடி பாடினவர்கள் மூணு உலகங்களுக்கும் அரசராகி அவா சந்நிதியில் பல பேர் ஆடுறதையும் பாடுறதையும் பார்ப்பாளாம். அந்த பாக்கியம் கிடைக்கும். இந்த சுவாமியை பிரதட்சிணம் பண்ணி பஞ்சாங்கம் அஷ்டாங்கம் உடம்பினுடைய அஞ்சு உறுப்புகள் சாஷ்டாங்கமா உடம்பு முழுக்க பூமியில படுகிற மாதிரி நமஸ்காரங்கள் பண்ணினா தேர்களையும் குதிரைகளையும் ஓட்டக்கூடிய ராஜாவாக இருந்து எல்லா உலகங்களையும் ஒரு குடை கீழ் ஆள்கின்ற அந்த பாக்கியம் கிடைக்கும். தலையார் வணங்குவார் தலையானார்களே என்று தேவாரமும் சொல்றது. இந்த சுவாமிக்கு பல பெயர்கள். சமஷ்டி வித்யாபுரநாதன், ஜீவன் முக்திபுரநாதன், பூலோக சிவலோகநாதன், கன்னிபுரேசன், மூலலிங்கன், சோமசுந்தரன், சொக்கநாதன், கற்பூர சுந்தரன், கடம்பவன சுந்தரன், எண்ணில்லாத நாமங்கள் இன்னும் நிறையா உங்களுக்கு தெரியும். நிறையா பேர்லாம் நீங்கள் சுவாமியை செல்லமாக கூப்பிட்டுருப்பீள், அதெல்லாம் புராணத்தில் இல்லை. அப்படிப்பட்ட பெயர்கள் கொண்டவர் என்று சொல்லி, ஆகவே மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மும்மை சிறப்புகளும் கொண்ட தலங்கள் 68, அதில் சிறந்த தலங்கள் 16, அதில் 8, அதில் 4, அதில் இது ஒன்றுன்னு சொல்லி அந்த ஏனைய 3 பொன்னம்பலம் காளஹஸ்தி காசியை விட இந்த ஆலவா என்ன சிறப்பு இருந்துன்னு சொன்னால், சிதம்பரத்தில் தரிசனம் பண்ணுறோம். தரிசனம்ங்கிறது மனம் ஒன்றுபட்டு தரிசனம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. கண்ணால் பார்க்குறது மட்டும் தரிசனமா? அதுதான் தரிசனம்னு சொன்னால் கண்ணில்லாத வாழ்க்கை அந்த சுவாமி பராமுகமாக இருக்காருன்னு அவர் சுவாமி மேலே தோஷம் வந்துடும். கண்ணில்லாமலும் அந்த சுவாமியை பார்க்கலாம், அதுக்கு தான் தரிசனம்னு பேர். அப்போ அந்த சுவாமியை கண்ணில்லா பிறவி குருடன் நடராஜாவை பற்றி ஒருத்தர் சொல்கிறத கேட்டு நடராஜாவை தியானம் பண்ணிட்டான்னா அவருடைய ஹிரதயத்தில் அவர் காட்சி கொடுத்துட்றார், அதுவும் தரிசனம் தானே. ஆகவே அதுக்கு மன ஒருமைப்பாடு வேணும். மனம் ஒருமைப்பாடு இல்லாமல் பூஜை இல்லை. ஆனால் மனம் எந்த சாதனத்தினால சீக்கிரமாக ஒருமைப்பாடு அடையும் அப்படின்னு கேட்டால், கதை கேட்குறதுல தான் அடையும். ரசமாக கதை சொன்னால் யார் மனமும் அனண்ட போகாது இல்லையா? அப்போ இந்த ஆராசிய மகாத்மியத்தை கேட்கறதுனாலேயே மோட்சம்னு சொன்னால் கேட்கறத விட ஈஸி என்ன இருக்குது? கையினால் ஒரு வேலை செய்யும்போது கொஞ்ச நேரம் கழித்து கை வலிக்கும். கண்ணால் டிவி பார்த்துட்டே இருந்தால் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நம்ம பார்த்துடுறோம் ராத்திரி 2 மணி வரையும் கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் கார்த்தால 10 மணி வரையும் எழுந்திருக்க முடியல. கண் ஒட்டிக்கிறது, கண் வலிக்கிறது, நடந்துகிட்டே இருந்தால் கால் வலிக்கிறது. நான் எத்தனை நேரம் சொன்னாலும் உங்களுக்கு காது வலிக்காது, வலிக்குமா? அப்போ வலிக்கவே வலிக்காது. ஒரு சிரமமும் இல்லாமல் சொக்கநாதர் நம்ம மேலே கருணையினால் என்னை பற்றி நீங்கள் கேளுங்க போகிறோம் உங்களுக்கு மோட்சம் தரேன் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்தலம்தான் எல்லா ஸ்தலங்களிலும் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறார்.
1: ஓம் நம சிவாய. சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: பிரார்த்தனையால் ஆகாத விஷயங்களே கிடையாது. ரெண்டாவது, உலகத்துக்காக எவன் கவலைப்படுகிறானோ அவன் உத்தமன். அடுத்தவனை பத்தி கவலையே படாதவன் அதமன். தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படக்கூடியவன் மத்திமன். அட்லீஸ்ட் அடுத்தவனுக்கு தொந்தரவு பண்ணாம இருக்கிறான். உத்தமன் யாருன்னா, தன்னை ஒழித்தாகலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானே அவன் உத்தமன். உத்தமோத்தவனாக இவர் கச்சியப்பு முனிவர் சிவாச்சாரியார் அவர் நினைக்கிறார், மற்றவர்களுக்கெல்லாம் இது நல்லது நடக்க வேண்டுமே, இப்படி மக்கள் மக்களாக இருக்கிறார்களே. பார்த்தோம் நம்ம முதல்லயே, அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது, அதுலேயும் கூண்குருடு செவிடுபேடி நீங்கி பிறத்தல் அறிது. கூண்குருடு செவிடுபேடி நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது. இந்த ஞானம் கல்வி நயந்தாலும் கூட இறைவனை பற்றி தோழக்கூடிய கருத்து யாருக்கும் வர்றதில்லை. எல்லாம் இருக்கு. படிப்பெல்லாம் எதுக்கு பயன்படுதுன்னா, ஏமாத்துறதுக்கு தான் படிப்பு பயன்படும். இல்லை, இறைவன் கிடையாதுன்னு சொல்றதுக்கு தான், இறைவன் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் படிப்பு பயன்படுகிறது. ஆனா படிப்பினாலே இறைவனை அடைவதற்கு இந்த படிப்பு கருவியாக இருக்க வேண்டும். இவர் பார்த்த இவருடைய விருத்தத்தின் காரணத்தினாலே இப்படி புராணங்கள் இருந்தும் கூட இந்த சைவ சித்தாந்தமும் இந்த சித்தாந்த கருத்துக்கள் இறைவனை பற்றிய தன்மைகள் யாருக்கும் தெரியலையேங்கிற கவலை வந்தது, பிரார்த்தனை வந்தது. அதன் மூலமாக இறைவனுடைய கந்தனின் கருணையும் வந்தது. அவன் கனவிலே தோன்றினானா? முருகப்பெருமான் கனவிலே தோன்றி, கச்சியப்பரே என்னுடைய சரித்திரத்தை நீ தமிழிலே பாடுன்னு சொன்னான். நான் மறந்த, அடேயப்பா நாம நாலு பேருக்கு தண்டோரா போட்டு சொல்லுவேன், நான் பேசுறேன் நான் பேசுறேன் நான் பேசுறேன் 40 பேருக்கு சொல்லுவோம், நான் சொல்லிட்டு இருப்பேன். அவர் என்னடா முருகப்பெருமான் சொல்லும் பொழுது கேட்டார், முருகப்பெருமானே அதை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நாயே எனக்கு தகுதி கிடையாது, தகுதியே இல்லாத என்ன கொண்டு போய் நீ சொல்ல சொல்றிய, என்ன ஆகும் அது? நாய்க்கு என்ன தகுதி உண்டு? தான் உண்டதை கக்கி மீண்டும் உண்ணக்கூடிய தகுதியே இல்லாத தகுதி உண்டு. பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலை புலையனே தனக்கு சம்மையே ஆய சிவபதம் வெடித்த செல்வனே என்று சொல்ல முடியாது. என்றைக்கும் கடையாக நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று எனக்கு அதுக்கும் ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்ன கொண்டு போய் பாடுன்னு சொல்லி எப்படி பாடுவேன்? கவலைப்படாத, நானே அடி எடுத்து கொடுக்கிறேன், நானே சக்தியும் கொடுக்கிறேன், உனக்கு வன்மையையும் கொடுக்கிறேன். திகட சக்கர என்று அடி எடுத்து கொடுத்தான் முருகப்பெருமான், அவருக்கு வன்மையையும் கொடுத்தான். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும், நான் பாடுவேன் நான் செய்கிறேன் என்பதெல்லாம் இறைவனிடத்துல நடக்காத விஷயங்கள். இது நம்ம பிராக்டிக்கலா பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடிய எத்தனை பேர் படிச்சிருப்போம், எத்தனை பேர் தமிழ் படித்திருப்பார்கள், ஆனா அதுல எத்தனை பேர் திருப்புகள் படிப்பார்கள், எத்தனை பேர் கந்தர் அனுபூதி படிப்பார்கள். தாய்மானவர் சொல்லுவார், கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள் நாடி இருக்குனா என்னாலோ என்று சொல்லுவார். ஐயா அருணகிரியப்பா உனை போல மெய்யாக ஒரு சொல் விளம்பினர் யாருன்னு சத்தியமான வார்த்தை உன்ன தவிர யார் யா சொன்னா அப்படின்னு கேட்பார். அதுக்காக நம்ம பிடிச்சிடுறோமா, அருணகிரி அதை சொன்னதெல்லாம் நம்ம ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறோமா? இல்ல, என்றைக்கா திருப்பூரை போய் படித்து பாக்குறோமா? ஏன்னா நாமும் தமிழ் படித்திருக்கிறோம், நமக்கும் தமிழ் தெரியும். இல்ல தமிழ் தெரியாது, வேற ஏதாவது மொழி தெரியும், எந்த மொழி தெரிந்தாலும் சரி, அதுக்காக நம்ம போய் இறைவனை துதிப்பதற்கு பயன்படுத்துகிறோமா? கிடையாது. இந்த மொழியினால வேற என்னென்னலாம் படிக்க முடியுமோ, வேற என்னென்னலாம் பேச முடியுமோ அதைத்தான் செய்கிறோம். இந்த அங்கங்களை இறைவன் கொடுக்கிறான், வாக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றான், மனத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றான். எதுக்காகங்கிற காரணம் உண்டு. அந்த காரணங்களை விட்டு விட்டு எதற்காக பயன்படுத்த வேண்டுமோ அந்த பயன்பாடை விடுத்து விட்டு மற்ற எல்லா காரியத்தையும் அதன் மூலமாக பயன்படுத்துகிறோம். கத்தி இருக்கிறது, கத்தியால பலத்தை நறுக்கலாம், இன்னொருத்தனை கொல்லவும் செய்யலாம், கத்தி பயன்படுகிறது. அதே போலதான் இறைவன் கொடுத்த கரணங்கள், இவை எல்லாம் கருவிகள். இந்த கரணங்களை கொண்டு இறைவனை வழுத்த வேண்டுமே தவிர, இறைவனை வாழ்த்த வேண்டுமே தவிர வேற எதாலையும் பண்ண முடியாது. இதுக்கு அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார்,

0: போக்கும் அருளுவன் ஏத்த புகழ் அடியார்க்கும் எளியனை வாழ்த்த. அவனை வாழ்த்துவதற்காக வாக்கும் உனதுள நோக்கும் அருளுவன், எதுக்காக? புகழ் ஏத்துவதற்காக, இறைவனுடைய புகழை ஏத்துவதற்காக, இறைவனுடைய புகழை பாடுவதற்காக வாக்கையும் கொடுக்கிறான். வாக்கு கொடுத்து பிரயோஜனம் இல்லை. எப்படி ஸ்தோத்திரம் பண்றது பகவானே? எனக்கு வாக்கு இருக்கு, ஆனா அவனா தெரியும். ஆனா ஆனாவன்னா தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. எப்படி சேர்க்கிறது, எந்த சொல்லாரே எப்படி சொல்லுவேன், எப்படி பாடினரோ என்று சொல்லும்படியாக எப்படி பாடுவது? அதுக்கும் உனதுள நோக்கும் அருளுவன் ஏத்த, அவனை ஏத்துவதற்காக உள்ளக்கண் நோக்கும் அறிவூரி, உள்ளத்தை நோக்க அருள்வாயே என்று சொல்ல முடியாத நமக்குள்ளே இருக்கக்கூடிய குகனை பார்த்து அதன் மூலமாக வாக்கிலே துதிப்பதற்கு அவன் அருள் செய்கிறான். அவன் அருள் செய்தான், இவரும் பாட ஆரம்பித்தார். தினமும் பாடல்களை பாடுவார், கொண்டு போய் பகவான் பக்கத்துல பாதத்தடியிலே இரவு வைத்து விட்டு வருவார். அடுத்த நாள் பார்த்தா அது திருத்தப்பட்டிருக்கும். முதல்ல ப்ரூஃப் ரீடர் பார்த்தவர் முருக பெருமானா தான் இருக்கும். வியாசர் மாதிரி உட்கார்ந்து எழுதினார் அவர், நம்ம ஸ்டெனோகிராஃபர் மாதிரி விநாயகர் பெருமான் பார்த்தான்னா அவர் தனி பார்த்தார். நான் எதுக்கு எழுதணும்? ப்ரூஃப் ரீட் பாக்குறதா ரொம்ப கஷ்டம், ஏன்னா தப்பு தப்பா எழுதி வச்சு உள்ளோம். ஆனா தப்பா எழுதி வச்சதை திருத்துறதுக்கு ஒரு பெரிய சாமர்த்தியம் வேணும். அவங்களுக்கு எவன் எழுதுகிறானோ அவனுடைய மனோனும் அந்த மன ஓட்டமும் தெரிந்திருக்க வேண்டும். என்ன சொல்ல வர்றாருங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கணும், பாஷை தெரிஞ்சிருக்கணும், எல்லா விஷயமும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்ப அதே மாதிரி இவர் என்ன பண்ணார், ஏன்னா இவரே கொடுத்த வாக்கு, இவரே கொடுத்த சொல், இவரே கொடுத்திருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் இவர் ப்ரூஃப் ரீட் பாக்குறாராம். முருகப்பெருமான் இவரே பாட்டு கொடுத்த, இவரே பாட்டையும் திருத்த ஆரம்பிச்சார், திருத்தி எழுதினார். தினமும் 100 சீருக்களாக அப்படியே பாடிக்கொண்டு வந்தார். 10345 சீருக்களம் முடிந்தது, கந்தபுராணமானது முடிந்தது. உடனே பரம சந்தோஷமாக அவருடைய பாதத்தடியிலே வைத்து எல்லாருக்கும் சொல்லி, இப்படி கந்தபுராணத்தை பாடியிருக்கிறேன், முருகப்பெருமானுடைய அருளின் கிருபையினாலே இதை அரங்கேற்றம் என்று நினைத்தார். எல்லாரும் சேர்ந்தார்களாக, எப்பேற்பட்ட பொருள், எப்பேற்பட்ட சொன்னயம் என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இதுக்கு அரங்கேற்றம் காஞ்சியிலே வைத்திருக்கிறார்கள். நல்ல நாள் பார்த்து எல்லா புலவர்களும் ஒன்று சேர்ந்தார்கள். அந்த இடத்துல சேர்ந்த பொழுது இவர் எல்லாருக்கும் அவை வணக்கம் சொன்னார், நமஸ்காரம் பண்ணார். முதல்ல எடுத்து பாடலை பாட ஆரம்பித்தார். திகட சக்கரே செம்முகம் ஐந்துளா நிறுத்து. அங்கிருந்து ஒரு புலவர் எந்திரிச்சார். என்ன இல்ல, இந்த திகட சக்கரங்கிறது எப்படி பிரிவுபடும்? அதுக்கு அர்த்தம் சொல்லும் போது, திகழ் தசக்கரே செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் என்று சொன்னார். அப்ப அவர் கேட்டார், ஐயா தப்பா நினைச்சுக்கிட மாட்டான், நான் ஒண்ணு நிறுத்தணும்னு இது சொல்லலே. இந்த திகழ் தசக்கரங்கிறது எப்படி சந்தி சேரும் பொழுது திகட சக்கரன்னு ஆகும்? இதுக்கு தொல்காப்பியத்திலேயோ வேற எங்கேயும் ஆதாரங்கள் இருக்கிற மாதிரி தெரியலையே, உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் சொன்னார், எனக்கும் தெரியாதுன்னு. உங்களுக்கும் தெரியாது, எப்படி பாடினீங்க? நான் எங்க பாடினேன்? பாட்டு வித்தான் பாடுகிறேன், ஆட்டு வித்தான் ஆடுகிறேன், எனக்கு தெரியாது. அவன் தான் வார்த்தை கொடுத்தான், அவன் தான் எழுதினான். எல்லாம் சரி, ஆனா இதுக்கு ஏதாவது இலக்கணம் இருக்க வேண்டும், இருந்தா தான் சரியா இருக்குங்க. எடுத்த ஒரு வரி பேச ஆரம்பிச்சவனே நிறுத்தாச்சு. நம்ம ஆளுங்க வந்து நல்லது பண்றாங்களோ இல்லையோ, கெட்டது பண்றது மட்டும் முதல்ல பண்ணும், 1008 தடங்கள் வரும். அதுக்கு இன்னொன்னு, இந்த சாஸ்திர ரீதியாக சொல்லும் பொழுது பெரியவர்களுக்கு வந்து விக்னங்கள், நல்ல விஷயங்களுக்கு தான் ஏராளமான விக்னங்கள் வரும், கெட்ட விஷயத்துக்கு விக்னமே வராது. அது வந்து ரொம்ப எளிதாக சுலபமாக நடந்து கொண்டிருக்கும், அதுக்கு 100 சேருவோம். ஆனா நல்ல விஷயம் பண்ணணும்னா சிரேஷாக இருக்கக்கூடிய பெரியவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலே ஏராளமான விக்னங்கள் வரும் என்று சாஸ்திர சம்பந்தமாக வாக்கியங்கள் சொல்லுவார்கள். வந்தது, இவர் ரொம்ப வருத்தப்பட்டு போய் முருகப்பெருமானிடத்துல முறையிட்டார். என்ன முருகா, நீ தான் கொடுத்த வாக்கியே இப்படி ஆகி போச்சு, இதுக்கு நான் எப்படி சொல்லுவேன், எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லலாம், சொன்னது நீ, உள்ளே இருந்து பாடுவித்தது நீ, நான் போய் இதுக்கு எப்படி விளக்கம் சொல்ல, அப்படி நீ தான் சொல்லணும், நான் என்ன பண்ண, கொடுத்தது நீ ஏன் சொல்லிக்கோங்கிற மாதிரி அவரிடத்திலேயே விட்ட உறங்கின. அடுத்த நாள் ஆரம்பிச்சார். என்னங்க சந்தேகம் தெரியலாமான்னா, கவலைப்படாங்க, தெரியறது கண்டிப்பா முருகப்பெருமான் சொல்லுவான். ஏன் கனவுல சொன்னான், கவலைப்படாதே, நாளை சோழதேசத்திலிருந்து ஒரு புலவன் வருகிறான், அவன் உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் நீக்குவிப்பான்னு முருகப்பெருமான் கனவுல சொன்னார். நம்பிக்கையா வந்திருந்த, இதுதான் முக்கியமான விஷயம். ஆஸ்திகத்துவம் அப்படின்னு சொல்றது வேற ஒண்ணும் இல்லை, நம்பிக்கை. நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே நடக்கிறது கிடையாது, நம்பிக்கையாலே தான் எல்லாம் நடக்கும் என்று சொல்வார்கள்.
1: இருந்தார். அப்போ ஒரு புலவராக இறந்து வந்தார். அவர் சொன்னார், ஐயா நான் ஒரு சோழ தேசத்தில் இருந்து வரக்கூடிய புலவன், என்னிடத்தில் வீரசோழியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்கிறது, இதுல சந்திப்படலம் ஒரு படல் உண்டு, அதுல 18வது செய்யுள்ள இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, திகழ் டசக்கரங்கிறது இந்த இள்ளும் தாவும் சேரும் பொழுது டானும் மாறும், இதுக்கு சந்தி அந்த சேரக்கூடிய புணரக்கூடிய விதிகள் இருக்கின்றன என்று சொன்னார். ஓ அப்படி ஒண்ணு இருக்கிறதா, என கேள்விப்பட்டதே இல்லையே. நம்ம பெரும்பாலான பேருக்கு இப்ப சாமி இல்லையே சாமி இல்லையன்னு சொல்றேன், என்னன்னா அறகுறையா பார்த்து ஒரு யானையை பார்த்து துதிக்கையை பார்த்து ஓ இது எப்படி இருக்கிறது, உலக மாதிரி இருக்கிறது, காலை பார்த்து தூணு மாதிரி இருக்கிறது, வயிற்ற பார்த்து பானை மாதிரி இருக்கிறது, காதை பார்த்து உரம் மாதிரி இருக்கிறது, இப்படிதான் நம்ம நம்முடைய நோக்கம் எல்லாம் எப்படி இருக்குன்னா முழுமையான ஒரு கண்ணோட்டம் கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம் இதுதான் என்று ஆணித்தரவாக நிரூபிக்க நாம் நினைக்கிறோம். ஆனால் இறைவன் எல்லாவற்றிற்கும் மேலே எல்லாவற்றிற்கும் அதிகனாக அதிகதிகம் என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட இறைவனுக்கு எல்லாம் தெரியாத அவன் ஞான பண்டிதன், சகலாகம பண்டிதன் என்று விருது பெற்றவன் முருகப்பெருமான், சரஸ்வதியாக அந்த தாம்பூலம் யாரு வித்வத் சபையிலே மகாவித்வான் என்று அவர்கள் தேவசபையிலே நிர்ணயம் செய்தார்களாம். முருகப்பெருமான் அந்த தாம்பூலத்தை எடுத்துக்கொண்டான், யாருமே ஆட்சேபிக்கல. காரணம் என்னன்னா இவன் தான் மகாவித்வான், சரஸ்வதியும் இருந்த இடத்துல நானே மகா பண்டிதன் என்று பண்டித சம்பாவனை அந்த தாம்பூலையை எடுத்துக் கொள்ளுகின்றானே இவன் தான் மகாவித்வான் குருபரன் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமான் அங்கே இருந்த காரணத்தினாலே அவர் சொன்னார். இங்கே நடந்தது அவனுக்கு எல்லாம் தெரிந்த காரணத்தினாலே புலவரை அனுப்பினான். இவர் கொண்டு வந்து நூலை வைத்தார், சென்றார் மாயமாக மறைந்தார் வந்த புலவர். அவ்வளவுதான், நடு நடுங்கி போயிட்டாங்க சபையில் இருந்தவர்கள் எல்லாம். ஆஹா என்னமோ சாதாரணமா ஒரு நூல் ஏற்றுகிறார் அப்படின்னு நினைச்சோம், கிடையாது, இறைவனுடைய கருணையை நமக்கு கொடுக்கிறார். ஆனா இது மாதிரி தடங்கள் பல சமயங்கள்ல பிரயோஜனப்படும், அப்பதான் நமக்கு அதனுடைய சிறப்பு தெரியும். தடங்களே இல்லைன்னு சொன்னா இதுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ஒரு அபிராமி பட்டாரை கொண்டு போய் மேல நிறுத்தி வச்சு அரிகண்டம் பாடுறியா இல்ல நெருப்புல விந்து குடிக்கிறியான்னு சொல்லும் பொழுதுதான் என்ன ஆகும், இல்லை இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு போகணவே வரும் என்று சொல்லி அபிராமி பட்டாரத்துல இருந்து அபிராமி அந்த அறி வந்தது. அதே மாதிரித்தான் வருவானா முருகப்பெருமான் வருவானா என்று சொல்லும் பொழுது அத ரசியத்தடானாட அகிலமேறு மீதாட அபினதாடி தானாட என்று அவ்வளோடு என்று அருகுபூத வேதாளம் எல்லாம் ஆடும்படியாக முருகப்பெருமான் மகிழ்மாடி நீ ஆடி வர வேண்டும் என்று அருணகிரிநாதனே கொண்டு வந்து கொடுக்க முடிந்தது. ஏதாவது ஒரு சோதனை இருக்க வேண்டும், சோதனை சாதனையாக மாறும். எப்போ இறைவனுடைய அருள் இருக்கின்ற பட்சத்திலே எல்லாம் என்னாலேதான் நடக்கின்றது என்னாலேதான் நடக்கின்றது என்று எவன் நினைக்கிறானோ அவனால சாதிக்க முடியாது. இறைவன் சாதிக்க வைக்கிறான், இறைவன் நம்மை கருவியாக பயன்படுத்திக் கொள்ளுகிறான். சுவாமி விவேகானந்தர் சிகாகோ நகரத்துக்கு போனார் சர்வமத மகாசபையில பேசுறதுக்காக. போன பொழுது அவர் பின்னாலே அழகிய சிங்கர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சீடர் மெட்ராஸ்ல இருந்தவருக்கு எழுதுறார், கடிதம் எழுதுகிறார். அவர் சொல்றார், அங்க அத்தனை பேரும் எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்க, அவங்களுடைய ஸ்கிரிப்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தாங்க, எல்லாரும் பேசும்பொழுது எனக்கு ஒண்ணுமே தெரியல, கூப்பிடுற அவங்க போட்டோம் அப்புறம் பேசுறேன் அப்புறம் பேசுறேன் அப்புறம் பேசுறேன் நிறைய எல்லாரும் நினைச்சாங்க இந்த அளவுக்கு பேசவே தெரியாது, எங்கேயோ வந்துட்டாங்க அடிச்சு பிடிச்சி இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்ட பொழுது தன்னுடைய குருநாதரையும் காளி மாதாவையும் பிரார்த்தனை செய்து நின்றாரா, இதுக்குமே ஆளு கிடையாது பேசித்தான் ஆகணும். பேசுகின்ற பொழுது வெல்லும் சொல் என்று சொல்லும்படியாக ஒரு சொல் சொன்ன, உலகத்தை திசை திருப்பிய சொல் அது. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொன்ன அந்த வாக்கியம் இருக்கிறதே அது உலகத்தையே புரட்டி போட்டது. அவர் சொல்லுவார், நான் என்னுடைய குருநாதனை சரணடைந்தேன், காளியை சரணடைந்தேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலே, நான் முட்டாளாக இருந்தேன், ஒன்றுமே தெரியவில்லை, விட்டுட்டேன், அப்ப அவன் என்னுடைய குருநாதன் என்னை ஏற்றுக்கொண்டான் பார்த்து கொண்டான் என்று சொல்லுகிறாரே, இப்ப நாம் இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம், நமக்கு தெரிந்த நடந்த விஷயங்கள் சரித்திரம் கொஞ்ச காலத்துக்கு முன்பாக 100 வருடங்களுக்கு முன்பாக நடந்த விஷயம் என்று பார்க்கும் பொழுது என்னால ஒண்ணுமே கிடையாது அவனிடத்திலே விட்டேன் என்று சொல்லும் பொழுது இறைவன் கைதூக்குகிறான், அவன் நம்ம விட நல்லா பண்றான். இப்ப சோதனைகள் வரும் பொழுது என்னால முடியலேன்னு அவன் கையில அவன் காலிலே சரண் அடைந்தால் அவன் கையிலே நம்முடைய பொறுப்புகளை கொடுக்கும் பொழுது அவன் கைதூக்கி விடுகிறான், ஏன் என்னால முடியல குழந்தை நடக்கிறது, என்னால முடியலன்னு சொன்னா அம்மா என்ன பண்ணுவா, விட்டுட்டு வந்துருவாள குழந்தை இடுபுறதுக்கிட்டு வருவா, நடக்கிற வலியும் மிச்சம் குழந்தைக்கு, போய் சேர வேண்டிய இடத்துக்கும் கொண்டு போய் தாய் சேர்க்கிறாள். அதே போலத்தான் நான் நடக்கிறவரை நடக்கிறேன், அப்புறம் அவன் என்னை தூக்கி செல்லுகிறான். முருகப்பெருமான் தூக்கி செல்லுகிறான், இங்க தூக்கி சென்றான். ஆதலினால் எல்லாருக்கும் புரிஞ்சதாக இந்த சோதனையில சாதனை வந்தது, முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைச்சது. இப்பேற்பட்ட அருள் கிடைத்த பாக்கியவான்கள் என்று சொல்லி கொண்டாடுகின்றார்கள். அந்த கச்சியப்பருடைய கந்தபுராணத்தை அடியொற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, முதல் செய்யுளே முருகப்பெருமான் சும்மா சொல்லல, எடுத்து கொடுத்தவன் வாக்கே ஆனவன். வாக்கே எவன் தமிழாக இருக்கிறானோ, எவன் இந்த வாக் தத்துவமாக இருக்கிறானோ அவன் எடுத்துக் கொடுத்தான். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர யாவின் மணி ஆவுரை, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் என்று அகடு அசக்கு அரவின் மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம். விநாயக பெருமானை தோற்றக்கூடிய போற்றக்கூடிய முதல் பாடல். இதுல சொல்லும் பொழுது ஒரு உயர்வினை விரிச்சு சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னு கொண்டு வர, விநாயக பெருமான் எவ்வளவு பெருசா இருக்கிறார், அவருடைய பெருமை எப்பேற்பட்டது, எப்படி கந்தபுராணமானது அளவாலேயும் மகிமையாலேயும் பெரியதாக இருக்கிறதோ. 400,000 ஸ்லோகங்கள் 18 புராணம், அதுல 100,000 ஸ்லோகம் கந்தபுராணம். இப்ப 18 புராணத்திலையும் 25% இதுவே இருக்குன்னா அளவால பெரியது சார். அளவாலேன்னு சொல்ல முடியுமா? பன்னி பல குட்டி போடுது, யானை ஒரு கன்றி இருக்கிறது. இப்ப யானை பெருசா பன்றி பெருசான்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா மகிமையாலேயும் பெரியது கந்தபுராணம். அதே போலத்தான் அவனுடைய மகிமையையும் அளவையும் சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது விநாயக பெருமான் எப்படிப்பட்டவன், விகட சக்கரன். இதுக்கு அழகான ஒரு சரித்திரத்தையும் கொண்டு வருகிறார். சபை விநாயக பெருமான் இருக்கக்கூடிய இடத்திலே கைலாயத்திலே, அப்ப என்ன செய்கின்றானா, நாராயணன் தன்னிடத்தில் சக்கரம் இருக்கின்றதாக, சக்கரம் மார்க்கு அருளியவார் என்று சிவபெருமானிடத்தில் இருந்து, சிவபெருமானுடைய ஆயுதம் சக்கரம், அதை திருமால் தவம் செய்து தான் பெற்றுக் கொண்டார். அந்த சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார், அது விஸ்வக்சேனருக்கும் வந்தது. விஸ்வக்சேனர் என்ன பண்ணார், தனக்கு திருமாலினுடைய சக்கரம் இருக்கின்றது, ஈஸ்வரனுடைய படைக்கலம் என்று ஒரு கர்வம் வந்தது. இப்ப ஆடும் பொழுது அவர் அங்கே எல்லாரும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சபையிலே. வெண்டலை நக்க, அதாவது கபாலமானது நக்க, விஸ்வக்சேனர் பார்த்திருக்கும் பொழுது இந்த கபாலமானது சக்கரத்தை விழுங்கி விடுகிறது. கபாலம் சக்கரத்தை விழுங்கி விட்டது, இவர் என்ன பண்றதுன்னு தெரியல. கபாலம் சக்கரத்தை விழுங்க எப்படி திரும்பி வாங்கிறதுன்னு புரியல. இவர் கையில இருந்தா, இவர் ஆயுதமாக இருந்தா இவருக்கு தெரியும், இவர் ஆயுதம் இல்லை, ஆயுதத்தை எப்படி வாங்குறதுன்னு இவருக்கு தெரியல. அஸ்வத்தாமா எப்படி விட்டாலும் அஸ்திரம் விட்டாலும் அது மாதிரி அவருக்கு விடத்தான் தெரியும். சில பேருக்கு பேசத்தான் தெரியும், அமைதியா இருக்க தெரியாது. சில பேருக்கு அமைதியா இருக்க முடியும், பேசவும் முடியும். ஆனா அர்ஜுனனுக்கு ரெண்டையும் விடவும் முடியும், வாங்கவும் முடியும். நாராயணாஸ்திரத்தினுடைய பிரயோகமும் மீண்டும் வாங்கக்கூடியதும் அர்ஜுனனுக்கு தெரியும், ஆனால் இவனுக்கு தெரியாது. இது மாதிரி சில பேருக்கு இப்படிதான் பண்ண முடியும். இவருக்கு அஸ்திரம் வச்சுருந்த விட்டாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப என்ன பண்ணாரோ, இப்ப நம்ம தோப்புக்கரணம் போடுறோமே, அந்த தோப்புக்கரணத்தை போட்டாராம் விநாயகர் பெருமான் முன்னாடி. இது ரெண்டு விதமான சரித்திரங்கள் உண்டு, விநாயகர் சாப்பிட்டாரா இல்ல வெண்டலை அவர் கையிலேயே இருக்கக்கூடிய கபாலம் சாப்பிட்டதா, வீரபத்ரருடைய கையில இருந்த கபாலம் சாப்பிட்டதான்னு. எப்படி இருந்தாலும் அந்த சக்கரமானது சென்றது. தோர்பிக்கரணம் என்று, தோர்பின்னா சமஸ்கிருதத்துல இலக்கணம் சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் சிங்குலர் புளூரல் சொல்லிடுவோம், ஆனா அங்க அப்படி கிடையாது. ஒருமை இருமை பன்மை என்று மூன்று விதமான தன்மைகள் உண்டு. இந்த தோர்பிகின்னு வரக்கூடிய வார்த்தை பன்மையை குறிக்கும், அதாவது ரெண்டுக்கு மேற்பட்டதுன்னு. ஒருமையும் கிடையாது இருமையும் கிடையாது, இது பன்மை, அதாவது ரெண்டுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடியது. கைகளாலே இவர் போட்டது அந்த உக்கி அல்லது தோப்புகரணம், நம்ம என்ன வேண்டாலும் சொல்லுவோம் இல்லையா, அது போட்டது என்னன்னு கேட்டா, நான்கு கரங்களினாலேயும், தன்னுடைய நான்கு கரங்களினாலேயும் தன்னுடைய காதை பிடிச்சு கொண்டு போட்டாராம், அதுக்கு பேர் தோப்புகரணம்னு. பரம சந்தோஷமா, என்ன குழந்தை இல்லையா, ஆசுதோஷின்னு சிவபெருமானுக்கு பேர். க்ஷிப்ர பிரசாத மூர்த்தி போட்டாங்க, சாதாரணம் எது பண்ணாலும், ஒரு உத்ரணி ஜலம் போட்டாலும் தலையில போட்டபோது ஆஹான்னு குளிர்ந்துருவார், ஒரு வில்வ ஜலம் போட்டாலும் போதும் ரொம்ப பரம சந்தோஷமாயிடுவார். ஆசுதோஷி க்ஷிப்ர பிரசாத மூர்த்தின்னு அவருடைய பிள்ளை இல்லையா, பரம சந்தோஷமாச்சா உடனே திருப்பி கொடுத்தாராம். விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான், அப்படி சக்கரத்தை மீண்டும் அவரை விகடம், அதாவது வேடிக்கை செய்ய வைத்து அவரு சக்கரத்தை எப்படி திருப்பி கொடுத்தாரோ அப்பேற்பட்டவனுடைய பாதங்களை போற்றுகிறோம். அவன் எப்பேற்பட்டவன், அதுக்கு உதாரணம் சொல்றார். திகழ் அவன் எப்பேற்பட்டவன், திகழ்த்த சக்கர செம்முகம் ஐந்துளான் இருக்கட்டும், அது கடைசியா வரலாம். சகட சக்கர தாமரை நாயகன், சகடம் சொன்னா தேருன்னு அர்த்தம். அதுல சக்கரமாக இருந்த தாமரைக்கு நாயகன் என்று சொல்லப்படக்கூடிய ஆதித்யன் சூரியன். சிவபெருமான் முப்புறங்களையும் எரிக்க சென்ற பொழுது மேருவே வில்லானது, ஆகாயமும் பூமியுமே அவனுக்கு ரத தட்டுக்களானது, சூரிய சந்திரங்கள் அவர்களுக்கு சக்கரங்களாக ஆனார்கள். ஒரு பக்கம் சூரியன் சக்கரனாக ஆனான். அந்த சூரியனாகின்ற சக்கரம் இருக்கின்றதே, அந்த சூரியன் மணியாக இருந்தால் அகடு அசக்கு அரவின் மணியா உரை, அப்படி அந்த திருப்புற தகனத்திற்காக சென்ற பொழுது சிவபெருமானுடைய தேரிலே எவன் ஒருவன் சக்கரமாக இருந்தானோ, சிவபெருமானை பத்தியும் சொல்லியாச்சு, விநாயக பெருமானை பத்தியும் சொல்லியாச்சு, அடுத்தது சொல்ற அப்பேற்பட்ட ஆதித்யன் இருக்கிறானே அவன் ஒரு மணி மாதிரி எங்க இருக்கிறான், ஒரு பாம்பினுடைய தலையிலே இருக்கிறான். எந்த பாம்பு, வாசுகியினுடைய பாம்பு. விநாயகருக்கு அஷ்டோத்திரம் சொல்லும்போது நாகராஜ யக்ஞோபவீதபதே நமஹா ஸ்தூல துண்டாய நமஹா ஸ்தூல என்று சொல்லும்படியாக பெரிய பெருத்த சரீரம், அந்த பெருத்த சரீரத்தில் போட்டுக் கொண்டிருக்கின்றவன் எப்படி பெண்கள் ஒட்டியானம் போடுற மாதிரி அவர் இடுப்பிலே அணிந்து கொண்டிருக்கின்றார் பாம்பை, வாசுகி என்ற பெரிய பாம்பை அணிந்து கொண்டிருக்கின்றாராம். அப்படி தாமரை நாயகன் அகடு அசக்கு அரவின் மணியாவுரை, அப்படி அகடு அசக்கு என்று சொல்லும்படியாக இடுப்பிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பாம்பினுடைய தலையிலே மணியாக இருக்கிறான். இது நீங்க தஞ்சாவூர்ல பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும். அதான் ஒன்றை சொல்வதற்கு, இப்ப படம் வரைகிறாங்கன்னா பெருசா பனைமரம் ஒசுறதுக்கு பனைமரம் ஒசுற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 இன்ச்சுக்கு பனைமரம் போட்டு பக்கத்துல 1 இன்ச்சுக்கு ஒரு கோபுரமோ இல்ல ஒரு பெரிய பங்களா மாதிரி போட்டாச்சுன்னா பனைமரம் ஒசுறன்னு தெரியும். அதை கம்பேரிட்டிவ் இது கொடுக்கணும், ரிலேட்டிவிட்டி அங்கே கொடுத்தா தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் தஞ்சாவூருக்கு யாராவது போனா தெரியும் அங்கே துவாரபாலகர்கள் எவ்வளவு பெரியவர்கள். துவாரபாலகர்களே இப்படின்னா பெருவுடையார் பரா எப்படி இருப்பார் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். நாகமானது பூமியை ஏந்தி கொண்டிருக்கின்றது, இந்த நாகத்தை அந்த நாகம் ஒரு வேழத்தை தாங்கி கொண்டிருக்கின்றது, இந்த நாகமானது ஒரு சின்ன காலில் அந்த அணி போல சதங்கை போல இருக்கிறது. பூமியையே தாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நாகம் காலில சதங்கமாக இருக்கணும்னா அவன் எப்பேற்பட்டவனா இருக்கணும், அவன் ஆஃப்டர் ஆல் கேட் கீப்பர் அப்படின்னு நம்ம இப்ப சொல்லலாம். அவ்வளவுதான், அவனே எப்படி வாசலிலே இருக்கக்கூடிய வாயில் காப்பான்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடியவன் எவ்வளவு பெரியவனா இருக்கணும். உருவிலே மட்டுமல்ல மகிமையிலே பெரியவன், அதை காண்பிப்பதற்காக சொல்லப்படும். இங்க அதனால தான் சொன்னார் சூரியன் உலகங்களுக்கெல்லாம் நாயகனா இருக்கிறான். அப்படிப்பட்ட சூரியன் ஒரு சின்ன மணி மாதிரி தலைமையில இருக்கலாம், எது பாம்பு தலைமையில. அந்த பாம்பு எங்க இருக்கு, இடுப்புல இருக்கு. எந்த இடுப்புல இருக்கு, ஸ்தூலகுண்டாயனமஹா என்று பெரிய உருவமாக பருத்த சரீரமோடு யார் இருக்கிறாரோ அந்த விநாயக பெருமானுடைய இடுப்பிலே இருக்கிறது. அந்த விநாயக பெருமான் அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்படின்னா விநாயக பெருமானுடைய பெருமை என்ன, இதெல்லாம் சரி புராண கருத்துக்களை சொன்னார். ஆனா முதல்ல ஒரு வார்த்தை ரொம்ப அழகா போட்டார், இது வந்து முருகனுடைய வாக்கு, மந்திரபரமான வாக்குங்கிறதுக்கு இதான் முக்கியமான விஷயம். திகழ் தசக்கர செம்முகம் ஐந்துளான், விளங்கி நிற்கக்கூடிய நல்ல பெருமை படைத்து இருக்கக்கூடிய 10 கைகளையும் செம்மையான முகங்களையும், செம்முகம்னா சிவப்பான முகம்னு இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளக்கூடாது, 5 முகங்களையும் சிறப்புடைய 5 முகங்களையும் கொண்டிருக்கின்றான் விநாயக பெருமான். இதுல எத்தனை பேர் கவனித்தீர்கள் இந்த நுட்பம்னு எனக்கு தெரியாது. பலவிதமான விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மந்திர சாஸ்திரத்துக்கு அடுத்தது வரலாம். திகழ் தசக்கர அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த திகழ் என்று சொல்லக்கூடியவரே ஜோதிஷ், ஜோதிஷ்னா ஞானம் அர்த்தம். எந்த ஒரு ஞான பரமாக ஞானமே மயமாக இருக்கின்றானோ அந்த கந்தபெருமானை சொல்லும் பொழுது ஞானத்திலே இருந்து ஆரம்பிக்கின்றார். திகழக்கூடிய ஜோதிஷாக இருக்கக்கூடியது அப்பேற்பட்டது, ஞானமே வடிவானதாக இருக்கின்றது என்று ஆரம்பித்த அதான் முதல்ல திகழ். அடுத்தது உண்டு, இது எங்கெல்லாம் இருக்கிறது, தசக்கர. தசம்ங்கிறது 10, 10ங்கிறது 8 திக்கும் மேலையும் கீழையும். ஞானம் என்பதற்கு இப்படித்தான் கிடையாது, ஞானம் எல்லா திக்கிலேயும் மேலும் கீழும் பரவி நிற்கக்கூடியது ஞானம். வெல்லுவது வேல் என்று சொல்லும்படியாக எல்லாவற்றிலேயும் பரவி நிற்கக்கூடிய ஞானமாக இருக்கின்றான. திகழ் தச இது ஒண்ணு சார், அது என்ன பண்ணும், கரை கரானா செய்யக்கூடியது. ஞானமானது நமக்கு ஞானத்தை செய்விக்கின்றது. திகழக்கூடிய இந்த ஞானம் நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக கந்தபுராணமாக வந்திருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது, திகழ் தசக்கரங்கிறது முதல்ல தீங்கிற எழுத்தானது தமிழினுடைய சிறப்பான அக்ஷரமான தகாரம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும், இகாரம் என்று சொல்லக்கூடிய ஞான சக்தியினுடைய இகாரத்தையும், சமஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது அம்பிகையினுடைய பதமாக இகாரமானது சொல்லப்படும், தகாரமும் இகாரமும் சேர்ந்து தீ என்று இங்கே ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது விஷயம், மூன்றாவது, எது தகராகாசம் என்று சொல்லப்படுகிறதோ அந்த ஞானாகாசமாக இருக்கப்படக்கூடிய வார்த்தையை, அந்த ஒரு பொருளை சொல்லக்கூடிய முதல் வார்த்தை தாங்கிற எழுத்து. அதுக்கு அருட்சக்தி உமையம்பிகையினுடைய சக்தி இல்லாமல் இருக்க முடியாது. அந்த உமையம்பிகை வேற கிடையாது, முருகப்பெருமான் வேற கிடையாது. ரெண்டு பேரையும் சேர்த்து முதல்ல போட்டார் தீ, திகழ் தசக்கர. அடுத்தது இந்த திரு என்று சொல்லும்படியாக எது ஸ்ரீகரமாக இருக்குமோ, எது மங்களகரமாக இருக்குமோ, மங்களம் என்ற சொல்லை எவன் வைத்திருக்கின்றானோ, அப்படி சிவன் என்று சொல்லக்கூடிய செம்மையை எது தருமோ அதை சுட்டிக்காட்டுவதற்காக தீ என்கின்ற எழுத்தர ஆரம்பித்தார். அது திகழ சக்கர. அது மட்டும் கிடையாது, இதுல நீங்கள் திகழ சக்கர என்று திகழ சக்கரான்னு பிரியுமே தவிர, பிரியாம படிக்கும் பொழுது திகழ சக்கரன்னு வரும். இந்த திகழ சக்கரங்கிற வார்த்தையிலே ஆறு வல்லின எழுத்துக்களிலே ஐந்து எழுத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சத்யோஜாதம் பாமதேவம் என்று சொல்லப்படக்கூடிய எந்த பஞ்ச முகங்கள் இருக்கின்றதோ அந்த பஞ்ச முகங்களையும் எடுத்து, எது தேவையில்லாத எழுத்து ரகாரம் இருக்கிறதோ அதை எடுத்து போட்டார். எது வைக்க முடியுமோ திகழ சக்கர என்று த க ச ட எல்லாத்தையும் போட்டு ஐந்து விதமான வார்த்தைகளை இங்கே போட்டார் திகட சக்கர. அது மட்டும் கிடையாது, திகழ்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகங்களிலே அவன் ஒளி மயமானவனாக தெரிகிறான், ஜோதி ஸ்வரூபனாக இருக்கின்றான். ஞானம் ஜோதிஷாக வெளிப்படுகின்றது என்று ஜோதி ஸ்வரூப விஷயத்தை சொல்வதற்காக திகழ் என்று அங்கேயும் ஆரம்பித்து, செம்முகம் என்று செம்மையையும் சொல்லி, பிறகு தாமரை நாயகன் என்று தாமரையை அலர்த்தி வைக்கக்கூடிய சூரியனையும் சொல்லி, அடுத்தது மணி என்று சொல்லி, எல்லா இடத்திலேயும் ஒவ்வொரு பதத்திலேயும் ஒளியை சுட்டி காட்டக்கூடிய விஷயத்தை சொல்லி, ஒளிமயமானதாக இருந்து ஒளியிலே இருந்து தோன்றியவன் எவன் இருக்கின்றானோ, சக்தி பூபு என்று சொல்லும்படியாக இவன் சக்தியிலே இருந்து தோன்றினானோ, அக்னி பூபு என்று சொல்லும்படியாக இவன் இறைவனுடைய முகத்திலே இருந்து அந்த ஜோதிஷிலே இருந்து பிறந்தினானோ, அப்பேற்பட்ட முருகப்பெருமானை சொல்லக்கூடியது என்று சொல்லும்படியாக நான்கு இடத்திலேயும் இறைவனுடைய திகழக்கூடிய ஜோதிஷரூபத்தை சொல்லி திகழ் தசக்கர என்று ஆரம்பித்தார். சரி, இதெல்லாம் வந்து நமக்கு வார்த்தைகளிலே கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இன்னொன்று உண்டு, இது சொல்லக்கூடிய உருவம் என்ன, பத்து கரங்களும் ஐந்து முகங்களுமாக இருக்கக்கூடிய விநாயகர், ஹேரம்பர் என்று சொல்லக்கூடிய 32 மூர்த்திகளிலே இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான உருவம். இந்த உருவத்தை கொண்டிருக்கக்கூடியவருக்கு பத்து கரங்களும் வரதாபயமும் கொண்டிருக்கக்கூடிய விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமானுடைய முக்கியமான நோக்கம், அந்த விநாயக பெருமானை ஸ்தோத்திரம் செய்வதற்கும், இப்படிப்பட்ட ஒரு கிரியையிலே அல்லது இந்த ஹேரம்ப விநாயகருடைய உபாசனையிலே ஈடுபடுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சத்ருக்ஷயம் என்று சொல்லுவார்கள், எதிரிகளை அழிப்பதற்காக ஹேரம்ப விநாயகரை தொழுகின்றார்கள். காரணம் என்னன்னா, விநாயக பெருமான் சிம்ம வாகனராக பஞ்ச முகங்களோடு பத்து கரங்களோடு எட்டு கரங்களிலே ஆயுதங்கள் ஏந்தி இரண்டு கரங்களிலே வரதாபயங்களோடு இருக்கின்றார். அப்படி எதிரிகளை நசிக்க செய்வதற்காக தோன்றக்கூடிய ஒரு ஹேரம்ப கணபதி என்று சொல்லும்படியாக வெண்மை நிறைந்து படைத்தவராக இருக்கிறார். இங்கே செம்முகம் என்று ஏன் சொன்னார், அடுத்த விஷயம் வரும். செம்மையாக இருக்கப்பட்ட முகம்ங்கிறதும் ஒரு அர்த்தம், ஆனால் மகா கணபதியினுடைய மந்திர பிரதானமாக இருக்கக்கூடிய மந்திரங்களை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அருணவர்ணமாக சிவன் சிவப்பு, அம்பிகை சிவப்பு, முருகப்பெருமான் சிவப்பு, விநாயக பெருமானுடைய முக்கியமான மந்திரசாஸ்திரத்திலே சொல்லப்படப்படக்கூடிய மகா கணபதி எல்லாம் சிவப்பு, எல்லாமே செம்மையை குறிக்கக்கூடியது. இந்த நான்கு பேரும் ஒரு சதுரம்னு போட்டார், முதற் சதுரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அதுக்கு இன்னொரு அருமையான பொருளும் வரும். சதுரம் என்பதுதான் இங்கே மூலாதார சக்கரமாக இருக்கப்பட்டது. அந்த சதுரம் என்ற சக்கரத்திலே மூலாதார க்ஷேத்திர அதிபதியாக இருக்கப்பட்டவர் ஹேரம்ப கணபதி, கணபதியாக இருக்கிறார். இந்த ஹேரம்ப கணபதியினுடைய மந்திர பிரதானமாக வைத்து திகழ் தசக்கர செம்முகம் ஐந்துளான் என்று சொல்லும்படியாக ஐந்து முகங்களையும் சிம்ம வாகனத்தையும் கொண்டிருக்கக்கூடிய பத்து கரங்களை ஏந்திருக்கக்கூடிய பத்து கரங்களோடு நமக்கு சத்ருக்ஷயத்தை செய்யக்கூடிய ஹேரம்ப கணபதியை இங்கே சொன்னார். சத்ருக்ஷயத்தை சொல்லக்கூடியவர் அதனால்தான் விகட சக்கரன் என்று, எந்த சத்ருக்களை அழிப்பதற்காக சக்கரம் பயன்படுகிறதோ அந்த சக்கரத்தையும் கொண்டு வந்து கடைசியில வைத்தார். விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான். அது என்னது மெய்ப்பதம் அப்படின்னா பொய்ப்பதம்னு ஏதாவது உண்டா? ஒருத்தரை கடவுளை பத்தி சொல்லும் பொழுது மெய்ப்பதம் என்ன பொய்ப்பதம் என்ன ரெண்டு வரும் இல்லையா? அவன் அருளே பதமாக இருக்கிறது, அதனால அவன் அருளை நாம் வணங்குகிறோம், எல்லாம் சரி. ஆனா மெய்ப்பதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவபெருமான் தான் மெய்ப்பதம். காரணம் என்னன்னா, சிவன் என்கின்ற ஒரு சக்தி நான்கு வடிவங்களாக பீகின்றது. சிவம் என்கின்ற ஒரு சக்தி சிவனாக இருக்கின்றது, சக்தியாக இருக்கின்றது, முருகப்பெருமானாக இருக்கின்றது, விநாயகராக இருக்கின்றது. நம்ம இந்த மூணு பேரும் திருப்புடின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சிவன் சக்தி ஸ்கந்தனுடைய சாமியத்தை நம்ம பின்னாடி போக போக குமார சம்பவத்துக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இந்த நான்கு விதமான சாமியம், இந்த மூன்று பேருக்கு சாமியம் நம்ம சொல்ல போகிறோம், இந்த நான்கு பேரும் ஒண்ணுதான். சிவனுடைய அருள் தான் பரமேஸ்வரியாக இருக்கிறது, அதனால ரெண்டு பேரும் பேதமே கிடையாது, ரெண்டு பேருக்கும் பேதமே சொல்ல முடியாது. முருகப்பெருமான் சிவனிடத்திலே இருந்து தோன்றியவன், ஞானமே வடிவாக சிவனுடைய ஞான சக்தியானது வந்திருக்கிறது. பிடியதன் உரு உமை கொள மிகு கரியதன் வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினர் என்று சொல்லும்படியாக, விநாயக பெருமான் வருவதற்கு அந்த விநாயக பெருமான் தன்னிடத்திலே இருந்து பார்வதியிடத்திலே இருந்தும் பார்வதியிடத்திலே இருந்தும் பரமேஸ்வரனிடத்திலே இருந்தும் வரும்படியாக தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு சக்தி விசேஷத்தை விநாயக பெருமானாக கொண்டு வந்து கொடுத்தாராக. நான்கு பேருக்கும் சாமியம் உண்டு,

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. ஸ்ரீ சிவமகாபுராணம் வாயவிய சம்ஹிதை, ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே பூர்வகண்டம் அத்தியாயம் 25 முதல் வாயுதேவர் கூறுகிறார், மகரிஷிகளே, இதன் பிறகு கற்பினுக்கு அணியான பார்வதி பிராட்டி சிவபிரானை வலம் வந்து வணங்கி அவரை விட்டு பிரியும் துக்கத்தை ஒருவாறு அடக்கிக் கொண்டு இமயநிலைக்கு சென்றாள். முன்பு தன் தோழிகளோடு எங்கு தவம் செய்தாளோ அதே இடத்திற்கு இப்பொழுதும் சென்றாள். காரணம், முன்பு அவ்விடத்தில்தான் தான் செய்த தவம் பலித்ததால் கொண்ட அன்பே காரணம். முதலில் அங்கு சென்றதும் தாய் தந்தையரை வணங்கி முன்னடந்த நிகழ்வுகளை கூறி அவர்களது அனுமதி பெற்று தன் ஆபரணங்கள் அனைத்தையும் அங்கேயே கழற்றி வைத்துவிட்டு தபமனம் சென்று நீராடி தபசிகளுக்கான ஆடையேற்று கடுந்தவம் மேற்கொள்ள தீர்மானித்தாள். தன் கணவரது திருவடி தாமரைகளையே கழுத்தில் தியானித்து ஒரு நிமிட நேரத்தில் ஒரு சிவலிங்க திருமேனியை ஆக்கி அங்கு காட்டில் கிடைக்கும் பூ பழங்களை கொண்டு முப்பொழுதும் பூசிக்கலானாள். அப்பொழுது தன் மணாளரான சிவபெருமானே பிரம்மாவின் திருமேனியை தாங்கி தன் தவத்திற்கான பலனை தர வேண்டும் என மனதில் உறுதியான நம்பிக்கை கொண்டு தினமும் கடந்தவம் இயற்றினாள். இவ்வாறு தவம் வெகு காலமாக தொடர ஒரு நாள் அவள் அருகில் பெரும் புலி ஒன்று நிற்பதைக் கண்டாள். தீய எண்ணம் கொண்டு வந்த அப்புலி பார்வதி தேவியின் அருகில் வந்ததும் அதன் உடல் ஜடம் போல், அதாவது சித்திரத்தில் எழுதிய புலி போல் என ஆயிற்று. கொடியதான அப்புலி தன்னருகில் நிற்பினும் சாதாரண ஒரு பின்வெள்ளியைப் போல் நடுங்கினாள் அல்ல. புலிய உடல் ஸ்தம்பித்து நின்றது. பசி மிகுந்திருந்த அப்புலி இதுதான் இன்று எனக்கு உணவு என்றெண்ணிய வண்ணம் தேவியையே பார்த்து கொண்டிருந்தது. அது அவ்வாறிருப்பது ஏதோ தேவியை உபாசிப்பது போலவே இருந்தது. தேவியும் அப்புலி தன்னையே உபாசிப்பதாகவும் மற்ற தீய விலங்குகளிடமிருந்து தன்னை காத்தருடமே நிற்பதுமாக நிற்பதாகவும் நினைத்தாள். தேவியின் கருணை திருநோக்கு பட்டதும் அதனுடைய மும்மலங்களும் அழிந்தன. இதனால் அப்புலியின் பசி நீங்கியது, உடலின் ஜடத்தன்மையையும் விட்டது. தேவியின் உண்மைச் சுரூபம் பற்றிய அறிவு ஏற்பட்டது. திங்களைக்கும் பிறவி குணமும் நீங்கியது. மன அமைதியும் ஏற்பட்டது. இறைவியின் பக்தனாயிற்று. இறைவிக்கு தொண்டு புரியவும் தலைப்பட்டது. பிற தீய விலங்குகளை அங்கிருந்து விரட்டி எடுத்து அக்காட்டில் திரியலாயிற்று. இங்கு தேவியின் தவம் மேலும் மேலும் தீவிரமடையலாயிற்று. இதற்கிடையில் வரம்பெற்ற திமிரால் சும்பன் முதலிய அசுரர்களது ஆக்கிரமிப்பால் மிகவும் துன்பம் அடைந்திருந்த தேவர்கள் பிரம்மதேவரை சரணம் அடைந்து தங்கள் துன்பங்களைப் பற்றி விளக்கினர். இதை கேட்டு பிரம்மதேவருக்கு கருணை விரந்தது. முன்பு இந்த அசுரர்களது வதம் பற்றி சிவபிரானோடு தான் பேசியதை நினைவு கூர்ந்த பிரம்மதேவர் தேவர்களையும் அழைத்துக் கொண்டு தேவி தவம் செய்யும் தவச்சாலை அடைந்தார். அங்கே தேவி கடுந்தவம் புரிவது கண்டார். அனைத்து உலகங்களும் ஒருங்கிணைந்து உள்ளது போல் இருந்தாள் தேவி. மும்மூர்த்திகளையும் பெற்றெடுத்தவளும், உலக தந்தையான மகேஸ்வரனின் மனைவியும், உலகம் அனைத்திற்கும் ஒப்பற்றதாயும் மலை மகளுமான அவ்விரவியை பிரம்மதேவன் வணங்கினார். இவர்கள் சூழ பிரம்மதேவர் வந்தது கண்ட இறைவி அவருக்கு நல்வரவு கூறி அர்க்கியம் முதலியன தந்து கௌரவித்தாள். பிரம்மதேவரும் தகுந்த மரியாதைகள் தந்து, தாயே, தாங்கள் தவம் செய்யும் காரணம் அறிந்து கொள்ளலாமா என அறியாதவர் போல வினவினார். மேலும் பிரம்மதேவர், தாயே, இக்கடுந்தவம் மூலம் தாங்கள் என்ன விருப்பத்தை பெறப்போகிறீர்கள்? தவத்தின் பயன் அனைத்தும் தங்களது ஆளுமைக்கு உட்பட்டதுதானே. அகில உலக நாயகரான சிவபெருமானையே தவத்தின் பயனாக பதியாக பெற்றிருக்கிறீர்கள். உலகின் அனைத்து செயல்பாடுகளும் தங்களது திருவிளையாளர்களே. ஆனால் இதில் வியப்பென்ன தெரியுமா? இவ்வளவு காலம் இவ்வாறு இறைவரது பிரிவை தாங்குகிறீர்களோ என்பதுதான். தேவி கூறுகிறாள், பிரம்மதேவரே, படைப்பின் தொடக்கத்திற்கு முன் எப்பொழுது தாங்கள் பிரம்மதேவரிடமிருந்து பிறவி பெற்றவர்களோ அப்பொழுதே அனைத்து ஜீவராசிகளுக்கும் முதலாவதாக இருப்பதனாலேயே தாங்கள் எனது மூத்த புதல்வர் ஆகிறீர்கள். மற்றும் எப்பொழுது ஜீவராசிகளின் பெருக்கத்திற்காக சிவபிரான் தங்களது நெற்றியிலிருந்து தோன்றினாரோ அப்பொழுது தாங்கள் என் கணவரின் தந்தையாகவும் எனக்கு மாமனாராகவும் ஆகிறீர்கள். இதனால் எனது பெருமதிப்பிற்கு உரியவர்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளீர்கள். எனது தந்தையான இவவான் தங்களது குமாரர். இதனால் தாங்கள் எனது பாட்டனார். இவ்வாறு உலகியல் நடைமுறைக்கு தாங்களே கர்த்தா ஆகிறீர்கள். அந்த புறத்தில் என் கணவரோடு நிகழ்ந்த நிகழ்ச்சியை நான் இவ்வாறு தங்களிடம் கூற முடியும். ஆகவே பல சொல்லி யாது பயன். சாத்வீகமான முறையில் என் உடலின் கருணகத்தை மாற்றி வெண்ணிறத்தவள் ஆக விரும்புகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், இறைவியே, இதற்காகவா இவ்வளவு கடந்தவம்? தாங்கள் நினைத்த மாத்திரத்திலேயே இது நடக்குமே. தங்கள் இச்சை ஒன்றே போதுமே. இதுவும் தங்களது ஒரு திருவிளையாடல் தான். உலகநாயகியே, தங்கள் திருவிளையாடலும் உலக நன்மைக்காகத்தான். ஆகவே இதனால் தாங்கள் எனது விருப்பத்தையும் பூர்த்தி செய்து தர வேண்டும். நான் அளித்த வரத்தினால் செருக்கு கொண்ட சும்பன் நிசும்பன் என்ற இரு அசுரர்கள் தேவர்களை

0: துன்புறுத்துகின்றனர். தங்கள் திருக்கரங்களாலேயே அவர்கள் தங்கள் மரணத்தை வரமாக வேண்டியுள்ளனர். ஆகவே விரைவில் தங்களது ஒரு சக்தியை வெளிப்படுத்தினீர்களானால் அச்சக்தியே அவர்களுக்கு யமனாக அமையும். பிரம்மதேவர் இவ்வாறு வேண்டி நிற்கவே மலையரசன் மகளான பார்வதி பிராட்டி தன் கருநிறத் தோலை வெளியே உரித்தாள். உடனே பிராட்டி வெண்ணிறத்தவள் ஆனாள். வெளியேறிய கருநிறத் தோல் என்கிற மறைப்பு சக்தி கருநிற மேகம் போல் கௌசிகி என்கிற சக்தியாக, அதாவது கன்னிப்பெண்ணாக தோன்றினாள். தேவியின் மாயையான இச்சக்தியே யோகநித்திரை என்றும் வைஷ்ணவி என்றும் அழைக்கப்படுகிறாள். அத்தேவிக்கு எட்டு கைகள். அவ்வெட்டு கைகளிலும் சங்கம், சக்கரம், முத்தலை சூலம் முதலிய ஆயுதங்கள். சௌமியம், கோரம் என இரண்டுமான சௌமியம், கோரம் இரண்டுமான மூ உருவங்கள், முக்கண்கள். தலை மகுடத்தில் திரைச்சந்திரன். ஆண்மகனின் கரம்படாதவள், காமம் என்பது அறியாதவள், அழகுக்கும் அழகு சேர்ப்பவள். தொன்று தொட்டு வரும் தனது இச்சக்தியை பிரம்மதேவரின் கரங்களில் ஒப்படைத்தாள் இறைவி. இவ்வம்மையார் தான் சும்பன் நிசும்மன் என்கிற இரு அசுர சிரேஷ்டர்களையும் வதைப்பவள். இதைக் கண்டு மகிழ்ந்த பிரம்மதேவர் அத்தேவியோடு தோன்றிய ஒரு பெருஞ்சிங்கத்தை பராசக்தியான அம்பிகைக்கு வாகனமாக அளித்தார். விந்தியமலைச்சாரலில் அத்தேவி வசிப்பதற்கான ஓர் உயர்ந்த இடத்தையும் அளித்து பலவாறான உபச்சாரங்களுடன் பூஜனையும் புரிந்தார். உலகை படைத்த பிரம்மதேவரால் பூஜிக்கப்பட்ட கௌசிகி என்கிற அச்சக்தி தன் தாயான கௌரி தேவிக்கும் பிரம்மதேவருக்கும் வணக்கம் செலுத்தினாள். தன் திருமேனியிலிருந்து தோன்றிய தன்னை போன்ற திறல் படைத்த எண்ணற்ற சக்தி தேவிகளுடன் சும்பனி சும்பர்களை வதைக்க விந்தியமலையிலிருந்து கிளம்பினாள். தேவிக்கும் அவர்களுக்கும் இடையே நடந்த பெரும் போரில் அத்தானவர்களான இருவரையும் வதைத்தாள் கௌசிகி. வேறொரு இடத்தில் இப்போர் வர்ணிக்கப்படப் போவதால் இங்கு விரிவாக கூறப்படவில்லை. போரின் தன்மையை ஊகித்தறியலாமே. இனி இப்போதான நிகழ்வை கூறுவேனாக. வாயுதேவர் கூறுகிறார், கௌசிகி தேவியை தோற்றுவித்து பிரம்மதேவரிடம் அவளை ஒப்படைத்த கௌரி தேவி அதன் கைமாறாக பிரம்மதேவரிடம் கேட்கலானார். தேவி கூறுகிறாள், பிரம்மதேவரே, எனது ஆசிரமத்தில் இருக்கும் இப்புலியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? தீய விலங்குகளிடம் இருந்து எனது தவச்சாலையை காத்து நின்றது இந்த புலிதான். இது என்னிடமே மனதை நிலைநிறுத்தி வேறு எந்த ஓர் எண்ணமும் இன்று என்னை செய்வித்து வருகிறது. ஆகவே இதை காப்பதைத் தவிர வேறெந்த செயலும் எனக்கு உகந்ததல்ல. இது எனது அந்த புறத்திலேயே உலாவரட்டும். சிவபெருமான் மனமும் வந்து நிச்சயம் இதற்கு சிவகணங்களின் தலைமை பதவியை அளிப்பார். நான் இதை முன்னிட்டுக் கொண்டு எனது தோழிகளுடன் இங்கிருந்து செல்ல விரும்புகிறேன். நீங்கள்தான் அனுமதி தர வேண்டும். ஏனென்கிறீர்களா? நீங்கள் என்றோ பிரஜாபதி? ஆகையினால்தான். தேவியின் கவலமற்ற நிலையைக் கண்டு சற்றே புன்முறுவல் பூத்தவராக பிரம்மதேவர் அந்த புலி முன் செய்த கொடுஞ்செயல்களை கூறலானார். பிரம்மதேவர் கூறுகிறார், தாயே, விலங்குகளுக்குள் கொடியதான இந்த புலி எங்கே? அனைத்து நலன்களையும் வாரி வழங்கும் தங்களது கருணை எங்கே? விஷம் கக்கும் சர்ப்பத்தின் வாயில் அமுதத்தை ஏன் ஊற்றுகிறீர்கள்? புலி உருவில் வந்திருப்பவன் ஒரு கொடிய அரக்கன். இவன் பல பல பசுக்களையும் அந்தணர்களையும் கொன்று தின்றவன். இவன் சான்றோர்களுக்கு விருப்பம் போல் தீங்குகளை செய்து கொண்டு திரிந்தவன். ஆகவே இவன் தனது தீச்செயல்களுக்கு பலனை கட்டாயம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். இம்மாதிரியான தீவர்களுக்கு தங்கள் ஏன் கருணை புரிய வேண்டும்? தீச்செயல்களால் மனம் மாசடைந்த தீவர்களால் இறைவுக்கு ஆக வேண்டியது என்ன? தேவி கூறுகிறாள், நீங்கள் கூறியது அனைத்தும் சரி. இவன் தீயவனாகவே இருக்கட்டுமே. என்னை சரணம் பற்றி விட்டானே, ஆகவே நான் இவனை தள்ள இயலாது. பிரபதேவர் கூறுகிறார், இறைவியே, இப்புலிக்கு தங்களிடம் மிகுந்த பக்தி உள்ளது. இதை அறிந்து கொள்ளாமலேயே நான் தங்களிடம் இதன் முந்திய செயல்களை பற்றி கூறிவிட்டேன். இதற்கு உண்மையில் பக்தி இருக்குமேயானால் இதன் முந்திய பாவங்களுக்கான பலன் என்ன? ஏனெனில் தங்களது பக்தர்களுக்கு அழிவு, அதாவது குறைவு என்பது என்றைக்குமே கிடையாது. தங்களுடைய கட்டளைகளான அறநெறிகளை முறைப்படி கடைபிடிக்காதவன் பல பல புண்ணிய கர்மங்களை செய்துதான் யாதுபயன். தேவியே, தாங்களோ பிறப்பற்றவள், எல்லையற்ற அறிவு கொண்டவள், தொன்மையான சக்தி படைத்தவள், அகில உலகிற்கும் தலைவி, பரமேஸ்வரி. அனைத்து ஜீவராசிகளது தலைகளும் விடுதலைகளும் தங்களது கட்டுப்பாட்டில் அல்லவா உள்ளன? அனைத்து ஜீவராசிகளது தலைகளும் விடுதலைகளும் தங்களது கட்டுப்பாட்டில் அல்லவா உள்ளன? தங்களை விடுத்து வேறொரு பெரும் சக்தியும் உள்ளதோ? தங்களை விடுத்தால் ஜீவனுக்கு எதனால்தான் நல்லதொரு கதி கிடைக்கும்? எண்ணிலடங்கா ருத்ரர்களது சக்தியும் தங்கள்தானே. செயல் புரிபவன் சக்தி இல்லையே எந்த செயலைத்தான் செய்ய முடியும்? எந்த ஒரு நற்பயனைத்தான் பெற இயலும்? பகவான் ஸ்ரீ விஷ்ணு, பிரம்மாவான நான் மற்றும் உள்ள இந்திரன் முதலிய தேவர்கள், அரக்கர்கள், தானவர்கள் முதலிய ஏனையோரும் அவரவர்கள் பெற்றுள்ள செல்வச் செழிப்புக்கு காரணமே தங்களது திருக்கட்டளைகள் தானே. தங்களது கட்டளைகளை சிறமேற் தாங்கி அதன்படி செயலாற்றும் எண்ணற்ற பிரம்மதேவர்கள், விஷ்ணுக்கள், ருத்ரர்கள் ஆகிய அனைவரும் இன்று இல்லை. அவர்கள் அனைவரும் அழிந்து விட்டார்கள். இவ்வருங்காலத்தில் வரவும் போகிறார்கள். தங்களை சேவிக்காமல் உயர்ந்த மும்மூர்த்திகளான நாங்களும் அறம் முதலிய நான்கு பெரும் பேர்களை நிச்சயம் பெற இயலாது. தங்களது சங்கல்பத்தால் தான் பிரம்மா என்கிற நிலை, தாவரங்கள் என்கிற நிலை என்ற வேறுபாடுகள் உடனே ஏற்படுகிறது. அதாவது பிரம்மா மரம் முதலிய தாவரங்களின் நிலையையும், தாவரங்கள் பிரம்ம நிலையையும் அடையலாம். ஏனென்கிறீர்களா? புண்ணியம் பாவம் என்கிற இரண்டின் பயன்களின் வேறுபாட்டை தாங்கள்தானே செய்திருக்கிறீர்கள். தாங்களன்றோ உலக நாயகரான சிவபரம்பொருளின் அனாதியான மத்தியதான அனந்தமான அதாவது முடிவான தொன்மையான சக்தி. இவ்வுலகியலை நடத்தி செல்ல ஏதாவது ஒரு அற்புதமான திருமேனியை தாங்கி பலவாறான திருவிளையாளர்களை புரிகிறீர்கள். இவ்வளவும் இருக்கட்டும், தங்களை உள்ளபடி அறிந்தவர்கள் யார் உள்ளர்? ஆகவே கொடுந்தொழில் புரியும் இந்த புலியும் தங்களது நற்கருணையால் உயர்ந்த நலன்களை பெறட்டுமே, இதில் என்ன தடை உள்ளது? இவ்வாறு பிரம்மதேவர் உலக நாயகியான தேவியின் உண்மை தத்துவத்தை கூறி தேவியை துதித்தது கேட்டு இறைவி தவம் செய்வதை நிறுத்தினார். தேவியிடம் விடைபெற்று பிரம்மதேவர் தன் உலகு சென்றார். தேவியம் தன் பிரிவு ஆற்றாத தாயான மேனையையும் தந்தையான இமமானையும் வணங்கி பலவாறாக அவர்களை தேற்றி சமாதானம் செய்தார். தவத்தில் ஆசை கொண்ட தேவி தன் தவச்சாலையை சுற்றியுள்ள பல்வேறு செடிகொடிகளையும் மரங்களையும் கண்டாள். அம்மரங்கள் பூக்களை உதிர்த்திருந்தது. தேவியின் பிரிவு தாழாது கண்களில் நீர் பெருக்குவது போல் இருந்தது. மரங்களின் கிளைகளில் குடிபுகுந்திருக்கும் பறவை கணங்களின் ஒலி பிராட்டியின் பிரிவு தாங்காது துன்பத்தால் ஓலமிடுவது போல் இருந்தது. இதன்பின் பார்வதி பிராட்டி தன் மணாளரை காண வேண்டும் என்கிற பேராவலால் உண்டப்பட்டு அந்த புலியை தான் பெற்ற பிள்ளை போல அன்புடன் முன்னிட்டுக் கொண்டும் தன் ஒளியால் 10 திசைகளிலும் பேரொழியை பரத்திக் கொண்டும் மந்திரமலையை நோக்கி புறப்பட்டாள். அங்குதானே அகில உலகம் கேட்கும் ஆதாரமாய் படைத்து காத்து அழித்து ஒழிக்கும் பதியான சிவபெருமான் விற்றிருக்கிறார். ரிஷிகள் கேட்கிறார்கள், வாயுதேவரே, தனது திருமேனியின் கருமையை நீக்கி வெண்மையை பெற்று மந்திரமலைக்கு சென்ற இமமானது திருக்குமாரியான பார்வதி பிராட்டி தன் பிரணாடனை எவ்வாறு கண்டாள்? அவ்வாறு சென்ற தேவியை கண்ட சிவகணங்கள் என்ன செய்தன? தேவியை கண்ட சிவனார் எவ்வாறு நடந்து கொண்டார்? வாயுதேவர் கூறுகிறார், காதல் இன்பச் சுவையினால் அன்றோ ஆடவர்களின் மனம் கவரப்படுகிறது. அக்காதல் இன்பச் சுவையை வர்ணிக்க உள்ளபடி சொற்களேது அவ்வின்பம் முழுவதுமாக விளக்க இயலாததொன்று. தேவியின் வருகையை வாயிற்காப்போர் மிகுந்த பரபரப்போடு எதிர்பார்த்திருந்தனர். இறைவனான சிவனாரும் அவ்வாறே எதிர்நோக்கி நிற்கிறார். சிவனாரது பெரும் மாளிகையில் இறைவி நுழையவே சிவனார் மிகுந்த அன்புடன் அவளை நோக்கினார். தேவியும் அவ்வாறே நோக்கினார். தெரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ? அப்பொழுது அங்குள்ள பணியாளர்கள் அனைவரும் தேவியை வணங்கினார்கள். இறையோ மிகவும் வணக்கமாய் தழுதழுத்த குரலில் இறைவரை சொல்லினால் வணங்கினாள். இறைவி வணங்கி எழுந்திருப்பதற்குள் இறைவன் அவளை இரு கைகளினாலும் பற்றி எடுத்து மிக்க மகிழ்ச்சியோடு மார்போடு அணைத்துக் கொண்டார். பொன்னுருவல் புத்த இறைவன் இறைவின் சந்திரன் போன்ற முகத்தாமரையிலிருந்து பெருகும் அமுதத்தை பருகுவார் போல வைத்தகன் வாங்காமல் இறைவியை நோக்கினார். பிரிந்தவர் கூடினர். யார் முதலில் பேசத் தொடங்குவது என்கிற நிலையில் இறைவரே முதலில் தொடங்கினார். தேவதேவரான இறைவன் கேட்கிறார், சாமுத்ரிகா சாஸ்திரம் கூறும் நல் அழகு பெற்ற என் பிரியமானவளே, உனக்கு சினம் முழுமாறு ஆக்கிய அந்நிலை உன்னை விடுத்ததா? அந்நிலை அதாவது அச்சினமான நிலை இருக்கும்போது பிறரை சமாதானம் செய்வது என்பது எந்த ஒரு உபாயத்தினாலும் ஆகாது. பாமர மனிதர்களைப் போல நாம் நம் இருவருக்குள்ளும் கருத்து வேற்றுமை இருக்குமானால் அப்பொழுது அனைத்து ஜீவராசிகளும் அடங்கிய இவ்வுலகிற்கு அழிவு நெருங்கியது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நானோ தீயின் நடுவில் நிற்பவன், நீயோ சந்திரனில் விளங்குபவள். இவ்வுலகமோ அக்னி மற்றும் சோமனான சந்திரன் ஆகியவர்களுடைய கலவையே. அவர்களோ நம்முள் இருப்பவர்கள். நாம் இருவரும் இவ்வுலகத்தின் நலத்திற்காகவே பல பல திருமேனிகள் தாங்கி திருவிளையாடல்கள் புரிகிறோம். நாம் பிரிந்தால் இவ்வுலகம் அதவற்றதாக ஆகுமே. இதில் சாஸ்திரங்களினாலும் யுக்திகளினாலும் நிச்சயமாக ஒத்துக்கொள்ளப்பட்ட வேறொரு காரணமும் உண்டு. அசையும் அசையாதனவுமான ஜீவராசிகள் மிகுந்த இவ்வுலகம் சொல்லும் அதன் பொருளும் இணைந்தது போல, நீயோ சொல்லமுதம், நானோ அதன் பொருளமுதம், இவ்விரண்டு அமுதமும் ஒன்றை என்று எவ்வாறு பிரிந்திருக்க முடியும்? நீ எனது சுரூபத்தை உணர்த்தும் வித்தியை, அதாவது உண்மை தத்துவத்தை உணர்த்தும் வித்தியை. நானோ உன்னால் உணர்த்தப்படும் வித்தையினால் உணர்த்தப்படும் பரம்பொருள். ஆகவே நாம் இருவரும் முறையே உணர்த்துபவள் உணர்த்தப்படுபவர். அவ்வாறு இருக்க நம்முள் பிளவு என்பது எவ்வாறு தகும்? நான் எனது முயற்சியினாலேயோ உலகத்தை படைத்தான் எனது முயற்சியினாலேயா உலகத்தை படைத்து காத்து உழைக்கிறேன்? இல்லையே, ஏதோ ஒரு கட்டளையினால் என்றோ இரண்டும் நடக்கின்றன. அந்த பெரும் கட்டளை நீ என்றோ? பெரும் செல்வத்தின் சாரமே ஆக்ஞே என்கிற கட்டளைதான். கட்டளையிடுபவர்தானே சுதந்திரமானவர். சுதந்திரத்தின் இலக்கணமே கட்டளையிடும் ஆளுமை. அக்கட்டளை என்னை விட்டு அகலுமேயாகில் எனது செல்வச் சொழுமை என்பதுதான் இவ்வாறு. நம் இருவருடைய பிளவு என்பது என்றுமே தோன்றாதது. தேவதைகளின் காரியம் நன்கு முடிய வேண்டும் என்பதற்காகவன்றோ அன்றொரு சமயம் நான் மறைபொருளாக உன்னிடம் பேசியது? உனக்கும் அது தெரிந்ததுதான். இருந்தின் நீ ஏன் கோபம் கொண்டாயோ? அன்று நீ கோபித்துக் கொண்டதும் கொண்ட ஏதோ ஒரு விதத்தில் உலகத்தை காத்தருளும் பொருட்டே ஆகும். ஏனெனில் உனது செயல்கள் அனைத்துமே உலக ஜீவராசிகளின் நலனுக்காகத்தானே என்று அவற்றின் அழிவிற்காகவன்று. இவ்வாறு இறைவர் கூறவும் சிங்கார ரசத்தின் பிறப்பிடமான இறைவி வெட்கத்தினால் தலைகுனிந்தவாறு அமைதியானாள். பதில் எதுவுமே கூறவில்லை. கௌசிகியின் புகழை மட்டும் கூறினாளே தவிர வேறொன்றும் கூறவில்லை. கௌசிகியை பற்றி தேவி என்ன கூறினாளோ அதை இனி வர்ணிக்கிறேன். தேவி கூறுகிறாள், இறைவா, நான் படைத்த அந்த கௌசிகியை நீங்கள் பார்க்கவில்லையா? அவ்வாறான ஒரு பெண் இவ்வுலகில் இல்லை, இனியும் தோன்றமாட்டாள். இவ்வாறு கூறிய இறைவி விந்திய மலைச்சாரலில் கௌசிகி தங்கியது, போர்க்களத்தில் சும்பன்னி சும்பன்னி இருவரையும் வதித்தது முதலிய அவளுடைய வீரச் செயல்களை வர்ணித்தார். மேலும் அவளை உபாசிப்பவர்களுக்கு உடனே நேரிலேயே அதற்கான பெரும் பலன்களை தருபவள். அதுவுமன்றி என்றென்றும் உலக மக்களை காத்தொருள்வதே தனது நோக்கமாக உடையவள். இதை பற்றிய விரிவான விளக்கத்தை பிரம்மதேவர் தங்களிடம் விண்ணப்பித்துக் கொள்வார் என்றும் கூறி முடித்தாள். இவ்வாறு தேவி கூறிக்கொண்டிருக்கும் போது தேவியின் கட்டளையை ஏற்று ஒரு பணிப்பெண் அந்த பெரும்புரியை இதே கொண்டு வந்து நிறுத்தினாள். அப்பொழுது தேவி இறைவனை நோக்கி, இறைவா, இப்புரியை தங்களுக்கு பரிசுப் பொருளாக அழைத்து வந்திருக்கிறேன். இதை பாருங்கள், இதை போல என்னையே உபாசிப்பவர்கள் வேறு எவருமே இல்லை. இப்புரிதான் தீய விலங்குகளிடமிருந்து எனது தவச்சாலையை காத்து நின்றது. இது எனது உகப்பான பக்தன். தவச்சாலையை காத்து நின்றதால் எனது அன்பிற்கு பாத்திரமானது. எனது மகிழ்ச்சிக்காகவே இது தனது சொந்த இடத்தை விட்டு என்னோடு வந்துள்ளது. இறைவா, நான் இங்கு வந்துள்ளது தங்களுக்கு மகிழ்ச்சி இழைப்பதாக இருந்தால் தாங்களும் என் மேல் மிகுந்த அன்பு கொண்டிருப்பதும் உண்மையானால் எனது விருப்பத்தை கூறுகிறேன். என தெரியுமா, இப்புலியும் நந்தியின் கட்டளைப்படி அந்த நந்தியின் சிவச்சின்னங்களை ஏற்று எனது அந்தப்புறத்தின் வாயிற்புறம் மற்ற காவலாளர்களோடு இருக்கட்டுமே என்பதுதான். வாயுதேவர் கூறுகிறார், மனத்தை கரைத்து உருக வைக்கும் தேவியின் இனிய மதுரமொழிகளை செவியுற்ற மகாதேவர், இறைவியே, நான் மிக மிக மகிழ்ந்தேன் என்று பதிலளித்தார். அக்கணத்திலேயே அப்புரியும் கையில் பளபளப்பும் பொற்பிரம்பும் ரத்தனங்கள் பதித்த கவசமும் பாம்பு போல் வளைந்த பிச்சுவாக்கத்தையும் ஏந்தி மிக்காவலர்களில் ஒருவனாக திகழ்ந்தது. இதைக் கண்டு சோமரான இறைவன், இறைவி, நந்தியம்பெருமான் மூவரும் மிகவும் மகிழ்ந்தனர். இதனால் அப்புலி சோமநந்தி என்ற பெயர் பெற்றது. தேவிக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செயலை செய்ததால் சந்திரகளை தரித்த இறைவன் அப்புலியை ரத்தனங்கள் இழைத்த புன்னகைகளை அணிந்ததாக செய்து அழகு செய்தார். இறைவரும் இறைவியை தனது பத்யங்கமான கட்டில் போன்ற உயர்ந்த ஆசனத்தில் அமர்த்தி கொண்டாடினார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திரு அண்ட பகுதி திருத்தில்லையில் அருளியது சிவனது தூள சூக்குமத்தை வியந்தது. திரு அண்ட பகுதியானது பஞ்சபூதங்களின் சேர்க்கையான அண்டத்தினை ஒத்த சிவபெருமானது அதிநுட்பத்தையும் அளவிட முடியா அரும்பெரும் சிறப்புகளையும் கூறுவதே சிவனது தூள சூக்குமத்தை வியந்தது என்பதாகும். இது 182 அடிகளை கொண்டதாகும்.

அரியோன் கண்க மருவிய பொருளும் வளர்ப்போன் கண்க நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் கண்க மேலொடு கீழாய் விரிந்தோன் கண்க அந்தமும் ஆதியும்

திசை திசை தெவிட்ட வரையுற கேதக்குட்டம் கையற ஓங்கி இருமுச்சமயத்து ஒரு பேய் தேரினை நீனசை தரவரும் நெடுங்கண் மான்கணம் தவப்பெரு வாயிடை பருகித் தளர்வொடும் அவப்பெரும் தாபம் நீங்காத சிந்தன ஆயிடைவான பேரியாய்ச்சகவையின் பாய்

ஆண்டின் வான்சிறை கட்டிமட்டவிழ் வெறிமலர்குளவாய் கோழி நிறையகில் மாப்புகை கரைசேர் வண்டுடை குளத்தின் மீக்கொல மேல்மேல் மகிழ்தலின் நோக்கி அர்ச்சனை வயலுள்

மக்கை ஒழியச் செய்த ஒன்பொருள் இண்டன கெளிவந்து இருந்தனன் போற்றி அலிதரும் அக்கை செய்தோன் போற்றி ஊற்றிருந்துள்ளம் கழிப்போன் போற்றி ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய போற்றா அக்கையை பொறுத்தல் புகழேன் மரகத குவாவல் மாமணி பிறக்கம் மின்னொலி கொண்ட பொன்னொழி திகழ

கேட்க வந்தியம்பி அறை கூவி ஆட்கொண்டருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும் உளையா அன்பு எண்புருக ஓலமிட்டு அலைகடல் திரையின் ஆர்த்தார் தொங்கி தலைதடு மாறா விழுந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கெட்டவர் வியப்பவும் கடக்கலீர் ஏற்றா தடப்பெரு மதத்தின் ஆற்றேனாக அவயவம் சுவைதரு.

கடும் பகலின் வேலையே போல் விளங்கு வெண்ணீர், மாலையும் தாங்குருவே போலும் ஜடைக்கற்றை, மற்றவர்க்கு விங்கு இருளே போலும் இடது, காலையே போல் விளங்கு மேனி. திருமணி திருமணி எப்படி இருக்கும்னா, காலையில புறப்புற சூரியனை போல இருக்கும். அந்த திருநீர் எப்படி இருக்கும்னா, மத்தியானத்தில் இருக்கிற படிச்சு நின்றுல்லவா, அப்படி வெளுப்பார் இருக்கும் திருநீர். அந்த சடை எப்படி இருக்கும் தெரியுமா, செஞ்சடை அந்திவானம் போல இருக்கும். அவருடைய கழுத்து எப்படி இருக்கும் தெரியுமா, ராத்திரிய போல இருக்கும் இருட்டா. கலையே போன் விளங்கு மேனி, கடும் பகலின் வேலையே போன் விளங்கு வெண்ணீரு, மாலையும் தாங்குருவே போலும் சடைக்கற்றை, மற்றவர்க்கு வீங்கு இருளே போலும் இடர. நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி நரி

பெண் வேண்டிருந்தார் பரவாமை வேண்டும், மீண்டும் பரப்புண்டே உண்டை என்று மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போதும் அடியும் விழுக்க என்றார். வெள்ளிதன் பின்மேல் மரகத கொடியுடன் விளங்கும் வெள்ளுவேர் ஒளி பவளதற்பர இடப்பாகம் கொள்ளுமா மலையால் கூடவிட்டிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கியம் வந்தவனார் என்று முன்பம்பது எழுதினால் ஒன்று தான் உள்ள உங்களவன் உள்ளாரடியானவன்

0: சிவசிவன்.
1: அவினாசி இவருடைய பெருங்கருணையினாலே நல்ல பக்கவாத்தியங்களாலே திருமுறை இன்னிசே இனிதாக நிறைவு பெற்றது. பதஞ்சலி வியாக்கரவாதரை பத்தி எந்த பெரியவாளும் ஜெய்வர்கள் அதிகமா சொல்லல, அவங்க இல்லையா கூத்தே இல்ல, நடராசாங்கிற பேரே இல்ல, சிதம்பரமே இல்ல. சிதம்பரம் வந்தது நடராசாங்கிற பேர் வந்ததெல்லாம் பதஞ்சலி வியாக்கரவாதால. ஊர் இல்ல, பேர் இல்ல, உறவில்ல, எந்திருந்த ஒருவன் தந்தே. சிதம்பரமானுக்கு ஊரும் கிடையாது, பேரும் கிடையாது, சொந்தக்காரர்களும் கிடையாது. தெரியும் உங்களுக்கு, ஊரும் இல்ல, பேரும் இல்ல, ஒரு நாமம் ஒரு ரூபம் ஒன்றும் இல்லா இருக்கு. ஆயிரம் திருநாமம் அடிநாம திருநேதம் கொட்டாமோ என்றால் போல ஊர் இல்லை, பேர் இல்லை, உறவில்லை, எந்திருந்த ஒருவன் தன்னை. சீருள்ள ஊர் தந்து, சிறப்புள்ள பேர் தந்து, தேயம் எல்லாம் நாருள்ள அடியார்கள் உறவாக தந்துள்ளார். நல்ல நல்ல பேருள்ள பதஞ்சலியும் புனிமுனியும் அவர் பெருமை பேசலாம். இல்லை அவன் ஊராகும் திருப்பெயரோ நடராசன். எல்லையிலா சுற்றத்தார் இருக்கின்றார் அடியார்கள். ஊர் இல்லாம, பேர் இல்லாம, உறவு இல்லாம இருந்த சாமிக்கு இந்த ரெண்டு முனிவர்களும், பதஞ்சலி வியாக்கரவாதர் ரெண்டு முனிவர்களும் ஊரை கொடுத்து, பேரை கொடுத்து, சொந்தக்காரர்கள் எல்லாம் கொடுத்து, இப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவருக்கு உதவி பண்ண முடியினாலே, அவருக்கு உதவி பண்ண முடியினாலே, யாருக்கு, சிவபெருமானுக்கு இந்த ரெண்டு முனிவர்களும் உதவி பண்ண முடியினாலே அவன் நல்லா கூத்தாடுறான். இல்லையவன் ஊராகும் திருப்பயரோ நடராசன். எல்லையிலா சுற்றத்தார் இருக்கின்றார் அடியார்கள். நல்லது கூத்தவனும் நாள்தோறும் செய்கின்றான். வல்லதிரு இரு முனிவர் வல்லமேதான் வல்லமை. பதஞ்சலி வியாக்கரவாதர் இப்ப எங்க வீட்டுல எங்க பையன் பெரியவனுக்கு மாணிக்க வாசகம், மூத்த பொண்ணுக்கு சிவகாமி சுந்தரி, மூணாவது வயலுக்கு மார்க்கண்டேயன், கடைசி வயலுக்கு பொன்னம்பலம்ங்கிற மீகண்ட சிவம். புரியுதா? ஒரு பேரை பிறந்துங்கிறான் பேரை. அந்த மாணிக்கவாசகம் ஒரு பையன் பிறந்திருக்கிற, அவருக்கு பேரு பதஞ்சலி. பழகுதா? ஒரு பேத்தி பிறந்திருக்கிற, அவளுக்கு பேர் சிவன். அர்த்தமா பேர்ல சைவமா இருக்கணும், பேருக்கு சைவமா இருக்கப்படாது. வெவ்வேறு பேருக்கு சைவமா இருக்கிறாங்க. பேர்லயும் சைவமா இருக்கணும், பேருக்கு சைவமா இருக்கணும், பேருக்கு சைவமா இருக்கணும். இப்ப சொல்ற பேரு தெரியுதா? சிவப்பேரு, சிவப்பு பேரு. யாரும் பெறாத பேரு பற்றின். புரியுதா? அதனாலே அப்படி எல்லா நிகழ்ச்சிகளையும் சைவ சம்பந்தமாவே இருக்கணும், சிவ சம்பந்தமாவே இருக்கணும். அவ சம்பந்தம் இருக்கவே விடாது, சிவ சம்பந்தமாவே இருக்கணும். அப்படியே அந்த புராணத்தை சொல்லிட்டுமா? சொல்லி சொல்லி ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசம், நல்ல சமயம் கிடைத்தது நமக்கு சிவபெருமான் செய்தருடைய பெருங்கருணை. பெருங்கருணை இந்த ஊரு காசியை விட உயர்ந்தது. அவினாசியை விட்டுட்டு காசிக்கு போனா முத்தி இல்ல, காசியிலிருந்து இங்க வந்தா முத்தி. நம்ம தலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற தலங்கள் மாதிரி எங்கேயும் கிடையாது. அதனால இந்த தலத்திலே நடந்த அதிசயம் சைவ சமயத்துக்கே ஒரு பெரிய தனிச்சிறப்பு. அந்த முறையில இங்க நடந்த சத்தம் இல்லாம இருக்கு சொல்லுப்பா. அதனால இந்த தலத்தில நடந்த அதிசயத்தை பல அருளாளர்கள் பாடியிருக்கிறாங்க. அதிலே 11 திருமுறையில் நம்பியாண்டார் நம்பிகள் பாடியிருக்கிறார். 11 திருமுறையில நம்பியாண்டார் நம்பிகள் திருநாரையூர்ல பொல்லா பிள்ளையாருக்கு சாப்பாடு போட்டு, பொல்லா பிள்ளையாருக்கு சாப்பாடு போட்டு அவர்கிட்டயே படிச்சு, வாத்தியாருக்கு சாப்பாடு போட்டு படிச்சாருயா. அதனால அப்படி அந்த 11 திருமுறையிலே நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதின்னு பாடியிருக்கிறார். சுந்தரமூர் சுவாமி திருத்தொண்டர் தொகை பாடினார் திருவாரூரிலே. அதுக்கு விளக்கமாக திருத்தொண்டர் திருவந்தாதின்னு பாடினார் வகை நூலாக நம்பியாண்டார் நம்பிகள். அதற்கு விரிவுரையாக பாடியதுதான் சேக்கடார் பாடிய பெரியபுரம். தொகை நூல், வகை நூல், விரி நூல், தொகை வகை விரி தொகுத்து சொன்னார், வகுத்து சொன்னார், பிரித்து சொன்னார். அந்த வகுத்து சொன்ன நூலா இருக்கிற திருத்தொண்டர் திருவந்தாளிலே இந்த கோயில் நடந்த அதிசயத்தை பத்தி பாடுறாரு. யாரு? நம்பியாண்டார் நம்பிகள்.
2: கொடுத்தான் முதலை கொள்
1: கொடுத்தால் முதலை உள் பிள்ளைக்கு உயிர் என்று கொடுத்தால் முதலைக்கு முதலை உள் பிள்ளைக்கு உயிர் என்று புக்குளியூர் தொடுத்தான் மதுரகவி அவிநாசியை வேட சுற்றம் திருமுருகன் பூண்டி வேடர் சுற்றம் படுத்தான் திருமுருகன் பூண்டியினர் பராவரத்தின் மடுத்தான் அவன் வருவன் தொண்டனாகின்ற மாதவனே இப்படி வந்து இந்த அதிசயத்தை 11 திருமுறையிலும் பாடியிருக்கிறேன். ஆகவே இந்த ஊரு பல வகையிலும் சிறப்புடையது, பல வகையிலையும் நன்மையுடையது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்களாயிருவாங்க, ஏழையா இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்களாயிருவாங்க, பத்தி இல்லாதவர்கள்லாம் பத்தி உடையவர்களாயிருவாங்க, பத்தி இல்லாதவர்கள் பக்தி உடையவர்கள் ஆகிவார்கள். அப்படின்னா அருட்செல்வம் பொருட்செல்வம் ரெண்டும் சேர்ந்துடும். அருட்செல்வம் எந்த வேளையிலும் சிவபெருமானை மறவாமல் இருப்பார்கள், அப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் எல்லாம் அவிநாசி எப்பர் கருணாம்பிகை தருவாள் என்று சொல்லி இந்த புராணம் அவிநாசி புராணம் தல புராணம்னு பேரு. வடமொழியிலே வியாச முனிவர் 18 புராணம் ஏற்றிருக்கிறாரு. வேதவியாசர் 18 புராணங்களை ஏற்றிருக்கிறார். அந்த புராணங்களை எல்லாம் சூத முனிவர் நைமிஷாரியத்து முனிவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். அந்த வடமொழியில இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்த புராணங்கள் தல புராணங்கள் பல. தல புராணம்னா அந்தந்த கோயிலுடைய பெருமை, அங்கங்க நடந்த நிகழ்ச்சியை சொல்லி அந்த சுவாமியுடைய பெருமையை சொல்லணும். அப்படிப்பட்ட தல புராணங்கள் எங்க ஊர்ல 20 புராணங்களுக்கு மேல சொல்லி இருக்கிறேன். குளித்தல பகுதியில தல புராணமா பேரூர் புராணம், காஞ்சி புராணம், அருணாச்சல புராணம், வாழ்போக்கி புராணம், திருவிளையாடு புராணம், கந்த புராணம், பெரிய புராணம், இந்த நம்ம இப்ப சொல்ற புராணம் வாழ்போக்கி புராணம், இப்படி பல புராணங்கள் நிறைய சொல்லி இருக்கிறேன். அருணாச்சல புராணம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இப்படி நிறைய புராணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தல புராணங்கள் யாரும் சொல்றது இல்ல. என்ன காரணம்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். தல புராணங்களை சொல்றது ரொம்ப கஷ்டம். அது ஏன் அப்படி ரிஸ்க் எடுத்துக்குவானே அப்படி சொல்லிட்டு எல்லாம் விட்டுட்டாங்க. நான் ரிஸ்க் எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், புரியுதா? அதனால இப்படி தல புராணங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். காது இந்த சிவபெருமானுடைய பெருமையை கேட்கறதுனாலதான் காதுக்கு விழா வச்சிருக்கிறாங்க. காதுக்கு விழா, காதணி விழா, காது ஓங்காரம், காது ஓங்காரம், காது ஓங்காரம்ப்பா. ஓங்காரத்தை கேட்கணும் இந்த காதலேங்கிறதுக்கு தான் காது ஓங்காரமா படுத்திருக்கேன். உபதேசம் இதுல கேக்குறேன், கண்ணுலையா மூக்கலையா காது. அதனால செவிகால் கேண்மின் செம்பவளை எரிவோர் மேனிப்பறான் எப்போதும் செவிகால் கேண்மின். அந்த முறையில இந்த தலபுராணம், இந்த அவிநாசி தலபுராணம் என்பது தாராபுரம் தாலுக்காவிலே லட்சுமி நாயக்கன்பட்டி இந்த பகுதியில இருந்தவராய் இருக்கிற இளையான் கவிராயர் பாடியிருக்கிறார். அவருக்கு முதல்ல சுப்பிரமணியன் பெயரா, அதன் பிறகு அவருக்கு இளையான் கவிராயர் பட்ட பெயரா இருந்திருக்கு. அதனால அப்படிப்பட்ட கவிராயர் பாடிய ஒரு அற்புதமான புராணம் இந்த புராணம். 1021 பாடலுடையது, 1021 பாடலுடையது, 13 சருக்கங்களை உடையது. 13 சருக்கம்னா பகுதிகள், 13 சருக்கங்களாக உடையது. இது சூதமுனிவர் வடமொழியை சொல்லி இருக்கிறாரு. அந்த வடமொழியை தமிழ்ல மொழிபெயர்த்து இந்த புண்ணியவான் பாடி கொடுத்திருக்காரு. இவர் இன்னும் பல புராணங்கள் பாடி இருக்கிறார். கருவூர் புராணம் முதலான பல புராணங்களை இவர் பாடியிருப்பதாக தெரிகிறது. இந்த ஜென்மத்தை பிரயோசனம் உள்ள ஜென்மமாக ஆக்கி கொள்ள வேணும். அதற்கு இந்த மாதிரி அருள் நூல்களோட தொடர்பு இருந்தாத்தான் அது பிரயோசனத்தை அடையும். அப்படிப்பட்ட இந்த புராணம் அவசியமா கேட்க வேண்டிய புராணம். அந்தந்த தலங்களில அந்தந்த தல புராணங்கள் விரிவரம் நடக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, யாரும் அதை பத்தி சொல்றவாளும் கிடையாது. ஆகையினால இப்படிப்பட்ட இந்த புராணம் 1021 பாடல்கள் உடையது. இதே பல புலவர்கள் அதுக்கு புலிப்புரை எழுதியிருக்கிறாங்க. முதல்ல காப்புன்னு பேரு. காப்புன்னா விநாயகருக்கு தோத்திரம். எல்லா சாமியும் எந்த சாமியை கும்பிட்டாலும் முதல்ல எந்த சாமியை கும்பிடுறது, எந்த சாமியை கும்பிட்டாலும் முதல்ல எந்த சாமியை கும்பிடுறது அது ஒரு குருமபுராண ஆசிரியர் பாடினாரு. விநாயகரை கும்பிட்டு
0: விநாயகரை கும்பிட்டுட்டு இந்த மாதிரி சாமி நான் இந்த மாதிரி பெருமாளை கும்பிட போறேன், அந்த சாமியை கும்பிட போறேன், இந்த சாமியை கும்பிட போறேன், அதுக்கு நீங்க துணை செய்யுன்னு சொல்லிவிட்டு விநாயகர்கிட்ட அந்த அதுக்கு துணை செய்யுன்னு சொல்லிவிட்டு அங்க போறேன். உனக்கு அறிவில்ல, எல்லாமே விநாயகர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அதனாலே அப்படிப்பட்ட விநாயகர் விட்டுட்டு அங்க போறானே அப்படின்னு வாழ்றாரு. அதனாலே முதல் கடவுள் விநாயகர், முதல் கடவுள் விநாயகர். அதுக்கு மேல அதுக்கு அப்பா அம்மா பார்வதி பரமேஸ்வரர் இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்றவங்க வச்சுக்க, பார்வதி கல்யாணம் இன்னைக்கு கல்யாணம் பார்வதி பரமேஸ்வரனுக்கு பண்ணா முதல்ல யாருக்கு பூசை? விநாயகர் பூசை புண்ணியவாசனம் பண்ணித்தான் அப்புறம் கல்யாணம். முதற் கடவுள்னு வேறு, விநாயகனே விவ்வினையை வேற இருக்கவல்ல, விநாயகனே வேட்கை தனி, விநாயகனே விண்ணிற்கு மண்ணிற்கு நாதனமான தன்மையினால் கண்ணீர் பணிவும் கணிவு. அப்பே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த அப்பே சுந்தரமூர்த்தி சுவாமி சேரமான் பெருமாள் நாயனார் மூணு பேர் உடத்துல கூண்டாகலாம் ஒரு நாள். அப்பை சுந்தரமூர்த்தி சுவாமி சேரமான் பெருமாள் மூன்று பேர் ஒரு இடத்துல கூடி யாரு முன்ன கைலாயத்துக்கு போறதுன்னு பேசினாங்களாம். யாரு முன்ன கைலாயத்துக்கு போறது? சுந்தரர் சொன்னாரு நாம் போவேன்னாரு, சேரமான் பெருமாள் நாம் போவேன்னாரு, அப்பா நாம் போவேன்னா. இப்படி பேசி ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அப்புறம் அவா அவா இடத்துக்கு போயிட்டாங்க. ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரத்துல சுந்தரமூர்த்தி சுவாமியும் சேரமான் பெருமாளும் கை, ஆனா சுந்தரருக்கு இந்த குங்கு நாட்டுக்கு ரொம்ப தொடர்பு, குங்கு நாட்டுக்கு ரொம்ப சொந்தக்காரர் சுந்தரர், புரியுதா? திருமுருகன் கூட்டி சொந்தமா, அவிநாசியின் சொந்தமா, திருவஞ்சகுளம் கேரளா அங்கிருந்தான இடையில போனாரு. தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனாளியில் ஆடல் வெம்பரி மீதேறி மாகை அது அந்த உலவாசு பாடிய சேர கொங்குவை நாடலில் ஆவினம் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாடே வாழ்கிறார். ஆகையினால சுந்தரருக்கு ரொம்ப தொடர்புள்ள நாடு இந்த கொங்கு நாடு. ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த தலத்தில இந்த புராணத்தை சொல்லு போறேன். அந்த மூன்று பேரும் பேசிக்கொண்டு கையால் அவரவர் இருக்கிறதுக்கு சென்றார்கள். ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரத்துல சுந்தரரும் சேரமான் பெருமானும் யானை மேலையும் குதிரை மேலையும் கையிலாத்து போனாங்க. நம்மவங்க தான் யானை மேலையும் குதிரையிலும் கையிலாத்துக்கே இருக்காங்க. 2000 கும்புள்ள யானை, சுந்தரர் ஏறி போன யானை 2000 இங்க இருக்கிற யானை இல்ல, இங்க இருக்கிற யானைக்கு 2 கும்பு, தேவேந்திரனுடைய யானைக்கு 4 கும்பு, சிவபெருமானுடைய யானைக்கு 2000 கும்பு. அதுக்கு ஐராவணம், ஐராவணம் தேவேந்திரனுடைய யானை ஐராவதம், சிவபெருமானுடைய யானை ஐராவணம். ஐராவணம் ஏறாது ஆரேறி ஆறு அமரர் நாடு ஆளாதே அருவுராண்ட ஐராவணமே என் அம்மானே உன் அருக்கள்தான் நோக்காதார் அல்லாதார் என்பது அப்பர் திருத்தாண்டவர். ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே ஆடி சுவாதியில அவங்க ரெண்டு பேரும் கைலாயத்துக்கு சென்றது. அவனுக்கு திருக்கோவலூர்ல விநாயகரை பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா, அவ பூஜை பண்ணிட்டு இருந்தால உடனே சுந்தரம் சுவாமி போன் போட்டார், செல்போன்ல சொல்லிட்டார். யாருக்கிட்ட? அவகிட்ட. இந்த மாதிரி நாங்க புறப்பட்ட நீ கைலாயத்துக்கு புறப்பட்டு வான்னு செல்போன்ல பேசிட்டார். அப்பவே செல்போன் வச்சிருந்திருக்காரு சுந்தரர். 9 நூற்றாண்டுலயே செல்போன் வந்துருச்சுமா. அப்படி வந்த உடனே அவர் என்ன பண்ணா தெரியுமா? விநாயகரை பூஜை பண்ணிட்டு இருந்தா. ஓம் சுமுகாய நமகா, ஓம் ஏகதந்தாய நமகா, ஓம் கபிலாய நமகா, ஓம் கஜகன்னிகாய நமகா, ஓம் லம்போதராய நமகா அப்படின்னு இப்படி மெல்ல பூஜை பண்ணிட்டு இருந்தாமா. அந்த போன் வந்த உடனே லம்போதராயிரம் இப்படி ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் தோத்தரம் சொல்லணும் இல்ல, வேகமா பூஜை பண்றான்னு கேட்டாரு. சொன்னா இந்த மாதிரி நாங்க மூணு பேரும் பேசிக்கிட்டோம் சாமி, யாரு முன்ன கைலாயத்துக்கு போறதுன்னு பேசிக்கிட்டா, அவங்க ரெண்டு பேரும் புறப்பட்டாங்க, நான் அவங்களுக்கு முந்தைய கைலாயத்துக்கு போகணுங்கிறதுக்காக இப்படி வேகமா பூசை பண்றேன்னா விநாயகர் சொன்னாரு, பொறுமையா பூசை உண்ணா அவங்களுக்கு முந்தி குண்டி உண்ண கல்யாணம் வேணாரு. அப்புறம் என்ன பண்ணாருமா, அஞ்சு கரமும் அங்குசபாதம் இஞ்சிரு குடி கொண்ட நீலமேனியும் நான்கவாயும் நாலிரு புயமும் மூன்று வண்ணம் இப்படி பூசை பண்ணால. அப்புறம் பூசை பண்ணி முடிச்ச ஒரு பாடு இப்ப என்ன எங்க போகணுங்கிறான்னு கேட்டாரு. கைலாயத்து போடுறேன் உட்காருனார். எதுல துதிக்கையில அவ்வை விநாயகரை துதிக்கையில அவ்வை விநாயகரை துதிக்கையில அவர் துதிக்கையில அவ்வை விநாயகரை துதிக்கையில துதி துதிக்கையில இப்ப விநாயகருடைய துதிக்கையில கைலாயத்துக்கு போயிட்டா போட்டு விட்டுட்டாரு, தூக்கி விட்டுட்டாரு, துதிக்கையில தூக்கி கைலாயத்தில் விட்டுட்டாரு. அப்புறம் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு சுந்தரரும் சேரமான் பெருமாளும் போனார். பார்த்தா ஆச்சரியமா இருந்துச்சு. அவைய பார்த்தவனா இருக்கு சுந்தரருக்கும் சேரமான் பெருமாளுக்கு. எப்படி வந்தான்னு கேட்டாங்க. என்னமா எங்களுக்கு முந்தி வந்தா அப்படின்னு கேட்டா, பிள்ளைங்களா பிள்ளைகள் எல்லாம் பிள்ளையனா இருந்துச்சு. அப்போ அவ சொன்னாரு, மதுர மொழினல் உமையாள் புதல்வன் மலர்பதத்தை முதிர நினைய வல்லார்க்கு அறிதோ. மதுர மொழினல் உமையாள் புதல்வன் மலர்பதத்தை முதிர நினைய வல்லார்க்கு அறிதோ. முகில் போல் முழங்கி அதிர நடந்திடு யானையும் தேரும் அதன் பின் செல்லும் குதிரையும் காதம் கிளவியும் காதம் குலமன்னே. விநாயகர் பெருமானுடைய திருவடியை நன்றாக பக்தி பண்ணுகின்றவர்களுக்கு இது ஒரு பெருசான கைலாயத்து வாரது பெருசு இல்ல. விநாயகர் பெருமானை நன்றாக பக்தி பண்ணுகிறவர்கள் புத்தியோடு பத்தி பண்றவங்க புத்தியோடு பத்தி பண்ணுகின்றவர்களுக்கு கைலாயத்து போறது பெருசு இல்ல அப்படின்னா. அதனால விநாயக பெருமான் தான் எல்லாருக்கும் முன்னே இருப்பவர். எல்லாருக்கும் முன்னே இருப்பவர். மூத்த பிள்ளையாருன்னு வேறு அவருக்கு தோத்திரம் பண்ணித்தான் எந்த காரியமும் செய்யறது. கடிதாசி எழுதுனா முதல்ல பிள்ளையார் சொல்லி எல்லாத்திலையும் விநாயகர் தான் முதல். அப்படி நூல் ஆசிரியர்களும் முதல்ல விநாயகருக்கு தோத்திரம் சொல்லுவார்கள். அந்த முறையில இவர் எப்படி தோத்திரம் சொல்றாருன்னா, காப்புன்னு வேறதுக்கு
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org. ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு அறிமுக உரை தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் இந்த கேடநேரி மேல் விளைவதறிந்தேன் இலங்குகின்ற சேவடிகள் இரண்டும் வைப்பிட நின்றியே கலங்கினேன். பெருமான் தன்னுடைய இரண்டு திருவடிகளையும் நம்முடைய குருநாதருடைய தலையில சேர்த்தார். திருவாசத்திலையும் சொல்றார், இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்துவிடுந்த என் சிரசின் மீது பெருமான் சுட்டிய ஜோடியான திருவடி இணையார் திருவடி. இணை மேட்ச் ஆறுதல் பொருத்தமா இருத்தல் பொருத்தமான திருவடி. பொருத்தமான திருவடி என்றால் சமமான திருவடி என்ற பொருள் கிடையாது. மேட்ச் என்பது வேறு, ஈக்குவல் என்பது. மேட்ச் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஈக்குவல் ஹைட்ல கல்யாணம் பண்றது இல்லையே. வீட்டுக்காரர் கொஞ்சம் ஹைட் கூட இருந்தாதான் மேட்ச். இன்னும் சொல்ல போனா நம்ம விட கொஞ்சம் கலர் கூட இருந்தாலும் நல்லதுதான். அவர் கூட சேர்ந்து போகும்போது நாலு பேர் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டு பொறாமப்படுற மாதிரி இருந்தாதான் மேட்ச். ஈக்குவலா இருந்தா மேட்ச் கிடையாது. உரு ஒன்றோடு ஒன்று ஒவ்வாடி அப்படி இணையார் திருவடி பெருமான் சிரசில வைத்தான். சிரசில வைத்ததோடு இல்லாமல் ஒரு திருவடியை சிரசில வைத்து இன்னொரு திருவடியை கையில் கொடுத்தான். இரண்டு திருவடிகளையும் கையில் கொடுத்தான். இந்த மூன்று நிலையில தீட்சை ஏற்படும். நம்ம குருநாதருக்கு தன் குருநாதர் எப்படி தீட்சை பண்ணினார்? இரண்டு திருவடிகளையும் இரண்டு கரங்களிலே பிடித்துக் கொள் என்று கொடுத்ததும் உண்டு. இரண்டு திருவடிகளையும் குருநாதருடைய சிரசிலே சூட்டியதும் உண்டு. நல்லூரிலே அப்பர் பெருமானுக்கு அளித்ததை போல ஒரு திருவடியை சிரசிலே சூட்டி ஒரு திருவடியை கரத்திலே கொடுத்ததும் உண்டு. இந்த மூன்று செய்திகளுமே திருவாசகம் திருக்குவேர் என்ற இரண்டு நூல்களிலும் சேர்த்து பார்க்கும்போது கிடைக்கும். புறங்கடந்தானடி காண்பான் புவி விண்டு புக்கறியாது இறங்கிடு எந்தா என்று இறப்பத்தன் ஈரடிக்கியன் இரண்டு கரங்கள் தந்தான் ஒன்று காட்ட மற்ற அங்கதும் காக்கிடன்று தில்லை அம்பல முன்பில் நம் ராஜவனே என்று திருக்குவேரில் சொல்ற. இதுல என்ன செய்தின்னா, நமக்கு வேண்டிய செய்தி, இறைவன் எனக்கு ரெண்டு கை எதுக்காக கொடுத்துருக்கிறான்னா, அவனுக்கு ரெண்டு கால் இருக்கு, அதை ரெண்டையும் பிடிச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கான். ஒத்த கையால பெருமானுடைய ரெண்டு காலங்களை பிடிச்சுக்கிறது கஷ்டம். பெருமானுக்கு ரெண்டு காலுக்கு மேல இருந்தா என் ரெண்டு கை பத்தாது. சாமி மேட்சா கொடுத்துருக்காரு, தனக்கு ரெண்டு கால் எனக்கு ரெண்டு கை, தன் ஈரடிக்கு என் இரண்டு கரங்கள் தந்தான். ரெண்டு கால அவன் ரெண்டு கைனால பிடிச்சுக்க அப்படின்னு சாமி கரெக்டா பர்ஃபெக்ட் கேட்ச் கொடுத்துருக்கிறார். இவரும் பிடித்து கொண்டார். அதை சொல்றார், பிடித்து கொண்ட அந்த திருவடியை சிரசின் மேல் ஏற்றிக்கொண்டார். அடுத்த திசை, கையால் தொழுது உன் கடற்சேவடிகள் கழுமத்தழுவிக் கொண்டு ஐயாது என்ற தலைமேல் வைத்து எம் பெருமான் பெருமான் என்று ஐயா என்ற வாயால் அலற்றி அழல் சேர் மெழுதுவோப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன்.

அதை போல நம்ம குருநாதர் கடவுள் பணிக்கத்தில்லைக்கு வரார். எப்படி வர்றார்னா, கேள்விப்பட்டதை போல காலிலே கொலுசடித்து கொண்டு ஒரு கையில டமரு, ஒரு கையில நெருப்பு, ஒரு கைய வீசி, ஒரு கையினால அபய ஆனந்த முத்திரையோடு, தலையில கங்கை ஒலிக்க, அம்பாள் இருந்து பார்த்து கொண்டிருக்க, பெருமான் ஆனந்தத்திருடன் புரிவார்னு எல்லாரும் பதஞ்சலி வியாகரபாதர் பார்க்க ஆனந்தத்திருடன் புரிகிறார். நந்தி முழவம் கொட்ட, இந்திரன் புல்லாங்குழல் வாசிக்க, திருமால் மத்தளம் வாசிக்க, பிரமன் பிரம்மதாளம் போட, புராணங்கள்ல சொல்லப்பட்டதெல்லாம் அர்த்தப்படி நம்ம சாமியை பார்க்கலாங்கிற ஒரு ஆசையோட தானே வருவாங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் தடவை நடராஜர் பார்க்க வரும்போது அப்படித்தான் நம்ம குருநாதர் வந்தார். காட்சி கிடைக்கலையே, ஆனா காட்சி கிடைக்கலையேன்னு வருத்தப்படுதா இந்த பிள்ளை? இது பெருந்துறை பிள்ளை, அந்த காட்சி கிடைக்கலேங்கிற வருத்தமே இல்லை, எம்பிரானை கண்டேன் என்ற பெரும் மகிழ்ச்சி தான் இருக்கு. எப்படி இருக்குன்னா, சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிக்கே ஆசையதாய். டெலிகிராஃபிக் லாங்குவேஜ்னு ஒண்ணு, டெலிகிராம் பழகா, இப்ப டெலிகிராம்லாம் கிடையாது, செல்தான. எட்டு வார்த்தைக்கு மினிமம் சார்ஜ் 1.5 ரூபாய். அதுக்கு மேல ஒரு வார்த்தை போனாலும் அடுத்த ஸ்டேஜ், அதனால ரொம்ப ஜாகிரதையா டெலிகிராம் கொடுப்பாங்க. மேல் சைல்டு பாண்ட் அவ்வளவுதான், எட்டு வார்த்தை எழுதனா, இருந்தாலும் 3 வார்த்தைகளை முடிச்சுட்டு ஆண்கள் தான் பிறந்திருக்கு. அப்படிலாம் டெலிகிராம் கொடுத்து பழகணும். பல இடங்கள்ல திருமுறைகள் டெலிகிராஃபிக் லாங்குவேஜ் இருக்கு. அப்ப வேண்டிய சொற்களை பெய்து அங்கு பொருள் காண வேண்டும். அந்த அவ்வாறு வேண்டிய சொற்களை பெய்து கொள்வதற்கு நம் இலக்கியம் இலக்கணம் இடம் கொடுக்கின்றதற்கு சொல் எச்சம். சொல்லச்சங்களை பெய்துதான் பொருள் காண வேண்டும். அதற்கப்புறம் பொருள் எச்சம் ஒண்ணு உண்டு, சொல்லாமல் விட்டது அது பொருள் எச்சம், அதையும் மனதில் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் குறிப்பு எச்சம்னு ஒண்ணு உண்டு. வீட்டுக்கு 4 பேர் வந்திருக்காங்க, கணவனார் பேசுறார் வீட்டுக்காரிகிட்ட, பேசும்பொழுது வீட்டுக்காரிக்கு மட்டுமே புரியும் சில விஷயம், வந்திருக்கிற விருந்தினருக்கு புரியாது. அதான் குறிப்பு, அந்த குறிப்பு எச்சம். அதிகாரியாக இருந்தான் என்று சொன்னால் அவன் திருவாசகத்தை படிக்கும் போது அவனுக்கு மட்டும் புரியக்கூடிய சில விஷயங்கள். அதிகாரியா இருந்தார், அதிகாரின்னா தகுதி உள்ளவர், அது குறிப்பு எச்சம். இப்படி இலக்கணத்துல எச்சங்கள் உண்டு. சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிக்கே ஆறாத ஆசையதாய் அடியேன் வருகின்றேன் தில்லைக்கு. இது சொல்லச்சங்கள். தில்லைக்கு வரேன், தில்லைக்கு வரும்போது என்ன, தில்லையில போல நடராஜா ஆடுறதா பார்க்கலாம்னு ஆசையா வரேன். அப்படி வந்த எனக்கு என் அகம் மகிழ நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நான் மகிழும் வண்ணம், தேரார்ந்த வீதி பெருந்துறையான் திருநடந்து பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யா. இங்க கால குருசு குட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு ஆடுற ஆள் யாருன்னு பார்த்தா நம்மாள். நடராஜாவை பார்க்கலான்னு வந்த எனக்கு நம்மால பாக்குற பேரின்பம் கிடைச்சு. அப்ப என்ன, யார பார்த்தாரு, ஆத்மநாத சுவாமியை தான் பார்த்தார். இல்லையில் ஆத்மா தேரார்ந்த வீதி பெருந்துறையான் திரு நடஞ்சை பேரானந்தம் என்று பார்க்கிறார். அதான் குருவே சிவம் என்று இருக்கின்ற அந்த அந்த சிவநெறி உண்மையான சிவநெறியில விளங்குகின்றார். சிவம் என்பது ஒரு நாமும் ஓருருவம் ஒன்றுமில்லாத பொருள். அதற்கு படைக்கப்பட்ட உருவங்கள் எல்லாம் அது திருவுருளினாலே இந்த உயிர்களை உயர்த்துவதற்காக பெருமான் தனக்குத்தானே படைத்துக் கொண்ட திருவுருவங்கள். அத்துணை திருவுருவங்களிலும் தலையாயது எது என்று சொன்னால், குருநாதனாக அவன் நேரடியா இன் ஃபிளஷ் அண்ட் பிளட் நம்மை காப்பதற்காக நேரிலே வந்து பிசிக்கலா தன்னுடைய கரத்தை நம்முடைய உடம்பே அந்த கரத்தை கொண்டு நம் உடம்பை திருந்துகின்றாரே, அந்த திருமேனி தான் திருமேனிகளிலே உயர்ந்த திருமணி. அதனால்தான் அந்த திருமேனியை பொத்தாம் பொதுவாக திருக்கோயிலுக்கு செல்பவர்கள் காண முடியாது என்பதற்காக காணொலா திருக்கோலம்னு சொல்லுவோம். சாதாரணமா கோயிலுக்கு போனா அந்த திருக்கோலத்தை காண முடியாது, அது காணொலா திருக்கோலம். எல்லோருக்குமே இன் ஃபிளஷ் அண்ட் பிளட் ஒரு குருநாதன் வேண்டும். கடவுளை அறிந்த ஒருவன் அவனிடமிருந்துதான் கடவுளை அறிய முடியும். தன் முயற்சியினாலே கடவுளை அறிய முற்படுவது, தானே திருமுறைகளை படித்து ஓதி உணர முற்படுவது, நல்ல காரியங்கள் செய்வது, இதெல்லாம் ஓரளவுக்கு தான் உதவும். உடல் சுமையை குறைப்பதற்கு ஒருத்தர் சலூனுக்கு போயிட்டு வந்தா போதுமா? அதே போல குருநாதன் அருளின்றி இந்த பிறவி கடல் நீந்தப்படாது. அதற்கு சிறந்த எடுத்து நம்முடைய குருநாதனுடைய புராணம். இந்த புராணத்தினுடைய பயன், இந்த புராணத்துடைய பயன் என்னன்னா, இந்த புராணத்தை கேட்பவர்களுக்கெல்லாம் ஒரு உறுதி என்னன்னா, கடவுளுடைய வழிபாடு என்பது நமக்கு நல்ல குருநாதனை பெற்றுத்தரும். கடவுள் வழிபாட்டினுடைய பலனும் சிறந்த குருநாதனை நமக்கு பெற்றுத்தரும். அந்த குருநாதன் அருளினால்தான் நாம் கடவுள்

0: வாழ்வாரு அறிய முடியும். ஒஸ்தி அப்படிங்கிறதுனால கடவுளை நேரடியா ஒருத்தன் வந்து அறிய முப்பட முடியாது, அதுக்கு பலன் அளிக்காது. இந்த உமாபதி எப்படி சொல்றாருன்னா, அழகா ஒரு ஓமையில சொல்றார், ஒருத்தனுக்கு பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பு விஷம் தலைக்கு ஏறுது. அப்படி ஏறும் பொழுது பாம்புக்கு பகை கீரி, பாம்புக்கு பகை கருடன். அவன் கீரியை கட்டிக்கொண்டு புரண்டாலும் இந்த நஞ்சு நீங்க. ஆனா கருட மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை உபாசித்து வரப்படுத்திய ஒரு மனிதன், அந்த மனிதன் அந்த மந்திரத்தை உச்சரித்து இவனை பார்த்தால் அந்த விஷம் முறிஞ்சது. அதே போல நீ கடவுளையே கட்டிக்கிட்டு புரண்டு அழுதாலும் அந்த கடவுள் அருளால் உனக்கு உன்னை கடைத்தேற்றுவதற்கு ஒரு குருநாதன் தான் கிடைப்பான். குரு அருளின்றி திருவடி இல்லை என்பது சொல்லப்படுகின்ற விஷயம். அந்த விஷயம் திருமுறைகளிலும் சொல்லப்படுது, நம்முடைய குருநாதனுடைய வாழ்க்கையிலும் அந்த வாழ்க்கையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இப்ப தில்லைக்கு வந்து நடராஜ பெருமானை தரிசிக்க ஆசையா வந்த அவர் தன் குருநாதனையே எங்கு தரிசித்தார் என்று அண்மை காலத்தில் இது உண்மையாயிற்று. அப்படின்னா திருவண்ணாமலையில இரண்டு நமச்சிவாய மூர்த்திகள் இருந்தார், அதுல குருநாதருக்கு குகை நமச்சிவாயர்னு பேர், ஒரு குகையில வாழ்ந்த காரணத்தினார். சீடருக்கு குரு நமச்சிவாயர்னு பேர், அவர் குருநாதனா பின்னாடி ஆனார் அதனால. ஆனா ரெண்டு பேருக்கும் பெயர் இயற்பெயர் நமச்சிவாயம், இருவரும் வீரசைவர். இவருடைய சிறந்த அலாதியான குரு பக்தியை பார்த்தார் அவர். பார்த்துட்டு திருவண்ணாமலைக்கு எதுக்கு ரெண்டு நமச்சிவாயம், அதனாலே தில்லைக்கு உன்னை டெபுட் பண்ணிடுறேன்ட்டார். நீ தில்லைக்கு போ, தில்லையில் சென்று இருந்த சீடராக இருக்கின்ற நமச்சிவாயம் கேட்டாரு, குருநாதனுடைய அந்த திருமுகத்தை காணாமல் எவ்வாறு உயிர் வாழ்வேன். உண்மையான குருநாதன் உண்மையான சீடன், சத்குரு சற்சீடன் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, ஒரு முறை தீட்சை ஆகிட்டா போறோம், பிறகு சீடனுக்கு என்ன பணி அப்படின்னா, தனக்கு சிவனை உபதேசித்த அந்த குருநாதனை சிவனாக பாதித்து வழிபடுவதே பணி, வேறொன்றும் பணி கிடையாது. புதிதாக அறிவதற்கு ஒன்றும் இல்லை. உடம்பிலே உயிர் இருக்கின்ற வரையிலும் குருநாதனுக்கு தொண்டு செய்வதுதான் இந்த உயிர் வாழ்க்கையினுடைய பிறவியினுடைய பலனே தவிர கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றும் இல்லை. சிவநெறியில ஞானம் என்பது தொண்டுதான், ஞானத்தின் உண்மை உருவம் தொண்டுதான். அஞ்ஞானிகள் தான் ஞானத்தை ஏற்றுச் சுரைக்காயை தேடுவார்கள். அம்மையார் நம்ம வந்து எச்சரிக்கின்றார்கள், அவங்களால இந்த இடத்துக்கு வரவே முடியாதுங்கிறாங்க. நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக, அவங்களாம் எட்டியே இருப்பாங்களா, கிட்டக்கு வரமாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் வண்டி வண்டியா புஸ்தத்தையே படிச்சுட்டு இருக்கிறவங்க. எங்க பெரியவங்களா சொல்லிருக்காங்க, படிக்கிறது கொஞ்சமாகவும் தொண்டு செய்வது அதிகமாகவும் இருக்கணும், அப்பதான் கொஞ்சம் படிச்சது நமக்கு பலன்படும். ஆயிரக்கணக்கா நூல்கள் படித்தாலும் அந்த நூல்களிலே நமக்கு இடப்படுகின்ற கட்டளைகள் இரண்டு தான். ஒன்று, நம்முடைய இந்திரிய வசமாகாமல் புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். பார்க்கக்கூடாத பார்த்துட்டா மனம், நாம் சொல்லணும் மனதிற்கு கண்ணுக்கும் இன்னும் ஒரு முறை பார்க்காதுன்னு சொல்லணும். பார்க்கக்கூடாத பார்த்துட்டா சிவசிவான்னு சொல்லி ஆசமனம் செய்து திருநீர் அணிவது பெரியவர்களுடைய வழக்கம். இன்னும் ரெண்டு தடவை பார்த்துட்டு இதை செய்யறேன்னு சொல்லக்கூடும். அப்ப நம்முடைய இந்திரிய வசம், இந்திரிய ஜெயம் நமக்கு இருக்கணும். புலன்களை கட்டுப்படுத்தி நாம் நாமாக இருக்க வேண்டும். நாம் இருந்தால் போதுமா, இதை அரை கிணறு தாண்டுவது தான். மீது என்ன அப்படின்னு கேட்டா, மகேஸ்வர மாகேஸ்வர வழிபாடு, இறைவனையும் இறைவனுடைய அடியார்களையும் வழிபட்டு உய்தல், இந்திரியங்களை அடக்குதல், இறைவனையும் இறைவனுடைய அடியார்களையும் வழிபடுதல். இந்த இரண்டிற்கு மேல் இன்னொரு உபாயம் எந்த நூலிலாவது இருக்குதான்னு நீங்க தேடி தேடி சல்லடை போட்டு பாருங்க. எந்த அருள் நூலையும் இதை தவிர இன்னொரு உபாயம் இருக்கிறதா அடியனுக்கு தெரியாது. இது ரெண்டுதான் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம். இதை ஒருவன் தெரிந்து கொண்டு விட்டு கடைபிடிப்பதற்கு வாழ்வை பயன்படுத்த வேண்டுமா, இதையே என்ன சொல்லுவாங்க, இம்போசிஷன் எழுதுற மாதிரி படிக்கிறதா? அப்ப நூற்கல்வியை நான் இகழவில்லை. நூற்கல்வி எப்ப தேவைப்படுதுன்னா, இந்த சித்தம் தடுமாறும், போர் அடிக்கும், அப்ப டிவியை ஆன் பண்றதுக்கு பதிலா நம்ம திருவாசத்தை எடுத்து வச்சுக்கணும். திருமுறைகளை படிக்கும், திருமுறைகளே அன்றாட ஒரு அரை மணி நேரம் விடாம படுத்துக்கொண்டு வந்தால் போதும். ஆனால் தொண்டுதான் முக்கியம். கடவுளே நமக்கு குருநாதனா வந்துட்டார், அதுக்கப்புறம் அவனுக்கு தொண்டு செய்வதை விட மேலான இன்பம் என்ன இருக்கிறது? அகில உலக நாயகன் நடராஜ பெருமான், இந்திராதி தெய்வங்கள் வந்து அவனுடைய தரிசன கூத்து தரிசனத்துக்காக நந்திய பெருமானுடைய பிறம்படி வாங்கி கொண்டு திளைக்கின்றார். அந்த நடராஜ பெருமானை தொட்டு பூசிக்கின்ற நிலையிலே இருந்தவர் உமாபதி சிவனார். அந்த உமாபதி சிவனார் தான் ஒரு குருநாதனை பெற்று அவனுக்கு தொண்டு செய்கின்ற நிலையிலே நடராஜாவை இழந்தோம் நினைச்சாரா, நடராஜாவை உறுதியாக பெற்றோம் நினைச்சார். குருநாதரை பெற்று நடராஜாவுடைய பூஜை நின்று போச்சு. அவர் பாடிய பல நூல்களிலே ஏதாவது ஒரு இடத்திலே ஒரு சிறு துளி வருத்தம் அவர் மனதில் தெரியுதா? தீட்சிதாள ஒரு தீட்சிதாளா இருந்தா வருஷத்துல ஒரு நாள் பூஜை வரும். அந்த நடராஜாவை 360 நாள் பூஜை பண்ற பாக்கியம் கிடைச்சதா நினைச்சார். குருநாதருக்கு தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு தீட்சிதரா இருந்தா என்னைக்கோதான் பூஜை வரும். குருநாதனை பெற்ற பிறகு யாருக்கும் போட்டி கிடையாது, யாரோடும் போட்டி கிடையாது. நம்ம குருநாதர் நமக்கே இருக்கிறார். இப்ப 365 நாள் அவரை பூசிக்கலாம் என்ற உயர்ந்த நிலை அதுதான் அவர் கிடைத்ததாக. அந்த குருவே சிவம். ஒருவன் எத்துணை தாய் வயிற்றில பிறக்க முடியும்? ஒரு பிறவிலே ஒரு தாய் வயிற்றில தான் பிறக்க முடியும். அதே போல ஒருவனுக்கு ஒரு குருநாதன் இன் பிளஷ் அண்ட் பிளட் உடம்பிலே இருக்கு கிடைக்கணும். சான்றோர்கள், அருளாளர்கள், அடியார்கள் எல்லோருமே குருநாதர்கள் தான். அவருடைய பூஜையை குரு பூஜைன்னு சொல்றோம். இருந்தாலும் தன் வாழ்நாளிலே ஒவ்வொரு உயிருக்கும் தன்னை ஈன்று புறந்தருகின்ற ஒரு தாய், பெற்ற தாய் உண்டு என்பதை போல ஒரு குருநாதர் உண்டு. நமக்கெல்லாம் பெற்ற தாயும் ஒரு தாய் உண்டு. எல்லா பெண்களையும் தாய் போல் மதித்தாலும் பெற்ற தாய் ஆக மாட்டார்கள். பெற்ற தாய் தானே சிரமப்பட்டிருக்கா, நமக்காக உழைச்சிருக்காள், அவளுக்கு இணை யாரும் இல்லையே. அதே போல நமக்கென்று உழைக்கின்ற ஒரு குருநாதன் உண்டு, அவனுக்கு நம்ம நன்றி கடன்பட்டிருக்கோம் என்று உணர்ந்தார் அப்பூதியடிகள். அப்பூதியடிகளுடைய சரித்திரம் அதான் சொல்லுது. வாழ்நாளிலே ஒருவன் ஒரு உயிரோடு இருக்கிற குருநாதனை பெற வேண்டும். அப்பர் பெருமானே அப்படி பெற்றார். அவர் அந்தனர் குலத்திலே பிறந்து அவர் தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களினாலே அடைய முடியாத ஒரு தவப்பேறு ஞானமும் உண்டா? இல்லை. ஆனால் தன் வாழ்நாளிலே இறைவனுடைய அருளை பெற்ற ஒரு ஞானியை அறிந்த அளவிலே இயல்பாக அவரை தன் குருநாதராக பெற்றார். என்ன காரணம்னா, குருநாதரை பெறாது வாழ்வு பயனற்றதாக ஆகக்கூடாது. எந்த வாழ்விலே ஒருவன் குருநாதரை கையின் களவுமாக பிடித்துக் கொள்கின்றாரோ, இன்ஃபிளஷன் பிளட், அந்த பிறவி இல்லை என்று சொன்னால் அதற்கென்று இன்னொரு பிறவி வரும். இதுதான் உண்மை. இஃப் யூ டோன்ட் பிகின் அட் தி பிகினிங், யூ வில் ஹாவ் டு எண்ட் வித் தி பிகினிங். ஆரம்பத்தில் ஆரம்பிக்காதத முடிவில் ஆரம்பிக்கணும், அதுல தான் ஆரம்பிக்கணும், குரு வழிபாட்டில் தான் ஆரம்பிக்க வேண்டும். இதை நம்முடைய குருநாதர் தன்னுடைய வாழ்நாளிலே உணர்ந்தார் என்பதை திருவாரூர்கள் புராணமும் பரஞ்சோதிமனுடைய திருவாரூர் புராணமும் ஒத்த கருத்துல நமக்கு சொல்லுது. அவர் மந்திரியாரா இருக்கும் பொழுது அவர் பெருமானை அறிய வேண்டும்னு ஆசைப்பட்டு ஒரு அழகான உருவம் ஒன்று சொல்லுது இந்த புராணம். பாடல் பாடலை நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு அறிமுகம் சொல்ற முடியும். நல்ல அறிமுகத்தோட நல்ல வாசப்படிய நிலையோடு இருந்தா ஒரு நல்ல வீட்டுக்குள்ள நுழையலாம். அதே மாதிரி கடவுளை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு ஒரு பெரிய விளாமரம், நிறைய விளாங்கனிகள் பழுத்திருக்கு. மரத்தை ஏறி பறிக்க முடியாத ஒருத்தன் இந்த விளாம்பரத்தெல்லாம் பறிச்சுக்கணும்னு ஆசைப்படுறான். மரத்து மேல ஏகப்பட்ட குரங்கு இருக்கு. இவன் என்ன ஐடியா பண்றான், அந்த குரங்கு நோக்கி கல்லை விட்டு எறிகிறான். குரங்கு கடுப்புல என்ன பண்ணுது, விளாம்பழத்தெல்லாம் பிடுங்கி பிடுங்கி இவன் மேல எரியுது. அப்ப அத்தனை விளாம்பழத்தையும் போயிடலாம். இதை போல கடவுளை தேடினார். ஆனால் கடவுள் உணர்ச்சி உண்டாகல. எப்படின்னா, நீங்க எப்படி இவனுக்கு ஏதாவது தெரியுதா, இவனுக்கு தெரியறது கரெக்டா இருக்கான்னு பாக்குறத கூப்பிட்டுருக்கீங்க, இதான் கல்வி தெரியுது. உலகியல் என்பது அப்படித்தான். நம்ம கல்வியை தெரிந்தவர்கள் யார்கிட்ட எது இருக்கும், எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ, அப்படி எல்லா இடத்துல இருந்தும் அந்த கல்வியை பெற வேண்டும். சிறந்த ஓமையை கொடுத்தார் அவர். அப்ப படிச்சவன் என்ன பண்ணுவான், புரோவோக்காவன். படித்தவன் என்னாவா, புரோவோக்காவன். கல்லை விட்டு எரிஞ்சா குரங்கு புரோவோக்காரத மாதிரி வாத பிரதிவாதங்கள், உனக்கு இது தெரியுமான்னு கேட்டா, உனக்கு இது தெரியாத போல இருக்கேன்னு கேட்டா, இது மாதிரிலாம் சொன்னா படிச்சவன் புரோவோக்காவான். அவன் படிச்சது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த விலங்கனியினாலும் அவருக்கு அந்த ஆத்ம திருப்தி, ஆத்மானந்தம், சிவானந்தம் விளையவில்லை. அப்புறம் அவர் உணர்ந்த கடவுளே குருநாதனாக எழுந்துள்ளான் ஒழிய இந்த பசி அடங்க. நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆசை ஒரு பேராசை. உடம்பு முழுக்க அந்த ஆசையாகவே, ஆசை மயமாகவே ஆகிவிட்டது. ஆசை என்பது எங்கோ மனதிலே ஒரு இடத்திலே இருந்தால் கூட அது மனிதனை அவ்வளவு கஷ்டப்படுத்து. மனசுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு பெண்ணின் மீது ஒருத்தருக்கு ஆசை இருக்குன்னா அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். ஒரு குழந்தை மேல அம்மாவுக்கு ஆசை இருக்குன்னா அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறா. குருநாதருக்கு சீடன்பால் அன்பு இருக்கு. குருநாதர் அந்த சீடனுக்கு குருநாதன்பால் அன்பு இல்லாவிட்டாலும் குருநாதருக்கு சீடன்பால் அன்பு உண்டு அப்படிங்கிறது விவேகானந்தர் சொல்ற. நான் என் குருநாதரிடம் வைத்திருக்கிற அன்பை விட அவர் என்பால் வைத்திருந்த அன்புதான் அதிகம். அப்ப மனதிலே ஒரு இடத்திலே ஒரு ஆசை இருந்தால் அது ஆசை, உடம்பு முழுக்க ஆசையே இருந்தால் அது பேராசை. அதனால அந்த உடம்பை ஆசையால் ஆகிய பிண்டம், பிண்டம் என்றால் மாவை பிடித்து வைத்தால் பிண்டம், மாவை பிடித்து வைத்தால் பிண்டம். ஒரு பொருளினால் முதலிலிருந்து கடைசி வரை ஆவதற்கு பிண்டீகரணம் செய்தல் பேர் பிடித்து வைத்தல், ஹோமோஜினிட்டி, ஒன்று போல் இருத்தல். எனக்கு உடம்பு முழுக்க ஆசைன்னு சொல்றார் குருநாதர். அதனால தன்னை பற்றி சொல்லும் பொழுது ஆசையால் ஆகிய பிண்டம் என்று சொல்றார். பேராசையான் இந்த பிண்டம், பேராசையான் இந்த பிண்டம் அற பெருந்துறையான் சீரார் திருவடி என் தலைமையில் வைத்த பிறான், கருணைக்குரிய அவருடைய திருவடியை என் தலை மீது வைத்த பிறான். அற என்றால் முழுவதுமாக, பெருமான் என்னை முழுவதும் ஆட்கொண்டான், தன்னை முழுவதும் தந்தான், பண்டைய அடியார்க்கு ஈந்தருளும் பரிசே எனக்கு தந்தான். அந்த அடியார்களெல்லாம் பெருமான் தங்களை ஏமாற்றாமல் முழுவதும் கொடுத்ததை உணர்ந்து இன்புற்றார்கள். தாரா அருள் ஒன்று இன்றியே தந்தாய் என்று உன் தவறெல்லாம் ஆறா என்றார். சாமி கையில பாக்கி வச்சுக்காம சில குழந்தைகளுக்கு கையை திறந்து காமினா கறந்து திறந்து காமிச்சிடும், ஒழிச்சிக்கவே தெரியாது, கள்ளம் கபடு இல்லாத குழந்தை. அதுபோல கடவுள் தன் மெய்யடியார்களுக்கு தன்னை முழுவதுமாக தருகின்றான். இரண்டு செய்திகள் திருவாசகத்தில் சொல்லப்படுகின்ற செய்திகள். இந்த ஞானத்தை பொறுத்தவரையிலும் கடவுள் ஞானத்தை கள்ளமின்றி தருகின்றான். அவ்வாறு தந்தாலும் அந்த ஞானம் எல்லையின்றி இருக்கின்றது. சாமி ஒழிக்காம ஞானத்தை முழுக்க கொடுக்கிறார். முழுக்க கொடுத்தாலும் அதை துய்ப்பது என்பது தொடர்ந்து துய்த்து கொண்டே இருப்பது. என்ன காரணம்னா ஞானத்திற்கு ஒரு எல்லை, அவதி, லிமிட் இல்லை. அதனால ஒருவன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இன்புற்று கொண்டே அறிந்து கொண்டே இருக்கின்ற துய்க்கின்ற நிலை அதுதான் சிவஞானம். அதனாலதான் அது எப்பொழுதுமே புதிது போலவே தோன்றும், நவமாய செஞ்சுடன் சொன்னார். இதை ரொம்ப சிறப்பா விளக்கின்றன திருக்கோவையார், வற்றாது முற்றாது இவ் அணிநலம். ஆனந்த குத்தருடைய அருள் இருக்கின்றதே, அந்த திருவடி இன்பம் என்பது எப்படிப்பட்ட இன்பம்னா வற்றாது முற்றாது இவ் அணி நலம். இந்த நலம் என்றால் ஞானம், அணி என்றால் சிறப்பு, சிறப்பான ஞானம். பிறப்பென்னும் பேதமையை நீங்குவதற்கு இந்த சிறப்பு என்னும் செம்பொருள் ஞானம் தேவை. பொது ஞானம் வந்து பிறவியை நீக்காது. பொது ஞானம் என்பது ஃபேக்சுவல் நாலெட்ஜ், அது மண்டையில ஒரு அடிபட்டா மறந்து போற ஞானம். எவ்வளவு படிச்சிருந்தாலும் மண்டையில ஒரு அடிபட்டு தான் மறந்து போடும், அது டீடைல்ஸ், ஃபேக்சுவல் நாலெட்ஜ். அது கம்ப்யூட்டர் மெமரி மாதிரி, அது எல்லாரும் ஞானம் நினைக்கிறாங்க, அது ஞானம் இல்லை. ஆனந்த அனுபவம் தான் ஞானம், இன்பம் தான் ஞானம். அது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படும். இந்த பிறவிலே சரியேக்கிய யோகத்தினாலே எந்த ஒரு சிவனருளை நீங்கள் பெற்றீர்களோ அந்த பெருமானுடைய திருவிடையை பிடிக்கின்ற நிறைஞானம் ஏற்படாவிட்டால் குற்றம் இல்லை. இப்ப படிச்ச இந்த தவம் அப்படியே அடுத்த பிரிவுக்கு தொடரும், நட்டமாகாது. அப்ப அப்படி சொல்லப்பட்ட கல்வி என்பது இந்த எட்டு கல்வி இல்லை, ஒருவருடைய ஆன்ம கல்வி தான் என்று பார்க்கின்றோம். அதுதான் நமச்சிவாயம், நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் என்று பார்க்கின்றோம். அப்ப ஒருவனுக்கு வந்து அது குருநாதர் மூலம் வருது. அந்த குருநாதருக்கும் கடவுளுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டா, தாய் வயிற்றிலே பிறப்பதை போல குருநாதர் இடத்துல இந்த சீடனானவன் ஒரு பிறப்பு எடுக்கின்றான். அந்த பிறப்பு எடுக்காத வரையிலும் இவனுக்கு பிறந்த பலன் கிடையாது. இத வேதம் எப்படி சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பிறவி விட்டுட்டு நம்ம இன்னொரு பிறவிக்கு இந்த ஒரு உயிர் போகுது, அது மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டும். பிறவி எடுத்து ஒரு மானுட பிறவி எடுத்து மண்ணிலே எடுத்து தக்க குருநாதன் மூலம் ஆகம கல்வியை பெற்று தவம் செய்து கடவுளை பெற வேண்டும், மீண்டும் பிறப்பினை ஒழிக்க வேண்டும். அதற்கு இந்த பிறப்பு ஒரு வாய்ப்பு என்று இயங்குகின்றது. இறந்து போன ஒரு உயிர் இயங்குகின்றது. பெருமானுடைய பஞ்ச கிருத்தியங்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற ஐந்துல படைத்தலே தலையாயது அப்படின்னு செட்டிலர் குருவான் அபிப்பிராயப்படுறார். சம்பந்த பெருமானுடைய திருவாதத்தை சொல்லும்போது படைப்பு தொழிலே ஐந்தொழிலே சிறந்தது. ஏன்னா அது பெருமான், அதான் அவருக்கு திருப்புச்சிட்டு. படைக்கப்படாத உயிர்கள் ஞானத்தை பெறமாட்டார், மண்ணிலே படைக்கப்படாத உயிர்கள் ஞானத்தை பெறமாட்டார். அந்த கருத்தை அப்படியே சொல்கின்ற நூல் நம்ம திருவாசகம். பிரம்ம விஷ்ணுக்கள் உட்பட அதிகார மாயினாலே சிவபுண்ணியம் இருந்தும் கூட உவர்ப்பு ஏற்பட்டு சிவபெருமானுடைய திருவடியை பிறதுரை வேட்கை நீங்கி பற்றாத தங்களுடைய குற்றம் அவர்களுக்கு தெரியுது. பிரம்ம விஷ்ணுக்களுக்கு அவனுடைய குற்றம் தெரியுது. என்ன குற்றம் தெரியுதுன்னா, ஒருவனுக்கு தன் குற்றம் தெரிந்தால் மட்டும் அவன் வந்து அந்த குற்றத்தை கலைந்து கொண்டு விடுவான் என்று சொல்ல முடியாது. நமக்கு தெரியும் நம்ம பண்ற தப்பு, இருந்தாலும் தப்புல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் முன்கோபம் வருது, அதனாலதான் நான் கெட்டு போறேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதை எப்படி மாற்றிக்கொள்வது என்ற வழிமுறைகள் நமக்கு தெரியாது. வழிமுறைகள் தெரிந்தாலும் கைகூடாது. எல்லாவற்றிற்கும் அறிவு மட்டும் பத்தாது, இது வெறும் ஃபேக்சுவல் நாலேஜ் தான், அறிவு மட்டும் பற்றாது. அதற்கு ஒரு குரு கிருப்ப, ஒரு சிவ கிருப்ப, சான்றோர்களுடைய தொடர்பு, தகுந்த சூழ்நிலை, தொடர்ந்து செய்கின்ற புண்ணியம், புண்ணியம் வந்து அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். புண்ணியம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு, பிரம்ம விஷ்ணுக்களுக்கு அடிமுடி தெரியலன்னு சொல்றாரு சம்பந்த பெருமர். அவங்க பண்ணியில புண்ணியம் கொஞ்சம் குறைச்சல. நன்மையால் நாரணனும் நான்முகனும் காண்பறிய தொன்மையா, நன்மை என்றால் புண்ணியம், புண்ணியம் பண்ணிதான் பிரம்மா பிரம்மாவா இருக்கார், விஷ்ணு விஷ்ணுவா இருக்கிறார். அதான் அந்த புண்ணியம் போதல்ல, அண்ணாமலையாருடைய திருவடியை கண்டிருக்க அந்த புண்ணியம் போதல்ல. அந்த புண்ணியம் சிலருக்கு இருக்குமா? உண்டு. பகிர்ந்தவரும் காணா மலரடி இரண்டும் யாரே, பண்புடை அடியாரல்லால் பரிந்து நேர் காணவல்லாம் அப்படின்னு குங்கிலிய கலையில சொல்றேன். திருமாலால் அறியமுடியாத திருவடியை அடியார்களை சிலர்கள் யார் அறிவார்கள் என்பதனால மெய்யடியார்கள் அந்த திருவடியை அறிவார்கள் என்பது பொருள். ஆகவே புண்ணியம் இருந்தால் பெருமானை காணலாம். பெருமானை யாருமே காண முடியாதுன்னு எந்த சொல்ல, யாருமே காண முடியாதுன்னு சொல்லிட்டா நமக்கு அந்த பெருமானை காண்பதிலே எந்த இச்சையும் ஏற்படாது. கிட்டாதாயில் வெட்டன மர, கிடைக்காதனப்புறம் இருக்க இவ்வளவு பேச்சு பண்ணணும், கிடைக்கக்கூடியதே நாடுவோம். கடவுள் கிடைக்க மாட்டான்னு சொல்லிட்டா புசத்தை எடுத்து மூடி வச்சிடலாம். எது கிடைக்கக்கூடியதோ அதை தேடலாமே, ஏன் வீணா லுல்லு படணும் என்று எல்லாரும் நினைப்பார்கள். கிட்டுவார், ஆனால் எப்படி கிட்டுவார், எப்பொழுது கிட்டுவார், எனக்கு இப்பிரிவிலே கிட்டுவாரா என்று பார்க்கும்போது உயிர் வந்து பிறக்க விரும்புகின்றது. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. பூமியில போய் பிறக்கணும், பூமியில போய் பிறந்து திருப்பந்திரையை சென்று வழிபாடு செய்ய வேண்டும். திருப்பந்திரை வழிபாடு செய்து திருவாதிமுறைகள் உணர்ந்த அந்த நிலையை உணர வேண்டும் என்று பிரம்ம விஷ்ணுகள் ஆசைப்படுறாங்க. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே, இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்றான். பூமியில பிறந்து இந்த பிறவி வீணாவது யாரா விரும்புவார்களா? அதனால அப்போதிரிகள் அப்பர் பெருமானுடைய பெருமையை அறிந்த உடனே அவரை காணாத போதும் குருவாக வரித்தார். என்ன காரணத்தினால? இந்த பிறவி குருநாதனை பெறாது, மடியக்கூடாது. அப்ப யாரோ ஒரு குருநாதன் அவரை முன்னாடியே அடைஞ்சிருக்கலாங்கன்னா அதுவும் முடியாது. ஒரு பெண் கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கணும்னு விரும்புவா, அதுக்காக கல்யாணம் ஆனதுக்காக எவனையா கல்யாணம் பண்ணிப்பாள? நிச்சயமா மாட்டார். அவளுக்கு தெரியணும் இவர்தான் நம்முடைய கணவர், இவர்தான் சிறப்பானவர். நம்ம என்ன வச்சுப்பார், இயல்பாக தன்னுடைய மனம் அவரை நாட வேண்டும். திருநல்லூர் திருவிருத்தம் அப்பர் பெருமான் சொல்றாரு, திருநல்லூர் இருக்கிற பெண்கள்னா சிறுமிகள், இடையராத நல்லூர் பெருமானுக்கு தரிசிப்பவர்கள். பெருமான் தான் அவங்களுக்கு உரிமை இருக்கு, சாமி அவங்களுக்கு க்ளோஸ் உறவு. சாமினா எங்கேயோ கைலாசம் இருக்கிறத அவங்க நினைக்கல, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் திருக்கோயில இருக்கிறார். அவரை பார்க்காம பரீட்சைக்கு போக மாட்டாங்க. அப்படி நமக்கு ஒரு பிதா, அதனால திடீர்னு ஒரு ஆடவருடைய முகம் கனவுல பார்த்துட்டேன். அப்புறம் சொல்ற பார்த்த உடனே கனவுலேயே அவர் இடத்துல மனம் போயிடுச்சு. அவர்கள் செய்த புண்ணியம் அந்த பெண்ணுடைய கனவுல காட்டுது. உடனே நேர சாமிட்டு போறாங்க, நான் கனவுல பார்த்தேனே அந்த ஆளை எனக்கு கட்டி வை என்று கேட்கிறார்களாம். அப்புறம் சொல்ற, ஆகவே தனக்கு உரியவனை தான் தெரிந்து நாட வேண்டும். தெரிந்து நாடி அந்த அப்படிப்பட்டவன் எதனால் கிட்டுவான்? நாம் வழிபடுகின்ற கடவுளுடைய அருளினால் கிட்டுவான். நமக்கு உரியவனையே நாம் நாட வேண்டும், அவனை பெற்றாக வேண்டும். அவன் நாம் வழிபடுகின்ற கடவுளுடைய அருளினால் நமக்கு கிட்டுவான்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.

0: வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களோடு இந்த விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஹலோவீன் தினம் என்று சொல்லி குழந்தைகள் எல்லாம் குதூகலமாக வினோத உடைகள் அணிந்து கொண்டு சாயங்காலம் பின்னேற அளவிலே அவர்கள் வீடு வீடாக சென்று பல்வேறு வகையான தங்கள் இனிப்பு பண்டங்களை பெற்றுக்கொண்டு செல்வது ஒரு வழக்கமான நிகழ்வு. இது பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகள், இங்கிலாந்து, வட அமெரிக்கா போன்ற நாடுகளில்தான் அநேகமாக கடைபிடிக்கப்பட்டு ஆண்டாண்டு காலம் இங்கே கொண்டாடப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே எங்களுடைய ஆசிய நாடுகளில் இந்த ஹலோவீன் தினம் என்று கொண்டாடும் வழக்கம் இல்லை என்றாலும், எங்களுக்கு இன்னும் ஒரு வழக்கம் இருக்கிறது. அதாவது, இந்த விளக்கீட்டு காலங்களிலே பேய்களை விரட்டுவதற்காக வீட்டை சுற்றி பல்வேறு சிறு சிறு பந்தங்களை போடுவதும், வீட்டுக்கு முன் வாசலிலே ஒரு பெரிய ஒரு விளக்கு ஏற்றுவதும் போன்ற ஒரு வழக்கம் இருந்து வருகிறது. இப்ப இங்கே நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்றால், இவ்வாறான பழக்கம் எவ்வாறு ஆரம்பமாயிற்று, அதன் வரலாறு என்ன என்று பார்த்தால், ஐரோப்பிய நாடுகளிலே மிகவும் தொன்மையான ஒரு கலாச்சாரமாக செல்டிக் கலாச்சாரம் இருந்து வந்தது. அதாவது வந்து நாடோடி வாழ்க்கையிலிருந்து வந்த மனித இனம் ஒரு நிலையான வாழ்க்கையை மேற்கொண்ட ஒரு காலம் என்று கருதலாம். இது அநேகமாக ஐரோப்பிய நாடுகளிலே காணப்பட்ட ஒரு கலாச்சாரம், செல்டிக் கலாச்சாரம். அந்த சமகாலத்திலேதான் எகிப்து கலாச்சாரமும் இருந்ததாக வரலாற்று சான்றுகள் நமக்கு கூறுகின்றன. இந்த செல்டிக் கலாச்சாரத்திலே வாழ்ந்த மக்கள் தமது இறந்தோரின், முன்னோரின் ஆவிகளினுடைய ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற அல்லது அவர்களை சாந்தப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவே இந்த ஹலோவின் நாளை கொண்டாடி வந்திருக்கிறார்கள் என்று அறியக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இங்கே பார்க்க போனால், எங்களுடைய அந்த சைவ மரபுக்கும் இவர்களுடைய இந்த மரபுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை போல் தெரிகிறது. அவ்வாறு ஆரம்பிக்கிட்ட இந்த நிகழ்வு நாளடைவில் அவர்களுடைய ஒரு ஆண்டு ஆரம்பத்தையும் குறிப்பதாக இருந்ததாகவும் சில சான்றுகள் கூறுகின்றன. எது அப்படி இருந்தாலும், இந்த நிகழ்வை அடிநாதமாக வைத்து வியாபாரிகள், அதாவது ஒரு கொமர்ஷியலைசேஷன் என்று கூறக்கூடிய, இதை ஒரு வர்த்தக முயற்சியாக அதை பெருமளவிலே ஏற்படுத்தி மில்லியன் கணக்கில் பணத்தை இவர்கள் பெறுகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே பார்க்கப்படுகிறது. எனவே எது அப்படி இருந்தாலும், பிள்ளைகள் குதூகலமாகவும் வினோத உடைகள் அணிந்தும், மற்றது இந்த செல்டிக் மன கலாச்சார மக்களிடையே காணப்பட்டது இறந்த முன்னோரின் ஆவிகளை சாந்தப்படுத்துவதும், கெட்ட ஆவிகள் அவர்கள் தங்களை தாக்காமல் தீங்கிழைக்காமல் இருப்பதற்காக, அவர்களை விரட்டி அடிப்பதற்காக அவர்களும் அவ்வாறு உடை அணிந்து கொண்டு இரவிலே வலம் வந்தார்கள் என்பதும் இன்னொரு தகவல். எனவே இன்றைய இந்த நிகழ்விலே இதை பற்றி ஒரு சிறு குறிப்பு கூறினால் உங்களுக்கும் விளக்கமாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் இதை கூறுகிறேன். வழக்கம் போல எங்களுக்கு இங்கே தீபாவளியை பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே டாக்டர் அவர்கள் இங்கே கலையகத்துக்கு வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர் லம்போதரன் அவர்களே.
1: வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே. இன்று ஆசிரியர் சிவனேசன் அவர்கள் ஹலோவீன் பண்டிகையை பற்றிய சரித்திர குறிப்புகளை அழகாக சொல்லியிருந்தார். இந்த ஹலோவீன் பண்டிகைகளிலே சொன்னார்கள், இந்த இறந்த முன்னோர்களுடைய ஆவிகளை சாந்தப்படுத்துவதற்கும் கெட்ட ஆவிகளை விரட்டி அடிப்பதற்குமாக தொடங்கிய வழக்கம் என்று. ஒரு கேள்வி வருகின்றது. தற்காலத்திலே பலர் கேட்கின்ற கேள்வி, என்னுடைய வகுப்புகளிலே மாணவர்கள் கூட கேட்பார்கள், இந்த பேய்கள் பிசாசுகள் உண்மையே இருக்கின்றனவா, அல்லது இது வெறும் மனப்பிராந்தியா, கட்டுக்கதைகளா, புனைக்கதைகளா என்ற கேள்விகள் பல உள்ளன. இவற்றை பற்றி விஞ்ஞான ரீதியாக ஆராய்கின்ற துறையை பாராசைக்காலஜி என்று சொல்லுவார்கள். அதிலே பலவிதமான தரவுகள், கட்டுரைகள், ஆராய்ச்சிகள், புஸ்தகங்கள் என்று பல உள்ளன. சமயம் என்ன சொல்லுகின்றது என்று பார்த்தால், எங்களுடைய மாணிக்க வாசகருடைய சிவபுராணம் சைவர்கள் பலருக்கும் தெரிந்த ஒன்று. நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகின்ற பதிகத்திலே, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார். அங்கே பேய்களை கூட ஒரு ஒரு பிறப்பு, ஒரு மனித உயிர்நிலை, உயிர்களினுடைய பிறப்பு நிலைகளில் ஒன்றாக அவர் கூறியிருப்பதை காண்கின்றோம். பேய்கள் மட்டுமல்ல, முன்னரே குறிப்பிட்டிருந்தோம், கல் என்று கூறியிருக்கின்றார், கல்லுக்கு உயிர் இருக்கிறதா என்று சிலர் கேட்பார்கள். முருகை கற்கள் என்று, கோரல்ஸ் என்று சொல்லுகின்றோம், அவர்கள் வளர்கின்றன, உயிர் இருக்கின்றன, இன்றைக்கு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸிலே ஒன்று. எங்களுடைய சைவ சமய தத்துவத்தின்படி கல்லுக்கும் உயிருண்டு. அதிலும் ஆண்கள் பெண்கள் அலிக்கல் என மூன்று வகைகள் உண்டு. கோவில்களிலே விக்கிரகங்கள் செய்யும் பொழுது ஆண் தெய்வத்துக்கு ஆண் கல்லையும், பெண் தெய்வங்களுடைய விக்கிரகங்களுக்கு பெண்கல்லையும், ஏனைய பீடங்கள் படிக்கட்டுக்கள் போன்றவற்றுக்கு அலிக்கல்லையும் சிற்பிகள் தேர்ந்தெடுப்பார்கள். இதை தேர்ந்தெடுப்பது இப்போ வைத்தியராக இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்ப சிதஸ்கோப் வச்சு பார்த்தா அந்த ஹார்ட்ல இருக்கிற சத்தத்தை வச்சு நாங்கள் பல வியாதிகளை சொல்லுவோம். இது மைட்ரல் ஸ்டெனோசிஸ், மைட்ரல் வேனுடைய கொடுக்கம், இது மைட்ரல் இன்காம்பிடன்ஸ், அது தொஞ்சு விட்டது, இது ஏஓட்டிக் ஸ்டெனோசிஸ், இது ஏஓட்டிக் இன்காம்பிடன்ஸ், இப்படி பலவிதமான சப்த வேறுபாடுகளை கொண்டு சொல்லுவோம். ஆனா சாதாரணமாக ஒருவரை அதை செய்ய முடியாது. அதே மாதிரியாக இந்த சிற்ப சாஸ்திரத்திலே ஆகம விதிப்படி எல்லா ஆகமங்களிலேயும் பகுதியாக சிற்ப சாஸ்திரம் இருக்கின்றது. காஸ்யப சிற்ப சாஸ்திரம் என்ற ஆகம பகுதிகளை தொகுத்து தனியாகவும் இருக்கின்றது. இதில் தேர்ச்சி பெற்ற சிற்பிகள் இந்த கற்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அதிலுடைய நாதம், தட்டி எழுப்புகின்ற அந்த நாதம், அந்த சத்தத்தை வைத்து ஆண்கள் பெண்கள் அழிக்கல் என்று வேறுபடுத்தி எடுப்பார்கள். அப்படிய கல்லுக்கு உயிர் உண்டு, சைவ சமயத்தின் படியும் விஞ்ஞானத்தின் படியும் அது உயிர் உண்டு. அடுத்ததாக இந்த பேய்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இது ஒன்று. இரண்டாவதாக பார்த்தால் எங்களுக்கு 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் காரக்காலமையன், பெண் நாயன, அவர் வணிக குலத்தை சேர்ந்தவர். அவர் இளம காலத்தில் கணவருடன் இல்லறம் நடத்தி கொண்டிருக்கின்ற காலத்தில் சிவபக்தி உடையவர். அப்போ அந்தனர் கழித்தலும் அறவோர் அறவோர் ஓம்பலம் என்ற அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலம் என்ற அற வாழ்க்கையின்படி சிலப்பதிகாரத்திலே கண்ணகியை சொல்லுகின்ற பொழுது இளங்கோடிகள் சொல்லுகின்றார். அது மாதிரியாக இரல் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற காலத்திலே மாங்கனிகள் இரண்டு ஒரு நாள் தன்னுடைய கடையில் இருந்து அவருடைய கணவனர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார். அப்போ வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வரை இவர் அந்த மாங்கனியை அவருக்கு கொடுத்து விடுகின்றார். பிற்பாடு கணவன் உணவுண்ண வருகின்ற பொழுது இந்த மாங்கனி, மித்த மாங்கனியை அவருக்கு கொடுக்கின்றார். அது மிகவும் சுவையாக இருக்கின்றது. அவன் அடுத்த மாங்கனியையும் எடுத்து வா என்று சொல்லுகின்றான். சிலவர்களே அந்த நாளில் இருந்த ஆணாதிக்கத்தை குறிப்பதோ தெரியாது. ஏனென்றால் ரெண்டு மாங்கனிகள் இருக்கின்ற பொழுது அவன் ரெண்டையும் தனக்கு கேட்கின்றான். அப்போ இவருடைய மற்ற மாங்கனி இல்லை, இவர் என்ன செய்வது என்று இறைவனிடம் வந்து வேண்ட இன்னொரு மாங்கனி அவருக்கு இறைவனால் கிடைத்தது. அதை கொடுக்க அவன், இது முன்னியதை விட சுவையாக இருக்கின்றதே, எப்படி என்று அவன் வினாவை இவர் நடந்ததை சொல்லுகின்றார். அப்பால் அவன் இவர் ஒரு தெய்வத்தன்மை உடையவர் என்றதை அறிந்து அவருடன் இல்லறன் நடத்த கூசி அவன் வியாபார நோக்கம் என்று கூறி கப்பலிலே வணிகத்துக்கு என்று புறப்பட்டு சென்று ஒரு இடத்திலே போய் அங்கு குடித்தனம் நடத்தி கொண்டிருக்கின்றான். இந்த செய்தியை கேட்டவர்கள் இவருடைய உறவினர்கள் காரக்கலமையாரை அவருடைய கணவனிடம் கொண்டு சேர்ந்த பொழுது அவருக்கு முயற்பெயர் புனிதவதியார். அப்பொழுது புனிதவதியாரை அழைத்துக் கொண்டு சென்ற பொழுது அவருடைய கணவனாருடைய காலிலே விழுந்து வணங்கினேன். தனக்கும் தன்னுடைய புதிய மனைவிக்கும் பிறந்த மகளுக்கும் புனிதவதி என்றுதான் பெயரிட்டிருந்தார். அம்மையார் அதை பார்த்து அந்த இல்லறத்தை விட்டு நீங்கி அவர் இறைவனிடம் கேட்டு பேய் உடம்பு பெற்றதாக எமது பெரிய புராணம் கூறுகின்றது. அவர் பேய் உடம்பு பெற்றார். அம்மையார் திருவாலங்காட்டில் இருந்தார். திருவாலங்காட்டு மயானத்திலே இருந்து கூட பல பாடல்கள் பாடியிருக்கின்றார். அவர் இப்ப பேய் உடம்பு பெற்றார் என்றால் பெண்ணாக இருந்தபடியினால், இளமை காலத்தில் அழகான பெண்ணாக இருந்தபடியினாலே இதனோடு எல்லா இடங்களுக்கும் சென்று இறை வழிபாடு இறை பணிகளை செய்து வர ஏற்பது இடர்களை களைவதற்காகவோ என்னவோ அவர் இறைவனை வேண்டி பேய் உடம்பு பெற்றார். அப்ப எங்களுக்கு பேய் வடிவத்தில் ஒரு நாயனாரும் இருக்கின்றார். இந்த காரைக்கால் அம்மையாருக்கு இன்னொரு சிறப்பு, இறைவனே அம்மை என்று அழைத்த பெருமை இந்த காரைக்கால் அம்மையாருக்கு உண்டு. இவர் வரலாறு சொல்லுகின்றது, இவர் கைலாசத்துக்கு செல்லுகின்ற பொழுது தலையால் நடந்து சென்றாராம். பேயுடம்புதானே, பிளெக்சிபிலிட்டி கூடுதலாக இருந்திருக்கும். அப்ப தலையால் நடந்து சென்ற பொழுது பார்வதியை கேட்டு கேட்டாராம், யார் இவர் என்று கேட்க அம்மை என்று சொன்னாராம். எல்லா நாயன்மார்களுக்கும் சொரூபங்களை பார்த்தீர்கள் என்றால் நின்ற திருக்கோலத்திலேதான் இருக்கும். 63 நாயன்மார்களில் மிச்சம் 62 பேருக்கும் திருக்கோலம் நின்ற திருக்கோலம். காரைக்கால் அம்மையாருக்கு மட்டுமே தான் அமர்ந்த திருக்கோலம். இது அவருடைய சிறப்பு. அப்ப அவருடைய வடிவமும் பேய் வடிவமாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த ஔவையாருடைய பாடல்களையும் பார்த்தால், ஒரு இடத்திலே அவர் ஒரு இடத்திலே போய் தங்கி இருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே ஒவ்வொரு ஜாமமும் அந்த பேய் வந்து அந்த வீட்டில இருந்து அவரை தொல்லைப்படுத்துகிறது. இவர் ஒவ்வொரு ஜாமத்துக்கும் ஒவ்வொரு பாட்டாக எட்டோம் எட்டோம் என்று சொல்லி முடிகின்ற அந்த பாடல்கள், 4 பாடல்கள் பாடியதாக ஒரு வரலாறு இருக்கின்றது. இதே அவையாருடைய வரலாற்றிலே பழையனூர் என்ற இடத்திலே நீலி என்றொரு அழகான பெண் இருந்தார். அவள் ஒரு முறை ஒரு அந்த வேறு தேசத்து ராஜகுமாரன் அந்த இடங்களுக்கு தனியாக பயணித்துக் கொண்டிருந்த பொழுது அவன் கல்வி அறிவு இல்லாதவன், எழுத்தறிவு இல்லாதவன். இவள் அவனுடைய அழகிலே மயங்கி அவனுக்கு ஒரு ஓலைச்சுருளை அனுப்பி வைத்தார். அந்த ஓலைச்சுருளிலே அங்கே இருந்த ஒரு மடத்திலே இரவு வந்து தன்னை சந்திக்கும்படி எழுதி கொடுத்திருந்தார். இவன் படிப்பறிவில்லாதவன் தானே. இவன் அங்கே இருந்த இன்னொரு பிராமணனை பார்த்து இதை சொல்லு என்று சொன்னவுடன் அவன் பார்த்து விட்டு அவன் பேராசை கொண்டவன். அவன் இதை பார்த்து விட்டு சொன்னான், நீ இந்த ஊரிலே இருந்தால் உன்னை பிடித்து சிரசேதம் தெரிவிக்கிறார்களாம், உடனடியாக தப்பி ஓடிவிடு என்று அவனுக்கு சொல்லிவிட்டு அந்த இரவு அவனே மறைந்திருந்து அந்த மடத்திலே சென்றிருந்து அந்த அரசகுமாரி இளங்கோ பெண் வந்த பொழுது இருட்டிலே அவளை கூடினான். இதை அறிந்த அந்த அரசகுமாரி அவனையும் கொன்று தன்னையும் கொன்று தன் உயிரை மாய்த்துக் கொண்டாள். அவருடைய பெயர் நீலி. பழையனூர் நீலி என்றவள் அங்கே பேயுருவில் ஆவியாக இழைந்தாள் என்றும், ஔவையார் அந்த மடத்துக்கு வந்த பொழுது அந்த நீலி வந்து ஔவையாரிடை தொந்தரவு செய்த போல ஔவையாருடைய பாடல்களினாலே அவருடைய ஆவி அமைப்பு என்றும் ஔவையாருடைய வரலாற்றிலே இருக்கின்றது. நம்முடைய காலத்திலேயே கிட்டத்தட்ட 120 வருடங்களுக்கு முன்னர் சுவாமி விவேகானந்தர் அவர் சென்னையிலே ஒரு நாட்டிலே தங்கி இருந்த பொழுது, இப்பொழுது சமீபத்திலே பார்த்தேன் இணையதளத்திலே, சுவாமி விவேகானந்தர் முதன்முதலாக இந்தியாவிலிருந்து வந்து சிக்கோகாவிலே சர்வ மதங்களும் கூடிய பாராளுமன்றத்திலே இந்து சமயத்தை பற்றி உரணி கத்தியவர். இந்து மதத்தை இந்திய துணைக்கண்டத்துக்கு வெளியிலே முதல் முதல் எடுத்து சென்ற பெருமை அவருக்குத்தான் சார். அப்ப அவர் அந்த உரையாற்றிய உரை இப்பொழுது இணையதளத்திலே அதை மீள எடுத்திருக்கின்றார்கள்.
2: ஓ, அது ரொம்ப நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது. நான் அதை நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முதல் பார்த்தேன்.
1: 2 மாதத்துக்கு முதல் என்றால் முன்னர் அவருடைய வரலாறுகள் படிக்கின்ற பொழுது படித்தோம். அவருடைய குறுந்தட்டுக்களாக இருந்த அவருடைய பேச்சுக்கள் பல மீள எடுக்கப்பட முடியாமல் போய்விட்டன என்று பார்த்து நவீன தொழில்நுட்பத்தினாலே அதை மீட்டெடுத்திருக்கின்றார்.
2: உண்மையிலே எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு மிக
1: அருமையான பேச்சு. மற்றது இந்த பேச்சு போட்டிகளுக்கு போகின்ற பிள்ளைகள், ஆங்கிலம் பழகுகின்ற பிள்ளைகளுக்கு கூட அதை கேட்க வேண்டும். அதில் எழுத்துருவிலேயும் இருக்கின்றது, அதை கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த விவேகானந்தர் சென்னையிலே தங்கி இருக்கின்ற பொழுது உருட்டில் அங்கேயும் இந்த ஆவிகள் வந்து தொல்லை கொடுத்தனவா. அவர் அடுத்த நாள் கடற்கரைக்கு போகின்ற பொழுது அவர் சன்னியாசியாக இருந்தும், சன்னியாசிகளுக்கு இறந்தோர் கடன் பிதிர்கடன் எல்லாம் கிடையாது. ஆனாலும் அவர் கரண உள்ளம் கொண்ட சன்னியாசி இல்லையா. அப்ப அவர் கடற்கரையிலே சென்ற பொழுது கடல் நீரை கையிலே எடுத்து அந்த இறந்த ஆவிகளின் நலனுக்காக பிரார்த்தித்து அந்த நீரை தர்ப்பணம் செய்தார். அதற்கு பிறகு அந்த ஆவிகள் அவரை தொந்தரவு செய்யவில்லை என்ற வரலாறு இருக்கின்றது. அடுத்ததாக இறந்தவர்களிலே எங்களுடைய இறந்தவர்களுக்கு பார்த்தால் தூம மார்க்கம் என்ற ஒரு மார்க்கம் இருக்கின்றது. அதா இறந்த பிறகு எங்களுடைய உயிர்கள் போகின்ற பாதையை பற்றிய விளக்கங்கள் இது உபனிஷதங்களிலே இருக்கின்றது, பகவத்கீதையிலே இருக்கின்றது. இருள்பாதை ஒளிப்பாதை என்று இந்த இருள்பாதையிலே போகின்றவர்கள் ஜமலோகத்துக்கு சென்றடைவார்கள். அந்த யமலோகத்திலே அவர்களுடைய வினைகளுக்கு ஏற்ப நன்மை தின்மைகளுக்கு ஏற்ப சுவர்க்க நரகங்கள் நிர்ணயிக்கப்பட்டு அங்கே போய் அந்த இன்ப துன்பங்களை அனுபவித்த பிறகு மீண்டும் புறப்படுப்பார்கள். அது ஒரு வகையான பாதை. ஒளி மார்க்கத்திலே இறையை சென்றடைகின்றார்கள், மேலான உலகங்களை சென்றடைவார்கள். அது இன்னொரு பாதை. இந்த ரெண்டிலுமே அகப்படாமல் அலைந்து தெரிகின்ற சில ஆவிகள் அல்லது உயிர்கள் உண்டு. அதை சொல்வார்கள் பிரேத ஜன்மம் என்று. அது பொதுவாக தற்கொலை செய்து கொண்டவர்கள் அவமாக விபத்திலே மற்றது வேறு விதமாக மரணமடைந்துள்ள ஆவிகள் இவ்வாறு உலவலாம் என்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த பிரேத ஜென்மம் எடுத்த ஆவிகளுடைய நற்கர்மங்களுக்காக சில அபரக்கிரியைகள் அதாவது இறந்த பின்னர் செய்யப்படுகின்ற கிரியைகளிலே சில விதிமுறைகள் இருக்கின்றன. அதற்குரிய ஆச்சாரியர்களை கேட்டு அவர்களை செய்து வர வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களுக்குரிய சாந்திகள் நற்கர்மங்கள் அதுகள் அவர்களுடைய இறந்த ஆவி நட்பெயரை பெறுவதற்கு உதவும். இந்த பிரேத ஜென்மங்கள் எடுத்து தெரிகிற ஆவிகளுக்கு அதிபதியாக இருப்பவர் தான் பைரவர், சிவமூர்த்தங்களில் ஒருவர். எங்களுக்கு தெரியும் பைரவரை நாங்கள் மயானத்திலே பைரவர் இருப்பார், ஊர் எல்லைகளிலே இருப்பார், ஒதுக்கு புறங்களிலே எல்லாம் பைரவர் இருப்பார். ஏனென்றால் இந்த பிரேத ஜென்மங்கள் எடுத்த இதுகளுக்கு அவர்தான் அதிபதி, அதை கண்ட்ரோல் பண்ணுகிறவர். அவர்கள் அவருடைய வழிபடுபவர்களுக்கு இந்த பயங்கள் இருக்காது, அவருடைய சேஷ்டைகள் இருக்காது என்பது எங்களுடைய சைவ மரபு. இது எங்களுடைய ஆவிகள் பேர்களை பற்றி. அடுத்ததாக நீங்கள் கார்த்திகை தீபத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். கார்த்திகை தீபம் கார்த்திகை மாசத்து கார்த்திகை நட்சத்திரத்திலே வருவது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். திருவண்ணாமலையிலே இந்தியாவுடைய திருவண்ணாமலையிலே பிரம்மா விஷ்ணு இருவரும் தமக்குள்ளே போட்டி போட்டுக்கொண்டு யார் பெரிது நீ பெரிதா நான் பெரிதா என்ற பொழுது அவர்களுக்கு இடையில இறைவன் ஜோதியாக தோன்றினான் என்ற ஒரு வரலாறு இருக்கின்றது இல்லையா. அந்த ஜோதியாக தோன்றின நாள் கார்த்திகை தீபம். அந்த ஜோதியிலிருந்து அவர்கள் அடிமுடி தேடி வந்து பணிந்த போது அவர்களுக்கு அனுகிரகம் செய்த நாள் சிவராத்திரி. அப்ப கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து மாசி மாதத்து சிவராத்திரி வரையுமான காலம் பிரம்மா விஷ்ணுக்கள் அடிமுடி தேடிய காலம். அதான் எங்களுடைய மனம். இதிலேயே ஒரு அறிவியல் விளக்கம் ஒன்று இருக்கிறது. பொதுவாக தெரியும் எங்கள் ஊரிலே கார்த்திகை மாதம் மழைக்காலம், இருட்டான காலம். கார்த்திகை மாதம் முழுவதுமே எல்லோரும் வாசல்களிலும் இருட்டு கிணத்தடி வாசல் மற்றது இருட்டிடங்களிலே விளக்கு எல்லாம் மின்கம்பங்கள் வந்து விட்டது இல்லையா, தெருவிளக்குகள் எல்லாம் வந்து விட்டது. அந்த நாளிலே அது இல்லை, விளக்கேற்றி வைப்பது ஒரு தர்மம். இருட்டிலே போபவர்கள் வழிபடுபவர்களுக்கு அதுக்காக அந்த இருட்டின் காலங்களிலே விளக்கேற்றி வைப்பது ஒரு தர்மமாகவும் இருந்தது. அடுத்தது இந்த ஹலோவீன் பண்டிகையில எடுத்துக்கொண்டால் இதனை நாங்கள் என்ன செய்கின்றோம், பிள்ளைகளுக்கு இனிப்பு பண்டங்கள் நொறுக்கு தீனிகள் தின்பண்டங்கள் கொடுக்கின்றோம். எங்களுடைய இந்து சமயத்திலே 32 அறங்கள் இருக்கின்றன. இருநாடி கொண்டு உய்ய அண்டமெல்லாம் உய்ய அரஞ்செய்யும் உன்னையும் போற்றி என்று அபிராமி அந்தாதியில சொல்றார். அவர் காஞ்சியில் இருக்கிற காமாட்சி 2 நாளி நெல்லை வைத்துக் கொண்டு இந்த 32 அறங்களையும் உலகெங்கும் வளர்த்து கொண்டிருக்கிறாள். 32 அறங்களிலே நோயாளர்களுக்கு வைத்திய சாலை அமைத்தல், மற்றது மருந்து கொடுத்தல், மற்றது தலைக்கு வைத்துக் கொள்வதற்கு உடம்புக்கு தேய்த்துக் கொள்வதற்கு எண்ணெய் வழங்குதல், சிறைச்சாலையிலே சென்று அங்குள்ளவர்களை சந்தித்து அவர்களுக்கு உணவு கொடுத்தல், பலவிதமான தர்மங்கள் இருக்கின்றன. மற்றது சிறிய ஆபரணம் கொடுத்தல், காதோலை காதுக்கு இந்த சிறிய ஆபரணங்கள் கொடுத்து மகிழ்வித்தல், இப்படி பலவிதமான தர்மங்கள் 32 தர்மங்கள் இந்து சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒன்று சிறுவர்களுக்கு சிற்றுண்டி கொடுத்தல், சிறுவர்களுக்கு தின்பண்டங்கள் சிட்டுண்டி கொடுத்து மகிழ்வித்தல் தர்மங்களிலே ஒன்று. மற்றது குழந்தைகளுக்கு பால் இல்லாத குழந்தைகள் அவர்களுக்கு பால் கொடுத்தல் அது இன்னொரு தர்மம். அப்பதான் இப்ப நியூட்ரிஷனல் ப்ராஜெக்ட் என்று செய்கின்றோம். இப்படி தர்மங்களாக சொல்லி இருக்கின்றது. இன்றைக்கு எல்லாம் சோசியல் சர்வீஸ்ல பார்த்தவண்டா கொண்டு இருக்கின்றது இல்லையா, அனிமல் வெல்ஃபேர் கொண்டிருக்கின்றது, குழந்தைகள் நலத்து கொண்டிருக்கின்றது, அவலை பெண்களுக்கு கொண்டு இருக்கின்றது. இப்படி ஒவ்வொன்றாக இருக்கின்ற எல்லாவற்றையும் மொத்து மொத்தமாக ஹோல் பேக்கேஜாக எங்களுடைய சமயத்திலே இருக்கின்றது. அந்த 32 அறங்களிலே ஒன்று சிறுவர்களுக்கு சிற்றுண்டி அற்றது இனிப்பு பண்டங்கள் வழங்குதல். அந்த அறங்களில் ஒன்று செய்வதற்கு எங்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள்.
2: சரி,
1: எல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் தெரியாத பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுக்கு கொடுப்பது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஆகவே அது எங்களுக்கு விதமான ஒரு நாள். இவ்வாறு அந்த ஹலோவீன் பண்டிகையோட சம்பந்தமான எமது மத சம்பந்தமாக இந்த ஆவிகள் பேய்களை பற்றி என்ன சொல்லுகின்றோம் என்று பார்த்திருக்கின்றோம். கந்தசஷ்டி கவசத்திலே கூட கந்தசஷ்டியும் அடுத்ததாக வர இருக்கின்றது, தீபாவளிக்கு அடுத்ததாக கந்தசஷ்டி கவலே கூட வருகின்றது. கொள்ளி வாய்ப்பேகளும் குரலைப்பேகளும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் என்று சொல்லி பலவிதமான பேய்களை பற்றிய விவரங்கள் இருக்கின்றன. ஆனால் இவர்களை இதை பற்றி இவர்கள் வந்து இவர்கள் இருக்கின்றன, ஆனால் இதை பற்றி பயந்து ஓட தேவையில்லை. அதற்குரிய வழிவகைகள் இருக்கின்றன. அவர்களும் எல்லாரும் ஆன்மாக்கள், எல்லாருக்கும் அடிப்படையா இருக்கின்றது இந்த ஆன்மா உயிர். அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, எல்லாருக்குள்ளேயும் இந்த உயிர் இருக்கின்றது. பேயிலும் இருப்பது ஒரு அந்த உயிர் தான், எங்களுக்கும் உயிர் இருக்கின்றது, மிருகங்களுக்கும் உயிர் இருக்கின்றது. இப்படி எண்ணிலி எண்ணிக்கையான உயிர்கள் பலவிதமான புறவிகளிலே 84,100,000 யோனி பேதங்கள் என்று எங்களுடைய இந்து சமயம் கூறுகின்றது. இந்த 84,100,000 யோனி பேதம், இந்த 84,100,000 வகையான உயிர் வகைகளாக நாங்கள் பிறந்து இறந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வகைகளிலே இந்த பேய் ஜென்மமும் ஒரு ஜென்மமாக அமைகின்றது.
2: உண்மையிலேயே இது அநேகமாக எங்களுடைய அந்த சமயத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாங்கள் நாட்டம் செலுத்த வேண்டும் என்பதற்கு இது ஒரு முக்கியமான குறிப்பு. சமயத்தோட விஷயங்கள் தெரியாமல் நாங்கள் மறந்து கொண்டு போகிறோம்,
1: உண்மை.
2: அதனாலதான் அந்த பிரச்சனை எங்களுக்கு ஏற்படுகிறது. அப்ப அதனால இன்றைக்கு இந்த ஹலோவீன் தினத்திலே நாங்களும் முற்று முழுதாக பங்கேற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடங்களுக்கு இருக்கிறது.
1: உண்மை, உண்மை. பண்டிகைகள் என்றாலே ஒரு சந்தோஷமான விஷயம். அது எந்த மத பண்டிகைகளாக இருந்தாலும் சரி, மக்கள் உல்லாசமாக கொண்டாடி மகிழ்வதற்கு உதவுகிறது. அதிலேயும் இறை சம்பந்தமான பண்டிகைகள் என்றால், மத சம்பந்தமானிகள் என்றால் இறையை நினைவதற்கு உதவுகிறது. குழந்தைகளுக்கு பண்டிகை என்றால் குஷி, புது ஆடைகள் வரும் சில பண்டிகைகளிலே, புதிய உத்தின்பண்ணங்கள் உணவுகள் என்று ஒரே குஷி. தங்களுடைய உறவுகள் நண்பர்களாக இருக்கிற குழந்தைகள் நண்பர்கள் சேர்ந்து விளையாடுவார்கள். இளைஞர்களுக்கும் ஒரு குஷி. இப்ப கலவீன் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, இப்ப இளைஞர்கள் வெறும் கொண்டாடுகின்றார்கள். உடைகளை அலங்கரித்தல், தம் பயதத்த காளியர் கண்ணீர்களை காணுதல், அளவலாவுதல், அப்படி என்று அவர்களுக்கும் ஒரு குதூகலம். பெரியவர்களுக்கும் இந்த விழாக்களாக ஒருவர் சந்தித்தல், பார்த்தல், பழகுதல், அதுவும் இறை சம்பந்தமான தீபாவளி போன்ற விழாக்கள் என்று சொன்னால் அதை பற்றிய தத்துவங்களை அறிதல், கலந்துரையாடல், கேட்டல் போன்று அது ஒரு பகிர்வு அவர்களுக்கு. கலைஞர்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் என்று ஒரு குஷி. மற்றது பலவிதமான தொழில் செய்கின்ற வியாபாரிகள், தின்பண்ட வியாபாரிகள், மற்றது உடைகளை தைப்பவர்கள் மற்றும் அவர்களுக்கும் இது வந்து ஒரு வருமானம் பெறுகின்ற ஒரு வாய்ப்பு. இவ்வாறு வாழ்க்கையிலே எல்லா ஒவ்வொரு மட்டங்களில் உள்ள எல்லோரையும் ஒரே காலத்தில் ஒரே காரணத்தை வைத்து ஒவ்வொரு வகையாக அவரவர் நிலைகளுக்கு ஏற்ப ஒரு அனுபவ கழிப்பிலே ஆழ்த்துறதுதான் இந்த பண்டிகை. இப்படி பல பண்டிகைகள் பாரம்பரியமாக இருந்து வருகின்றன. சில பண்டிகைகள் வழக்கொழைந்து போயின, புதியது வருவது பழையது போவதெல்லாம் இருக்குது. அதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால விதியினால் வலுவல என்று தொல்காப்பியம் சொல்லி இருக்கின்றது. அப்ப இது 2400 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லி இருக்கின்றது. இப்படி இந்த பழையன கழிந்து புதியன புகுந்து போகும் இந்த அணுகுமுறை மட்டும் இல்லாவிட்டால் எங்களுடைய தொன்மையான கலாச்சாரம் நாகரிகம் குட்டை போல தேக்கமடைஞ்சு நாட்டம் எடுத்திருக்கும். அப்ப இப்படி இந்த புதியதைகள் வந்து புகுவதும் பொழுது அதிலே ஒரு தப்பும் இல்லை,
2: தப்பும் இல்லை.
1: எங்களுடைய 63 சமயக்குறவர்கள் ஒருவர், 63 சம்பந்த மூர்த்தி நாயனர், விஞ்ஞான சம்பந்தர், சென்னையிலே கபாலீஸ்வரர் மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலிலே அவர் ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார். அங்கே ஒரு சிட்டியார் ஒருவர் இருந்தார், அவருடைய மகள் பூம்பாலை. அந்த பெண்ணை அவர் சம்பந்தரை பற்றி கேள்விப்பட்டு இவருக்குத்தான் மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வளர்த்து வருகின்ற காலத்திலே எதிர்பாராதமாக அவர் இறந்து விடுகின்றார். இவர் இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி அவருடைய அஸ்தி அல்லது சாமரை கரைக்காமல் ஒரு குடத்திலே வைத்து பேணி வருகின்றார். பின் காலத்திலே சம்பந்தர் அந்த தலத்துக்கு வருகின்ற பொழுது சம்பந்தரை வழிபட்டு அந்த அஸ்தியை அவரிடம் கொடுக்கின்றார். அப்பொழுது சம்பந்தர் ஒரு பதிகம் பாடுகின்றார். இது திவார பதிகத்திலே இருக்கின்றது. அப்ப அந்த பதிகத்திலே பூம்பாவாய் என்று முடியும். அந்த இதிலே போதியோ பூம்பாவாய் என்று சொல்லி அப்போ ஒவ்வொரு பதிகத்திலையும் அங்கு காலத்தில் நடைபெற்ற பல விழாக்களை பற்றி குறிப்பிட்டு இது எல்லாவற்றையும் பார்க்காமல் நீ போனாயோ பூம்பாவாய் என்று பாடுகின்றார். புரட்டாதி மாதத்தில் அடியார்களுக்கு உணவு படைக்கின்ற விழா நடக்கும், அட்டுட்டல் விழா. அட்டு என்றால் அடிசல். அற்பசி மாதத்தில ஓண விழா, கார்த்திகையில விளக்கீடு, மார்கழியில திருவாதிரை, தை மாசத்துல தைப்பூசம், மாசியில கடலாடு விடா, பங்குனியில உத்திரம், சித்திரையில அந்த காலத்துல அட்டமி விழாண்டு இருந்தது. இப்ப நாங்க சித்திரா பௌர்ணமி வந்து விட்டது, சித்திரை வருஷப்பிறப்பு வந்து விட்டது, சம்பந்தனுடைய காலத்துல சித்திரை அஷ்டமி ஒரு விழாவாக கொண்டாடி இருக்கிறார்கள். இது வழக்குழந்து போய்விட்டது. வைகாசியிலே ஊஞ்சல் விழா, நான் நினைக்கிறேன் ஒரு ஸ்பிரிங் பெஸ்டிவலாக இருக்கு, ஊஞ்சல் விழா. ஆணி ஆடி ஆவணியில பெருஞ்சாந்தி விழா என்று மாதம் ஒரு முறையாக பலவிதமான திருநாட்கள் அந்த காலத்திலே கொண்டாடப்பட்டு வருவதை அவர் குறிப்பிடுகின்றார். இதிலே அந்த புரட்டாசி மாதத்திலே அட்டுட்டல் என்ற அமுது படைக்கிற விழா, மாசி மாசத்துல கடலாடுகின்ற விழா, ஆணி ஆடி ஆவணியில இருக்கிற பெருஞ்சாந்தி விழா, இதெல்லாம் இன்றைக்கு வழக்கட்டு போய்விட்டது. சித்திர மாதத்து அட்டமி திருநாள் வந்து இன்றைக்கு சித்திர பௌர்ணமியாக வந்துவிட்டது. அஷ்டமி என்ற அந்த திருநாள் இன்றைக்கு எட்டாவது எயிட் லீவ் நடையில நடந்தது, இன்றைக்கு பௌர்ணமியாக பதினாறாவது பூர்ணமி லீவ் நடையில நடக்கின்றது. அப்படி பலவிதமான விழாக்கள் காலங்காலமாக வருவதும் போவதுமாகவும் கூட இருக்கின்றதை பார்க்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பண்டிகைகள் வந்து நாங்கள் இதிலே பலவிதமாக, சில பேர் சொல்லுவார்கள் இவற்றை ஏன் நாம் கொண்டாட வேண்டும், தீபாவளி நமது திருநாளா, ஹலோவீன் நமது திருநாளா, இல்லையே. இருந்தாலும் வீடுகளை எல்லாம் ஹலோவீனுக்கு வீடுகளை அலங்கரித்து பிள்ளைகளுக்கு ஆடை அலங்காரம் எல்லாம் வேண்டி கொடுத்து தின்பண்டம் கொடுப்பவர்கள் கேட்பார்கள் தீபாவளி நமது திருநாளா என்று. இது இன்னொரு மயக்கம் இல்லையா? எங்களுடைய மதம் என்று வந்துவிட்டாலே வரிந்து சண்டித்தனம் காட்டுபவர்கள் இருக்கின்றார்கள். அது அதுல பார்த்தால் இது வந்து வேற மதத்துக்காரர்கள் செய்வது அல்ல, உமது மதத்திலே தமிழர்களாக சைவர்களாக இருந்து கொண்டே இந்த தீபாவளி நமது திருநாளா, இது நம்முடைய திருநாள் இல்லை, இது வட இந்தியாக்காரருடைய திருநாள், இது ஆரியர் கொண்டு புகுத்தின திருநாள், இது பிராமணர் குலத்தையுடைய மூட வழக்கம், இப்படி எல்லாம் சொல்லி குட்ட குழப்புகிறவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இந்த சைவ சமயத்துக்கு இந்த பெரிய சவால்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டுல என்னுடைய சைவத்துக்கு என்னன்னு கேட்டால், இப்ப மற்ற மதங்களை விட சைவ சமயத்தினுடைய கொள்கைகளை இந்த விஞ்ஞான ஆராய்ச்சிகளின் மூலமாக என்றுமில்லாதவாறு அது பல உண்மைகளை நாங்கள் கண்டு வருகின்றோம். இப்ப இந்த 21ஆம் நூற்றாண்டுல வந்து மற்ற மதங்களை போல விஞ்ஞானமும் வளர்ந்திருக்கின்றது. அந்த விஞ்ஞானம்
3: நேயர்கள் இதுவரை மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கேட்டீர்கள்.
4: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: அங்க வியாக்கரணத்தை பத்தி சொல்லிருக்க, இங்க என்ன சொல்ற, விருதா தர்க்கவசசா, ரொம்ப அதிகமாக மணிக்கணக்காக பேச்சு பேச்சு தொண்டையை வத்தும்படி பண்ற பார்த்தீங்கள, இதுவும் தப்புங்க. பட்டோ உருதா கண்டக்ஷோபம் வஹசி அரசா தர்க்கவசசா பதம் போஜம் சம்போ பத பரமசௌக்கியம் ரஜசுதீஹி. ரஜ பரமசௌக்கியம், உயர்ந்ததான ஒரு ஆனந்தத்தை அடையப்ப. நாலு பேர் நீங்க நன்னா வாஸ்டர் கேள்னு உங்களை ஸ்தோத்திரம் பண்ணினா அதனால ஏதாவது உனக்கு லாபம் வருமா? என்ன அழகா வாஸ்டிருக்காரு, எதை சொன்னாலும் கட்ட டக்கு டக்குன்னு பதில் சொல்றாரே சார், என்ன கொம்ப முளைச்சிருக்க. ஆனா அந்த பகவான தியானம் பண்ணலையானால், பகவான் நாமாவை சொன்னலையானால், உங்க மனசுக்கு சாந்தி வருமையானால், பத்து பேர் உங்களை நாடினவர்களுக்கு கூட மனசாந்தியை நீங்க கொடுக்கலாம். ஞாபகம், எந்த மகாத்மாவுடைய மனசு சாந்தமா இருக்கா அங்க நம்ம போய் சேர்ந்தோமையானால் நம்ம மனசும் சாந்தியாகும். நிறைய பேர்கள் ரமணாசிரமத்துக்கு போயிருக்கா, நிறைய பேர் அங்க என்ன பண்ணிருக்காரு, அவ்வளவு இந்த சொசைட்டிக்கு போயிட்டு அங்க இவருக்கு அந்த கண்ணை மொழின்னு மணிக்கணக்கா உட்கார்றான். என்ன சார் இங்க இருக்க, ஒண்ணும் இல்ல, அங்க இருந்தவர் மனசாசியா இருந்தார். அந்த மனசுங்கிறது எப்படின்னு, அது ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ். ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கிறவாள் நடுவுல நம்ம போனோம்னு வச்சோங்களேன், நாங்க அந்த சீரியஸா இருக்க முடியுமா? நீங்களும் சிரிச்சுட்டு இருக்கணும். அதே போலயே ரொம்ப நாலு பேர் சீரியஸா இருந்துட்டு இருக்க, ஏதோ கவலை இருந்திருக்க ஹாஸ்பிட்டல்ல, அங்க போய் நீங்க சிரிச்சுட்டு கை கொட்டி சிரிச்சுன்னா வெளியில அனுப்பிச்சிருவான். என்னடா, யாரு எப்படி இருக்காளோ அது மாதிரி நம்ம பழக்கணும் அல்லவா? அதே மாதிரி தான் நம்ம பக்தியோட இருந்தோமையானால் உங்க பக்கத்துல இருக்கிறவாளுக்கு மனசாந்தி வரும். அதனால்தான் சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. முக்கியமா மனுஷனுக்கு வேண்டியது என்ன, சத்சங்கம் வேணும் சார். சத்சங்க நல்லவர்களோட சேரணும். அவளுக்கு நீங்க அவ மணிக்கணக்கா பேச மாட்டா, எதையும் நினைக்க மாட்டா, எதனையும் சொல்ல மாட்டா. மார்க்குகள்ல வெறும்னு உட்கார்ந்துருப்ப, அவ உட்கார்ந்துருப்ப, அவ பக்கத்துல நம்ம உட்கார்ந்தாலே ஒரு நமக்கு அதான் சொல்றாரு. அனாவசியமா பேச்சு நிறுத்துங்க, இந்த வார்த்தை அந்த வார்த்தை சாஸ்திரங்கள் அது சொல்லி இருக்கு இது சொல்லி இருக்குங்கிறது இருக்கணும். கொஞ்ச நேரம் வாசி தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். தெரிஞ்சிருந்த பிறகு அந்த தத்துவத்தை மனசுனால தியானம் பண்ணுங்க, பகவானுடைய ஸ்வரூபத்தை இதயத்துல தியானம் பண்ணுங்க, அவருடைய மாக்க மந்திரத்தை ஜபிங்க. ஜபிச்சு ஜபிச்சு கடைசியில் இந்த ஜபமும் மானச ஜபமா மாறி போயிடணும். ஒரு கத்தி சொல்ல வேண்டாம், உங்க மனசுல வாயால உங்களுக்கு மட்டும் கேட்கற மாதிரி ஜபம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாளா என்ன ஆயிடுதுன்னு, அது மனசுக்குள்ள இருந்த மானசிக ஜபமா ஆகட்டும், அப்புறம் உங்க மூச்சு காத்தாக ஆகட்டும். ராத்திரி தூங்கி முழிச்சிருந்த பொழுது நீங்க கொஞ்சம் கவனிச்சலையானால் அந்த தூக்கம் முழிச்சுக்கிற காலத்துல உங்க மனசை ஜபம் பண்ணிட்டே இருக்கு. என்ன சுவாமி அப்படின்னு அப்படி ஆயிடுது, உங்களோட ஒன்னா ஆயிடுது, ஒன்று போயிடுது. அப்படி ஒரு சொரூபங்களை அடைய வேண்டாமா? அதனால்தான் அப்படிப்பட்டவாழ் ஆச்சாரியார் சுதீஹிங்கிற அங்க வந்து மூடமதே என்று சொன்னார். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, எப்படி இருந்தாலும் உங்களை காப்பாத்து வருவார். இந்த மகாவிஷ்ணு இருக்கார் பார்த்தீங்களா, எந்த நிலையில இருந்தாலும் உங்களை காப்பாத்தக்கூடிய சித்தமா இருக்கார். அது அப்படி பண்ணணும். நிறைய வார்த்தை வந்துருக்குன்னு உங்களுக்கு அந்த சாஸ்திரம் வாசிச்சிருக்கேன் இந்த சாஸ்திரம் வாசிச்சிருக்கேன் கர்வம் வரக்கூடாது. ஆகையால் புத்திசக்தி இருந்த போதிலும் நீங்க வினயமா இருக்கணும். படிச்சவனுக்கு அழகு வினயம், எல்லோருக்கும் தாழ்ந்து போறத, எல்லோரையும் அனுசரிச்சு போறது, யாரையும் கடோரமா பேசப்படாது, யார பத்தியும் அனாவசியமாக வம்பு சொல்லப்படாது. அப்படி ஒவ்வொரு க்ஷணமும் பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும். இதுதான் முக்கியமாக நம்ம அடைய வேண்டியதான ஒரு பாதைங்கிறத இந்த ஸ்லோகத்தோட பரிஹரத்திக்கும் கோரசமனம். கோரமா இருக்க கூடியதான மிருத்யுவை தாண்டி கொடுக்குமா? அது முடியாதப்ப. விருதா கண்டோபம் வஹசி, அனாவசியமா பேசிட்டு இருக்காய். தரசா தற்கவசா, இந்த ஹேதுவாதங்கள், இது இப்படியானா என்ன அப்படியானா என்ன, மணிக்கணக்காக பேசிட்டு இருக்க பார்த்தல. இந்த பேச்சுல ரெண்டு விவகாரம், ஒன்னு என்ன பூர்வம்பு பேசுறது, ரெண்டாவது இப்ப என்ன இந்த கம்பி இதுல டிவியில வரக்கூடியதான சீரியலை பத்தி மணிக்கணக்கா பேசுற, அது ஆயிடுத்தன. ரெண்டாவது மூணாவது என்ன, இந்த கிரிக்கெட்ட பத்தி, அஞ்சு நாள் கிரிக்கெட்டு ஒரு நாள் கிரிக்கெட் ஆச்சு, அது என்னடா 2020 ஆச்சு, இன்னைக்கு எங்கேயோ ஒரு அட்டை 10 out of 10 என்ன விவகாரம், இவனால நம்ம நேரமும் பார்க்க முடியல. ஆனா விவகாரம் என்னடா, அதை பத்தி மணிக்கணக்கா இவன் அதுல பாடினா நன்னா இருக்கும், அவன் இது இந்த தெருவுக்கும் பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களுக்கு சண்டை போட்டு அதையும் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஊர்வம்ப பார்த்து பார்த்து நமக்கு வழக்கம் ஆயிடுது பார்த்தேல. ஆனா இவைகளை எல்லாமும் படைச்சதான் அந்த பகவான் நினைக்கல பாருங்க, நீங்க மணிக்கணக்காக இவைகளை பார்த்துட்டு இருக்கோம். எந்த ஒரு பொருளை நீங்க உபயோகிக்கிறீங்களோ, எந்த சட்டையை போட்டிருக்கோ, எந்த வேட்டியை வென்றிருக்கோ, எந்த குச்சியில உட்கார்ந்து இருக்கோ, எந்த ரூம்ல நீங்க உட்கார்ந்து இருக்க, எல்லாம் அவர் படைச்சது, அவரை நினைக்கிறமா? ஆரா மமஸ்ய பஸ்யந்தி நதம் பஸ்யதி கஷ்டனா. தினந்தோறும் வாக்கிங்கு போறேன் சார், பார்க்கல போய் சுத்தோ சுத்துன்னு சுத்தினா சார், அந்த பார்க்கல போய் உட்கார்ந்துட்டு வரேன் சார். இந்த பார்க்க யாரு தயார் பண்ணினான் தெரியுமா உங்களுக்கு? அதே போல உங்களுக்கு இந்த ஒரு அழகான சரீரத்தை கொடுத்திருக்க, இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு இதுல ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தா உங்க வாழ்க்கை எப்படி ஆயிடும் போறது? கண்கள் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு, இதுல ஏதாவது ஒரு உருப்படி வேலை செய்யலன்னு நம்ம கதை என்ன? ஒரு சின்ன சின்ன விரல், அந்த விரல்ல ஒரு நகம், அந்த நகத்துல வலி வந்ததுன்னா இவள் அடேப்பா என்னால தாங்க முடியலைங்கிறான். அப்பதான் தெரியறது அந்த நகம் எத்தனை விஷயத்துக்கு உபயோகப்படுறதுன்னு. இது வரைக்கும் தெரியல, அவன் அது வாட்டு போயிட்டு இருக்க. இந்த சரீரத்துல நம்ம ஹியூமன் பாடியில ஒவ்வொரு உருப்படியும் உபயோகப்பட வேண்டியதுதான், அதுக்கு முக்கியமான பிரயோஜனம் இருக்கு. ஆனா அது எப்பொழுது அது வேலை செய்யலையோ அப்பத்தான் நமக்கு அதனுடைய அருமை தெரியறது. ஆனா இவ்வளவு சரீரத்தை இது உண்டு பண்றதுக்கு பகவான் எவ்வளவு நமக்கு ஹெல்ப் பண்ணான்னு யோஜனை பண்றல. அப்பொழுது குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை கண்ணு இருக்கு பார்த்தால, அந்த கண்ணு அதனுடைய இமை, அந்த இமையில ஒவ்வொரு இமையிலையும் 23 முடி, அது வேற எண்ணி வச்சிருக்காரு. மேல கண்ணு 23, கீழே மயில 23 முடி, அந்த முடிய வேற தயார் பண்ணி கொடுத்திருக்காரு. ஏன்டா தூசி விழப்படாதான் கண்ணுக்குள்ள. எவ்வளவு பகவான் பண்ணிருக்காரு பாத்தீரா. அந்த பார்த்ததான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டாமா? இது யாரு பண்ணியா? பகவான் இல்லேன்னு நீங்க சொல்லுங்க, அது வேற விஷயம். ஆனா என்ன, இந்த விவகாரங்கள் நீங்க உங்களால ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாத. நீர் பாட்டுக்குள்ள தள்ளிண்டே இருக்க, தோசையாவும் இட்லியாவும்

இருக்காரோ இல்லையோ அவரையும் நினைக்க மாட்டேங்கிற வீண் வம்பு பேசுறல, அனாவசியமான விஷயங்கள் உங்க மனச செலுத்துறல, விருதா கண்டோகம் வகதி அனாவசியமா பண்ணிட்டு இருக்கல, வேண்டாம் சுவாமி. பதம் போஜம் சம்போகோ பஜ, இதனால பரம சௌக்கியம், உயர்ந்ததான ஒரு சுகத்தை அடைவேள். ஆகையால் பகவான் இடத்துல பக்தி செலுத்துங்க. பகவான் யார், ராமனாகட்டும் கிருஷ்ணனாகட்டும் பிள்ளையாராகட்டும் மகாவிஷ்ணு ஆகட்டும் மகாலட்சுமி தாயாராகட்டும், உங்களுக்கு எது இஷ்டமோ அது. ஆனா என்ன, அவரை தியானம் பண்ணும், உலகத்தை படைச்சதான அந்த பரமேஸ்வரன் தியானம் பண்ணுங்க. பதம் போஜம் சம்போ பஜ பரம சௌக்கியம் ரஜ சுதீஹி மனஸ்தே பாதாப்தே. ஹே பரமேஸ்வரா, நான் பாக்குறேன் என்னால முடியல. ஏன்னா காலம் எழுந்து வயது குழம்புக்காக ஓட வேண்டியதா இருக்கு. ஓடி சில பதார்த்தங்களை நம்ம பார்க்கும் பொழுதும் நமக்கு சமயம் கொஞ்சம் டைம் இருக்குமே, ஏன்னா அப்பவும் நினைக்கணும்னு பாக்குறேன், அப்பவும் முடிய மாட்டேங்கிறது. ஏன்னா யாரோ ஒருத்தர் வர அவரோட பேசிட்டே இருக்கும், வேற ஏதாவது பொருள் வருது, உன்னை நினைக்கிறதுக்கு சமயமே இல்லப்பா. அது என்னாச்சு, ஊர்ல இருக்கிற எல்லா காரியமும் பண்றதுக்கு சமயம் இருக்கு, ஆனா பகவான் நினைக்கிறதுக்கு வந்து சமயம் இல்லப்பா. அதனால என்ன பண்றது, நீ தான் சரிப்படுத்திக்கணும் என் மனச, நீ தான் உன் வழிக்காக திருப்பிக்கணும். அதனால்தான் நான் உன்னை பிரார்த்தனை பண்றேன், மனஸ்தே பாதாப்தே நிவசது. ஹே பரமேஸ்வரா, என்னுடைய மனசானது எப்பொழுதும் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கட்டும், உன் திருப்பாதங்களையே நினைத்துக் கொண்டிருக்கட்டும், என்னால பண்ண முடியல, நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன, என் மனச திருப்ப வேண்டியதான பொறுப்பு நீதான், உனக்கு தான் பாருங்க. மனஸ்தே பாதாப்தே நிவசது வச்சோத்ரபணிதோ, என்னுடைய வாக்கு எப்பொழுதும் உங்களுடைய ஸ்தோத்திரத்தையே சொல்லும் சொல்லணும். லோகத்துல எத்தனையோ பதங்களை பேசிட்டு இருக்கேன், ஆனா உன்னுடைய திருவடியை நினைக்கிறேனா இல்லையப்பா, உன்னுடைய ஸ்தோத்திரத்தை சொல்றேனா இல்லையே. ஆத்மாத்வம் கிரிஜாமதி சகதரா பிரண சரீரம் கிரகம் குணா பூஜாதே விடயோ பபோக ரஜனா நித்ரா சமாதி ஸ்திதி. நினைக்கலையே, வெறுமனு உட்கார ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைச்சது, ஏனால் அப்படியே உட்கார்ந்து நம்ம இதயத்துக்குள்ள பகவானுக்கு ஒரு சிம்மாசனத்தை போட்டு அதுல அவருக்கு பார்வதி பரமேஸ்வரால உட்கார வச்சு அவருக்கு பாலாலையும் கங்க ஜலத்தினாலையும் அபிஷேகம் பண்ணி ரத்ன இக்கல்பிதமாசனம் இமஜலை ஸ்நானம் திவ்யம்பரம் விசேஷமாக அபிஷேகம் பண்ணி அவருக்கு பட்டாடை போத்து தங்கத்தினால செய்யப்பட்டதான புட்பங்களோட சேர்த்து அவர் பாதங்களுக்கு அர்ச்சனம் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி தியானம் பண்ணுங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைக்காத உங்களுக்கு எப்ப கிடைக்கிறதோ அப்படி. இதுக்கு மடியா இருக்கணும், ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கணும், சுத்தமா இருக்கட்டும், அவைகள்லாம் அவைகள்லாம் பண்ணிட்டு மனசு வேற ஏதோ நினைச்சாலும் அது சுத்தம் இல்ல. எப்படி இருந்தாலும் பகவான் நினைச்சுட்டு இருந்தாலேனால் ஹரிர் ஹரதி நாமானி பாபானி துஷ்ட சித்தை ரபி ஸ்மிருதா, கொடூரமான எண்ணம் இருக்கிறவாள் நினைச்சாலும் அவளை சுத்தப்படுத்துவாராம், தூய்மையாக்கிறாராம். அதே விதமாக பகவான் நாமாவ பகவான மனசுல தியானம் பண்ணுங்க, அவருடைய அவருக்கு ஸ்நானம் பண்ணி வைங்க, பட்ட பீதாங்கிற கொடுங்க, அவருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அப்படியே பழக்கடைக்கு போனேன், அந்த பழக்கடை இருக்கிற பழங்கள்லாம் பகவானுக்கு மனசால நினைக்கலேன். யாரதோ நீங்க நைவேத்தியம் பண்றது, உலகம் முழுக்க அவர் தான் சுவாமி. உலகத்துல இருக்கிறது எதையும் நீங்க பண்ணல, புட்பமோ பலமோ அவர் படைச்சது, உங்களுடைய சரீரத்தையோ நீங்க சொல்லக்கூடியதான வேதங்களோ அவர் படைச்சது, தனியா இல்ல. நீங்க உங்களதுன்னு சொல்றதுக்கு உலகத்துல ஒண்ணும் இல்ல, அவர் படைச்சதான பதார்த்தத்தை அவருக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். ஆச்சாரியர் சௌந்தர்யலகரி எல்லாம் பண்ணிவிட்டு பிரதீபஜ்வாலாபி அப்படின்னு அந்த சூரியனுக்கு கற்பூரஹாரதி பண்றான், அந்த சூரியனுக்கு கற்பூரஹாரதி பண்றது அந்த நெருப்ப அந்த சூரியனையே சந்தோஷப்படுத்துறதா இல்ல, நீங்க வந்து அவருக்கு அர்க்கியம் கொடுக்கிற சௌந்தர ராஜாவுக்கு எங்க இருந்து ஆத்துல இருந்து பாட்டல ஜலம் கொண்டு போய் அங்கேயும் கொடுக்கறேடா, கங்கையில ஸ்நானம் பண்றேன், இங்க இருந்து கொண்டு போறேன் தீர்த்தத்தை இல்ல, அங்கிருந்து தீர்த்தத்தை கொண்டு வரேன். கங்கா கங்கேது யோ புரூயாது யோஜனா நாம்சதை ரபி, எத்தனை மைலுக்கு அண்ணண்டா இருந்த போதிலும் கங்கா கங்கான்னு சொன்னாலே கங்கா மாதா உங்களுக்கு அவ்வளவு புண்ணியத்தை கொடுக்கறாளா. அங்க கங்கையில ஸ்நானம் பண்ணும் பொழுது அங்க அர்க்கிய பிரதானத்தை அந்த ஜலத்தையே கொடுத்து கங்கா மாதா அர்க்கியம் பண்ணினா போறோம், வேற ஒண்ணு வேண்டாம். அங்க இருந்து இந்த கங்கா மாதாவையோ பரமேஸ்வரனையோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணினா அமிதமான ஒரு புண்ணியம். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவனால் கொடுக்கப்பட்டதான பொருளை அவருக்கே கொடுத்துட்டு இருக்கோம்,
அதுதான் முக்கியமாக வேண்டியது. ஆகையால் பரமேஸ்வரா நீ வசதமாக

பணிதவும் கரௌச அர்ச்சாயாம் அபியர்ச்சாயாம் ரெண்டு கைகளும் இருக்க அந்த பகவானுக்கு பணிவிட பண்றதுக்காக காலம்பரம் எழுந்து அவருடைய மந்திரத்தை எல்லாம் சுத்தப்படுத்தி பழைய புட்பங்கள்லாம் எடுத்து அதெல்லாம் சுத்தமா நீட்டா பண்ணி வச்சு சந்தனத்தை வச்சு அரைச்சு அந்த சந்தனத்தை அவருக்கு இட்டு குங்குமம் இட்டு ஒவ்வொரு புட்பமா வச்சு கிராமத்தில் நூறு படம் இருக்கும் ஒவ்வொரு படத்திலும் வச்சுட்டே இருப்பா வர வர இப்ப என்ன ஆயிடுதுன்னு இவளுக்கு பொழுது இல்ல ஒரே ஒரு படம் போறோம்னு வச்சுட்டு இருக்கா அவ்வளவுதான் இவ்வாறு நிறைய படங்கள் இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா ஹால்ல முழுக்க இங்கிருந்து அங்க வரைக்கும் இருக்கும் ஒவ்வொன்னா வச்சுட்டு வருவா ஏன் அவளுக்கு அவ்வளவு பக்தி அவ என்ன பொழுது இல்ல சார் அவளுக்கு வேஸ்ட் பண்ற டைம் இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கா அவள நேரமும் பகவானோடய இருக்கணும்னு நினைச்சா நாம என் நேரமும் எங்க இருந்துட்டு இருக்கோம் டிவியில இருந்துட்டு இருக்கோம் என் நேரமும் கதை பேசிட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசனை பண்ணி உங்களை நீங்க திருத்திக்கணுமே தவிர இன்னொருத்தர் திருத்துறது இல்ல இன்னொருத்தர் சொல்றது இல்ல நம்ம டிராஸ்டிக்கா என்ன பண்ணும் பேச்ச நிறுத்தணும் முக்கியமாக இன்னொருத்தரை பத்தி பேசவே படாது எப்பொழுதும் பகவான பத்தியே பேசணும் அதே போலயே என்ன பண்ணணும் பகவத் சம்பந்தமாக நம்ம வாழ்க்கை இருக்கான்னு பாருங்களா எத்தனை பிறவைகள் எடுத்தாச்சு எத்தனை சுகங்கள் அனுபவிச்சாச்சு எத்தனை துன்பங்களை அனுபவிச்சாச்சு எத்தனை பொருளை நம்ம சாப்பிட்டாச்சு இன்னும் அதுலயே இருந்துட்டு இருக்கணுமா வேண்டாம் ஏ பரமேஸ்வரா அலமிதி வாகேவ நிஸ்ராணனம் இனிமேல போருமப்பா நீ வேஷம் கட்டினது ஹரிதாரம் பூச்சினது போருமப்பா நீங்க என்ன பண்ணணும் இதோட நிறுத்துங்க இந்த ஜென்மாவே கடைசி ஆகட்டும் நான் உங்களோட வந்து சேர்ந்து விடுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தீவிரமாக வரணும் அதனால நம்ம பாதுகாக்க கைகள் என்ன பரமாத்மாவுக்கு தொண்டு பண்றதுக்குத்தான் உபயோகப்படுத்தணும் கிராமத்திற்கு போனா ஒவ்வொரு அகரஹாரமும் இருக்கும் அகரஹாரத்துல இந்த கோடியில சிவன் கோவில் அந்த கோடியில பெருமா கோவிலும் இருக்கணும் என்ன பண்ணுவா தெரியுமா நான் காலமே கோவில பெருக்குவா இந்த மாதிரி ஜமீன்தாரா இருந்துட்டு இருப்பான் 50,000 இருக்கும் என்ன என்னடா கோடியில போய் கோவில பெருக்குவா அங்க நந்தவனம் ஒவ்வொரு கோவில்லயும் புட்பங்கள் இருக்கா அந்த புட்பங்கள் எல்லாம் பறிக்க வேண்டியது அதை நீட்டா கட்டி பகவானுக்கு மாலையா கொடுக்க வேண்டியது இங்கிருந்தா எல்லாம் மாலையா எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கற அங்க மாலையை கட்டணும் பகவான் நாம அவ சொல்லிண்டே பண்ணிட்டு இருந்தா அவள்லாம் அவளுக்கு டிவி கிடையாது செல்போன் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆனா எப்படி இருந்தா அவ மனசு பகவான் இடத்துல இருந்தது அதனால அவ உலகத்தை படைத்ததான அந்த பகவானுக்கு தொண்டு பண்ணிட்டு இருந்தோம் எனக்குடியதான எண்ணம் இருந்தது இப்ப எல்லாம் நமக்கு என்ன எண்ணம் 4 பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணட்டும் பாத்தீங்களா ஏன் என்கிட்ட காசு இருக்கு 4 பேர் எனக்கு சகாயம் பண்ணணும் வேண்டாம் நீங்க எப்பொழுதும் பகவானுக்கு தொண்டு பண்ணுங்க இன்னொருத்தருக்கு துண்டு பண்ணியே நம்ம சௌக்கியமா இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாமா அதான் சொல்றாரு கரௌச்சாயாம் ஸ்ருதிரபி கதா கர்ணனவிதோ நம்ம காது இருக்க இந்த காதுக்கு தான் தெய்வீ சம்பத்துன்னு பேர் கண்ணு மானுஷி சம்பத் மானிட உலகத்தில் இருக்கக்கூடியதான போகங்களை அனுபவிப்பதற்காக கண்ணு நல்ல உருவம் நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் இத பார்த்துட்டு இருக்கு கண்ணு ஆனா காதுகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த பகவானுடைய நாமாவை கேட்கும் அந்த பகவானுடைய வீரியங்களை கேட்கும் பகவான் பண்ணினதான பல செயல்களை கேட்டு கொண்டிருக்கோம் இதை கேட்க கேட்க உங்க மனசுல பக்தி ஜாஸ்தியா சுலபமாக சாஸ்திரங்களை வாசிக்கிறதுனா புஸ்தகத்தை பார்த்து படிக்கிறது இல்ல பார்த்து படிச்சா ஒண்ணும் வராது நம்ம நாட்டுல எப்படி படிக்கிறத குரு சொல்லிட்டே இருப்பார் சிஷ்யால் கேட்டு இருப்பார் புஸ்தகமே கிடையாதுன்னு பழைய நாள்ல சிஷ்யால்னா புஸ்தகம் பிரிண்ட் ஆகலையே ஆனா 1000 பக்கம் புஸ்தகத்தை நோட்டு பண்ணி விடுவோம் எப்படி 100 தரம் சொல்லுவா குரு அழுத்துக்க மாட்டார் அவர் சொல்லிட்டே இருப்பார் இவனுக்கு வர பரையும் தான் அவர் சொல்லிட்டே இருப்பார் அவருக்கு என்ன இது போல 10 சிஷ்யால் சொன்னா அவருக்கு மறக்கவே மறக்காது ஜென்மாவில் அந்த சிஷியன் இன்னொரு 10 பேருக்கு சொல்லிட்டே இருப்பார் இப்படியே சொல்லி சொல்லி பாடங்கள்லாம் எப்படி நோட்டுல இல்ல எங்க இருக்க இதயத்துல இருந்தது எந்த அவள் மூவிங் லைப்ரரியா இருந்தா எதை கேட்டாலும் அப்பவே சொல்லிட்டே இருக்க நான் பார்த்து சொல்லணும் கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ணி சொல்லணும் ஒண்ணுமே கிடையாது கிராமாந்தரத்துல பாருங்க நம்ம ஊர்ல மெட்ராஸ்லயே போறோங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகப்படாது இந்த நாடார் கடைக்கு போகணும் அவன் பாட்டுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் போடுற 50 என்ட்ரி இருக்கும் அப்படியே வாயாலேயே கணக்கு போட்டு டக்கன் கொடுத்தோம் இங்க கேக்குறவெல்லாம் இது 1/2 கிலோ கொடுங்க அது 100 கிராம் கொடுங்க இது 3/4 கிலோ கொடுங்க முதல்ல 3/4 கிலோ கொடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 கிலோ கொடுங்க அத
அதே மாதிரி கரெக்டா எல்லாம் போட்டு டக்க டக்குன்னு போட்டு கூட்டி சொல்லி போடுவான் சார். நம்மத்துல பையனுக்கு என்னடா இவன் என்ன எம்எஸ்ஏ மேத்தமெட்டிக்ஸ் எது என்ன போடணும்னா என்ன அப்ப கால்குலேட்டர் கொண்டாங்கிறான், செல்போன்ல கால்குலேட்டர் வச்சு அதை போடுறானே தவிர வரல விவகாரம் கேட்ட வழக்கம் இல்ல. ஆனா விவகாரம் எப்படி நடந்ததுன்னு எல்லாமே காதால கேட்டுத்தான், சர்வமும் படிப்பெல்லாம் காதால கேட்டுத்தான் வந்தது. பகவன் நாமாவை காதால கேட்டுத்தான் இருக்கும், மனசாந்தி காதுனாலதான் வரும், கண்ணால இல்ல. ஒரு பொருளை பார்த்தேன்னா மனசு கொதிக்கிறது, ஆனா நல்ல வார்த்தையை இனிமையான வார்த்தையை கேட்டேன்னா மனசுக்கு சாந்தியை கொடுக்கும். ஆகையால் தான் சாஸ்திரங்கள்ல மனசு காது என்ன சொல்லிருக்கு, தெய்வீ சம்பத்துன்னு சொல்லு. பகவான் அடையறதுக்கு காது ரொம்ப முக்கியம். அந்த காயத்ரி மந்திரத்தை அப்பா 8வது வயசு சொல்லித்தரார், அந்த சொல்லி கொடுத்த அந்த காயத்ரி மந்திரம் காதால கேட்கலையானால் ஒரு 40 வருஷம் விடாம ஜபம் பண்ணலையானால் காலமே 300, சாயங்காலம் 100, மத்தியானம் ஒரு 50, ஏதோ ஒன்னு ஜபம் பண்ணிட்டே இருந்தேனால் ஒரு 50-60 வயசுக்கு அவனுக்கு தானா வைராக்கியம் வந்துடும், தானா வேதாந்தத்தை கேட்கணும்னு ஓடி விடுவான். ஒரு மனுஷன் சித்த சுத்தி ஆயிருக்கு அவன் நன்னா இருக்காங்கிறதுக்கு அடையாளம் என்ன சார், தெரியாமலேயே அவனுக்கு தெரியாமலேயே வேதாந்தம் சுவைக்கிறது. எப்பொழுது அவனுக்கு வேதாந்தம் சுவைச்சதோ அப்ப அவனுடைய ஜென்மா கடைசி ஜென்மா ஆச்சு. பபூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே, நீங்க பகவன் நாமாவை சொல்லின்றிருக்கேள், ஏதோ ஒரு ஜபத்தை பண்ணிட்டு இருக்கேன், இது சித்தியை கொடுக்கறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கறதுன்னு என்ன, இது போல பகவான வந்து கேட்கணும், அதை நான் கேட்கணுங்கிறதுக்காக மனசு அங்கிருந்து நிக்கணும். மற்றவர்களுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் கேட்டு ஒரு 5 நிமிடம் கேட்டு போயிடுவான், ஏதோ இது நமக்கு பிடிக்கல சார் வேற ஏதோ போங்கன்னு. பரதநாட்டியத்தை மணிக்கணக்கா பாப்பா, அதுலயும் ஒரு டான்ஸ் நடக்கிறதுன்னு வச்சுங்களேன், மணிக்கணக்கா அதுல பாத்துட்டு இருப்பா. ஆனா இத கேட்க முடியாது, இது கேட்கணும்னா அவன் அருளால் அவருடைய அனுகிரகம் இருந்தா தான் அதை பார்க்க முடியும். ஆகையால் அப்படிப்பட்டதான இதுல சுருத்த கதா கர்ணன விதவ், அந்த கதையை நான் கேட்டுட்டே இருக்கிறது சொல்லுங்க சார். தவத்யானே புத்தி, அதே போல நமக்கு புத்தி, அது பண்ணா பகவான தியானம் பண்ணணும். கோவிலுக்கு போறே, பகவான பாக்கிறேள், பார்த்த பிறகு அவர் கற்பூர ஆரதி பண்ற, அந்த ஆரதி பண்ணும் பொழுது கண்ண மூடிடுறோம். இல்ல நம்ம என்ன பண்ணணும், கற்பூர ஆரதி பண்றப்ப நன்னா பகவான பாக்கணும். பார்த்த பிறகு அவர் கற்பூர ஆரதி கண்ணுக்கு கொடுத்த பிறகு அந்த கண்ணுக்கு ஒத்திண்டு அப்புறம் கண்ணை மூடணும். கண்ணை மூடி எந்த உருவத்தை நான் பார்த்தேனோ அந்த உருவத்தை இதயத்துல நிறுத்தக்க முயற்சி பண்ணணும். என்ன பகவானுக்கு எந்த உருவத்தை நீங்க பார்த்தீங்களோ அந்த பார்த்த உருவம் இங்க இதயத்திலேயே இருக்கணும். இதுதான் தியானம்னு பேர். தியானம்னு என்னது சார், அந்த பகவானுடைய உருவத்தை மனதுல வைத்துக் கொண்டு மற்ற எண்ணங்கள் அதை குறுக்கிடாமல் அதே எண்ணமே என் மனசுலயே இருக்கணும், அந்த உருவமே என் மனசுல இருக்கணும் அப்படின்னு மனசில் நிறுத்துறேன் பார்த்தீங்களா, இதுக்கு தான் தியானம்னு பேர். தெய் சிந்தாயாம், அதையே நினைத்தல், வேற ஏதேதோ நினைக்கிற உருவம் எல்லாம் நினைக்கிறோம், அதை நினைக்கப்படாது. பகவான பத்தி நினைங்க, பகவானுடைய உருவத்தை இதயத்துல பாருங்க. இப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு, ஜபம் பண்றது வேகமா நடக்கும், ஜபம் பண்றது சீக்கிரமாக பலத்தை கொடுக்கும். அதனாலதான் எந்த மந்திரம் சொல்றதா இருந்தாலும் முதல்ல தியானம் சொல்லி கொடுக்கறா. காயத்ரி மந்திரம் சொல்ற முக்தா வித்ரும ஹேம நீல தவள சயேர் முகை ஸ்ரீக்ஷணைஹி யுக்தாமிந்து நிபத்த ரத்ன முகடாம் தத்வார்த்த வர்ணாத்மிகாம் காயத்ரி வரதாபயாம் அங்குஷகதா சூலங்கபாலங்கதாம் சங்கன் சக்கரம் அதாரவிந்த மகளாம் ஹர்தயர் வஹந்தீம் பஜேன்னு தியானம் சொல்றோம். ஐயா ஏன் சுவாமி அந்த தியானத்தை சொல்லணும், அம்பாளை தியானம் பண்ணும்பொழுது அருண கிரண ஜாலை ரஞ்சிதாஜா அவகாதா சொல்லல, கணபதி சொல்றது பீஜாபூர கத இட்சு கார்மகருஜா சக்கர ஆர்ஜ பாச உத்மல விரீஹியக்கர ஸ்வவிஷான ரத்ன கலசை புரோஜெத்கராம்போர்க சொல்லிட்டு இருக்கல. இது எதற்காக, இத மனசால நினைக்கணும், அந்த உருவம் அப்படியே என் மனசுல நிக்கணும். இப்படி நிக்க தொடங்கித்த அந்த மந்திரமானது சீக்கிரமாக பலத்தை கொடுக்கும், மனசு சாந்தி அடையும். ஆகிய தவத்யானே புத்தி நயனயுகளம் மூர்த்தி விதையே, நயனயுகளம் ரெண்டு கண்களும் என்ன, உங்களுடைய திவ்யமான மூர்த்தியை பார்க்கலாம். இந்த மூர்த்திகள் பலவிதம், சுவாமி தினந்தோறும் ஒவ்வொரு வாகனத்துல வர்ற, கோவில்ல பிரம்மோற்சவம் நடக்கிறது, விடாயத்து உற்சவம் நடக்கிறது, இந்த உற்சவங்கள்லாம் என்ன பண்றா தெரியுமா சுவாமி,
ஒரு நாள் சூரிய பிரபாங்கிறார், ஒரு நாள் சந்திர பிரபாங்கிறார், ஒரு நாள் குபேர வாகனம்ங்கிறார், ஒரு நாள் சிம்ம வாகனம்ங்கிறார். எதுக்கு சார் இவைகள்லாம்? ஏதோ ஒரு உருவம் உங்க மனசை நின்று போயிடும். எல்லோருக்கும் ஒரே உருவம் நிக்காத, ஒவ்வொருத்தங்க இன்னைக்கு சுவாமி இருக்காரு என்ன அழகு சார் அப்படின்னு, அதே சுவாமி தான், அதே விக்கிரகம் தான். ஆனா அந்த புட்பங்களை அரேஞ்ச் பண்ணி வச்சது மனசுல அப்படியே நின்று போயிடுது. அந்த மனசுல நின்று போனதுமே என்ன ஆச்சுன்னு, இந்த சுவாமி இல்லாத போனாலும் மனசுக்குள்ள கண்ணு மூடி பார்த்தீங்கன்னா அது தெரியறது. அப்படி ஒரு ஸ்வரூபம் நமக்கு வரணும். அதுக்காக கண்களால பகவானை பார்க்கலாம். கோவிலுக்கு போய் எங்களால பகவானை பார்க்க முடியல, சில பேருக்கு கோவிலுக்கு போக முடியல, அவளுக்காக பகவானே வலம் வராறான். அவர் எதுக்கு வர? யாரால கோவிலுக்கு போக முடியலையோ அவளையும் அனுகிரகம் பண்ணணும். என்னிடத்துல வர முடியாதவாளுக்கு அவள் இடத்துல நான் போறேன். அதனாலதான் மாடவீதியில வரும் பொழுது ஜனங்கள்லாம் சுவாமி வராருன்னா கோலம் போட்டு, அவர் வந்ததுமே கற்பூர ஹாரதியை கொடுக்க சொல்லி இந்த மாத்துக்கு முன்னால சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி வருவா. அப்படி சுவாமி அந்த நாலு மாடவீதி வந்து திருப்பி வர்றதுக்குள்ள 3 மணி நேரம் ஆகும். ஒவ்வொருத்தர் வீட்லயும் நிக்கணும், ஒவ்வொருத்தரும் கொடுப்பா. எதுக்குன்னு நம்மத்துக்கு முன்னால வரும் பொழுது அவருக்கு கற்பூர ஹாரதி பண்ணி அவரை மனசுல தியானம் பண்ணணும்னா அவருடைய அழகான உருவத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கலாம். இப்படி இருந்தது, இப்பவும் நடக்கிறது. ஆனா என்ன, சுவாமி வந்திருக்காருன்னா நம்ம பாட்டுக்கு சரி வரட்டும் அப்படின்னு இவன் தன் காரியத்தை பார்த்துட்டு இருக்கான். பாத்துங்க, உங்களுக்காக சுவாமி வர, நீங்க உங்க மனசு சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு. நீங்க தான் என்ன வந்து பாக்கல, நான் வந்து உங்க பாக்கிறேங்கிறதுக்காகத்தான் தெருவுல வரல வர்றார் பகவான். அவரை நம்ம கவனிக்கணும், அவரை பார்க்கணுங்கிற யுகலம் நயனயுகலம் மூர்த்தி விஜயே விபவே பரக்ரந்தான் கைர்வா பரமசிவஜானே பரமதா பரக்ரந்தான். மற்ற கிரந்தங்களை உபயோகம் இல்லாதான கிரந்தங்கள் என்னென்னமோ மணிக்கணக்காக எத்தனையோ நாவல் வாசிட்டு இருக்க பார்த்தல. வேண்டாம் சுவாமி, பகவான் நாம வாசிங்க, வேதங்களை சொல்லுங்க, மந்திரங்களை சொல்லுங்க, தெரியலையா பகவான் நாம ராமான்னு சொல்லுங்க, ஹரேன்னு சொல்லுங்க, சிவசிவான்னு சொல்லுங்களேன். அந்த ரெண்டு எழுத்து உங்களுடைய சகல பாபங்களையும் போக்கடிக்கும். நாராயணா ஹரி சொல்லுங்களேன், எந்த வார்த்தை உங்களுக்கு வாயில வருதோ பகவான் நாம சொல்லுங்க. இத சொன்னாலே எல்லா சாஸ்திரமும் வாசிச்ச பலம் பார்த்தீங்கள, எவ்வளவு சுலபம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி குரகம் அஸ்னாமி பிரயத ஆத்மனஹா. சார் நான் சொல்லலாமா பகவான் நாமாவ? இது ஒரு சந்தேகம். ஸ்திரீகள்லாம் சொல்லலாமா மகாவிஷ்ணு சாஸ்நாமத்தை? அவளுக்கு ஒரு சந்தேகம். சார் ஸ்திரீகளோ புருஷாளோ மனுஷன் எல்லோரும் எப்படி பிறந்தவனா இருந்தாலும் பகவான் அடைகலாம். இவன் வசதி தாழ்த்தின்னு பகவானுக்கு கிடையாது. மலைக்கு மேல நின்று கீழே இருந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு மேல இருக்கக்கூடியதான பனைமரமோ தென்னை மரமோ அல்லது சாதாரணமான ஒரு சின்ன கொடியோ எல்லாம் ஒரே மாதிரிதான் தெரியாது கீழே இருந்து பாக்குறவாளுக்கு. நமக்குள்ள வித்தியாசம், உமக்கு 1 கோடி ரூபாய் இருக்கு, எனக்கு 100 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு நமக்குள்ள வித்தியாசம். ஆனா விவகாரம் என்ன, பகவானுடைய கண்ணுல எல்லாரும் ஒண்ணுதான். 4 வேதம் வாசிச்சேன் அந்தனரும் ஒண்ணுதான், சாதாரண மனுஷனும் ஒண்ணுதான். எல்லாரிடத்திலயும் அவர் இருக்கார், எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கார், எல்லோரும் அவரை தியானம் பண்ணலாம். அதனாலதான் பகவான் சொல்றார், தவ தியானே புத்தி நயனயுகலம் மூர்த்தி விஜன விபவே பரக்ரந்தான் கைர்வா பரமசிவஜானே பரமதா. யாரால போக முடியும் அந்த பரமேஸ்வரனுடைய உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபத்தை அறிவதற்கு? ஆகையால் நாம எல்லாம் என்ன பண்ணணும்? பகவானுக்கு தொண்டு பண்ணணும், பகவான் நாமாவை சொல்லணும், பகவான் நாமாவை ஜபம் பண்ணணும், என்னுடைய மனசு அவருடைய பாதங்கள்லயே சேரணும். இது போல நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும். ஏ பரமேஸ்வர, என்னை திருத்த வேண்டியது நீங்க, என் மனசு உங்க பாதங்கள்ல நிக்கும்படியும், என்னுடைய சொற்கள் எல்லாம் உங்களுடைய நாமாவை சொல்லும்படியும், என்னுடைய கைகள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படியும், என்னுடைய கால்கள் காதுகள் உங்களை உங்களுடைய உயர்வை கேட்டுக்கொண்டே இருக்கிற மாதிரியும், என்னுடைய புத்தியானது உங்களுடைய உருவத்தை தியானம் பண்றா போலையும், கண்கள் உங்களுடைய உருவத்தை பார்த்து கொண்டே இருக்கும் மாதிரியும் நீங்க தான் பண்ணணும். வேற இந்த பரக்ரந்தங்கள் நாம் வாசிச்சு என்னால உறங்க முடியலப்பா பரமேஸ்வரா என்ன பாருங்க. அதோட மட்டும் இல்லாமல் இந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை எப்பொழுதும் கேட்டு இருக்கானா அம்பாள். அவிஸ்ராந்தம் பத்யுர் குணகண கதாம்ரேடன ஜபாது ஜபா புட்பச்சாயா தவதன நிதிக்வா ஜயதிசா. பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்க அத தானும் கூட பாடிட்டே இருக்கலாம். விபஞ்சாயந்தை விவித பதும் அல்பதானம் பசுபதே
சரஸ்வதி மாதா அம்பாளுக்கு முன்னால இருந்து பாடிட்டு இருக்க, என்ன வேற ஏதோ பாட்டா சினிமா பாட்டு பாடிட்டு இருக்காளா? கிடையாது. விவிதம் அபதானம் பசுபதே, அந்த பரமேஸ்வருடைய நாமாவை பாக்கறது தான் கேட்டுட்டே இருக்கலாம். அந்த பரமேஸ்வருக்கு முன்னால் நாமாவை பாடனா நான் கேட்கலாம், இல்ல நாம் பாடிக்கொண்டே இருக்கலாம். அந்த சிவநாமாவையும் பகவன் நாமாவை சொல்றதுங்கிறது அவ்வளவு விசேஷம். அம்பாளே சொல்லிட்டு இருக்கானா நமக்கு என்ன சொல்லணுமா? 24 மணி நேரம் நான் இப்ப சுத்தமா இருக்கேனா அசுத்தமா இருக்கேனா? வேண்டாம். எப்படி இருந்தாலும் பகவன் நாமாவை சொல்லுங்க, எங்க இருந்தாலும் பகவன் நாமாவை சொல்லுங்க, அவர் உங்களை தூய்மையா ஆக்கி விடுவார். இந்த நாம சங்கீர்த்தன் நாமஸ்மரணாத் அந்யோபாயம் நகி பசியாமோ பவதரணே ராமஹரே கிருஷ்ணஹரே தவ நாம வதாமி சதான் ருஹரே. பகவன் நாம சொல்றதுக்கு சமயமோ காலமோ இவன் இன்னாரோ அன்னாரோ ஒரு குவாலிபிகேஷனும் கிடையாது. மனசு சுத்தமா இருந்தா போறோம். தூய்மையான மனசோட எப்பொழுதும் பகவன் நாம சொல்வோம், பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவோம்,

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் .org இன் ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஆறு அஸ்திக தரிசனங்கள் ஓர் அறிமுகம், பாகம் இரண்டு, பகுதி இரண்டு. வழங்குபவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயம்.
2: இப்ப பார்த்தா ரூபரச கந்த சங்கியா சப்த ஸ்பர்ஷம் எல்லாம் இருக்கு இல்லையா. இப்ப பார்த்தா பிருத்திவி, பிருத்திவிங்கிற ஒரு எலிமெண்ட்டை நாம எடுத்துனோம்னா, பிருத்திவிங்கிற பூத்தத்தை, பிருத்திவிக்கு என்னென்ன குணங்கள் இருக்கு அப்படின்னா அதை நம்ம பார்க்கலாம். ஒரு ரூபம் இருக்கு, அப்புறமா அதுக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்கு, ஸ்பர்ஷம், அதனால அதுக்கு தொட முடியும். வந்து பூமிய பொதுவா மண்ணெண்ணமா தொடலாம். இப்போ அதுக்கு ஒரு வாசனை இருக்கு சரியா. அத மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு இப்ப வந்து என்ன அப்படின்னா, தேஜகா அப்படின்னாக்கா நமக்கு ஸ்பர்ஷம் மட்டும்தான் தெரியும். இப்போ ஒளி அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அவ்வளவுதான். அது மாதிரி ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு ஒரு கேரக்டர் இருக்கு. இப்ப வாயு அப்படின்னா அதுக்கு வந்து ரூபம் கிடையாது, ஆனா அதுக்கும் ஸ்பர்ஷம் இருக்கு. இப்போ நீருக்கு என்ன இருக்கு, ரசம், ஒரு டேஸ்ட் இருக்கு, அது தொழவும் முடியும், அதை நம்ம பார்க்கவும் முடியும், ரூபம் இருக்கும். சோ இந்த நம்ம முன்னாடி சொன்ன ஒன்பது திரவியத்துக்கும் இந்த குணங்களுக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி கந்தவதி, தத்ர கந்தவதி பிருத்திவி அப்படின்னு அவரு சொல்லுவார். பிருத்திவி வாசனை உரியது அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி ஆகாஷம், சப்தம் அப்படிங்கிறது ஆகாசத்துக்கு உரிய குணம். அதாவது ஆகாசம் இருந்தாதான் ஒரு ஒரு ஒரு மீடியம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இருந்தா தானே சப்தம் போகும். மெக்கானிக்கல் வேவ்ஸ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் இதெல்லாம் சொல்றானே. அந்த மாதிரி ஒளிக்கும் ஒளியோட இதுக்கும் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, அதுக்கும் ஒரு மீடியா அப்படின்னு பிசிக்ஸ் சொல்லுவாங்க, மீடியம், அது போறதுக்கும் ஒண்ணு வேணும். சோ அதனால வந்து இங்க வந்து சப்தம், ஆகாசத்தோட குணம் வந்து சப்தம், சப்தாத்மகா ஆகாஷா, அதாவது அதோட குணம். ஆகாஷங்கிறது பொதுவா நமக்கு வந்து எதுவுமே கிடையாது, நமக்கு ரூபமும் கிடையாது, ரசமும் தொடவும் முடியாது, பார்க்கலாம், ஆனா வந்து அது என்னங்கிறது நமக்கு ஸ்பெசிபிக்கா பார்க்க முடியாது. இப்போ கையில மண்ணை பாக்குற மாதிரியோ தண்ணிய பாக்குற மாதிரியோ ஆகாஷங்கிறது நம்ம வந்து அதுக்கும் தனியா ஒரு வரையறுக்கப்பட்ட ரூபமும் கிடையாது. எங்க பார்த்தாலும் ஆகாஷம் தான், அதுக்கு தனியா கிடையாது. ஆனா ஆகாஷத்தை எப்படி நாம அறிஞ்சிக்கலாம் அப்படின்னா, நமக்கு இப்போ வந்து நமக்கு வந்து அது வந்து சப்தாத்மகம், அது சப்த வடிவமா, அதுக்கு குணம், அதுதான் ஆகாஷம். இத மாதிரியே நிறைய இருக்கு, சங்கியா, அப்புறமா அது வெயிட், லகுத்வ குருத்வ பரத்வா பரத்வ பக்கம் தூரம், இந்த மாதிரி நிறைய குணாதிசயங்கள் இருக்கு. இப்போ இது 24 வந்து தர்மா, அதர்ம, சம்ஸ்காரா, இந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு வந்து கேரக்டர்ஸ், குணம் அப்படின்னு சொன்னா நம்ம இங்கிலீஷ்ல அதை பொதுவா கேரக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த குணங்கள்லாம் வந்து மேல் சொன்ன ஒன்பது திரவியங்களுக்குள்ள அது நமக்கு வருது. இப்போ திரவிய குணம் ஆயிடுது, இப்ப வந்து கர்ம. இப்ப கர்மங்கிறதுக்கு என்ன என்ன இருக்கு அப்படின்னா, உட்சேபணம், அபக்ஷேபணம், ஆகுஞ்சனம், பிரசாரணம், கமனம். அதாவது கர்ம அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆக்ஷன், ஆர் நம்ம வந்து என்னன்னா மோஷன் அப்படின்னு, பிசிக்ஸ் நம்ம மோஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது உட்சேபணம், ஒரு திரவியத்தையோ இது மேல ஏறினா, அபக்ஷேபணம் கீழே விழுகிறது, இன்னொன்னு ஆகுஞ்சனம் கம்ப்ரஸ் பண்ணலாம், அப்புறமா பிரசாரணம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணலாம், அப்புறமா வந்து கமனம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கர்மா ஒரு லோகம், அதாவது மோஷன் அப்படின்னு ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது கர்மால அஞ்சு வர. இத மாதிரி நம்ம என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், திரவியத்துக்கான குணம், அந்த திரவியங்களை வச்சு என்னென்ன செயல்பாடுகள் நடக்கிறது, பதார்த்தங்களை வச்சு என்னென்ன நடக்கிறது, இந்த மாதிரி நமக்கு வந்து எல்லா உலகத்தையும், அப்புறமா வந்து நம்ம என்ன திரவிய குண கர்ம, அப்புறமா வந்து சாமானியம், திரவிய குண கர்ம சாமானியம். சாமானியம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இங்கிலீஷ்ல ஜீனஸ் அப்படின்னு சொல்றான், பொதுவா. இப்போ வந்து மாடு அப்படின்னு சொன்னா அது ஒரு ஒரு ஜீனஸ், ஜீனஸ் அப்படின்னா பொதுவா ஒரு ஒரு இது குழு அப்படின்னு சொன்னா. அப்ப மாடு அப்படின்னு சொன்னா பொதுவா நமக்கு மாடு அப்படின்னா அதோட சில அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் தெரியும். ஆனா சில மாடுகளுக்கு விசேஷம் இருக்கலாம், சில மாடுகளுக்கு கொம்பு இருக்கு, சிலருக்கு கொம்புல, சில மாடு கருப்பா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சாமானியமா, சாமானியம்னா ஜீனஸ். விசேஷம் அப்படின்னா அது வந்து விசேஷம். அப்புறம் சம விசேஷம்னா ஸ்பீஷிஸ் ஒரு குறிப்பிட்ட அதோட ஒரு ஒரு வஸ்துக்கு அதுக்குன்னு தனியா சில தனிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கு, அதுக்கு வந்து விசேஷம்னு சொல்றோம். அப்புறமா வந்து என்ன அப்படின்னா சமவாயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சமவாயம்னா ஒரு ஒரு சம்பந்தம், ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம். அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு பரஸ்பரம் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கலாம். அதாவது என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்ங்கிறது டீட்டெயிலா சொல்றா, ஆனா இது வந்து சமவாயம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப். இன்னொன்னு அபாவம். அபாவம் அப்படின்னா இருப்பற்ற தன்மை, நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இருப்ப அபாவம் அப்படின்னா நான் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த நான் எக்ஸிஸ்டன்ஸுக்கு மூணு வகையான நான் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றோம். அதாவது ஒண்ணு இருக்கவே இல்லை, இன்னொன்னு இருந்துட்டு போயிருது. அப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து நிறைய, அதாவது ஒவ்வொன்றையும் கிளாஸிஃபை பண்றேன். இதுல ரொம்ப நான் டீட்டெயிலாக போக விரும்பல. இப்ப வந்து ஒரு விஷயம் இருக்கவே இல்லை, அதுக்கு மொத்தமா பிராகபாவம் முதல்ல இருந்தே அது இல்லை அப்படின்னு. இப்ப எப்படின்னா முயல் கொம்பு அப்படின்னு இருக்கு, முயலுக்கு கொம்பே கிடையாது, அதனால அது முதல்ல இருந்தே அதுக்கு வந்து முயல் கொம்பு அப்படின்னா பிராகபாவம். இப்ப ஒரு மண்பானம் அது இருக்கு, மண்பானம் முதல்ல இல்ல, பிராகபாவம் ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஏற்படுத்த முன்னாடி இல்ல, அப்புறமா வந்து அதை வந்து ஏற்படுத்திட்டோம், ஏற்படுத்தி அதை நம்ம பயன்படுத்தி அதை உடஞ்சி நசிச்சு திருப்பியும் போயிடுறது. அது வந்து பிரத்வம்சம், அழிஞ்ச அப்புறம் ஏற்படுற ஒரு அபாவம் இல்லாம. அது இல்லாத நமக்கு ஏற்கனவே இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இதெல்லாம் இன்ஃபரன்ஸ்க்காக நம்ம சொல்றது. இது ஏண்டா இவ்வளவும் சொல்றான், இதுக்கெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்கலாம். ஆனா இதோட அடிப்படையில தான் நான் சொன்ன மாதிரி நிறைய கிரந்தங்களே அமைஞ்சிருக்கு. அதனால இது வந்து அபாவம் அப்படின்னு இருக்கு. நாம வந்து டீட்டெயிலா ஒண்ணுக்கு ஒண்ணு உள்ள போறதுல வந்து ரொம்பவும் கொஞ்சம் நமக்கு வந்து அது என்ன சொல்றது, ரொம்பவும் வந்து நமக்கு இது இருக்கு. இப்போ நியாயத்தை வச்சுட்டு நமக்கு வந்து நிறைய டெபினிஷன்ஸ் எல்லாம் சொல்லலாம். அதாவது ஒரு இதை கரெக்டா ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கிளீனா சொல்லலாம். இப்ப எப்படி அப்படின்னா, இப்போ மாடு அப்படின்னா அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து மூணு கண்டிஷன் இருக்கு. அதிவியாப்தி டெபினிஷன் கரெக்டா இருக்கணும். நம்ம வந்து நாலேஜ், நம்ம ஏன்னா நம்ம ஒரு நாலேஜ் நம்ம வந்து கிரியேட் பண்றோம், அறிஞ்சுக்கிறோம். இந்த நாலேஜோட டெபினிஷன் நமக்கு கரெக்டா இருக்கணும். இதுதான் நியாயத்தோட முக்கிய ஒரு ஒரு நோக்கமே. அப்போ மூணு கிரைடீரியா இருக்கு ஒரு ஒரு டெபினிஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னா, அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவம் அப்படின்னு. அதாவது இப்ப நான் மாடு அப்படின்னு சொல்றேன்னா, இந்த மாடு அப்படிங்கிறது நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன்? சரி, கொம்பு குழம்பு இருக்கிறதெல்லாம் மாடுன்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னா, அப்படி இருந்து நாம சொன்னோம்னா இப்ப மானுக்குன்னா கொம்பு இருக்கு குழம்பு இருக்கு, அதனால அந்த டெபினிஷன் வந்து அதிவியாப்தி, ஓவர் ஜென்ரலைசேஷன் அப்படின்னு ஆயிடுது. அதுக்கு வந்து இந்த மாடு அப்படிங்கறத தவிர இன்னும் வேற எதுக்கும் இல்லாமல் அந்த டெபினிஷன் வருது, அதிவியாப்தி. இன்னொன்னு அவ்வியாப்தி. இப்ப வந்து அவ்வியாப்தி அப்படின்னா டெபினிஷன் பொருந்தவே பொருந்தாது நாம கொடுக்கற ஒரு டெபினிஷன். இப்ப மாடு அப்படின்னு சொன்னோம்னா கருப்பு தோல் இருக்கிறதெல்லாம் மாடு அப்படின்னு நாம சொல்ல முடியுமா? முடியாது. அது பொருந்தவே பொருந்தது. ஏன்னா எத்தனையோ நாயும் தான் கருப்பா இருக்கணும், அதனால சம்பந்தமே இல்லாம அது டெபினிஷன். அதனால அபியாப்தி பொருத்தமற்றது. அப்புறமா அபாவ அப்படின்னா சுத்தமா வந்து அது ஒரு ரெக்க இருக்கிறதுலாம் மாடு அப்படின்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? அபாவம் சுத்தமா அது ஒத்துக்க முடியாது. அதனால இந்த நியாயங்கிறது நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, எவ்வளவு தூரம் அந்த நவ்ய நியாயம் போய் ஒரு ஒரு நமக்கு ஒரு பிரமா, அதாவது நாலேஜ் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு தூரம் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்பவும் அது வந்து முயற்சி பண்ணி அவ்வளவு அது இதெல்லாம் வந்து லாங்குவேஜ் ஆஃப் லாஜிக் அப்படின்னு சொல்றோம். அதாவது லாஜிக் ஆஃப் லாங்குவேஜ். இது எப்படி அப்படின்னா, நாம வந்து ஒரு விஷயத்த சொன்னா அது வந்து எரரே இல்லாம, அதாவது இன்னொருத்தர் வந்து குறுக்கா கேள்வி கேட்டு எரரே இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ அவ்வளவு தூரம் அவ ஸ்ட்ரெச் பண்ணி டிஃபைன் பண்றதுக்கு அவ முயற்சிக்கிறான். அதனாலதான் வந்து இந்த அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அபாவம் அப்படிங்கறத அசம்பவம் அப்படிங்கறது தான் வந்து சொல்றான். இப்போ இது இது பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த அனுமானம் அப்படிங்கிறது பஞ்ச அவய நியாயம், பஞ்ச அவயவ நியாயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இந்த பஞ்ச அவய நியாயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இது எத்தனை எத்தனை தூமகா, அதாவது மலையில இருந்து புகை தெரியுது, அப்ப மலையில நெருப்பு தெரியுது. இது வந்து நம்ம ஒரு சில்லாதிசம், அதாவது ஒரு கன்க்ளூஷன், ஒரு நியாய ரீதியா நம்ம வந்து நம்ம இத பண்றோம். இது எப்படி வந்து நம்ம வந்து எக்ஸாக்டா இதுதான் அப்படிங்கறத நாம வந்து சொல்ல ட்ரை பண்ணோம். இதுக்கு வந்து பஞ்சாவய நியாயம்னு பேரு, ஐந்து அங்கங்கள் பொருந்திய நியாயம், இத வந்து நம்ம புரிஞ்சுக்க வச்சுக்கிறது அப்படின்னு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு நான் வந்து சொல்றேன். இப்ப வந்து மலையில நெருப்பு இருக்கு, ஏன் மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னா அங்க புகை இருக்கு அப்படின்னு தெரியுது. அடுத்தாப்புல எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால இந்த மலையில புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்கு அப்படிங்கறத கன்க்ளூட் பண்றோம். இந்த அஞ்சு அங்கங்கள் கொண்ட நியாயத்தை பிரதிஜ்ஞா அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது தீசிஸ், அது ஒரு அங்கம். ஹேது அப்படின்னா காரணம், ரீசன். அப்புறம் எக்ஸாம்பிள், இந்த இந்த ரீசனுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கு உதாரணம்னு பேரு. இந்த எக்ஸாம்பிளோட அப்ளிகேஷன், உபநயம் அப்படின்னு பேரு. சரி, இதுல இருந்து ஏற்படுற கன்க்ளூஷன், அதுக்கு நிகமனம்னு பேரு. பஞ்ச அவயம், பிரதிஜா, ஹேது, உதாரணம், உபநயம், அப்புறமா வந்து நிகமம், நிகமனம் அப்படிங்கிறது தான் இந்த அஞ்சு நியாயத்தோட அஞ்சு அங்கங்கள் கொண்ட ஒரு நியாயம். இப்ப பிரதிஜை அப்படின்னா மலையில நெருப்பு இருக்கு, இது இன்னும் நம்ம ப்ரூவ் பண்ணல. இது ஆமாப்பா மலையில நெருப்பு இருக்கு, புகை வருது மலையில, அது வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா காத்தடிச்சு ஒரே மணலா பறக்கலாம், அங்க தூசி பறக்கலாம், நமக்கு தள்ளி இருந்து நமக்கு வந்து அது வந்து தூசியா தெரியலாம், அதுதான். ஆனா நமக்கு அது கரெக்டா நம்ம இன்னும் ப்ரூவ் பண்ணல, அதனால நெருப்பு மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரி, பாக்குறோம் நம்ம கொஞ்ச நேரத்துல நமக்கு வந்து அது புகைதான் அப்படின்னு நம்ம தீர்மானத்துக்கு வந்துட்டோம். அது வந்து வேற எதுவும் இல்ல, புகைதான் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அது வந்து நமக்கு வந்து என்னன்னா அடுத்தாப்புல வந்து ஹேத்துவ சொல்றோம், காரணம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஏன் வந்து மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா புகை இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரி, அடுத்தாப்புல அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணோம்னா உதாரணம், எங்கெங்க நெருப்பு பார்த்தோமோ அங்கெல்லாம் புகை இருக்கு அப்படிங்கறத சொல்றோம். சரியா, அதனால வந்து சரி இப்ப அப்படின்னா நெருப்பு இருக்கிற இடம் தான் புகையணும், அதனால வந்து மலையில நெருப்பு அப்படிங்கறத சொல்றோம். அஞ்சு வகையா பிரிக்கிறோம், பிரதிஜா, ஹேது, உதாரணம், உபநயம், நிகமனம் அப்படின்னு. இது இதுதான் வந்து அவளோட நியாயசாஸ்திராக்காரோட எப்படி அவ வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை அவ வந்து அடையறா, ஒரு கன்க்ளூஷனுக்கு அடையறா. நிறைய இருக்கு இதுல ஹேத் வாபாசம்ன்றது எரர், அதாவது நம்ம எரவின் நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி காத்தடிச்சு மணல் பறக்கலாம் ஒரு, ஆனா அதனால நம்ம அதை புகழ்ந்து நம்ம மிஸ்டேக் பண்ணி இது வந்து நம்ம வந்து ஓ நெருப்பு இருக்குன்னு நம்ம வந்து நம்ம தப்பா வந்து தீர்மானிச்சிடலாம். இத வந்து நாம வந்து ஹேத் வாபாசம் அப்படின்னு சொல்றோம், எரர் இன் தி ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இது நிறைய இருக்கு, ஹேத்வாபாசம் இருக்கு, இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணோங்கிறது இருக்கு. ரொம்ப இது ரொம்பவும் நீளமான ரொம்பவும் ஒரு சாஸ்திரம், இதுல நான் ரொம்ப ஒன்றும் சொல்ல போறல. இது அஞ்சும் ஞானம் வச்சுக்கணும், பிரதிஜா எதை நிரூபிக்கணுமோ அதுக்கு பிரதிஜா, ஹேது ஏன் அதை வந்து இது இது என்ன காரணம் இதுக்கு ரீசன் அப்படிங்கிறது. சரி இதுதான் ரீசன் அப்படின்னா இதுக்கு ஏற்கனவே எங்கேயாவது உதாரணம் இருக்கா, இது நம்ம பார்த்துருக்கோமா அப்படிங்கிறது இருக்கு, அது வந்து உதாரணம். சரி, இந்த உதாரணத்தை வேற எங்கேயாவது அப்ளை பண்ணிருக்க முடியுமா அப்படின்னா அது உபநயம். சரி, இப்போ நம்ம பார்த்தாச்சு நமக்கு புகை இருக்கிறது தெரியறது, புகை இருக்கிறதுனால வேற இடத்துல நம்ம நெருப்ப பார்த்திருக்கோம், அதனால நெருப்பு வந்து என்ன இருக்கு, கிச்சன்லயும் எரியலாம் இல்ல வேற எங்கேயும் எரியலாம். சரி, வேற எங்கேயும் எரிஞ்சதா புகை வருதா, ஓ அப்படின்னா அதேதான் இங்க மலையிலயும் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றோம். பிரதிஜா, ஹேது, உதாரணம், உபநயம், நிகமனம் அப்படிங்கறத நாம வந்து நம்ம சொல்றோம். இதுதான் பஞ்ச அவய நியாயம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது. சோ இது வந்து நியாயத்தை பத்தி அனுமானம் அப்படிங்கிற நவ்ய நியாயத்தோட ஒரு ரொம்ப விஸ்தாரமானது. இதை வந்து ஒரு ஒரு மேலோட்டமா ரொம்ப அறிமுகமா சிம்பிளிஸ்டிக்கா நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு நிறைய வந்து இன்னைக்கு நான் வந்து பார்த்தது வந்து இந்த நவ்ய நியாயத்தோட ஹைரார்க்கெல்லாம் யூஸ் பண்ணி அவன் நிறைய நியாய பாரடைம் அப்படின்னு நிறைய வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சொல்றா. இந்த நியாயம் நேற்றுக்கு சொன்ன மாதிரி நியாயம் மீமாம்சம்னா மீமாம்சத்தை ஏற்கனவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல யூஸ் பண்ணிட்டா. நியாயத்துக்கும் பொட்டன்சியாலிட்டி இருக்கு இந்த மாதிரி. அது ஏன்னா இந்த லாஜிக் ஆஃப் லாங்குவேஜ், கரெக்டா பாஷைய வந்து தப்பு இல்லாம எக்ஸ்பிரஷன் வந்து பர்ஃபெக்டா இருக்கணுங்கிறது தான் இந்த நவ்ய நியாயத்தோட ஒரு நோக்கங்கிறதுனால இதுக்கும் ஒரு பொட்டன்சியாலிட்டி இருக்கு. எக்ஸ்பிரஷன் கரெக்டா ஆம்பிகுவஸா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ சரி, இப்போ வந்து இது வந்து அனுமானத்தை பத்தின ஒரு அறிமுகம். இப்போ அதத்தவிர நியாயம் பிராச்சீன நியாயத்திலாம் பார்த்தா எப்படி வந்து நம்ம வந்து ஒரு வாத விவாதம் நம்ம வந்து நடத்தணும் அப்படின்னு, அதுல நிறைய ஜல்பங்கள்லாம் பண்ணலாம். ஒரு விவாதத்துல வேணும்ட்டே வந்து ஜல்பம் அப்படின்னா சும்மா வந்து நீங்க அதாவது அடம் பிடிச்சு வாதிக்கிறது, அதாவது தப்பு தப்பா, அதாவது நீ இது பெரியவனா உன்னோடது மட்டும் சரியா அப்படின்னு மாதிரி ஒரு வாதம் அப்படின்னா ஒரு விஷயத்த பத்தின உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான நியாயமான நேர்மையான முயற்சியா இருக்கணும். அதனால வாதம் ஜல்பம் அப்படின்னா சலனம் அப்படின்னு நிறைய வாதங்கள்ல ஏற்படக்கூடிய சில அம்சங்கள்லாம் சொல்றாங்க. நிறைய எப்படி ஒரு வாதம் நடக்கணும், என்ன மாதிரி பண்ணணும், சலனம்னா என்ன என்ன, அப்புறமா ஜல்பம்னா என்ன, விவாதம் விவாதம், இந்த மாதிரி நிறைய நம்ம டிபேட்ஸுக்கு நிறைய ரூல்ஸ் கொடுக்குறது இந்த நவ்ய நியாயம். பிராச்சீன நவ்ய நியாயத்துல அதை பத்தி பேச்சு இல்லை. நவ்ய நியாயம் வெறும் பிரமாண சாஸ்திரமா தான் இருக்கு, அதுல மோட்சத்தை பத்தி கூட பேசக்காமல் பிராச்சீன நியாயத்துல இந்த டிபேட்டை பத்தி, இந்த வாத விவாதங்கள் என்ன மாதிரி நடக்கணும், எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கு. இதுவும் இருக்கு அப்படின்னா நம்ம நம்ம நம்ம அடைய வேண்டிய பிரமா ஆர் நாலேஜ் அது சரியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நாம சொல்றோம். சரி, இப்போ இதை தவிர நியாயத்துல வேற என்ன இருக்கு, நவ்ய நியாயத்துல வேற என்ன இருக்கு? நான் சொன்னேன் வைசேஷிகமும் நியாயமும் ஃபியூஸ் ஆயிடுத்து, சேர்ந்துடுத்து ஒன்னா அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ வைசேஷிகத்துல இந்த உலகத்தை பத்தின பௌத்திகமான, அதாவது பிசிக்ஸ்னே சொல்லலாம் வைசேஷிகத்தை, நம்ம பிராச்சீன பண்டைய பாரதத்தோட பிசிக்ஸ்னே சொல்லலாம். பல விஷயங்கள் வந்து அட்டாமிக் தியரி பத்தி பேசியிருக்கு. அந்த அட்டாமிக் தியரிய வந்து இங்க நவ்ய நியாயத்தோட ஃபியூஸ் பண்ணிட்டேன். அதாவது வந்து என்ன சொல்றா அப்படின்னா, நிறைய பிசிக்கல் ஃபினாமினனை பத்தி பேசுறாங்க. அதாவது நம்ம வந்து பரமாணு அப்படின்னு சொல்றோம். அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த அந்த பரமாணு கீழே நாம் அதை வந்து உடைக்க முடியாது, அன்ஸ்பிளிட்டபிள் பார்ட்டிகிள் அப்படின்னு வேணா சொன்னோம். அந்த பரமாணு தான் வந்து எல்லாத்துக்கும் அந்த அணுக்கள்லாம் காரணமா சேர்ந்து எல்லா இதுக்கும் பஞ்சபூதத்துக்கும் அணு இருக்கு. ஆகாசத்துக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஆனா எதுலயோ உள்ள பிராச்சீன நியாயத்திலயோ நம்ம வைசேஷிகத்திலயோ ஆகாசத்துக்கும் அணு இருக்குன்னு எங்கயோ சொல்ற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு, சரியா தெரியல. இந்த எல்லா பிருத்திவி எர்த் ஆப்வியஸா அதுக்கு பார்த்தா அது வந்து அணு உருந்தே ஆகணும், நீருக்கும் உருந்தே ஆகணும், அப்புறமா வந்து இதுக்கும் நெருப்புக்கும் இருக்கணும் அணு, தேஜகா வெளிச்சத்துக்கும் இருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு போட்டான்னு என்ன சொல்றோம்னு நினைக்கிறேன். அப்ப ஒருவேளை இதை போட்டான்னு ஒரு இமேஜினேஷன்ல சொன்னாலா தெரியல, ஆனா தேஜஸுக்கும் ஒளிக்கும் அணு இருக்கு அப்படிங்கிற அந்த அணு தான் இன்னைக்கு நான் வந்து போட்டான்னு நான் ஈக்வேட் பண்ணிக்கிறேன். திரிய தேஜம் அது காத்துக்கும் தெளிவா தெரியறது, காத்துக்கும் அணு இருந்தே ஆகணும், ஏன்னா கேஸ் மிக்சர் தான் வந்து காத்து. அந்த காத்துக்கும் அணு இருக்கு, ஆகாசத்துக்கு சில பேர் இருக்குங்கிறா இல்ல அப்படிங்கறது கருத்து. இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாம் ஒன்னா, அதாவது த்வேணுக்கம் த்ரேணுக்கம் ட்ரை, இப்போ பழைய நம்ம அட்டாமிக் தியரி எல்லாம் படிச்சா ட்ரையர்டு டயர்டு அப்படின்மா, ரெண்டு ரெண்டு ஆட்டம்ஸ் இருந்தா டயர்டு, மூணு ஆட்டம்ஸ் இருந்தா ட்ரையர்டு அப்படின்மா. அதான் த்வேணுக்கா த்ரேணுக்கா, மூணு அணு ரெண்டு அணு, இத மாதிரியே பல அணுக்கள் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற பிரபஞ்சத்தை ஈஸ்வரன் உண்டு பண்றான். இது அது எப்படி சேர்றது அப்படின்னா, ஈஸ்வரன் உண்டு பண்றான் அப்படிங்கிறது நியாய சித்தாந்தத்தோட ஒரு கருத்து. இதெல்லாம் வந்து அதை தவிர என்ன அப்படின்னா, நிறைய பௌதிகமான, இப்ப வந்து எப்படி வந்து பூமி நிக்கிறது அப்படிங்கறதுல இருந்து அது வந்து கிட்டத்தட்ட வந்து கிராவிட்டிங்கிற அளவுக்கு அது சொல்றா, அது இதுதான் எக்ஸாக்டா கிராவிட்டி கண்டுபிடிச்சிட்டா நாம தான் அப்படின்னு சொல்லல. அந்த மாதிரி ஒரு அடிப்படையான சில கருத்துகளுக்கு இங்க இடம் இருக்கு. நமக்கு இன்னைக்கு நவீன விஞ்ஞானத்தை வச்சுட்டு இந்த நியாய வைசேஷிக சாஸ்திரத்துல, அதாவது இன்னைக்கு நவ்ய நியாய சாஸ்திரத்துல இருக்கிறத வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம். நிறைய ஃபினாமினான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நான் இப்போ வந்து அவ என்ன சொல்றா அப்படின்னா, இந்த இதுல செடிகள்லாம் நீர் இழுக்கிறதோ இல்லையோ, இந்த நீர் இழுக்கிறதுக்கு மேல கொண்டு போறது ஒரு அதிர்ஷ்ட சக்தி. அதிர்ஷ்டம்னா இந்த இடத்துல போர்ஸ் அப்படின்னு நாம வந்து சொல்றோம், கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு விசை அப்படின்னு நாம சொல்லலாம். இந்த விசையை வச்சுட்டு மேல வந்து மரங்கள்லாம் நீர் இழுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நபிய நியாயத்தை சொல்றான். அதே மாதிரி வந்து இங்க நபிய நியாயத்துல வெலாசிட்டி, கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் இதெல்லாம் பத்தினாமும் நமக்கு நிறைய இருக்கு. அதை பத்தி நான் இன்னும் டீட்டெயிலா சொல்லல, அது மாதிரி அத மாதிரியும் பேசுறா. அப்புறமா வந்து நிறைய இந்த மாதிரி பிசிக்கல் பினாமினான வந்து அவ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே வந்திருக்காங்க நிறைய. இந்த மாதிரி மரத்தை எப்படி இழுக்கிறது, பூமி எப்படி நிக்கிறது, அது மாதிரி தங்கம் வந்து என்ன வகையான சேர்ந்து என்ன இது தங்கம் அப்படின்னா அது வந்து தேஜோ ரூபமா இருக்கு. ஏன்னா கோல்டு வந்து அதுக்கும் இது சொல்றா, அது ஏன் அப்படி இருக்குன்னு சொல்றா. அது மாதிரி நிறைய மெல்டிங் ப்ராசஸ் பத்தியும் பேசுறது, அது மாதிரி வந்து அணுக்கள் எல்லாம் எப்படி சேர்றது பிரியறது அப்படின்னு பேசுறது. அதை வந்து ஹீட் பண்ணா ஒரு திரவியத்தை ஹீட் பண்ணா அணுக்கள் தான் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போறது, அதாவது சேர்றது பிரியறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த நபிய நியாய தர சொல்ற. இப்ப இது இது வைசேஷிகத்தோட வைசேஷிகம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பௌத்திகமான உலகத்தை பத்தி, பிசிக்கல் பினாமினான பத்தி அது ஒரு விசாரம். இதுதான் வந்து வைசேஷிகத்தை பத்தி, வைசேஷிகத்தை ஸ்பெஷலா நியாயத்துல எடுத்துட்டு இருக்க, நவ்ய நியாயத்துல எடுத்துட்டு இருக்கிற சில இது நம்ம என்ன சொல்றது, பினாமினா பிசிக்கல் பினாமினான் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கான். எப்படி மோஷன் எல்லாம் வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா, உட்சே கர்மா அப்படின்னா செயல்பாடுகள், உட்சேபணம், அபக்ஷேபணம், ஆகுஞ்சனம், பிரசாரணம், கமனம். கமனம் அப்படின்னா என்ன, மோஷன், மூவிங் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி. பிசிக்ஸ்ல அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நகர்ந்து அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனுக்கு தான் நம்ம வந்து கமனம்னு சொல்றோம். எக்ஸாக்டா பார்த்தா டிஸ்பிளேஸ்மெண்டோட டெபினிஷன் மாதிரியே அது வந்து நமக்கு வந்திருக்கு. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி உட்சேபணம்னா மேல தூக்கி எறியறது, கீழே வந்து இறங்குறது, கீழே வந்து இறங்குறது தான் அந்த இடங்கள்லாம் வந்து நமக்கு வந்து அகைன் இங்க கிராவிட்டியை பத்தி ஒன்னும் நம்ம கான்செப்ட்ஸ்லாம் வருது, ஆனா நம்ம வந்து உடனே வந்து நம்ம தான் கிராவிட்டி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து நாம வந்து கன்க்ளூட் பண்ணோம் அவசியம் இல்லை. ஆனா கான்செப்ட்ஸ் ஆர் வெரி வெரி சிமிலர், அதாவது நமக்கு வந்து பார்த்தா ஒண்ணு பொண்ணு அப்படியே வந்து நம்ம இங்க இருந்து நமக்கு எடுத்த மாதிரி இருக்கும். பிராச்சீனமா நமக்கு இங்க முதல்ல இருந்ததுனால அது வந்து நமக்கு வந்து முதல்ல நீங்க போன மாதிரி இருக்கும். அப்புறம் கம்ப்ரஷனை பத்தி பேசியிருக்கா, கம்ப்ரஷன் அப்புறம் அதை ரிலீஸ் பண்றது. சோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா வைசேஷிகம் வந்து ரொம்பவும் பிசிக்கல் பினாமினான்ல ரொம்பவும் இன்வால்வ்டா அவ வந்து பேசியிருக்கான். இப்போ இதை இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, நியாயத்துல என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் நியாய சாஸ்திரம் அப்படின்னா நம்ம பிரமாணம், அதாவது நாலேஜ் எப்படி கரெக்டா அடையணுங்கிறது. இவ வந்து நாலு பிரமாணத்தை ஒத்துக்கிறா, பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், உபமானம். அப்புறமா வந்து இவ வந்து எப்படி இதெல்லாம் சொல்றா, அப்புறமா வந்து அவ வந்து என்ன பண்றா அப்படின்னா எப்படி டெபினிஷனை பிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கறத சொல்றா. அதாவது அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவம் அப்படிங்கிற மூணு கிரைட்டீரியா வச்சுட்டு அவ வந்து கரெக்டா சொல்றா. இப்ப நான் இந்த மூணு கிரைட்டீரியா வச்சுட்டு சொன்னோம்னா மாடுக்கு என்னடா டெபினிஷன் அப்படின்னு நம்ம கேட்டா அது காலில் குழம்பு இருக்கு, மாட்டுக்கு கொம்பு இருக்கு, அதுக்கு மடி இருக்கு அப்படிங்கறதுலாம் டெபினிஷன் இல்லை. ஏன்னா நாய்க்கு கூட பார்த்தா மடி இருக்கு, அதனால மடி இருக்கிறது தான் மாடு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல. அதனால மாட்டுக்கு என்ன சொல்றா, இந்த கழுத்து கிட்ட சாஸ்னா அப்படிங்கிறது, இந்த கழுத்து கிட்ட ஒரு தோல் தொங்கும் மாட்டுக்கு, அந்த தோல் இருந்தாதான் அது மாடு அப்படிங்கறத கிளீனா சொல்றா. இந்த ஒரு டெபினிஷன் மாடு அப்படின்னு எடுத்திருந்தாதான் அதிவியாப்தி இல்ல, அதாவது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி அவ்வியாப்தி இல்ல. அதாவது ஒரு ஒரு இப்ப வந்து நான் சொன்ன மாதிரி மடி இருக்கிறதா மாடு அப்படின்னா எல்லாத்துக்கும் அது பொருந்தும், இஷ்டத்துக்கு பொருந்தும். அத மாதிரி அசம்பவம் அப்படின்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாத டெபினிஷன் நாம வந்து சொல்ல. சோ இந்த எக்ஸாம்பிள் வந்து மாடு அப்படிங்கிறதுக்கு வந்து இதுதான் வந்து கரெக்டா பிக்ஸ் பண்றாங்க நையாயி காலனா. இத அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவம் அப்படிங்கறதுதான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கேரக்டரைஸ் பண்றதுக்கு டெபினிஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரைஸ் பண்றது. இது மூணு கிரைடீரியாவும் ரொம்பவே ஹெல்ப் பண்றது, இது நான் நேரமும் பார்த்திருக்கேன். அதனால இது இது ஒரு ரொம்பவும் இதுவா ஒரு அக்யூரேட்டா அவ வந்து நாலேஜ் அட்டன் பண்ண ட்ரை பண்றதுக்கான இது ஒரு முயற்சி தான். அப்புறம் நான் என்ன பார்த்தோம் அப்படின்னா அனுமானத்தை பத்தி பார்த்தோம். அனுமானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த இன்ஃபரன்ஸ்ல வந்து பஞ்ச அவயவ நியாயம்னு பார்த்தோம். அதாவது அஞ்சு ஸ்டெப் இருக்கு, பிரதிஜா, ஹேது, உதாரணம், உபநயம், அப்புறமா வந்து நிகமனம் அப்படின்னு அஞ்சு பார்த்தோம். ஃபைவ் வேஸ் டு சில்லாஜிசம். இப்ப சில்லாஜிசம் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம், அஞ்சு அவயம் அங்கங்கள் கொண்ட சில்லாஜிசம் அப்படின்னு நியாயத்தை சொல்றோம். அதே மாதிரி இந்த நியாயத்துல வந்து நம்ம வந்து வைசேஷிகத்தோட ஒரு பாட்டு இந்த இந்த பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாம பிரிக்கிறது சப்த பதார்த்தம், உலகத்தே வந்து ஏழு எட்டு ஏழு பதார்த்தத்துல அமைச்சுண்டு. இந்த ஒவ்வொரு திரவிய குண விசேஷ சாமானிய சவ்ய குண விசேஷ கர்ம சாமானிய சமவாய அபாவ சாமானிய விசேஷ சமவாய அபாவ இப்படின்னு ஏழு பதார்த்தத்துக்கு பிரிச்சுண்டு. ஒவ்வொன்றுத்தையும் இப்போ திரவியம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிருத்திவிய தேஜோ வாயு இல்ல இந்த இந்த ஒரு ஒன்பது நவைவ பிருத்திவிய தேஜ வாயு ஆகாஷ காலதிகாத்மா மனாம்சி நவைவ இந்த ஒன்பது பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷ காலம் திக்கு மனாம்சி இதெல்லாம் வந்து திரவியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் குணம் அப்படின்னா சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்த சங்கியா பிருதத்துவ அப்புறமா வந்து பரத்வ அப்பரத்வ குருத்வ லகுத்வ ஸ்னேக சப்த இந்த மாதிரி நிறைய, அதாவது இந்த பதார்த்தங்களுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு. இப்ப மாவுக்கு ஸ்னேகத்துவம் இருக்கு, அதாவது ஒன்னா அத கோயலஸ் ஆகக்கூடியதுக்கு ஸ்னேகத்துவம். ஸ்னேகம்னா இங்க ஃப்ரெண்ட் இல்ல, இங்க ஸ்னேகம்ங்கிறது அந்த கோயலிசிங் எபிலிட்டிய சொல்றது. மாவை செஞ்சா அது வந்து முதல்ல வந்து இறுகி இருக்காது, தண்ணியை ஊத்தி பசஞ்சுட்டா அதுக்கு ஸ்னேகத்துவங்கிற குணம். அதாவது இந்த திரவியம் அப்படிங்கிறதுக்கு மாவை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு வகையான பிருத்திவி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு மாவுக்கு ஒரு வாசம் இருக்கலாம், அதை நம்ம தொட முடியும். இந்த மாவுக்கு நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி ஓகே இது இந்த திரவியத்தை சேர்ந்தது அதனால இந்த குணாதிசயம் எதுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்ண முடியும். இந்த திரவியம் அப்புறமா வச்சுட்டு கர்மத்தை நம்ம பார்த்தோம், அஞ்சு வகையான ஆக்ஷன்ஸ் இருக்கு. சரி இவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லையும் நம்ம எப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு, சமவாயி சம்பந்தம், அசமவாயி அசமவாயி காரணம், அசமவாயி காரணம் இருக்கு, அதெல்லாம் ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட். நம்ம அதுல வந்து டீட்டெயிலா போவேன். அப்புறம் நான் வந்து ஜீனஸ்ன்னு சொல்றேன், சாமானியம், அப்புறம் விசேஷம்னு சொல்றான், அப்புறமா வந்து அபாவம் இருபட்ட தன்மை அப்படிங்கிறத சொல்றான். ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொன்றையா பரீட்சிச்சுட்டு போய் அப்புறம் எப்படி ஏற்படுறது, ஒவ்வொன்றதுக்கு என்ன ஹேத்வாபாசம்னா என்ன அப்படின்னு ரொம்ப ரொம்ப டெப்தா போறான். இதுக்கு வந்து ரொம்ப நியாயம் ஒரு தனியாவே இதுக்கு வந்து ஒரு மூணு நாலு மாசம் கோர்ஸே நம்ம படிக்க வேண்டியிருக்கும். ஆனா ரொம்ப ஆழமா விஸ்தாரமா இருக்கும், அப்பதான் நமக்கு சில நம்ம வேதாந்த கிரந்தங்களே புரியணும், இல்லைன்னா நமக்கு வேதாந்த கிரந்தங்களே புரியாது. அதனால வந்து இந்த நியாயங்கிறது நமக்கு வந்து இன்னைக்கு நாம அந்த சித்தாந்தமா இந்த நியாயம் வழியா சொல்லப்படுற மோட்சத்தை ஏத்துக்கல அப்படின்னாலுமே நாம அந்த நியாயத்தோட பிரக்கிரியையை நம்ம வந்து ஏத்துக்கிறோம். நவ்ய நியாயம் முக்கியமா, நீங்க நவ்ய நியாயம் நான் சொன்ன மாதிரி பிராச்சீன நியாயம் இன்னைக்கு ஆக்சுவலா வழக்கொழிஞ்சு போச்சு. பிராச்சீன நியாயம் யார் ஏற்படுத்தினது அப்படின்னா இந்த கௌதமர் அப்படிங்கறத வந்து அவர் வந்து இது எழுதியிருக்கார், கௌதம சூத்திரங்கள்னு நியாய சூத்திரங்களை எழுதியிருக்கார். அவரோட சூத்திரம் இன்னைக்கு வந்து இல்லை, அது கொஞ்சம் வழக்கொழிஞ்சு கிடக்கு. இது ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணி தான் இந்த நவ்ய நியாயம் மட்டும் வந்திருக்கல அப்படின்னா, நியாயம் அப்படிங்கிற ஒரு நியாய வைசேஷிகம் அப்படிங்கிற ஒரு தரிசனமே இன்னைக்கு இருந்திருக்காது. அவா ரெண்டு இந்த கங்கா அவரு கங்கா கங்கேஷா அப்படிங்கிறவரும் இந்த உத்யோகன் அப்படிங்கிறவரும் எல்லாம் சேர்ந்து அவ ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணதுனாலதான் நமக்கு வந்து இன்னைக்கு நவ்ய நியாயம் இருக்கு. நம்ம வேலை சொன்ன மாதிரி அது வந்து நமக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா மதுசூதன் சரஸ்வதி அப்படிங்கிறவர் வந்து நான் சொன்ன மாதிரி அத்வைத சித்தி அப்படிங்கிற கிரந்தத்தை வந்து எழுதியிருக்காரு. கம்ப்ளீட்டா நவ்ய நியாயத்தோட கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அது, அது நமக்கு புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். நியாயம் படிச்சவாலே அதை புரிஞ்சுக்கிறது ரொம்பவும் கஷ்டம். அதை யூஸ் பண்ணி தான் அவர் வந்து இந்த துவைத்தவாதங்களை அவர் வந்து கண்டிச்சிருக்கார். இதுதான் வந்து நவ்ய நியாயம் அப்படிங்கிற நியாய வைசேஷிகம், இதை சேர்த்து நவ்ய நியாயம். இதுதான் வந்து ஒரு அறிமுகம்னு சொன்னா, இதுல நான் ரொம்பவும் சொன்ன மாதிரி ரொம்பவும் ஆழமா போல, ஏன்னா அது வந்து பரிச்சேதக நிறைய வரும். அதை பத்தி நம்பிய நியாயத்தை பத்தி சொல்லலாம் அப்படின்னா அது அதோட தேவையும் நமக்கு இன்னைக்கு ரொம்பவும் கம்மி. ஏன்னா முக்கியமா நம்ம வந்து இன்னைக்கு பக்தி மேலையும் இதெல்லாம் அதுலதான், அதாவது நம்ம வந்து பக்தி நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு போயிட்டதுனால இன்னைக்கு இந்த நவ்ய நியாயத்தோட ஒரு பிரயோஜனம் நம்ம கம்மியா இருக்கு. ஆனா இதுல இருக்கிற டூல்ஸ்னா ரொம்ப பவர்ஃபுல்லான டூல்ஸ். இதை வந்து இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நவீனமான இன்னைக்கு நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்னா இதை வந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணும். அதுதான் நான் வந்து முக்கியமா எடுத்து வைக்கிறேன். ஏன்னா நம்ம சித்தாந்தத்தை வந்து ஏத்துக்கல. ஸோ இது இன்னைக்கு நம்ம பார்த்தது வெறும் ஒரு அறிமுகம் தான். இவ்வளவுதான் நான் நீங்க சொல்ல விரும்புறேன். நம்ம சபாபிய சபாபதி பிஷ்டவோனா நமஸ்கார்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

ஆண்டி நாட்டானை பெண்ணாளுபாகனை பேணு பெருந்துரையர் கண்ணாறு கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் கண்ணமானாய் அண்ணாமலையானை பாடுதும் கண்ணமான நம பார்வதி சிவனேஸ்வரர்களே, இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டியிருக்கிறது. இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிட்டியிருக்கிறதா அல்லது எனக்கு கிட்டியிருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. பொதுவாக சைவ சமயம் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு சமயம், மற்ற சமயங்கள் எல்லாம் அப்படி கூற முடியாது. அது சைவ சமயம், அது ஒரு அருமையான தமிழ் சொல். மதம் என்று ஒரு சொல் இருக்கிறது, மதம். மதம் என்று சொன்னால் கொள்கைன்னு அர்த்தம். மதம் என்றால் ரிலிஜியன் என்று ஆங்கிலத்திலே சொல்லிக்கிறாங்க அல்லவா, அதற்கு இணையான சொல்லி கிடையாது. ஆனா வழக்கில் மதம் என்று சொல்லுவோம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம் என்று சொல்லுவோம். மதம் என்று சொன்னால் கொள்கை அளவிலே நின்று விடுவது மதம். ரெண்டு சொல்லையும் மாணிக்கவாசகர் வந்து கையாள்ற சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அரட்டி மலைந்தனர். ரெண்டு சொல்லையும் ஒரே வாக்கிய ஒரே வரிகள்ல கையாள்ற மாணிக்கவாசகர். சமயம் மதம் இந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு என்றால், எது கொள்கை அளவிலே நின்று விடுகிறதோ அது மதம். உதாரணமாக சொல்ல போனால், கிரேக்க நாட்டிலே தோன்றிய சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்றவர்கள் சில கருத்துக்களை சொன்னார்கள், சில கொள்கை விளக்கங்களை கொடுத்தார்கள். ஆனால் அரிஸ்டாட்டில் மதம்னு ஒரு மதம் வரல, சாக்ரட்டிஸ் மதம்னு ஒரு மதம் வரல, ஒரு சமயம் வந்துதான் வரல. அதனால சமயம் என்றால் மதம் என்றால் ரெண்டுக்கு ஒரு வேறுபாடு. எது ஒரு கொள்கை அளவில், இன்னைக்கு கூட சமீப காலத்திலே ஓஷோ என்று ஒருவர் வந்தார், ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்று ஒருவர் வந்தார், ஜே கே, அவருடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லா நாட்டிலும் இருக்கிறாங்க. ஓஷோ, ஜே கே இவங்கெல்லாம் அவங்களும் என்ன, அவரு சில கொள்கைகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் அவைகளெல்லாம் என்ன வரல, ஒரு வழிபாட்டு நெறியை அது சொல்லவில்லை. சமயம் என்பது எப்ப வரும், ஒரு கொள்கை விளக்கமும் செய்யணும், எப்படி நீ வாழ வேண்டும் என்பதையும் சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் சமயம் ஆகிறது. அதனாலதான் சைவ சமயம் என்றுதான் நம்முடைய ஆண்டோர்கள் ஆறுமுக நாவலர் போன்றவர்கள் ஒரு இடத்துல கூட சைவ மதம் எழுத மாட்டார், சைவ சமயமே சமயம். தாய்மானவர் கூட சொல்லுவார், சைவ சமயமே சைவம் சமயம் அப்படின்ற. ஆகவே அப்படி உலகத்திலே எடுத்துக்கொண்டால் எத்தனையோ மதங்கள் தோன்றியிருக்கின. அதாவது பொதுவாக உலக வரலாற்றை எடுத்துக்கொண்டால் வரலாற்றுக்கு உட்பட்ட வரலாறு, வரலாறு சொல்ல முடியாத வரலாறு. வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வரலாற்றுக்குள்ளே சொல்ல முடியாது, ப்ரீ ஹிஸ்டாரிக்னு சொல்லிட்டாங்க, ப்ரீ ஹிஸ்டாரிக், வரலாற்றுல சொல்ல முடியாத வரலாறு. அப்படி அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக்லையும் சில மதங்கள் தோண்டி இருக்கின்றன. ஆனால் சைவ சமயத்துக்கு ஒரு பெரிய பெருமை என்னவென்றால், எப்பொழுது தோன்றியது என்று சொல்ல முடியாத ஒரு சமயம். ஐயூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், புத்த மதம், சமண மதம், இன்னைக்கு புத்த மதம் கூட புது வடிவத்தை பெற்று ஜென் புத்திசம் என்று ஒரு புதிய புத்த மதத்திலே சில மாறுபாடுகள் செய்யப்பட்டு இன்னைக்கு சைனா போன்ற நாடுகளிலே ஜென் புத்திசம், அது கன்ஃபியூஷியஸ் தோற்றுவித்த, அதாவது புத்த மதம் சைனாவுக்கு போறதுக்கு முன்னாடியே அங்க ஒரு பெரிய ஆள் இருந்தார், அது பேர் கன்ஃபியூஷியஸ். அந்த கன்ஃபியூஷியஸும் இந்த புத்த மத கொள்கையும் சேர்ந்து ஒரு புதிய மதம் வந்தாச்சு, அதுக்கு பேர் ஜென் புத்திசம் தான். அப்படி இந்த பரிணாமம் என்பது சென்று கொண்டே இருக்கிறது. என்னென்ன மதம் என்ன வருமோ தெரியாது. ஆனால் எப்படி எத்தனை மதங்கள் வந்தாலும் சைவ சமயத்திலே வந்து வரையறுக்கப்பட்ட ஒரு கொள்கை. அதோடு இந்த சமயம் என்பதற்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால், அது கொள்கை விளக்கத்தையும் செய்ய வேண்டும், அதோடு நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் சொல்ல வேண்டும். அதன் பின்பு இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கிறது,
இந்த உயிர் இறந்த பிறகு என்ன ஆகிறது என்பதையும் அது சொல்ல வேண்டும். வாழுகின்ற வரை வாழ்க்கையை பற்றி எல்லாரும் அதை பற்றி அதிகமா பேசுறாங்க. இப்ப வாழ்வியல்ஸ் அப்படிங்கிறாங்க, நடைமுறை வாழ்க்கைங்கிறாங்க, எத்தனையோ சொற்கள்லாம் இந்த உயிர் உடம்பிலே ஒட்டி கொண்டு இருக்க வரையிலாம் அது நிற்கும். எப்பொழுது இந்திய நாட்டை பொறுத்தவரை பொதுவாக எல்லா தத்துவங்களுமே இந்திய நாட்டில் தான் தோன்றது பெரும்பாலும். அது இந்திய நாட்டுக்கு ஒரு பெருமை என்றும் சொல்லலாம். புத்தகம் எத்தனையோ நாடுகளிலேயே பரவினால் கூட புத்தா வாஸ் பார்ன் அஸ் எ ஹிந்து ஒன்லி இன் இந்தியா. இப்ப மகாவீரர் அவரும் அவருடைய காலத்திலேயே தோன்றிய ஒரு பெரிய மதம். ஆனா ரெண்டு மதத்துக்கு வேறுபாடு என்னவென்றால், புத்த மதம் வெளிநாட்டுக்கு போச்சு, ஆனா சைன மதம் வெளிநாட்டுக்கு போகல. ஒரு பெரிய விஷயம். ஜெயினிசம், ஜெயினிசம் என்பதுதான் தமிழிலே சமண மதம். தேவாலயத்துல நிறைய இடத்துல வருது, சமணமும் பௌத்தமும் தான் நிறைய பேசப்படுகின்றன. அந்த சமண மதமானது இந்தியாவில தான் தோன்றியது. அதை தோற்றுவித்தவர் வர்த்தமான மகாவீரர் என்று சொல்வார்கள். அவர் இப்பொழுது அவர் தோன்றிய இடம் தான் பீகார் என்ற ஒரு பகுதி இந்தியாவில். மகத நாடு, வரலாற்றுல மகத நாடுன்னு பேரு, இப்பொழுது பீகார் என்று அழைக்கிறோம். ஆனால் அந்த மதம் மட்டும் பாத்தீங்கன்னா இந்தியாவில தோன்றுச்சு, ஆனா ஒரு வெளிநாட்டு கூட போகவே இல்லை. ஏன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதாவது புலால் உண்ணாமையை மிகவும் அதிகமாக வலியுறுத்தியது. புத்த மதம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிச்சு, புலால் உண்ணுதலை ஆகினால் வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. ஆனா சமண மதம் புலால் உண்ணாமையை ரொம்ப வலியுறுத்தியது. இன்னும் சொல்ல போனா அப்பர் கூட சமண மதத்துக்கு சென்றதுக்கு அதுதான் காரணம்னு சேர்க்கலாம் சொல்றேன். ஒரு பெரிய சைவ வரலாற்றிலே, சைவ பாரம்பரியத்திலே தோன்றிய அப்பர் சுவாமிகள் எதற்காக சமண மதத்திற்கு சொல்ல சென்றார் என்றால், நில்லா உலகியல் விரண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்துறந்து சமயங்களானவற்றின் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அவன் சமயம் குறுகுவார். சேர்க்கலார் தேவா, இந்த கொல்லாமைங்கிற ஒன்று வந்து அவரை ரொம்ப கவர்ந்தது. ஆகவே கொல்லாமை மறை

நானே கேட்டுக்கொண்ட ஒரு கேள்வி. அது ஏனென்று கேட்டால், எனக்கு தெரிந்த வித்தைகளை, எனக்கு தெரிந்த கலைகளை உங்களிடத்திலேயே கொட்டுவது என்னுடைய நோக்கம் அல்ல. நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதை நான் கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதோடு பொதுவாக தமிழிலே நம்ம இலக்கண சமய இலக்கண அறிவு, யாப் இலக்கணம், செய்யுள் இலக்கணம், தர்க்க சாஸ்திரம் போன்றவைகளை நாம் வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு வெளிநாட்டிலே சைவத்தினுடைய நிலைகள், இந்திய நாட்டிலேயும் அது குறைந்து கொண்டு வருகிறது. நாவலர் காலத்திலேயோ அல்லது நம்முடைய சொன்னார் குமாரசாமி பகவரை பற்றி நீங்க டிவியில ஒரு குழந்தை பேசியது எனக்கு ரொம்ப கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் பரவிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை, அந்த டிசி வந்து டிவி ஐயா பண்ணியிருக்கிறது, அந்த டிவியில ஒரு குழந்தை சொன்னாலும் குமாரசாமி புலவரை பத்தி பேசியது. அதுபோல குழந்தைகள் வந்து அந்த மாதிரி நல்லா நம்ம கேட்பதற்கே ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா தமிழுக்காக சேவை செய்த பெரியவர்களை இன்னைக்கு குழந்தைகள் வந்து அவைகள் உணர முடியவில்லைனாலும் கூட அவர்களுக்கு நாம டியூட்டர் தான் பண்றோம். அந்த குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது குமாரசாமி, ஆனாலும் குமாரசாமி புலவர் ஒருத்தர் இருந்த சொன்னாகங்கிற ஊர்ல இருந்த அவர் செய்த சேவை என்ன என்று நாம ஃபீட் பண்றோம் குழந்தைக்கு. ஆனாலும் ஒரு பெரிய குழந்தை வாயில வருது இல்லையா, குழந்தையுடைய வாயினாலே இதை கேட்கும்போது நமக்கு பெரிய மட்டற்ற மகிழ்ச்சி உண்டாகிறது. அதுபோன்று அந்த காலத்துல குமாரசாமி புலவர் போன்ற பெரியவர்கள் அவர்கள் வந்து நம்முடைய மொழியையும் சமயத்தையும் ஆர்வன அவர், நீர்வேலி சிவசங்கர பண்டிதர், மட்டுவில் வேற்பிள்ளையவர்கள், சதாவதான நாவண்ணா கதிர்வேற்பிள்ளையவர்கள், இவர்களெல்லாம் அவர்களெல்லாம் தமிழ் படித்த அளவிற்கு நாம இன்னொரு 10 ஜென்மம் எடுத்தாலும் படிக்க முடியாது, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இன்னும் ஒரு 10 ஜென்மம் நமக்கு கொடுத்தா கூட அந்த 10 ஜென்மத்திலேயாவது நம்ம படிப்போமானா படிக்க முடியாது. ஆனால் அவர்கள் அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம் நமக்கு நிச்சயமா வர முடியாது. ஆகவே அவர்களை வந்து நாம் வந்து பின்பற்றுவது என்பது கடினம் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில. ஆகவே அது மாதிரி இனிமே வந்து தமிழையும் சைவத்தையும் நம்ம கொண்டு போக முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். உதாரணமாக குமாரசாமி புலவர் சொல்வார், ஒரு செய்தியை சொல்வார், தமிழ் என்ற சொல்லுக்கு பகுபல உருப்பிறக்கணும் என்ன. அதனால சொல்றேன், தமிழை பெருமையை பேசுகிறோம், ஆனால் நீங்க உலகம் முழுவதும் எவ்வளவு தமிழர்கள் இருக்கிறார்கள், ஆனா தமிழ் என்பதற்கு என்ன பகுபல உருப்பிறக்கணும்னு கேட்டா அநேகமா நாட் நாட் நாட் நாட் நாட் ஒரு தமிழன் கூட சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் தமிழை கட்டார்கள் ஒரு காலத்துல. ஆனா இன்றைக்கு அந்த பயிற்சி குறைந்து வருகிறது. ஆனாலும் உலகத்திலே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், உலக வரலாற்றை புரட்டி பார்த்தா சில செய்திகளை நாம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, வரலாறு என்பது எதுக்காக படிக்கிறோம், சரித்திரம், சரித்திரத்தை எதுக்காக நம்ம படிக்கிறோம் என்றால், சரித்திரத்தை படிப்பதன் மூலமாக சில பாடங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படி அந்த நோக்கிலே பார்க்கும் பொழுது உலகத்திலே இன்னைக்கு தோன்றிய சமயங்களை பார்க்கும் பொழுது, உதாரணமாக சொல்ல போனால் தி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தோன்றிய முதல் மதம் யூத மதம், அதுதான் பரமனிருக்க பிதாவிலிருந்து டைரக்டா வந்த மதம் யூத மதம். அந்த யூத மதம் வந்து யூத மதத்தின் கொள்கைகள் எந்த மொழியிலே தோன்றியது என்றால் ஹீப்ரூ மொழியிலே தான் தோன்றியது. யூத மத கொள்கைகள் எந்த மொழியிலே தோன்றியது என்றால் மொழி வந்து யூத மதம். ஒரு கேள்வியை கேட்டா, இயேசுநாதர் என்ன மொழியில பேசியிருப்பார், கிறிஸ்தவ மதம் உலகம் கூட இருக்கு, இயேசுநாதர் என்ன மொழி பேசினார் என்றால் ஹீப்ரூ தானே பேசினார். இயேசு என்ன பேசியிருப்பார், அவர் யூத மொழி அல்லது ஹீப்ரூ மொழியில தான் பேசினார். ஆனால் அந்த ஹீப்ரு மொழியானது தோன்றுவதற்கு காரணமாக இருந்த அந்த நாடு இன்னைக்கு இஸ்ரேல், இஸ்ரேல் நாடு. ஆனா அந்த இஸ்ரேல் நாட்டுல இன்னைக்கு ஹீப்ரு இருக்கான்னா இல்ல. ஏன்னா அங்க என்ன இருக்கு, யிட்டிஷ். இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மொழி வந்து ஹீப்ரு இல்ல, யிட்டிஷ் என்றுதான் பெயர். அப்ப என்ன தெரிகிறது என்றால், இந்த யூத மத கொள்கைகள் வந்து அந்த ஹீப்ரு மொழியிலே தோன்றினாலும் மொழி அழிந்து விட்டது, ஆனால் மதம் அழியவில்லை, பாடம். அதே போல இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாடுகளிலே, சைனா, தாய்லாந்து, மலேசியா, ஸ்ரீலங்கா எல்லாம் புத்தம்

அந்த புத்த மதம் புத்த கௌதம புத்தர் அவர் என்ன மொழி பேசியிருப்பார்? புத்தர் பேசிய மொழி என்ன? இன்னைக்கு புத்த மதம் எல்லா மொழியும் வருது, அது வேற விஷயம். நீ சொல்ல போனா இன்னைக்கு இஸ்கான் வந்த பிறகு எல்லா மொழியிலையும் வந்தாச்சு வைணவம். வைணவம் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், இன்னைக்கு பகவத்கீதைய எல்லா மொழியிலையும் படிக்கலாம். அந்த அளவுக்கு இஸ்கான் ஒரு பெரிய சாதனையை புரிஞ்சு நாம கூட பண்ணல. நாங்க சுவிட்சர்லாந்துல போயிருக்கும்போது பாத்தீங்கன்னா, அங்க முன்னாடி ஒரு டேபிளை வச்சாங்க, அது கீதைக்கு விளக்கம் என்ன மொழியில இருக்குன்னா டோச் மொழியில இருக்கு. டோச் மொழியில கீதைக்கு விளக்கம். ஆக கீதையை பொறுத்தவரை எந்த மொழியில வேணாலும் படிக்கலாங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்தவர் பிரபுபாதான். உண்மையிலே பாராட்டணும், பாராட்ட வேண்டிய ஒண்ணுதான். அதுபோல எல்லா மொழிகளுக்கும் செல்லலாம், ஆனால் கிருஷ்ணன் என்ன மொழி பேசியிருப்பான்? பகவத்கீதை என்ன மொழியை கொடுத்தாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப அது சம்ஸ்கிருதம் தானே. ஆகவே அதுபோல புத்தரை எடுத்துக்கொண்டால், புத்தர் என்ன மொழியில பேசினார்? புத்தர் பேசினது பாலி மொழி, பாலி. ஆனால் அந்த பாலி மொழி அழிந்து விட்டது, ஆனால் புத்த சமயம் அழியவில்லை. சில பாடம். அதே போல வர்த்தமான மகாவீரன் ஜெயின், நீங்க சொல்ல போனா இந்தியாவிலேயே ரொம்ப லீடிங் கமர்ஷியல் கம்யூனிட்டி அவங்கதான். அது வந்து அது தோன்றியது என்ன மொழியில தோன்றியது என்றால், அந்த மகாவீரர் பேசின மொழி என்னவென்றால் அர்த்த மகதி. அந்த மொழிக்கு பேர் மகதியின் பேர். ஆனா இன்னைக்கு அந்த மொழி இருக்கான்னா அது பீகாரிங்கிற வடிவத்துல இருக்குது, பீகார் மாநிலத்திலே பேசப்படுகிறது. ஆனாலும் இன்னைக்கு உள்ள இப்ப எப்படி நமக்கு எப்படி இன்னைக்கு சங்க இலக்கியங்களை படித்தா நமக்கு புரியல, தமிழ்லதான் தோன்றுச்சு. ஆனா இன்னைக்கு அகநானூறு புறநானூறு கலித்தொகை, அதே போல நம்முடைய திருமதி இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால் திருமுருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படையில சில வரிய சொன்னா எத்தனை தமிழர்களுக்கு புரியும்? பெருமை சொல்லிக் கொடுக்கிறோம், முருகனுடைய பெருமையை முதன் முதல்ல சொன்ன ஒரு நூல் சங்க இலக்கியத்தில் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் திருமுருகாற்றுப்படையை இன்றைக்கு நாம் சொன்னா, திருமுருகாற்றுப்படையை படிச்சா என்ன தெரியுதுன்னு கேட்டா, கிட்டத்தட்ட ஒரு 80 விழுக்காடு தமிழ் வார்த்தைகள் வழக்காலத்து போய்விட்டன. உண்மை நாம இன்னைக்கு நம்முடைய சான்றோர்கள் சங்க சான்றோர்கள் பேசிய தமிழ் வார்த்தைகள் இருக்கும் இல்லையா, அந்த வார்த்தைகளை நாம எத்தனை பர்சன்ட் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? அதுபோல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல வேண்டியிருக்கு. எத்தனையோ மொழியினுடைய தாக்கம், அதாவது இப்ப இஸ்லாமியருடைய ஆட்சி காலத்துல நிறைய தமிழ் மொழியிலே என்ன வந்தது, உருது வார்த்தைகள், அராபிய வார்த்தைகள், அதெல்லாம் வந்தாச்சு. நம்ம பேர் ஜன்னல், ஜமுக்காலம், ஜவுளிக்கடை, என்ன வார்த்தை எல்லாம் பரவாயில்லை அப்படின்னு சொல்றோம். பரவாயில்லை, பரவாயில்லை இல்லை என்பது தமிழ், பரவா என்பது அராபியன் வேர்டு. பரவா நகிங்கிற வார்த்தை பரவாயில்லைன்னு ஆயிடுச்சு. தமிழிலே இருந்து போயிருக்கிறது என்று சொன்னால், அந்த பரவா என்ற வார்த்தை வந்து சங்க இலக்கியங்களை எந்த நூல் ஆட்சியில இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, அங்கதான் சிக்கல். ஆனா அந்த வந்து எப்பொழுதுமே நமக்கு ரெண்டு ஸ்டாண்டர்ட் உண்டு. ஒன்று வந்து நீங்க ஒரு வார்த்தைக்கு இது தமிழ் வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை நிகழ்ந்த ஆட்சியில இருக்கணும், முதல் கண்டிஷன். நிகழ்ந்த பொருட்னா நிகழ்ந்த அந்த வார்த்தைக்கு அந்த பொருள் என்று நம்ம சான்றோர்கள் ஒதுத்திருக்கணும். அப்படி வந்தா கூட 50% தான் தாண்டீங்க. இன்னொரு கடமை வருது என்று கேட்டா, அதே பொருளில் ஆண்டோர்கள் ஒரு நூல்ல ஆண்டு இருக்க வேண்டும். அதனாலதான் பரிமேலர் உரைக்கு அவ்வளவு சிறப்பு வந்திருக்காரு. திருக்குறளுக்கு பரிமேலர் உரைக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு வந்ததுன்னு கேட்டா, அதுக்கு ஒரு வயசு அப்படி எடுத்து காட்டுவார், இந்த வார்த்தைக்கு இன்ன பொருள், இந்த பொருள்ல இந்த நூல்ல கையாண்டிருக்குன்னு காட்டுவார். இப்ப உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு வார்த்தையை சொன்னேன் பாருங்க. ஏன்னா எங்களை போன்றவர்கள் சந்திக்கும் போது, கவிஞர் போன்றவர்களை சந்திக்கும் போது எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னு கேட்டா, அவரிடத்துல இருந்து எவ்வளவு கொள்முதல் பண்ணிக்கணும், நான் பண்ணிக்கணும், கொண்டும் கொடுத்தும் ஈசருக்கு ஆட்சேபி அதான் அறிஞர் கடங்கு. எல்லாவற்றையும் மூணு போனா எல்லாரும் படிக்க முடியாது. அப்ப அவர்கிட்ட இருந்து இதை செய்கிறதை நான் தெரிஞ்சு கொள்வேன், என்னிடத்திலிருந்து சரிவா அவர் தெரிஞ்சு கொள்வார். அது போல திருக்குறளை ஒண்ணு வருது, ஒரு ஒரு வார்த்தை வருகிறது, பெயர் கண்டும் நஞ்சு உண்டு அமைவர்
நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் அப்படின்னு ஒரு சொல் வந்து திருக்குறள். ஆனா இன்னைக்கு நாகரீகம்ங்கிற வார்த்தை என்ன பொருள் நம்ம கையாளுறோம்? அந்த வார்த்தை இருக்கு, ஆனா அதை என்ன பொருள் இன்னைக்கு கையாண்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னா சிவிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழ் நினைச்சிட்டுக்கிறோம். சிந்து வழி நாகரீகம், பாரசீக நாகரீகம், வெள்ளைக்கார நாகரீகம் அப்படின்னு நாகரீகம் என்று சொன்னால் அந்த பொருள்ல தான் நம்ம கையாண்டு கொண்டு இருக்கிறோம் நாகரீகங்கிற வார்த்தை. ஆனா அந்த நாகரீகம்ங்கிறத திருக்குறள்ல என்ன பொருளை கையாளுகிறார் என்றால் அதுக்கு எழுதுகிறார் வரும் கண்ணோட்டம். நாகரீகம் என்பது கண்ணோட்டம், ஒரு உயிர் படுகின்ற துயரத்தை கண்டு நமக்கு வருத்தமோ அல்லது கண்ணீரோ வந்தால் அதுக்கு பேர் தான் நாகரீகம்ங்கிற. இந்த பொருளை தான் அது நூல் ஆண்டிருக்குன்னு கலித்தொகை அது ஒன்று காட்டுவேன் திருக்குறள். நனி நாகரீகம் என்று நூலை காட்டுவேன். அது அது பெரிய சிறப்பு. அதனாலதான் உரையாசிரியருக்கு ஒரு பெரிய சிறப்பு கலைஞர்களுக்கு வந்த காரணம் அது ஒரு காரணம். அப்ப நாகரீகம் என்ற சொல் வந்து கண்ணோட்டம், இன்னொரு உயிர் படுகின்ற துன்பத்தை கண்டு நம்முடைய கண்ணுல தண்ணீர் வர வேண்டும், அதுதான் நாகரீகம். அப்ப அந்த வார்த்தை நாகரீகம்ங்கிற வார்த்தை இன்னைக்கு வடக்குல இருக்கு, ஆனா வேற பொருள் இருக்கு. இதெல்லாம் தான் அந்த மூல இலக்கியங்களை படிப்பதற்கு நமக்கு இதெல்லாம் தடையாக இருக்கிறது. நாம் தடம் புரண்டு சென்றிருக்கிறோம் என்பதையும் உணர்கிறோம். நாற்றம், நாற்றம் என்ற வார்த்தை இன்னைக்கு வந்து அதாவது துர்நாற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு தான் நம்ம பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனா நாற்றம் என்பது நறுமணத்தையும் குறிக்கும். நறுமணத்தை குறிக்கிற பொருளை தான் திருவள்ளுவர் கையாளுகிற. ஆனா இன்னைக்கு நேர் எதிராக பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஒரு கெட்ட வாசனை வந்தாதான் நாற்றம்னு சொல்றோம், நல்ல வாசனைக்கு நாற்றம்ங்கிற ஒரு சொல்லாட்சி போயிடல. இதெல்லாம் ஒரு ஏன்னா தமிழர்களாக நாம் சந்திக்கிறதுனால நம்மளை பத்தி நாமளே தமிழரை பத்தியும் தமிழை பத்தியும் தமிழ் மொழியை பத்தி ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் நம்மை நாமே தெரிய ஒரு ஆராய்ந்து கொள்வது அந்த வகையில சொன்னேன் சில செய்திகளை. எதற்காக இதெல்லாம் சொல்லுகிறேன்னா என்னையா நீங்க இப்போ தமிழை பத்தி பேச வந்தீங்களா சமயத்தை பத்தி பேச வந்தீங்களா ஒரு கேட்டி நீங்க கேட்டக்கூடாது. ஆகவே தமிழும் சைவமும் பிரிக்க முடியாதவை அப்படிங்கறதுதான் நம்முடைய ஆண்டோர்கள் வகுத்த ஒரு நெறி. ஆனாலும் ஒரு இடத்துல வித்தியாசம் செய்தி என்ன வருகிறது என்றால் சமயம் என்பது எப்போ உள்ள வருதுன்னு கேட்டா சைவமும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது. எங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆதீனனுக்கு தருமபுர ஆதீனம்னு பேர். அந்த தருமபுர ஆதீனுடைய கொள்கையை எழுதி போட்டிருப்பாங்க, தமிழும் சைவமும் தலைத்திணிது ஓங்குக, அதுதான் மாட்டோ அவருடைய குறிக்கோள். ஆனாலும் இந்த தமிழ் மொழியிலே தோன்றிய இலக்கியங்கள் என்பது வேறு, ஆனால் தமிழ் மொழியிலே தோன்றிய தத்துவ நூல்கள் என்பது வேறு. ரெண்டுக்கு ஒரு வேறுபாடு நல்லா புரிஞ்சுக்கணும். இலக்கியம் என்பது வேணும் கட்டாயம். இலக்கியம் தான் ஒரு மனிதனுடைய ரசனை, ஒரு மனிதனுடைய அனுபவம், ஒரு மனிதனுடைய பண்பாடு எல்லாவற்றுக்கும் இலக்கியம் தான் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் சமய நூல்கள் என்று வரும்பொழுது என்ன ஒரு செய்தி வருகிறது என்று கேட்டால் அந்த கருத்துக்கள் தமிழிலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இலக்கியத்துக்கும் சமயத்துக்கும் என்ன வேறுபாடு? ஒரு அடிப்படை வேறுபாடு. சமயம் என்று வரும்பொழுது அந்த கருத்து தமிழிலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த கொள்கை தமிழன் அல்லாதவருக்கும் அது வந்து பொருந்தும். தமிழ் பண்பாடு நாகரிகம் என்று சொன்னால் தமிழனுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனா வரையறுக்கப்பட்ட ஒரு கொள்கை, அந்த கொள்கை என்று சொன்னால் உதாரணமாக நான் சொல்கிறேன், நான் வினை கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சு, அவன் தமிழனாகவும் இருக்கலாம் தமிழன் இல்லாதனாக இருக்கலாம், அது வேற விஷயம். வினை என்ற ஒன்று ஏதோ பூர்வ ஜென்மத்தில் செய்த நம்முடைய பாவம் புண்ணியம் தான் நமக்கு வந்து சொல்றீங்களே, இதை நான் பிலீவ் பண்ணல, ஐ டோன்ட் பிலீவ் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கிறேன். சொன்னால் அப்படி அவன் சொல்லுவதனாலேயே அந்த வினைக்கொழி அவனிடத்துல வேலை செய்யாம போயிடாது. ரொம்ப முக்கியமான செய்தி நான் சொல்றேன். சமயம் எங்க வருதுன்னு தெரியும். நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வதனால அந்த லா இருக்கு பாருங்க, அந்த லா உங்களதுல உட்பண்ணாம போகுமா? அதுதான் அங்க உள்ள. இப்ப ஐசக் நியூட்டனுடைய புவியீர்ப்பு கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்ப இந்த பாட்டில தூக்கும் போது ஐசக் நியூட்டன் கொள்கை வேலை செய்யுமா செய்யாதா? இல்லையா? பாட்டில கீழே போட்டேன்னா அங்க கிராவிடேஷன் தானே போடுது. ஐ டோன்ட் பிலீவ் ஐசக் நியூட்டன் நீங்க சொல்லலாம், ஆனா அவன் சொல்ல கொள்கை உங்ககிட்ட வேலை செய்யாம இருக்குமா?
இதுதான் ஒரு பெரிய வேறுபாடு. இலக்கியத்துக்கும் சமயத்துக்குள்ள பெரிய வேறுபாடு என்னவென்றால், அந்த ஆண்டோர்கள் வரையறுக்கப்பட்ட கொள்கை இருக்க, அந்த கொள்கையை நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டிலும் சரி, அதான் நான் இதை நம்பலன்னு சொன்னது இருக்க, அது நம்மை நாமே ஏமாற்றி கொள்வதுன்னு நான் சொல்வேன். ஐ டோன்ட் பிலீவ், நீ டோன்ட் பிலீவ்னு சொன்னதுனால அதனால அந்த கொள்கையை உன்னிடத்துல வேலை செய்யாம போயிருமா? நான் சொல்றேன், ஐ டோன்ட் பிலீவ் இன் கார்டியாலஜி, நான் சொல்றேன் ஐ டோன்ட் பிலீவ் இன் கார்டியாலஜி அப்படின்னு சொல்றதுனால ஏன் இருதயம் கார்டியாலஜிக்கு வேறுபட்டு வேலை செய்யுமா? என்னுடைய இருதயம் இருக்கு, என்னுடைய இருதயம் மெடிக்கல் சயின்ஸ்ல கார்டியாலஜியில எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லுதோ அப்படி ஒர்க் பண்ணுமா? நான் கார்டியாலஜியை நம்பலன்னு சொன்னா உன் இருதயம் வேற மாதிரி வேலை செய்யணுமா? புரியுதா நான் சொல்றது? அதுபோலதான் சைவ சமயம் சொல்லுகின்ற கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒரு சைவன் சொன்னாலும் சரி, சைவன் அல்லாதவன் சொன்னாலும் சரி, அது யூனிவர்சல். நீ ஏற்றுக்கொள்கிறே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுக்கு இங்க இடமே கிடையாது. அதோடு பண்பாடு, சமயம், ஒழுக்கம் இவைகள் வேறுபடுவது போல அது வேறுபடாது. உதாரணமா ஒண்ணு சொல்லுகிறேன், அது சயின்ஸ்ல இருந்தே சொன்னேன், சயின்ஸ் சொன்னாதான் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இந்த கார்டியாலஜி அதுக்கே வர்றேன் நான். இப்ப மெடிக்கல் சயின்ஸ் படிக்க போனா மெடிக்கல் சயின்ஸ்ல கார்டியாலஜி ஃபார் ஹிந்துஸ், கார்டியாலஜி ஃபார் கிறிஸ்டியன்ஸ், கார்டியாலஜி ஃபார் இஸ்லாம்னு வருமா? வருமா? அதை மொழியாருக்கும் செய்யலாமே ஒழிய அந்த கருத்தை மாற்றுவதற்கு யாருக்குமே அறியாது. அது எப்படி இந்த பங்கன் பண்ணுதுங்கிறது இருக்கு, அதை நம்மளால மாற்ற முடியுமா? அதுதான் சைவத்தினருக்கு ஒரு பெரிய பெருமை. சைவத்தினருக்கு ஒரு பெருமை என்னவென்றால், நீ ஏற்றுக்கொள்கிறா ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கேள்விக்கு இங்க இடமே கிடையாது. நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது என்ன பண்ணும், அதனுடைய அந்த தன்மையை அது காட்டிக்கொண்டுதான் இருக்கும். அதுதான் வினை கொள்கை, ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை, மறுபிறப்பு கொள்கை. அதனாலதான் திருவள்ளுவர் ரொம்ப அருமையா சொன்ன செய்தியை சொல்ல வந்தாரு. திருவள்ளுவர் கட்டுப்பாடு என்ன வருதுன்னா, எந்த செய்தியை சொன்னாலும் ஏழு வார்த்தையில சொல்லணும். அவர் பெரிய சிக்கல வருது. திருக்குறளுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு கட்டுப்பாடு. என்ன, எவ்வளவு பெரிய செய்தியை சொன்னாலும் சரி அதை என்ன செய்யணும், ஒன்னே முக்கால் அடியில சொல்லணும். அது யாப்பிலக்கணம் படிக்கும் போனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கட்டளை கல்வித்துறைக்கு போனீங்கன்னா எழுத்தே வச்சு விட்டாங்க. நேர செய்ய ஆரம்பிச்சா 16 எழுத்து, நிறைவு செய்ய ஆரம்பிச்சா 17 எழுத்து எல்லாம் இருக்கு. எழுத்தெண்ணெல்லாம் பாடிட்டாங்க. மாணிக்கவாசகர் திருவாசகம் வந்து கட்டளை கடித்துறை நிறைய பதிகம் வருது. அது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு உள்ள ஒரு கவிஞனை கூப்பிட்டு இப்படி பாடணும்னு சொன்னா அவன் அப்படியே ஓடியே போயிடுவான். கட்டளை கடித்துறை இலக்கணத்தை அவனுக்கு சொல்லி இப்படி ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னா கஷ்டம். பாட்ட தெரியும் அது, அது என்னை விட அவருக்கு நன்றாக தெரியும். என்ன யாப்பு இலக்கணம் எவ்வளவு கடினம் என்பது மொழி இலக்கணம் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அவ்வளவு கட்டுப்பாடையும் ஏற்றுக்கொண்டுதான் நம்முடைய ஞானிகள் பேசினாரு. அது எவ்வளவு பெரிய செய்தி பார், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப நான் அதுக்கு விளக்கம் அப்புறம் சொல்றேன். ஏன் அவர்கள் யாப்பு இலக்கணத்துக்கு ஏன் கட்டுப்பட்டார்கள்? நம்முடைய சமய ஞானிகள் எல்லாம் இப்ப வைரமுத்து மாதிரியோ கண்ணதாசன் மாதிரியோ பாடிக்கலாமே, ஹைகூ கவிதைங்கிறா அது என்னவோ வருது. அது சில செய்திகளே அது குரல் அன்பாவில அது அதே யாப்பை பயன்படுத்திக் கொண்டு இன்னைக்கு வேறு விதமா அதை வேடிக்கையா சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு ஒரு திருக்குறள் சமீபத்தில் வந்த திருக்குறள் என்னவென்றால், நீ நோக்குங்கால் அவள் நோக்காவிடில் நோக்கியாவால் என்ன பயன்? அப்படின்னா அதுக்கு புது வடிவங்கள் கொடுக்கலாம். ஆனா யாப் இலக்கணம் என்பது ஒரு கடினமான ஒரு செய்தி, அதை பத்தி நம்ம பேசுவோம். இலக்கணம் அது வேற விஷயம். ஆகினால இந்த சைவ சமயத்தை பொறுத்தவரை அந்த அவர்கள் சொன்ன கொள்கை விளக்கம் இருக்கு, அந்த கொள்கை விளக்கம் என்பது மற்ற கொள்கை மாதிரி கொள்கை இல்லை, இட் இஸ் அ சயின்ஸ். அதான் தெரியும். அது கொள்கை என்று சொன்னால் என்ன வேறுபாடு வருது? ஏன் கொள்கைன்னு சொல்லக்கூடாது? கொள்கைனா உங்க கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. இது ஏன் கொள்கை, அது ஓம் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். கொள்கைன்னு சொன்னா சயின்ஸ் சொன்னா அப்படி சொல்ல முடியுமா? வீட்டுக்குள்ளே கொள்கை வந்தது, மனைவிக்கு ஒரு கொள்கை, கணவனுக்கு ஒரு கொள்கை, மகனுக்கு ஒரு கொள்கை, மகளுக்கு ஒரு கொள்கை, வீட்டுக்குள்ளேயே 4 கொள்கை இருக்கு. அப்ப கொள்கை வந்து எப்பொழுதுமே வேறுபடலாம். ஆனா சயின்ஸ் வேறுபடுமா?
நான் மறுபிறப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்க மறுபடியும் பிறக்காமல் இருக்கீங்களா? ஆகினால்தான் அந்த சைவ சமயத்துக்கும் அவ்வளவு உயிரோட்டம், அதாவது மற்ற சமயங்களுக்கும் இதுக்குள்ள வேறுபாடு என்னங்கிறது நான் சொல்லிட்டு வரேன். இன்னும் சைவ சமய கொள்கை விளக்கத்துக்கு நான் போல, சைவ சமயத்திற்கும் பிற சமயங்களுக்குள்ள என்ன வேறுபாடு, அதோடு இன்னொரு வேறுபாடு இருக்கிறது. இப்ப ரெண்டு வேறுபாடு முக்கியமா சொல்லியிருக்கேன். மற்ற சமயங்கள் எல்லாம் காலத்திற்கு கட்டுப்பட்டவை, ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயேதான் அந்த கொள்கையை வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா சைவ சமயத்துடைய கொள்கையை எப்பொழுது வரையறை செய்யப்பட்டிருக்கிறது? அதற்கு காலம் யாராலும் நிர்ணயம் பண்ணவே முடியாது. இந்த உலகத்தினுடைய காலம் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். காலம், நாம வச்சிருக்கிற காலம் ரொம்ப, அந்த காலத்தை நினைச்சாலே பயங்கரமா இருக்கும். அது ஆறு நாளுடைய சைவ வினாவிடை பாலபாடம் நாலாவது பகுதியில கால பிரமாணம்னே ஒரு செய்தி சொல்வார். இப்ப நடக்கிற கற்பம் என்ன, அந்த கற்பத்துல இப்ப என்ன நடக்குது, நமக்கு என்ன தெரியும், 2008 வருஷம் அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். கிறிஸ்டியன் காலண்டர்ல கிரிகோரியன் காலண்டர் இது பேர். ஆனா இங்க என்ன சொல்லுகிறேன் கேட்டால், பல கற்பங்கள், இப்ப நடக்கிற கற்பம் ஸ்வேத வராக கல்பம், நம்முடைய வரையறை ரொம்ப அதிபயங்கரமானது. ஒரு கற்பம் என்பது எவ்வளவு தெரியுமா? ஒரு கற்பத்துக்கு, ஒரு கற்பம்னா பிரெக்னன்சி நினைச்சிடாதீங்க. கற்பம் என்றா அதாவது இடைநரானா போட்டா பிரெக்னன்சின்னு அர்த்தம் கற்பம். கற்பம் என்று வல்லினரானா போட்டா அது கல்பம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தையினுடைய தெரிவு. கல்பம், கல்பம் என்று சொன்னால் நம்முடைய கணக்குல 432 கோடி வருஷம் நினைச்சு பாருங்க. நம்ம வருஷ கணக்கு வச்சிருக்கோம்ல, இதுல 432 கோடி வருஷம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஒரு கல்பம். அந்த கல்பத்துல இப்ப என்ன, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. 1000 கல்பங்கள் சேர்ந்து அதுக்கப்புறம் இன்னொரு மாதம் அடி, அந்த 1000 கல்பத்துக்கும் பேர் இருக்கு. என்ன ஆச்சு, வேற எந்த சமயத்தில் பார்க்க முடியும்? இப்ப நடக்கிற கல்பத்துக்கு பேரு ஸ்வேத வராக கல்பம். ஒரு கல்பம் என்பது 432 கோடி வருஷம். அந்த 432 கோடி வருஷமானது நம்மை படைக்கின்ற பிரம்மதேவனுக்கு 6 நாள், அவனுடைய கணக்குக்கு ஆஃபடே, நம்ம கணக்குக்கு 432 கோடி வருஷம். அப்ப அவனுடைய ஆயுள் காலத்துல எவ்வளவு வருஷம் இருக்குன்னு பாத்துக்கு. அதாவது ஞான சம்பந்தர் சொல்லுவார், எண்ணிலாண்டு எய்தும் வேதா, இதெல்லாம் ஞானிகள் சொல்றாங்க. கற்பமும் ஈரும் கண்டோன் காண்க, திருவாசம் சொல்றோம். என்ன சொல்றாரு, ஒரு கற்பம் எப்ப ஆரம்பிச்சது, ஒரு கற்பம் எப்ப முடியும்னு உனக்கு தெரியுமான்னாரு. ஒன்லி லார்ட் சிவா நோஸ். கற்பமும் ஈரும் கண்டோன் காண்க, அது இறைவன் ஒருவனுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய காலக்கணக்கு நம்ம வச்சிருக்கோம். அந்த காலக்கணக்கின் அடிப்படையிலேதான் சைவ சமயம் என்றைக்கு தோன்றியது என்று யாராலும் சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய பெருமை. இன்னொரு பெருமை என்னவென்றால், இந்த சைவ சமயத்தின் கொள்கை விளக்கத்தை வந்து காலம் கடந்தது. இன்னொன்று, சைவ சமயத்திலே சொல்லப்படுகின்ற ஆணிவேரான கொள்கைகள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த லா ஒர்க் பண்ணும். இந்த சயின்ஸ் உங்களால மறுக்க முடியாது, அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். சயின்ஸ் மாதிரி இப்ப மூணாவது ஒண்ணு சொல்ல போறேன், சைவ சமயத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டா அது உங்களுக்கு சொல்ல தெரியும். நான் சொன்னேன்னா 2000 திருப்பி சொல்ல முடியாது. நீங்க அது சில செய்திகளை நான் சொல்வேன், எப்பொழுதுமே சில செய்திகளை நோட்ல எழுதிக்கிடுங்க, சில செய்திகளை மனசு எழுதிக்கிடுங்க. மனசுல எழுதுற செய்தி நோட்ல எழுதுனா என்ன ஆகும், 2 மாசம் கழிச்சு என்ன சொன்னாலும் பிறக்கணும். ஆனா மனசுல எழுதுனா உடனே கம்ப்யூட்டர் மாதிரி உடனே வந்துடும். அது சிலவற்றை நாம் வந்து மனசிலே ஆணித்தரமாக எழுதிக்கொள்ள வேண்டும். அப்படி செய்தி. மூன்றாவது ஒரு செய்தி என்னவென்றால், சைவ சமயத்தின் கொள்கையை இந்த சைவ சமயத்தின் வழிபடு கடவுளே சொல்லுகிறார். மற்ற சமயங்கள் அப்படி இல்லை. இப்ப பர மண்டலங்களில் இருக்கக்கூடிய பிதாதான் கடவுள் யூதர்களுக்கு,
யெகோவா. ஆனா அந்த கொள்கை விளக்கத்தை அவரே நேர செய்யல. அதுக்கு என்ன பண்றாரு, மோசே அப்படின்னு ஒரு தூதர் அனுப்பிச்சுதான் விளக்குற. அதே போல கிறிஸ்துவ சமயத்தில் கொள்கைகளை இயேசு என்ற ஒரு தூதர் வந்துதான் விளக்குற. இஸ்லாமியத்தினுடைய கொள்கைகளை நபி என்ற ஒரு தூதர் வந்துதான் விளக்குற. ஆனால் நம்முடைய சமய கொள்கைகளை ஒரு தூதர் மூலமா விளக்கல, அவர் ஒரு தூதரை அனுப்பிச்சு விளக்கல. ஏன்னா தூதர் வந்து எப்பயுமே விசிலபசன் பண்ணலாம். அதனாலதான் அந்த கொள்கை விளக்கத்தை சொல்லுவார் பாருங்க, ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகி கதிப்பவர் இல்லையாகும். சொல்றதெல்லாம் என்ன நினைச்சிருக்கீங்க, கருத்து போல நினைச்சிருக்கீங்க. நான் சொல்லுவதெல்லாம் என்னுடைய கருத்து இல்லை, கோட்டை சத்தியம் பண்ற மாதிரி நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மைக்கு புறம்பானது இல்லை. அதே போல நான் ஒரு சத்தியம் பண்றேன், நான் சொல்லுவதெல்லாம் என் கருத்து இல்லை. ஞானிகள் நூல்களின் வாயிலாக எதை சொன்னார்களோ அதைத்தான் சொல்லுகிறேன். சிவஞான சித்தியால சொல்ல கொள்கை விளக்கத்தை தூதர மூலமா பண்ணல, அவரையேதான் பண்ண. அது எப்படி சொல்ல, ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாயில் கழிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாயுள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குருசந்தான செய்தியும் செஞ்சிடாரே. சித்தியாருக்கு விளக்கம், சித்தியாருக்கு இலங்கையில் தோன்றிய மூணா திருவிளங்கம் பிள்ளை அவர்கள் என்ன அருமையான விளக்கம். அதாவது இந்த ஞானிகள் வரிசைக்கு பிறகு உரையாசிரியர்கள் வந்தாங்க. சிவஞான சித்தியாருக்கு அனுகூலிமான்கள் உரை பண்ணாங்க. பெரியவங்க சிவஞான முனிவர் போன்ற ஞான பிரகாசர், இலங்கையில் தோன்றிய ஞான பிரகாசர், சிவஞான சுவாமிகள், இன்னொரு நிரம்பழகிய தேசியர், இது மாதிரி பெரிய அவங்க எல்லாம் அனுபவம் வாய்ந்தவர்கள். ஆனா அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்களும் கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஆராய்ச்சியாளர் வரிசையில தான் அவங்க திருவிளங்கம் பிள்ளைலாம் வர்ற. அவங்களும் என்ன பண்றாங்க, ஏற்கனவே ஞானிகள் எழுதிய கொள்கைகளை வைத்துக் கொண்டுதான் உரை எழுதுறாங்க, புதிதாக உரை எழுதல. ஏன்னா அந்த மொழி வந்து அவர்கள் சொல்லுகின்ற அந்த ஞானிகள் எழுதிய உரை வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். அதை என்ன பண்றாங்க, கொஞ்சம் டைல்யூட் பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளவு நமக்காக வேண்டி கொஞ்சம் இறங்கி நமக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்றாங்க. அப்படி சிவஞான அதுக்கு சொன்னாங்க, சித்திக்கு மேல் நூல் இல்லை, சிவத்துக்கு மேல் தெய்வம் இல்லை. பழமொழி, சிவத்துக்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூல் இல்லை. சிவஞான சித்தியார் தான் அதுக்கு என்ன ஒரு பெரிய பெருமை என்றால், சைவ சமயத்தின் கொள்கைகளை 28 ஆகமங்களின் மூலமாக சிவபெருமான் 66 முனிவர்களுக்கு பல்வேறு காலங்களில் வெளிப்படுத்தினார். இப்ப சிவபெருமான் இந்த சைவ சமயத்தின் கொள்கைகளை என்றைக்கு எழுதினார் அடுத்த கேள்வி வரும். என்றைக்கு எழுதினார், மெய்கண்டார் என்றைக்கு எழுதினார் அப்படின்னு அன்னைக்கு சொல்லிடலாம். சம்பந்தர் எப்போது பாடினார் என்றால் அது கிபி 3 வருஷம் சொல்லலாம். சேக்கலார் பெரிய புராணத்தை எப்படினாங்க, 3 நூற்றாண்டுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி, சிவபெருமான் என்றைக்கு தன்னுடைய சைவ சமயத்தின் கொள்கைகளை வரையறுத்தார், கிமுவா கிபியா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லு, இந்த உலகத்தை என்றைக்கு சிருஷ்டி செய்தாரோ அன்றைக்கே எழுதிவிட்டார். அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க, அவர் சமஸ்கிருதத்தில் எழுதினாரா, தமிழ்ல எழுதினாரா, பேப்பர்ல எழுதினாரா, பால் பாயிண்ட் பென் வச்சு எழுதினாரா, இக்கு பேனா வச்சு எழுதினாரா அப்படின்னு கேட்பீங்க. அடுத்த கேள்வி, அதுக்கும் பதில் இருக்கு, அவர் எங்கே எழுதினார் என்றா, த காஸ்மிக் சவுண்ட். என்றைக்கும் அழியாமல் இருக்கிற பேப்பர் அழிஞ்சிடும் அப்படின்னு தெரியாதா, நீ என்ன கருவியை கண்டுபிடிச்சாலும் அந்த கருவி ஒரு நாளைக்கு அழிஞ்சுதான் போகுது. ஆனால் என்றைக்குமே அழியாமல் இருக்கக்கூடிய இடம் எது, நாத தத்துவம், த காஸ்மிக் பொட்டன்சியாலிட்டி. அந்த காஸ்மிக் பொட்டன்சியாலிட்டியில வச்சுட்ட, ஆனால் அதை யார் படிக்க முடியும் என்றால் ரிஷிகள் மட்டுமே உணர முடியும். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நான் எழுதிடலாம், அதை எழுதுனா டிசைபர் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப கல்வெட்டு இருக்கு, இந்திய நாட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லா கோயிலையும் வரலாறையும் கல்வெட்டுல இருக்குது, உங்களால படிக்க முடியுமா,